0: இருக்கின்ற வகையிலே அழகாக நேரத்தை வைகரை யாமத்தை வரையறுத்து கொடுப்பது இன்னும் அலாரம் டைபிஸ் அதுதான் அந்த வாரண செய்தி. கோழி குஞ்சு அப்ப சொன்ன, இப்ப ஆண் கோழியாக இருக்கிற அந்த சேவல்கள் எல்லாம் அழகா காஞ்சி மரத்தடியில அதிகமான வேலையில மூணாவது சாமம் இரண்டாவது சாமம் முதல் சாமம் அப்படியே அந்த வேலையை தன்னுடைய அருமையான குரலால அவை எழுப்பி கொண்டு அங்கு வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் நேரத்தை அழகாக நினைவூட்டுகின்ற வாரணத்தை நம்ம இருக்கிறது. அந்த காஞ்சி மரத்தின் பக்கத்துல எங்க பார்த்தாலும் அதிகால வேலையில அந்த புலையர் குலத்து மகளிர்னா நெல் குட்டுகிறார்கள். நெல் குத்தி அரிசி ஆக்குறது நெல் குட்டும் போது சும்மா பாடிக்கொண்டே நெல் குட்டுகிறார்கள். பாடிக்கொண்டே அந்த பாட்டு சத்தம் இன்னொரு பக்கம், இப்படி ஒரு அருமையான காட்சி. அது மாத்திரமா அந்த அழகான அற்புதமான புலையர் குலத்தினுடைய வாழ்க்கையை நடாத்துகின்ற மக்களுடைய வளத்தையெல்லாம் அவர்களுக்கே உரிய வளத்தையெல்லாம் சுவாமி வர்ணிக்கிறார். அங்கு ஒரு மாணிக்கம், விளையர்குலத்தில் ஒரு மாணிக்கல், ஒரு மாணிக்கம் உதயமாகிறது. அதனை சேகராஜனா தன் உள்ளத்தில் வழங்கிக் கொண்டே நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். பாருங்கள்,
1: இப்படித்தாகிய கடைஞர் இருப்பில் மறைப்பினில் வாழ்வார் மெய்மறிவு சிவன் கலர்க்கேயே விளைத்த உணர்வுடும் வந்தார். மெய்பறிவு சிவன் கலர்க்கே விழைத்த உணர்வுடன் வந்தார். அப்பதியில் ஊர் புலமை ஆன்ற தொழில் தாயத்தார். ஒப்பிலவர் நந்தனார் என ஒருவர் உடலானார். நம பார்வதி நந்தனார் ஒருவர் என உடலானார்.
0: அந்த அற்புதமான புலையர் குலத்தினை தலைமை பெடுக்கிற நந்தனார் நந்தனார் என திருநாமத்தோடு ஒப்பற்றவர் உலரானார். ஒருவர்னா ஒருவர் இல்லை, ஒன்று என்பது ஒப்பற்றவர், ஈடு இணை இல்லாத ஒரு பெரும் தலைவர் அங்கே உதயமாகிறார். அவருடைய பெருமை என்ன? மெய்ப்பறிவு சிவன் கலர்க்கே, தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அன்பு, உண்மையான அன்பு யாருக்குன்னு கேட்டா சிவபெருமானுக்கே என்று அர்ப்பணம் செய்த ஒரு அருமையான மாணிக்கம் அங்கே உதயமாகிறது. ஒரே குலத்தில் ஒரு மாணிக்கம், குப்பையிலே மாணிக்கம் என்று சொல்வார்களே, அது போல உடையகுலத்தில சிவபெருமான் திருவடிக்கே நான் ஆளாவேன், சிவபெருமானத்தவர யானை வணங்க மாட்டேன் என்று மெய்ப்பறிவு சிவன் கடற்கே ஏகாரம். அவரைத்தவர யானை வணங்காத ஒரு ஆண்மை உறுதிப்பாடு உடைய உத்தவர் நந்தனார். ஒருவர் உளரான அந்த பெருந்தகையார் நாமெல்லாம் மேலோங்கி வாழும் பொருட்டு அங்கே உளரான உடையகுலத்தில் அந்த பெருந்தகையாரை உள்ளமெல்லாம் என்று அவர் திருவதாரம் செய்தாரோ அன்றிருந்தே சிவபெருமான் திருவடிக்கு ஆளானார். பிறந்து மொழி பெய்கின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தே நிரந்திகளும் மைங்கான்ற கண்டத்து வானவர் பெருமானே இஞ்ஞாண்டு தீர்ப்பது இடர் என்ற அற்புதத்தில் வந்தாகிற காலக்காலமையார் எடுத்தெடுக்க சொல்வார். பிறந்து மொழி பெய்கின்ற பின்னலாம், பிறந்த உடனே அம்மா அப்பான்னு வாயை திறந்து பேச ஆரம்பிச்சதுனால இருந்து உன்னைக்காம நான் பேசிட்டு அம்மா சொன்னாங்க அப்படி நம்ம எல்லாம் பேசுறோமா? சிவபெருமான் இன்றைக்கு நம்ம பேச ஆரம்பிக்கிறோம், ஒரு வயசுல 8 மாசம் பேச ஆரம்பிச்சாங்க. எப்பொழுதும் சிவபெருமான் சிவசிவா சிவசிவா அப்படி சொல்லக்கூடிய குழந்தையாக காரைக்காலமே, அது போல நாயன பிறந்து மொழிபெய்கின்ற பின்னந்தான் காதல் சிறந்த சேவடியே செய்தேன். அவ்வாறு பிறந்து பேச ஆரம்பிச்ச உடனே சிவபெருமான் திருநாமத்தையே பேசுறது. அந்த காலம் இந்த மாதிரி அநாகரிய காலம் சிவசிவா சிவசிவா அந்த ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் நாயனா. அது மட்டுமா, பிறந்து உணர்வு தொடங்கியதில் பிறை கண்ணி பெருந்தகையால் தடைவால் சிறந்த பெரும் காதலினார் செம்மைபுரி சிந்தையராய் மறந்தும் அயல் நினைவின்றி வரிபிறப்பின் வழிவந்த அறம்புரி கொள்கையராயே அடித்தொண்டின் நெறி நின்றாரு செம்மைபுரி சிந்தையராய். சிந்தையில செம்மை இருக்கிறது, சிவபெருமானாகி அருச்செம்மை உள்ளத்தில் இருக்கு. அவருடைய அற்புதமான அன்பு எங்கே இருக்கிறது? சிவபெருமான் நோக்கி இருக்கிறது. சிறந்த பெரும் காதலினார், அந்த காதல் பெருங்காதல், அது சிறந்த பெருங்காதல்.
1: மறந்தும் அயல் நினைவின்றி,
0: மறந்து கூட பிற தெய்வ பகுதி அயல் என்பது இன்று பிற தெய்வங்கள். சில்லாண்டில் சிறையும் சிலதேவர் சிறுநேரி சேராமி திருப்பநாடு சொல்லும். இப்ப இருந்து நாளை மடியக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் அவர் வணங்க மாட்டார். மறந்து கூட அயல் நினைவின்றி, மற்றவாவனே நான் மறைக்கணும் சொல்லும் தான் மச்சி வாயு. அந்த உணர்வுகளோட அவர் வாழ்கின்றார். அடியார் பெருமக்களுக்கு தொண்டு செய்கிறார். அழகாக பசுவினுடைய தோல் இருந்து கிடைக்கிற அந்த தோலை கொண்டு சிவாலயத்திற்கு அழகாக முறவு செய்து தோல் கொடுக்கிறார். முறவை கட்டு கட்டுவதற்காக அழகாக வாள் கொடுக்கிறார். யாழ் முதலியவை செய்வதற்கு நரம்புகள் பெறுகிறார். சிவபெருமான் அபிஷேகத்திற்கு பசுவிலிருந்து வரக்கூடிய கோரோசனை என்ற வாசனை தெரிவித்து கொடுக்கிறார். தன்னுடைய குலத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறார். திருவிழந்த நாயனார் மண்பாண்டம் செய்கிற குலத்துல வந்தவர், எனக்கு சுவாமி நிறைய செல்வம் கொடுக்கட்டும், சாமிக்கு நான் கும்பாபிஷேகம் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லல. அவர் செய்கின்ற பணி வந்து அந்த பணியை வைத்து அடியார்களுக்கு அழகா திருவோடு அவர்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த கொடுத்து அவர் வாழ். இங்கே நாயனார் தன்னுடைய வாழ்க்கை முறை முறைப்பாடில் இருக்கிறது. அந்த பசுந்தோலை கொடுத்து நுழைவுக்கும், மார்களை அந்த மத்தளம் கட்டுவதற்கும், அழகான நரம்புகளை யாழ்க்காக கொடுத்தும், சுவாமியுடைய அபிஷேகத்திற்கு கோரோசனை வழங்கியும் தொண்டு செய்கிற உத்தமர் இந்த நாயனார். அருகே ஆதனூர் அருகே ஒரு அற்புதமான சிவாலயம், திரு புங்கூர் என்ற அருமையான சிவாலயம், சிவலோகநாதர் வீட்டிருக்கிற அற்புத கஷேத்திரம், திருமலை பாடல் கஷேத்திரம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஏர்வன் கலிக்காம நாயனாரும் ஒருங்கே நின்று வழிபட்ட கோயில். அந்த அற்புதமான திருக்கோயிலே தானே சுவாமி அழகான பதிகத்தை, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அழகான ஒரு பதிகம் பாடுற அந்த பதிகம் பெற்ற ஒரு அற்புத கஷேத்திரம் திருப்புன்கூர் என்ற கஷேத்திரம். ஏர்வன் கலிக்காம நாயனார் பெருமையை இந்த பாடல வச்சு பாடுறார் சுந்தரமூர்த்தி. அந்த அற்புத கஷேத்திரம் சிவலோகநாதர் வீட்டிருக்கிற கஷேத்திரம். அங்குதானே சுந்தர பெருமானும் அவர் அருகே நம்முடைய ஏர்வன் கலிக்காம நாயனார் இருவரும் சேர்ந்து எம்பெருமானை பாடி பரவினார்கள். வஞ்சகமற்றும் மாமழை மறந்து வயலில் நீரிலை மாநிலம் தருவோம், உய கொள்ள கொள்கிற பற்றி எங்களை என்ன, ஒளிகள் வெண்முக முகிலாய் பறந்து இங்கும் பெய்யும் மாமழை, பெருவெள்ளம் தவிர்த்து பெயர்த்தும் பன்னிரி வேலை கொண்டருளும் செய்தி கண்டு என் திருவடி அடைந்தேன். செழும்பொழில் திருப்பும் கூறுடானே என்று சுந்தர பெருமா சிவருமான ஏன் தன் தலைவராக கொண்டிருக்கிறார் என்ற காரணத்தை அவர் சொல்றார். ஏர்வன் கலிக்கானா அந்த பகுதியில வறட்சியும் பஞ்சமும் வருகிற போது சுவாமி 12 பேரை நிலம் கொடுக்கிறார். மழையை பெய்யும் உடனே மழை முறுக்கிச்சு 12 பேரை நிலம் சுவாமிக்கு திருப்பூர். மழை போட்டு நுறுக்க நிக்க மாட்டேன். அந்த மாதிரி மழை பயங்கரமா பெய்தோன்ன விடமா போகும் சுவாமி. இன்னொரு 12 பேர் மழை ஏர்வன் கரைக்காமனாரு 2 தடவை 12 26 வேண்டினா சுவாமி மழை. அந்த பாடல சுந்தர பெருமான அவர் பக்கத்தில் வச்சுட்டு பாடுற. வையகமுற்றும் மாமழை மறந்து வயிறு நீரிலை மாநிலம் தருவோம், மாநிலம் 12 வேலி, ஒரு வேலி கிடக்குற 6.5 ஏக்கர், 12 வேலி உள்ளாச்சு பாருங்க 78 ஏக்கர் ஆச்சு. 78 ஏக்கர் தானா சுவாமி. அடுத்தா இன்னொரு 78 ஏக்கர் அதான் காவிரி பாசனம் 2 பூவழி. அப்படிப்பட்ட அருமையான சிலர் பஞ்சபலிகள் கொடுப்பான் சாமிக்கு, விளையாத இடத்த சாமிக்கு அப்படி மனம் கொடுக்க ஆளுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. ஆனா அவருக்கு அந்த செய்தி நடந்த இடம் திருப்பணும் ஒரு கொலைய குலத்தை சார்ந்த வேலை இவர் திருவுள்ளமானது கோயிலுக்குள்ள போக மனசு. யார் அவரை தடுக்கல, நல்ல கவனிச்சுக்கணும். இந்த சரித்திரம் முக்கியமான சரித்திரம். நந்தனாரை திருக்கோயில் உள்ள போறதுக்கு யாரும் தடுப்பாரில்லை, போறான். ஆனா விரும்பல். நாமோ பசுவினுடைய தோலை விரித்து இந்த பணி செய்து விட்டுக்கிறோம். அது பெரும் அது பெரிய பெரிய அந்தணர்கள் வாழ்கின்ற இடம், அவருக்கு வழிபாடு செய்கிற திருக்கோயில். நாம இப்படி ஒரு சுதகமான வாழ்க்கை நடத்துகிற நாம் போகக்கூடாது என்று அவரே தனக்கு ஒரு தடை உத்தரவை விதித்துக் கொண்டு திருக்கோயில் புறம்பு நின்று அங்கே அழகா மூலசான பெருமானை தரிசிக்கிற சமயத்துல அந்த ஆசை நிறைவேறல. காரணம் ரிஷப நந்தி. நந்தி மறைத்துக் கொண்டிருக்கிறது உள்ளே இருக்கிற மூலவர் எல்லா உதவிட்ட வெளியே நின்று மறைங்கிறதுக்கு நந்தி மறைக்கிறது. அப்ப சுவாமி என்ன பண்ணார், அவருடைய பெருமையை உலக காட்டுவதற்கும் அவருடைய ஆழ்ந்த சைவ வழிபாட்டின் திறம் உலகவர் கண்டு வியப்பூரும் வண்ணம் ரிஷபதேவரை சற்று விலகச் சொல்ற விலகி நிற்க பாக்குற நேரம் மனசான காட்சி கிடைக்கிறார். திருப்பனூர் ரிஷபதி விலகி இருக்கு, நேரமாக அங்க மூலசான பெருமானை தரிசிக்கிற வகையில அது விலகி நிற்கிறது. யார் பொருட்டு? நந்தனார் பொருட்டு. அது வாழ்க்கையில முதல்ல நமக்கு கிடைக்கிற குறை.
1: திருப்புன்கூர் சிவலோகன் சேபடி சேவடிகள் மிக நினைந்து விரிப்பினுடும் தம்பணிகள் வேண்டுமென செய்வதற்கே அருத்தியினால் உருப்பட்டு அங்கு ஆகனும் தண்ணி நின்றோம் வருத்தமுறும் காதலினால் வந்து அவ்வூர் மருந்து அணைந்தார். சீரேறும் இசை பாடி திருத்தொண்டர் திருவாகில் நேரே கும்பிட வேண்டும் என நினைந்தார்க்கு அது நேவார் காரேறு காரேறும் புன்கூர் கண்ணுதலார் திருமுன்பு போரேற்றை விளங்க அருள் புரிந்து அருளி புலப்படுத்துவார். புரிந்து அருளி புலப்படுத்தார். இவ்வாறு ஷமதி விலக சொல்லி தன் காட்சியை நேரே அவர் கிடைக்குமாறு செய்வாரானா நாயனார் பெருமை இத்தகையும் பார்க்கலாம். இது ஒண்ணு. அது மட்டுமா, நாயனார் என்ன செய்தார், இந்த திருக்குறிக்கு ஏதாவது ஒரு பணி செய்யவே என்று ஆசைப்பட்டார். எனவே திருப்பன்கூர் கோயிலுக்கு பின்புறம் ஒரு அழகான குளத்தை அவரே கட்டிவிட்டு அந்த குளம் இருக்கு, குளங்கரையும் தண்ணீர் அந்த அற்புதமான பணியும் அவர் செய்தார். சிவலோகம் உடையவர்தம் திருவாயில் முன்னின்றே பவலோகம் கடப்பவர்தம் பணிவிட்டு பணிந்து சுவலோடு வாரடைய போவார் பின்பு ஒரு சூழல் அவரோடும் அடுத்து அது கண்டு ஆதரித்தே குளம் தொட்டார். இப்படி அருமையாக குளம் ஒன்று அங்கே நிர்மாணம் செய்தார் நாயனர். இவர் ஒரு ஆசை. என்ன ஆசை? தில்லையிலே சென்று நடராஜ பெருமானை தரிசிக்கிறார். அந்த ஆசை யார் கொடுத்தா? சிவபெருமானை. இவரான சிவபெருமான் அருளான அந்த விருப்பம். அந்த விருப்பம் இப்படி முருகி வளர்ந்த காதல். இவரான போய் நடராஜ பெருமான் தரிசிக்கிறான். எல்லாரும் நடராஜர் அப்படி இருக்கா அப்படி இருக்காரு. திருவாதிரையில அற்புதமா புஷ்பாஞ்சலி நல்லா இருக்கும், அலங்காரம் அழகா இருக்கும், அபிஷேகம் கண்ண பறிக்கும், தேரோட்டம் சிறப்பா இருக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறது கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு அவருக்கு மகிழ் மகிழ்ச்சி உள்ளத்தில் திருப்பூர்ல அங்கே ஆதனூர்ல இருந்து சிதம்பரத்துக்கு போகணும்னு ஆசை. ஆனா மனச அவரை கட்டுப்படுத்தி பெரிய பிராமணர்கள் கற்றாங்கி எரியோம்பி கடியை வராமே சித்தர் சித்தார் வாழ்ந்த சிட்டம்பரம் இன்னும் 3000 அந்தனர்கள் வாழ்கின்ற அந்த சிட்டம்பரத்துக்குள்ள நம்மளாம் போகணும். நமக்கு இந்த தகுதி இருக்குதா பாப்போம், நாளைக்கு வேணா பாப்போம்.
2: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
3: அது வந்து நுட்ப பொருள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம எடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். அதனால இங்க வந்து மிக அருமையாக அந்த திரிபடத்து அசுரர்கள் அவங்க ரெண்டு பேரும் சுதன்மன் சுசீலன் சுகுத்தி என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு தான் அவர்கள் வந்து அதை மிக அருமையாக திருமறைகள்ல பல இடங்கள்ல வருது. ஏன்னா திரிபுர சம்ஹாரம் வந்து இலக்கியத்திலையும் பல இடங்கள்ல வருகிறது.
4: இதை நான் பிந்தி வந்தவர்கள் சொல்றேன், திரிபுர சமுதாயம் தான் இன்றைக்கு போறோம். நேற்றை தொடர்ச்சி
3: அதாவது பொதுவாக பல செய்திகளை நான் வந்து ஒரு தலைப்பின்களை சொல்லணும்னு முயற்சி பண்றேன். ஒரு தலைப்பும் வச்சுட்டு வேண்டியதுதான், ஆனா இடையில டீவியேஷனும் வந்துடுது. ஏன்னா இடையில சில அப்படி விளக்கும் போது சில பற்றி விளக்க வேண்டிய அவசியம் வந்து விடுகிறது. அவையெல்லாம் அந்த வகையில நாம யாரும் என்ன பண்றோம், அவர்களை அந்த சிவாலயத்திலே அவர்களுக்கும் நாம் வந்து

தியானம் செய்ய வேண்டுமோ. அதே போலதான் திருவள்ளுவரையுமே, திருவள்ளுவருடைய படம் பார்த்தா கையில எழுத்தாணி இருக்கு, இருக்கக்கூடாது. திருவள்ளுவரை சைவர்கள் எழுத்தாணியோடு தியானம் பண்ணக்கூடாது. திருவள்ளுவருக்கும் தியானம் உண்டு சைவர்கள். திருவள்ளுவரை மற்றவர்கள் பார்த்தால் இன்னொரு நாளைக்கு பேசுறேன். திருக்குறள் கேசட்டை நீங்க வாங்கி கேட்கலாம். திருக்குறளை எப்படி சைவ சித்தாந்தம் வருதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். திருக்குறள்ல சைவ சித்தாந்தத்தை எப்படி சொல்ற, அது வந்து அந்த திருக்குறளை பற்றி சைவ ஞானிகள் பலர் எழுதுன அந்த அடிப்படையை நான் வந்து ஒரு சிடி கேசட்டா போட்டிருக்கேன் ஒன் அவர்ல. அது நீங்க கேட்டீங்கன்னா திருவள்ளுவரை பற்றி உங்களுக்கு எண்ணமே கம்ப்ளீட்டா மாறி. திருவள்ளுவரை நாம் எப்படி ஏற்றம் கொடுக்கிறோம் என்றால், அவர் ஒரு மெய் ஞானி. அதனாலதான் நாவலர் பெருமாள் அருமையா ஒரு கேள்வியை கேட்பேன், சைவர்கள் யாருக்கெல்லாம் குரு பூஜை செய்ய வேண்டும் கேள்வி இருக்குல்ல சைவனாவுடைய. அதுல பதில் என்ன வருது, நம்பர் ஒன் திருவள்ளுவர், அப்புறம்தான் சம்பந்தரே வர்றார். அதுதான் அவர் படிக்கணுங்கிறது. சைவர்கள் யாருக்கெல்லாம் குரு பூஜை செய்ய வேண்டும்ங்கிறது முதல்ல யார் சொல்ற, நம்பர் ஒன் திருவள்ளுவர். மாசி உத்தரம் அதுல என்னன்னா, இங்க தமிழ்நாட்டுல திருவள்ளுவர் டேன்னு ஒண்ணு டிக்ளேர் பண்றாங்க கவர்மெண்ட்ல, அன்னைக்கு பண்ணக்கூடாது. திருவள்ளுவர் தியானம் எப்படி பண்ணணும், இல்ல நம்மகிட்ட வரம்பு இருக்கு அவ்வளவுமே, இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு ஆகம ஸ்லோகங்கள்ல தியான ரூபங்கள் சிவாலய திருமேனிகள் என்று அதேதான் சிற்ப கல்லூரியில. இது போய் ஒரு சிற்ப சாஸ்திரம் ஒழுங்கா படிச்சவன்ட்டு கேட்டாலும் அவனுக்கு தெரியும். தமிழ்ல அருமையாக ஒரு சிற்பங்கள் எப்படி அமைக்க வேண்டும், சிற்ப செந்நூல் என்று தமிழ்லே நூல் இருக்கு. மகாபலிபுரத்துலதான் சிற்ப கல்லூரி இருக்கு தமிழ்நாட்டுல. அந்த மகாபலிபுரம் சிற்ப கல்லூரிக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு பிரமாண நூல் இருக்கு, சிற்ப செந்நூல்னே பேர். அங்கேயும் இருக்கு எல்லாத்துலையும். ஏன்னா சிற்ப சாஸ்திரம் எல்லாம் நம்மகிட்ட வந்து எல்லா சாஸ்திரமே சேர்ந்து வரும். அவை நால்வர்களை எப்படி அமைக்க வேண்டும், அவர் நாவலை எப்படி, அதாவது எப்படி அமைச்சிருக்கிறாங்க கேட்டா, அவர்களை எப்படி தியானம் செய்ய வேண்டுமோ அப்படித்தான் அமைச்சிருக்கிறார்கள். சுந்தரன்னா தலையில கிரீடம் இருக்கணும், வலது கையில பெரம்பு இருக்கணும், இடது கையில வந்து தாமரை மலர் இருக்கணும். மாணிக்க வாசர்னா சின்முத்திரை இருக்கணும், இடது கையில வந்து ஓலைச்சுவடி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்பர்னா உளவாரம் இருக்கணும், உளவாரத்தை கையில வைக்க கூடாது, சாத்தி தான் இருக்கணும், கையில உளவாரம் இருக்கக்கூடாது. எல்லாம் வரம்பு, அதனாலதான் வரம்பு சைவத்துல ஒரு வரம்பு எல்லாத்துக்கும் வச்சிருக்காங்க அந்த ஆலயத்துல. அதனாலதான் அதை மாற்றக்கூடாது. ஏன்னா மாற்றுவதுன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அதான் பெரிய விஷயம். காலந்தோறும் இஷ்டத்துக்கு மாத்திட்டே போவோம். கடைசியில இவே ராமசாமி நாயக்கருடைய தியானம் கூட ஒண்ணு வந்து அது சிவங்கோயில வந்து. ஆக விநாயகரை பொறுத்தவரை காலசம்மாரமூர்த்தி, கஜமுக சம்மாரமூர்த்தி விநாயகரை பொறுத்தவரை எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, சிவாலயத்துல வந்து அந்த இடது மூலையிலே விநாயகர் இருப்பார், வலதுல அவர் இருப்பார். அவர் உண்மையில அந்த பேர் என்ன, விநாயகர் சிவங்கோயில போனீங்கன்னா நிறைய விநாயகர் இருப்பாங்க சில கோயில்ல. ஆனாலும் அந்த விநாயகருக்குள்ள ஒரு பேதம் உண்டு. என்னவென்றால், சிவபெருமானே அந்த சோமா, அதாவது அந்த வடிவம், அதுக்குதான் மாகேஸ்வர மூர்த்தங்கள்னு பேர். மாகேஸ்வர மூர்த்தங்கள் அது 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் தான் சிவாலயத்தில் அமைக்கலாம். அதுல கஜமுக அனுக்கிரக மூர்த்தி, அந்த விநாயகருக்கு என்ன பேரு, கஜமுக அனுக்கிரக மூர்த்தி. அங்க முருகன் இருக்கிறாரே அவருக்கு சோமாஸ்கந்த மூர்த்தின்னு பேர். ஆனா மற்ற இடங்கள்ல இருக்காங்களே விநாயகர், பெரிய திருவாரூர்ல போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் விநாயகர் இருப்பார். ஆனால் அவர்கள் அந்த மாகேஸ்வர மூர்த்தத்தில் உள்ள விநாயகர் இல்லை, அவர்கள் சிவ சாரூபம் பெற்று அடியவர்கள், விநாயக சாரூபம் பெற்று அடியவர்கள், முருக சாரூபம் பெற்று அடியவர்கள். அவர்களும் இருப்பார்கள், ஆனா அவங்களுக்கு அவங்களுக்கு பூஜை பண்ணும்போது மந்திரம் சொல்லும் போது அவங்களுக்கு மந்திரம் வேற, இவருக்கு மந்திரம் வேற. அப்படி நியமம் வைத்து பூஜை முறையிலே அவருக்கு சொல்ற மந்திரம் வேற, இவங்களுக்கு சொல்ற மந்திரம் வேற. அதனால அந்த விநாயகருக்கு வந்து ஆகமத்துல கொடுத்த பேர் என்ன, கஜமுக கஜ சம்ஹாரமூர்த்தி. சுப்பிரமணியனுக்கு என்ன பேர் கொடுத்தாங்க, சோமாஸ்கந்த மூர்த்தி. அங்க ஆமா, அதனால அவங்களுக்கு என்ன வரும்னா, அந்த பூஜையில அவர்களுக்கு அந்த தோத்திரங்கள் வரும்போது மூணு பேருக்கு சேர்ந்து வரும். சோமாஸ்கந்தனுங்கிறதுக்கு என்ன வார்த்தை, ச பிளஸ் உமா பிளஸ் கந்தன், சோமாஸ்கந்தன். அதில் வடமொழி அப்படிதான்.

0: அப்படி சே சேன்னா வித்துன அர்த்தம், வித் சே பிளஸ் உமா பிளஸ் கந்தன். அது அருமையான அந்த வார்த்தையை வந்து உண்மையிலே வந்து ஈழத்தமிழர்கள் மீது எனக்கு ஒரு சின்ன வித்தியாசம் நான் பார்க்குறேன்னு கேட்டா, அவங்க பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த ஸ்ரீ ஸ்கந்தராஜா ஸ்கந்தன் ஸ்கா தமிழ்நாட்டில் வைக்க மாட்டாங்க, வெறும் கந்தசாமி தான் வைப்பாங்க. ஆனா இலங்கையில தான் நான் பாக்குறேன், எல்லா நாட்டையும் நான் போயிருக்கேன் இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த ஸ்ரீ ஸ்கந்தன் ஸ்ரீ ஸ்கந்தராஜாங்கிற பேர் ரொம்ப அதிகமா இருக்கு இலங்கையில இல்லையா. அங்க ஸ்கந்தன் அந்த உச்சரிப்போட தான் வைக்கிறாங்க, ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அது அப்படிதான் வைக்கணும். அதாவது அந்த
1: படங்கள்
0: வந்து திருஷ்டி விநாயகர் கூட வந்துட்டார் இப்போ வீட்டுல முன்னாடி, கந்திருஷ்டி விநாயகர் அப்படின்னு ஒரு படம் ரொம்ப வந்து கந்திருஷ்டி விநாயகர், அது வீட்டுல மாட்டி வாசல்ல மாட்டி வைக்கிறாங்க, அவர் விநாயகர் திருஷ்டி எல்லாம் போயிருமா. அதனால இன்னைக்கு அதெல்லாம் கமர்ஷியல் நோக்கல, நமக்கு வந்து எப்பொழுதுமே பிரமாண நூல்கள் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது முக்கியம். அதுல அந்த மூர்த்தி பேதங்கள் எப்படி அமைக்கலாங்கிறதுக்கு அங்க ஆகமத்துல விதி சொல்லியிருக்காங்க. ஒரு சுப்பிரமணியரை எப்படி அமைக்கலாம், எத்தனை கரங்களோடு அமைக்கலாம், எத்தனை முகத்தோடு அமைக்கலாம். அது போல சுப்பிரமணியருக்கு முன்னாடி வந்து வாகனம் வந்து மயில் வைக்கலாம், யானை வைக்கலாம், ஆடு வைக்கலாம். சில கோயில்ல ஆடு இருக்கும், சில கோயில்ல யானை இருக்கும், சில கோயில்ல மயில் இருக்கும். இன்னும் போனா திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா ரெண்டாம் திருவிழா அன்னைக்கு சுப்பிரமணியர் ஆட்டு வாகனத்துல தான் வருவார். மிக புகழ்பெற்ற ஆலயம் திருச்செந்தூர் முருகன். ரெண்டாம் திருவிழா அன்னைக்கு முருகன் மயில வர மாட்டேன், ரெண்டாம் திருவிழா அன்னைக்கு ஆட்டுலதான் வருவார், ஆட்டு மேலதான் வருவார். அது கதவு அதை படிக்கணும் உடனே, அதுக்கு தானே படிக்கணுங்கிறதுக்கு. முருகனுக்கு ஆடு உண்டான்னு கேட்டா தகர் ஏறு படலாம், கதவுலானது படிக்கணும். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா நான் என்ன சொல்றேன்னு பார்க்கக்கூடாது. அதுதான் இப்ப இன்னைக்கு நம்ம இதுல வந்து நிறைய தவறான குழந்தை வந்தது காரணம் அதுதான். யார் சொன்னார்னா அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு இப்படிதான். அங்கே அந்த ஆட்டு வாகனத்துடைய தாற்பரியம் என்ன, தகர் ஏறு படலம் கந்த புராணத்துல இருக்கு, அதை பார்க்கணும். கச்சியப்ப சிவாச்சாரியர் என்ன சொன்னாலும் அதுதான பிரமாணம். கந்தபுராணம் அரங்கேற்றம்ங்கிறது ஒரு அருமையான கந்தபுராண பாராயணம் இலங்கை. கந்தபுராண அரங்கேற்றம் தமிழ்நாடு ரொம்ப சிறப்பு. கந்தபுராண அரங்கேற்றம் எப்படி அரங்கேறியது என்பது அருமையான ஒரு வரலாறு. அந்த வரலாறு ரீதியாக நம்மளை பெரியவர்கள் அது எங்க சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, தொண்டை மண்டல சதகம், தொண்டை மண்டல சதகத்துல எப்படி கந்தபுராணம் அரங்கேறியது என்று அருமையாக வருகிறது. ஆகவே சுப்பிரமணியர் என்று சொன்னால் அங்க என்ன பொருள் என்றால், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அதாவது ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு ஒரு ஒருத்தர் லிஸ்ட் எடுத்தார், ரொம்ப அதிகமாக உள்ள பெயர் என்ன, தமிழர்கள் அதிகமாக வைக்கின்ற பெயர் என்னன்னு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ண, ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு என்ன சொன்னார்னா, ராமசாமி அண்ட் சுப்பிரமணியன் ஆன்சர் கொடுத்தார். தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ராமசாமி இருக்கும் இல்லை சுப்பிரமணியன் இருக்கும், இந்த ரெண்டு பேர் தான் வெரி பாப்புலர். அது சுப்பிரமணியம் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், பிரம்ம நியம், நியம்னா தன்மை, சு என்பது உபசர்க்கம், விசேஷ பிரம்மமாக வந்தவர் அர்த்தம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், விசேட பிரம்மமாக வந்தவர், அதான் அர்த்தம். தமிழிலே வந்து முருகன், அதாவது அவருக்குள்ள எத்தனையோ நாமங்கள்ல வடமொழி நாமங்கள்ல சிறந்தது சுப்பிரமணியன், தமிழ்ல உள்ள நாமங்கள்ல சிறந்தது முருகன், அதான் முருகாயனும் நாமங்கள் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு நான் வந்து சிவலிங்கம் எப்படி அந்த தட்சிணாம அதை வளம் வந்து விட்டு கோயில்ல, அதுக்கப்புறம் சிவலிங்க மூர்த்தியை வணங்கி விட்டு அதுக்கப்புறம் தான் அம்பாள் சந்நிதி. அங்கே ஒரு சிறப்பை நீங்கள் கவனிக்க வேண்டும். இப்ப சுவாமி சந்நிதி அம்பாள் சந்நிதின்னு சொல்றான், அம்பாள் சந்நிதி முழு பெண் உருவமா இருக்கு, இப்ப சுவாமி சந்நிதி ஆண் உருவமா தானே இருக்கணும், சந்தேகங்களுக்கு உங்களுக்கு வந்திருக்கேன் என்னையாவது. எந்த சிவன் கோயில் இல்லையாவது அம்பாள் சன்னிதினா பெண் பெண் வடிவில் இருக்கிறார், சுவாமி சன்னிதினா ஒரு அருமையான ஆண் அழகனை போட்டு மீசையோட வச்சிருக்கலாம்ல, அங்க மட்டும் ஏன் ஆண் உருவம் இல்லை,
2: சிவருமனுக்கு மீசை
0: உண்டு, சிவபெருமானுக்கு மீசை உண்டு, கரெக்டாக மீசை உண்டு, சிவபெருமான் மீசையோட தான் போடணும், ராஜா ரவிவர்மனுடைய படம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மீசை இருக்கும். அதுபோல மீசை உள்ளவன் சிவபெருமான் ஒருவனே என்றுதான் ஆகமத்துல வசனம் வருது. ராஜா ரவிவர்மா என்று புகழ்பெற்ற ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தார் இந்தியால, பெரிய மகாராஜா, திருவாங்கூர் மகாராஜா ரவிவர்மா தான் அந்த காலத்துல அத்தாரிட்டி. பழைய படங்கள் போன அவர்தான் போட்டிருப்பார். ராஜா ரவிவர்மா படத்துல மீசை இருக்கும். அப்படி இல்லையே, என்ன கேட்டா அங்கேதான் சொல்லப்படுகிறது, அங்கே சிவலிங்கம் என்பது இருக்கு பாருங்க, அது வந்து அவருடைய இந்த பிரம்ம தன்மை, அவர் ஆண் பெண் அலி என்ற தன்மைக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறார் என்பதை காட்டுவதுதான் அந்த சிவலிங்க திருமேனி என்பதற்கு நான் அன்னைக்கு சொன்னேன். நேற்று கூட அந்த கேள்வி வந்தது, சிவலிங்கம் என்பதற்கு அது ஒரு, அது வந்து லிங்கம் என்பது குறிங்கிற பொருள் தான், இண்டெக்ஸ் அப்படி அர்த்தம். அங்கே ஒரு கேள்வி வருது தமிழ்ல, ஒரு சிறப்பு என்னவென்றால், சிவலிங்கம் என்பது என்ன தொகை? சொன்னேன் பாருங்க, ரெண்டு பெயர் சொல்ல சொல்லி ஆகினா என்ன தொகைன்னு சொல்லி ஆகணும். இது அறிஞர்களுக்கு விருந்து. சிவலிங்கம் என்ன தொகை என்று கேட்டால் அதுக்கு என்ன பேர் சொன்னாங்க, அது வேற்றுமை தொகை. சிவலிங்க சிவனுக்கு லிங்கம் அப்படிதான். சேக்கலார் சுவாமிகள் என்ன பண்ணார்னு கேட்டீங்கன்னா, அங்க அருமையாக சொன்னார் அது எப்படி சிவலிங்கத்தை எப்படி விரிக்கணுங்கிறதுக்காக காமிச்சார் பெரிய புராணத்துல. காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீனாகம் அணிந்தார்க்கு நிகழ்வுரியாம் சிவலிங்கம். அது நான்காம் வேற்றுமை தொகையாதான் விரிக்கணும்னு சொல்லி காட்டார். அதான் பெரிய புராணத்துக்கு உள்ள சிறப்பு. பெரிய புராணம் வெறும் கதை மட்டும் இல்லை, பெரிய புராணத்துக்கே இவ்வளவு சிறப்பு கொடுத்தோம். இது வெறும் கதையாது, கதையே இல்லை, கதையே கிடையாது. அது அப்படியே சிவ புண்ணியம் என்பது சைவத்தினுடைய கான்செப்ட் என்னங்கிறத விளக்குறது. அதனாலதான் நடராஜ பெருமானே சேர்த்துக்கோன்னு காரணம். நம்பியாண்டார் நம்பிகள் தோக்கலையே பெரிய புராணத்தை. பெரிய புராணத்தை என்ன சொன்னார், ஏன் சேர்த்தாங்க பண்ணாங்க திருமுறையாக, நடராஜ பெருமானே அனபாய சோழனுக்கு 12 திருமுறையாக சேர்த்துக்கொள் என்று ஆணை. கடவுளே அத அட் தி ஆர்டர் ஆஃப் காட் சேர்த்திருக்கிறது. மற்றதெல்லாம் அப்படி இல்லை. பெரிய புராணத்துல அது மாதிரி மிக சிறந்த உரையாசிரியர்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஆகவே இங்க என்னவென்றால், அது சிவபெருமானுடைய அந்த கான்செப்ட், அந்த கான்செப்டை விளக்குகின்ற குறி அவ்வளவுதான். ஆனா that itself will not become a god, it depicts the concept of god, that's all. அவங்க என்ன சொன்னாங்க, அதை என்ன சொன்னாங்க, மூர்த்தி. அந்த மூர்த்தியின் வழியாக அருள் செய்வர் யாரு, மூர்த்தி மா, ரெண்டு வித்தியாசம். Like body and soul. பாடி வேற ஆன்மா வேற. அதே போலத்தான் அந்த சிவலிங்கத்துல என்ன பண்ண, அந்த கான்செப்ட் எப்படி வளர்க்கிறாங்க, எப்படி சொல்லப்படுறாங்க. லிங்கம்ங்கிற சொல்லுக்கு அந்த வடமொழி அப்படின்னு கேட்டா, லிங் என்றால் ஒடுங்குவது, கம் என்றால் தோன்றுவது, அந்த ரெண்டு வார்த்தை. It's a coinage of two words. அதுல பகுதி என்ன, இந்த லிங்கம்ங்கிற வார்த்தைக்கு பகுதி என்ன, செத்தான் தமிழ்ல, செத்தான் பகுதி என்ன, சாதான் பகுதி தமிழ்ல. புறவருக்கு விருந்து, சில விஷயங்கள் புறவர்களுக்கு விருந்து. அத தமிழ் இலக்கணம் படிச்சுட்டு வந்தா இதற்கெல்லாம் அதனுடைய நோக்கமே வேற இருக்கும். ஒரு அருமையான ஒரு சொன்னார், தமிழ் பகுபத உறுப்பு இலக்கணம் என்னன்னு கேட்டார். தமிழ், தமிழ் என்ற சொல்லுக்கு பகுபத உறுப்பு இலக்கணம் என்ன, ஒரு பெரிய சர்ச்சை வரும் தமிழ் உலகத்துல. அந்த சொல்லுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் எப்படி ஒன்னா, தமி பிளஸ் இல். தமி என்றால் ஒப்பில்லாதது, இல் என்பது எழுத்து பேரு. அப்படிதான் புலவர்கள் முடிவு பண்ணாங்க. தமி என்பது பகுதி, இல் என்பது எழுத்து பேரு. இத அருமையா விளக்குனவர் சுன்னாகம் குமாரசாமி புலவர். எல்லாம் உங்கூராட்சி. அதாவது தமிழுக்கும் சைவத்திற்கும் தமிழ்நாடும் ஈழ நாடும் போட்டி போட்டு சனி பண்ணிடுறாங்க. ஆச்சரியம். வாங்க டாக்டர் வாங்க, சாய முடியாது.
3: சரியா நேர்ந்து டாக்டர் வந்திருக்கிறாய். திஸ் இஸ் வட நேரம் நான்
4: அனி
0: அரக நம்ம பார்வதி பதவி ஆகவே அந்த மொழியிலே எப்படி செத்தான் என்ற சொல்லுக்கு சா என்பதுதான் பகுதி தமிழிலே, அதே போலதான் லிங்கம் என்ற சொல்லுக்கு பகுதி எப்படி வரும் என்றால் லிகி என்றுதான் வரும். லிகி, லிகி என்றால் சித்தரிப்பது. லிங்கம் என்ற அந்த சொல் என்ன குறிக்கிறது என்பதை ஆங்கிலத்திலே சொல்வதாக இருந்தால் that which depicts, that which depicts.
3: அது லிகியும் வடமொழி தானா?
0: லகரம் முடிக்கும் முதல்ல வந்தாலே வடமொழி தான். இல்ல, லகரம் வந்து முடிக்கும் முதல்ல வந்தாலே. ஆகவே அந்த அது எப்படி அந்த சைவ சித்தாந்தத்தினுடைய சைவம் சொல்லக்கூடிய சைவம் என்பது சித்தாந்தம் என்பது ஆகமத்திலே மறுபடி நான் ஞாபகப்படுத்துகிறேன். எப்பொழுதுமே சைவ சித்தாந்தம் என்று சொன்னாலே நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது என்றால் நம்முடைய ஞானிகள் நம்முடைய கொள்கைக்கு ஒரு வடிவம் கொடுத்தது சைவ சித்தாந்தம் நினைச்சிடக்கூடாது. முக்கியம் சைவ சித்தாந்தம் என்பது சிவபெருமான் ஆகமங்களிலே அதாவது நம்முடைய அந்த சைவ சைவத்தினுடைய கொள்கையை சித்தரிப்பது. அதாவது ஆகமங்கள், அதாவது சிவபெருமான் வந்து என்றைக்கு இந்த ஆகமங்களை தோற்றுவித்தார் என்று சொன்னால் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்யும் பொழுதே தோற்றுவிக்கிறார். எப்பொழுதுமே இது மாதிரி செய்திகளை எல்லாம் ஆராயும் பொழுது இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கல் என்ன போச்சுன்னா தமிழ்நாடாகட்டும் எல்லா நாட்டிலையுமே ஆராய்ச்சி என்ற பெயரினாலே பல தவறான கருத்துக்கள் கொடுக்கப்படுகின்றன. இன்னொன்று, தகுதியே இல்லாதவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். அது ஒரு பிரச்சனை. ஆராய்ச்சி என்பது யார் செய்ய வேண்டும்? எல்லாவற்றிலும் நிரம்பிய நூல் அறிவு உள்ளவர்கள் தான் ஆராய்ச்சி செய்யணும். ஆனா நீங்க எனிபடி கேன் என்டர் இன் டு ரிசர்ச், அது ஒரு அது என்னவோ ஜனநாயகத்தில் வந்த குறையா நிறையான்னு எனக்கு தெரியல. யார் வேணாலும் ஆராய்ச்சி பண்ணலாம். ஆனால் சைவர்கள் வந்து எப்பொழுதுமே நம்முடைய கடவுளை அனுபவித்தவர்கள் தான். கடவுளை அனுபவித்தவர்கள், கடவுளை கண்டவர்கள் வேற, அனுபவித்தவர்கள் வேற. சில பேருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார், ஆனா கடவுளோட அனுபவம் ஒன்று இருக்கு பாருங்க. அதுதான் அதுதான் கடவுளை பற்றி அறிவது ஞானம். கடவுளை வந்து அனுபவிப்பதுதான் போதம். அதான் சிவஞான போதம்னு வச்ச ஞானம். அந்த நூலுடைய பேரை பாருங்க, சிவ ஞானம்னு சொன்னாலே போதுமே. இன்னொரு இதுக்கு வார்த்தை வருது, சிவஞான போதம். அத சிவம் என்பது அது ஒரு பொருள், ஒப்பற்ற ஒரு பொருள். அதை தெரிவது நன்றாக தெரிய குற்றம் இல்லாமல் தெரிவதற்கே அதுதான் ஞானம். அந்த குற்றம் இல்லாமல் தெரிந்தது மட்டும் போதாது, அந்த சிவத்தோடு ஒரு அனுபவத்தை நிகழ்கிறது அனுபூதி. அந்த அனுபூதியை நிகழ்த்தினால் அது வேறு தான் போதம். அதான் சிவஞான போதம். மாணிக்கவா சுவாமிகள் குருந்தமர தழிலே சிவபெருமானை பார்த்த பொழுது சிவபெருமானுடைய கையிலே இருந்த புத்தகம் சிவஞான போதம். மாணிக்கவாசக சரித்திரத்தில் குருந்தமர தழிலே சந்திக்கிற ஞானாசிரியர் எப்படி இருக்கு அந்த காட்சியெல்லாம் அடாடம் மட்டுமில்லாது. அந்த இடத்துல ஞாபகப்படுத்தும் மட்டுவில் காணா வேற்புள்ளை அவர்கள் எப்படி விளக்கம் கொடுக்கிறார்கள். அதனால் அவர்கள் எல்லாம் அந்த காலத்து புலவர்கள் எல்லாம் தமிழ் மொழியிலே எந்த அளவுக்கு அவர்களுக்கு பயிற்சி இருந்ததோ அந்த அளவுக்கு வடமொழியிலையும் பயிற்சி. அது மட்டும் இல்ல, இலக்கிய பயிற்சி மட்டும் இருந்தா காணாது. எப்பொழுதுமே சமயத்தை முடிவு செய்யும் பொழுது மொழி பயிற்சி மட்டும் இருந்தா காணாது. அதனாலதான் சிவஞானபோகத்துல வரக்கூடிய இந்த வார்த்தை முதல் சூத்திரத்துக்கு என்ன எழுதினாரு, புலவர் என்பனார் புலவர், அவன் அவள் அது எனும் அவை மூ வினைமையின் தோற்றிய திரியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். சாமி என்ன எழுதினாரு, இந்த இடத்துல மெய்கண்டார் புலவர் என்று சொன்னது தமிழ் படிச்ச புலவர இல்ல, அது தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல புலவர்னா தமிழ் படிச்ச புலவர்னு அர்த்தம் பண்ணிடாத. என்ன அந்த இடத்துல புலவர்னா என்ன அர்த்தம், அளவை நூலின் இயல்புணர்ந்தோரை சொன்னார். ஈண்டு புலவர் என்றது அளவை நூலின் இயல்புணர்ந்தோரை. அளவை நூலின், அதாவது நான் வந்து இப்ப நான் மெடிக்கல் சயின்ஸ்ல ஒரு தியரியை சொல்ல போறேன்னா கேக்குறவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணுமே இல்லையா. எப்பொழுதுமே ஒரு கலையை பத்தி சொல்ல போனா, ஏன்னா ஆறு சூத்திரங்கள் தர்க்கத்தின் அடிப்படையிலே நிகழ்த்தப்படுகின்றன. அப்ப தர்க்க சாஸ்திர அடிப்படை இல்லாம எப்படி தெரிய முடியும், முதல் ஆறு சூத்திரங்களும் என்னது அவ்வளவு லாஜிக், பியூர் லாஜிக். அடுத்த ஆறு சூத்திரங்கள் பை பியூர் பிராக்டிஸ், அதான செய்யுங்க, அதான் பொது அதிகாரம் சிறப்பதிகாரம். இப்ப உதாரணமா ஒன்று சொல்லுகிறேன், மகாபாரதத்திலே பாஞ்சாலி ஒரே சமயத்திலே ஐந்து கணவர்களோடு வாழ்ந்தாரேன்னு கேட்கிறான், அதை மட்டும் தான் கேட்கிறான். ஆனா பாஞ்சாலி எப்படி கல்யாணம் பண்ணான்னு தெரியாது உனக்கு, அதான் பெரிய விஷயம். அதே மாதிரி நீ கல்யாணம் பண்ணா நீ இருக்கலாம். அங்க உள்ள கேள்வி என்னென்றால், ஆஸ் அ ஹோல் உடனே கேட்கிறான் போலி ஆண்ட்ரி, அதுக்கு மேல ஆராய்ச்சியாளர்களாம், சோ தி சிஸ்டம் ஆஃப் போலியாண்ட்ரி வாஸ் தேர் இன் ஏன்ஷியன் இந்தியா அப்படிங்கிறான். மகாபாரதத்திலே பாஞ்சாலிய தவிர வேற எங்க போலியாண்ட்ரி சொல்லியிருக்கா, சிந்திக்கிறது இல்ல. பாஞ்சாலிக்கு மட்டும்தான் போலியாண்ட்ரி சொல்லியிருக்கு, இதுதான் ஆராய்ச்சி. ஆனால் அவள் எப்படி பண்ணுகிறார், தருமனுக்கு தருமணம் பண்ணி அக்னி பிரவேசம் பண்ணி வந்துதான் அப்புறம் பீமனுக்கு கல்யாணம் பண்றான். அப்புறம் அக்னி பிரவேசம், அஞ்சு அக்னி பிரவேசம் பண்ணிட்டு தான் அக்னியின் வாயிலாக சென்று மறுபடியும் வர்றான். அப்ப என்ன அர்த்தம், ஒரே பிறவியிலே ஷீ இஸ் பார்ன் 5 டைம்ஸ். நீ அதே மாதிரி பண்ண முடியுமா கல்யாணம், நீ பண்ணிக்கோ அதே மாதிரி பண்ணு, அக்னி அக்னியில போ, அக்னி ஒண்ணு எரியாம இருக்கணும், அக்னி ஒழியா வா, அப்படி பண்ணா நீ அஞ்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படிப்பட்டவளே கற்பனைகள்னு சொல்லிருக்காங்களே அவங்களுக்கு தெரியாத அந்த பாயிண்ட். உனக்கு நீ ஒண்ணுமே படிக்காம கேக்குற கேள்விக்காரனுக்கு இத சொன்னவங்களுக்கு பாஞ்சாலி கற்பனைகள்னு சொன்னாங்களே, அத சொன்ன அறிஞர்களுக்கு தெரியாம இருக்குமா அந்த விஷயம், இது ஒரு ரூடிமெண்டரி பாயிண்ட். பாஞ்சாலி சகோதரன்னு பாரதியார் எவ்வளவு சிறப்பா பாடுறாரு பாஞ்சாலியை பற்றி. நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு ஆஸ்பெக்ட மட்டும் முடிச்சுக்கிறோம். எப்பொழுதுமே இது கூட கந்தமன் ஐயா கேள்வி கேட்டாங்க, முருகன் ரெண்டு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு நாம பண்ணலாமா என்றா, நீயும் அதான் சொல்ற, நான் வேடிக்கையா சொல்றது குடும்பத்தனமான கேள்வி, குடும்பத்தனமான பதில், நீயும் உங்க அப்பாவுடைய நெற்றியில இருந்து ஆறு நாள்ல வந்திருந்தா நீயும் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பாஞ்சாலி வந்து நிறைய வந்து அந்த மூல பாரதத்துல அப்படி வரல. இன்னும் சொல்ல போனா மகாகவி பாரதியார் கூட சரியா சொல்லல, அதுலயுமே பழை உண்டு, அறிஞர்கள் சொல்வாரு. அந்த மூல நூல்ல என்ன சொல்லி இருக்குன்னு பாருங்க, அதான் முக்கியம். மூல நூல் தான் நமக்கு முக்கியம் எப்பொழுதுமே. அதனால ஒரு கேரக்டர் அனலைஸ் பண்ணா நாம் அந்த காவியத்தை ஆஸ் அ ஹோல் எடுத்துக்கிட்டு தான் ஆராய்ச்சி பண்ணுமே ஒழிய, நமக்கு எது சாதகமோ அதை மட்டும் எடுத்துக்க கூடாது. சரியா, அதனாலதான் நீ விவகாரம் வர்றது காரணம், என்னத்தையும் அரை குறையா படிக்கணும், அதை வைத்துக் கொண்டு ஆர்கியூ பண்றோம். அதுபோல அந்த சித்தாந்தம் என்பது என்ன என்றால், 66 முனிவர்களுக்கு சிவபெருமான் அந்த ஈசான முகத்தின் வழியாக அவர்களுக்கு இந்த உலக தோற்றம் பிறப்பு இறப்பு எல்லா செய்தியும் சொல்ற, ஒரே காலத்துல சொல்லல. அந்த ஆகமம் ஏற்கனவே இருக்கிறது, அந்த ஆகமத்தை பக்குவமுடைய முனிவர்கள் கேட்கிறார்கள். அப்படி கேட்கும் பொழுது பல்வேறு கற்பங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். நூல் ஏற்கனவே இருக்கு, அதனுடைய இன்டர்பிரேஷன் தான் கொடுக்கிறார் அவர். அதனால திருவள்ளுவர் என்ன சொன்னாரு, அஞ்சன மேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சொடு 23 ஆகமம் அஞ்சலி கூப்பி 66 அஞ்சா முகத்தில் அரும்பொருள் கேட்டதே. என்ன அருமையா சொல்ற, 66 முனிவர்கள் பல்வேறு காலங்களிலே சிவாகமத்திலே வந்த சந்தேகத்தை விளக்கிற அஞ்சலி கூப்பி 66 66 முனிவர்கள் அஞ்சா முகத்தில் அந்த 4 முகங்கள் 4 திசைகளை நோக்கி இருக்கிறது. ஒரு முகம் ஊர்த்துவ முகம், ஒன்னு அதோ முகம், ஒன்னு ஊர்த்துவ முகம், இன்னொன்னு அதோ முகம். அந்த அதோ முகத்தை வெளியிலே காட்டி கொண்டு வந்ததுதான் முருகன். அவ்வளவுதான், அதான் 5 முகம் காட்டாமல் 6 முகம் காட்ட வந்த செஞ்சரண சேவடியை சேருவது என்னாலோ. கான்செப்ட் ஆஃப் முருகன் என்ன, எல்லாம் தெளிவாக அந்த பிலாசபியை புரிந்து கொண்டு நான் அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணும். அதே போல சிவலிங்கத்துக்கு வருவோம். சிவலிங்கத்திலே அது எப்படி விளக்குறது என்று கேட்டால், சிவலிங்கத்திலே எத்தனை பகுதிகள் இருக்கின்றன என்று கேட்டால், சிவலிங்கம் முழுவதும் நீங்க பார்க்க முடியாது. அதை பேரை மட்டும் சொல்றேன், யந்திரம் பாதசிலை பீடம் பிரம்மபாகம் விஷ்ணுபாகம் ருத்ரபாகம் ஆவுடையாள் நீர்த்தாரை கோமுகி ரேகை, இந்த ஒவ்வொன்றும் எதை சிக்னிஃபை பண்ணுது அப்படிங்கறத சொல்லப்பட்டது. என்னன்னு கேட்டா அது இறைவன். அந்த கல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிவலிங்கம் ஒரே கல்ல இருக்கும், அது ஆண் கல்ல இருக்கும். இன்னைக்கு இந்த கோயில பிரதிஷ்டை பண்றாங்களான்னு அந்த கேள்வி கேட்ட எப்பயுமே நடைமுறை என்ற கேட்காதீங்க. எப்பொழுதுமே நாம் என்றோம், வி ஸ்பீக் அபவுட் த வயலேஷன்ஸ் ஒன்லி. வாட் இஸ் த ரூல் தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஆனா அங்க அப்படி இல்லை, அந்த முழு வடிவத்தையும் எப்ப அந்த கும்பாபிஷேகத்துல பெயர்த்து எடுக்கும் போதுதான் உங்களால பார்க்க முடியும். அது எப்படி இருக்குன்னா, அது கீழே ஸ்வஸ்திக் வடிவத்துல இருக்கும், கீழே அது பாத சிலையின் பேரு, அதுக்கு மேல வந்து கீழே என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிரம்ம பாகம், அது 4 பட்டையாக இருக்கும். இந்த சிவலிங்கம் ஒரே கல், ஒரே கல்லுல 3 பாகம் இருக்கு, 1/3 1/3 1/3. இந்த லோயஸ்ட் 1/3 இருக்கு பாருங்க, அதனால புரியுது, லோயஸ்ட் 1/3 தான் பிரம்ம பாகம். அது வந்து 4 பட்டையாக இருக்கும், நாற்பட்டை. அதுக்கு மேல இருக்குல்ல விஷ்ணு பாகம், அது 8 பட்டையா இருக்கும், ஆக்டகன். அதுக்கு மேல உள்ளதுதான் ரவுண்டா இருக்கும். அது என்னவென்று கேட்டால், அங்கே பிரம்ம பாகம் விஷ்ணு பாகம் ருத்ர பாகம். இந்த பிரம்ம பாகம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அந்த கீழே இருக்கக்கூடிய பீடம் இருக்குல்ல, அந்த பீடத்துக்குள்ள பதிந்து இருக்கும், பதிந்து இருக்க வேண்டும். அந்த விஷ்ணு பாகம் இருக்க ரெண்டாவது, அது வந்து எப்படி இருக்கும், பீடத்துக்கு வெளியில இருக்கும், ஆனால் அது ஆவடையால் அதை மறைத்து கொண்டிருக்கும், அதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. மேல ருத்ரபாகம், அந்த ருத்ரபாகத்திலையும் என்னென்ன சக்திகள் எங்கெங்க இருக்குன்னா கணக்கு, ஒவ்வொன்றுக்கும் எத்தனை, அதாவது கும்பாபிஷேகம் பண்ணும்போது இந்த மந்திரங்கள் எல்லாம் அதான் தெரியல. அதாவது பொதுவாக நான் சொல்லுகின்ற அந்த மந்திரங்கள் என்ன, அதனுடைய தாற்பயம் என்ன என்பதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நான் வந்து கிரியைகளுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், வி ஃபர்கெட் த கான்செப்ட். ஆனா கிரியைகள் கட்டாயமா வேணும், கிரியைக்கு நெகிழி பண்ண முடியும். கல்யாணம்னா ஒவ்வொரு வகையில் ஏதாவது ஒரு வகையில கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், வித்தவுட் ஏ கிரியா எதுவுமே இல்லையே.
3: ஓடி போறவங்க
0: ஓடி போறவங்க சப்ளிஸா ரிஜிஸ்டர் பண்ணும்ல, ஓடி போய் கல்யாணம் பண்ணாலும் விசா கொடுக்கறானா கேக்குறான், அது ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அதெல்லாம் வரும்போது சிக்கல் வரும். அதாவது எப்பயுமே ஒரு தவறு வந்து தவறாகவே போயிட்டு இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒரு எப்பயாவது ஒரு பிரச்சனையை சந்திக்க வரும்போதுதான் இப்ப கணவனுடைய ப்ராப்பர்ட்டியில உரிமை ஓரும்போது என்னங்கிற பிரச்சனை வந்துருது இல்லையா? அப்ப சட்டம் வந்துருது இல்ல,
3: ஒன்று ஒன்று தொடர்பு இருக்கும். பின்னாடி பிள்ளைகளுக்கு வேதாந்தியர் திருமணம் செய்தார்களா கேள்வி வருது,
0: வருது இல்ல.
4: மேல உள்ள பாகம் அப்புறம் ரவுண்டா
0: இருக்கும், அது ருத்ர பாகம்னு பேர், அது ரவுண்டா தான் இருக்கும். அதுல வந்து வைக்க மாட்டாங்க, அவாயில ஆங்கிளா இருக்கா, மேல உள்ளதா ஆலயங்கள்ல எப்பவுமே என்ன வந்து ஒரு நமக்கு வந்து நம்ம பாடல் கட்ட தலங்கள்ல எப்படி இருக்கு அப்படிங்கறது முக்கியமே உடைய, மற்றபடி எப்படி வேணாலும் அமைக்கலாம். ஆனா அவரு அவரு ஏதாவது அத்தாரிட்டி எல்லாம் பண்ணிருக்க மாட்டார், அது ஏன்னா அவர் வந்து அப்படி அப்படி வயலேட் பண்றவர் இல்ல. அப்படி அது வந்து அது ஒரு பெரிய விஷயம். சிற்ப செந்நூல்லையும் ஆகமங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்குது, அந்த ஆகமத்திலே சொல்லப்பட்ட அந்த அதைத்தான் சுருக்கமாக கொடுத்ததான் சித்தாந்த சாஸ்திரம். அதுக்கு பிறகு ஒரு நட்சல்ல ஒரு விஷயத்தை சொல்லணும் இல்லையா, எல்லாம் அது ஆகமங்கள் சோகங்கள் நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. ஏன்னா சில பேருக்கு விரிவா வேணும், சில பேருக்கு சுருக்கமா வேணும். ஆகமத்திலையும் வேதத்திலையும் நாலு வருது, ஆகமே நாலு வருது. ஆகம வேதத்துல வேதத்துல வர்றது அது வேற மாதிரி வரும். ஆகமத்துல சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் அப்படி வரும் ஆகமத்துல. வேதத்துல சரியாபாதம் கிரியாபாதம் வராது. வேதத்துல வரும்னா ஆரண்யக பிராமணக ஆரண்யக உபனிஷத் அப்படி வரும். வேதத்துல அது வித்தியாசம்.
3: ஐயா ஒரு கேள்வி, இந்த கிருஷ்ணமூர்த்தி ஐயா இங்க வந்து பேசும்பொழுது சொன்ன இந்த லிங்கம் என்பது திரு கைலாயத்தின் வடிவம் அப்படின்னு சொல்றாரு.
0: இருக்கலாம், அதாவது கைலாயத்தின் வடிவம்னா அப்படி பிராக்டிக்கலா அப்படி இல்லையே.
3: அந்த ஆவுடையார் கூட
0: அதாவது
3: கேட்டா
0: அங்க என்ன சொல்லப்பட்டுன்னு கேட்டா, இப்ப சிவநாயகத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்காது. நீங்க கைலாயத்தை வணங்கும் பொழுது அந்த கைலாயத்தை லிங்கமாகவும் மானசரோவரை ஆவுடையாகவும் பாவித்து வணங்க வேண்டும்.
3: சரி, இல்ல இன்னொன்று படம் எடுத்திருக்காங்க நாசால மேலே இருந்து எடுத்து அது லிங்கமாய்தான்
5: விடியதன் உருமை குணமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே.

செய்தேர் அந்தி நிறத்தந்தி முகத்துந்தி வயிற்றைங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம் சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்த்திரு தேவாரமும் திருவாசகமுவி வைத்தரை செய்த நால்வர் கொற்றாள் எம் உயிர் துணையே சிவஞான போதமருள் திரு ஒன்னை மெய் கண்டார் திருத்தாள் போற்றி சிவஞான சித்தியருள் திருத்துறையூர் அருணந்தி சிவன்றாள் போற்றி தவஞான நரை கடந்தை மறைஞான சம்பந்த சரணம் போற்றி நவஞான நான்மறைகள் நவில் தில்லை உமாபதியார் நற்றாள் போற்றி ஈசான குரவரு மலர்த்தாள் போற்றி எழிலான அபிடேகம் பெற்று காத்து மாசான பல்லுயிரை கூவி உங்கள் மலமகளும் வழியதென்று அருளினாலும் தேசான தேக்க புரிந்தாண்டு உள்ளும் தெய்வமே யாம் செய்யும் கைமாறுண்டோ தாசான அடியவருக்கு அமுதே போற்றி தற்புருஷ தேசிகனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்.

வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் அத்தாவுனக்காளாயினி அல்லேன் எனலாமே காரூர் உணலெய்தி கரை கல்லித்திரை கையார் பாரூர் புகழெய்தி திகழ்வன் மாமணியுந்தி சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் ஆரூரன் எம்பெருமார்க்கு ஆள் அல்லேன் எனலாமே திருச்செற்றம்பல நம பார்வதீபதே அருட்கடலாகிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சித்தாந்த பாடம் ஆரம்ப என்கின்ற முறையிலே உண்மை விளக்கம் என்ற நூல் இப்பொழுது உங்களுக்கு முன்னாலே விரிவுரையாக வந்திருக்கிறது. உயிர்கள் கடவுளை அடைவதற்கான வழியை காட்டுவது சித்தாந்த நூல். உயிர்கள் ஏன் கடவுளை அடைய முடியவில்லை என்பதை தெரிவிப்பது சித்தாந்த நூல். ஏன் கடவுளை அடைய வேண்டும் என்பதை சொல்லுவது சித்தாந்த நூல். கடவுள் அவர் மாத்திர இருந்துட்டு போறாரு, நாம் தனியாக இருப்போம், கடவுளை ஏன் அடைய வேண்டும், ஏன் அடைய வேண்டும் என்பதை காட்டுவது சித்தாந்த நூல். சித்தாந்தம் என்று சொன்னால் முடிந்ததன் முடிவு, இதற்கு மேல ஒரு முடிவு கிடையாது. ஒரு நல்ல பெரிய கூட்டத்திலே நல்ல தகுதியுடையவன், அறிவுடைய ஒரு பெரியோர், பல பேர் பேசிய பிறகு ஒரு பெரியவர், தகுதி உடைய ஒரு பெரியவர் சொல்லிவிட்டா அதுதான் முடியும். பலர் கூடியிருக்கின்ற கூட்டத்தில் ஒரு செய்தியை பற்றி பல பேர் பல வகையாக பேச, அதிலே கடைசியிலே நல்ல தகுதியுடைய ஒரு பெரியவர் எல்லாருக்கும் ஒத்துக்கொள்ளுமாறு, எல்லாரும் ஒத்துக்கொள்ளுமாறு ஒரு உயர்ந்த கருத்தை சொல்லிவிட்டால் அதுதான் முடியும். எல்லாரும் ஒத்துக்கொள்ளுமாறு ஒரு உயர்ந்த கருத்தை ஒருவர் பெரியவர் சொல்லிவிட்டாரையானால் அதுதான் முடியும். அதுவரையில அவர்கள் பேசியதெல்லாம் முடிவல்ல, அவர்கள் பேசியதெல்லாம் இவர் பேசிய கருத்துக்குள்ளே அது அடங்கி போகிறது. அதுதான் இந்த செய்வி சித்தாந்தம். மற்ற சமயவாதிகள் சொல்லுகிற கருத்துக்களை எல்லாம் சொல்லி மற்ற சமயவாதிகள் கடவுளை பற்றி, உயிரை பற்றி, பாசத்தை பற்றி சொல்லுகின்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லி அதற்கு மேலே நீங்கள் சொன்னது இந்த வகையிலே தவறானது, நீ சொல்லியது இந்த வகையிலே குறையானது, நீ சொல்லியது இந்த வகையிலே சரியல்ல என்று சொல்லி அதற்கு மேலே தான் ஒரு உயர்ந்த கருத்தை ஒருத்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த கருத்து தான் முடிந்த முடிவு, எல்லாரும் ஒத்துக்கொள்ளுமாறு. அதுபோல அயாலே சைவ சமயத்துக்கு கீழே இருக்கின்ற சமயங்கள் எண்ணில்லாதது, சைவ சமயத்துக்கு கீழே இருக்கின்ற சமயங்கள் எண்ணில்லாது. இது ராசாங்கத்தில் அமர்ந்தது வைதிக சைவம் என்பார் தாய்மானார். இது ராசாங்கத்தில் அமர்ந்தது வைதிக சைவம் என்று சொல்லுவார் நம்முடைய சமயம். அப்படிப்பட்ட இந்த சைவ சமயத்தினுடைய முடிந்த முடிவாக மற்ற சமயவாதிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் சொல்லி அதற்கு மேலே ஒரு உயர்ந்த கருத்தை சொல்லி முடிப்பதுதான் சைவ சித்தாந்தம். அதனாலதான் அது சமயாதீதம் என்று சொன்னார் தாய்மானார். நம்முடைய சமயம் கடந்தது, சமயம் கடந்தது நம்முடைய சமயம், தத்துவம் கடந்தது நம்முடைய கடவுள். அதை படி குறிச்சுக்கணும், தத்துவம் கடந்தது நம்முடைய கடவுள், யாரும் கொண்டு இல்லையே வேறு. தத்துவம் கடந்தது நம்முடைய சமயம் கடவுள், சமயங்களை கடந்தது நம்முடைய சமயம். சமயம் கடந்ததுனா சமயாதீதம், அதான் சைவ சித்தாந்தம் சொல்லுவோம். சைவத்தில பல வகை இருக்கு, சைவத்தில பல வகை சமயங்கள் இருக்கு. அது சைவ சமயம், அது வந்து பேதவாத சைவம்,
அவிகாரவாதம் செய்வோம், சிவாத்துவதை செய்வோம், ஈஸ்வர அவிகாரவாதம் செய்வோம், பாடானவாதம் செய்வோம் என்றெல்லாம் சமயங்கள். அந்த சமயவாதிகளுக்கெல்லாம் மேலே சைவ சித்தாந்தி. அதனால நம்முடைய சமயத்தை சைவ சித்தாந்தம் என்றும் சொல்லுவது, சித்தாந்த சைவம் என்றும் சொல்லுவது. சுத்தாத்துவித வைதிக சைவ சித்தாந்த சமயம், சுத்தாத்துவித வைதிக சைவ சித்தாந்த சமயம் என்பது நம்முடைய சமயத்துக்கு முழு பெயர். சைவம்னா கூட நமக்கு முழு பெயர் அமையல. சுத்தாத்துவித வைதிக சைவ சித்தாந்தம் நம்முடைய சமயத்துக்கு நூல்கள் வேதம் சிவாகம். அந்த வேத சிவாகமங்களிலே சிவாகமத்திலே வந்து சொல்லப்பட்டு இருக்கின்ற கருத்துக்களைத்தான் நாம் அதிகமாக எடுத்துக்கொள்வோம். வேதத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்களை ஓரோ கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமான இடங்களில் எடுத்துக்கொள்வோம். முழுவதும் நமக்கு ஆகமந்தான், சிவாகமந்தான். நம்முடைய பூசை, நம்முடைய கொள்கைகள், நம்முடைய வழிபாடு, நம்முடைய மற்றைய கருத்துக்கள் அத்தனையுமே சிவாகமத்திலே சொல்லி இருக்கப்பட்ட கருத்தை தான் நமக்கு உடன்பாடு. அதனாலே நமக்கு என்ன பேர்னா ஆகம செய்வர்கள், ஆகம செய்வர்கள். வேத வழியிலே நின்று சைவத்தை அனுட்டிக்கிட்டவர்களுக்கு வைதிக செய்வர்கள், வைதிக செய்வர். ஞானசம்பந்தர் வைதிக செய்வர், வைதிக செய்வர். சுந்தரர் ஆகம செய்வர், சுந்தரர் ஆகம செய்வர். விஞ்ஞான சம்பந்தர் வைதிக. அதுக்கு வித்தியாசம் அதிகம் இருக்காது, வித்தியாசம் அதிகம் இருக்காது. அங்கு வேதத்தை அடிப்படையாக வைத்துக் கொள்வார்கள், அவ்வளவுதான். ஆக எல்லாம் ஆக வேதத்தினுடைய அந்தம், வேதத்தினுடைய ஆந்தம், வேதத்தினுடைய முடிவு சித்தாந்தம், வேதத்தினுடைய வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறனுங்கு தெளிக்கல் உற்றா என்பது சிவபிரகாசம். வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறனுங்கு தெளிக்கும். வேதத்தை வடிகட்டி எடுத்தது சைவ சித்தாந்தம், வேதத்தை வடிகட்டி எடுத்தது அப்படிப்பட்டது நம்முடைய சைவ சித்தாந்தம். அதனாலே இந்த சைவ சித்தாந்த நெறியிலே வருவதற்கு பல கோடி பிறவிகளிலே தவம் செய்து பல சமயங்களிலும் புகுந்து இருந்து இருந்து இருந்து பார்த்து சலிச்சு அப்புறம்தான் சலிச்சு எடுத்தது, சலிச்சு வந்தது நம்முடைய செய்தி. இனிமேல் சலிப்பே கிடையாது, சலிக்க வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதா? இதுவரையிலும் சலிச்சோம், தள்ளதை தள்ளினா கொள்றதை கொண்டோம், இனிமேல் சலிக்க வேண்டிய அவசியமே, சலிக்க வேண்டியதே இல்லை. புரியுதா? சலிக்கவே எல்லாம் முட்டு, சலிக்க வேண்டியது, சலிப்பு வேண்டாம். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். இது சாதாரணமா இப்ப நான் சொல்றேன், இந்த இடம் உங்களுக்கு மனசுக்கு பட்டும் படாம இருக்கலாம், உங்களுக்கு படும் என்ன பல நாள் கேட்டிருப்பதனாலே. அதனாலே நம்மை ஆண்டவன் சலிச்சு எடுத்திருக்கிறான், மற்ற சமயங்களில் இருந்து நீக்கி, புது நீக்கி, தனை நினைய வல்லார்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புரியுறார். புது நீக்கி தனை நினைய வல்லார்க்கு என்றும் பெருந்துணையை என்பது தேவா. அதனாலே பொதுவாக இருந்து பத்தி பண்ணிய காலம் ஜென்மங்கள் உயிர், இப்பொழுது புது நீக்கி சிவனையே வணங்குகின்ற உயர்ந்த நெறிக்கு வந்திருக்கும். இது சிறப்பு நெறி. எல்லா சாமியும் பொது, எல்லா சாமியோட ஒரு சாமி ஆச்சவனை வச்சு கும்பிடுறது பொது. எல்லாவற்றையும் விட்டு சிவனே பரம்பொருள் என்றவனை வணங்குகின்ற நெறி சிறப்பு நெறி. அப்படிப்பட்ட நெறிக்கு வந்து இந்த நெறியிலே, இந்த நெறிக்கு ஆதாரமாக இருக்கின்ற சித்தாந்த நெறிக்கு ஆதாரமாக இருக்கின்ற நூல்கள் எண்ணில்லாதன. திருமுறைகளும் சரி, சிவபுராணங்களும் சரி, இந்த சிவசாத்திரமும் சரி, இன்னும் பல நூல்கள், இன்னும் பல அருளாளர்களால் இயற்றப்பட்ட சைவ சம்பந்தமான நூல் அத்தனையும் இந்த சைவ சித்தாந்தத்துக்கு ஆதாரம்தான். அப்படி இருந்தாலும்
சைவ சித்தாந்தத்துக்கே வேலியாக இருந்து சைவ சித்தாந்தத்தை காப்பாற்றுவதும் சைவ சித்தாந்தத்தினுடைய பெருமையை சொல்லுகின்ற நூல்கள் 14 சித்தாந்தங்கள். சைவ சித்தாந்தத்துக்குன்னே ஸ்பெஷல் அதிகாரிகள் மாதிரி எந்த நூல்கள்? உந்தி, களிறு, உயர்போதம், சித்தியார், பிந்திருவா, உண்மை, பிரகாசம், வந்தவரு, பண்புவனா, போற்றிகுடி, பாசமலா, நெஞ்சுவிடு, உண்மை நெறி, சங்கற்பமுற்று என்பது 14 சாத்திரங்கள். இப்படிப்பட்ட 14 சாத்திரங்களும் சைவ சித்தாந்தத்தினுடைய உண்மையை விளக்கி சொல்லும். இந்த 14 சாத்திரங்களுக்கு மூல நூல் இது வந்து கேட்டால் சிவாகம். 14 சாத்திரங்களுக்கு மூல நூல் சிவாகம். இது எங்கே இருந்து இந்த நூல் வந்ததுன்னா, மெட்ராஸில் இருந்து வாங்கிட்டு வந்தது அல்ல, மதுரையிலிருந்து வாங்கிட்டு வந்தது அல்ல, கோயம்புத்தூர்ல இருந்து அல்ல. அதை குறிப்பா இந்த மன்ற பொருளாளர் நன்றாக சொன்னார்கள். எங்கிருந்து வந்தது? கைலாயத்திலிருந்து சிவபெருமான் திருநந்தேவருக்கு உபதேசிக்க, திருநந்தேவர் சனத்குமார் பகவானுக்கு உபதேசிக்க, ஜனத்குமார் சத்தியஞான தரிசனிக்கு உபதேசிக்க, சத்தியஞான தரிசனிகள் பரஞ்சோதி முனிவருக்கு உபதேசிக்க, பரஞ்சோதி முனிவர் மெய்கண்டாருக்கு உபதேசிக்க, மெய்கண்டார் அப்புறம் அருணந்தி சிவம், அரஞ்ஞான சிவம், உமாவதி சிவம் என்று இப்படி இதுக்கு கைலாய பரம்பரைன்னு. இதுக்கு நமக்கு என்ன பரம்பரை? கைலாய பரம்பரைன்னு. ஆகையினால நமக்கு கிடைத்த நூல், நமக்கு ஆதாரமாக இருக்கிற நூல்கள் எங்கிருந்து வந்தது என்று கேட்டால், சிவபெருமான் மூலமாக வந்தது. அவன்தான் ஆரணம் ஆகம அருளினால உருவுகொண்டு நமக்கு அருளி செய்திருக்கிறான். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவுகொண்டு காரணன் அருளான ஆகில் கதிப்பவதி. ரொம்ப அழகா சித்தியா இருக்கு. ஒவ்வொரு வாய்க்கும் முத்துத்தன் மாணிக்கம் தான். ஆரணம் வேதம், ஆரணம்னா வேதம், அவன் திருமேனி கருணையினாலே திருமேனி எடுத்துக்கொண்டு நமக்கு நூலை அருளி செய்ய வேண்டும் என்பதற்காக திருமேனி எடுத்துக்கொண்டு, ஆரணம் ஆகமங்கள் அருளினால் அவன் திருமேனி எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இப்ப நம்ம பிறந்ததே ஆகணும், நம்ம தலைவிதி அப்படி பிறந்ததே ஆகணும். அவன் பிறக்கணுங்கிற அவசியம் இல்லை, திருமேனி எடுத்துக்கொள்ள வேணுங்கிற அவசியம் இல்லை, நமக்காக திருமேனி எடுத்துக்கொண்டான். ஓர் உருவம் இல்லாதவன் உருவத்திருமீனி எடுத்துக்கொண்டு, அந்த உருவத்திருமீனி எதற்காக எடுத்துக்கொண்டான் என்று கேட்டால், நாம் உய்வதற்காக அவன் உருவத்திருமீனி எடுத்துக் கொள்கிறான். காரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணம் அருளானாயில் கதிப்பவதில்லை. அவன் அருளினாலே உருவத்திருமீனி எடுத்துக் கொண்டு இந்த மாதிரி நூல்களை அருளி செய்யவில்லை. ஆனால் உயர்ந்த கதியை அடைகின்ற உயிர்கள் கிடையாது. நாரணன் முதலாயுள்ள நரர் சுரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாது. இந்த குரு சந்தான பரம்பரைங்கிற வேலையே கிடையாது, எல்லாமே குருவா இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு அற்புத நெறி, உயர்ந்த நெறி இந்த சைவ சமயம், சைவ சித்தாந்த நெறி. அதத்தான் திருப்பல்லாண்ட ஆசிரியர் பின்னை பரவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு. நெறி தந்த பித்தர், பித்தர் என்ன? கருணையினாலே பிடிச்சு. அதனாலே இந்த சித்தாந்த நெறிக்கு வந்தவர்களுக்கு மறுபடி ஜென்மம் கிடையாது. சித்தாந்தத்தே ஜீவன் முத்தி சித்தித்தலார். சித்தாந்த நெறிக்கு வந்துட்டா அவர்கள் ஜீவன் முத்தர்கள் ஆகிவிடுகிறார். சித்தாந்தத்தே ஜீவன் முத்தி சித்தித்தலார், சித்தாந்தத்தே நிற்போர் முத்தி சித்தித்தவர். சித்தாந்தத்தே நிற்பவர் முத்தி சித்தித்தவர். சித்தாந்த வேதாந்தம் செம்பொருளாதலால் சித்தாந்த வேதாந்தம் காட்டும் சிவனையே என்பது திருமந்திரம். அதேதான் நம்முடைய அருணந்தி சிவாச்சாரிய சுவாமி, சித்தாந்தத்தே சிவந்தன் திருக்கடைக்கன் சேர்த்தி ஜனத ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்தாண்டு மரங்களில் ஞானவாரி மடுத்தானந்தம் முடிந்து வரும்பரப்பை அறுத்து முத்தாந்த பாதமலர் கீழ் வைப்பன் என்று மொழிந்திடவலா மொழி மொழிந்தடவும் உலகரலா மூர்க்கராயி பித்தாந்த பெரும்பதற்று பிதற்றிப்பாவ பெருங்குழியில் விழுந்துடுவது இது வெண்ணபராந்தி என்று பாடினார் சித்தியார். ஆகையினாலே சித்தாந்த நெறிக்கு வந்து விட்டால் அவர்களுக்கு பரப்பு. அப்படிப்பட்ட நெறிக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இது நம்முடைய சாமார்த்தியத்தினாலே வந்ததல்ல, என்னறிவால் வந்தது அன்று. சித்தாந்தம்னே நமக்கு தெரியாது, நம்ம அப்பாவுக்கு தெரியாது,
பாட்டனுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, அம்மாய்க்கும் தெரியாது. இல்ல யாராவது ஒரு பெரியவங்க இருந்து நமக்கு சொன்னாங்க அப்படின்னு இல்லை. இது எப்படியோ நமக்கு தேடி பிடிச்சு நமக்கு இந்த நெறியை அறிவித்திருக்கிறார். எங்கேனும் யாதாகி பிறந்திடினும் தன்னடியார்க்கு இங்கே என்றால் உரிய எம்பெருவான் என்கிறார் சம்பந்தர். அதனாலே இப்படிப்பட்ட ஒரு நெறி இந்த ஜென்மத்து கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இது முன்ன பிறவிகளிலே செய்த தவத்தின் காரணமாக, திருவருளின் காரணமாக கிடைக்கும். இந்த நெறியில இருப்பவர்கள் அவசியமாக இந்த சித்தியார்ல சொல்லுகிற இந்த ஒரு பாட்டின்படி நடந்து கொள்ளவரும். ஒழுக்கம், அன்பு, அருள், ஆசாரம், உபசாரம், உறவு, சீலம், வழுக்கிலா தவம், தானங்கள், வந்தித்தல், வணங்கள், வாய்மை, அழுக்கிலா துற வணக்கம், அன்போடு அர்ச்சித்தலாதி இழுக்கிலா அறங்கள், இழுக்கிலா அறங்கள் ஆனால் இறங்குவான் படிக்கிறது. இந்த பாட்டை ஒவ்வொருத்தரும் எழுதி வச்சுக்கணும். ஒழுக்கம், அன்பு, அருள், ஆசாரம், உபசாரம், உறவு, சீலம், வழுக்கிலா தவந்தானங்கள், வந்தித்தல், வணங்கள், வாய்மை, அழுக்கிலா துறவடக்க, அன்போடு அர்ச்சித்தலாதி இழுக்கிலா அறங்களானால் இறங்குவான் பணியறங்கள். இந்த அடிப்படை ஒவ்வொரு சைவர்களுக்கும் இருக்கணும். இந்த அடிப்படை இந்த பாட்டை சொல்லியிருக்கின்ற இலக்கணம், இந்த பாட்டில் சொல்லியிருக்கப்பட்ட இலக்கணம் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கட்டாயம் இருக்கணும். ஆகையினாலே இந்த அடிப்படையில் நின்று மனமது நினைய வாக்கு வழுத்த மந்திரங்கள் சொல்ல, இனமலர் கையிற் கொண்டங்கு சித்த தெய்வம் போற்றி, சினம் முதல் அகற்றி வாழும் செயலரமானால் யாருக்கும் முனம் ஒரு தெய்வம் என்றும் செயற்கும் முன்னிலையாமல். ஆகையினாலே இப்படி வந்து ஒரு உயர்ந்த உச்சியிலே இது வந்து ஓரும் வேதாந்தம் வந்து உச்சியிற்படுத்த ஆரா இன்ப அருங்கணி விழிந்து சாரங்கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது அறிந்தின சிலர். ஓரும் வேதாந்தம் வந்து உச்சியிற்படுத்த ஆரா இன்ப அருங்கணி பிழிந்து சாரங்கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது அறிந்தின சிலர். குமரி சைவத்தான் அப்படி சொல்ற, இது உச்சியிலே பழுத்திருந்த கனி அங்கேயே வடிகட்டியும் கொண்டு போய் தவிடு அங்கேயே அது புளிஞ்சு சார தனியா கொண்டு வந்து சாப்பிட்டதுக்கு சமானம்டா இந்த சைவஸ்தானங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நெறி அது இந்த பகுதி மக்களுக்கு திருவருளாலே கிடைச்சிருக்கு. இந்த பகுதி மக்களுக்குன்னா சிலருக்குதான், மக்களுக்குன்னா எல்லாரும் மாதிரி இது இந்த நெறி வர்றதுக்கு திருவருளாலே அடியின் பட்டவாடு கொஞ்சம் அல்ல. இந்த சித்தாந்த வகுப்பு முதல்ல உண்மை விளக்க ஆரம்பிக்க அன்னைக்கு நான் பட்டபாடு கொஞ்சம் இல்ல, அதுக்கு அத்தனை வகையான சிரமங்கள், எதிர்ப்புகள், அத்தனை எல்லாம் நிறைய இருந்துச்சு. அது உங்களுக்கு அதிகம் தெரியாம இருக்கும். அதனாலே இப்படி இது ஆரம்பிக்கிறதுக்கு இங்கதான் உண்மை விளக்கமும் எங்க குருநாதர் சொன்னார். இந்த உண்மை விளக்கம் பாடங்க இருந்துச்சு, அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி அப்படி மெல்ல மெல்ல எல்லாத்துக்கும் சொல்லி எப்படியோ தீச்சை பரவ வச்சு இந்த நெறியை எங்களுக்கு கொண்டு வந்தது ஒரு பெரிய அதிசயம். அதுக்கு முன் இந்த பக்கமே என்னாலே தெரியாது, ஊர் சேரு தெரியாது, சமயம் தெரியாது, சைவம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. பொதுவா ஏதாவது சாமி மூட்டாளா இதுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் அல்ல எதிர்ப்பு, கொஞ்சம் அல்ல. இந்த நெறியில இருக்கின்ற இந்த இந்த பக்தி துறையில இருக்கின்றவர்கள் இந்த நெறி தெரியாமையினாலே அதற்கு நிறைய எதிர்ப்பு இருக்கு. அதுக்கு உழவு கடுதாசி எல்லாம் எழுதி கொடுத்தேன், நீ சொல்லுவது தவறுன்னு எல்லாம் கையெழுத்து போட்டு கூட கொடுத்தோம். ஆகையினாலே அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பெரும் நெறி இதுக்கு, அதே சிறு நெறிகள் சேராம திருவருளே சேரும் வண்ணமாகிய நெறி இந்த நெறி. மற்ற சமயவாதிகள் நெறியல்லா நெறியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். மற்ற சமயவாதிகள் நெறியல்லா நெறியிலே, வழியல்லாத வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் எந்த விதமான இடையூறும் இல்லாத நல்ல சுகமான வழியிலே போய் கொண்டிருக்கோம். நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவே சிறு நெறிகள் சேர் திருவருளே சேரு வண்ணம் கூத்தன் அருளி செய்தான். கூத்தன் அருளி செய்தான். ஆகையினாலே அப்படிப்பட்ட இந்த சித்தாந்தடிக்கு காவலாக
சித்தாந்த நெறியை வளர்ப்பதாக, சித்தாந்த நெறிக்கு அத்தாட்சியாக, அத்தாட்சின்னு சொல்றதா, அத்தாட்சியாக அத்தாரிட்டி, சித்தாந்தத்துக்கு வந்து ஊன்றுகோலாக, சித்தாந்த பெட்டகமாக, சித்தாந்த பெட்டகமாக சித்தாந்த ரத்தனத்தை பாதுகாக்கின்ற ஒரு பெரிய காவலாக இருப்பதுதான் இந்த 14 சாத்திரம். இந்த நூல்களை எல்லாம் நமக்கு சுவாமி காட்டி இருக்கிறார் என்றால் அது பெரிய ஆச்சரியம். ஆகையினாலே அப்படிப்பட்ட இந்த சித்தாந்த பாடத்தில் முதலிலே சித்தாந்தம் பயில்கின்றவர்கள் முதலிலே கற்றுக்கொள்ள வேண்டிய நூல் உண்மை விளக்கம். 14 சாத்திரங்களிலே முதலிலே கற்றுக்கொள்ள வேண்டிய சாத்திரம் நூல் உண்மை விளக்கம். உண்மை விளக்கம் படிச்சாத்தான், கேட்டாத்தான் உண்மை விளங்கும். உண்மை விளங்காமத்தானே இப்போ நம்ம திண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால உண்மை விளங்க வேணுமானால் உண்மை விளக்கம் பாடம் கேட்கணும். பாடம் கேட்கறதா இந்த நூலே பாடம் கேட்கறது, பாடம் கேட்கறதா முக்கியம். மிகண்டாருட்ட அருணந்தி பாடம் கேட்டாரு, அருணந்தி கிட்ட மறைஞான சம்பந்தர் கேட்டாரு, மறைஞான சம்பந்தத்தை உமாவசங்க கேட்டாலெல்லாம் பெரிய ஆளுகள், கேட்டாளுகள்லாம் பெரிய. அதனால உபதேச வாயில், உபதேச வாயிலாக இவர் உபதேசமாக, இது உபதேசம், இது உபதேசம். ஆகையினாலே இந்த நூல் என்ன உபதேசம் பண்ணுதுன்னு கேட்டா, உயிரை பத்தி, கடவுளை பத்தி, கடவுளை நாம் அடைய விடாம தடுத்து கொண்டிருக்கிற நமக்கு சத்துருவாயிருக்கிற பாசத்தை பற்றி. அவன் கடவுள்கிட்ட இவன் போயிட்டான்னா இவன் ரொம்ப சுகமா இருப்பான், கஷ்டமே அடைய மாட்டான். அவன் அப்படி விடுறதா, நம்ம கஷ்டம் அடையாவிடாம சுகமா வச்சிருக்கிறதா அவனு அப்படின்னு சொல்லி நமக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு சத்துருவா இருக்கிறதா அந்த மூன்று வகையான பாசம். இவனுக்கு இந்த பாதையை விட்டமுன்னா இவன் சௌகரியமா அந்த தோட்டத்துக்கு போய் வெள்ளாமைய நிறைய விளைய வச்சு பழச்சிருவான். முதல்ல இவன் பாதையை அடைச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, தெரியுமில்ல உங்களுக்கு, பாதையை விட மாட்டு விட்டுட்டா இவன் இந்த தோட்டத்துக்கு போவான், நல்ல அதிகமா விளைச்சல விளைவிச்சு பணக்காரன் ஆயிடுவான். முதல்ல இந்த பாதையை அடைக்கணும்னு நினைக்கிறான்ல சத்து இருக்குது இல்லப்பா, நல்லா தெரியும் உங்களுக்கு. அது போல கடவுளை அடைஞ்சிட்டான்னா இவன் வந்து சுகத்திலேயே இருப்பான், துன்பத்தை அடைய மாட்டான். அதனால இவனை அடைய விடப்படாது என்று சொல்லி தடுத்து கொண்டிருக்கிறதான் பாசம். அது எப்ப இருந்து இருக்குதுன்னா அப்ப இருந்தே இருக்கு. எப்ப இருந்து இருக்குது அந்த பாசம், அப்ப இருந்தே இருக்குது. எப்போ அப்பவே, காலம் சொல்ல முடியாது, காலம் சொல்ல முடியாது. என்று நீ அன்று நான். ஆகையினாலே அப்படிப்பட்ட பாசத்தை எப்படி தகர்த்து எறிவது, அந்த பாசத்தை எப்படி உடைத்து எறிவது என்பதுக்கு வழிகாட்டுவது இந்த சித்தாந்தம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நூல் தான் சைவ சித்தாந்த நூல். அதே இந்த உண்மை விளக்கம். இப்ப இதுவரையில இதுக்கு என்ன உரைங்கிறது, முன்னுரை அருமை, சைவ சமயத்தினுடைய சைவ சித்தாந்தத்தினுடைய பெருமை, இதனுடைய நுட்பங்கள், இந்த நூல் எங்கிருந்து வந்தது, இது நமக்கு எப்படி துணை செய்வது செய்கிறது, இது காட்டுகிற நெறி எப்படிப்பட்டது என்றெல்லாம் இந்த முன்னுரையில உங்களுக்கு நல்லா விளங்கும். விளங்குச்சு இல்ல, இப்படி விளங்கிக் கொண்டால் வேறு நெறியில செல்ல மனவராது, வேறு நெறியில் செல்ல மன வராது. அதனாலே இப்படி இதனுடைய அடிப்படை உண்மைகளை தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்டதா நம்முடைய சமயம், இப்படிப்பட்டதா நம்முடைய நெறி, ஆகா என்று தெரிந்து கொண்டால் அதுல அன்பு ஈடுபாடு அதிகமாகும் விளங்குதா. ஆகவே இப்படிப்பட்ட இந்த நெறியை நமக்கெல்லாம் எடுத்து சொல்லுகிற நூல்கள் தான் இந்த 14 சாத்திரம். சாத்திரம் என்கின்ற சொல்லுக்கு சார்ந்தவனுக்கு உறுதியை தருவது சாத்திரம். சாத்திரம் என்பது தன்னை சார்ந்த ஆன்மாக்களுக்கு

இந்த நூலுக்கு மூல நூல் எதுன்னு சொன்னா, சாஸ்திரங்களுக்கு மூல நூல் எது? சிவாவம். இந்த இப்ப நம்ம சொல்ல போற சாஸ்திர நூலுக்கு மூல நூல் எது? சிவாவம். சிவாகமத்திலே ஞானபாதம், சிவாகமத்திலே ஞானபாதம், சிவாகமத்திலே நான்கு பாதம். ஆகமத்திலே எல்லாகும் 28 ஆகமும், ஒவ்வொரு ஆகமத்துக்கும் 4 பாதங்கள் உண்டு. சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் என்கின்ற 4 பாதம். சரியாபாதத்திலே சரியை தொண்டு செய்கின்ற முறையை சொல்லும். கிரியாபாதத்திலே கிரியை தொண்டு, பூஷா விதி முதல பிரதிஷ்டா விதி முதலானவற்றிலே கிரியாவிதியிலே சொல்லும், கிரியாபாதத்திலே சொல்லும். பிரதிஷ்டா விதி கும்பாபிஷேக விதி வரையிலும், ஆன்மார்த்த பூஜை பரார்த்த பூஜை கும்பாபிஷேக விதி, கோயில் நடக்கின்ற துணை உற்சவம் சக்கலமும் கிரியாவிதியில் வந்துடும், கிரியாபாதத்தில். யோகவாதத்தில் வந்து ரொம்ப அருமையான பிரதேசத்தில் கேட்டுக்கோ, யோகவாதத்தில் யோக நெறி, யோக நெறி எப்படி யோகம் பயிலுவது, அட்டாங்க யோகம் முதலான யோக நிதிகளை எல்லாம், தியானம் முதலானவற்றையெல்லாம் சொல்லுவது யோகபாதம். அதற்கு மேலே ஞானபாதத்துலதான் இந்த பதி பசு பாசம் என்கின்ற மூன்றையும், பதி பசு பாசம். இந்த முன்னால சொல்லப்பட்ட மூன்றும் சடங்குகள் போல, இந்த ஞானபாதத்தில் சொல்லுவது சடங்குகள் எல்லாம் முற்றி அதனுடைய பயனை பெறுவது போல இந்த ஞானபாதம். ஞானபாதம்னாலே புரியுது அல்லவா? பதி பசு பாசம், கடவுள் உயிர் நம்ம ஆட்டி வைக்கிற அந்த மலங்கள் பாசம், இந்த மூன்றையும் ஞானபாதத்தில் சொல்லப்படும். அந்த ஞானபாதத்தில் சொல்லப்படுகின்ற அந்த மூன்றையும் சித்தாந்த நூல்கள், இந்த நூலுக்கு மூல நூல் இது என்றால் சிவாகமம், சிவாகமத்திலே ஞானபாதம், சிவாகமத்திலே ஞானபாதத்திலே சொல்லப்படுகின்ற விஷயத்தை தான் இந்த 14 சாஸ்திரம். ஞானபாதத்திலே சொல்லப்பட்ட பதிப்பு சிவாகம் நான் சொல்ல போறேன்னு இந்த ஆசிரியர் சொல்றாரு. அந்த சிவாகம என்ன தருகிறது என்று கேட்டால், முத்தியாகிய வளத்தை தருகிறதுங்கிறார் ஆரம்பத்தில். முத்தியாகிய வளம், வளம்னா புரியுது இல்ல, வளம் என்றால் என்ன? செல்வம், வளம் என்றால் செல்வம், செல்வம் செழிப்பு, நல்ல வளமாக இருக்கிறது. நீர் வளம் நிலவளம் சொல்லுவோம் அல்லவா, உயிர் வளம் பெறுவது, இதுல பயிர் வளமாக இருக்கிறது, இது உயிர் வளம் பெறுவதற்கான விதியை சொல்லுவது. வன்மை தரும், வன்மைனா வளம் சொல்லி வன்மை தரும், எது? ஆகமனு வைத்த பொருள் வலுவா, உண்மை விளக்கம் ஆகமத்திலே சொல்லப்பட்ட அந்த முப்பொருள் இருக்குது அல்லவா, பதிவு சுபாச ஆகிய முப்பொருளை பற்றி சொல்ல போறேன். வன்மை தரும், ஆகமனும், வைத்த பொருள் வலுவா, உண்மை விளக்கம் உரை செய்ய. இது உரை செய்யறதுக்கு என்னுடைய ஆற்றல் போதாது, என்னுடைய அறிவு போதாது, அதுக்காக ஒரு ஆளை பெரிய ஆளை கூப்பிடுறேன், துணைக்குன்னு கூப்பிடுறேன். இந்த கம்பெனியை நடத்த எனக்கு ஆற்றல் போதாது, ஒரு பெரிய பணக்காரனை இதுல கூட்டு போட்டுக்கிட்டோம்னா, துணைக்கு வச்சுக்கிட்டோம்னா இந்த கம்பெனி ஒழுங்கா நடக்கும் என்பது போல. மதஞ்சு அந்தி நிறம், அந்தி நிறம், தந்தி முகம், தொந்தி வயிறு, அடையாளம் அந்த ஆளை நான் வந்து துணைக்கு கூப்பிடுறேன். அந்தி நிற தந்தி முக துந்தி வயிறு தைங்கரனை பந்தாமாரா துந்து இழுவை, எங்கே வைக்கிறது? கண்ணால பார்த்ததோட உற்றப்படாது, கருத்துல வைக்கணும். துந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் கூட ஒருத்தர் சொல்றாரு இல்லவா, கருத்து கருத்துள் இருத்துவா, ஒரு பக்கம் போக விடாம இங்கே உட்காரு சாமி அப்படி. அந்த தொந்தி வைத்து சாமிய அந்தி நேர தந்தி முக தொந்தி வை தைங்கரனை பந்தமர புந்தி உண்மை. இந்த நூல் எதற்காக சொல்லுகிறேன் கேட்டால், பந்தம் அறுவதற்கு, பந்தவாச அறுக்கவல்லாரளேன்னு வருதல்லவா, பந்தம் அறுப்பதற்காக.

ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாதனையை சாதிப்பதற்கு இந்த ஐந்து கரங்களையுடைய விநாயக பெருமானை என்னுடைய புந்தியிலே வைத்து போற்றுகிறேன் என்று ஆரம்பிக்கிறார். சாதாரண காரியம் அல்ல, இந்த காரியத்துக்காக சாதாரணமான ஆள் துணை எல்லாம் இருந்து முடியாது, அதனால பெரிய ஆள புருஷா இருக்கும். அதற்கு மேலாக சிவஞான போதம் அருளிய வைகுண்ட தேவருக்கு பொல்லா பிள்ளையார் தான் துணை முடியும். பொல்லா பிள்ளையார் தான் பாடம் கேட்டுருக்காரு. யாரு? மீகண்டார். மீகண்டாரு திருவண்ணநல்லூர்ல இருக்கிற பொல்லா பிள்ளையார்கிட்ட பாடம் கேட்டு, அதனால எல்லாவற்றிலும் விநாயக பெருமான் முன்ன நின்று தோத்திரத்தை எடுத்து கொடுத்தது விநாயகர் தான். திருமுறை எடுத்து கொடுத்தது யாரு? அந்த பொல்லா பிள்ளையார் தான். நல்ல பிள்ளையாரு பொல்லா பிள்ளையார்னு சொல்றாரு. பொல்லாதவன் தான் வருதா? அல்ல அல்ல அல்ல அல்ல. அதனாலே சுயம்பு மூர்த்தின்னு உளியினாலே செதுக்கப்படாத மூர்த்திக்கு பொல்லா பொல்லா என்று அந்த உலான போட்டு சொல்லணும். அது அது வராது வாக்கி வழக்கத்தில், பொல்லா அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால பொல்லா பிள்ளையார் மருவி. கல்லால் நிழல் மலை வில்லாரருடைய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்பது சிவஞான போதத்தை முதல்ல விநாயகர் தோற்றம். ஆகையினாலே அப்படிப்பட்ட விநாயகரை தோத்திரம் பண்ணி அதற்கு மேலே மாணவன் சிவஞானத்தை அடைய வேண்டும் என்று பிரியமுள்ள ஆசையுள்ள மாணவன் சிவஞானத்தை நன்றாக தெரிந்த ஆசிரியரிடத்திலே கேட்பதாக அமைந்தது. இந்த ஆசிரியர் யார் என்று கேட்டால் திருவதிக மணவாசகம் கடந்தார். இந்த நூலை அருளி செய்தவர் திருவதிகை. திருவதிகை உங்களுக்கு தெரியும் இல்ல? ஆற்றே

0: என்று திருநாவுக்கரசர் அருள் பெற்றார் அல்லவா, அந்த ஊர்ல வாழ்ந்தவர் இந்த
1: ஓம் சிவாய நமன். சைவம் டாட் பார்க்கில் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம், வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: ஒரு திருவாசகத்திலிருந்து தொடங்குவோம். வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்வினைப்பட்டு ஆள்கின்றாய், ஆளாமல் காப்பானை ஏத்தாதே, சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காலம், வீழ்கின்றாய் நீ அவலக்கடலாய வெள்ளத்தே என்று மணிவாசகப் பெருமான் தன்னுடைய நெஞ்சுக்கு அறிவுரை கூறுகிறார். ஆனால் உண்மையிலே நமக்குத்தான் அது பொருந்தும். நாம் எப்படி வாழுகிறோம்? ரெண்டு வகையான வாழ்க்கையை காட்டுகிறாரே. எடுத்த உடனேயே வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, அந்த ரெண்டு வாழ்க்கை என்ன? ரெண்டு வகையான வாழ்க்கையை சொல்லுகிறார். வாழ்கின்றாய் இது என்ன வாழ்க்கை? எப்படிப்பட்ட வாழ்க்கை? நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஆக உலகியலை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை, உலக வாழ்க்கை. அடுத்து வாழாத நெஞ்சமே. வாழாத வாழ்க்கை ஒன்று இருக்கு, வாழ்கிற வாழ்க்கை ஒன்று, வாழாத வாழ்க்கை அது என்ன வாழ்க்கை? அது நாம் வாழாத வாழ்க்கை. இப்போது நாம் வாழுவது உலகியல் வாழ்க்கை, உலகை சார்ந்த வாழ்க்கை. வாழாத வாழ்க்கை என்பது இறைவனை சாராத வாழ்க்கை, இறைவனை சாராத வாழ்க்கை. நாம் இப்போது உலகத்தையே நினைந்து வாழுகிறோம். நம்ம நினைவில் உலகத்தை தவிர வேற ஏதாவது இருக்கிறதா? நாம் உலகத்திற்காகவே வாழுகிறோம், உலக நினைப்போடு வாழுகிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை ஒன்று. இதற்கு மேலான வாழ்க்கை, நாம் வாழாத வாழ்க்கை, இறைவனையே நினைந்து, இறைவனையே தன்னுடைய உறவாக கருதி வாழுகிற வாழ்க்கை. எனவே ஒன்று பொருளியல், இன்னொன்று அருளியல். இந்த வாழாத வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், அதை எப்படி அடைய வேண்டும், வாழாத வாழ்க்கையை அருளியல் வாழ்க்கையை எப்படி அடைவது, அதற்கு என்ன வழி, அதற்கு என்ன அடிப்படையில் என்ன தேவை? ஆர்வம். ஆர்வம் இருந்தால்தான் அந்த அருளியல் வாழ்க்கைக்கு செல்ல முடியும். இந்த அருளியல் வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற நூல் எது? ஞான நூல்கள். ஞான நூல்கள் அருளியல் வாழ்க்கையை பேசுகின்றன. தமிழிலே அறிவு நூல்கள் என்பார்கள். ஞான நூல்களை அறிவு நூல்கள் என்று குறிப்பிடுவார்கள். உலக நூல்கள், உலக நூல்களும் அறிவைத்தானே தருகின்றன. ஆனால் உலக நூல்களை அறிவு நூல்கள் என்று சொல்லுவது இல்லையே. ஞான நூல்களைத்தான் அறிவு நூல்கள் என்கிறார்கள். என்ன காரணம்? ரெண்டுமே அறிவைத்தான் தருகின்றன. ஒன்றை மட்டும் ஏன் அறிவு நூல் என்று சொல்ல வேண்டும்? நம்முடைய முன்னோர்கள் எதை அறிவு என்று சொல்லுகிறார்கள்? நிலையான பொருளை பற்றிய அறிவுதான் அறிவு. நிலைத்த பொருளை பற்றி சொல்லுகிற அறிவுதான் அறிவு. தோன்றி அழிகிற உலகப் பொருளை பற்றி சொல்லுகிற அறிவு அறிவு அல்ல, பயனற்ற அறிவு. அதனாலே என்றுமுள்ள நிலையான பொருள்களை பற்றி சொல்லுகிற அறிவு, அதைத்தான் நீங்கள் பெற வந்திருக்கிறீர்கள். இங்கே அந்த நிலையான நிலைத்த பொருள்கள் எவை? நிலைத்த பொருள்கள் எவை? சைவ நம்முடைய சைவ சமயம் மூன்று பொருளை சொல்லுகிறது. நிலையாக அழியாத என்றுமுள்ள பொருள்கள் மூன்று. இப்போ நான் சொன்னேன் அல்லவா, திருவாசக பாட்டிலேயே அந்த மூன்று பொருளும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த திருவாசக பாட்டிலேயே எங்கே சொல்லியிருக்கிறது? அந்த வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, அது யாரை பற்றி? உயிரை பற்றி. உயிரை பற்றி சொல்லியிருக்கிறது. வாழ்கின்ற யார் அப்படி வாழ்வது? நாம் தானே உயிர்களாகிய நாம் தான் வாழ வேண்டிய முறையிலே வாழாமல் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்மை நோக்கித்தான் சொல்லுகிறார். எனவே உயிர்கள், உயிர் என்பது என்ன? உயிர் என்பது எது? உயிர் என்ற பொருள் இருக்கிறதா? பார்த்திருக்கிறீர்களா? சைவ சித்தாந்தத்திலே பேசப்படு சொல்லப்படுகிற பொருள் எல்லாம் புலப்படாதவை. உலகப் பொருள்கள் எல்லாம் புலப்படுகின்றவை. புலப்படுகின்ற பொருள் எல்லாம் அழியக்கூடிய பொருள். எந்த பொருள்கள் புலப்படுகின்றனவோ அவையெல்லாம் தோன்றி அழியும். ஆகவே புலப்படாத பொருள்களுக்கு அழிவில்லை. எனவே உயிர் என்பது புலப்படாத பொருள். அது எங்கே இருக்கிறது? அது எங்கே இருக்கிறது? இந்த உடம்பிலே நம்முடைய உயிர் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த உயிர்தான் இந்த உடம்பை இயக்குகிறது, செலுத்துகிறது, நடத்துகிறது. உயிர் இருக்கிற வரை இந்த உடம்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உயிர் நீங்கிய அக்கணத்திலேயே உடம்பு பிணமாகிறது. எனவே ஏதோ ஒன்று இந்த உடம்பை விட்டு நீங்கிவிட்டது என்று தெரிகிறது. ஞானாமிரதம் என்ற நூலிலே, ஞானாமிரதம் அது ஒரு சைவ சித்தாந்த நூல், அதிலே ஒரு நிகழ்ச்சியை காட்டுகிறார். ஒரு கணவன் நண்பகல் நேரத்தில் பசியோடு வீட்டுக்கு வருகிறான். அவனுடைய மனைவி சுடச்சுட ஆக்கி சோறாக்கி வைக்கிறாள். அதை இலையிலே தட்டிலே பரிமாறக்கூட அவனுக்கு பொறுக்கவில்லை, அவ்வளவு பசி. கையை நீட்டுகிறான். உடனே மனைவி அந்த சோற்றை உருண்டையாக கவளமாக கையிலே இடுகிறாள். அந்த சூடு அவனால் தாங்க முடியலை. இப்படியும் அப்படியும் மாற்றி மாற்றி கையில் அந்த சூற்றை தணிக்க முயலுகிறான். அப்படி உண்டவன் அவனுடைய ஆயுள் முடிந்து விட்டது. இப்போ அவனை எடுத்து கொண்டு போகிறார்கள். இடுகாட்டிலே விறகை பரப்பி அதன் மீது உடலை கிடத்தி நெருப்பு கொழுந்துவிட்டு எரிகிறது. விறகோடு விறகாக அந்த உடம்பு எரிகிறது. ஆனால் அந்த உடம்பில் ஏதாவது உணர்ச்சி இருக்கா? அந்த மத்தியான நேரத்தில் அந்த சின்ன சோட்டினுடைய சூட்டை தாங்காமல் துடித்த அந்த உடம்பு இப்போது இந்த நெருப்பை நெருப்பு நடுவிலே கடந்து ஒருவித உணர்ச்சியுமின்றி கடக்கிறதே என்று சொல்லுகிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? அப்போது உயிர் இருந்தது, இப்பொழுது அது நீங்கிவிட்டது. எனவே உணர்வு என்பது உடம்புக்கு இல்லை, உயிர்தான் உணரக்கூடிய தன்மை உடையது. எனவே உயிர் என்றால் என்ன என்றால் உணரும் தன்மை உடையது உயிர். அதுதான் விளக்கம். உயிர் என்றால் என்ன என்பதற்கு விளக்கம், உணரும் தன்மை உடையது எது அது உயிர். ஒரு சின்னஞ்சிறு எறும்பு, தரையிலே திரிகிற எறும்பு தனக்கு இடையூறு வருகிறது என்று தெரிந்தால் அது என்ன செய்கிறது? அது உணர்கிறது அல்லவா தனக்கு துன்பம் வருகிறது. ஆக உணரும் தன்மை உடையது அந்த சிற்றுயிர், அதுதான் உயிருக்கு இலக்கணம். உணரும் தன்மை உடையது உயிர், அதை வடமொழியில சித்து சித்து என்கிறார். சித்து என்றால் அறிவு, உணர்வு. சித்து என்றால் உணர்வு அல்லது அறிவு. சித்துப்பொருள், எனவே உயிர் என்பது சித்துப்பொருள், அறியும் தன்மை உடைய பொருள், அறிவு பொருள். அப்படியானால் உணரும் தன்மை இல்லாத பொருளுக்கு என்ன பேரு? ஜடம், சடம், சடம் என்கிறார்கள். சடம், சித்து, சடம். சேதனம் என்றால் அறிவு, ரெண்டு ஒரே பொருள் தான். சித்து என்றாலும் சேதனம் என்றாலும் அறிவு, சடம் என்றாலும் அசேதனம் என்றாலும் ஒரே பொருள். சடம், அசேதனம், அசித்து எல்லாம் ஒரே பொருள். அசித்து, அசேதனம், சடம் எல்லாம் ஒரே பொருள். எனவே இப்போது இந்த நாம், சித்தாகிய நாம் எதனோடு கூடியிருக்கிறோம்? சடமாகிய அசித்தாகிய உடம்போடு கூடியிருக்கிறோம். அதை நினைத்து பார்க்கிறோமா? நாம் அதை நினைக்கிறோமா? நாம் மட்டும் தனியாக இல்லை, ஜடத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறோம். இந்த ரெண்டுல எது மேலோங்கி இருக்கு? உயிரா? உயிர் அடங்கி கிடக்கிறது. உடம்பு, இந்த உடம்பு தானே நம்மை ஆட்டி படைக்கிறது. உடம்பின் வழியில தான் நாம் போய் கொண்டிருக்கிறோம். ஐம்பொறிகள் அவற்றின் வழியில தானே போகிறோம். எனவே சித்தாகிய இந்த ரெண்டுல எது உயர்வானது? சித்து உயர்வு. அறிவு பொருள் தான் தலைமையானது. ஆனாலும் இந்த அறிவு பொருளாகிய உயிராகிய இந்த பெரும் பொருள், தலைமை பொருள், ஜடத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறதே, அதுதான் துன்பத்துக்கு காரணம். அதுதான் நாம் அடைகிற துன்பத்துக்கெல்லாம் காரணம். எனவே சித்தாகிய உயிர் தனக்கு அந்நியமான என்ன அர்த்தம்? தனக்கு வேறான, அந்நியமான, வேறான இந்த சடமாகிய உடம்போடு கூடி வாழுகிறது. அதுதான் உலக வாழ்க்கை. சரி, இது எனவே சித்து என்ற உயிர் என்ற ஒரு பொருள், இது நிலையான பொருள். இது ஒரு காலத்திலே தோன்றவில்லை, தோன்றியது இல்லை. எந்த காலத்திலும் தோன்றியது இல்லை என்றும் உள்ளது. தோற்றம் இல்லாவிட்டால் அழிவும் கிடையாது. எனவே தோன்றுதலும் அழிதலும் இல்லாமல் என்றைக்கும் உள்ள பொருள் உயிர். இதை வடமொழியில் என்ன சொல்லுவார்கள்? ஆன்மா என்பார்கள். உயிர் என்பது தமிழ் சொல். ஆன்மா என்றால் வடமொழியில் ஆத்மா, ஆன்மா ஒரே பொருள் தான். இந்த சித்தாகிய உயிர் துன்பப்படுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னேன். சடத்தோடு தொடர்பு கொண்டதனாலே சடம் அறிவற்றது. நாலு சொல்லுவார்கள், நாலு பொருள்கள். ஒன்று உடம்பு, தனு, தனு என்றால் உடம்பு. பிறகு தனு. ரெண்டாவது கரணம். கரணம் என்றால் என்ன பொருள்? இந்த உடம்பிலே அமைந்திருக்கிற கருவிகள், கருவிகள். கரணம், கரணம் என்றால் கருவிகள். ரெண்டு வகையான கருவிகள் உடம்பிலே அமைந்திருக்கின்றன. அரிகருவிகள், தொழிற்கருவிகள் என்று ரெண்டு வகையான கருவிகள். அறிகின்ற கருவிகள், தொழில் செய்கின்ற கருவிகள் என்று இரண்டு வகையான கருவிகள் அமைந்திருக்கின்றன. அரிகருவிகள் எவை? அரிகருவிகள் ஐந்து இந்திரியங்கள் என்கிறார்கள். கண், காது, மூக்கு, நாக்கு, செவி. சொல்லியாச்சா செவி? மெய் என்றால் என்ன? உடம்பல்ல, மெய் என்றால் தோல். தோல் தான் அரிகருவி. எதை அறிகிறது தோல்? அதை தமிழிலே ஊறு என்பார்கள். ஊறு, ஊறுனா தொட்டு அறிதல். உறுதல், உறுதல்னா தொடுதல், உறுதல் தொடுதல். ஊறு தோல். மெய், வாய். வாய் என்பது எதை குறிக்கும்? வாய் என்றால் நாக்கை குறிக்கும். வாய் என்றால் நாக்கு. அது எதை அறிகிறது? சுவையை அறிகிறது. மெய், வாய். கண் எதை அறிகிறது? காட்சியை அறிகிறது. மூக்கு மனத்தை அறிகிறது. செவி ஓசையை அறிகிறது. இப்படி இந்த ஐந்து கருவிகளும் ஐந்து விதமான அறிவுகளை நமக்கு தருகின்றன. கண்டு, கேட்டு, உண்டு, உயிர்த்து, உற்று அறிகிற ஐந்து அறிவுகள். இவை அறிகிற கருவிகள். அதேபோல தொழில் செய்கிற கருவிகள் எவை? கை, கால். கை, கால், நடத்தல், கொடுத்தல். கொடுத்தல் கை, நடத்தல் கால். கை, கால், வாய். வாய் என்ன தொழில்? வெட்டி பேச்சு பேசுதல், வேண்டாத பேச்சு பேசுதல். அங்கேயும் வாய் பார்த்தோம். இதில் அரிகருவிலையும் வாய் வருது. அங்கே வாயினா நாக்கை குறிக்கும், இங்கே பேச்சு. பேசுதலாகிய தொழில், காணுதலாகிய தொழில், நடத்தல் முதலிய தொழில்கள் மூன்றாயிற்றா? மூன்று தானே பார்த்தோம். கை, கால், வாய். பிறகு எருவாய். எருவாய், எருவாய் என்பது அந்த கழிவை, கழிவை மலங்கழிக்கின்ற கருவி எருவாய். எருவாய் ஐந்தாவது கருவாய். கருவாய் சிற்றின்பக்கருவி, கருவாய். எனவே கை, கால், வாய், எருவாய், கருவாய் என்ற ஐந்து செயல்கருவிகள், தொழிற்கருவிகள். இப்படிப்பட்ட இவையெல்லாம் இவையெல்லாம் இந்த நாளும் தனு கரணம் இவையெல்லாம் கருவிகள் கரணம் இந்த பத்தும் கரணங்கள் அரிகருவிகள் தொழிற்கருவிகள் கரணம் தனு கரணம் மூன்றாவது புவனம் புவனம் மூன்றாவது புவனம் என்றால் இந்த நிலம் நாம் வாழுகிற இந்த நிலப்பரப்பு உலகம் உலகம் நிலம் புவனம் அடுத்து நான்காவது போகம் போகம் போகம் என்றால் இந்த உலகத்திலே காணப்படுகிற நுகர்ச்சி பொருள்கள் நுகர்ச்சி பொருள்கள் இந்த உலகத்திலே அமைந்திருக்கிற சிறியனவும் பெரியனவுமாகிய நுகர்பொருள்கள் உலக நாம் பார்க்கிற உலக பொருள்களிலே எல்லாமே எல்லாமே நுகர்ச்சி பொருள் தான் நுகர்ச்சி என்றால் விருப்பு வெறுப்பு இரண்டையும் தருகிற பொருள்கள் விருப்பு மட்டும் விருப்பம் மட்டும் நுகர்ச்சி அல்ல விரும்புதல் வெறுத்தல் இரண்டுமே நுகர்ச்சி ஆக உலக பொருள்கள் நமக்கு ஒன்று விருப்பை தருகின்றன அல்லது வெறுப்பை தருகின்றன நாம் அப்படித்தான் அனுபவிக்கிறோம் ஒரு பொருளை பார்த்தவுடனே ஆசை உண்டாகிறது அல்லது வெறுப்பு உண்டாகிறது பிடிக்கவில்லை ஆக இந்த நான்கு பொருள்கள் இந்த நாலுமே ஜடப்பொருள்கள் இந்த நாலுமே ஜடப்பொருள்கள் அறிவற்ற பொருள்கள் ஆக இறைவன் என்ன செய்திருக்கிறான் சித்தாகிய உயிரை தனுவிலே புகுத்தி உயிரை உடம்பிலே புகுத்தி கருவிகளை கொடுத்து உலகத்தை அறிய வைத்து உலக போகத்தை அனுபவிக்க வைக்கிறான் அனுபவிக்க கொடுக்கிறான் எவ்வளவு இறைவனுடைய திட்டத்தை பாருங்க சித்தாகிய உயிருக்கு ஜடமாகிய உலகத்தையும் உடம்பையும் கருவிகளையும் கொடுத்து அனுபவிக்க வாழ வைத்திருக்கிறான் இந்த அனுபவத்தினாலே ஆண் உயிர் அடைவது எது துன்பந்தான் இந்த ஏனென்றால் இவையெல்லாம் ஜடப்பொருள் ஜடப்பொருள் உயிருக்கு மாறானதல்லவா எனவே சித்தாகிய உயிர் தனக்கு அந்நியமாகிய தனக்கு வேறாகிய ஜடப்பொருள்களாலே துன்பத்தை அடைகிறது நான் நினைத்து பாருங்கள் நமக்கு எது வழியாக துன்பம் வருகிறது பணம் சொத்து நிலம் வீடு எல்லாமே என்ன ஜடம் எல்லாமே ஜடம்தான் ஆக இந்த ஜடப்பொருள் மூலமாகத்தான் நமக்கு துன்பம் வருது நாம் அதை நினைத்தே பார்ப்பதில்லையே மேலும் மேலும் ஆசையாக்கத்தானே ஆசைப்படுகிறோம் பிறகு எப்படி துன்பம் குறையும் ஆக துன்பத்திலிருந்து நீங்க வேண்டுமானால் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளம் எனவே இந்த ஜடப்பொருளிலிருந்து நீங்க நீங்க துன்பமும் நீங்கும் என்ன அனுபவ வாக்கு ஆனால் நாம் கேட்க தயாராக இருக்கிறோமா யார் சொன்னால் என்ன எனவே இறைவன் இப்படி அறிவு பொருளாகிய நம்மை ஜடப்பொருளோடு கூட செய்து துன்பத்தை கொடுக்கிறான் எதற்காக இந்த துன்பத்தை கொடுக்குறான், அதெல்லாம் இப்படி இதே சொல்லி கொண்டு நம்ம சுவையான போதை நடத்த முடியாது. கதை சொல்லி கொண்டிருந்தால் எனவே இதுதான். எனவே உயிர் ரெண்டாவது பொருள் உலகம், ரெண்டாவது பொருள் உலகம். இந்த பொருள்கள் எல்லாம் ஜடப்பொருள் என்று சொன்னேன். இவையெல்லாம் தோன்றுகிற இடம் எது என்றால் அதுவும் ஜடமாகத்தானே இருக்க வேண்டும். ஜடத்திலிருந்து தான் ஜடப்பொருள் தோன்றும். அந்த ஜடப்பொருளுக்கு என்ன பெயர்? மாயை. மாயை என்கிறார்கள். இந்த நாளுமே தோன்றி அழியக்கூடிய பொருள்கள் எது? தனு கரண புவன போகமெல்லாம் தோன்றி அழியக்கூடிய பொருள்கள். ஏனென்றால் புலப்படுகிற பொருள்கள், நமக்கு புலப்படுகின்ற பொருள்கள். இதற்கு என்ன பெயர்? காரிய பொருள் என்ற பெயர். காரிய பொருள் புலப்படுகிற உலக பொருள் எல்லாம் காரிய பொருள்கள். காரிய பொருள் என்றால் என்ன? செய்யப்பட்ட பொருள்கள், உண்டாக்கப்பட்ட பொருள்கள். எந்த பொருள் உண்டாக்குகிறோமோ அதற்கு காரிய பொருள் என்ற பெயர். உண்டாக்குற பொருளுக்கெல்லாம் என்ன உண்டு? கடைசியில் அழிவு உண்டு. எது தோன்றுகிறதோ அழியும். எனவே இந்த நாளும் தோற்றுவிக்கப்பட்டவை, அழியக்கூடியவை. எதிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டது என்றால் மாயை என்ற காரணம், அதுதான் காரணப்பொருள். மாயை தான் காரணப்பொருள். மாயை என்ற காரணப்பொருளிலிருந்து தனுகரண புவன போகங்களை, காரிய பொருள்களை உண்டாக்கி கொடுக்கிறான். இந்த மாயை என்பது ஜடப்பொருள், புலப்படாத அருவப்பொருள், எங்கும் நிறைந்திருக்கிற பொருள், எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிற ஒரு அருவப்பொருள், ஜடப்பொருள் மாயை. இது என்றும் உள்ள பொருள். இறைவன் உண்டாக்கவில்லை, இறைவன் மாயையை உண்டாக்கவில்லை. வேற எதை உண்டாக்கினான்? மாயையிலிருந்து இந்த காரியங்களை உண்டாக்கினானே தவிர மாயையை அவன் படைக்கவில்லை. இறைவன் என்று உண்டோ அன்றே மாயை உண்டு, அன்றே உயிர் உண்டு. மாயை அதோடு இன்னொன்று அடுத்து இரண்டாவது மாயை ஒன்று, இரண்டாவது கண்மம் வினை. கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லவா வினை? வினை கண்மம் என்றால் என்ன? செயல். செயல் தான் கண்மம். யார் செய்கிற செயல்? உயிர்கள். உயிர்கள் செய்கிற செயல் கண்மம். ஆனால் எல்லா செயலும் கண்மம் அல்ல. எல்லா செயலும் கண்மம் என்று சொல்லப்படுவது இல்லை. எது கண்மம் என்றால் நான் செய்கிறேன், நான் என்ற தன்முனைப்போடு, தன்முனைப்போடு செய்கிற செயல்தான் கண்மம். நான் செய்கிறேன், இது என் செயல், இது நான் செய்தது என்று நினைத்து செய்கிற செயலெல்லாம் கண்மம். இந்த நினைப்பு இல்லாமல் நாம் செய்கிறோமா? நான் வெளியே சொல்ல மாட்டோம், ஆனால் உள்ளுக்குள்ள அந்த நான், அதுதான் நம்மை ஆட்டி படைக்கிறது. நான்கிற அந்த நினைப்பு இருக்கிறதே, எவ்வளவு பெரிய ஞானிக்கு கூட உண்டு. அவ்வளவு எளிமையிலே போக. பட்டினத்தாரை பற்றி ஒரு கதை சொல்லுவார்கள். பட்டினத்தார் அவர் எப்படிப்பட்டவர், முற்ற துறந்த ஞானி பட்டினத்தார். அவர் ஒரு போய் கொண்டிருக்கிற போது ஒரு ஊருக்கு பக்கத்தில் ஒரு வயல் வரப்பில் கட்டாந்தரையில் ஆமாம் படுத்து கிடந்தாராம். அந்த வழியில் ரெண்டு பெண்கள் தண்ணீர் எடுக்க போய் கொண்டிருந்தார்கள். அது அவர்களில் ஒருத்தி பார்த்து, அடடா எவ்வளவு தூய்மையான துறவி என்று பாராட்டினாள். அடி போடி அடுத்தவள், இவரா துறவி, இன்னும் இவருக்கு உலக ஆசை போகலையே. தன்னுடைய தலைக்கு கையை அணையாக வைத்து கொண்டு படுத்திருக்கார். சுகம் என்ன, உடம்புக்கு சுகம் கேட்கறதில்ல, இவர் எப்படி ஆசையை விட்டவர் என்று இன்னொருத்தி சொன்னாலாம். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார் பட்டினத்தார். ஆமாம், இந்த பெண்கள் சொன்னது எவ்வளவு உண்மை, நமக்கு இது தெரியாமல் போய்விட்டதே ச என்று அவர்கள் போன பிறகு கையை எடுத்து விட்டார். கையை எடுத்து விட்டு படுத்து கிடக்கிறார். அந்த பெண்கள் திரும்பி வந்தார்கள். இப்போது முதல் பெண் கட்ட, இப்போ பார்த்தாயா, அப்போது அவள் சொன்னாள், இப்போதும் இவர் துறவி இல்லை, இப்போதும் இவர் உண்மையான துறவி இல்லை, மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் நம்மை பற்றி, நம்மை என்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்ற எண்ணம் இருக்கிறதே, நான்கிற எண்ணம் நமக்கு இன்னும் போகவில்லையே என்று பட்டினத்தார். அப்போதுதான் துரத்தல் என்பது, துறவு என்பது எவ்வளவு கொடுமையா கடுமையானதுன்னு தெரிகிறது. ஆக நான்கிற எண்ணம் இல்லாதவர்களே இல்லை. அந்த நான் என்ற நினைப்போடு செய்கிற செயல் எல்லாமே கண்மம். இந்த கண்மமும் அழியாது. இந்த கண்மத்துக்கும் அழிவு இல்லை. ஆனால் கண்மம் தோன்றுகிறது இல்லையா, கண்மத்திற்கு அழிவு உண்டா இல்லையா, கண்மத்திற்கு அழிவு உண்டா இல்லையா? கண்மம் நாம் செய்கிறோம், நாம் செய்கிறோம், அப்படியானால் தோன்றுகிறது அல்லவா? தோன்றுகிற பொருளுக்கெல்லாம் அழிவு உண்டே. ஆக கண்மமும் அழியக்கூடியது தானே, அழியக்கூடியது தான். ஆனால் இறைவன் அவற்றை அழிய விடாமல் அந்தந்த உயிர்களுடைய புத்தியிலே தங்கி இருக்கும்படியாக வைக்கிறான், இறைவன் நிறுத்தி வைக்கிறான் குறிப்பிட்ட காலத்திற்கு. அந்த அவரவர் செய்த கண்மத்தை அவரவருடைய புத்தியிலே தங்கியிருக்கும்படியாக இறைவன் வைக்கிறான். அந்த கண்மம்தான் நம்மை, நமக்கு இன்ப துன்பத்தை கொடுக்கிறது. இந்த கண்மம் அவரவர் செய்த அந்த கண்மத்துக்கு ஏற்பத்தான் நமக்கு இன்ப துன்பங்கள் வருகின்றன. மாயையினாலே வருவது எவை? தனு கரண புவன போகம். கண்மத்தாலே வருவதன எவை? இன்பம் துன்பம். கண்மத்தினாலே வருவன இன்ப துன்பம், இன்ப துன்பம் காரியம். இப்ப ரெண்டாயிற்றா, மாயை ஒன்று, கண்மம் ஒன்று, மூன்றாவது எது? ஆணவம். ஆணவம் என்ற பொருள். ஆணவம் என்றால் என்ன நினைக்கிறீர்கள்? ஆணவம் என்றால் அறியாமை அல்ல, அது ஒரு பொருள். ஆணவம் என்பது ஒரு பொருள், பண்பு அல்ல, குணம் அல்ல. ஆணவம் என்பது குணமல்ல, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆணவம் என்பது ஒரு பொருள். பொருளுக்கு என்ன டெஃபினிஷன்? பொருள் என்றால் என்ன? எது பொருள்? குணத்தை உடையது பொருள். குணத்தை உடையது பொருள். குணம் இல்லாமல் பொருள் இல்லை. குணம் இல்லாமல் பொருள் இல்லை, அதுதான் இலக்கணம். எது குணத்தை உடையதோ அது பொருள். குணமில்லாத பொருளே கிடையாது. எந்த பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள், குணம் இருக்க வேண்டும். உயிர், நாம் ஒரு பொருள். உயிராகிய நம்முடைய குணம் என்ன? நமக்கு என்ன குணம்? அறிவு. அறிவு தான் நம்முடைய குணம். சித்துங்கிறோம் இல்லையா, அறிவு தான் உயிரினுடைய குணம். அதுபோல சார் இன்றைக்கு
1: இவ்வளவு. சிவாய நமன். சைவம் டாட் பார்க்கில் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம். வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: ஒரு திருவாசகத்திலிருந்து தொடங்குவோம். வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்வினைப்பட்டு ஆள்கின்றாய், ஆளாமல் காப்பானை ஏத்தாதே, சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காலம், வீழ்கின்றாய் நீ அவலக்கடலாய வெள்ளத்தே என்று மணிவாசகப் பெருமான் தன்னுடைய நெஞ்சுக்கு அறிவுரை கூறுகிறார். ஆனால் உண்மையிலே நமக்குத்தான் அது பொருந்தும். நாம் எப்படி வாழுகிறோம்? ரெண்டு வகையான வாழ்க்கையை காட்டுகிறாரே. எடுத்த உடனேயே வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, அந்த ரெண்டு வாழ்க்கை என்ன? ரெண்டு வகையான வாழ்க்கையை சொல்லுகிறார். வாழ்கின்றாய், இது என்ன வாழ்க்கை? எப்படிப்பட்ட வாழ்க்கை? நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஆக உலகியலை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை, உலக வாழ்க்கை. அடுத்து வாழாத நெஞ்சமே. வாழாத வாழ்க்கை ஒன்று இருக்கு, வாழ்கிற வாழ்க்கை ஒன்று. வாழாத வாழ்க்கை அது என்ன வாழ்க்கை? அது நாம் வாழாத வாழ்க்கை. இப்போது நாம் வாழுவது உலகியல் வாழ்க்கை, உலகை சார்ந்த வாழ்க்கை. வாழாத வாழ்க்கை என்பது இறைவனை சாராத வாழ்க்கை. இறைவனை சாராத வாழ்க்கை. நாம் இப்போது உலகத்தையே நினைந்து வாழுகிறோம். நம்ம நினைவில் உலகத்தை தவிர வேற ஏதாவது இருக்கிறதா? நாம் உலகத்திற்காகவே வாழுகிறோம், உலக நினைப்போடு வாழுகிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை ஒன்று. இதற்கு மேலான வாழ்க்கை, நாம் வாழாத வாழ்க்கை, இறைவனையே நினைந்து, இறைவனையே தன்னுடைய உறவாக கருதி வாழுகிற வாழ்க்கை. எனவே ஒன்று பொருளியல், இன்னொன்று அருளியல். இந்த வாழாத வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், அதை எப்படி அடைய வேண்டும், வாழாத வாழ்க்கையை அருளியல் வாழ்க்கையை எப்படி அடைவது, அதற்கு என்ன வழி, அதற்கு என்ன அடிப்படையில் என்ன தேவை? ஆர்வம். ஆர்வம் இருந்தால்தான் அந்த அருளியல் வாழ்க்கைக்கு செல்ல முடியும். இந்த அருளியல் வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற நூல் எது? ஞான நூல்கள். ஞான நூல்கள் அருளியல் வாழ்க்கையை பேசுகின்றன. தமிழிலே அறிவு நூல்கள் என்பார்கள். ஞான நூல்களை அறிவு நூல்கள் என்று குறிப்பிடுவார்கள். உலக நூல்கள், உலக நூல்களும் அறிவைத்தானே தருகின்றன. ஆனால் உலக நூல்களை அறிவு நூல்கள் என்று சொல்லுவது இல்லையே. ஞான நூல்களைத்தான் அறிவு நூல்கள் என்கிறார்கள். என்ன காரணம்? ரெண்டுமே அறிவைத்தான் தருகின்றன. ஒன்றை மட்டும் ஏன் அறிவு நூல் என்று சொல்ல வேண்டும்? நம்முடைய முன்னோர்கள் எதை அறிவு என்று சொல்லுகிறார்கள்? நிலையான பொருளை பற்றிய அறிவுதான் அறிவு. நிலைத்த பொருளை பற்றி சொல்லுகிற அறிவுதான் அறிவு. தோன்றி அழிகிற உலகப் பொருளை பற்றி சொல்லுகிற அறிவு அறிவு அல்ல, பயனற்ற அறிவு. அதனாலே என்றுமுள்ள நிலையான பொருள்களை பற்றி சொல்லுகிற அறிவு, அதைத்தான் நீங்கள் பெற வந்திருக்கிறீர்கள் இங்கே. அந்த நிலைத்த பொருள்கள் எவை? நிலைத்த பொருள்கள் எவை? நம்முடைய சைவ சமயம் மூன்று பொருளை சொல்லுகிறது. நிலையாக அழியாத என்றுமுள்ள பொருள்கள் மூன்று. இப்போ நான் சொன்னேன் அல்லவா, திருவாசக பாட்டிலேயே அந்த மூன்று பொருளும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த திருவாசக பாட்டிலேயே எங்கே சொல்லியிருக்கிறது? அந்த வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, அது யாரை பற்றி? உயிரை பற்றி. உயிரை பற்றி சொல்லியிருக்கிறது. வாழ்கின்ற யார் அப்படி வாழ்வது? நாம் தானே உயிர்களாகிய நாம் தான் வாழ வேண்டிய முறையிலே வாழாமல் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்மை நோக்கித்தான் சொல்லுகிறார். எனவே உயிர்கள், உயிர் என்பது என்ன? உயிர் என்பது எது? உயிர் என்ற பொருள் இருக்கிறதா? பார்த்திருக்கிறீர்களா? சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படுகிற பொருள் எல்லாம் புலப்படாதவை. உலகப் பொருள்கள் எல்லாம் புலப்படுகின்றவை. புலப்படுகின்ற பொருள் எல்லாம் அழியக்கூடிய பொருள். எந்த பொருள்கள் புலப்படுகின்றனவோ அவையெல்லாம் தோன்றி அழியும். ஆகவே புலப்படாத பொருள்களுக்கு அழிவில்லை. எனவே உயிர் என்பது புலப்படாத பொருள். அது எங்கே இருக்கிறது? இந்த உடம்பிலே நம்முடைய உயிர் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த உயிர்தான் இந்த உடம்பை இயக்குகிறது, செலுத்துகிறது, நடத்துகிறது. உயிர் இருக்கிற வரை இந்த உடம்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உயிர் நீங்கிய அக்கணத்திலேயே உடம்பு பிணமாகிறது. எனவே ஏதோ ஒன்று இந்த உடம்பை விட்டு நீங்கிவிட்டது என்று தெரிகிறது. ஞானாமிர்தம் என்ற நூலிலே, ஞானாமிர்தம் அது ஒரு சைவ சித்தாந்த நூல், அதிலே ஒரு நிகழ்ச்சியை காட்டுகிறார். ஒரு கணவன் நண்பகல் நேரத்தில் பசியோடு வீட்டுக்கு வருகிறான். அவனுடைய மனைவி சுடச்சுட ஆக்கி சோறாக்கி வைக்கிறாள். அதை இலையிலே தட்டிலே பரிமாறக்கூட அவனுக்கு பொறுக்கவில்லை. அவ்வளவு பசி, கையை நீட்டுகிறான். உடனே மனைவி அந்த சோற்றை உருண்டையாக கவளமாக கையிலே இடுகிறாள். அந்த சூடு அவனால் தாங்க முடியலை. இப்படியும் அப்படியும் மாற்றி மாற்றி கையில் அந்த சூற்றை தணிக்க முயலுகிறான். அப்படி உண்டவன் அவனுடைய ஆயுள் முடிந்து விட்டது. இப்போ அவனை எடுத்து கொண்டு போகிறார்கள். இடுகாட்டிலே விறகை பரப்பி அதன் மீது உடலை கிடத்தி நெருப்பு கொழுந்துவிட்டு எரிகிறது. விறகோடு விறகாக அந்த உடம்பும் எரிகிறது. ஆனால் அந்த உடம்பில் ஏதாவது உணர்ச்சி இருக்கா? அந்த மத்தியான நேரத்தில் அந்த சின்ன சோட்டினுடைய சூட்டை தாங்காமல் துடித்த அந்த உடம்பு இப்போது இந்த நெருப்பின் நடுவிலே கிடந்து ஒருவித உணர்ச்சியுமின்றி கிடக்கிறதே என்று சொல்லுகிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? அப்போது உயிர் இருந்தது, இப்பொழுது அது நீங்கிவிட்டது. எனவே உணர்வு என்பது உடம்புக்கு இல்லை, உயிர்தான் உணரக்கூடிய தன்மை உடையது. எனவே உயிர் என்றால் என்ன என்றால் உணரும் தன்மை உடையது உயிர். அதுதான் விளக்கம். உயிர் என்றால் என்ன என்பதற்கு விளக்கம், உணரும் தன்மை உடையது எது அது உயிர். ஒரு சின்னஞ்சிறு எறும்பு, தரையிலே திரிகிற எறும்பு தனக்கு இடையூறு வருகிறது என்று தெரிந்தால் அது என்ன செய்கிறது? அது உணர்கிறது அல்லவா தனக்கு துன்பம் வருகிறது. ஆக உணரும் தன்மை உடையது அந்த சிற்றுயிர், அதுதான் உயிருக்கு இலக்கணம். உணரும் தன்மை உடையது உயிர். அதை வடமொழியில சித்து சித்து என்கிறார். சித்து என்றால் அறிவு, உணர்வு. சித்து என்றால் உணர்வு அல்லது அறிவு. சித்துப்பொருள். எனவே உயிர் என்பது சித்துப்பொருள், அறியும் தன்மை உடைய பொருள், அறிவு பொருள். அப்படியானால் உணரும் தன்மை இல்லாத பொருளுக்கு என்ன பேரு? ஜடம், சடம், சடம் என்கிறார்கள். சடம், சித்து, சடம். சேதனம் என்றால் அறிவு, ரெண்டு ஒரே பொருள் தான். சித்து என்றாலும் சேதனம் என்றாலும் அறிவு, சடம் என்றாலும் அசேதனம் என்றாலும் ஒரே பொருள். சடம், அசேதனம், அசித்து எல்லாம் ஒரே பொருள். அசித்து, அசேதனம், சடம் எல்லாம் ஒரே பொருள். எனவே இப்போது இந்த நாம், சித்தாகிய நாம் எதனோடு கூடியிருக்கிறோம்? சடமாகிய அசித்தாகிய உடம்போடு கூடியிருக்கிறோம். அதை நினைத்து பார்க்கிறோமா? நாம் அதை நினைக்கிறோமா? நாம் மட்டும் தனியாக இல்லை, ஜடத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோம். இந்த ரெண்டுல எது மேலோங்கி இருக்கு? உயிரா? உயிர் அடங்கி கிடக்கிறது. உடம்பு, இந்த உடம்பு தானே நம்மை ஆட்டி படைக்கிறது. உடம்பின் வழியில தான் நாம் போய் கொண்டிருக்கிறோம். ஐம்பொறிகள் அவற்றின் வழியில தானே போகிறோம். எனவே சித்தாகிய இந்த ரெண்டுல எது உயர்வானது? சித்து உயர்வு. அறிவு பொருள் தான் தலைமையானது. ஆனாலும் இந்த அறிவு பொருளாகிய உயிராகிய இந்த பெரும் பொருள் தலைமை பொருள் ஜடத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறதே, அதுதான் துன்பத்துக்கு காரணம். அதுதான் நாம் அடைகிற துன்பத்துக்கெல்லாம் காரணம். எனவே சித்தாகிய உயிர் தனக்கு அந்நியமான என்னர்த்தம், தனக்கு வேறான அந்நியமான வேறான இந்த சடமாகிய உடம்போடு கூடி வாழுகிறது, அதுதான் உலக வாழ்க்கை. சரி, இது எனவே சித்து என்ற உயிர் என்ற ஒரு பொருள், இது நிலையான பொருள். இது ஒரு காலத்திலே தோன்றவில்லை, தோன்றியது இல்லை. எந்த காலத்திலும் தோன்றியது இல்லை, என்றும் உள்ளது. தோற்றம் இல்லாவிட்டால் அழிவும் கிடையாது. எனவே தோன்றுதலும் அழிதலும் இல்லாமல் என்றைக்கும் உள்ள பொருள் உயிர். இதை வடமொழியில் என்ன சொல்லுவார்கள்? ஆன்மா என்பார்கள். உயிர் என்பது தமிழ் சொல், ஆன்மா என்றால் வடமொழியில் ஆத்மா ஆன்மா ஒரே பொருள் தான். இந்த சித்தாகிய உயிர் துன்பப்படுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னேன், சடத்தோடு தொடர்பு கொண்டதனாலே. சடம் அறிவற்றது, நாலு சொல்லுவார்கள், நாலு பொருள்கள். ஒன்று உடம்பு, தனு, தனு என்றால் உடம்பு, பிறகு தனு, இரண்டாவது கரணம். கரணம் என்றால் என்ன பொருள்? இந்த உடம்பிலே அமைந்திருக்கிற கருவிகள், கருவிகள். கரணம், கரணம் என்றால் கருவிகள். ரெண்டு வகையான கருவிகள் உடம்பிலே அமைந்திருக்கின்றன, அரிகருவிகள்.

மெய் என்றால் என்ன? உடம்பல்ல. மெய் என்றால் தோல். தோல் தான் அரிகருவி. எதை அறிகிறது தோல்? அதை தமிழிலே ஊறு என்பார்கள். ஊறு, ஊறுனா தொட்டு அறிதல், உறுதல், உறுதல்னா தொடுதல், உறுதல் தொடுதல், ஊறு. தோல், மெய், வாய். வாய் என்பது எதை குறிக்கும்? வாய் என்றால் நாக்கை குறிக்கும். வாய் என்றால் நாக்கு. அது எதை அறிகிறது? சுவையை அறிகிறது. மெய், வாய். கண் எதை அறிகிறது? காட்சியை அறிகிறது. மூக்கு மனத்தை அறிகிறது. செவி ஓசையை அறிகிறது. இப்படி இந்த ஐந்து கருவிகளும் ஐந்து விதமான அறிவுகளை நமக்கு தருகின்றன. கண்டு, கேட்டு, உண்டு, உயிர்த்து, உற்று அறிகிற ஐந்து அறிவுகள். இவை அறிகிற கருவிகள். அதேபோல தொழில் செய்கிற கருவிகள் எவை? கை, கால். கை, கால், நடத்தல், கொடுத்தல். கொடுத்தல் கை, நடத்தல் கால். கை, கால், வாய். வாய் என்ன தொழில்? வெட்டி பேச்சு பேசுதல், வேண்டாத பேச்சு பேசுதல். அங்கேயும் வாய் பார்த்தோம். எதில்? அரிகருவிலையும் வாய் வருது. அங்கே வாய்னா நாக்கை குறிக்கும், இங்கே பேச்சு. பேசுதலாகிய தொழில், காணுதலாகிய தொழில், நடத்தல் முதலிய தொழில்கள் மூன்றாயிற்றா? மூன்று தானே பார்த்தோம். கை, கால், வாய். பிறகு எருவாய். எருவாய், எருவாய் என்பது அந்த கழிவை, கழிவை மலங்கழிக்கின்ற கருவி எருவாய். எருவாய் ஐந்தாவது கருவாய். கருவாய் சிற்றின்பக் கருவி, கருவாய். எனவே கை, கால், வாய், எருவாய், கருவாய் என்ற ஐந்து செயல்கருவிகள், தொழிற்கருவிகள். இப்படிப்பட்ட இவையெல்லாம், இவையெல்லாம் இந்த நாளும் தனு கரணம். இவையெல்லாம் கருவிகள், கரணம். இந்த பத்தும் கரணங்கள். அரிகருவிகள், தொழிற்கருவிகள், கரணம், தனு கரணம். மூன்றாவது புவனம். புவனம் மூன்றாவது. புவனம் என்றால் இந்த நிலம், நாம் வாழுகிற இந்த நிலப்பரப்பு, உலகம். உலகம் நிலம், புவனம். அடுத்து நான்காவது போகம். போகம், போகம் என்றால் இந்த உலகத்திலே காணப்படுகிற நுகர்ச்சி பொருள்கள், நுகர்ச்சி பொருள்கள். இந்த உலகத்திலே அமைந்திருக்கிற சிறியனவும் பெரியனவுமாகிய நுகர்பொருள்கள். உலக, நாம் பார்க்கிற உலகப் பொருள்களிலே எல்லாமே, எல்லாமே நுகர்ச்சி பொருள் தான். நுகர்ச்சி என்றால் விருப்பு, வெறுப்பு இரண்டையும் தருகிற பொருள்கள். விருப்பு மட்டும், விருப்பம் மட்டும் நுகர்ச்சி அல்ல, விரும்புதல் வெறுத்தல் இரண்டுமே நுகர்ச்சி. ஆக உலகப் பொருள்கள் நமக்கு ஒன்று விருப்பை தருகின்றன அல்லது வெறுப்பை தருகின்றன. நாம் அப்படித்தான் அனுபவிக்கிறோம். ஒரு பொருளை பார்த்தவுடனே ஆசை உண்டாகிறது அல்லது வெறுப்பு உண்டாகிறது, பிடிக்கவில்லை. ஆக இந்த நான்கு பொருள்கள், இந்த நாலுமே ஜடப்பொருள்கள். இந்த நாலுமே
ஜட

0: பொருள்கள், அறிவற்ற பொருள்கள். ஆக இறைவன் என்ன செய்திருக்கிறான்? சித்தாகிய உயிரை தனுவிலே புகுத்தி, உயிரை உடம்பிலே புகுத்தி, கருவிகளை கொடுத்து, உலகத்தை அறிய வைத்து, உலக போகத்தை அனுபவிக்க வைக்கிறான், அனுபவிக்க கொடுக்கிறான். எவ்வளவு இறைவனுடைய திட்டத்தை பாருங்க. சித்தாகிய உயிருக்கு ஜடமாகிய உலகத்தையும் உடம்பையும் கருவிகளையும் கொடுத்து அனுபவிக்க வாழ வைத்திருக்கிறான். இந்த அனுபவத்தினாலே ஆண் உயிர் அடைவது எது? துன்பந்தான். இந்த ஏனென்றால் இவையெல்லாம் ஜடப்பொருள், ஜடப்பொருள் உயிருக்கு மாறானதல்லவா? எனவே சித்தாகிய உயிர் தனக்கு அந்நியமாகிய, தனக்கு வேறாகிய ஜடப்பொருள்களாலே துன்பத்தை அடைகிறது. நான் நினைச்சு பாருங்கள், நமக்கு எது வழியாக துன்பம் வருகிறது? பணம், சொத்து, நிலம், வீடு, எல்லாமே என்ன? ஜடம். எல்லாமே ஜடம்தான். ஆக இந்த ஜடப்பொருள் மூலமாகத்தான் நமக்கு துன்பம் வருது. நாம் அதை நினைத்தே பார்ப்பதில்லையே. மேலும் மேலும் ஆசையாக்கத்தானே ஆசைப்படுகிறோம். பிறகு எப்படி துன்பம் குறையும்? ஆக துன்பத்திலிருந்து நீங்க வேண்டுமானால் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளம். எனவே இந்த ஜடப்பொருளிலிருந்து நீங்க நீங்க துன்பமும் நீங்கும். என்ன அனுபவ வாக்கு! ஆனால் நாம் கேட்க தயாராக இருக்கிறோமா? யார் சொன்னால் என்ன? எனவே இறைவன் இப்படி அறிவு பொருளாகிய நம்மை ஜடப்பொருளோடு கூட செய்து துன்பத்தை கொடுக்கிறான். எதற்காக இந்த துன்பத்தை கொடுக்கிறான்? அதெல்லாம் இப்படி இதே சொல்லிக்கொண்ட நம்ம சுவையான போதை நடத்த முடியாது. கதை சொல்லி கொண்டிருந்தால் எனவே இதுதான். எனவே உயிர் ரெண்டாவது பொருள் உலகம், ரெண்டாவது பொருள் உலகம். இந்த பொருள்கள் எல்லாம் ஜடப்பொருள் என்று சொன்னேன். இவையெல்லாம் தோன்றுகிற இடம் எது என்றால் அதுவும் ஜடமாகத்தானே இருக்க வேண்டும். ஜடத்திலிருந்து தான் ஜடப்பொருள் தோன்றும். அந்த ஜடப்பொருளுக்கு என்ன பெயர்? மாயை. மாயை என்கிறார்கள். இந்த நாளுமே தோன்றி அழியக்கூடிய பொருள்கள் எது? தனு, கரண, புவன, போகமெல்லாம் தோன்றி அழியக்கூடிய பொருள்கள். ஏனென்றால் புலப்படுகிற பொருள்கள், நமக்கு புலப்படுகின்ற பொருள்கள். இதற்கு என்ன பெயர்? காரிய பொருள் என்ற பெயர். காரிய பொருள் புலப்படுகிற உலக பொருள் எல்லாம் காரிய பொருள்கள். காரிய பொருள் என்றால் என்ன? செய்யப்பட்ட பொருள்கள், உண்டாக்கப்பட்ட பொருள்கள். எந்த பொருள் உண்டாக்குகிறோமோ அதற்கு காரிய பொருள் என்ற பெயர். உண்டாக்குற பொருளுக்கெல்லாம் என்ன உண்டு? கடைசியில் அழிவு உண்டு. எது தோன்றுகிறதோ அழியும். எனவே இந்த நாளும் தோற்றுவிக்கப்பட்டவை, அழியக்கூடியவை. எதிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டது என்றால் மாயை என்ற காரணம், அதுதான் காரணப்பொருள். மாயை தான் காரணப்பொருள். மாயை என்ற காரண பொருளிலிருந்து தனுகரண புவன போகங்களை காரிய பொருள்களை உண்டாக்கி கொடுக்கிறான். இந்த மாயை என்பது ஜடப்பொருள், புலப்படாத அருவப்பொருள், எங்கும் நிறைந்திருக்கிற பொருள், எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிற ஒரு அருவப்பொருள், ஜடப்பொருள் மாயை. இது என்றும் உள்ள பொருள், இறைவன் உண்டாக்கவில்லை. இறைவன் மாயையை உண்டாக்கவில்லை, வேற எதை உண்டாக்கினான்? மாயையிலிருந்து இந்த காரியங்களை உண்டாக்கினானே தவிர மாயையை அவன் படைக்கவில்லை. இறைவன் என்று உண்டோ அன்றே மாயை உண்டு, அன்றே உயிர் உண்டு மாயை. அதோடு இன்னொன்று அடுத்து இரண்டாவது மாயை ஒன்று, இரண்டாவது கண்மம் வினை. கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லவா வினை? வினை கண்மம் என்றால் என்ன? செயல். செயல்தான் கண்மம். யார் செய்கிற செயல்? உயிர்கள். உயிர்கள் செய்கிற செயல் கண்மம். ஆனால் எல்லா செயலும் கண்மம் அல்ல, எல்லா செயலும் கண்மம் என்று சொல்லப்படுவது இல்லை. எது கண்மம் என்றால், நான் செய்கிறேன், நான் என்ற தன்முனைப்போடு, தன்முனைப்போடு செய்கிற செயல்தான் கண்மம். நான் செய்கிறேன், இது என் செயல், இது நான் செய்தது என்று நினைத்து செய்கிற செயலெல்லாம் கண்மம். இந்த நினைப்பு இல்லாமல் நாம் செய்கிறோமா? நான் வெளியே சொல்ல மாட்டோம், ஆனா உள்ளுக்குள்ள அந்த நான், அதுதான் நம்மை ஆட்டி படைக்கிறது. நான்கிற அந்த நினைப்பு இருக்கிறதே, எவ்வளவு பெரிய ஞானிக்கு கூட உண்டு. அவ்வளவு எளிமையிலே போக. பட்டினத்தாரை பற்றி ஒரு கதை சொல்லுவார்கள். பட்டினத்தார் அவர் எப்படிப்பட்டவர்? முற்ற துறந்த ஞானி பட்டினத்தார். அவர் ஒரு போய் கொண்டிருக்கிற போது ஒரு ஊருக்கு பக்கத்தில் ஒரு வயல் வரப்பில் கட்டாந்தரையில் ஆமாம் படுத்து கிடந்தாராம். அந்த வழியில் ரெண்டு பெண்கள் தண்ணீர் எடுக்க போய் கொண்டிருந்தார்கள். அது அவர்களில் ஒருத்தி பார்த்து, அடடா எவ்வளவு தூய்மையான துறவி என்று பாராட்டினாள். அடி போடி அடுத்தவள், இவரா துறவி, இன்னும் இவருக்கு உலக ஆசை போகலையே. தன்னுடைய தலைக்கு கையை அணையாக வைத்து கொண்டு படுத்திருக்கார். சுகம் என்ன, உடம்புக்கு சுகம் கேட்கறதில்ல, இவரை எப்படி ஆசையை விட்டவர் என்று இன்னொருத்தி சொன்னாலாம். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார் பட்டினத்தார். ஆமாம், இந்த பெண்கள் சொன்னது எவ்வளவு உண்மை, நமக்கு இது தெரியாமல் போய்விட்டதே என்று அவர்கள் போன பிறகு கையை எடுத்து விட்டார். கையை எடுத்து விட்டு படுத்து கிடக்கிறார். அந்த பெண்கள் திரும்பி வந்தார்கள். இப்போது முதல் பெண் கட்ட, இப்போ பார்த்தாயா, அப்போது அவள் சொன்னாள், இப்போதும் இவர் துறவி இல்லை, இப்போதும் இவர் உண்மையான துறவி இல்லை, மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் நம்மை பற்றி, நம்மை என்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்ற எண்ணம் இருக்கிறதே, நான்கிற எண்ணம் நமக்கு இன்னும் போகவில்லையே என்று பட்டினத்தார். அப்போதுதான் துரத்தல் என்பது, துறவு என்பது எவ்வளவு கடுமையானதுன்னு தெரிகிறது. ஆக நான்கிற எண்ணம் இல்லாதவர்களே இல்லை. அந்த நான் என்ற நினைப்போடு செய்கிற செயல் எல்லாமே கண்மம். இந்த கண்மமும் அழியாது. இந்த கண்மத்துக்கும் அழிவு இல்லை. ஆனால் கண்மம் தோன்றுகிறது இல்லையா? கண்மத்திற்கு அழிவு உண்டா இல்லையா? கண்மத்திற்கு அழிவு உண்டா இல்லையா? கண்மம் நாம் செய்கிறோம், நாம் செய்கிறோம். அப்படியானால் தோன்றுகிறது அல்லவா? தோன்றுகிற பொருளுக்கெல்லாம் அழிவு உண்டே. ஆக கண்மமும் அழியக்கூடியது தானே? அழியக்கூடியதுதான். ஆனால் இறைவன் அவற்றை அழிய விடாமல் அந்தந்த உயிர்களுடைய புத்தியிலே தங்கி இருக்கும்படியாக வைக்கிறான். இறைவன் நிறுத்தி வைக்கிறான் குறிப்பிட்ட காலத்திற்கு. அந்த அவரவர் செய்த கண்மத்தை அவரவருடைய புத்தியிலே தங்கி இருக்கும்படியாக இறைவன் வைக்கிறான். அந்த கண்மம்தான் நம்மை, நமக்கு இன்ப துன்பத்தை கொடுக்கிறது. இந்த கண்மம் அவரவர் செய்த அந்த கண்மத்துக்கு ஏற்பத்தான் நமக்கு இன்ப துன்பங்கள் வருகின்றன. மாயையினாலே வருவது எவை? தனு கரண புவன போகம். கண்மத்தாலே வருவதன எவை? இன்பம் துன்பம். கண்மத்தினாலே வருவன இன்ப துன்பம், இன்ப துன்பம் காரியம். இப்ப ரெண்டாயிற்றா? மாயை ஒன்று, கண்மம் ஒன்று. மூன்றாவது எது? ஆணவம். ஆணவம் என்ற பொருள். ஆணவம் என்றால் என்ன நினைக்கிறீர்கள்? ஆணவம் என்றால் அறியாமை அல்ல, அது ஒரு பொருள். ஆணவம் என்பது ஒரு பொருள், பண்பு அல்ல, குணம் அல்ல. ஆணவம் என்பது குணம் அல்ல, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆணவம் என்பது ஒரு பொருள். பொருளுக்கு என்ன டெஃபினிஷன்? பொருள் என்றால் என்ன? எது பொருள்? குணத்தை உடையது பொருள். குணத்தை உடையது பொருள். குணமில்லாமல் பொருள் இல்லை. குணமில்லாமல் பொருள் இல்லை, அதுதான் இலக்கணம். எது குணத்தை உடையதோ அது பொருள். குணமில்லாத பொருளே கிடையாது. எந்த பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள், குணம் இருக்க வேண்டும். உயிர், நாம் ஒரு பொருள். உயிராகிய நம்முடைய குணம் என்ன? நமக்கு என்ன குணம்? அறிவு. அறிவு தான் நம்முடைய குணம். சித்துங்கிறோம் இல்லையா, அறிவுதான் உயிரினுடைய குணம். அதுபோல சரி, இன்றைக்கு இவ்வளவுதான்.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய.
2: பிடியதன் உருமை குளமிக கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வலி வலமுறை இறையே.

தீவயிற்றைங்காரனை பந்தாமர புந்தியுள் வைப்பாம் சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் இவைத்தரை செய்த நால்வர் கொற்றாள் எம் உயிர் துணையே சிவஞான போதமருள் திரு ஒன்னை மெய் கண்டார் திருத்தாள் போற்றி சிவஞான சித்தியருள் திருத்துறையூர் அருணந்தி சிவந்தாள் போற்றி தவஞான நரை கடந்தை மறைஞான சம்பந்த சரணம் போற்றி நவஞான நான்மறைகள் நவில் தில்லை உமாபதியார் நற்றாள் போற்றி ஈசான குரவரு மலர்த்தாள் போற்றி எழிலான அபிடேகம் பெற்று காத்து மாசான பல்லுயிரை கூவி உங்கள் மலமகளும் வழியிதன்று அருளினாலும் தேசான தீக்க உரிந்தாண்டு உள்ளும் தெய்வமே யாம் செய்யுங்கையுமாறுண்டோ தாசான அடியவரு கமுதே போற்றி தற்புருஷ தேசிகனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பி

0: எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்மை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் அத்தாவுனக்காளாயினி அல்லேன் எனலாமே காரூர் உணலெய்தி கரை கள்ளித்திரை கையார் பாரூர் புகழெய்தி திகழ்வன் மாமணியுந்தி சீரூர் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் ஆரூரன் எம்பெருமார்க்கு ஆள் அல்லேன் எனலாமே திருச்செற்றம்பல நம பார்வதீபதே அருட்கடலாகிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சித்தாந்த பாடம் ஆரம்ப என்கின்ற முறையிலே உண்மை விளக்கம் என்ற நூல் இப்பொழுது உங்களுக்கு முன்னாலே விரிவுரையாக வந்திருக்கிறது. உயிர்கள் கடவுளை அடைவதற்கான வழியை காட்டுவது சித்தாந்த நூல். உயிர்கள் ஏன் கடவுளை அடைய முடியவில்லை என்பதை தெரிவிப்பது சித்தாந்த நூல். ஏன் கடவுளை அடைய வேண்டும் என்பதை சொல்லுவது சித்தாந்த நூல். கடவுள் அவர் மாத்திரம் இருந்துட்டு போறாரு, நாம் தனியாக இருப்போம், கடவுளை ஏன் அடைய வேண்டும், ஏன் அடைய வேண்டும் என்பதை காட்டுவது சித்தாந்த நூல். சித்தாந்தம் என்று சொன்னால் முடிந்ததன் முடிவு, இதற்கு மேல ஒரு முடிவு கிடையாது. ஒரு நல்ல பெரிய கூட்டத்திலே நல்ல தகுதியுடையவர், அறிவுடைய ஒரு பெரியோர், பல பேர் பேசிய பிறகு ஒரு பெரியவர், தகுதி உடைய ஒரு பெரியவர் சொல்லிவிட்டா அதுதான் முடிவு. பலர் கூடியிருக்கின்ற கூட்டத்தில் ஒரு செய்தியை பற்றி பல பேர் பல வகையாக பேச, அதிலே கடைசியிலே நல்ல தகுதியுடைய ஒரு பெரியவர் எல்லாருக்கும் ஒத்துக்கொள்ளுமாறு, எல்லாரும் ஒத்துக்கொள்ளுமாறு ஒரு உயர்ந்த கருத்தை சொல்லிவிட்டால் அதுதான் முடிவு. எல்லாரும் ஒத்துக்கொள்ளுமாறு ஒரு உயர்ந்த கருத்தை ஒருவர் பெரியவர் சொல்லிவிட்டாரையானால் அதுதான் முடிவு. அதுவரையில் அவர்கள் பேசியதெல்லாம் முடிவல்ல, அவர்கள் பேசியதெல்லாம் இவர் பேசிய கருத்துக்குள்ளே அது அடங்கி போகிறது. அதுதான் இந்த செய்வி சித்தாந்தம். மற்ற சமயவாதிகள் சொல்லுகிற கருத்துக்களை எல்லாம் சொல்லி மற்ற சமயவாதிகள் கடவுளை பற்றி, உயிரை பற்றி, பாசத்தை பற்றி சொல்லுகின்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லி அதற்கு மேலே நீங்கள் சொன்னது இந்த வகையிலே தவறானது, நீ சொல்லியது இந்த வகையிலே குறையானது, நீ சொல்லியது இந்த வகையிலே சரியல்ல என்று சொல்லி அதற்கு மேலே தான் ஒரு உயர்ந்த கருத்தை ஒருத்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த கருத்து தான் முடிந்த முடிவு, எல்லாரும் ஒத்துக்கொள்ளுமாறு. அதுபோல யாலே சைவ சமயத்துக்கு கீழே இருக்கின்ற சமயங்கள் எண்ணில்லாதது, சைவ சமயத்துக்கு கீழே இருக்கின்ற சமயங்கள் எண்ணில்லாது. இது ராசாங்கத்தில் அமர்ந்தது வைதிக சைவம் என்பார் தாய்மானார். இது ராசாங்கத்தில் அமர்ந்தது வைதிக சைவம் என்று சொல்லுவார் என் நம்முடைய சமயம். அப்படிப்பட்ட இந்த சைவ சமயத்தினுடைய முடிந்த முடிவாக மற்றைய சமயவாதிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் சொல்லி அதற்கு மேலே ஒரு உயர்ந்த கருத்தை சொல்லி முடிப்பதுதான் சைவ சித்தாந்தம். அதனாலதான் அது சமயாதீதம் என்று சொன்னார் தாய்மானார். நம்முடைய சமயம் கடந்தது, சமயம் கடந்தது நம்முடைய சமயம், தத்துவம் கடந்தது நம்முடைய கடவுள். அதை படி குறிச்சுக்கணும், தத்துவம் கடந்தது நம்முடைய கடவுள், யாரும் கொண்டு இல்லையே வேறு. தத்துவம் கடந்தது நம்முடைய சமயம் கடவுள், சமயம் உங்களை கடந்தது நம்முடைய சமயம். சமயம் கடந்ததுன்னா சமயாதீதம், அதான் சைவ சித்தாந்தம் சொல்றோம். சைவத்துல பல வகை இருக்கு, சைவத்துல பல வகை சமயங்கள் இருக்கு. அந்த அதுவும் சைவ சமயம், அது வந்து பேதவாத செய்வோம், அவிகாரவாத செய்வோம், சிவாத்துவத செய்வோம், ஈஸ்வர அவிகாரவாத செய்வோம், பாடானவாத செய்வோம் என்றெல்லாம் சமயங்கள் இருக்கு. அந்த சமயவாதிகளுக்கெல்லாம் மேலே சைவ சித்தாந்தி. அதனால நம்முடைய சமயத்தை சைவ சித்தாந்தம் என்றும் சொல்லுவது, சித்தாந்த சைவம் என்றும் சொல்லுவது. சுத்தாத்துவித வைதிக சைவ சித்தாந்த சமயம், சுத்தாத்துவித வைதிக சைவ சித்தாந்த சமயம் என்பது நம்முடைய சமயத்துக்கு முழு பெயர். சைவம்னா கூட நமக்கு முழு பெயர் அமையல. சுத்தாத்துவித வைதிக சைவ சித்தாந்தம் நம்முடைய சமயத்துக்கு நூல்கள் வேதம் சிவாகம். அந்த வேத சிவாகமங்களிலே சிவாகமத்திலே வந்து சொல்லப்பட்டு இருக்கின்ற கருத்துக்களைத்தான் நாம் அதிகமாக எடுத்துக்கொள்வோம். வேதத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்களை ஓரோ கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமான இடங்களில் எடுத்துக்கொள்வோம். முழுவதும் நமக்கு ஆகமந்தான், சிவாகமந்தான். நம்முடைய பூசை, நம்முடைய கொள்கைகள், நம்முடைய வழிபாடு, நம்முடைய மற்றைய கருத்துக்கள் அத்தனையுமே சிவாகமத்திலே சொல்லி இருக்கப்பட்ட கருத்தை தான் நமக்கு உடன்பாடு. அதனாலே நமக்கு என்ன பேர்னா ஆகம செய்வர்கள், ஆகம செய்வர்கள். வேத வழியிலே நின்று செய்வத்தை அனுட்டிக்கிட்டவர்களுக்கு வைதிக செய்வர்கள், வைதிக செய்வர்கள். இப்ப ஞானசம்பந்தர் வைதிக செய்வர், வைதிக செய்வர், சுந்தரர் ஆகம செய்வர், சுந்தரர் ஆகம செய்வர், விஞ்ஞான சம்பந்தர் வைதிக. அதுக்கு வித்தியாசம் அதிகம் இருக்காது, வித்தியாசம் அதிகம் இருக்காது. அங்கு வேதத்தை அடிப்படையாக வைத்துக் கொள்வார்கள், அவ்வளவுதான். ஆக எல்லாம் ஆக வேதத்தினுடைய அந்தம், வேதத்தினுடைய ஆந்தம், வேதத்தினுடைய முடிவு சித்தாந்தம், வேதத்தினுடைய வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறனுங்கு தெரிக்கல் உற்றா என்பது சிவபிரகாசம். வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறனுங்கு தெரிக்கும். வேதத்தை வடிகட்டி எடுத்தது சைவ சித்தாந்தம், வேதத்தை வடிகட்டி எடுத்தது அப்படிப்பட்டது நம்முடைய சைவ சித்தாந்தம். அதனாலே இந்த சைவ சித்தாந்த நெறியிலே வருவதற்கு பல கோடி பிறவிகளிலே தவம் செய்து பல சமயங்களிலும் புகுந்து இருந்து இருந்து இருந்து பார்த்து சலிச்சு அப்புறம்தான் சலிச்சு எடுத்தது, சலிச்சு வந்தது நம்முடைய செய்தி. இனிமேல் சலிப்பே கிடையாது, சலிக்க வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதா? இதுவரையிலும் சலிச்சோம், தள்ளதை தள்ளினா கொள்றதை கொண்டோம், இனிமேல் சலிக்க வேண்டிய அவசியமே, சலிக்க வேண்டியதே இல்லை. புரியுதா? சலிக்கவே வேண்டிய எல்லாம் உத்து சலிக்க வேண்டியது, சலிப்பு வேண்டாம். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். இது சாதாரணமா இப்ப நான் சொல்றேன், இந்த இடம் உங்களுக்கு மனசுக்கு பட்டும் படாம இருக்கலாம், உங்களுக்கு படும் என்ன பல நாள் கேட்டிருப்பதனாலே. அதனாலே நம்மை ஆண்டவன் சலிச்சு எடுத்துருக்கிறான், மற்ற சமயங்கள் இருந்து நீக்கி, புது நீக்கி, தனை நினைய வல்லார்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புரியுறார். புது நீக்கி தனை நினைய வல்லார்க்கு என்றும் பெருந்துணையை என்பது தேவா. அதனாலே பொதுவாக இருந்து பத்தி பண்ணிய காலம் ஜென்மங்கள் உயிர், இப்பொழுது புது நீக்கி சிவனையே வணங்குகின்ற உயர்ந்த நெறிக்கு வந்திருக்கும். இது சிறப்பு நெறிங்கு. எல்லா சாமியும் பொது, எல்லா சாமியோட ஒரு சாமி ஆச்சவனை வச்சு கும்பிடுறது பொது. எல்லாவற்றையும் விட்டு சிவனே பரம்பொருள் என்றவனை வணங்குகின்ற நெறி சிறப்பு நெறி. அப்படிப்பட்ட நெறிக்கு வந்திருக்கும் இந்த நெறியிலே. இந்த நெறிக்கு ஆதாரமாக இருக்கின்ற சித்தாந்த நெறிக்கு ஆதாரமாக இருக்கின்ற நூல்கள் எண்ணில்லாதன. திருமுறைகளும் சரி, சிவபுராணங்களும் சரி, இந்த சிவசாத்திரமும் சரி, இன்னும் பல நூல்கள், இன்னும் பல அருளாளர்களால் இயற்றப்பட்ட சைவ சம்பந்தமான உள்ள அத்தனையும் இந்த சைவ சித்தாந்தத்துக்கு ஆதாரம் தான். அப்படி இருந்தாலும் சைவ சித்தாந்தத்துக்கே வேலியாக இருந்து சைவ சித்தாந்தத்தை காப்பாற்றுவதும் சைவ சித்தாந்தத்தினுடைய பெருமையை சொல்லுகின்ற நூல்கள் 14 சித்தாந்தங்கள். சைவ சித்தாந்தத்துக்குன்னே ஸ்பெஷல் அதிகாரிகள் மாதிரி எந்த நூல்கள்? உந்தி, களிறு, உயர்போதம், சித்தியார், பிந்திருவா, உண்மை, பிரகாசம், வந்தவரு, பண்புவனா, போற்றிகுடி, பாசமலா, நெஞ்சுவிடு, உண்மை நெறி, சங்கற்பமுற்று என்பது 14 சாத்திரங்கள். இப்படிப்பட்ட 14 சாத்திரங்களும் சைவ சித்தாந்தத்தினுடைய உண்மையை விளக்கி சொல்லும். இந்த 14 சாத்திரங்களுக்கு மூல நூல் இது வந்து கேட்டால் சிவாகம். 14 சாத்திரங்களுக்கு மூல நூல் சிவாகம். இது எங்க இருந்து இந்த நூல் வந்ததுன்னா மெட்ராஸில் இருந்து வாங்கிட்டு வந்தது அல்ல, மதுரையில் இருந்து வாங்கிட்டு வந்தது அல்ல, கோயம்புத்தூர்ல இருந்து அல்ல. அது குறிப்பா இந்த மன்ற பொருளாளர் நன்றாக சொன்னார்கள். எங்கிருந்து வந்தது? கைலாயத்திலிருந்து வந்தது. சிவபெருமான் திருநந்தேவருக்கு உபதேசிக்க, திருநந்தேவர் சனத்குமார் பகவானுக்கு உபதேசிக்க, ஜனத்குமார் சத்தியஞான தரிசனிக்கு உபதேசிக்க, சத்தியஞான தரிசனிகள் பரஞ்சோதி முனிவருக்கு உபதேசிக்க, பரஞ்சோதி முனிவர் மெய்கண்டாருக்கு உபதேசிக்க, மெய்கண்டார் அப்புறம் அருணந்தி சிவம், அரஞ்ஞான சிவம், உமாவதி சிவம் என்று இப்படி இதுக்கு கைலாய பரம்பரைன்னு. இதுக்கு நமக்கு என்ன பரம்பரை? கைலாய பரம்பரைன்னு. ஆகையினால நமக்கு கிடைத்த நூல், நமக்கு ஆதாரமாக இருக்கிற நூல்கள் எங்கிருந்து வந்தது என்று கேட்டால் சிவபெருமான் மூலமாக வந்தது. அவன்தான் ஆரணம் ஆகம அருளினால உருவு கொண்டு நமக்கு அருளிச்சிருக்கிறான். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாயில் கதிப்பவர் ரொம்ப அழகா சித்தியா இருக்கு. ஒவ்வொரு வாய்க்கும் முத்துத்தன் மாணிக்கம் தான். ஆரணம் வேதம், ஆரணம்னா வேதம், ஆகமம் ஆகம்னா சிவாகம். அவன் திருமேனி கருணையினாலே திருமேனி எடுத்துக்கொண்டு நமக்கு நூலை அருளி செய்ய வேண்டும் என்பதற்காக திருமேனி எடுத்துக்கொண்டு ஆரணம் ஆகமங்கள் அருளினால் அவன் திருமேனி எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இப்ப நம்ம பிறந்ததே ஆகணும்தான், நம்ம தலைவிதி அப்படி பிறந்ததே ஆகணும். அவன் பிறக்கணுங்கிற அவசியம் இல்லை, திருமணி எடுத்துக்கொள்ள வேணுங்கிற அவசியம் இல்லை, நமக்காக திருமணி எடுத்துக்கொண்டான. ஓர் உருவம் இல்லாதவன் உருவத் திருமணி எடுத்துக்கொண்டான். அந்த உருவத் திருமணி எதற்காக எடுத்துக்கொண்டான் என்று கேட்டால் நாம் உய்வதற்காக அவன் உருவத் திருமணி எடுத்துக்கொள்கிறான். காரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணம் அருளானாயில் கதிப்பவர் இல்லை. அவன் அருளினாலே உருவத் திருமணி எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி நூல்களை அருளி செய்யவில்லை. ஆனால் உயர்ந்த கதியை அடைகின்ற உயிர்கள் கிடையாது. நாரணன் முதலாயுள்ள நரர் சுரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றுடாது. இந்த குரு சந்தான பரம்பரைங்கிற வேலையே கிடையாது, எல்லாமே குருவா இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு அற்புத நெறி, உயர்ந்த நெறி இந்த சைவ சமயம், சைவ சித்தாந்த நெறி. அதத்தான் திருப்பல்லாண்ட ஆசிரியர் பின்னை பரவி அறுக்க நெறிதந்த பித்தர்க்கு பல்லாண்டு. நெறிதந்த பித்தர், பித்தர் என்ன? கருணையினாலே பிடிச்சு. அதனாலே இந்த சித்தாந்த நெறிக்கு வந்தவர்களுக்கு மறுபடி ஜென்மம் கிடையாது. சித்தாந்தத்தே ஜீவன் முத்தி சித்தித்தலார், சித்தாந்த நெறிக்கு வந்துட்டா அவர்கள் ஜீவன் முத்தர்கள் ஆகிவிடுகிறார். சித்தாந்தத்தே ஜீவன் முத்தி சித்தித்தலார், சித்தாந்தத்தே நிற்போர் முத்தி சித்தித்தவர், சித்தாந்தத்தை நிற்பவர் முத்தி சித்தித்தவர். சித்தாந்த வேதாந்தம் செம்பொருளாதலால் சித்தாந்த வேதாந்தம் காட்டும் சிவனையே என்பது திருமந்திரம். அதேதான் நம்முடைய அருணந்தி சிவாச்சாரிய சுவாமி, சித்தாந்தத்தே சிவந்தன் திருக்கடைக்கன் ஏற்றி ஜனல ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்தாண்டு மரங்களிலே ஞானவாரி மடுத்தானந்தம் முடிந்து வரும்பரப்பை அறுத்து முத்தாந்த பாதமலர் கீழ் வைப்பன் என்று மொழிந்திடவலா மொழி மொழிந்தொடவும் உலகரலா மூர்க்கராயி பித்தாந்த பெரும்பதற்று பிதற்றிப்பாவ பெருங்குழியில் விழுந்துடுவது இது வெண்ணபராந்தி என்று பாடினார் சித்தியார். ஆகையினாலே சித்தாந்த நெறிக்கு வந்து விட்டால் அவர்களுக்கு பரப்பு. அப்படிப்பட்ட நெறிக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இது நம்முடைய சாமர்த்தியத்தினாலே வந்ததல்ல, என்னறிவால் வந்தது. அன்பு சித்தாந்தம்னே நமக்கு தெரியாது, நம்ம அப்பாவுக்கு தெரியாது, பாட்டனுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, அம்மாய்க்கும் தெரியாது. இல்ல யாராவது ஒரு பெரியவங்க இருந்து நமக்கு சொன்னாங்க அப்படின்னு இல்லை. இது எப்படியோ நமக்கு தேடி பிடிச்சு நமக்கு இந்த நெறியை அறிவித்திருக்கிறார். எங்கேனும் யாதாகி பிறந்திடினும் தன்னடியார்க்கு இங்கே என்றால் உரிய எம்பெருவான் என்கிறார் சம்பந்தர். அதனாலே இப்படிப்பட்ட ஒரு நெறி இந்த ஜென்மத்து கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், இது முன்ன பிறவிகளிலே செய்த தவத்தின் காரணமாக, திருவருளின் காரணமாக கிடைக்கும். இந்த நெறியில இருப்பவர்கள் அவசியமாக இந்த சித்தியாரில் சொல்லுகிற இந்த ஒரு பாட்டின்படி நடந்து கொள்ளவரும். ஒழுக்கம், அன்பு, அருள், ஆசாரம், உபசாரம், உறவு, சீலம், வழுக்கிலா தவம், தானங்கள், வந்தித்தல், வணங்கல், வாய்மை, அழுக்கிலா துற வணக்கம், அன்போடு அர்ச்சித்தலாதி, இழுக்கிலா அறங்கள், இழுக்கில அறங்கள் ஆனால் இறங்குவான் படுகிறது. இந்த பாட்டை ஒவ்வொருத்தரும் எழுதி வச்சுக்கணும். ஒழுக்கம், அன்பு, அருள், ஆசாரம், உபசாரம், உறவு, சீலம், வழுக்கிலா தவந்தானங்கள், வந்தித்தல், வணங்கல், வாய்மை, அழுக்கிலா துறவடக்க, அன்போடு அர்ச்சித்தலாதி, இழுக்கிலா அறங்கள் ஆனால் இறங்குவான் படுகிறது. இந்த அடிப்படை ஒவ்வொரு செய்வர்களுக்கும் இருக்கணும். இந்த அடிப்படை, இந்த பாட்டை சொல்லியிருக்கின்ற இலக்கணம், இந்த பாட்டில் சொல்லியிருக்கப்பட்ட இலக்கணம் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கட்டாயம் இருக்கும். ஆகையினாலே இந்த அடிப்படையில் நின்று மனமது நினைய வாக்கு வலுத்த மந்திரங்கள் சொல்ல, இனமலர் கையிற்கொண்டங்கு சித்த தெய்வம் போற்றி, சினம் முதல் அகற்றி வாழும் செயலரமானால் யாருக்கும் முனம் ஒரு தெய்வம் எங்கும் செயற்கும் முன்னிலையாமல். ஆகையினாலே இப்படி வந்து ஒரு உயர்ந்த உச்சியிலே இது வந்து ஓரும் வேதாந்தம் வந்து உச்சியிற்படுத்த ஆரா இன்ப அருங்கணி விழிந்து சாரங்கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது அறிந்தின சிலர். ஓரும் வேதாந்தம் வந்து உச்சியிற்படுத்த ஆரா இன்ப அருங்கணி பிழிந்து சாரங்கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது அறிந்தின சிலர். குமரன் சைவத்தான் அப்படி சொல்றார். இது உச்சியிலே பழுத்திருந்த கனி அங்கேயே வடிகட்டியும் கொண்டு போய் தவிடு அங்கேயே அது புளிஞ்சு சார தனியா கொண்டு வந்து சாப்பிட்டதுக்கு சமானம்டா இந்த சைவஸ்தானங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நெறி அது. இந்த பகுதி மக்களுக்கு திருவருளாலே கிடைச்சிருக்கு. இந்த பகுதி மக்களுக்குன்னா சிலருக்குத்தான், மக்களுக்குன்னா எல்லாரும் மாதிரி. இது இந்த நெறி வர்றதுக்கு திருவருளாலே அடியின் பட்டபாடு கொஞ்சம் அல்ல. இந்த சித்தாந்த வகுப்பு முதல்ல உண்மை விளக்க ஆரம்பிக்க அன்னைக்கு நாம் பட்டபாடு கொஞ்சம் அல்ல. அதுக்கு அத்தனை வகையான சிரமங்கள், எதிர்ப்புகள், அத்தனை எல்லாம் நிறைய இருந்துச்சு. அது உங்களுக்கு அதிகம் தெரியாம இருக்கும். அதனாலே இப்படி இது ஆரம்பிக்கிறேன். இங்கேதான் உண்மை விளக்கமும் எங்க குருநாதர் சொன்னார். இந்த உண்மை விளக்கம் பாடங்கள் வந்துச்சு. அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி அப்படி மெல்ல மெல்ல எல்லாத்துக்கும் சொல்லி எப்படியோ தீச்சை பரவ வச்சு இந்த நெறியை எங்களுக்கு கொண்டு வந்தது ஒரு பெரிய அதிசயம். அதுக்கு முன் இந்த பக்கமே இல்லாலே தெரியாது. ஊர் செய்து தெரியாது, சமயம் தெரியாது, சைவம் தெரியாது, ஒண்ணு தெரியாது. பொதுவாக தான் சாமி மூட்டாளைவா. இதுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் அல்ல எதிர்ப்பு, கொஞ்சம் அல்ல. இந்த நெறியில இருக்கின்ற இந்த இந்த பக்தி துறையில் இருக்கின்றவர்கள் இந்த நெறி தெரியாமையினாலே அதற்கு நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு. அதுக்கு உழவு ஒன்று கடுதாசி எல்லாம் எழுதி கொடுத்தேன். நீ சொல்லுவது தவறுன்னு எல்லாம் கையெழுத்து போட்டு கூட கொடுத்தோம். ஆகையினாலே அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பெரும் நெறி இதுக்கு. அதே சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணமாகிய நெறி இந்த நெறி. மற்ற சமயவாதிகள் நெறியல்லா நெறியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். மற்ற சமயவாதிகள் நெறியல்லா நெறியிலே, வழியல்லாத வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் எந்த விதமான இடையூறும் இல்லாத நல்ல சுகமான வழியிலே போய்கொண்டோம். நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவே சிறு நெறிகள் சேர் திருவருளே சேரு வண்ணம் கூத்தன் அருளி செய்தான். கூத்தல் அறிவிச்சுதான். ஆகையினாலே அப்படிப்பட்ட இந்த சித்தாந்த நெறிக்கு காவலாக சித்தாந்த நெறியை வளர்ப்பதாக சித்தாந்த நெறிக்கு அத்தாரிட்டியாக, அத்தாரிட்டின்னு சொல்றதா அத்தாரிட்டி, சித்தாந்தத்துக்கு வந்து ஊன்றுகோலாக சித்தாந்த பெட்டகமாக, சித்தாந்த பெட்டகமாக சித்தாந்த ரத்தனத்தை பாதுகாக்கின்ற ஒரு பெரிய காவலாக இருப்பதுதான் இந்த 14 சாத்திரங்கள். இந்த நூல்களை எல்லாம் நமக்கு சுவாமி காட்டி இருக்கிறார் என்றால் அது பெரிய ஆச்சரியம். ஆகையினாலே அப்படிப்பட்ட இந்த சித்தாந்த பாடத்தில் முதலிலே சித்தாந்தம் பயில்கின்றவர்கள் முதலிலே கற்றுக்கொள்ள வேண்டிய நூல் உண்மை விளக்கம். 14 சாத்திரங்களிலே முதலிலே கற்றுக்கொள்ள வேண்டிய சாத்திரம் நூல் உண்மை விளக்கம். உண்மை விளக்கம் படிச்சாத்தான், கேட்டாத்தான் உண்மை விளங்கும். உண்மை விளங்காமத்தானே இப்போ நம்ம திண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால உண்மை விளங்க வேணுமானால் உண்மை விளக்கம் பாடம் கேட்கணும். பாடம் கேட்கறதா இந்த நூலே பாடம் கேட்கறது, பாடம் கேட்கறதா முக்கியம். மிகண்டாருட அருணந்தி பாடம் கேட்டாரு, அருணந்தி கிட்ட மறைஞார சம்பந்தர் கேட்டாரு, மறைஞார சம்பந்தத்தை உமாவிலங்க கேட்டாள் எல்லாம் பெரிய ஆளுகள், கேட்டாளுகள் எல்லாம் பெரிய. அதனால உபதேச வாயில், உபதேச வாயிலாக உபதேசமாக இது உபதேசம், இது உபதேசம். ஆகையினாலே இந்த நூல் என்ன உபதேசம் பண்ணுதுன்னு கேட்டா உயிரை பத்தி, கடவுளை பத்தி. கடவுளை நாம் அடைய விடாம தடுத்து கொண்டிருக்கிற நமக்கு சத்துருவாயிருக்கிற பாசத்தை பத்தி. அவன் கடவுள்கிட்ட இவன் போயிட்டான்னா இவன் ரொம்ப சுகமா இருப்பான், கஷ்டமே அடைய மாட்டான். அவன் அப்படி விடுறதா நம்ம கஷ்டம் அடையாவிடாம சுகமா வச்சிருக்கிறதா அவனே அப்படின்னு சொல்லி நமக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு சத்துருவா இருக்கிறதா அந்த மூன்று வகையான பாசம். இவனுக்கு இந்த பாதையை விட்டமுன்னா இவன் சௌகரியமா அந்த தோட்டத்துக்கு போய் வெள்ளாமைய நிறைய விளைய வச்சு பழச்சிருவான். முதல்ல இவன் பாதையை அடைச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது தெரியுமில்ல உங்களுக்கு, பாதையை விட மாட்டு விட்டுட்டா இவன் இந்த தோட்டத்துக்கு போவான், நல்ல அதிகமா விளைச்சலை விளைவிச்சு பணக்காரன் ஆயிடுவான். முதல்ல இந்த பாதையை அடைக்கணும்னு நினைக்கிறான்ல சத்து இருக்குது இல்லப்பா, நல்லா தெரியும் உங்களுக்கு. அது போல கடவுளை அடைஞ்சிட்டான்னா இவன் வந்து சுகத்திலேயே இருப்பான், துன்பத்தை அடைய மாட்டான். அதனால இவனை அடைய விடப்படாது என்று சொல்லி தடுத்து கொண்டிருக்கிறதான் பாசம். அது எப்ப இருந்து இருக்குதுன்னா அப்ப இருந்தே இருக்குது. எப்ப இருந்து இருக்குது அந்த பாசம்? அப்ப இருந்தே இருக்குது. எப்போ? அப்பவே. காலம் சொல்ல முடியாது, காலம் சொல்ல முடியாது. என்று நீ அன்று நான். ஆகையினாலே அப்படிப்பட்ட பாசத்தை எப்படி தகர்த்து எறிவது, அந்த பாசத்தை எப்படி உடைத்து எறிவது என்பதுக்கு வழிகாட்டுவது இந்த சித்தாந்தம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நூல் தான் சைவ சித்தாந்த நூல். அதே இந்த உண்மை விளக்கம். இப்ப இதுவரையில இதுக்கு என்ன உரைங்கிறது? முன்னுரை. அருமை சைவ சமயத்தினுடைய, சைவ சித்தாந்தத்தினுடைய பெருமை, இதனுடைய நுட்பங்கள், இந்த நூல் எங்கிருந்து வந்தது, இது நமக்கு எப்படி துணை செய்வது செய்கிறது, இது காட்டுகிற நெறி எப்படிப்பட்டது என்றெல்லாம் இந்த முன்னுரையில உங்களுக்கு நல்லா விளங்கும். விளங்குச்சு இல்ல? இப்படி விளங்கிக் கொண்டால் வேறு நெறியில செல்ல மனவராது, வேறு நெறியில செல்ல மன வராது. அதனாலே இப்படி இதனுடைய அடிப்படை உண்மைகளை தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்டதா நம்முடைய சமயம், இப்படிப்பட்டதா நம்முடைய நெறி என்று தெரிந்து கொண்டால் அதுல அன்பு ஈடுபாடு அதிகமாகும். விளங்குதா? ஆகவே இப்படிப்பட்ட இந்த நெறியை நமக்கெல்லாம் எடுத்துச் சொல்லுகிற நூல்கள் தான் இந்த 14 சாத்திரம். சாத்திரம் என்கின்ற சொல்லுக்கு சார்ந்தவனுக்கு உறுதியை தருவது சாத்திரம். சாத்திரம் என்பது தன்னை சார்ந்த ஆன்மாக்களுக்கு அது உறுதியை சொல்லி உறுதிப்படுத்துவதுதான் திறப்படுத்துவதுதான் சாத்திரம். திறம் என்றால் புரியுதல்ல,
1: உறுதி
0: சாத்திரம். தன்னை சார்ந்தவர்களை உறுதியான நெறியிலே நிலையிலே வறுக்க இருக்க வைப்பது சாத்திரம். விளங்குதா? ஆகையினாலே அப்படிப்பட்ட இந்த சாத்திரத்துல உண்மை விளக்கு என்கின்ற நூல் இப்ப பாடத்துக்கு வந்திருக்கு. இது முதல் பாட்டு விநாயக தோத்திரம். அந்த விநாயக தோத்திரத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த நூலுக்கு மூல நூல் எதுன்னு சொன்னா, சாத்திரங்களுக்கு மூல நூல் எது? சிவாகம். இந்த இப்ப நம்ம சொல்ல போற சாத்திர நூலுக்கு மூல நூல் எது? சிவாகம். சிவாகமத்திலே ஞானபாதம், சிவாகமத்திலே ஞானபாதம், சிவாகமத்தில நான்கு பாதம். ஆகமத்திலே எல்லாகும் 28 ஆகமும், ஒவ்வொரு ஆகமத்துக்கும் 4 பாதங்கள் உண்டு. சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் என்கின்ற 4 பாதம். சரியாபாதத்திலே சரியை தொண்டு செய்கின்ற முறையை சொல்லும். கிரியாபாதத்தில கிரியை துண்டு, பூஷா விதி முதல பிரதிஷ்டா விதி முதலானவற்றில கிரியா விதியில சொல்லும், கிரியாபாதத்தில சொல்லும். பிரதிஷ்டா விதி கும்பாபிஷேக விதி வரையிலும், ஆன்மார்த்த புஜ பரார்த்த புஜ கும்பாபிஷேக விதி, கோயில் நடக்கின்ற துண உற்சவம் சக்கலமும் கிரியா விதியில வந்துடும். கிரியாபாதத்தில் யோகவாதத்துல வந்து ரொம்ப அருமையான பிரதேசத்துல கேட்டு, யோகபாதத்துல யோக நெறி, யோக நெறி எப்படி யோகம் பயிலுவது, அட்டாங்க யோகம் முதலான யோக நெறிகளை எல்லாம், தியானம் முதலானவற்றை எல்லாம் சொல்லுவது யோகபாதம். அதற்கு மேலே ஞானபாதத்துலதான் இந்த பதி பசு பாசம் என்கின்ற மூன்றையும், பதி பசு பாசம். இந்த முன்னால சொல்லப்பட்ட மூன்றும் சடங்குகள் போல, இந்த ஞானபாதத்தில் சொல்லுவது சடங்குகள் எல்லாம் முற்றி அதனுடைய பயனை பெறுவது போல. இந்த ஞானபாதம், ஞானபாதம்னாலே புரியுது அல்லவா, பதி பசு பாசம். கடவுள் உயிர் நம்ம ஆட்டி வைக்கிற அந்த மலங்கள் பாசம், இந்த மூன்றையும் ஞானபாதத்தில் சொல்லப்படும். அந்த ஞானபாதத்தில் சொல்லப்படுகின்ற அந்த மூன்றையும் சித்தாந்த நூல் சொல்லுது. இந்த நூலுக்கு மூல நூல் இது என்றால் சிவாகமம். சிவாகமத்தில ஞானபாதம், சிவாகமத்திலே ஞானபாதத்திலே சொல்லப்படுகின்ற விஷயத்தை தான் இந்த 14 சாஸ்திரம். சிவாகமத்திலே சொல்லப்பட்ட பதிவு சுவாச உண்மைகளை நான் சொல்ல போறேன்னு இந்த ஆசிரியர். அந்த சிவாகமை என்ன தருகிறது என்று கேட்டால், முத்தியாகிய வளத்தை தருகிறதுங்கிறார் ஆரம்பத்தில். முத்தியாகிய வளம், வளம்னா புரியுதில்ல, வளம் என்றால் என்ன? செல்வம், வளம் என்றால் செல்வம், செல்வம் செழிப்பு, நல்ல வளமாக இருக்கிறது. நீர் வளம், நிலவளம் சொல்லுவோம் அல்லவா, உயிர் வளம் பெறுவது. இதுல பயிர் வளமாக இருக்கிறது, இது உயிர் வளம் பெறுவதற்கான விதியை சொல்லுவது. வன்மை தரும், வன்மைனா வளம், இன்னும் சொல்லியிருந்தா வன்மை தரும். எது? ஆகமனு வைத்த பொருள் வலுவா, உண்மை விளக்கம் உரசி. ஆகமத்திலே சொல்லப்பட்ட அந்த முப்பொருள் இருக்குது அல்லவா, பதிவு சுபாச ஆகிய முப்பொருளை பற்றி சொல்ல போறேன். வன்மை தரும், ஆகமனும், வைத்த பொருள் வலுவா, உண்மை விளக்கம் உரை செய்ய. இது உரை செய்யறதுக்கு என்னுடைய ஆற்றல் போதாது, என்னுடைய அறிவு போதாது, அதுக்காக ஒரு ஆளை பெரிய ஆளை கூப்பிடுறேன், துணைக்குன்னு கூப்பிடுறேன். இந்த கம்பெனியை நடத்த எனக்கு ஆற்றல் போதாது, ஒரு பெரிய பணக்காரனை இதுல கூட்டு போட்டுக்கிட்டோம்னா, துணைக்கு வச்சுக்கிட்டோம்னா, இந்த கம்பெனி ஒழுங்கா நடக்கும் என்பது போல. மதஞ்சு அந்தி நேரம், அந்தி நேரம் தந்தி முகம் தொந்தி வயிறு அடையாளம், அந்த ஆளை நான் வந்து துணைக்கு கூப்பிடுறேன். அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிறு தைங்கரனை பந்தாமாரா துந்து இழுவை. எங்கே வைக்கிறது? கண்ணால பார்த்ததோட விட்டுறப்படாது, கருத்துல வைக்கணும். துந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே கூட ஒருத்தர் சொல்றாரு இல்லவா, கருத்து இருத்து கருத்துள் இருத்துவா, ஒரு பக்கம் போக விடாம இங்கேயே உட்காரு சாமி அப்படின்னு அந்த தொந்தி வைத்து சாமிய அந்தி நேர தந்தி முக தொந்திவை தைங்கரவை பந்தமர புந்தியும் வைப்பாம். இந்த நூல் எதற்காக சொல்லுகிறேன் கேட்டால் பந்தம் அறுவதற்கு, பந்தவாச அறுக்க வல்லாரளேன்னு வருதல்லவா, பந்தம் அறுப்பதற்காக. ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாதனையை சாதிப்பதற்கு இந்த ஐந்து கரங்களை உடைய விநாயக பெருமானை என்னுடைய புந்தியிலே வைத்து போற்றுகிறேன் என்று ஆரம்பிக்கிறார். சாதாரண காரியம் அல்ல இந்த காரியத்துக்காக, சாதாரணமான ஆள் துணை எல்லாம் இருந்து முடியாது, அதனால பெரிய ஆள புருஷார் கூட. அதற்கு மேலாக சிவஞான போதம் அருளிய வைகண்ட தேவருக்கு பொல்லா பிள்ளையார் தான் துணை முடியும். பொல்லா பிள்ளையார் தான் பாடம் கேட்டுருக்காரு. யாரு மீகண்டார்? மீகண்டாரு திருவண்ணநல்லூர்ல இருக்கிற பொல்லா பிள்ளையார்கிட்ட பாடம் கேட்டு, அதனால எல்லாவற்றிலும் விநாயக பெருமான் முன்ன நின்று தோத்திரத்தை எடுத்து கொடுத்தது விநாயகர் தான். திருமுறை எடுத்து கொடுத்தது யாரு? அந்த பொல்லா பிள்ளையார் தான். நல்ல பிள்ளையாரு பொல்லா பிள்ளையார்னு சொல்றாரு. பொல்லாத வருதா? அல்ல அல்ல அல்ல அல்ல. அதனாலே சுயம்பு மூர்த்தின்னு உளியினாலே செதுக்கப்படாத மூர்த்திக்கு பொல்லா பொல்லா என்று அந்த உலான போட்டு சொல்லணும். அது அது வராது வாக்கி வழக்கத்துல பொல்லா அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால பொல்லா பிள்ளையா மருவி கல்லால் நிழல் மலை வில்லாரருடைய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்பது சிவஞான போதத்தை முதல்ல விநாயகர் தோத்திரம். ஆகையினாலே அப்படிப்பட்ட விநாயகரை தோத்திரம் பண்ணி அதற்கு மேல மாணவன் சிவஞானத்தை அடைய வேண்டும் என்று பிரியமுள்ள ஆசையுள்ள மாணவன் சிவஞானத்தை நன்றாக தெரிந்த ஆசிரியரிடத்திலே கேட்பதாக அமைந்தது. இந்த ஆசிரியர் யார் என்று கேட்டால் திருவதிக மணவாசகம் கடந்தார். இந்த நூலை அருளி செய்தவர் திருவதிகை. திருவதிகை உங்களுக்கு தெரியும் இல்ல? ஆற்றே

0: என்று திருநாவுக்கரசர் அருள் பெற்றார் அல்லவா, அந்த ஊர்ல வாழ்ந்தவர் இந்த
1: ஓம் சிவாய நம. சைவம் .org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு நரசிங்க முனையரையர் நாயனார் புராணம். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நரசிங்க முனையரையர் இவர் ஒரு சிற்றரசர். இந்த நயன்மார் காலத்திலே சோழ நாடு ரொம்ப நலிந்திருந்தது. சோழ அரசாட்சி இல்லாம பல சிற்றரசர்கள் ஆங்காங்கே தோன்றி இருந்திருக்கிறார்கள். இந்த நரசிங்க முனையர் என்பவர் திருமுனைப்பாடி நாட்டிலே அரசராக இருந்தவர். திருமுனைப்பாடி நாடு என்பதுதான் திருக்கோவலூர் என்ற ஊரில்தான். அங்கேதான் மிலாடுடையார் என்ற ஒரு நாயனார், மீப்பொருள் நாயனார், அவர் ஒரு சிற்றரசர் தான். அதே மாதிரி இப்ப திருநாவலூர் என்று சுந்தர் பிறந்த ஊர் இருக்கே, அந்த ஊர்ல அரசாண்டவர் நரசிங்க முனையரையர். இவர் ஒரு சிற்றரசர். இந்த சிற்றர் தான் சுந்தரமூர்த்தியே எடுத்து வளர்த்தவர். சுந்தரமூர்த்தியை தத்து பிள்ளையா எடுத்து வளர்த்தாரே அவர் தான் இந்த நரசிங்க முனையரையர். ஆனா அந்த கதையெல்லாம் இங்க சொல்லாம இவருடைய ஒரு தனிப்பட்ட ஒரு தொண்டை மட்டும் இந்த பகுதியில இங்க எடுத்து சொல்ல வர. நரசிங்க முனையர் திருமுனைப்பாடி நாட்டிலே மன்னராய் இருந்தவர். அப்படி செல்லும் போது இவர் ஒவ்வொரு திருவாதிரையும் மிகச்சிறப்பாக கொண்டாடியவர். சேர்ந்தவங்க திருநாவலூர் பக்கத்துல. சரிங்க, இந்த நூல்கள் நூல்களவுல எனக்கு இன்னைக்கு ஒரு சிறந்த செய்தி எனக்கு தெரிஞ்சது. இதுவரை நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், இந்த திருநாவலூர்லயே அரசாண்டார் அரசாண்டார். இவர் என்ன பண்றார், சுந்தரர் எனக்கு ஊர், எம் இறைவனாகிய சிவபெருமான் இருப்பதற்கு ஊர், நரசிங்க முனையர் ஊர் திருநாவலூர்னு ஒரு பாட்டுல சொல்றார். திருநாவலூர் தான் எனக்கும் ஊரு, எங்க சிவபெருமான் இருக்கிறதும் ஊரு, நரசிங்க முனையருக்கும் திருநாவலூர் தான் ஒரு மூணு பேருக்கு இந்த ஊர் சொந்தம்னு ஒரே ஒரு தேவாரத்துல சுந்தரர் பாடியிருக்கார். அதனால நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், சிவபெருமான் ஸ்தலம், அதனால அந்த ஊர்ல இறைவன் இருக்கான். இந்த திருநாவலூர்ல சுந்தரர் பிறந்தார், அதனால அவருக்கு சொந்தம். அவரை தத்தெடுத்து கொண்ட நரசிங்க முனையரும் அவருக்கு அந்த ஊர்ல அரசாண்டார் இருக்காரு, அதனால்தான் சொல்றாரு. இப்ப அந்த ஊருக்கு பக்கத்துல சேந்தமங்கலம் என்ற ஊர்ல இருந்திருக்கார். உண்மையா இருக்கு, இருக்கும், தவறு ஒண்ணு இல்ல. அப்ப அவர் சொன்னதுலயும் இவர் சொன்னதையும் தவறு இருக்காதே. ஏன்னா இன்னைக்கு சேந்தமங்கலம்னு ஒரு சின்னதா பிரிஞ்சிருக்கும். அன்னைக்கு அது என்னமா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் திருநாவலூர்ல ஒரு பெரிய ஊரா, அது அரசன் மட்டும் இருக்கிற அரண்மனை இருக்கிற ஊரா இருந்திருக்கணும். சேந்தமங்கலம் என்பது ஒரு அரசர் வாழக்கூடிய தகுதி ஆய்ந்த அரண்மனை பகுதிகள் நிறைந்த ஒரு ஊராக இருக்கணும். மற்றதெல்லாம் அந்த திருநாவலூர் என்ற ஊராக இருந்திருக்கணும். ஒரு ஊரை ரெண்டு பகுதியா பிரிந்திருக்கும். அந்த பகுதியில் இருந்தவர் இவர் திருவாதிரையை கொண்டாடுறார். பெரிய புராணத்துல திருவாதிரையை பத்தி ஒரு ரெண்டு மூணு முக்கியமான குறிப்பிடுகிற நிகழ்ச்சிகள் வருகிறது. திருவாதிரையில திருநீலமெக்க நாயனார் சிறப்பு பூசை அயவந்தியிலே செய்து கொண்டிருந்தார். தினமும் பூஜை பண்ணுவார். திருவாதிரை மட்டும் ரொம்ப சிறப்பான பூஜை பண்ணுவார். அப்படி பண்ற போதுதான் ஒரு நாள் சிலந்தி பூச்சி அந்த சிவபெருமான் மேல விழுந்துட்டோ, அப்ப ஒரு மனைவி போய் எச்சல துத்தி ஊதுறார். இந்த நாயனாருக்கு பக்தி குறைச்ச, அம்மையாருக்கு பக்தி அதிகம். அவங்க என்ன நினைச்சாரு, இறைவனை குழந்தையா நினைச்சு சிலந்தி விழுந்ததே இறைவன் மேல கொப்பளம் வந்துருமேன்னு நினைச்சார். அவர் வாயால எச்சு துத்தி ஊதினார். இது அவருக்கு கோபம் வந்து மனைவியை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு வீட்டுக்கு போயிட்டார். இறைவன் கனவுல வந்து அந்த அம்மா எச்சில் துப்பாத இடமெல்லாம் கொப்பளம்ப்பா, எச்சில் துப்பின இடம் நல்லா இருக்குப்பான்னு காட்டினாராம். அப்படி ஒரு அற்புதம் நடத்தி காட்டியதும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் தான். அங்கே பார்க்கிறோம் ஞானசம்பந்தர் பிறந்த நட்சத்திரம், ஞானசம்பந்தர் திருமலைப்பால் உண்ட நட்சத்திரம் இந்த திருவாதிரை. ஆனா சேக்கிழார் சொல்லல, அது பரம்பரையா நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். சேக்கிழார் தன்னுடைய நூல்ல காட்டல. அதுக்கப்புறம் இந்த நரசிங்க முனையரையர் ஒவ்வொரு திருவாதிரை நட்சத்திரத்திலும் தன் வீட்டுக்கு அடியார்கள் வரவழைச்சு அவர்களுக்கு சாப்பாடு போட்டிருக்கிறார் என்பதை காட்டுறார். இவர் அரசரானதுனால

போயிட்டு திருநீர் பூசி நான் ஒரு அடியார் சாப்பிட வந்திருக்கேன்னு சொன்ன போதும். நீரணியும் தொண்டர் அணைந்தார்க்கெல்லாம் திகழ் பசும்பொன் நூறு குறையாமல், அவரவருக்கு நூறு பவுனுக்கு குறையாமல் கொடுத்தார்னா கூடவும் கொடுத்திருக்காருன்னு தெரியுது. இன்னமுது நிகர்விப்பார், அவருக்கு சாப்பாடும் போட்டு அனுப்புவார். இப்படியே அவர் செய்து கொண்டிருக்கிற போது ஒரு திருவாதிரை வந்தது. வழக்கமாக அடியார்கள் எல்லாம் அவர்கிட்ட சாப்பிட போனார்கள். விபூதி உத்திராட்சம் ரொம்ப அடக்கமான ஆடை அணிந்தவர்களாக அடியார்கள் வந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு புதுமையா ஒரு அடியார் வரார், ரொம்ப ஆடம்பரமா வரார், விபூதி தரிச்சிருக்கார், ஒரு உத்திராட்சம் போட்டிருக்கார். ஆனால் ஆடை ஜருக வேட்டி, மேல ஜருக அங்கவஸ்திரம், கையிலெல்லாம் மோதிரம், கழுத்தில் தங்கச்சையும், காதல கடுக்கன், எவ்வளவு விதமான தனக்கு பெருமை உண்டோ அவ்வளவு ஆடம்பரமான நிலையிலே ஒருத்தர் வந்தார். அவரும் அந்த வீட்டுக்கு சாப்பிட வர்றார். அதை இங்க சொல்றார் நமக்கு சேர்க்கிறார். மற்ற ஆன செயல் முறை புரியும் ஒரு திருவாதிரை நாளில், இப்படி வரும்போது ஒரு திருவாதிரையிலே மேன்மேறி தொண்டர்க்கு விளங்கிய பொன்னிடும் பொழுதில், அடியாரெல்லாம் அழைச்சி அழைச்சி ஒவ்வொருவருக்கும் காய்களை வழங்கி அவர்களுக்கு நூறு நூறு பொன் கொடுக்கிற அந்த நேரத்திலே, மானநிலை அழி தன்மை வரும் காமக்குறி மலர்ந்த ஊன நிகழ்மேனியராய், இந்த இடத்துக்கு தான் விளக்கம் பண்ணும் போது ரொம்ப ஜாக்கிரதையா உரை சொல்ல வேண்டி இருக்கிறது. மேனி அவருடைய உடம்பினுடைய நிலை, மானநிலை அழிதன்மை, மானம் கெட்ட ஒரு நிலை உடையவராக அவர் வந்தார் அப்படிங்கிறது. அடியார்களுக்கு எது பெருமை தருவது எது பெருமை தராதது? மானம் என்றால் பெருமை, மானம் நிலை அழிதல் என்றால் பெருமை கெடுக்கின்ற நிலை. அடியார்கள் தமக்கு உருத்திராட்சத்தை தான் ஆபரணமாக எடுக்கணும், திருநீரு தான் அவர்களுக்கு பூசுகிற சந்தனமாக இருக்கணும். பூசும் நீரு சந்தமா? சந்தனத்தையே சந்தனத்தை திருநீராக சந்தனம் என்று திருநீரை பூசிக் கொள்வார்கள். சந்தனம் அவர்களுக்கு தேவையில்லை. ஆடை கந்த ஆடையும் கந்தையே நம்முடைய பெரிய புராணத்தில் முன்னே சொல்லி இருக்கிறது. அவர்களுக்கு முழங்காலவு கட்டிக்கிற ஆடை தான் பெரிய ஆடை. அவர்கள் தணிந்து கொள்ளுகிற ஆபரணம் கண்டிகை, ஆரம் கண்டிகை, அவர்கள் அணிகிற ஆடை கந்தை என்ற அளவு. இதுதான் அடியார்களுக்கு எல்லை. இதுக்கு மேல அவர்கள் அதிகமான ஆடை உடுத்தார்களானால் அவர்களுடைய பெருமை குறையும். கந்தை என்பது முழங்கால் அளவுக்கு கட்டுகிற வேட்டி. இப்ப முழங்காலுக்கு இறங்கி கணக்காரர்ல ஒருத்தர் வேட்டி கட்டி உத்திராசம் போட்டு வந்தார்னு வச்சுங்க, அது கூட கொஞ்சம் அடியாருடைய பெருமையை குறைக்கிற நிலைதான். ஆனா அது ஒரு பெரிய பாதகம் இல்லை. ஏன்னா இந்த அடியார் எப்படி வந்திருக்கார் என்றால், மானநிலை அழிதன்மை, அந்த அடியாருக்குரிய பெருந்தன்மையை கெடுக்கக்கூடிய நிலையுடையவராய், காமக்குறி மலர்ந்த அவரிடத்திலே காமுகருடைய செயல் எப்படி இருக்குமோ அது போல் இருக்கிறது. பெண்களை விரும்பி போகிறவர்கள், பரத்தையர் மோகமுடையவர்களாக இருக்கிறவர்கள் தங்களிடத்திலே எந்த கோலம் கொள்ளுவார்களோ அந்த கோலம் கொண்டார். அதாவது ஆரம்பர கோலம், டம்பாச்சாரி என்று அதை வழக்கதை சொல்லுவார்கள். ஏற்பை நாயனா நூட்டுக்கு சிவபெருமான் வராரே அந்த கோலம் தான். அந்த கோலம் என்பது நல்ல ஜரிக ஆடு கொடுத்துக்கிறது, சந்தனத்துல கலவை கலந்த வாசனை பொருள் கலந்த சந்தனத்தை உடம்புல பூசிக்கிறது, இதெல்லாம் உடையவரா வராரு. இதெல்லாம் கூடாது உங்களுக்கு. வெந்த சாம்பல் விரை என பூசியே, சாம்பல் தான் சந்தனம் என்று அவர்கள் உடம்புல பூசணும், சந்தனம் பூசக்கூடாது அடியார்களுக்கு என்பது விதி. அதைத்தான் இவர் சொன்னார், மானநிலை அடிதன்மை, இவர்களுக்குரிய பெருந்தன்மையாகிய எந்த சட்ட வரம்பு உண்டோ அந்த சட்ட வரம்பை மீறி இந்த அடியார் வரார். காமக்கூறி மிகுந்தவராய் வரார்னா, தன் உடம்பிலே சந்தனம் கஸ்தூரி புனுகு இவரை தரித்தவராய் வருகிறார், நல்ல உயர்ந்த ஜருக வேட்டி உடையவராய் அணிந்தவராய் வருகிறார், ஊன நிகழ்மேனியராய், அதனாலே இழிவு கொண்ட உடம்பு. அப்படி ஒருவர் உடம்பு தன்னை அலங்காரம் செய்து கொண்டால் நம்முடைய சைவ உலகம் அது ஏத்துக்காது. அதனால அவர்கள் மோட்சத்துக்கு போக முடியாது, அவர்களுக்கு வந்து பாவம்தான் சம்பவிக்கும். எல்லாம் விட்டு ஒழிந்து யார் ரொம்ப எளிய நிலைக்கு வராங்களோ அவங்க தான் இறைவன் அவர்களை பாதுகாப்பான், ஏற்றுக்கொள்வான் என்பது சைவத்தின் கொள்கை. அதனால அவர் ஊழல் மேனி அப்படி அணிந்து கொண்டு வந்தா, இது கெட்ட நிலை உடைய ஆடம்பர வாழ்க்கை. அந்த ஆடம்பரத்தோடு ஒருவர் நீரணிந்து வந்தார். ஆனா என்ன தகுதி?

0: ஒன்னு இருந்தது, விபூதி மட்டும் பூசியிருந்தார். இவ்வளவு இருந்தாலும் விபூதி பூசியிருந்தார். இதை மற்ற அடியார்கள் எல்லாம் வந்தவர்கள் பார்த்தார்கள். இயற்கையா அடியார்களுக்குரிய கோலத்துக்கு தாண்டி மீறி வர்றார். ஆனா அடியாருக்குரிய ஒரே ஒரு கோலம் திருநீர் மட்டும் பூசி இருக்கிறார். அதனால மற்ற அடியார்கள் பார்த்து மருங்குள்ளவர்கள் உற்ற இகழ்ச்சியராய் வந்தவரை பரிகாசம் பண்ணினார்கள். எங்களை மாதிரி நீ அடக்கமா இல்லையப்பா, ரொம்ப ஆடம்பரம் வந்திருக்கே, இப்படி எல்லாம் வாசனை பூசிக்கொண்டு வரப்படாதே, அடியார் என்றால் இப்படி இருக்கக்கூடாது என்று அவரை இகழ்ந்தார்கள். மற்ற அடியார்கள் அந்த ஆடம்பரமாய் வந்த அடியவரை பரிகசித்தார்கள். ஒதுங்குவார், நீ எட்டி போன்னு சொல்லல, நான் தனியா போறப்பா, நீ போ முன்னாடி பணத்தை வாங்கிப்போ, எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்க ஒதுங்கிக்கிறோம் என்று ஒதுங்குவார். மற்ற அடியார்கள் இவனை இழித்து சொன்னதோடு கூட தாங்கள் அந்த இடம் போகாமல் ஒதுங்கி நின்றார். இதை உள்ளிருந்த அதாவது நரசிங்க முனையரை பார்க்கிறார். வரிசையா வரும்போது அடியார்களா வந்துகிட்டு இருப்பார்கள், அப்ப எந்த விவகாரமும் இருக்காது. இப்ப ஒரு ஆள் தனியா வேஷம் போட்டு வந்ததுனால மற்றவர்கள்லாம் பார்த்தார்கள், தங்களுக்குள் நடுவில் சேர விடவில்லை. இவனை பார்த்து நீ என்ன பண்ணி அடியாருக்கு பெருமையே கெடுக்கிறபடி இப்படி ஒரு கோலத்துல வந்தியே என்ற இழுத்து விட்டு, நாங்க இந்த பரிசில் வாங்க வரல, நீயே போ என்று சொல்லி இவர்கள் ஒதுங்கி விட்டார்கள். அது அங்கிருந்து பார்த்தார். அவர் நினைக்கிறார், இப்போ மற்றவர்கள் எழுந்தது மாதிரி நாமும் இந்த ஆளை அடிச்சு விரட்டுறது நல்லதா அல்லது அவனுக்கு மரியாதை செல்றத நல்லதான்னு யோசனை பண்ணார். அவன் திருநீர் பூச்சி இருக்கிறார். இப்ப அடிச்சு வரட்டினா யார் அடிச்சு வரட்டினதாகும், திருநீர் பூசனவரை அவமானப்படுத்தியதாகிய பாவம் நரசிங்க முனையருக்கு வரும். அதனால் நரசிங்க முனையர் என்ன பண்ணார், அவரை மட்டும் முன்னிலை கூப்பிட்டார். அங்கையா, உங்களுக்கு பரிசல் வேணுமா, அதுக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கிறீர்கள், வாங்கன்னு சொல்லி முதல்ல அவருக்கு கை கால கழுவி அவருக்கு ஒரு நூறுக்கு ரெண்டு நூறா பணம் கொடுத்து நீங்க போயிட்டு வாருங்கன்னு அனுப்பிவிட்டார். இதை எதுக்காகப்படி செஞ்சார்னா, மற்ற அடியார்களை பார்த்து, ஐயா உங்களை மாதிரி எல்லா அடியாரும் இருக்க முடியுமா, சில பேர் தப்பு பண்ணி விடலாம், அதுக்காக அவருக்கு கண்டு பழிக்கப்படாது, பழிச்சா உங்களுக்கு பாவம் வரும், நீங்க அந்த அடியாரை பார்த்து பழித்தால் உங்களுக்கு பாவம் வரும், அந்த பாவம் உங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் சீக்கிரமா அவரை கூப்பிட்டு நான் வழி அனுப்பினேன் அப்படின்னு சொல்ற. அப்ப சேர்க்கடா சொல்றார் பாருங்க, சீலம் இளரேனும் அவரிடத்தில் ஒழுக்கம் இல்லை என்றாலும் திருநீர் சேர்ந்தாரை விபூதி பூசி இருந்தவர்களை ஞாலம் இகழ்ந்து அருநரகம் நன்னாமல், விபூதி பூசியவனை பார்த்து பரியாசம் பண்ணி விட்டோமானா நாம் நரகத்துக்கு போகணுமா, அதனால விபூதி பூசியவனை பார்த்து பரியாசம் பண்ணி நரகத்தில் போகாமல் இருப்பதற்காக மற்ற அடியார்களுக்கு இந்த விஷயம் தெரியணுங்கிறதுக்காக அவங்க பரியாசம் பண்ணிட்டாங்க இல்லையா, மற்றவர்கள் இழந்து உரைத்து ஒதுங்கினார்களே, அந்த மாதிரி ஒதுங்கினா உங்களுக்கு நரகம் வரும் என்பதை சொல்லுவதற்காக பாலடைந்தார் தமக்களித்தபடி இரட்டி பொன் கொடுத்து, மற்றவர்களுக்கு ஒரு பொனி கொடுக்கிறதுனா இவருக்கு ரெண்டு பங்கு பவுன் கொடுத்தார், 200 பவுன் கொடுத்து சீக்கிரமாக அவரை தொழுது அனுப்பிவிட்டார் என்று அவருடைய விடையில பார்க்க. அதனால் என்ன தெரிகிறது என்றால், அவர் புறக்கோலத்தை பற்றி கவலைப்படவில்லை, திருநீர் ஒன்று பூசி இருந்தால் அவரை நாம் அடியாராக மதிக்க வேண்டும், அப்படி மதித்து விட்டால் நாளடைவில் அவர் திருந்தி விடுவார், திருந்தாத நிலையில் அவர் இருந்தாலும் புபூதி பூசுகிறார் அல்லவா, அதிலிருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா திரிந்து உண்மையான அடியாராக வருவார். உண்மையான அடியாறு வருவதற்கு பக்குவம் வேணும். நீ முழங்கால் அளவில் வேட்டியை கட்டிக்கணும், கையில மோதிரம் போடக்கூடாது, செயின் போட்டுக்க கூடாது, உத்தாசம் கட்டிக்கணும்னு சின்ன பிள்ளைகிட்ட சொல்லி பாருங்க, அவன் ஒத்துக்க மாட்டான், அவன் சின்ன வயசு, அவன் எல்லாம் போட்டுக்கணும்னு ஆசைப்படுவான், விட்டுருங்க, புபூதி கொஞ்ச நாள் பூசிக்கிட்டான், அந்த உத்தராசி ரெண்டு பக்கத்துலையும் ரெண்டு பவுன் கொப்பி கட்டி கழுத்தில் போடுங்க, அப்புறம் ஒத்துக்குவான், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சியை நான் கொப்பியே வேண்டாம் வெறும் திராட்சையை போட்டுக்கிறேன்னு வந்துடுவான். அப்ப பக்குவம் வயசாக வயசாகத்தான் வரும். அதனால அவன் வந்து பொண்ணை விரும்புகிறான், மற்றதை விரும்புகிறான் என்பதற்காக வெறுக்காது, விபூதி பூசுறானே அதுக்கே மகிழ்ச்சி அடைங்கள் போதும். நம்ம வீட்டு பிள்ளைகள் இன்னும் விபூதி பூசுகிறான்னா அது ஒரு பெரிய சந்தோஷப்பட வேண்டிய வேலை. அதையும் பூசாம ரொம்ப நாசிகத்துக்கு போகாதபடி அவனை நாம் திருப்பிக் கொள்ள வேண்டுமே தவிர அவனை முழுக்க அவனுக்கு பெரிய சுமையை கொடுக்க கூடாது. அதுக்குதான் சொல்றார், அவர் கொஞ்சம் சீலம் இல்லாது போனாலும் பரவாயில்லை, விபூதி மட்டும் பூசி இருந்தா போறோம், அவனையும் நீங்க ஏத்துங்க, அவரை பழிச்சா கூட நமக்கு நரகம் வந்துடும் என்ற ஒரு உண்மை நிலையை நமக்கு உணர்த்துகிறது இந்த புராணம். விதமாகவே அவர் ஒவ்வொரு திருவாதிரையிலும் இந்த மாதிரி தொண்டு செய்து கொண்டிருந்து ஒரு நாள் இறைவன் திருவடியை அடைந்தார். நரசிம்மனையர் அடைந்தார் என்ற உடைய பதிகம் நிறைவேறும்.
1: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்வேதஸ்வதாரா உபநிடதம் பகுதி 1 மந்திரம் 7 உத்கிதம் ஏதத் பரமம் தூ. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: உத்கீதமேதத் பரமம் து பிரம்மா தஸ்மின் த்ரயம் சப்ரதிஷ்டரஞ்ச அத்ராந்தரம் பிரம்மமிதோ விதித்வா வினா பிரம்மணி தத்பரா யோனி முக்தா. உத்கீதமேதத் பரமம் து பிரம்மா. இந்த பிரம்மம் இருக்காரு, இவர் சாதாரணமா இல்ல, இவர் உத்துவர். சத்ய உதித்தி நாம உத்தம புருடத்து அந்யா பரமாத்மேத்து தாக்ருதா யோ லோகத்ரயமா வித்யா விபத்தி அவ்யய ஈஸ்வரா அப்படின்னு சொன்னேனே அந்த உத்துவர். இவர் பத்தி வேதங்கள் எல்லாம் பாடுறது. உத்கீதமே தத்து பரமம் பிரம்மா, இப்படிப்பட்டவர் இந்த பரம் பிரம்மா. தஸ்மின் த்ரயம் அவரிடத்துல போக்தா போக்யம் பிரேரிதாரம் எனக்கூடியதான மூலம் சுப்ரதிஷ்டா போக்கப்பட்டிருக்கு. அதோட இல்ல அக்ஷரமா இருக்கார் அவர். அத்தாந்தரம் பிரம்ம விதோ விதித்வா இந்த இடத்துல இந்த விஷயத்தை பிரம்ம ஜானிகள் அறிந்து கொண்டு லீனா பிரம்மணி பிரம்மத்துல லயத்தடைந்து தத்பரஹா யோனி முக்தா தத்பராளா இருந்து கொண்டு இந்த பிறவி கடல்ல தாண்டி விட்டார்கள். பிரபஞ்சம் பிரம்ம பிரதிபாதிதம் இவர சமேக நேமம் திசார்தம் ததார்தாரம் இப்படி எல்லாம் சொல்லி அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் சப்பிரபஞ்சமாக பிரபஞ்ச விசிஷ்டமாக சொல்லியிருக்கேள். ததாச்ச சதி அப்பொழுது அகம் பிரம்மாஸ்மி இது பிரம்மாத்ம பிரதிபத்தாவபி பிரபஞ்ச வடிவமா இருக்கக்கூடியதான பிரம்மத்தை நானே பிரம்மம் என்று அறிந்தாலும் இவன் சப்பிரபஞ்சனாதான் ஆபறான். சப்பிரபஞ்ச பிரம்மா இன்னும் சப்பிரபஞ்சமா தானே ஆகும் அப்படி ஆயிடுவானே.
3: சப்பிரபஞ்ச
2: பிரம்மம் பிரபஞ்சமாக இருக்க பிரபஞ்சமாக இருக்கிற பிரம்மமாக நானாருன்னு நினைச்சார். அப்படி உங்களுக்கு எப்படி பிரபஞ்சம் போகும்? நீங்க தான் சப்பிரபஞ்ச பிரம்மமா தானே இருக்கேள், அப்ப பிரபஞ்சம் போலியே உங்களுக்கு அப்படின்னு டவுட். சப்பிரபஞ்சத்தைவ பிரம்மண ஆத்மத்வேன அவகமாத் தம் யதா யதா உபாசதே ததே பவதி. எப்படி எப்படி உபாசிக்கிறீளோ அப்படியே ஆவேள் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால சப்பிரபஞ்ச பிரம்ம பிராப்திரே வசியாத் உங்களுக்கு மோட்சம்னா என்ன? பிரபஞ்சத்தோடு கூடின பிரம்மம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ததத்ய பிரபஞ்சத்ய அபரித்யாகாத் ஆகையால பிரபஞ்சத்தை இன்னும் ஈஷிச்சென்றீர்கள். பிரபஞ்ச விசேஷமான பிரம்மத்தையே நீங்க ஒன்னா ஆயிட்டு இருந்தாலும் பிரபஞ்சத்தோடு கூடிதான் அதோட சம்பந்தப்பட்டிருக்கள். சன்னியாசம் வாங்கினா ஆத்துலயே இருந்து காலம்பு எழுந்து ஆத்துக்காரிய காபி குடிக்கல சண்டை போட்டுனா இந்த சன்னியாசமா தான் விவகாரம் நடந்தார். சப்பிரபஞ்ச பிரபஞ்சத்திய அபரித்யாகாது விடாத்தனால நம் மோட்சதி துஷ்டே நாமதத்வமேதி இது மோட்சோபதேச அனுபவன் ஏவ துஷ்டஸ்ததா அப்படி அமிர்தத்வமேதினு மோட்சோபதேசம் சொன்னேட சரியா வராது. சபரபஞ்ச பிரம்ம பிராப்தி உங்களுக்கு கிடைச்சாலும் இன்னும் பிரபஞ்ச சம்பந்தம் இருக்கிறதுனால மோட்சம் வராது அப்படின்னு சந்தேகம் வந்தால் அதற்கு சொன்னார் உத்கீதம் இது சப்பிரபஞ்சம் பிரம்ம எதிர்த்தியா ததோ பவத்தியேவம் மோட்சாபாவா. நீ சொல்ற மாதிரி சப்பிரபஞ்சமா பிரம்மம் இருக்குமே ஆனால் அப்ப சொல்லலாம் பிரபஞ்சத்தினதுல பிரம்மம் தோன்றது சார், பிரம்மம் பிரபஞ்சமாக மாறல. கயத்துல பாம்பு தோணித்தே தவிர கயத்துல பாம்பு இல்ல. காயத்துல பாம்பு நிஜமா இருக்குமே ஆனா அந்த பாம்பு போகாது, அது உங்களை கடிக்காத போகாது. என்ன உங்களை பாத்துருதோ இல்லையோ, அது கடிக்காம போச்சுன்னா நீங்க அதை கொண்டு விடுவீள். ஆகையால் அது என்ன பண்றது, நான் பஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து கட்டி விடுறது. விவகாரம் என்ன, பாம்பு மனுஷன் கண்ணில் பட்டால் மனுஷன் பாம்புக்கு யமதமராஜன் அரேபுல ஏமாந்ததுன்னா இவன் அவனுக்கு பாம்பு இவனுக்கு யமன். ஆகையால் பரஸ்பர யமயமை பாவம் அது. ஆகையால் காயத்துல பாம்பு இருக்கோ பார்த்து இருக்கோ இல்ல, அதே போல பிரம்மத்துல பிரபஞ்சம் காணப்படுகிறது. பிரம்மம் சப்பிரபஞ்சமாக காணப்படுகிறது, நிஜமாக பிரம்மம் சப்பிரபஞ்சமாக இல்லை. அதான் சொல்ற சப்பிரபஞ்சம் பிரம்ம எதிர்த்தியா ஒருவேளை சப்பிரபஞ்சமாக பிரம்மம் இருக்குமே ஆனால் ததோ பவத்தியவம் மோட்சாபாவா. நீங்க சொல்ல வரும் மோட்சம் எவ்வளவுதான் நது ஏதாவது அப்படி இல்லையே கஸ்மாத் ஏன் இல்ல? யதா உத்கீதம் உத்ருத்திய கீதம் உபதிஷ்டம் அவரை இந்த காரியகாரண பிரபஞ்சத்தை விட மேலாக எடுத்து சொல்லி இருக்கு. அவர் இந்த காரியகாரண பிரபஞ்சத்துல இல்ல. அந்யத்ர தர்மாத் அந்யத்ரா தர்மாத் அந்யத்ரா அஸ்மாத் கிருதா கிருதாத் பிரதமான காரியமோ அகிருதமான காரணமோ இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவர். காரிய காரண விலட்சணா, காரிய காரண வர்ஜிதா அப்படின்னா சொல்லியிருக்கு பிரம்மத்த. பிரம்ம காரியமும் இல்ல காரணமும் இல்ல, ஆயால் காரிய காரணமான சப்பிரபஞ்சமா பிரம்மம் இல்ல. இதான் உத்கீதம் பார்த்துரு உத்ருத்ய கீதம். இதை விட மேல அதை சொல்லி இருக்கு, மேல பிரிச்சு சொல்லி இருக்கு. உபதிஷ்டம் காரிய காரண லட்சணாத் பிரபஞ்சாத் வேதாந்தை, காரிய காரண லட்சணமான பிரபஞ்சத்தை விட வேறாக சொல்லி இருக்கு. எங்க சார் சொல்லிருக்கு? அந்நதே எவதத் விதிட்டாத் அதோ அவிதிட்டாததி. அறியப்பட்ட பொருள்களை விட வேறானது, அறியப்படாத பொருள்களை விட வேறானது. உலகத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் அறியப்பட்டதோ அறியப்படாததோ அதை விட வேறானது. பாத்தீங்களா, பிரம்மத்தை விட பிரபஞ்சத்தை விட வேறானது பிரம்மம்னு சொல்லியிருக்கா. அப்புறம் இங்க ததேவ பிரம்மத்வம் வித்து நேதம் எதிதம் உபாசது ஒண்ணு. ரெண்டாவது அத்தோலம் அனனோ அகரத்வம் அப்படி, அது குண்டா இல்ல சின்னதா இல்ல புள்ளியா இல்ல எப்படி. அசப்தம ஸ்பர்சம ரூபம வியயம் ததா அரசம் நித்யம் அகந்தவத் ஜகது அனத்யனந்தம் மகதப்பரம் திரவம் நிஜயதன் மிருத்யு முகத் பிரமுச்சதே. அந்த பிரம்மத்துக்கு சப்தஸ்பர்ச ரூபரதகந்தாதிகள் ஒன்றுமில்லை
3: அப்படின்னு கட்டோபி.
2: எல்லாமாகவும் அவர் இருக்க, எங்க பிரம்மமே கயரே பாம்பாகவும் இருக்கு. அப்ப இது கயரே பாம்பாக இருக்குன்னா பாம்பு உண்மையா என்ன பொய்யா? அதுதான் பிரம்ம விஷ்ணுன்னு ஒரே பரமாத்மா தான் பிரம்மமா விஷ்ணுமாக காணப்படுகிறார். இருக்கிறது தானாத்மா எதது காணப்படுகிறதோ பிரம்மமா விஷ்ணுமாக அதெல்லாம் இல்லை. ததோ எது தரதரம் அதோட மிக உயர்ந்தது அந்நத்ர தர்மா அந்நத்ரா தர்மா நசன்னாச்சன் சிவையேவ கேவலா சத்தாக இல்ல அச்சத்தாக இல்ல சிவனாக இருக்கிறார். தமச பரமாத்மானம் அப்படியே தமசு விட பரமா இருக்கார். ஏதோ வாதோ நிவர்த்தந்தே தைத்தரிய பிறகு எத்திர நான்யத் பத்தியதி நான்யத் விஜானாதி நான்யத் திருணோதி சபூமா. சாந்தோக்கியம் ஏழாவது அத்தியாயம். சபூமா யோஜனாயா விபாதே தோகம் மோகம் ஜரா மிருத்ய மத்தியேதி அப்படின்னு பிரதாரண்யம் கஹோள பிராமணம் அப்ராணோ கியமனா சுப்ரோ யக்ஷரத்பர தப்பரா முண்டபவர்கள் ஏகமேவா த்விதீயம். சாந்தோக்கியம் ஆறாவத்தியாயம். பாதாரம்பணம் விகாரோ நாமதேயம் நேஹநாஸ்தி கிஞ்சனா கடோபனிடு ஏகதைவானு திரட்டவியம் நேஹநாஸ்தி கிஞ்சனா பிரதாரண்யம் இத்தியேவ மாதிஷு. இத்தனை உபரிடத்திலையும் வரிசையை காட்டிவிட்டேன். பிரம்மமானது எப்படி உத்கீதமா இருக்கு. அந்த சாந்தோக்கியத்துல உத்கீதம்னு பார்க்கப்படாது, அது பெரிய தா. இங்க உத்கீதம், உத்கீதம்னா உத்ருத்ய கீதம். வேதங்களில் இது மேலாக சொல்லப்பட்டது அப்படி. இத்தியேவ மாதிரி பிரபஞ்ச அஸ்பிருஷ்டமேவ பிரம்மாவகம்யதே, இவைகள் பிரபஞ்ச சம்பந்தம் இல்லாமல் பிரம்மம் சொல்லப்படுகிறது. இத்தியர்த்தா எதா ஏவம் இப்படி இருக்கிறதுனால பிரபஞ்ச தர்ம ரஹிதம் பிரம்மா, பிரபஞ்ச தர்மம் இல்லாமல் பிரம்மம் இருக்கோ அதையேவ ஆயால் தான் பரமம் து பிரம்மா மே சிறந்தது பிரம்மம். துஹு சப்தா அவதாரணே, து என்றால் இப்படித்தான் இருக்கு. பரமேவா உத்கிருஷ்டமேவா பிரபஞ்சத்தை விட உத்கிருஷ்டமானது பிரம்மம். சம்சார தர்ம அனாஸ்கந்திதத்வாத், சம்சார தர்மங்கள் எது கழத்தனம் மரணம் கவலை துன்பம். இந்த சம்சாரத்துல எங்க இருந்தாலும் உங்களை இது விடாது சார். என்ன சென்றுகள் எங்க இருந்தாலும் சரி, அமெரிக்காக்கு பிரசிடன்ட் ஆனாலும் கழுத்தனம் வராதா என்ன, பசி வராதா என்ன? ஒண்ணு உங்களுக்கு பசியா இருந்தானே மாமி போடுற வரைக்கும் காத்துட்டு சிவனேன்னு. அவர் என்னன்னா எங்கயோ இதை சாப்பிட்டு இருக்கலாம், ஏன்னா தர்மம் நியாயம் இதெல்லாம் ஆச்சாரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர வேற விவகாரம் ஒண்ணும் கிடையாது. சம்சாரத்துக்குள்ள இருந்தால் பசி தாகம் கழுத்தன மரணம் சோகம் மோகம் கவலை ஏதாவது ஒண்ணு இருந்துதான் இருக்கும் மனுஷனுக்கு, அது விடாது. இது பிரம்மத்துக்கு இல்ல. சம்சார தர்ம அநாஸ்கந்திதத்வாத் உத்கீதத்வேன பிரம்மணா உத்கிருஷ்டத்வாத், அதனால பிரம்மம் உத்கிருஷ்டம். தம் யதா யதா உபாசதே இது நியாயேனா. இப்ப அந்த சுப்பிரம்மம் சுத்த பிரம்மத்தா இருந்தால் எப்படி சுத்த பிரம்மமா போவள், பிரபஞ்ச அதீதமா போவள், அப்ப மோட்சம் கிடைக்குமா இல்லையா? தம் யதா யதா உபாசதே இது நியாயேன உத்கிருஷ்ட பிரம்ம உபாசனாத் உத்கிருஷ்டமேவ பலம் மோட்சாக்கியம் பவதியேவா இத்யபிப்ராய. எல்லா பதங்களுக்கும் பிரம்மன் தான் அர்த்தம். சர்வே வேதா எப்பதமா மனந்தி அவ்வளவுதான். நனு ஏவம் உபாசனை பண்றேன்னு எப்படி பண்றேன்? உங்க மனசானது நிற்கணுமான பிரம்மத்துக்கு போய் சேருமா? சேர தெரியறதா? சேர தெரிஞ்சது ஏன்னா ஞானம் வந்து இங்கே முக்தி அடைகிறாள். யாருக்கு அந்த நிர்குணமான பிரம்மத்துல மனசுல ஐக்கலையோ அவளுக்கு சத்தியகாமத்வாதி தர்மங்களை சொல்லணும். அப்படி சொல்லி அப்படி உபாச்சோம்னா பிரம்மலோகத்துக்கு போறான். பிரம்மலோகத்துக்கு போனா என்ன லாபம் அப்படின்னு கேட்டனா, அங்கே போய் அங்கே சாயா தபயோரிவ பிரம்மலோகே, இந்த வெளிச்சமும் இருட்டும் எப்படி வித்தியாசமா தெரியறது பாருங்க, அதே மாதிரி ஆத்மா அனாத்மா கிளியரா தெரியும், டிமார்கேஷனா. அங்க போனதுமே வேதாந்தம் ஒரு தரம் கேட்டாலே தத்துவம் கேட்டாலே ஞானம் வந்துடும். இங்க எப்படி இங்க எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடக்கிறது, அதனால இங்க பிரிச்சு அறியது கஷ்டம். அதுக்காக உபாசனை சொல்றோம். உபாசனை சொல்லி அப்படி சகுணோபாசனையினால பிரம்மலோகத்துக்கு போனேன்னா அங்க கிடைக்கும். அல்லது சகுணோபாசனம் பண்ணி சித்தை காக்கிறேன் கிடைச்சவாளுக்கு இங்கேயே உங்களுக்கு அந்த சித்த சுத்தி கிடைக்குமே, ஆனால் இங்கேயே வேதாந்தத்தை கிடைச்சி ஜீவன் முக்தியும் அடையலாம். ஆனா முக்தியானது ஞானத்தினாலதான், அப்ப ஞானம் வேணும் இங்க ஜீவன் முக்தி. நனு ஏவம் தருகி, இப்படி இருக்குமே ஆனால் பிரம்மணா பிரபஞ்ச அசம்சிருஷ்டத்வே, பிரபஞ்ச சம்பந்தம் இல்லாமல் இருக்குமே ஆனால் பிரபஞ்சத்தியாபி பிரம்ம அசம் சர்க்காது, இவர் அவரோட சேரல சார், அவர் இவரோட சேரல், அப்படிதானே, இவர் அவரோட சேரலன்னா அவரும் இவரோட சேரல, பிரம்மம் பிரபஞ்சத்தோட சேரலன்னா பிரபஞ்சம் பிரம்மத்தோட சேரல, அப்படி பிரபஞ்ச அசம்சிருஷ்டத்வே பிரபஞ்சத்தியாபி பிரம்ம அசம் சர்க்காது. சாங்கியவாத இவா சாங்கியால் சொல்ற மாதிரி பிரபஞ்சத்தியாபி பிரதத்வேன, பிரபஞ்சமும் பிரம்மத்தை விட வேறாக இருப்பதனால் ஸ்வதந்திரத்வாது, ஸ்வதந்திரமா இருக்கிறதுனால வாதாரம்பணம் விகாரோ நாமதேயம் இது பாரதந்திரியா, நீங்களோ வாதாரம்பணம் விகாரோ நாமதேயம் என்று பாரதந்திரியம் பிரபஞ்சத்துக்கு ஒத்துன்றீர்கள். அதனால மித்யாத்வ உபதேச பூர்வகம் பிரபஞ்சத்துக்கு மித்யாத்வத்தை சொல்லிக் கொண்டு அத்விதீய பிரம்மாத்மத்வேன உபதேசா, அத்விதீய பிரம்மாத்மாகத்தான் தாங்கள் இருக்கிறீர்கள் என்றதான உபதேசம் அனுபவந்து பொருந்தாதே. சாங்கியம் சொல்றா போல பிரதானம் ஸ்வதந்திரம் சொல்லிட்டு போனா போலதான ஆகணும். பிரம்மம் பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சம் பிரம்மத்துக்கு அடங்கியிருக்கு என்று நீங்க எப்படி சொல்வேள்? இத்யாசங்கியாக தஸ்மின் திரயம் இது அடுத்த மந்திரம். தஸ்மின் திரயம் அடுத்த பாகம். யத்யபி பிரம்ம பிரபஞ்ச அசுரம் திருஷ்டம், பிரம்மம் பிரபஞ்சத்தோட சம்பந்தப்படல, ஸ்வதந்திரம் அது இண்டிபெண்டா இருக்கு, ததாபி பிரபஞ்சம் ஸ்வதந்திர, ஆனாலும் பிரபஞ்சம் சுதந்திரமா இல்ல, கயிறு சுதந்திரமா இருக்கு சார். கயத்துல பாம்பு அது கயிறு பிடிச்சுட்டுதான் இருக்கும். பாம்பு எண்ணியே அது கயிறு விட்டு தனியா அப்படி போகுமா? போனா அது பொய்யான பாம்பா? அது பாம்பு எப்பொழுதும் அசுதந்திரம் தான். எது சுதந்திரம் சார்? கயிறு சுதந்திரம். சினிமா போட்டா போடலாம், போடலன்னா ஸ்கிரீன் அப்படியே இருக்கும், ஸ்கிரீன் எங்கேயும் போகாது. சினிமா போட்டா சினிமா தெரியும், இல்லையா தெரியாது அப்படி. அதனால பிரபஞ்சம் ந சுதந்திரா அபிதோ, ஆனாலும் தஸ்மின்னேவ பிரம்மணி அந்த பிரம்மத்து நிலத்திலேயே திரயம் பிரதிஷ்டிதம், மூணும் பிரதிஷ்டிதமா இருக்கு. என்னது? போக்தா போக்கியம் பிரேரிதாரஞ்சா, அனுபவிக்கிறவன் அனுபவிக்க கூடியதான பொருள் அனுபவிக்கும்படி பண்றவன், இந்த மூணும் அந்த பிரம்மத்துல கோக்கப்பட்டிருக்கு. வட்சியமானம் இதெல்லாம் மேல போய் சொல்றோம். போக்திரு போக்கிய நியந்திர லட்சணம், போக்தா ஜீவன் போக்கியம் பொருள் இவனை ஏவரது எல்லாமும் அந்த பிரம்மத்துல கோக்கப்பட்டிருக்கு. அஜாக்கேகா புக்த போக்திரு போக்யார்த்த யுக்தா, இதையே மேல போய் சொல்ல போறேன். போக்திரு போக்யார்த்த யுக்தா அஜாக்கேகான்னு மேல போய் சொல்ல போறது. போக்திரு போக்யார்த்த ரூபஞ்சா, இதுவும் அந்ய தேவம் ஸ்ருதி சித்தம், இவையெல்லாம் இப்படி வேற இன்னொரு ஸ்ருதம் அஜாக்கேகோ ஜடமானோன்னு சேட்டே புக்த போகாம ஜோன்யா அப்படின்னு சொல்லக்கூடியதான ஸ்ருதி சித்தம். விராட் சூத்ராபியாம் கிருத நாம ரூப கர்ம, விராட் சப்தத்தினால் விராட்டினாலையும் சூத்ராத்மாவினாலையும் செய்யப்பட்டதான நாம ரூப கர்ம. விராட்டுனா ஹிரண்ய கர்ப்பருக்கு பின்னால வந்தவர், அபஞ்சீகிருத பூதத்துல வந்து பஞ்சீகரணம் பண்ண பிறகு விராட்டன்னு
4: பேர்.
2: இல்ல இல்ல, சூத்ரானா சூத்ராத்மா ஹிரண்ய கர்ப்பர்னா. விராட்டு சூத்ர விஸ்வ தைஜச பிராஜ்ஞா அந்த மூன்று பேர். இந்த மைக்ரோ லெவல்ல அவன் அவளுடைய நில ஜாகர ஸ்வப்ன சுஷுப்தி ரூப ஸ்வரூபம் எல்லாம் மாண்டூக்கிய முழுக்க பிரதிஷ்டிதம், இப்படிப்பட்டதான பிரபஞ்சம் முழுக்க அவரிடத்துல கோக்கப்பட்டிருக்கு. ரஜ்வாமிவ சர்பஹ, எப்படி காயத்துல பாம்பு கோக்கப்பட்டிருக்கா போல பிரபஞ்சம் எல்லாம் பிரம்மத்துல கோக்கப்பட்டிருக்கு. எதஹா, ஏன் காரணத்தினால? ஏதஸ்மின் சர்வம் போக்திராதி லட்சணம் பிரபஞ்ச ரூபம் பிரதிஷ்டிதம், எக்காரணத்தினால போக்திராதி லட்சணமான உலகம் முழுக்க பிரம்மத்துல போக்கப்பட்டிருக்கோ, அதையேவ அக்காரணத்தினால்தான் அத்திய சலனாத்மகத்வாது, இந்த பிரபஞ்சம் சலனாத்மகத்வாது அசஞ்சென்று இருக்கிறதுனால ஸ்தல பிரதிஷ்டா. இது வந்து இல்ல அத்த ஏக அத ஏவ அஸ்ய போக்த்ராதி த்ரயாத்மகஸ்ய பிரபஞ்சஸ்ய பிரம்ம சு பிரதிஷ்டா. இப்படி இருக்கிறதுனா இந்த பிரம்மம் சுப்பிரதிஷ்டம், பிரம்மத்தினர்தான் சோபனமாக பிரதிஷ்டையா அடைஞ்சிருக்கு. சோபன பிரதிஷ்டா பிரம்மனோ அந்நியத்திர சலனாத்மகத்வாத், பிரம்ம பின்னமான பதார்த்தங்கள் எல்லாமே சலிச்சு கொண்டிருக்கு. சலனாத்மகத்வாத் சல பிரதிஷ்டா அந்நியத்ரா, ஆகையால் மற்ற பதார்த்தங்கள்லாம் சல பிரதிஷ்டை. நீங்க பூமியில இருக்கேன், நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்கேன் சார் சேர்ல என்ன இல்ல இல்ல சுத்திட்டு இருக்கேன். ஏன்னா பூமியே சுத்திட்டு இருக்கேன். சூரியன் எடுத்துறது சூரியனும் சுத்துறாரு. சயின்ஸ் ஒத்துக்கலன்னு கேட்கப்படாது. எங்க சாஸ்திரம் சொல்றது சூரியனும் சுத்திட்டு இருக்காரு. எல்லாம் சூரியன் சுத்திட்டு இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற திரிகோண அந்தர தீபிகா. சூரியன் மேரு பருவத்தின் சிக்கரையை சுத்திட்டு இருக்காராம். அதனாலதான் எந்த பக்கம் சுத்துறாரோ அந்த பக்கம் பகல், இன்னொரு பக்கத்துல இரவு. அப்படி மூணு கோணங்கள்ல, ஒரு கோணத்துல பகல், ஒரு கோணத்துல மத்தியானம், ஒரு கோணத்துல ராத்திரி சாயங்காலம், இப்படி சுத்தி கொண்டே இருக்கார். அந்த பிரளய காலத்துல பிரளய காலத்துல சுத்தறதை நிறுத்திடுவார். அந்த மேரு பருவத்துல உச்சிக்கு மேல போய் உட்கார்ந்துடுவார். உச்சிக்கு கீழே அம்பாள் இருக்கார், சுமேரு மத்திய துங்கத்தா இருக்கார். அவர் என்ன பண்றார், மேல போய் இருந்தவர். அதுபோல கிருஷ்ணார் படம் உலகம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க போங்கோ அப்படின்னு சொல்லுது. ஏன்னா சூரியன் சுத்தரா இல்லையா, எல்லாம் சுத்தி கொண்டிருக்கு. மத்த எல்லா இடத்துலயும் சில பிரதிஷ்டை, எங்க பிரம்மத்தின் இடத்துல மட்டும் அச்சல பிரதிஷ்டை. அதான் பிரம்மணோ அந்நத்தை சலாத்மகத்வா சல பிரதிஷ்டா அந்நத்ரா, பிரம்மணா சலத்வாது சல இங்க அதர பிரதிஷ்டா, அதையாதான பிரம்மத்தில் இருக்கேன் சார். நானு ஏவம் தருகி விகாரபூத பிரபஞ்சாத்திரயத்தேன பரிணாமித்வாது, மாறக்கூடியதான பிரம்மத்தை ஆசிரியத்திருப்பதனால் இதுவும் பிரபஞ்சமும் பரிணாமியா இருக்கிறதுனால தத்யாதிவது பாலு தயிரா மாறுறது. அந்த தயிர் அப்படியே இருக்கோ பர்மனண்டா, நாலு நாள் ஆனா கெட்டு போறது சார். அதே வழிய மாறுறதுனால தத்யாதிவது அனித்யம் சார், இதெல்லாம் அனித்யமாயிடுமே மோட்சமம் இத்தியாசங்கியா அக்ஷரம். அந்த பிரம்மம் ஒரு நாள் மாறுறது இல்ல, கூட்டஸ்த நித்யம் மாறாது. யத்யபி விகாரா பிரபஞ்சாஸ்திரயா, விகாரமானது பிரபஞ்சத்தை ஆற்றலிருந்தாலும் ததாபி அக்ஷரம் நக்ஷரதீதி அக்ஷரம், அவர் ஒரு நாளும் அழியறதில்லை. சப்த அவதாரணே அழியறதே இல்லை. அவினாசியேவ பிரம்மா அவினாசிவாரே அயமாத்மா அப்படின்னு மைத்திரே பிராமணத்துல மாயாத்வகத்வாத் விகாரத்யா. ஏன் இந்த விகாரம் எல்லாம் மாயாஸ்வரூபம், விகாராசிரியேபி அவினாசியேவ கூட்டஸ்தம் பிரம்மா வினத்யத்வ அவினத்யந்தம். மாறிக்கொண்டிருக்க கூடியதான பொருள்கள்ல மாறாம அவர் ஊடுருகி நிற்கிறார். விகாராசிரயத்வே அவினாசி ஏவ கூட்டஸ்தம் பிரம்ம அவதிஷ்டதே இத்யபிப்ராய. மாயாத்மகத்வஞ்ச பிரபஞ்சஸ்ய பூர்வமேவ பிரபஞ்சிதம், பிரபஞ்சம் மாயாஸ்வரூபம்னு கீழே சொல்லிவிட்டேன். தஸ்மாத் ஆகையால் சர்வாத்மகத்வேபி பிரம்மணா, ஊடுருவி எல்லா பதார்த்தத்திலையும் அவர் இருந்த போதிலும் பிரபஞ்சத்திய மித்யாத்மகத்வேன, பிரபஞ்சம் மித்யாஸ்வரூபமா இருப்பதனால் பிரம்மணா பிரபஞ்ச அசம்சர்காத். கயத்துல பாம்பு தோணினாலும் கயத்துல பாம்பு விஷம் ஒட்டல, கயர் கயராகத்தான் இருக்கு, பாம்போட சம்பந்தப்படல. ஆனா பாம்பு கயத்துல தான் தோன்றது, சினிமா ஸ்கிரீன்ல தான் தோன்றது, ஸ்கிரீனோட சம்பந்தப்படல. அதே மாதிரிதான் பிரம்மம் பிரபஞ்சத்துல பிரபஞ்சத்தோட சம்பந்தப்படல, ஆனா இந்த பிரபஞ்சம் பிரம்மத்திலாம் தோன்றது. அதான் விவர்த்தவாதம். பிரம்மணா பிரபஞ்ச அசம்சர்காத் பூர்ணானந்த பிரம்மாத்மானம் வத்யதா, பூர்ணானந்தமா இருக்கக்கூடியதான பிரம்மாத்மாவை பார்க்கிறவனுக்கு மோட்சாக்கியா பரம புருஷார்த்தா பவதி, மோட்சார்த்தமான மோட்ச ரூபமான பரமா புருஷார்த்தம் கிடைக்கிறது. கதம் தத்யாத்மானம் வத்யதா மோட்சசிதி, அவருக்கு எப்படி சார் இந்த மோட்சசிதி கிடைக்கிறது ஆத்மாவை பார்த்ததனால். இத்யதாஹ அத்ரா இங்கு அஸ்மின் அன்னமயாதி ஆனந்தமயாந்தே தேஹே, அத்ர அந்தரம் இருக்கு மூலத்துல, அத்ர இந்த சரீரத்தில் அந்தரம் அன்னமயத்திலிருந்து ஆனந்தமயம் வரைக்கும் இருக்கக்கூடியதான ஐந்து கோஷங்களுக்குள்ள தேஹே விராடாதி அவ்யாக்கிருதாந்தே, விராட்டு கிரண்யகர்பர் சூத்ராத்மா அவ்யாக்கிருதம், இப்படி விராடாதி அவ்யாக்கிருந்தேவா பிரபஞ்சே பூர்வ பூர்வ உபாதி பிரவிலையேன, முன்னால முன்னால சொன்னதான உபாதிகள் நீக்கப்படுவதனால் உத்தரோத்தரமபி, அதுக்கு மேல இருக்கிற அதுக்கு மேல இருக்கக்கூடியதான அசனாயாதி அசம்சிருஷ்டம், அசனாயா விபாதா ஜரா மிருத்யு சோகம் மோகம் இவைகள்னால் சம்பந்தப்படாததான வாசாம கோச்சரம் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததான பிரம்ம, அதை பிரம்ம விதோ விதித்வா பிரம்ம ஜானிகள் அறிந்து லீலாஹா பிரம்மணி பிரம்மத்துல லயிட்டு விஸ்வாதி உபசம்ஹார முகேன விஸ்வன தைஜசமையும் தைஜசன பிராக்ய நடத்திலையும் பிராக்யன துரிய நடத்திலையும் உபசம்ஹாரம் பண்ணி லயங்கதா அப்படிப்பட்டதான அந்த துரியமான பிரம்மமாக நான் இருக்கிறேன் என்று அகம் பிரம்மாஸ்மிதி பிரம்ம ரூபேணைவ ஸ்திதாஹ பிரம்ம வடிவமாகவே இருந்து கொண்டிருக்கார்கள். ஆகையால் இதுதான் மோட்சத்துக்கு வழி. அகம் ராஸ்மின்னு எப்படி சார் நினைக்கணும், ஜபம் பண்ணுங்க மாலை அகம் பிரம்மாஸ்மி ஜபம் பண்ணணும் அப்படி இல்ல. விஷ்ணு தைஜசன தைஜசன பிராக்யன பிராக்யன துரியில் நடிச்சு அந்த துரிய வடிவமாக நான் இருக்கேன், எனக்கு பிரபஞ்சமே ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த பிரபஞ்சாபாவத்தை பார்க்கணும், பிரம்மத்தை பார்க்கணும். தத் பரா சமதிபர் சமாதிபரா பிரம்ம விதோ விஜித்வா லீனா பிரம்மணி தத்பரா அப்படின்னு இருக்கு. தச்சிந்தனம் தன்மனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் அப்படின்னு தத்பரனாக இருக்கணும். சமாதிபரா கிங்குர்வந்தி யோனி முக்தாக பவந்தி கர்ப்ப ஜன்ம ஜரா மரண சம்சார பயாத் முக்தாக. மறுபடியும் பிறவியில்லை, கர்ப்பவாசம் இல்ல, பிறவியில்ல, கிழத்தனம் இல்ல, மரணம் இல்ல, சம்சார பயம் இல்ல, ஆனந்தமா இருக்கா இச்சர்த்தா ததாச்சா. இதை யோகி யாஜ்யவல்யா யாஜ்யவல்ய ஸ்மிருதியில பிரம்மாத்மனைவ அவஸ்திதம் சமாதி தர்சயதி பிரம்மாத்ம வடிவமாக இருக்கிற சமாதியை சொல்லுகிறார். யதர்த்தமிதம் அத்வைதம் பாரூபம் சர்வ காரணம் எதர்த்தம், எதனால இந்த அத்வைதமானது பிரபஞ்ச வடிவ பிரகாச வடிவமா இருக்கிறது, சர்வ காரணம் உலகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கோ, ஆனந்தம் அமிர்தம் நித்யம் ஆனந்த வடிவமாகவும் அமிர்த வடிவமாகவும் நித்தியமாகவும் இருக்கோ, சர்வபூதேஷு அவஸ்திதம் எல்லா பிராணிகள்லயும் இந்த பிரம்மம் இருக்கோ, ததேவ அனன்யதி பிராபிய ததுனா அதை தத்தேதானே தத்தேதானே த்விதீயா ஏகவதனம் அதை அடைந்து ஆனந்ததீஹி பிராபிய பரமாத்மா நமாத்மனா அந்த பரமாத்மாவை நானே என்று அறிந்து தஸ்மின் பிரலீயதே தோ ஆத்மா அந்த ஜீவனான பரமாத்மாவோட ஒன்றாக ஆகிவிடுகிறான். சமாதி உதாக்கிரதா இதுக்குதான் சார் சமாதின்னு பேரு. இந்திரியாணி வசீகிருத்தியா முதல்ல புலன்களை அடக்கி யமாதி குண சம்யுதா இந்திரியங்களை தனக்குள்ள சேர்த்து வைக்கிற யமாதி குணங்கள யம நியமாதி குணங்களோடு சேர்ந்து ஆத்மமத்தியே மனக்குரிய ஆத்மாவில் மனத்தை நிறுத்தவும் ஆத்மானம் பரமாத்மனே இந்த ஆத்மாவை பரமாத்மாவோட ஒன்னா சேர்க்கவும் பரமாத்மா ஸ்வயம் பூத்வா பிறகு தானே பரமாத்மாவாகி நகிஞ்சி சிந்தையே ததா இனிமேல் வரணும் யோஜனை பண்ணப்படாது. ஜீவாத்மா பரமாத்மாவோட ஒண்ணு சேர்ந்தவரை அவர் மறுபடியும் என்னன்னா இருக்காரா என்னன்னா ஒட்டிட்டு இருக்காரா இதெல்லாம் பாக்காதியோ. லயே சம்போதைய சித்தம் விட்சிப்பிய சமயேஸ்வனா சம்ப லயமாயிடுச்சுன்னா எழுப்புங்க. ஆனா பரமாத்மாவோட சேர்ந்து போயிடுச்சுன்னா வேற ஒண்ணும் நினைக்க விடாது. இங்க பரமாத்மா ஸ்வயம் பூத்வா நகிஞ்சி சிந்தையே ததா சதா சொல்லியதே ஆத்மா எப்பொழுது ஜீவாத்மா பரமாத்மா லயத்தை அடைகிறாரோ பிரத்யேக ஆத்மன்ய கண்டிதே பிரத்யகாத்மாவே பிரம்மமாயிட்டார் வித்யுத்தம் பிரம்மவாதிவே அப்படின்னு பிரம்மவாதிகள் சொல்றார் அப்படின்னு இந்த ஞானத்தை அடையக்கூடியதான வழியை சொல்றார். உத்கீதமே தத் பரமம் பிரம்மா தஸ்மின் ஸ்தயம் தத் பிரதிஷ்டா அக்ஷரஞ்சா அத்ராந்தரம் பிரம்ம விதோ விதித்வா தீனா பிரம்மணி தத்பரா யோனி முக்தா. அடுத்ததா சம்யுக்தமே தக்ஷரமக்ஷரஞ்ச வியக்தாவியக்தம் பரதே வித்வமீத அனீஷச்ச ஆத்மா பத்யதே புக்த்ருபாவாத் ஞாத்வா தேவம் முச்சதே சர்வபாதை. இந்த ஞாத்வா தேவம் முச்சதே சர்வபாதை இங்கே தான் வருது. இதனுடைய அர்த்தத்தை அடுத்த
4: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: மேலாளவத்தை கீழாளவத்தை மத்தியாலவத்தை அது வந்து இந்த நிலையில் நிம்மல அவத்தைகள்னு சொல்லும் போதுதான் இதை வரும். ஆனா அந்த அவத்தைகள் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம எல்லாருக்கும் வர்றது. அதாவது இந்த நிம்மல அவத்தைகள்ங்கிறது யோக நடிகர வர்றவங்களுக்கு மட்டும் வரும். அந்த அவத்தைகள் இருக்கு பாருங்க அது எல்லாருக்கும் வரும். அந்த அவத்தைகள் மூன்று வகை. ஒன்று மேலாளவத்தை, இன்னொன்னு கீழாளவத்தை, இன்னொன்னு மத்தியாளவத்தை. அது நம்ம அன்னைக்கே பாத்துறோம். அது அதுதான் அந்த அஞ்சவத்தைப்படும்னு சொன்னாரு பாருங்க, அது அந்த அவத்தைகள். அதாவது என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு ஏன் மேல்னு வச்சாங்கன்னா, இப்ப நீங்க வந்து சுளுத்தி, இப்ப நமக்கு தெரியுது மூணு நிலை, கனவு இல்லாத தூக்கம் அது சுளுத்தி, கனவோடு கூடியது கனவு நனவு, இந்த மூணு நமக்கு பிரத்யட்சமா தெரியுது. அந்த துரியம் தெரியாதே நமக்கு கான்செப்ட் தெரியுது, ஆனா நம்ம எப்ப போனோம்னு தெரியாது, போயிட்டு தான் இருக்கோம்னு சொல்லி சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீங்க அந்த அவத்தைக்கு தினந்தோறும் போறீங்க, பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் போயிட்டே தான் இருக்கிறீங்களா, ஆனா யூ காட் ரீகலெக்ட் எப்ப போனோம். இப்ப இந்த அவத்தையும் நம்ம பார்க்க முடியாது. இப்ப நம்ம இருக்கிறோம்னா, இப்ப நம்ம தூங்க போறோம், ஒரு ஆறு மணி நேரம் தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஆறு மணி நேரம் தூங்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கனவு வருது, இப்போ நீங்க விழிச்ச பிறகு கனவு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? நீங்க ஆறு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தீங்க, தூங்கணும்னு வச்சுக்கோங்க, ஆனா ஆறு மணி நேரத்துக்கும் கனவு வராது. கனவு ஆறு மணி நேரம் டூரேஷனுக்கு ஓடி இருக்குமா? ஓடாது. ஏன்னா அது நிறைய நேரம் சுளுத்தில தான் போகும். கனவே இல்லாத தூக்கம் இருக்கா சுளுத்தி, அதுலதான் மேஜர் போர்ஷன் போகும். அந்த கனவு வர்றதுங்கிறது ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் தான் இருக்கும். ஆறு மணி நேரம் கனவு காண மாட்டீங்க. அனுபவத்தே தெரியுது, ஆறு மணி நேரம்னா ஆறு மணி நேரத்துக்கு நீங்க எரிக்கலை இப்படி சொல்ல முடியுமா? அது வரும். ஆனா திரும்ப என்ன சொல்ல முடியாது, கனவு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? அது வந்து அந்த இயற்கால கண்ட கனவு பலிக்கும் இருக்கு. நான்காம் ஜாமத்துல, நான்காம் ஜாமத்துல வரக்கூடிய கனவு பலிக்கும் அப்படின்னு இருக்கு. ஆனா நம்ம வந்து கரெக்டா அந்த ஆறு மணி நேரத்துல எவ்வளவு நேரம் கனவு காண்டோம்னு சொல்ல முடியாது. இப்ப ரீகலெக்ட் பண்ண முடியாது, ரீகலெக்ட் பண்ணி நீங்க சொல்ல முடியாது. அதே போலதான் அந்த சுளுத்தி துரியங்கள் நினைக்கும் போறோம் தினந்தோறும். அப்ப அதையே அவத்தை சொன்னாங்கன்னா, இந்த மூலாதாரத்துல புருடன் வந்து இருந்து இப்படி மேல வர்றோம் இல்லையா, அதனால மேலாளவத்தை நாங்க மறுபடியும் என்ன பண்றோம், ஜாக்கிர சொப்பனை சொல்லிட்டு இப்படி போதில் கீழாளவத்தை. சம்டைம்ஸ் என்ன ஆகும் கேட்டா, ஜாக்கிரத்திலேயே நின்று கொண்டு புருடன் என்ன பண்ணுவான்னா, அந்த பிராக்ஷன் ஆஃப் ஏ செகண்ட், அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து இந்த ஜாக்கிரத்திலேயே இருந்து கொண்டு இந்த அஞ்சவத்தையும் நடக்கும். அதான் மத்திய அளவத்தை கனவுன்னு இல்ல, ஒரு செகண்ட் வந்து நீங்க போயிட்டு வருவீங்க அவ்வளவுதான். இது வந்து கொஞ்சம் கூட கொஞ்ச நேரம் போறீங்க, ஆனா ஒரு சில பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து இந்த ஜாகிரத்தில் இருக்கும் போதே அந்த அஞ்சல வருமா நினைக்கு போறோம். இதுதான் சாதாரணமா எல்லா மனிதனுக்கும் வரக்கூடியது. ஆனா நிம்மல் அவத்தைகள்ங்கிறது இருக்கு பாருங்க, அது வந்து எல்லாருக்கும் வராது. அது வந்து அந்த யோக நெறியில போய் தலைப்படும் போதுதான் நிம்மல் அவத்தைகள் வரும். இந்த மூன்று அவத்தைகள் வந்து அதை வச்சுதான் சொன்னாங்க. அப்ப அன்னைக்கு நேற்று ஒண்ணு சொன்னா, கண்ம ஆட்சிப்பு, கண்மத்தை எப்ப ஈற்றுறோம், கண்மத்தை எப்ப நுகர்றோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இங்க கீழே இருந்து மேல வரும்போதுதான் கண்மத்தை நுகர்றோம், இங்கிருந்து உள்ள போகும்போது கண்மத்தை ஏன் பண்றோம். ஏன்னா மனதினாலேயே கர்மம் உண்டாயிருதே, நம்மளுடைய நினைப்புகளே கர்மத்தை உண்டாக்கிட்டு தானே இருக்கு. நினைவலை சொல்றாங்க, நினைவுகள் தான். ஆனா என்னன்னு கேட்டா, நம்ம என்ன சொல்றோம், என்ன சொல்றதுன்னா, பூர்வ ஜென்ம நினைவுகளும் சேர்ந்து வருது. ஆனா இதை இவங்க ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா, இவங்க விஞ்ஞானத்துல பூர்வ ஜென்மத்தை பத்தி அவங்களுக்கு கொஸ்டின் கிடையாது இல்லையா, விஞ்ஞானத்திலே பகுத்தறிவிலேயே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய நினைவான நினைவு என்பது இந்த பூர்வ ஜென்மத்தையும் சேர்ந்துதான் வருது. ஏன்னு கேட்டா, அந்த கனவு அனுபவிக்கிற சூக்கும சரீரம் அதே சரீரம் தான் இருந்தது. அதுதான் இங்க உள்ள பாயிண்ட். ஏன் அது சொல்ல வேண்டியது வருதுன்னா, அந்த சூக்கம அந்த கனவை அனுபவிப்பது வந்து ஆன்மாதான் அனுபவிக்குது, ஆனா சூக்கம சரீரத்தோட துணையோட தான் அனுபவிக்குது. அந்த சூக்கம சரீர பங்கம் இல்லைன்னா என்ன வராது, கனவு வராது.
6: கனவுல வர கரெக்டர்ஸ், அன்னோன் கரெக்டர்ஸ்
5: வருது, அன்னோன் கரெக்டர் வருது, அன்னோன் வருது உங்களுக்கு வரும். ஏன்னா அது நீங்க அன்னோன்னா உங்களுக்கு இப்ப ரீகலெக்ட் பண்ண முடியல. நல்ல, அதாவது வரும் அனுபவம் வருதுன்னா கனவுலையும் கனவினும் உன்னையும் நம்பான்னு பாடுறாரு ஞான சம்பந்தம் இல்ல. ஆகவே அந்த சுத்தாவத்தைகள் என்பது அந்த நிலையை வரும்போதுதான் அந்த இது வரும். ஆகவே இந்த ஏழாம் சூத்திரத்துல இருந்து என்னன்னு கேட்டா, சுத்தாவத்தைகளை பத்தி உள்ள நிலையத்தான் வர்ணிக்கிறேன். சுத்தாவத்தைகள் என்ற ஒரு நிலையை அடையும் பொழுது உங்களுக்கு சில அனுபவங்கள், சில எண்ணங்கள், சில சாதனைகள் எல்லாமே உண்டாகுது. அது ஏன் இங்க கொண்டு வைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஏழாம் சூத்திரம் என்னெல்லாம் சொல்றாருன்னு பார்ப்போம். ஏழாம் சூத்திரத்துல ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்தோம் ஆன்மாவை பற்றி, மூணாம் சூத்திரத்துல உயிர் ஒண்ணு இருக்குங்கிறத சொன்ன, ஒவ்வொரு ஆஸ்பெக்டா சொல்லிட்டு வர. நல்லா நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா, ஒரு உயிரை பற்றினா ஒரு சூத்திரத்துல மட்டும் சொல்ல மாட்டார், அந்த மூணாம் சூத்திரத்துல உயிர் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணார். அவ்வளவு அந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த சூத்திரம். நான்காம் சூத்திரத்துல என்ன சொன்னாரு, அந்த கரணங்கள் ஆன்மா இல்லைன்னு சொன்னார். அது இன்னொரு ஆஸ்பெக்ட். ஆன்மாங்கிற ஒன்னு எடுத்துக்கொண்டு சூத்திரத்துக்குள்ளேயே போனீங்கன்னா ஒவ்வொரு ஆஸ்பெக்டா சொல்லிட்டு வருவேன். அவ மூணாம் சூத்திரம் என்பது அவனா குறித்துக் கொள்ளுங்கள். மூன்றாம் சூத்திரம் ஆன்மாவின் உண்மையைத்தான் கூறியது, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சோல். நான்காம் சூத்திரம் என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டா, அந்த கரணங்கள் ஆன்மா அன்று, அந்த கரணம் அவற்றின் வந்து அன்று, அந்த அளவுக்கு சொன்ன. இப்ப என்ன சொல்ல போறாரு ஏழாம் சூத்திரத்துல கேட்டா, இந்த ஆன்மாவானது தான் ஒரு சாதனையை செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம் வரணும் இல்லையா. ஆன்மாவுக்கு வந்து ஆன்மீக சாதனை சொல்ல, ஆன்ம சாதனை, வாட் யூ ஆர் கோயிங் டு டூ ஆர் வாட் யூ ஷுட் டூ அப்படின்னு தெரியணும் இல்லையா. அதுதான் அந்த சாதனை, நாம் சாதிக்க வேண்டியது ஆன்மாதான் என்ற நிலை அதுக்கு வரும் பொழுது அந்த நிலை எல்லாருக்கும் வராது. நம்ம என்ன சொல்றோம், அது அது ஒரு பெரிய நிலை. ஆகவே நாம் என்ன செய்யணும், நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, அவளா வந்து நம்மளை எழுப்பி ஏதாவது செய்யணும், சொல்லி ஏதாவது கொடுக்கணும், அப்படிதான் கடவுளை பத்தி நம்ம நினைக்கிறோம். கடவுள் என்ன சொன்னா நமக்கு ஏதாவது செய்யணும், அப்படிதான் நினைக்கிறோம். இப்ப நம்ம பாட்டுல நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம் நினைக்கிறோம், நம்ம பாட்ட ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனா ஆன்மா வந்து ஒரு சாதனையை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் அப்பொழுது வருகிறது. அதனால என்னன்னு கேட்டா, ஏழாம் சூத்திரம் என்ன சொல்லுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஈண்டு அவர் வந்து சாதனையை செய்ய வேண்டியது ஆன்மா என்ற உணர்வு அதுக்கு வரணும். அது என்ன சாதனைங்கிறது அப்புறம் பார்ப்போம். என்ன சாதனைன்னா, அதாவது இப்ப இந்த சூத்திரத்தை பார்த்துட்டு அதை சொன்னோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். சூத்திரத்தை எப்படி கண்ணடிவு செய்ய வேண்டும், சத்து முதல்ல மூணு வார்த்தைகள் இங்க வந்து ஏற்புடிக்கோடல் அப்படிங்கிற உத்தியினால, ஏற்புடிக்கோடல்ங்கிற ஒரு உத்தி நான் சொன்னேன், 32 வகையான உத்தியில ஏற்புடிக்கோடல் என்றால் இந்த இடத்துல என்ன பொருள் அப்படிங்கறத நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஆறாம் சூத்திரம் வரைக்கும் என ஏற்கனவே பெற்ற ஒரு செய்தியை நம்ம விட்டக்கூடாது. ஏன்னா ஆறாம் சூத்திரம் என்ன சொன்னாரு, சிவபெருமானை வெறும் சத்துன்னு சொல்லக்கூடாது, சிவசத்து தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதான் ஆறாம் சூத்திரத்தினுடைய சாரம் தானே, ஆன்ம வெறும் சத்து என்று சொன்னால் அது மூன்று பொருள்கள் மீதும் செல்லும். அது சிவபெருமானை குறிக்க வேண்டுமானா எப்படி சொல்ல வேண்டும், சிவசத்து என்றுதான் கூற வேண்டும் என்று ஆறாம் சூத்திரத்தில் பார்த்தோம். அதனால இங்க என்னன்னு கேட்டா, மூன்று சத்து எதிர், இது முதல்ல எடுக்கணும், சத்து எதிர் யாவையும் சூன்யம் ஆகலின் சத்தே அறியாது, அசத்து இலது அறியாது. இங்க ஒரு ஏகாரம் சத்தே. இப்போ இந்த ஏற்புடி கோடல்ங்கிற ஒரு உத்தியினால எதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்டா, மூணு விஷயத்தை நீங்க எழுதி கொள்ளுங்கள். சத்து என்பது இந்த இடத்துல சிவசத்தை தான் குறிக்கும். சத்து என்பது மூன்று பொருள்கள் மீதும் செல்லும், அது எஸ்டாபிள் பண்ணியாச்சு. அப்ப இந்த இடத்துல சத்து என்பது ஏற்புடி கோடல்னால எதை குறிக்கும், சிவசத்தை தான் குறிக்கும். அறியாது என்பது என்ன பொருள், அனுபவியாது. இந்த இடத்துல அறியாதுன்னு என்ன அர்த்தம், அனுபவியாது, டஸ் நாட் நோன் அர்த்தம் பண்ணக்கூடாது, டஸ் நாட் என்ஜாய். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு இல்லையா. அப்புறம் சூன்யம் என்றால் ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா சைவ சித்தாந்தத்துல இல்லாத பொருள் ஒண்ணு இல்லையா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். அப்ப சூன்யம் என்பதற்கு என்ன அர்த்தம், அந்த இடத்துல வெளிப்பட்டு தோன்றாது அல்லது முனைத்து தோன்றாது. அது நான் விளக்குறேன், எப்படி உதாரணம் சொன்னா விளக்கு. இந்த மூணு காஷன் வச்சுக்கணும் இந்த சூத்திரத்துல போகும்போது. சத்து என்பது மேல உடனே போட்டு ஏற்புளி கோடை, தமிழ் இலக்கணத்தை அதுக்கு பேர் என்னது, ஏற்புளி கோடை,
6: புளி
5: ஏற்புளி. இந்த சிறப்புலகரம் நம்ம பையங்க தமிழ் படிக்கும் போது என்ன படிப்பாங்கன்னா, அது ஒண்ணுக்கு பேர் இருக்கு சிறப்புலகரம், பொதுலகரம், இன்னொன்னு என்ன தெரிஞ்சிருக்கு குண்டுலகரம். ஒரு பாதியார் தமிழ் படிக்க போனாராம், அப்ப தமிழ் இலக்கணம் படிச்சு வரும்போது சொன்னார், மாலை போதில் காலை வந்தது, மாலை போதில் காலை வந்தது, அவர் மாலை போதில் காலை வந்ததுன்னு பாதியார். அதுபோல இங்க வந்து அந்த ஏற்புளி கோடல், அந்த உத்தி 32 வகை உத்தியில அது ஒரு உத்தி, ஏற்புளி கோடல் உத்தினால இங்க சத்து என்பது சிவசத்தை தான் பிடிக்கும். ஏன்னா அது ஏற்கனவே டிபைன் பண்ணிட்டால, ஏன்னா சூத்திரத்துக்குரிய இலக்கணம் என்னன்னா பெற்றவை காத்தல், அது ஒரு இலக்கணம் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணதை நீ வந்து யூகித்து அறியணும். சூத்திரத்துக்குள்ள இயல்பு நுட்பம் ஒட்பம் திட்பம் கூறி சுருக்கங்கருத்து பகுதியோடு தொகை வருத்தமில் பொருட்பயன் நிகழ்ச்சி சூத்திரம், பெறுதல் பெற்றவை காத்தல் காப்போடு பிரிவு வர நிகழ்த்தல் அதன் கருத்தாகும். அவை ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணதை வச்சுக்கணும் நீங்க. ஆகவே ஏற்புடி கூடலால சத்து என்பது சிவசத்தையும், அறியாது என்பது இந்த இடத்துல இப்ப இறைவனோடு வருகின்ற அனுபவம் தான் இப்ப ஆரம்பிக்க போகுது. அதுல அறியாது என்பது அனுபவியாது என்ற ஒரு பொருள் வைக்கொண்டும், அப்புறம் சூன்யம் என்பதற்கு முனைத்து தோன்றாது அல்லது விளங்கி தோன்றாது. அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த வஜ்ரவேல் மொழியார் என்ன பண்ணார்னா, இந்த இடத்துல சூன்யம்க்கு என்ன எழுதினார்னா நான் லூமினஸ் எழுதினார், நான் லூமினஸ் முனைத்து முனைத்து. நான் உதாரணம் சொல்றேன், இப்போதைக்கு நீங்க நான் சொன்னதை வச்சுக்கணும், அது எப்படி நான் விளக்கிறேன் அப்புறம் நான் விளக்க போறேன் என்னன்னு. முனைத்து தோன்றாது, முனைத்து தோன்றாது, இருக்கும் ஆனா முனைத்து தோன்றாது. ஆகவே அது சுவாமி சொல்லக்கூடிய விளக்கம். இப்போ ஒன்னா வருவோம், இப்ப சத்து எதிர் யாவையும் சூன்யம், அதாவது சிவபெருமானுடைய சந்நிதியில எல்லா பொருள்களும் விளங்கி தோன்றாது. ஆகலின், இந்த ஆகலின் என்பது என்ன, ரட்டுர மொழிதல். இந்த இலக்கண நுட்பங்கள் வந்து ஆகலின் என்பது ரெண்டு இடத்துலயும் வச்சுக் கொள்ள வேண்டும். ஆகலின் சத்தே அறியாது ஏகாரம் இதில் பிரிநிலை. ஆக சிவமாகிய சத்து அனுபவியாது, அசத்து அசத்துங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், அசத்துனா இருக்கிற பொருள் தான் ஆனா நிலை இல்லாத பொருள். அசத்து இந்த ஒரு வரிப்புழக்கு போட்டிருக்கீங்க இல்லையா, இங்க என்ன அறிவு இல்லது, அசத்து அறிவு இல்லது, ஆகலின் அறியாது. அதாவது பதி பசு பாசம் என்ற மூன்று பொருள்கள்ல சிவபெருமானுக்கு இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அவசியம் வராது. பாசத்துக்கு என்ன இல்ல, அதுக்கு உணர்வு இல்ல, அறிவு இல்ல, அதனால அதுவும் என்ன முடியாது, அறிய முடியாது. ஆகவே அசத்து அறிவு இல்லது ஆகலின் அறியாது. இந்த ஆகலின் ரெட்டுள்ள மனிதர் யாவையும் சூன்யம், சத்து எது யாவையும் சூன்யம், ஆகலின் சத்தை அறியாது. இது ஒண்ணு, அசத்து அறிவு இல்லது ஆகலின் அறியாது. ஆக இப்ப இரு திறனையும் இந்த இடத்துல என்ன சொன்னாரு, ஒரு ஐயும் ஒரு உம்மும் சேர்ந்திருக்கு இந்த இடத்துல. இரு திறனையும் அறிவு உளது இரண்டு அலா ஆன்மா, இந்த இடத்துல இரண்டுன்னு எதை குறிக்கும், சத்து அசத்து என்ற இரண்டும் இல்லாத ஆன்மா. ஏன்னா இதுக்கு முதல்ல என்ன சொன்னாரு, இது பேரு இந்த தர்க்க சாஸ்திர அமைப்புல இதுக்கு பேர் என்னன்னா வாக்கிய சேடம்னு பேர், வாக்கிய சேடம். ஏன்னா ஆறாம் சூத்திரத்துல சத்து அசத்து பத்தி தான் சொன்னார். இப்ப சத்தையும் அசத்தையும் தவிர இன்னொரு பொருள் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத அங்க வந்து ஒரு இம்ப்ளைடா விட்டார், இங்க எக்ஸ்பிளிசிட்டா சொல்றேன், அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு தமிழ்ல என்ன பேருனா புறநடைன்னு பேர், புறநடை. சான்ஸ்கிரிட்ல அதுக்கு பேரு வாக்கிய சேடம், வாக்கிய சேடம். அது இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா எக்ஸ்பிளிசிட். ஆறாம் சூத்திரத்துல இட் வாஸ் இம்ப்ளைடு. ஏன்னா ஆறாம் சூத்திரம் எதை பற்றி பேசல, சதசத்தை பற்றி பேசல. சத்தும் அசத்தும் வரை செய்து உணர்த்துதல் முதலீட்டு, அவ்வளவுதான் சொன்னேன். அப்ப சத்தையும் அசத்தையும் தவிர இன்னொரு பொருள் இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. ஏன்னா சில சில மதவாதிகள் என்ன சொல்லிட்டாங்க, இதை தவிர வேற பொருள் இல்லைன்ட்டாங்க இல்லையா. ஆகினால சத்தையும் அசத்தையும் தவிர இன்னொரு பொருள் இருக்குங்கிற எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இல்லையா. அந்த பொருள் எது, அதுதான் சதசத்தாகிய ஆன்மா. அந்த சதசத்தாகிய ஆன்மா என்ன சொன்னாரு, இரண்டு அலா ஆன்மா. அதாவது என்ன அர்த்தம்னா, சதசத்து என்பது சத்தும் அசத்தும் சேர்ந்தது அல்ல. அதான் முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இரண்டு அலான்னு ஏன் சொல்றாரு, அங்க முக்கியமான கருத்து இருக்கு. இரண்டு அலா என்றால் இட் இஸ் நெய்தர் சத்து நார் அசத்து, அதாவது இரண்டு அலாது. இப்ப சதசத்துங்கிறது சத்தும் அசத்தும் கலந்ததுன்னு நீ அர்த்தம் பண்ணிடக்கூடாது இல்லையா. சத்தும் அசத்தும் கலந்தது சதசத்துன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா. அப்படி சொல்ல அப்படி சித்தாந்தம், அப்படி சொன்னா சித்தாந்தம் அடிபட்டு போயிடும். இது ஒரு 50 இருக்கு, அது ஒரு 50 இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. சத்துல ஒரு 50%, அசத்துல ஒரு 50%, ரெண்டும் சேர்ந்துதான் சதசத்துன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா. அதான் சொன்னாரு இரண்டும் அலா ஆன்மா அப்படின்னு அர்த்தம். சத்தும் அசத்தும் இல்லாத ஆன்மா. இதத்தான் மாணிக்க வாசகர் குறிப்போட இடத்துல உணர்ல உணத்துல திருச்சதகம் 26வது பாடல் இரண்டும் இனி தனிய நேர்க்கே. அப்படியே மெய்கண்டார், அப்படியே சிந்தனை நிந்தனுக்கு ஆக்கி நாயினேந்தன் கண்ணினை திருப்பாத போருக்கு ஆக்கி வந்தனையும் அமலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலங்கள் ஆன வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த இச்சை மாரமுத பெருங்கடலே மலையே உன்னை சந்தனை செந்தாமரை காடு அணைய மேனி தனி சுடரே. இரண்டும் இலி தனிய நேர்க்கே. இரண்டும் இலி திருவாசகத்துக்கு நிறைய பொருளாதாரம் தெரிஞ்ச வேற என்னவோ எழுதியிருக்காங்க. இரண்டும் இல்லை என்றால் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, நான் வந்து பிறவிக்கும் முத்திக்கும் தகுதி இல்லாதவன் அப்படி ஒருத்தர் எழுதியிருக்காரு. வேற இந்த பி ஆர் நடராஜன் அப்படிதான் அவர் எழுதியிருக்கிறார். பி ஆர் நடராஜன் உரையில அவர் சாத்திரம் படிக்கிறேங்கிறது நல்லா தெரியுது. அதுதான் நுட்பமான அதை. நான் வந்து பிறவிக்கும் தகுதி இல்ல முத்திக்கும் தகுதி இல்ல ரெண்டு இல்லாதவன் அப்படியே இருக்கிற. முத்திக்கு தகுதி உண்டு ஆத்மாவுக்கு, அதான் முக்கியமான விஷயமே. The soul has got a right for முத்தி. ரொம்ப நேர வித்தியாசம். அவர் சொன்ன பொருள் வந்து சைவ சித்தாந்தம் நேர் விரோதம். அதாவது soul has got a right for முத்தி, சாதனையை செய்தா இட் ஹஸ் காட் அ ரைட். சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை அப்படின்னு எங்க சுதந்திரத்துக்கு போராடும் பொழுது இங்க ஒரு பெரிய பீனா போயிட்டு இருந்த அவர் கோபாலகிருஷ்ண கோகலே அவர் சொன்னாரு, எங்க இண்டிபெண்டன்ஸ் இஸ் அவர் பர்த் ரைட்னர். அதே போல ஆன்மாவுக்கு வந்து முத்தி வந்து அதனுடைய பிறப்பு உரிமை. ஆகவே அந்த அதனாலதான் நம்முடைய திருமுறைகள்ல அந்த சித்தாந்த கருத்தை அடிபடாம பொருள் கொள்ளணும். இரண்டும் இனித்தனியன் என்றால் சத்தும் அசத்தும் இல்லாத அல்லாதவன். சத்தும் அசத்தும் இல்லாதவன் கூட சொல்லக்கூடாது. ஆக இரு திறனையும், இது ஏகார பின்னிலை உங்களுக்கு நல்லா தெரியுது. ஏகாரம் வந்து பின்னிலையில வரும், தேற்றத்துல வரும், வினால வரும், அசையா வரும். ஏகாரம் மொத்தம் 5 விதமான பொருள்ல வரும். உண்மை வந்து 8 விதமான பொருள்ல வரும். இப்ப மாணிக்கவாச சுவாமிகளே அழுதால் உன்னை பெறலாமே அப்படிதான் சொல்ல திருவாரூர். அந்த ஏகாரம் என்னன்னு கேட்டா அது ஏகாரம் வினா பொருளுங்க. அழுதால் உன்னை பெறலாமேனா அழுதா உன்னை பெந்திரலாம்னு அப்படி அர்த்தம் இல்லை. ஏன் அப்படி சொல்லக்கூடாது? இந்த பண்டிதமணி எழுதுற பண்டிதமணி மூ கதிரேசன் செட்டி அது இருக்கிற, ஏன்னா அந்த சித்தாந்தம் ஏன்னா அப்படியும் கொண்ட இடம் இருக்கு. இப்ப அழுதால் பெறலாமே என்று சொன்னால் அழுதுகிட்டே இருந்தா முத்தி கிடைச்சிடும் அப்படின்ற அர்த்தம் இல்லையா? அப்படி வந்து அர்த்தம் வந்துருது. ஆனா நமக்கு என்ன சொல்லி சாஸ்திரத்தை அப்ளை பண்ணும், ஞானத்தால் வீடென்றே நாம் நரைகள் புராணம் நல்ல ஆகமும் சொல்ல. ஒரு ஒரு சொல் எடுத்துட்டு விளக்குற கதிர்மணி விளக்கம்னு ஒன்று இருக்கு, பாத்துருப்பீங்க ஐயா. அதாவது திருவாசகத்துக்கு என்ன பண்ணாரு, முதல் நான்கு அகவதுக்கு மறைமலடிகள் உரை எழுதினார் முதன் முதல்ல. அப்புறம் என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் வரக்கூடிய திருச்சதகம் இருக்கு இல்லையா, திருச்சதகத்துக்கு பண்டிதமணி எழுதினார். ஏன்னா அவர் எழுதுனே போய் மனமளவு வேண்டாங்கிறக்காக அவர் வந்து முதல் நான்கு அகவல்கள் திருவாசகம் முதல் நான்கு அகவல்கள் இல்லையா, அதுக்கப்புறம் திருச்சதகம். அவர் திருச்சதகத்துக்கு பண்டிதமணி எழுதினார் வர. இப்ப அவங்கள முழுமைக்கு எழுதுற, அப்புறம் நம்முடைய இவர் காமநாத சுப்ரமணியம் கூட முழுசு எழுதினார் கொஞ்சம். நிறைய பேர் ஒவ்வொரு விதத்துல அப்ரோச் பண்ணாங்க. அப்போ அழுதால் உன்னை பெறலாமே என்பது அழுதால் உன்னை பெறலாம்னு சொல்லியாச்சுன்னா என்ன வருது, அங்க கருத்து வதைக்குது. ஞானத்தால் இழந்தே நாம் நரைகள் புராணம் நல்ல ஆகவும் சொல்ல அல்லவாம் என்று ஊனத்தார் என்கிறவர் சொன்னார். ஞானம் இல்லாமல் வீடு பேர் இல்லை. சைவ சிதாந்தம் என்ன சொல்லுது, ஞானத்தை கொடுத்து தான் முத்தியை கொடுப்பாரே ஒழிய, அதனாலதான் இத்தனை பிறகு கொடுக்க வேண்டியது வருது. ஞானம் இல்லாம முத்திய கொடுத்தாதான் ஒரே நாள் கொடுத்துக்கலாமே வரல.
6: கோப்புக்கு ஞானம் வந்திருந்தா அது சமயம் சைவ சமயத்து
5: கோயிலுக்கு அவருடைய ஞானம்னு சொல்ல முடியாது, அதாவது அறிவு தானே. அறிவு அந்த அறிவுக்கு ஒரு பொருள் என்ன பண்ணிருக்கணும், அவருக்கு அவருக்கு முத்திக்கு போயிருக்கணும் ஆயிரம். அதனால அங்க என்ன எழுந்தாரு, அங்க வந்து ஆனா அந்த தொடர்பு வேணும், இவ்வளவு தூரம் திருமறைகள்ல ஒரு ஈடுபாடு வருவதற்கு முதல்ல நேரம் செலவழிக்கணுமே, அதே பெரிய விஷயம் தான். அதுக்கு தமிழ் படிச்சு சைவ சித்தாந்தம் படிச்சு அதை அப்ளை பண்ணி பார்த்து எவ்வளவு முயற்சி எடுத்துக்கிறேன், அப்ப அது பூர்வஜன்ம தொடர்பு எல்லாம் வர முடியாது. ஆனாலும் அவர் ஞானின்னு சொல்ல முடியுமோன்னு அது சொல்ல முடியாது. அதாவது அவர் என்ன சொல்லிவிட்டாரு, ஞானத்தால் விடன்றே நான் நரைகள் புராணம் நல்லாகவும் சொல்ல சித்தியார்த்த சொல்றார். இவர் எட்டாம் சூத்திரம் நம்ம பார்க்க போறோம் அடுத்த சூத்திரத்துல, அங்கதான் மேற் சரியகிரியா யோகங்கள் செய்துளி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாவாகலாம், அது அல்லது இல்லைங்கிற வாய்ப்பாடு தமிழ்ல. ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்லணும்னா தமிழ்ல ஒரு மரபு என்னன்னு கேட்டா, தமிழ் இலக்கணத்துல சாஸ்திர மரபுல ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு சொன்னா வாய்ப்பாட்டுல சொல்லணும், இது செய்தால் ஒழி அது கிடைக்காது. அப்படி சொன்ன அல்லது இல்லைங்கிற வாய்ப்பாட்டுல மெய்கண்டாருடைய வாக்கு, மேல் சரிகிரியா யோகங்கள் செய்துளி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாவாகலாம். அது ஞானம் இல்லாம உத்தி கிடையவே கிடையாது எந்த ஆன்மாவுக்கும். அந்த இடத்துல சிவஞான சாமி எழுதுவார் இன்னொரு விஷயம் எழுதுவாரு, இவ்வியல்பு ஞான சம்பந்தர் போன்ற அருளாளர்களுக்கும் இந்நிலைதானோ அப்படின்னு கேட்டா அப்படி கேட்கிறேன். இது மெய்கண்டார் சொல்ற, அதுக்கு மேல சிவஞான சாமி எழுதுறாரு ஒரு வர, இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கே இந்த ஸ்டாண்டர்ட் ஞான சம்பந்தர் முதலிய ஞானிகளுக்கும் இதானா அப்படின்னா சொன்னாரு, ஆம் அவருக்கும் இதுதான். அவரும் பல பிறவியில செய்தனுடைய அந்த புண்ணியத்தின் மையனாதான் ஞானம் வருதே ஒழிய, நமக்கு என்னன்னா அந்த அந்த அந்த பூர்வ புண்ணியங்கள் நமக்கு தெரியல, இது மட்டும் நமக்கு தெரியுது அவ்வளவுதான். அதனாலதான் தவ முதல்வர் சம்பந்த தாம் உணர்ந்த, அதாவது அங்க வினா பொருள் அழுதா ஒரு விளம்பரம் பிறந்தாமோன்னு வினா பொருள் வச்சுக்கலாம், அங்க வினா பொருளாதான் பொருளுங்கிற, அது தேற்றமா சொல்லக்கூடாது பிரிநிலையா சொல்லக்கூடாது. சிலது அசையா வரும், செய்ய ஓசைக்கா வர்றது அசை, ஏகாரம் அசை அப்படி வரும் இல்லையா. அதுபோல இங்க வந்து எப்படி வருது, ஏகாரம் சத்தே என்பது அந்த சத்தை பிரிக்கிறதுனால அது பிரிண்டை ஏகாரம். அப்ப எதெல்லாம் கொண்டு கொடுக்கணும், சத்து எதிர் யாவையும் சூன்யம். அது என்னன்னு விளக்க போறோம் பின்னாடி வந்து, அந்த அது என்னதுன்னு புரியலையே அப்படின்னு கேட்டா, இப்ப ஒரு விஷயம், சூரியன் இருக்கிறான், அது அவரே சொல்ற, அவரே மிகுந்தாரே இந்த உதாரணத்தை சொல்ற. அது எங்க சொல்றாரு அதையும் குறித்துக் கொள்ளுங்கள். ஏழாம் சூத்திரம் முதல் வெண்பால அவரே காட்டுற மெய்கண்டாரே, கதிர் முன் இருள் போல மானா அசத்து அப்படின்னு

0: ஒரு ரூம் இருக்கணும், இங்க ஒரு பெரிய ஒரு முக்கியமான இடம், அந்த இடம் வந்து ஒரு 1000 வருஷமா திறக்கவே இல்லைன்னு வச்சுக்கணும், 1000 வருஷமா திறக்கல, அந்த 1000 வருஷமா திறக்கலன்னா கூட அங்க போய் ஒரு தீக்குச்சியை கொடுத்தனா என்ன ஆகும், உடனே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒழிச்ச வரத்தான, 1000 வருஷமா இருந்தது சார், ஒரு தூக்குச்சிக்கு போகுமா சார், அப்படி சொல்ல முடியுமா? அப்ப இருள் எப்பயும் இருந்து கொண்டே இருக்கும், அதே போல என்ன இந்த உலகம் வந்து இருந்து கொண்டே இருக்குது, இந்த உலகமும் மாய உலக காரணமான மாயும் இருக்கு, இருந்து கொண்டு இருக்கிறது, ஆனால் அது இறைவனுடைய சன்னிதானத்துல என்ன ஆகுது, இருக்கும், ஆனா இறைவனை பாதிக்காது. எப்படி இருட்டு எப்படி சூரியனை பாதிக்கவில்லையோ அது போல, சூரியன் என்னைக்கா எடுத்துக்கலாம், ஒரே இருட்டா இருக்கு சார், பவர் ஃபீல்டே வந்துருச்சு, சூரியனுக்கு என்னைக்காவது இருட்டு வருமா, சூரியன் என்னைக்காவது இருட்டினால வரக்கூடிய துன்பத்தை சூரியன் அனுபவிப்பானா என்னைக்காவது? அதே போல வாயு பகவான் என்னைக்காவது ஐயோ காத்தே இல்லையா நம்ம புழுக்கமா இருக்குன்னு சொல்லுவாரா, அவர் வாயு பகவான், வாயு பகவான் எப்படியாவது புழுக்கமா இருக்குன்னு சொல்லுவாரா? அதுதான் என்னது, அதுதான் என்ன கேட்டா விளங்கி தோன்றாதுங்கிறது ஐயா கேட்டாங்க இல்லையா அந்த கேள்வி, முனைத்து தோன்றாது அப்படின்னா என்னன்னு இப்ப புரியுது அவங்களுக்கு, முனைத்து தோன்றாது அப்படின்னா இருக்கும், அது அழிந்து போய்விடாது, இருக்கும், ஆனா என்ன பண்ணாது, அதை போய் பாதிக்காது. இந்த இருட்டு இருக்கும், சூரியனுக்கு முன்னாடி இருட்டு இருக்குமா, இருக்கு, என்ன சூக்கமா இருக்கு இல்லையா, ஏன்னா சூரியனுக்கு முன்னாடி இருட்டு இருக்கா இல்லையான என்ன சொல்வீங்க, இருக்குது, எதை சொல்றீங்க, சூரியன் முன்னாடி இருட்டு இருக்குன்னு எப்படி சார் சொல்ல முடியும்
1: எனப்படும் அந்த இரண்டாம் அதிகரணத்திலே 22வது பாடலுடைய கருத்தினை, அந்த மிகச்சிறந்த பாடலை சிந்திப்பதற்கு இன்று குருகுரல் கூட்டி வைத்துள்ளது. அதாவது வினைப்பலன்களை உயிர்களுக்கு முதல்வனே கூட்டுவான் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. வினைப்பலன்களை முதல்வன் கூட்ட வேண்டியதில்லை என்று கூறிக்கொண்டிருப்பவர்கள் மீமாம்சகர். அவர்கள் கருத்தினை மறுத்து உயிர்கள் செய்த வினைக்கு முதல்வனே வினைப்பலன்களை கூட்டி வைப்பான் என்ற கருத்தை மிக அழகாக தர்க்க ரீதியாக வலியுறுத்தி வருகின்றார். அதில் கடைசியிலே முதல்வனே கூட்டி வைப்பான் என்று வைத்துக் கொள்வோம், அவன் ஏன் கூட்டி வைக்க வேண்டும், வினைப்பழங்களை கூட்டி வைப்பதிலே உயிர்களுக்கும் முதல்வனுக்கும் என்ன தொடர்பு என்று ஒரு கேள்வி வரும்பொழுது அதற்கு அருமையாக விடை கூறினார். உயிர் செய்கின்ற வினைகளாகிய முயற்சிகள் எல்லாம் முதல்வன் செலுத்துவதனால்தான் நடக்கின்றது. உயிர்கள் இன்று எத்தனையோ உயிர்கள் என்னென்ன முயற்சிகள் எல்லாமோ செய்கின்றன, ஓரறிவுடைய உயிர்களிலிருந்து ஆறறிவுடைய உயிர்கள் வரை உயிர்கள் செய்கின்ற எல்லா முயற்சிகளும் முதல்வன் உள்நின்று அவ்வுயிர்களை அம்முயற்சிகளிலே செல்லுமாறு செலுத்ததினால் மட்டுமே இந்த முயற்சிகள் உயிரின் முயற்சிகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றன என்று கூறினார். அந்த கருத்தை மிக அருமையாக சொன்னார். ஈனமில் செய்தி, ஈனம் என்றால் குறைபாடு, ஈனமில் என்றால் குறைபாடு இல்லாத, செய்தி என்று சொன்னது முயற்சியை, செய்தி என்பது செயல், முயற்சி, ஈனமில் செய்தி, உயிர்கள் செய்கின்ற குறைபாடற்ற முயற்சிகள் யாவும் எவை என்று சொன்னால் ஈசன் இடும் பணி, இம்முயற்சியை நீ செய்க என்று இறைவனுடைய அருளானை உயிர்களை செலுத்துகின்றது, அதனால் உயிர்கள் எந்த முயற்சியையும் செய்ய முடிகின்றது என்று கூறினார். ஈனமில் செய்தி ஈசன் இடும் பணி என்று கூறினார். ஆக ஈசனுடைய அருளானை செலுத்துவதனால்தான் எல்லா உயிர்களும் தத்தமக்குரிய முயற்சிகளை செய்கின்றன என்று கூறினால், அதை நன்கு பிரமாணம் காட்டி தக்க அனுமான பிரமாணத்தின் மூலம் தர்க்க ரீதியாக அக்கருத்தை நிறுவ வேண்டும் என்று மீமாம்சகர் கூறவும் அந்த அருமையான ஒரு செயல்பாட்டினைத்தான் 22வது பாடலிலே வைத்திருக்கின்றார். இறைவன் செலுத்தித்தான் உயிர்கள் எந்த வினையும் செய்கின்றன என்று நாம் காட்டிவிட்டால், அப்ப இறைவன் கூட்டி வைத்தால் மட்டுமே வினைப்பலன்களை உயிர்கள் நுகர முடியும் என்பது தானே பெறப்படும். ஏன்னா உயிர்கள் தாமே வினையை செய்ய முடியாத உயிர்கள் எப்படி தாமே வினையின்

0: பலனை மட்டும் அனுபவிக்க முடியும். ஆகவே இறைவன் செலுத்தித்தான் உயிர்களை வினைகளை செய்கின்றன. எனவே அந்த வினைக்கான பலனையும் இறைவன் தான் கூட்டி வைக்க வேண்டும் என்று அவ்வாறு அந்த கருத்து வலுப்பெறும். ஆகையினாலே இறைவன் செலுத்துவதனால்தான் உயிர்களெல்லாம் வினைகளை செய்கின்றன, தத்தம் வினைகளாகிய முயற்சிகளிலே ஈடுபடுகின்றன என்பதை நிலைநாட்டி காட்டக்கூடிய அற்புதமான பாடலிலே என்னுடைய கருத்து இருக்கின்றது. இந்த பாடல் இலக்கண கருத்தினை அடியொற்றி எழுந்துள்ளது என்பதையெல்லாம் விரிவாக பார்த்தோம். அந்த இலக்கண கருத்தை எல்லாம் விரிவாக இதற்கு முந்தைய சிந்தனையிலே நாம் செய்திருக்கின்றோம். அதை மீள சுருக்கமாக கூறிக்கொண்டு இந்த பாடலுடைய கருத்திற்கு நாம் செல்லலாம். அதாவது தொல்காப்பியம் சொல்லதிகாரத்திலே வேற்றுமை மயங்களிலே ஒரு சூத்திரம் அதிலே என்ன சொல்கின்றார் சொன்னால், ஒரு வினை நடப்பதற்கு எட்டு காரணங்கள் வேண்டும், எட்டு காரணங்கள் முதலிலேயே இருக்க வேண்டும், அப்புறம்தான் வினையே நடக்கும் என்று கூறினார். ஆக வினை நடப்பதற்கு முன்னமே இருக்க வேண்டிய காரணங்கள் என்பதனால் இந்த எட்டு காரணங்களும் முதல் நிலை என்று சொல்லப்படுகின்றன. முதல் நிலை என்றால் வினை நடப்பதற்கு முன்னமே இவை எட்டும் இருக்கணும். ஆகவே இந்த எட்டையும் முதல் நிலை என்பார்கள். இவை இருந்தால்தான் வினை நடக்கும். ஆகையினால் எட்டையும் காரணங்கள் என்று சொல்வார்கள். முதல் நிலை என்ற பொருளிலே காரகம் என்றும் சொல்வார்கள். ஆக எட்டு காரணங்கள் அல்லது முதல் நிலைகள் அல்லது காரகங்கள், இந்த மூன்று பெயர்களை எந்த பெயரினாலும் நாம் பயன்படுத்தலாம். சரி, எட்டு காரணங்கள் வினைக்கு முன்னே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த எட்டு காரணங்கள் தான் எவை என்று சொன்னால், வினையை செய்யக்கூடிய கர்த்தா வினை முதல், அப்புறம் செய்யப்படும் பொருள் இருக்க வேண்டும், அப்புறம் வந்து ஒரு காலத்தில் அந்த வினை செய்யப்பட வேண்டும் எனவே காலம், ஒரு கருவியை கொண்டு அந்த வினை செய்யப்பட வேண்டும் எனவே கருவி, ஒரு நோக்கத்திற்காக அந்த வினை செய்யப்பட வேண்டும் அந்த நோக்கம் இன்னதற்காக இன்னும் அந்த நோக்கம் அஞ்சு ஆயிட்டா, அப்புறம் ஒரு பயனை கருதி செய்ய வேண்டும் இன்ன பயன் என்று சொல்லி அந்த பயன், அப்புறம் வந்து அந்த வினையே இருக்க வேண்டும். அதாவது சிறப்பு வினை முன்னமே இருந்தால்தான் பொதுவினை நடக்கும் என்றெல்லாம் நாம் விரிவாக பார்த்தோம். வனைதலை செய்தான் என்று சொல்லும்பொழுது வனைதல் சிறப்பு வினை, செய்தான் என்பது பொதுவினை. ஆகையினாலே அந்த பானையை வனைதல் என்ற தொழில் நடக்க வேண்டும் என்றால் அந்த வினை முதல் இருக்கின்றானே குயவனாகிய வினை முதல் அவனிடம் வனைதல் என்ற அந்த சிறப்பு வினை தொழில் திறனாக அவனிடம் ஏற்கனவே இருக்க வேண்டும். வனைதல் என்ற திறன் யார் இருக்கின்றதோ அவன்தான் குயவனாக விளங்கி அந்த பானையை வனைதனாகிய அந்த செயலை செய்ய முடியும். ஆகையினாலே வினை முதல், அப்புறம் வந்து ஒரு இடத்தில் வைத்து அந்த வினை நடக்கணும் இல்லையா, அப்ப அந்த இடமும் இருக்கணும். ஆக எட்டு, வினை முதல், இடம், கருவி, காலம், செய்யப்படும் பொருள், இன்னதற்காக என்னும் நோக்கம், இது பயனாக என்று சொல்லப்படுகின்ற பயன், அப்புறம் அந்த வினை சிறப்பு வினை, ஆக இந்த எட்டும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அருமையாக அந்த தொல்காப்பிய சூத்திரம் கூறுகின்றது. சரி, இந்த எட்டு காரணங்களும் வினை நடப்பதற்கு முன்பே இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த எட்டு காரணங்களிலே ஒரு காரணத்தை நாம் தனியாக வைத்துக் கொள்வோம். அது என்னவென்றால் வினையை செய்யக்கூடிய அந்த கர்த்தா வினை முதல், வினை முதல் என்ற காரணத்தை, அந்த காரகத்தை, காரணம் காரகம் எல்லாம் இந்த இடத்துல ஒண்ணுதான். வினை முதல் என்ற காரகம் வந்து தனியா இருக்கணும், ஏனைய ஏழு காரகங்களும் தனியா இருக்கும், தனியா வச்சுக் கொள்ள வேண்டும். இப்ப வினை எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த வினை முதலாகிய இந்த ஒரு காரகம், ஏனைய அந்த இடம் காலம் கருவி இன்னதற்காக இது பயன் செய்யப்படும் பொருள் சிறப்பு வினை மற்ற ஏழு காரகங்கள் இருக்கின்றனவே, இந்த வினை முதல்ங்கிற காரகம் மற்ற ஏழு காரகங்களோட பொருந்த வேண்டும். ஆக இந்த ஒன்று அந்த ஏழோட சேரணும், சேர்ந்து எட்டாகணும், அப்பதான் எந்த வினையும் நடக்கும். அதாவது வினை முதல் இருக்கின்றானே, வினை முதல் வந்து அவன் என்ன செய்யணும், அந்த சிறப்பு வினையோடு கூட வேண்டும், அதற்கு உரிய இடத்தோடு உரிய காலத்தோடு கூட வேண்டும், உரிய கருவியோடு அந்த வினை முதல் கூட வேண்டும், உரிய நோக்கத்தோடும் உரிய பயனோடும், இப்படி மற்ற ஏழு காரகங்களில் ஒவ்வொன்றோடும் அந்த வினை முதல் என்ற காரகம் கூட வேண்டும், கூடினால்தான் வந்து எந்த வினையும் நடக்கும். ஆகவே எல்லா வினைகளும் எப்படி நடந்து வருகின்றன, இந்த உலகத்தில் பல்வேறு வினைகள் நடந்து வருகின்றன. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு வினைகளும் எவ்வாறு நடந்து வருகின்றன, அவை நல்வினை ஆயினும் சரி அல்லது தீவினை ஆயினும் சரி, எவ்வாறு நடைபெற்று வருகின்றன உலகத்தில் உள்ள வினைகள் எல்லாம் துர்காப்பியர் காட்டுறார், அருமையாக காட்டுறார். இதையும் இலக்கண ரீதியா வந்து வரையறை செய்து காட்டுகின்றார். ஐயா, வினை முதல் அப்படிங்கிற காரகம் வந்து ஏனைய ஏழு காரகங்களோடும் கூடுவதால் தான் இந்த உலகத்தில் எல்லா வினைகளும் நடைபெற்று வருகின்றன. சரி, அப்போ வந்து தத்துவ ரீதியா பார்க்கும்போது வினைக்கு வந்து வினை முதல் யாரு அப்படின்னா, உடல் வந்து வினையை செய்யற மாதிரி தெரியுது, ஆனா உடல் வந்து வினையை செய்யல. உடல் என்ற இடத்துக்குள்ளே உயிர் இருந்து கொண்டு, இப்ப கார் வந்து போற மாதிரி வர மாதிரி தெரியுது, ஆனா அதை உள்ள இருந்து ஒருவன் இயக்குகின்றான். அவன் இருக்கக்கூடிய இடமா அந்த கார் இருக்கு. அத மாதிரி உடலை உள்ளே இருந்து உயிர் இயக்குகின்றது, அந்த உயிர் தான் உடலை கொண்டு எல்லா வினைகளையும் செய்கிறது. ஆகவே வினை முதல் என்ற காரகம் இந்த இடத்துல உயிர். சரி, அவர் இடம்ங்கிற காரகம் எது என்று சொன்னால், அந்த உயிர் இருக்கக்கூடிய இடம் எது? உடல். ஆகவே இங்க இடம் என்பது உடல். இதே இது உலக ரீதியா எடுத்துக்காட்டு கொடுத்தால், வந்து ஒரு பானை செய்தலாகிய வினையை எடுத்துக்கொண்டால் அதற்கு வினை முதல் சொன்னா குயவன் சொல்றோம். குயவன் சொல்லும்போது உடலோடு கூடிய உயிர், உடலையும் உயிரையும் சேர்த்து நாம வந்து மனிதன் சொல்றோம். ஆகவே உடலோடு உயிரை சேர்த்து அங்க குயவன் சொல்றோம் வினை முதலை. ஆனா தத்துவ நோக்கில் பார்க்கும் பொழுது உயிர் உடல் என்று அங்கே பிரிந்து விடுகின்றன. வினை முதல் எது? உயிர். அந்த உயிர் இருக்கக்கூடிய இடம் எது? உடல். ஆகவே வினை முதல் என்ற காரகம், எட்டு காரகங்கள் நான் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதிலே வினை முதல் என்ற காரகம் உயிர், இடம் என்ற காரகம் உடல். அப்போ முதல்ல இந்த வினை முதல் காரகமாகிய உயிர் எதனோடு கூடணும்? இடம் என்ற காரகமாகிய உடலோடு கூடணும். உயிர் வந்து முதல்ல உடலோடு கூடணும், அப்புறம் உயிர் உடலோடு கூடிய பிறகு அது வினை செய்வதற்கு ஏற்ற தக்க கருவிகளோடு அப்புறம் கூடலாம், தக்க காலத்தோடு கூடலாம், நோக்கம் பயன் சிறப்பு வினை எல்லாத்தையும் அப்புறம் கூடலாம். முதல்ல அந்த உயிர் வந்து வினை முதல் காரகமாகிய உயிர், இடம் என்ற காரகமாகிய உடலோடு சேரணுமே, சேர்ந்து அந்த உடல் வழியாக ஏனைய காரகங்களோடு சேரணும். சரி, இந்த உயிர் என்ற இந்த காரகம் உடல் என்ற காரகத்தோடு தானாக சேர முடியுமா? அதுதான் இந்த பாடல அருமையாக கேட்கின்ற. வினை முதற் காரகமாகிய உயிர் ஏனைய ஏழு காரகங்களோடும் சேர்ந்து எல்லா வினைகளையும் செய்கின்றது, அதற்குரிய பயன்களை எல்லாம் அனுபவித்து வருகின்றது. இதை நாம் உலகத்திலே கண்டு வருகின்றோம். இது உண்மையானால் இதற்கு பதில் சொல்வாயாக. இதற்கு இந்த வினை முதற் காரகமாகிய உயிர் ஏனைய காரகங்களோடு தானே கூட முடியாது. ஏனைய ஏழு காரகங்களும் இந்த உயிர் என்ற காரகத்தோடு வந்து கூட முடியுமா? அதுவும் முடியாது. ஏனென்றால் ஏனைய ஏழு காரகங்களும் சடம், இடம் காலம் கருவி இன்னதற்காகங்கிற நோக்கம், இது பயனாக என்ற பயன், அப்புறம் செய்யப்படும் பொருள் சிறப்பு வினை என்ற இந்த ஏழு காரகங்களும் சடம். சடங்கள் வந்து தானா வந்து ஒரு பொருளை வந்து சேர முடியாது. சரி, இந்த வினை முதற் காரகமாகிய உயிர் வந்து சடம் அல்லவே, இது சித்து பொருள் தானே என்று சொன்னால், வினை முதற் காரகமாகிய உயிரோ அந்த ஏழு காரகங்களோடு சேர்ந்த பிறகுதான் இந்த உயிருக்கு அறிவே விளங்குகின்றது. அதற்கு முன்பு உயிருக்கு அறிவு விளங்கவில்லை. அதிலும் குறிப்பா அந்த ஏழு காரகங்கள்ல குறிப்பா இந்த உயிர் இருக்கின்ற இடம் இருக்கின்றதே, இடம் என்ற காரகம் அந்த உடல். இந்த உயிர் வந்து உடல் கருவிகள் இவற்றோடு சேர்ந்த பிறகுதானே அந்த உயிருக்கே வந்து அறிவு பிறக்கின்றது. ஆகவே ஒரு முதியவர் வந்து அவர் ஊன்றுகோல் கொண்டுதான் நடக்க முடியும்னு வைத்துக் கொள்வோம். ஊன்றுகோல் அவரிடமிருந்து எட்ட இருக்கின்றது. அந்த ஊன்றுகோல் சடம் அது தானாக வந்து இந்த முதியவரை அடையாது. இந்த முதியவரோ ஊன்றுகோல் கைக்கு கிடைத்த பிறகுதான் நடக்க முடியும் என்ற நிலையில் இருப்பவர். எனவே இவராக போய் அந்த ஊன்றுகோல் இருக்கும் இடத்தை அடைந்து அதனை எடுத்துக்கொள்ள முடியாது, அதனோடு சேர முடியாது. அப்ப மூன்றாவது ஆள் ஒருத்தர் வந்துதானே அந்த ஊன்றுகோலையும் அந்த முதியவரையும் சேர்த்து வைக்க வேண்டும். அதுபோல உயிர் வந்து அந்த முதியவர் மாதிரி, அவர் ஊன்றுகோல் கிடைத்த பிறகுதான் நடக்கவே முடியும். அது மாதிரி இந்த உயிர் வந்து இடமாகிய காரகம், அந்த இடக்காரகம் இருக்க உடல், அந்த உடலோடு சேர்ந்தாதான் அந்த உயிருக்கு அறிவே விளங்கும். ஆகவே உயிர் தானா போய் உடலோடு சேராது. எனவே உடல் வாயிலாக வருகின்ற ஏனைய காரகங்களோடும் உயிர் தானாக சேராது. ஏனைய ஏழு காரகங்களோ சடம், அவையாகவும் அவையாக வந்து அவையும் என்ன செய்ய முடியாது, உயிரோடு சேர முடியாது. ஆகவே வரம்பில்லாத ஞானத்தை உடைய இறைவனுடைய திருவருள் ஆணைதான் இந்த வினை முதல் காரகமாகிய உயிரையும் ஏனைய ஏழு காரகங்களையும் கூட்டி வைத்து வினைகளை செய்யவும் அதன் பலன்களை அனுபவிக்கவும் நடத்தி கொண்டிருக்கின்றது என்று அற்புதமாக கூறுகின்றார். அந்த பாடல் வருமாறு, உலகுடல் கரணம் காலம் உரு பலம் நியதி செய்தி பழையவை கொண்டு கண்மம் பண்ணுவது உண்பதானால் நிலவிடாது இவைதான் சென்று நினைந்து உயிர் நிறுத்திக் கொள்ளாது அழகிலா அறிவன் ஆணையை அனைத்திடும் அருளினாரே என்று கூறுகின்றார். இதில் எட்டு காரகங்கள் எவ்வாறு கூறப்பட்டுள்ளன இந்த பாடலிலே என்பதை மாதவ சிவஞானியர்கள் உரை நமக்கு மிகச்சிறப்பாக எடுத்துக்காட்டுகின்றது. எட்டு காரகங்கள், அவை எட்டு முதல் இரண்டு அடிகளிலே கூறப்பட்டுள்ளன. உலகு, உடல், கரணம், காலம், உருபலம், நியதி, செய்தி என்று முதலடியிலேயே கூறப்பட்டுள்ளன. முதல் அடியிலேயே அந்த எட்டு காரகங்கள் வந்துவிட்டன. ஆனால் எண்ணி பார்த்தா ஏழுதான் இருக்கும். அதுல நியதி என்று ஒரு சொல் வருகின்றது அல்லவா, அந்த நியதி என்ற ஒரு சொல்லுக்குள்ளே இரண்டு காரகங்கள் அடக்கப்பட்டுள்ளன என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நயத்தையும் நமக்கு மாதவ சிவஞானிகள் காட்டுகின்றார்கள். எந்தெந்த சொல் எந்தெந்த காரகத்தை குறிக்கும், எவ்வாறு அதை குறிக்கும் என்றெல்லாம் கூட நாம் தெளிவாக சிந்தித்து அறிந்து கொள்ளலாம். உலகு என்று சொல்லும் பொழுது உலகு என்ற சொல் வந்து சட உலகத்தை குறிக்கவும் செய்யும், சித்துப்பொருள் ஆகிய உயிர்களை குறிக்கவும் செய்யும். ஏன், இந்த சூத்திரத்திலேயே இந்த சூத்திர பாடல்லையே வந்து நம்ம பார்த்தோமே, உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் நின்றது. அந்த இடத்துல உலகெல்லாம் போது சேதன உலகமாகிய உயிர்களைத்தான் அந்த சொல் குறித்தது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் பன்னெண்டாம் திருமுறை சொல்கின்றது. ஆகவே உணரக்கூடிய உலகம் எது, ஓதக்கூடிய உலகம் எது, சட உலகம் அல்ல. சட உலகத்துக்கு வந்து உணர்ச்சியும் கிடையாது, ஓதுதலும் நடக்காது. அப்ப அறிவுடைய உலகமாகிய உயிர்கள் தான் வந்து ஓதக்கூடியவை, உணரக்கூடியவை. அந்த உயிர்களை தான் அங்கேயும் உலகலாம்னு சொல்லி உயிர்களெல்லாம் என்னும் பொருளிலே கூறினார். அது மாதிரி இங்கேயும் உலகு என்ற சொல் உயிரை குறிக்கின்றது. ஆக அந்த உயிர் என்பது எட்டு காரகங்களுக்குள் அது வினைமுதல் காரகம். ஆக உலகு என்பதனாலே உயிர் என்ற வினைமுதல் காரகத்தை குறித்தார். அப்புறம் உடல் என்று சொல்லும் பொழுது அந்த உயிர் இருக்கக்கூடிய இடம் என்ற காரகம், இடம் என்ற காரகம் அங்கு உடல்ல பெறப்பட்டது. ஆக உலகு என்பது உயிரை குறித்து வினைமுதல் என்ற காரகம் பெறப்படுகின்றது. உடல் என்பது இடம் என்ற காரகத்தை குறித்து இடம் என்ற காரகம் குறிக்க பெறப்படுகின்றது. ரெண்டு காரகங்கள் ஆச்சு. அப்புறம் கரணம் என்று சொல்லும்பொழுது கருவி, எட்டு காரகங்கள்ல கருவியும் ஒன்று, கரணம் போது கருவி. அப்புறம் காலம், காலம் என்ற காரகம் வெளிப்படையாக இருக்கின்றது. உரு பலம், உரு பலம் என்பது என்னவென்றால் செயற்படு பொருள், செயற்படு பொருள் என்ற காரகம், பொருந்துகின்ற பலம் அது செயற்படு பொருள். நியதி என்பதிலே என்ன இரண்டு காரகங்கள் இருக்கின்றன சொன்னார். நியதி என்பதில் என்னதெல்லாம் அப்படின்னா, இன்னதற்காக இது பயனாக இன்னும் இரண்டையும் அதில் தழுவிக் கொள்ள வேண்டும். நியதி என்பதனால வந்து இன்னதற்காகங்கிற அந்த நோக்கம் என்ற காரகம், இது பயனாக, இன்னதற்காக இது பயனாக வருது. அந்த தொல்காப்பிய சூத்திரத்தில் வரக்கூடிய சொற்கள் அது அப்படியே வந்து நாம பயன்படுத்தி வருகின்றோம். சுவாமிகள் குறிப்புகள் அப்படியே பயன்படுத்துகின்றார்கள். இன்னதற்காக இது பயனாக என்னும் இரண்டு காரகங்களையும் நியதி என்பதனால் தழுவினார். நியதி என்பதனாலே இரண்டு காரகங்களை தழுவிக்கொண்டார். அந்த இரண்டு காரகங்கள் எவை என்று கேட்டால், இன்னதற்காக என்று சொல்லக்கூடிய நோக்கம், நோக்கம் என்ற காரகம், இது பயனாக சொல்லக்கூடிய அந்த பயன் என்ற காரகம். அந்த ரெண்டு காரகங்களும் நியதி என்பதிலே அடங்கும். ஆக ஏழு காரகங்கள் ஆகிவிட்டன. உலகு, உடல், கரணம், காலம், ஒரு பலம், அஞ்சு ஆயிட்டுதா. ஆறாவதா சொல்லக்கூடிய நியதியில ரெண்டு காரகங்கள் இருக்கு, அப்ப ஏழு ஆயிட்டுது. இன்னதற்கானங்கிற நோக்கம், இது பயனாங்கிற பயன். அப்புறம் கடைசியில செய்தி, செய்தி என்பது இந்த இடத்துல வினை, அது சிறப்பு வினை. சிறப்பு வினையும் எட்டு காரகங்களுள் ஒன்று என்று விளக்கமுறை பார்த்தோம் அல்லவா, அந்த சிறப்பு வினை தான் அங்க செய்தி என்று சொன்ன. இதுல வந்து நாம என்ன, இந்த எட்டு காரகங்களை சொல்லியிருக்கின்றார் முதலடியில வரிசையா சொல்லியிருக்கின்றார். அதுல அந்த முதல் காரகம் இருக்க அந்த இடத்துல ஒரு கமா போட்டு நிறுத்தணும். உலகு கமா, உலகானது, உலகுன்னு அந்த இடத்துல எது, உயிர். உயிர் அது என்ன காரகம், வினைமுதற் காரகம். ஆகவே உலகு என்பதுல வந்து வினைமுதற் காரகமாகிய உயிர் மற்ற ஏழு காரகங்களோடையும் கூடணும். கூடிதான் என்ன செய்கின்றது, கண்மங்களை செய்கின்றது, அவற்றின் பலன்களை அனுபவிக்கின்றது இல்லையா. அதுதான் நாம வந்து எப்படி சொல்லிக்கணும், உலகு ஒரு கமா போட்டு நிறுத்திக்கணும். உலகானது அதாவது வினைமுதற் காரகமாகிய உயிரானது, ஏனைய ஏழு காரகங்களையும் சேருங்க, உடல், கரணம், காலம், உருபலம், நியதி, செய்தி என்ற இந்த பல காரகங்களையும் கொண்டு, பலங்கிறது இந்த இடத்துல ஏழு தான் குறிக்கும், என்ற இந்த பல இவற்றையும் கொண்டு, பல இவை கொண்டு, இந்த பல காரகங்களையும், அந்த வினைமுதற் காரகமாகிய உயிர், இந்த ஏழு காரகங்களையும் தனக்கு துணையாக கொண்டு, கண்மம் பண்ணுவது அதாவது வினையை செய்தலும், உண்பது அதன் பலனை அனுபவித்தலும், ஆனால் நடப்பது உண்மையானால், நடப்பது உண்மைதானே, நடப்பது உண்மையானால் நிலவிடாது இவைதான் சென்று இந்த ஏழு காரகங்களும் தாமாக சென்று வினைமுதற் காரகமாகிய உயிரை பொருந்த மாட்டார். ஏன்னா அந்த ஏழு காரகங்களும் சடம். சரி, வினைமுதற் காரகமாகிய உயிர் சித்துதானே அப்படின்னு சொன்னா நினைந்து உயிர் நிறுத்திக் கொள்ளாது. வினைமுதற் காரகமாகிய உயிர் இந்த ஏழு காரகங்களோடு சேர்ந்த பிறகுதான் அறிவு விளக்கம் பெறக்கூடியது. எனவே அந்த உயிரானது தானாக போய் இந்த ஏழு காரகங்களையும் சேர்ந்து பொருந்திக் கொள்ளாது. ஆகையினால் என்ன பெறப்படுகின்றது அப்படின்னு சொன்னா, இந்த ஏழு காரகங்களும் உயிரை போய் சேர முடியாது, உயிரும் இந்த ஏழு காரகங்களை சேர முடியாது. ஆனால் உலகத்திலே என்ன நடக்கின்றது, இந்த உயிராகிய காரகம் இந்த ஏழு காரகங்களோடு சேர்ந்து எல்லா வினைகளும் நடந்து வருகின்றன, எல்லா வினைப்படங்களும் அனுபவிக்கப்பட்டு வருகின்றன. அப்போ தானாகவே சேர்ந்து கொள்ள முடியாத இந்த வினைமுதற் காரகமாக இந்த ஒரு காரகமும் மற்ற ஏழு காரகங்களும் சேர்ந்து இருக்கின்றனவே. இந்த ஒன்னும் போய் அந்த ஏழு கூட சேர முடியாது, அந்த ஏழும் ஒன்னு சேர்ந்து வந்து இந்த ஒன்று கூட சேர முடியாது. ஆனா அந்த ஒன்னும் ஏழும் சேர்ந்து இந்த எத்தனுடைய கூட்டுறவினால் வினைகள் எல்லாம் நடந்து வருகின்றனவே. அப்ப இது எப்படி சாத்தியம் ஆயிற்று அப்படின்னு சொன்னா, அப்ப உயிரும் போய் ஏழு காரகங்களோடு கூடாது, ஏழு காரகங்களும் உயிரோடைய உயிராகிய காரகத்தோடு கூட மாட்டா. அப்போ ஆனால் இந்த ஏழு ஒன்னு எட்டு கூடி இருக்கின்றன, எனவே வேறொருவன் இந்த ஏழு காரகங்களையும் உயிர் என்ற காரகத்தோடு சேர்த்து வைத்திருக்க வேண்டும். ஆகவே இதைத்தான் பாரிசேட அளவைன்னு சொல்லுவாங்க. இதாவும் வந்து அது கூட சேராது, அதாவும் இது கூட சேராது, ஆனா ரெண்டும் சேர்த்திருக்குன்னா அப்ப வேறொருவன் தான் என்ன செய்யணும், சேர்த்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அங்கே புரிந்து கொள்ளணும். ஒரு சின்ன குழந்தை தான் வந்து ஒரு பெரிய கார் மேல ஏறி உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த கார் சடம் அதாக குழந்தையை ஏற்றி தன் மேல் வைக்காது. இதுவும் வந்து தவழ்கின்ற குழந்தை, இதுவும் காருக்கு மேல ஏற முடியாது. ஆனா கார் மேல உட்கார்ந்துருக்குன்னா பார்க்க என்ன நினைப்பான், வேறொருத்தன் வந்து அந்த குழந்தையை வந்து அது மேல எடுத்து வச்சிருக்கான். இந்த மாதிரி வருவதுதான் பாரிசேட அளவை என்று சொல்வார்கள், ஒளிபு அளவை என்று தமிழிலே அதை அருமையாக சொல்வார். பாரிசேடம் என்பதன் தமிழ் சொல் ஒளிபு, சிவஞான சுவாமிகள் பயன்படுத்துகின்றார் என்று சொல்லலாம். ஆகவே வினைமுதற் காரகமாக உயிர் இடம் முதலிய பிற ஏழு காரகங்களோடு தானாக கூடமாட்டாது. இடம் முதலிய பிற ஏழு காரகங்களும் வினைமுதற் காரகமாக உயிரை வந்து தாமாக பொருந்த மாட்டா. ஆனால் இந்த வினைமுதற் காரகமாக உயிர் ஏனைய ஏழு காரகங்களோடும் கூடி வினைகளை செய்தலும் வினைப்படங்களை நுகர்தலும் நடந்து வருகின்ற வழியினாலே அறிவில்லாத, அதாவது அளவில்லாத அறிவை உடைய ஒரு முதல்வனே இந்த ஏழு காரகங்களை வினைமுதற் காரகமாகிய உயிரோடு கூட்டி வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நிலைநாட்டுகின்றார் இந்த பாடல்ல. அதைத்தான் புலிப்புரையில சுவாமிகள் அருமையா சொல்கின்றார்கள், வினைமுதற் காரகமாகிய உயிர் ஏன ஏழு காரகங்களும் தனக்கு துணையாக கொண்டு வினைகளை ஈட்டலும் நுகர்தலும் உடைத்தென்பது எல்லாருக்கும் ஒப்ப முடிந்தமையின், எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய உண்மை. வினைமுதற் காரகமாக உயிர் வந்து ஏனைய ஏழு காலங்களோடு சேர்ந்துதான் வினைகளை ஈட்டலை செய்கின்றது, நுகர்தலை செய்கின்றது. பாடல்ல எப்படி இருக்கு, பண்ணுவது உண்பதுன்னு இருக்கு. இந்த பண்ணுவதுதான் வினைகளை ஈட்டல், உண்பதுங்கிறதுதான் வினைப்பலன்களை நுகர்தல், நுகர்தல் அதாவது அனுபவித்தல். ஆக பண்ணுதல் உண்ணுதல் அப்படின்னு இருக்கணும். ஆனா பாடல் எப்படி இருக்கு, பண்ணுவது உண்பதுன்னு இருக்கு. ஏதோ ஒருமை சொல் மாதிரி இருக்கு, பண்ணுவது ஒருமை சொல், உண்பது ஒருமை சொல். அந்த இடத்துல ஒருமையாக அது இருந்தால் அங்க பொருள் சிறக்காது. அப்போ அந்த ஒருமை வந்து என்ன பொருளை தருகின்றது, பண்ணுவது அப்படிங்கிறது பண்ணுதல் என்ற பொருளை தருகின்றது, வினைகளை செய்தல் ஈட்டல். உண்பது என்பது உண்ணல் என்ற பொருளை தருகிறது, உண்ணல்னா வினைப்பலனை அனுபவித்தல். ஆகவே பண்ணுவது உண்பது என்பதில் உள்ள அந்த ஒருமை எதை குறிக்கின்றது, அந்த தொழிலை குறிக்கின்றது. பண்ணுதல் உண்ணுதல் என்ற தொழிலை குறிக்கின்றது என்று நுட்பமான குறிப்புரை எல்லாம் தருவார் பார்ப்போம். ஆக வினைமுதற் காரகமாகிய உயிர் ஏனைய ஏழு காரகங்களும் தனக்கு துணையாக கொண்டு வினைகளை ஈட்டுதலும் நுகர்தலும் உடைத்து என்பது எல்லாருக்கும் ஒப்ப முடிந்த செய்திதானே, எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய உண்மைதானே, எல்லாருக்கும் ஒப்ப முடிந்தமையின். உயிரை இன்றி அமைந்து தொழிற்பட மாட்டாத சடமாகிய அக்காரகங்களாதல், அவற்றை இன்றி அறியமாட்டாத சிற்றறிவுடைய அவ்வுயிராதல் தாமே கூடமாட்டாமையில். என்ன அருமையா சொல்றாங்க ஐயா, உயிர் இல்லாம இந்த ஏழு காரகங்களுக்கும் எந்த செயலும் இல்லை. அத மாதிரி இந்த ஏழு காரகங்களோடும் கூடினால் அன்றி உயிருக்கு அறிவும் கிடையாது. ஆகவே இவை ரெண்டும் வந்து தாமாக கூட மாட்டான். ஆகையினால் பாரிசேட அளவையானே சுதந்திர அறிவனாகிய முதல்வனே யாரும் தன்னை செலுத்த வேண்டியதின்றி, யாரும் தனக்கு அறிவிக்க வேண்டியதின்றி, தானே அறிந்து தானே செய்யவல்ல சுதந்திர அறிவுடைய முதல்வன் இருக்கின்றானே, அந்த முதல்வனே தனது ஆணையாகிய திருவருளால் அவற்றைனா அந்த ஏழு காரகங்களை அவ்வ உயிர்க்கு அந்தந்த உயிர்களுக்கு பொருத்தி செய்விப்பன். உயிர்கள் எண்ணற்றவை, எண்ணற்ற எல்லா உயிர்களுக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் அந்த ஏழு காரகங்களையும் தனித்தனியே கூட்டுவித்து அந்தந்த உயிர்களை அந்தந்த வினைகளை செய்ய வைத்து அவற்றுக்குரிய பலன்களையும் கூட்டி வருவன் என்பது பெறப்படுதலின் என்பது தானாக பாரிசேட அளவையாலே பெறப்படுது. ஆமா, அச்செயல் எல்லாம் அவன் பணியேயாம். எனவே நாம் செய்கின்ற வினைகள் எல்லாம் அவன் செலுத்துதலே ஆகும். இந்த வினையை செய் என்று அவன் நம்மை செலுத்துகின்றான். அது நமக்கு அந்த கட்டளையை அவன் இடுகின்றான். தன்னுடைய அருளானையினாலே இந்த மாதிரி நீ செய் என்று சொல்லி நம்மை பணிக்கின்றான். எனவே அவனுடைய பணியே ஆகும். இது வந்து முடிவில் பெறப்படுவது. எனவே பாடல் எப்படி முடிகின்றது என்று சொன்னா, அழகிலா அறிவன் ஆணை அனைத்திடும் அருளினாலே முடிகின்றது. வரம்பில்லாத அறிவை உடைய முதல்வனுடைய அருளானை தான் என்ன செய்கின்றது, இந்த வினை முதற் காரகமாகிய உயிரோடு ஏனைய ஏழு காரகங்களையும் கூட்டி வைக்கிறது அப்படின்னு பாட்டு முடிஞ்சிட்டு, அப்புறம் அதனால பெறப்படுத்த முடிவு என்ன? மீமாசம் என்ன கேட்கின்றான், நாம் செய்கிற முயற்சிகள்லாம் நமக்கு முதல்வன் இடுகின்ற பணி என்று எப்படி பொருந்தும், அதை நிறுவுங்கள்னா. ஆகவே அந்த முடிவை கடைசியில் வைக்கின்றார் சுவாமிகள். எப்படி வைக்கின்றார் என்று சொன்னால், முதல்வனுடைய அருளானை தானே உயிரையும் மற்ற ஏழு காரகங்களையும் ஒன்றாக கூட்டி வைக்கின்றது. அதனாலதான் அந்த ஏழையோடு சேர்ந்து இந்த உயிர் வந்து வினைகளை செய்கிறது. ஆகையினால் உயிர்கள் செய்யும் வினைகள் யாவும் முயற்சிகள் யாவும் முதல்வன் இடும் பணியே ஆகும். முதல்வனுடைய அந்த செலுத்துதலே ஆகும் என்று சொல்லி எல்லாம் அவன் செயலே ஆகும் என்று சொல்லி அந்த கருத்து குறிப்பாக பெறப்படுகின்றது. ஆகவே அந்த கருத்தை குறிப்பெச்சம் என்று நாம் கூற வேண்டும். ஆதலால் அச்செயலெல்லாம் அவன் பணியே என்பது குறிப்பெச்சம் என்று குறிப்புரை எழுதுகின்றான். இன்று உலகு என்றது உயிர்களை, உலகுன்னு சொன்னது உயிர்களை தான், வினைமுதற் காரகமாகிய உயிரை தான் உலகுன்னாரு. இன்னதற்காக இது பயனாக என்னும் இரண்டு காரகங்களையும் நியதி என்பதனால் தழியினார் பார்த்தோம். பண்ணுவது உண்பது என்னும் ஒருமைகள் அத்தொழில் மேல் நின்றன. பண்ணுவது என்பது பண்ணுதல் என்னும் பொருளிலே இருக்கின்றது, உண்ணுவது என்பது உண்ணுதல் என்ற பொருளிலே இருக்கின்றது. அதைத்தான் கூறுகின்றார். அப்புறம் அடுத்தால என்ன கேள்வி வருது அப்படின்னு சொன்னா, இதுக்கு மேல வந்து தடை எழுப்புவதற்கு எந்த நியாயமான காரணமும் இல்லை. ஆகவே இதுக்கு மேல மேற்கொண்டு விளக்கம் தான் கேட்கின்றார்கள் மீமாசகர்கள். ரொம்ப சிறப்பாக சொன்னீர்கள். ஆக இறைவன் செலுத்த போய்தான் உயிர்கள் எல்லாம் தத்தம் முயற்சிகளிலே செல்லுகின்றன என்பதை மிக தெளிவாக இலக்கண ரீதியாக காட்டிவிட்டீர்கள். சரி, இறைவன் செலுத்துகின்றான், உயிர்கள் செயல்படுகின்றன. இறைவன் செலுத்தி உயிர்கள் வினைகளை செய்யும் பொழுது அந்த வினைகளில் சிலவை நல்வினையாகவும் சில வினைகள் தீவினையாகவும் இருக்கின்றனவே. எந்தெந்த செயல்கள் நல்வினையின் பார்ப்படும், எந்தெந்த செயல்கள் தீவினையின் பார்ப்படும் என்ற விளக்கம் கேட்கப்படுகின்றது. உயிர்கள் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் இறைவன் இடும் பணி, இறைவன் இடும் பணி என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முயற்சியை நீ செய் அப்படின்னு சொல்லி அவன் திருவுளம் கொள்றான். அதனாலதான் நம்மளால செய்ய முடிகின்றது. அவன் இடுகின்ற பணிதான், அவன் இடுகின்ற கட்டளை ஆணைதான். அப்போ இறைவன் பணியின்படி உயிர்கள் வினைகளை செய்யும் பொழுது அந்த வினைகளிலே நல்வினைகள் என்றும் தீவினைகள் என்றும் ஆகின்றனவே, அவை எவ்வாறு நல்வினை என்றும் தீவினை என்றும் விளங்குகின்றன என்று கேட்கின்றார். அதுதான் அது சுவாமி எழுதுறாங்க. அற்றேல் அப்படியானால் அப்பணி, அப்பணினா இறைவன் உயிருக்கு இடுகின்ற பணி ஆகிய அந்த உயிரின் முயற்சிகள். நூணங்கள் அதிகம் ஆமாறு, நூணங்கள் அதிகம் அப்படின்னு சொன்னா புண்ணியம் பாவம் நல்வினை தீவினை, அதான் நூணங்கள் சொல்லிட்டு அதிகம்னு சொல்றாரு. புண்ணிய பாவங்கள் ஆமாறு, நல்வினை தீவினைகள் ஆகுமாறு யாஞ்சனம் எனின் எவ்வாறு என்று கேட்டால் அது வருஞ்செயலில் பெறப்படும். ஆக இறைவன் செலுத்தி உயிர்கள் செய்கின்றன, அவற்றுள் நல்வினை என்றும் தீவினை என்றும் எந்தெந்த செயல்கள் கூறப்படுகின்றன என்றால் அதை வருங்பாடலிலே கூறுகின்றேன் என்று சொல்லி அருமையாக சொல்கின்றார். எவையெல்லாம் நல்வினை என்று சொல்லி தொகுத்து கூறுகின்றார். ஒழுக்கம், அன்பு, அருள், ஆசாரம், உபச்சாரம், உறவு, சீலம், வழுக்கிலா தவம், தானங்கள், வந்தித்தல், வனங்கள், வாய்மை, அழுக்கிலா துறவு, அடக்கம், அறிவோடு அர்ச்சித்தலாதி இழுக்கிலா அறங்களானால் இறங்குவான் பணி அறங்கள். இறங்குவான் பணி, இறங்குவான்கிறது இறைவனுக்கு ஒரு பெயர். ஏன்னா எப்பவும் அவன் உயிர்களாகி நம் மீது இரக்கம் வைத்திருக்கின்றான். இந்த உயிர்கள் எல்லாம் பாசச்சார்பின் என்று நீங்கி இவை சிவச்சார்பற்று உய்ய வேண்டுமே என்ற ஒரு கருணையினை இரக்கத்தினை சிவத்தை சார்ந்து சிவபோகம் நுகர்தற்குரிய உயிர்கள் எல்லாம் பாசத்தை சார்ந்து சடத்தை நுகர்ந்து அதிலே பற்றை வளர்த்து வருகின்றனவே என்று சொல்லி உயிர்களின் பொருட்டு இறங்கி வருகின்றானே, ஆகையினாலே இறைவனுக்கே இறங்குவான் என்ற ஒரு திருப்பெயர் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அருமையான பெயர் இறங்குவான்னு சொன்ன இடத்துல நம்பொருட்டு இறங்குபவனாகிய இறைவன், இரக்கம் கொள்பவனாகிய இறைவன் என்று பொருள்படும். இறங்குவான் அந்த இறைவன் பணி, அந்த இறைவன் நமக்கு இடுகின்ற பணி, அதான் நாம் செய்கின்ற முயற்சிகள். அறங்கள் அறங்களாக விளங்குவது எப்போது என்று சொன்னால் நம்முடைய முயற்சிகள் இந்த 16 வகையிலே இருக்க வேண்டும். எந்த வகையிலே, என்னென்ன வகையிலெல்லாம் அப்படின்னா ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம் ஒவ்வொன்றா சொல்றார். அதுல ஒழுக்கம் என்பது என்ன, உலகத்தோடு ஒட்ட ஒழுகுதல் உடமையும் சொன்னார். ஒழுக்கம் என்பது உலகத்தோடு ஒட்ட ஒழுகுதல். இது சிவஞான சுவாமிகள் பொழிப்புரையில தொகுத்து சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். கீழே பொழிப்புரைக்கு கீழே குறிப்புரை தருகின்றார்கள். அதில வந்து ஒவ்வொன்றையும் எடுத்து விளக்குகின்றார்கள். அந்த விளக்கங்களை தழுவி நம்முடைய 16 பட்டத்து குருமூர்த்திகள் பதவுரையிலே ஒவ்வொரு பதத்திற்கு எதிராக காட்டியுள்ளார்கள். ஆகவே அவற்றையெல்லாம் சிந்திக்க வேண்டும். ஒழுக்கம் என்பது உலகத்தோடு ஒட்ட ஒழுகுதல் உடமையும். ஆக இந்த ஒழுக்கம் மிக முக்கியம். அது இந்த ஒழுக்கம் இல்லாவிட்டால் ஒருவன் எத்தனை அறிவை ஈட்டியிருந்தாலும் எவ்வளவு, அதாவது எவ்வளவு நூலறிவை கற்று பெற்ற அறிவு, நூல்களை கற்று பெற்ற அறிவு எவ்வளவு இருந்தாலும் இந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுகுதல் இல்லை என்றால் அவன் அறிவில்லாதவனாகவே கருதப்படுவான் என்று திருவள்ளுவர் கூறுகின்றார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகலை வந்து ஒன்னும் தெரியாதவன் சொல்லல, பல கற்றும், பல கற்ற பிறகும், பல நூல்களை கற்ற பிறகும், பல கலைகளை உணர்ந்த பிறகும் கூட உலகத்தோடு ஒட்ட ஒழுகுதலை ஒருவன் கல்லாமல் இருந்தானே ஆனால்.
1: ஓம் சிவாய நமஃ. இது வந்து உயர்ந்த சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது போற்றிப்பகருடை பகுதி 11. வழங்குபவர் சௌரிராசன் சிவா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: 14 பகுதி. வள்ளன்மையால் தன்னை தெரிவித்து தன் தாளின் உட்கிடந்த என்னை தெரிவித்த எல்லையின்கண் மின்னாரும் வண்ண உருவம் மருவும் குணமயக்கம் என்னும் கலை காலம் எப்பொருளும் முன்னம் எனக்கு இல்லாமை காட்டி பின்பு எய்துவா காட்டி இனி செல்லாமை காட்டும் செயல் போற்றி. சிவபெருமான் என்ன செய்யறான், குருநாதனாக வந்து தன்னுடைய திருவடியை தலையில் பதித்து ஆதிகாலந்தொட்டே உன்னோடு நான் அருகேயே இருந்தேன், இடையில் வந்து உன்னோடு சேர்ந்தவன் அல்லன், நீ என்னைக்கு இருக்கிறியோ அன்னையிலிருந்து ஒன்னுட்டே உயிரோட தான் இருக்கிறேன், நீ தேவையில்லாத குப்பையை போட்டு என்ன மறைச்சு வச்சிருந்த அந்த குப்பையை நானே நீக்கிய பொழுது புதிதாக தோன்றது போல உனக்கு தெரிகிறது என்று அவன் ஞானத்தை வழங்கி, அப்படி ஞானத்தை வழங்கிய பிறகு மேலும் சில செய்திகள் இந்த உயிருக்கு முதல்ல பார்த்தோம் பாருங்க, ஞானம் வந்த பிறகு பழைய நிலைமை நினைச்சு பார்த்தா வெட்கமாக இருக்கிறது. அப்படி வெட்கப்பட்ட உயிர் என்ன செய்கிறதுன்னா தான் கடந்து வந்த பாதையை நினைத்து அந்த கடந்து வந்த பாதையிலிருந்து மீட்டு இந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறது இந்த பாடல். வள்ளன்மையால் தன்னை தெரிவித்து தனது மிகுந்த கருணையினால் தன்னை எனக்கு உணர்த்தி. வள்ளன்மைனா வாரி வழங்குதல். வள்ளல்லே பெரிய வள்ளன்மை எதுன்னு கேட்டீங்கன்னா இறைவன் தன்னை வெளிப்படுத்துதல். ஒரு உயிருக்கு தன்னை வெளிப்படுத்துதல் வள்ளல்ல வள்ளன்மையில மிகப்பெரியது. அப்படி இறைவனுடைய இருப்பை உலகுக்கு உணர்த்தியதுனாலதான் ராமலிங்கருக்கு என்ன பேரு, வள்ளலார். இறைவனுடைய இருப்ப உணர்த்தினத்தினால வள்ளன்மையில் மிகச்சிறந்த வள்ளன்மை இறைவனை உயிர்களுக்கு உணர்த்துகின்ற குருநாதன், அதனாலதான் வள்ளலார் அவர் பேர். அப்படி தன்னுடைய கருணையினால் வள்ளன்மையினால் சுயநலமற்ற தன்மையினால் தன்முனைப்பற்ற தன்மையினால் இறைவன் குருநாதனாக இறங்கி வந்து தன் யார் என்று இந்த உயிருக்கு தெரிவிக்கிறான். அப்படி தெரிவித்து தன் தாளின் உட்கிடந்த என்னை தெரிவித்த எல்லையின்கண் தன் தருவடி திருவடியின் கீழ் அடங்கி நிற்கும் என்னை உணர்த்திய சமயத்தில் முதல்ல கடவுள் தன்னை தெரிவிக்கிறான். தன்னை தெரிவித்த பிறகு நீ யார் அப்படிங்கறதையும் தெரிவிக்கிறானா, என்னது என்ன தெரிஞ்சுக்கிற பிறகு கடவுளை தெரிஞ்சுக்கிறதா, கடவுளை தெரிஞ்சுக்கிற பிறகு என்ன தெரிஞ்சுக்கிறதா என்றால் கடவுள் தன்னை உணர்த்திய பின் என்னுடைய நிலையையும் அவன் தெளிவாக உணர்த்தினான். இத பட்டின திருடிகள் திருவிடம் மும்முனி கோயில ரொம்ப அழகா ஒரு பாடல்ல சொல்றார். பொன்னி சூழ்ந்த திருவடை மருத பொன்னின்னா காவிரி நவிதி சூழ்ந்த திருவிடை மருத, பொறுவிடைப்பாக போர் செய்கின்ற காளைய வாகனமாவுடைய பெருமானே, மங்கை பங்க கங்கை நாயக, நின் தெய்வ திருவருள் கைவந்து கிடைத்தபின், உன்னுடைய தெய்வ திருவருள் உன்னுடைய கருணையினால் எனக்கு கைவந்து விட்டது. அப்படி கிடைச்ச உடனே மாயப்படலம் கீரி, இறைவனுடைய தரிசனம் பெற்ற பிறகுதான் இந்த உலகம் பொய்ன்னு தெரியுது. அதுவரையிலும் கருத்தளவுல தான் இருக்கு. மாய வாழ்க்கையை மெய்யன்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான் சாமி வந்த பிறகுதான் இந்த உலகம் மாய வாழ்க்கைன்னு தெரிஞ்சுதான் தெளிவா. ஞான நாட்டம் மாயப்படலம் கீரி, தூய ஞானம் ஞான நாட்டம் பெற்றபின் யானும் நின்பெரும் தன்மையும் கண்டேன். மாயப்படலம் கீரியாச்சு, ஞான நாட்டம் வந்து விட்டது. வந்த உடனே பெருமானே நீ யார், நீ அகண்ட வியாபக பொருள் அப்படின்னு தெரிஞ்சது முதல்ல. அப்படி தெரிந்த பிறகு இன்னொன்றும் தெரிந்தது, உன்னுடைய வியாபகத்துக்குள் அடங்கிய பொருள் என்று என்னையும் உன்னுள்ளே கண்டேன். ஞான நாட்டம் பெற்றபின் ஞானும் நின்பெரும் பெருமையும் கண்டேன், நின்பெரும் தன்மையும் கண்டேன், காண்டலும் என்னையும் கண்டேன், பிறரையும் கண்டேன். நீ அகண்ட வியாபக பொருள், உனது வியாபகத்துக்குள்ளே உயிர்களெல்லாம் தங்கி இருக்கின்றன, இந்த பிரபஞ்சம் அனைத்தும் உன்னுடைய வியாபகத்துக்குள்ளே தங்கி இருக்கிறது என்பதையெல்லாம் எனக்கு நீ ஞானமாக அறிவித்தாய். நின்னிலை அனைத்தையும் கண்டேன், உன்னுடைய அகண்ட வியாபக விஸ்வரூப தரிசனத்தை நான் பெற்றேன். விஸ்வரூப தரிசனம் இந்த நிலையில கிடைக்காது, ஞானம் பெற்றபின் தான் விஸ்வரூப தரிசனம் கிடைக்கும். என்னே நின்னை காணா மாந்தர் தம்மை காணா தன்மையோரே, உன்னை பார்க்கலன்னா என்னையே யாருன்னு எனக்கு தெரியாது. ஆகவே திருவருளால் தன்னுடைய வல்லன்மையை தெரிவித்த குருநாதன் அந்த திருவடிக்கும் கீழ் இருந்த என்னுடைய தன்மையும் எனக்கு அறியுமாறு செய்தான் என்று சொல்கிறார். அப்படி செய்து மின்னாரும் வண்ண உருவம், இந்த உலகத்தை பற்றிய உண்மைகளை எல்லாம் தெளிவா தெரிவிக்கிறாராம். மின்னாரும் வண்ண உருவம், மின்னலை போன்று மிக அழகு பொருந்திய என்னுடைய உருவம், இந்த உருவம் இருக்கிறதே இது மின்னலை நிகர்த்தது, மின்னல் மின்னி மறையும் உடனே மறைஞ்சிடும் ஒண்ணுலாம் போயிடும், அது போன்றது இந்த உருவம். இந்த உருவத்தினுடைய உண்மையை இறைவன் எனக்கு ஞானமாக அறிவித்தான். மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள் எண்ணுமிடத்து இறை உண்ணுமின் நீரே, மின்னலுக்கு எவ்வளவு இருப்பு நேரம் இருக்கிறதோ அவ்வளவுதான் ஒரு உயிருக்கு நேரம், ஒரு உடலுக்கு நேரம் இருக்கிறது. மின்னல் மறையிறது போல அந்த உயிர் மறைந்து போய்விடுகிறது, அவ்வளவு வினாடி காலத்துல உயிர் போய்விடுகிறது, அதுக்கு இருப்பு அவ்வளவுதான் என்பதை இறைவன் எனக்கு தெளிவாக உணர்த்தினான். உலகத்தினுடைய தன்மையை எனக்கு தெளிவாக உணர்த்தினான். அந்த மின்னலை போன்று இந்த உடல் நம்மை மயக்குகிறது. மின்னல் இருக்கின்ற கால அளவே உள்ளது இந்த உலகத்தினுடைய பொருள்கள், நம்முடைய உடலும் கூட. ஆகவே இந்த உடலினுடைய தன்மையை தெளிவாக எனக்கு இறைவன் அறிவித்திருக்கிறான். மின்னாரும் வண்ண உருவம் சொல்லுது, மின்னல் என தோன்றி மறைகின்ற உடல். இந்த உடல் ஞான நாட்டம் பெற்ற பின்பு இந்த உடல் நிலையாது என்பது தெளிவாக நமக்கு புரியும்படியாக குருநாதன் செய்வான். தொட்டு தடவி துடிப்பொன்றும் காணாது பெட்டப்பெணமென்று பேரிட்டு கட்டி எடுங்கள் அத்தா என்னாமுன் ஏழை மட நெஞ்சு நெடுங்களத்தான் பாதம் நினை. ஆகவே இந்த உடல் நமக்கு வந்து நிலையாது அப்படின்னு அழ வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, செய்ய வேண்டிய காரியத்தை இருக்கின்ற பொழுதே செய்ய வேண்டும். அதாவது உயிர் போனதும் பிறகு பேர் கூட வைக்க மாட்டேங்கிறாங்க, பேரை வேற பேரை மாத்திடுறாங்க, பழமையான பெயரை சொல்லி யாரும் கூப்பிடுவதில்லை. முன்னெல்லாம் பலரால் விரும்பப்பட்ட உடம்பு, அந்த உடம்ப பிணம்னு பேர் வச்சிடுறாங்க. அப்புறம் அது வந்து கொஞ்சம் நாடி ஆயிடுச்சுன்னா அது வாசனை வந்துடும், தீநாற்றம் வரும், அப்ப சீக்கிரம் எடுங்க அப்படிங்கிறாங்க. பெட்ட பிணம் என்று பேரிட்டு கட்டி எடுங்கள் அத்தா, அப்பா ஏன்பா போட்டு வச்சிருக்கீங்கன்னா எடுங்க அத்தா என்னாமுன் அப்படி எல்லோரும் சொல்வதற்கு முன்பு அந்த உடம்ப செயல்பாடுகள் நிறைந்த உடம்பு கீழே சாஞ்சதன் பிறகு அதை தொட்டு பார்க்கறாங்க, தடவி பார்க்கறாங்க, துடிப்பு இல்லைங்கிறாங்க, பேரை மேற மாத்தி வைக்கிறாங்க, ஏண்டா அவ்வளவு நாளைக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க எடுத்துட்டு போங்கிறாங்க என்று சொல்வதற்கு முன்பு நெடுங்களத்தான் பாதம் நினை, ஆக இருக்கின்ற பொழுதே இறைவனை பற்றி சிந்தியுங்கள் அப்படின்ட்டு. மருவும் குணமயக்கம் எல்லாம் தெரியுதான், இந்த உடல் நிலையாத தன்மை தெரிகிறது. அதுக்கு அடுத்தது மருவும் குணமயக்கம், உடலை பொருந்திய சத்துவ ராஜச தாமச குணங்கள் எப்படி வேலை செய்து இந்த உடலில் இருந்து கொண்டு அது உயிரை மயக்குகிறது அப்படிங்கறதும் தெளிவா தெரியுது. எண்ணும் கலைகாலம் எப்பொருளும், இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற கருவிகளினுடைய தன்மைகள் நமக்கு தெளிவாக புரிகிறது. முன்னம் எனக்கு இல்லாமை காட்டி, இந்த சகல நிலையில் நமக்கு கொடுக்கப்பட்ட கருவிகளெல்லாம் இல்லாத காலம் ஒன்று இருந்திருக்கிறது, அது ஆணவமலத்தோடு கூடிய காலம் என்று காரண நிலையில கேவல நிலையை காட்டி சகல நிலையை காட்டு, பின்பு எய்தியவா காட்டி ஞானம் வந்த பிறகு மறுபடியும் இறைவன் நினைச்சு பார்க்க வைக்கிறார் அந்த மூன்று நிலையில நீ இருந்த அப்படிங்கிறத. பின்பு இறைவனுடைய திருவருளால் குருநாதனுடைய திருவருளால் சுத்த நிலை எய்திய தன்மையை ஞானம் வந்த பிறகு இருக்கிற நிலைமையும் காட்டி இனி செல்லாமை காட்டும் செயல் போற்றி. ஆகவே இனி மீண்டும் கேவல நிலை சகல நிலைக்கு நீ செல்லாமல் இருக்கக்கூடிய பெரும்பதத்தை இறைவன் எனக்கு தந்திருக்கிறான். ஒருமுறை சுத்த நிலை வந்த பிறகு மீண்டும் பழைய நிலைக்கு செல்லாமல் இருக்கும்படியான உயர்வை இறைவன் தருகிறான். அப்படி உயர்வை தருகின்ற இறைவனுக்கு வணக்கம். அடுத்தது 15வது இந்த பகுதியில் சிவபெருமான் ஆன்மாக்களை சிவமாக்கி திருவடியிலே சேர்த்து கொண்டு என்றும் தன்னுடைய அடிமையாக வைத்துக் கொண்டு மீளாத இன்பத்தை தருதல். இதுல இன்பத்தை தர்ற பகுதி, நிறைவு பகுதி. இறைவன் என்ன செய்கிறான்னு கேட்டீங்கன்னா, நம்ம பொருளினுடைய தன்மையை பற்றி நாம் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். மூன்று பொருள்கள் தான் உலகத்தில் இருக்கின்றன. ஒன்று பதி, இன்னொன்று பசு, இன்னொன்று பாசம். இந்த மூன்று பொருள்கள்ல பேரறிவுடையது இறைவன். அவன் இன்பமே வடிவானவன், இன்ப சொரூபன். உயிர் சிற்றறிவுடையது, எதை சாருகிறதோ அதை அனுபவிக்கும். இன்பப் பொருளாகிய கடவுளை சார்ந்தால் இன்பத்தை அனுபவிக்கும், துன்பப் பொருளாகிய பாசத்தை சார்ந்தால் துன்பத்தை அனுபவிக்கும். அப்போ இன்பம் அனுபவிக்கிறதோ துன்பம் அனுபவிக்கிறதோ எதை சாருகிறது என்ற தன்மையை பொறுத்து அதுக்கு அமையும். இன்னொன்று உயிருக்கு அடுத்தபடியாக இருக்கிறது பாசம். பாசம் என்பது அது சடப்பொருள், அது எதையும் அனுபவிக்காது. இந்த மைக்கு நம்ம பேசும்பொழுது ஒலியை வாங்கி வேகமா தருது. நல்ல ஒளியை தான் வாங்கணும், கெட்ட ஒளியை வாங்கக்கூடாதுன்னு இதுக்கு ஏதாவது உணர்வு உண்டா? இதுக்கு அந்த உணர்வு அந்த அறிவெல்லாம் கிடையாது. அது ஜடப்பொருள், வச்சபடியே இருக்கும். அது எதையும் அனுபவிக்காது, எதை சொன்னாலும் வாங்கிவிடும், பெருசாக்கிக்கணும். ஆக சடப்பொருளுக்கு எந்த அனுபவமும் கிடையாது. நல்ல தெளிவாக நாம் இந்த உண்மைகளை உணர்ந்திருக்க வேண்டும். சடப்பொருளுக்கு எந்த அனுபவமும் கிடையாது. கடவுள் எதையும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லாதவன், அவனே இன்ப சொரூபன், அவன் எதையும் அனுபவிக்க மாட்டான். நம்ம ஒன்னு அனுபவிக்கிறோம்னா நமக்கு இல்லாததான் நம்ம அனுபவிப்போம். அப்ப கடவுள்கிட்ட இல்லாத எது? ஆகவே கடவுள் எதையும் அனுபவிப்பதில்லை, அவன் இன்ப சொரூபன். அவன் எந்த இன்பத்தையும் அவன் போய் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனோட பெரிய பொருள் உலகத்தில் கிடையாது. நம்ம இன்பத்தை அனுபவிக்கிறோம்னா அந்த பொருளுக்கு வசப்படுகிறோம் என்று பொருள். அப்ப கடவுள் எதுக்கும் வசப்படாதவன், அவன் இன்ப சொரூபன். சடப்பொருள்கள் எதையும் அனுபவிக்க உணர்ச்சி இல்லாதவைகள். இப்ப இந்த ரெண்டையும் அனுபவிக்கிறது எது? உயிர் தான். உயிர் தான் ரெண்டையும் அனுபவிக்கும். கடவுளை சார்ந்த இன்பத்தையும் சாஸ்வதமான பேரின்பத்தையும், இந்த பாசத்தை சார்ந்து ஓயாத துன்பத்தையும் அனுபவிக்கும். ஆகவே கடவுள் இந்த பொருள்களை சிவபெருமான் முக்தி நிலையில சிவமும் இருக்கிறது உயிரும் இருக்கிறது. ஏகான்மவாதக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இருக்கிறது பிரம்மம் ஒன்றே அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் ஒண்ணுதான், உயிர்களாக தோன்றுகின்றன. ஆனால் இந்த உயிர்கள் சாதனைகளை செய்து தூய்மையடைந்து இறைவனோட ஒன்னா போயிடும். ஒரே பொருள் இன்பத்தை அனுபவிக்கணும், இன்பத்தில் இருக்க முடியுமான்னா இருக்க முடியாது. இன்பத்தை அனுபவிப்பதற்கு இன்பம்னு ஒரு விஷயம் இருக்கணும், அனுபவிக்கிறன்னு ஒருத்தர் இருக்கணும். ரெண்டு பொருள் இருந்தால்தான் இன்பத்தை அனுபவிக்க முடியும். ஒரே பொருளா இருக்கும்போது இன்பம் அனுபவம் இருக்காது. அப்ப பேரின்பங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஆகவே ஏகான்மவாதக்காரர்கள் சொல்லுகின்ற இருப்பது பிரம்மம் ஒன்றே, உயிர்கள் எல்லாம் கிடையாது அப்படின்னு ஏகான்மவாதக்காரர்கள் சொல்லுகிறார்கள். சிவ சமவாதம்னு ஒண்ணு உண்டு. ஒரு கொள்கையை உடையவர்கள், அவங்க அகச்சமயத்தை சேர்ந்தவர்கள், முக்தி நிலையில சிவம் நானும் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு கொள்கைகளையும் மறுத்து முக்தி நிலையில் இறைவன் இன்பத்தை வழங்குகிறான், உயிர்கள் இன்பத்தை அனுபவிக்கின்றன. இங்கேயும் அப்படித்தானே இருக்கும். நம்ம உலகத்திலையும் ஏதோ ஒரு இன்பத்தை அனுபவிச்சிருக்கோம். இப்ப கேட்கற இன்பத்தை அனுபவிச்சிருக்கோம், நான் சொல்ற இன்பத்தை அனுபவிச்சிருக்கேன், வீட்டுக்கு போனா சாப்பிட்ற இன்பத்தை அனுபவிக்கலாம். அப்புறம் கடவுளுக்கு எதுக்கு என்ன? அங்கேயும் இன்பம் தான் தர்றாரு அவர், இங்கேயும் ஒரு வகையான இன்பத்தை நம்ம அனுபவிச்சிருக்கோம், இங்கே இருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் நாம் பெறுகின்ற இன்பங்கள் அனைத்தும் தற்காலிகமானவைகள், இன்பமாக நினைப்பவை அனைத்தும் துன்பத்தை தரக்கூடியவைகள். ஆனால் இறைவன் வழங்குகின்ற ஆனந்தம் சாஸ்வதமானது, எப்பொழுதும் நமக்கு இன்பத்தை தந்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து நாம் பிறந்து வர வேண்டிய அவசியமே இல்லை. ஒருமுறை அந்த முக்தி பேச்சினை, சிவபெருமானுடைய திருவடி பேச்சினை நான் அடைந்து விட்டால் மீண்டு வருதல் என்பது கிடையாது. மீண்டுவாரா நெறி அருள் புரிபவன், பாண்டி நாடைய படம்பதியாகவும் மீண்டுவாரா நெறி அருள் புரிபவன் என்று மணிவாசக பெருமான் சொல்கின்றார். மீண்டும் திரும்பி வரக்கூடிய நெறி அல்ல அது. சாஸ்வதமான பேரின்பத்தை இறைவன் நமக்கு வழங்குகிறான். ஆகவே கடவுளும் நமமும் சமம் என்று சொல்வது பாவத்திலையும் பெரிய பாவம். கடவுள் பேராற்றல் படைத்தவன், அகண்ட வியாபக பொருள், அவன் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் அவன் தாங்கி இருக்கிறான். பாசமே அவனை பற்றாது. நாமும் கடவுளா இருந்தா நம்மள எப்படி பாசம் பற்ற முடியும்? பாசம் பற்றினாலும் நம்மளை கடவுள்னு சொல்ல முடியுமா? கடவுள் நம்மளும் ஒன்னாயிடுவோம்னு சொல்ல முடியுமா? ஆகவே உயிர்கள் பாசத்திற்கு வசப்படுபவர்கள், கடவுள் பாசத்திற்கு வசப்படாதவன். உயிர்கள் எல்லா சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை அடையக்கூடியவைகள், கடவுள் அப்படி இல்லை. தன்னில் தானாக இருக்கக்கூடிய சுதந்திர ஆற்றல் படைத்தவன், அருளுடைமையுடையவன், அவன் இயற்கை உணர்வினன், அவன் முற்றறிவினன், அவன் இன்ப வடிவினன், அவன் பேர் அருளுடையவன். இப்படி ஏராளமான குணங்களை அவன் உடையவனாக அவன் இருக்கிறான். கடவுளுக்கு நமக்கு ரொம்ப வித்தியாசம். நம்ம பாச வசப்பட்டு துன்பப்படக்கூடிய தன்மையுடையவர்கள், அவர்கள் பாசமே இல்லாமல் தூய மேனியை உடையவன் அவன். ஆகவே கடவுளும் நாமும் சமம் என்பதோ, நாம் தூய்மை அடைந்த பிறகு கடவுளோடு போய் சேர்ந்து கடவுளாயிடுவோம் அப்படிங்கிறதோ தவறான கொள்கைகள். அந்த தவறான கொள்கைகளை இந்த இறுதி நிறைவு பகுதியிலே தவறு என்று சுட்டிக்காட்டி, அந்த நெறியிலெல்லாம் செல்லாமல் சைவ சித்தாந்தமாகிய உண்மை நெறியை சாருமாறு இறைவன் எனக்கு அருள் புரிந்திருக்கிறான். அருள் புரிந்து சாஸ்வதமான பேரின்பத்தை அவன் வழங்கவும் அந்த பேரின்பத்தை நான் துய்த்து கொண்டே இருக்கும்படியான நிலைமையை எனக்கு அவன் தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமானுக்கு வணக்கம் என்று நிறைவு பகுதியில் சொல்லி இந்த நூலை நிறைவு செய்கிறார். அதை பார்க்கலாம். எல்லாம் போய் தம்மை தெளிந்தாராய் தாமே பொருளாகி எம்மை புறங்கூறி இன்புற்று செம்மை அபிகாரம் பேசும் அகம்பிரம்மக்காரர் வெளியாம் இருளில் விடாதே ஒளியாய் நீ நின்ற நிலையே நிகழ்த்தி ஒரு பொருள் வேறு இன்றியமையாமை எடுத்து ஓதி ஒன்றாக சாதித்து தம்மை சிவம் ஆக்கி இப்பிறவி பேதம் தனில் இன்ப பேதம் உரா பாதகரோடு ஏகமாய் போகாமல் எவ்விடத்தும் காட்சி தந்து போகமாம் பொற்றாளின் உட்புணர்த்தி ஆதியுடன் நிற்க அழியா நிலை இதுவே என்று அருளி ஒக்க வியாபகம் தன்னுள் காட்டி மிக்கு ஓங்கும் ஆனந்த மாக்கடலில் ஆறா அமுது அழித்து தான் வந்து செய்யும் தகுதியினால் ஊன் உயிர்தான் முன்கண்ட காலத்து நீங்காத உன்னோனை என்கொண்டு போற்றி இசைப்பேன் யான். எல்லாம் போய் எல்லா பொருள்களும் பொய் என்று தெளிந்து, இப்ப ஞானம் வந்துவிட்டது குருநாதனுடைய அருளால. உலகத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் சாஸ்வதமானவைகள் அல்ல. பொய்னா என்ன? அவைகளெல்லாம் மாறி அமையக்கூடியது. அதை நான் உறுதியா எனக்கு துணைன்னு பற்றி பிடிச்சா ஒருவேளை அந்த பொருள் நான் இருக்கும் பொழுதே காணா போயிடும், அழிஞ்சு போயிடலாம். அல்லது அந்த பொருள்கள் சாஸ்வதமா இருக்கும் பொழுதே நான் அழிந்து போய்விடலாம். ஆகவே தற்காலிகமாக இருக்கக்கூடியவைகள் என்ற தெளிவை பெற்று தம்மை தெளிந்தாராய் அந்த பொருள் பொய்பொருள்களிலிருந்தெல்லாம் நீங்கி நான் உயிர் அறிவுடைய பொருள். நான் சேர வேண்டியது ஜட பொருள்கள் அல்ல, நான் சேர வேண்டியது அறிவுடைய பொருளாகிய சிவபரம்பொருள் என்பதை தெளிந்து தாமே பொருளாகி தமக்கு மேம்பட்ட பொருள் ஒன்றும் இல்லை என்றும். இதெல்லாம் வந்து ஆத்ம அனாத்ம விகாரம்னு ஏகான்மவாதிகள் வந்து பொய்ப்பொருளையும் மெய்ப்பொருளையும் ஆராய்ச்சி பண்ணி தான் தான் இந்த பொறிபுலன்களுக்கு அப்பாற்பட்டவன், இவையெல்லாம் அழியக்கூடியது என்று தெரிந்த பிறகு நம்ம இதை வந்து என்ன ஞானம்னு சொல்றோம்னா பசுஞானம் என்று சொல்கிறோம். இந்த பசுஞானம் பெற்ற நிலையிலே ஏகான்வாதக்காரர்கள் இருக்கிறார்கள். அந்த பசுஞானம் நிறைவான ஞானம் இல்லை. பசுஞானத்துக்கு மேலாக ஒரு ஞானம் இருக்கிறது, அது பதிஞானம். அந்த பதிஞானத்தை பெற வேண்டும். இந்த பசுஞானத்தை பெற்றவர்கள் எம்மை புறம் கூறி இன்புற்று, பசுஞானம் பெற்றவர்கள் இதெல்லாம் பொய்ப்பொருள், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நான் பரம்பொருள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுகின்றவர்கள் சைவ சித்தாந்த செந்நெறி எனக்கு புறம்பானது, அது சரியில்லாத கொள்கையுடையது என்று கூறி அவற்றால் மகிழ்ச்சி அடைந்து செம்மை அபிகாரம் பேசும் அகம்பிரம்மக்காரர், முதல்வனை போலவே கடவுளைப் போலவே நானும் எந்த விதமான சரணமும் இல்லவே இல்லாதவன், விகாரம் இல்லாதவன், கடவுள் விகாரம் இல்லாதவன், இந்த உலகத்தினால பாதிக்கப்படாதவன், அதுபோல நானும் தூய்மையடைந்த நிலையில கடவுளை போன்றவன் தான், நானும் கடவுளும் ஒன்றுதான் என்று சொல்கிறார்கள் இவர்கள் ஏகான்மவாதிகள். அப்படிப்பட்டவருடைய வெளியாம் இருளில் விடாதே, வெளிப்படையான இருள் நெறியில் என்னை விடாது, என்னை தடுத்தாய். ஆகவே ஏகான்மாத கொள்கையிலிருந்து என்னை தடுத்து நிறுத்தினாய் கடவுளே, அது உன்னுடைய கருணை. அதுக்கு அடுத்தது ஒளியாய் நீ நின்ற நிலையை நிகழ்த்தி பேரொளியாக திகழ்கின்ற தன்மையினை இறைவன் தானே உணர்த்தி வழிகாட்டினான். ஆக ஏகான்மாதத்தில் செல்லாமல் எனக்கு அதனுடைய உண்மைத்தன்மையை தெளிவாக உரைத்து நான் ஏகான்வாத கொள்கையிலே ஈடுபடாமல் என்னை இழுத்து நிறுத்தி உண்மை நிலையை எனக்கு உணர்த்தினாய். சைவ சித்தாந்த உண்மைகளை எனக்கு உணர்த்தி இருக்கிறாய். இது ஒன்று. அதுக்கு அடுத்தது, ஒரு பொருள் வேறு இன்றியமையாமை எடுத்து ஓதி, அது மட்டுமல்லாமல் தங்களை தாங்களே ஒப்பற்ற பொருள் என்று கூறியும், அதாவது இப்பொழுது நான் பாசத்துக்கு வசப்பட்டிருக்கேன், முயற்சி செய்து நான் இறைவனுடைய இறைவனை இறைநெறியில் சென்று நானும் சிவமாம் தன்மையை அடைந்து விடுவேன், அப்படி அடைந்த பிறகு முக்தி நிலையில கடவுளும் நானும் ஒன்று என்று சிவசமவாதிகள் என்ற கொள்கையுடையவர்கள் சொல்கிறார்கள். ஒன்றாக சாதித்து தம்மை சிவமாக்கி தாங்கள் இறைவனோடு ஒன்றாவோம் என்று கூறுகிறார்கள். தாமே சிவம் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். இப்பிறவி பேதம் தன்னில் இன்ப பேதமுறா பாதகரோடு ஏகமாய் போகாமல், இந்த பிறவியில் சிவனை எனக்கு சமமானவன் என்று யாரொருவர் சொல்லுகிறார்களோ அந்த பாவிகளோடு நான் சேர்ந்து விடாமல் என்னை தடுத்து ஆட்கொண்டாய். அப்படி ஆட்கொண்ட நீ ரெண்டு நெறியிலையும், அதாவது சிவசமவாதம் ஏகான்மவாதம் ரெண்டுலையும் செல்லாம என்னை தடுத்து நிறுத்தி நீ அடுத்து எனக்கு ஞானத்தை வழங்கினாய். எவ்விடத்தும் காட்சி தந்து எல்லா இடத்திலும் நீ நிறைந்திருக்கிறாய் என்பதை உணர்த்தியிருக்கிறாய். கண்டேன் அவர்திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன். எங்கு பார்த்தாலும் இறையன் விளங்கி கொண்டிருப்பதை பார்த்தாராம். தேடி கண்டுகொண்டேன் திருமாலோட நான்முகனும், தேடி தேடனா தேவனை என்னுள்ளே கண்டுகொண்டேன். எங்கும் பிரபஞ்சம் அனைத்தும் இறைவன் நிறைந்திருப்பதை எடுத்து காட்டினார் சிவபெருமான். அதோட கூட வேற என்ன பண்ணாரு, போகமாம் பொற்றாளின் உட்புணர்த்தி அடிவில்லாத பேரின்பத்தை அனுபவிக்கும்படி திருவடி மலர்களில் என்னை ஆட்படுத்தினாய். ரெண்டு. கடவுள் என்ன செய்யறார், தீநெறிக்கண்ணிருந்து இந்த உயிரை திருப்பி எடுத்துக்கொண்டு வந்து எல்லா இடங்களிலும் தான் நிறைந்திருப்பதை நிதர்சனமாக காட்டினார். அடுத்தபடியாக தன்னுடைய திருவடியில் அந்த உயிரை பதிவு செய்து அந்த திருவடியிலிருந்து கிடக்கின்ற பேரானந்தத்தை இந்த உயிர்கள் பெறுமாறு செய்தார். ஆதியுடன் நிற்க அழியா நிலை இதுவே என்று அருளி, நீ திருவடியில் இருப்பதுதான் திருவருளிலே கலந்திருக்கக்கூடிய அழியாத நிலை, இந்த நிலைதான் உனக்கு சாஸ்வதமான நிலை, நீ வந்து சேரக்கூடிய இடத்துக்குன்னு வந்துவிட்டாய் என்பதை அவனே எனக்கு உணர்த்தி அருளி, ஒக்க வியாபகம் தன்னுள் காட்டி தனது வியாபகத்துக்குள்ளேயே நீ அடங்கி இருக்கிறாய், நீ வெளியிலே உள்ள பொருள் அல்ல, என்னுடைய வியாபகத்துக்குள்ளே இருந்து கொண்டு என்னுடைய திருவடி தாமரையிலிருந்து பருகின்ற அமுதத்தையும் பேரானந்தத்தையும் நீ பருகிக்கொண்டே ஆனந்தத்தில் இரு என்று அருள் பாலித்தார். மிக்கு ஓங்கும் ஆனந்த மாக்கடலில் ஆறா அமுதளித்து அந்த திருவடி மலர்களிலேயே ஊறிக்கொண்டு வருகின்ற அந்த அமுதத்தை நான் எவ்வளவு பருகினாலும் ஆனந்தத்தை அடைந்தாலும் அளவே இல்லாமல் அந்த ஆனந்தத்தை அடையுமாறு செய்து அந்த அமுதத்தை அளித்து என்னை காப்பாற்றினார். ஊன் உயிர்தான் முன்பு கண்ட காலத்து, முன்பு தனுகரண போனபோகங்களோடு கூடி கட்டுண்டு கிடந்த காலத்தும் நீங்காத முன்னோனை என்னை விட்டு நீங்காது தான் வந்து செய்யும் தகுதியினால் கடவுள் குருநாதனாக வந்து எல்லாவற்றிலும் தான் நிறைந்திருப்பதை காட்டி தன்னுடைய திருவடி தாமரையை காட்டி அந்த திருவடி தாமரையிலிருந்து பெறுகின்ற பேரானந்தத்தை எனக்கு ஊட்டி அந்த அமுதத்திலேயே சாஸ்வதமாக நான் நிலைத்திருக்குமாறு செய்து கட்டுண்ட காலத்திலும் உன்னை விட்டு நீங்காது நான் உன்னோடையே இருந்தேன். நீ கேவல நிலையில் இருக்கும் பொழுதும் உன்னோடு இருந்தேன், நீ சகல நிலையில் இருக்கும் பொழுதும் உன்னோடு இருந்தேன், இப்பொழுது சுத்த நிலையிலும் உன்னோடு இருக்கிறேன், சாஸ்வதமாக உன்னோடு இருக்கக்கூடிய உறவினன் நான் தான் என்பதை தெளிவாக எனக்கு உணர்த்தி தான் வந்து செய்யும் தகுதியினால் தானே வந்து இவைகளையெல்லாம் எனக்கு இறைவன் அருளி செய்திருக்கிறான், என் கொண்டு போற்றி இசைப்பேன் யான், எவ்வாறு இந்த அளவற்ற கருணைக்கு கைமாறு செய்வேன், அப்படி கைமாறு என்னால் செய்ய முடியாது, அப்படிப்பட்ட இறைவனுக்கு சிவபெருமானுக்கு என்னுடைய வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி இந்த நூலை நிறைவு செய்கிறார். ஆகவே கடவுள் புறநெறிகளில் செல்லாமல், இந்த பாடனுடைய சாராம்சம் என்னன்னா புறநெறிகளில் செல்லாமல், அதாவது ஏகான்மவாதத்திற்கு செல்லாமல் அதனுடைய தீமைகளை எல்லாம் எனக்கு உணர்த்தினான், சிவசமவாத கொள்கையில் ஈடுபடாமல் அதனுடைய தீமைகளை எல்லாம் எனக்கு உணர்த்தினான், எங்கும் அவன் ஊடுரு இருக்கின்ற தன்மையை நிதர்சனமாக காட்டினான், இப்பொழுது அவன் காட்டியதனால நான் எதை பார்த்தாலும் எனக்கு சிவமாகவே தெரிகிறது, கோழிப்படையோடும் கூடி ஒருவனை கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், காட்டாதனை எல்லாம் காட்டி பின் சிவம் காட்டி, ஆகவே இந்த பிரபஞ்சம் அனைத்தும் சிவபெருமுருளே ஊடுருப்பதை அவன் நிதர்சனமாக எனக்கு காட்டினான். அதோடு மட்டுமல்லாமல் அந்த சிவதரிசனத்தின் விளைவாக அவனுடைய திருவடி தாமரையிலிருந்து பெறுகின்ற பேரானந்த பெருவாழ்வை எனக்கு சாஸ்வதமாக வழங்கியிருக்கிறான், வழங்கி எக்காலத்தும் உன்னோடு இருந்தவன் நான், கேவல நிலையிலும் உன்னோடு இருந்தேன், சகல நிலையிலும் உன்னோடு இருந்தேன், சுத்த நிலையிலும் உன்னோடு இருக்கிறேன், உன்னை விட்டு நான் என்றும் பிரிந்ததே இல்லை என்பதை எனக்கு உணர்த்திய அவனுடைய பெரிய கருணைக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இங்கு இந்த பகுதியில இந்த போற்றி பகருடைய என்ற 15 பகுதிகளில் இருக்கின்றன, 15 போற்றிகள் இருக்கின்றன. இது உயிரினுடைய வரலாற்றை மிகச் சிறப்பாக நமக்கு சொல்லியிருக்கிறது. தன்னுடைய குருநாதன் மறைஞான சம்பந்தனே சிவபெருமான் இந்த குரு மறைஞான சம்பந்தராக வந்து தனக்கு உணர்த்தியதாக உமாபதி சிவாச்சாரியார் உணர்ந்து அந்த உணர்ந்த உண்மைகளை இந்த நூலிலே சொல்லியிருக்கின்றார். இந்த நூலிலே சைவ சித்தாந்த சாரம் அனைத்தும் மிகச் செறிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைவு பகுதியாக ஒரு பாடல், குரு வழிபாடு போற்றி திருத்தில்லை. தில்லையம்பதியிலே இருந்துதான் சிவபெருமான் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறான். தில்லையம்பதி இந்த உலகத்திற்கு இதயஸ்தானம் போன்றது. அங்கிருந்தான் இந்த உலகத்தை செயற்படுத்துகின்ற பஞ்ச கிருத்தியங்களையும் அவன் செய்கிறான். அவன் பஞ்சாக்கிர திருமேனி கொண்டு விளங்குகிறான். அவனுடைய அசைவின் காரணமாகத்தான் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இயங்குகிறது. ஆகவே தில்லையம்பதியை அவர் போற்றுகிறார். போற்றி சிவபோகம், அவனுடைய திருமடி தாமரையிலிருந்து பெறுகின்ற பேரானந்தம் இந்த உயிரை ஆட்கொண்டு இந்த உயிர் தன்னை மறந்து இறையருளிலேயே திளைத்திருக்குமாறு செய்கிறது. ஆகவே அந்த சிவபோகத்திற்கு சிவானந்தத்திற்கு போற்றி. போற்றி அவன் மெய்ஞான புண்ணிய நூல். இப்படிப்பட்ட உயர்ந்த ஞானத்தை அடைவதற்கு மிக மிக பெருந்துணையாக இருக்கக்கூடியது சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள். ஆகவே இந்த மெய்ஞான சாஸ்திரங்களுக்கு வணக்கம். போற்றி எங்கள் வெம்பந்த வாழ்க்கை விட வேறாய் வந்து உள் நின்ற சம்பந்த மாமுனி பொற்றாள். சம்பந்த மாமுனியுடைய பொற்றாள் எங்களுடைய வெம்பந்த வாழ்க்கை விடுவதற்கு வந்தது. அவருடைய திருவடிகள் இருக்கின்றனவே மறைஞான சம்பந்தர் அவருடைய திருவடிகள் எம்முடைய வெம்மையான இந்த உலக வாழ்க்கை வெம்மை நிகழ்ந்தது, ஓயாமல் துன்பத்தையே தரக்கூடியது. அதனாலதான் இறைவனை பற்றி நினைக்கின்ற நேரம் தான் நமக்கு சமாதானமும் அமைதியுடைய நேரம். சட்டோ நினைக்க மனத்து அமுதாம் சங்கரனை. சிவபெருமான நினைக்கின்ற நேரம் நம்ம நிம்மதியா இருக்கிற நேரம், அமைதியா இருக்கிற நேரம், நம்முடைய மனம் சாஸ்வதமான பேரானந்தத்தை அனுபவிக்கின்ற நேரம். ஆகவே இந்த வெம்மையான பந்த வாழ்க்கையை துன்பப்படும்படியான வாழ்க்கையை விடுவதற்காக சம்பந்த முனிவருடைய பொற்றால் வந்து எனக்கு உதவியது. அது என்ன சொன்னதுன்னா, வேறாய் வந்து எனக்கு அறிவிப்பதற்காக அது குருநாதனாக வெளியே நின்று எனக்கு அறிவித்து ஞானத்தை எனக்கு உண்டு பண்ணி பேரானந்த பெருவாழ்வை எனக்கு அது வழங்கிவிட்டு அது என்னுடைய உயிரிலே உயிராக விளங்குகிறது. வெளியே வந்து வேறாய் நின்று அறிவித்த அந்த சிவபரம்பொருள் என்னுடைய உயிருக்கு உயிராக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். போற்றி திருத்தில்லை, போற்றி சிவபோகம், போற்றி அவன் மெய்ஞான புண்ணிய நூல், போற்றி எங்கள் வெம்பந்த வாழ்க்கை விட வேறாய் வந்து உள்ளே நின்ற சம்பந்த மாமுனி பொற்றாள். ஆகவே இறைவன் அறிவிப்பதற்காக குருநாதனாக அறிவிப்பதற்காக வேறாக நின்று அறிவிக்கிறான். அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்காக அவனும் எனது உயிரின் உள்ளே வந்து இருந்து அந்த இன்பத்தை நான் அனுபவிக்குமாறு அவன் செய்கிறான். அப்படிப்பட்ட என்னுடைய குருநாதனுடைய திருவடிகள் போற்றி வணக்கம் என்று இந்த நூலை நிறைவு செய்கிறார். இந்த நூல்ல 15 போற்றிகள் இருக்கின்றன. முதலிலே எல்லாம் கடந்த சிவபெரும்பொருள் இந்த உலகத்தின் உயிர்கள் மேல் கொண்ட கருணையின் காரணமாக தில்லை என்பதிலே திருநடனம் செய்கிறது என்று முதல் பகுதி சொல்கிறது. அப்படிப்பட்ட இறைவன் உயிர்கள் மேல் கொண்ட கருணையின் காரணமாக 5 தொழில்களை செய்கிறான் என்று இரண்டாவது பகுதி நமக்கு சொல்கிறது. அப்படி 5 தொழிலை செய்கின்ற இறைவனுக்கு அது வணக்கத்தை தெரிவிக்கிறது. 3வது பகுதி இந்த உயிர்கள் காரண அவத்திகளில் இருக்கின்ற நிலைமையை தெரிவிக்கிறது. கேவலம், சகலம், சுத்தம் ஆகிய 3 நிலைகள் இருக்கிறது. ஆணவமலத்திலிருந்து உயிர்களை விடுவிப்பதற்காக சகல நிலைக்கு இறைவன் உயிர்களை கொண்டு வருகிறான். அப்படி உயிர்களை கொண்டு வரும்பொழுது 4வது நிலையில இந்த உயிர்கள் பல்வேறு பிறவிகள் எடுக்கிறது. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளைத்தேன் என்று பெருமான் இதை சொல்லுகிறார். இப்படி பல்வேறு பிறவிகளில் இந்த ஆணவமலத்தை நீக்குவதற்காக பல்வேறு பிறவிகளை கொடுத்து கொண்டு வருகிறது. தாயினுடைய கற்பத்திலே உயிரை காப்பாற்றுகிறான் இறைவன். ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்று மணிவாசக பெருமானதை சொல்கிறார். தாயினுடைய கற்பத்தில் காப்பாற்றுறான். 5வது பகுதியில குழந்தை பருவத்தில் இறைவன் எவ்வாறு உதவுகிறான், குழந்தை பருவத்தை காப்பாற்றுவதற்காக தாய்க்கு அவன் பாசத்தை தந்து பாசத்தின் மூலமாக இந்த குழந்தையை அவன் காப்பாற்றுகிறான். அப்புறம் ஆறாவது பகுதியில் உடல் வளர்ந்து வரும்பொழுது அவனுடைய தேவைகள் என்னென்னவோ அந்த தேவைக்கு தகுந்த பொருள்களையெல்லாம் இந்த உலகத்தில் அவன் சிருஷ்டி செய்து அப்படி அந்த உயிரை ஓம்புகிறான் என்பதையெல்லாம் சொல்லுகிறது. ஏழாவது பகுதி இந்த உயிர் அனுபவிக்கக்கூடிய ஐந்து அவத்தைகள் சாக்கரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம் ஆகிய ஐந்து நிலைகளை உயிர்கள் அனுபவிக்கின்ற நிலையை பற்றி ஏழாவது பகுதியில் சொல்கிறார். எட்டாவது பகுதியில் இப்படி அனுபவிக்கின்ற உயிர் பல்வேறு வினைகளை செய்கின்றன, நல்வினை தீவினைகளை செய்கின்றன. அந்த வினைகளுக்கு தகுந்த கணக்குகளை இறைவன் எழுதி வைக்கிறான். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே என்று எல்லா கணக்கையும் எழுதி வைக்கின்ற

0: ஜீவினைகளுக்கு நல்ல பிறப்பும் ஜீவினைகளுக்கு தீய பிறப்பும் தந்து உயிர்களை பக்குவப்படுத்துகிறான். நல்ல குடும்பத்தில் வந்து பிறக்கிறாங்க, அப்புறம் பக்குவப்படுத்துகிறான். அப்படி பக்குவப்படுத்துவதன் மூலமாக உயிர்களுக்கு மலபரிவாகம், இறைவனை ஒப்பு, சத்தியநிபாதம் ஆகிய நிலைகள் வருவதை 10வது பகுதி சொல்லுகிறது. அதற்கு அடுத்தபடியாக அப்படி தகுதி வந்த உயிர்களை மூன்றாக பிரிக்கிறார்கள். விஞ்ஞானகலர், பிரணயாகலர், சகலர் வகை ஆன்மாக்களாக. இப்படி வருகின்ற உயிர்களில் சகலர் வகை ஆன்மா விஞ்ஞானகலருக்கு உள்நின்று இறைவன் உணர்த்துகிறான். பிரளயாகலருக்கு மான் மழு ஏந்தி அவன் தெய்வீக வடிவத்தோடு நின்று அவர்களுக்கு அருள் புரிகிறான். சகலர் வகை ஆன்மாக்களுக்கு இறைவன் தன்னுடைய கரைக்கண்டத்தை மறைத்துக் கொண்டு குருநாதனாக வந்து அருள் புரிகிறான். மானை காட்டி மானை பிடிப்பது போல இந்த உலகத்து உயிர்களுக்கு அவர்கள் இருக்கின்ற நிலையிலே இறங்கி வந்து அவர்களைப் போல உண்டு உடுத்து இன்பம் அனுபவித்து அவன் உயிர்களை காப்பாற்றுவதற்காக குருநாதனாக வருகிறான். அப்படி குருநாதனாக வருகின்ற இறைவன் தீட்சி செய்து ஆணவ மலத்தை நீக்குகிறான். தீட்சை பல வகையாக சொல்லப்படுகிறது. சமயம், விசேஷம், நிர்வாணம், ஆச்சாரிய அபிஷேகம் என்று சொல்லப்படுகிறது. அதில் பல்வேறு வகைகளிலும் அவன் தீட்சை வழங்குகிறான். கர தீட்சை செய்கிறான், வாசக தீட்சை செய்கிறான், உபதேச தீட்சை செய்கிறான், பாத தீட்சை செய்கிறான், மனச தீட்சை செய்கிறான். இப்படி பல்வேறு வகைகளை உயிரை பக்குவப்படுத்துகிறான். இதை 12வது பகுதி சொல்கிறது. 13வது பகுதியிலே செவருமான் தன்னுடைய உண்மை குருநாதனாக வந்து தன்னை அடைவதற்குரிய ஞான சாதனங்களை அருளுகிறான். சரியே கிரியை யோகமாகிய ஞான பகுதிகளை வழங்கி, ஏ நான் உன்னையோடு ஆதியோடு அந்தமாக உன்னை நீ என்று இருக்கிறாயோ அன்றிலிருந்து உன்னோடு இருக்கிறேன். இன்று புதிதாக வந்தவன் என்று நீ நினைக்க வேண்டாம். சாஸ்வதமாக உன்னோடே இருக்கிறேன். உன்னுடைய ஆணவமலம் இந்த சரியாக தவங்களினாலே ஆணவமலம் கழிந்த பொழுது நான் இருப்பதை உணர்ந்து கொண்டையே தவிர நான் உன்னோடு தான் இருந்தேன் என்ற ஞானத்தை வழங்கி அருள்கிறான். 13வது பகுதியில். 14வது பகுதியில ஞானம் அடைந்த பிறகு இந்த உயிர் கேவலம் சகலம் ஆகிய நிலைகளிலே பட்ட துன்பங்களையெல்லாம் இந்த உயிருக்கு நினைவூட்டி தன்னுடைய இறைவனுடைய அருளால் இந்த உயிர் என்னென்ன மேன்மைகளையெல்லாம் அடைந்தது, அந்த உயிருடைய வியாபகத்தன்மை, உயிர் இறைவனில் தங்கியிருக்கின்ற தன்மை, இறைவனுடைய பெரிய சிறப்பு, இந்த உயிர் தன்முனை பற்றி இறைவனை உணர்ந்து கொள்கின்ற ஞானம், இவைகளையெல்லாம் பற்றி 14வது பகுதியில நமக்கு சொன்னார். சுத்த நிலையில இறைவன் அருள்புரிகின்ற தன்மையும் சொன்னார். 15வது பகுதியில ஏகான்மவாதிகள், சிவசமவாதிகள் இவருடைய கொள்கைகள் எல்லாம் தவறு என்று சுட்டிக்காட்டி முக்தியிலே இறைவன் திருவடியை உயிர் அடைகிறது, அங்கு சாஸ்வதமான பேரின்பத்தை உயிர் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அந்த சாஸ்வதமான பேரின்பத்தை வழங்குவதற்கு குருநாதன் மானுடவடியிலே வந்து இறைவனே மானுடவடியில் குருநாதனாக வந்து அருள் புரிந்தான் என்ற தன்மையை இந்த 15வது பகுதி சொல்கிறது. நிறைவு பகுதியிலே தன்னை அருள் புரிந்த இறைவன் வாடுகின்ற திருத்தில்லை, அவன் வழங்கிய சிவபோகம், அதற்கு அடுத்தபடியாக இந்த சிவபெருமானை அடைவதற்குரிய திருமுறைகள், சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள், இவைகளுக்கு வணக்கம் தெரிவித்து இந்த வெம்மையான துன்பம் தருகின்ற வாழ்க்கையை விட்டு இன்ப பேரின்ப பெருவாழ்வில் திளைத்திருக்க செய்கின்ற குருநாதனுடைய திருவடிகளை வாழ்த்தி நூல் நிறைவேறுகிறது. ஆக இந்த 15 பகுதிகளின் மூலமாக ஒரு உயிர் செய்கின்ற ஆன்ம யாத்திரை மிகச்சிறந்த முறையிலே சுருக்கமாகவும் மிக தெளிவாகவும் விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலினுடைய கருத்துக்கள் எல்லாம் நம்முடைய மனதிலே நிலை பெற்று இவைகளெல்லாம் வாழ்க்கையாக மாறி இந்த உயர்ந்த பேரானந்த பெருவாழ்வை இறைவனுடைய திருவடிகளை பெறுகின்ற அந்த ஆனந்த சாஸ்வத ஆனந்தத்தை நாம் எல்லோரும் அடைய எல்லாம் வல்ல சிவபெருமான் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கிறேன். நன்றி. வணக்கம்.
1: பேரறிவும் கண்களே கொள்ள அணப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணமொரு மூன்றும் திருந்து

வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிதா மகிழ்ச்சியில் மலர்ந்தா ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிதா மகிழ்ச்சி

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருக்கூட்ட சிறப்பு. வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வள்ளி தேவதேனா காந்த ஸ்வரகம் கரகரா சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம். அருள்கடலாகிய முருகப்பெருமானுடைய பெருங்கருணையினாலே இந்த திருமுறை விழாவிலே இன்று திருமுறையிலே 12 திருமுறையாக விளங்குகின்ற பெரிய புராணம் பற்றி, அதிலே திருக்கூட்ட சிறப்பு பற்றி, அதிலே ஈர அன்பினர் யாது குறைவிலார் என்பது பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவுருள் கூட்டியுள்ளது. இந்த நாட்டிலே பிறப்பதற்கு புண்ணியம் நிறைய இருக்க வேணும். இந்த நாட்டிலே பிறந்த சென்னையில இருப்பதற்கு புண்ணியம் நிறைய இருக்க வேணும். சென்னையில இருந்து இப்படி சுவாமியோடு தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு புண்ணியம் நிறைய இருக்கும். சாமியோடு தொடர்பு வைத்துக் கொள்வதையும் சிவனோடு தொடர்பு வைத்துக் கொள்வது அதிக புண்ணியம். பொதுவா எல்லாம் சாமி ஆகாது. சுவாமினா சிவபெருமான் தான். சுவாமி என்ற சொல்லுக்கு சிவபெருமான் தான். அதனால முருகப்பெருமானுக்கு சுவாமி நாதன், சுவாமிக்கு நாதன், சுவாமியாகிய சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணினோம். அந்த சாமியை மறவாமல் இருப்பதற்கு புண்ணியம் நிறைய இருக்கும். மறவாமல் இருப்பதற்கு இப்படிப்பட்ட நல்ல நிகழ்ச்சிகள் இருந்து கொண்டே இருக்கும். சிவ சம்பந்தமான நிகழ்ச்சி, சிவபெருமானுடைய புகழை பேசுதல், சிவபெருமானுடைய புகழை பாடுதல், சிவபெருமானுடைய ஆலயத்தை தரிசித்தல், சிவனடியார்களை தரிசித்தல், சிவ சம்பந்தமாகவே கேட்டுக்கிடுக்கணும். இல்லைன்னா மறந்து போய் நடக்கலைன்னா பாதை கூர்ந்து போ, பாதை மறைஞ்சுவோம். கேட்கலைன்னா சுவாமியை மறந்து போ. அதனால என்ன பண்ணோம்னா கேட்டுக்கிட்டே இருக்கணும். சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார், மிச்சுவார், வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார், பொன்னம்பலத்தாடும் தலைவாய் என்பார், அவர் முன்னே நரிப்பாய் நாயை நிறுப்பேனும் அப்படி நீத்தா நல்காயே என்பது திருவார்த்தை. அதனால இந்த கூட்டத்துக்கு திருக்கூட்டம்னு, இந்த கூட்டத்துக்கு திருக்கூட்டம்னு பெரிய புராணத்திலே திருக்கூட்ட சிறப்புன்னு வாடுற, அதுலதான் இந்த வரி வருவது. சிவபெருமானே வணங்குகின்ற கூட்டத்துக்கு திருக்கூட்டம்னு. இந்த திருளார் கூட்டம் என்பார் மாணிக்கவாசகர். திருளார் கூட்டம் காட்டாயில் செத்தே போனால் பிரியாரும். அதனாலே இப்படிப்பட்ட நல்ல சச்சங்கம், நல்ல கூட்டம்னு சொன்னா சிவபெருமானோடு தொடர்பு வைத்திருக்கிற கூட்டம் தான் நல்ல கூட்டம். அப்படி அந்த கூட்டத்தேனுடைய பெருமையை பற்றி தான் இந்த பெரிய புராணத்திலே சேர்க்கலாம். திருக்கூட்ட சிறப்புன்னு சின்ன சின்ன பாட்டு. திருமுறைகளிலே 12 இருப்பது இந்த பெரிய புராணம். பெரிய புராணம் புராணங்கிற பேர் ஒன்று, திருமுறை என்கின்ற பேர் ஒன்று. பெரிய புராணம் எப்படி இருக்கிறது என்றால் தோத்தர நூலாகவும் இருக்கிறது. தோத்தரத்தோடு சேர்ந்து இருக்குது அல்லவா, தோத்தர நூலாக இருக்கிறது. அப்புறம் அடியோர்கள் வரலாற்றை சொல்வதனால அது புராண நூலாக இருக்கிறது. அதற்கு மேல சாஸ்திர கருத்துக்களை சொல்லுவதனால சாஸ்திர நூலாகவும் இருக்கிறது. தோத்தரமாக இருக்கிறது, சாஸ்திரமாகவும் இருக்கிறது, புராணமாகவும் இருக்கிறது. அதற்கு சேக்கலார் சுவாமி வச்ச பெயரு திருத்தொண்டர் புராணம். அது பின்னாலே அது பெரிய புராணம் என்று பேரு பெற்று விட்டது. என்ன காரணம் என்றால் பெரியவர்களை பத்தி சொல்லுவதனால அதுக்கு பெரிய புராணம். யார் பெரியவர்? உலகத்துல இருக்கிறவங்க யாராவது நான் சின்னவனு சொல்லுவார்களா, பிள்ளைக்கு பார்க்கலாம் சொல்ல மாட்டாரு. நான் சின்ன ஆளுன்னு யாரும் சொல்ல மாட்டாரு. அதிகபட்சம் தன்னை பெரிதாகவே இன்னி கொண்டு இருப்பாள். ஆனா எல்லாருக்கும் பெரியவன் யாரு? சிவபெருமான். பெரியவன் சிறாப்பள்ளியை பேணுவார், அரி அயந்தோட அங்கிருப்பார்கள் என்பது அப்புறம் தேவார். சிவபெருமானதுக்குதான் பெரியவன். பெரியவன் சிறாப்பள்ளியை பேணு, திருச்சிராப்பள்ளி தேவாரம். நல்லா சரித்திர கீர்த்தனையில கோபாலகிருஷ்ணன் பாடுறாரு. ஆறு

0: கிருபையிருக்குதோ அவனே பெரியவனாம். பருக்குள் வீடுகள் மாடுகள் ஆடுகள் பணம் இருந்தால் அவன் பெரியவன் ஆவானோ என்பது நந்தனார் தரிசனம் சொன்னார். அதனால செய்தற்கு அரிய செயலை செய்து, செய்தற்கு அரிய செயலை செய்து பெறுதற்கரிய பேறு பெற்றவர்கள் நாயன்மார். செய்தற்கு அரிய செயலை செய்து பெறுதற்கு அரிய பேறு பெற்றவர்கள், அதனாலே அவர்களுக்கு பெரியவர்கள். அதனால அவர்கள் வரலாற்று சொல்லுகின்ற நூலுக்கு பெரிய புராணம். அந்த நூலை கற்பவர்கள் கேட்பவர்கள் எல்லாம் பெரியவர்கள் ஆகிவிடுவார்கள், கல்லாதவர்கள் பெரியவர்கள் ஆவார். அந்த பெரிய புராணத்துக்கு மூல நூல் எது தெரியுமா? திருத்தொண்டத்துவர் சுந்தரமுன் சுவாமல் வாடிய திருத்தொண்டத்துவர். திருவாரூரிலே சுந்தரமுன் சுவாமல் தங்கி இருக்கிற காலத்துல தேவாசிரிய மண்டபம், திருவாரூர்ல தேவாசிரிய மண்டபம், பெரிய மண்டபம். அதுல எப்போதும் அடியார்கள் கூடி இருப்பார்கள். திருமுறை இன்னிஷம் நடக்கும், சிவபெருமான பற்றிய பிரசங்கம் நடக்கும், சிவபூஷம் நடக்கும், அப்படிப்பட்ட இடம். அதுக்குன்னு அந்த மண்டபம், அது தேவாசிரிய மண்டபம். அதுல அடியார்கள் நிறைய கூடியிருந்தார்கள். சுந்தரமுனி சுவாமி இங்க தங்கி இருக்கிற காலத்துல அப்படியே உள்ள சுவாமியை, தியாகராஜ சுவாமியை கும்பிட போனாரு. கும்பிட போறவர் அப்படி பார்த்துட்டு ஒரு கும்பிடு போட்டுட்டு அவர் வாட்டில போனாரு. யார பார்த்துட்டு? அடியார்கள் அப்படி பார்த்து ஒரு கும்பிடு போட்டுக்கிட்டு நம்ம பரமன் சுப்பிரமணியரை கும்பிட்டு போன மாதிரி, பரமா போற போக்கில சுப்பிரமணியரை கும்பிட்டு போனார். அப்புறம் வந்து குட்டு வாங்கி அதே போல போகும்போது அடியாரனை பார்த்து ஒரு கும்பிட்டு போனார். அப்படி போனா கூட அவரை பக்கத்துல வந்து வணங்காமல் இப்படி தூரத்திலேயே கும்பிட்டுட்டு போறானேன்னு பார்த்துட்டு விரண்மண்டா நாயனாருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அது விரண்மண்டா நாயனார் ஒருத்தர் அடியாரிடத்துல வந்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணாம தூரத்திலேயே பட்டும்படாமைய போறானே, அப்படி போற சுந்தரன் அடியார் கூட்டத்துக்கு புறம்புனார். அப்படி பத்தி இல்லாதவன, அடியார் பத்தி இல்லாதவன ஆட்கொண்டு இருக்கிறான அந்த தேவராஜ சுவாமி அடியார் கூட்டத்துக்கு புறம்புனார். அடியார்களை வந்து பக்கத்துல நமஸ்காரம் பண்ணாம போற சுந்தரன் புறம்பு அடியார் கூட்டத்துக்கு தூரம், அவனை ஆட்கொண்டவராய் இருக்கிற தியாகராஜ சுவாமியும் அடியார் கூட்டத்துக்கு புறம்புனார். இவ்வளவு தைரியம் இருக்குமா உரைக்கு அப்படின்னாரு. அதை கேட்டுட்டு ரொம்ப வருத்தத்தை அடைஞ்சாரு சுந்தரர். கேட்டுட்டு வருத்தத்தை அடைஞ்சு அதன் பிறகு ஆயால அடியாரனுக்கு நான் அடியவன் ஆகணும் சாமின்னாரு. ஆகுன்னாரு, அவர்களை பத்தி பாடுன்னாரு. அதுக்குதான் வந்தவரே கைலாயத்திலிருந்து சுந்தரர் எதுக்கு வந்தாருன்னா அதுக்குதான் வந்தார். மாதவஞ்சீத தென் திசை வாழ்ந்திட சீதியில திருத்தொண்ட தொகைத்தார போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதவன் காட்சியில் நினைனார். அதன் பிறகு எப்படி பாடுவதுன்னாரு அடியுத்து தந்தார். திருத்தொண்ட தொகை பாட அடியுத்து தந்தார். திருவாரூர்ல இருக்கிற சுவாமி தில்லைவாழ் அந்தனரும் அடியாருக்கு அடியேன் அடியெடுத்து வந்தார். அதை வச்ச அப்புறம் பதினோரு பாட்டு பாடினார். அதான் திருத்தொண்ட பெரிய புராணத்துக்கு மூல நூல், முதல் நூல். அந்த திருத்தொண்ட தொகைக்கு நம்பியாண்டான் நம்பிகள் திருநாரையூர்ல பொல்லா பிள்ளையாருட பொருள் கேட்டு அவர் திருத்தொண்டர் திருவந்தாதின்னு பாடினார்.
1: அது வழிநூல்.
0: அந்த இரண்டையும் வச்சு திருவருளாலே அது ஜெயக்கலா இருக்கிற பெருசு பிள்ளைக்கு சென்று சிவபெருமானத்துல வேண்டினார். நடராஜாக்க வேண்டினார். உன்னுடைய அடியாரின் பெருமையை பாடும்படியான ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறது, அதற்கு தேவரி அருள் செய்ய போகணும். ஆண்டவனுடைய பெருமையை பாடலாம், அடியாருடைய பெருமையை பாட முடியாது, தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் தெரியுது. அதற்கு திருவருள் துணை செய்ய வேணும்னு வேண்டி நின்றாரு. நின்ற போது உலகலாம் என்று அடியெடுத்து தந்தார். திருத்தொண்ட தொகை பாட அடியெடுத்து தந்தாரு திருவாரூர்ல. பெரிய புராணம் பாட அடியெடுத்து தந்தார் சிதம்பரத்துல. அதனாலே பெரிய புராணம் மிகப்பெரியது. இதுல பெருமையிலே பெரிய பாட்டு 4,256, ரெண்டு காண்டம் 13 சருக்கம், ரெண்டு காண்டம் 4,286 பாட்டு. விரண்மண்ட நாயனார் திருவாரூருக்கு வடக்கே இருக்கின்ற தண்ணீர் பந்தல் இருக்கிற இடத்துல போய் ஒரு ஆச்சாரம் அமைத்துக் கொண்டு வருகின்றவர்களுக்கெல்லாம் அவர் வந்து உபசாரம் பண்ணும். அங்க போய் இருந்து அதனால வர்றவாளுக்கெல்லாம் உபசாரம் பண்றது. அடியாருந்து பூஜை பூஜை உத்ராஜி போட்டு வந்து அவளுக்கு பாத பூஜை பண்றது, சாப்பாடு போடுறது, சூசு கொடுக்குற நேரம் தான் சூசு கொடுக்கறது, காப்பி கொடுக்குற நேரம் தான் காப்பியை கொடுக்கறது, அப்படி பண்ணிட்டு இருந்தார். அதுல அவர் என்ன கொள்கை வச்சிருந்தாருன்னா எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் உபசாரம் பண்றது. அதனால வர்ற அடியாரில எல்லாம் பாத பூஜை பண்ணுவாரு, தீர்த்தம் விடுவாரு, காலை பிடிச்சிடுவாரு. அவர் வந்து அடியார் காலை பிடிச்சிடுவார், சாமி எந்த ஊர் நான் சென்னை ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பாத பூஜை பண்ணுவாரு. சாப்பாடு வட பாயசோடு போடுவார், ரொம்ப சந்தோஷம். இன்னொரு அடியார் வருவாரு, சாமி எந்த ஊர்னு கேட்பாரு, காலை பிடிச்சிருந்து நான் குடிச்சல, ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டு போங்க. இன்னொரு அடியார் வருவாரு, நான் தஞ்சாவூர், ரொம்ப சந்தோஷம். இன்னொரு அடியார் வருவார், மதுரை, ரொம்ப சந்தோஷம். இப்படி பல நாள் பணி செய்து கொண்டிருந்தார். விரிவூலில் கூழ் குன்றாயார் விரண்மண்டற்கு அடியே, அப்படிப்பட்ட உழைப்பு பத்தி அடியார் பத்தி யாருக்கு? விரண்மண்ட நாயன். அவர் மூலமாத்தான் இந்த பெரிய புராணமே வந்ததுன்னு கூட சொல்லலாம். திருத்தொண்ட தொகை பாடுறதுக்கு அவர் தான் காரணமா இருந்தார். யாரு? விரண்மண்ட நாயன். அதனாலே இந்த பெரிய புராணத்தினுடைய சிறப்பு மிகப்பெரியது. இந்த புராணம் ஆரம்பம் கைலாயத்துல, முடிவு கைலாயம். கைலாயத்தில் ஆரம்பிச்சு கைலாயத்தில் முடிகிறது பெரிய புராணம். சுந்தரர் தான் அது இந்த புராணத்துக்கு காவிய நாயகர், கதாநாயகர். சுந்தரர் சிவபெருமானத்துல பக்கத்துல இருந்து அனுக்க தொண்டர், பக்கத்துல திருநூற்றி பட்டணத்தை தாங்கி கொண்டு வந்தது. தினந்தோறும் நந்தனவனத்துக்கு சென்று பூ பறிச்சு அந்த பூவை வாழையாக கட்டி சாமிக்கு சாத்திர பண்ணி. கைலாயத்துல எவ்வளவு பெரிய பதவி வாங்கணும், டெல்லியில ஜனாதிபதி இருக்கிறாப்புல. அப்படி இருந்த சுந்தரரே நம்ம நாட்டுக்கு வர சொல்லணும்னு சிவபெருமானுக்கு விருப்பம். நம்ம நாட்டு மேல சிவனுக்கு ரொம்ப விருப்பம், அது உங்களுக்கு தெரியுமா? இந்த நாட்டுல கைலாயத்துல வடநாட்டுல இருக்கிற சிவபெருமானுக்கு நம்ம நாட்டு மேல ரொம்ப பிரியம். என்னாட்டவருக்கு இறைவனாக இருக்கிறார், தென்னாட்டுக்கு சிவனாக இருக்கு. புது பெயர் இறைவன் என்பது புது பெயர், சிவன் என்பது சிறப்பு பெயர். என்னாட்டுக்கும் எப்படி இருக்கிறான், என்னாட்டவருக்கும் இறைவா போச்சு தென்னாடுடைய. அதனாலதான் கைலாயத்து காட்சியை பார்க்க போனாரு அப்பரசாமி திருவையாத்து கூடாட்டார். கைலாய காட்சியை பார்க்க கைலாயத்துக்கு போனார் இல்லவா, நீங்க வர வேண்டாம் திருவையாத்துலயே கைலாய காட்சி தரேன்ட்டார். இன்னொரு அம்மா தலையால் நடந்து போனான், இங்க என்னமா வேணும்னாரு. இன்பகன்பு வேண்டி பின் வேண்டுகின்ற இரவாத இன்பன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாவை வேண்டும் மீண்டும் பரப்புண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் பாடி அறவாடி ஆடும் போது நடிங்கிழிருக்க என்றார் காரக்கலம்மையார். காரக்கலம்மையார் தான் ஞானதம்பதிக்கு முந்தைய தேவாரம் பண்ணவர். நம்ம நாட்டுல சைவத்துல பெண்களுக்கு அதிகமான மதிப்பு. பெண்களுக்கு சரி பொங்கு கொடுத்தவர் நம்ம சிவபெருமான் தான். பெண்களுக்கு ஒரு பாதியை கொடுத்தவர் யாரு, சிவபெருமான் தான் ஒரு பாதியை தந்தவர்.

0: என்பது சம்பந்தர் தேவாரம்.
1: அதனாலே அந்தம்மாள் என்ன பண்ணார், நீ ஆடவரும் அடியில இருந்து பாடவிடும்னா நேரா திருவாலங்காட்டுக்கு போட்டார். அதனால இந்த நாட்டுல ரொம்ப பிரியம் ஜெயபெருமானுக்கு, இந்த நாட்டுல ரொம்ப பிரியம். அதனால இந்த நாடு அருள் விளைகின்ற பூமி. இப்ப கரும்பு விளையிற வயல், வாழை வருந்த வயல்ல, வாழைதா வருந்த வயல்ல மஞ்சள் வரும் சொல்றாங்கல்ல, அது போல தமிழ்நாடு அருள் விளைகின்ற பூமி. தமிழ்நாட்டுக்கு தலைநகராக இருப்பது சென்னை, தமிழ்நாட்டுக்கு தலைநகராக இருப்பது சென்னை. அதனால இங்க இருக்கிறவெல்லாம் கொடுத்து வச்சவா. அந்த முறையிலே பெரிய உலகம் என்பது நமக்கு கிடைத்த பெரிய அருட்செல்வம். நாயன்மார்கள் வரலாற்றை பற்றி சொல்லும் அது அந்த திருக்கூட்ட சிறப்பில் 11 பாட்டில அந்த நாயன்மாருடைய தன்மையை வடித்து கொடுத்துட்டார். சிவனடியார்கள் எப்படி இருப்பாருன்னு அதில் கொடுத்துட்டார். அப்புறம் அதுக்கு விரிவாக தான் அந்த 4286 பாட்டு. மாசிலாத மனிதர்கள் மேனி மேல் பூசு நீருவோம் உண்ணும் புரிதர்கள். மாசி இல்லாத மணிங்கிறது அந்த உருத்ராட்சம். உருத்ராட்சம் சிவனடியாரனுக்கு சின்ன எதுன்னு கேட்டா உருத்ராட்சம் திருநீர். பரமசிவன் அமலன் பத்தருக்கு சின்னம் உரு உடலில் கண்டியும் நீர். சைவ சமய நெறி பரமசிவன் அமலன் பத்தருக்கு சின்னம். இப்போ ஒரு கட்சியில இருக்கிறதானா அந்த அடையாளம் உள்ள வேட்டி கட்டி இருக்கணும் இல்ல, அது பாதி. பரமசிவன் அமலன் பத்தருக்கு சின்னம் உரு உடலில் கண்டியும் நீர். கண்டிங்கிறது உருத்ராட்சம். சிறுநீரு உருத்ராட்சம் பஞ்சாட்சரம் மூன்று குரு. சிறுநீரு உருத்ராட்சம் பஞ்சாட்சரம். சிறுநீரு உருத்ராட்சமும் புறச்சின்னம், பஞ்சாட்சரம் அகச்சின்னம். பஞ்சாட்சரம் எங்க இருக்கிறது, நெஞ்சில். கருத்தின் பயனா எடுத்தஞ்சு சண்டேஸ்வர நாயனார் கூட கருத்தின் பயனா எடுத்தஞ்சு. அதனால பஞ்சாட்சரத்தை போட்டு துணியில போட்டு இடுப்புல கட்டப்படாது. பல பேர் கட்டிட்டு இருக்காங்க, முருகான் போட்டு, சரவண பவா போட்டு, நம்ம சிவாய போட்டு, சிவாய நம்ம ஒன்று போட்டு இடுப்புல கட்டிட்டு தலைகிறாங்க. அது அதுல நீங்க எல்லாம் அப்படி கட்டிப்படாதீங்க. பஞ்சாட்சரம் இடுப்புல இருக்கப்படாது, இருதயத்துல இருக்கணும், ஹிருதயத்துல இருக்கணும். மாசியில்லாத மனிதர்கள் மேனியுமே பூசு நீர் போல் உள்ளு முடிதல். திருநீர் பூசுகிறோம் அல்லவா, திருநீர் எப்படி இருக்குன்னா வெண்மையாக இருக்கு, அது போல உள்ளமும் வெண்மையா இருக்கணுமா, கருப்பா இருக்கக்கூடாது, உள்ளம் கருப்பா. அதே நம்ம அந்த மெய்ப்பொருளா எல்லாரும் புராணத்துலதான் சொல்றாரு, மனத்தையும் கருப்பு வைத்து புய்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன்கிறாரு. அதனாலே உள்ளம் தூய்மையாக இருக்கணும், உள்ளம் தூய்மையாக. அதை எடுத்து காட்டுவது திருநீர். இந்த திருநீர் போல உள்ளமும் தூய்மையானவர்கள், மாசியில்லாத மனிதர்கள் மேனிமேல் பூசு நீர் போல் உள்ளும் கூடிதர்கள். தேசினால் திசையும் விளக்கினார், பேச ஒன்னா பெருமை வரங்கினார். இன்னொரு பாட்டு அதுல, கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். ஆக்கம் என்பது செல்வம், கேடு என்பது வறுமை. அங்க கேடு என்பது வறுமை. வறுமை வந்துருச்சுன்னா சொல்ல வேண்டியதில்லை, வறுமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. அதனால அவன் படுகிற சிறுமை கொஞ்சம் இல்லை. பணம் இல்லாதது வறுமை, சுருக்கமா சொல்லணும். பணம் இல்லைன்னா, அதனால பணம் இருந்துச்சுன்னு சொன்னா அவன் உயர்ந்தவன், இல்லைன்னா தாழ்ந்தவன். உலகி இல்லை, உலகி உலகி இல்ல, பணம் இருந்துச்சுன்னா உயர்ந்தவன். அது அவை பாட்டி சொன்னா, முதல்ல பணம் இல்லாதவனுக்கு யாரு சத்ருனா, மனைவிதான் முதல் எதிரின். பணம் இல்லைன்னா முதல் எதிரி யாரு, அவதான பக்கத்துல இருக்கிறா, மனைவிதான் முதல் எதிரின். கல்லானே ஆயுதனும் கைப்பொருள் ஒன்று உண்டானால் எல்லாரும் சென்றங்கு எதிர்கொள்வது. இல்லானே இல்லாலும் வேண்டாள், ஈந்தெடுத்த தாயும் வேண்டாள், செல்லாதவன் வாயும் சொல். அதனாலதான் திரவிடல் ஒடியும் திறவியும் தேடுன்னா. அதுல கட்டாயம் பணம் நிறைய இருக்கவன் முருகப்பெருமான் தருவார்னு சொல்றேன். முருகப்பெருமான் பொண்ணும் மெய்ப்பொருளும் திருவானை, போகமும் திரும்ப மணப்பார். கொடுக்கறதுல நம்ம சாமி போல எந்த சாமியும் கொடுக்க முடியாது. மத்த சாமியில நம்ம சாமி கிட்ட வாங்கி கொடுக்கணும், அவ்வளவு. சிவபெருமான் தான் எல்லாம் கொடுக்கறேன். சிவபெருமானுக்கு வள்ளல்னு பேரு, வான்பளித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் திருவாசகம். சிவபெருமானுக்கு வள்ளல்னு பேரு. அவர்கிட்ட வர புராணங்களை பாக்குறோம் இல்ல, யாராவது கேட்டு இல்லைன்னு சொல்லியிருக்காரா, இல்லவே இல்லை. இல்லேன்னு சொன்னது இல்லவே இல்லை. யார் எதை கேட்டாலும் கொடுத்துருவார், யார் எதை கேட்டாலும் கொடுத்துருவார். வேண்டத்தக்க தறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோய். அதனாலே அப்படி வள்ளலாக வணங்குவன் சிவபெருமான், அவனை வணங்குகின்றவர்களுக்கு தரிசனம் வராது. சிவபெருமானை வணங்குகின்றவர்களுக்கு தரிசனம் வராது. பட்டினத்தார் சொன்னாரு, யாரு வீடுதோறும் பிச்சைக்களை வாங்கி சாப்பாடு கிடைக்காமன்னா சிவபெருமானை வணங்காதவனாலே வாங்கார். ஆற்றோடு தும்பை அணிந்தாடு அம்பல வானர்தமை. ஆற்றோடு தும்பை, பட்டினத்தார் உங்க ஊருக்காரர் தானு, இங்கேதான் இருக்கிறார். ஆற்றோடு தும்பை அணிந்தாடு அம்பல வானர்தமை, போற்றாதவருக்கு ஒரு அடையாளம் உண்டே, போற்றாதவருக்கு ஒரு அடையாளம் உண்டே. பூதளத்தில் சோற்றாவி அற்று, சோற்று ஆவி அற்று, சுகம் அற்று, சுற்ற துணியும் அற்று, ஏற்றாலும் பிச்சை கிடைக்காமல் ஏற்கத்திருப்பார். அதனால் சிவபெருமான வணங்காதவர்களுக்கு தரிசனம் உண்டாகும். வணங்குகின்றவர்கள் செல்லும் உடையவர்களாக இருக்கும். மண்ணில் நல்ல வண்ணம் வாடலாம், வைகளை எண்ணில் நல்ல விதிக்கு யாது போதும். இன்னொன்று சொல்லட்டுமா, சுந்தரமுனி சுவாமி இருந்தார்ல சிவபெருமானுக்கு தோழர், அவருக்கு முதல்ல வந்த முதல்ல செய்ய போன கல்யாணத்தை தடுத்து விட்டார். முதல்ல செய்ய போன கல்யாணத்தை தடுத்து விட்டாரு. ஊர் கல்யாணத்தை தடுத்து விட்டேன்னு சொல்லி சிவபெருமானுக்கே மனசுக்குள்ள ஒரு கவலையா இருந்துச்சு. ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுவீன்னு சொல்லுவாங்க, நம்ம ஆயிரம் போய் சொல்லி தடுத்து விட்டோம். ஓலைய பொய்யு ஓலைதானே, காட்டின ஓலை சுந்தரத்தை காட்டின ஓலை நெசமான ஓலையான்னு பொய்யு. அதனால அவர் என்ன பண்ணாரு, ஒரு கல்யாணத்தை தடுத்துட்டான், அதனால இவனுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பண்ணிட்டு இருக்காரு. சுந்தரருக்கு ரெண்டு கல்யாணம், அதுக்கு மேல எங்க போய் கேட்டாலும் உடனே பணம் கொடுத்தாரு. கார்டு வச்சிருப்பாரு, ஏடிஎம் கார்டு இப்படி போடுவாரு, பணத்தை எடுத்துக்குவாரு. எத்தனை ஊர்ல பணம் வாங்கி இருக்கிறாரு தெரியுமா? அது நம்ம திருப்புகள் ஊருக்கு அங்க போய் சாமி கிட்ட பணம் வேணும் அப்படின்னு ஒரு பதிகத்தை பாடிவிட்டு மத்தியான வேலை கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம்னு ஒரு நாலஞ்சு செங்கல்ல பரப்பி தலைக்கு வச்சு அது மேல துண்டை விரிச்சு போட்டு அப்படி படுத்தாரு. கொஞ்ச நேரம் ஒரு கால் மணி நேரம் கழிச்சு எந்திரிச்சாரு. எந்திரிச்சு துண்டை எடுத்து உதறனும் அந்த செங்கல் கட்டி போல தங்க கட்டியா இருந்துச்சு. இப்பவும் திருப்புகள் ஊருக்கு போய் நீங்க இந்த பதிகத்தை பாடிட்டு செங்கல் எடுத்து வச்சு துண்டை விரிச்சு போட்டு படுத்து இருந்து இந்த பதிகத்தை பாடினீங்கன்னா அடியில தங்க கட்டியா இருக்கும் அந்த செங்கல். ஆனா போய் அந்த மாதிரி பாருங்களேன்.

0: அதற்கு யாதும் மயூர இல்லையே என்பது சுமதேவார். அதனால சிவபெருமான் எல்லாம் தருவார். இருந்தென்னை ஆண்டார், இருந்து என்னை ஆண்டார், குருந்தமரத்தடியில எனக்கு முந்தியே வந்து இருந்து என்னை ஆண்டார் என்று உள்ள திருபது இருந்து என்னை ஆண்டார், எனையடியே சிந்தித்து இருந்து இறந்து உள்ளெங்கே எல்லாம் தருங்கார், பெருந்துறையில் மேய பெருந்தருணையாளர் மருந்துருவாய் மனத்தின். அதே மாதிரிதான் அவர் பிள்ளைகளும், யார் பிள்ளைகள், சிவபெருமானுடைய பிள்ளைகளும், சிவபெருமானுடைய பிள்ளை விநாயகர் சுப்பிரமணியம் எல்லாம் தெரியும். இந்த ரெண்டு பிள்ளைகளும் கற்பக உற்சம் போல எல்லா இடங்களில் இருந்து கேட்டவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருக்கும். அது இந்த ஒரு பெரிய பிள்ளை இருப்பார்கள். கற்பகம், விநாயகருக்கு என்ன பேரு, கற்பகம். கைத்தல நிறைகனி அப்பமோட அவள் மொழி கத்திய கரிமுக நடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை. இந்த சின்ன பிள்ளை இருக்காம்பார் முருகே, முருகே அவன் வள்ளி தேவசேன அவனுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு 12 கையினாலும் வாரி கொடுக்குற சாமி யாரு, வள்ளல். அப்பாவும் வள்ளல், புள்ளகளும் வள்ளல், அப்பாவும் வள்ளல், புள்ளகளும் வள்ளல். அதனால இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வம் நம்முடைய சிவபெருமான். அதே திருவசிபாவில் சொன்னா திருவசிபான்னு இல்ல, அற்புத தெய்வம் இத நிம்மத்துண்டே. சிவபெருமான தவிர அற்புத தெய்வம் இருக்குமான், அற்புத தெய்வம் இத நிம்மத்துண்டே, அன்போடு தன்னை அஞ்சலுக்கும் சொற்பதத்துள் வைத்து உள்ளூரும் சுந்தருக்கு என்கிற கணகம் மந்திரி ராஜா ஜனாதிபதி முராசார் அப்படி நாயன்மார்கள் அப்படித்தான் இருந்தாங்க. ஆனா செல்வத்தோடு அரசராக மந்திரியாக இருந்தாலும் சிந்தைய சிவனத்திலே வைத்திருந்தார். சித்தத்தை சிவன்பாலே வைத்து ஆக்க முடியும், சித்தத்தை சிவன்பால் பொருளை எல்லாம் சிவ தர்மத்துக்காக ஆக்கினார். தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்று ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவன ஆகு என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அடைந்தபோது கூடிய மகிழ்ச்சி ரொம்ப குறைவர கொடுத்து வந்தார். தர்மம் சக்தி, சிவ தர்மம் சிவத்தி, அடாடாடா ரெண்டு செஞ்சுட்டா நாயன்மார் ஆகிடலாம். சிவபக்தி சிவதர்மம், பொருளை சிவனுக்காக சிவ புண்ணியத்துக்காகவே ஆக்குவது, பக்திய வழிபாட்ட சிவனுக்காகவே ஆக்கு, தர்மமும் பக்தியும் ரெண்டு ரெண்டு சிறகு போல பறவை மேல பறக்கன்னா ரெண்டு சிறகு வேணுமா ஒரு சிறகு போதுமா, ரெண்டு சிறகு, ஒரு சிறகு இருந்தா பறக்க முடியும். அதனால மேல போகணும்னா ரெண்டு வேணும், எது வேணும், தர்மமும் வேணும் சிவ தர்மம் சிவபக்தி. நாயன்மார்கள் எல்லாம் தர்மவாத நிறைய பொறுத்து கொண்டே இருந்தார். அது ஏற்பக நாயனார்னு ஒருத்தது, ஏற்பக நாயனார்னு ஒருத்தது, இல்லையே என்னாத இயற்பகைக்கு அடியே. அவர் சிவனடியாரில் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கறன்னு ஒரு கொள்கையை வச்சிருந்தார். கொள்கை கொள்கை கொள்கையா, கொள்கை இல்லாதவனுடைய வாழ்க்கை வாழ்க்கையே அல்ல. கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையா நிறங்களையா நெடுங்கடமையவனே என்பது சம்பந்தரதேவார். ஒரு கொள்கையை இருக்கணும் மனுஷனுக்கு, கொள்கை. அரிச்சந்திரே ஒரு கொள்கையை வச்சிருந்தான்ல, என்ன கொள்கை, சத்தியம், பொய் சொல்றது இல்லை. அது போல நாயன்மார்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கையை வைத்திருந்தார். அதுல ஏற்பவே நாயனார் எப்படிப்பட்டவர்னா, சிவனடியார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும், எது கேட்டாலும், எது கேட்டால் அப்படியே பல நாள் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஒருத்தர் வந்து வீடு வேணும்பாரு கொடுத்துருவாரு, இன்னொருத்தர் தங்கம் வேணும்பாரு கொடுத்துருவாரு, இன்னொருத்தர் என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கிறேன் பணம் ஒரு 10,000 வேணும்பாரு கொடுத்துருவாரு, இன்னொருத்தர் வஸ்திரம் கேட்பாரு கொடுத்துருவாரு, இன்னொருத்தர் மாடு வந்து கேட்பாரு கொடுத்துருவாரு. எல்லாமே கொடுக்கலாம், மனம் இருந்துச்சுன்னா, வசதி இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். இப்படியே கொடுக்க கொடுக்க கொடுக்க சிவபெருமானுடைய பேரு வீட்டுல கணக்காயிடுச்சு. நம்முடைய அதிகாரனுக்கு இப்படி திறந்தோடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, அவர் இவருக்கு கொடுக்க வந்தார். தன்னுடைய அடியவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிற அந்த தர்மத்தை சிவபெருமான் அறிந்து நம்ம போய் அவருக்கு கொடுக்கலாம்னு வந்தாரு. யாரு, சிவபெருமான் வந்தாரு. ஏற்பக நாயனார் வணங்கினாரு. அப்படி வணங்கி வாழ்த்திய பிறகு, நீ சிவபெருமானுடைய அடியார்களுக்கு வேண்டியதெல்லாம் இல்லைன்னு சொல்லாம கொடுக்குறியாமே. சிவபெருமானுடைய அடியார்கள் யாரு சொன்னது, வந்த சாமியார், வந்த சாமியார். சிவபெருமானுடைய அடியார்கள் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமே, அதுவும் அவர்கள் கேட்டது குற்றமாக இருந்தாலும் கூட, கேட்பது குற்றமாக இருந்தாலும் கூட, இவர் பின்னாடி கேட்க போறாருல்ல, கேட்பது குற்றமாக இருந்தாலும் அதை குணமாக ஏற்றுக்கொண்டு கொடுப்பாயாமே. கொன்றவார் தடையார் அடியார் குறித்து வேண்டின குணம் என கொண்டு, குறித்து வேண்டின குணம் என கொண்டு, அப்படி அதுக்குள்ள இருக்கு பாத்தியா ரகசியம், குற்றமாக இருந்தாலும் நீ குணமா எடுத்துக்கிறியாமே. கொன்றேவார் சடையார் அடியார் குறித்து வேண்டின குணமென கொண்டு ஒன்று நீர் எதிர்மறாது ஒன்று நீர் எதிர்மறாது உவந்தளிக்கும் வார்த்தை கேட்டு நும்பால் ஒன்று வேண்டி இன்று வந்தனர் அதற்கு இசையாலாம் இனி எம்பாலாம் என்றார். அதற்கு இசையாலாம் இப்படி நீ கொடுத்துக்கிட்டு இருக்கேமேன்னாரு. ஆமாண்ணாரு. இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணிடுவார்? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி, ஏதோ என்னாலும் முடிஞ்சது கொடுப்போம். உடனே நடிக்கும் இல்லையோ, ஏதாவது முடியாது கேட்டு வச்சுக்கோ. அவர் அப்படி சொல்லல. ஆமா, என்ன அவரை கேட்டு ஏற்பகையார் யாரும் ஒன்று என் பக்கல் உண்டாகி அன்னதம்பிரான் அடியவருடைய ஐயா இல்லைன்னு அது செய்யும் சந்தேகமே கிடையாது. நீங்க கேட்கலாம் சாமியினார், மண்ணு காதல் உன் மனைவிய வேண்டி வந்ததுங்கன்னு எது கேட்டாலும் மனுஷன் கொடுப்பான், இது கேட்டா கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டான், சண்டைக்கு வந்துருவான் உண்டா இல்லையா? மண்ணு காதல் உன் மனைவிய வேண்டி வந்ததுங்கன்னு உன்னுடைய மனைவியை வேண்டி வந்தேன்னாரு. மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்ததுங்கன அங்கனர் எதிரே சொன்ன போதினும் முன்னையின் மகிழ்ந்து தூயதுண்டனார் தொழுகிறார். உன்னுடைய மனைவியை வேண்டி வந்தேன்னாரு, ரொம்ப சந்தோஷம்னார். முதல்ல சொன்னதை விட பாதிய சந்தோஷமாச்சாரு. இது எனக்கு முன்பு உள்ளதேன்னாரு. இது எனக்கு முன்பு உள்ளது, இல்லாத கேட்டா தானே வருத்த இருக்கிறது தானே தெரியும் அப்படின்னு போனாரு. மனைவி சொன்னாரு, இந்த மாதிரி சாமியார் வந்தார் உன்னை கொடுத்துட்டே அப்படின்னாரு. அவன் ஒண்ணுமே சொல்லல. சரின்னு பின்னால வந்த சாமியே நீங்க இந்த ஒரு மனைவியே அழைச்சிக்கிட்டு போலாம். அப்புறம் பின்னாடியே போனாரு. அப்புறம் சாய்க்காட்டிட்ட போனார், திருச்சாய்க்காட்டிட்ட போனாரு. நீ போலாம்னாரு யாரு? ஏற்பக நாயனாரு. நீ போலாம்னாரு. அவர் திரும்பியே பார்க்கலையா? ஏற்பக நாயனார் திரும்பியே பார்க்கலையா? பார்க்கலன்னு போன பார்க்கவே இல்லையா? மனைவி போறாளேன்னு பார்க்கவே இல்லையா? எந்த அளவுக்கு நாயன்மார் உலகத்துல வாழ்ந்துருக்காரு பாருங்க. பச்சு இல்லாமல் தாமரையில தண்ணீர் இருப்பது போல வாழ்ந்துருக்காரு. புளியம்பளத்து ஓடு போல, புளியம்பளமும் ஓடு எப்படி இருக்காரு? அழிவுன்னலத்து புறந்தோல் மூடி அடியினுடைய ஆக்கு புளியம்பளம் ஒத்திருந்தேன். திருவாசகம் புளியம்பளம், திருவாசகம் புளியம்பளம் வரும். அப்படி கொஞ்ச தூரம் போனாரு. போன ஒரு பாடல் பாட்சாமி கூப்பிட்டாரு. ஏற்பகை முனிவாலம் இன்று நீ வருவாய் ஓலம் அயற்பிலாதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றார். மயக்கரும் மறை ஓலிட்டு மாலயம் தேட நின்றார். அவரை வந்தாரு. வந்த உடனே சாமியை காணும் சென்றவர் முனியை காணார். செய்யிட கந்த கண்டார். மனைவிதான் நின்றுள்ளார். சாமியை காணா ஆகாயத்துல சிவவாகனத்துல காட்சி கொடுத்து அன்பரையும் உன்னுடைய பக்தியை கண்டு வச்சிடும். சிவலோகத்திலே உங்களுக்கு நீயும் மனைவியும் வீட்டு இருப்பாயா? இருப்பாயா? இப்ப என்னாச்சு? கொள்கையில இருந்து மாறாதவர்கள், கொள்கையில இருந்து அதத்தான் இங்க இந்த திருக்கூட்ட சிறப்புல சொல்றாரு. கேடும் ஆக்கமும் கெட்ட விரும்பினார் செல்வத்தினாலே அவர்கள் மகிழ மாட்டார்கள். வறுமையில தளர்ந்தார். வாழ்வனும் மையல் விட்டு வறுமையான திருமை தப்பி தாழ்வனும் தன்மையோடு சைவமான சமயம் சார்ந்திருப்பவர்கள் அந்த நாயன்மார்கள். கேடும் ஆக்கமும் கிட்ட தெரிவினார். ஓடும் செம்பொன்னு ஒக்கவே நோக்குவார். ஓடும் செம்பொன்னு மண்ணோட்டையும் தங்கத்தையும் ஒரே மாதிரி நினைப்பாகலாம். நம்ம அப்படி நினைக்க முடியுமா? நினைக்க முடியுமா? பாட்டுல வேணா பாடலாம், நினைக்க முடியும். ரெண்டு சாமியாரு, ரெண்டு சாமியாரு, ரெண்டு பேரும் நல்ல துறவி. ரெண்டு சாமியாரு நல்ல சாமியார், போலி சாமியார் இல்ல, வியூர் சாமியார். ரெண்டு சாமியார் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது வழியில தங்க காசு இருந்துச்சு, தங்க காசு. அத முன்னாடி போன சாமியார் என்ன பண்ணாரு? அவரும் துறவு இவரும் துறவு. முன்னாடி போன சாமியார் இப்படி என்ன பண்ணாருன்னா, அந்த தங்க காசை மண்ணை போட்டு முன்னார், காலில் மண்ணை தள்ளினார். தள்ளதாங்க தங்க காசு தள்ளினார். பின்னாடி போன சாமியார் கேட்டாரு, என்ன மண்ணை போட்டு மூடினேன்னு கேட்டாரு. தங்க காசு கிடைச்சு அது எதுக்கு நம்ம பாப்பானேன்னு சொல்லி மண்ணை போட்டு மூடினேன். அந்த பின்னாடி வந்த சாமியார் சொன்னாரு, உனக்கு தங்கம்ங்கிற நினைப்பு இருந்தபடியினால உன் துறவு சரியான துறவு இல்ல, உன்னோட சேர்ந்தா நானும் கெட்டு போவேன், அதனால நம்ம ரெண்டு பேரும் விளைவிக்கணும். தங்கங்கிற நினைப்பு உனக்கு இருந்து எப்படி துறவு பாத்தியா? துறவுன்னா சாதாரணம் இல்லை, அதனாலதான் நம்ம வந்து இல்லறத்தானாவே இருக்கணும், துறவுக்கெல்லாம் போகக்கூடாது. புரியுதா? இல்லறத்துல இருந்து முன்ன பின்னா கூட சாமி சரி பண்ணிக்குவாரு. துறவுக்கு போய் தப்பு பண்ணோம்னா சந்திச்சு போவோம், அதனால துறவுக்கு போகக்கூடாது. பட்டினத்து சுவாமி நல்ல துறவி, பட்டினத்து சுவாமி நல்ல துறவி. 9 கோடி தடவை ஏற்றி 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு பட்டினத்தாமி 10ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றில் 9 கோடி தடவை வச்சிருந்தாரா? எல்லாம் தூக்கி வந்து அவர் சன்னியாசி ஆகிட்டார், சாமியார் ஆகிட்டாரு. சாமியார் ஆகி வரப்பை தலைக்கு வச்சு படுத்திருந்தார். வயலில் துண்டை கட்டிக்கிட்டு வரப்பை தலைக்கு வச்சு அப்படி படுத்திருந்தார். அப்படி படுத்திருந்தவரை ரெண்டு அம்மா தண்ணி மூக்க போனான். ரெண்டு அம்மா தண்ணி எடுக்க போனான். ஒரு அம்மா சொன்னான், அந்த ஊர்காரி, பாரு கோடீஸ்வரண்டி கோடீஸ்வரண்டி கோடி வரப்ப தலைக்கு வச்சு படுத்திருக்கிறான் அப்படின்னா. அவ இன்னொரு அம்மா சொன்னா, கோழி எல்லாம் திறந்தவன்னா தலைக்கு எதுக்குடி சுகம் கேட்குதுன்னா, எல்லாம் திறந்தவன்னா தலைக்கு எதுக்கு வசனம். அதை கேட்டு உடனே இவருக்கு வந்து மனசு சஞ்சலப்படி வாசம் தான் சொல்லி அப்புறம் தலையை கீழே வச்சு கொடுத்துக்கிட்டாரு. வரப்புல வச்சிருந்த தலையை கீழே வச்சு கொடுத்தாரு. அப்புறம் ரெண்டு பேரும் வரும்போது வந்த தண்ணி மூந்துட்டு வந்த பாருடி நீ சொன்னான்னு சொல்லி தலையை கீழே வச்சு கொடுத்துக்கிட்டாரு. அப்படின்னா அந்த அம்மா இன்னொரு அம்மா சொன்னான், அந்த அடுத்த அம்மா சொன்னான், ஏண்டி எல்லாம் திறந்தவருக்கு ஊர்ல நம்மளை பத்தி என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க எதுக்கடி அதுல ஞாபகம் வரணும்னா, நம்மளை பத்தி என்ன பேசுறாங்கன்னு அதுல எதுக்கடி கவனம் வரணும். துறவு பாத்தீங்களா எந்த உசரத்துல இருக்கு பாத்தீங்களா, இப்ப எல்லாம் துறவின்னு சொல்லி ஐயோ கடவுளே கடவுளே. அதே உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உடியி மத்த மனத்தோடு மாலிவன் என்ன துறவை பத்தி சொல்றாரு மாணிக்க வாசகர். உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி மத்த மனத்தோடு மாலிவன் என்ன மன நினைவில் ஒத்தனா ஒத்தனா சொல்லிட ஊர் ஊர் திரிந்தவரும் தத்த மனத்தன வேக எஞ்சாந்து கொண்டு சாப்பிடுது. அவர் மனத்துக்கு பட்டவாரெல்லாம் பேச அதை பற்றி காதலை வாங்கி கொள்ளாமல் இருக்கின்ற ஒரு நிலை எப்பொழுது எனக்கு விரும்புகிறார். தத்த மனத்தன வேச இங்க ஆண்டு கொண்டு சாப்பிடுது. சித்தாரை போல திரும்பாடு பண்ணத்தார். அதனாலே கேடும் ஆக்கமும் கட்ட திரும்பினார் ஓடுஞ்செம்புன்னு ஊக்கவே ஒப்புவார். துறவு அந்த அளவு கூடும் அன்பினில் கும்பிடலை அன்றி வீடு வேண்டா வருகிறார். கூடும் அன்பினில் கும்பிடலை அன்றி சாமியை கும்பிடுறதே சாமியை கும்பிடுறதே பலனா கும்பிட பலன் கேட்கப்படாது. இப்ப நம்ம பலனுக்காக தான் கும்பிடுறோம். இப்ப நல்லா விளங்குதாங்க. கூடும் அன்பியில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம் விரைவில் விளங்கினார். பக்தி செய்து உன்னை கும்பிடுவதே எங்களுக்கு பலன், உன்னை கும்பிடுறதே பலன், கும்பிட்டு அதை கூடு இதை கூடுன்னு கேட்கப்படாது. அதான் உண்மையான இஸ்லாமியன்னு சொல்லு. காமியை பத்தி இஸ்லாமியை பத்தின்னு ரெண்டு. காமியை பத்தின்னா சாமி கிட்ட போய் அதால ஒரு பலனை கருதி சாமியை கும்பிடுறது. பணம் வேணும், பதவி உயரணும், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், புள்ள குட்டி உண்டாகணும், அப்படி அப்படி. அதனாலே அப்படி எதையும் கேட்காம பத்தி பண்றோம். எங்களுக்கு கும்பிடுறதே போதும், கும்பிடுறதே கும்பிடுவதே பலனா.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ். 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய
3: நமஹ. கேட்க வேணும் இப்படி எல்லாம் இல்லை. எனவே உடனே அவர் கேட்கும்போது அந்த 9வது பாடல் நிரம்பிய பின்னும் திறவாதாக தேடு ஏற்படும் கதவு திருக்காப்பு நீங்கா செய்கையினால் வாயீசர் சிந்தை நொந்து நீடு திருக்கடைக்காப்பில் அரிது வேண்டி நின்றெடுக்க. பெருமானே எப்படியும் உங்களை பார்க்கணுமே, நீ என்ன வந்து மாதிரி என்னையா அந்த 10வது பாட்டு என்ன அரக்கனை விரலால் அறத்திட்ட நீர் இறக்க முந்திலீர் எப்பெருமானே சுரக்கும் சூழ்மறை காடலோ தரக்க இக்கதவும் திறப்பீங்களா. அரக்கனை விரலால் அடர்த்தித்த நீர் இறக்க முண்டிலீர் எம்பெருமானிலேன்னு பாரு. யாரு அப்பர் சுவாமி? இது கொஞ்சம் என்னன்னா என்ன அவ்விடத்துல இறக்கம் இறக்கம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இது சேர்க்கிறார் சொல்லக்கூடாது. பெரியவர் பேர் எப்படி சொல்லிட்ட, நாம அப்படியே சொல்றதா? பின் எப்படி சொல்லணும் பாருங்க. இது இது பதியம். இந்த பதிகத்தை எப்படி வாங்குகிறார் அப்படின்னா, பாடிய பதிக பாட்டான பத்தும் பாடல் நிரம்பிய பின்னும் பைம்பொன் வாயில் கதவு திருக்காப்பு நீங்கா செய்கையினால் அது கதவு திறக்கல. அதனால வாயீசர் சிந்தை நொந்து சரி நீடு திருக்கடைக்காப்பில் அரிது வேண்டி அரிது வேண்டி. இந்த சொல்லால்தான் குறிக்கிறார். அரிது வேண்டினா இதுவரைக்கும் எளிதாக வேண்டிக் கொண்டார் திறக்கணும் திறக்கணும்னு. இப்ப அரிது வேண்டினா கொஞ்சம் வன்மையாக கேட்கிறார். அதாவது அரிது வேண்டிய என்னது, அரக்கனை விடறால் அடத்திட்ட நீர் இறக்க முண்டிலி. இதா தான் வாயில சொல்லக்கூடாது, சொல்லாம அரிது வேண்டி. இப்படி அணுகணும் திருமுறைகளை. முன்னே இருந்த திருமுறைகளை எப்படி அணுகணும், தேய்க்கிடார் போல அணுகும். அரிது வேண்டி கொஞ்சம் அதிகமாக அது கொஞ்சம் வன்மையாக வேண்டி நின்று எடுக்க திருக்காப்பு நீ கங்காட்ட. உடனே கதவு திறந்தது. ஆடிய தேவடியார் அடியார் விண்ணூர் ஆட்பெழுந்த அகிலமெண்டாம் அனைத்து மூழ்கை. அப்புறம் தெரியும் கதை. நீ ஏற ரெண்டு பேரும் உள்ளே போனாரலாம். அணி திருமறை காடாலும் கொற்றவர் கோயில் வாயில் நேர்வடி குறி நேர்வடி குறுகி பூக்கார். அப்ப இது வரைக்கும் பக்க வழியில போனவங்க, பக்க வழியில போனவர்கள் ஏதோ ஒரு சின்ன மாதிரி வாய் தகுதி போனவங்க இப்ப நேர்வழியா போறாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னே இருந்து இது வரைக்கும் யாரும் செய்யல. இது ரெண்டு பெருமக்கள் செய்தாரலாம். கோயிலினுள் பூவார் உச்சி குவித்த சங்கையிலோடும் தாயினிமினியதங்கள் தம்பிரான் ஆரை கண்டார். பாய் நீர் அறிவிகண்கள் தூங்கிற படியின் மீது மேயினர் மெய்யராகி விதிர்ப்புட்டு விரைவின் விழுந்தார். ரொம்ப அருமையா பெருமானி வணங்கினார்கள். அன்பினு களவு காணார் ஆனந்த வெள்ளம் மூழ்கி என்பினு குறுக நோக்கி எரிஞ்சினேர் விழுந்து நம்பர் முன்பு நிற்பதும் ஆற்றார் மொழி தடுமாறையே தீ சிவ சிவ. முன்னால இருந்து பாடுறாங்க பாட்டு வல்ல, ஏன் பெருமானுடைய அந்த கருணையும் இப்படி தாங்கள் அப்படி சொன்ன உடனேயே கதவு திறக்கும்படியாக அருள் பாலித்தது நோக்கும் போது எனக்கு என்ன செய்வதுன்னு சொல்லுவது அறியேன் வாழி என்றாரே மணிவாசகர். சொல்லுவது அறியேன் வழி, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா என்ற. ஆகவே அப்படியாக அவர்கள் மன்னன் மகிழ்ச்சியோடு கூட இருந்து மொழி தடுமாறையத்தை மின்பொறி தடையாதமை பதியங்கள் விளம்பி போந்தார். புறம்பு வந்தடைந்த போது புகழி காவலரை நோக்கி நிறங்கலர் மணிக்கபாலம் நீக்கம் அடைப்பும் நிற்க திறந்தவார் அடைக்க பாடி அருளும் நீர் என்றார். தீய மரம் பொறி அவன செய்த வஞ்சனை கடக்க வரும்போது யார் சொல்ற நாவுக்கிறத சொல்ற என்ன தாங்கள் அதை அடைக்க பாடும். ஏன் அப்படி சொல்லணும் என்ற இப்பவே ஒரு ஒரு கருத்து சொல்றது உண்டு. என்னன்னு கேட்டா ஏன்டா கதவை திறந்து போட்டு போற அப்படிம்போம். என்ன தெரியுதுண்ணா, உள்ள வரும்போது கதவை திறந்து வந்தவர்கள் வெளியில் செல்லுகின்ற பொழுது கதவை அரைச்சு. இது இன்னைக்கு உலகியலா இருக்கணும், இதை நம்ம கத்துக்கணும். நம்ம எந்த ஒரு கோயிலையும் திறக்க போறது இல்ல, அடுத்த ரெண்டாவது செய்ய போறதும் இல்லை. நல்லவா இங்க என்ன இருக்கு நமக்கு செய்ய தெரியாது, ஒண்ணு தெரியாது. அதனால நாம ஒரு வீட்டுக்கு போனோம்னா ஒரு கதவை திறந்துகிட்டா அல்லது அந்த வாயில் படியை திறந்துட்டு போனோம்னா இப்போ உள்ள போனவொடனே அப்படி சாத்திட்டு வரணும். அவங்க வீட்டுக்காரங்க சும்மா இருக்குதுயா நான் சாத்திக்கிறையா என்ன அவங்க வரணும். அவங்க இருந்த சாத்திட்டு வாங்க அப்படின்னாங்கன்னா அந்த வீட்டுக்கு அந்த பிறம் போகவே கூடாது. நமக்கு கொஞ்சம் இருக்குல்ல என்னங்கிறது சொல்லப்படாது. இதெல்லாம் சமுதாய அறங்களை சொல்லப்படுகிறது, போற போக்குல சமுதாயம் இருக்கு இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். எனவே அவர் அவ்வாறு இவர் பாட சொன்னாராம், நீங்க தான் பாடுங்களேன் என்று சொன்னோன்னு. உடனே இவர் என்ன ஏன்னா முன்ன பாடினார், ஏன்னா பெரியவர் நம்ம சொன்னதுக்கு பாடினாங்க. இப்ப சரி நான் அவர் ஒண்ணு நாம தான் பாடினோம். பாடினா ஒரே ஒரு பாட்டுல அடைச்சது, ஒரே ஒரு பாடல அடைக்கப்பட்டது. எது சதுரம் மறைதான் அப்படின் உடனே நீங்க எல்லாம் சரிங்கிறீங்க, எங்க பையன் கேப்பானா பையன் கேப்பானா அது எப்படி சார் ஒரு பாடல் பாடினவனே அடைச்சாருங்கிறது என்ன தெரியுது. முத பாட்டு என்ன
4: சதுரம் மறைதான்
3: சொல்லுங்க. சதுரம் செய்து வணங்கும்
4: மதுரம் பொழிச்சூல் மறைக்காட்டுரை
3: மெய்ந்தா
4: இது நன்கிறைவை தரு செய்க எனக்கு உன் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாடு.
3: ஆமா இது நன்கு வைத்து அருள் செய்யும் உமது திருக்கதவம் திருக்காப்பு கொள்ளும் வருத்தாள் என்று முதல் பாட்டு பாடின. இது பான் உண்ணி அடைச்சது என்பது எப்படி தெரியும் சேர்க்கலாருக்கு. ஆமா ஆராய்ச்சி மாணவன் மாணவனா தான் இருப்பான், இருக்கணும் மக்கு மாதிரி உட்காந்து கூடாது. நீங்க அந்த பாடல்ல சதுரம் மறைதான்ங்கிற திருப்பதியை சேர்த்து படிச்சு பாத்தீங்கன்னா இந்த திருக்கதவம் அடைக்க வேண்டும் என்று சொல்லுகிற குறிப்பு இந்த ஒரு பாட்டுல தான் இருக்கு. பின்ன இருக்கிற ஒன்பது பாட்டையும் மற்ற சாதாரண வர்ணனையா போட்டு ஆகவேதான் கதவு அடைக்கப்பட்டது. சதுரம் அறைக்கப்புறம் நல்ல சாதாரண இயற்கை வர்ணனையா இருக்குது பாட்டு, இதை பத்தியே விண்ணப்பம் இல்லை. ஆகவேதான் ஒரு பாடல் பாடிய அளவிலேயே அடைக்கப்பட்டது என்று சொன்னார். நான் திருமுறை எப்படி படிக்கணுங்கிறது சேக்கடார் போல் படிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் சரியானது. எனவே அடைத்ததான். அடைத்த உடனே மீன் என்னாச்சு அந்தரு அந்த அரசு அருளை செய்ய அறுவரை பிள்ளையாரும் பெண்டிவன் விடையாதமை விரிப்பினால் சதுரம் என்னும் இந்தமிழ் பதிய பாடை சித்திட இரண்டு பாலும் நின்ற கதவு காப்பு நிரம்பிட அடைத்ததென்றே முன்ன மாதிரியும் அருமையா சாத்து. எனவே என்றுமே ஒரு கதவை திறந்து கொண்டு போனா மீண்டும் கதவை சாத்திட்டு வரும், அதான் மரபு இயல்பு. அது போல திறந்து போட்டு வரக்கூடாது. ஆனா மீண்டும் இனிமே போ மக்களுக்கு எல்லாம் அடிவள் போகும்போது எளிதாக திறக்கவும் எளிதாக அடைக்க இருக்கணும். எனவே இப்ப ஆறு காலம் வழிபாடு நடக்கின்ற பொழுது இதுவரைக்கும் அப்படியே உள்ள நுழைஞ்சு சந்தில போனதை விட்டுட்டு நேராகவே மற்ற கோயில் போல நேரே செல்லவும் குருக்கள் போய் ஆதுவன உடனே நேரே வரும்போது அடைச்சிட்டு வரவும் அப்படி எளிதாக. அது மாதிரி இங்கே அமைப்பாயிற்று. அடைத்திட கண்டு தன்பை அந்தகை ஆறு மஞ்சள் தொடைத்தமிழ் அழியாரம் தொடுதல தொண்டரார்த்தார் புடை பொடிந்து எழுந்ததெங்கும் பூமடி புகழிவேந்தர் நடைத்தமிழ் பதிகமாலை நிரம்பிட நவென்று போற்ற. இப்ப யாராவது நிழற்படம் எடுத்தவங்க இருந்தாங்கன்னா என்ன இருக்கும் இந்த மாதிரி ரெண்டாவது அவர் பாடின உடனே அந்த ஒரு பாடல் பாடின உடனே அடைத்தது அருமையா பருமையும் பாதனால் ரெண்டு பேரும் அங்கிருந்து புறப்படுறாங்க. அப்படி புறப்படுகின்ற பொழுது இரண்டு பேரையும் அப்படி நிழற்படம் எடுத்தால் ஞான நாவுக்கரச திருவுள்ளத்துல ஒரு சிறு அச்ச உணர்வு முகத்துல பட்டது. அச்ச உணர்வுன்னு ஆத்திர உணர்வு அல்ல, அச்ச உணர்வு. ஞான சம்பந்தர்ல அருமையா மகிழ்ச்சியா இருக்கு. யார் எடுத்தது போட்டோ சேர்க்கலார் எடுத்திருக்காரு. இவர்கிட்ட ஒரு அச்ச உணர்வு அப்படி இருந்தது இல்ல, ரெண்டு பேரும் வழிபாடு செய்யிட்டு வர்றாங்க. அவர்கிட்ட நம்ம இயல்பா மகிழ்ச்சியா இருந்தது. சிவ சிவ
5: ஏன் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்திருவாயில் ஆமா அரைத்திட கண்டு தன்மை ஆந்தகை ஆறு மஞ்சள் தொடித்தமிழாளி ஆறும் தொடுதல தொண்டரார்த்தார் பொடிப்பொடிந்திழிந்ததெங்கும் பூமடை புகழிவேந்த நடைத்தமிழ் பதியமால் என்று நம்பினர் வென்று போற்ற. ரொம்ப அருமையா இரண்டு பேருக்கும் மன மகிழ்ச்சி, நான் அந்த ஊர்ல இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி. அத்திருவாயில் தண்ணில் அத்தனால் தொடங்கி நேரே மைத்திரு மறைகள் போல மேதினி புக்கு போற்ற வைத்ததில் வழக்கம் செய்த வரம்பிலா பெருமையோரை கைத்தளம் குவித்து தாழ்ந்து வாழ்ந்தது கடைசூல் வையும். உடனே பார்த்தாங்க மறுநாள் காலையில அடுத்த வேலைக்கு போனார் குருக்கள். தானா போட்டா சாய் போட்டா திறக்குது உள்ள போறாரு அப்படி அவருக்கு அப்படியே என்ன நினைப்பா. ஞானசம்பந்தர் வாழ்க, நாவுக்கரசர் வாழ்க, ஞானசம்பந்தர் திருவடி வணக்கம் அப்படி எல்லாம் அந்த மாதிரி உலகமெல்லாம் பாராட்ட அமைந்துதான். அந்த உடனே அருமறையானவெல்லாம் அகளிர் சிம்பிலாத்து பெருமையின் முழங்க பஞ்சநாதம் பெருங்கி ஓங்க இருபெரும் தகையோர்தாம் எதிரெதிர் இறஞ்சி போந்து திருமடங்களின் புக்கார் செழும் பதிவிடவு கொள்ள அப்படின்னாரு. சரி என்ன கேட்டா திருமடங்களுக்குள்ள போயிட்டாங்க. வேதங்கள் எண்ணில் கோடி மடைந்து செய் பணியை மிக்க ஏதங்கள் நம்பால் நீப்பார் இருவரும் செய்து. இப்ப பாருங்க இப்படி செய்த உடனே ரெண்டு பேரும் மடத்துக்கு போயிட்டாங்க. மடத்துக்கு போன பிறகு என்ன நடந்ததுன்னு இப்ப யாரை சந்திக்கிறோம், நிருபர்களை சந்திக்கிறோம். என்னவே நேத்து வரைக்கும் திறக்கல இன்னைக்கு பாருவே அப்படின்னு சும்மா வேடிக்கையான சொல்றது அல்லதான் இதெல்லாம் பையங்களுக்காக சொல்றது. அப்படி வந்ததான் வந்த உடனே ஊரெல்லாம் என்ன பேசுதான் யாரையும் பற்ற இதெல்லாம் வேதங்கள் எண்ணில் கோடி மடைந்து செய் பணியை. ஐயா எந்த காலத்திலயோ எந்த வேதங்கள் அடைச்சதோ தெரியல, என்ன காரணத்துக்கு செஞ்சதோ தெரியல, ஆனா இந்த ரெண்டு புண்ணியவான்களும் வந்தாங்க ஐயா. என்ன செய்தார்கள், ஏதங்கள் நம்பால் நீப்பார் இருவரும் செய்து வைத்தார். இந்த ரெண்டு பெருமக்களுடைய காலில் இந்த இன்னைக்கு இல்லையா இத்தைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் ஒற்றுவோமேயாவும் உமக்கு இனியும் உமக்கேயெல்லாம் ஆட்சியும் என்று போய் விளனும் பாண்ணுங்களாம். அல்ல செய்து வைத்தார் நாதங்கள் வடிவாய் நின்ற அதிபதி சடையா செய்ய பாதங்கள் போற்றும் மேலோர் பெருமை யார் பகரும் நீரார். அதனால இதெல்லாம் யார் சொன்னது, நிருபர் மற்றவங்க எல்லாம் சொன்னது. ரெண்டு பேரும் பெரியவங்க ஐயா, இனிமே நாம எல்லாம் இனிமே இந்த திருமறை காட்டு பெருமானை வணங்கும் பொழுதெல்லாம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானையும் நாவுக்கரசரையும் வணங்கித்தான் உள்ள போகும், ஏன் அவங்க செஞ்ச புண்ணியம் என்று சொல்லி சொன்னாங்க. இது யாரு, இது நிருபர்கள். அடுத்தது சேக்கிடா சேக்கிடா. அடுத்தது யாரு, நிருபர் அல்ல சேக்கிட. திருமறை நம்பர் தாம் முன்பு அருள் செய்த அதனை செப்பும் ஒருமயில் நின்ற தொண்டர் தம்பிரானார் பால் ஒக்க வரும் அருட்செய்கை தாமே வகுத்திட வல்லோர் என்றால் பெருமறை உடன்மை தொண்டர்க்கு இடையீடு பெரிதாமன்றே. அருமையா சொல்லியிருக்கார். இதுக்கு வேற விதமெல்லாம் உரை வைப்பாங்க, அது தவறு குப்பை என்று சொல்லணும். சேக்கலார் என்ன சொல்கிறார், ஐயா என்றோ வேதங்கள் நமக்கு எந்த அடைத்தது என்று தெரியாது, ஆனா மறைகள் தான் அடைத்தன்னு சொல்றாங்க வழிவழியா சொல்லி. அப்ப வடமொழி மறைகள் அடைத்த அந்த கதவினை இந்த தமிழ் பெருமக்கள் தமிழால் பாடி திறக்க வைத்தார் என்றால் தமிழினுடைய பெருமை சொல்ல தகுந்ததோ என்று வியக்கிறார். யாரே ஜெய்கிடர் ஜெய்கிளர் வியக்கிறார். குறுகிய மனப்பான்மை தமிழ் புலவன் நாலு பேர் இதுங்கிறாங்கிறது இல்லை. ஆமா தமிழ் புலவன் நாலு பேர் செய்யல ஜெய்கிறார் சொல்ற. என்ன ஒரு தினம் படிச்சா படிச்சு பாக்கலாம். திருமறை நம்பர் தாம் முன்பு அருள் செய்த அதனை செப்பும் ஒரு மயில் நின்ற தொண்ட தம்பிரானார் பால் ஒக்க வரும் அருட்செய்கை தாமே வகுத்திட வல்லோர் என்றால் பெருமறையுடன் அடைத்தது மறைகள் அடைத்தன திறந்தது இந்த பெரியவர்கள் செய்கிறார்கள். அப்படின்னா மெய்த்தொண்டர்க்கு இடையீடு பெரிதாமன்றே. இடையீடுன்னு அப்ப வேதங்களுக்குள்ள வலிமை நம்முடைய ஞானசம்பந்த நாவுக்கரசருக்குரிய வலிமையும் பார்க்கும்போது நாவுக்கரசர் ஞானசம்பந்தருடைய வலிமை பாராட்டுதற்குரியதாய் போற்றுதற்குரியதாய் இருக்கிறது என்று சொல்லி யார் வாக்கு சேர்க்கிறது. முன்னையது நிருவர் பின்னையது தாம் இப்படியாக போற்றி மகிழ்ந்தாரலாம். அது அப்படி பறந்த உடனே அப்புறம்
6: இவ்வகை திருமறை காட்டிறையவர் அருளை உண்ணி மெய் வகை தெரிந்த வாக்கின் வேந்தரு தாம் துயிலும் போதில் மை வளரு கண்டரு சைவ வேடத்தால் வந்து
5: ஆர்வத்தோடும்
6: அங்கவரு ஏக தன்பை ஆண்டகையாரும் அப்பர் எங்குட்டதென்று கேட்ப ஏதினார் திருவாய்மூரில் பொங்கிய காதலால் என்புரைத்திட போனதன்மை தங்கையுற்று என்கொள் என்றுதாமும் அங்கனையப் போந்தார் அந்நிலை அணிந்த போதில் அம்பிகை உடனே கூட மன்னிய ஆடல் காட்ட தளரில வளரும் பாடி சென்னியாள் வணங்கி வாய்நூர் அறத்தோடும் சென்று புக்கு அங்கு எண்ணியல் புறமும் கூடி இருவரும் போட்டி செய்தார் நீடு சீர் திருவாய்மூரில் நிலவிய சிவநாதம்மை பாடு சொற்பதியம் தன்னார் பரவி அப்பதியில் வைகி கூடுமை அன்பு பொங்க இருவரும் கூடி மீண்டு தேடு மாமறைகள் கண்டார் திருமறைக்காடு சேர்ந்தார்.
3: இன்னொரு சிக்கல் நம்முடைய சேர்க்கிறாருக்கு தான் உண்டு. கம்பரம்பர்கள்லாம் கூட கிடையாது. நாவுக்கரசர் கூட வர ரெண்டு பேரும் போய் கதவு திறக்கிறாங்க, மீண்டும் இவர் பாட செய்கிறார் வர்றாருன்னு சொல்லணும். அதே நாவுக்கரசர் வரலாற்றிலையும் இவர் ஞானசம்பந்த உடன் வர சொல்லணும். அப்ப ஒரே கருத்தை ரெண்டு பேர் வரலாற்றிலையும் சொல்லணும். சொல்லும் பொழுது அப்படியே ஆக்சுவலா சொன்னதை வாங்கி சொல்லக்கூடாது. இந்த சிக்கல் எங்கேயாவது இருக்குதா? எந்த இலக்கியத்துக்காக இருக்குதா? சிலப்பதிகாரத்துக்கு இருக்குதா? இருந்தாம் பூம்புகார்ல போனா அவங்க ஆட்சி கண்டிகமாரி ரெண்டு பேர் போட்டாங்கன்னா நம்ம பூப்புகார விட்டு வந்துட்டா மதுரைக்கு வந்துட்டாங்க. வந்தா இங்க அடிபட்டது உடனே போனவொன்னு எல்லாம் அடிச்சாங்க, பஞ்சை காண்ட வந்துட்டாங்க, அவ்வளவுதான். ஒரு வரலாறு ரெண்டு இடத்துல சொல்லும்படியான அமைப்பே இல்லை. ஆனா இவருக்கு தான் அந்த வாய்ப்பு. ஒரு வரலாற்றை ரெண்டு பேரும் சொல்லும். இதே போல் பாருங்க, குங்குளிய கரையிற போது இவங்க போய் தங்கி இருக்கிறாங்க, அதை இங்கேயும் காட்டணும், அங்க குங்குளிய வரலாற்றையும் காட்டணும். அதுபோல நம்முடைய இவர் செங்காட்டங்குடி திருத்தொண்டர், அவர் வரலாற்றிலையும் இவங்க சம்பந்தத்தை காட்டணும், இவர் வரலாற்றிலையும் அவங்க சம்பந்தத்தை காட்டணும். முருகநாயனார், திருநெல்லக்க நாயனார் பாருங்க. அதே போல குலச்சிரையார் வரலாற்றிலையும் அமைச்சராக இருந்தார், ஆனா வந்து தான் வந்தது போனதெல்லாம் தெரியணும். ஞானசம்பந்தர் ஞானசம்பந்தர் வரலாற்றிலையும் தெரியணும். இந்த சிக்கல் யாருக்கு? சைக்கிளார் ஒருவர் தான் இருந்தது. ஆனால் சிக்கல் இல்லாமல் பண்ண எங்க எதை விரிக்கணும், எதை எங்கே சுருக்கணும், அருமையா செஞ்சிருக்கோம். படிச்சு அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கணும். இலக்கியம்னா பெரிய புராணம் போன்ற ஒரு இலக்கியம் இதுவரையிலும் தோன்றப்படவில்லை எங்களுக்கு தெரிய. தமிழ் இலக்கியங்கள்ல இல்லை. இனிமே வர முடியல, எங்கேயாவது காவிய தேசம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா சொல்லட்டும், சொன்ன பிறகு பார்ப்போம். சொன்ன பிறகுதான் பார்ப்போம், இப்ப பார்க்க மாட்டோம். காளிதாசன் செஞ்சிருக்கிறார், வால்மீகி செஞ்சிருக்கிறாருன்னா ஐயா எங்க எந்த இடத்துல எங்க சொன்னாங்கன்னு சொல்லுங்கன்னு கேப்போம். அது போல சேக்ஸ்பியர்ல இருக்குது என்று சொன்னா சொல்லுங்கப்பா, இருந்தா நாங்க ஏற்றோம். யாரான எவரேனும் தாமாக எங்களுக்கு அதை பத்தி இல்லை. சொன்னா அந்த அறிவை பாராட்டுகிறோம். எங்களுக்கு தெரிந்த வரைக்கும் தமிழ் இலக்கியங்களிலே இந்த அளவு சிக்கலா இருந்து ஆனா இந்த அளவு எந்த அறிவிப்பாடா சொல்லிக்கிறது பெரிய பிராணம் ஒன்றுதா? அது பக்தி நூலுக்கு பக்தி நூல், இலக்கியத்திற்கு இலக்கியம் என்று சொல்ல. எனவே இப்பொழுது ரெண்டு பேருமாக எங்கே வந்தார்கள்? வெளியில் வந்தார்லாம். இவ்வகை திருமறை காட்டு இறையவர் அருளை உண்ணி மெய் வகை தெரிந்த வாய்க்கின் வேந்தர்தாம் துயிலும் போதில் என்று சொன்னார். மை வளர் கண்ட சைவ வேடத்தால் வந்து வாய்மூர் அவ்விடை இருத்து மங்கே வாயன் தங்கருளி போக. ரொம்ப சுருக்கம் சுருட்டா இருக்க. நேரா வந்து இரவுல படுத்திருந்தாங்களாம். படுத்திருந்த போது நம்ம வாகிசர்ட்ட நாவுக்கரசர்ட்ட திருவாய்மூர்ல இருக்கிற வான்னு சொன்னார் அப்படின்னு. ஆமா அதான் இப்ப என்ன ஏன் சொன்னார்? எதுக்கு இவரை மட்டும் சொன்னார்? பக்கத்திலே யார் இருக்கா? ஞானசம்பந்தம் இருக்காரு. இதெல்லாம் திருநாவுக்கரசர் வரலாறுல விரிவா சொல்லித்தார். ஏன் திருநாவுக்கரசருடைய இனி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிலையினாலே யாருடைய உள்ளம் வருந்தி நிக்குது? நாவுக்கரசர் உள்ளம் வருந்தி நிக்கிறது எதனால்? அச்சத்தால். அச்சத்தால் என்ன அச்சம்? ஒரு கால் பெருமான் திருவுள்ளம் இந்த நேராக இந்த வாயில் திறக்க கூடாது என்று இருக்குமோ, அதை நாம் திறக்குமாறு பாடிவிட்டோமோ, அப்ப இறைவன் திருவுள்ளம் அறியாதல்லவா நம்ம செய்துட்டோம் என்ற ஏக்கமே தவிர எல்லாரும் என்ன பண்ணுவான்? அவர் ஏன் ஒரு பாட்டில் அடைச்சது, ஏன் ரெண்டு? இந்த முண்டங்கள் இது 20வது நூற்றாண்டு முண்டம் நடத்தும் அந்த கதையில் அப்படின்னு அவர் அப்பர் இல்ல, லோயர் தான், அப்பர் இல்ல. என்ன உள்ள அவருடைய உள்ளத்துல இருந்தது? நாம 9 பாட்டு பாடியும் திறக்கல, அப்புறம் கொஞ்சம் நம்ம அரக்கணி விரலால்னு சொன்னவன திறந்தது அல்லவா? அப்படியானால் ஒரு கால் இந்த கதவம் திறப்பது பெருமானுடைய திருவுள்ளமா இருக்காதோ? அதை போய் நாம கொஞ்சம் வன்மையா செஞ்சு கேட்டுட்டோமோ? சிவசிவா சிவசிவா சிவசிவா. அதான் இதை விரிவாக சொன்ன இடம் அப்பர் சுவாமிகள். இங்க சொல்லவே இல்லை. படுத்திருந்தார் கனவுல திருவாய்மூர் வான்னு போனார், அவ்வளவுதான். இது ஏன் ஏனைய வெள்ளித்தறியல் காண்க திருநாவுக்கரசர் வரலாற்றுல. ஏன்னா அவர் வரலாற்றை பத்தி சொல்லணும். என்ன அருமைப்பாடுதுங்களா? இந்த மாதிரி ஒரு இலக்கியம் ஆங்கிலத்தில இருந்தேன்னா நேரம் தூக்கி வச்சுட்டு எல்லாரும் ஆடுவானே, அவ்வளவு அருமையா இருக்கு. ரொம்ப நாகரிகம் பக்தி இலக்கியத்துக்கு, பக்தி இலக்கியம் முன்னால இருக்கிற பாடல்களுக்கு உரை சொன்ன இடங்கள் பல உண்டு. உரைக்கு உரை, வாழ்கந்தனர் வானவராணினுங்கிற அந்த 12 பாட்டுக்கு 24 பாடல் உரை எழுதியிருக்கிறது. நூலுக்கு நூல், உரைக்கு உரை. எந்த நூல் இருக்கிறது? எந்த நூல் இருக்குது இன்னைய தேதி இந்த நிமிஷம் வரைக்கும்? பெரிய புராணம் தவிர. இப்ப இதையும் சொல்லணும். அதனால்
7: பாருங்க இங்க அப்படியே சொல்லிட்டாரு. இப்ப இங்க பாருங்க விளங்கல நமக்கு என்னன்னு கேட்டா, என்ன போய் படுத்தாரா கவலையோடு படுத்தாரா, படுத்த உடனே திரு ஐமூருக்கு வானு பெருமான் சொல்லிட்டாரா அப்படின்னு சொன்ன இங்க நமக்கு விளங்கல. ஏன் ரொம்ப சுருக்கமா இருக்குது, இதை எங்க பாக்கணும் அங்கே என்ன செய்தார். ரெண்டு பேரும் சென்றார்கள், சென்று மடத்துல அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தூங்கி இருக்கிறாங்க. யாரு? அப்பர் சுவாமிகளும் ஞானசம்பந்தரும். எப்படியோ அதெல்லாம் விரிவா இருக்காங்க, தூங்கி இருக்காங்க. தூங்குனா தம்பி தூங்கிட்டு, ஏன் இளமையானது அதனால தூங்கிட்டு. பொதுவா வயசானவங்களுக்கு தூக்கம் வராது, ஆனால் அது நம்ம அந்த காரணத்துல தூக்கம் வராம இல்ல, ஏன்னா இது நல்ல உழவாரம் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தது, அதனால நல்லா எக்ஸசைஸ் செஞ்சதுனால படுத்தா அதோட இதுவும் சேர்ந்து தூங்கிடும். சாப்பிட்டுட்டு தண்ணியை விட்டு இறங்காம இருந்தா தானே அதெல்லாம் வரும். அப்படி இல்ல, அப்படிப்பட்ட வயதானவர் இல்ல, நல்ல உழவாரம் செஞ்சதுனால அருமையா மீன். பின்ன எதனால என்னது, ஞானசம்பந்த பிள்ளைக்கு போய் படுத்தது, படுத்தவொடனே நல்லா தூங்கிட்டு அப்புறம் சுவாமி இப்படி படுக்குது அப்படி படுக்குது தூக்கம் இல்ல. ஏன் இதான், ஒரு கால் நாம் பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு மீறி நாம் இதை செய்துட்டோமோ என்று அப்படியே பெற்ற அப்படி பருத்து படுக்கும் போது லேசா மணி 12 ஆயிருக்கும். அப்படியே தன்னை மறந்து அப்படி கொஞ்சம் லேசா தூக்கம் வந்தது. தூக்கம் வந்தோடனே கனவுல பெருமான் திருவாய்மூருக்கு வாப்பா அப்படின்ட்டு. ஏன் இவர் எந்த கவலையோடு படுத்திருக்கிறார் என்பது தெரியறதுக்கு, அந்த கவலையை மாத்துறதுக்கு வாங்க. உடனே இது என்ன பண்ணுச்சு, தம்பி எழுப்பலன்னு அதான் அங்க இருக்கிறது. ஏன் இப்ப நாம என்ன பண்ணிருப்போம்னா, ராத்திரி 12 ஆச்சு, இங்க இருந்து திருவாய்மூர் போகணுமே, எப்படி போறதோ என்னமோ இருட்டுல அப்படின்னு சொல்லிட்டு யார் எழுப்பியிருப்போம், அந்த பையன் எழுப்பியிருப்போம். அந்த பையன் எழுப்பினா ஞானசம்பந்தர் அல்லாத வேற பையனா இருந்தானே என்ன நினைப்பாரு, வேற எல்லாப்பா ராத்திரி ஆனா தூக்கம் வரமாட்டேங்குது, ஒண்ணு வரமாட்டேங்குது, பிராண் எடுக்குதுமா, இதெல்லாம் இருதான் நூற்றாண்டு, இப்படி ஒப்பிட்டாதான் இலக்கியம் சரியா வரும். ஆனால் இங்க என்ன நடக்கிறது, இவர் போகும்போதுனால என்ன பண்றார், எழுப்பல தம்பிய. என்ன பெருமான் தன்னை திருவாய்மூர்னு வா அழைச்சிட்டு இருக்கார், எனவே தம்பியை கூப்பிடறதுக்கு என்ன உரிமை இருக்கு நமக்கு அப்படி அல்லவா, அதனால தம்பியை கூப்பிடல. தம்பி தூங்குது. தம்பிங்கிறது இங்க யாரு, நாவுக்கு ஞானசம்பந்தர் சிவசிவா அது சொல்றோம், தம்பின்னு சொல்லி சுவைப்போம் தப்பு இல்லை, நான் அவர் மேல இருக்கிற பக்தினாலும் சொல்றோம் இருக்கு. இவர் என்ன பண்ணார், அப்படியே புறப்பட்டு அப்படியே இதெல்லாம் ஒலியும் ஒலியில காட்டலாம் என்ன பண்றது, அப்படியே புறட்டு போறார். தம்பி தூங்கட்டும் போனார், இப்படி போனார், அப்படி வந்த அந்த இருக்கிற படுத்து இருந்தது இப்படி வந்திருக்காரு. வந்தவர் அங்க 4 பார்த்திருக்கிறாங்க ராத்திரில. இது என்ன பண்ணிருக்குது, நம்ம ஞானசம்பந்தர் என்னதான் இருந்தாலும் நம்மோட ஒரு வயசானவங்க படுத்திருந்தாங்கன்னா அடிக்கடி இளைஞருக்கு என்ன வேணும், வயசானவங்க படுத்திருக்கிறாங்க அவங்களை கவனிக்கிறேங்கிற புத்தி வேணும். சிவசிவ சிவசிவ சிவசிவ அப்படி எப்படி எப்படி திரும்பி பார்த்திருக்கா, பார்த்தா தம்பி ஐயா இல்ல, ஐயா இல்லன்னு சொன்னோன்னு சரிதான் ஏதோ சிறுநீர் கழிக்க போயிருப்பாருன்னு படுத்துல வெளியில அப்பா படுத்திருந்தாங்க, என்ன வேணும் இருந்தா என்ன கூப்பிடுங்கப்பா, என்னமோ தென்னறிங்களே என்னப்பா, லேசா அந்த இடுப்ப வலிக்குதுப்பா, அப்படிதாப்பா உன்னை இடுப்பு இடுப்பு பிடிச்சிட்டு தண்ணி இங்க வச்சிருக்கிறப்பா, லைட் இங்க வச்சிருக்கிறப்பா, எதுன்னு சொன்னா என்ன கூப்பிடுங்கப்பா, சொன்ன வாய் நான் புழுத்தா போடும், அந்த அப்பா அம்மா எல்லாமே நம்ம வந்துட்டோம், இளைஞர் சமுதாயத்துக்கு எல்லாம் என்ன வேண்டும், அப்படிதான் நீங்க ஒரு முதியவராக போறீங்களேப்பா, நீங்களும் இப்படி இருந்துருவீங்களா, இருந்தாதானே இருந்தபடி இருந்து காட்டுவீங்களா, இவங்களாவது இப்ப 80 தடுமாறுறாங்க, இதெல்லாம் இப்ப 40 தடுமாறுது, 40 வந்துட்டாலே முழங்காவளி வந்துட்டுதுன்னு அர்த்தம். ஆமா 40 வந்ததுக்கு என்ன அறிகுறின்னா, கொஞ்சம் முழங்கால் நடத்த முடியலீங்க, மறக்க முடியலீங்க, அது வந்துருது. ஏன் திங்கிற உணவு பூரா எல்லாம் இது அல்லவா, விஞ்ஞான கருவி போட்டு இதனது நாசம் பண்ண உணவு, காய்கறி பூரா பழுக்காமையே பழுக்க வச்சுடுறான். ஆமா அப்புறம் பழுத்ததே இருந்ததே இருந்தபடி வச்சுடுறான், கீமுல பழுத்ததே கீபியில விக்கிறான், ஸ்பிரிட்ஜில வச்சுடுறான். பார்த்தா பழம் என்னமோ ஆப்பிளா ஆப்பிளா இருக்குது, ரூபா 15 தான், ஆனா உள்ள இருக்குன்னா ஒண்ணும் இல்லை, ஏன் ஸ்பிரிட்ஜில வச்சது ஒழிச்சுட்டான்னு இருக்கு. இது இப்போ அந்த காலத்துல அப்படி இல்லை, ஆனா நம்ம பெரும் பாவம் செஞ்சிருக்கிறோம், பெரும் பாவம். 15 போட்டு ஆப்பிள் வாங்குறீங்களே, அது அந்த ஆப்பிள் ஆப்பிளா இருக்குதா, ஏன் இல்ல, ஸ்பிரிட்ஜில வச்சுட்டான், அது அப்படியே இருந்ததுன்னு இருந்தபடி அந்த மேத்தோல் காட்டுது, நம்ம தெல்ல கட்டிவிடுறான், உள்ள போய் அறுத்தமுன்னாத்தான் வாயில வைக்க முடியல ஆப்பிள். ஆதலால் இப்ப இந்த காலம் அப்படி அப்படிதான் வந்துட்டு. எனவே அவர் என்ன பண்ணார், அந்த மாதிரி இவர் என்ன ஞானசம்பந்தர் என்ன பண்ணார், அப்படி பாத்திருக்காரு, பார்த்த உடனே காணான்னு தெரிஞ்ச உடனே நேர போயிட்டேன், போனா போன போறது தெரியுது, யாரு நாவுக்கரசர், எங்க போறீங்க ஏன் போறீங்கன்னு கேட்கலன்னு தம்பி, ஆனால் தான் கூட போயிட்டே இருக்கு, ஏன்னா எதுக்கோ போறாங்க தெரியல, அதை நம்ம போய் கேட்கலாமா, சரி அத கேக்கறதுக்கு கூடாது, ஆனா தாமட்டும் எதுக்கு போகணும், வயசானவங்களாச்சே இதுக்கோ போறாங்க நம்ம கூட போகும் என்று போகிறாங்க. இப்படி போனது எத்தனை மைல், ஏறத்தாழ 10 மைல். எப்படி தெரியும், திருமறை காட்டுல இருந்து எந்திரிச்சு போறாங்க, திருவாய்மூர் போறாங்க. ஐயா திருமறை காட்டுல இருந்து திருவாய்மூர் எத்தனை மைல் சுமாரா நான் சொல்றேன் போயிருக்காங்க. பின்னால இவர் போனவரு, பின்னால போறவரும் முன்னால போறவரு ஏங்க எதுக்கு போறீங்க ஏன் போறீங்கன்னு கேக்கல. முன்னால போறவர் பின்னால வரவர் தெரியாது, இதோ திருவாய்மூர். இந்த திருவாய்மூர் வரைக்கும் எப்படி போறாருன்னா, பெருமான் இவருக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே போறாரு. இல்ல எங்க இவருக்கு அந்த கனவுல திருவாய்மூர் வாப்பான்னு சொன்னார்ல, சொன்னவர் காட்சி கொடுத்துட்டே போறாராம். எனவே அந்த காட்சியை பார்த்துக்கிட்டே போகுது. திருவாய்மூரை அப்படி அணுகும் போது இந்த தம்பி என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா, கொஞ்சம் வந்தது இது வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப தூரம் பின்னால வந்தது, கொஞ்சம் நெருங்கி வந்தது. ஏன்னா இவரு நடையும் கொஞ்சம் குறைஞ்சதா, அப்புறம் சுவாமி நடையும் தான் அப்படி வந்து இப்படி நெருங்குது. இதோ திருவாய்மூர் இது வரைக்கும் காட்டிட்டு வந்த அந்த பெருமானுடைய காட்சி திடீர்னு மறைஞ்சது. அப்படி மறைய திருவாமூரா திருவாமூர் திருவாமூர்ல மறைஞ்சது. மறையுன்னு இவர் அது அப்படி மறையுது. இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு பல்லாங்க பின்னால வந்த தம்பி அந்த திருவாய்மூர் நெருங்கும் போது இன்னும் கொஞ்சம் வேகமா வந்திருக்குது. வந்தன இவர் இப்படி இப்படி அந்த காட்சி காணான்னு சொன்னவனே பார்த்தா தம்பி இருக்குது. என்ன என்ன அதான் அடியேனும் வந்தேன் அப்படின்னு சிவஜிவ சொல்லிட்டு நிக்குது. நிக்கும் போது எங்க நிக்குதுன்னு கேட்டா, கூட உடன் நிக்கப்படாதான், நாவுக்கரசரோட கொஞ்சம் நாவுக்கரசர் முன்ன நிக்க கொஞ்சம் பின்ன நிக்கலாம். அடாடாடாடா ஒலியும் ஒலியும் அப்படியே சிங்கமா காட்டிருக்கிறார். அப்படி நிக்கும் போது இந்த காட்சி மறைஞ்சதா, இவருக்கு என்ன நினைப்பு வந்தது, என்ன இது வரைக்கும் எனக்கு காட்சி கொடுத்துட்டு வந்த பெருமான்

ஞானசம்பந்தருடைய வாக்கு அது. அப்ப நாவுக்கரசர் ஞானசம்பந்தர் போகும்போது கொஞ்சம் ஞானசம்பந்த நாவுக்கரசரை கொஞ்சம் முன்ன விட்டு தான் பின்ன போவார். ஏன் பெரியவர் என்று இதெல்லாம் நாகரிக உலகம் பழகி கொண்டால் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய பெரிய புராணம் ஐயானி அம்மையே சிவ லோகமாழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லை அது அப்புறம் இருக்கும். இம்மையே பல நன்மைகள் உண்டு. சமுதாயத்தில் எப்படி பழகணும் எப்படி வாழணும் என்பது உள் நின்றார் என்று சொல்லி கேட்கிறார். அதனால திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடினார் உள் நின்றார் என பின்னால் இருக்கிறார் மறைக்க வல்லரும் அப்படின்னு சொன்னோடனே பெருமான மீண்டும் காட்சி கொடுத்தாராம். ஆனா அந்த மீண்டும் காட்சி கொடுத்தது யாருக்கு தெரியுது? ஞானசம்பந்தர் தெரியுது. உடனே நீங்க அவர் பதிவு எடுத்து படிக்கணும். பாராடியார் பரவ கண்டேன் என்று அவர் பாடுறாரு. ஆஹா திருவாய்மூர் பெருமான் காட்சியளிக்கிறாரு காட்சியளிக்கிறது. அப்பதான் என்ன சொல்றார் அங்கே எனக்கு திறக்க பாடி எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி நின்றார் உள் நின்றார் மறைக்க வல்லரோ. எனவே ஐயா பின்னால் நிற்கிறார் அவருக்கு மறைக்கலாமான்னு விண்ணப்பிக்கிறேன் காட்சி தர. அவருக்கு காட்சி தந்தது தந்த என்ன சொல்றார் ஐயா அது நான் தான் அரியனும் பாக்குறேன் அந்த காட்சியன்னு சொல்லியிருக்கேன். இதான் வரலாறு இந்த வரலாறு எல்லாம் எங்க வைக்கணும் நாவுக்கரசல் வச்சு. ஏன் வரலாறு முடிந்து நாவுக்கரசல் இங்க ஞானசம்பந்தர் போது உடனே அது அப்படியே திருட்டு திருவாயுமூர் வந்தார். ரெண்டு பேரும் போனாங்க திருவாயுமூர்ல பெருமான் காட்சி கொடுத்தார் பல தளம் பாடினார் மீண்டும் திருமறைக்காடு வந்துட்டார். எங்க இங்க அவ்வளவுதான் சொல்லணும். ஏன் எங்க இதெல்லாம் அங்க சொல்லி இங்கதான் ஒரு கருத்து சொல்லக்கூடாது நான் சொல்லிவிடுறேன். இப்ப இவரு வந்தார் பின்ன நிக்கிறார். நான் இது வரைக்கும் பார்த்த பெருமானி இந்த தம்பியும் பார்க்கலையேன்னு வருத்தப்படுறார். யாரு ஏன் மறைக்க வல்லரோ ஏதோ செந்தமிழ் குறைப்பு பாடி பின்ன நிக்கிறார்னு சொல்றாரு. உடனே அவரு காட்சி கொடுக்க அவரும் நான் கண்டேன்னு கண்டேன்னு சொல்லும் போது என்ன பாடுறாரு சேர்க்கலாருன்னா தானும் கண்டு இந்த பாருங்க நான் பாக்குறேன் இதோ நானும் பாக்குறேங்க என்று சொன்னார். இவரும் பார்த்தார். இதை வைத்துக் கொண்டு ஞானசம்பந்தர் தாம் கண்டு இவருக்கு காட்டினார். அப்ப கண்டது யார்? ஞானசம்பந்தர். காட்டியது யாருக்கு? நாவுக்கரசருக்கு. எனவே ஞானசம்பந்தர் குருநாதர் தகுதி உடையவர் என்று பேசுறவங்க உண்டு. நான் பேசுறவங்களை சொல்ல மாட்டேன். சுத்த தப்பு சேக்கிரார் திருவுள்ளத்துக்கே மாறுபார். வரலாற்றை படிக்கிறீல்ல இப்ப நீ உனக்கு எனக்கு ரெண்டு பேருக்குமே வாங்கிது சேக்கிரார் தானே அர்த்தாக்கு ரெண்டு பேருமே பார்த்தது இல்ல. பார்த்தா ஏன் நம்ம அப்படி இருக்கிறோம்? எங்கேயோ போயிருக்கலாமே. செல்வர் சிவபுரத்தில் உள்ள சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து போயிருப்பா. ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கணும்? அந்த புண்ணியம் இல்லாமல்தானப்ப அப்படி புலம்பிட்டு இருக்கோம். அதனால நீயும் பாக்கல நானும் பாக்கல. சேக்கிரார் வாக்கு இருக்குல்ல. இதுவரையிலும் திருமறை காட்டிலிருந்து வந்தவருக்கு காட்டிட்டு வந்ததே யாரு? திருவாய்மூர் பெருமாள். இந்த எல்லை வந்தவன் மறைஞ்சார். அதுக்குள்ள இவர் வந்துட்ட உடனே ஐயோ எனக்கு வேண்டி இவர் காட்டினேன்னு கேட்கிறார் நாவுக்கரசர். உடனே காட்டுறார். காட்டின உடனே இவர் என்ன பண்றார்? ஐயோ அரியேன்னு கண்டேன் என்று சொல்றார். தான் கண்டதே அவருக்கு சொன்னாரான். அவ்வளவுதான் எங்க இருக்குது? இந்த கண்டு காட்டுதல் அப்படி ஒரு சொல் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா என்னது வந்துட்டு அவர் காணும்படியான காட்சி ஞானசம்பந்தருக்கு உண்டு. அவர் காட்ட இவர் கண்டார். எனவே குருநாதர் அவர் அப்படின்னு சொன்னார். இந்த உலகம் அல்ல, ஏழு ஏழு ஜென்மத்திலேயே வாயிலையும் சாப்பாடு கிடைக்காது. ஆமா சோத்து கூட தண்ணி இல்லாம போடும். வரலாறு ஒண்ணு இருக்குல்ல, யோகிதையா படிக்கிறீங்கல்ல, நாங்களும் அதுதான் படிச்சுக்கிறோம். ரெண்டு பேருமே குருநாதர் என்று சொல்லுங்கள். ஆனால் ஞானசம்பந்தர் நாவுக்கரசருக்குன்னு ஆரம்பிச்சீங்க. சிவசிவ சிவசிவ தான் இப்படிலாம் சொல்றாருலாம் இருக்குது. சிவம் போட்டோம். எனவே இப்ப அதெல்லாம் இங்க இங்க சொல்லவில்லை. காரணம் ஞானசம்பந்தருடைய வரலாறு அதனால அவற்றை அப்படியே சொல்லிக்கிட்டார். வாய்மோர் அவ்விட இருந்தும் அங்கே வா என்றருளினார் அப்படின்னாரு. எதுக்கு திடீர்னு அங்கே இப்ப நீங்க அந்த வரலாறு சொல்லலன்னா இதை மட்டும் படிச்சவங்களுக்கு என்ன விளங்க? ஏன் படுத்திருக்கிறாங்க வாங்கன்னு சொல்றாங்க, திருவாயுமூருக்கு வான்னு சொல்றாங்க, ஏன் இந்த கவலை எல்லாம் சொல்லல? இதெல்லாம் அங்க சொல்லிட்டார். நாவுக்கரசர் வரலாறு கூறியது கூட வரப்படாது. ஒரு இடத்துல சொன்னது இன்னொரு சொல்லக்கூடாது என்ற அருமையான கட்டுக்கோப்பில் இந்த பெரியவர் அதனால் சேக்கிரார் பெருமான் இப்படி எல்லாம் செய்தார். சரி, கண்ட அப்போதே கைகள் குவித்துடன் கடிது செல்வார் மண்டிய காதலோடு மறுவார் போன்றும் காணார் எந்த திசை நோக்குவார் கெய்துவார் போல எய்தா அந்தர்தம் பிரானார் ஆர்வத்தோடும் ஆங்கவரிய கச்சன்பை ஆண்டகையாரும் அப்பர் எங்குற்றதென்று கேட்ப எய்தினார் திருவாய்மூரில் பொங்கிய காதலால் என்று வடித்திரப் போனதன்மை சங்கையுற்று என்கொள் தாமும் அங்கனைய போந்தார். இப்பதான் சொல்றாரு அங்க திருநாவுக்கரசல்ல அவர் எப்ப எந்திரிச்சாரோ எந்திரிச்சு வெளியில வந்துட்டாரோ உடனே இவர் திரும்பி பார்த்திருக்கிறார். பார்த்த உடனே காணோம். எனவே அவர் பின்னையே வந்துகிட்டு இருக்க இவர் முன்ன வந்தார் என்றெல்லாம் சொன்னார் என்றது. எனவே எண்கொல் என்று தாங்கனே போந்தார் அந்நிலை அணிந்த போதில் அம்பிகை உடனே கூட மன்னிய ஆடல் காட்ட தளிர்ல வளரம்பாடி சென்னியால் வணங்கி வாய்மோர் அரசுடன் சென்று புக்கம் இன்னியல் புறமின் கூடி இருவரும் போட்டு செய்தார். உடனே போனாங்க ரெண்டு பேரும் வணங்கினாங்களா வணங்கி மீண்டும் திருமறை காடு வந்துவிட்டு

0: எனவே இந்த பகுதி படிக்கின்ற பொழுது நாவுக்கரசருடைய பகுதியை நினைவு கொண்டால் தான் செம்மையாகும். இல்லையானா என்னமோ உண்மை வழங்கலேன்னு தோன்றுமாறு உண்மை வழங்கலேன்னு தோன்றுமாறு சிவம்.
1: இப்படியாக இவர்கள் வந்து திருவாயுமூர் சென்று மீண்டும் திருமறை காட்டில் இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி தெரியும் எல்லாருக்கும் அல்லவா? பாண்டி நாட்டிலிருந்து செய்தி வருது. பாண்டி நாடு எப்படி இருக்குன்னு எப்படியோ போய் ஒரு சென்சஸ் எடுக்கிறோம்ல இப்ப, அது மாதிரி அவர் வந்து சமய நெறியில ஒரு சென்சஸ் எடுத்தார். பாண்டி நாடு முழுதும் திருநீர் பூசுகின்ற சைவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தார். போய் அங்கேயும் அலசி கிளசி பார்த்தோம்னா ஆணுக்கு ஒண்ணு பெண்ணுக்கு ஒண்ணுதான் இருக்கு. ஆணுக்கு ஒன்னா இருக்கிறது அமைச்சர் மாண்புமிகு, பெண்ணுக்கு ஒன்னா இருக்கிறது பாண்டிமாதேவி அங்க இருக்கிறது. அப்ப சைவம் அங்கு இருபாலன்றி நிலவாதாக. இவர் ஒரு மாண்புமிகு அமைச்சர்லவா, அதனால எப்படிதான் கணக்கு எடுத்தாருனாரு. பாண்டி நாட்டுல ஏழாம் நூற்றாண்டுல பாண்டி நாடு எப்படி இருந்தாங்க, ரெண்டே ரெண்டு பேர் தான் சைவத்தை இருந்தாங்க. ஆணுக்கு ஒண்ணு பெண்ணுக்கு ஒண்ணு, அம்மா மங்கே இருக்கிறதா, இன்னொன்னு குலச்சிறையால் அப்படி இருந்ததா. இருந்த உடனே அவர்களுக்கு எல்லாம் ரொம்ப புழுக்கம், இப்படி இருக்குதே என்று சொல்லி இன்னைக்கு நீங்க ஆனா அந்த ரெண்டு பேரும் மாறல. ஏன் அப்படின்னு கேட்டா, ரெண்டு பேரும் சோழ நாட்டவர்கள், பொண்ணு சோழ நாட்டு பொண்ணு, யார் மணிமணி சோழனுடைய பொண்ணு. இந்த மாண்புமிகுவும் இங்க இருந்து வளர்ந்தது, எங்க சோழ நாட்டிலிருந்து வளர்ந்தது. ரொம்ப நல்ல அமைச்சர் ஆனதுனால தான் தன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த சோழவேந்தர், நீ அம்மா சமத்தா இருக்கணுமா, பாண்டி நாட்டுல போயிருக்கணுமா, அவர் நல்ல பேரரசாமா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கயே குலச்சரி அவர்கள் பழகிட்ட, ஐயா மாண்புமிகு தாங்கள் அங்க செல்லலாமான்னார். சரி அடியேன் பாப்பா அவர்கள் இருக்கு, இப்படி பழகி போனவங்க ரெண்டு பேர். அதனால் இங்க இருந்து போனதுல அந்த அம்மாவும் நம்ம சோழ நாட்டு பொண்ணு, இந்த பையனும் இது அமைச்சரும் சோழ நாட்டுல இருந்தவர் அப்படி போனோம். அதனால இந்த ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தர் பேசுவார்களா இல்லைங்களா, சின்ன பிள்ளையில இருந்து பழகத்தினர். அதனால அந்த ரெண்டு பேரும் என்ன யோசிச்சார்கள், இப்படி எல்லாம் நாடு போயிட்டு நம்ம எல்லாம் திருநீர் காணாம இருப்போமா, திருநீர் பையல்ல கையிலேயே இருக்கு நமக்கு அப்படி இல்லது இல்லவா என்றெல்லாம் சொல்லி சொல்லி புலம்புவார்கள். என்ன பண்றது நாங்க, யார் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இதெல்லாம் ஒலியும் ஒலியும். ரெண்டு பேரும் கவலைப்பட்டு இருக்கும் போது என்னமோ சொக்கநாதா மீனாட்சி அம்மா நீதாமா இருக்கிறேன் என்று சொல்லும் போது யாரோ ரெண்டு பேர் அங்கே இருந்து வந்தவங்க, ஐயா அவன் வணக்கம் அப்படின்னார். வாங்க வாங்க வாங்க வாங்க, என்ன நிலமா என்ன செய்தின்னார். ஒரு செய்தி கேள்விப்பட்டோம், அதை உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தவங்க. என்ன அப்படின்னா, நம்ம திருமறைக்காடு என்ன இருக்காமல்ல சோழ நாட்டுல. ஆமா வேதாரண்யம்னு இப்ப சொல்லுவாங்க, திருமறைக்காடு தான் அப்ப பேரு. யார் மாத்தினது, எல்லாம் நம்ம தமிழர் தான், வேற யாரு, இதுக்கெல்லாம் ஆரியரா வந்துட்டாங்க. அருமையா திருமறைக்காடு என்று இருந்ததை திருமறை அப்படிங்கறத வேதம், காடுங்கிறத ஆரண்யம் வேதாரண்யம். அது போல திருமுதுகுன்றம் திருங்கிறத விட்டுட்டான், முது அப்படின்னு என்னது என்னது விருத்தம் குன்றம்னு என்ன அச்சலம் விருத்த அச்சலம். முன்னூறு ஆண்டு இருந்தவன் அவனும் போய் இப்ப 50-52 ஆண்டு ஆச்சு. அங்கெல்லாம் நம்மவர்கள் தானே இருக்கிறாங்க. உடனே என்ன இப்ப விருத்தாச்சலம்னு வந்ததுனால என்ன கிழிச்சிட்டு முதுகுண்டம் வந்ததுனால என்ன பண்றது, இது வேற விஷயம். நம்முடைய மொழியில் நம்முடைய அமைப்பு இருந்தது, நாம் மீண்டும் பெறக்கூடாதா, பெறக்கூடாதா. சிதம்பரம்னே பேர் கிடையாது, திருத்தில்லை தானே, தில்லை மாநகர் தில்லை மாநகர் தில்லை மாநகர் தான் இருக்கு. தில்லை மாநகர் சித்தம்பலவனாருக்கு எல்லை இல்லதோர் ஆனது ஆனம் பெற்றிருக்கு. எனவே இதெல்லாம் வந்து நமக்குதான், அதெல்லாம் எதுவுமே இல்லையே, எதுவும் இல்லாத ஒரு அமைப்புல இருந்துட்டு இருக்கோம்வா நம்மதான். அமையல எல்லாம் யாரும் ஊரே யாவரும் கேடு, அது பண்ண நல்ல பண்பாடு, யாரும் இல்லைன்னு இல்ல. ஆனால் அந்தந்த ஊர்ல இருக்கிற பழக்க வழக்கங்கள் அது மொழியை நல்லா இருக்கணும். நீங்க இதே போய் காசிக்கு போய் எதேனும் பழம் விலை கேட்டீங்கன்னா அதை நல்லா பழகி பழகி தெரியும், ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு தெரியும். இருந்தாலும் இது என்ன, ஏ குடுப்பி சார் ருப்பி என்று சொல்லுவானே தவிர 4 ரூபாய் 1 ரூபாய்ன்னு சொல்லவே மாட்டான். யாரு பழம் விற்கிறவன், பழம் விற்கிறவன். அதனாலதான் வளர்கிறது பாடுகிறது பாடுகிறது. காரணம் என்ன, எல்லாம் சொல்லாம சொல்லி சாகிறோம் அல்லவா, ஏற்றணும் அல்லது மறுக்கட்டும் அது எங்களுக்கு கவலை இல்லை. என்னுடைய விண்ணப்பம் அது வேணும், நீ காசிக்கு போவோம், எத்தனையோ பேர் நல்லா தெரியும். இப்ப ஜவுளி கடைக்காரன் கூப்பிடுவான், ஐயா நம்ம தமிழ்நாட்டை வாங்க வாங்க வாங்கன்னு, உள்ள போய் நீங்க விலை கேட்டீங்கன்னா போச்சு ரூபா எல்லாம் இது வருகிறான். சார் ருப்பே ஏ குடுப்பே என்றான். ஆமா என்னமோ அப்படி எல்லாம் இருக்கிறது. எனவே இதுக்கு சொல்ல வந்தேன், எப்படி வந்தவர்கள் என்ன சொன்னார்கள், எப்படி சொன்னீங்கன்னா என்ன எங்க போய் வரீங்கன்னா, இந்த திருமறைக்காடு அப்படியே போனோம் பேச்சு அடிபட்டுங்க, யாரும் ஞான சம்பந்தம் ஒருத்தரான் நாவுக்கர், அவங்க வந்து ரொம்ப அற்புதமா கதவெல்லாம் திறந்து அங்க இருக்காங்க, பெரிய அடிவுரலாம். அப்படியா அண்ணன், நல்ல சைவ பெருமக்கள் அருமையா இருக்கிறாங்க. உடனே இந்த ரெண்டு பேருக்கு என்ன தோணுச்சு, அந்த பெரியவர்களை அழைத்தால் நமக்கு நல்லது. ஞான சம்பந்தத்தை பத்தி சொல்லியிருக்காங்க, மூணு வயசான் அது ஞான பாலெல்லாம் உண்டுதான் சொல்லுவாங்க. இவர் சொன்ன உடனே உடனே ஞான சம்பந்தம் அழைக்கணும்னு இப்போ அதனால ரெண்டு பேரை விட்டு போய் பணிவா சொல்லி ஞான சம்பந்தரை நம்ம நாட்டுக்கு எழுந்துள்ளபடியா பண்ணப்பா. ஆதலால் அங்கே இருந்து வந்தவர்கள் என்ன, இப்ப இதோ திருமறை காடு திருமறை அங்கெல்லாம் ரொம்ப அருமையா இருக்குது. ஒரு அடியவர் மூலமா நாங்க வந்திருக்கிறோம் சொல்ல சொல்லாங்களாம். ஏன், ஞான சம்பந்தருக்கு அந்த அளவுக்கு அந்த அடியவர் அப்படி இருந்தாங்க பணிபடுத்திருக்காங்க. அதனால் யாரோ வெளியில ரெண்டு பேர் வந்திருக்காங்க பாக்கணும், கூப்பிடப்பா அப்படின்னு. என்ன அப்படின்னா, சுவாமி எங்க நாடு இப்படி ரெண்டு பேர் தான், நாங்க சைவமா இருக்கிறாங்க, குலச்சரியார்னு ஒரு அமைச்சர், இந்த அம்மா தான், தாங்கள் எழுந்தருடன் நல்லது அப்படியா சொல்லிட்டு சரி வருகிறேன் அப்படின்னு வந்தேன். உடனே நாவுக்கரசர்கிட்ட நான் புறப்படுறேன்னு சொல்றாரு. ஏன், இது ஞான சம்பந்தர் வரலாறு ஆனதுனால இந்த இடத்த நாவுக்கரசர் வரலாற்றுக்கு போகணும். போனாதான் ஒத்து நோக்கி படிக்கிறதா. அங்க என்ன விளக்கி இருக்கிறார், இந்த ரெண்டு பேரும் இங்க இருந்திருக்கிறாங்க, எங்க மதுரையில் இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி வந்து பாண்டி நாட்டவர்கள் வந்து தூது விட்டு சொன்னது இருக்குல்ல, சொன்னது நாவுக்கரசருக்கு தெரியாது. பின்ன ரெண்டு பேர் இருந்திருக்காங்களே அப்படின்னா, சரி இது மாதிரி இருந்தாங்களே தவிர ரெண்டு பேர் இருக்காங்க, இவர் இங்க இருந்திருக்காரு, அவர் கொஞ்சம் ஏற்ற இருந்திருக்காரு, யாரோ மாதிரி வந்து பேசினாங்கன்னா யாருக்கு பார்க்க வர்றாங்களோ அவங்கதான் பேசணுமே தவிர முந்திரி கோட்டை மாதிரி தானிக்க கூடாது. எனவே நாவரசர் யார பார்க்க வந்தாங்க, ஞான சம்பந்தரை பார்க்க வந்தாங்க, சிவ சிவ தாய் விட்டு அப்படி உட்காந்துட்டார். என்ன நாகரிகம் தெரியுமா, நயத்தக்க நாகரிகம் இல்லையே, திருக்குறள் இருக்குது, அந்த வரலாற்றுல இருக்குது, நம்ம கிட்ட வரணும் வர வேணாமா. அப்ப யாரோ பார்க்க வந்திருக்கிறாங்க, யார பார்க்க வந்தாங்களோ அவங்க கிட்ட பேசிட்டோம் கிருக்கோயில் போறான். பாருங்க, யாரோ பேச வந்த போது இவர் ரொம்ப எட்ட இருந்திருக்கார், அவங்கள பார்க்க வந்த போது நாம எதுக்கு இருக்கணும், எவ்வளவு நாகரிகம் தெரியுங்களா, எவ்வளவு நாகரிகம் ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த அவனால பட்டப்பாடு நான்கு தெரியும், நான்கு தெரியும் நாளைக்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அப்பர் சாமி என்ன பண்ணிட்டாரு, அங்க போயிட்டு உங்க கூட இருந்துட்டு சமணத்துல இருந்துட்டு என்ன பண்ணார், அக்கா கிட்ட வந்தார் அவ்வளவுதானே. அது எப்ப வந்த, ஒரே ஒரு வயிற்று வலி, அந்த வயிற்று வலியை உங்களால இருந்து மேக்சிமம் நீங்க நீக்க முடிய வரைக்கும் நீக்க முடியலன்னு சொன்னவன வந்தார், அவ்வளவுதானப்பா வந்தார். வேற அவர் என்ன செஞ்சிட்டாரு உங்களை, சமணம் ஒழிக அழிகனாரா, கிடையாது. வயிற்று வலி தாங்கல, உங்களால நீக்க முடியல, ஒரே ஒரு அக்கா தான், அந்த அக்காவையும் அதுவும் கூப்பிட்டு பார்த்தார், அந்த அக்கா நான் வரல அப்படின்னு சொல்லி, அதனால தானா வந்தார். இவ்வளவுதானே செஞ்சார், அவருக்கு நீங்க கூப்பிட்டீங்கல்ல, கூப்பிட்ட என்ன செய்யணும், என்ன பெரியவர என்ன ஏமாத்திரியா வயிற்று வலியா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அக்காவை பாக்கணும்னு நினைப்போம் என்று விசாரிச்சிருக்கலாம் இல்ல, வயிற்று வலி பொய்யான்னு கேட்டிருக்கலாம், அல்லது ஏன் உங்க அக்கால போய் பாக்கணுமான்னு நினைக்கலாம், எனக்கு விசாரிக்கலாம் இல்ல, ஒரு விசாரணையும் இல்ல, ஒரு விசாரணையும் இல்ல, என்ன செய்யணும்னு உடனே தாஞ்சி அது முடிவு பண்ணல, அங்க இருக்கல என்ன செய்யலாம், ஏழு நாள் சுண்ணாம்பு கால வாய்ப்பு எவ்வளவு, இப்ப என்ன செஞ்சுட்டான் மனுஷன், அந்த மனுஷன் ஒரு விசாரணை உண்டா, இது நாடா குட்டிச்சு வரல, இதை எவனும் கேட்கறது இல்ல, நாலு என்ன ஆறு இதுல போட்டு சரி அதுல இருந்து வந்துட்டார், யானையை ஒட்டி இடற சொல்லு, அதையும் சரி வல்ல விஷத்தை கொடு, அதையும் சரி வல்ல கடல்லயே போட்டு, இதை யாராவது ஒரு ஆட்கள் கேக்குறானா, இதுக்கு மறுதலையா.
2: சிவாய நம சைவம் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவிளையாடல் புராணம், தலைப்பு கடவுள் வாழ்த்து, வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம், ஓம் சிவாய நம.
3: இப்ப சொல்ல போறது ஒருத்தர சண்டேஸ்வர நாயனார் முதலாக மற்றைய நாயன்மார்கள் அத்தனுக்கு 63 ஒரு பாட்டு பாடுறாரு. சண்டேஸ்வர நாயனார் முதலாக 63 ஒரு பாட்டு தோத்திரம் பண்றாரு. அதனால நாயன்மார்கள் நம்முடைய தமிழ்நாட்டில தான் அவதாரம் பண்ணியிருக்காரு, அதிகமா தமிழ்நாட்டில தான் அவதாரம் பண்ணியிருக்காரு. சண்டேஸ்வர நாயனார் அவதாரம் பண்ணதெல்லாம் சோழ நாட்டில் தான் அதிகமா நாயன்மார்கள் அவதாரம் பண்ணியிருக்கு. அப்படி அந்த நாயன்மார்ல சண்டேஸ்வரர் தனிச்சிறப்புடையவர், சண்டேஸ்வரர் தனிச்சிறப்புடையவர். என்ன காரணம்னா, சிவபூசா பலனை அவர் தான் கொடுக்கிறவர். சிவாலயத்தை சுத்தி கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட தான் அந்த இப்படி தாளத்திரயம் பண்ணி, தாளத்திரயம் இது தாளத்திரயம்னு ஒரு சிவபூசையில தாளத்திரயம்னா அஸ்திரமந்திரத்தினாலே இப்படி மூன்று விரலால தட்டி சண்டேஸ்வரர் தியானித்து சிவபெருமான தரிசித்த உடனே தந்தர் தெரியாதனமா சில பேர் இப்படி தட்டினா சாமி செவிட்டு சாமி சண்டேஸ்வரர் காது கேட்கல, அதனால தட்டி சத்தம் போட்டு கூப்பிடுறது. அப்புறம் சில பேர் மூளை பிச்சு போடுவாங்க, இப்படி எல்லாம் இருக்கு. இப்ப அதிகமா இல்லையு பாக்குற மாதிரி இப்ப இல்லையா, குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு. முன்னெல்லாம் பார்த்தா சண்டேஸ்வரன் நூலா கிடக்கும் போவா, அவ அவ சேலையில் இருக்கெல்லாம் பிச்சு பிச்சு போடுவா. ஐயோ கடவுளே கடவுளே. அதனாலே சண்டேஸ்வரன் தனிச்சிறப்புடையவர். இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? இன்னொரு சிறப்பு சிவ குடும்பத்துல அவர் ஒரு ஆளா இருக்கிறது. சுவாமி பிறத்தார், பஞ்சமூர்த்தி பிறத்தார், ஒருவன் கூட சண்டேஸ்வரன். சுவாமி, அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டேஸ்வரர், பஞ்சமூர்த்திகளிலே சிவ குடும்பமாகிய பஞ்சமூர்த்திகளிலே சண்டேஸ்வரர் ஒருத்தர். அவர் ஒருத்தர் வந்தா அடியார்கள் அத்தனை பேர் வர்றது சமம். அடியார் கூட்டத்துக்காக அவர் ஒருத்தர் வருவார். அடியார் கூட்டத்துக்கு தலைவர். அதே திருப்பல்லாண்டையா, தாதையை தாளர வீசிய சண்டிக்கு, தாதையை தாளர வீசிய தாதைன்னா அப்பா. அப்பா காலம் ரெண்டு காலையும் ஒட்டினார். அப்பா காலம் ரெண்டு காலையும் ஒட்டினாருப்பா. என்ன காரணம்? சிவபூசைக்கு வச்சிருந்தா பாலை தட்டி விட்டு அப்படின்னு. சிவபூசைக்கு பால் கறந்து வச்சிருந்தாரு. மாடுகளை காட்டு கூட்டிட்டு போறது ஒரு இடைய மேய்ச்சேன். ஒரு நாள் மாடு வந்து அவனை முட்டை வந்துச்சு, அதுக்காக அவன் குச்சி எடுத்து அடிச்சேன். அதை பார்த்தாரு சண்டேஸ்வரர், ஏழு இந்த மாதிரி பசுதான் ஏழை சிவபுண்ணியத்துக்கெல்லாம் மூலப்பொருளை தருவது, சிவபுண்ணியத்துக்கே மூலப்பொருளை தருவது, பஞ்சகவியங்களையும் சிவபெருமான ஆடி கொள்கிறாரு, திருநீறு பசுதான் தருவது, 33 பசுக்களிலே வசிக்கிறார்கள், அதனால பசு அடிக்கப்படாது அப்படின்னு சொல்லி அதனால நாள் இருந்து நானே மேய்க்கிறேன்டான்னு சொல்லி அது மாடு அமைச்சார். அப்படி மேய்த்து போது ஏழை அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு, இந்த பசுக்கள் பால் இருப்பது, மடி சுரப்பது, மடி பால் சுட்டுவது கண்டாரு. இந்த பாலை சாமிக்கு அபிஷேகம் பண்ணா தேவலாமேன்னு பூசையில ஞாபகம் வந்துருச்சு. பாலை கறந்தாரு, பாத்திரம் கொண்டு போறது வச்சிருக்கிறது, மணலை குவிக்கிறது, மணலை சிவலிங்கமா குவிக்கிறது, வேற பாத்திரத்தில் கொடுத்தது பாவனாபிஷேகம் சொல்றது. மணல்ல ஊத்தினா கரைஞ்சி விடும் இல்ல, பாவனாபிஷேகம்னு சொல்றது. அது மந்திரம் சொல்லி அதையால அந்த பாத்திரத்துல ஊத்துறது, அந்த சிவலிங்கத்துல அபிஷேகம் பண்றதாக எண்ணி, அதுக்கு மேல காட்டுல இருக்கிற தலை பூ இதெல்லாம் பறிச்சு போட்டு ஓம் பவாய தேவானோ, சர்வாய தேவானோ, ஈசா தேவானோ, பசுவ தேவானோ அர்ச்சனை பண்ணுவாரு. இப்படி எல்லாம் பண்ணி இருந்தாரு, சில நாள் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த சமாச்சாரம் ஊருக்குள்ளே போயிடுச்சு. ஊருக்குள்ளே எப்படி போச்சுன்னா, உன் பையன் வந்து அந்த அவர் தன் சண்டேஸ்வர நாயனாரோட அப்பா எச்சதத்தன் பேர், பிராமணன், பிராமணன் எச்சதத்தன் பேரு. உன் பையன் வந்து மாடுகளை மேய்க்கிறேன்னு சொல்லி பாலை கறந்து மணல்ல ஊற்றி விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே புகார் போயிடுச்சு. அதற்காக அவன் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் மாடு ஓட்டிட்டு வந்தாரு. பின்னாடியே வந்தேன், குறாமரத்தில் ஏறினேன். அது அந்த சண்டேஸ்வர நாயனாரோட அப்பா ஏறினாரு. அப்படி ஏறி அப்படி பார்த்த போது பாலெல்லாம் கறந்து வச்சிருந்தேன். அதான் அவங்கெல்லாம் சொன்னது நெசமாத்தா இருக்குதுன்னு பாலை கறந்து ஊற்றி விளையாடுறேன். அந்த மாடுகள்லாம் எப்படி தெரியுமா? இவர்கிட்ட ரொம்ப பழகிட்டான். ரொம்ப பழகிட்டா கண்ணுக்குட்டி இல்லாமே பால் கறக்குறான். இந்த கண்ணுக்குட்டியில் இருந்து பால் கறக்குறான். கண்ணுக்குட்டி சண்டேஸ்வரன் கண்ணுக்குட்டியில் இருந்து பால் கறக்குறான். அதனாலே அந்த பாலை கறந்து வச்சிருக்கிறத பார்த்தா நெசம்தான் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வந்தாரு. வந்து இலையவர் வந்து மற்ற கிரிவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குச்சி எடுத்து முதுகில் அடிச்சாரு, பைய முதுகில் அடிச்சாரு. திரும்பி பார்க்கல, திரும்பி பார்க்கல. அதுக்கு மேலே ஆனால் பாலுக்கு வச்சிருந்த குடத்தை காலில் தட்டி விட்டுட்டேன். காலில் தட்டி விட்டேன், பால் முட்டி போச்சு. அப்படி கொட்டி போனோடனே கோபம் வந்துருச்சு. ஆளுக்கு சண்டை இருந்தது, ஒரு துரும்பு எடுத்தாரு, அது கோடாளி ஆகி போச்சு. துரும்பு கிடந்துச்சு, அதை எடுத்தாரு, கோடாளி ஆச்சு. அப்போ அந்த காலை ரெண்டு காலையும் விட்டுரு வெட்டின உடனே கீழே சாய்ந்து விட்டேன். உடனே சிவபெருமான் பூதகணங்களோட சிவவாகனத்தை வந்து காட்சி கொடுத்து சண்டேஸ்வரன் தூக்கி மடியில் உட்கார வச்சு தன்னுடைய தலையில் இருந்த கொண்ட மாலையை கழட்டி போட்டு முத்தம் கொடுத்து முதுக தடவி கொடுத்து, உனக்கு இனிமேல் அப்பா நான் தான், என்ன பூஷ உணன வளரலாம், மூலமாக எல்லாரும் வரட்டும், ஆறுல ஒரு முங்கு உருவாயாக அப்படின்னு சண்டேஸ்வர பதத்தை உனக்கு கொடுத்து விட்டேன் அப்படின்னு. தாதையை தாளர வீசிய சண்டிக்கு இவண்ட துடுமுடனே புதரத்தோரு வணங்க பொற்கோயிலும் போனகம் அருளி சோதி மணிமுடி தாமமும் நாமமும் சுண்டக்கு நாயகமும் பாதகத்துக்கு பசி வைத்தாருக்கு பல்லாண்டு ஊருவே. பாதகத்துக்கு பசி வைத்தாருக்கு, பாதகத்துக்கு பசி வைத்தாருக்கு பல்லாண்டு ஊருவே. தீரில்லை மாறி சிவகரம் வந்து வைத்தாலே சாதியும் நேரியும் தாரையும் சேதிப்பை இதன் திருவருளால் தேவர்களோட பாதகமே சோறு பச்சினவா தோணோக்கள் திருவாதகம். அதனால இவருடைய பெருமையே பல நூலில் சொல்லப்படுகிறது. அதனால இவருக்கு தனிச்சிறப்பு நாயன்மாரில் இவருக்கு தனிச்சிறப்பு சண்டேஸ்வரர். ஆகவே அப்படிப்பட்ட நாயனார் அது முதலாக தோத்திரம் என்றார். அது இவர் எப்படி தோத்திரம் என்றார்னா, தந்தை தாளுடும் பிறவி தானெறிந்து தந்தை தாள தாள்னா காலுபா, தாள்னா காலு, அப்பாவுடைய காலை வெட்டினாரு. தந்தை தாளொடும் பிறவி தாளறிந்து தந்தையுடைய தாளை வெட்டினாரு. அதுக்கு மேல தன்னுடைய பிறவி தாளையும் வெட்டினாரு. பிறவி வேறையே எடுத்துட்டாரு. தந்தை தாளொடும் பிறவி தாளறிந்து நிறுத்தருது தாளை சேர்ந்த தாள் தாள்னே வருது. வருவோம் தாள் தாள்னே வரும். சாவன்னா உலானா அந்த மசாலா புரியுதா? தந்தை தாள் உடும்பறவி தாளறிந்து நிறுத்த நிறுத்தர் இருதாளை சேர்ந்த நிறுத்த புரியுதா? நிறுத்தர் புரியுதா? தாளை சேர்ந்த மைந்தலாள் தந்தை தாளை வெட்டினாரு. தன்னுடைய பறவித்தாளை வெட்டினாரு. அதற்கு மேல நிறுத்தனுடைய தாளை சேர்ந்தாரு. ஆடுகிற சுவாமியுடைய திருவடியை சேர்ந்தாரு. அப்படிப்பட்டவரா இம்மைந்தருதாள். அப்படிப்பட்ட மைந்தராகிய சண்டேஸ்வரனாயனாருடைய திருவடி. வேத நெறி சைவ நெறி பத்தி நெறி வளாது நாயன்மார்கள் அத்தனை பேரும் வேத நெறியில் இருந்தவர்கள், சைவ நெறியில் இருந்தவர்கள், பத்தி நெறியில் இருந்தவர்கள். வேத நெறியில் இருந்தவர்கள், சைவ நெறியில் இருந்தவர்கள், பத்தி நெறி. வேதம் சொன்னபடி நெறின்னா அந்த நெறி அந்த வழியில நடக்கிறது, அந்த வழியிலே நடக்கிறது. நெறி அல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனை சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேது வண்ணம் குறி ஒன்றும் இல்லாத கூத்தந்தர் கூத்த எனக்கு அறியவன் அருளிய வர அருவருவார சொல்லு. அதனாலே அப்படி நெறி அல்லா நெறியிலே செல்லாதபடி சிவநெறியிலே செல்லுங்கள். சிவநெறி ரொம்ப முக்கியமானதுப்பா. நீங்க நல்லா கேளுங்க. இந்த இந்த புராணம் எல்லாம் சொல்ற ஆளு எப்படி இருக்கணும்னா சிவபூஷக்காரனா இருக்கணும். அதனாலே இப்படி வேத நெறி செய்ய நெறி பத்தி நெறி அது வந்து வேத நெறி தலைத்துவங்க நெறி செய்த தொலை வளர்ந்த பூத பரம்பரை ஒலிய புனிதவாய் மலர்ந்தெழுந்த சீதவள வயற்புகளில் திருஞான சம்பந்தர் பாதமல தொலை கொண்டு திருத்து கொண்டு வரவாம் என்று பெரிய புராணம். அதனாலே வேதத்திலே சொல்லப்பட்ட மார்க்கத்திலே நின்று பற்றி செய்வது, வேதத்திலே சௌருமான பற்றி செய்கிற முறைகள் இருந்ததுவா அதிலே நின்று பற்றி செய்வது என்ன வளர்ந்தா. அதே போல சைவ நெறியிலே சைவ ஆகமத்திலே சொல்லி இருக்கப்பட்டபடி பற்றி செய்வது. பத்தி நெறி, பத்தி நெறி என்பது அவர்கள் மனத்திலே சிவன் சிவன் வந்து அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவர்கள் எது செய்கிறார்களோ அது பத்தியாக மாறிவிடுகிறோம். நல்லா கேளுங்க. சித்தன் ஜபமாக்கி செய்தனவே சமமாக்கும் அத்தன் கருணையினால் ஆறாம் கருணம். இப்ப நாயன்மார்களிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகை. சாக்கிய நாயனார் தெரியும் இல்ல, காஞ்சிபுரத்துல சாக்கிய நாயனார். அவர் புத்த மதத்துல இருந்தவர். புத்த மதத்துல அவரு ஒரு நாள் வெளியில மந்த பக்கம் வந்தாரு. ஒரு சிவலிங்கம் தெரிஞ்சது புத்தருப்பா. சிவலிங்கத்தை கண்ட உடனே அவருக்கு சொல்ல முடியாத ஒரு ஆசை வந்துருச்சு. அந்த சாமிக்கு ஏதாவது செய்யணுமே, ரொம்ப நமக்கு வேண்டியவா. ரொம்ப நாள் கழிச்சு தூரத்துல இருந்து அமெரிக்கா போயிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்கா போயிட்டு வந்தா நமக்கு வேண்டியவர். ஆமா, அவரை கண்ட உடனே நமக்கு என்ன இருக்கா, ஏதாவது அவரு செய்யணுமே, ஏதாவது அரண்மனை கொடுக்கணும், காப்பி கொடுக்கணும், மோர் கொடுக்கணும், பால் கொடுக்கணும், ஏதோ செய்யணும். அது மாதிரி இந்த சாமியை கண்ட உடனே, சிவலிங்கத்தை கண்ட உடனே அவருக்கு அளவில்லாத ஒரு ஆசை வந்தது, பிரிய வந்தது. எதாவது செய்யணும் இந்த சாமிக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்தாரு. ஒன்னும் அங்கே இல்லை. அங்கே என்ன பொங்கல் இருக்குமா, சுண்டல் இருக்குமா, கல் செங்கல் கடைஞ்சு எடுத்துருச்சாரு சாமி. கையில கிடைச்சதுப்பா, எடுத்த உடனே அந்த அந்த அந்த அன்பில செங்கல்னு தெரியல, சாமி அடிக்கணும்னு தெரியல. அதை ஞாபகம் வச்சு, அதை ஞாபகம் வச்சு. அந்த அன்புல அன்புல இப்ப கண்ணப்ப நாயனாருக்கு மாமிச ஊட்டப்படாதுன்னு தெரியுமா, தெரியாது. ஏதாவது சாமிக்கு ஊட்டணும், சாமி பட்டினியா இருக்காரு, சாமி பட்டினியா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஊட்டினாரு. நல்ல படம் கொடுக்குற. அந்த அன்பிலே இந்த குற்றங்கள் எல்லாம் மறைஞ்சு போகுது. அந்த அன்பிலே இந்த குற்றங்கள் எல்லாம் மறைஞ்சு போகுது. நல்ல படங்குற. அந்த அன்பு அளவில்லாத அன்பா இருக்கும் போது குற்றம் தெரியாமல் போய் விடுகிறது. இப்ப புள்ள மேல இப்ப பெரிய ஆளாயி காலை மேல போட்டாங்கன்னா நமக்கு கோபம் வரும். சின்ன புள்ள மேல ஏறி விளையாண்டுச்சு வச்சுக்க என்ன மறக்கும், சந்தோஷமா. சின்ன புள்ள மேல ஏறி விளையாண்டா சின்ன பெரிய ஆளா இருந்து ஐயோ சிவசிவாலே. அது போல அந்த அன்பிலே மறைந்து போய் விடுறது. கல் எடுத்து எரிஞ்சாருப்பா, செங்கல் எடுத்து எரிஞ்சாரு சாமிமாரு. எரிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்து அப்புறம் கஞ்சி குடிச்சாரு. கஞ்சி குடிச்சு விட்டு மறுநாள் என்ன பண்ணாரு, ஐயோ சாமியை கல் எடுத்து தெரியணுமே, கல் எடுத்து தெரியணுமே அப்படின்னு போனாரு. மறுநாள் கல் எடுத்து தெரிஞ்சாரு. அப்புறம் யோசனை வந்துச்சு, கல்லுல எரியலாமா அப்படின்னு மறுபடியும் யோசனை வந்துச்சா, கல்லுல எரியலாமா, எரியலாமா அப்படின்னு நினைச்சா நினைச்சு பார்த்துக்கிட்டு நாமா எரியல, சாமி தான் எரிய வச்சாரு, சாமி தான் எரிய வச்சு அந்த நேரத்துக்கு அந்த புத்தி அவர் தான் கொடுத்தாரு. அதனால இதை கடைப்பிடிப்போம்னு திறந்தோறும் கல்லில் எரிஞ்சு குடிச்சா அப்புறம் வஞ்சி குடிக்கும். கல்லில் எரிஞ்சிருச்சா இப்ப நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு ஜெகோசம் பண்ணிட்டு சாப்பிடறோம்ல, அது அவர் கல்லு சாமி அடிக்கிறதா ஜெகோசியம் இருக்கு, சாமியை கல்லில் அடிக்கிறதா சிவபூசி அப்படி அடிச்சு குடிதான் வந்து கை குடிப்பார். நல்லா விளங்குல. ஒரு நாள் என்ன பண்ணினாரு, அந்த கல்லில் அடிக்கிறத மறந்துட்டாரு, மறந்துட்டு கஞ்சி குடிக்க பார்த்தாரு. புத்தர்லாம் கஞ்சி குடிப்பார், கஞ்சி மண்டையர் கையில் கையில் வெஞ்சல் மண்டர்கள் விரைவில் நண்பரால் விஞ்ச எண்டர்கள் வேண்ட அவசியம் நஞ்சும் கண்ட நவச்சிவாயினவர்கள்லாம் ஞானம் தேவாரம். புத்தர்கள் கஞ்சியும் குடிப்பான், சமணர்கள் நின்றுகிட்டு கையில வச்சுக்கிட்டு சாப்பிடுவான். புரியுதா? கஞ்சி மண்டையர் கையில் கையில் நல்ல வேலையா நம்மளை செய்வத்துல சேர்த்தாரு. நினைச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. இப்ப நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த நூல்கள் மூலம் நினைச்சு பார்த்தா சுவாமி நம்மளை சைவத்துல அலங்கச்சியில சேர்த்திருக்கிறாரு. எவ்வளவு அவனுக்கு நன்றி சொன்னாலும் பத்துமா? பத்தாது பத்தாது பத்தாது. அதனாலே அப்படி கஞ்சியை குடிக்க உட்காந்துட்டாரு. அப்படி உட்கார்ந்த உடனே சாமியை கல் அடிக்காம கஞ்சி குடிக்க உட்காந்துட்டு மேலும் மருந்து எடுக்காடா உடனே கஞ்சியை குடிக்காம வந்து கல் எடுத்துருக்காரு. தெரிஞ்சாரா? இருந்த உடனே சாமி சோகத்துல உமாதி விழுக்காச்சு. அன்பனே, இந்த மாதிரி தவறாம திறந்தோறும் கல்லு அடிச்சவே உன்ன தவிர வேற ஒரு யாரும் இல்லை. இப்படி உன்ன தவிர கல்லுல அடிச்சவே வேற வேற இல்லை. கஞ்சி குடிக்கிறத விட்டுட்டு வந்து கல்லு அடிச்சு அப்பா இவ்வளவு பெரிய இவர்களா இருந்தார். இப்படி கஞ்சி குடிக்கிறத விட்டுட்டு கஞ்சி குடிக்க உட்காந்துட்டாருப்பா. உட்கார்ந்து சாமி மேல ஞாபகம் வந்துச்சு. அடாடா நீ கல்லுல அடிக்காம வந்து கஞ்சி குடிச்சுட்டு அப்படியே தப்பு தப்புன்னு வந்து உடனே கல் எடுத்து எரிஞ்சாரு. எரிஞ்ச உடனே சாமிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து உடனே ஏதோ காலத்துல காட்சி கொடுத்து அன்பரே அப்படி சிவலோகத்துக்கு வருவாயாக அப்படின்னு மறவாது கல்லறிந்த சாக்கி இருக்காடி சுந்தர். அது அப்ப சுவாமி வர்றாரு. கல்லினால் எரிந்து கஞ்சி தாமும் சாக்கியார் நெல்லினார் சோகுணாமே நீழ்வி சுந்து ஆட வைத்தாரு. எல்லையாங்கிரிகை ஏந்தி எரிதிகள் நட்டமாடி கொல்லியாம் பண்ணு கந்தார் குறுக்கை விரட்டாரே என்பது சொன்னால் தேவாரம். அதனாலே பத்தினிரியிலிருந்து சிவஞானத்தினாலே அவர்கள் பத்தி பண்ணும் போது அவர்கள் எது செய்தாலும் பத்தியாகி விடுவார். எது செய்தாலும் பத்தியாகி அதனாலே வேத நெறி செய்வ நெறி பச்சி நெறி வளாது வளாதுன்னு சொன்ன புரியுதா? ஆயுள் வாயில அந்த கொள்கையில் இருந்து மாறாமல் நடுவாமல் இருப்பார். இப்ப இளையான்குடி மாற நாயனார் இருந்தாரு. அவரு இருக்கும் போது எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டாரு. கடைசியா அவருக்கும் ஜோறு இல்ல, மனைவிக்கும் ஜோறு இல்ல, பட்டினியா கிடந்தாரு. ராத்திரி 11 மணி மழை கொட்டல வயதுல ஒரு சாமியார் வந்தார். ஒரு வரட்டு வச்சு சாமியார் அந்த நேரத்துக்கு வரலாரு. 11 மணிக்கு மழை கொட்ட சமயத்துல வந்தாரு. வந்த சாமியாரு பசி பசினார், பசி பசினார். அந்த அம்மாவும் பட்டினி, அவரும் பட்டினி. அந்த அம்மாவும் பட்டினி, அவரும் பட்டினி. அதனால ரெண்டு பேரும் பட்டினியா சிவஜிவா சிவஜிவாக்கு பட்டினியா கிடக்கு. தூக்கம் வருமா பட்டினி? தூக்கம் வருமா? அந்த வேலையில வந்தாரு சாமியாரு. இந்த மாதிரி பசியோட வந்தேன்னாரு. இல்லேன்னு சொல்லல. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவாங்க? பேசாம பருசாமி நாங்களே பட்டினி, இந்த நேரத்துல நீங்க வந்திருக்கீங்களே, என்ன இருந்தாலும் சாமியா இருக்கலாம் என்னத்த சொல்லிட்டு போ. எந்த நேரத்துக்கு போலாம தெரியாது இல்ல அப்படின்னு சொல்லிடுவோம். சொல்லுவோம், சொல்ல மாட்டோமா? கொட்டாயி சொல்லுவோம். என்ன நிலைமை அப்படிப்பா? ரெண்டு பேரும் பட்டினி, இந்த நேரத்துல நீங்க வரலாமா சாமி? வரலன்னா அது முந்தின நேரத்துல வந்துருக்கு. 11 மணிப்பா மழை கொட்டுப்பா. கொடுத்து ஆற இன்னமுது ஊட்டுவதற்கு அதையால் அப்பவும் அவருக்கு அந்த வந்த சாமியாருக்கு சாப்பாடு ஒண்ணு ஆசையா. நமக்கெல்லாம் எரிச்சலா இருக்கும், நமக்கு என்ன இருக்கு? எரிச்சலா இருக்கு. அவருக்கு ஆசையா இருந்துச்சா? ஆற இன்னமுது ஊட்டுவதற்கு அதையால் தாரமாரரை நோக்கி தபோதனர் திறவே பசித்தார் சீவனன் என்று வந்திருக்கிற தபோதனர் தீரவே தீரவனா ரொம்ப பசிச்சாரு. நம்முடைய பிறவி தீரவே பசித்து வந்திருக்கிறார். நம்முடைய பிறவி தீரவே பசித்து வந்திருக்கிறார் அப்படின்னு மனைவிட்ட சொன்ன. மனைவி ஒண்ணும் இல்லை. அப்புறம் அதுக்கு மேலே வந்து அந்த பகல்ல கொண்டு போய் இருந்த நெல்ல நாற்று போடுறதுக்காக வயல்ல விதைச்சிக்கல, அதை வாங்கிட்டு வந்தா குத்தி சோறாக்கி விடுறேன்னா அதே மாதிரி போனாரு. மலையில வாங்கிட்டு வந்தாரு. சேர்த்த கழுவு வருத்தா குத்துனா அரிசியாக்குனா சோறாக்குனாப்பா கீரையை பிடிங்க கறி பிடிக்கிட்டாவா? புரியுதா? அது வில்லியன் சாமியார் படிச்சிருக்காரு கட்டாயம். அந்த ஊர் இருக்குதுப்பா, இளையார்குடி ஊர் இருக்குதுப்பா. இப்ப ரெண்டு வருஷம் முந்தைய அந்த ஊர்ல போய் பிரசங்கம் பண்ணேன். நில விளங்குதா, இளையார்குடி பரம்புடிக்கு பக்கம், பரம்புடிக்கு பக்கம். அந்த வயக்காடு இருக்கு, அவர் வீடு இருக்கு. அந்த வயக்காடு இருக்குது, அந்த வீடு இருக்கு. இதெல்லாம் கட்டுக்கதையில உண்மையா நடந்தது. அதன் பிறகு எல்லாம் தயாராச்சுன்னு போய் சாமி எழுப்பினாரு. வழி வரும் இழப்பினோடும் வருத்திய பசியினாலே அழி உருமையன் என்று அன்பினில் பொழிந்து சென்று என்று பாடுகிறாரு. அப்படி சாமி எழுப்பினாரு. அப்படி எழுப்பணும்னா சோதியானார் சாமி. சோதியான் சோதியான போது திகைத்தார்கள், கணவன் மனைவியும் திகைத்தார்கள். அதன் பிறகு அவர்கள் சிவபாகனத்துல திருமணியோட காட்சி தந்தார், உமாதியோடு காட்சி தந்தார். காட்சி தந்து அன்பனே அன்பர் பூசி அடித்தனி அணங்கினோடு எண்பரு உலகம் இது இருநிதி கிழவன் தானே முன்பது நிதியை ஏந்தி மொழி வழி ஏவல் கேட்ப இன்பமார்ந்து இருக்க என்ற அருள்ஷிதான் இவக்கு முக்கார் என்பது மறையுடையாய் தோளுடையாய் வாகனமேல் வளரும் பறையுடையாய் திங்கனை இந்துனை பேசினால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நலையுடையார் இடர்களையால் எழுந்தனர். கொள்கைக்காக நாயன்மார்கள் உயிரை விடுவார்கள், உயிருக்காக கொள்கையை விட மாட்டார்கள். அவர்களுடைய நாயன்மார்கள் கொள்கைக்காக உயிரை விடுவார்கள், உயிருக்காக கொள்கையை விட மாட்டார்கள். அதனாலே வேத நெறி பத்தி நெறி சைவ நெறி பத்தி நெறி வளாது வாய் மெய் சிந்தைதான் அறநடிக்கே செலுத்தினராய். வாய் மெய் மனம் ஆகவே இந்த மூன்றையும் மன வாக்கு காயம் மூன்றையும் அறநடிக்கே செலுத்தியவராய். அறநடிக்கேனா மனத்தால நினைவது, வாக்கினாலே வாழ்த்துவது, தலையால வணங்குவது. வாழ்த்த வாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவரை. அப்படி மனத்தால நினைப்பது, வாக்கினால வாழ்த்துவது, கையினாலும் கும்பிடுவது. சிந்ததான் அறநடிக்கே செலுத்தினராய் சிவானுபவ செல்வராயி. இப்படி பற்றி பண்ணி பற்றி பண்ணி அவர்கள் என்ன ஆனார்கள், சிவானுபவ செல்வரானார்கள். சிவத்தை அனுபவிக்கின்ற அந்த வேளாண் செல்வர்களாக ஆனார்கள். சிவத்தை உடையவன் தான் செல்வம் உடையவன். அதனாலதான் செல்வன் கடலேற்றும் செல்வன் செல்வது சிவானுபவ செல்வராயி. பந்தமாம் தொடக்கருத்த திருத்தொண்டர் தாழ்வரவி பணிதல் செய்வான். பந்தமாம் தொடக்கருத்த பந்தம் என்று சொன்னால் உடலிலே வந்த, உலகத்திலே வந்த, மனைவியிலே வந்த, மக்களிலே வந்த உலக பந்தம் பாசவன். உலக பசு பாக தொந்த மதுவான உறவு கிடத்தாயர் தந்தை மனைவாளர் மலகலசுவாக செஞ்சல் அமதாரும் மதிநீரை கடாமலுடன் அருந்தாரமது கூடை தும்பை அணிசே சரவண பவா முகுந்தன் மறுபோனே பலகல சிவாக மங்கள் பயில் ஓனே பழனி மலை வாட வந்த குருவாடே. அதனாலே பந்தம் என்பது உலக பந்தம், உலகத்துல வச்சிருக்கிற பந்தம். அந்த பந்தம் பந்தத்தை அறுத்தா வீடு, பந்தத்தை அறுத்தா வீடு. பந்தம் வீடும் படைப்பாய் ஊற்றி திருவாசகம். பந்தம் வீடும் படைப்பாய் பந்தங்கிறது மனைவி மக்கள் வீடு வாச பணம் காட்டுல வச்சிருக்கிற ஆசை ஆசை அதுக்கு பந்தமும் வீடு. புரித சந்ததம் பந்த தொடராலே என்பதோட திருப்போள். ஆகவே அப்படி பந்த ஆறு வச்சா, ஆறு வச்சது பந்தத்தை சாமிதான் வச்சார். சாமிதான் பந்தத்தை வச்சாரு. அப்புறம் அந்த பந்தத்தை அறுக்கிறவராரு அவர் தான் இருக்கிறார். வீட்டை கொடுக்கறதாரு அவர் தான். அதனால பந்தத்துல இருக்கும்போது என்ன பண்ணணும்னா மனைவியை சாமிதான் கொடுத்தாரு, மனைவியை சாமிதான் கொடுத்தாரு, மக்களை சாமிதான் கொடுத்தாரு அப்படின்னு மனைவியை திட்டக்கூடாது. சாமி கொடுத்தது திட்டலாமா, அவன் திட்டுனா போட்டுக்கணும். அத மனைவியை சாமிதாப்பா கொடுத்தாரு. மனைவி நினைக்கணும் கணவனை சாமிதான் சொல்றாரு. உன்னை பராகனாக பெற்ற உன் சீரடியோ உன்னடியோ ஆண்டவருக்கு வாங்காவோ அண்ணவர் என்கணவர் ஆவார் அவர் வந்து சொன்னபதியே துடும்பாய் பணியை உண்ணுறதுலாம் திரும்பாவ. அதனாலே எல்லாரும் சாமி கொடுத்தது என்று ரெண்டு பேருக்கும் நினைவு இருந்தா பிரச்சனையே இருக்க குடும்பம் அப்படி அருமையா ஜிலு ஜிலு ஜிலு ஜிலு போயிருக்கு ஜிலு ஜிலு ஜிலு போய் இல்ல இல்ல வச்சுக்கோ. ஐயோ ரொம்ப கருகடுப்பா இருக்கு, ரொம்ப எரிச்சலா இருக்கு. சாமிதான் தந்தார் என்று எண்ணினால் மக்களா இருந்தா அவர் தான், மனைவியா இருந்தா அவர் தானே. அவர் தந்தார் என்று எண்ணினால் பந்தமே விட்டு போகும். இது ஒரு ரகசியம். இதெல்லாம் வளர்ந்தாப்பா மனைவி மேலே பொருள் மேலே மண்ணாசி மண்ணாசி முன்னாசி உடையவனுக்கு பரவி வரும். அந்த மண் அன்னையும் பொன்னையும் பெண்ணையும் சிவபெருமான் தான் தந்தான் என்று எண்ணினால் கொண்டு விட்டுவோம்.
4: ஆவானே விடுவோம். ஆடையாப்பா ஆடையாப்பா, இது நல்ல கருத்து, இது நல்ல கருத்துப்பா.
3: மனைவியும் மக்களையும் செல்வத்தை யார் தந்தார்? சிவபெருமான் தான் தந்தான் என்று அவற்றையும் சிவனுக்கே ஆக்குவது, சிவனுக்கே ஆக்குவது. மனைவியை சிவப்பணியில சேர்த்து வைக்கிறது, மனைவிக்கும் தீட்சை வாங்கி வைக்கணும். மனைவியை சிவதீட்சை அவளும் அனுஷ்டானம் பூஜையெல்லாம் பண்ணணும். பிள்ளைகளையும் அதே மாதிரி ஆக்கணும், பிள்ளைகளையும் அதே மாதிரி ஆக்கணும். செல்வத்தை முடிஞ்ச வரையிலும் சிவனடியாருக்கு சிவாலயத்தை தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும். தேடிய மாடு மீது செல்வம் செல்லும் என்று ஆடிய பெருமான அன்பருக்கு ஆவண ஆகிருந்து நாடிய மனத்தினோடு நாயன்மார் அடைந்த போது கூடிய மகிழ்ச்சி உங்க குறைவாக கொடுத்து வந்தார். இப்படி எல்லாமே அவன் தந்தான் என்று எண்ணி அவனுக்கு ஆக்கி விட்டால் பந்தன் தானே அவன் விட்டு வீடு கட்ட கூப்பிட்டு கொடுப்பார். அரை ஊவி ஆட்கொன்று திருவாதகத்துல கூப்பிட்டு கொடுத்தார். வீட்டை மாணிக்கவாசகர் கூப்பிட்டு கொடுத்தாராம். அதனாலே பந்தானாம் தொடக்கருத்த திருத்தொண்டர் தாண்டல் நாயன்மார்கள் அத்தனை பேர மனைவி மக்களோட இருந்தாங்க. ராஜாவா இருந்தாரு நாயன்மார்கள், மந்திரியாங்க இருந்தாங்க, ஜேனாதிபதியாக இருந்தா, ஏவாதியா இருந்தா, முராந்தாரா புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அப்படி இருந்து கொண்டு தொடக்க அறுத்து விட்டாரு. சேரமான் பெருமாள் ராஜா, கோச்சங்கட்சியோட ராஜா, கூன்பாண்டியன் ராஜா, முனையடுவா ராஜா, கூத்துவராயனா ராஜா, புரியுதா இல்லையா? ராஜாக்கள் எல்லாம் மறுபடியும் சிவலோகம் வச்சு விட்டாரு. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலா, எண்ணில் நல்ல ஹரிக்கு நல்லா இருக்குல்லது. இங்கேயும் சிவ நல்ல சுபத்தை அனுபவிச்சுட்டு சிவலோகத்தையும் பெற்று விடலாம். இதுதான் நம்ம கொள்கை. எத்தலாம் இடர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாரும் ஐயுறவு இல்லை. இப்ப பற்றி விட்டா தானே சிவலோகம் நல்லா நல்லா ஞாபகம் வச்சுருங்க. பட்டினத்தார் மாதிரி எல்லாவற்றையும் திறந்தா தானே சிவலோகம்? அப்படி இல்லை, விடாமலே இருந்து கொண்டே இருந்து கொண்டே எல்லா வகையான செல்வத்தோடு இருந்து கொண்டே சிவபக்தியை பண்ணி எல்லாம் சிவன் கொடுத்தான் என்று சிவபக்தியை பண்ணுகின்றவர்களுக்கு சிவலோகம் கிடைக்கும். அவங்களுக்கு தானே ரைட்டா? ஆறுமா ஆறுமா ஆறுமா ஆறுமா. அதனால என்ன பண்ணணும்? இன்னும் நிறைய பணம் ஏறணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஓடி ஓடி உழைக்கணும். சுத்தமருக்கும் கொடுக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் இல்லை. பாட்டு புரியுதா? ஓடி ஓடி உழைக்கணும், சுத்தமருக்கும் கொடுக்கணும், ஊருக்கெல்லாம் இல்லை. நம்ம சைவத்துல உத்தமரம் கொடுங்க. நல்லா வணங்குதா? எல்லாத்துக்கும் சோறு கூடுங்கிறது வேற பொது. நம்ம நில சிவனடியார் என்று சோறு கூடு, சிவனடியாருக்கு தாரத்தை பண்ணுது, சிவ புண்ணியத்தை பண்ணு. சாப்பிட்டு விட்டு சிகரெட்டு குடிச்சுட்டு போடாது, நல்லா வணங்குதா? அங்கிட்டு போய் சீட்டாடுவார், அவனுக்கு போடாது. சிவபக்தி பண்ணுங்கிற சிவனடியார்னு கொடு, அதான் நம்முடைய சைவத்துல. நல்லா வணங்குதா? ஆகவே இது இப்படி எல்லாம் பத்தி பண்ணி அந்த பக்தியினாலே சிவானுபவத்தை பெற்ற செல்வர்களாக ஆகி அதனால பந்தத்தை அறுத்து ஊடு பெற்ற பெற்றவர்களாக நாயன்மாருடைய எதிர்வழியை வணங்குவாங்க. அப்படி பாட்டு அருமையான பாட்டு. பாட்டு எப்படி தெரியுமா? நல்ல நீரோட்ட வாழ்க்கை, அழகா அழகா. தந்தைதாளுடும் விரவித்தாளறிந்து நிறுத்தறிந்து தாளை சேர்ந்து மைந்தாள் வேத நெறி செய்வ நெறி பக்தி நெறி வளாது வாய்மை சிந்தையார் அறநடிக்கு செலுத்தினராய் சிவானுபவ செல்வராய் பந்தமாம் தொடக்கருத்த திருத்தொண்டர் தாழ் வரவி பணிதல் செய்வாம். 61 நாயன்மார்களுக்கும் அத்தையை சிவனடியாருக்கும் அப்பாலும் அடிச்சார்ந்து அடியாருக்கு அடியுன்னு சொன்னா போலே எல்லா அடியவர்களுக்கும் சேர்த்து சொன்னார். சண்டேஸ்வர நாயனார் முதலாக எல்லா அடியவர்களுக்கும் சேர்த்து இந்த தோத்திரம் பண்றாரு. அதெல்லாம் விளங்குறா? இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். இதெல்லாம் நாயன்மார்ட்ட போனா இந்த ஒரு பாட்டு சொல்லா போதும். 61 போகணும்னு வச்சுக்கோ.
5: கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு ரொம்ப வேடிக்கையா இன்னொரு கதை சொல்லுவார்கள். அதாவது இந்த கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமா ஒரு கூட்டம் வந்து இது இந்த காலத்துல வேத காலத்துல இருந்து இது உண்டு. அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் இந்த மாதிரி இது வந்து கேட்டு இருக்கிறார்கள். ஒரு பெரிய பேச்சாளர் அவரிடத்துல வந்து கேட்கும் பொழுது சண்டைக்குன்னா யாரும் வேணாலும் எடுக்கலாமே, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே, வாயிருக்கிறவன் எவன் வேணாலும் பேசலாமே. ஒரு வந்தவர், நான் ஒரு நாயை தூக்கி குளத்துக்குள்ள போடுறேன், உன் பிள்ளையார கல் பிள்ளையாரையும் தூக்கி குளத்துக்குள்ள போடுறேன், எது தண்ணியில இருந்து வெளியில வருதோ அதுதான் உயர்ந்தது, ஒத்துக்கலாமா அப்படின்னாராம். உடனே இவர் பார்த்த பேச்சாளர், அப்படியா, நான் இன்னொன்னு சொல்றேன், அதே நாயை எடுத்துக்க, அதே கல் பிள்ளையாரையும் வச்சுக்கோ, நீ நாயை தூக்கி கல்லுப்பிள்ளையார் மேல போடு, நான் கல்லுப்பிள்ளையார தூக்கி நாய் மேல போடுறேன், எது இருக்குதோ அதுதான் உயர்ந்தது, ஒத்துக்கலாமா அப்படின்னாராம். எது வேண்டாலும் சொல்ல முடியும், பேச்சுன்னு வந்துட்டா எது வேண்டாலும் பேச முடியும். இங்க அப்படித்தான் சுக்ராச்சாரியார் அவர் உபதேசம் பண்றார், நீங்க என்ன வேண்டாலும் செய்யுங்கள், நீங்கள் செய்வதெல்லாம் சரி. அதாவது வலிமை படைத்தவன் எது செய்தாலும் சரி, அதுதான் சரியானதாக உலகம் ஏற்றுக்கொள்ளும். பெரியவர்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறார்கள், பெரியவர்கள் சொல்வதை உலகம் ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் தான் இப்பொழுது பெரியவர்கள், நீங்கள் எது வேண்டாலும் செய்யலாம். ஆக என்ன செய்ய வேண்டும்? முனிவர்கள், திக்பாலகர்கள், தேவர்கள் எல்லாரையும் நீங்கள் ஏவல் கொள்ள வேண்டும், நீங்கள் இதை செய்யுங்கள் என்று உபதேசம் செய்கிறார். இவர்கள் அத்தனை பேரும் இந்த உலகத்தையே கட்டுப்படுத்த வேண்டும் என்று கிளம்புகிறார்கள். சரி போகட்டும், இவர்கள் உலகத்தை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரட்டும், இந்த அண்டங்களை எல்லாம் நம்ம சில கருத்துக்களை இங்கே எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். இங்கே சுரசையானவள் ஒரு கருத்தை சொல்லுகிறாள். சுரசை இங்கே சொல்லும் பொழுது என்ன வேண்டும் என்று அவள் ஒரு கருத்தை சொல்லுகிறாள், சுக்கராச்சாரியார் இன்னொரு கருத்தை சொல்லுகிறார். அதான் எல்லாவற்றையும் திருத்தி சொல்லுவது என்று உண்டு இல்லையா? இவர் சொல்லும் பொழுது அவர் சொல்றார், இந்த பார் உலகத்திலே வள்ளுவரும் சொல்லிட்டார், பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லையா ஆண்டு. சரி, பொருள் இந்த உலகத்துக்கு வேணும், பொருள் மட்டுமே இருந்தா போயிட்டுமா? அவ்வுலகத்துக்கு அருள் வேணும்னு சொல்லி வச்சிருக்கிறார் இல்லையா? பொருளை வைத்து மட்டுமே உலகத்துல வாழ முடியும், ஆனா பொருள் இல்லாம வாழ முடியாது. சரி, என்ன பொருள்? அதற்கு பலவிதமான வேறுபாடுகள் உண்டு, இருக்கட்டும். இவள் சொல்லும் பொழுது சொல்லுகிறாள், இந்த உலகத்திலே இருக்க வேண்டும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு செல்வம் அவசியம். செல்வம் இல்லை என்று சொன்னால் உன்னை நாயும் மதிக்காது, உன்னுடைய எதிரிகளும் மதிக்க மாட்டார்கள், நண்பர்களும் மதிக்க மாட்டார்கள், உறவினர்களும் மதிக்க மாட்டார்கள். நீங்கள் மற்றவர்கள் மதிப்போடு, மற்றவர்கள் மதிக்கத்தக்க வகையிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு செல்வம் இருக்க வேண்டும். செல்வம் இருப்பவனை உலகத்திலே எல்லோரும் வணங்குவார்கள், அவன் சொல்லுகின்றபடி செய்வார்கள். ஆக உங்களுக்கு செல்வம் இருக்க வேண்டும். செல்வம் மட்டும் கிடையாது, செல்வம் இருந்தாலும் கூட அந்த செல்வத்தை காப்பாற்றி கொள்ளக்கூடிய சக்தி இருக்க வேண்டும். அந்த சக்தி எங்க இருக்கும்? பதவியில இருக்கும். இப்ப புரியுதுங்களா? ரொம்ப அரசியல்வாதிகள் ஏன் இப்படி பண்றாங்கன்னு. இப்ப செல்வம் இருக்க வேண்டும், செல்வத்தை நன்றாக சம்பாதிப்பதற்காகவும் அதனை காப்பாற்றி கொள்வதற்காகவும் உங்களுக்கு வலிமை இருக்க வேண்டும். என்ன வலிமை? பதவி வலிமை இருக்க வேண்டும். நல்ல பதவிகள், புகழ், அழிவில்லாத ஆயுதங்கள், இதெல்லாம் இங்க சுரசி சொல்லக்கூடியது. இந்த பதவி, அதாவது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒன்று என்ன என்றால் பதவி இருக்க வேண்டும். செல்வம் இல்லாதவன் பிணத்துக்கு சமமானவன் அவள் சொல்லுகிறாள். செல்வம் இல்லாதவன் பிணத்துக்கு சமமானவன். செல்வம் முயற்சியாலே தான் வரும், சும்மா உட்கார்ந்துருந்தா செல்வம் வராது. செல்வம் முயற்சியாலே தான் செல்வம் வரும். பெரும் முயற்சியாலே கிடைத்தற்க அரிய செல்வத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? அப்பொழுதுதான் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். உலகத்திலே மதிக்கப்படத்தக்கவன் தான் வாழ்ந்தவன் ஆவான். மற்றவன் எல்லாம் உயிரோடு இருந்தாலும் கூட நடமாடக்கூடிய பிணத்துக்கு சமமானவன். இந்த செல்வத்தை உடையவன் இவனிடத்திலேதான் கல்வி கற்றவர்களும் கூட பணிந்து நிற்பார்கள். ஆக இதுதான் அடைய வேண்டும். செல்வம் தான் முக்கியம். அந்த செல்வத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அழிவில்லாத ஆயுதங்கள், வலிமை, பதவி, இதெல்லாம் தேவைப்படுகின்றது. ஆக அந்த தேவைப்படுவதற்கு நீங்க ஒரு தலைமை பண்பு, தலைமை தகுதியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களிடத்திலே பதவி இருக்கும், வலிமை இருக்கும், செல்வம் இருக்கும். நீங்கள் இந்த உலகையே ஆளக்கூடிய தன்மையிலே இருப்பீர்கள். இந்த தத்துவங்கள் எல்லாம் கேட்டுங்க. இதுக்கு வந்து கவுண்டர் ஆர்கியூமெண்டா இல்லையா எதுங்கிறத நம்ம அப்படியே பார்த்துக்கொண்டே போகலாம். எது நிற்கிறது, எது நிற்காது என்பதை பார்த்துக்கொண்டே செல்லலாம். இதுதான் சுரசை சொல்லி தந்திருக்கக்கூடிய தன்மை. அவள் அங்கே உபதேசம் செய்தார். அவள் உபதேசம் செய்தது எதுக்குன்னா, இந்த உலக அவளுக்கு தெரிந்த வகையிலே சொன்னாள். இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்றால் எல்லாராலையும் நீங்கள் மதிக்கப்பட வேண்டும். பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை, ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டாள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதி. இந்த யானையே ஐந்து குருடர்கள் பார்த்தார்களாம். ஒருத்தன் என்ன பண்ணா, ஒரு காலை மட்டும் தடவினா தூணு மாதிரி இருக்குன்னா, துதுக்கிய தடவினா உலக்க மாதிரி இருக்குன்னா, காது தடவினா பெரிய முரம் மாதிரி இருக்கிறதுன்னா, வயிற்றை தடவினான் பானை போலே இருக்கிறதுன்னா, எது உண்மை? இதெல்லாம் சேர்ந்ததுதான் யானை. ஒரு பகுதியை மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் முழுமை இல்லாத எதுவுமே, முழுமையாக ஒன்றை பார்க்காவிட்டால் தவறான தன்மைகள் தான் ஏற்படும். இது விபரீத ஞானம். இந்த ஞானத்திலாம் இது உண்மையான ஞானம் இல்லை. சூரியன் இரவிலே தோன்றுவதில்லை, பகலிலே தோன்றுகிறான், இரவிலே அஸ்தமிக்கிறான், மாலை ஆனால் அஸ்தமிக்கிறான், இரவிலே சூரியன் இல்லை. அதுக்காக உலகத்துல சூரியனே கிடையாது இப்படி சொன்னா சொல்லு அந்த இப்பொழுது இருட்டு இருக்கிறது சூரியன் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை, சூரியன் என்பவனே உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும்? இதே போலத்தான் இந்த வாதங்கள் அந்த அந்த ஒரு பகுதியை மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடியது. உலகத்திலே செல்வம் வேண்டும், அது வேணுமா வேண்டாமாங்கிறது அடுத்தது பார்க்கலாம். இப்போ செல்வம் வேண்டும், அதற்கு பதவியும் வலிமையும் வேண்டும் என்று சொல்லுகின்றாள் சுரசை. அதனால தான் வீர வேள்வி செய்ய வேண்டும் என்று அனுப்பினாள். சரி, இவர்கள் சென்றார்கள். அளவிட முடியாத செல்வத்தை, வலிமையை, பதவியை, வஜ்ர யாக்கையை எல்லாம் பெற்றுக் கொண்டு வருகின்றான் சூரபத்மனும் சிங்கமுகன் தாரகன் மற்ற அசுராதி அசுரர்கள் எல்லாம். இப்போ அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார் சுக்கராச்சாரியார். இது தேவதான் முதல்ல உபதேசம் பண்ணார், இப்ப வந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று உபதேசம் செய்கிறார். இங்க செய்யும் சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கின்றார்கள்? ஏகான்மவாதம் என்று சொல்லுவார்கள், அத அத்வைதம் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா. இந்த அத்வைதத்தை கொஞ்சம் சிரித்து இந்த இடத்துல பேசுகிறார். ரொம்ப அருமையா வரும் இந்த தத்துவ கருத்துக்கள் எல்லாம் எப்படி எல்லாம் பேசலாம்னுட்டு இந்த இடத்துல வரும். உலகத்துல வந்து பதி பசு பாசம் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். உலகத்துல ஒரே ஒரு விஷயம்தான் உண்டு, எது? இறைவன். அந்த இறைவன் தான் நீ, எதுவுமே கிடையாது உலகத்துல, வேற எதுவுமே கிடையாது, நீதான் இறைவன், எதுவுமே கிடையாது. உனக்கு முக்திங்கிறது கிடையாது, பாவம்ங்கிறது கிடையாது, புண்ணியம்ங்கிறது கிடையாது, நீ எதை வேணும்னாலும் செய்யலாம். ஏன்னா நீதான் பரபிரம்மம், நீ தான் பிரம்மம். உனக்கு மறுபிறப்புங்கிறது கிடையாது, பழைய பிறப்புங்கிறது கிடையாது, சில மதங்கள்ல எல்லாம் மறுபிறப்பே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நீதான், நீதான் கடவுள். எவர் ஏதோ ஒருத்தரும் ஒவ்வொரு தத்துவங்கள் உண்டு, இவர் இங்கே ஒரு தத்துவம் சொல்ற, நீதான் கடவுள், நீதான் கடவுள், வேற எதுவுமே. உன்னிடத்திலே எல்லாமே இருக்கின்றன, உன்னிடத்திலே எல்லாமே இருக்கும் பொழுது நீ எந்த இன்னொரு கடவுளை ஏன் போய் வணங்க வேண்டும்? இப்ப வணங்கிட்டு வந்திருக்கிறாங்கிற மறந்துட்டார், இன்னொரு யாரு கொடுத்தாருங்கிறதையும் இவர் விட்டுட்டார், மறைச்சிட்டார். நீதான் எல்லாமே உன்னிடத்திலே கிடைக்கிறது, இது ஒரு மாயை, நீ இது வாங்கி வந்தாய், உன்னிடத்திலே இன்னொன்று தனியாக இருக்கிறது, இன்னொரு பிறப்பு வருமா, இறப்பு வருமா, இதெல்லாம் வந்து போலியான தோற்றங்கள், எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சத்தியமான ஒரு பொருள் உண்டு, அது யார்? நீந்தான். ஆக உன்னிட நீந்தான் உண்மை என்று இருக்கின்ற பொழுது, நீயே சகலம் என்று இருக்கும் பொழுது, நீ மற்றவர்களை பற்றி மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மற்றவர்களை எல்லாம் மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு திருமாலும் பொருட்டல்ல, பிரம்மாவும் பொருட்டல்ல, இந்திரன் பொருட்டல்ல, தேவர்கள் பொருட்டல்ல, அவர்களுக்கெல்லாம் எந்த விதமான மரியாதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்மமே இல்லாத ஒரு நிலை இல்லாத, அதாவது எந்த விதமான செயலும் இல்லாத நிலை உன்னுடையது. ஆகவே உனக்கு பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது, எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம். உனக்கு இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? தேவர்கள் எல்லாம் உன்னுடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்கிறார்கள், நீ இறைவன் இல்லை என்று சொல்வார்கள். ஆக அவர்களை தண்டி, நீ தான் கடவுள் என்று சொல்லி வா, நீ தான் கடவுள், அவர்கள் உன்னை ஒப்புக்கொள்ள வேண்டும், அவர்களை பிடித்து சிறையிலே வை, என்ன வேணும்னாலும் பண்ணு, முனிவர்களுக்கெல்லாம் உன்னையே வணங்க வேண்டும் என்று சொல். ஆக நீ தான் இருக்கிறாய், எல்லாமே உன்னிடத்திலே இருந்து வருகிறது, உன்னுடைய ஆஜ்ஞைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது, நீ எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி அவனுக்கு சொல்லுகிறார் ஒரு தத்துவத்தை. அதாவது இந்த அத்வைதமும் கிடையாது. இப்ப இப்ப தத்துவங்கள்லாம் அப்படித்தானே. இப்போ இங்க நாஸ்திகவாதம் பேசக்கூடியவர்கள் எல்லாம் ஹிந்து மதத்தை பற்றி சனாதன மதத்தை பற்றி சொல்லுவார்கள், இதுல மூட நம்பிக்கைகள் அதிகம், இதுல இது தவறு அது தவறுன்னு வேற மதங்கள் வேற மதங்கள் இடத்துல போய் சொல்ல செய்யுங்கள் பாருங்களாம், வெட்டி போட்டுருவாங்க. அங்கே வலிமை இருக்கும் பொழுது இவர்கள் அதை கண்டு பயப்படுகின்றார்கள். ஆக இவர்களுக்கு அங்கே சொல்ல தைரியம் கிடையாது. பல மதங்கள் பல கதைகளை எடுத்துக்கொண்டால் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன, அது சரி தவறு நாம் எந்த மதத்தையும் எள்ளியாடுவதற்காக இந்த இடத்துல நான் சொல்லவில்லை. ஒவ்வொரு மதத்திலேயும் நம்பிக்கைகள் இருக்கின்றன, அது மூட நம்பிக்கையா நல்ல நம்பிக்கையாங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்பிக்கைகள் எல்லா இடத்திலேயும் உண்டு, அது சனாதன தர்மத்திலேயும் உண்டு. ஆனா நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளாமல் அதுல இருக்கக்கூடியது அவன் தேவைப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு இதுதான் சரின்னு என்று இப்பொழுது சொல்வதை போலவே இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லணும். வசிஷ்டர் எத்தனையோ காலங்கள் இருந்தவர், அவர் இப்போ தசரதனுக்கு குரு, ராமருக்கு குரு, ராமனுடைய குழந்தைகளுக்கு குரு, தசரதனுக்கு தாத்தா தாத்தாவுக்கெல்லாம் குருவாக இருந்தவர், அவ்வளவு மகாமுனிவர். அப்படி சப்த ரிஷிகள் ஒருவராக இருக்கக்கூடியவர் வசிஷ்டர். அங்கே ஒரு மன்னர் இருந்தான், என்ன பண்ண அவனுக்கு உபதேசம் பண்ண, அதாவது எல்லாமே பிரம்மம், எதுவுமே பிரம்மத்தை தவிர வேற கிடையாது, எல்லாமே நீதான் அப்படின்னு சொன்னார். இந்த அறகுறை வேதாந்திகள் என்னைக்குமே ஆபத்தானவர்கள். இந்த இந்த நாஸ்திகள் அறகுற நாஸ்திகம் அறகுற ஆஸ்திகம் இதெல்லாம் ரொம்ப இதானது கொடுமையானது, அது வந்து எப்படி ஆபத்தானது அப்படிதான் சொல்றேன், ரொம்ப ஆபத்தானது. அது என்ன மூலமாக நடக்கலாம், நானே கடவுள் இப்படிதான் பல பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டுல எல்லாம் என்னன்னு தெரியல, தமிழ்நாடுக்கு ஒரு சாபக்கேடு எல்லாம் நானே கடவுள் நானே கடவுள்னு. அவன் தான் கடவுள், அவங்களே சங்கு சக்கரத்தை வச்சுக்கலாம், அவங்களே மாலை போட்டுக்கலாம், கிரீடம் வச்சுக்கலாம், அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இது மாதிரி இல்ல சூலத்தை வச்சுட்டு இருப்பாங்க, என்னென்ன பண்றாங்க அவங்க பண்ணிட்டு, நான் தான் கடவுள், ஏன் காலில் உழு, ஏன் அந்த கடவுள் யாரா, அதுதான் நான், அங்க இருக்கிற சிவருமான் அவர் தான் நான், அங்க இருக்கிற பார்வதி நீந்தான் பார்வதி அவ்வளவுதான். இப்படி எல்லாரையும் பார்த்து நீந்தான் பார்வதின்னா, அவர் ஒருத்திய பார்த்து தான் பார்வதினார், இங்க பார்த்தா இவர் பார்க்கிற ஆடையெல்லாம் பார்வதி பார்வதின்னு இருந்தா என்ன கதியாகிறது. இப்ப அது மாதிரிதான் இது பல பேர் கலந்து இருக்கிறாங்க, என்ன கதைன்னு தெரியல. கடவுள் அதற்கு தகுந்தபடி விளையாடுகின்றார், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. வசிஷ்டர் என்ன பண்ணாரா, அவருக்கு இப்படித்தான் தத்துவம்னு சொல்லிட்டு இருந்தார், தத்துவத்தை கேட்டது இல்ல. இவன் பார்த்தான், அப்படியா எல்லாமே ஒன்று தானா, இது மாதிரி தான் சுக்கராச்சாரியார் சொன்ன மாதிரி ஒரு தத்துவம். அந்த வசிஷ்டர் நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறார், ஆனா எடுத்துட்டவன் எப்படி எடுத்துட்டான், அப்படியா உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தான், என்ன நாளையில இருந்து என்னுடைய வேலைக்காரி தான் பட்டத்து மகிழ்ச்சி அப்படின்னுட்டான். பட்டத்து மகிழ்ச்சிக்கு அதிர்ச்சியா போச்சு, நேர வசிஷ்டர்கிட்ட போய் காலில் விழுந்த, என்ன சுவாமி இது மகரிஷிய நீங்க சொன்னதை பார்த்தா அவன் நடனா என்ன விலைக்கு வச்சுட்டு கீழே இருக்கிற வேலைக்காரி நீ தான் பட்டத்து மகிழ்ச்சின்னு சொல்றானே, இது என்ன கதை என்ன, அப்படியா கவலைப்படாதே, நாளைக்கு உங்களுடைய அரண்மனைக்கு நான் உணவு ஏற்றுக்கொள்ள பிக்ஷை ஏற்றுக்கொள்ள வருகிறேன் அப்படின்னா, சரி வாங்க. அடுத்த நாள் மகாராஜா இருக்கிறான், வசிஷ்டர் அங்கே சாப்பிடுவதற்காக செல்லுகிறார், அதாவது பிக்ஷை ஏற்பதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அங்கே உணவு அருந்துவதற்காக செல்லுகிறார். அங்கே நான் சொன்னபடி சொல்லுன்னு சொல்லி வச்சிருந்த, அப்போ இலையிலே இலை போடப்பட்டது, அப்படி தங்க கிண்ணத்திலே தங்க எல்லாம் தங்க பாத்திரங்கள் எல்லாம் வந்து வைக்கப்பட்டது. இவன் அப்படி சந்தோஷமா பார்த்தீங்களா, இவள் தான் என்னுடைய பட்டத்து மகிழ்ச்சின்னு வேலைக்காரிய காமிச்சான். ஓ ரொம்ப சந்தோஷம்னா வசிஷ்டர், அப்படியா பணிவிட நமக்கு வந்து இந்த அவ அப்படின்னா நமக்கெல்லாம் பரிமாற வேண்டாம், பட்டத்து மகிழ்ச்சி இல்லையா சேர்ந்து சாப்பிடட்டும் உட்காருமா அப்படின்னார். அவளும் உட்கார்ந்தான், இலை போடப்பட்டது. பழைய பட்டத்து மகிழ்ச்சி, அதாவது உண்மையான பட்டத்து மகிழ்ச்சி இருந்தாலே இப்ப பதவி போயிடுச்சு இல்லையா, அந்த பட்டத்து மகிழ்ச்சியை கூப்பிட்டு நீ தானே இப்ப வேலைக்காரி, ஆமா அப்படின்னா மகாராஜா அந்தவர் கொண்டு வந்து சாப்பாடு வைனார். இவ என்ன பண்ண, சாப்பாடு வைக்கிறேன்னு சாணத்தை கொண்டு வந்த வளத்தை கொண்டு வந்து வைத்தாள். அவ்வளவுதான், முகத்தை சுழித்தான் கோபத்துடன், இரு இரு இருன்னா சமாதானப்படுத்தினார் வசிஷ்டர். கோபப்பட்டான் மகாராஜா, அவர் சொன்னார் எதுக்கு நீ கோபப்படுகிறாய்னா, என்ன அவமானப்படுத்தி விட்டார், உங்களை அவமானப்படுத்தி விட்டால், இதுக்கு தான் இவள் அந்த பதவியிலே இருக்கக்கூடாது, வேலைக்காரியா இருப்பதற்கும் லாய்க்கு இல்லை, இவள் இப்பொழுதே கொலை செய்யப்பட வேண்டியவள் அப்படி இப்படின்னு கத்தினோம். இரு நீ என்ன சொன்ன, பிரம்மம் எல்லாம் பிரம்மம், நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம், இங்க இருக்கிறதெல்லாம் பிரம்மம், சரிதானே, ஆமா. அப்ப பட்டத்து மகிழ்ச்சி அவசியம் இல்லை, வேலைக்காரி தான் பட்டத்து மகிழ்ச்சின்னு சொல்லிட்டேன், சரிதானே, ஆமா எல்லாம் சரிதான், எல்லாம் பிரம்மம், இப்ப அவையே பட்டத்து மகிழ்ச்சி, என்னுடைய வேலைக்காரி இப்பொழுது பட்டத்து மகிழ்ச்சி, அவளும் இவளும் சரிசமம் தானே, அவ்வளவுதானே. இப்ப உணவையே நீ சாப்பிடணும், உணவு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லையே, அதுவும் பிரம்மம் இதுவும் பிரம்மம், இதை சாப்பிட நீயே அதை சாப்பிடுகின்றா என்றான். கோபம் வந்தது. அப்ப அவன் கேட்டான், உங்களால சாப்பிட முடியுமா, இவ்வளவு பேசுகிறீர்களே, நீங்கள் தானே உபதேசம் செய்தீர்கள், உங்களால சாப்பிட முடியுமாமா. பொருள்னர் பன்றியாக மாறினார், அதை சாப்பிட்டார், பன்றியாக மாறினார், அதை சாப்பிட்டு விட்டார். மன்னன் அப்படி அதிர்ந்து போய் நின்றான். மீண்டும் தன்னுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்ட வசிஷ்டர் சொன்னார், எவனாலே இதை பிரயோகப்படுத்த, தத்துவம் சொல்லுவது பெரிதல்ல, தத்துவத்தை கடைபிடிக்க முடிய வேண்டும், அதுதான் தத்துவம். எந்த தத்துவத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களோ அதுதான் உங்களை உயர்த்தக்கூடியதை கடைபிடிக்க வேண்டும், கடைபிடிக்கக்கூடியதுதான் உங்களுடைய தத்துவம். வரட்டு வாதத்துக்காக ஏதோ ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் தவறுதலாக கையாளக்கூடாது என்று அவனுக்கு அறிவுரை சொன்னாராம் வசிஷ்டரானவர் சொன்னாராம் அந்த இடத்துல. அதே போலத்தான் வேதாந்திகளாக ஞானிகளாக நம்மை நாமே நினைத்து கொண்டு நம்ம நினைத்ததையெல்லாம் பேசுகிறோம், இப்பொழுது அதைத்தான் பேசுகிறோம். நம்ம வீட்டில் என்ன எங்கே பார்த்தாலும் நமக்கு சொல்லக்கூடிய இந்த பார்ப்ப, உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும் சார், இந்த உலகத்தில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும், இதெல்லாம் தப்பே கிடையாது, ஊரத்து ஊரோடு ஒத்து போக வேண்டும். அவன் போய் சொல்கிறான், நீயும் போய் சொல்லு, அவன் தப்பு பண்ணுறான், நீயும் தப்பு பண்ணு, நீ மட்டும் உனக்கு என்ன தனிப்பாதே, பல பேர் சொல்லுவார்கள். அவன் போய் சொல்லும்போது நீங்க சுயத்தா வேண்டும், இது என்ன பெரிய இது, அவன் சாப்பிடுறான் நீ, அவன் எதையோ சாப்பிடுறான் நீ எதையோ சாப்பிட வேண்டும், இல்லை என்ன இருக்கிறது, உலகத்தோடு ஒற்று நீ ஒன்றுதான் ஒன்றித்தான் செல்ல வேண்டும், அது மட்டும் கிடையாது, இதுதான் வாழக்கூடிய வகை, இப்படிதான் இருக்கணும், எல்லாரும் குடிப்பான், இது வந்து நாகரீகம், இந்த சொசைட்டி, இங்கே இருக்கக்கூடிய சில விதமான நாகரீகம், அந்த நாகரீகத்தை நீன்றும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டும், இது என்னது, நீ இப்படி இருக்கக்கூடாது, எங்களை மாதிரி ஆக வேண்டும் என்று சொல்லுவார்கள். வாழ்க்கையிலே உயர்வடைவதற்கு நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் சம்பாத்தியம் செய்து கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யலாம், உங்களுக்கு அதிகாரமும் செல்வமுமே அவசியம் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அவர்கள் மாயையைப் போலே, சுரசையைப் போலே, தங்களுடைய மக்களுக்கு சொன்னாலே சுரசை மாயை என்கின்ற மாதா, அதே போல இன்றைக்கும் நமக்கு சொல்லக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவசியமா? அதை கேட்கலாமா? ஒரு விஷயம். இரண்டாவது, சுக்கராச்சாரியாரை போலவே பலவிதமான பெயர்கள். சுக்கராச்சாரியார் எப்படி? சுக்கரர் பெரியவர், ஆனால் தங்களுடைய குலத்துக்காக என்ன செய்கிறார், தத்துவங்களை மாற்றி திரித்து எப்படி அவர்கள் நடக்க வேண்டுமோ தான் நினைத்தபடி அவர்களை நடப்பிக்கிறார். அதை போல பல பேர் சன்னியாசிகள், தாங்கள் தான் ரிஷிகள், முனிவர்கள், பெரியவர்கள் என்கின்ற மகான்கள் என்று தங்களுக்கே பட்டம் சூட்டிக் கொள்ளக்கூடிய பல பேர், அல்லது பலவிதமான பெரியவர்கள் இதுதான் சரி என்று சொல்லும்படியாக பலவிதமான தத்துவங்களை சொல்லுகிறார்கள். மாயா தத்துவங்களை சொல்லி நீங்கள் தான் அது, கவலைப்பட வேண்டாம், எல்லாம் சரி, நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் உட்கார்ந்து குளிக்க வேண்டாம், குளிச்சு சாப்பிட வேண்டாம், குளிச்சு பூஜை பண்ண வேண்டாம், மனசு சுத்தமா இருந்தா போதும், முதலே நான் பார்த்திருக்கேன், மனது சுத்தமாக இருந்தா போதும், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அதனால மனமது செம்மையானால் இருந்தால் போதும், மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், உங்களுக்கு எதுவுமே பூஜை எல்லாம் அவசியம் இல்லை, இதெல்லாம் சும்மா பொம்மையை வச்சு விடக்கூடிய விளையாட்டுகள், இதெல்லாம் அவசியமே கிடையாது, இதெல்லாம் இந்த ஹோமங்கள், ஜபதபாதிகள், சந்தியாவந்தனாதி கர்மாக்கள், இதெல்லாம் அவசியம் கிடையாது, என்ன உங்க அப்பாவுக்கு திதி கொடுத்தா, இதெல்லாம் நடந்தா என்ன பித்திருக்களுக்கு எல்லாம் திதி கொடுத்தா பிரயோஜனம் உண்டா, இதெல்லாம் முட்டாள்தனம், இது 10 பேருக்கு கொண்டு போய் போடு, அபிஷேகம் பண்ண வேண்டாம், அதை கொண்டு போய் இதை பண்ணு, இப்படி பண்ண எத்தனையோ நமக்கு உபதேசம் செய்வார்கள். இது பண்றதுக்கு ஹிதமா இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு இனிமையாக இந்த உபதேசங்கள் எல்லாம் இருக்கும், ஆனால் இந்த இனிமையான உபதேசங்கள் எல்லாம் உண்மையானவையா? சுக்கராச்சாரியார் மாதிரி அசுர குலத்துக்கு எப்படி அவர் உபதேசம் பண்ணாரோ, அது மாதிரி நம்மை மிருகங்களாகவும் அசுரர்களாகவும் மாற்றக்கூடிய உபதேசங்கள் இவை, மனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இவை நம்மை அசுரர்களாகவும், அதாவது தீயவர்களாகவும் மிருகங்களாகவும் மாற்றக்கூடிய உபதேசங்கள். எந்த உபதேசம் நாம் கேட்க வேண்டும், எது வேத நெறிப்படி இருக்கிறதோ, எது இம்மைக்கும் மறுமைக்கும் நல்லது கொடுக்குமோ, எது ஹிதமானதோ, எது உங்களுக்கு நன்மையை செய்யுமோ, அந்த உபதேசத்தை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உபதேசம் எது? காசியவர் அந்த உபதேசத்தை இங்கே செய்கிறார், அதுதான் முக்கியம். காசியவர் அந்த உபதேசத்தை செய்கிறார். நான் எதற்காக இவ்வளவு சொல்லுகிறேன்னா, காசியவருடைய உபதேசத்தை அப்புறம் பார்க்கிறோம். இந்த ராட்சசர்கள் எல்லாம், இந்த அசுரர்கள் எல்லாம், சூரபத்மனுக்கு முயற்சி இருந்தது, கடினமான முயற்சி இருந்தது, சாதாரணமான முயற்சி இல்லை, கடினமான முயற்சி இருந்தது, விடாப்புடியான நான் நடத்தியே தீருவேன் என்று சொல்லக்கூடிய மன உறுதி இருந்தது அவனிடத்திலே, தன்னுடைய உயிரை கொடுத்தாகினும் நான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தது நம்மிடத்துல. அந்த எண்ணம் இருப்பதில்லை. நல்லவர்களுக்கு என்ன, இந்த கலிகாலத்தில் என்னன்னா, நல்லவர்களுக்கு வலிமை இருப்பதில்லை, பிடிவாதமான நடத்தியே காட்ட வேண்டும் என்கின்ற தன்மை இருப்பதில்லை, ஆனால் தீயவர்களுக்கு அது இருக்கிறது. அதுதான் வருந்தத்தக்க உண்மை. தீயவர்களுக்கு அவர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வலிமை, மனோவலிமை, அந்த மனத்திட்டம் இருக்கிறது, ஆனால் நல்லவர்கள் அதை இழந்து விடுகின்றார்கள். ஆனால் இது நடந்தாலும் சரி என்று விட்டு விடுகின்றார்கள். நல்லவர்கள் அப்படி விடக்கூடாது, அதுதான் முக்கியமான விஷயம். இங்கே சூரபத்மாதிகள் எல்லாம் வேண்டி தங்களுடைய தலையையும் கைகளையும் அறிந்து அறிந்து அறிந்து உதரத்தை, தங்களுடைய உதரத்தையும் மாம்சத்தையும் சொறிந்து இறைவனை காண வேண்டும் என்று நினைத்தார்களே, அந்த மன உறுதி நமக்கும் வேண்டும். விடாப்பிடியாக நான் நடத்தியே தீருவேன் என்று, இறைவனை கண்டே தீருவேன் என்று பார்க்கக்கூடிய பிடிவாதம் நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் அசுர குணத்திலே இறைவன் வந்த பொழுது எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்காது, சிவத்தை கேட்காது, மற்றவற்றையெல்லாம் கேட்கும் பொழுது இவ்வளவு காலமும் பண்ணியிருக்கக்கூடிய வீர வேள்வியோ தபமோ பயனற்றதாக போய்விடுகிறது. இதுதான் வருந்தத்தக்க ஒரு விஷயம். முதல்ல முயற்சி இருக்க வேண்டும், மனத்திலே திண்மை இருக்க வேண்டும். அந்த திண்மையும் முயற்சியும் இருக்கும் பொழுது, விடாமுயற்சியாக ஒன்றை செய்யும் பொழுது, இறைவனிடத்திலே அவன் நல்லது செய்வான் என்று சொல்லி அவனிடத்திலேயே கொடுக்கக்கூடிய புத்தி இருக்க வேண்டும். அவனை கேட்கக்கூடிய தன்மை, நம்மளிடத்திலே சத்துவ குணம் இருக்க வேண்டும். அதனால தான் சொன்னேன், காமயேஷ கோதயேஷகா, காமமும் குரோதமும் ரஜோகுண சமுத்பவகா என்று ரஜோகுணத்தினாலே வரக்கூடியது. ரஜோகுணத்தினாலே இறைவன் அடையத்தக்கவன் அல்ல, சுத்த சத்துவனாக சத்துவகுணமுடையவராக சத்துவகுணத்தை கொண்டவர்களுக்கு மட்டுமே இறைவன் கிடைக்கிறான். இந்த ரஜோகுணத்திலே இருப்பவர்களுக்கு இறைவன்

0: பித்தவா என்று. மாணிக்கவாசகர் பாடும் பொழுது இவன் மனம் செய்து கொண்டான் இவன் பித்தன் அல்லவா என்று சொன்னால் பித்தன் கிடையாது, திருச்சாளர் பாடுவார். இவன் அப்படி இல்லாவிட்டால் அந்த துண்ணுக்கலை ஆதமம் எல்லாம் மண்ணாக போயிருக்கும். இவன் திருமணம் செய்து கொண்டான் என்று சொல்வது இந்த அறத்தை தர்மத்தை இங்கே இருக்கக்கூடிய சாஸ்திரங்களை நிலைநாட்டுவதற்காக என்று சொல்லி திருச்சாளர்ல பாடுவார் மாணிக்கவாசக பெருமான். என்ன சொல்லுகின்றார்கள், கணவனுக்கும் மனைவிக்கு ஒத்த கருத்து இருக்க வேண்டும். ஒத்த கருத்து அடுத்தவனை கெடுக்கிறதுக்காக இருக்கக்கூடாது, தர்மத்தின் வழியிலே இருக்க வேண்டும். சக தர்ம சரீதவா. ஆதமம் கலை என்று சொல்லக்கூடிய வேதங்கள் இது சொல்லக்கூடிய வழியிலே இருப்பதற்காகத்தான் திருமணம். அந்த வழியிலே தான் கணவனும் மனைவியும் செல்ல வேண்டும். தாங்கள் செல்லக்கூடிய பாதையைத்தான் குழந்தைகளுக்கும் அவர்கள் உபதேசிக்க வேண்டும், அவர்களை அந்த வழியிலே நடத்த வேண்டும். இதுதான் முக்கியம். இது நடப்பது கிடையாது, நாம் நடத்த வேண்டும், நடத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி இருந்தால்தான் நாமும் நன்றாக இருக்க முடியும், நம்முடைய குழந்தைகளும் நன்றாக இருக்க முடியும், நம்முடைய நாடும் நன்றாக இருக்க முடியும். இப்போ காசியவர் என்ன சொல்லுகிறார்.
1: திருச்சிற்றம்பலம் shivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: சிற்றம்பலம் வெந்துயர் தோன்றியோர் வெறுபுரினும் எந்தாயும் நடிகளாயேதா என்னா ஐந்தலை அரவு கொண்டு அரைக்க செய்த சந்தவின் பொடியனே சங்கரனே இதுவோ எமையாளு மாறி இவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடே துளையரனே நச்சு இந்தமிழ் பாடிய ஞான சம்பந்த இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகல் பீடத்து உச்சி வைத்ததே பசும்பொன் ஆயிர கிளி ஒன்று ஒழியர்கோன் எப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றுண்டர் பதம் போற்றி ஊளிமலி திருவாத ஊரன் திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் ஷேக்கிழாரடி போற்றி கைலாயபரம்பரைய சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில் வாய்மை மெய் கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருபாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ சீல நிகழ் மூலாகமப்பொருள் ஒன்றொன்றாகி திரும்பொறார் ஞாலனிகள் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்களுய சாலனிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் குண்டரிகபுரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமில் நூலோடு சிவநூலுணர்ந்து மும்மை பொருளுணர்ந்த சதுரன் எங்கள் தந்துரைசை கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தலைகமாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதீபதையே அரகர மகாதேவா எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமுலையம்மை சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணீசர் பெருமான் பொன்னார் திருவுடி மலர்களை அடியேன் மனமொழி மெய்களால் படைந்து நமஸ்கரித்து சில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் அடியேன் நமஸ்கரித்து தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளை வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி இப்புனிதமான சிந்தனையை செய்ய இருக்கின்றோம். சென்ற சிந்தனையில் நாம் சோமகாந்தன் மனம்புக துணிந்த படலத்தை பார்த்தோம். சோமகாந்தன் மனம்புக துணிந்த படலத்துல மன்னர்பிரானாகிய சோமகாந்தன் எப்படியெல்லாம் இருந்தார், அவனுடைய குணாதிசயங்களை எல்லாம் அழகாக கச்சியப்ப முனிவர் பெருமான் அருமையாக வர்ணித்தார். அவனுடைய மனைவி பெயர், அவருடைய குழந்தை ஏமகண்டன், மனைவி சுதன்மை, அமைச்சர்கள் எப்படியெல்லாம் ஒரு அமைச்சர்கள் ஒரு மன்னர் பிரானுக்கு இருக்க வேண்டும் என்பதை அழகாக கச்சியப்ப முனிவர் பெருமான் அவருடைய

0: இங்கே இப்பொழுது மன்னர் தான் தனக்கு குஷநோய் வந்ததுனால தன்னுடைய மகனாகிய ஏமகண்டனிடம் தன்னுடைய அரச பதவியை ஒப்படைத்து நாட்டையும் ஒப்படைத்து நீ பார்த்து மக்களை நன்றாக செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அரசு அவரை எப்படி அரசு இயற்கை படலம் என்றால் எப்படி நீ அரசாள வேண்டும். அரச பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க எல்லாம் ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு அரசியல் ஒரு மன்னன் வந்து நாட்டுல எப்படி எல்லாம் மக்களை காப்பாற்ற வேண்டும், அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு இந்த புராணத்துல அழகாக கச்சியப்ப முனிவர் பெருமான் அருளி செய்கின்றார். திருச்சிற்றம்பலம் அரசியற்கை படலம். இருநிற பெருங்கடன் மருங்குடுத்து ஒளிர் இருநிலத்தவர் மாந்தர்கள் இருநிலத்தவர்க்கெல்லாம் வர்ணமே நிலையனும் இரண்டடம் தக வகுத்திடும் ஆசாரும் தர்மம் என்பன அளவில் அவையெல்லாம் சாற்றில அவை நிற்க அருமை மைத்தனே உனக்கு உரித்தாகிய அரசியல் நினைக்கேன்மோ. இந்த கடன் மருங்கொடுத்து நிலத்தவர் இந்த கடல் சூழ்ந்த இந்த நகரத்துல மக்கள்கள் எல்லாம் எப்படியெல்லாம் இருக்கணும், வருணாச்சிரமத்தை கடைபிடிக்க வேண்டும், ஒரு மன்னனானவன் எப்படி வருணாச்சிரமத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த புறத்தை கூட்டு போய் தன் மகனை அமர செய்து அரசு செய்யும் முறையை பற்றி சோமகாந்தன் ஏமகண்டனுக்கு கூறுகிறார். ஆச்சாரம் தர்மம் அளவில் அவையெல்லாம் சாட்சி. எப்படி நீ ஆச்சாரத்தோட தர்மத்தோட இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், அருமை மைந்தனே உனக்கு உரித்தாகிய அரசியலை பத்தி சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு சோமகாந்தன் மன்னன். பிடிகன் முந்துர கடிகை ஐந்தன துயில் விடுத்து உடற் சுசி செய்து கடிமல திரள் அமளிசேர் பள்ளியை கடிந்து வேறிடம் வைகி கொடிய வல்வினை குலாத்தினை பொடி செய்யும் கோமள பொடி பூசி அடிகளாகிய குரவனை வழிபடும் அமலனை அகத்து எண்ணி. விடியன் முந்திர, அதாவது விடியறதுக்கு முன்னாடி ஐந்து நாளிகைக்கு முன்னாடி எழுந்திரிக்கணும்னு சொல்ற பிரம்ம முகூர்த்த வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேலையில நீ எழுந்திரிக்கணும். சுவாமி சொல்லுவாங்க, எங்க குருமகா சன்னிதானம் சொல்லுவாரு, இந்த மாதிரி ஓ 5 மணிக்கு வந்து ஒரு பெண்ணானவள் வாசத்தளிக்கணும், 1 நம்பர் வீட்டுல 5 மணிக்கு சீதேவி வந்தான்னா 10 நம்பர் வீட்டுல தானே இருக்கும், 7 மணிக்கு வருவாள்ல, அதனால 7 மணிக்கு எந்திரிச்சு வாசல் தெளிக்கலாமான்னு நினைக்க கூடாது. பெண்கள் வந்து எப்படி காலையில எந்திரிச்சு எப்படியெல்லாம் வாசல் தெளிச்சு குடும்பம் நடத்தணும்னு காரைக்கால் அம்மையார் புராணத்துல அம்மையாருடைய பெருமையை சொல்லும் பொழுது அந்த அம்மை எப்படியெல்லாம் வாழ்ந்தாள்னு அழகா சொல்லுவாரு பெரிய புராணத்துல சொல்லும். அதுபோல இங்கே விடிய காலம் அதிகாலையில எழுந்திரிச்சு நீ துயில் விடுத்து உடலை சுத்தம் செய்து அமளி செய்ய பள்ளியை கடிந்து தூங்குன இடத்தை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு வந்து வேறிடம் வைகி கொடிய வல்வினை குலாத்தினை பொடி செய்யும் கோமள பொடி பூசி நம்மளுடைய வினைகளை எல்லாம் நீக்குதற் பொருட்டு ஞானசம்பந்த பெருமாள் சொல்வது போல அறுத்தமதாவது நீர் அவலம் அறுப்பது நீர் வருத்தம் தணிப்பது நீர் வானம் அழிப்பது நீர் பொருத்தமதாவது நீர் புண்ணிய கூசும் வெண்ணீர் திருத்தகு மாளிகை சொல்ல திரு ஆலவாயான் திருநீர். ஆலவாயானுடைய திருநீரை நம்ம எப்படி பூசணும், கோமள பொடி பூசி அந்த விபூதியை முதல்ல பூச சொல்றாரு. அடிகளாகிய குரவனை குரு வழிபாடு முதல்ல மெயின், குருவை வழிபட்டாதான் நம்ம வந்து இப்போ மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நம்ம முன்னோக்கி சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்ப மாதாவுக்கு அப்புறம் பிதாவை சொல்லி குருவைத்தான் சொல்றாரு, ஏன்னா குரு இருந்தால்தான் நாம் எந்த வழி நமக்கு நல்ல வழியோ அந்த வழியில நாம் செல்ல முடியும். அதுலயும் நம்ம திருமூல நாயனார் சொல்லுவாரு, ஒருத்தருக்கு நல்ல குரு கிடைக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்திருக்கணும். சாதாரணமா வந்து சொல்லுவாரு, குருவும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழிவிடும் மாதிரி நடக்கும், நல்ல குருவினை கொள்ளுங்கன்னு சொல்லுவாரு. குரு நல்லா அமையலைன்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கை நல்லா அமையாது. அப்படிப்பட்ட நல்ல குரு கிடைக்கணுங்கிறத இங்க அழகா சொல்லுவாரு, குருவை முதல்ல வழிபடு, அடுத்து அமலனை அகத்து எண்ணி பரமேஸ்வரனை மனத்துல எண்ணி வழிபடணும். பரந்த பூமியை எதிரூர நோக்கு பாரண படுந்தாயே அறந்த இன்றியான் திரிதரும் தொரும் எமது அடி உனது உருமீதே நிரந்தரி துறப்படும் பிழை பொருவன நிகழ்ந்த உள்ளகத்தோடு இறந்து பின் இருமத பெரும் களிற்றினை இனிதுர தியானித்து பரந்த பூமியை பாரு. அந்த பூமியை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பூமாதேவியின் மீது நம்முடைய கால்கள் படுகின்றதல்லவா? அதனால அந்த அம்மா கிட்ட பிழை பொறுவன நெகிழ்ந்த உள்ளத்தோட, அம்மா உன்னுடைய மேல நான் மிதிச்சுக்கிட்டே இருக்கிறேன், நீ என்னை கொஞ்சம் என்னை பொறுத்துக்கோ அப்படின்னு அந்த அம்மாவை நீ மனதார வணங்கு. இறந்து பின் இருமத பெருங்கள் நீ விநாயகப் பெருமானை நினைத்து வழிபடு, தியானித்து வழிபடுன்னு சொல்ற. என்னில் ஆகமம் அரைக்கலாம் முடிவென இருந்திடும் இறை தன்னை கண்ணனாதி விண்ணவர்களாதி இருந்திடும் கணேசனை மனமாதி தன்னொனாத நாயகனே நாற்பொருளையும் நன்னினர்க்கு அருள்வானே அண்ணலாகிய அனாதியை அனந்தரூபிகை அருட்கடலானே. எண்ணில் ஆகமம் மறைக்கலாம் முடிவென எல்லாம் வேதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டிருக்கின்ற அந்த விநாயகப் பெருமானை மகாவிஷ்ணு பிரம்மாலாம் வணங்கி வழிபட்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தன்னனாத நாயகனை நாற்பொருளையும் வேண்டிய நாற்பொருளையும் நன்னினருக்கு அருவான யாரெல்லாம் அவர்கிட்ட வேண்டுகிறார்களோ அறம் முதலிய நாற்பொருளையும் நல்கின்ற அந்த விநாயகப் பெருமானை அண்ணலை அனாதியை அனந்த ரூபியை அருட்கடலானை ஆகிய விநாயகப் பெருமானை வணங்கு. சகல லோகமும் அழித்திடும் காரணமான தத்துவன் தன்னை அகலுராத விக்கினங்களே ஆயினும் அடுத்தவர் கருப்பானை புகழ் விநாயக கடவுளை புலரியின் வணங்குகின்றேன் என்று இகழ் செய் காதலின் வழுத்தி மற்ற அமரரை வேறுற வேறு நோக்கி நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. சகல லோகங்களை எல்லாம் அழித்திடுவதற்கு காரணமாகிய தத்துவமாகிய அந்த விக்கிரங்களை அப்படியே அடுத்தவருக்கு யாரெல்லாம் அவரை வணங்கினார்களோ அவர்களுக்கு துன்பத்தை எல்லாம் அறுக்கின்றவன் விநாயகப் பெருமான். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்கவல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் விநாயகனே கண்ணீர் பணிவின் கணிந்து சொல்லியிருக்கிறார் நமது நம்பியாண்டார் நம்பிகள் இல்லையா. அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை நாம் எல்லாம் வழிபட வேண்டும். எப்படி வழிபடணும் அப்படின்னு சொன்னா மகண்ட சொல்றாரு, அப்பா அவரை நீ வழிபட்டா உனக்கு வர்ற துன்பங்களை எல்லாம் அவரு தடுத்து விடுவார். அந்த விநாயகப் பெருமானை அதிகாலையில நீ வணங்கணும். அது மட்டும் இல்ல, மற்ற அமரர்கள் தேவர் தேவாதி தேவர்களையெல்லாம் வணங்கு. உரக மாலையான் சந்திர சேகரன் உழுவையின் நுரி சூழ்ந்த பரமன் பேரழகினன் பெருங்கருணை அன்பன் அவர் அனைவோர்க்கும் வரமலாம் கொடுத்து அருள்பவன் பார்ப்பதி மணாளன் நல்வழிவாரா புற நிலாவகை அளித்த புண்ணியந்தனை புலரியில் தொழுகின்றேன். உரகமாலையான் சந்திரசேகரன், சந்திரசேகரன் யாரு? பரமேஸ்வரன் தான். அவரையும் பரமன் பேரழகினன் பெருங்கருணையன் அன்பர் அனைவர் அனைவோர்க்கும் யாரு வந்து எந்த வரம் கேட்டாலும் கொடுத்துருவார். எப்பேற்பட்ட அசுரர்களாக இருந்தாலும் அவரை வழிபட்டு வரம் கேட்ட உடனே பரமேஸ்வரன் அளித்து விடுவார், கொடுத்து விடுவார். வரமெல்லாம் கொடுத்து அருள்பவன் யாரு? பார்ப்பதி மணாளன், பார்வதியோட கணவனாகிய பரமேஸ்வரன். வழி வாரா புறநிலா அவகை அளித்த புண்ணியனை, சம்சாரத்தால் அவர் துன்பத்தை எல்லாம் அழித்து கொண்டிருக்கின்ற இந்த பிறவி பெருங்கடலில் இருந்து நாம் நீந்த வேண்டுமானால் பரம்பொருளாகிய பரமேஸ்வரனை வணங்க வேண்டும். புலரீர் தொழுகின்றேன், எல்லாம் 10 மணி கும்பிடு, 11 மணி கும்பிடு, உன் சௌரிய போல எந்திரிச்சு கும்பிடு அப்படியெல்லாம் சொல்லல. அவரு அதிகாலையில எந்திரிச்சு நீ இப்படியெல்லாம் வணங்க வேண்டும் என்று தன்னுடைய மகனுக்கு அறிவுரை வழங்குகிறார். பெத்த முத்தியும் பரப்பும் பெண்ணரசியை பிறழும் முக்கணாளை தவத்தினுக்கு ஆதி காரணியை அத்தத்துவம் கடந்தாளை சித்த தேவர்கள் துதிகளும் இறைவியை திகழ் சம்சாரத்தின் புத்தி நீங்குமாறும் பார்ப்பதீதனை புலரியில் தொழுகின்றேன். பெத்த முத்தியும் பெண்ணரசியும் ஆகிய முக்கண்ணாளுடைய தவத்தினுக்கு ஆதி காரணி, தவம் பண்ணி பரமேஸ்வரனை அடைந்த தத்துவம் கடந்தாளை பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்துன்னு இருக்கிறாரு தெய்வ செக்கிழார் பெருமான். அம்மா கைலாசத்துல இருந்து அப்படியே பூலோகத்துக்கு வரும் பொழுது காஞ்சி மாநகரத்துல வந்து தவம் பண்ணும் பொழுது சுவாமிகிட்ட கேட்கிறா, எப்படி சுவாமி நான் தவம் பண்றது, என்னில் ஆகமும் இயம்பிய விதிப்படி பூச ஆகம விதிப்படி செய்கிறார். அப்படிப்பட்ட அம்மையாகிய தத்துவம் கடந்த தவத்திருக்காதி காரணியே, தேவர்களெல்லாம் துதிகொள்ளும் இறைவியே. காஞ்சிபுராணத்துல மாதர் சிவஞான சுவாமிகள் அருளி செய்வார். அதாவது அடியை துரும்பை அசைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி பண்ணன. தேவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் பரமேஸ்வரனை வணங்கி பரமேஸ்வரனுடைய அருளால் நடக்குங்கிறது தெரியாம நம்மால் நடக்கும் நம்மால் நடக்கும் நம்ம நினைக்கிறது போல தேவர்களும் அப்படி ஒரு சிந்தையில செஞ்சாங்க. அப்ப பரமேஸ்வரன் வருகிறார், ஒரு துரும்ப நட்டு வைக்கிறாரு, இதை அசைச்சு யார் அசைக்கிறாங்களோ அவங்களாலதான் இந்த அசுரனை வெற்றி பெற்றவர்கள், தேவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு அறிவிக்க முடியும்னு சொல்லிட்டாரு. தேவேந்திரன் நான் தான், அதை வந்து என்னாலதான் இந்த வெற்றி அடைஞ்சது, அசுரனை அழித்தோங்கிறாரு. மகாவிஷ்ணு என்னாலதாங்கிறாரு, பிரம்மா என்னாலதாங்கிறாரு, தேவாதி தேவர்களும் சொல்றாங்க. உடனே பரமேஸ்வரன் அந்த இடத்துல வந்து ஒரு துரும்ப நட்டு ஒரு யட்சனாக வருகின்றார். வந்து அப்படியே அந்த துரும்ப அங்க நடுகிறார், நட்டு இப்ப அசைச்சு பாருங்க, அதை யார் அசைக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் சுவாமி அறிவிச்சிட்டார். வந்தவர் சுவாமின்னு தெரியாது தேவாதி தேவர்களுக்கு. அப்ப அதை அசைக்கிறதுக்கு போறாரு, இந்திரன் வந்து அப்படியே தன்னுடைய வஜ்ராகத்தால அதை அப்படியே அசைக்கிறார், முடியல. மகாவிஷ்ணு சக்கராயத்தால அசைச்சு பாக்குறாரு, முடியல. பிரம்மா வந்து அவருடைய அஸ்திரத்தால அசைக்கிறாரு, பிரம்மாஸ்திரத்தால, முடியல. இப்ப என்ன பண்றது, முடியலேங்கும் பொழுது அங்கே அம்மை தத்துவம் கடந்தாள். தேவர்கள் துதிகளும் இறைவி அப்படியே அம்மா வந்து காட்சி கொடுக்க, அம்மையை பார்த்தவொடனே தேவர்கள் வந்து அப்படியே வணங்குறாங்க. தேவர்களுக்கு ஒரு துன்போனே அம்மா தாய் ஓடோடி வர்றால, நீங்க வந்தது யார் தெரியுமா, எச்சன் இல்ல, இங்க வந்தது எச்சனாக வந்தவர் யார் தெரியுமா, பரமேஸ்வரன், அதான் மாதா பிதாவாகிய பரமேஸ்வரன் வந்தத குருவாக அந்த தேவாதி தேவர்களுக்கு இருந்து இங்கே இவர்தான் தெய்வம் என்று காட்டினால் காஞ்சி புராணத்துல மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்திருக்கின்றார். அந்த தேவர்கள் துதிகொள்ளும் இறைவியை இந்த சம்சாரத்தினால் வரும் துன்பத்தை நீக்குமாறு அருளும் பார்வதியை, அந்த பார்வதி தேவியை நீயும் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்படி வணங்க வேண்டும் சொல்லவுடனே ஏமகண்டன் தன்னுடைய தந்தையாரிடம் சந்தோஷமாக கேட்கிறார், தொக்க பாவத்தை சத்துரு குழாத்தினை தொடர்ந்து சென்றிருப்பானை தக்க பூமகன் மன அழனை பார்க்கடல் துண் தனித்துயில் அமர்வானை மிக்க வீரனாய் வேதியர் இடர்ந்தவ வேறு வேறு கொண்டு புக்கமாயனை இந்திரன் இளவளே புலரியத் தொழுகின்றேன். தொக்க பாவத்தை சத்ருகுலாத்தினை தொடர்ந்து சென்று இருப்பானே, பூமகன் மணாலனாகிய பார்கடலத்துல மகாவிஷ்ணு இருக்கிறாரே, அவரு தேவாதி தேவர்கள் இந்திரன் இளவள் இவர்களை எல்லாம் தேவர்களை எல்லாம் வணங்கு, பெருமை தங்கும் எண்ணத்தினை உடையவன் பேணறிவோடு கண்மம் நறுவதற்கு ஒரு காரணமானவன் மறையுருவின் அணித்த இருளும் தானவர் மாயை ஐந்துறப்ப அவன் நீ யாவரும் தொழுது ஏத்தும் பொறுமில்லாத பேரொளி வளர் பருதியை புலரியில் தொழுகின்றேன். இதெல்லாம் இருளை அகற்றுவதற்காக நம்மளுடைய ஆன்ம மலன்களை கண்மோ மாயை ஆணவம் மூன்று மலன்களையும் அகற்றுவதும் நமக்கு நீக்குவதற்காக எப்படி நாம் நம்முடைய புராணங்களை படித்து நம்மளுடைய மலங்களை நீக்குகிறோமோ, அகையிருளை நீக்கிறோமோ, அதுபோல குறையிருளை நீக்க வருகின்ற அந்த சூரியனை வணங்கு, முறையின் இம்பகை வழுத்தி ஏனைய முடிகள் வாணவர் தம்மை கரையிலா முனிவோர்களை அன்பினார் கருத்துற தொழுதி ஏத்தி அறையோ நாட்கடன் விதிப்படி முடித்தவின் அறங்களின் வழிவாமே நிறையும் வேதியர் அமைச்சர் ஆதியரோடோ நிலம் புறப்பதோ மாண்பாள். அவர்களை மட்டும் வணங்க சொல்ல முனிவோர்களை அன்பினார் கருத்துரத் தொழிவோ தொழுது ஏத்தி முனிவர் பெருமக்களையும் வணங்க வேண்டும். உறையும் நாட்கடன் விதிப்படி அந்தந்த நாட்கடல் விதிப்படி அறங்களை வழுவாமல் நிறையும் வேதிய அமைச்சர்கள் ஆதியருடைய அமைச்சர்கள்ட்ட வேதியர்கள் அந்தனர்களை எல்லாத்தையும் நீ வணங்கி எல்லாத்தையும் நல்லபடியா அவர்களை அவர்களுடைய துணையோடு செஞ்சு நீ இந்த உலகத்தை ஆள வேண்டும். ஒரு படு மரத்தினாலே ஒன்பொருள் இன்பம் செம்பொருள் பருப்பதம் கடல் போல் வந்து பயப்படும் அதனை கேண்மோ விருப்போடு வெறுப்பில்லாத மிக்க என் குணத்தோடு ஒன்றார் இருப்பவன் யாவன் அண்ணா இணையடி வனங்கள் வேண்டும். நம பார்வதி பதையே அகர மகாதேவா, உருப்படும் மரத்தினாலே உன் பொருள் இன்பம் செம்பர். கடவுளுடைய துணை கொண்டு இந்த உலகை ஆள வேண்டும். ஒருமைப்பட்ட தர்ம ஒழுக்கத்தோடு இந்த கடல் போல இருக்கின்ற இந்த உலகத்தை விருப்போடு, வெறுப்பில்லாத விருப்பத்தோட, வெறுப்பில்லாத என் குணத்தான் இருக்கின்றானே, யாருக்கும் பாரபட்சம் இல்லாம இருக்கிறது போல யாமனன்னா அந்த இணையடியை நீ வணங்கி நாட்டை நடத்த வேண்டும். சிவ ஞானி அவர்தான் என் குணத்தான் சிவபெருமான். அற முதற் பொருள் உலகம், உலகம் அமலன் ஆணையா நிறுவுதற்கு ஏதுவாய் நிகழோ மாமழை வறுமையை தா வகை வயங்கு வேள்வியை ஒரு தருமங்களை விஞற்றல் வேண்டுமாள். அறம் முதலிய தர்மங்களை நீ அமலன் ஆணையா, தவ தர்மத்தை கொஞ்சம் கூட எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நீ வந்து தர்மத்தை வந்து கடைபிடிக்க வேண்டும், அதை மட்டும் மீறக்கூடாது. மாமழை வறுமை எய்தா வகை அப்படின்னாதான் இந்த உலகத்துல கஷ்டமே வராது. மழை அழகாக எப்பொழுதும் மழை பெய்து கொண்டே இருக்கும். அந்த மழை என்ன செய்து பாரபட்சத்தோட பெய்யாது, எல்லாருக்கும் ஒண்ணு போல பெய்யும் அந்த மழை. அது போக நீ அது அது மட்டும் இல்ல, வயங்கு வேள்வியை உரு தருமங்களை உணற்றல் வேண்டுமா, நிறைய ஹோமங்கள்லாம் செய்ய நீ தருமங்களை செஞ்சேனா மாதம் மும்மாறி மழை பெய்யும், மக்கள் சந்தோஷமாக வாழ்வார்கள். விழுப்பொருள் நான்கையும் விளங்க தெல்லுவ முழுப்பாய் பொறியையும் முனிந்து நீத்தவ வழிபட அமறையவ மற்றே கேள்வியோர் குழுப்புறத்து ஆதரா கூறுதல் வேண்டுமாள். விழுப்பொருள் நான்கையும் விளங்க தெல்லுவு, வறுமை வராமல் தவம் செய்ய வேண்டும். ஐம்பொறியையும் முடிந்து நீத்தவர், ஐம்பொறியையும் அடக்கி ஆழ்கின்ற வழுப்படா மறையவர்கள், வேதியர்கள், அந்தணர்கள், கல்வியோர், நல்ல ஒரு படிச்சவங்க, குழுப்புறத்து ஆதரவு அவங்களுக்கெல்லாம் நீ வந்து ஆதரவாக இருந்து அவங்களையெல்லாம் நல்லபடியா உன்னுடைய வழி நடத்துவதற்கு உனக்கு துணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீத்தவர் ஆகியோர் நெருப்பு ஈர்த்திடீர் காத்திடும் கடவுளும் கலங்கும் நாதலார் ஏத்துவதே கடன் என்று மைந்தனே யாத்தர்கள் பொறுப்பர் என்று அவமதித்திடேள். யாரையும் வந்து முதல்ல இகழாதே, எல்லாருக்கும் உரிய மரியாதைய கொடுக்கணும். துறவிகளாகிய பெரியோர்கள், முனிவர் பெருமக்கள், அவர்கள் யாரையுமே நீ மதிக்காம நடத்தாத. ஏத்துவதே கடன் என்று மைந்தனே யாத்தர்கள் பொறுப்பர் என்று அவமதி, அவங்களையெல்லாம் இகழ்ந்து மட்டும் நீ பேசிடாத. குறவரை பெரியரே கூறும் ஆகமம் விரவுரோ மறைகளே மேதகும்படி பரவுதல் அவையவ பாங்க நிந்தனே கரவுற உளத்தினோ கருதுனாததே. குரவர்கள், பெரியவர்கள், ஆசிரியர்கள் அவர்களுடைய ஆகம விரவுறு மறைகளை அதெல்லாம் கேட்டு அவர்களுடைய இருபடி நீ நடக்கணும், அவர்களை நிந்தனை செய்யாதே. தேங்குவின் போகமும் சிறந்த முத்தியும் இங்குறும் ஆக்கமும் இனிது நல்களா ஓங்கிய அறத்தினே உளமும் மூன்றிடம் பாங்குற நித்தலம் பறிந்து செய்தியாள். இந்த விண்போகமாகிய சிறந்த முத்தியை அந்த முக்தி பெயர் அடைக்கின்ற ஆக்கமும் இனிது நல்களால் அப்படிப்பட்ட ஓங்கிய அறத்தினை உளமும் மூன்றிடும் இம்மையின் இன்பத்தையும் அறத்தினையும் அந்த முக்தியையும் இதையெல்லாம் நமக்கு வந்து நித்தலும் பறிந்து செய்தேல். எல்லாருக்கும் வந்து நல்லபடியா எல்லாரும் இருக்கிறதுக்கு நீ வந்து எல்லாருக்கும் வேண்டியதை நல்லபடியா செய்யணும். வழுக்கரும் மரத்தினை மற்ற செய்துமென் ஒழுக்கிடா அதுள்ளும் வகையின் நாச்சொலும் நழுக்கெனும் உழத்து அழுக்காரவா முத இழுக்கொடு வெகுளியும் இன்றி செய்களே. தர்ம ஒழுக்கத்தை கையில் அப்படியே மரத்தினை மற்ற செய்தியில் ஒழுக்கிடாத உள்ளது வகையினா சொன்னான். தர்ம ஒழுக்கத்தை நீ கடந்துட்டேனா அது வந்து தீதே முடியும், நல்லது முடியாது. அதனை எப்போதும் செய்ய வேண்டும். அழுக்கராது, அழுக்கரா அமுத இழுக்கொடு, அது கொஞ்சம் கூட அதுக்கு இடைஞ்சல் இல்லாம அந்த தர்ம ஒழுக்கத்துல இருந்து நீ பெறக்கூடாது. அன்புறும் நரத்தினால் அடுக்கும் இன்பமே இன்பன தக்கதா ஏன இன்பலாம் துன்பமும் பழியையும் தோற்றுமாதலால் அன்புறும் அறத்தினை மறுப்பீர் கேடோரோ. நம்ம அறத்தை மட்டும் மறந்து நம்ம இருந்தால் காலத்துக்கு தரும் அந்த சொல்லு எப்படி இருக்கும்னு சொன்னா, கோபம், பொறாமை முதலிய குற்றங்கள் இல்லாம நம்ம வந்து வாழணும். அப்படி இல்லையெனில் துன்பம் பழி நமக்கு வந்து கிடைச்சிடும். அதனால் அதையெல்லாம் மறந்து நீ வந்து தர்மத்தை மட்டும் ஞாபகம் வச்சு நல்லமா தர்மத்துக்கு கேடு வந்துடக்கூடாது என்று இப்படி எந்த மன்னன் வந்து எந்த மகனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க. அப்படி நாடு இருந்தா நாடு அருமையா இருக்கும். அப்படி ஒரு மன்னன் சோமகாந்தன் மன்னனாக இருக்கின்ற ஏமகண்டனுக்கு நாட்டை எப்படியெல்லாம் நீ ஆளணுங்கிறத இப்படி சொல்லும் பொழுது அவருக்கு அவர் முறை தப்பி போகவே முடியாது. அவர் தந்தையா மட்டும் இல்லை, அவர் ஒரு மன்னனாக இருந்தும் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்கின்றார். அது மட்டும் இல்லை, பிரம்மச்சாரி வனத்துறைவோன் பேணும் துறவி தென்புலத்தார் குரவ தேவர் விருந்துக்கள் கோக்கன் மறையோர் இறந்தா இறந்தோர்கள் இரவலாளல் உறுப்பினர்கள் எய்தும் பிணியாளர் கண்முதியோர் விரவோ பால சிசுதமது இசையார் இவைய இவரை ஓம்புகவே. பிரம்மச்சாரி வானப்பிரத்தன் வனத்துறைவோன் பேணும் துறவி தென்புலத்தார் தென்புலத்தார் அப்படின்னா மூதாதையர்கள் நமது இறந்தவர்கள். குரவர் தேவர் விருந்து ஒக்கள் எல்லாருக்கும் நீ செய்யணும். யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். விருந்து ஒக்கள் மறையோர் இறந்தோர்கள் இரவாள் உறுப்பினர்கள் எங்கும் பிணியால நோயில் இருக்கிறாங்க இல்லையா அந்த நோயாளர்கள், முதியோர் விரவு பாலர் சிசு இவர்கள் எல்லாரையும் நீ வந்து ஓம்பணும். அவர்களுக்குரிய அந்த இதை என்னென்ன வேணுமோ அவர்களுக்குள்ளைய வேண்டியதெல்லாம்
1: அவனுக்கும் பல பேரு, சிவனுக்கும் பல பேரு, அம்மாவுக்கும் பல பேரு, சிவருமானுக்கும் பல பேருப்பா, எவ்வளவு பேரு, மிகு கோடி நாம சம்புகுமார். அது போல உமாதேவிக்கும் பல பேர். அதுல ஒன்று கருணாம்பிகை அவளை பத்தி சொல்றார். எப்படி சொல்றார் தெரியுமா? மருங்கு அருணாலய வேணி வள்ளலார் ஐயாலே சிவந்த அழகிய பக்கங்களிலே தொங்குகின்ற சடையை உடையவர் செஞ்சடையான். சிவன் சடையன், சிவன் சடையா என்னும் கூட வருதல்லவா, சடையப்பன் அப்பா சடையப்பன் ஆனந்த வருடலே உப்பாகும் உப்புத்த உள்ளத்தான் உள்ளிருக்கும் சிவபெருமான் சடை. அப்படி சடை தொங்குது தொங்குகின்ற வள்ளலா வள்ளலா சிவபெருமான் வள்ளல் முதல்ல கூட சொன்னவா வள்ள சிவபெருமான் வள்ளல் தேவர்களுக்கெல்லாம் அமுதத்தை கொடுத்துட்டு கொல்லக்கூடிய நஞ்ச சாப்பிட்டு இந்த இது மாதிரி சாமி கேட்குதா சாபம் நாள் தக்கன் வேடி தகுறதென்று நஞ்ச அஞ்சி நஞ்ச அஞ்சி ஆவ எந்த என்று அவிதா என்று நம்ம வர வரை அந்த ஆளெல்லாம் நம்ம மாதிரி தான். கஷ்டம் வந்துருச்சுன்னா அழுவோம், சோகம் வந்துச்சுன்னா சிரிப்போம். அது மாதிரி தான் தேவருமா நஞ்சு வந்துருச்சுன்னா ஐயோ ஐயோ நான் அழகு இருந்தால் தேவர் மாட்டேன். அவன் நஞ்சு சாப்பிட்டாரு கழுத்திலே நிறுத்திக்கிட்டாரு. அது சாப்பிட்டதோட ஒரு வகை கழுத்திலே நிறுத்திக்கிட்டது. இந்த இடத்துல நிக்கமாதாச்சு ஒரு பொருள் நமக்கு நின்னா நின்று நெருப்பு போட்டு திருமேனியா. அதனால இந்த கண்டம் மட்டும் இருப்பல்ல, கண்டம் மட்டும் இருப்பல்ல, கண்டம் மட்டும் இருப்பல்ல, கண்டம் மட்டும் சரி. அப்படிப்பட்ட வள்ளல் இடத்து இருந்தோம், இடப்பாகத்தில் இருந்தோம். இங்க வளப்பாகத்தில் இருக்கிறேன், இங்க வளப்பாகத்தில் இருக்கிறேன். இயல்பாக உங்களுக்கு கடப்பாகம் தான். இங்க மற்ற பாண்டி நாட்டுல இல்ல, இது உங்க நாட்டுல எப்படி இருக்குது? கரூர்ல இடப்பாகம், குடுமுடியில இடப்பாகமா? இடப்பாகம் தான், உடம்புடி இடப்பாக, இந்த பேரூர்ல இடப்பாக, பவானி அங்க இடப்பாக, பூண்டி இடப்பாக, வெஞ்சமாபுரம் இடப்பாக, எல்லா இடப்பா இங்க மாத்திர வளர்ப்பாங்க. அப்படியா வளர்ப்பாகத்தான் இருக்காங்க. ஏன் சொல்றேன்னா பாண்டிடாடு முழுவதும் வளர்ப்பாங்க அம்பாள், பாண்டி நாடு முழுவதும் சுவாமி வளர்ப்பாக அம்மாள் நடப்பாங்க. சோழ நாடு முழுவதும் எடப்பாங்க சுவாமி வளர்ப்பாக இருப்பாரு, எடப்பாக கிளம்பாரு. இப்ப இந்த ஊர் கோயில்ல தான் வளர்ப்பாகத்துல அம்பாரு, அப்படித்தானே? ஆனா அவனுக்கு உரிய பாகம் எடப்பாங்க, உரிய பாகம் எடப்பாங்க. அருணாசல மனத்துல உரிய பாகம் இது எடப்பாங்க. அதனால சுவாமி அம்பா எடப்பாகந்தான். எடப்பாகம் ஆதாராளோடு எந்ததும் அதுவும் போறார். ஆகவே இடத்திருந்தும் வளப்பாகத்தில் இடத்திருந்தும் இயல்பாக இருக்கிறத எடப்பாகத்துலதான், இந்த கோயில் தான் வளத்துல இருக்கலாம் அதையும் சொல்றாரு. வளப்பாகத்தில் உருங்கு அருணாலயத்துடன் வளப்பாகத்தில் எழுந்தருள் இருந்து ஒரு சேர 32 தர்மங்களும் ஆறுன்னு சொல்லி ஒரு குறிப்பா சொல்றாரு. ஐயாலும் 32 தர்மங்களையும் செய்தாள். குமாரதேவிக்கு தர்ம சம்பர்த்தனின், தர்ம சம்பர்த்தனின் அறவளர்த்தனாயி இங்க திருவயாத்திர இன்னும் சில ஆலயங்கள்ல அந்த பேர் உமாதேவி காஞ்சிபுரத்துல பூஜை பண்ணான். உமாதேவி ஒரு நாடு சௌர்மானுகிட்ட விளையாட்டா கண்ணை பொத்திட்டான். விளையாண்டா அவங்க ரெண்டு பேரும் தானே விளையாடணும், அப்படி கண்ணை பொத்திட்டான். பொத்திரம்னா உலகம் முழுவதும் இருந்து போச்சு. முதல்ல இந்த சூரியனும் சந்திரனும் யாருன்னு கேட்டான் உமாதேவி. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, இல்ல நம்ம மாதிரி அவ்வளவு அவ்வளவு தெரியாதுமா. அவ பேதேன்னு உமாதேவிக்கு பேதேன்னு பேதையால் அவனோட பெருந்தகை உள்ளது. பேதைனா சின்ன பிள்ளை 5 வயசு பிள்ளை அறியா பிள்ளை. இன்னும் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. எப்படி சொல்லியாரு போச்சாலும் நல்லா இருக்கும். பச்சை பிள்ளை கண்ணி என்ன நிறைய சொல்லணும். அதனாலே சூரியனும் சந்திரனும் யாருன்னு கேட்டா அவர்கள் 2 பேரும் என்னுடைய கண்ணன்னு சொன்னார்க்காங்க. சொன்ன உடனே கண்ணை பத்திட்டு புத்தன உடனே உலகம் முழுவதும் இருந்து போச்சு. உலகம் முழுவதும் இருந்து உயிர்கள் தடுமாறி போச்சு வெகு காலம். அவங்களுக்கு கொஞ்ச நேரம் உலகத்துக்கு அளவில்லாம, அவங்களுக்கு காலமே கிடையாது. அவினாசியப்பருக்கு கருணாம்பிகைக்கும் காலமே கிடையாது. காலாதீதன் காலத்தை கடந்தவன். நமக்கு தான் இரவு பகல் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை திங்கக்கிழமை எல்லாமே. அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் படைச்சவனே அவன். காலத்தை படைச்சவன், நாளை படைச்சவன், நட்சத்திரத்தை படைச்சவனா அதனால அவனுக்கு காலம் கிடையாது. பொத்தி விட்டா அப்புறம் புத்தனவனே இருந்து வச்சு உடனே ஜெனரேட்டர் போட்டு விட்டாரு. ஜெனரேட்டர் தெரியுமா, திறந்தாரு வெளிச்சம் வந்துச்சு. என்ன கை எடுத்து விட்டா, கை எடுத்து விட்டு பயந்து போனான், பயந்து போனான். ஐயோ சாமியுடைய கண்ணை பொத்தி விட்டோம், உலகம் இருந்து போச்சு அப்படின்னு சொல்லி பயந்துட்டான். பயந்து கையை உதறனா 10 விரல்ல இருந்து வெயில் துளிகள் 10 கங்கைகளாக புறப்பட்டோம். இது கந்தவன் நடத்துறோம், 10 கங்கைகளாக. அதன் பிறகு அதனாலே இந்த மாதிரி நான் பொத்திட்டேனே, இந்த மாதிரி உயிர் தடுமாறி போச்சு சுவாமி, நான் என்ன பண்ணிட்டு அப்படின்னா, வாஸ்தவா நீ உயிரை தடுமாற விட்டு அது தோஷம், அது பாவம், அந்த பாவம் போக நீ காஞ்சிபுரத்தில் போய் நம்ம பூஜை பண்ணுனாரு. காஞ்சிபுரத்தில் போய் பூஜை பண்ணுனாரு. அதே மாதிரி காஞ்சிபுரத்துக்கு வந்தா மாமரத்து வெளியில பூஜை பண்ணான். அப்படி பூஜை பண்ணி அப்புறம் வெள்ளத்தை விட்டாரு, டஸ்ட் வச்சாரு, டஸ்ட் வெள்ளம் வந்தது. தொப்பையாத்துல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் மணல பூச்சி, மணல லிங்கமாக வச்சு பூஜை பண்ணான். வெள்ளம் வந்துச்சு. அப்படி வெள்ளம் வந்ததுனால சாமியை வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிருந்த சொல்லி அந்த வெள்ளத்தை கட்டிட்டு இப்படி இப்படி இப்படி கையில அழைச்சா உசரமா பெருசா பண்ணிருப்பாளா, இப்படி அழைச்சா. அப்படி அழைச்ச போது இந்த தழும்பு முளைத்தழும்பு கையில இருந்த வளைத்தழும்பு சுவாமி திருமணியில பதிஞ்சு போச்சு. மணல் தானே பதிஞ்சு போச்சு. உடனே அந்த அவனை வந்தாரு, ரெண்டா பதிஞ்சு போச்சு. அதனால காஞ்சிபுரத்துல சுவாமியும் அம்பாளும் தனித்தனியா கோயில் இல்ல, சாமி தான் இருக்கு, அம்பாள் கோயில் இருக்காது. எல்லா ஆலயங்கள்லயும் காஞ்சிபுரத்துல அம்பாள் கோயில் தனியா இருக்காரு. சாமி அம்பாள் ஒன்னா ஆயிட்டாங்களா, அதனால தனியா அம்பாள் சன்னிதி கிடையாது. அப்படி அதன் பிறகு அப்புறம் காட்சி கொடுத்தாரு. காட்சி கொடுத்த ஒரு பாடு பூஜை என்னைக்கும் முடியறது இல்லையாரு. அந்த காலத்துல, அந்த காலத்துல இந்த மாதிரி கணவனை மனைவி பூஷிக்கிற முறை இருந்தது. அந்த காலத்துல கணவனை மனைவி பூஜை பண்ணுகிற முறை, வணங்குற முறை, அப்பாவை புள்ள வணங்குற முறை எல்லாம் இருந்துச்சு. இப்ப எல்லாம் மறைஞ்சு போச்சு. அப்புறம் என்ன கேட்டா, என்ன வேணும்னாரு, இந்த தலத்துல நான் 32 தர்மங்களையும் செய்யணும்னாரு. ஆறு உமாதேவி சொன்னா 32 தர்மங்களையும் செய்யணும்னா செய்யணார். அது எதுக்கு அப்படி சொன்னா, பூஷை என்பது பத்தி, 32 தர்மம் என்பது தர்மம். பத்தி இருக்கணும், தர்மமும் இருக்கணுமா? பத்தி இருக்கணும், அவளே செஞ்சு காட்டினான். பத்தி இருக்கணும், தர்மம் இருக்கணும். பத்தி இருந்து தர்மம் இல்லைன்னா பிரயோசனம் இல்லை. கஞ்சா போய பட்டை போட்டிருப்பேன், புத்திராட்சம் போட்டிருப்பேன், தேன மணி அடிப்பேன், ரொம்ப பக்தமா அடிப்பேன், ஊருக்கு ஆசு தர மாட்டேன், கஞ்சா போய அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தா இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன இருக்கணும், பத்தியும் இருக்கணும், தர்மமும். அதை வந்து எஞ்சு காட்டணும். அப்படின்னா 32 தர்மங்களையும் செய்யணும்னா அதுக்கு பொண்ணு வேணும் இல்ல, தர்மம் பணம் வேணும் இல்ல, பணம் இல்லைன்னா தர்மம் எப்படி? அதனால பணத்தை நிறைய சேர்க்கணும். பணத்தை திரைகடல் ஓடியும் திரவியும் தீடுங்கிற மாதிரி நிறைய பணத்தை சேர்க்கணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊர்கள்லாம் கொடுக்கணும், நிறைய கேட்கணும். சேர்த்து என்ன பண்ணுங்க, தேடிய மாடு வீடு செல்வமும் தில்லை மண்டுள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவண ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயகமா நடந்த போது கூடிய மகிழ்ச்சி உண்டு குறைவரை கொடுத்துருங்க. அப்படி சொல்லுங்க, பணத்தை நிறைய தேடி சுதந்திரமா செய்யணும், நமக்கு வச்சுக்கணும். எல்லாம் செஞ்சிடாது அம்மா தாப்புல எங்களையும் போட்டு வச்சுக்கணும் மிச்சமா, அதோட தர்மத்தையும் சிவதர்மத்தையும். தர்மம் இல்லாத வாழ்வு வாழ்வா, அரஞ்சய வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது தின்னா வாழ்வோவது பரவிக்கடல் பசி நோயித்த பரிதான் தாளாது அறம் செய்வேன் தடம் கண்ணான் மலரோனும் வீண்மேல் உரந்தான் இருக்கேதான். அதனால அப்படி உமாதேவி 32 தர்மங்களை எண்ணியதால் அதனால அவளுக்கு அறம் வளர்த்த நாயகி வடமொழியில் தர்ம சம்பத்தி. அதனால மறு ஒருங்கு அருணாலயத்துடனார் இரு தர்மம் உயர்ந்தோங்க, தர்மமும் தர்மம் உயர்ந்தோங்க உலகமும் பாடும். எதுக்கு செய்தா தெரியுமா, உலகம் பாடும். அந்த தர்மம் செய்யறதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாரு தெரியுமா, அது தெரியுமா, யாராவது சொல்லுங்க பாருங்க. தர்மம் செய்யறதுக்கு அவரு தான் பணம் தந்தாரு, பொருள் தந்தாரு வச்சுக்கோ, என்ன கொடுத்தாரு எவ்வளவு கொடுத்தாரு, 2 படி நெல், 2 படி நெல்ல வச்சு 32 தர்மம் கிடைக்கணும். 2 படி நெல்ல வச்சு 32 தர்மம் பண்ண முடியுமா, கஞ்சத்தனம் தானே நெருங்கு நெருங்கு அருணாலய நேமி நிலவு நிகழ்வு உலக பாடமா, நெருங்கி வருகின்ற அருணனுக்கு ஆலயமாகிய உதயகிரி என கீர்த்தி மிக்க திருப்பு குழியும், ஐயால சூரியனுக்கு ஆலயமாகிய உதயகிரி அப்படிங்கிறார். அப்படின்னா பிரகாசம் பொருந்தியதுன்னு, பிரகாசம் பொருந்திய இந்த புக்கொழியூர்ல திருப்புக்கொழியூர், இதுக்கு புக்கொழியூர்னு பேரு, அவிநாசினும் பேரு புக்கொழியூர். தேவர்கள் எல்லாம் அந்த உலக முடிவு காலத்திலே வந்து இங்க வந்து ஒளிந்து கொண்டார்களாம், அதனால புக்கொழியூர் அப்படி ஒரு புக்கொழியூர். நிலை செய் ஞான பெருங்கருணாலய செல்வி, ஏயாலே உயிர்களுக்கு நிலையை தருகின்ற, உயிர்களுக்கு நிலையை தருகின்ற ஞான பெருவி பெரிய ஞான வடிவமாக இருக்கின்ற கருணாலய செல்வி. கருணாலயம் என்று சொன்னால் கருணைக்கு இருப்பிடம், ஆலயம்னா இருப்பிடம் இல்லவா, ஆலயம்னா இருக்கிற இடம், கருணையே அவள் இடத்துல குடியிருக்குதான். அப்படி அப்படி கருணாலய செல்வி பேருடையாள் சீரடியும் பெருமைசாரம், செருப்பு பொருந்திய சிறியடி, சீரடி அது சிறியடி, அந்த சிறியடி சிறியன்னா சின்ன பிள்ளை தானே, திருவடி சின்னதாக தானே இருக்கும். உமாதேவி உலகம் எல்லாம் பெற்றாள், உலகம் எல்லாம் பெற்றாள், ஆனா கண்ணியா இருந்தா தாய்மார் ஆரணி சடக்கடவுள் ஆரணி எனப்போல அகிலாண்ட கோடி என்ற அன்னையே பின்னையும் கண்ணி என மறைவேசம் ஆனந்த ரோமையில் தாய்மார் பெருங்கருணாலய வேணி மருங்கருணாலய வேணி வள்ளலார் இடத்திலிருந்து வளப்பாகத்தில் ஒரு கருணாலயத்துடனார் இரு தருமம் உயர்ந்தோங்க உலகம் வாழ நெருங்கருணாலயனேமி நிகழ்வோழியர் புக்கொழியோர் நிலசை ஞான பெருங்கருணாலய செல்வி பேருடையாள் சீரடியின் பெருமை சாரணம், அவளுடைய பெருமையாகிய கீர்த்தியை பாடி அவனை அடைவோமாக, சாரும் என்றால் அடைவோமாக என்று இதுல அப்பாள் தோத்திரத்தை சொல்றார். அம்பாள் வந்து சுவாமியினுடைய கருணையை அருளை வாங்கி நமக்கு சாங்ஷன் பண்றவன், சாமிக்கு நமக்கும் நடுவில் இருந்து, சுவாமிக்கு நமக்கு நடுவில் இருந்து உண்டு. இப்ப பையன் வந்து அப்பா கிட்ட பேசுறதுக்கு பயந்துகிட்டான், இல்ல கோபிச்சுக்கிட்டான், அப்படித்தான் இருக்க கோபிச்சுக்கிற வயக்க ரொம்ப இருக்கிறேன், அப்பா கிட்ட கோபிச்சுட்டு பேச வேண்டாம், அப்பா கிட்ட பேச மாட்டேன், நீ தானே வாங்கி கொடு எனக்கு பணம் கட்டாயம் வேணும் அப்படிமா சொல்றாங்க இல்லையா, கேள்விப்படி இல்ல அம்மா கிட்ட அம்மா கிட்ட சொல்லுவான். அம்மா என்ன பண்ணுவா, வீட்டுக்காரங்க போய் அடிப்பா, வீட்டுக்காரங்க 10,000 பணம் கேட்கறாங்க, ஏன் அவனை கேட்க சொல்லுது நீ, அது உனக்கு கேட்க மாட்டான், நீ வாங்கி கொடுக்க சொன்ன அப்படிதான் சொல்றாங்க. அவன் எப்படியும் வச்சு வாங்கி கொடுத்துருவான், அவ பேச்ச அவரு தட்ட மாட்டாரு, அப்படித்தான் உலகமே இருக்கு, அவ பேச்ச ஒரு தட்டாதது நல்லது. அதுபோல உமாதேவி பரமேஸ்வரனுடைய இல்லை இல்லாத கருணைய உயிர்களாகிய பிள்ளைகளுக்கு நம்ம நமக்கு அவனா நடுவில் இருந்து வாய்ப்புறான், அம்மாவாலதான் அப்பாவினுடைய அருள் கிடைக்கிறது, புரியுதா என்ன? அம்மாவினாலும் அப்பாவினுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. அம்மா அப்பா அம்மாவாலே அப்பாவினுடைய பொருள் கிடைப்பது போல அப்படி சொல்றேன் அம்மாவினுடைய நட்பினாலே அப்பாவிடத்திலிருந்து பொருள் வருவது போல இந்த அப்பா கிட்ட அந்த அப்பா கிட்ட அருள் வருது. பொருளும் அங்கதான் வருது, அருள் அங்கதான் வருது. திருவு பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகவும் திருவும் போடலாம். பொருள் அவந்தாங்க அருள் வந்தான். அதனால அதை வாங்கி கொடுக்கறதாரு அம்மா, வாங்கி கொடுக்கறது அம்மா. அதனால நம்ம சைவத்துல அம்மாவையும் அப்பாவையும் வேறையா பிரிச்சு தனியா பிரிச்சு பாக்குறது இல்ல. சத்திய மாத்திர வழிபாடு கிடையாது, சிவன மாத்திர வழிபாடு. சிவ சக்தி ரெண்டு பேர்த்தையும் வழிபாடு வரும். நமக்கு அம்மா அப்பா ரெண்டு பேரும் வேணுமா? ஒருத்த போதுமா? ரெண்டு பேரும் இந்த சைவத்தலதான் இந்த உலகியலோட ஒட்டிய புரியுதாங்க. உலகியலோட ஒட்டிய பண்பு முறைகள் நம்ம சைவத்தல நம்ம சாமி கிட்ட. அதனாலதான் சாமி அம்மாளையும் சேர்த்தே பாடினாங்க, திருமறை ஆசிரியர் பிரிச்சே பாடணும்.

0: அதனால இப்படி அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து தோத்திரம் பண்ணுகின்ற வணங்குகின்ற முறை நம்ம செய்யணும். அதனால இப்படி அம்பாளுக்கு தோத்திரம் சொன்னாரு, அதுக்கு மேல விநாயகருக்கு தோத்திரம் சொன்னாரு. இதுல விநாயகருக்கு தோத்திரம் முதல்ல விநாயகர் தோத்திரம் பண்ணாரா? சுவாமி அம்பாளையின் தோத்திரம் பண்ணணும்னே மறுபடியும் விநாயகர் தோத்திரம் பண்ணி அப்புறம் முருகப்பெருமான் தோத்திரம் சொல்லுகிற போறேன். சுவாமி அம்பாள் அப்புறம் அடுத்தா இருக்கிற ஆளு விநாயகர் மூத்த பிள்ளையார், விநாயகர் மூத்த பிள்ளையாரு, சுப்பிரமணியர் இளைய பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் ஞானசம்பந்தருக்கும் பிள்ளையார் ஏன்னா பால் குடிச்சாரு அதனால பிள்ளையார். அதனால இப்ப விநாயகருக்கு தோத்திரம் பண்றாரு. அதை எப்படி தோத்திரம் பண்ணணும்னா அவரை பத்தி ஒரு கடைசியில ஒரு வரி தான், விநாயகரை பத்தி சொல்றது கடைசியில ஒரு வரி தான், மேல மூணு வரி அவங்க அப்பாவை பத்தி சொல்றாரு. இதெல்லாம் அந்த புலவருடைய பெரிய ஒரு தந்திரம் சமர்த்து ஒரு சிறப்பு. விநாயகர் தோத்திரத்துல நாலு வரி, நாலு வரியில மூணு வரி அவங்க அப்பாவை பத்தி, கடைசி ஒரு வரி அந்த விநாயகரை பத்தி. அது எப்படி சொல்றாருன்னா சிவபெருமானுக்கு முக்கியமான வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை? சிவபெருமானுக்கு முக்கியமான வேலை இதுதான், முக்கியமான வேலை. இது இல்லைன்னு வச்சுக்கோ எல்லா ஆட்டமும் நின்றுடும். எல்லாருடைய ஆட்டமும் என்ன அற்புத கோலம் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிலத்தின் மேலா சிற்பர யோகமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடன் நடைஞ்சுகின்ற உங்களை போற்றி எல்லையில்லாத கருணையினாலே ஜோதி வடிவமாயிருக்கிற சுவாமி, ஜோதி வடிவமாயிருக்கிற சுவாமி ஒரு திருமேனியை எடுத்து அந்த திருமேனியை ஆடுகின்ற திருமேனியா குத்தாடுகின்ற திருமேனியா எடுத்து அம்பலத்தில் ஆடி கொண்டு அது ஆடுறதுனாலதான், நான் ஆடுறதுனாலதான் நீங்கெல்லாம் ஆடுங்க, நான் ஆடலைன்னா நீங்க ஆட மாட்டீங்க, நான் அசைந்தால் அசையும் அகிலம். அதனாலே அந்த உண்மையை காட்டுவதுதான் உலக திருமேனி, உலகம் இயக்கத்துக்கு காரணமாக இருப்பதும் அவர் ஆடுகின்ற அந்த திருவடியில வலது திருவடியை ஊன்றி இருக்கிறார், இடது திருவடியை தூக்கி இருக்கிறார். இடது திருவடி தான் முக்தி கொடுக்கணும், இடது திருவடி மூலமா முக்தியை கொடுக்கிறார். வலது திருவடியில மறைப்பு, மறைப்பு. வலது திருக்கரம் துக்கையில படைப்பு, வலது அபயகரம் காப்பு, இடது திருக்கரம் சங்கார், ஊன்றிய திருவடி மறைத்தல், தூக்கிய திருவடி முக்தி. அந்த நாலு திருக்கரமும் இரண்டு திருவடியும் சும்மா இல்ல, நமக்காக அத்தனை வேலை செய்யலாம். தூக்கிய திருவடினாலே முக்தியை கொடுக்குறாரு. அந்த முக்தியை கொடுக்கிற திருவடிய ஒரு திருக்கரம் காட்டும், அந்த தூக்கிய திருவடி இந்த வீசிய திருக்கரம் இந்த கையே நேரா இருக்கும், அந்த மூணு நேரா இருக்கும். நடராஜர் பாத்தீங்களா, கோயில் வந்து நடராஜர் கும்பிடாம போவாதீங்க, எல்லா கோயிலும் நடராஜர் இருப்பாரு. எல்லா கோயில்லையும் நடராஜர் எங்கெங்கெல்லாம் இருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்கிறார். எங்கும் சிதம்பரம், எங்கும் சிதம்பரம் வெளியிலே இருக்குது, உள்ளே இருக்கு, உள்ள எங்க இருக்குது, உள்ள எங்க இருக்கு? தில்லை மூதூர் ஆடிய திருவடி வள்ளுயிரெல்லாம் இன்றனாகி, வெளியிலேயே ஆடுறாரு உள்ளே. வெளியில ஆடணும்னா உலகம் ஆடாது, உள்ள ஆடலைன்னா இது ஆடாது, வெளியில ஆடனா அது ஆடாது, உள்ள ஆடனா இது ஆடாது, ரெண்டு பக்கமும் ஆடுறாப்பா. இது ஒரு ஆச்சரியம் இல்லையா, நம்ம ஆடினா ஒரு பக்கம்தான் ஆடுவோம், ஒழுங்கா ஆட மாட்டாங்க உண்டா இல்லையா? நம்ம ஆடினா ஒரு பக்கம்தான் ஆடுவோம், ரெண்டு பக்கம் ஆட முடியாது. அவர் ரெண்டு பக்கமும் ஆடுறா, வெளியிலயும் ஆடுறா, இல்ல தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் என்ன இப்படி சாமி எங்கேயாச்சும் இருக்குமா? இருக்கவே இருக்கு. அப்படி ஆடுகிறான், தூக்கிய திருவடியில கடல் அணிந்திருக்கிறான். சிலம்பு, சிலம்பாடல் வாடினாம் தெள்ளையனம் குத்தாகும். அப்படி அணிந்திருக்கிறான், சேவடி எடுத்தான், ஒரு சேவடியை ஊண்டி இருக்கிறார். ஊண்டி இருக்கிற சேவடி கடையில ஒரு ஆள் படுத்திருக்கிறான், ஊண்டி இருக்கிற சேவடி கடையில ஒரு ஆள் படுத்திருக்கிறார். தலையை தூக்கிக்கிட்டு கையில இந்த கையில வாள் வச்சுக்கிட்டு இந்த கையில கடைய வச்சுக்கிட்டு காலை தூக்கிக்கிட்டு இப்படி மூணு கோணமா படுத்திருப்பாங்க. அவருக்கு பேர் என்ன? முயலம். திருவாசியில தான் முயலகம் இருக்கு, திருவாசியில முயலக நோகைக்கு பாடினார்களோ எனது துணி வளர்க்குங்கள், அதனால இந்த முயலகம் அங்க கிடையாது, பாம்பு கிளம்பி வச்சிருக்கேன் திருவாசியில. அதனால இந்த தூக்கி ஊன்றிய திருவடி கடையில முயலகம் இருக்கிறார். முயலகம் இருக்கிறவன் மலை, மலை ஆணவம் கண்ணும் ஆயி மும்மலங்கள் மலை அறிவு ஆணவ மலை வடிவம் முயலகம் ராட்சன் தியாருகாவன் திருச்சியோட ஏறி விட்டது, அதை முதிச்சு ஆண்டார். நூறச்சே வழி எடுத்து வலிய முயலகன் முறிய, முயலகன் முறிய முறியன்னா அவருடைய பலமெல்லாம் இட்டு போகவே வாழ வச்சுக்கிட்டு வாழாயுத்தம் வச்சுக்கிட்டு கடையை தீவிரி சாமியிட்ட சண்டைக்கு வந்தேன். சாமியை கொல்ல வந்தாப்பா யாரு? தாருகாவனத்து ரிஷிகள் ஏவிய அந்த ராட்சசம். தாருகாவனத்து ரிஷிகள் அந்த அக்னியில யாகம் வளர்த்து அந்த யாகத்திலிருந்து முயலனை உண்டு பண்ணி நீ போய் சிவபெருமானை கொண்டுட்டு வந்துட்டேன். அடுத்தது கூண்டு போயிடுறேன். சிவபெருமானை கொல்ல முடியுமா? புளிய விட்டேன், உரிச்சு ஆடையா கட்டிக்கிட்டேன். புளிய வந்துச்சு, அதை உரிச்சு ஆடையா. பாம்பை விட்டேன், பாம்பெல்லாம் பிடிச்சி ஆவரணமா போட்டுட்டேன். பூதங்களை விட்டேன், பக்கத்துல நின்னுங்கிற நமக்கு படைகளா பண்ணிட்டேன். முயலனை விட்டேன், நெருப்பை விட்டேன், நெருப்பை கையில எழுந்திக்கிட்டாரு. முயலகனை விட்டேன், முயலகன் மிதிச்சு ஆடினார். அதாவது தாருகாவனத்தில் ஆடிய அந்த ஆடனத்தான் முதல்ல மகாவிஷ்ணு கண்டார். மோகினி பண்ணா போய் அதை கண்டுதான் அப்புறம் ஒரு நாள் அழுதா இருந்துருச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு பாடு ஆதிசடம் கட்டா, ஏன் சாமி இப்படி நின்றுகிட்டே சிவசிவா சங்கரா சிவசிவா சங்கரா அப்படின்னு கண்ணீர் வச்சு அழுதான் மகாவிஷ்ணு. அப்பதான் ஆதிசடம் காட்டான், ஏன் இப்படி அழுகிறா சாமி? தாருகாவனத்துல சுவாமி நடனம் ஆடினார், அதை ஒரு கொஞ்ச நேரம் ஆடினார், அதை பார்த்தேன். அது மாதிரி இனிமேல் எப்ப பார்க்க போறோம் அந்த நடன காட்சியே நினைச்சேன்டா, எனக்கு தூக்கம் வரடா அப்படின்னு அழுதான். அதை கேட்டவுடனே நெருப்பு லட்ட வெண்ண போல உருகிட்டான். ஆறு அது உனக்கு இவ்வளவு சிவபெருமான இவ்வளவு பத்தி இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சுரா, உன்னை சிவபக்தின்னு எனக்கு தெரியாம போச்சுரா, அதனால நான் பாயா வச்சிருந்தேன், இனிமேல உன்னை பாயா உபயோகப்படுத்த மாட்டேன், நான் வேற வேத்த வச்சுக்கிறேன், நீ போய் தவத்தை பண்ணி அந்த கூத்த பாடுறான்னு போச்சுட்டான். இது கோயில் புராணத்துல வரும், அடுத்த கோயில் புராணம் வேணுங்க. சேவடி எடுத்து வலிய முயலகன் முறிய நோன்றான் அமுதகதிர் வேணி வைத்த மிஞ்சி சிந்துகின்ற அமுத கதிர்களாகிய சந்திரனை வேணியில வைத்தவன். சந்திரன் சந்திரன்ல அமுதம் கூண்டு வேறு, அந்த சந்திரனை வேணின சடையில வைத்தவன். நிலவுலாவிய நீர்மலி வேணியன் வைத்த வைத்து அற்புத கூத்து இடி நின்றாள் இடி நின்றாள். அற்புத கூத்து, அந்த கூத்துக்கு பேர் என்ன? ஆதியும் முடிவுமில்லா அற்புத தனி கூத்தாலும் நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிமுடன் அழுத்தி மிக்கார் என்பது திருநீலகண்ட நாயனார் புராணம் தெரிய வருது. அற்புத கூத்துன்னு இந்த கூத்துக்கு அற்புத கூத்து, ஆனந்த கூத்து, ஞான கூத்து, தில்லை கூத்து என்றெல்லாம் பெயர். ஆகையினாலே அப்படி வெளிநின்றாடி வெளியிலே நின்றார். வெளியிலே உள்ள நின்ற சாமி அதான் அந்த பஞ்சிரி வியாக்கரவாதம் ரெண்டு பேரும் கேட்டுட்டாங்க. பஞ்சிரி வியாக்கரவாதம் திருவுருவங்கள் எழுந்துள்ள போகுது, ஆளுக்கு 10,000 பணம் கொடுப்போம். 10,000 பெருசா நினைக்காது, இப்போ உள்ள குட்டிக்கு அந்த மாதிரி இந்த காரியமும் செய்ய மாட்டீங்களா? நடராசன் பஞ்சிரி வியாக்கரவாதம் ரெண்டு திருமையில் எழுந்துள்ள பண்ணி சாமிக்கு பக்கத்துல இருக்கும். பஞ்சிரி வியாக்கரவாதம் பத்தி பல பேருக்கு தெரியலப்பா, பல பேர் சொல்லாமே போயிட்டாங்க, சொல்லி கேட்டுக்கல. இப்ப நான் தான் கேட்பேன், உண்மையில யாரு எந்த புலவர்களோ அவங்களை பத்தி நினைவே படுத்தல. அவங்க இல்லையானா நடராசனே இல்லை, சிதம்பரமே. ஊர் இல்லை, பேர் இல்லை, உறவில்லை, எந்திருந்த ஒருவன் தன்னை சீருள்ள ஊர்ல இருந்து சிறப்புள்ள பேர் வந்து தேயமெல்லாம் நாருள்ள அடியாருன்னு உறவாக தந்துள்ளார். நல்ல நல்ல பேருள்ள பதஞ்சலியும் புலிமுனியும் அவர் பெருமை பேசலாகும் என்பது இந்த பதஞ்சலி வியாக்கரவாத மகத்துவம். இதை வாங்கி படிக்கிறது வெளிநன்றாடி மாபூர நீல நகைத்த பெரிய உறவாகிய திரிபுரத்தை நகைத்தார். நெருப்பாகும் சாம்பலாக போகும்படி சிரிச்சார். சிரிச்சு சாம்பலாக்கணும், இந்த மாதிரி சாமி கேட்டிருந்த பார்த்து சாம்பலாக்குறது சிரிச்சு சாம்பலாக்கணும். புறத்தை திரிபுறத்தை அப்படின்னு சிரிச்சாருமா? அதுக்கு முடி ஏழாமல் ஏற்பாடு முடி தரலாம் பண்ணிருந்தான். அது ஒரு புலவர் கூட கேட்டுக்கிட்டாரு, இந்த சிரிப்பை முதலே சிரிக்கப்படாதா சாமி, இவ்வளவு ஏற்பாடு பண்ணி அதுக்கு பாடு சிரிச்சா எரிஞ்சு போச்சு. மீபு மாபுர நீர் இளரகத்த புக்கொழியார் மிக்கொழியார் மிகுந்த பிரகாசமுடையவனாய் மிக்கொழிய பொருந்திய மணிசூழ் செம்பூர் இப்படி ரத்தனங்கள் பொதிக்கப்பட்ட ஒளி பொருந்திய செம்பூர் கோபுர வாயில், இந்த கோபுரம் அழகு பொருந்திய கோபுர வாயிலில் அமர்ந்த கோபுர வாயில் அமர்ந்த குஞ்சரத்தை, குஞ்சரங்கள் தான் விநாயகருவார், குஞ்சரம்னா யானை, குஞ்சரத்தை நெஞ்சு திருத்தி குரங்கள் இருப்பான். நல்ல பாட்டு பாட்டு நல்லா இருக்குல்ல, பொருள் நல்லா இருக்குல்ல, பொருள் நல்லா இருக்குல்ல. இந்த பாட்டெல்லாம் வெளியிலே வந்தது இல்லப்பா, அதுக்காக யாரும் சொன்னதே இல்லை.
1: நூறத்தேவடி எடுத்து வலிய முயலகன் உரிய வேணி வைத்த புதக்கூத்து வெளி நின்றாடி மாபுரனில் இளநகைத்த புக்கொழியார் முக்கொழியார் மணி சூழ் நம்பர் கோபுர வாயிலில் அமர்ந்த குஞ்சரத்தை நெஞ்சிருத்தி குரல்கள் கேட்பா
0: என்பது சந்திக்கலாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்தேன்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திரு அம்பலச்சருக்கம் வழங்குபவர் ஸ்ரீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
1: பூம்பதத்தில் கிண்கிணி சிலம்பு கலந்தாட திருவரை நாக உதர வந்தன செம்பட்டுடையாட பைந்தார்பூவின் பலவகை மாலை பதக்கம் ஒளி வீச பவள திருவுடம்பத நிற்புரி நூல் படிச்சென்று ஒளிமின்ன சிந்தாமணி நவரத்ன கிரீடம் சிரத்தில் ஒளி வீச திகழ்திரு யானை முகவயன கருள் சித்தியும் புத்தியுடன் வந்தே தரிசனம் அதனை தந்தருள் வானோர் பணி கோவே மலையான் மகளுடன் சிறகிரிநாதன்

கரியாவனும் மனமகிழ்ந்து மத்தடங்கள் கொட்ட காரிகையும் மகிழ்ந்து கண்குளிரக்கான வரியரவப்பதஞ்சலியும் புலிமுனியும் செய்த மக்கருணை பேருதவி யார் செய்ய வல்லார். பிரியமுடன் இரு முனிவர் பதம் பணிந்து வாழ்த்தி பேராத பேரின்ப வாரியுனுள் திடைப்பா. நிழல் கொடுத்தான் வாத ஊர் முனிவன் நல்ல நித்தியமாய் பல உயிர்க்கு சிவனார் தந்த பழமை வெறு ஆகமத்தின் பாடலான பாக்கியத்தை நமக்கருள் செய்தான். அழல் உருவும் பிறவி அணு வெப்பந்தீர அழல் உருவும் பிறவியனும் வெப்பந்தீர அக்கினான் அம்பலத்தில் ஆடுகின்ற கடல் சிலம்பு பொருந்து திருவடியின் நிழல் கலந்தருள உதவினார் இவர் வாடி வாடி.

ஓ பார்வதீபதை பதஞ்சலிகாக்கரவாதார் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளைய வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே என்ற திருவாத உரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே திருவம்பல சருக்கத்தில் 23வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. பரமேஸ்வரன் உயிர்களினுடைய பக்குவத்துக்கு தகுந்தாற்போல, அதற்கு தகுந்தாற்போல திருவேடம் கொண்டு உயிர்களுக்கு அருளை செய்வான். வெளிப்படையா தோன்றியும் செய்வான், தோன்றாமலும் செய்வான். தோன்றி என்றால் இவர் சாமி என்று அவங்க அறிகிற மாதிரி செய்வார். பல பேருக்கு சாமினே தெரியாம சகிக்க வைப்பார். எல்லாவற்றிலும் மேலாக, எல்லாவற்றிலும் மேலாக ஞானாசிரியனாக வந்தவர் செய்வான் பெருங்கம். எல்லாவற்றிலும் மேலாக அவன் எடுத்துக்கொண்ட திருமேனி

தெரியுமா, இந்த யாகத்துல வந்து சிவபெருமான நேரா விபாகம் வாங்கிக்கிற மாதிரி எனக்கு நீங்க சுவாமி கிட்ட கேட்டு சொல்ல போகணும் அப்படின்னு அப்படின்னு சுந்தரட்ட சொன்னாரு சுமாசி மாறின. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கம், அதான் தோழராச்சா, சுந்தரர் தோழர் தானே, அதனாலே சுவாமி நேரா வந்து அவிப்பாகம் அந்த யாகத்துல அம்பர் மாகாலத்துல பூ யாகம் நடக்குது, அந்த யாகத்துல சுவாமி நேரா வந்து அவிப்பாகம் வாங்குறாப்புல எனக்கு அருள் பண்ண போகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு சுந்தரர்கிட்ட. சுந்தர சரி போ நான் வர சொல்றேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சுவாமி கிட்ட ஒரு ஆர்த்தனை பண்றேன், திருவருள் அப்படின்னாரு சாமி. சுந்தரர் கனவில் வந்து சொன்னார், அன்பனே நீ பிரார்த்தனை பண்ணபடி அவனுடைய யாகத்தில் நான் நேராக வந்து அபிப்பிராயம் வாங்கிக்கிறேன். ஆறு சோமாசிமாரன் ஆயர் யாகத்தில், ஆனால் நான் எந்த வேடத்தில் வருவேன்னு சொல்ல முடியாது, அதை அறிந்து அவன் தந்தானானால் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. அதை அப்படியே சோமாசிமாரன் ஆயனார்கிட்ட சுந்தரர் சொல்லிட்டார், எந்த வேடத்தில் நான் வருகிறேன்னு சொல்ல முடியாது, அதை கண்டு அவன் எனக்கு உபசாரம் பண்ணி நானா பெற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னாரு. அதை அப்படியே விட்டு சொல்ல அப்படி தானே சொல்ல முடியும், வேற என்ன பண்ண முடியும்? இல்லை சாமி நீ நெசமான வேடம் எந்த இடத்துல வர்றான்னு சொல்லு, அதை சொல்லு சொல்ல முடியுமா? அதாக்கு ஒன்று பேச முடியாது. அது சரின்னு அவரும் ஒத்துக்கிட்டாரு. யாகம் நடந்தது, யாகத்தில் நிறைய சுத்தியே பிராமணர்கள் வந்து வேத மந்திரங்களை ஊதுகிறார்கள், சிறப்பாக யாகம் நடக்குது. அன்னைக்கு சாமி வர்றதாக குறிப்பு தெரிஞ்சது. கணக்கா பூரணாகுதி கொடுக்கும்போது 12 மணிக்கெல்லாம் வர்றாரு. எப்படி வர்றாருன்னா கண்ணங்கரேன்னு உடம்பு, சரியான மீசை, தலப்பா கட்டு, அழுக்கு துணி, ஒரு செத்து போன கண்ணுக்குட்டி தோளில் விளங்குதா? பின்னாடி அந்த அம்மா வார அவ வந்து பார்க்க முடியல அவளை, அது தலையில இந்த பானை, என்ன பானை அது வந்து பொங்கி ஊத்துதா, நாற்றமான ஆறுதா அது வேற. அப்புறம் அந்த ரெண்டு பயலும், அந்த பெரிய பய சின்ன பய, எல்லாம் கரையா குட்டையா கருப்பா எல்லாம் பொடி மூக்க தொடச்சுக்கிட்டு சளியை சிந்திக்கிட்டு அவைய ஆளுக்கு ஒரு நாக்குட்டியை பிடிச்சுக்கிட்டு அந்த ரெண்டு பயலும் இப்படி அந்த யாகத்துக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. சித்து போன கண்டு கூட்டிய தோல்ல போட்டுக்கிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு பார்க்க சகிக்கல அந்த அம்மா, அதை விட மோசம் அவ அப்படி வேற. அதுக்கு மேல அந்த ரெண்டு பயலும் பார்க்க முடியல, எல்லாம் அந்த குடும்பத்துல அப்ப சொன்ன முடிய எல்லாம் கேக்குது, எல்லாம் வேஷம் இந்த வேஷம் போடுனா போடுது. அதனால அப்படி செய்கையில் பக்கத்தில் வந்த உடனே அந்த பிராமணர்கள்லாம் ஓட்ட முடிச்சுதா, என்ன அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம் இந்த மாதிரி வரேனே, ஒரு குலைய வரேன், செத்து போன கண்டு கூட்டி தோளில் போட்டுக்கட்டா டேக்கம் அப்படின்னு எல்லா பிராமணரும் ஓடிப்பிட்டான். இவர் மாத்திரம் உடவில்லை, அது சுமாசிமாரநாயனார் மாத்திரம் இந்த மாதிரி சுவாமி எந்த வேடத்தில் வருவேன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருப்பதுனால இந்த வேடத்துலையும் வரலாம் என்று சொல்லி ஆயாலும் நின்று கும்பிட்டு இருந்தார். பஞ்சாச்சரத்தை சொல்லி இப்படி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்படி பக்கத்துல வந்தபோது இவர் போகாம இருந்து சுவாமியை தோத்திரம் பண்ணிக்கிட்டு நின்றதை கண்டு உடனே சுவாமி வாகனத்தில் உமாதேவியோடு பூதகணம் புடைசு கூட காட்சி வழங்குற. இப்படி வந்து அவன் பல வகையான இடங்களை எடுத்துக்கொண்டு தெரியாமல் செய்து அதன் மூலமாக மயங்கி அருள் பெற்றவர்கள், நேராக அருள் பெற்றவர்கள் சில பேர், பல பேர்த்தை இப்படித்தான் பண்ணியிருக்கிறோம். பல பல வேடமாகும் பரணாரிபாகம் பசுயிரு எங்கள் வரமன் என்றார் போல. இவற்றிற்கெல்லாவற்றிற்கு மேலாக ஞானாசிரியனாக வந்து உபதேசம் பண்ணி ஆண்டு கொண்டதுதான் மிகச்சிறப்பு. இந்த மாதிரி நீங்க யார்கிட்டையும் கேட்டிருக்க முடியாது. இப்படி ஞானாசிரியனாக வந்து உபதேசம் பண்ணி ஆண்டு கொண்டதுதான் பிரசனங்க நூல்கள் எழுதியிருக்காங்களா? இல்லை. எத்தனையோ வகையாக ஆண்டு கொள்கிறான், அற்பால் அவர்களோடு வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான்புகள் அளவில்லை கலக்க வேண்டாம். ஆனால் ஞானாசிரியனாக வந்து பதிவு சுவாச உண்மையை காட்டி ஞான உபதேசம் செஞ்சு முத்தி விஞ்ஞாக்கரத்தை உபதேசித்து ஆண்டு கொண்டது வேற யாருக்கும் கிடையாது, மாணிக்க வாசகத்தா. அதனாலே அப்படி ஆண்டு கொண்ட போது எப்படி ஆண்டு கொண்டான் என்றால், கைலாயத்திலிருந்தே சிவகணங்களை கூட்டிட்டு வந்து பெரிய கூட்டத்தை வச்சு ஆண்டு கொண்டான். அது ஒரு தனிச்சிறப்பு. சுபகணங்கள் பார்க்க ஆண்டு கொண்டது.

0: அதற்கு மேலே எல்லா திருவிளையாடலும் முடிந்த பிறகு இந்த பொய்கையிலே ஒரு காலம் ஒரு நாள் அக்னி தோன்றும். அந்த அக்னியிலே எல்லாரும் போய் விழுவார்கள். நீ விழாதே, நீ உத்தரகோசமங்க முதலான தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணி கொண்டு பிறகு தில்லைக்கு வா அப்படின்னார். அப்படின்னு சொல்லி சாமி மறைந்து தொழினார். அது அவருக்கு அளவில்லாத வருத்தத்தை தந்தது. விட்டுட்டு போயிட்டாரேன்னு வருத்தம். திருவாசகமே பிரிவிரி உண்டாகிய வருத்தம், சுவாமி பிரிந்ததின் வருத்தத்தின் மேல் வந்த பாடல்கள், சுவாமி பிரிந்ததின் மேல் வந்த வருத்தம், அதன் மூலமாக வந்த பாடல். ஒரு 10 ரூபா நம்ம போனா தொலைஞ்சு போச்சுன்னா எவ்வளவு வருத்தப்படுவோம். அதே சமயத்துல 10,000 தொலைஞ்சதுனா அப்பா ரொம்ப வருத்தம், 10 லட்சம் தொலைஞ்சதுனா அதிகமா வருத்தப்படுவோம். யாரும் காண முடியாத சாமி வந்து காட்சி கொடுத்து மறுபடியும் பூமியில விட்டுட்டு போயிட்டானே, சரியான வருத்தம் இருக்குமா இருக்காதா? இப்ப நமக்கெல்லாம் அந்த வருத்தம் இல்லையில, சாமியை பிரிஞ்சிருக்கிறேன்னு வருத்தம் இல்லை. என்ன காரணம் தெரியுமா? சாமியை பார்க்கல. அந்த மாதிரி பார்த்துருந்தோம் நாமளும் இப்படித்தான் வருத்தப்படுவோம். வந்து காட்சி கொடுத்து உபதேசம் பண்ணிட்டு நீ இங்கே இருற அப்படின்ட்டு போனார்னு வச்சுக்கோ, இருப்பமான்னு இருக்க மாட்டோம். ஓய்விலாதன ஓமாரில் இருந்தன உண்மலர் தாழ்ந்து ஆயராகிய குலத்தினும் கடைப்படு என்னை நன்னெறி காட்டி தாயிலாகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை நனி காணேன். இவ்வளவு உபகாரம் செய்த சாமியை காணவில்லை, நான் என்ன பண்ணிருக்கணும்? நெருப்புல விழுந்திருக்கணும், மலையிலிருந்து புரண்டு விழுந்திருக்கணும், கடல்ல விழுந்து விழுந்திருக்கணும். ஓய்விலாதன ஓமனில் இருந்த உண்மலர்த்தாகும் நாயிலாகிய குலத்தினும் கடற்படு என்று நன்னறி காட்டி தாயிலாகிய இன்னொரு புரிந்த என் தலைவனை நடிகானேன். தீயில் ஊழிலேன், தின்வரை ஊழில் சிடுங்கடல் ஊவேன். வினை என்போர் உடையார் பிறர் யார்? வினை என்போர் உடையார் பிறர் யார்? சவால் விடுறாரு. எப்படி சவால் தெரியுமா? என்ன போல தீவினை உடையவன் உலகத்துல யாரும் உடையாது தெரியுமா? எதனால தெரியுமா? அவன் தினையளவு கூட அவன் என்ன விட்டு பிரியறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை, எனக்கு பக்குவம் இல்லாமனால விட்டுட்டு போயிட்டான். வினை என்போர் உடையார் பிறர் யார்? உடையான் அடி நாயனை தினை என்பாகவும் பிரிவது திருக்குறிப்பன்பு. மற்ற அதனாலே முனைவன் பாதனன் மலர் பிரிந்து இருந்து நான் முட்டிலேன் தலை கீரேன் என என்பாவனை இருப்பு கல்மனம் சிவி ஏன யாவரும் எய்திலவுற்று இன்னது அறியாத மற்றென்னதென்று அறியாத தேனை ஆன்னைய கரும்பினின் தேரலை சிவனை என் சிவரோக கோனை மானன நோக்கிதன் கூறனை குறியிலே நெடுங்கால ஊனை யான் இருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயார் என்று சுவாமி பிரிந்த வருத்தத்திலே பாடிய பாடல்கள். போரேரே நின் பொன்னகர்வாய் நீ போந்தருடி இருள் நீக்கி வாரேரிடமன் முலையாளோடு உடன் வந்து அருள அருபற்ற சீரேரடியார் நின் பாதம் சேர கண்டும் கண்கட்ட ஊரேராயங்குழல் வேறோ கொடியேறு உடையானே நம் பிரதையுள்ளி உள்ளமுருகும் பெருங்காதல் உடையாருடையாய் நின்பாதம் சேர கண்டு இங்கு ஊர் நாயில் கடையானேன் நெஞ்சு உருகானேன் கல்லாமன கசியார் உடையார் புழுக்கூடு இங்கு எதுகாத்திருப்பதாக முடியும். விச்சுக்கேடு பொய்க்காகாது என்று இன்று என வைத்தாய். இந்த உலகம் இருக்கணும்னா பொய் இருக்கணுமா? இந்த உலகம் இருக்கணும்னா பொய் இருக்கணுமா? பொய்க்கு வித்து வந்தா மாணிக்க வாசகம் தான் வித்தா, பொய்க்கு விதை. விதை இல்லாம பொருள் முளைக்காது இல்ல. பொய்க்கு வித்தா ஆறு, அதனாலே என்ன வச்சுட்டு போட்டு விச்சுக்கேடு பொய்க்காகாது என்று இங்கு என வைத்தாய். இச்சைக்கானார் எல்லாரும் வந்து உன் தாழ் சேர்ந்தார். உன்னுடைய விருப்பத்துக்கு இணங்கியவர்கள் எல்லாம் உன்னை விரும்பியவர்கள். உன்னுடைய அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூரியம் பிச்சத்தேவா என்னான் செய் என்ற சாய் என்று பல பாடல்கள சாமி பிரிந்ததை பத்தி அளவில்லாத வருத்தத்தை அடைகிறார். அது என்ன காரணம்னா அவரு பேச்ச நம்பி மந்திரி வலையை விட்டுட்டார். அவரு பேச்ச நம்பி இப்ப அந்த ஜனத்தோடையும் சேர முடியாது. மந்திரி வேலை போன உடனே ஜனங்கள் எல்லாமே எழுந்து இருக்க முடியல. சொந்தக்காரங்க பூரா எல்லாம் வருத்திருப்பாங்க. ஆறு இவர் வருத்திட்டாரு, அது வேற. இவர் வருத்திட்டாரு, அவர்களும் வருத்து விடுவார். நிலை தளர்ந்துட்ட போது நீ நிலத்து உறவு இல்லை. நல்ல விளங்குறா? இப்ப நல்லா விளங்குற உங்களுக்கு. மந்திரி வேலையே ராசனா பண்ணிட்டாரு, சாமியார் ஆயிட்டாரு, சொந்தக்காரங்களை என்ன பண்ணுவாங்க? ரொம்ப இன்னொரு சாமியார் வச்ச கேட்டு புடி சாமியார் அவனாய் மந்திரி வேலை கிடைக்குமா ஐயா? கிடைச்ச மந்திரியோட முதலமைச்சரை விட்டுட்டா ஐயா என்று சொல்லி அவர்கள் வெறுத்து விட்டார்கள். அவர்களை இவர் வெறுத்து விட்டார். இவர் வெறுத்தது ஆச்சரியம் இல்லை, அவர்கள் வெறுத்து விட்டார்கள். அதனால அங்க போக முடியாது, எங்க போக முடியாது, அந்த ஜனத்தோட சேர முடியாது. நீ வந்து அருள் பண்ணினாய், நீ வந்து அருள் செய்தாய், என்னை கூட்டிட்டு போகாம இங்கே விட்டுட்டேன். இப்ப உன்னோடவும் சேர முடியல, அந்த ஜனத்தோடவும் சேர முடியல. நான் என்ன பண்ணுவேன்? யாரோடாவது சேர்ந்துதானே இருக்கணும், பாசத்தோடு சேர்ந்து இருக்கணும், அல்லது பதிவோடு சேர்ந்து இருக்க வேணும். இப்ப பாசத்தோடும் சேர முடியல, பதியாகி உன்னோடவும் சேர முடியவில்லை, நான் என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் புரியுதா? பாசத்தோடு சேர்ந்து இருக்கும் உயிர் அல்லது பதிவோடு சேர்ந்து இருக்கும். இப்ப பாசத்தோடவும் சேர முடியாம பண்ணிவிட்ட, நீ தான் பண்ணுங்க. பரியாகி உன்னோடும் சேர விடாமே இப்படி விட்டு விட்டு போய் விடலாமா? என்னை விட்டுட்டு போலாமா? பொருத்தமா இது? ஐயோ திருச்சதகத்தை படிச்சுன்னா, திருச்சதகத்தை படிச்சா அது வேற ஒரு வள்ளல் கூட எழுதியிருக்கிறேன். திருச்சதகம் 100 பாடலும் படிச்சா அது படிக்கும் போது அந்த உணர்வு உடையவனுக்கு நல்ல உருக்கம் வந்துடும், அன்பு வந்துடும், கண்ணீர் வந்துடும். அப்புறம் பார்த்தா அவனே நம்ம மாணிக்க வாசகர் மாதிரி ஆகி சாப்பிட இருக்கும், இவரை வந்து சிவபெருமான ஆண்டு ஒட்டது மாதிரி இருக்கும், அவர் போயிட்ட மாதிரி அந்த அளவுக்கு வந்துச்சு. அதனால சுவாமி சொன்னபடியே ஒரு நாள் அந்த பொய்கையில அக்கினி தோன்றியது, அந்த கணங்கள் எல்லாம் அதிலே புகுந்து விட்டார். புகுந்து அவர்கள் சிவ கணங்களாகி ஞானதேகத்தை பெற்றார்கள். சுவாமி காட்சி தந்தார். அந்த காட்சி தந்த அவர்களுக்கு விவரத்தை சொல்லி, இவனுக்கு நிறைய வேலை இருக்குது, மாணிக்கவாசனுக்கு நிறைய வேலை இருக்குது, அதனாலே இங்கே இருக்கட்டும்னு வச்சுட்டு போயிட்டு நீங்கள் சிவகணங்கள் ஆகிட்டே வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டார். அப்ப மாணிக்கவாசன் ஒத்தையா இருக்கிறார், என்னமா இருக்கும். அதன் பிறகு அந்த பொய் கடையில் போய் அழுகிறார், அழுகிறார். செங்கை குவித்தார் வெளிநேர சிந்தினர், எந்தாய் வந்தாய், எந்தாய் வந்தாய், பின் எங்கன் ஒழித்தாய் என மாறுற்று எய்தினர். பொய்கை கரை மீதே கங்கை முடித்தார் விடையேறி கண்ணுற நன்னும் தலமோ என அங்க நிலத்தே போய் வீழ்வுற்று அழுது அங்கோ என நைந்தார். அந்த பொய்கரையில போய் இந்த இடத்துலதான் சாமி வந்ததா, காட்சி தந்ததா என்றெல்லாம் சொல்லி புரண்டு அழுதார். அன்னை நகர்ப்பி என்னை ஒழித்தே அன்பாளர் பொன்னடி பெற்றே பொய்யாளருக்கே புகழாகும். அதையால என்னை மாத்திரம் விட்டு விட்டு மற்ற அன்பர்கள் எல்லாம் உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விட்டாய். அப்படி செய்யலாம். பொருத்தமின்மையின் பொய்மையுண்மையின் போத என்று என்னை புரிந்து நோக்கம் வருத்தமின்மையின் வஞ்சமின்மையின் மாண்டிலேன் மலர் கமலபாதன் அறத்தமேனியார் அருஷை அன்பரும் நீ அங்கெழுந்தருளி இங்கு என இருத்தினாய் முறையோ வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையோ. ஐயோயோ, அது படிச்சுக்கண்ணா, இந்த உணர்வோடு படிக்கணும், படிச்சுக்கண்ணா. நாமளும் பத்தி பண்றோம், சாவியை விட்டுட்டு புரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதனாலே அளவில்லாத வருத்தத்தை அடைந்தார். பொய்கை கரைக்கே புகழாமோ நுண்ணுருவத்தீர் நுண்ணருள் கூடா வினையேனுக்கு இன்னல் அளித்தீர் எங்க நொழித்தீர் என்பார். அதனாலே வினை இருப்பதனாலே விட்டுட்டு போயிட்டார். வினை இருப்பதனாலே இப்படி எல்லாம் அழுதாரு புரண்டாரு. அதற்கு மேலே அந்நிலை தெளிந்து ஓரளவு அந்த நிலை மாறி தெளிந்து பொய்கை அகன்று குருந்த நேழர் பன்னரும் மறைகள் காணா பதமலர் பற்றி விடும். அந்த குருந்த மரத்தடியில வந்து விழுந்து அடுது பதத்தை பற்றி விடுது. அந்த சாமியை பிரதிஷ்டையா, இப்ப குருந்த மரம் அந்த சிலாவில கல்லுல செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த இடத்துலதான் உபதேசம் நடக்கிறது. இதெல்லாம் திருவாதிரையிலையும் அந்த ஆணி திருமஞ்சனத்திலும் உபதேசம் அங்கனதான் நடக்கிறது. குருந்த மரம் கோயிலுக்குள்ள இருக்கு. அப்படி அந்த குருந்தமரத்தினுடைய அடியில போய் சாமியை பற்றி அழுதாரு. மண்ணிய நிலத்தின் உள்ளார் வல்வினை பிறவி மாலை. அதனால இந்த பூமியில் இருக்கின்றனுடைய வல்வினை தொலையும்படியாக, மற்றவர்களுக்கு நமக்கு வல்வினை தொலையும்படியாக இன்னொரு சதகம் மெய்தான் அரும்பி என்று எடுத்து சொன்னார். மெய்தான் அரும்பி என்று எடுத்து அந்த மெய்தான்ங்கிறத சொல்லு.
1: அரும்பி விதிர் விதித்து உன் பெறையார்கள் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி ததும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளே
0: என்பது முதலாக திருச்சதகம் பாடினார் என்று இந்த ஆசிரியர் இருக்கிறார். மெய்தார் அரும்பி என்றெடுத்து 100 பாடல் திருச்சதகம். திருவாசகத்தில் அதிகபட்சம் அந்தாதியா இருக்கும், திருவாசகத்தில் அந்தாதியா இருக்கும். அப்படி அந்த திருச்சதகத்தை கூறி இத்திரம் கூறிய அங்கே புலம்பி நின்று இறங்கும் இல்லை நித்தனன் உரைத்த நேர்வின் நெஞ்சினும் நின்று பின்னர் அத்தலத்திறஞ்சி எங்கோன் அருட்பெரு விடைபெற்றே உத்தர கோஷம் அங்கை தூர்தனியில் ஒல்லை உக்கார். அதனால இப்படி திருச்சதகத்தை திருப்பெருந்துறையில பாடிவிட்டு அதற்கு மேலே உத்தர கோஷம் அங்கே நடைத அப்பர் சுவாமியும் நடைதான், இவரும் நடைதான். சுந்தரர் வண்டியில போயிருப்பாரு, மற்ற வாகனங்கள்ல போயிருப்பாரு, குதிரையில போயிருப்பாரு, அவர் பல்லக்கிலே போனார். உங்க ரெண்டு பேரும் நடைதான். அப்படி உத்தரகோசமங்கை என்கின்ற தலத்துக்கு சென்றார். பாண்டிய நாட்டில் உத்தரகோசமங்கை என்பது தனிச்சிறப்புடையது. அதுக்கு தேவார பாடல் கிடைக்கல, திருவாசகம்தான். அங்கே மரகத நடராஜன் அங்கே சிவயோகத்தில் பல நாள் இருந்திருக்கிறார். மாணிக்க வாசர் உத்தரகோசமங்கையில் உத்தரகோசமங்கைங்கிற பேர் உங்களுக்கு சிறப்பு தெரியுது இல்ல? பேரு உத்தரகோசமங்கை. மங்கையாகி உமாதேவிக்கு கோஷம் என்கின்ற ஆகமத்தை உபதேசம் பண்ணியிடும். ரொம்ப சிறப்பான தலம். உத்தரம் என்றால் உபதேசம், கோஷம் என்றால் ஆகமம், மங்கை என்றால் உமாதேவி. உமாதேவிக்கு ஆகமத்தை உபதேசம். அந்த அம்மா கேட்டுக்கிறா, சொல்லுன்னு கேட்கிறா, கேட்டுக்கிறா. அந்த மாதிரி ஆகமத்தை உபதேசம் பண்ணியிருக்கிறார். பத்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் ஊர் கொண்டாடும் உத்தர கோஷமங்கையூர் என்பது திருவாசகம். அது ராமநாதபுரத்துக்கு பக்கமாக இருக்கிறது, பாண்டிய நாடு. சடையவர் கோயில் எய்தி தம்மை வந்து அடிமை கொண்ட வடிவது காணாராய். அங்கு சென்றாரு. சென்று அவருக்கு எந்த திருமேனியிலே விருப்பம்னா, இந்த ஞானாசிரியனாக வந்து ஆண்டு கொண்டார் அல்லவா, அந்த திருமேனியவே காண வேணும்னு ஆசை. அவரும் சொல்லிட்டாரு, நீ வர்ற இடமெல்லாம் நான் உனக்கு இந்த திருமேனியை காட்டேன்னு சொல்லியிருந்தார். எந்த கோயிலையும் வந்து நீ தரிசனம் பண்ணாலும் அங்கே என்னுடைய திருமேனி இந்த திருக்கோலத்தை, எந்த திரு குருவடி வாகி வந்த அருள் பண்ணிய அந்த திருக்கோலத்தை காட்டுகிறேன் என்று சொல்லியிருந்தார். அங்கே காட்டவில்லை. காட்டாமையினாலே சடையவர் கோயிலெய்தி தம்மை வந்து அடிமை கொண்ட வடிவது காணாராகி மயங்கி வெய்து உயிர்த்து வீழ்ந்து விடுதிகோல் என்ன என்று நீத்தல் விண்ணப்பம் என்னும் தொடைகளு பாடலோத காட்டினர் தொலைவி. அதனாலே என்னை விட்டுவிடாதே விட்டுவிடாதே என்று அந்த நீத்தல் விண்ணப்பம் 50 பாடலும் மாயையிலே மறுபடியும் என விடாதே, மாயையிலே மறுபடியும் என விடாதே, மலரடி கீழ் வைத்திடுவாய் மன்னா என்று தூயதிரு வாசகந்தான் விண்ணப்பத்தால் துதித்திட்டான் உத்தர கோஷமங்கை. ஆயதிரு பதியதனுள் அருளி செய்தான் அடியவர்க்கு அரணாக அமைந்தவாள் தாயனய கருணையுள வாதபூரம் தன்மையினை அறாலும் சாற்றோனாள் அப்படின்னு அந்த நீத்தல் உண்ணப்பத்தை பத்தி பாடியிருக்கிறேன். இந்த பாட்டு புரியுதா? மாயையிலே மறுபடியும் இணைவிடாது கடையவனேனை கருணையினார் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கை என்றோர் உடையவனே மண் உத்தரவோசம் அங்கைக்கரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என தாங்கிக் கொள். என்ன தெளிவு, என்ன பிரார்த்தனை! கடையவனேனை கருணையினார் கலந்து ஆண்டு கொண்ட விடையவன்

0: மண்ணு உத்தரகூசமங்கைக்கரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே பெற்றது கொண்டு பிழையே விருக்கி சுருக்கும் அன்பின் பெற்றடி ஏனை விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன் மற்றடியேன் தன்னை தாங்குணர் இல்லை என் வாழ் முதலே உற்றடியேன் மிக தேடி நின்றேன் எனக்கு உள்ளவனே என்பது நீத்தல் உணவு. அதனாலே என்னை விட்டு விடாது. அதைத்தான் அந்த இதுல பாடி இருக்கிறே வாத ஒரு வள்ளல்ல, மாயையிலே மறுபடியும் என்னை விடாதே மலரடி கீழ் வைத்திடுவாய் மன்னா என்று தூயதிருவாசகந்தான் விண்ணப்பத்தால் துதித்திட்டான் உத்தரகோசமங்கையாயது பதியதன் அருளி செய்தான் அடியவர்க்கு அரணாக அமைந்த பாடல் தாயணய கருணையுளவாத ஊரன் தன்மையினையாராலும் சாற்றோனாதே என்று அந்த நீத்தல் விண்ணப்பத்தை பத்தி பாடி அந்த இலக்கியங்களிலே அந்த சொற்களில இந்த பாட்டை பாத்தியா நீத்தல் விண்ணப்பத்தை, மாயையிலே மறுபடியும் என விடாதே மலரடி கீழ் வைத்திடுவாய் மன்னா என்று தூய திருவாசகந்தான் விண்ணப்பத்தால் துதித்திட்டான் உத்தரகோசமங்கை ஆய திருப்பதி அதனுள் அருளி செய்தான் அடியவர்க்கு அரணாக பாதுகாப்பு அரண்ணா பாதுகாப்பு அரணாக அமைந்த பாடல் தாயனைய கருணையுளவாத ஊரம் தன்மையினையாராலும் சாற்றோனாதே என்பது அந்த பாட்டு. அதனால வாங்கி படிங்க மாணிக்க வாகனை பத்தியும் திருவாசகத்தை பத்தியும் திருவாசக ஒவ்வொரு பதிகத்தினுடைய குறிப்புகளை பத்தியும் நிறையா வரும் நிறையா படிச்சுவார். என்னமோ சுவாமி என்ன அப்படியே பாட வச்சு விட்டார் 226 பாட்டு மாணிக்க வாசகர் மேல கூட்டு அதை யாரும் பாடம் பண்ண மாட்டேங்கிறாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க பக்தர்கள்ல இப்படிலாம் சொல்றோம்ல ஆக பாட்டு நல்லா இருக்கு இங்க அந்த புத்தகம் அப்படின்னு யாரும் கேட்க.
1: ஓம் நம சிவாய். சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நம சிவாய.
2: நவராத்திரி என்றால் நவம் என்றால் 9, நவகிரகங்கள் என்றால் 9 கிரகங்கள், நவதானியங்கள் என்றால் 9 தானியங்கள். அப்போ நவம் என்பது 9 சொல்லு. ராத்திரி என்றால் இரவு வேளை. இந்த ராத்திரி என்ற பெயருக்கு என்ன காரணம் என்றால் இந்த காலத்துக்கு அதிதேவதை ரௌத்ரி ருத்ரனுடைய சக்தியாகிய ரௌத்ரியின் ஆளுகைக்கு கீழ் வருகின்ற காலம் ராத்திரி. எங்களுக்கு தெரியும் இந்துக்கள் எங்களுக்கு வந்து ஒரு நாள் தொடங்குவென்றது என்பது அன்றைக்கு சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரை. இது வந்து எங்களுக்கு நடு இரவு 12 நாள் தொடங்குவது அல்ல, அதை கவனமாக வைத்திருக்க வேண்டும் நாங்கள் சூரிய உதயத்திலிருந்து. அதனாலதான் எங்களுக்கு அந்த பஞ்சாங்கத்திலே ஒவ்வொரு இடத்துக்கும் சூரிய உதயம் போட்டிருப்பார்கள்.
3: டாக்டர், நான் இந்த இடத்துல உங்களை இடைமறிப்பதற்கு ஒரு முக்கியமான தகவல் பரிமாறலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக இந்த குழந்தைகள் பிறக்கின்ற நேரத்தை கணிக்கும் பொழுது இதில் பலருக்கு ஒரு சங்கடம் ஏற்படுகிறது. அதாவது வந்து இப்பொழுது ஆங்கிலேய முறைப்படி 12 பிறக்கின்ற குழந்தைகளை அந்த உதிக்கின்ற நாள் பிறந்ததாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் எங்களுடைய இது நீங்கள் தற்போதுதான் சொன்னீர்கள், காலையில் சந்திரோதயம் எப்பொழுது நடைபெறுகிறது சூரியோதயம் எப்பொழுது நடைபெறுகிறதோ அதன் பிறகுதான் அந்த நாளை குறிக்க வேண்டும், அதை தயவு செய்து கவனிக்க வேண்டும்.
2: அதிலே சொல்லுவார்கள் என்று கேட்டால், இதிலே முக்கியமான விடயம் என்ன என்று கேட்டால், ஜாதகம் எழுதும் பொழுது சொல்லுவார்கள் ஒருவர் வந்து 5 அக்டோபர் மாதம் 2010 பிறந்தார் என்றால் பிறகு கிழமையை போடுகின்ற பொழுது திங்கட்கிழமை என்று போடுகின்ற பொழுது எங்களுடைய கிழமை வந்து சூரிய உதயத்துக்கு பின்னர் தான் தொடங்கும். அப்ப நான் நினைக்கிறேன் இதுல ஒரு விதத்திலே சிலர் வந்து அந்த ஆங்கில திகதியை எழுதி பிறகு தமிழ் திகதி எழுதி கிழமை போடுகின்ற பொழுது பிற்காலத்திலே அதை வாசிப்பவர்கள் இது என்ன மாறி போட்டு விட்டார்களா, ஐந்தாம் தேதி ஆங்கில தேதிக்கு கிழமை இதுவல்லவா, இது என்ன இங்கே மாறி இருக்கின்றது என்று சொல்லி ஒரு குழப்பம் வருகின்றது. நம்ம இந்த சூரிய உதயத்தில் இருந்துதான் எங்களுடைய நாள் ஆரம்பமாகின்றது. அப்ப எங்களுடைய ஒரு நாளிலே வந்து 60 நாளிகை, அதாவது வந்து கிட்டத்தட்ட 2.5 வந்து ஒரு மனத்தியாலம். அப்ப 24 மனத்தியாலங்களிலே எங்களுக்கு 60 கொண்டது ஒரு நாள். இதுவெல்லாம் இந்த நாளிகைகள் எல்லாம் மிகவும் முக்கியமான கணிப்புடையவை என்று கேட்டால், எங்களுடைய கால சக்கரம் ஒன்று இருக்கின்றது, அதாவது டைமிங் ஆஃப் காட்ஸ் என்று சொல்லுவோம். அது வந்து எங்களுடைய எங்களோடு மிகவும் நெருக்கமான பிணைப்புடையது. அதாவது இந்த 60 கொண்டது ஒரு வினாடி, 60 கொண்டது ஒரு நாளிகை, 60 கொண்டது ஒரு நாள். இப்படி 360 கொண்டது ஒரு லியூன இயர், சந்திர வருஷம். அந்த லியூன இயர்ல வந்து பார்த்தோம் என்றால் மொத்தம் இருக்கிற நாளிகைகள் வந்து 21,600 ஒரு வருஷத்துல. ஒன் லியூன இயர்ல இருக்கிற நாளிகள் எண்ணிக்கை 21,600. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கு இந்த 21,600 கண்டுபிடி ஒரு ஞாபகம் வர வேண்டும். நாங்கள் ஒரு நாளிலே நமக்கு நடக்கின்ற சுவாசத்தின் எண்ணிக்கை 21,600. வளர்ந்த ஆட்கள் பழைய மறந்து ஒருவருக்கு ஒரு நாளைக்கு நடக்கின்ற சுவாசத்தின் எண்ணிக்கை 21,600. அதே மாதிரியாக சிதம்பரத்திலே இந்த பொன்னம்பலத்திலே வேய்ந்திருக்கின்ற பொன் ஓடு போட்டிருக்கிறார்கள், அந்த ஓடுகளின் எண்ணிக்கை 21,600. அப்ப இந்த காலம், இந்த நாளிகை என்ற காலம், காலம் எப்பொழுதும் டிக் டிக் என்று மணிக்கூடு அடிக்கும் பொழுது எங்களை தட்டிக்கொண்டே இருக்கின்றது. அந்த காலத்துக்கும் எங்களுடைய சுவாசத்துக்கும் சிதம்பரத்திலே இருக்கிற அந்த பொன்னம்பலத்தின் ஓட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு. இப்ப நாங்கள் நெத்துக்கொண்டிருக்கா இதை மறந்து விட்டதுனால எங்களுக்கு ஒன்று கனெக்ஷனும் இல்லையே. எவ்ரி திங் இஸ் கவுண்டட் and everything is connected.
4: இவர்கள் அந்த கோவிலை கட்டும் பொழுது இதை கருத்தில் கொண்டுதான் அப்படி வைத்திருக்கிறார்கள்.
2: சிதம்பர கோயிலுடைய அமைப்பு மகுட ஆகமத்தின் படி அமைந்தது. 28 ஆகமங்கள் சைவத்துக்கு உண்டு. சிதம்பர கோயிலுடைய அமைப்பு பூஜை முறை மகுட ஆகமத்தின் படி அமைந்தது. இந்த மகுட ஆகமத்தை ஒட்டி பின்னாளிலே பதஞ்சலி முனிவர் அந்த பூஜா விதியை பத்ததியாக செய்திருக்கிறார் சிதம்பரத்துக்கு. பத்ததி என்பது ஹேண்ட்புக் மாதிரி, படிப்பவர்களுக்கு தெரியும், எங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ஸ் பெருசா இருக்கும், ஒரு ஹேண்ட்புக் கொண்டு எடுத்து வச்சிருப்போம், அது இலகுவாக மீட்டிக்கொள்வதற்கும் இலகுவாக குறிப்படுத்தி வச்சிருப்பது. அப்ப இந்த டெக்ஸ்ட் புக் வந்து ஆகமா, ஹேண்ட்புக் வந்து பத்ததி. அப்ப இந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் வித்தியாசமான ஆகமங்கள் உண்டு. அதுதான் அந்த ஒவ்வொரு கோயிலே நடைமுறைகள் வித்தியாசப்படுகின்றது. சில வேளையிலே மக்கள் பிணங்கிக் கொள்வார்கள், இதுல எது சரி, அந்த கோயில இப்படி செய்கிறார்கள், இந்த கோயில். ஒவ்வொரு கோயிலுக்கும் அந்தந்த கோயிலுக்குரிய ஆகமங்கள் குறிமுறைப்படி செய்கிறார்கள், அவற்றில் வேறுபாடுகள் இருக்கலாம். சைவம் வந்து எல்லாவற்றிலையும் ஒரு நெறி காணுகின்ற மதவரை கொண்டது அல்ல. அப்ப இந்த 360 இந்த 60 நாளிகள் கொண்டது ஒரு நாள். இந்த 60 நாளிகைகள் என்ற பொழுது இன்றைக்கு சூரியோதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் வருகின்றது. இந்த 60 நாளிகைகளை 3 பகுதிகளாக பிரிப்பார்கள், 20-20-20. அப்ப சூரியன் உதிப்பதற்கு கிட்டத்தட்ட 5-6 நாளிகளுக்கு முன்னதாக ஆரம்பிப்பது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுவார்கள். இந்த 3 பகுதிகளிலே ஒரு முதல் பகுதிக்கு அதிதேவதையாக இருப்பது பிராமி. இரண்டாவது அந்த பிராம அந்த பிராமி வந்து காலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன்னர் தொடங்கி ஒரு 10 வரைக்கும் அது போகின்றது. அப்ப அதுக்கு அற்பாலை வருகின்ற நடுப்பகுதிக்கு அதிபதியாக இருப்பது வைஷ்ணவி. 3வது பகுதியாக இரவு பகுதிக்கு அதிபதியாக இருப்பது ரௌத்ரி என்ற ருத்ரனுடைய சக்தி. அதே மாதிரியாக இந்த காலை பகுதி பிராமியார், இந்த நவராத்திரியிலே நாங்கள் பாடுகின்ற கலைமகள் பிராமி, பிரம்ம காயத்ரி வடிவாக இருக்கிற பிரம்மனுடைய சக்தியாக இருக்கிற கலைமகள் பிராமி. ஆகவேதான் சொல்லுவார்கள் கற்கை, கற்கை நிறை, கற்பதற்கு பாடம் படிப்பதற்கு மனதில் நன்றாக பாடங்கள் பதிவதற்கு உரிய காலம் காலை நேரம். இப்ப பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்தம் என்று சொன்னால் சூரியன் உதிப்பதற்கு 2 மனத்தியாலங்களுக்கு முன்னராகவே தொடங்குவது பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து படித்தால் மிகவும் நன்றாக மனதில் பதியும், நீண்ட நாள் ஞாபகம் இருக்கும். அந்த பிரம்ம முகூர்த்தம் காலம் காலையில் கால நேரத்தில் தொடங்கி அந்த நேரத்திலே கூடுதலாக அத்தியனம் படிப்பு எஜுகேஷன் சம்பந்தமான வழிகள். அடுத்ததாக இன்னொரு முக்கியமானது பிரம்ம ஞானம் பெறுவதற்குரிய தியானம் யோகம், அதுகளுக்குரிய காலமும் அந்த காலம்.
4: இப்ப ஞான அறிந்த வரையில் அநேகமாக இந்த ஸ்லோகங்களை மனனம் பண்ணுகிறவர்கள் காலையில் 4 மணிக்கு எழுந்திருந்தே மனனம் பண்ணுகிறார்.
2: உண்மை
4: அதனாலே அவர்கள் நிலைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
2: இதை பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். என்னுடைய சிறு வயதிலேயே என்னுடைய தாயார் அதிகாலையிலே எழுப்பி விடுவார்.
4: அப்படித்தானோ அதங்க முறையர்
2: அது அதிகாலையில் எழுப்பது மனதில் நன்றாக பதியும் என்று சொல்லுவார். அது உண்மை. அடுத்ததாக அதிகாலையிலே இந்த கஸ்மிக் எனர்ஜி என்று இருக்கின்றது. அதாவது இந்த சராசரமண்டலம் பறந்திருக்கின்ற அந்த பராசக்தியுடைய கஸ்மிக் எனர்ஜி அந்த அதிகாலை வேளையிலே அதிகமாக இறங்கி வருகின்ற நீர். இப்ப எல்லாரும் சொல்லுவார்கள், காலையில் எடுத்து பார்த்தால் பூக்கள் மலர்கள் மலர்கின்றன, பறவைகள் எழும்பி கீச்சிடுகின்றன, கீதம் பாடுகின்றன. பறவைகள் முழு நாளும் தானே முழித்திருக்கின்றன, ஏன் காலையில் மட்டும் கீதம் பாட வேண்டும் என்று கேட்டால் இந்த காஸ்மிக் எனர்ஜி தான் காரணம். சில பேர் சொல்லுவார்கள், இது சூரியன் உதிப்பதற்கு கண்டுவிட்டு அவர்கள் செய்கின்றனர். இளமை காலத்திலே தெரியும், நாங்கள் எல்லாம் சூரியன் உதிப்பதற்கு முன்ன எழும்பி இருந்து கொண்டே பார்த்து கொண்டிருப்போம். எங்கள் ஊரிலே சிதம்பரத்தை இல்ல செவ்வரத்தி பூ மொட்டாக இருக்கும், அந்த மொட்டு மலராக வருவதை பார்ப்பதற்காக எழும்பி பார்த்து கொண்டிருப்போம். சூரியன் வராது, அதுக்கு முதலே அந்த மொட்டு அவிழ்ந்து மலரத் தொடங்கிவிடும், பறவைகள் பாடத் தொடங்கிவிடும். ஆகவே சூரியன் வந்த பிறகுதான் மலர்கள் மலர்கின்றன அல்லது பறவைகள் கீதம் பாடுகின்றன என்பது புலை தவறு. இது வந்து அந்த காஸ்மிக் எனர்ஜி இறங்கி வருகின்ற பொழுது அவை அந்த புத்துணர்ச்சி பெற்று இந்த நிகழ்வு நடைபெறுகின்றன. அந்த நேரத்திலே விழித்திருந்தால் நாங்களும் அந்த காஸ்மிக் எனர்ஜியின் ரிசப்பியன், வி பிகம் த ரிசப்பியன்ஸ் ஆஃப் த காஸ்மிக் எனர்ஜி,
4: உள்வாங்கிக்
2: கொள்ளலாம், நிறைவாக உள்வாங்கிக் கொள்ளலாம். அது எங்கள் நாள் முழுவதையும் கொண்டு செல்வதற்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். நாள் தெளிவாக இருக்கும், காலையில் எழும்புகிற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது. இன்றைக்கு ஸ்ட்ரெஸ் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள், காலையில் எழும்பி பழக வேண்டும். ஆனால் அடுத்ததாக இன்னொரு பழக்கம் இருக்கின்றது, விடுமுறை என்றால் சனி ஞாயிறு அல்லது லாங் வீக்கெண்ட் என்றால் எல்லாரும் 10 மணி கிளம்புவார்கள், 11 மணி கிளம்புவார்கள், பிள்ளைகளையும் அப்படியே பழக்கி விடுகின்றார்கள். இப்ப இதுவும் ஒரு தவறான பழக்கம். விடுமுறையோ இல்லையோ அதிகாலையில் எழுந்த
4: பழக்கத்தை கைக்கொள்ள
2: வேண்டும். ஆக குறைந்தது சூரியன் உதிக்கின்றதுக்கு முன்னால் விளம்பிடுவோம். அந்த பழக்கம் இருந்தால் இந்த உடலுக்கு மனதுக்கு ஆத்மாவுக்கு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்காது, இந்த மன அழுத்தங்கள் இருக்காது, சிந்தனை தெளிவாக இருக்கு, நாள் முழுவதும் அந்த வடிவாக அந்த கன்சன்ட்ரேஷன் பிளானிங் அண்ட் எஃபெக்டிவ் எஃபிஷியன்சி அந்த ஒர்க் ஹேபிட்ஸ் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த பிராம முகூர்த்தம் ஒரு நாளிலே 60 நாளிகை முதல் மூன்றில் ஒரு பகுதியிலே பிராமி சக்தியினுடைய ஆதிக்கம், இரண்டாவது பகுதியிலே வைஷ்ணவி விஷ்ணுடைய சக்தி, அது எங்களுடைய இரண்டாவது சக்தி. யாரு அலைமகள் என்று சொல்லப்படுகின்ற மகாலட்சுமி, அந்த லட்சுமி எங்களுக்கு தெரியும் பொருளீட்டற்குரிய முயற்சிகளுக்குரிய காரணம்
4: அதுதான்.
2: அப்ப இப்போதெல்லாம் சந்திரமையில வெள்ளன 5 மணிக்கே பொருளீட்டல் முயற்சி தொடங்கி விடுகின்றது. ஆனால் இந்த பொருளீட்டற்குரிய காலம் வந்து காலை அத்தியாயனம் பூஜை தியானம் எல்லாம் முடிந்த பின்னர் ஆரம்பமாகுவது பொருளீட்டுவதற்குரிய காலம். உங்களுக்கு தெரியும் கோயில்களிலே கோயில்களே உதய பூஜை உஷக்கால பூஜை என்று சொல்லி செய்வார்கள், அதற்கு அப்புறமாக கால பூஜை நடந்து அந்த நடை மூடி விடுவார்கள். அதுதான் உண்மை. கோயில்கள் வந்து எப்பொழுது நடை சாத்தப்பட வேண்டும், இது ஆகம விதிகளில் இருக்கின்றது. இப்போதெல்லாம் கோயில்கள் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழுநேரம் திறந்திருக்கின்றோம், வருடப்புறக்கு நாட்களில் முழுநேரம் திறந்திருக்கின்றோம் என்றெல்லாம் வருகின்றது. ஆனால் இந்த எங்களுடைய உடல் மனம் ஆத்மா இந்த மூன்றின் ஒத்திசைவான அடிப்படையில் தான் கோயில் அமைப்பும் கிரியைகளும் விழாக்களும் அமைந்திருக்கின்றன. அப்ப இந்த கால வேளையிலே பூஜை முடிந்து நடை மூடப்பட அந்த காலத்திலே இந்த ஓய்வு காலம் வருகின்றது. அந்த ஓய்வு காலம் அதுக்கப்புறம் மத்தியான நேரம் அடுத்த பூஜைக்கு. அப்ப இந்த ஓய்வு காலம் அந்த வர்ற நேரத்தில் இந்த பொருளாதார முயற்சிக்குரிய காலமாக இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும் லட்சுமி பொருளுக்கு அதிபதி, செல்வத்துக்கு அதிபதி, செல்வந்தேடும் முயற்சிகள் தொழிற்கர்மங்கள் பார்க்க வேண்டிய காலமாக நாளினுடைய இரண்டாவது பகுதி வருகின்றது. அப்ப நாங்கள் ஒரு நாளில் ஒரு பகுதியை மூன்றில் ஒரு பகுதியை நாங்கள் எங்களுடைய கல்வி மற்றது ஆத்மீக சம்பந்தமான தியானம் போன்ற விடயங்களுக்கு செலவழிக்கிறோம். அடுத்த மூன்றில் ஒரு பகுதியை நாங்கள் எங்களுடைய பொருள் வீட்டுகள் அன்றாட ஜீவனோபாயத்துக்காக செலவழிக்கின்றோம். அந்த பகுதி முடிந்துவிட கடைசி 20 நாளிகை வரும் பொழுது அந்த 20 நாளிகைக்கும் அதிதேவதை ருத்ரனுடைய சக்தியாகிய ரௌத்ரி மலைமகள். எங்களுக்கு தெரியும் எல்லா உலகங்களுக்கு கடைசியிலே ஒடுங்குவது ருத்ரனிடம், ருத்ரன் ஒடுக்குதல் ஒடுத்தல் கடவுள் சங்காரகாரன். அதே மாதிரியாக பாத்தீங்கன்னா பறவைகள் எல்லாம் மீண்டும் கூடு போய் சேருகின்றன, பூக்கள் எல்லாம் வாடி வாடி போகின்றன, மனிதர்கள் விலங்குகள் எல்லாம் வீடு போய் சேர்ந்து ஒடுங்கி ஓய்வு எடுக்கின்ற காலம் அது. அப்ப அது வந்து எங்களுடைய பர்சனல் ரெஸ்ட் அண்ட் எங்களுடைய பர்சனல் லைஃப் அண்ட் பர்சனல் என்ஜாய்மெண்ட்டுக்காக அந்த டைம் இருக்கிறது. இதுதான் இந்த மூன்று காலங்கள், ஒரு நாளத்தில் இருக்கிற மூன்று முகூர்த்தங்கள் அல்ல காலங்களுடைய விளக்கம். இவ்வாறு இந்த மூன்று சக்திகளையும் கூட நவராத்திரியிலே நாங்கள் மூன்று நாட்கள் துர்க்கை அல்லது ருத்ரனுடைய சக்தி ஆகிய பார்வதிக்கும், அடுத்த மொத்த மூன்று நாட்கள் நாங்கள் மகாலட்சுமி அல்லது விஷ்ணுடைய சக்தியா மகாலட்சுமிக்கும், கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதிக்குமாக இதை நாங்கள் பிரித்து வழிபடுகின்ற வளமை காணப்படுகின்றது. அவை ராத்திரி என்பது இந்த ரௌத்ரி எல்லா சக்திகளிலும் முக்கியமான சக்தியாகிய ரௌத்ரியினுடைய காலத்திலே, ஏன்னா சக்திகளுக்கெல்லாம் தலைமையானவள் அவள், அந்த காலத்திலே இந்த சக்தியினுடைய வழிபாடு நடைபெறுகின்றது. இதுதான் நவராத்திரி என்ற பெயரினுடைய விளக்கம். அடுத்ததாக பலர் கேட்பார்கள், பல பிள்ளைகளும் கேட்கின்ற கேள்வி, இது ஏன் எங்கட சமயத்துல கடவுளுக்கு மனைவி என்று இருக்கின்றது, கடவுள் கல்யாணம் கட்டினரோ அவருக்கு பிள்ளை குட்டி என்று எல்லாம் சொல்லி
4: இருக்கு, ரெண்டு மனைவி,
2: அடுத்த கழி வரும் ஏன் ரெண்டு மனைவி, பிள்ளையாருக்கும் சில இடங்களில் மூன்று மனைவி, ஏன் கிருஷ்ணருக்கு இத்தனை மனைவிமார்கள் என்றெல்லாம் இந்த இது ஒரு பலருக்கு விளக்கம் இல்லை, பலர் ஒரு கேள்வியாக எடுத்துக்கொள்வது
4: உண்டு.
2: உண்மையிலே இறைவனுடைய சக்தியைத்தான் நாங்கள் இறைவனுடைய மனைவி அல்லது கன்செர்ட்டாக உருவாகித்திருக்கின்றோம். இதை சொல்லுவார்கள், ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள், திருமந்திரத்துடைய முதலாவது பாடல். ஒன்றுதான் இறைவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அவனுடைய வெவ்வேறு அஸ்பெக்ட்ஸ் வெவ்வேறு இயல்புகளை நாங்கள் சக்தி என்று காணுகின்றோம். இப்ப இந்த சக்தி என்கின்ற பொழுது இது யார் இந்த சக்தி என்றால், எங்களுக்கு தெரியும் இந்த கிறிஸ்தவர்கள் செபம் சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், பரலோகத்தில் இருக்கக்கூடிய உம்முடைய சித்தம் அங்குள்ளது போல இங்கன் நிலை பெறுவதாக, இது கிறிஸ்தவர்களுடைய வேதத்திலே சொல்லப்படுகின்ற செபம். அந்த இறைவனுடைய சித்தம் என்று சொல்லப்படுகின்றது, அந்த இறைவனுடைய சித்தம் தான் சக்தி. இதை எங்களுடைய தமிழிலே சொல்லுவார்கள், இவருடைய சித்தம் அல்லது இறைவனுடைய ஆணை அல்லது இவருடைய ஆக்ஞை என்று சொல்லுவார்கள். ஆணையின் போக்கு வரவு உரிய நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்றது சிவஞான போதம் இரண்டாவது சூத்திரத்தில் வருகிறது. இந்த உயிர்கள் எல்லாம் இப்படி எங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப உடல் எடுத்து, அதாவது வந்து எங்களுடைய பிறப்பை நாங்கள் தீர்மானிக்க முடியாது. சில பேர் சொல்லுவார்கள், எங்களுடைய மறுபிறப்பை நாங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம், எங்களுடைய டிசையர் எங்களுடைய ஆசைகளின்படி எங்களுடைய மறுபிறப்பு அமைகின்றது என்று. அப்படி என்று சொன்னால் எல்லாரும் குயின் எலிசபெத் ஃபேமிலியில தான் போய் பிறப்பார்கள்.
3: அது முடியாத காரியம்,
2: அது முடியாத காரியம், இது எங்கள் கையில் இல்லை. விண்ணின்றிழிந்து வினைக்கீடாய் மெய் கொண்டு, இது திருமந்திரத்திலே வருகின்றது. விண்ணின்றிழிந்து உன்னதிலே இருந்து இறங்கி வினைக்கீடாய் மெய் கொண்டு, எங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் எங்களுக்கு உடம்பு கொடுக்கப்படுகின்றது. மெய் என்பது உடம்பு, இப்ப வினைக்கு ஈடாக உடம்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த இரு வினைகளுக்கு ஏற்ற உடம்பு கொடுத்து பிறந்து இறப்பதை போக்குவரவு என்று சொல்லுவார்கள். இறத்தலும் மீண்டும் புறத்தலும், அதான் வள்ளுவர் சொன்னார். வள்ளுவர் சொன்னது என்ன சொன்னார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் புறப்பு. இது வந்து இறப்பும் புறப்பும் வந்து நாங்கள் தூங்குவதும் விழிப்பதும் மாதிரி. யுக சுவாமிகள் அருமையாக சொல்லுவார், நீ தூங்கும் பொழுது உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய ஆடு மாடு, உன்னுடைய கடை, உன்னுடைய காசு பணம் நகைகள் எல்லாவற்றையும் யார் பார்த்துக் கொள்ளுகிறாய், நீயா பார்த்துக் கொள்ளுகிறாய், ஏன் விழித்தமுடன் மட்டும் எல்லாவற்றையும் உன் தலையிலே கட்டிக்கொண்டு அழுகின்றாய் என்று யோக சுவாமிகள் அருமையாக சொல்லுகிறார். அது மாதிரி இந்த இறைவனுடைய சித்தம் அல்லது ஆணையினாலே இந்த எங்களுடைய இறப்பு புறப்பு இந்த காரியம் நடைபெறுகின்றது. இதற்கு காரணமானது சக்தி, இந்த சித்தம் என்று சொல்லுவார்கள். இஸ்லாத்திலே இன்னொன்று சொல்லுவார்கள், இஸ்லாத்திலே குர்ஆனில் இருக்கிறது, அளவற்ற அருளாளனே அளவற்ற அன்பாளனே அல்லாஹ் என்ற பெயரில் இறைவனை வர்ணிக்கின்ற போல சொல்லுகின்றார்கள், அளவற்ற அருளாளனே அளவற்ற அன்பாளனே. இந்த அருள் என்றது வருகின்றது தானே, அருள் என்பது கிரேஸ், அந்த அருள் தான் எங்களையும் இறைவனையும் தொடுக்கின்றது. இறைவன் இருக்கின்றார், சரி இருந்து விட்டு போகட்டும், இந்த உலகங்களை எல்லாம் படைக்கின்றார், படைத்து விட்டு போகட்டும், ஆனால் அவர் எங்க மீது அக்கறை உள்ளவர்களாக, அக்கறை உள்ளவராக, அன்புள்ளவராக, நேசிக்கின்றவராக இருக்கின்றார். அதுதான் எங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு. அந்த நேசம், அந்த அக்கறை, அந்த அன்பு, அந்த அருள் தான் சக்தி. இதைத்தான் சிவஞான சித்தியால சொல்லுவார்கள், அருள் அது சக்தியாகும். அப்ப கிறிஸ்தவன் கூறுகின்ற இறைவனுடைய சித்தம், குர்ஆன் கூறுகிறவனுடைய அருள். இதுதான் நாங்கள் சொல்லுகின்ற சிவனுடைய மனைவி, முருகனுடைய மனைவி என்று நாங்கள் சொல்லுகின்ற இந்த சக்தி, அந்த சித்தம், அந்த அருள். இன்னொன்று சொல்லுவார்கள், சக்தி நிபாதம் என்று ஒரு ஆத்மீக படைநிலை இருக்கின்றது. அதாவது இது எல்லாம் அந்த ஆன்மீக படைநிலையிலே கடைசி நேரத்திலே பல்லாயிரக்கணக்கான பிறவிகளின் ஊடாக வருகின்ற பக்குவ நிலை வரும் பொழுது, குரு வரும் பொழுது, அந்த குருவின் அருளாலே அந்த இறைவனுடைய அருட்சக்தி நீர்வீழ்ச்சியிலே நீர் எப்படி கொட்டுகின்றதோ அது மாதிரி கொட்டும். அது சொல்வார்கள் அருள் வீழ்ச்சி, சக்தி நிபாதம். சக்தி என்றால் இங்கே அருள், நிபாதம் என்றால் நீர்வீழ்ச்சி கொட்டுற மாதிரி பொழிந்து கொட்டுதல். இது ஒரு சடுதியாக நடைபெறும், இஸ் எ டேர்னிங் பாயிண்ட். நாங்கள் ஜுவர் சுவாமிகளுடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் பார்த்திருக்கோம், ரமண மகரையுடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட்
4: வாழ்க்கையிலும்
2: இருக்கிறது இந்த சத்திய நிபாதம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் இந்த டேர்னிங் பாயிண்ட் இருந்திருக்கு, முகமது நபிகளுடைய வாழ்க்கையிலும் இந்த டேர்னிங் பாயிண்ட் இருந்திருக்கிறது, கௌதம புத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த டேர்னிங் பாயிண்ட் இருக்கிறது. மகான்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தால் ஒரு நேரத்திலே சடுதியாக இந்த அருள் வீழ்ச்சி சட்டென்று கொட்டி பொழிய தொடங்குகின்றன. இது கிறிஸ்தவ வேதத்திலே சொல்லுவார்கள் பரிசுத்த ஆவி இறங்குதல், பரிசுத்த ஆவி இறங்குதல் என்று சொல்லுவார்கள். இந்த இறங்குகின்ற பரிசுத்த ஆவி இறங்குதல் தான் சக்தி நிபாதம். நிபாதம் என்றால் விழுதல், நீர்வீழ்ச்சி போல கொட்டுதல், அந்த அருள் இறங்குதல். அப்ப இந்த கிறிஸ்தவர்களுடைய இந்த பரிசுத்த ஆவி என்பது எங்களுடைய இறைவனுடைய சக்தி, அதைத்தான் சைவம் சக்தி என்று சொல்லுகிறோம்.
4: அதைத்தான் நாங்கள் மனைவியராக அங்க
2: உருவாக்கி சொல்லுகிறோம். இது மட்டுமல்ல, இறைவனுக்கு மறைப்பு சக்தியும் இருக்கின்றது, திரோதான சக்தி. இவ்வளவுதான் பட்டு அறிந்தாலும் இந்த வானொலியை கேட்கின்றோம், இவ்வளவு படிக்கின்றோம், இவ்வளவத்தை சொல்லுகின்றோம், திருப்பி திருப்பி அதே தவறுகளை செய்கின்றோம், அதே சூழலிலே இழந்து சுழலுகின்றோம். அந்த மறைத்து இந்த இவ்வளவு தெரிந்தும் தெரியாமல், இது எப்படி என்றால் எல்லாருக்கும் அட்வைஸ் சொல்ற வைத்தியர் தனக்கு ஒழுங்காக அட்வைஸ் எடுக்க மாட்டேன். இப்படி எங்களை மறைத்து எங்களுடைய ஆசா பாசங்களில் எங்களை அழுத்தி வைத்திருப்பதே நம்முடைய சக்தி. ஏனென்றால் அந்த அனுபவத்தின் ஊடாக போய் அந்த பக்குவ நிலை தானாக வர வேண்டும்.
4: கோத்ருதமில்
2: அதுக்குள்ளாக போய் வர வேண்டும். இந்த செய்தியும் இறைவனுடைய சக்தி. இதை இன்னொரு விதமாக சொன்னால், இந்த சக்தியை எடுத்துக்கொண்டால் இந்த கலைமகள் என்று நாங்கள் இந்த சொல்லுகின்றோம் இல்லையா, அலைமகள், கலைமகள், மலைமகள் என்று. அந்த முதலாவது மூன்றாம் மகள் துர்கை என்கின்ற மலைமகள் பார்வதி வந்து இறைவனுடைய ஆற்றல், இறைவனுக்கு எட்டு குணங்கள் சொல்லுகின்றது. சைவம் வந்து இறைவனுக்கு எட்டு குணங்கள். இறைவனுக்கு குணங்கள் இல்லை, உருவம் இல்லை, அகலமா யாரும் அறிவறிது. அகலம் என்றால் உருவம் இல்லை, ரூபம் இல்லை, நாமம் இல்லை, குணங்கள் இல்லை, அறிவறிது. அதை இப்படி நாங்கள் இன்னொருவருக்கு சொல்லவும் முடியாது, எழுதி வைக்கவும் முடியாது, இப்படி வானொலியிலே விளங்கப்படுத்தவும் முடியாது. அறிவதற்கு அறிது. அது சகலமாய் வந்ததென்று உந்திவர. சகலம் என்றால் உருவம் வடிவம் தாங்கி வந்தது. உருவம் வடிவம் தாங்கி வந்தால் ஏதோ நியமப்பட்டு நாங்கள் உருவம் எடுக்கிற மாதிரி ஏதோ வினைப்பயனாக வந்ததண்டல்ல, தானாக தந்ததென்றும் தீபர. அது எங்கள் மீது கொண்ட அருளாலே தானாக வந்தது. அப்படி இறைவன் உருவம் எடுத்து வருகின்ற பொழுது இந்த எண் குணங்களை திருக்குறள் சொல்லுவார்கள், எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை. அது என்ன எண் குணம் என்று சொன்னால், அளவற்ற ஆற்றல் அவருடைய குணங்களில் ஒன்று, அளவற்ற அருள் அவருடைய குணங்களில் ஒன்று. இப்படியாக எண் குணங்கள் வருகின்றன. இயல்பாகவே முற்று மறைந்தவர், இயல்பாகவே தூய்மையானவர், பாசங்களில் நீங்கியவர் என்றெல்லாம் வருகின்றன. இந்த அளவற்ற ஆற்றல், அதாவது இந்த பவர் டோட்டாலிஸ் அல்லது பவர் பர்சனிஃபைட் இஸ் சக்தி, அது ஒன்று. அடுத்ததாக இரண்டாவதாக லட்சுமி. லட்சுமி என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் செல்வத்துக்கு அதிபதி. செல்வம் என்றால் பாசுபனம் மட்டுமல்ல, ஆல் தி ரிசோர்சஸ்,
4: எல்லா வளங்களும்,
2: எல்லா வளங்களும், இன்றைக்கு நாங்கள் கண்டுபிடித்திருக்கிற வளங்கள், காண கண்டுபிடிக்க போற வளங்கள் எல்லாத்துக்கும் அதிபதி லட்சுமி. இறைவனுடைய சக்தி லட்சுமி என்கின்ற பொழுது இறைவன் வந்து எல்லா செல்வங்களுக்கும் அதிபதி. முன்னொரு முறை சொல்லி இருந்தோம், பகவான் என்று சொன்னால் என்ன, இன்றைக்கெல்லாம் பகவான் என்று பல பேர் தங்கள் பேருக்கு முன்னாலும் பின்னாலும் தாங்களே போட்டுக்கொள்கிறார்கள், விளம்பரம் கூட போடுகிறார்கள். இந்த பகவான் என்ற விடயங்களை, பகவான் என்ற சொல்லுக்கு கருத்து தெரிந்தால் நீங்கள் யார் பகவான் என்று பிடித்து விடலாம். பகம் என்றால் ஆறு, ஆறு விடயங்கள் இருக்க வேண்டும் பகவான் என்றால். ஒன்று அளவற்ற அழகு, அளவற்ற அழகு, அன்லிமிட்டெட் பியூட்டி அல்லது பியூட்டி பர்சனிஃபை. அடுத்தது அளவற்ற ஆற்றல், அன்லிமிட்டெட் பவர் அல்லது பவர் பர்சனிஃபை. அதைத்தான் நாங்கள் மலைமகள் அல்லது துர்கை என்ற சக்தி வடிவிலே பார்த்தோம். அடுத்ததாக அளவற்ற அறிவு, அவன் முற்றும் அறிந்தவன், சர்வஜ்ஞன், இயல்பாகவே யாவும் உணர்ந்தவன். முற்றும் அறிந்தா போல யாருடைய போய் படிச்சுட்டு வந்தவன் அல்ல. இப்ப நாங்கள் எல்லாம் மனிதரை சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், இவர்கள் எல்லாம் சின்னால் பல்பிணி சித்தறிவுடைய மாந்தர். மூன்று விஷயங்கள் வருகிறது. சின்னால் நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை காலம் குறைவு,
4: குறைவு சில நாட்கள்,
2: சில நாட்கள் தான் நாங்கள் வாழ்வது. வேதநூல் பராயம் நூறு, மனுஷன் மாந்தன் தான், மனுஷர்தான் புகுவரேனும். இது தொண்டர் அடிப்படை ஆழ்வார் பாடுகின்ற வேதநூல் பிராயம் நூறு, மனுஷர்தான் புகுவரேனும். இந்த மனித பிறவி எடுத்தால் வேத நூல்களின்படி எங்களுக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் நூறு வயசு. ஆனால் நாங்கள் கண்டதையும் திண்டு, கண்டதையும் குடித்து, புகைத்து கழித்து அதில் 40-50 வருடங்களை தொலைத்து விடுகின்றோம். 50-60 நாங்கள் மேலே போய் சேர்ந்து விடுகின்றோம். அப்போ எங்களுக்கு நாள் வந்து வெளி சின்ன சிறிய அளவு தான் எங்களுடைய ஆயுள் உலகத்தோடு ஒப்பிடும் பொழுது. அதோட பல்பிணி வருத்தங்கள் பல, இது வைத்தியதாக எனக்கு தெரியும். என்னுடைய மெடிக்கல் ஆபீஸ்ல சில விலகலே அவர்கள் காத்திருக்கின்ற நேரம் 4 மனத்தியாளங்களுக்கு மேலும் போகும். ஏனென்றால் நோய்கள் கூடுதலாக இருக்கின்றன. இது உடல் பிணி, இதை விட மனத்துக்கு பிணி, ஆத்மாவுக்கு இருக்கிற பிணி, அது ஒருவரும் அறிந்து கொள்வதும் இல்லை பிணி இருக்கின்ற
4: கவலைப்படுவதும்
2: பல்பிணி. அடுத்தது சிற்றறிவு. எங்கள் எல்லாருக்கும் சிற்றறிவு, சுட்டறிவு அல்லது சிற்றறிவு, படித்ததை அறிந்து சொல்லுகின்ற சின்ன அறிவு. இறைவன் முழுமையாக அறிவுள்ளவன், முற்றறிவுள்ளவன், எங்களுக்கு சிற்றறிவு, அவருக்கு முற்றறிவு. இறைவன் இயல்பாகவே யாவும் உணர்ந்தவன், நாங்கள் கற்று அறிந்தவர்கள், சுட்டப்பட்டு அல்லது சுட்டி காட்டப்பட்டு அறிவிக்கப்பட்டவர்கள். அப்ப இந்த நாலேஜ் என்று சொல்லப்படுகின்ற இறைவனுடைய அறிவு இருக்கின்றதே, அந்த அறிவு இறைவன் வந்து நாலேஜ் டோட்டாலிஸ் அல்லது நாலேஜ் பர்சனிஃபைடு, அந்த ஆஸ்பெக்ட், இறைவனுடைய அந்த ஆற்றலைத்தான் நாங்கள் சக்தி என்று சரஸ்வதி என்று சொல்லுகின்றோம். அதே மாதிரியாக இறைவன் வந்து அளவற்ற செல்வமுடையவன். இந்த 6 குணங்கள்ல அடுத்தது அளவற்ற செல்வமுடையவன், எல்லா செல்வங்களுக்கும் அதிபதி அவன். ஈசா வாஸ்யம் இதம் சர்வம், இது ஈச உபனிஷத்துல எங்களுக்கு வேதங்கள் இருக்கின்றன 4, உபநிடதங்கள் இருக்கின்றன 108. உபநிடங்கள்ல முதலாவது உபனிஷதம் ஈச உபனிஷதம். இது வந்து ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் என்று தொடங்குகின்றது. இந்த உலகத்திலே இருக்கின்ற அத்தனையும் ஈசனுடைய உடைமை. அப்ப நாங்கள் அவருடைய உடைமையத்தை நாங்கள் அனுபவிக்கின்றோம். அப்ப இந்த ஈசன் என்றாலே கருத்து, ஈசன் அடி போட்டி என்ற சிவபுராணத்திலே வருகின்றது. ஈசன் என்றாலே கருத்து, சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி. அப்ப இந்த ஐஸ்வர்யத்துக்கு அதிபதியான The wealth totalis or resources totalis. கண்டு அந்த பகுதியைத்தான் நாங்கள் லக்ஷ்மி என்ற சக்தியாக வழிபடுகின்றோம். இப்படி இறைவனுடைய இந்த 3 அம்சங்களை சொல்லிவிட்டோம். அடுத்ததாக இருப்பது அளவற்ற செல் புகழ், அளவற்ற அழகு, அளவற்ற ஆற்றல், அளவற்ற அறிவு, அளவற்ற செல்வம், அளவற்ற புகழ். எத்தனையோ புகழ் பெற்ற மாந்தர்கள் இருந்தாலும் இறைவனுடைய புகழ் தான் இன்னும் அழியாமல் இருக்கின்றது. எவ்வளவு மீடியா, பவர்ஃபுல் மீடியாஸ் வந்தாலும், எவ்வளவு அரசியல் தலைவர்கள் வந்து போனாலும், எவ்வளவு கோடீஸ்வரர்கள் வந்து போனாலும், அது பில் கேட்ஸரா இருக்கலாம், பில் கிளின்டனா இருக்கலாம், எல்லாம் கொஞ்ச நாளைக்கு
4: அவ்வளவுதான்,
2: அவ்வளவுதான். ஆனா இறைவனுடைய இது இந்த மீடியாக்களுக்கு முன்னும் இருந்தது, இப்பவும் இருக்கிறது, பிறகும் இருக்கின்றது. அந்த புகழ் அளவற்ற புகழ் அடைத்தவர். அடுத்தது இவ்வளவும் இருந்தும் அவற்றினால் அவர் தாக்கப்படுவதில்லை. தாமையிலே தண்ணீர் போல அவருக்கு இதில் எல்லாம் ஈடுபாடு இல்லை. தாக்கியே தாக்காது நின்றதோர் தற்பரம், தாக்கியே தாக்காது நின்றதோ தற்பரை பெயர். எல்லாவற்றிலும் அவர் பெற்றிருந்தாலும், இவற்றினால் ஒன்றுனாலும் அவர் தாக்கு நின்றுபடுவதில்லை. அந்த பற்றின்மை, இந்த 6 விடயங்களும் இருந்தால்தான் பகவான் அல்லது பகவதி. அப்ப உங்களுடைய பகவான்களை நீங்களே கண்டறிந்து கொள்ளலாம். அப்ப இந்த இறைவனுடைய இந்த அம்சங்கள் அல்லது எஸ்பெக்ட்ஸத்தான் நாங்கள் சக்தி என்று உருவகித்து, இந்த சக்தி வழிபாடாக இந்த 9 ராத்திரிகள் வழிபட்டு வருவது எங்களுடைய வளமையாக இருக்கின்றது. எங்களுடைய சக்தி வழிபாட்டினுடைய விளக்கம், இறைவனுக்கு பல மனைவியர் இருக்கக்கூடிய விளக்கமும் இதுதான். ஒவ்வொரு இறைவனுடைய ஒவ்வொரு அம்சமும் ஒவ்வொரு சக்தியாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இறைவனுக்கெல்லாம் நாங்கள் உருவம் இறைவன் எடுத்து வருகின்றானா, பலவர் கேட்பார்கள். அது என்ன, சைவத்திலே மட்டும் இறைவன் எல்லாம் உருவம் வச்சு வழிபடுகிறார்கள், யான முகத்தோடு ஒரு கடவுள், இப்படி ஒரு கடவுள், அப்படி ஒரு கடவுள், சிங்கத்தில் ஒரு கடவுள், மயிலில் ஒரு கடவுள் என்று சொல்லி சில பேர் சொல்லுவார்கள். இறைவன் உருவெடுத்து வாரது எங்களுக்காக, அவருக்கு நிர்பந்தம் கிடையாது. அதான் சொன்னோம், அகலமா யாரும் அறிவறிது, உருவநாமம் இல்லாமல் யாருக்கும் அறிவதற்கு அரிதாக இருக்கின்ற பொருள் நாங்கள் அறிந்து இன்புற வேண்டும் என்பதற்காக சகலமாய் வந்தது, அந்த உருவம் எடுத்து வந்தது, தானாக தந்ததென்றும் தீவர, அது தானாக தன்னுடைய அருளாலே அப்படி வந்தது என்றும் தீவர. இந்த இறைவனுடைய உரு அங்கம் எல்லாமே சக்தி. இது சிவஞான சித்தியாரில் சொல்லுவார்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், உரு அருள், இறைவனுடைய உருவம் வந்து அருள், அதுவும் சக்தி. குணங்களோடும் உணர்வு அருள், நாம் சொன்ன எண் குணங்கள், அந்த எண் குணங்கள் அவற்றின் ஒரு பகுதியாகிய அவருடைய உணர்வு, அந்த அது எல்லாமே அருள். உருவில் தோன்றும் கருமமும் அருள். இறைவன் பஞ்ச கிருத்தியங்கள் புரிகின்றான். இறைவன் என்ன செய்கின்றான், படைக்கின்றான், படைத்ததை காத்து வைத்திருக்கின்றான் குறித்த கால அளவுக்கு, மீண்டும் ஒடுக்குகின்றான், படைத்த எல்லாவற்றையும் மீண்டும் ஒடுக்குகின்றான், அங்கே மறைக்கின்றான், அடுத்ததாக அருள் தொழில். இப்படி ஐந்து கிருத்தியங்களை தொழில்களை இறைவன் செய்கின்றான். இந்த ஐந்து கருமமும் அவனுடைய அருள். அரந்தன் கர சரணாதி சாங்கம் தரும் அருள், இறைவனுடைய கரம், இவனுடைய பாதங்கள், இவனுடைய அங்கங்கள் எல்லாம் அருள். உபாங்கம் எல்லாம் தான் அருள், அவர் அணிந்திருக்கின்ற ஆபரணங்கள் ஆடைகள் போன்ற உபாங்கங்கள் எல்லாமே அருள். அருள் என்பது சக்தி. தனக்கு ஒன்று இன்றி அருள் உரு உயிருக்கென்றே ஆக்கினன். அது இப்படி எல்லாம் இவ்வளவு உருவெடுத்து இவ்வளவு ரூப நாம பேதங்களோடு இருப்பது உயிர்களுக்காக என்றே வைத்திருக்கின்றான். அசிந்தன் அன்றே சிந்தனன், சிந்தனை என்றால் சிந்தனை கெட்டுவது, சிந்தன் அசிந்தன் என்றால் சிந்தனை கெட்டாத, சிந்தனை கெட்டாத இறைவன் எமது சிந்தனைக்கு எட்டும்படியாக இவ்வளவு ரூபங்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறான்.

தட்சிணாமூர்த்தி அஷ்டகம். அதுல முதல்ல தியான ஸ்லோகம், அத நாம் முதல் நாள் பார்த்தோம். அடுத்ததாக இப்ப நம்ம தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துல முதல் ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே அப்படின்னு கடைசி பாதம் எல்லா ஸ்லோகங்கள்லயும் அந்த தட்சிணாமூர்த்திக்கு குரு ரூபமா இருக்கக்கூடியதான தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் அப்படின்னு கடைசி பாதத்துக்கு அர்த்தம். அந்த தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்கார் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றதுக்காக முதல் மூணு பாதங்கள், இதுதான் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அமைப்பு. இதுல தட்சிணாமூர்த்தியை பத்தி அவருடைய மந்திரமும் அவர் என்ன பலத்தை கொடுக்கிறார் இவைகள்ல நம்ம முதல் நாள் பார்த்தோம். இப்ப இது வேதாந்த தத்துவத்தை சொல்லக்கூடியதான கிரந்தம், குரு ஸ்தோத்திரம் எனக்கூடியதான வழியில அந்த சாக்குல சர்வோபனிஷத்தாரம் இதுல சொல்றார். ஆச்சாரியாளுடைய ஒரு வழக்கம் அப்படி, எதை சொன்னாலும் அதன் வழியாக ஆத்ம தத்துவத்தை உபனிஷத்தாரத்தை எடுத்து சொல்றது. இப்ப நாம் உலகங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம், இந்த உலகம் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. நிஜமா இருக்கா, இருக்குன்னா எங்க இருக்கு அப்படி, இதுல எங்க இருக்குன்னா வெளியில பார்த்துட்டு இருக்கோம், இருக்கிற இடத்துல இருக்கு, இதுல கேள்வியா அப்படின்னு சந்தேகம் வருதா. ஆனா எதை எங்கு பார்க்கிறோமோ அது அங்கு இருப்பது என்கிறது நிச்சயம் இல்ல. என்ன இப்படி சொல்ற, ஸ்கிரீன்ல சினிமா பாக்குறோம், ஆனா அங்க இருக்க பொம்மை எல்லாம் எங்க இருக்க, உங்களுக்கு பின்னால இருக்கக்கூடியதான பிலிம்ல இருக்கு. அங்க இருக்கக்கூடியதான பொம்மைகளை எப்படி நாம் உள்ள வெளியில ஸ்கிரீன்ல பாக்குறோமோ, அதே மாதிரிதான் நீங்க பார்க்கக்கூடியதான உலகங்களுக்குள்ள எல்லாமே உங்களுக்குள்ள இருக்குங்கிற. விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம், கண்ணாடிக்குள்ள நம்ம பாக்கிறோம், நம்மள கண்ணாடிக்கு முன்னால நிக்கிறோம், நின்னதுமே என்ன ஆறுது, நம்மளுடைய பிரதிபிம்பம் கண்ணாடிக்குள்ள இருக்கு தெரியுது. அந்த கண்ணாடிக்குள்ளையா நீங்க இருக்கு, வெளியே கண்ணாடிக்கு வெளியில முன்னால நிக்கிறேன், முன்னால நிக்கக்கூடிய நான் தாங்கள் எங்க இருக்கிறதாக பாக்குறேன், கண்ணாடிக்குள்ள இருக்கா போல பாக்குறது. விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம், உலகமெல்லாம் எப்படி இருக்குன்னு கண்ணாடிக்கு வெளியில நின்று இருந்த போதிலும் கண்ணாடிக்குள்ள இருக்கா போல அப்படின்னு, அது இருக்கிற இடத்துல காணப்படும் இடத்தில் இல்லை. முதல்ல எங்க காணப்படுகிறதோ அங்க இல்ல, அப்ப வேற எங்கேயோ இருக்கா போல இருக்கு. கண்ணாடிக்கு உள்ள காணப்படக்கூடியதான நம்ம ஸ்வரூபம் கண்ணாடிக்கு வெளியில இருக்கா போல, இந்த உலகம் நமக்கு வெளியில காணப்படுறது, ஆனா நிஜமா எங்க சார் இருக்க, தோன்ற இடத்துல இல்லைங்கிறேன், அப்ப ஏதோ ஒரு இடத்துல இருக்கணுமோ இல்லையோ, கண்ணாடிக்குள்ள நான் காணப்பட்டாலும் கண்ணாடிக்கு வெளியிலயாரும் இருக்கேனோ இல்லையோ, அதே போல உலகம் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு ஆச்சாரியர் பதில் சொல்றார், நிஜாந்தர்கதம், உமக்குள்ளதான் இருக்கு, நமக்குள்ள இருக்கக்கூடியதான உலகத்தை நாம் வெளியில பாக்கிறோம். வெளியில இருக்கக்கூடியதான நம்ம கண்ணாடிக்குள்ள பாக்குற மாதிரி நீங்க பார்க்கக்கூடியதான உலகங்கள்ல எங்க இருக்குன்னு, அவளுக்குள்ள இருக்கு. ஆகையால் தான் ஒரே பொருளை பார்க்கும் பொழுது சில பேர் நோட் பண்றா, சில பேர் நோட் பண்ணல. கிளாஸுக்கு வந்தேள் இன்னர் வந்தாரா கிளாஸுக்குன்னு கேட்டா தெரியலையேன்னு, இன்னொருத்தர் சொல்ல இல்ல நான் பார்த்தேனேங்கிறார், ஒருத்தர் பார்ப்பானே ஒருத்தர் பார்க்காமல் இருப்பானே, அப்ப என்ன நோட் பண்ணல சார், அதத்தான் நான் கேட்கிறேன், ஏன் நோட் பண்ணலன்னு கேட்டா என்ன பதில் வரும் உங்களுக்கு, ஒன்னும் சொல்ல முடியாது. அப்ப என்ன சொல்ற, அவாவாளுடைய உலகம் அவாவாளு, ஒரு பொருளை பார்த்ததுமே இது ரொம்ப நன்னா இருக்குன்னு ஒருத்தர் சொல்றார், அகோரமா இருக்குன்னு ஒருத்தர் சொல்றார், ரெண்டும் ஒரே மாதிரி தானே, ஒரு பொருளை நன்னா இருந்தா நன்னா இருக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லும். ஒருத்தர் ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்லுவானே, ஒருத்தர் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவானே, அப்ப என்ன அவாவா, அவாவாளுடைய சம்ஸ்காரம், அவாவாளுடைய ஒரு பரிஸ்தி, அதுக்கு தக்கவாறுதான் பாக்குற. அதனால
உலகங்கள்ல எங்க இருக்க அவாவாளுடைய மனசுல இருக்கிறத வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணி பாக்கறா அப்படிங்கிற ஒரு தியரி. இப்படி விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம், உலகமானது கண்ணாடியில் காணப்படுகின்றதான நகரம் போல். நிஜ அந்தர்கதம் அது வேற எங்கேயோ இருக்குன்னு நினைக்காதீங்க, உங்களுக்குள்ளத்தான் இருக்க, உங்களுக்குள்ள உங்க இதயத்துல இருக்கு, அவா வாழ்டிய இதயத்துல அவா வாழ்டிய உலகம் இருக்கு. பசியன்னு பார்த்து கொண்டே மாயையா பகிரிவ உத்பூதம் யதா நித்ரயா, மாயினால என்ன பண்ணிட்டு இருக்கான், உள்ள இருக்கிறத வெளியில இருக்க போல பாக்குறான். கண்ணாடிக்கு வெளியில இருந்த நீங்கள் கண்ணாடிக்குள்ள இருக்கா போல நீங்க பாக்குற மாதிரி உலகம் உங்களுக்குள்ள இருக்கு, உள்ள இருக்கக்கூடியதான உலகத்துல வெளியில இருக்கா போல பாக்குறீள். இப்படி பாக்கிறதுக்கு என்ன சார் காரணம், கண்ணாடியில நீங்க உள்ள போய் உள்ள இருக்கா போல பாக்குறதுக்கு என்ன காரணம், அதான் ரிஃப்ளெக்ஷன் ஆறுது சார். அதுக்கு என்ன பேரு, உள்ள இருக்கிறது வெளியில இருக்கிறது உள்ள காணப்படுறது. அதே மாதிரியே உள்ள உங்களுக்குள்ள இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான உலகம் எல்லாம் வெளியில இருக்கா போல காணப்படுறது. இது எப்படி காணப்படுறது, இங்க ரிஃப்ளெக்ஷன் ஒன்னு சொல்ல முடியாது. அதனால அவர் என்ன சொல்றார், உங்களுக்கு தெரியாதது காரணம் அதுக்கு மாயான்னு பேரு. உள்ள இருக்கிற தத்துவம் வெளியில காணப்படுறது, எதனால காணப்படுறது, மாயையா பசியன் ஆத்மனி மாயையா பகிரிவ உத்பூதம். நமக்குள்ள இருக்கக்கூடியதான அத்தனை பதார்த்தங்களும் நமக்கு வெளியில இருக்கா போல மாயினால பாக்குறோம். பகிரிவ வெளியில இருக்க மாதிரி பாக்குறோம், நிஜமா வெளியில இருக்குன்னு நான் சொல்லல, வெளியில காணப்படுறது அவ்வளவுதான். எதனால மாயையா, எங்கேயாவது உள்ள இருக்கிற பொருள் வெளியில காணப்படுமா, நீர் பாட்டுக்கு சொல்லிண்டே இருந்தா நான் கேட்க வேண்டியதா, சொல்லுங்க பாக்கலாம், எங்கேயாவது காணப்படுமான்னு. சரி காணப்படுமான்னு கேக்குறேள், நான் சொல்றேன் அந்த இடத்த அப்புறம் ஒத்துக்கிறேளான்னு. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா புரிஞ்சுக்கிறோம், ஒத்துக்கிறோம். ராத்திரி நீங்க தூங்குறேள், தூங்கும் பொழுது திடீர்னு ஒரு சொப்னம் வருது உங்களுக்கு, சொப்னத்துல எதையோ பாக்குறேன், யானை ஒட்டகை குதிரை எதோ பாக்குறேன். அவைகள்லாம் எங்க இருந்தது, ஜூல இருந்து வந்ததோ, உங்க சொப்னத்துக்காக நீங்க தூக்கத்துல நீங்க பாக்கணுங்கிறதுக்காக அங்க இருந்து வந்ததோ இல்லையே, அப்ப அவைகள் இல்லையோ சார், நான் பார்த்தேன் கண்ணால பார்த்தேன். இந்த மைக் இருக்குன்னு நான் சொல்றேன், இருக்குன்னு ஏன் சொல்றேன், நான் கண்ணால பாக்குறேன் இருக்கு, எதை நான் பார்க்கிறேனோ அதை சொல்றது இருக்குன்னு சொல்றது என்னுடைய வழக்கம் அதானே. இந்த வேதாந்தம் வாசிக்கிறதுக்கு பெரிய ஆர்குமெண்ட் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், லாஜிக் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், சாதாரணமா சொன்னாலே போறோம், ஒன்னும் புதுசா சொல்லல. ஆனா சொல்ற தீர்வு பார்த்தா நமக்கு என்னமோ தெரியாத மாதிரி சொல்ற. ஒரு பொருளை இருக்குன்னு எப்ப நம்ம சொல்லுவோம், கண்ணால பார்த்தா. சொப்பில இருக்கிற பொருளை பாக்குறேடா இல்லையா, பார்த்தேன் சார், நன்னா ஆகப்பட்ட சார், யானை ஒட்டகை எல்லாமே வந்தது, யானைக்கு மேல ஏறி அப்படியே சுத்திட்டு வந்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது, பயமே படலைன்னா யானை என்ன ஹைட்டா இருந்தது, இப்படி எல்லாம் சொல்றான், ரொம்ப நல்லது. சரி அந்த யானை ஏறு நிஜமா இருந்ததோ, ஜூல இருந்து வந்ததோ, என்ன கேட்காதீங்கோ, சொப்பனத்துல பார்த்தேன் அவ்வளவுதான் தெரியும், அதுக்கு மேல ஒன்னும் கேட்கப்படாது, ஏன்னா ஆன்சர் என்கிட்ட இல்ல, நீ கேட்ட நான் என்ன பண்ணுவேன். சரி அப்ப அந்த சொப்னத்துல நீங்க பார்த்த பொருள்னா

டைம் கான்செப்ட் ஒன்றும் அங்கே சரியா வரல. அது வெளியில போய் நான் நிஜமாகவே காசிக்கு போனேன்னு சொன்னா அந்த ஊர்ல இருந்தவா யாராவது ஒருத்தர் நீங்க காசிக்கு இருந்தேன் உங்களை பார்த்தேன்னு மறுநாள் காலமே போன் பண்ணணும். யாராவது ஒருத்தருக்கு நடந்திருக்கா வாழ்க்கையில நீங்க நேற்று இந்த இடத்துக்கு வந்தே நாங்க உங்களை பார்த்தேன்னு அப்படின்னு சொல்றாளா? இல்ல. இங்க ஸ்வப்னம்னு ஒண்ணு இருக்கே, அது என்ன தெரியுமா? அது அவளுக்கு தான் தெரியும். உங்களுக்கு வந்த ஸ்வப்னம் நீங்க எனக்கு சொன்னாதான் எனக்கு தெரியும், இல்லைன்னு தெரியாது. அதுக்கு பிரிவிலேஜ்டு ஆக்சஸ். அவாவால சொப்னம் பார்க்க முடியும். திடீர்னு நீங்க படுத்துட்டு இருக்க உங்க சொப்னத்தை நான் பார்த்தேன்னு வச்சுங்களேன், அது அந்நியாயமா போயிடும், வம்பா போயிடும். வேண்டாம், பகவான் கரெக்டா தான் வச்சுருக்காரு. ஒருத்தர் சொப்னம் ஒருத்தருக்கு பார்த்தேன்னா அது நான் ஆதாரமா போயிடும், தப்பா இல்லை. விவகாரம் என்ன, அவா வாழ்க்கை மட்டும்தான் அவாவா சொப்னம் தெரியறது. அந்த சொப்னத்தை பார்த்த பொருள்களோ வெளியில எங்கேயும் இல்ல, உள்ள இருக்கிற பொருள் தான் பாக்குறான், வெளியில இருக்கா போல பாக்குறான், இங்க இருந்து காசிக்கு போனா போல பாக்குறான். ஆகையால் இவைகள் என்ன, சொப்ரம் உள்ள சொப்ர பொருள்கள்லாம் உள்ள இருந்த போதிலும் அதை எப்படி வெளியில பாக்கிறானோ அதே போலயே அவாவாளுடைய உலகம் உள்ள இருந்த போதிலும் அத்தனை உலகத்தையும் வெளியில பாக்கிறார் சார். ஆகையால் நீங்க பார்க்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் எப்படிப்பட்டது, சொப்னத்துல பார்த்த பொருள் மாதிரி. நீங்க இப்படி சொல்றேள், ஆனா அது நம்ப முடியல சார். பசிச்சா சாப்பிடுறேன், சாப்பிட்டா பசி தீந்து போறது, படுதுன்னு தூங்குறேன், நிம்மதியா முழிச்சுண்டு நன்னா இருக்கு, இதெல்லாம் சொப்னம் மாதிரின்னு சொன்னா இது எப்படி சரியா வரும்? ஏன்னா இங்க இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம பண்ணக்கூடியதான சேட்டைகளுக்கெல்லாம் பலம் அப்பப்ப தெரியறதே நமக்கு, சொப்னத்துல இருந்து அப்படி வர முடியாது அப்படின்னு யாரப்பா அப்படி சொன்னது? ஒருத்தர் சொப்னத்துல சாப்பிட உட்கார்ந்துட்டு இருக்க, அவர் பொய்தானேன்னு ஊக்கல விட்டுண்டாரா அன்னத்தை, இல்ல காதல விட்டுண்டாரா? எங்க விட்டுறார்? வாயில தானே போட்டுட்டார். சொப்னத்துலையும் சாப்பிடறப்ப வாயில தானே போட்டுட்டேன். சொப்னத்துல சாப்பிட்ட பிறகு சொப்னத்தை பசி தீந்துதா இல்லையா? சாப்பிட சாப்பிட பசி ஜாஸ்தி ஆயிடுத்தோம் சொப்னத்துல, அப்படி ஒண்ணும் ஆகலையே. அப்ப காலமே முழிச்சுட்டு இருக்கிற காலத்துல என்னென்ன நடக்கிறதோ எல்லாம் அப்படியே தான் இருக்கு சொப்னத்துல. அப்ப சொப்னம் பொய்ன்னு நீங்க சொன்னலையானால் ஜாக்கிரத என்ன சொல்லணும்? அது ஒத்துக்க தயாரா இல்லையே சார். அது மாதிரி இது இருக்கு, அதனால இது பொய்ன்னு நான் எப்படி ஒத்துக்கிறதுன்னு வேற என்ன சொல்லுதா? விவகாரம் என்ன, சொப்னம் எப்படி உள்ள இருக்கிற பொருளை வெளியே பாக்குறோமோ அதே போலதான் ஜாகிரத்துல நம்ம பார்க்கக்கூடியதான பொருள்கள் எல்லாமே நமக்குள்ள இருக்கு. எங்க இருக்கு? உங்க இதயத்துல இருக்கு. இதயத்துல ஒரு ஹார்தாகாசம் இருக்கு, அந்த ஆகாசத்துலதான் இருக்கிற பொருளை வெளியில பார்த்துட்டே இருக்கு. இதுதான் பசியன் ஆத்மனி மாயையா பகிரிவ உத்பூதம் யதா நித்ரயா யஸ் சாட்சாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவ அத்வயம். இது நன்னா இருக்க, ஆனா முழிச்சுட்டான், சொப்னத்தை பார்த்து முழிச்சுட்டான். முழிச்சுண்ட பிறகு என்ன பார்த்தான்னு, நீங்க சொப்னத்துல பார்த்ததெல்லாம் ஏதாவது இருக்கா? யானை ஒட்டக குதிரை எதோ பார்த்தேன், காசியை பார்த்தேன், கங்கா ஜலத்தை பார்த்தேன், ஸ்நானம் பண்ணினா போல பார்த்தேன், விஸ்வேஸ்வர தரிசனம் பண்ணா போல பார்த்தேன், எல்லாமும் நன்னதா இருக்கு. முழிச்சுட்ட பிறகு ஏதாவது ஒன்ன கொண்டு வந்தேல, அந்த விஸ்வேஸ்வர கோயிலுக்கு கொடுத்த பிரசாதம் ஏதாவது சின்ன சின்ன வெள்ள உருண்டை கொடுக்கறானே, இதை கொண்டு வந்தேல வாங்கிட்டு எல்லாமும் காலமே ஏதாவது இருக்கோ? ஒண்ணும் இல்லை. சொப்னத்துல நீங்க பார்த்த பொருள்கள் எல்லாம் உண்மைன்னு சொல்றதா இருந்தா முழிச்சுண்ட பிறகு அது இருக்கணும். முழிச்சுண்ட பிறகு என்ன இருக்குன்னு ஒண்ணும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கு. எந்த நான் தூங்கினேனோ அந்த நான் தான் முழிச்சுட்டு இருக்கேன் ஜாக்கிரத்துல. இது சொப்னத்துல பார்த்த பதார்த்தங்கள் எல்லாமே ஒன்னும் மிச்சம் இல்லை. சமைச்சென்றால் பாதி சாப்பிட்டேன், மீதி பாதி இருக்கணுமே. சமையல் கட்டில வச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, பாத்திரம் எல்லாம் கிளீனா இருக்கு. சார் பாதி சாப்பிட்டாலும் மீதி பாதி எங்கே போச்சுன்னு சொப்னத்தில சமைச்சா முடிச்சுட்ட காலத்தை இல்லையே நான். அப்ப விவகாரம் என்னாச்சு? சொப்னம் எல்லாம் ஒரு க்ஷணத்துல முழிச்சுன்றதுமே எல்லாம் போயிடும். அந்த முழிப்பா அதே மாதிரி தான் இந்த ஜாகிரத உலகம் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம எத்தனை துன்பம்னு நினைக்கிறோம். மனுஷனுக்கு பிறந்த அண்ணில இருந்து கடைசி வரைக்கும் படிகட்டு படிகட்டா துன்பம் வருது, அது வாடகை வந்துட்டே இருக்கு. ஆனா அத்தனையும் வச்சுட்டு அத்தனையும் அண்ணெண்டிக்கு நினைச்சுட்டு சிரிச்சுட்டு வாழ்ந்து இருக்கோம் மனுஷன். என்னடா நாளைக்காவது நல்ல காலம் வராதான், ஏது ஜீவந்தமானந்தம் நரம் வருஷதாரபி, நாளைக்கு ஏதோ சௌக்கியமா வரும் சௌக்கியமா வரும் என்ன குடிக்கிறது.

0: அந்த எண்ணத்தை தான் மனுஷன் வாழ்ந்துட்டே இருக்கான். ஆனா இத்தனை நாள் இவ்வளவு வாழ்ந்துட்டு இருக்கமே, இவ்வளவு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கமே, இவ்வளவு கஷ்டங்களை பார்த்து கொண்டிருக்கோமே, அதனால்தான் நம்ம நாட்டுல வயசானவாளுக்கு மரியாதை. எத்தனை கஷ்டங்கள் பார்த்திருப்ப, இப்ப எல்லாம் கஷ்டமே இல்லை, நியாயமா சொல்லணும். இப்ப இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவளுக்கு கஷ்டம் இல்லைன்னு சொல்லணும், என்ன கை நிறைய காசு வருதுன்னு. முன்ன போன ஜெனரேஷன்ல இருந்த வாழ்க்க ஒவ்வொருத்தராத்திலயும் அஞ்சு ஆறு குழந்தைகள், பத்து குழந்தைகள், அத்தனை பேரையும் வளர்த்தா, காசு ஒண்ணும் கிடையாது, ஆனா எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தா, தெரியுமாண்ணா. அதோட மட்டும் இல்ல, இருக்கிறதோட நம்ம வாழணுங்கிற ஒரு பிரின்சிபலோட வாழ்ந்தா, இப்ப நமக்கு என்னாச்சு, எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ அவ்வளவு செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொடுக்கறது இன்னொரு நாளைக்கு, எங்க போனாலும் பிளாஸ்டிக் கார்டை ஸ்வைப் பண்ணுங்கிறோம், அவ்வளவுதான். ஏதோ கார்டை அப்படி கோடர் கழிச்சுன்னா போயிடுற, அடுத்த மாசத்துக்கு பில் வர அன்னைக்கு தானே தெரியும், அப்படிதான் போயிட்டு இருக்க விவகாரம் முழுக்க. ஆனா பழைய நாள் எப்படி ஒரு பைசா கடனே இருக்கப்படாது, விரலுக்கு தகுந்த வீக்கம்னு சொல்லுவான், அப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாலோ இல்லையோவா, எத்தனை கஷ்டங்கள்ல என்னென்ன இதை வாழ்ந்த, எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கோ மற்ற வாழ்க்கையை இது பண்றதுக்கோ, அப்படியெல்லாம் போயிட்டு வந்தவா இருக்காளே, இத்தனை துன்பங்களும் அத கடைசியா எழுதினா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஆட்டோபயோகிராபி. நம்ம எல்லாத்தையும் மறந்து போயிட்டோம், நம்ம துன்பங்கள்லாம் என்னென்ன இப்ப லிஸ்ட் கொடுக்க சொன்னா மறந்து போயிருச்சு பாதிக்கு பேர, யாரார் நம்மள வச்சா, யாரார் என்ன பண்ணினா, என்ன துன்பம் நமக்கு என்ன ஹிம்சை பண்ணினா, இவைகள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்கோமா, ஒண்ணுமே கிடையாது. ஆனா இத்தனை துன்பங்களும் அது அப்படியே நமக்கு இருக்குமா சார், இல்ல பகவான் என்ன பண்ணிட்டார் தெரியுமா, நான் உங்களுக்காக ஒரு வரத்தை கொடுத்துருக்கார், எது நிறைய விஷயங்கள் மறந்து போயிடுங்கட்டு, மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்சா, நிறைய துன்பங்கள்லாம் நம்ம மறந்து போயிட்டோம். சரி, இப்படி மறந்துதானே இந்த துன்பங்கள்லாம் இருக்க, அந்த துன்பங்கள்லாம் எங்க இருக்க, மனசுக்குள்ள ஒரு மூலையில இருக்கு. அதனாலதான் அதே மாதிரி வந்து பயப்படுறான் மனுஷன், சின்ன வயசுல இருக்கிறவா பயப்படுறது இல்ல, அவன் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கான், வயசானவா பாருங்க, ஒரு பத்து ரூபாய் அது செலவு பண்ணோம்னா நாலு தரம் யோஜனை பண்றான், மறுபடியும் வண்டி இருக்குமோ, ஏதோ அவசரம் வந்துருமோ, நாலு தரம் யோஜனை பண்ணி பண்ணாத போனா என்ன அப்படிங்கிற டேஷனுக்கு வராத செலவு பண்றதே இல்ல முழுக்க. ஏன் சுவாமி, அவ இந்த பத்து ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு இருக்காது, அவளை கேட்டாதான் தெரியும், அந்த மனசுல அந்த சம்ஸ்காரம் இருக்கிறதுனால எப்பொழுதுமே பத்திரமா இருக்கணும், எப்பொழுதும் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடய வருந்துட்டு இருக்க, இத்தனை துன்பங்களும் இருக்க, இவர்களும் விடுகாலம் வருமா, விடு உண்டா, இதுக்கு முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன்னா, தூங்கிண்டு ஸ்வப்னத்துல எத்தனையோ கவலைகளை பார்த்தவன் முழிச்சுண்ட ஒரு செகண்ட்ல எப்படி எல்லாம் போயிடுத்தோம், முழிச்சுண்டதுமே நீங்க பார்த்ததுல பயந்த விவகாரங்கள்லாம் போச்சா இல்லையா. எந்த ஸ்வப்னத்திலையும் ரெண்டு பிரின்சிபல் பார்த்துங்க, உங்க ஸ்வப்னத்துல நீங்க இருக்கணும், நீங்க இல்லாம உங்களுக்கு ஸ்வப்னம் வராது, ஏதோ எங்கேயோ என்னமோ நடந்தா அவ ரெண்டு பேரும் சண்டை போட்டுண்டா அப்படின்னு மட்டும் வராது, நடுவுல நீங்க இருக்கணும், பாசிவ் ஸ்பெக்டேட்டராவது நீங்க அங்க இருக்கணும், நீங்க அந்த ஸ்வப்னத்தை பார்க்காத போனால் நீங்க இல்லைன்னா உங்களுக்கு சுவப்னம் வராது. இதெல்லாம் கவனிச்சதே இல்லையே சார், நாளைக்கு சுவப்னம் வரப்ப பாருங்க, எல்லா சுவப்னமும் சுவப்னத்துல நீங்க உங்களை பார்க்கணும், அது ஒரு கண்டிஷன், அது ஒரு நாளும் இல்லை. ரெண்டாவது, சுவப்னம் வரப்ப எனதான் சந்தோஷமா ஆனந்தமா இருந்த போதிலும் சுவப்னம் முடியிற காலத்துல ஒரு பயம் வரணும், பயம் வந்ததான் சுவப்னம் முடியும், ஏதாவது தபேல் ஒரு பாத்திரம் வேணும் அப்படின்னு எழுந்துப்பான், இல்லைன்னா அப்படியே சுவப்னம் போயிட்டே இருக்கும் விவகாரம் முழுக்க. அப்ப விவகாரம் என்னன்னா, இந்த சுவப்னத்துல ரெண்டு கண்டிஷன், என்னது நீங்க உங்களுக்கு அந்த சுவப்னத்துல ஒரு ரோல் உண்டு, இன்னொன்னு என்ன, சுவப்னம் முடியறப்ப ஒரு அதிர்ச்சியோ தான் முடிஞ்சுக்கணும். அதே போலயே அனாதி மாயையா சுப்தா யதா ஜீவ பிரபுத்தியதே அஜமனித்ரமஸ்வப்னம் அத்வைதம் புத்யதே ததா. இந்த சம்சார வாழ்க்கையில என்னமோ அம்மா அப்பா ஆத்துக்காரி ஆத்துக்காரர் குழந்தைகள் பேரன் பேத்தி மாட்டு பொண்ணு இப்படி வரிசையா போயிட்டே இருக்க, இத்தனையும் வந்த பிறகு இந்த சம்சாரம் என்னைக்காவது நம்ம தப்பிச்சு முழிச்சு போமா, இந்த துன்பங்கள்லாம் நம்ம விட்டு போகுமான்னு வருவேள், வேதாந்தத்தை கேட்டுட்டே இருந்தா ஒரு நாளைக்கு முழிச்சு போய், என்னைக்கு முடிச்சுக்கிறோம் அன்னைக்கு என்ன ஆச்சு, அத்தனை துன்பங்களும் போயாச்சு, இவைகள்லாம் இனிமேல என்ன தாக்காது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வரேன். குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவ அத்வயம், ஸ்வாத்மானமேவ அத்வயம், வேற யாரும் கிடையாது, நான் ஒத்தன்தான் இருக்கேன். நான் ஒத்தன்தான் இருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம், ஸ்வப்னத்திலிருந்து முழிச்சுண்டு நமக்கு, அவன் தூங்கும் பொழுது எப்படி இருந்தானோ அப்படியே இருக்கு, நத்திங் சேஞ்சிட. இவனுக்கு தான் பயம் வந்திருக்கு, வேற ஒன்றும் வரல. அதே மாதிரி முழிச்சுண்ட பிறகு இந்த உலகங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கமே, இந்த உலகங்கள் இனிமேல நம்மளுக்கு சம்பந்தம் இல்லை, அது பாட்டுக்கு அது இருக்கட்டும். சினிமால பாக்கிறேன் சார், ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கலாம், விழறான், அடிபடுறது, ஆனாலும் அதை கை கூட்டி பார்த்தேன்னு சிரிச்சுட்டேன். அதுவே நீங்க ரோட்ல போறப்ப ரெண்டு பேரும் உங்க பக்கத்துல அடிச்சுக்கிட்டோம், ஓடி போய் வீட்டுல போய் கதை ஒண்ணு முடிக்கிறேன், ஏன், இது நகம்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அவா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற சார், ரெண்டு பேரும் சாட்சியா வந்து வம்பு கொள்ளணும், மேல அடி விழுந்த கஷ்டம், இது என்ன இருக்குன்னு உள்ள ஓடி போயிடுறேன். அதுவே சினிமால பார்த்தேன்னா என்ன பண்றேன், கை கூட்டி சிரிக்கிறேன், யார் யார விட நான் விட்டோம், அந்த ஃபைட்டிங் சீனே ஒரு 20 நிமிஷம் போறது. இங்க நாங்க விழுறது சவரெல்லாம் உடஞ்சு போறது, அப்படியா கண்ணாடி உழது வேறது விழறது என்னென்னமோ படுறா, நம்ம பாட்டுக்கு ஆனந்தமா என்ன ஃபைட் பார்த்தேடா அப்படின்னு சிரிச்சுட்டு இருக்கேன். ஏன், அது பொய் எனக்கூடியதான நிம்மதி இருக்கு, நிச்சயம் இருக்கு உங்களுக்கு. பொய்யான பொருளானது அது உங்களை தாக்கறது இல்லை, அது பொய் எனக்கூடியதான நிச்சயம் வந்த பிறகு அதனால ஏற்படக்கூடியதான துன்பம் உங்களை ஒண்ணும் பண்றது இல்லை, அதனால துன்பமே ஏற்படல. அதுவே நகம்னு எண்ணிபிட்டியல் ரொம்ப கஷ்டம், விவகாரம் ரொம்ப சிரமம். அதனால வேதாந்த வாக்கிய ஜன்ய ஞானம் வந்த பிறகு இந்த நம்ம பார்க்கக்கூடியதான உலகம்லாம் எப்படி சார் சொப்னம் போன்றதுன்னு அறிந்தோம். அது எப்படி சார் அறிவு வந்தது, உண்மையானது நம்ம ஆத்மா தான், நான் இல்ல, நானுங்கிறது மனசு புத்தி அவ இல்ல, இதுக்கு பின்னால இருக்கக்கூடியதான ஒரு ஆத்மஸ்வரூபம். ஸ்வாத்மானமேவாத்வயம் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்வயம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமஹிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இப்ப என்ன ஆச்சு, இந்த ஸ்லோகத்துல என்ன தெரிஞ்சுண்டோம், நாம் உலகம் எல்லாம் பார்த்து கொண்டு இவ்வளவு உலகம் நம்மள ஆட்டி வைக்கிறதே படைச்சுட்டு இருக்க ரொம்ப சிரமப்படுறேனே அப்படின்னு எவ்வளவு கவலைப்பட்டு இருக்கான ஒவ்வொரு மனுஷனும், இவைகள்லாம் ஒரு நாளைக்கு நிச்சயமா ஒழியும், அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நமக்கு வந்திருக்கக்கூடியதான இந்த துன்பங்கள் எல்லாம் 5 புலன்கள்னாலையும் இந்த சரீரத்தினாலையும் நம்ம அனுபவிக்க கூடியதான துன்பங்கள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அப்படியே அல மோதரா போல மோதிண்டே இருக்கு சார். காலம்பரம் எழுந்ததுமே முதல்ல பிரேக் ஃபாஸ்ட் தான், இப்ப ஒரு நாளும் ஃபாஸ்ட் இல்லை ஏகாதி அன்னைக்கும், இருந்தாலும் முதல்ல பிரேக் ஃபாஸ்ட். என்ன பண்ணும், ஸ்திரீகளுக்கு என்ன பண்ணணும்னு கவலை, புருஷர்களுக்கு என்ன பண்ணுவாளோ எது வருமோன்னு ஒரு கவலை, ரெண்டு பேரும் கவலை இருக்கு. அது ஆனதுமே அடுத்த ஆகாரத்துக்கு என்ன, எது வாங்கணும், என்ன பண்ணணும், இந்த மாலை மாச்ச மாலை பட்சத்துல முருங்கைக்காய் பண்ணப்படாது, கத்திரிக்காய் பண்ணப்படாது, முள்ளங்கி பண்ணப்படாது, அது பண்ணப்படாது, அப்புறம் என்னத்தான் இருக்குன்னு தெரியல, காய்கறி டெய்லி வெண்டைக்காய பிராரம்பம், இப்படின்னா ஒண்ணு விவகாரம், சேப்பங்கழுங்கு பண்ணப்படாது, கண்ண கழுங்கு பண்ணப்படாது, என்ன அது விவகாரம், இப்படின்னு பண்றவாளுக்கும் அது ஒண்ணு, சாப்பிடறவாளுக்கும் ஒரே மாதிரி பண்ணல, இந்த 5 நாள் ஒரே மாதிரி பண்ண ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு இவாள். அடுத்தது பாருங்க, அந்த பசின்னு ஒண்ணு இருக்க, அதை சரி பண்றதுக்காகவே ஒரு கவலை. அதுக்கப்புறம் என்ன, அசராயா பிபாசா, இந்த ரெண்டும் அதற்கு மனசுல சோகம் மோகம் ஒரு கவலை துன்பம், அது வரிசையா இருந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், ஜரா மரணம், கழுத்தனம் ஒண்ணு டெத் ஒண்ணு, கழுத்தனம் இருக்கு பார்த்தீங்களா, அது வரத்துக்கு முன்னால இருந்தே பயமுடுத்தாரு, உட்கார்ந்த எழுந்துக்க முடியல, என்னடா பண்ணினா ரொம்ப சிரமமா இருக்கு, பாக்குறவாள் என்ன இப்படி ஒல்லி ஆயிட்டே இல்லைங்களா, ஆனா நமக்கு மட்டும் வெயிட் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியும், எதை சாப்பிட்டாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறது, இப்படி ஒரு கவலை வயசாகிறதுக்கு முன்னாலேயே, அதுக்கு முன்னால தலை நடத்தி போச்சு ஒரு படலைன்னா அதுக்கு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான், பெயிண்டிட்டு அடிச்சு அது காண்பிக்காம இருக்கான், இருந்தாலும் உடம்புல அவனவனுக்கு ஏற்பட்டதான விவகாரங்களை மாத்திக்க முடியாது.
1: அன்பான் நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாயமூலா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஷ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய ரியதே தர்க்க சங்கிரஹ. அப்போ பதார்த்தங்கள் அப்படின்னு அடுத்த நிலைக்கு போறோம். பதார்த்தம் அப்படிங்கிறது இவங்களுடைய கிளாசிபிகேஷன், இவங்களுடைய பகுப்பு. உலகத்துல உள்ள எல்லா விஷயமும் இந்த ஆறு வகையான பதார்த்தங்களா பிரிக்க முடியும் அப்படிங்கறது இவங்களுடைய, இந்த ஏழு வகையான பதார்த்தங்களா பிரிக்க முடியுங்கிறது இவங்களுடைய சித்தாந்தம். தர்க்கசாஸ்திரத்துல இப்போ நாம பாக்குறது ஏழு வகையான பதார்த்தமா பிரிக்க முடியும் அப்படின்ட்டு. நியாயத்திலும் வைசேஷிக்கிட்டையும் ஆறு ஒன்பது அப்படின்னு மாத்தி மாத்தி வச்சிருப்பாங்க. அப்போ இந்த ஏழு வகையில உலகத்தையே அடக்கிட முடியும். ஒரு விஷயத்தை கிளாசிஃபை பண்ண தெரியறது, இந்த விஷயம் இந்த பதார்த்தம் இந்த தலைப்புக்கு கீழே வர்றது அப்படிங்கிறது, இத நம்ம அதாவது நமக்கு ஒரு விஷயம் புரியாம இருக்கும்போதுதான் பயத்தை உண்டு பண்றது. அந்த விஷயத்தை நான் புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது என்னவா இருந்தாலும் பயம் உண்டு பண்ணாது. இவ்வளவுதானே. இப்போ ஒரு ஒரு ரவுடி இருக்கான், ரவுடி நம்ம கட்டி வச்சு கொல்ல ட்ரை பண்றான்னு வச்சுக்கோங்க. என்ன நீ பெருசா பண்ற, நான் கொல்ல தானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அவன்கிட்ட பேச முடியும். பேய் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளால பேச முடியாது, நமக்கு தெரியாது என்ன பண்ணுன்னு தெரியாது. அதனால பயம் இருக்கு, அங்க ஒண்ணுமே இல்லாம இருந்தா கூட பயம் இருக்கு நம்மகிட்ட. ஏன் என்ன பண்ணுன்றது தெரியாது அப்படிங்கறதுனால. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கிளாசிஃபை பண்ண முடியாம உலகத்திலேயே விஷயம் இதுதான். ஒருத்தரை நாம புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப பயம் வந்துடும் அவர் மேல. ஏன் அவர் நாம பகுத்த முடியல, இந்த இந்த வகைப்படுவார் அப்படிங்கறத நம்ம பிரிச்சு எடுத்துக்க முடியல. இந்த வகைப்படுவார் அப்படின்னு ஒருத்தர் பிரிச்சு எடுக்க முடியலன்னா அவர் மேல பயம் வருது நமக்கு. அந்த மாதிரி உலகத்துல நமக்கு ஒரு விஷயத்த பிரிச்சு எடுக்க முடியலங்கிறதுனால பயம் வருது. பயம் என்னது? துக்கத்துக்கு காரணம், துன்பத்தை குலைக்கிறது. அப்போ நாம என்ன இந்த சாஸ்திரம் படிச்சு என்ன பண்றது, எல்லாத்தையும் கிளாசிஃபை பண்ணிட்டு இருக்கிறதா என்னோட குழப்பா நீங்க கேட்டா, அப்படி இல்லை. இந்த பகுப்பை நாம புரிஞ்சுட்டு இதுல பகுக்க முடியும் அப்படின்னு நமக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்ல பகுக்க முடியும் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் மோட்சம். ஏன் பயம் இல்லாத நிலை? பயம் இல்லைன்னா துன்பம் இல்லை. 21 வகையான துன்பமும் நாசமாகும் அப்படிங்கிறான். 21 வகையான துன்பம் இவன் நியாய சாஸ்திரத்துல ஒத்துக்கிறாங்க. அந்த 21 வகையான துன்பமும் துவம்சமாகும் அப்படின்னு சாஸ்திரத்துடைய மோக்ஷ நிலை அதுதான். அப்போ மோக்ஷ நிலைக்குத்தான் இந்த பகுப்பை நாம பண்றோமே தவிர, சும்மா புத்தி சௌகரியத்துக்கோசரம் இல்ல, புத்தி தீக்ஷணத்துக்கோசரம் இல்ல, புத்திய வந்து தீட்டுறதுக்கோசரம் பட்ட தீட்டுறதுக்கோசரம் இல்ல. இந்த மாதிரி பகுத்து அதுல இருந்து பயத்தை விளக்கிடுறோம். அந்த விஷயத்தோட தாத்பரியத்தை நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். அதனால அது பயத்தை உண்டு பண்ண முடியறது இல்ல. அது பயத்தை உண்டு பண்ண முடியறது இல்லைங்கிறதுனால எனக்கு என்னுடைய இயல்பான நிலையில நிற்க முடியறது. அப்போ இந்த ஏழு வகையாக பகுக்கிற முறை, முதல் பகுப்பு ஏழு வகை, இதோட நிக்கிறது இல்ல. இந்த ஒண்ணு ஒண்ணும் பல வகையில பிரிக்க போறோம். நம்ம முதல் ஏழு வகையா பதார்த்தம்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். என்னது? திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாயா பாவாக சப்த பதார்த்தாக. திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக சப்த பதார்த்தாக. திரவியம், குணம், கர்மம், சாமானியம், விசேஷம், சமவாயம், அபாவம், இது ஏழு தான் பதார்த்தம். ஏழைத்தான் பதார்த்தம்னு சொல்றோம். ஏழு பகுப்புல தான் நாம வச்சிருக்கோம். சப்த பதார்த்தாக அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன சப்த பதார்த்தாகனு சொல்றது? பதார்த்தாக அப்படின்னு சொல்லி சொன்னா போதும், சிம்பிளா சொல்லுவோமே. பதார்த்தங்கள், இதுதான் பதார்த்தங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே. ஏழு பதார்த்தங்கள் அப்படின்னு சொல்லணும். இதுதான் இந்த மாதிரி ஒரு ஒரு பதத்தையும் விரிச்சு பாக்குறதுதான், பிரிச்சு பாக்குறதுதான் பதக்கிருத்தியம் அப்படிங்கிற டீக்காவோட விளக்க உரையோட விசேஷம். சப்த இவனிய சப்தான்னு சொல்லியிருக்கு. நீ தப்பா எடுத்துட்டு கூடாது. ஆறோ இல்ல ஏழு கூட இருக்க முடியும் அப்படின்னு எடுத்துட்டு எட்டு கூட இருக்க முடியும் அப்படின்னு எடுத்துட்டு கூடாது. ஏழு மாத்திரம் அப்படின்னு தீர்மானத்துக்கு தான் ஏழு. ஏன்னா எனக்கு என்ன தெரியாதா என்ன? திரவியம், குணம், கர்மம், சாமானியம், விசேஷம், சமவாயம், அபாவம், என்ன தெரியறது எனக்கு? ஏழுதான் இருக்கு. சப்த பதார்த்தாக தனியா இது சொல்லணும் அப்படின்னா எண்ணிக்கையை சொல்லி கன்ஃபியூஷனை நீக்கிறது. இனிமேல் நீ இதுல எந்த கலக்கமும் அடைய வேண்டாம், இதுதான் விஷயம், இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல அப்படிங்கறத தீர்மானம் பண்றதுக்கோசரம் அங்க ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையே சொல்லியிருக்கு. திரவியம்னா என்ன, குணம்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்னு ஒண்ணுக்கும் தனித்தனி விசாரம் பண்றது. தத்ர திரவியாணி. திரவியம்னா என்ன அப்படின்னா, இங்க திரவியம்னு சொல்லப்படுதுன்னா பிருத்திவ்ய தேஜோ வாயு ஆகாஷ காலதி ஆத்மனாம்சி நவைவ. தத்ர திரவியாணி, தத்ர அப்படின்னு சொல்லி சொன்னா தேஷாம் பதார்த்தானாம் மத்தியே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த பதார்த்தங்களின் இடையில், சொல்லப்பட்ட ஏழு பதார்த்தங்களின் இடையில் திரவியாணி, திரவியம் எனப்படுவது பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாஷம். பிருத்திவி அப் தேஜு வாயு ஆகாஷங்கிறது பஞ்சமா பூதங்கள். இந்த பஞ்சமகாபூதங்கள். அப்புறம் கால திக்கு ஆத்மா மனாம்சி, காலம் திக்கு ஆத்மா மனசு, இந்த நாலும் 5 + 4 = 9 தெரிஞ்சுதே. திருப்பி என்ன சொல்றாரு, நீ சந்தேகப்படக்கூடாது, உனக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது பின்னாடி. அதனால நவைவ 9 மாத்திரம் தான், இங்க ரொம்ப தெளிவாயிட்டாரு, 9 மாத்திரம் தான், அதுதான் இந்த சாஸ்திரத்துடைய விசேஷம் நம்ம சொன்னோம். நாம சொன்னதுல எந்த சந்தேகமும் வராம இருக்கிறதா நம்மளுடைய பிரயோகம் இருக்கணும். அதனால இங்க சந்தேகத்துல எதையும் கொண்டு வந்துடக்கூடாதுன்னு நவ ஏவ அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிட்டார். ஏன்னா சில பேரு இருளையும் ஒரு திரவியமா ஏத்துக்கிறாங்க, தமஹ அப்படிங்கறத ஒரு திரவியம் ஏத்துக்கிறாங்க, அந்த மாதிரி தமஸ் முதலியது திரவியமா வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால. ஏன்னா நீல தமஸ் சலத்தி அப்படின்னு இருட்டு ஓடுகிறது அப்படிங்கிற இடத்த சொல்லுவான். இருட்டு எப்படி ஓடுறது, வெளிச்சம் போயிட்டு இருக்கு, ட்ரெயின் போயிட்டு இருக்கு, ட்ரெயின் போகும்போது பின்னாடி இருட்டு போயிட்டு இருக்கு, மூவான் இருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த மாதிரி இடத்துல வெளிச்சத்தினுடைய இன்மையைத்தான் இருட்டுன்னு சொல்றமே தவிர அப்படி வெளிச்சம் இருட்டுன்னு ஒரு பதார்த்தம் தனியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுப்போம். இந்த மாதிரி தர்க்கமும் ஆரம்பிப்பாங்க, வெளிச்சத்தோட இன்மை இருட்டுன்னு சொல்லி சொல்றீங்களே, இருட்டுடைய இருத்தல் இன்மை வெளிச்சம்னு நான் சொன்னா, நான் தமசை ஒத்துக்கிறேன், வெளிச்சத்தை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னு நான் ஆரம்பிப்பான். தர்க்கம் தானே, எப்படி வேணாலும் பண்ணலாமே, எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா பாருங்க, ஒரு தார்க்கிகன் வந்து மாதிரி அனக்டோட்ஸ் இதுல ரொம்ப விசேஷமா இருக்கும். ஒரு தார்க்கிகன் என்ன பண்றான், அவன் அவனோட ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பிரெட்டுல அந்த ரொட்டியில நெய் தடவிட்டு இருக்கான். ரொட்டியில நெய் தடவும் போது பேசிட்டே பண்ணாத கீழே விழுந்துட போறது, அந்த நெய்யில வந்து மண்ணு பட்டுரும், நெய் படாம இருந்தா நெய் போடாம இருந்தா பரவாயில்ல, தட்டி எடுத்துட்டு திருப்பியும் யூஸ் பண்ணிடலாம், ஆனா இது மண்ணு பட்டுரும் பார்த்து பார்த்துன்னு சொல்லிட்டே இருக்கான். தார்க்கிங்க சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா, நான் எத்தனை நெய் தடவிருக்கான்னு மாத்திரம் இல்ல, தர்க்கத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, கீழே எப்ப விழுந்தாலும் நெய் தடவாத பாகம் தான் விழுமே தவிர நெய் தடவின பாகம் விழாது. ஏன்னா ரொட்டி எப்பவுமே தடவும் போது ஒரு பக்கம் நெய் தடவிட்டு தடவாத பாகத்து மேல வச்சிருவாங்க, அது பட்டுக்கும் அவ்வளவுதான். அந்த மாதிரி அப்போ நெய் தடவ மாட்டான், ஊத்தே ஊத்துவான் அந்த பக்கம், அப்படி இவன் தடவி தடவி வைக்கிறான். மாதிரி பண்ணுமா, தடவாத பாகம் தான் விழுவும், அதனால நீ கவலைப்படாத அப்படிங்கிறார். இல்ல தடையிற பாகத்துல கூட விழலாம், கண்டிப்பா விழாது, தடவாத பாகத்துல மாத்திரம்தான் எப்பவுமே விழும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது கீழே விழுந்துருது. கீழே விழுந்த போது சொத்துன்னு இந்த நெய் தடவின பாகம் போது பார்த்து விழறது. அப்போ அவருடைய தாத்விகரோட ஃப்ரெண்டு கேக்குறாரு, என்ன நான் சொன்னது கரெக்டா, என்ன சொன்ன, நெய் தடவின பாகம் தான் விழுன்னு சொன்னேன், விழுந்துதா அப்படின்னு உடனே இவன் சொல்றான், நீ சொன்னதும் கரெக்ட் இல்ல, நான் சொன்னதும் தப்பு இல்ல அப்படின்னா. தர்க்கிகன், எப்படியா நீ சொன்னது கரெக்ட் இல்ல, நான் சொன்ன தப்பு இல்லன்னு சொல்ற அப்படின்னு கேட்டா, நான் தான் சொன்னேன் நெய் தடவின பாகத்துல கூட விழலாம் அப்படின்ட்டு, நீ தானே சொன்ன நெய் தடவின பாகத்துல கண்டிப்பா விழாது அப்படின்ட்டு சொல்றேன். அதுக்கு விளக்கம், நான் தவறான சைட்ல நெய் தடவிட்டேன் அவ்வளவுதான், நான் தடவின பாகம் தப்பு, அதுதான் என்னோட தப்பே தவிர நான் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடுவான். இப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் ப்ரூவ் பண்ணுவான். இந்த ரூம்ல இந்த ரூம் வெளிச்சமா இருக்கா இருட்டா இருக்கா, வெளிச்சமா தான் இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னொரு பெரிய வெளிச்சத்தை போட்டு இப்போ அப்படின்னு கேட்போம். அதிகமான வெளிச்சம் இருக்கும்போது திருப்பி அந்த அதிகமான வெளிச்சத்தை நீக்கிட்ட உடனே ஏற்கனவே வெளிச்சமா இருந்த ரூம் இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கும், இப்ப எப்படி இருக்கு, இருட்டடைஞ்ச மாதிரி இருக்கு அப்படிமா. நீ தானே சொன்ன இப்போ இந்த ரூம் வெளிச்சமா இருந்தது அப்படின்னு சொன்னது நீ, இப்ப நீ இருட்டடைஞ்சதுன்னு சொல்லி சொல்றிய. நம்ம நம்மளாலேயே நம்மளே ஒத்துக்கிற அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க விஷயத்த, எந்த விஷயத்தையும் எப்படி வேணாலும் மாத்தி சொல்லுவாங்க. இந்த தரையில பானை இருக்கா இல்லையா, நீங்க என்ன சொல்லுவீங்க, பானை இருந்ததுன்னா இருக்குன்னு சொல்லுவீங்க, இல்லன்னா இல்லைன்னு சொல்லுவீங்க. அவன் என்ன சொல்லுவான், இருந்ததுன்னா கூட இல்லம்மா. எப்படியா இல்ல பானை அப்படின்னு கேட்டா, தரையில எந்த சம்பந்தத்தோட பானை இருக்கு, எந்த சம்பந்தத்தோட இல்ல அப்படிங்கறத வச்சுட்டு பேசுவான். ரெண்டு சம்பந்தம், 6 சம்பந்தம் இருக்கு பின்னாடி பார்ப்போம் மூலத்திலேயே. பிரிக்க முடியாத சம்பந்தம்ங்கிற சமவாய சம்பந்தம் 1, பிரிக்கக்கூடிய சம்பந்தம்ங்கிற சம்யோக சம்பந்தம் 2. இப்ப இந்த ரெண்டு சம்பந்தத்தை வச்சுட்டு பார்ப்போம். இந்த தரையில சம்யோக சம்பந்தத்தோட பானை இருக்கு, சம்யோக சம்பந்தத்துல ரெண்டு பிரிக்கக்கூடிய விஷயங்களோட சம்பந்தத்துல பானையானு தரையோட சம்பந்தப்பட்டிருக்கு, அதனால இருக்கு. பிரிக்க முடியாத சம்பந்தமான சமவாய சம்பந்தத்துல இல்ல, சம்யோக சம்பந்தத்துல இருக்கு, சமவாய சம்பந்தத்துல இல்ல அப்படிம்போம். இருக்கிற இடத்துலயே இல்லன்னு குறிப்பிடுவான். இந்த மாதிரி அந்த மாதிரி இப்போ 9 தான் 10 நீ சந்தேகமே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை நீக்கின உடனே அடுத்த பிரச்சனை வர்றது என்னது, என்ன சொன்னோம், குணம்னு சொல்லுவோம், திரவியத்துக்கு அப்புறம் குணம் அப்படின்னு வந்தது. அந்த குணம் எத்தனை வகை அப்படின்னு கேட்டா, ரூப ரச கந்த ஸ்பர்ஷ சங்கியா பரிமாண பிருத்தத்வ சம்யோக விபாக பரத்வாபரத்வ குருத்வ திரவத்வ ஸ்னேக சப்த புத்தி சுக துக்க இச்சா துவேஷ பிரயத்ன தர்ம தர்ம சம்ஸ்காராக சதுர்விம்சதி குணாக. சதுர்விம்சதி, விம்சதினா 20, சதுர்னா 4, சதுர்விம்சதினா 24 யூனிட் ஸ்டென்ஸ் அப்படின்ற அந்த அர்த்தத்துல போகும். சதுர்விம்சதி குணாக, 24 குணங்கள், திரவியம் 9, குணங்கள் 24. என்னென்ன அப்படின்னா, ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம், ரூப ரச கந்த ஸ்பர்ஷம், நாக்கு சுவை, ஒருவருக்கோ ஒரு ஒரு விஷயங்கள், சங்கியா எண்ணிக்கை, பரிமாணம், மாற்றம், பிரதத்துவம் வேறுபாடு, சஞ்சயோகம் சேர்க்கை, பிரதத்துவம் வேறுபடுத்தும் தன்மை, சஞ்சயோகம் சேர்க்கை, விபாகம் பிரிவு, பரத்துவம் அபரத்துவம், வேறுபட்டது வேறுபடாது, மற்றது மற்றது இல்லாதது அப்படின்னுட்டு, குருத்துவம் ஹெவினஸ், திரவத்துவம் ஒழுகி ஓடக்கூடிய தன்மை, ஸ்நேகம் ரெண்டு விஷயத்தை ஒட்டக்கூடிய தன்மை, சப்தம் காதால கேட்க முடிகிற விஷயம், புத்தி நம்முடைய சிந்திக்கக்கூடிய திறன் படைத்தது, சுகம் அதனால உண்டார அனுபவங்கள், இன்பமோ துன்பமோ, இச்சா அந்த மனசுல உண்டார ஆசை, துவேஷம் அதுல உண்டார வெறுப்பு, விருப்பு வெறுப்பு, பிரயத்னம் அந்த மனசுல அந்த ஆசையோ இல்ல விருப்பியோ வெறுப்பியோ நம்ம அடையறதுக்கோ இல்ல விடுறதுக்கோ செய்யற முயற்சி, தர்மம் அதர்மம், தர்மம் நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்ல விஷயங்கள், அதர்மம் கடைபிடிக்க வேண்டாத நீக்க வேண்டிய கெட்ட விஷயங்கள், அப்புறம் சம்ஸ்காரம் என்ன பதிவுகள் இப்படின்னு 24 குணம். ரொம்ப வேகமா சொல்லிட்டீங்க, உண்மையா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஒன்னொன்னுத்தையும் திருப்பியும் தனியா பார்ப்போம். மூலத்திலேயே பதக்கிருத்தியம் போகவே வேண்டாம், மூலத்திலேயே இந்த ஒரு ஒரு விஷயத்தையும் விளக்குவாங்க என்ன அப்படின்னு. இப்ப அடுத்தது சதுர்விம்சதி குணாக, திரவியம் குணம், அப்புறம் கர்மம். கர்மம் வந்து என்ன அப்படின்னு கேட்டா, கர்மம் உக்ஷேபண அபக்ஷேபண குஞ்சன பிரசாரண கவனாணி பஞ்ச கர்மாணி. கர்மமானது அஞ்சு வகைப்படுறது, என்னென்ன அப்படின்னு கேட்டா, உத்ஷேபணம், அபக்ஷேபண, ஆகுஞ்சன, பிரசாரண, கமன அப்படின்னுட்டு. உத்ஷேபண அப்படின்னா மேல போடுறது, அபக்ஷேபணம்னா கீழே விழறது, மேல போறது கீழே விழறது, உத்ஷேபண அபக்ஷேபண. ஆகுஞ்சன நம்ம நோக்கி வர்றது, பிரசாரண நம்ம விட்டு விலகிறது, கமன மற்ற போறது வர்றது எல்லாமே கமனம் அப்படின்னு வருது. இப்படி அஞ்சு வகையான கர்மம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. உண்மையிலே இங்க ஒரு விசாரம் பண்ணணும், அஞ்சு வகையான கர்மம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மேல போறது, கீழே வர்றது, முன்னாடி போறது, இல்ல நம்ம விட்டு விலகிறது, நம்ம நோக்கி வர்றது, இது எல்லாமே கவனம் தான். இது எல்லாமே கவனம், செல்லுதல் அப்படிங்கிற கர்மம் தான். நம்ம விட்டு செல்றது மேல, நம்ம நோக்கி கீழே வர்றது, எல்லாம் செல்லுதல் தானே. எதுக்கு இது அஞ்சா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்கதான் தார்க்கிக்கவனோட புத்தி கௌசல்யம், அவனுடைய புத்தி சாத்துரியத்தை அவன் காப்பான், சொல்லுவான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அஞ்சா பிரிக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டா, புத்தி வளர்ச்சிக்கோசரம், உனக்கு புத்தி விகாசமாகும், ஒரு விஷயத்தை இவ்வளவு பிரிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சு பண்ணி, அதுக்கோசரம் தான் நாங்க எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பரம் அபரம் சேதி திவிதம் சாமான்யம். சாமான்யம் எத்தனை வகை அப்படின்னு கேட்டா, பரம் அபரம் அப்படின்ட்டு ரெண்டு வகை, பரசாமான்யம் அபரசாமான்யம் அப்படின்னுட்டு ரெண்டு வகையா பிரிப்போம். பரத்துவம் அபரத்துவம்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா, பரத்துவம்னா எது அதிக தேசத்துல இருக்கக்கூடிய தன்மை உடையதோ அதுக்கு பரம் அப்படின்னு சொல்லி, மேன்மையானது, எது அதிகமான இடத்தில் வியாபித்திருக்கிறதோ அது பரம். அபரம்னு சொல்லி சொன்னா எது குறைந்த இடத்தில் வியாபித்திருக்கிறதோ, சிறிய இடத்தில் வியாபித்திருக்கிறதோ அது அபரம். அதிக இடத்தில் வியாபிச்சிருக்கிறது பரம், குறைந்த இடத்தில் வியாபிச்சிருக்கிறது அப்பறம். நித்திய திரவிய விருத்தையோ விசேஷாஸ்து அனந்தா இவ. அடுத்தது விசேஷம். விசேஷம் என்னது அப்படின்னு கேட்டா, நித்திய திரவிய விருத்தையாக, நித்திய திரவியத்துல நித்தியமா திரவியத்துல இருக்கக்கூடியதானது இந்த விசேஷங்களானது எப்படின்னு எத்தனைன்னு கேட்டா, அனந்தா இவ. அனந்தம் கணக்கற்றது, எத்தனை திரவியம் இருக்கோ அத்தனை திரவியத்திலையும் நித்தியமா இருக்கிறது, அதனால கணக்கில் அடங்காது, எண்ணில் அடங்காது. சாமானியஸ்து ஏக ஏவ. சாமானியம் அப்ப எத்தனை அப்படின்னு கேட்டா, ஒரே ஒரு சாமானியம் தான், சாமானியம் அனந்தம் இல்ல ஒண்ணுதான். அபாவ சதுர்விதஹ. எடுத்தது அபாவம், சாமானிய விசேஷ சாமானிய விசேஷ அபாவாக அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. அபாவம் எத்தனை அப்படின்னு கேட்டா, நாலு வகை, பிராக் அபாவ, பிரத்வம்ச அபாவ, அத்தியந்த அபாவ, அந்யோன்ய அபாவச்சேதி. நாலு வகை என்னது, பிராக் அபாவம்னு சொல்லப்படுற முன்னின்மை, பிரத்வம்ச அபாவ அப்படின்னு சொல்லப்படுற பின்னின்மை, அத்தியந்த அபாவ அப்படின்னா நிரந்தர இன்மை, அந்யோன்ய அபாவ அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்று மற்றொன்றில் இன்மை. இதையும் பின்னாடி பார்ப்போம். இருந்தாலும் பிராக் அபாவம் முன்னின்மைனா என்னன்னு பார்ப்போம். முன்னின்மை அப்படின்னு சொல்லி சொன்னா, பானை இப்போ பண்ணிட்டு இருக்கோம், உண்டாரத்துக்கு முன்னாடி பானை இருக்கா, பானை இல்ல, பானை இன்மையிலிருந்து இருத்தலை அடைகிறது, இது முன்னின்மை. உண்டாரத்துக்கு முன்னாடி பானை உண்டாரத்துக்கு முன்னாடி இருக்கிற இன்மைக்கு பேரு முன்னின்மை. பானையை உடைச்சிட்டேன், உடஞ்ச பின்னாடி இப்ப பானை இருக்கா, இல்ல, இந்த உடஞ்சு போனதுக்கு அப்புறம் இருக்கிற இன்மைக்கு பேரு பின்னின்மை. அத்தியந்த அபாவக அப்படின்னு சொல்லப்படுற நிரந்தர இன்மை, அப்படின்னா மூன்று காலத்திலும் இருக்க முடியாத ஒரு விஷயம் முயல் கொம்பு, மூணு காலத்தையும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்களானது நிரந்தர இன்மை. அடுத்தது அந்யோன்யாபாவ, ஒன்று மற்றொன்று இன்மை. அது என்னன்னு கேட்டா பானை துணியில இருக்கா, துணி பானையில் இருக்கா, இருக்காது. துணி பானையில் இல்ல, பானை துணியில் இல்ல, பானை தன்மை பானின்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஏன்னா துணியில பானை படத்தை உடைச்சிட்டு பானை இருக்கே அப்படின்னு கேட்போம், அப்போ தெளிவாயிரணும். பாருங்க சொல்லும் போதே கரெக்டா இருக்கணும். பானை தன்மை துணித்தன்மையில இருக்காது, துணித்தன்மை பானித்தன்மையில இருக்காது. அப்போ இது ரெண்டும் அத்தியந்த அந்யோன்ய அபாவ, ஒன்று மற்றொன்று இன்மை. அப்படி இன்மையானது நாலு வகைப்படுறது, பிராகபாவம், பிரத்வம்சாபாவம், அத்தியந்தபாவம், அந்யோன்யபாவம் அப்படின்னுட்டு. தத்ர கந்தவதி பிருத்திவின்னு சொல்லி சொன்னோம், பிருத்திவி அப் தேஜு வாயு ஆகாஷ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு தத்துவத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆகாஷ காலதிக் ஆத்ம மனாம்சி அப்படின்னு சொல்லிட்டு நாலுத்தையும் சொன்னோம். அஞ்சு நாள் ஒன்பது நவைவ திரவியாணி அப்படின்னு சொல்லி முடிச்சோம். தத்ர திரவியாணி பிருத்திவ்யப் தேஜு வாயு ஆகாஷ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு சொன்னோம். பிருத்திவின்னு சொல்லாமே அந்த பிருத்திவி என்னது, பிருத்திவினா என்ன, இந்த விஷயத்த நான் பிருத்திவின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னையா தரா இருக்கு, தரையில இருக்கிற மண்ணு தான் பிருத்திவி, அது மாத்திரம் தான் பிருத்திவியா? மண்ணு சம்பந்தப்பட்ட எதுவுமே பிருத்திவி, மண்ணு சம்பந்தப்பட்டதுன்னா என்னது, இந்த சரீரம் பிருத்திவி. எப்படி இந்த சரீரம் பிருத்திவின்னு சொல்றேன்? அப்போ ஒரு விஷயத்த நாம பிருத்திவி நிலத்தன்மை உடையது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி தீர்மானம் பண்றோம்? இது நிலத்தோட சம்பந்தப்பட்டதா இல்ல நீரோட சம்பந்தப்பட்டதான்னு ஒரு விஷயத்த நம்ம எப்படி பகுக்க முடியும்? அப்ப அந்த விஷயத்தோடைய லட்சணமானது நமக்கு தெரிஞ்சாதான் அது பகுக்க முடியும். அந்த விஷயத்தோட லட்சணம் என்ன, குறிப்பு என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியணும். குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டா தத்ர கந்தவதி பிருத்திவி. இப்போ அந்த குறிப்பு என்னது, கந்தவதி பிருத்திவி, அதுதான் குறிப்பு. கந்தவதி அப்படிங்கறதுதான் பிருத்திவியோடைய குறிப்பு. பிருத்திவிக்கு இலக்கணம் என்ன, கந்தவதி, வாசனை உடையது. எதெல்லாம் வாசனை உடையதோ அதெல்லாம் பிருத்திவி, எதெல்லாம் வாசனை இல்லாதோ அதெல்லாம் பிருத்திவி இல்லை. இதுதான் தர்க்கம். இதுதான் தர்க்கம்னா நான் சொல்றது தர்க்கம்ங்கிற பாஷையில சொல்றேன் நான். தர்க்க சாஸ்திரத்துல சொல்லப்படுற பாஷை இதுக்கு தர்க்கம்னு சொல்லுவான். பஞ்சாவய வாக்கியம் பின்னாடி அனுமானத்துல சொல்லுவோம், இது ஒரு அனுமானம். எங்கெல்லாம் வாசனை இருக்கோ அதெல்லாம் பிருத்திவி, எங்கெல்லாம் வாசனை இல்லையோ அதெல்லாம் பிருத்திவி இல்லை. அப்படி அந்த பிருத்திவி எத்தனை வகை அப்படின்னு கேட்டா சாத்வீதா நித்யா அனித்யாச்ச. பிருத்திவி ரெண்டு வகை, நித்தியமானது அனித்தியமானது. நித்தியமான பிருத்திவி அனித்தியமான பிருத்திவியா, இது என்னது புது கதையா இருக்க கேட்டா சொல்றேன் கேட்டுங்க. நித்யா பரமாணு ரூபா, அனித்யா காரிய ரூபா. பரமாணு என்னைக்குமே அழியாது, பிருத்திவி பரமாணு நித்தியமானது, அழிவே அழியாது. அந்த பிருத்திவி பரமாணுமானது பரமாணு ஒரு அணுவா இருக்கு, ஒரு பரமாணு இன்னொரு பரமாணுவோட சேருது, சேர்ந்தா கோபாண்ட் அப்படிமா இங்கிலீஷ்ல, சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரியில கோபாண்ட் அப்படிமா. ரெண்டு பரமாணு சேருது, ஒட்டிக்கிட்டு ஒட்டிட்டு இருக்கும். இப்போ இந்த பாண்டுக்கு இந்த இந்த சேர்க்கைக்கு சேர்க்கை முடிஞ்ச உடனே உண்டாருது, இது ஒரு பரமாணு இது ஒரு பரமாணு வந்து சேருது, ரெண்டு பரமாணு. இதுக்கு பேரு துவெனுக்கு. இந்த ரெண்டு பரமாணு, ரெண்டு பரமாணு துவெனுக்கு ரெண்டு வெறுக்கு சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேரு த்ரஸ்ரேனோ. ரெண்டு துவெனுக்கு சேர்ந்துதான், ரெண்டு பரமாணு சேர்ந்துதான் அதுக்கு பேரு துவெனுக்கு. ரெண்டு துவனுக்கு சேர்ந்ததுன்னா அதுக்கு பேரு த்ரஸ்ரேணு, ரெண்டு த்ரஸ்ரேணு சேர்ந்ததுன்னா அதுக்கு சதஸ்ரேணுன்னு பேரு. இப்போ இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போறது, பரமாணு நிலையில கண்ணால பார்க்க முடியாது, துவனுக்கு நிலையிலையும் நம்மளால பார்க்க முடியாது, த்ரஸ்ரேணு நிலையிலிருந்து பார்க்க முடியும். விசேஷமான உபகரணங்கள் வச்சுட்டு பார்க்க முடியும், ஒரு நல்ல மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். இல்லாட்டி வெளிச்சம் ரூம்ல ஒரு லேயர், ஒரு கிரணமா வருது, சூரிய ஒளி ஒரு கிரணமா ஒரு ரூம்குள்ள வருது. அந்த ரூம்குள்ள வரும்போது அதுல பறக்குது பாருங்க துகள்கள், அது த்ரஸ்ரேணு. அது சாதாரணமா இப்பவும் இருக்கு, இப்ப கண்ணுக்கு தெரியல, விசேஷமான நிலைகள்ல மாத்திரம் தெரியும். கண்ணுக்கு தெரியற நிலை த்ரஸ்ரேணு, கண்ணுக்கு தெரியற நிலையில த்ரஸ்ரேணு இருக்கிறது ஓகே ஒத்துக்கிறேன். பரமாணுன்னு ஒண்ணு இருக்கிறதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டா இந்த த்ரஸ்ரேணுக்கு ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கணும், அது பரமாணுன்னு சொல்லி ஒரு பதில். ரெண்டாவது யோகிகளின் பிரத்யட்சம் பரமாணு. யோகிகளுக்கு இந்த சாஸ்திரத்தை படிச்சு இந்த சாஸ்திரத்தோடைய முடிவை யாரு தெரிஞ்சுட்டாங்களோ அவங்களுக்கு இந்த பரமாணுவானது பிரத்யட்சம், அவங்களுக்கு தெரியறது நேரடியா அனுபவத்துக்கு வர்றது. அதனால பரமாணுவானது அழிவடையாதது நித்தியமா இருக்கிறது. அதனால அனித்யா, அனித்யம் எது, காரிய ரூபா. அனித்யமானது காரிய ரூபம், எது வந்து மூன்று காலத்திலும் அழிவடையாமல் இருக்கோ அதுக்கு பேரு நித்தியம். எது மூன்று காலத்திலும் இருக்க முடியாதா இருக்கோ அதுக்கு பேர் அனித்யம். ஏதாவது ஒரு காலத்திலயோ ரெண்டு காலத்தையும் மாத்திரம் இருக்கக்கூடியதுக்கு அனித்யம்னு பேரு, மூன்று காலத்தையும் இருக்கக்கூடியதுக்கு நித்தியம்னு பேரு. அப்படி காரியமானது அனித்யம், முன்னாடி இல்ல இப்ப வந்தது பின்னாடி இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயம் இங்க புனஸ்திரிவிதா சரீர் இந்திரிய விஷய பேதாத். மீண்டும் இந்த இந்த இந்த நித்தியம் அநித்தியமானது மூன்று வகைப்படுறது. என்னது? சரீர இந்திரிய விஷய பேதாத். நித்திய அநித்தியமானது மூன்று வகைப்படுகிறது அப்படின்றது சாதாரணமான அர்த்தத்துல கொண்டு வரலாம். ஆனா இங்க நாம அனித்திய காரிய ரூபத்தை தான் பார்க்கணும். நித்தியமான காரண ரூபத்தை பார்க்க கூடாது, அனித்தியமான காரிய ரூபத்தை தான் பார்க்கணும். காரிய ரூபமானது மீண்டும் மூன்று வகைப்படுகிறது அப்படிங்கிற அர்த்தத்தை இங்க புரிஞ்சுக்கணும். அங்க புனக திரிவிதம் அப்படின்னு சொல்லி சொன்னது நித்தியம் அனித்தியம் ரெண்டுத்துக்கும் சாதாரணமா இருக்கு. இருந்தாலும் அப்படி அதை ரெண்டுத்தையும் புரிச்சு கூடாது. ஏன்னா ரெண்டு வகையான மதமும் இருக்கு இதுல. நித்தியத்தை மூணு வகையாவும் அனித்தியத்தை மூணு வகையாவும் பாக்குறதாவும் இருக்கு. நித்தியத்தை பார்க்க கூடாது, அனித்தியத்தை மாத்திரம் தான் பாக்கணும் அப்படிங்கிற ஒரு மதமும் இருக்கு. அதனாலதான் இந்த மதம் ரெண்டாவது மதத்தை நான் கையாண்டு சொல்றேன். புனஸ்திவிதம் சரீர இந்திரிய விஷய வேதா, அந்த சரீரம் இந்திரியம் விஷயம் அப்படின்னு மூணு வகையானது பிரிக்கப்படுறது. சரீரம்னா என்ன? போகாயத்தனம் சரீரம். எது போகத்துக்கு அனுபவத்துக்கு ஆயத்தனம் பாத்திரமா இருக்கோ அதுக்கு பேர் சரீரம். நல்ல கெட்ட அனுபவங்களுக்கு எது பாத்திரமா இருக்கோ, எது அனுபவத்துக்கு காரணமா இருக்கோ அதுக்கு பேர் சரீரம். போக சாதனம் இல்லாட்டி போக சாதனமானது சரீரம்னு சொல்லப்படுறது. அப்படி அந்த சரீரம் பிருத்வி பார்த்திவ சரீரம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, சரீரம் அஸ்மதாதீனா, நம்மளை போல உடம்புக்கு தான் பிருத்வி சரீரம். பார்த்திவ சரீரம், பார்த்திவ சரீரம் எப்படி தீர்மானம் மாறுது மோந்து பாருங்க, தெரியும். கந்தபதி, நல்ல வாசனையா இருந்தாலும் சரி கெட்ட வாசனையா இருந்தாலும் சரி வாசனை வர்றது இல்ல, அந்த வாசனை இருக்கிறதுனால அது பிருத்வி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்திரியம் கந்த கிராகம் கிராணம் நாசாக்கரவர்த்தி. இந்திரியம் என்னது இந்த பிருத்திவிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா மூக்கு. ஏன் வாசனை நம்ம மூக்காலதான் நுகர முடியும், கண்ணால அறிய முடியாது, காதால அறிய முடியாது, மூக்குனால்தான் அறிய முடியும். அதனால இந்திரியம் எது பிருத்திவிக்கு? நாசாக்கரவர்த்தி. இந்திரியம்னு சொல்லி சொல்லும் போது நாசாக்கரவர்த்தின்னு சொல்லி சொல்றான். கந்த கிராகம் நாசாக்கரவர்த்தின்னு சொல்லி சொல்றான். நாசாக்கரவர்த்தின்னா நாசம்னா மூக்கு, அக்ரவர்த்தி மூக்கு நுனியில இருக்கிறதுனா மூக்கு நுனியில கோபம் தான் இருக்கும். மூக்கு நுனியில இந்திரியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த மூக்கு நம்ம எதை பாக்குறோமோ இது மூக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க. இதுக்கு பேர் கோலக்கம். இதுக்கு பேரு கோலக்கம். கோலக்கம் அழகான உருவமுடையதா இருக்கலாம், ஆனா அந்த கோலக்கமானது விஷயத்த அறியக்கூடிய தன்மை இல்லாத ஆயிடும். அதனால அது இந்திரியம் இல்ல. இப்ப இந்திரியம் என்னது? அந்த கோலக்கத்துல இருந்துட்டு எது அந்த கோலக்கத்தை செயல்பட வைக்கிறதோ அதுக்கு பேர் இந்திரியம். அந்த சக்தி தான் இந்திரியம்னு சொல்லப்படுறது. விஷயோ மிருத் பாஷாணாதி. விஷயம் என்ன பிருத்திவிக்கு? விஷயம் என்ன அப்படின்னா கல்லு மண்ணு முதலியதெல்லாம் இதுக்கு விஷயம். அடுத்தது கந்தவதி பிருத்திவின்னு சொல்லியாச்சு. அடுத்தது ஆபக பிருத்திவி அப்தேஜு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஆப நீர் என்னது அப்படின்னு கேட்டா சீதஸ்பர்ஷவத்யாபக. சீதஸ்பர்ஷவத்யஹ ஆபக. சீதஸ்பர்ஷவத்தி ஆபகன்னு சொல்லல, சீதஸ்பர்ஷவத்யஹ ஆபகன்னு சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா ஆபக அப்படிங்கிற இந்த சப்தமானது, நீர் அப்படிங்கிற அந்த சப்தமானது நித்திய பகுவச்சனம். ஸ்ரீலிங்கம் மாத்திரம்ல பகுவச்சனம், பன்மையிலதான் எப்பவுமே குறிக்கப்பட வேண்டியது. அதனால சீதஸ்பர்ஷவத்யஹ அப்படின்னு சொல்லி சொல்லி குளிர்மையான தன்மை தொட்ட அறியும். தொடு உணர்ச்சிக்கு உணர்வு, உணர்வது எப்படி? குளிர்மையான உணர்ச்சியுடையது நீர். தொடும் பொழுது எது குளிர்மையா இருக்கோ அதுக்கு பேரு நீர். இயல்பான நிலையில நீர் குளிர்மையானது. அது வெளியில இருக்கிற சூடு குளிர்மை காரணமாக தன்னுடைய தன்மையை இழக்கிறது, மாறுபடுறது. ப்ராப்பர்ட்டி ஆஃப் என்ட்ரோபி எக்ஸ்ட்ராபி அப்படின்மா அந்த மாதிரியான வெளி விஷயங்களுடைய தன்மையினால தன்னுடைய தன்மையை இழக்கிறது அது நீர். இல்லாம நீர் எப்படிப்பட்டது? குளிர்மையானது. வெளியில சூடா இருந்தா தண்ணி சூடா இருக்கு, வெளியில சில்லுன்னு இருந்தா தண்ணி சில்லுன்னு இருக்கு. அதனால வெளியில இருக்கிற சீதோஷ்ணத்துக்கு ஏத்த மாதிரியான ஐசாக கூட மாறி இருக்கிறது. சில இடத்துல வெளியில இருக்கிற சீதோஷ்ணத்துக்கு ஏத்த மாதிரியாக நீரானது மாறுறது. ஆனா நீருடைய இயல்பு என்னது? குளிர்மை. தாத்விதாக நித்யா அநித்யாச்ச. அந்த நீர் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா அதுவும் ரெண்டு வகை, நித்தியமானதும் அனித்தியமானதும். நித்யாக பரமாணு ரூபாக, அனித்யாக காரிய ரூபாக. திருப்பி முன்னாடி சொன்ன மாதிரி நித்தியமானது பரமாணு ரூபம், பரமாணுவா இருக்கிற நீர், நீர் பரமாணு நித்தியமானது. காரிய ரூபமான பரமாணு, அப்ப காரிய ரூபமான நிலை அது அனித்யம். காரியம்னா என்னன்னா நீர்நிலைகள் எல்லாமே காரியம் தான். பாப்பா என்னன்ட்டு புனஸ்திரிவிதாக, திருப்பி மூணு வகைப்படுறது. என்னது? சரீர இந்திரிய விஷய பேதாத். சரீரம் இந்திரியம் விஷயம் அப்படின்னு மூணு வகைப்படுறது. சரீரம் என்னது? அப்ப அது பிருத்வி லோகத்துல நம்ம சரீரம்னு சொல்லிட்டோம். தண்ணி லோக தண்ணியோட தண்ணியா உடல் யாராவது இருக்கா அப்படின்னா தண்ணியில உடல் இருக்கலாம். ஆனா தண்ணீர் தண்ணியாவே உடல் இருக்குமா அப்படின்னு கேட்டா நீங்க பார்த்தது இல்ல, நீங்க பார்த்தது இல்ல. ஆனா நீர், நீரால அமைஞ்ச உருவங்கள் உடல்கள் இருக்கு. எங்க அப்படின்னா வருண லோகே, வருண லோகத்தை பிரசித்தம். வருண லோகத்துல இருக்கிற சரீரம் எல்லாம் நீர்தன்மை கூடியதாகத்தான் இருக்கு. இந்திரியம் ரசக்ராகம் ரசம் ஜிஹ்வாக்ரவர்த்தி. இந்திரியம் என்னது இதுக்கு அப்படின்னு கேட்டா சுவை அறியக்கூடியதான நாக்கு, நாக்கு நுனியில இருக்கிற அந்த சக்தி, அதுதான் இந்திரியம். விஷயம் சரித் சமுத்திராதிகி, இதுக்கு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா சரித் சமுத்திராதி, நதி கடல் சமுத்திரம் முதலியதெல்லாம். உஷ்ண ஸ்பர்ஷவ தேஜகா. அடுத்தது நெருப்பு. நெருப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா உஷ்ண ஸ்பர்ஷவத் தேஜக, சூடான தன்மையுடையது. தொட்டா சூடான தன்மை இருக்கிறது எது எதுவோ அது நெருப்பு. தச்ச தீதம், அந்த நெருப்பு ரெண்டு வகை, நித்தியம் அனித்யம். ச நித்தியம் அனித்யம் அப்படின்னுட்டு, நித்தியம் பரமாணு ரூபம், அனித்யம் காரிய ரூபம். நித்தியம் பரமாணு ரூபமா இருக்கிறது, அனித்யம் காரிய ரூபமானது. பரமாணு ரூபமா இருக்கிற நெருப்பு, காரிய ரூபமான நெருப்பு. காரிய ரூபமான நெருப்பு திருப்பி மூணு வகை, புனஸ்திரிவிதம் ஷரீரேந்திர விஷயம் பேதா, சரீரம் இந்திரியம் விஷயம்னு திருப்பி மூணு வகை ஆகுது. சரீரம் ஆதித்ய லோகே பிரசித்தம். இந்திரியம் சரீரம் எங்க, நெருப்பாலான சரீரம் எங்க இருக்கு அப்படின்னா ஆதித்ய லோக சூரிய லோகத்துல பிரசித்தம், நெருப்பாலான உடல். சரி, இந்திரியம் எங்க, இந்திரியம் என்னது அப்படின்னு கேட்டா ரூப கிராகம் சக்ஷு கிருஷ்ண தாராகிரவர்த்தி, உருவத்தை கிரகிக்க கூடியதான கண்ணு, கண்ணுடைய கருவிழி, அந்த கருவிழியில அமைஞ்சிருக்கிறது. கிருஷ்ண தாராகிரவர்த்தின்னு சொல்லி சொல்றான், அந்த கண்ணு கருவிழியில இருக்கிற அந்த பார்வை குடிக்கூடிய சக்தி, அதுதான் இந்திரியம். சரி, விஷய சத்துர்விதக, விஷயம் என்னது அப்படின்னு கேட்டா நாலு வகைப்படுறது, மத்ததுக்கெல்லாம் ஒண்ணு ஒண்ணு வகை சொல்லியாச்சு. சரி சமுத்திராதுன்னு சொல்லிட்டு இங்க நாலு வகையான விஷயம் என்னது, பௌம திவ்ய ஔதர்ய ஆக்கரஜ வேதாத். பௌம பூமியில இருக்கிறது பௌமம், இல்ல பூதமா இருக்கிறது பௌமம். திவ்யம் திவ்யமான விஷயம், திவ்யமான நெருப்பு. ஔதர்யம் வயிற்றுல இருக்கிற நெருப்பு. ஆக்கரஜம் எப்படி நோண்டி எடுக்கிற நெருப்பு, ஆக்கணம்னா கணனம் நோண்டறது அப்படின்னு அர்த்தம், நோண்டி எடுக்கிற ஒரு பூமிக்குள்ள புதஞ்சிருக்கிற நெருப்பு. எப்படி அப்படின்னு கேட்டா முதல் வகை பௌமம், வன்யாதிக்கம் நெருப்பு முதலியதெல்லாம் பௌமம், பூமே பவ பூமியில இருக்கு அப்படின்றதுனால பௌமம் மாறுது. அபிந்தனம் திவ்யம் வித்யுதாதி, திவ்யமானது என்னது அப்படின்னு கேட்டா மின்னல் முதலியதெல்லாம் திவ்யமான நெருப்பு. ஏன்னா நெருப்பு விழுந்து இடி விழுந்து, அந்த இடி விழுந்து மரம் அழிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்றோம்ல, அந்த இடியானது திவ்யமானது. முக்தசிய பரிணாம ஹேதோஹோ ஔதர்யம், சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆறதுக்கு காரணம் என்ன, வயிற்றுல இருக்கிற நெருப்பு, அந்த நெருப்பு தான் உதர நெருப்பு. ஔதர்யம் உதரே பவ ஔதரம், ஔதர்யம் ஆறுது. ஔதர்யம் ஏற்படுத்தியம் வந்து ஔதர்யம் அப்படிங்கிறது, உதரே பவ அப்படிங்கறதுனால ஔதர்யம் அப்படிங்கிறது வயிற்றுல இருக்கிற நெருப்பு. நாலாவது ஆக்கரஜம், நோன்றதுனால அண்டாறது, என்னது அப்படின்னா சுவர்ணம் முதலாதிய. சுவர்ணம் முதலிய அப்படின்னு சொல்லி சொன்னா வெள்ளி சுவர்ணம் எல்லாம் பூமியில எது கிடைக்கிறதோ பிரகாசமானது அது எல்லாமே பூமியில இருக்கிற ஆக்கரஜமான நெருப்பு, இயல்பான நெருப்பு, நெருப்பு தன்மை கூடியது, அந்த மஞ்சத்தன்மையினால நெருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. சரி பாப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.

சமீபத்தில் ஒரு சங்கீதத்தை பத்தி கட்டுரை எழுதினேன். அதுல என்னுடைய கருத்தை எழுதி இருக்கிறேன். ஒரு பாட்டுக்காரன் என்று வியாபகத்தில் வந்தவர்களை அத்தனை பேரையும் நினைத்து பார்த்தால் எப்படி அவர்கள் புகழ்ச்சிக்கு வந்தார்கள், மக்களால் போற்றப்பட்டார்கள் என்று பார்த்தால், சாரீரத்தை ஒழுங்கு பண்ணணும். சாரீரம் என்பது தொண்டை இல்லையா? சாரீரம் ஒழுங்காக பாட வந்தால்தான் அவன் பாட்டுக்காரனாக ஆக முடியும் அல்லவா? ஆமா, ஒரு பெண்ணு அழகா இருக்கான்னு சொன்னா நம்ம கைய பாக்குறோமா, காலை பாக்குறோமா, எதை பாக்குறோம்? முகத்தை அல்லவா? அது போல ஒரு நல்ல பாட்டுக்காரன் சொன்னா சாரீரத்தை தான் பார்ப்பான். அப்ப சங்கீதம் வேண்டாமான்னு நீங்க கேட்கலாம், சங்கீதம் வேண்டாமான்னு கேட்கலாம். சங்கீதம் 25 மார்க்கு தான், 75 மார்க்கு சாரீரம் தான். இப்போ ஒரு சட்டி நிறைய பாயசம் இருக்கு, அதை எடுத்து போடணும், அந்த ஆப்ப வந்து ஓட்ட என்ன பண்ணுவீங்க இல்லையா? ஒண்ணும் பண்ண முடியாது. ஏ ஆமா, அதத்தான் அப்பர் சாமிகள் சொன்னார், காம்பில்லா மூகை மூளை போல கருதிட்டே முகக்க மாட்டேன் அப்படின்னார். மூளை என்பது அகப்பை அல்லவா? அது போல சாரீரம் ஒருத்தனுக்கு ஒழுங்கா இருந்தாத்தான் அவன் பாட முடியும். ஆனா சங்கீத இலக்கணம் தேவைதான். நான் அதை இல்ல வேண்டாம்னு நான் சொல்ல தயாரா இல்ல. எத்தனை மார்க் இருக்கணும்? 25 மார்க்காவது அதுக்கு இருக்கணும். அப்ப சாரீரம் 75 மார்க் இருக்கணும். அப்படி இருந்தவர்கள் தான் பாட்டுக்காரராக நம்ம நாட்டில் உலவினார்கள். எவ்வளவுதான் கெட்டிக்காரத்தனம் இருந்தாலும் கூட நல்ல சாரீரம் இல்லைன்னா அவன் பாட்டுக்காரனாக வரவே முடியாது, மக்களிடையே அவன் பேர் வாங்க இயலாது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அல்லவா? ஆமா, அந்த மாதிரி சாரீரத்தை நம்ம சரி பண்ணணும். சாரீரத்தை அன்னன்னைக்கு நம்ம சரி பண்ணணும். திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், அது உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அவரை. ஆமா, நாதஸ்வர உலகத்திலேயே அப்படி ஒரு மனிதன் தோன்றவில்லை என்று சொல்லிட்டாங்க. தஞ்சாவூர் ஜில்லாவில் நாதஸ்வரக்காரர் சொன்னா ராஜரத்னம் பிள்ளையை தான் குறிப்பிடும். தவுல்காரர் சொன்னா நீடாமங்கலம் மீனாட்சிங்கிறம் பிள்ளையத்தான் குறிப்பிடும். ஆமா, அதே மாதிரி ஒரு ஒரு காலத்து 60 வருஷத்துக்கு முந்தி பாகவதர் பாடுறார் அப்படின்னு ஒரு யாவனா ஒருத்தன் சொன்னானே, ஆனால் யார சொல்லும்? எம்கே தியாகராஜ பாகவதர் தான் சொல்லும். ஆமா, செம்ப வைத்தியநாத பாகவதர் இருந்தாரு. இன்னும் எத்தனையோ பாகவதர்கள் நம்ம நாட்டில் இருந்தாங்க. ஆனா பாகவதர் கச்சேரி இன்னைக்கு அப்படின்னு அவர் தான் வேணாவிரதம் சொன்னா எம்கே தியாகராஜ பாகவதரை தான் குறிக்கும். ஏன்? அப்படி ஒரு திவ்யமான சாரீரம், பவுன் கம்பி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அவருடைய சாரீரம். அவர் எனக்கு சொந்தக்காரன் அல்ல அல்லவா? ஆமா, அப்படித்தான் நான் எழுதி இருந்தேன் அதுல. அந்த மாதிரி அண்ணன்னைக்கு சாரீரத்தை சரி பண்ணணும். ராயரத்னம் பிள்ளை சொல்லுவார், தான் பெரிய எவரஸ்ட் மாதிரி அவர் வந்தபோது கூட நான் தினந்தோறும் வீட்டிலே வாசிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆமா, அந்த ஊர்ல போய் கேட்டா ராயரத்னம் பிள்ளை இருக்காரான்னு கேட்க வேண்டிய இல்லையா? இருந்தாருன்னா 4 மணிக்கு ஊதுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவர் தினந்தோறும் சரி பண்ணதுனாலதான் அவருடைய பேர் சாகர வரைக்கும் இருந்தது. ஆமா, நிச்சயம். அதுபோல நான் கூட தினந்தோறும் சாரீரத்தை சுத்தப்படுத்துவேன். சுத்தப்படுத்தினால் தான் கடவுளுடைய அருளாலே எனக்கு இந்த வரைக்கும் இந்த சாரீரம் உதவுபடி எனக்கு வந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஆமா, ஆயிரக்கணக்கில் கேசட் நான் பாடியிருக்கேன்னு சொன்னா சாரீரத்தை ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கேன். ஒழுங்கு பண்ணி வச்சாத்தான் முடியும். 82 வயசுல ஒருத்தன் பாடவும் முடியாது, அதுலயும் ரெக்கார்டும் பண்ண முடியாது. சாரீரம் ஆடி போகும், ஒரு ஆட்டம் வந்துடும். அந்த ஆட்டம் வந்தா நல்லா இருக்குமா? பேச்சே நல்லா இருக்காது, பாட்டு எப்படி நல்லா இருக்கும்? ஆனால் அவருடைய கடவுளுடைய அருளும் தேவை, அதே சமயத்துல இவனுடைய உழைப்பும் தேவை.
உழைப்பால் வராத உறுதியும் உழவோ அப்படின்னு சொன்னா பாருங்க, அது கரெக்ட். அது அதாவது மதுரை மாரியப்ப சாமின்னு ஒருத்தர் ஒரு காலத்துல பெரிய பாட்டுக்காரர், அவர் பாடினால் எல்லாரும் அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு பக்திமான், தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் அவரே இயற்றிய பாடல்களை தவிர வேற ஒன்னையும் பாடவே மாட்டவர். நாக்கை அறுத்து கொண்டார் சரியா பாடவில்லைன்னு. அவர் ஒரு தடவை தர்மபுரத்துக்கு கச்சேரிக்கு வந்தாங்க, அவங்க தம்பூர் சுத்தி எடுத்துக்கிட்டு வரல, இன்னமும் எடுத்துக்கிட்டு வரல. அங்க வந்து உட்கார்ந்தவொன்னு கேட்டாங்க, நீ யாத்தையாவது தம்பூர் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் பக்கத்துல நின்றுட்டு இருந்தேன், என்கிட்ட இருக்குன்னு சொன்னேன், எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னாங்க. எடுத்துக்கிட்டு போனேன், எடுத்துக்கொண்டு கொடுத்தேன், சுதி சேர்த்தாங்க. ரொம்ப பெரியவங்க, முருகனுடைய அருள் பெற்றவரே அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தம்பூர் சுதி சேர்க்கறதுங்கிறது அது ஒரு கலை, அது லேசா சேர்க்க முடியாது. அது ஏன் தம்பூர் ஆச்சா, அவங்க சேர்த்து சேர்த்து பார்த்தாங்க, சேரல, சுதி சேரலையே சேரலையேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் அப்போ ரொம்ப சின்ன பையன், தம்பூர் என்னதாச்சா, அதுல இருக்கிற நுட்பம் எனக்கு தான் தெரியும், சில குறைபாடுகள் இருக்கும் அல்லவா இல்லையவா. ஆமா, நான் சேர்க்கட்டுமான்னு கேட்டேன். அவங்கள நான் கேட்கப்படாது, ரொம்ப பெரியவங்க இருந்தாலும் தம்பூர் என்னதாச்சேங்கிறதுக்கு நான் சேர்க்கட்டுமா அப்படின்னு சொன்னேன். சேரு அப்படின்ட்டாங்க, என்ட்ரி எடுத்து கொடுத்தாங்க, சேர்ந்து போச்சு. மீட்ல சரியா இருக்கு, ஆஹா சவாஸ் நல்லா இருக்கு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. என் பேர் சுவாமிநாதன், வேற எவன் எனக்கு சுதி சேர்த்து கொடுப்பான், சாமிநாதன் தான் எனக்கு சேர்த்து கொடுப்பான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி என் பேரும் சாமிநாதன், இந்த புத்தகத்தை கொடுத்தவரும் சாமிநாதன். வடபடினியில வேலாயுத ஓதுவார்னு ஒரு ஓதுவார் இருந்தார், பழமையான ஓதுவார். நான் அவரை ரொம்ப மதிப்பேன். தமிழ்ச்சி சங்கத்துக்கு பலகாலம் அவர் வந்திருந்து தன்னுடைய கருத்தை சொன்னவர், அவருடைய பிள்ளை இவர். அவருடைய பிள்ளை என்பதனாலேயே நான் இவர்கிட்ட கொஞ்சம் பிரியமா இருப்பேன். என்னை வந்து பார்த்துட்டு தான் வந்தார். அந்த அஞ்சு பாட்டும் ஏன் விடுவானேன்னு சொல்லிட்டு அவர் புஸ்தகம் வச்சிருந்திருக்கு. முருகன் அதையும் விட விரும்பவில்லை இல்லையா. ஆமா என்பதை சொல்லி சுந்தரருடைய தேவாரத்தை நாம பார்த்துக்கிட்டோம். திருவண்ணை நல்லூர்ல அவரை ஆட்கொண்டார். சுந்தரருடைய வரலாறு, ஏன் சுந்தரர் இந்த நில உலகத்துல பிறந்தார் அப்படின்னு சேக்கிழார் சொல்லும் போது நடுமத்தில ஒரே ஒரு விஷயம், வருஷப்பிறப்பு அன்னைக்கு தமிழ்ச சங்கத்துல வருஷப்பிறப்பு விழா கொண்டாடுகிறார்கள். தமிழர்கள் அல்லவா, தமிழிசை சங்கம் அல்லவா, அதனால தமிழ் வருஷப்பிறப்பை கொண்டாடுகிறார்கள். மாலையில் 4 மணிக்கு இங்க இசைக்கல்லூரியில எல்லா விதமான இதுவும் வச்சிருக்காங்க, வாய்ப்பாட்டு வச்சிருக்காங்க, மருதங்கம் வச்சிருக்கிறாங்க, நாயனம் வச்சிருக்கிறாங்க, பரதநாட்டியம் வச்சிருக்கிறாங்க, பிடில் வைத்திருக்கிறாங்க, வீணை வச்சிருக்கிறாங்க, தவுல் வச்சிருக்கிறாங்க, எல்லாம் வச்சிருக்காங்க. அவ்வளவு கவர்மெண்ட் சர்டிபிகேட் இல்லையா. ஆமா நடக்குது. அப்படி அந்த மாணவர்கள் நாயனம் வாசிப்பார்கள் 4 to 5 PM. 4 to 5 PM அவர்கள், 5 to 6:30 PM அடியேன் திருமுறை பாடுவேன். திருமுறையில என்ன பாடுவதுன்னு நான் யோசனை பண்ணினேன். முன்னே ஒரு தடவை திருமூலர் திருமந்திரம் இங்க பாடி காட்டியிருக்கேன், இதே மேடல். திருமூலருடைய காலம் கி.மு. 600. இப்ப திருஞான சம்பந்தர் கி.பி. 7வது நூற்றாண்டு, திருநாவுக்கரசர் 7வது நூற்றாண்டு, சுந்தரர் 9வது நூற்றாண்டு. மாணிக்கவாசகருக்கு காலம் சொல்ல இயலாது. ஆராய்ச்சியாளர்கள் முன்னையா பின்னையா, முன்னையா பின்னையா என்று இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால அது ஆராய்ச்சிக்கு அகப்படல. ஆனதுனாலே திருமூலருடைய காலம் ஆராய்ச்சியில கி.மு. 600 அல்லவா. ஆம், 3000 தமிழ் பாடினார் அவர், 3000 தமிழ்.
கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைத்தக்கரிய சொத்து. சரி, அந்த சொத்தை நமக்கு எடுத்து கொடுத்தவர் யார் உங்களுக்கு நினைவு இருக்கா? நான் சொல்லியிருக்கேன், திருஞான சம்பந்தர் தான் எடுத்து கொடுத்தார். ஆமா, திருஞான சம்பந்தர் திருவாவூர்துறைக்கு போனார். அந்த அரச மரத்தடியின் கீழே இருந்துதானே அவர் பாடினார் என்று வரலார். யாரு? திருமூலம். அதை செப்பேடு பண்ணி யாரோ அந்த அரச மரத்தின் கீழே புதைத்து வைத்திருக்கிறாங்க. அப்பெல்லாம் பணத்தை முதற்கொண்டு பேங்க்ல போடுறது இல்லையா? பேங்க் எல்லாம் கிடையாது அல்லவா? பேங்க் எல்லாம் கிடையாது. அதனாலதான் பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேளுங்கள்னு சொன்னது. பணத்தை புதைச்சுதான் வைப்பான். நோட்டும் கிடையாது, ஏதோ ஒரு சில சின்ன சின்ன காசுகள், அடையாள குறிகள், அதுதான் பானையில போட்டு புதைச்சு வச்சிருவான். அவன் புதைச்சு வச்சவன் சொல்லாம போயிட்டான்னா எப்பாவது எவனா தோண்டி பார்த்தான்னா கிடைச்சதுன்னா தான் அதை புதையல்ங்கிறான் இல்லவா? ஆமா. இப்ப மாத்திரம் என்ன பேங்க் இப்ப நான் பரிபூர்ணமா நம்ப முடியுதா? முத்து என் மேல கோவப்பட மாட்டீங்களே? ஆமா, பேங்க்லயே இருந்து வருவார். இப்ப சமீபத்துல கூட பேங்கினுடைய ஒரு பெரிய தகராறு வந்துட்டு பாத்தீங்களா? எவ்வளவோ தகராறு வந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ பேர் பணத்தை பேங்க்ல போட்டுட்டு அதை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறவன் எத்தனையோ பேர் இருக்கான இல்லையா? அவன்லாம் டின்ன கட்டிட்டு கிடக்கிறான். என்ன ஆகுமோ? நம்ம உயிரோடு உள்ளற வரைக்கும் இந்த பணம் நமக்கு கிடைக்குமான்னு நினைக்கிற அளவுக்கு நீ போயிடுது. அது போயிட்டு போகுது. நாம நம்பத்தான் வேணும், நம்பாமல் இருக்க முடியாது. நம்பத்தான் வேணும், நம்பாமல் இருக்க முடியுமா? பேங்க நம்பாம இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஆமா, அது பெரிய கதை, நான் அங்க விட்டுறேன். அந்த மாதிரி புதைச்சி வச்சாங்க. திருஞான சம்பந்தர் அங்க போய் அந்த அரச மரத்தடியில் நின்னார். இங்க என்ன தமிழ் வாசனை அடிக்கிறதுன்னு சொன்னாராம். நமக்கு தெரியுமா? அவர் தூய தமிழர் இல்லவா? நற்றமிழ் ஞான சம்பந்தன் அப்படின்னு சொன்னார். தன்னை அவரே சொல்லிக் கொண்டார், நற்றமிழ் ஞான

0: இந்த திருமூலர் திருமந்திரம் கிடைத்தது என்று ஒரு வரலாறு உண்டு. அது உங்களுக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். நான் சொல்ல வேண்டிய கடப்பாடு இல்லையா? அதனால திருமூலர் திருமந்திரமாக அன்று 5-6 வரைக்கும் பாடலாம் என்று நான் எண்ணி இருக்கிறேன். முதல்ல ஒரு தடவை நாங்கள் பாடியிருந்தாலும், எத்தனை தடவை தான் இட்லி சாப்பிட்றோம், எத்தனை தடவையும் தான் சாம்பார் சாப்பிட்றோம், எத்தனை தடவையும் தான் மனைவியை பார்க்குறோம், 10 வருஷம் ஆச்சு, நீ போடி வீட்டுக்குன்னு நாம சொல்ல தயாரா இருக்கிறோமா? சொல்லலாமா? சொல்ல தயாரா இருக்கிறோமா? சொல்லலாமா? ரெண்டும் கூட அல்லவா? அதனால அன்னைக்கு திருமூலர் திருமந்திரம் பாடலாம் என்று நான் எண்ணி இருக்கிறேன். அதற்கப்புறம் ஒரு நாட்டிய நிகழ்ச்சியும் வைத்திருக்கிறார்கள், இதற்கெல்லாம் நீங்கள் வரணும் அப்படின்னு தமிழிசை சங்கத்தின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்போ சுந்தரர் திருத்துறையூர்ல போய் தனக்கு தவநெறி வேண்டும் என்று கேட்டார்னு நான் உங்களுக்கு நினைவு விட்டுனேன் இல்லையா? ஆமா, கரியை கிரியை யோகம். சுந்தரருடைய வாழ்க்கை யோக வாழ்க்கை என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் இல்லையா? ஆமா, அதுகிட்ட நான் போக தயாரா இல்லை இல்லவா? ஆமா, ஞானம் மாணிக்கவாசகர், கரியை திருஞான சம்பந்தர், கிரியை நாவுக்கர், யோகம் சுந்தரர். 2 திருமணம் செய்து கொண்டாருன்னு நம்ம எண்ண முடியுமா? மற்றொரு இடத்துல அவர் சொல்லுவார், சங்கிலியினுடைய தோள்ல தவம் இருப்பதை பார்த்தேன் அப்படின்னு. நாம சொல்ல முடியுமா? ஆம், அப்படி ஒரு தவ சிரேஷ்டர் சுந்தரர். அவர் இந்த நில உலகத்துக்கு வருவதற்கு காரணம் தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்றார், தீதில்லாத திருத்தொண்ட தொகையை தருமான் வேண்டி மாதிரி மேல் மனம் போக்கினார். திருத்தொண்ட தொகை அவ்வளவு பெரிய அற்புதமான நூல், 63 பேருடைய வரலாறை தொகுத்து சொன்னவர் அவர். சைவர்களாக பிறந்தவன் தினந்தோறும் அந்த 11 பாடலையும் சொல்ல வேண்டும் என்பது நியதி. ஆமா, நீங்க கேட்கலாம், நீ சொல்றியா? தவறவே மாட்டேன், தவறதில்ல. சில வேளையில தூக்கம் கலைஞ்சு போனா எந்திரிச்சு உட்காருவேன், உட்கார்ந்து பஞ்சாட்சரம் சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா திருத்தொண்ட தொகை பூரா சொல்லிவிட்டு மறுபடியும் படுப்பேன். ஆமா, ஏன் கிழக்கரிய செய்கையை செய்தவர்கள் 63 நாயன்மார்கள். அதனால தான் அவர்களை கடவுளோட கடவுளாக கோயில வைத்தார்கள். ஆமா, அதை சொன்னவர் சுந்தரர். அதை விரிவாக, கொஞ்சம் விரிவாக சொன்னவர் நம்பி ஆண்டார் நம்பி. நல்ல விரிவாக சொன்னவர் தெய்வ சேக்கிழார் பெருமான்.
1: ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அச்சோபதிகம். வழங்குபவர் மகாவித்வான் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: கையல் இடம் கொண்டபிரான் கண் கடலே சேரும் வண்ணம் அவன் எனக்கு அருளியவாறு ஆர்வார் பின்னாளர்கள் என்று இவரும் பின்னாளர்கள் என்று நம்ம முறை அதையும் அவர்களே ஏற்றுமா எழுதியிருக்கார் பாருங்க. உணர்முறையால் சோகத்தை மஞ்சள் உரை கடவையினை யார் காப்பாற்றுறான்? கையல் இடம் கொள்ள வாதக்காரான் தமக்கு வைத்தலுக்கு நீரிழிவான் போன பெருமீராம் புத்திரருக்கு ஓரக்கள் வந்த விலை நீர்க்க வகையறியார் வேலூரர் எந்த விலை நீர்ப்பார்? பிள்ளைக்கு பெருவீடு வாதக்காரு அப்பா வாதக்காரு காலி எங்க வர்ற வாழ்ந்து வாழ்ந்தா

0: ஒரு அடி அடிச்சு அதுதான் அன்னையும் பலரோ என்று தங்கை சொல்றாரு. அன்னை என்று பின்னால தாய் என்று சொல்றாரு, அத்தன் என்று தங்கை. இந்த சொல்ல அறிவு பயன்படுத்தி இருக்கிறார். அத்தன் ஆனந்தன் அங்கல் என்று வேடிக்கையை சொல்றாங்க. அத்தன் ஆனந்தன் என்றதுதான் அத்தான் சொல்லிடுறான். செண்டிலையும் பகுதி எழுதி அத்தான் அத்தன் ஆனந்தன் அங்கன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் கூட்டன் நடராஜன் என்று சொல்வதை விட கூட்டன் என்று சொன்னால் தான் வெளியே நடனம் என்று சொன்னால் அது கௌரவம். கூட்டுன்னு சொன்னா ஆடியன்ஸ் இருக்கிற இடத்துல நடத்தினா கூட்டு, ஆடியன்ஸை வரவழைக்கிற இடத்துல நடத்தினா நடனம். அடுத்தபடி பாருங்க, தங்கியலிடம் கொண்ட பிரான் அவன் ஐயன். ஐ என்பது வியப்பு சொல். ஐயன் என்றால் வியப்புக்குரியவன் என்றால் மகா பிரியம். அண்ணல் எல்லா குணங்களாலும் நிரம்பியவன். நற்குணங்கள் என்று எதிர்த்தால் பட்டியல் கொடுக்கவும் அவற்றுக்கெல்லாம் இடம் இருந்து நிற்போம். அவன் தான் அண்ணன். அது வேற சொல்றதா இருந்தா சுவாமி அப்படின்னு உடையா இதுல அந்த பெயர் வருகிறது. அர்த்தப்படுகின்ற உடையா நான் உடவை அவன் உடையா. மாதொரு கூறு உடையவிரான் இங்க தையலிடம் கொண்டவிரான் என்று சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு அர்த்தம் பண்ணலாம், இதுக்கு ஒரு அர்த்தம் பண்ணலாம். அந்த மாதிரி ரெண்டு சொல்லிருக்காரு. தையல் இடத்தை கொண்டவிரான் இந்தாட்டி சொல்லி
1: இருக்கிறவங்க
0: அதே இந்த இந்த வார்த்தையை பாருங்க என்ன உருவம் என்று சொன்னால் அதெல்லாம் சக்தியுடைய இவனுக்கு உருவம் ஏது அதே இடது பாகம் வலது பாகம்னு சொன்னா இதெல்லாம் அம்பாளுடைய. அதனால தையலுடைய இடத்தை அவருடைய இடத்தை கொண்டிருக்கிறான். அவர்கிட்ட எனக்கு உங்களுடைய வலது பாகத்தை கொடுத்து உமாதேவியினுடைய வலது பாகத்திலே சிவருமான் இருக்கிறார். அவர்தான் சொல்லணும் வரம் இல்லாத பல பேர் இடப்பாகும். சிவருமானுக்கு உருவம் இல்லை. இங்க அடுத்ததுல மாது ஒரு கூறு உடையவிதான். மாதை தன்னுடைய ஒரு கூட்டிலே உடையவன். இவருக்கு சக்தியினுடைய இடம் தேவை. சக்திக்கு சிவனுடைய இடம். அதுக்காக அதை அப்படி மாற்றி சொல்லியிருக்கிறார். ஆதி ஆதி எனக்கு அருடையவாறு எல்லாத்துக்கும் மூலமாக அப்படி சொல்லிட்டு அறிஞர் ஏதாவது இருக்கும் முதலாய முதல்வன் அப்படின்னு. அதுக்கு மேல முதல் கிடையாது. இவனுக்கு முதல்வன் என்று சொன்னால் அதுக்கு மேல வேற ஏதாவது இருக்கோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதலாய முதல்வன். அப்புறம் அம்மன். இத பாத்தீங்கன்னா அச்சோபுரியத்துல முதல்ல அத்தன் என்று ஆரம்பிப்பார், கடைசியில அம்மை என்று. முதன்மையிலே தந்தையை போல இருக்கிறான், அறுபதிலே தாயை போல இருக்கிறான். அவர் ரொம்ப பெரியவன் என்று சொன்னால் தந்தை என்று சொல்கிறார். ஆனால் இறக்கத்திலேயும் கண்ணிலேயும் பிறருக்கு அறுபதிலேயும் தாயாக இருக்கிறான். அதனாலே அம்மை என்று கொண்டு வந்து முடித்தார். அதுக்கப்புறம் அவன் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அதனால இந்த பாட்டு கடைசி பாட்டாக இருக்க வேண்டும். அதிகம் இருந்தனாலே இதுல பத்து பாட்டு இருந்திருக்க வேண்டும். நடுவில் ஒரு வார்த்தை இன்று கலந்து கொண்டிருக்கிறார். பாருங்க நான் எப்படிப்பட்டவன் என்பதை இதில் சொல்லியிருக்கிறார். சிவபுராணத்தில் சொன்ன மாதிரி பாருங்க. இப்ப சிவபெருமானை பற்றி அச்சோபுரிகள் என்ன சொல்லுகிறார். இப்ப உயிரை பற்றி நான் முக்தி நெறி அறியாத மூக்கோரோடு உயர்வேன். நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவே மன்னதனில் பிறந்து எட்டு மாண்டு விட கடவே வெந்து விடும் உடற்பிறவியை மெய்யென்று கருதி வினை பெருக்குபவன் சாதன் பிறப்பு என்னும் தடஞ்சுவையில் தடுமாறி விழுந்தேன். செவ்வை நலம் அறியாத சிதடருடன் திரியேன் எல்லாம் மெய் என்று நினைப்பேன். இப்படிப்பட்டவன் தான் நான். இறைவன் எப்படிப்பட்டவன் அதை நேரம் சொல்லிட்டாரு. இப்ப நான் எப்படிப்பட்டவன் என்பதையும் சொல்லிவிட்டார். என்னுடைய இன்னொரு பாகத்தை பாருங்க. தனியா அதை குறிச்சுங்க. குணமுறையார் போகத்தே மையல் உரக்கடலே பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடப்பட்டு நன்றாக புயரூர நிற்கேன். பொந்து குடல் கோல் வளையார் குடிமுறைமையில் வீழ்வேன். கையலால் மையலிலே தாழ்ந்து விட கடவே காதல் நிக்கு அணியடையார் கலவியிலே விழு. காமத்தால் கெடுகின்ற நிலை இது என்னிடத்துல சிறப்பாக புரிந்திருக்கிறது. அவன் என்ன பண்றான் எனக்கு அருள் செய்ய வரும். அவன் யார் எப்படிப்பட்டவன் முதல்ல சொல்லிட்டான். அதுதான் நான் முதல்ல பார்ப்பேன். இந்த போல இருக்கிற ஒரு ஆளை அவன் என்ன பண்றான். ரெண்டு காரியம் பண்ணுகிறான். ஒன்று துன்ப நீக்கம். அந்த துன்ப நீக்கத்தை இதை சொல்லுகிறேன். நீங்க சித்தாந்தத்தில் படிக்கிற பொழுது பாச நீக்கம் சிவப்பேறு இந்த பயன் இல்லையா. அதனால பயன் அல்ல பத்தாம் சித்திரம். பத்தாம் சித்திரம் இதை சொல்லுகிறது
1: பதினோராம் சூத்திரம் சிவப்பேரு, பன்னெண்டாம் சூத்திரம் எட்டாம் தள்ளி. அப்ப இந்த பத்து பொதுமுறை சொல்லப்பட்ட பாக்கணிக்கும் சிவப்பேரு என்கின்ற ரெண்டையும் சொல்றார். துன்ப நீக்கம், துன்பத்தை அவன் எப்படி நீக்குகிறான், வழகினைகள் பார்த்து சித்தமலம் அறிவித்து சிறுநெறிகள் சேராமல் மாறாமல் காத்தல், பந்தம் அறுத்து பரிசு அற என் தன்மை கடும்படி, என் துரிசு மறுத்து என்னுடைய குற்றங்களை இல்லாதபடியாக, வாசம் எனும் தாழ் உயிர் உண்மை மலம் அறிவித்து, இப்படி செய்ததுனால மூன்று மலங்களையும்
0: எத்தனை உயிர்கள் அப்படி இருந்திருக்கு.
2: நாங்களும் இறைவனுடைய பேச்சை பெற்றது இல்லை, இத்தனை பேச்சு எல்லாருக்கும் செய்யக்கூடியவர்கள் நீங்களும் இந்த வழியில வரலாம். அதே முடிந்தால் சந்திக்கிறீர்கள் போகலாம். இப்படி கனவு மார்க்கத்திலே போக முடியாதவர்கள் பக்தி மார்க்கத்துல போகலாம். ஆகவே காதல் மூலமாக இறைவனிடத்தில் இருக்கிற காதலின் மூலமாகவும் இறைவனை அடைய முடியும் விஷயங்களை தான் காரைக்காலங்களா நமக்கு சொன்னார். ஞானத்தின் மூலமாகவும் இறைவனை அடையலாம், அடைய முடியும். கிரியா மார்க்கமாகவும் இறைவனை அடையலாம். ஆனால் அன்பினாலே அகம் குறைந்து முழுகக்கூடியவர்களுக்கு இறைவன் மிக எளிதாக அதே பக்தி பக்தி நெறியதான் பக்தி நெறியலன்னா நான் சிறுவையும் இறைவன் பெருமையும் பெரியவனுடைய காட்சியை நினைந்து உருகுகின்ற மனமும் பக்தியில தான் மனைவி கணவனை பெரியவனாக நினைக்காமல் போவாளையானால் அன்பு வளரும். காண்பார்க்கு காணலான் தன்மையனை அவன் அறிவினாலே ஆராய்ச்சி செய்து ஞானத்தின் முறையிலே காண்பார்க்கு காணலான் தன்மையன் காணக்கூடிய தன்மை உடையவன் தான் காண்பார்கள் என்று அந்த வரியில சொல்லல. காண்பார்க்கு காணலான் தன்மை கை தொழுது காண்பார்க்கும் காணலாம். பிரியா மார்க்கமாக வழிபாடு செய்து கை தொழுது காண்பார் இருக்கிறாரு, இவர்களுக்கும் காணலாம். இவர்களாலேயும் இறைவனை காண முடியும். இப்ப இரண்டாவது காணலாம் தன்மை என்று சொன்னார். ஞானத்தால் காண்பவர்களுக்கு காணக்கூடிய தன்மை உடையவன் தான். ஆனால் ஞானம் எப்பொழுது வருகிறதோ அப்போது இவனுக்கு ஒரு அகம்பாவம் கூட வரும். அப்ப அவன் மறந்து படித்தவனுக்கு கூட ஒரு செருக்கு வந்துடும். அதனால என்ன ஆகிறது, தன்னோட பெரியவர்கள் இல்லை என்று நினைத்து விடுவான். அப்பொழுது இறைவன் அவனுக்கு அகப்படுவதில்லை. அதனால காணலாம் தன்மையன் தான், ஆனால் காண முடியுமா என்று ஒரு விஷயம் பண்ண முடியாது. ஆனால் கல்வியோடு காண்பார்க்கும் காணலாம். இறைவனை வழிபாட்டின் மூலமாக அடைய விரும்புகின்றவர்களுக்கு காண முடியும். காதலால் காண்பார்க்கு அன்பினாலே இறைவனிடத்திலே மனம் உருகுகிறவர்களுக்கு ஜோதியாய் உள்ளிருந்து தோன்றும். எவ்வியிருக்கும் ஆதியாய் இருந்தார் உள்ளிருந்து ஜோதி சொல்லுவமாக எல்லா உயிருக்கும் முதல் பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் உள்ளிருந்தே தோன்றி விடுவான். வெளியிலிருந்து வர வேண்டிய அவசியம் வெளியிலிருந்து வந்தால் காணுதல் என்பது உள்ளே இருந்து சொன்னார். அவனை நாம ஆதல் அன்போடு உருகி அவன் குறைவார் கல்வி எங்கோர் மனிதனை எய்த ஒன்றார். ஐந்து நாளும் சிவபுராணத்தையும் மருத்துவத்தையும் கழித்து மாணிக்கவாசகர் பெற்ற பேர் எத்தகையது. அவருக்கு இறைவன் அவசரமாக ஓடி வந்து அழுது விட்டாரா? அவர் எவ்வளவு அழுதுவார்? நம்மை அழச் சொல்லுகிறாரே. இதுதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், சிரிக்க சிரிக்க பேசுவார் திறமனிதர், அழழச் சொல்லுவார் தன்மனி. நமக்கு வேண்டிய ஒரு மாணிக்க வாசகர் ஆகியனால அழுதால் உங்களுக்கு வரலாகும். ஆனால் உருக வேண்டும். இறைவன் பெருமையை திருமுறைகளின் மூலமாக அறிந்து கொள்ளுங்கள். அவன் உங்களுடைய விடை எரிந்து ஆரம்பித்து திருமுறைகள் எல்லாம் இறைவன் பெருமையை சொல்லும். நம்முடைய திருமையை எந்த அளவுக்கு சொல்லணுமோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறார் மாணிக்க வாசகர். இந்த ரெண்டும் வருகிற பொழுது நமக்கு உருக்கம் உண்டாகும். அந்த உருக்கம் பக்தி ஆகும். அந்த பக்தியினாலே இறைவன் நம் உள்ளே இருந்து வழிபடுவான். இறைவனை வெளிப்படுத்துகின்ற முயற்சியில நம்ம அவனை மறைந்தில்லாதபடி ஆக்குகின்ற ஒரு முயற்சியில இனி தலைப்படுவோம் என்கின்ற நினைவோடு நாங்கள்லாம்
3: ஓம் சிவாய நமஃ. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு கோட்புலி நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
4: எடுக்கும் கதை தமிழ்ச்சியுள்ள

0: அகத்தூர் செக்குடாரடி போற்றி கோட்புலி நாயனார். இவர் சோழநாட்டில் தான் பிறந்திருக்கார். நாட்டியத்தான் உடையில் அவதாரம் பண்ணியிருக்கிறார் இந்த கோட்புலி நாயனார். நலம்பெருகும் சோநாட்டு நாட்டியத்தான் குடி வேளாண் குலம்பெருக வந்துதித்தார். வேளாளர் குலத்தில் வந்துதித்தவர் கோட்புலியார் எனும் பெயரார். தலம்பெருகும் புகழ் வளவர் தந்திரியாராய் தந்திரியார் ஆய்வேற்று புலம்பெருக துயர் உழைப்பு போர் உழைத்து போர் உழைப்பார். அதனால் அவர் சோழனுக்கு சேனாதிபதியாக இருந்திருக்கிறார். சோழராஜாவுக்கு சேனாதிபதியாக இருந்திருக்கிறார். மன்னவன்பால் பெருஞ்சிறப்பால் வளமெல்லாம் அரியணியின் பிங்ககரம் கோயில் வரும் திருமுதன் படிவருக சென்னல் மலை குவடாக செய்து வரும் திருப்பணிய 12 நாள் செய்து வரும் பாங்குபூரும் போகிறாள். அவருடைய முக்கியமான பணி என்னன்னு கேட்டால், அதனால் அவர் எல்லா கோயில்லையும் சுவாமிக்கு வந்து பூஷைக்க வேண்டிய நிவேதன பொருளாகிய தானியம் நெல் முதலானதை சேகரித்து அதனால் காலந்தோறும் பூஜைக்கு நிவேதனம் குறைபாடு இல்லாமல் செய்கிற அந்த ஒரு பணியை செய்திருக்கிறார். எல்லா கோயில்லையும் பூஜைக்கு அதனால் பொங்கலை வச்சிடணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லா கோயில்லையும். இப்போ பல கோயிலில் காணி 100 காணி 200 காணி 300 காணி இருக்கிற கோயில் கூட நிவேதனம் இல்லை. அப்படி நிவேதனம் பண்ணுறதுக்கு பரிசாரங்கள் இல்லை, மடைப்பள்ளி ஐயர் கிடையாது. அதையெல்லாம் எந்த அரசும் எந்த அரசியல்வாதியும் சொல்லவும் இல்லை. நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், மிக்சி தாரேன், கரண்டர் தாரேன், ரேடியோ தாரேன், செல்போனு தாரேன் அப்படின்னு சொல்கிறானே தவிர எல்லாமே கூணா மூணா, எல்லாமே கூணா மூணா. ஒரு இந்த மாதிரி நாடு நல்லா இருக்கிறதுக்காக, மக்களுக்கு நல்ல அறிவு உண்டாவதற்காக நல்ல நெறிகளை சொல்லுவது, கோயில் வழங்க முடியா, கோயில் வழங்கினாத்தனை குடி வழங்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு வேண்டிய பூஷைகள் முறைகள்லாம் தவறு இல்லாமல் நடக்கிறதுக்கு, ஆற்றரும் ஓய்வதும் அவனும் மலை ஒன்றும் போற்றரும் மன்னரும் பொருவல்லி ஒன்றுவர் கூற்றுரைத்தாந்திரு கோயில்களானவை சாத்திரிய பூஷைகள் தப்பிடித்தானே என்று திருமூலர் பாடுகிறார். அதனால எல்லா நாட்டுக்கும் பண்புகள் வேறு, அங்கே வழிபாடுகள் வேறு, நம்முடைய நாட்டு பண்பு வழிபாடு வேறு. மூவேந்தரால் இந்த நாட்டை ஆண்டு மூவேந்தர்களும் சிவபக்தர்களாக இருந்து சிவாலய விஷ்ணு ஆலயங்களை நன்றாக பரிபாலித்து அதற்கு ஏராளமான சொத்துக்களை எல்லாம் எழுதி வச்சு அதுக்கு வேண்டிய பூஜா விதி முறை ஆடல் பாடல் முதலானதுக்கெல்லாம் வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து வச்சு எவ்வளவோ இதுகளை பண்ணி வச்சிருக்கா. நீ ஒன்றும் புதுசாக பண்ண வேண்டியதில்லை, பண்ணி வச்சிருக்கிறதே. அதை வந்து எல்லாம் ஏமாற்றி சாப்பிட்டுக்கிட்டுருக்கானே, அதையெல்லாம் சரி பண்ணி அந்த கோயிலுக்கு பூஜை காலங்கள் தவறாமல் பூஜை நடக்கும்படியாக செய்து அதன் மூலமாக மக்களுக்கு நல்ல நெறிகளை புத்திகளை தர்மத்தை சொல்லி பத்தியை சொல்லி மக்களை வளர்க்கலையா, சாராயத்தை கொடுத்து வளர்க்குறாயா. ஐயோ இந்த நாட்டில் இருக்கலாமா நம்ம இந்த சாராயமே கூடாதுன்னு சொன்னவன் நம்ம இவை அது காந்தி, அவன் தான் அந்த நாட்டை வாங்கி கொடுத்தான். அவன் வாங்கி கொடுத்த நாட்டில் நடைமுறையும் சொல்ல முடியாது, இந்த நாடு உருப்படி ஆகுமா, ஆகவே ஆகாது. என்ன கொடுத்து வளர்க்கணும், புத்தியை கொடுத்து வளர்க்கணும், கெடுத்து வளர்க்கணும். அதனாலே இவர் வந்து கோயில்களுக்கு ஓரும் பூஜைக்கு தவறாமல் நடக்கும்படியாக ஏற்பாடுகளை செதுக்க வேண்டிய நிவேதன பொருள் முதலானதெல்லாம் கொடுத்து பூஜை வழிபாடு சிறப்பாக நடக்கும்படி செய்தார். வேந்தனே வலிர் பயங்கர் வெம்முனை மேல் செல்கின்றார் பாந்தல் பூன் என அணிந்தார் தமக்கு வருதியாக இயந்தாளார் தாமை இதும் அளவு வேண்டும் சென்னல் வாய்ந்த கூடவே கட்டி வழி கொள்வார் முடிகின்றார். அதனாலே அந்த காலத்தில் அரசன் வேறு நாட்டு சிற்றரசன் மேலே போருக்கு செல்லும்படியாக உத்தரவு போட்டான், போருக்கு சென்றாரு. அப்படி செல்லும்போது அதனால் வருகின்ற காலம் வரையிலும் கோயிலில் நெல்லெல்லாம் தயார் பண்ணி வச்சு வருகின்ற வரையிலும் கோயிலில் பூசைக்கு தவறு வராமல் நிவேதனத்துக்கு தடைபடாமல் அதை யாரும் தொட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார். யாரும் தொட்டு விடாதீங்க, அந்த கோயிலுக்குன்னு இருக்கிறத யாரும் தொட்டு விடாதீங்க, சாமிக்குன்னு இருக்கிறத யாரும் தொட்டுறாதீங்க. அந்த கோட்புலி நாயனார் இப்போ இருக்கணும், அந்த இடிவத்த நாயனார் இப்போ இருக்கணும். அப்படி தன் தந்தவர்கள் ஆகினார் தவக்கெல்லாம் தனித்தனியே எந்த யாருக்கு அமுதுபடி ஏற்றிய நெல் இவை அளிக்க சிந்தை ஆற்றா நினைவார் திருவரையா களி என்று வந்தனையால் உரைத்தகன்றார் மன்னவன் மாற்றார் முனைமேல் மற்றவர் தான் போயினவன் போய் கொஞ்ச நாள் கூட ஆயிடுச்சாட்டது, மாதக்கணக்கு வருஷக்கணக்கு ஆயிடுச்சு. வர்க்காலம் உற்றல அந்த சமயத்தில் கொஞ்சம் பஞ்சகாலம் வந்துருச்சான். அச்சுற்றத்தார் உணவின்றி எதப்பதனில் பற்ற உயர்த்தவரவது படிகொண்டாயிலும் பிழைப்பு பிழைத்து குற்றமர பின் கொடுப்போ என கூடு உழைத்தளித்தார். யாரும் சுற்றத்தார்கள் எல்லாம் உணவுக்கு வருந்தி அந்த சாமிக்காக வச்சுட்டு போனார் அல்லவா, அந்த உணவு நல்ல எடுத்தா எல்லாம் சாப்பிடுவோம், அப்புறம் கொடுத்துருவோம், அப்புறம் நம்ம சம்பாரித்து கொடுத்துருவோம், அப்புறம் விளையாட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த நெல் எடுத்து எல்லாம் சாப்பிட்டாங்க. அப்படி சாப்பிட்டாங்க. அதன் பிறகு அதில் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்தார். வந்த ஒரு பாடு பார்த்தா நெற்களஞ்சியத்தில் நெல் இல்லை, பூசைக்கு தானியம் இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டார். இதுக்கெல்லாம் இந்த சுற்றத்தினால் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி அவங்களையெல்லாம் தண்டிச்சாரு கண்டிச்சாரு. அதன் பிறகு சிவபெருமான் அவருக்கு வழிபட்டு காய்ச்சிருந்து அதன் பிறகு சிவலோகத்துக்கு அவர் சென்றார் என்று வருகிறார். சுற்றத்தாரில் உறுத்து விட்டார், உடுத்து விட்டார், தண்டித்து விட்டார். சிவனுக்கு வச்சிருந்ததே நீங்க இந்த மாதிரி சாப்பிடலாமான். அத்தானாய் அன்னையாய் ஆறுயிராய் அமிர்தாயி முத்தானாம் முதல் வந்தால் அடைந்து கிளை முதல் தடிந்த கொத்தலர்தார் கோட்புலியார் அடிவணங்கி கூட்டத்தில் பத்தாராய் பணிவார்தம் பரிசனையாம் பகருவாம். அதனால இப்படி கோட்புலி நாயனார் சிவ கைங்கரியத்துக்கு வைத்திருந்த பொருளை சாப்பிட்டு விட்டார்கள் என்பதில் அவர்கள் எல்லாம் தண்டிச்சிருக்கார், தண்டிச்சிருக்கிறார், கண்டிச்சிருக்கிறார். அதனால சிவசுத்தை சாப்பிட்றவன் வந்து நரகத்துக்கு போவான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போ அது தெரியுதா? தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சிருந்தா போய் சாப்பிட மாட்டேன், தெரியவே மாட்டேன். அதில் இந்த தருக்கம் முடிகிறது. அதனால் இதில் கடைசியில் சுந்தரருடைய துரி சொல்றார். கடல் சூழ்ந்த சருக்கம்னு பேரு. மேவரிய பெருந்தவையான் முன்பு விளைத்தன என்னும். அதனால சுந்தரம் சுவாமி துதிக்கு எப்படி சொல்றாருன்னா, செய்தற்கு அரிய பெரிய தவத்தை நான் முன்ன ஜென்மத்தில் என்ன செய்தேன்னு சொல்ல முடியல. விளங்குதா? முன்ன ஜென்மத்தில் என்ன தவம் செய்தேன்னு எனக்கு தெரியல. இப்போ என்னுடைய தலையிலே சுந்தரம் சுவாமியுடைய திருவடி இருக்கு, இதுக்கு நான் என்ன தவம் செய்தேன்னு சொல்ல முடியல. அந்த திருவடி தான் அந்த திருவடி தான் இப்போ சேரமான் பெருமாளோடு கண்டியூர்லேருந்து திருவையாற்றுக்கு போகிறதுக்கு அந்த நதி கிளியும்படியாக, நதி கிளியும்படியாக, நதி வழி விடும்படியாக வந்த வெள்ளம் அப்படியே மேற்கு புறகத்தில் நிற்க, கிழக்கு புறம் வடிந்து போகும், தண்ணீர் வடிந்து போகும், மணற்பாங்காக தண்ணீர் அப்படியே நிற்குது, தண்ணீர் அப்படியே நிற்குது. நம்ம ஊருக்குள்ளெல்லாம் வரல, அப்படியே நிற்கும் காவிரியில். அப்படி தண்ணீர் வடியும்படியாக பாடி, கண்ணீர் நிற்கும்படியாக பாடி, அவனந்தி ஓர் அணுவு அசையாதுல்ல, அப்புறம் காவிரி அசையுமா? அசையாவில் இருக்கும்படியாக பாடி அந்த வழியாக நடந்து சென்று திருவையாற்றுக்கு சென்று சிவபெருமானை தரிசித்து வந்தார் அல்லவா. அந்த நதி கிளியும்படியாக வழி விடும்படியாக நடந்து அந்த திருவடி என் தலைமையில் இருக்குது, இதுக்கு நான் என்ன தவஞ்சீதுன்னு தெரியலையே அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு சேர்க்கிறார். மேவரிய பெருந்தவம் யான் முன்பு விளைத்தன என்னோ, யாவதும் ஒரு பொருள் அல்ல என் மனத்து அந்தியே, நாவலர் காவலர் விருது நதி கிளிய வழி நடந்த சேவடி போது எப்போதும் சென்னியனும் வளர்ந்தனவார் என்று பாடுகிறார். அதுக்கு மேலதான் வருது பத்தராய் பணி வாறு குரான். இந்த அறையில இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு பூசலார் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இருக்கும் கதையின் ரமழ்ச்சியுளாய் நடக்கும்

தாழ்சேரி நீ கடக்களிற்றை

0: நிலையான பொருளிலே பற்று வைத்தவர்கள் நாயகம். பற்று என்றாலும் பாசம் என்றாலும் ஒன்றுதான், பற்றுனாலும் பாசம்னாலும். அதனால இப்ப நம்ம கூடி இருக்கிற கணத்தையே சிவபக்தர்களாக ஆகிவிட்டோம்னு வச்சுக்கோ, அது எவ்வளவு பெரிய புண்ணியம். நம்ம மனைவி மக்கள் சகோதரர்கள் கூடி இருக்கிறோமா, அவங்களையே சிவபக்தர்களாக ஆக்கி விட்டுட்டோம்னா அது எவ்வளவு பெரிய புண்ணியம். பாசம், அவங்க மேல வச்ச பாசத்தினால இவங்களும் சிவபக்தர்கள் ஆகட்டும் என்று சொல்லி அப்படி செய்வது ஒரு முறை. அதனால இப்படி இருந்து கொண்டே சிவன் திருவடியிலே பற்று பாசம் வைத்து வாழ்ந்து அதனாலே முக்தியை பெற்றவர்கள் நாயன்மார்கள். அது இருந்து கொண்டே சிவனிடத்தில் பற்று வைப்பது சால சிறந்ததுதான், சால சிறந்ததுதான். அந்த முறையில தான் நாயன்மார்கள் அதிகபட்சம் இருந்திருக்கிறார்கள். ஆனால் வாழ்கின்ற காலத்துல சிவ புண்ணியங்களிலே ஏதாவது தொடர்பு வச்சுக்கணும், சிவ புண்ணியங்களை செய்ய வேண்டும். எந்த வகையிலேயாவது சிவனிடத்துல தொடர்பு வச்சுக்கணும், ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு வகையில தொடரும். நாயன்மார்கள் அப்படித்தான் இருந்தார், ஏதோ ஒரு வகையில தொடரும். ஒருத்தர் பூ கட்டி போட்டு சாமிக்கு அவருக்கும் தொடர்பு உண்டு பண்ணிக்கிட்டாரு, இன்னொருத்தர் தூவம் போட்டு தொடர்பு உண்டு பண்ணிக்கிட்டாரு, இன்னொருத்தர் தீபம் போட்டு சாமி கிட்ட பழகிக்கிட்டாரு, இன்னொருத்தர் பாட்டு பாடி பழகினாரு. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான திருத்தூண்டுகளை செய்து அதன் மூலமாக சிவனத்திலே தொடரும், தொடர்ந்தாரோடு தொடர்ந்தல். அதனாலே சிவனுக்கு பணி செய்து அதனாலே சிவனத்தில் தொடர்பு வைப்பது மிகச்சிறப்பு. ரெண்டு பேர் அதனால பணி செய்யாமல் பக்தர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பணி செய்யாமலே பூக்கட்டி போடாம தூபம் போடாம தீபம் போடாம பாட்டு பாடாம பூஜை பண்ணாம இப்படிப்பட்ட பணிகள் எதுவும் செய்யாம நாங்கள் பக்தர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மை தெரியலை, வேற ஒன்றும் தப்பு இல்லை, அவர்களுக்கு உண்மை தெரியலை. ஏதாவது ஒன்று செய்தாக்காரு தெரியமாட்டோம். ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வர்றாருன்னா உங்க மேல ரொம்ப பாசம், உங்களை காணாம எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு, நீங்கள் கண்ட பிற்பாடு தான் எனக்கு மனசு குளிர்ச்சியா இருக்குது, எப்ப பார்க்கலாம் எப்ப பார்க்கலாம்னு நினைவுல என் கனவுல எப்ப பார்த்தாலும் உங்களை நினைவுதான் இருந்துச்சு, அடாடா ஏன் பல நாளா வராம இருக்கு அப்படின்னு சொல்லி உபசார வார்த்தையில நிறைய பேசி நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னா என்னமா இருக்கும் உனக்கு பட்ஜெட் தெரியுமா இருந்தாரு, என்னடா இவ்வளவு பேசினா ஒரு காசு கொடுக்கலையா அப்படின்னு நினைப்பா நினைக்க மாட்டாரு. இப்ப நாம ஒருத்தர் செய்யற உபச்சாரத்தின் மூலமா அந்த பொருள் மூலமாக நம்மளுக்கு தொடர் உண்டாரு உண்டாருதா. அதனாலே இப்ப கண்ணப்பருக்கும் சிவனுக்கு எப்படி தொடர் உண்டாச்சு, நடுவில் அந்த மாம செல்லுன்னு வச்சுங்க, கண்ணப்பருக்கும் சிவனுக்கு எப்படி தொடர் உண்டாரு, பாசமா இருந்து சாமி பாசமா இருந்து சாமி பாசமா இருந்து சாமி உன்னை விட்டுட்டு போக மனசு இல்லைன்னு கூட சொன்னாரு, விட்டுட்டு போக மனசு இல்லைன்னு சொன்னதோடு விட்டுட்டு போகாம இங்கே இருந்தோம்னா சாமிக்கு பசிக்குமே என்கின்ற எண்ணம் வந்துருச்சல்லவா. அதனால ஏதோ ஒரு வகையிலே தொடர்பு வைத்துக் கொண்டு அந்த முறையிலே இந்த பூசலார் நாயனார் ஒரு தொடர்பு வச்சார். இப்ப சொல்ல போற ஒரு பூசலார் அவரு திட்டம் பெரியதுட்டம், திட்டம் பெரியதுட்டம், ஐஸ்வர்யம் இல்லே திட்டம் பெருசா இருந்தது. அது சுவாமிக்கு ஆலயம் கட்டுவது மிகச் சிறந்தது, ஆலயம் கட்டுவது பெரிய பணி அல்லவா. அப்பா சாதாரணமா ஆலயங்கள்லாம் இல்லைன்னா இந்த உலகத்துல உள்ள பக்தி இருக்குமானா, சாமி இல்லைங்கிறவங்க கூட அந்த ஆலயத்தை கண்ட உடனே அசந்து போறான்லாம். அடைய அப்பா திருவானக்கா கோயில் இவ்வளவு பிரமாதமா இருக்கு, திருவண்ணாமலை கோயில் இவ்வளவு புரிசு, காஞ்சி வருது ராமேஸ்வரம் அடாடா நடாடா இது இவ்வளவு கடல் இருந்து வந்து இவ்வளவு பெரிய கோயில் இருக்குதா அப்பா மாட்டமா இருக்கு என்று சொல்லி அதுலே அவனுடைய எண்ணம் வந்து அவனுக்கு லைச்சு போகுது. அதனால ஆலயம் வந்து மிக முக்கியமான ஆலயம் இருப்பது, கோயில் கட்டுவது, கோயில் பராமரிப்பு பண்ணுவது, கோயிலை பணி செய்வது, திருப்பணி செய்வது மிக மிகுந்தது. அது ஒரு தனிப்பாடல் சொல்லுது. சிவபெருமானுக்கு புள்ளினாலே ஒரு தன் கோயில் கட்டினான், புள்ளினார் புள்ளினாலேன்னா கீற்று மற்றைய தலைய தாம்பு போட்டு அதை அலைபுரி அமைச்சு அதில் ஒரு சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணேன். அவனுக்கு ஒரு கோடி வருஷம் எவ்வளோ உள்ளுனால
1: புள்ளினால
0: அதோட ஒரு மண்ணால சுவர் எடுத்து வழிபட்டான்னா 10 கோடி வருஷம் சொல்லுவோம். அதுக்கு மேல செங்கல்ல கோயில் கட்டினான்னா அவனுக்கு 100 கோடி வருஷம். கல்லினால கோயில் கட்டிட்டான்னா கையில விட்டு நீங்காம இருப்பானா எப்போது பர்மன். புள்ளினால் கோடி ஆண்டு புதுமன்னால் 10 கோடி செல்லும்மா ஞாலந்தண்ணில் செங்கல்லால் 100 கோடி அல்லியம் கோதை மின்னே ஆலயம் வடங்கள்ளமை கல்லினார் குடிக்கும் ஒருவர் கையில விட்டு அகராறு என்பது அந்த பாட்டு. அதனால சிவபெருமானுக்கு கோயில் கட்டுவது கட்டிய கோயில திருப்பணி செய்வது மிக முடியும். அது சிவபுண்ணிய தெளிவுன்னு ஒரு நூல் சொல்லுது. கோயில் கட்டுவது கோயில் குளம் மடம் வந்து ஆச்சாரியில் இருக்கிற மடம் கோயில் இவைகள் ஏதாவது சிதைவு போட்டு போச்சுன்னா அதை சீர்திருத்தி திருப்பணி செய்து புதுப்பிக்கிறது. இது மாதிரி எல்லாம் செய்தா அவன் முன்ன கோயில் கட்டினவனை விட இவனுக்கு 1000 மடங்கு பலன் அதிகம். அந்த திருப்பணி செய்த மாதவர் மடங்களாதி வரதன் மந்திரங்களாதி நாதமா லிங்கமாதி நளின புஷ்கரணியாதி சேத முற்றிடின் முன்பு செய்தவர் தம்மில் 1000 புனிதம் போகும். சேதமுற்றின் முன்போர் செய்தவர்களுக்கு 1000 புனிதம் போகுங்கிற 1000 மடங்கு அதிகமானது. சேதமுற்றின் முன்போர் செய்வோர் குருபலன்தான். ஓதுமுன் செய்தோர் தம்மில் 1000 புனிதம் போகும் என்பது. அதனால சிவனுக்கு ஆலயம் கட்டுவது பெரிய சாதாரணம் அல்ல. கட்டினா எத்தனை பேர் கும்பிட்டு கும்பிட்டு போறான். ஒருத்தன் கட்டி வைக்கிறேன் பல பேருக்கும் போறாங்க. அந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஆரம்பித்தார். கோயில் கட்டவோன்னு ஆரம்பித்தார். அந்தினார் பரமரித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி ஒன்று அங்கு உதவாதாக. ஒரு பாட்டை முதல் பாட்டே எல்லாம் சொல்லிவிட்டார். முதல் பாட்டிலே இந்த வரலாறே சொல்லிவிட்டார். அந்தினார் புறங்கள் செத்த அந்தினார்னா பகைவர்களாகி செய்புறத்தார்களை உடுக்கிய சிவருமானுக்கு ஆலயம் எடுக்க எண்ணி ஒன்று அங்கு உதவாதா. ஆலயம் கட்டுறதுன்னா சாதாரணமானவர்களாக கட்ட முடியுமா? அது மற்ற ஆலயங்கள்லாம் கூட கட்டல. பிள்ளையாரு கூட கோயில் கட்டியில சின்னதா கட்டியிருந்தா பிள்ளையாரு கட்டியிருந்தா முருகரு கூட கட்டியில. சிவனுக்கு எப்படி கட்ட முடியாது? சிவனுக்கு கட்டுறதுன்னா சிவலிங்க வச்சாகணும் கற்பகரகா, அப்புறம் அம்பாள் கட்டாயம் வச்சாகணும், அப்புறம் விநாயகர் வச்சாகணும், முருகன் வச்சாகணும், அதுக்கு மேல மடப்புள்ளி இருந்தாகும், அப்புறம் தண்ணீர் இருந்தாகும், அது நந்தவனம் இருந்தாகும், அதுக்கு மேற்பட்டு அதில் தகுந்த ஒரு பூஜை நடக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணணும், அதுக்கு பரிகாரங்கள் வேணும், அதுக்கு குருக்கள் உண்டா இல்லையா? சிவாலயம்னா சாமானியம் இல்லை. இப்போ பிள்ளையார் கோயில் எத்தனை பேர் கட்டியிருக்கிறான்? எதோ கட்டியில் ஒரு கட்டி ஒரு வளவு கட்டினா தீர்ந்து போச்சு. சிவாலயம் கட்டினா சாமானியம் இல்லை. கட்டி பராமரித்தலும் சாமானியம் இல்லை. இப்போ பிள்ளையாரை கட்டி கட்டி வச்சு விட்டு 50 கிலோ வர எனக்கு ஒரு நாளைக்கு தேங்காய் உடைக்கிறேன் உடைக்கல நல்லும் பரவாயில்ல என்ன ஒரு பேச்சாவது இருக்கிறார் ஒன்று அவர் கேட்கறது இல்லை. பாவம் சிவாலய கட்டி அப்படி சும்மா போட்டுக்க முடியாது, பூஜை நடக்கும். அதனாலே அப்படி சிவாலயம் கட்டுவதற்காக இவர் எண்ணினார். எண்ணியது நல்லதுதான், உயர்ந்தது எண்ணுவது நல்லது. இப்ப டெல்லியில எம்பி ஆவரணம்னு என்றது நல்லதா கருதலா? நல்லதா கருதலா? நல்லதுதான். அதுக்கு தகுதி இருக்கணும் இல்லை, அதுக்கு பணம் வேணும் இல்லை. இவர் அது மாதிரி எண்ணினார். அந்தினார் புறங்கள் செற்றார்க்கு அந்தினார் புறமளித்தார்க்கு ஆலையை எடுக்க எண்ணி ஒன்று அங்கு உதவாதார் உணர்வினால் எடுக்கின்றமே நந்தனும் மனத்தினாலே நல்ல ஆலயம் தான் செய்தார். நின்ற ஊர் பூசலாரம் நினைவினை குறைக்கலுத்தான். அவருடைய நினைவை சொல்லப்படுகிறது. அவருடைய நினைவை உலகினில் ஒழுக்கம் என்று உயர்வெறும் தொண்டை நாடு. தொண்டை நாட்டு நலமிகு சிறப்பின் மிக்க நான்மறை விளங்கும் போது குலமுதற் சீலை என்றும் குறைவிலா மறையோர் உள்ளே நிலவிய செல்வமல்லில் நிகழ்த்து நின்ற ஊரா. அதனால தொண்டை நாட்டில் இருப்பது நல்ல அந்தனர்கள் வாழ்வது சீலம் ஒழுக்கம் முதலான நிறைந்த ஊர் செல்வம் நிறைந்த ஊர் அது திரு நின்ற ஊர். திருன்ற ஒரு திருன்னா புரியுத, திருன்னா செல்வம் நின்ற ஊர். சிறு நின்று பேர பார்த்தீங்களா, சிறு நின்றது. அருமறை மரபு வாழ அப்பதி வந்து சிந்தை தருமுணர்வான எல்லா தம்பிரான் கடல் முயற்சார. ஒரு வேத நெறியில வந்தவர் பராமரர். அருமறை மரபு வாழ அப்பதி வந்து இருந்த தருமுணர்வான எல்லா தம்பிரான் கடல் முயற்சார. வருநெறி மாறா அன்பு வளர்ந்தள வளர்ந்து வாய்வை பொருள்வரு வேத நீதி கலையுணர் புரிந்து மிக்க. அதனாலே கல்வி அறிவுடையவரு, கல்வி அறிவுடையவரு, வேத நெறி ஒழுக்கம் கலை இவைகளை எல்லாம் உடையவர். அடுப்பது சிவன்பால் அன்பிற்கு ஆம்பணி செய்தல். சிவனடியார் இருக்கு, அவரால் எந்த பணிகளை செய்வார் என்று கொடுப்பதே வகையின் தேடி அவர் உலக கொடுக்கும். அதற்கு மேலே சிவனடியாருக்கு இயன்ற பொருள்களை வேண்டிய பொருளை தருவார். கங்கை மடுப்பொதி வேணி ஐயர் மகிழ்ந்துரைவதற்கு ஒரு கோயில் எடுப்பது மனத்து கொண்டால் இது நிதி இன்மை என்றார். அதற்கு மேலே சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கட்ட வேணும்னு அரசியல் எண்ணினார். கோயில் கட்ட வேணும்னு எண்ணினார். மனத்தினார் கருதி எங்கும் மாநிதி வரும்பு தேடி. கோயில் கட்டுறது என்று சொன்னால் அதுக்கு அடிப்படை பொருள் பணம் இல்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியும். பணம் இல்லைன்னு வச்சுக்க ஒண்ணும் செய்ய முடியும். அதனால பணம் இல்லையானால் வெளியில எதுவும் செய்ய முடியாது. வெளியில எதுவும் செய்ய முடியாது. பணம் இல்லாதவனுக்கு வெளியில பேரே இருக்காது. வெளியில அவனை கண்டாலே இகழ்வார். பணம் இல்லாதவனை என்ன பண்ணுவாங்க, இகழ்வார். உள்ளவனை போல்வார். அப்படி பொருள் தேடினாரு, பொருள் கிடைக்கவில்லை. எனக்கும் ஓர் பொருட்பேரின்றி எஞ்சுகிறேன் என்று நெய்வார். அதனால பொருள் தேடினாரு, பொருள் கிடைக்கவில்லை. கிடையாமையினாலே கோயில் கட்டுறதை நிறுத்த முடியல. நினைப்பினால் எடுக்க நேர்ந்து மனத்தாலேயே கோயில் கட்டுவோம்னு தீர்மானம் பண்ணிக்கிறார். வெளியில கட்டினா பணம் வேணும், உள்ள கட்டுறதுக்கு பணம் வேண்டியிருக்கும். அந்த அந்தரியாகம்னு சிவபூசியில ஒரு முறை இருக்கு. அந்தரியாகம்னு சொல்றது அந்தரியாகம்னு அந்தரியாகம் அந்தரங்கமா செய்யறது. அந்தரங்கம் அந்தரங்கமா செய்யறது அந்தரியாகம். அது வெளியிலே என்ன பூஜை செய்யறோமோ அத்தனை பொருளையும் மனசார கருதி கொண்டு உள்ள செய்யும். வெளியில செய்யற பூஜா வாகன ஆதிவாசி ஆகமன அருப்பியன் ஜோடகபாரங்கள் அபிஷேக அலங்கார ஆதி நைவேத்தியம் தூபதி எல்லாம் உள்ளது செய்யறோம். அது சித்தியாக சொல்றாரு, அந்தரியாகம் தன்னை முக்தி சாதனமாக இருந்துருவோம். அந்தரியாகம் தன்னை முக்தி சாதனம் புரியுதா நம்பி. அந்தரியாகம் மனசுக்குள்ளேயே செய்யறது. அப்படி மனசுக்குள்ளேயே செய்யறது தான் முக்திக்கே சாதனம்ங்கிறார். வெளியில செய்யற பூஜையை விட உள்ள செய்யற பூஜை சிறப்புங்கிறார். வெளியில செய்யற பூஜையை விட உள்ள பூஜை நல்லா செஞ்சா அதுக்கு அதிகமான பலன். இப்ப அரசனுக்கு வெளியில காவலர்கள் இருக்கிறார்கள். அரசனுக்கு பக்கமாக காவலர்கள் இருக்கிறார், அணுக்க தொண்டர்களால். யாருக்கு சலுகை அதிகம், பக்கத்துல அரசனுக்கு பக்கத்துல. அது போல அந்தரியா அந்தரியாக தன்னை முத்திசாதனமா அறிவிடு. அதுதான் ஆன்ம சுத்தியா, அது அன்ம அவசுத்தி உண்மை அந்தரியா. கந்தமலர் மலர்னா பூ, கந்தமலர் புகை தூபம் ஊலி விளக்கு. கந்தமலர் புகை ஒளி மஞ்சனா அமுது முதலா கண்டன வேளா மனத்தால் கருதி கொண்டு சிந்ததனில் அச்சிக்க சிவன ஞானத்தால் சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்துடுமா ஒளி போல மருவியரன் உலத்தை வர வர வந்துடுவன் தன் வளமான தருமே என்பது அந்த பாடம். அதனால வெளியில செய்கின்ற பூசையை உள்ளே செய்யுது. அந்த பொருள் எல்லாவற்றையும் மனத்தாலேயே கருதி கொண்டு அந்த பூசையை செய்யுது. அதுக்கு பலன் அதிகம்னு சொல்லுது. அதான் முக்திக்கு சாதனம்னு சொல்லுதுன்னு அப்புறம் பாருங்க. சிவபெருமானுக்கு பூசை பண்றதுக்கு நல்ல மரம் பூ கிடைக்கலன்னு வச்சுருங்க, பச்சிலையினால பூசை பண்ணு. வில்ல முதலாக தடைகளை போட்டு பூஜை பண்ண அதுவும் கிடைக்கலன்னு வச்சுக்க வந்து தண்ணீரை விட்டு அபிஷேகம் பண்ணி சரி அதுவும் கிடைக்கலன்னு வச்சுருந்த மனசுல எல்லாம் பண்ணலாம். பட்டு போது புனலும் பெறாவிடில் பச்சிலை உண்டு. போதுனா புஷ்பம், பச்சிலை உண்டு, புனல் புனல்ல தண்ணி புனல் உண்டு. ஏதும் பெறாவிடில் நெஞ்சு உண்டே இணையாக செப்பும் சூதும் பெறாமுலை பங்கர் தோணி புரேசர் தென் தோணி புரேசர் வண்டில் தாதும் பெறாத அடித்தாமரை சொல்லி சார்வதிக்கு என்பது அந்த பாட்டு. அதனால மனத்தால செய்யறது மிக உயர்ந்தது. அதைத்தான் இதுல காட்டார் அந்த உண்மையத்தை இந்த நாயன்மார் மூலமாக காட்டார். அதனாலே கோயில் கட்டலாம்னு எண்ணினாரு. எண்ணி அதுக்கு பல நாள் முயற்சி பண்ணி பார்த்தாரு, பணம் சேரல, பணம் சேரல, இவரால சேர்க்க முடியல, யாரும் பணம் கொடுக்கல. நினைப்பினால் எடுக்க நிகழ்வுறு நிதியமெல்லாம் தினத்துணை முதலா தேடி சிந்தையால் திரட்டி கொண்டார். மாச்சால முதல்ல பணத்தை தேடிக்கிட்டார். அதுல 5 லட்சம், இதுல 10 லட்சம், அதுல 10 லட்சம், அதுல 5 லட்சம், இதுல 20 லட்சம், 30 லட்சம், இப்படி பல கோடி ரூபாய் மனசாலையே எல்லாம் தயார். பல கோடி ரூபாய் அதெல்லாம் கட்டு கட்ட எல்லாம் 1000 ரூபா நோட்டா கட்டி கட்டி ஒரு ரூம்ல அடுக்கி வச்சுக்கிட்டாரு. பணத்தை 1000 ரூபா நோட்டா எல்லாம் கட்டு கட்டா கட்டி ரூம்ல அடுக்கி வச்சுட்டாரு. அதுக்கு மேல சாதனத்து, சாதனம்னா கருங்கல்ல இருந்து, செங்கல் இருந்து, சிமெண்ட் இருந்து, மணல் இருந்து, கம்பியில இருந்து வேண்டிய பொருள் அத்தனையும் எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா ஒன்னா நம்பர் அல்ல. எந்த பொருளை வேற ரெண்டா நம்பர் இல்ல, ஒன்னா நம்பருக்கு இல்ல. சாதாரணத்தோடு தச்சத்தம்மையும் மணத்தார், தச்சராகி சுத்தியையும் மனதில் எல்லாம் ஒன்னா நம்பர் வரைகிறவனா நல்லா பார்த்தாரா, நல்ல சிறப்பா வேலை செய்யறவனா பார்த்து தயார் பண்ணிக்கிட்டாரு. தேடி நாதனுக்கு ஆலயங்கி நலம்புது நன்னாட்கொண்டு, அதுக்கு ஒரு நல்ல சூரியன்

கடைப்பள்ளி கிணறு அப்புறம் சண்டீஸ்வரர் வரையில் எல்லா மூர்த்திகளுக்கும் எல்லா அடிப்படை போட்டார். எல்லா துவாரத்தை போட்டு ஆகமத்தால் அடிநிலை வாழ்ந்து எல்லா பேசமத்தை போட்டு ஐந்து மணி ஆகமத்திலே சொல்லியிருக்கு. ஆகமத்தில்தான் கோயில் கட்டுற விதி எல்லாம் சொல்லி காதலீர் கங்கூர் போதும் கண்படாது எடுத்துவிட்டார். இது பெரிய திட்டம். பெரிய கோயிலாகையினால இறகும் பகரமா தூங்காம செய்வார். தூங்குறது இல்லை தூங்கின அவ்வளவு பெரிய கோயில எப்படி கட்ட முடியும்? அதனால தூங்காம கட்டுறார், கண்படாது எடுத்துவிட்டார். அடி முதல் உபானம் ஆதி ஆகிய படைகள் எல்லாம் வடிவுறு தொழில்கள் மேலே கலசம் வரையிலும் முற்ற மனத்தினால் வகுத்து மான முடிவுறு சிகரந்தான முன்னிய முடத்தில் கொண்டு நெடிது நாள் கூட கோயில் நிரம்பிட நினைவார் செய்தார். அதனால கோபுரம் வரையிலும் கட்டி அது மேலே தூவி அதுக்கு மேலே கலச இவைகள் எல்லாம் வச்சு தூவியை நட்டு மிக்க சுதையு நல் வினையின் அதுக்கு மேலே மேற்பூச்சை வேலை மற்ற மெருகு வேலை எல்லாம் கிளீனா செஞ்சாச்சு. கூவல் அமைத்து, கூவல்னா கிணறு, கிணறு பூசைக்கு தண்ணீர் வேணும் இல்லவா, அது கிணறு ஒன்னா நம்பர் தண்ணியா உண்டாயிடுச்சு. கிணறு கூழ் போட்டு கிணறு எடுத்துட்டாரு அமைத்து மாடு கோயில் தூள் மதிலும் போக்கி பிரகாரம் அஞ்சு பிரகாரம் வச்சு கட்டிட்டாரு. அஞ்சு பிரகாரம் மதிலும் போக்கி வாவியின் தொட்டு அதுக்கு மேலே ஒரு குளம் தெப்ப குளம் வாவின்னா தெப்ப குளம் சாமி தெப்ப உற்சவம் பண்ணணும் இல்லவா அதுக்கு தெப்ப குளமும் கட்டிட்டாரு. மற்றும் வேண்டும் வகுத்த மன்னம் தாவரம் சிவனுக்கு ஏற்ற விதித்த நாள் சாது நாடி அதான தாவரம் சிவனை சிவலிங்க பிரதிஷ்டை கற்பகத்தில் சிவலிங்க தாவரம்னா சிவலிங்க சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுவதற்காக நாளை குறிச்சு கும்பாபிஷேக ஏற்பாடு எல்லாம் பண்ணியாச்சு. இப்படி கோயில் வேலை எல்லாம் லீன் ஆயிடுச்சு. நந்தவன வரையில் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சரி இங்கே பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணணும், மருந்து காட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும். இதே நாளையிலே இதே வேலையிலே இதே வேலையா ஒருத்தங்க செஞ்சான். இதே நாளையிலே இதே வேலையிலே இதே வேலையா வெளியில செஞ்சான். இதே வேலையா உள்ள செஞ்சாரு, இதே வேலையா வெளியில செய்தான். மன்ன காடவர் கோமான் கட்சி கற்றளி எடுத்து கட்சியாகிய காஞ்சிபுரத்துல அரசன் கோயிலுக்கு முற்ற மாடலால் சிவனுக்காக பெருஞ்செல்வம் வகுத்தல் செய்வார். நாடனால் அறியாதாரை சாவிக்கும் அன்னாள் முன்னாள் ஏடலர் கொன்றை வைந்தார் இறைவிடை கனவு. அதனால புதன்கிழமை காலையில் 9 10 சிவலிங்க பிரதிஷ்டை கும்பாபு செய்வா இப்படின்னு ஏற்பாடு பண்ணிட்டான். ஏற்பாடு பண்ணி சகல வேலைகளும் தயாராகிடுச்சு. செவ்வாய்க்கிழமை ராத்திரியிலே கனவு வந்து சிவருமா அந்த கனவுல போய் அவனுக்கு சொல்றாரு. அது ஒரு ஒரு மாதத்துக்கு முஞ்சி இது இருக்கப்படாத ஒரு மாதத்துக்கு முஞ்சி இது இருந்தால் மாற்றியும் பாருங்க. அந்த ராத்திரி செவ்வாய்க்கிழமை ராத்திரி புதன்கிழமை காலையில் கும்பாபிஷேகம் செவ்வாய்க்கிழமை ராத்திரி போய் சொல்றாரு. அவருக்கு நேரம் இல்லை பல வேலையை பார்த்துக்கிட்டு சொல்ல வேண்டியதா போச்சு. நின்ற ஊர் பூஜலன்பன் காடவருகோன் கனவுல போய்க்கிறார் ராஜா. நின்ற ஊர் பூஜலன்பன் திருநின்ற ஊர்ல பூசல் இருக்கின்ற ஒரு அன்பன் நெடிதுமால் நினைவு செய்த நன்று நீடாத எட்டு நாளை நாம் போவோம். அதனால மன்னனே நின்ற ஊர்ல ஒரு பூசல இருக்கிறான், ரொம்ப நாளும் நினைச்சு கட்டின கோயில், நினைச்சு கட்டின கோயில், அந்த கோயிலுக்கு நான் போக வரும். நீ பிரதிஷ்ட கும்பாபிஷேகத்தை 100 மாத்தி வச்சு. என்ன நம்ம ஒரே ஆள் எல்லா பக்கமும் போக முடியுங்களா? அதனால நீ மாத்தி வச்சுக்கோங்க. இங்கே அட்டன் அங்கேயே அட்டன் பண்றேன் சாதாரணமும் இல்லவில்லை. அதனால சிரமமா இருக்கு. அதனால நீ நின்ற ஊர் பூசன்பன்னடி செய்த நந்து நீடாரையத்து நாளை நாம் நீங்கு ஒன்றிய செயலை நாளை ஒளிந்து பின் கொள்வா என்று கொண்டேவா தடையார் தொண்டர் கோயில் கொண்டருள கொண்டாரு. அதனாலே அன்பரே நின்ற ஊர் பூசன்

0: காலமாக நிறைவு செய்த அந்த திருக்கோயிலுக்கு நான் போக வரும். அதனாலே நீ இந்த கும்பாபிஷேகத்தை மாற்றி வேற ஒரு நாள் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். சொன்னா அவனுக்கு என்னமா இருக்கும், சாமி கனவுல வந்து இந்த மாதிரி ஒரு பூஜன ஒரு அன்பானா அதன் கட்டின கோயிலுக்கு நான் போகணும், இன்னொரு நாளைக்கு மாற்றி வச்சுக்கோ அப்படின்னு சாமி சொன்னா அவனுக்கு அழகில்லாத ஆச்சரியம் அதிசயம் உங்கவே இல்லை. எப்போ விடியும் விடியும் விடியும் பார்த்துக்கிட்டா மனசுக்கு விரதாளிகள் எல்லாத்தையும் உத்தரவு போட்டா இந்த மாதிரி திருநெல்வேலி ஊர்ல பூசலார் என்கின்ற ஒரு கோயிலுக்கு எடுத்துக்காராம், அதுக்கு சாமி ஓராறாம், நம்ம கும்பாபிஷேகத்தை மாற்றி வச்சு சொல்லியிருக்காரு, அதனால எல்லாம் போய் அந்த கோயிலை பார்த்து அங்கே சாமியே அங்கே போறாரா, நம்மளும் போய் அதை கும்பிட்டுட்டு கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு ஜானகளுக்கெல்லாம் உத்தரவு போட்டு பார்ப்போம். தொண்டரை விளக்கம் விளக்க தூயோன் அருள் செய்த துயிலை நீங்கி திந்திரல் மன்னன் அந்த திருப்பணி செய்தார் அம்மை கண்டு நான் வணங்க வேண்டும் என்றெடும் காதரோடும் தண்டலை சூழல் சூழ்ந்த நின்ற ஊர் வந்து சார்ந்தான். திருநந்த ஊருக்கே அந்த கடவுள் போமான் வந்து அப்படி அணைந்த பூசல் என்பர் இங்க அமைத்த கோயில் எப்புடையது என்று கேட்டார். இந்த ஊர் போன உடனே பூசலாறு என்போடு இந்த கோயில் கட்டியிருக்காராமே அது எங்க இருக்கு அந்த கோயில் அப்படின்னு கேட்டார். ஆட்டா நெடிதனால் நினைந்து செய்தாங்கிறது உண்மையாவே வெளியில கோயில் கட்டிருக்காருன்னு கேட்டா, இந்த நினைந்து செய்தாங்கிறத புரியல எப்படி உள்ளுக்கா கட்டுவான்னு ஆறு கண்டா. அதனால அந்த முதலாறு கட்டின கோயில் எங்க இருக்கு என்று கேட்டாங்க. எய்தினாரு தம்மை கேப்ப செப்பிய பூசல் கோயில் செய்தது ஒன்றில்லை என்றார். அப்படி ஒண்ணு அவரு கோயில் கட்டுறதா அவர்களுக்கு தெரியல, ஆண்டுக்காரு பூசலாரு இருக்கிறாரு, ஆனா அவர் கோயில் கட்டின கவில அவருக்கு தெரியல, இங்க கோயில் கட்டலைங்க அவரு சும்மாதான் இருக்கிறாரு. மெய்ப்பெரு மறையோர் எல்லாம் வருக என்றுரைத்தார் வேந்தம் பூசூரர் எல்லாம் வந்து புறவலன் தன்னைக்கான மாசிலா பூசலாறுதான் யார் என மறையோர் எல்லாம் ஆசில் வேதியன் இவ்வூரான் என்றவர் அழைக்க ஒட்டார் ஈசனார் அன்பர் தம்பால் எய்கின்றார் எய்தினான் வெய்ய போறார். இதனால இந்த மாதிரி வேதியெல்லாம் வரைச்சோம்னா வெதியெல்லாம் வந்தார்கள், இதுல பூசலார் யாருன்னு கேட்டால் பூசலார் அங்கே இருக்கிறான்னா அப்ப அவர் அழைக்க வேண்டாம் நாமே பூசலாறு கடத்துக்கு போகலாம் என்று சென்றான் ராஜா. தொண்டரை சென்று கண்ட மன்னன் தொழுது நீர் இங்கு எண்டிகையோரு ஏத்த எடுத்த ஆலயம்தான் யாரு அப்படின்னு வேலை பூசலார போய் வணங்கினேன், தாங்கள் கோயில் கட்டிருக்கீங்களாம அந்த கோயில் எங்க இருக்குது அப்படின்னு ராஜா கேட்டா. அண்டாநாயகரை தாவித்தார் உருவாள் என்றென்று உண்மை கண்டடி பணி பணிய வந்தேன் கண்ணுதல் அருள் பெற்றென்றார். அதனால இன்னைக்கு நீங்க வந்து பிரதேச கும்பாவளிகளை வச்சுருக்கலாமே அதனால உங்களை பார்க்கலாம்னு வந்தேன் தரிசனம் இல்லாமல் வந்தேன் அப்படின்னு மன்னவன் உரப்ப கேட்ட அன்பர் தாம் மருந்து நோக்கி என்ன ஜோர் பொருளாச்சு சாமி என்னையும் மனதில் வச்சிருந்து நான் கட்டின கோயிலுக்கு ஒரு வரலாறு சொல்லி என்னையும் ஒரு பொருளாக எண்ணி சொன்னாரா அப்படின்னா எப்படி இருக்க அவருக்கு என்னையும் ஒரு பொருளாக எண்ணி நான் கட்டிய கோயில் கட்டியிருக்கிறேன்னு உனக்கிட்ட வந்து சொன்னாருன்னா நான் எவ்வளவு பாக்கியம் பெற்றவனடா சுவாமியுடைய தவறு என்னன்னு சொல்லுவோம். என்னையோ பொருளா கொண்டே எம்பீரான் அருளி செய்தார் அருள் செய்தார்கள் முன்வரு நிதி இல்லாமல் மனத்தினால் முயன்ற கோயில் இன்னாதாம் என்று சிந்தித்து எடுத்தவாறு எடுத்து சொன்னார் எடுத்தவாறு எடுத்து சொன்னார் எடுத்தவாறு எடுத்தவாறு எடுத்து சொன்னார். அப்புறம் உண்மையை சொன்னார். சுவாமிக்கு கோயில் கட்டலாம் என்று எண்ணினேன் பலகாலம் நினைத்து பார்த்து தேடி வருந்தி பொருள் கிடைக்காமையினாலே மனசாலேயே கோயில் கட்டினேன். காயமே கோயிலாக கடி மனம் அடிமையாக நேயமே நெய்யும் பாரு நிறைய விளையாட்டி வாய்மையே தூய்மையாக மனவனிங்க பூசரை ஈசாத்து போற்றவை காட்டின் உள்ளம் ஒளி மூடப்பு ஆலயம் என்றார் போல மனசினாலே நான் கோயில் கட்டினேன். அதுக்கு இன்னைக்கு பிரதேச கும்பாவது அரசனுக்கு வந்து ஆச்சரியம் அதிசயம் அளவில்லை. விழுந்தான், இடுந்தான், தொழுதான், அழுதுறான், சுத்தி வந்தான், உபசாரத்தை பண்ணினான். அன்பர் பெருமை என்று அவரை போற்றி விரகேறி மாலைதாள நிலமிசை வீழ்ந்து தாழ்ந்து முரசெறி தானையோடு நோண்டுதன். அவரை வேண்டிய வாரெல்லாம் போற்றி பொழுது விட்டு இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி
1: ஓம் சிவாய நமம். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் புராணம். பகுதி 10. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
2: பக்கத்துல நெறிகள் நெருங்காத அந்த ரெண்டு ஆறு கூட எடுத்து சுவாமிகள் திரு நெனாவிலே பைப்பாங்கள் பணிந்தவரை பரவினார் பாடினார். அங்கே மீண்டும் திருச்செங்கோடு வந்து அணைகிறார். திருச்செங்கோடு வந்து அணைகிற சமயத்துல அப்பொழுது ஒரு முன்பணிக்கான வருகிற போது பக்கத்துல மலைகளா இருக்கனால பனி கூட்டம் அந்த ஊர் கூட பனி பெருக பெருக குளிர் மக்கள் எல்லா பறவைகளும் கிளைகளுக்குள்ள போய் ஒழுங்குட்டான். அந்த பனியை குளிர் தாண்டாம மக்களெல்லாம் மெச்சு போட்டு அப்படியே இருக்கிறதெல்லாம் படுத்திருக்காங்க. அந்த குளிர் அதிகமாக அதிகமாக அங்கே வாழ்கிற மக்களுக்கெல்லாம் குளிர் ஜுரம் வந்துருச்சு. அந்த ஊர் மக்கள் எல்லாம் குளிர் ஜுரத்தினான் பாடு. இந்த செய்திய அவருடைய பிள்ளையான இருக்கிறாரே அவருக்கு அவருடைய பரிசனங்கள் எல்லாம் அடியார்கள் எல்லாம் சுவாமி இந்த ஊர்ல ஒரு பெரிய குடும்பம் எல்லாரும் குளிர்ஜலத்தினால மாதிரி வந்துங்கிறாங்க சுவாமி. அது அவங்க தலை எழுத்து அவங்க இருக்கட்டும் நமக்குன்னு அப்படி சொல்ல நம்ம சாமி அப்படி சொல்ல நமக்கு அவர் இல்ல ஏழையின் சிரிப்பை உருவாக்குவதற்கு யார் சொல்லப்படுமா இல்லை அவர்கள் குளிர் ஜுரத்தினர் கஷ்டப்படுது சுவாமிக்கு அடியார் மக்களால் சொன்னாங்க. இது இந்த மலையும் மலை சார்ந்த பயிரும் இல்லை இந்த குளிர்னால குளிர்ஜரவர் ஆயினும் இந்த வினையால் வருகின்ற இந்த குளிர் ஜுரத்தை இல்லாமல் பரமேஸ்வரன் அருளால் நாம் தீர்க்கிறார் சுவாமி அணைகிறார். அபிநைக்கு இபிணையாம் என்று சொல்லும் அகுதி அறிவீரே அபிணைக்கு இபிணையாம் என்று சொல்லும் அகுதறிவி உயிரை நாடாது இருப்பதும் தமக்கு நன்றே கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்து எமை தீண்ட பெறா திருநீல அபிநீக்கு இவனை என்று எடுத்து ஐயர் அமுது செய்த வெவ்விடமும் தடுத்து எம் இட நீக்கிய வெற்றியினான் இவ்விடத்தும் அழியா இடர் காப்பது கண்டம் என்று செய்வினை தீண்டா திருநீல கண்டம் என செப்பினார். திருநீல கண்டம்ங்கிற அந்த பெருமாளுடைய ஆணை ஏதோ ஜுரம் அழிச்சு சிக்கன் குடி அமைச்சு ஜென்மத்தில் நான் செய்த தீவின சும்மா இருக்காது அபிநைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுது அறிவீர் அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம பாடுபடும் பொய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு உணவன்று பிழைக்கிற வழி என்று பெரியவர்கள் மூலமாக கேட்டு அறிவதற்கு ஆசை இல்லையா? உயிரினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு உணவன்றே நாடாது வணக்கத்தான் சங்கரம் ஒரு வழி சொல்ல இந்த வினையால் அந்த குளிர்ஜுரம் நீங்க வேண்டுமா அப்ப வழி சொல்ல கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம் நம்ம கைகளால சிவருமான தொண்டு செய்வோம் அதான் உபகாரம் பண்ணி கைவினை செய்து கைகளாலே அற்புதமான பூக்களை கொடுக்கும் நீங்க அரைக்கிடுவோம், நீங்க வெளிக்கிடுவோம், குமாரை கொடுப்போம், நந்தன அமைப்போம், கைவினை செய்து பிரான்களை. அவ்வாறு என் பெருமாளுக்கு நாம் தொண்டு செய்வோமானால் உலவாரத்திற்கும் எப்படி அந்த பாடம் அந்த வார்த்தை யாரும் கிடைக்காது. உலவாரத்திற்கும் நான் யாரையும் குறை சொல்ல, நாம கைவினை செய்யணும். அதான் எனக்கு இத்தனை பாட்டு மனபாடம் தெரியும், நான் அதை

நாடாது இருப்பதும் உந்தமக்கு உணர்ந்து கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றதும் நாம் அடையும் செய்வினை வந்து எவையே தீண்ட பெறா. நாம் செய்த வினையால் வரக்கூடிய பாதகம் நம்மளை தாக்காது. செய்வினை வரும், வந்துங்கள், வந்து செய்வினை வராதுன்னு சொல்ல, செய்வினை வந்து எவை தீண்ட பெறா அப்படின்னு உரைச்சிட்டு போயிடும். அப்படியே உரைச்சிட்டு போயிடும், அப்படியே தொட்டி நம்மளை பாழாக்காது. செய்வினை வந்து எவை தீண்ட பெறா திருநீல கண்டம் ஆணை யாருக்காவது குளிர்ஜுரம் வந்துச்சுன்னா அப்பொழுது பாட வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தை பாடினா குளிர்ஜுரம் ஓடிடும். ஆகவே இந்த மாதிரி சிக்கன் குடியா சித்தம்னா இந்த மாதிரி பதியங்களை படிச்சு அவற்றின் வாயிலாக நாம் அருமையான வாழ்வு வாழலாம் என்பதை எடுத்து காட்டியுள்ள ஒரு நிலை இங்கே இந்த அருமையான திருச்செங்கோடிலே நடந்தது. சுவாமிகள் அந்த பதிகத்தை திருக்கடைக்காப்பு அருள்கின்ற செய்தியை கண்டு மேலே செல்லலாம். பிறந்த பிறவியில் பேணியும் செல்வன் கடல் அடைவான், இறந்த பிறவி உண்டாகில் இமையவர் கோன் அடிக்கும் அடிக்கிறம்பையில் ஞான சம்பந்தன செந்தமிழ் பத்து பண்ணார் நிறைந்த உலகினில்

அவ்வாறு பாடி அருளியவுடன் தீய பனிப்பினி அந்நாடு அடங்கவும் தீர்ந்ததென்று பனியால் அந்த ஜுரம் அந்த நோய் அந்த நாடு முழுக்க போயிடுச்சான். திருச்செங்கோடு மதுரை அந்நாடு அடங்கவும் தீர்ந்ததென்று கேட்கிறார்கள். இந்த அற்புதமான செய்தி நமக்கு எடுத்திருக்கிறார் பாருங்கள். ஆகவே துணிவளர் திங்கள் பாடி முயலகனை திருக்கலாம், கவிதைக்கு இவனையாவது பாடி குளிர் ஜுரத்தை நீக்கலாம், அரசமந்த பெருமாடி அருள் வரலாறு இவையெல்லாம் நமக்கு கொடுக்கின்ற அற்புத மருந்துகளாம். அதன் பின்னர் அருகே மற்றொரு திவ்யமான சேத்திரம் திரு பாண்டி குடிமுடி. திரு பாண்டி குடிமுடிங்கிற சேத்திரத்தில் மூவர் பெருமக்களும் பாடியவுடைய பதிவு கிடைத்தது. சிறப்பாக சுந்தரம சுவாமிகள் நற்றவாவுனை நான் மறைக்கிறோம் சொல்லுனால் அச்சிவாயரே என்று பாடியவுடைய பதிகமும் நமக்கு திரு பாண்டி குடிமுடி கிடைச்சது. அங்கே என் பெருமான் எழுந்தபடி அற்புதமான பெருமானை புகழையெல்லாம் பாடி அருடி அதன் அருகே இருக்கிற திரு வெஞ்சமா குரல் இதெல்லாம் கொங்கு நாட்டு ஏழு சலங்களும் கொங்கு நாட்டு ஏழு சலங்கள் பாண்டி நாட்டு ரெண்டு சலம் ரெண்டு தின்பாண்டி திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெண்டுதான், பாண்டி 16 திருநெல்வேலி மாவட்டம் ரெண்டுதான், ஆனால் கொங்கு நாட்டில் 7 ஸ்தலங்கள். அதுல கொடிமான செங்குண்டு, திரு வெஞ்சமா குடல், திரு பாண்டி குடிமுடி, திரு கருகூன், திரு பவானி, திரு விநாயகர் அழைக்கின்ற பவானி, அதன் பின்னர் அவிநாசி, 7 அற்புத ஸ்தலங்கள் தமிழகத்தை கொண்டது. இன்றைய கோயம்புத்தூர் திரு பாண்டி குடிமுடி சென்றார், அங்கிருந்து திரு வெஞ்சமா குடல் பாடி அருவினார், அதன் பின்னர் கருவூர் திரு ஆணிலைக்குடி எரிபத்த நாயனார் அவதரித்தார் புதிய கேத்திரம். அங்கும் சொல்மாலை பாடி அப்பெருமானுடைய அற்புத பாத மலர்களை வழங்கி தென்கரையிலே அருமையாக நூற்றி பல சரங்களுக்கு வருகிறார். அவருடைய உள்ளத்தை கவர்ந்த அற்புத அடுத்த சரம் திருப்பராய் துறை. திருச்சிமாவனுடைய திருப்பராய் துறை என்ற அற்புதமான சேத்திரம் அங்கே கண் பனிமாறி பிறந்து சூடும் கடதளத்து அஞ்சலி கூப்பி என் பெருமானை வழிபாடு செய்து மகிழ்ச்சியோடு திரு ஆலந்துறை, திரு செந்துறை, திரு கற்குடி மாமலை சுவாமிகள் பெறப்பட்டபடி திரு மூர்த்தீஸ்வரம் திருச்சிராப்பள்ளி ஊருக்குள்ள உறையூர் என்று சொல்லப்பட்டதுதான் திரு மூர்த்தீஸ்வரம். அந்த ஒரு ஹால் டவுனுக்குள்ளேயே உறையூர் என்ற பகுதி அங்கே ஒரு அற்புதமான சுவாமி. அங்கிருக்கிற அந்த அற்புதமான சதத்தினுடைய திருநாமம் திரு மூர்த்தீஸ்வரம். அன்னையுடைய காந்திமதியை பெரிய அந்த சரத்துல சுவாமி வழிபாடு செய்து தேவாரம் பாடி அதன் பின்னர் நம்முடைய உள்ளத்தில் என்றும் அழியாது இடம் பெற்றிருக்கின்ற திருச்சிராப்பள்ளி வந்து சேர்கிறார். திருச்சிராப்பள்ளியில அங்கே அருமையாக சிராப்பள்ளி மைய பெருமானை பாடி பரவி மகிழ்வடைகின்ற ஞானசம்பந்த சுவாமிகள் அருமையாக நாம் அன்றாட வாழ்க்கையில பாடிக்கொண்டிருக்கிறோமே அந்த அருமையான பதிகத்தை பாருங்கள். நன்றுடையானை திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூறையன் குளிரும் ஏன்மையும் வாழும் சிராப்பள்ளி ஆணை திரை சூழ்ந்த காணும் சங்கேன் கழுமன ஊரில் கவுனியின் ஞான சம்பந்தன் நரமிகை பாடல் இவை வந்தார் வான சம்பந்த

0: மகளிர் மகன்மையில் வாய்க்கப்பெற்ற பெண்கள் எல்லாம் மிக எளிதாக குழந்தை பெற வேண்டுமானால் பாட வேண்டிய பதிவு இந்த பதிவு. திருச்சிராப்பள்ளி சுவாமி தாய்மானவர், நமக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறவர் அவர் தாயுமானவர், அவர் தாயாக காவிரிப்பு மண்டலத்திலிருந்து ஒரு பெண்மணி திருச்சிராப்பள்ளியில திருமணம் ஆகிறது. அந்த கணவன் தன் அருமை மகளோடு சுகமாக வாழ்கிற செய்தி அந்த தாய்க்கு சந்தோஷம். அதற்கப்புறம் அந்த பெண்மணி கருவுற்றிருக்கிற செய்தி கேட்டு இன்னும் சந்தோஷம். இன்னொரு 3-4 தினங்கள்ல அந்த குழந்தைக்கு டெலிவரி ஆகும் மகளுக்கு. அதனால அந்த காலத்து நாட்டு மருந்துகளை தயார் செய்து கொண்டு காவிரி கூப்பிட்டு தாய் என்ன செய்தால், தன் மகள் வீட்டுக்கு பிரசவமாக வர அந்த காலத்துல பாலம் கிடையாது, காவிரி கடந்தான். காவிரியினுடைய வடகரையில நிக்கிறான், தென்கரையில அருமையான திராப்பள்ளி குன்று மலை பக்கத்துல வீடு. அந்த சமயத்துல திடீர்னு காற்று வெள்ளம் வந்துருச்சு. காவிரி வெள்ளம் பெண்கோள் பெண்கெழுத்து ஒழுங்கிற போது அந்த தாய் கையை பேசினார், நாளையோ நாளை மறுநாளோ என் குழந்தைக்கு சுகப்பிரசம் ஆகணுமே, நான் பார்க்கணுமே கூட இருக்கணுமே, நான் என்ன செய்வேன் என்று அந்த வெள்ளத்தின் இடையே போக முடியாம பரிசு தோணி உண்டு. அந்த தோணியான விளக்கு யாரும் கொண்டு போவான், கண்ணீர் மழமழையா சுவாமி பார்த்தார். நன்றுடையானே தீயுதானே நடைவேளே உன்னுடையானே குமையுருவான் உடையான் சென்று அடையாக திருவுடையானே சிராப்பள்ளி உன்னுடையானே கூட என்பான். நாம் ஆழ்தான் சுவாமி என் மகளை காப்பாத்துப்பான் நடந்துட்டு இருக்க. அந்த மகா பிரசவ வடிகால துடிக்க அந்த அம்மா வந்தாச்சு, அந்த அம்மா அங்க அழுதுட்டு இருக்கா, உங்க ஒரு அம்மா வந்தாச்சு. நல்ல அழகான பேரை மறந்துட்டான், மகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யணும். 3 நாட்கள் அவன் குழந்தை இருந்தான், 3 நாள் கழிச்சு வெள்ளம் அடியுது. அந்த தாய் வர படகுல வந்து மகன் என்ன ஆனாலும் பரபரப்புல வீட்டுக்குள்ள வர போக சத்தங்கள் இவன் வந்தா அவ வீட்டு எப்படி பிரசவம் யாருமா பார்த்தா, இப்படி ஒரு அருமையா இருக்கிய என்ன இப்படி உலக தங்கியா பார்த்த தாயார் வந்து மதுரை அம்பத்தில 64 திருவிழாளர்கள் பண்டி குட்டின தாய் இறந்ததுனால தாய் பன்றியாகி பால் கொடுத்தது சிவபெருமான். பண்டி குட்டிக்கு பால் கொடுத்த பிறகு நமது சிவபெருமானுக்கு ஏன் எழுதியும் கிடையா, இந்த கடவுளை கும்பிடாம எந்தெந்த கடவுளை கும்பிட்டுருக்காங்க நம்ம பாவிய நம்மள பாதி பாவியலைன்னா அந்த அணியலைனா அந்த பெருமானுடைய இடையற்ற கடனை பெருக்க பார்த்தல தாய்மாறா அது சுகப்பிரசம் ஆகும்னா இந்த பதிவு பண்ணி அத்தனாக்கர் சுவாமி பதிவு ஒன்று, ஞானசம்பந்த பெருமான் பதிவு ஒன்று, இரண்டையும் படிப்பவர்கள் நல்ல பலன் பெறுவார்கள். இனி திருச்சிராப்பள்ளியை வணங்கிய நாயகர் அங்கிருந்து திருமானைக்காவல் மற்றொரு சேத்திரம் திருமானைக்காவல் அற்புத சேத்திரத்துக்கு வருகிறார். அங்கே ஆனைக்காவல் அண்ணரை அற்புதமாக செந்தமிழ் மாலை பாடி மக்கள் விடுகிறார். 19 சிறங்கல திரு ஆனைக்கா அப்புசர் தண்ணீர் பெருமாள். அது மட்டுமல்ல கோச்சம் பெற்றோர் நாயனார் முந்திய பரப்பர செலுத்தி குச்சியார் பாடு செய்தார். யானை ஒன்று வழிபாடு செய்கிறது, ஆனா ஆனைக்கா ஆனை வழிபாடு செய்த சோழன் சூழ்ந்த அற்புத சிறந்த குச்சிட்டு யானைக்கு சங்கம், இதனால பூஜை சிறந்த யானை கொண்டு மரகப்பட சுவாமி சிறசுல சிறந்தி குச்சி பார்த்து திண்டு இணையம் கூமாக கிடக்கு என்று கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு மேல ஒரு பந்தல் கொடுக்கும் சமயம் அழகான பந்தல் சிறந்த குச்சி மறுநாள் யானை வந்து ஒட்டடையா இருக்க ஒட்டடை எடுக்கும் ஒட்டடையா இருக்க சாமி மேல கிப்பிக்க வச்சு போய் எழுதிச்சு இப்படி ஒரு கோல்வார் பறிப்பு ஒரு ரெண்டு பேருக்கு நடக்கும். கடைசியில அது காட்டுவாடையும் நேரம் இன்னைக்கு ஒரு கை பாத்திர வேண்டிதான். இன்னைக்கு ஒரு கை பாத்திர வேண்டிதான் எவ்வளவு நேரம் போனாரு. அந்த மாதிரி நான் நினைப்பது ஒரு கை பாத்திரம் சிறந்து குச்சி ஒழுங்கி கொண்டிருக்கிறது. யானை வந்தது தூங்கி கேட்க இன்னைக்கு ஒவ்வொரு கூட போய் அந்த மக்களுடைய மர்ம சாப்பிட்டு ஒரு கட்டி வச்சு ஒவ்வொரு சக்தி கிழந்து இறந்து அது இறந்து போறது திரும்பி கேட்டு ஓங்கி அடிச்சு சிறந்து குச்சி விமானத்துல யானை விடு வைத்திருந்த சுமதி ஒரு தேவன் வடிவமாக சுயமான சுரவு. ஆனால் சிறந்து குஞ்சு விடுவித்திருந்த சுவாமி பண்ண இன்னும் அடுத்த தினத்துல அரசனாக அவதாரம் பண்ணி இந்த அழகான யானை புகாத கோயில் விழா மாட கோயில் கட்டி வாழ்க்க அதன் கூச்சி சொல்ல முன்பிறப்பில சிறந்து குச்சியா இருந்தா இந்த பிறப்புல கோச்சிங்க சோழ நாயனாராக எடுபட்டு மாட கோயில் யானை புகாத கோயில் அருமிச்சிருந்த அந்த அற்புத இடம் வாய்க்க அங்கும் அற்புத சொல்மாலை பாடி அங்கு யானை காவிரியை பாடுகிற போது சுவாமி சுதா நான்கு ஸ்தலங்களை இணைச்சு ஒரு பதிகம் அந்த ஊர்ல பாடுகின்ற பதிகத்துல ஒரு சிறப்பு கேட்டீங்கன்னா நாலு ஸ்தலம் திரு கைராயம் திருமாலிக்கா திரு மகேந்திரன் திருவாரூர் இந்த நாளையும் ஒரே பாட்டேன் அந்த ஒரு திருப்பாடு மன்னது உண்டு அறிமாறோம் காணா மன்னது உண்டு அறிமாறவும் காணா பின்னாவில் விரும்பு மகேந்திரமோ மகேந்திரரும் கண்ணது ஓங்கிய கைலையாரும் அண்ணன் ஆரூராதி ஆணைக்காவே
1: நான்கு சலகடையா அந்த பதிவு சொல்லுவாங்க பதிவுக்கு தலைப்பு
0: கூடல் சதுக்கம் சதுரம் கூடுகிறது நாலு சதுரத்துக்கு நாலு பக்கம் உண்டு ஒன்று கைலாயம் மற்றொன்று திருவாரூர் பிடிச்ச ஒன்று திருமாலிக்கா
1: மற்றொரு சில திரு மகேந்திரம் இந்த நான்கையும் நான்கையும் ஒரே திருப்பதிக்கிற பாதி சுவாமிகள் நமக்கெல்லாம் அருள் வாய்க்கிறார் திருவாய்க்கார்
0: அங்கிருந்து இந்த பெருமான புறப்பட்டு திரு தமிழ் துறை
1: இப்பொழுதுகுடி வழிபாடு செய்ய
0: அதன் பின்னர் திருப்பாத்துறை திருப்பாத்துறை என்ற சதா குதிரத்தின் கிரை இருக்கு திருப்பாத்துறையை வழிபாடு செய்த நாயகர் திரு எறும்பியூர் வர
1: எறும்புகள் வழிபட்டு தற்காலத்துல பெல் பெல் அந்த பெல் தம்பி
0: இருக்கிற இடம்
1: திரு எறும்பியூர் எறும்புகள் தேவலோகத்தில் வாழ்வர்களால் எறும்பு வடிவத்திலிருந்து சுவாமி வழிபட்டார் அந்த மலையில பார்த்தா பெரிய பெரிய கடியிறங்கும் போது கடிக்காதா சுவாமி மேல எறும்பு ஒரு தடம் இருக்குது
0: எறும்பு வழிபட்டது அப்பொழுது நாம் நண்டு வழிபட்ட கோயில பார்த்தோம் எறும்பு நண்டரா வழிபட்டா உபமானம் நம்ம வருஷத்துக்கு ஒரு நாள் மந்திரம் நம்ம குலதம்பரம் கோயில போய் நல்ல ஆடை நல்ல பெருசா வளர்த்து அது ஒரு கோடு போட்டு உள்ள கடிகம் நம்ம வழிபாடு அவ்வளவுதான் அங்கே எறும்பும் இன்பங்களை அதே போல மயில் வழிபடுற அதே போல இங்கே பார்த்தாரா நம்முடைய அருமையான எறும்பியூர் மன்னனை எறும்பு என்று சொன்னேன் அதுக்கப்புறம் திரு நெடுங்கலமாநகர் சேர்ந்தான் திரு நெடுங்கலத்தில் வந்தா சாமி அங்கே அந்த சன்னிகரை வந்து நின்னோன்னா அவர்
1: சொன்னார் மக்களுடைய துயரத்தெல்லாம் தீக்கணும் அதற்காக என் பெருமான அருமையான பதியம் பாடுறார்
0: நெடுங்கலத்து ஆதியே அன்பார் நின்பால் நெஞ்சும் செலாவகை நேபிணக்கும் இடும்பைகள் தீர்த்து அருள் செய்வா
1: என்று கொண்டே தேதி
0: அடும்பணி செஞ்சலையார் பதிகங்கள் அணைந்து பதிகள் அணைந்து பணிந்து நியமம் போற்றி கடுங்கையில் வரை உடித்தார் மகிழ்ந்த காட்டு பள்ளி பதி கைகொள்வார்
1: திருவிழந்து சேர்வதற்கு அடியார்கள் உழைத்த அன்பு சுரக்கும் போது அதை தடுக்கக்கூடிய இடர்களையெல்லாம் இருப்பார். அந்த அன்பு நேரடியாக வருவதற்கு தடை கல்லாத சில நிலைகள் செயல்படுகின்றன. அவற்றையெல்லாம் தீர்த்து அடியாரவர் மக்களுக்கு நல்ல வாழ்வு கொடுப்பார் என்று திருஞான சுவாமிகள் திரு நெடுங்கிடத்துல இடர்களையும் திருப்பதிகம் என்ற பெயர் பெற்ற ஒரு அற்புதமான பதிய தருவார். துன்பத்தினால் நீக்கக்கூடிய ஒரு அரிய மருந்து திரு நெடுங்கிற பதிகம். அந்த பதிகைக்கெல்லாம் நீங்க ஏற்கனவே பயிரிட்டீர்கள். அங்க ஒன்றிரண்டு பாடல். மறைவுடையால் தோருடையால் வாசனை மேல் வளரும் பெருடையாய் பிஞ்சகமே என்று உனை பேசினார் குறையுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையால் விருத்தனாகி பாடனாய் ஆறாவது விருத்தனாகி பாடனாகி அல்ல அல்ல விருத்தனாகி பாடனாகி வேதமோ நான் உழந்து கருத்தனாகி கங்கையாளை கமல் சடைமே கறந்தாய் அருத்தனாய ஆதிதேவன் அடியணையே பரவோ நிறுத்த ஈர இடர்களையால் நெடுங்கலம் மேயவனே நீடவல்ல வாசடையான் மேய நெடுங்களத்தை சேரவாலும் ஆமருகில் சிறபுறக்கோ நலத்தான் நாடவல்ல பன்வன்மானே ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பற்றும் பாடவல்ல பாவம் பறையுமேயேயே நம பார்வதி பதவியே ஞான சம்பந்தம் சொன்ன இந்த பாடல்களை படித்து பயன்பெற வல்லவர்களெல்லாம் பாவம் நீங்க பெறுவார்கள் வினை நீங்க பெறுவார்கள். அப்படி ஒரு அரிய சொன்னாலே நமக்கால் 1200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஞான சம்பந்த பெருமாள் பாடுங்க. நம்ம கஷ்டம் வந்தா இந்த இடங்களையும் திருப்பதியும் பாடினா கஷ்டமெல்லாம் அனுபவம் திரு நெடுங்கலத்தா ஆதியை பாடிய பின்னர் சுவாமி மேலை திருக்காட்டுப்பள்ளி அங்கு அழகாக பல அரிய சொல்மாலை பாடிய நாயகன் அங்கிருந்து புறப்பட்டு அதன் அருகே இருக்கிற மற்றொரு க்ஷேத்திரமாக திகழ்கின்ற மேலை திருக்காட்டுப்பள்ளியின் அருகே திரு ஆலம்புடில் அதன் பின்னர் திரு புந்துருத்தி அதனை அடுத்து திரு கண்டியூர் அதன் பின்னர் சுவாமி அற்புதமாக இழந்திருக்கிற திரு வேதிக்குடி அதனை அடுத்து சுவாமிகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடம் பெற்றிருக்கிற திருச்சோற்றுத்துறை திருச்சோற்றுத்துறை சேர்த்து அடைகிறார். திருச்சோற்றுத்துறை நாதரை அந்த திருப்பதி அருகே வரும்போதே அப்பர் சோற்றுத்துறை சென்று அடைவோம் என்று ஒப்பில் வந்தமிழ் மாலை ஒருமையால் செப்பியே சென்று சேர்ந்தனர் சேர்விலார் உப்புறம் செற்ற முன்னவர் கோயில் சலவு தெரிய பார்க்கணும் அப்பர்கள் சோற்றுத்தரு சென்று அடைவோமே அப்பதான் ஒரு பதிவு பண்ண அங்க போன ஒரு பதிவம் அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாலே ஒரு பதிவம் அப்படியே மூச்செடுத்து வருகிறது சுவாமி நினைத்துருவாங்க அந்த திருச்சோற்றுத்தரையை பதிவம் படிக்கப்படி இருந்தால் மூவரும் பாடல பெற்று பாளையத்துறை சேலூர் பாளையத்துறை பாளையத்துறை பதிவு அப்பெருமான் திருப்பதியத்துல நடுவில் இருக்கிற பாட்டுல சிவாயே என்று ருத்ர சுயத்திரம் போல அமைந்திருக்கு. பாலத்தில் அது வழிபாடு செய்தார். திரு நல்லூர் மயானம் அங்க தரிசிக்கிறார் சிறப்பு செல்வர். அதன் பின்னர் சுவாமி வந்து வழிபட்ட மற்றொரு கஷேத்திரம் நம்முடைய உள்ளத்தையெல்லாம் கவருகின்ற மற்றொரு அருமையான கஷேத்திரம் திரு கருகாமூர். பெண்களுடைய அந்த தாய்மை பருவத்திலே அந்த கருவை காப்பாற்றக்கூடிய கற்ப ரட்சாம்பிகை இருக்கிற இடம் திரு கருகாமூர். அந்த கஷேத்திரத்துல வந்து அந்த மில்லவர் வண்ணமாம் அனல் வண்ணம் என்று தொடங்குகின்ற அற்புத பதியத்தை பாடி உள்ளம் குளிர்வாறு செய்கிறார் அந்த உத்தமன். அதத்தான் இடத்துல மதுர முத்தமிழ் வாசகர் பட்டம் கொடுக்கிற சேர்க்கார் வருவார். மதுர மதுரான இனிமே மதுர முத்தமிழ் வித்தகர் வந்து அணைந்தார் வருகின்றார். முத்தமிழ் வித்தகர் இவர் தான் யார் யாரும் சொல்கின்றனர். அதன் பின்னர் சுவாமிகள் பூவலூர் என்ற கேத்திரம் வருகிறார். அந்த திருப்பூவலூர்கள் வழிபாடு செய்கிறார் புஷ்பவனநாதன் சுவாமி அம்பல கற்பகம். அதன் பின்னர் அங்கிருந்து ஆவூர் பசுபு சுச்சரம் ஆவூர் பசுபு சுச்சரம் என்று தரிசனிக்கிறார். அதனை அடுத்து திரு நல்லூர். திரு நல்லூர்ல சிவபெருமான் நாவுக்கரசு பெருமானுக்கு திருமணி தீட்சித்து நன்மை மெழுகாருடைய வண்ணன திரு அங்கேயும் சுவாமி தரிசிக்கிறார். அதன் பின்னர் திரு வலஞ்சுடி வலஞ்சுடி என்ற சேத்திரத்துல காவிரி வலஞ்சுழித்து போற இடத்துல வெள்ளி விநாயக பெருமான் இருக்கிற அற்புத சேத்திரத்துல சுவாமிமலை அருகே இருக்கிற புண்ணிய பூமியில சுவாமிகள் அழகான பதியங்கள் பாடுறாங்க. அந்த ஒரு பதியத்துலதான் நம் சித்தனையெல்லாம் தூண்டுற அரசாங்கம் நம்மளாம் புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் திரு வலஞ்சுழி பெருமானை வழிபாடு செய்யறதுக்கு என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து சொல்வது போல நம்மதான் பசுவார். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இளங்கடல் வையத்தில் முன்னம் நீ புரி நம்பினை பயனே முழுமணி தரடங்கு நன்றி காவிரி சூழ் திருமலஞ்சுழி வாணனை பாயார பண்ணி ஆதரித்து பாடியும் ஆதியும் பறிபடும் அதனானே என்ன புண்ணியம் செய்தனை பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தனே. இந்த உலகத்துல நீ செய்த புண்ணியம் யாருப்பா செய்ய முடியும்? வலஞ்சொழி வாணனை வலஞ்சொழிக்கிறது பெருமான் வாயார வியாபாரம் படுப்பது வாய் குளிரப்பான் மனதை கூட அதான் சொன்னாரு வாயார பண்ணி ஆதரித்து பாடியும் ஆடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்த பாடணும் பாடணும் அப்படி ஆதரித்து அனுபவப்படும் ஆடி பாடணும் நிச்சயமா சுவாமி என்று என்ன புண்ணியம் செய்தனே நின்றவே இருங்கடல் மையத்தில் இந்த உலகத்தில் நீ என்ன ஜெபிச்சு என்ன புண்ணியம் பண்ணுங்க சரியாக சிவாலயத்தில் அற்புதமான வழிபாடு பண்றியே இருவரஞ்சுல ஞானசம்பந்த பெருமான் நமக்காக வியந்து பாராட்டி அந்த அற்புத திருவரஞ்சோலையை பாடினார். அதன் பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட அருணி அருகே இருக்கிற மற்றொரு பதிகமாக திகழ்கின்ற நம்முடைய திரு சத்திமுற்றம் என்ற சமயத்துக்கு வருகிறார். திரு சத்திமுற்றத்தை தரிசனம் பண்ணி அந்த சமயத்துல முதுமேறி காலம் முடிச்சு அங்க முன்மணி காலம் திரு சிந்துக்குள் இப்ப முது மேலில் போகும் சண்டை சண்டை வெயில் போட்டு நொறுக்கு திரு சச்சிமுத்திலிருந்து பட்டிச்சு வரணும். வருகிற சமயத்தில் பார்த்தா போற இடமெல்லாம் அங்கிருக்கிற மரங்கள்லாம் பாதி பதங்கி அப்படியே இடைகள் முடிந்து போய் எதுவும் கூடாது மரங்கள் ஒரு மரத்தினாலும் இறையில்லை. அப்படிப்பட்ட கொடுமையான காலம் அந்த பட்டிச்சடத்துக்கு செல்வதற்கு துணிந்த போது அங்கு இருக்கிற நிலம் சுவாமி பார்த்தேன். திரு சத்திமுற்றத்திலிருந்து பட்டிச்சடமான சமயத்துல அசைய வாக்காக நரசம்பந்த குழந்தையை பார்த்து உமக்கு நாம் ஒரு சிவபதத்தின் வாயிலாக ஒரு அழகான முத்து பத்தல் கொடுக்கிறோம் ஏற்கனவே முத்து கூட முத்து பதகு முத்து சின்னம் அதற்கு மேல பந்தல் பெரிய பந்தல் நாலு பக்கம் நாலு விபூதி வெண்மணி நினைவுடைய
0: அல்ல விபூதியை நினைவுன்ற முத்தத்தினர்
1: தங்கத்தினர் கொடுக்கல தங்கப்பதற்கு தங்கப்பதற்கு கொடுக்கல சுவாமியுடைய வெண்ணீரை நினைவுற்றிருந்த அழகான முத்து பண்ணல இது பட்டீச்சரத்துல சுவாமி கொடுக்கிற ஒரு சிவபூதம் கொண்டு வருகிறது நாலு பக்கமும் அந்த சிவபூதம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது கண்ணுக்கு தெரியாம அந்த
0: பந்தர் வருது
1: அந்த காட்சியை பாருங்க சுவாமி அசைவாக்காக ஞான சம்பந்த குழந்தாய் இதோ ஒரு சுரூபத்தின் வாயிலாக நான் முத்து பந்தனும் பதுங்கியிருக்கிறான் நீயும் பண்ணி அந்த காட்சியை பாக்குறேன் இது பட்டீச்சரத்துல இன்றைக்கும் அந்த முத்து பந்தல் வழங்குகின்ற விழா மிக மாதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் நடைபெற்றிருக்கிற காட்சி பார்க்கலாம் சுவாமி அருள்விழ திறம்பரணி அளப்பரிய ஆனந்த பெருவிழத்திரை மூழ்கி பேராத பெருங்காதல் திருவுள்ள பரிவுடனே செம்பன்மறை செம்பன்மறை வள்ளியார் தன் வெள்ளத்து அமுதமுட சம்பந்த புறத்தடைந்தார் அம்மை கொடுத்த ஞானப்பார் அந்த குழந்தை அற்புதமான காட்சியை கண்டு மகிழ்ந்து திரு பட்டீஸ்வரர் கோயிலை விட்டு வெளியே வருகிறது அதனால் திருவாரை படுதடி அடுத்த சத்திரம் திருவாரை படுதடி என்ற சத்திரம் இருக்கு வந்து அடைகிறது அந்த குழந்தை
2: சம்பளம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
3: அதாவது ஒரு சிவ புண்ணியம் செய்கின்றவன் என்ன கேட்கக்கூடாது, சிவபெருமாண்டா எனக்கு சாவு வரக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அது நீதி. பிறந்தாச்சே, பிறந்தாச்சுன்னா சாவு வந்துதானே ஆகும். அப்போ சாவு வராம இருக்கணும்னா என்ன செய்யணும், பிறக்காம இருக்கணும். உலகம் சிம்பிள், வாரியார் அருமையா சொல்ற, பிறந்தா சாகணும். சரி, பிறந்தாச்சு, இப்ப சாகாம இருக்கணும். அப்ப என்ன, பிறக்காம இருக்கணும், அவ்வளவுதானே. இது ஒரு சிம்பிள் மெத்தட் உனக்கு தெரியலையே. இப்ப காரைக்காலமையார் கேட்டிருக்கலாம்ல, காரைக்காலமையார் எனக்கு சாவா வரணும்னு கேட்டிருந்தா கொடுத்துருப்பாருல சிவருமா. ஆனா அவங்க ஏன் கேட்கல, அதான் ஞானம். அப்ப என்ன, பிறவாமை வேண்டும், இரவாமை வேண்டும் கேட்டுக்கலாமா, கேட்டுக்கூடாதா, கேட்டா கொடுத்துருப்பாரு நிச்சயமா. ஆனா ஏன் கேட்கல, ஞானம் வந்தாச்சு கேட்கல. அதான் சிவபுண்ணியத்தை செய்து ஞானம் வரணும். ஆகினாலதான் என்ன சொன்னாரு, கொடுத்துட, கொடுத்தவனு என்ன பண்றான், எப்பொழுதுமே ஒரு பவர் வந்தவனு என்ன வந்துடும், கர்வம் வந்துடும். இந்த கர்வம் வந்தவன என்ன பண்றான், உடனே எல்லா ராஜ்யத்தையும் ஆளணும், எல்லாரையும் அடக்கி ஆளணும், நான் தான் பெரியாளன் இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஆனாலும் சிவ பூஜையை விடாம செய்து கொண்டே இருந்தார்கள். சிவ பூஜையை விடல. உடனே என்ன பண்ணாங்க, தேவர்களை, அந்த தேவர்கள் எல்லாம் போய் என்ன பண்ணாங்க, சிவபெருமான் முறையிடுறாங்க. என்ன பண்றாங்க, இவ்வளவு அக்கிரமங்கள் செய்து கொண்டிருக்கிறான், அப்படி இருந்தும் நீங்கள் அதை சட்டம் பண்ணாம இருக்கிறீங்களே, அவன் செய்யற அக்கிரமம் எல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டான். அப்ப சாமி சொன்னாரு, தெரியும், அவன் செய்யறதெல்லாம் தப்பெல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சுமா பேசாம இருக்கிறீங்க, ஆமா. ஏன்னு அவன் தான் மார்ஜனம் அகமர்ஷனம்ங்கிற கிரியையே சொல்லி அண்ணன் நிக்கிறீங்க பாவம் பண்ணி பேண்ட வாங்கிட்டு இருக்கானே, நான் எப்படி செய்ய முடியும், நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஒரு சைவன் சிவபெருமானத்தை எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும், நமக்கே இருக்கு பாவம் மன்னிப்பு. இந்த பாவம் மன்னிப்பு என்னவோ கிறிஸ்டியன்ல மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு, நம்மகிட்டையும் பாவம் மன்னிப்பு இருக்கு. அந்த பாவம் மன்னிப்புக்காக செய்யற கிரியை தான் அகமர்ஷனம் மார்ஜனம். அது சிவபுண்ணியம் தீட்சை வரும்போது நான் சொன்னேன், தீட்சை ஏன் பெறணுங்கிறதுக்கு அது ஒரு காரணம். சிவ தீட்சை இல்லாமல் சிவபெருமான்ற மன்னிப்பே கேட்க முடியாது. அதுலேயும் ரொம்ப சிம்பிளா வச்சிருக்கிறாங்க, அது ஒரு பெரிய கான்செப்ட். சைவத்தில் பாவ மன்னிப்பு உண்டா, அப்படி கேட்கிறாங்க சில பேர். என்னையா, நீங்க தான் எல்லாம் நல்வினைக்கு தகுந்தால இன்பத்துன்பம் வருது அப்படின்னா கடவுள் இருக்குங்கிறான். நல்வினைக்கு தகுந்த இன்பம் வருது, தீவினைக்கு தேவை வருது, அவ்வளவுதானே. பெரிய கடவுள் இருக்கும் பொண்ணும் நல்ல கேள்வி தானே. சத்திரத்து சாப்பாட்டுக்கு சேஷையர் ரெக்கமெண்டேஷன் வேணுமான்னு கேட்டான். சாப்பாடு போடுறது சத்திரத்துல, அத அப்பொழுது அவர் சொன்னார், அந்த தீவிர சமாளுடைய கான்செப்ட் அதுதான் சொன்ன, தெரியும், அது அதனாலதான் அகமர்ஷனம். அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தார் யாரு, சிவபாதையர், அதுதான் பண்ணார். ஞான சம்பந்தர் வந்து அவர் அழும் பொழுது சிவபெருமான் காட்சி கொடுக்கும் பொழுது சிவபாதகர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? சேக்கலர் என்ன சொல்றாரு? குளிச்சுட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு? நீராடி முடிச்சிட்டாரு. நீராடி தருப்பித்து நியமங்கள் பல செய்வார் ஆறாத காதலினால் அகமருடம் பணிய அகமர்ஷனம் செய்து கொண்டிருந்தார். மார்ஜனம் அகமர்ஷனம் நமக்கிட்ட. அதாவது உண்மையில பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில இருக்கக்கூடிய பாவ மன்னிப்பை விட நம்ம பாவ மன்னிப்பு தான் வெரி சிம்பிளிஃபை. ஏன்னா கிறிஸ்டியானிட்டி என்ன, அது ஒரு பெரிய விஷயம், அப்புறம் சொல்றேன். சைவத்தில் பாவ மன்னிப்பு உண்டா? ஒரு நாள் என்ன பண்ணாங்க, சிவகாசின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த சிவகாசிங்கிற ஊருக்கு நான் பேச போயிருந்தேன். அது ஒரு அம்மன் கோயிலு. அம்மன் கோயில் வந்து ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கு, நேர் ஏற்றால சர்ச்சு, இங்க அம்மன் கோயில். அந்த கோயில நான் பேசணும். இந்த கோயில பேசுறது அங்க சர்ச்சு கேட்கும். அன்னைக்கு மறுநாள் வந்து கிறிஸ்மஸ், 25ஆம் தேதி கிறிஸ்மஸ், 24ஆம் தேதி நான் பேசுறேன். அப்ப அந்த கோயில் கமிட்டியாரெல்லாம் என்ன சொன்னாங்க, சார் நீ கிறிஸ்டியன்ஸ் படாத பாடு படுத்துறான், ஆகினால நீங்க என்ன பேசணும் தெரியுமா, நம்ம கிட்ட பாவ மன்னிப்பு இருக்கா இல்லையா? இல்ல, நம்ம கிட்ட பாவ மன்னிப்பு இருக்குன்னு நீங்க பேசுறது அவனுக்கு கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அடிச்சு விட்டேன், நீங்க ஏதாவது கலாட்டா வந்தா நாங்க பாத்துக்கிறோம், நீங்க தைரியமா. ஏன்னா அந்த கோயில் ட்ரஸ்டீஸ் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க, எல்லாத்தையும் அடியாள் உண்டு. நீங்க அடிச்சு என்ன வேணாலும் விளாசுங்க, இல்லையா, ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னாங்க. அன்னைக்கு பாவ மன்னிப்பை பத்தி பேசுறேன். அப்பதான் அவங்களே சொன்னாங்க, இப்படி பாவ மன்னிப்பு நம்மள இருக்கா சார்? இருக்குது. நாமே என்ன பண்றோம்னா அந்த பாவ மன்னிப்புங்கிற ஒரு கான்செப்டை வைத்துக் கொண்டு அவன் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நமக்கு வந்து மார்ஜனம், அதாவது எப்படி கேட்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த தூல தேகத்தினால் செய்த பாவங்கள் ரெண்டு விதமா கேட்டா போதும் சிவபெருமான். அது அனுஷ்டானத்துல அதுக்கு பேர் மார்ஜனம் அகமர்ஷனம். அப்பொழுது என்ன சொல்ல வேண்டும், என்ன மந்திரம் சொல்லணும், எப்படி சொன்னதா, வௌஷட்டுங்கிற மந்திரம். அப்பதான் வௌஷட் ஒரு மந்திரம் என்பது 7 கோடிகளை உடைய ஒரு மந்திரத்துக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரணவம் இருக்கணும், பீஜம் இருக்கணும், அப்புறம் மந்திரம் இருக்கணும், அப்புறம் கோடி இருக்கணும். அந்த 7 கோடிகள் தான் மந்திரம். அது வௌஷக் அப்படிங்கிற மந்திரம், அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அது அது கிரியைகளை பற்றி பேசும்போது வழக்கமாக சொன்னேன். இப்போ ஏன்னா ஒன்று சொன்னோம்னா அந்த 30 சங்காரம் விட்டு போயிடும். அப்போ சொன்னார், எனக்கு நல்லா தெரியும், அவன் தினந்தோறும் அவன் செய்கின்ற தவறுகளை எல்லாம் என்ன பண்ணுறான், மார்ஜனம் அகமர்ஷனம்ங்கிற கிரியையினால தினந்தோறும் அன்னன்னைக்கு அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறான், என்கிட்ட பாவ மன்னிப்பு வாங்கிடுறான். அப்புறம் நான் எப்படி தலையிட முடியும்? அப்படியா? அப்ப இனிமே எங்களுக்கு விமோச்சனமே கிடையாதா? நாங்கிட்ட அடி வாங்கிட்டே தான் இருக்கணுமா, வழியே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாரு, சிரிச்சுக்கிட்டே, அப்பயும் ஒரு சிரிப்பு தான், நான் ஒண்ணு சொல்றேன், நீ அதை செய்யினர் செஞ்சா ஐ கேன் இன்டர்ஃபியர்னர். அவன் சிவபூஜை செய்வதை கைவிடும்படியாக பண்ணு. ஒரு வழிவன்மையால் சிவாகமத்திலே இவர் சொன்னது தப்பாயிரும் இல்லையா? அப்ப லா மேக்கர் பிகம் எ லா பிரேக்கர். அப்பொழுது அதற்காக தான் என்ன பண்ணாங்க கேட்டா, அந்த ஒரு பெரிய கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. என்னன்னு கேட்டா, அந்த கமிட்டிக்கு யார் தலைமை தாங்கிறா? திருமால் தான் தலைமை தாங்கிற. அந்த திருமால் தலைமை தாங்கி அப்பொழுதுதான் என்ன வருது, பௌத்த சமயத்தினுடைய கருத்துக்களை அப்பொழுதுதான் விதைக்கிறேன். ஆகவேதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பௌத்த சமயத்தை தோற்றுவித்தவன் யார் என்றார், ஆதிபுத்தன். அந்த ஆதிபுத்தன் யார் என்றால் மகாவிஷ்ணு தான் ஆதிபுத்தன். அவரை தான் தோற்றுவிக்கிற. ஏன்னா எப்பயுமே இந்த லூப் ஹோல்ல போறது அவர் மாதிரி யாராலும் முடியாது. கீதையில கூட அப்படிதான், இதுல மகாபாரதத்துல கூட பாத்தீங்கன்னா லூப் ஹோலாதானே கண்டுபிடிக்கிறாரு. இல்ல அப்படி ஒரு பெரிய பிரச்சாரம். அதனாலதான் நின்று கேட்டா பெண்ணு கவனிக்கணும். இப்ப பாருங்க ஒரு சின்ன விஷயம் பாருங்க, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். எனக்கு என்ன சந்தேகம்னா, சில விஷயத்த உங்களுக்கு சொல்லணும், நான் இப்படிதான் வருது. என்னுடைய முழு விவரம் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, பௌத்தரை வாதில் வென்ற சருக்கம் 99 பாடல்கள்னால நம்ம வாதூரடிகள் புராணத்துல இத கதை வருது. அந்த இடத்த நீங்க எதை படிச்சாலும் படிக்காட்டணும், அந்த வாதூரடிகள் புராணத்துல வரக்கூடிய பௌத்தரை வாதில் வென்ற சருக்கம் இருக்கே, அந்த கடவுள் மாமனியுடைய விளக்கத்துக்கு மட்டுமில் மாக்கா வேர்பிள்ளை எழுதின விளக்கத்தையும் கட்டாயம் படிக்கும். அந்த இடத்துலதான் பௌத்த சமயத்தினுடைய கொள்கை என்னங்கிறத அடிச்சு பிச்சு உதறுவார். உண்மையிலேயே அதை படிச்சீங்கன்னா பௌத்த சமயம்னா என்ன நமக்கு அப்பதான் புரியும். மாக்கா வேர்பிள்ளை அப்பதான் அவருடைய கல்வி அறிவு எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் சொல்லணும். ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான செய்திகள் இதெல்லாம். ஜியு போப் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்தியாவுக்கு மிஷனரியாக அனுப்பப்பட போகிறேன் என்ற விஷயம் எனக்கு தெரிந்தவுடன், ஏன்னா அவங்க ஆஸ்திரேலியா இவரை மிஷனரியா அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப முடிவு பண்ண உடனே நான் என்ன செஞ்சேன்னு சொல்ற, என்ன சென்றால் இந்தியாவில் தோன்றிய தத்துவங்கள் இருக்கு இல்லையா, அந்த தத்துவங்கள் பற்றிய நூல் அப்பொழுது அவருக்கு என்ன தெரியாது, தமிழ் தெரியாது. ஏன்னா அவருக்கு அந்த ஹீப்ரூ லாட்டின் அதெல்லாம் தெரியும், ஆனா தமிழ் சான்ஸ்கிரிட் தெரியாது. ஆனா என்ன பண்ணாரா, இந்திய நாட்டில் தோன்றிய தத்துவங்களை பற்றி என்னென்ன புத்தகம் இருக்கோ ஆக்ஸ்போர்ட்ல அவ்வளோத்தையும் படிச்சு முடிச்சேங்க சொல்றாரு போப். அதுல பௌத்த சமயம் பற்றி 6 ஆங்கில அறிஞர்கள் எழுதிய நூல்களை நான் படித்தேன் சொல்ல. அவங்க ஆதரவு பேரெல்லாம் கொடுக்குறாரு அவ்வளவு. அதுல ஒரு நூல் என்ன, ஆர்ச் பிஷப் ஆஃப் சிலான். அப்ப ஆர்ச் பிஷப் இருக்கான் சிலான்ல, அவனும் புத்திசித்த பிறகு எழுதிக்கிறானா, அந்த நூலையும் படிச்சேன்னு எழுதுறேன். எல்லாம் இங்கிலீஷ்ல படிச்சேங்கிற. படித்து முடித்து விட்டு ஒரு பெரிய விஷயம் சொல்றாரு பாருங்க, அதுக்கப்புறம் நான் இந்தியாவுக்கு வந்து தமிழ் படித்து சம்ஸ்கிருதம் படித்து சைவ சித்தாந்தம் படித்து வாதவருடைய கடவுள் மாமுனியுடைய நூலை படிக்கும் பொழுது அந்த கடவுள் மாமுனியருடைய விளக்கத்தை நான் தெரிந்த பிறகுதான் பௌத்த சமயம் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆங்கிலத்தில் எழுதிய அத்தனை பேரும் தேவ மிஸ்ரெப்ரசன்ட். அந்த ஆங்கில அறிஞர்கள் புத்திசத்தை பற்றி எழுதுனதெல்லாம் அவ்வளவு தவறு அப்படின்னு சொல்றாரு. என்ன ஆச்சரியமான செய்தி பாருங்க. அப்ப அவரையே தேத்தி ஆகினால அந்த அப்பொழுது அந்த புத்தகத பிரச்சாரம் நடக்கிறது. நடந்தவனு என்ன பண்ணாங்க, எல்லாரும் இந்த பிரச்சாரத்துக்கு வந்து பிரச்சார பீரங்கின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல, ஒரு பெரிய பீரங்கி. இப்பயுமே இந்த மிஸ்ர பிரசன்டேஷன் ரொம்ப நாளா நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு பொய்ய பல நாள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உண்மையாயிரும். அது போல சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த 3 பேர் மட்டும், அந்த 3 கோட்டைகள் இருக்கலையே அசுரர்கள், அந்த அசுரனுடைய தலைவன் இருக்கிறானே அவனுடைய பேரு தான் இந்திராட்சன் கமலாக்ஷன் வித்யுன்மாலி. அது குறிச்சிருந்த பேர் இந்திராட்சன் கமலாக்ஷன் வித்யுன்மாலி, அது அசுர தலைவர்களுடைய பெயர். அப்போ அசுர தலைவர்களும் மாறினாங்க, புத்திசத்தை எம்ப்ரேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மக்கள் இருக்காங்களே அவருடைய சிட்டிசன்ஸ் எல்லாரும் சிவபூஜையை கைவிட்டு பௌத்த சமயமே தழுவினார்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு, 3 பேர் மட்டும் அவர்கள் சிவ பூஜையை விடாம செய்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் பிரஜைகள், தே ஆர் ஓன்லி சிட்டிசன்ஸ் நாட் தி கிங்ஸ். அவங்க பேரு தான் சுதன்மன் சுசீலன் சுபுத்தி. சுதன்மன் சுசீலன் சுபுத்தி சூங்குது பொதுவாக கேட்கல, அது காரணம் அதுல வரல. ஆனா அவர்கள் ஒரு பிரதேஸ் இல்லை, ஏன்னா பிரதேஸ் சில வீட்டில் அப்படி வைக்கிறாங்க, ஒண்ணு போல பேர் வரணும் இருக்கா. அப்பொழுது இந்த 3 பேரும் அவர்கள் சிவபூஜையை விடாமல் செய்து கொண்டு வந்தார்கள். ஆகையினாலதான் என்ன பண்ணாரு, அந்த திரிபுர சம்ஹாரம் பண்ணும் பொழுது இந்த மூவர்களும் ஓய்ந்தார்கள். கோட்டை தீபிடிச்சு எரியுது, அசுர தலைவர்கள் அடிந்தார்கள், ஆனால் இந்த மூவரும் ஓய்ந்தார்கள். அத அருமையா சொல்லிடுற, உய்ய வல்லான் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானு கே உந்தி பர இளமுலை பங்கன் என்று உந்தி பர. திருவாசல வரக்கூடிய திருவுந்தியார் இருக்கு பாருங்க, திருவுந்தியார்ல அந்த முப்புறம் எரித்த செய்திகளை ஒரு நான்கு கண்ணீரிலே சொல்லுகிறார். அத அந்த காஞ்சி புராணத்தை சிவஞான முனிவர் சொல்லுகின்ற அந்த வரலாற்றை படித்த பிறகுதான் அதுக்குள்ள எவ்வளவு நுட்பம் இருக்குன்னு புரியும். அது சொன்னார், உய்ய வல்லார் இவன் சிவபெருமான் பாருங்க எரிக்கிறான், ஆனா மூணு பேர் மட்டும் விட்டுட்டு எல்லாம் எரியுது. அப்ப இவன் எப்படிப்பட்டவன், எய்ய வல்லான், ஆனா ஊரே தீப்பிடிச்சு எரியும், மூணு பேர் தப்பிச்சாங்களே, அவர்கள் உய்ய வல்லார்கள். இந்த வார்த்தை எப்படி போடாதவன், உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானு கே உந்தி பர இளமுலை பங்கன் என்று உந்தி பர. அப்ப அந்த மூவர்கள் ஏன் உயிர்ந்தார்கள், தேவாரம் முழுசும் படிச்சீங்க, எங்கேயாவது ஆன்சர் இருக்கா? இப்பதான் தெரியுது, இங்க காஞ்சி புராணம் படிச்சாதான் அந்த மூவர் தேவாரத்துக்கு உயிர் வருது. அதே போல ஞானசம்பந்த பெருமான் பாடினார், அவர் என்ன சொன்னார், எல்லாரும் பாடுறாங்க ஒருத்தர் மட்டும் இல்லை, அவர் என்ன சொன்னாரு, பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த

நிறையோடும் ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தான். இந்த திருவண்ணாமலை பதியம் பூரா ஒரு நைஸ் வெப்பர். முதல்ல ரெண்டு வரியில சிவபெருமானுடைய பெருமை, ஞானசம்பந்தனுடைய மெத்தட். நாலு வரி இருக்கு, நாலு வரியில முதல் ரெண்டு வரி சிவபெருமானுடைய பெருமை, அடுத்த ரெண்டு வரி என்ன தெரியுமா, அந்த திருவண்ணாமலையுடைய இயற்கை காட்சி. தூமா மழை நின்று அதிர வெறுவி தொருவின் நிறையோடும்

0: அது எங்க சொல்றார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்புன்கூர் பதிகத்துல சொல்றார், மூவையில் செற்ற ஞான்று உயிர்ந்த மூவரில் இருவர் இருவர் நின் வாயிற்காவலராக. சிலர் தெரியுதா, அந்த சுதன்மன் சுசீலன் இருக்கிறாங்களே, அந்த சுதன்மனும் சுசீலனும் தான் எப்படி இருக்கிறார்கள், இந்த சிவபெருமானுடைய வாயிற்காப்பாளராக. அது ஒரு பதம், அந்த பதத்துல இப்ப இருக்கிறவங்க, அதனால அசுரர்கள் என்று காட்டுவதற்காக தான் அவர்களை பெரிய உருவமா போட்டு அசுரன்னு அசுர பல்லு பீருவோம், பெரிய மீச. அது சில கோயில்ல பாத்தீங்கன்னா சிவலிங்கம் இவ்வளவுதான் இருக்கும், இவங்க அவ்வளவு உயரம் இருப்பாங்க, ஏன்னா அசுரர்களை காட்டுவதற்காக. அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், அவர்கள் வாயு காப்பாளராக, திரு அணுக்கன் திருவாயில்னு பேர், அந்த திரு அணுக்கன் திருவாயில ரெண்டு பேர் நிக்கிறாங்க. அவர் எப்படி இருக்கிறார் என்றால், ஒருவர் இடது காலை ஊண்டி இருப்பார், இன்னொருத்தர் வலது காலை ஊண்டி இருப்பார். அவருடைய கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஒருவர் எப்படி காட்டுவார், இப்படி காட்டுவார், இப்படி இருக்கும். ஒருவருடைய கையை பாத்தீங்க, இன்னொருவர் கை எப்படி இருக்கும், இப்படி இருக்கும்.
1: அவங்களும் பால துவாரகரும் அவங்களும்தான்,
0: அந்த துவார பாலகர் என்ற பதம் இருக்கு, அந்த பதம் தான் சண்டி உண்டி. அந்த சண்டி உண்டிங்கிற பதத்துல இப்பொழுது இருக்கிறவர்கள் இந்த சுதன்மனும் சுசீலனும். எப்படி சண்டி என்பது ஒரு பதம், அதுல சண்டைய சொன்னாங்க இப்ப இருக்க, அந்த மூன்றாவது வரக்கூடிய சுதன்மன் சுசீலன் சுபுத்தி இருக்கான் இல்லையா, அந்த சுபுத்தி தான் குடமுழா நந்தியாக வருகிறார். அந்த குடமுழா நந்தியாக இருந்து சில காலம் இருந்து அப்புறம்தான் அவரைத்தான் மறுபடியும் மாணிக்க வாசகராக அனுப்புகிறார். குடமுழா நந்தியா, அதாவது திரிபுரம் எரித்த காலத்துல அவர் வந்து அந்த மூவரில் ஒருவராக இருந்தவர். அதுக்கப்புறம் அவர் இவங்க நேரம் வந்துட்டாங்க துவாரபாலகர்களா, அவர் மட்டும் என்ன பண்றாரு, ஒரு பதத்தை கொடுக்கிறார், கொடுத்து மறுபடியும் என்ன பண்றார். ஆகவே அவருடைய அவதார நோக்கம் எப்படின்னு கேட்டா, அருமையா சொல்வாரு, அதை திருவிளையாடல் புராணத்துல சொல்ற, மாணிக்கவாசகர் எதற்காக அவதாரம் செய்தாருங்கிறது இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, இந்த புத்த சமயமாகிய இருளை முதல் முதல்ல உண்டாக்குனது யாரு தெரியுமா, மாயன் திருமால். வாதவெளி புராணத்தை சொல்றார், எப்படி சொல்றார், ஆயவளம் பதியதனில் அமாத்தியரில் தூய சிவாகம நெறியின் துறை விளங்க மாயனிடும் புத்த இருள் மறைந்து ஓட சேய இளம் பருதி என சிவனருளால் அவதரித்தார். அப்ப புத்த இருள் யாருனால வந்தது, மாயனிடும் புத்த இருள். இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டா, சார் நம்ம இப்படி கதை சொல்றோம், வைணவன் ஒத்துக்கிடுவானான்னு ரொம்ப நாள மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், ஒரு நாள் இது நிவர்த்தியாச்சு. ஏன்னா கந்தவன் ஐயாட்ட முதலே சொல்லி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லிடுவோம், எனக்கு ரொம்ப நாளா என்னடா நம்முடைய புராணங்கள் இப்படி சொல்லியிருக்கே, இது உண்மையா இருக்குமா, வைணவன் இதை ஒத்துக்கொள்வானா என்று எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு ஒரு நாளுக்கு விட கிடைச்சது, எப்ப கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா, நான் அயோத்திக்கு சென்றிருந்தேன். அயோத்தியில தான் அந்த ராமருடைய கோயில் இருக்கிறது, தங்க கோயில், இன்னைக்கு பெரிய இந்தியாவிலேயே பிரச்சனைக்குரிய ஒரு இடம் அயோத்தி, அது ராமனுடைய அவதார ஸ்தலம் அயோத்தி. அது வந்து சரயு நதி போது, சரயு நதியில தான் அவருடைய மரணம் நடந்தது, அவர் ராமருடைய மரணமும் அங்கதான். அப்பொழுது அந்த ராமர் கோயில் பாருங்க, அவன தங்கம் தங்கத்தினால கட்டப்பட்ட கோயில், அந்த கோயில்ல 21 உப அவதாரங்கள், திருமாலுடைய மகா அவதாரங்கள் 10, திருமாலுடைய உப அவதாரங்கள் 21. அந்த 21 உப அவதாரங்கள்ல புத்த அவதாரம் இருக்கு, அதை மறுக்கல அவங்க. பெரிய விஷயம் பாருங்க, நான் போய் அந்த அயோத்தியில ராமர் கோயிலேயே அதை பார்த்த பிறகுதான் எனக்கு ஹிந்தி படிக்க தெரியும், ஹிந்தியில் எழுதி போட்டிருந்தான். அப்பறம் உபவதாரங்கள் 21 உபவதாரங்கள்ல என்ன வருது, புத்தாவதாரமும் வருது. அப்ப என்ன தெரியுது, அவங்களுக்கு அந்த கான்செப்ட் உடன்பாடு, புத்தாவதாரம் எடுத்தார்கள் கருத்துமே இல்லை, அவன் நோக்கம் வேணா வேற ஏதாவது சொல்லணும், அது வேற விஷயம். அதனாலதான் சிவஞான சித்தியால ஒரு குடி பிடிச்சார், சிவஞான சித்தியால என்ன பண்ணாரு, அந்த வயல அந்த பாஞ்சராத்திரிய கொள்ளையை மறுக்கும் போது ஒண்ணு கேட்பார், கீதை பிரமாணம் இல்லை சைவர்களுக்கு, கீதை கீதையினுடைய என்ன, கீதையினுடைய நோக்கம் என்ன, அது ஞான நூல் அன்று, அவ்வளவுதான். கீதையை சொன்னது தப்பானா இல்ல, கீதையை சொன்னது சரிதான்.

0: ஏன்னா எல்லாமே சிவபெருமான் நினைக்கிறதே இவர் மூலமா சாதிக்கிறார். அப்படிதான் நம்ம சொல்லணும். எப்பொழுதுமே சிவபெருமான எண்ணத்துக்கு மாறாக ஒண்ணு நடக்குமா? நடக்குமா? நடக்க முடியாது. நடந்தா எப்படி கடவுளாக முடியும்? அப்ப அந்த இடத்துல என்னன்னு கேட்டா, அந்த மகாபாரத யுத்தத்துல பாண்டவர்கள் ஜெயிக்கணும் அவ்வளவுதான். அதுக்காகவே சிவோகம் பாவனையில அவர் என்ன செய்யறாரு? சாமி ஒரு கேள்விதான் கேட்கிறார். இந்த இடத்துல கீதையை பற்றி ஏன்னா கேட்கிறாங்க பேர், கீதை நமக்கு உடன்பாடா இல்லையா? நிறைய போனீங்கன்னா அந்த மாதிரி கேள்வி கணைகள். எல்லாரும் கீதையை தான் பெருசுன்னு எழுதிட்டு இருக்கான் சார். நீங்க என்னன்னா கீதையை பற்றி ஒண்ணுமே வரல. நம்முடைய சமய நூல்ல எங்கேயா கீதையை பற்றி வருதா? அப்ப கீதை நமக்கு அத்தாரிட்டியா இல்லையான்னு கேக்குறான். ஆனா நம்ம சைவர்கள் சில பேர் என்ன சொல்றாங்க, கீதை அத்தாரிட்டி இல்ல, ஏன் தெரியுமா? அது சம்ஸ்கிருதத்துல இருக்குங்கிறான். அப்படி இல்லை, கீதை சம்ஸ்கிருதத்துல இருக்குங்கிறதுக்காக நம்ம ஏற்றுக்கொள்ளாம இல்ல, தெரிஞ்சுக்கணும் நீங்க. அப்படி பார்த்தால் நம்முடைய சைவ சமயத்தினுடைய அடிப்படை கொள்கை எல்லாமே சம்ஸ்கிருதத்துலதான் இருக்கு. ஆரம்பம் போறான் அப்ப ஒத்துக்காதான் எல்லாம் தான் ஒத்துக்கூடாதே? அப்ப அதை மட்டும் ஏன் ஒத்துக்கிற? கேள்வியே போ, கேள்விக்கு பதில் அப்படி சொன்னா என்ன சிக்கல் வருது? ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லி நான் அப்புறம் விளக்கிறேன். அது இன்னைக்கு இல்ல. ஏன்னா கீதை நமக்கு ஏன் உடன்பாடு இல்லை அப்படிங்கறது கீதையிலிருந்தே வசனத்தை காட்டி நான் சொல்ல போறேன். ஒரு பெரிய விஷயம். அப்போ கீதை என்ன கேட்டா, அவருக்கு என்ன கேட்டாரு, ஒரு கிராசிங் பவர் இருக்கு பாருங்க. அந்த கிராசிங் பவர்ங்கிறது அது அதுதான் ஒரு பெரிய, ஒரு அறிஞனுடைய கிராசிங் பவர் இருக்கு பாருங்க. அவர் கேட்கிறாரு, கீதை பிரமாணம் இல்லைங்கிறதுக்கு சிவஞான சித்தியார் சொல்றாரு. பதில் பரபக்கத்துல வருது, மகாவிஷ்ணு சொன்னதாக எத்தனை நூல்கள் இருக்கின்றன கேக்குறாரு. கேள்வி, கீதை உடன்பாடு இல்லை நான் சொல்றேன். அப்ப உங்ககிட்ட கேள்வி கேட்கணும், இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஓமாவில இருந்தே வந்துருன்னாரு. மகாவிஷ்ணு செய்ததாக எத்தனை நூல்களை நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய்? மொத்தம் மூன்று நூல் இருக்கு மகாவா அவனது அருளி செய்ததாக. கீதை ஒண்ணு இருக்குது, அந்த புத்தாவதாரத்துல அவன் செய்த புத்த மத கொள்கை அது நூலா இருக்கு, அவனே வச்சிருக்கான். இன்னொன்னு, அந்த கிருஷ்ணனுடைய மகன் இந்திர தூய்மன் இருக்கான் இல்லையா, அவனுக்காக கூர்ம புராணத்தை சொல்றான், அதுவும் கிருஷ்ணன் சொன்னதாக தான் இருக்கு, அவனும் மறுக்கல. ஒரு நாள் இப்ப கீதை வந்து அர்ஜுனனுக்கு சொன்னது, ஆனால் கிருஷ்ணன் தன்னுடைய ஓன் சன் இந்திர தூய்மன் ருக்மணிட்ட பிறந்தவன் அவனுக்காக ஒன்னு சொன்ன. ஒருனா அவருடைய சன்னை என்ன கேக்குறாரு, கிருஷ்ணனுடைய ஓன் சன் கேக்குறாரு, அப்பா நீங்க கூர்மாவதாரம் எடுத்தீங்களாமே, ஆமை வடிவிலே இந்த உலகத்தை காத்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது கூர்மாவதாரம். ஐ கான்ட் இமேஜின் ஹவு இட் வுட் பி. கூர்மாவதாரம்னா என்ன, எப்படி இருக்கும்? ஆமை வடிவில் எடுத்து உலகத்தை காத்தீங்கன்னா அதை என்னால இமேஜினே பண்ண முடியல. கேன் யூ நவ் டெமான்ஸ்ட்ரேட் கீதையினுடைய செய்தியை செஞ்சு கொண்டு வந்தோம். அந்த இந்திரதீமன் கேட்டான், அப்பொழுது இவர் என்ன செய்தார் என்றால், அந்த கூர்மாவதாரம் எப்படி இருந்தது என்று தன்னுடைய மகனுக்கு காட்டினார். எப்படி அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டினார், அது விஸ்வரூப யோகங்கிறது முக்கியமான ஒரு பகவத்கீதையில ஒரு சாப்டர். அதே போல அந்த கூர்மாவதாரம் எடுத்து தன்னுடைய மகனுக்கு ஒரு உபதேசம் செய்தார். அதுக்கு பேர் தான் கூர்ம புராணம் என்று பெயர். இப்போ சைவம் என்ன கேட்கிறது என்று கேட்டால், அவன் உபதேசம் இந்திர தூய்மனுக்கு பண்ணியிருக்கிறான், அர்ஜுனனுக்கு பண்ணியிருக்கிறான், திரிபுரத்து அசுரர்களுக்கு பண்ணியிருக்கிறான். இந்த மூன்று நூல்களையும் நீ பிரமாணமாக கொள்ளாமல் ஏன் பகவத்கீதையை மட்டும் பிரமாணமாக கொள்ளுகிறாய்? என்ன கேள்வி பார்த்தீங்க? இதுதான் ஸ்காலர்ஸ் க்வெஸ்சன். பகவத்கீதை பிரமாணம் இல்லை என்பதற்கு என்ன அருமையான கேள்வி. கிருஷ்ணன் செய்ததாக நீயே மூணு நூல் சொல்ற, அந்த மூன்று நூல்களிலே ரெண்டை விட்டு விட்டு ஒன்றை மட்டும் ஏன் பிரமாணமாக கொண்டாய்? இந்த கேள்விக்கு பதில் சொன்னா கீதை நமக்கு பிரமாணம் இல்லைன்னு ஓமாயிலிருந்தே வந்துடும். ஆகவே கீதைக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் கொள்கை அளவிலே, ஏன்னா அங்க சொல்லப்படுவது என்னன்னு கேட்டா, அது கீதை வந்து இட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் தி அக்கேஷன், அப்பொழுது இந்த போர் நிகழ வேண்டும், பாண்டவர்கள் ஜெயிக்க வேண்டும். இன்னொரு விஷயம் அங்கே ஒரு அருமையான கேள்வி, கேட்பவன் அர்ஜுனன், சொல்லுகின்றவன் கிருஷ்ணன். இப்போ உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா அர்ஜுனனுக்கு விளங்காதது எனக்கு விளங்கிவிடும் யாராவது சொல்ல முடியுமா? கீதையை இன்னைக்கு பிரபுபாத அருமையான விளக்கம், இதை நான் பாராட்டுகிறேன். அவருடைய ஃப்ளோ ஆஃப் லாங்குவேஜ், அந்த சான்ஸ்கிரிட்ட பிரிச்சு பதம் பண்றது, கீதா ஆட்டி அசிட்டிஸ் அதுவே இங்க தமிழ்ல சித்தவானந்தா. நான் எல்லார்ட்டையும் என்ன சொல்லுவேன்னு கேட்டா, கட்டாயமா சித்தவானந்தாவுடைய உரைய படிங்கன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டா, நீ சான்ஸ்கிரிட் அடிப்படை உனக்கு தெரியும், லாங்குவேஜை புரிஞ்சுக்கலாம், எப்படி பதச்சேதம் பண்ணணும் என்னங்கிறது, அது அது அந்த அளவுக்கு பயனுள்ளதுதான். அதே போல பிரபுபாதாவும் பிரமாதமா தான் இருக்கு. நல்லா அருமையாக நான் சில சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சேன், ரொம்ப அருமையா இருக்கு. அதுல அது வேற விஷயம். ஆனால் அங்கே சொல்லப்படுகின்ற கருத்து இருக்கு இல்லையா, அதை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் இப்ப உலகத்துல கீதைக்கு தான் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்திய நாட்டுல வந்து அதிகமான வேற்று மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட நூல் கீதை தான். நம்ம யாரும் மறுக்க முடியாது, இந்திய நாட்டிலுடைய நூல்களிலேயே பைபிளுக்கு அடுத்தபடியாக சொல்லலாம், பைபிளுக்கு அடுத்தபடியாக வேற்று மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட நூல் கீதை தான், அதை நம்ம மறுக்க முடியாது.
1: அதுக்கு தாகூரும் காந்தியும் ஒரு காரணமா இருக்குமா?
0: அது
1: அவங்க ரெண்டு பேரும் தான் இதை முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க
0: இல்ல. அது அதனால வந்து மற்ற வேற்று நாட்டு மக்கள் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லையா? அது காரணம் என்னன்னு கேட்டா, அதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்னன்னு கேட்டா, அந்த மீடியம் ஆஃப் இங்கிலீஷ் அதான். இப்ப நாம என்ன பண்ணோம்னா, அந்த அளவுக்கு இன்னைக்கு வேதாந்த நூல்கள் ஆங்கிலத்துல இருக்கிற அளவுக்கு சித்தாந்த நூல்கள் இல்லை. We have neglected the medium of Sanskrit, English. ரெண்டு காரணம், இது சைவ சித்தாந்தம் தமிழ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வெளியில போல, அங்கேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தது. தமிழ்நாட்டை விட்டு வெளியே போச்சா சைவ சித்தாந்தம்? போல. ஏன்? We have neglected Sanskrit. That is the reason. It has gone out of Tamil Nadu. We have neglected English. Otherwise it has not become so popular all over the world. And that is the reason.
1: Only in a couple. We neglected those languages because we had a beautiful language.
0: தமிழ் இருக்கு, பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். ஆனால் நீ எல்லாரையும் நீங்க தமிழ் படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லாரும் நீங்க தமிழை படித்து விட்டால்தான் சைவ சித்தாந்தம் புரியும் அப்படின்னு சொன்னா என்னைக்கு படிக்க போறாங்க? படிக்க முடியுமா?
2: Even the big scholars like Radhakrishnan, they didn't devote enough on Sai Siddhanta.
0: பண்ணல, அவரே எழுதுவார். The little known philosophy in India எழுதுவார். Radhakrishnan சொல்றார், the little known philosophy அப்படின்னு எழுதுவார்.
2: So they had some motive, I don't know.
0: அது பெரிய, அது ஒரு பெரிய, அது ஒரு குட்டி கதை இருக்கு. அது கே எம் பாலசுமணியம் பேசும்போது இவர் வைஸ் சான்சலர் இருந்தார், அதாவது பெனாரஸ் இந்திய யூனிவர்சிட்டிக்கு இ வாஸ் அ வைஸ் சான்சலர். டாக்டர் கே எம் பாலசுமணியம் டெலிவர்ட் லெக்சர்ஸ். ரொம்ப அருமையான, சமீப காலத்துல வாழ்ந்த, அது இன்னொரு சப்ஜெக்ட், அதுக்கு உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப பாராட்டுகின்ற அறிஞர் வந்து கே எம் பாலசுமணியம். கண்ணதாசன் வந்தா கூட கண்ணதாசன் வந்து அந்த தத்துவங்களை எல்லாம் சரியா பிடிக்கல. சும்மா அர்த்தமுள்ள இந்து மதம்னு ஏதோ சும்மா ஒரு பரவலா ஒரு காமன் மேன சர்ச்சை பண்ற மாதிரிதான். நூல் பயிற்சியே இல்லாதவன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு ரசிக்கும். இந்த லியோனி மாதிரி, லியோனி பேசினா ரசிக்கல. ஏன்? லியோனி பேச கதைக்கு நீங்க படிக்க வேண்டிய அவசியமே இல்ல.
3: சினிமா
1: பார்த்தா சினிமா படத்தான கோட் பண்ற சைவ சித்தாந்த கருத்து கோட்
3: பண்றேன்.
0: அவரு அது சமயத்துக்கு வர வேண்டாம், அதாவது தமிழ் ரிலிஜனுக்கு வராமையும் பேசலாம் இல்லையா?

0: ஓம் சிவாய நம. சைவம் தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவபுராணம். வழங்குபவர் மகாவித்வான் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அவர்களிடத்தில் நேர்கடலை மூட்டையெல்லாம் காட்டுறிய தவிர மாணிக்கத்தை பத்தி சொல்றதே இல்லை. மறைந்து இருந்தா மறைந்ததுனாலே மறைந்து விட்டா இல்ல இருந்தாய் தெரிந்திருந்தான் என்ற சொல்லை போல அங்கன்ற மறைந்தாய் இன்னும் மறைந்தாயின்னு சொல்லிவிட்டா அப்ப அங்க இல்லைன்னு அர்த்தமாகும். அங்குதான் இருக்க ஆனாலும் அவர்களுக்கு தெரியும் ரெண்டு விஷயமும் அங்க வரணும். வரத்துக்காக மறைந்து இருந்தால் அது குறிக்கும் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை அங்க போட்டார் நினைவுகள்ல. இது மாதிரி வாக்கியம் இந்த இறுதி இருந்ததெல்லாம் ஒரு அசை மாதிரி விதைச்சூழல வந்து சேரும் இரு விட்டு அப்படின்ற வார்த்தையெல்லாம் வருமா இந்த இடத்துல அது அசை அல்ல அதுக்கும் பொருள் இருக்கு. எழுந்து இருந்தால் எழுந்துரு அப்படின்னு சொன்ன உடனே வேடிக்கா சொல்லி காட்டுவாங்க. வகுப்பறையில் ஆசிரியர் எழுந்துருன்னு சொன்ன உடனே எழுந்து திரும்பி வைப்பாங்க. என்னடா வைப்பாங்க எழுந்திருந்தாங்க ஒரு சில இடங்கள்ல போடும்போது கட்டி போடல இருக்கிற போது அந்த விஷயம் நல்லா அதாவது நீங்கள் கொடுக்கிற கேள்விக்கு ரெண்டு விதமான பதில்கள் எழுதக்கூடிய அளவுக்கு இயல்பாக அந்த சொற்றொடர் அமையிற மாதிரி எழுதி நாடகத்துறை தமிழை எப்படி திரும்ப கம்மல் சம்பந்தம் எப்படி வளர்ந்தது சிறப்பதிகாரத்திலே நாடகத்துறை
2: திறந்து மூடியும் வருகின்ற நிலையிலே இருக்கிறதுனாலே மூடி
1: முடியாத நீ சகல நிலையில ஆணவத்தை சுத்தரைக்கு போகிறவங்க மாய, அந்த ஆணவம் மழுதே போச்சு. இறைவனோடு கேட்ட சுத்தாவத்தையில அந்த ஆணவம் மாய மறைந்திட மூடிய மாய இருளை. இருள் என்றால் ஆணவம். ஒரு பொருளும் காட்டாது, இருள் உருவம் காட்டும், இருவருளும் காட்டாது, இருள்தான் ஆணவம். உலகையிலும் தலை காட்டும், ஆணவையும் தலையும் காட்டாது. கூடி ஒரு பொருளை நான் கூடவே வைத்துக் கொண்டிருக்கிறேன். வர்த்தனையே தன்னை கேவலாவத்தியிலே மறைத்தும், சகலாவத்தியிலே மூடியும், சுத்தாவத்தியிலே அழிந்து போயும் இருக்கக்கூடியதாகிய அந்த இருளை மூன்று வகையாக பார்த்து பல இடங்களில் தன்னை ஆண்டுகள் விட்டுக்கொள் ஒத்திவை. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, மதுரையில திருவள்ளுவர்கள் இடத்துல ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு 8 சொற்பொழிவுகள் திருவாசகத்தை பற்றி வீட்டியார் நினைவு கட்டளை சொற்பொழிவு. அப்போ எனக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம், அதனுடைய முறையார் மதுரை முறையாறு வெள்ளவாரண்ணார் தண்டவாணி செய்யார் இவங்கள்லாம் ஒவ்வொரு நாள் இடையில வந்து கலந்துரையிட்டு அவங்க கேட்டு இந்த இடத்தை நான் சொல்லும்போது ஈர்த்தி எல்லை ஆண்டுகள் விற்றுக்கள் ஒத்திவை இந்த மூணு நிலையும் சொல்லுகிறது. இங்க சொல்ற மாதிரி அங்கே ஒரு மூணு நிலை எல்லை விற்றுவிடு இஷ்டம் ஆணவத்துக்கு விற்றுவிடு. ஒத்திவை அடமானமா கொஞ்சம் திருப்பி வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம். எங்க அடமானம் சகலத்துல, சகலத்துல இந்த உயிரை வைத்திருக்கிறது இறைவன் அடமானமா வைத்திருக்கிறான். ஈர்த்து என்னை ஆண்டுகள் என்னை இழுத்து உன்னுடையவனாக ஆக்கி உன் அடிமையாக செய்து கொள்ள அது கிரயம். உனக்கு கிரயம் கொடுத்தாச்சுன்னா ஆறு ஒன்று அதில் கையில் ஈர்த்து என்னை ஆண்டுகள் அல்லது விற்றுக்கொள் ஆணவத்துக்கே கொடுத்துடு வித்துடு அல்லது ஒத்திவை. கொஞ்ச காலம் இந்த ஆணவங்கன்னு மாய வச்சு இந்த உயிரை அடமானமா வச்சிருக்கேன் திரும்பி எடுத்துருக்கா. சங்கல்பம் அருளை காட்டி இங்கே பொருளை காட்டி பெறுவார்கள், இறைவன் அருளை காட்டி பெறுவான். உலகத்தில் ஒரு பொருளை நாம திரும்பி வாங்கிக்கிறதுன்னு அடமானம் வச்சுட்டா பொருளை காட்டித்தான் வாங்கும். எவ்வளவு ரூபாய்க்கு அடமானம் வச்சோமோ அந்த ரூபாயும் வட்டியும் சேர்த்து கொடுத்து அந்த பொருளை நம்முடையதாக ஆக்கிக்கணும். அந்த மாதிரி இறைவன் என்ன பண்ணுறான், அருளை காட்டி நம்மை தன்னுடையதாக ஆக்கி கொள்வான். கருத்துக்கள் மாணிக்கவாசனுக்கு சரியா இதுதான் சாஸ்திரம் திருமுறைகள் இதெல்லாம் பார்ப்பட்டு மாணிக்க வாசலர் அழகா சொல்றார். பல இடங்கள் அது மாதிரி எந்த இடங்களும் அறம் பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி. அறம் என்பது இங்க புண்ணியம் என்கின்ற ஒரு உள்ளவர். அறம் என்ற சொல் விரிந்த பொருளுடைய ஒரு சொல், அது இடத்துக்கு ஏற்ப நம்ம புரிந்து கொள்ளும். இறைவனுக்கு அறம் விடையாக இருக்கிறது, அது புண்ணியம் பாவத்துக்கு ஈடாகிய புண்ணியம் அல்ல. அந்த அறங்க அறம் என்பது எல்லா நற்செயல்களுக்கும் மூலமாக இருக்கின்ற ஒரு சத்தியம் மெய்மை. அந்த மெய்மையைத்தான் தனக்கு ஆதாரமாக இறந்து கொண்டிருக்கிறான். அதுதான் அறவெள் விளைஞர். அதனால்தான் அதுக்கு வெள்ளை நிறம் கொடுக்குறாங்க. சிவபெருமான் ஏறி இருக்கிற வெள்ளை வெண்மை நிறம் சத்துவ குணத்தில் இருக்கிறது. அறம் பாவம் இந்த இடத்துல அறம் என்பது புண்ணியம் பாவம். இன்னும் அருங்கழித்தால் கருதி அது கவின்னு சொன்ன போறாது அருங்கழித்துலே சொன்னார்னா இது எதுக்கு பாவாட்டே இருவினை பாசம் என்ற ஒரு பொதுவா பாசம் கைதின்னு சொன்ன வார்த்தையை இவர் அறிவியல் சொல்ல ஆடுகிற பொழுது உடுக்கடை எடுத்து போன ஆசை. அந்த வார்த்தைக்கு ஒரு பொருள் இருக்கு. எந்த தொழிலை கொண்டு வந்து அந்த இடத்துல போட்டார்கள், ஏன் போட்டார்கள் என்பதற்கு ஒரு காரணம். அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு புத்தி வரும். இதை பாடத்துக்கு அனுபவம் என்று சொன்னால் நமக்கு அவ்வளவு வராது. சொல்லி அனுபவம் தான் நமக்கு ஏற்பட்டிருக்கோம். தவிர இவர் சொல்லுகிற விஷயங்களை அனுபவித்த அனுபவம் நமக்கு இல்லை. அதனால சுருதி உள்ளூர்கள் தேவாலும் திருமுறைகள் அதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு சிலவற்றுக்கு உரை செய்து கொள்ளலாம். சிலவற்றுக்கு சொல்றாரு அப்படின்னு கேள்வி கேட்டு சொல்லியிருக்கிறாரு. இவ்வளவு நாள் அவன் சிவபுராணம் படிக்கணும், இங்க அறிஞ்சிக்காக ஏன் போய் சொல்றாருன்னு நான் யோசிக்கிறோம். என்ன பேச வச்சதுனால நான் யோசனை பண்ண முடியல. நானும் யோசனை சரி
2: சில பேருக்கு வரகை கனடா தினம் போல இருக்கிறவர்களுக்கு
1: ஆண்டவனுடைய குடிச்சு கெடுக்கிட்டாரே தவிர அவரை போல ஒரு கவிதை நாம் சமீப காலத்தை பார்க்கலாம். வர நாம் கவனித்து பார்க்கணும். உங்களுடைய கூட தான் நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனா பாட்டை வேகமாக படித்து பாராட்ட முடிச்சுறாரு. அவர் போல் பார்க்க முடியவில்லை. அது ஏன் என்ன நேரம் சொல்லியிருக்காங்கன்னு உங்களால் சிந்திக்க முடியல. இருந்தாலும் கட்டவரை பார்க்கிற போது கொஞ்சம் கேட்டு பாருங்கள். ஒவ்வொருத்தருக்குல ஒவ்வொரு கருத்து வரும். சில இடங்களில் நல்ல கருத்து, சில இடங்களில் ஆடவங்கத்திலிருந்தே சிலவற்றை தெரிந்து கொண்டவர்கள் தான் புயல பார்க்கூடாது. எங்கும் குருவலுக்கு மூடி தெளிவா விளக்கம் சொல்ல வேண்டிய மலம் சோறும் ஒன்பது வாயில் முடிலை. இந்த உடம்பு இந்த மாதிரி தன்னுடைய தாழ்வை எடுத்து காட்டுகிறார். எவ்வளவு மோசமான நிலையிலே தான் இருக்கிறார் அப்படின்றத காட்டுகிறார். இருளை போக்குவதற்காக அரம்பாவிலிருந்து வருகை விட்டால் கட்டி இந்த தன் இந்த உடம்பை கொடுக்கிறார். புறந்தோல் பொறுத்து அது எங்கும் குழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிலை உடைய புடிகள். இதுல இன்னொரு பங்கு என்னன்னா இந்த புடிகைக்குள்ள அஞ்சு பேர் உட்காந்துருக்கோம். எனக்காக கட்டப்பட்ட புடிகள் நான் எடுத்தேன். அதில் இந்த அஞ்சு பேர் உட்கார்ந்துட்டு ஏழுலா பாருங்க நீ வந்து குடிக்கிறீங்க நீ முதல்ல கிளம்பு அப்படின்னா என்ன பாரு இல்ல என் பேர்ல கட்டுங்கிறேன் அப்படின்னா உள்ளுவர் ஐவர் கட்வர் குணத்துடை புகுந்து நின்று தொண்ணுவர் சூறை கொள்வர் சூரியரை விளைய ஒட்டார்
2: அது மாதிரி அதான் மஞ்சள்
1: விடுகிறது, விளங்கி விடுகிறது, மாறி விடுகிறது. ஒருவனை கெடுக்கிறது மனமா புலன்களா? புலன்கள்னா விஷயத்தை கிரகிக்கிறது, ஆனா அப்புறம் அதை வாங்கணும். மனம் உயிருக்கு இப்படியே, உயிருக்கு பர்சனல் அசிஸ்டன்ட்னா மனம் தான். ஆனால் இவர்கள் விஷயத்தை கொண்டு கொடுக்கிறது எது? புலன்கள். இந்த புலன்களின் மூலமாக வருகிறதுனால தான் மனத்தை தனியாக பிரித்து சொன்னாங்க, இழந்து மனத்தால். இந்த புலன்கள் வஞ்சனை செய்த காரணத்தினாலே அது கொண்டு வருகிற விஷயத்தை வாங்கி கொண்டு இந்த மனம் என்னை வச்சு வேறுபடுகிறது. மனமே எனக்கு புரிபடிக்க ஆரம்பித்து, அப்படி மனத்தை என்னோடு வேறாக்கியது எது? இந்த புலன். ஆனா உனக்கு கலந்த அன்பாகி கடிந்து உள் உருவம் நலம்தான் இல்லாத நாடகம் எனக்குள்ள நடக்கிற அப்படின்னால, உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருவம் நலம் என்னிடத்தில் இல்லாத சொல்லியிருக்கேன். தான் தன்னை அப்படின்னு சொன்னா அந்த சொல்லப்படும் பொருளுக்கு அழுத்தம் கொடுத்து அதை உயர்த்தி சொல்லுவது
2: அம்மா பின்னால் ரகசியமா
1: அதுதான் பார்க்கணும். உங்களுக்கு ரமண மகரிஷிக்கு நடந்தது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னாரு. இவர் எதை பண்றது அருணாகரனே போய் பண்ணுங்க. தாயின் சிறந்த தயா தன்மைத்த பிறந்த பிள்ளை என்பதனாலே தாய் என்ன பண்றா, தாயின் உண்மையா இருந்தாலும் மூர்க்கமா இருந்தாலும் அதை எடுத்து கொஞ்சி எப்படியாவது அதை காப்பாற்றும். அது விளங்கலன்னா இந்த குழந்தையை பொண்ணு போட்டு நினைக்கிறானா தாய் கிரவெல்லாம் தாய் இல்லை. இந்த காலத்தில் சில காரியம் நடக்குது, அதை எடுத்துக்கிட்டா போய் தாயின் சொல்றதுக்கு இல்லை. தாய் என்பதனுடைய தத்துவம் தன்மைக்கு பிறந்த காரணத்தினாலே இந்த குழந்தை எப்படி இருந்தாலும் அதை காப்பாற்றி வாழ வைக்கணும் அப்படின்னு. ஆனால் தாயின் சிறந்த தயாவுடையவன் ஏன்னா அவனுக்கு சொந்தமில்லை, இது வேறு அது வேறு. இறைவன் உயிர் ரெண்டும் சமநிலையில் உள்ளது. இது கொஞ்சம் பள்ளத்தில் இறக்கிறது அது வேறு. இதை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று அவன் நினைக்கிறானே என்ன காரணத்தினால் நினைக்கிறான். தாய்க்கு பெற்ற பாசம் என்கிற ஒரு காரணம் உண்டு, ஆனால் இறைவனுக்கு அப்படி ஒன்றும் படிப்படியாக பல செய்திகளை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அதை ஒண்ணு பாருங்க, மாசத்த சோதி மலர்ந்த மலர்த்துடரே தேசமி பிரகாசமாக சுடர் சோதி
2: சிவாகமங்களில் புண்ணிய காலங்கள் வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
3: இந்த புண்ணிய காலங்கள் என்று குறிப்பிடும் பொழுது முக்கியமாக தட்சிணாயனம் உத்தராயணம் என்று எடுத்துக்கொண்டால் பாவினி அப்பயனைய யாம் ஏ வதீதேச்ச உத்தராயணே. அந்த புண்ணியகாலம்னு சொல்லும் பொழுது மாச சங்கராந்தியை எடுத்துக்கும் பொழுது தட்சிணாயனம். தட்சிணாயனம்னா என்ன? ஆடி மாசத்தினுடைய பிறப்பு. அந்த ஆடி மாசம் அப்படின்னா அந்த கர்க்கடக ராசியில சூரியனானவர் பிரவேசம் பண்றார். இந்த சூரியன் கர்க்கடக ராசியில பிரவேசம் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய மாதமானது ஆடி மாதம், கடக மாசம்னு. அந்த கர்க்கடக ராசியில பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடி 20 நாழிகைகள் புண்ணியகாலம். 20 நாழிகை அப்படின்னா 8 மணி நேரம். அப்ப சூரியன் அந்த கடக ராசிக்குள்ள எப்ப பிரவேசம் பண்றாரோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 20 நாழிகைகள் புண்ணியகாலம். அந்த புண்ணியகாலத்திற்கு தட்சிணாயன புண்ணியகாலம்னு பேரு. அதாவது நாளைக்கு காலத்தால நாளைக்கு 8 மணிக்கு சூரியன் பிரவேசம் ஆகிறார் அப்படின்னா இன்றைய தினம் ராத்திரி 12 ஆரம்பிச்சு 8 மணி வரை இருக்கக்கூடிய காலம் வந்து புண்ணியகாலம். தட்சிணாயனம் பிறக்கவே இல்லை, பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலம் புண்ணியகாலம். இது தட்சிணாயனத்துல இருக்கக்கூடிய விஷயம். உத்தராயணம் அப்படின்னா தை மாத பிறப்பு. நாளை ஒரு 8 மணி, காலை 8 மணிக்கு சூரியனானவர் மகர ராசியுள் பிரவேசம் பண்றார்னா அவர் பிரவேசம் செய்த பிறகு 20 நாழிகை, அந்த 8 ஆரம்பித்து அடுத்து இருக்கக்கூடிய 8 மணி நேரங்கள், அதாவது ஒரு 4 மணி வரை, 10, 12, 2, 4, 4 மணி, மாலை 4 மணி வரை இருக்கக்கூடிய காலங்களுக்கு புண்ணியகாலம். இதுக்கு உத்தராயண புண்ணியகாலம், தட்சிணாயன புண்ணியகாலம் என்று பெயர். இதே போல் ஒரு ஒரு மாதத்திற்கும் புண்ணியகாலங்களுக்கான காலமானது சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை அதேபோல் 4, இது விஷு புண்ணியகாலம், சித்திரை விஷு புண்ணியகாலம், ஐப்பசி விஷு புண்ணியகாலம் என்று புண்ணியகாலத்தை ரெண்டாக பிரிப்பார்கள். சித்திர மாதத்தினுடைய பிறப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சித்திர விஷுன்னு பேரு. ஐப்பசி மாதத்தினுடைய பிறப்புக்கு துலா விஷு என்று பெயர். இதுல வந்து எவ்வளவு நேரம் புண்ணியகாலம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான நேரங்களும் கூட புஸ்தகங்கள்ல சொல்லப்பட்டு இருக்கு. நாம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழியை நான் சொல்றேன். நான் அடுத்து கிரகண பூஜைக்கு போறேன். இந்த மாதங்களை பிரிச்சுக்கும் பொழுது நாம மூணு மூணா பிரிச்சுக்கணும். சித்திரை வைகாசி ஆணி, ஆடி ஆவணி புரட்டாசி, ஐப்பசி கார்த்திகை மார்கழி, தை மாசி பங்குனின் மூணு மூணா பிரிச்சுக்கணும். அதுல முதல்ல இருக்கக்கூடிய மாதங்களை விட்டுடுங்க, சித்திரை விட்டுடுங்க. சித்திரைக்கு என்ன பேர் நான் அப்புறமா சொல்றேன். சித்திரை வைகாசி ஆணி வரும்பொழுது இந்த ரெண்டாவது வர்றது இல்லையா, இந்த ரெண்டாவது வர மாதங்களுக்கெல்லாம் வந்து விஷ்ணுபதி புண்ணியகாலம்னு பேர். அதாவது சித்திரை விட்டுட்டா வைகாசிக்கு வந்து விஷ்ணுபதி புண்ணியகாலி புண்ணியகாலம்னு பேரு. அடுத்து மூணாவது வரக்கூடிய புண்ணியகாலத்துக்கு ஷடசீதி புண்ணியகாலம்னு பேர். அப்படி ஒரு பேர் வச்சிருக்கான். சித்திரை வைகாசி ஆணி, சித்திரைக்கு வந்து சித்திர விஷு புண்ணியகாலம், வைகாசிக்கு விஷ்ணுபதி புண்ணியகாலம், அடுத்து இருக்கக்கூடிய ஆணி மாசத்துக்கு ஷடசீதி புண்ணியகாலம்.

விட்டாரோ அதற்கு முன்பு 6 மணி நேரம் 24 நிமிஷம், பின்பு இருக்கக்கூடிய 6 மணி நேரம் 24 நிமிஷங்கள் இந்த மொத்த நேரத்திற்கு புண்ணியகாலம்னு பேரு. இது எதற்கு விஷ்ணுபதிக்கு ஷடசீதி புண்ணியகாலம்னா, உதாரணம் சித்திரவிகாசி ஆணி மாசம், ஆணி மாசத்துக்கு ஷடசீத்தின்னு பேரு. இந்த ஷடசீதி புண்ணிய காலத்துல பிரவேசம் பண்ணத்திலேருந்து, சூரியன் பிரவேசம் பண்ணத்திலேருந்து மிதுன ராசி பிரவேசம் பண்ணத்திலிருந்து 60 நாழ்கை, அதாவது இந்த சரியாக 8 மணிக்கு பிரவேசம் பண்றாருன்னா நாளை 8 மணி வரைக்கும் 60 நாழ்கை அப்படின்னா 24 மணி நேரம், இதற்கு புண்ணிய காலம்னு பேரு. இப்படி இந்த புண்ணிய காலத்தினுடைய எந்தெந்த அவர் சுவாமிகள் கேட்கும் பொழுது மாதி மாதத்தினுடைய 10 நாள் வியாப்தி இருக்கா, அந்த புண்ணிய கால தன்மையானது 10 நாள் இருக்கா, 15 நாள் இருக்கா, 1 மாதம் இருக்கா அப்படின்னு அவர் கேட்டார். இந்த புண்ணிய காலங்களுக்கு ஒருவனுக்கு தனித்தனியாக பிரித்து இருக்கு. அப்ப தட்சிணாயனம் உத்தராயணம் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ரெண்டுத்துக்கும் முன்னாடி 20, பின்னாடி 20 நாழிகைகள், அடுத்து சில புண்ணிய காலங்களுக்குனா 16 புண்ணிய காலங்கள், அடுத்து ஷடசீதி புண்ணிய காலங்களுக்கு 60 நாழிகை புண்ணிய காலங்கள், அடுத்து இந்த விஷு புண்ணிய காலம்னு சித்திரை வைகாசின்னு சொன்னோம், அதுக்கு சித்திரையா இருந்தா முன்னாடி 10 நாழிக, ஐப்பசி மாதம் அதாவது துலா விஷு புண்ணிய காலமா இருந்தா பின்னாடி ஒரு 10 நாழிக, 10 நாழிக அப்படின்றது 4 மணி நேரம் கணக்கு. இப்படி புண்ணிய காலங்களுடைய விஷயங்களானது தர்மசாஸ்திரத்துல எப்படி இருக்கோ ஏறத்தாழ அதே மாதிரி ஆகமங்கள்ல புண்ணிய காலங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. சின்ன சின்ன வித்தியாசங்கள் எல்லாமும் இருக்கு. இதுல புண்ணியகா எவ்வளவுதான் 60 நாழிகை இப்படிலாம் இருந்தாலும் கூட அந்த புண்ணிய காலத்தினுடைய அளவு டியூரேஷன் அது சொல்லும் பொழுது யாமம் யாமார்த்தகம் வாபி கட்டிகை காத்துவா அதவா என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. அதாவது ஒரு யாமம் புண்ணிய காலம்னா 60 நாழிகை புண்ணிய காலம்னா 60 நாழிகும் நாம பூஜை பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஒரு யாமம் அப்படின்னா 3 மணி நேரம் அல்லது யாமார்த்தகம் அல்லது 1.5 மணி நேரம், கடிக்கை கா அல்லது 1 மணி நேரம். புண்ணியகாலம் வியாப்தி இருந்தாலும் கூட புண்ணியகாலம் முழுவதுமாக கர்மாவை செய்ய வேண்டும் என்று அல்ல. இந்த குறிப்பிட்ட ஒரு யாமமோ அரை யாமமோ அல்லது 1 மணி நேரமோ செய்யலாம். இந்த புண்ணிய காலங்கள்ல என்னென்னலாம் செய்ய வேண்டும் சொல்லும் பொழுது தானம் பிரதட்சிணம் ஹோமம் தீர்த்தம் அத்தியனாதிகம் யஜனம் செய்வ தற்காலே காரையே சர்வசம்பதம். தானம் செய்ய வேண்டும், புண்ணிய காலங்கள்ல தானம் செய்ய வேண்டும், பிரதட்சிணம் செய்ய வேண்டும், ஹோமம் செய்ய வேண்டும், தீர்த்தாதனம் அதாவது புண்ணிய நதி நீர்நிலைகளில் குளிக்க வேண்டும், அத்தியனம் செய்ய வேண்டும், யஜனம் இறைவனை பூஜிக்க வேண்டும்னு இந்த புண்ணிய காலங்கள்ல என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று அந்த பட்டியலும் அளிக்கப்பட்டு இருக்கிறது. இது போல் சூரியோபராக காலே ஆதோ புண்ணிய பிரசம்சனம் சந்திரோபராக சமயே, சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இது ரொம்ப முக்கியமானது. சூரிய கிரகணம் எப்ப ஏற்படும் அப்படின்னு கேட்டா அதாவது அமாவாசையில சூரிய கிரகணம் ஏற்படுறது, பௌர்ணமி அன்றைக்கு சந்திர கிரகணம் ஏற்படுறது. இதுல புண்ணிய காலம் எப்போ அப்படின்னா அதாவது சந்திரனை ராகு கேது, இத வைதிகத்துல ஒரு மாதிரி இருக்கு, ஆகமத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. வைதிகத்துல வைதிக சம்பிரதாயத்துல முக்காவாசி பெரியவா சிஷ்டாலனுடைய ஒரு பழக்கம் என்னன்னா ராகு சூரியனை பிடிப்பது, அதாவது ராகு சூரிய சந்திரர்களை பிடிப்பதாக சில கிரகணம், அதுக்கு வந்து ராகு பராகம் கேது கிரஸ்தம் ராகு கிரஸ்தம்னு ரெண்டு பேர் போடுவாங்க. அதே மாதிரி சந்திரனையும் ராகு கேது ரெண்டு பேரும் பிடிக்கிறதாக அப்படி ரெண்டு வகையான பழக்கம் இருக்கு. அதுல கேது கிரஸ்தத்தை கிரகணமாகவே ஏற்றுக்கொள்ளாத ஒரு பட்சம் உண்டு. ராகு கிரஸ்தமாக இருந்தால்தான் கிரகணம், கேது கிரஸ்தம் அதாவது கேதுவானவர் ஒரு சூரியனையோ சந்திரனையோ பிடிக்கக்கூடிய ஒரு கிரகணமானது கிரகணமே கிடையாது. ராகு சூரியனையோ சந்திரனையோ பிடிக்கக்கூடிய கிரகணம் தான் கிரகணம் என்று சிலருடைய கொள்கை. அதற்கு தர்மசாஸ்திரங்களையும் சில சில அனுகூலங்கள்லாம் இருக்கு. ஆனா ஆகம சம்பிரதாயத்துல ரெண்டுத்தையும் கிரகணமாக கொள்ளப்பட்டு இருக்கிறது. அது ராகு கிரஸ்தமாக இருந்தாலும் சரி, கேது கிரஸ்தமாக இருந்தாலும் சரி, சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, எல்லாமே புண்ணிய காலம்ன்ற ஒரு குறிப்பு காரணாகமத்துல இருக்கு. இதுல சூரிய கிரகணம் எப்ப ஏற்படும்னா அமாவாசை என்று ஏற்படக்கூடியது. அந்த அமாவாசை சூரிய கிரகணம் பிடிக்க ஆரம்பித்த உடனேவே புண்ணிய காலம் பிரிக்க, சூரியனை ராகுவோ கேதுவோ பிடிக்க ஆரம்பித்த அந்த நேரத்தில இருந்தே தொடங்கி புண்ணிய காலம் ஆரம்பிச்சிருக்கும். ஆனா சந்திர கிரகணமா இருந்தா அது மோட்ச காலம்னு ராகுவோ கேதுவோ சூரியனையோ அல்லது சந்திரனையோ விடக்கூடிய காலம் தொடங்கி புண்ணிய காலம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு இதற்கான அடையாளம். இதற்கு சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக எங்க பெரியவாளா என்ன சொல்லுவான்னா, சூரியன் ரொம்ப கொதிக்கிறதுனால இந்த ராகு கேது பாம்பா இருக்கிறதுனால ரொம்ப நேரம் அதை பிடிக்காது, அதனால வாயு சுடுன்றதுனால சீக்கிரம் விட்டுடும், அதனால புண்ணிய கால வியாப்தி கம்மியா தான் இருக்கும், குறைவா தான் இருக்கும். ஆனா சந்திரன் குளுமையா இருக்கிறதுட்டு சூரியன் சந்திரன் அந்த கிரகணம் காலம் அந்த டியூரேஷன் அந்த பரிமாணமானது ரொம்ப நேரம் இருக்கிறதுட்டு புண்ணிய காலம் பின்னாடி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. என்ன சூக்ஷ்மம் அப்படின்னா எங்க பெரியவங்க எல்லாம் சொல்லி கொடுத்த விஷயம் அது.

0: அதாவது சூரிய கிரகணமா இருந்தாலும் சரி சந்திர கிரகணமா இருந்தாலும் சரி புண்ணிய காலம்ன்றது கிருஷ்ணபக்ஷத்தில் தான் ஏற்படும். என்ன அப்படின்னா அமாவாசை நீங்க பஞ்சாங்கத்துல பார்த்தா தெரியும், இந்த பௌர்ணமி இன்னைக்கு வந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் பௌர்ணமி போட்டிருப்பார். 12 மணிக்கு அப்புறம் நமக்கு பிரதமை, அதாவது கிருஷ்ணபக்ஷத்தினுடைய தேய் பிறையினுடைய பிரதமை ஆரம்பிக்கிறதுன்னு போட்டிருக்கார். கிரகணம் பாத்தீங்கன்னா ராத்திரி சந்திர கிரகணம் 11 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 1 மணிக்கு முடியறதுன்னு போட்டிருக்காரு. அப்ப கரெக்டா 12 மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்கு, அது வந்து வளர்பிறை சுக்லபக்ஷத்தை சார்ந்தது. 12 மணிக்கு மேல வந்து நமக்கு கிருஷ்ணபக்ஷம் ஆரம்பிக்கிறது. சந்திரனையும் அந்த ராகுவோ கேதுவோ 11 மணிக்கு பிடிச்சி 12 மணி வரைக்கும் பூர்ண கிரகணம் வந்து 12 மணிக்கு மேல விட ஆரம்பிக்கிறார். அப்ப 12 மணிலேருந்து ஆரம்பிச்சு நமக்கு புண்ணிய காலம், அந்த 12 மணிலேருந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணபக்ஷம் வந்துடுது. அப்ப அந்த புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷத்தில் தான் நிகழ்கிறது. சூரிய கிரகணம் பாருங்க, பிடிக்க ஆரம்பிச்ச உடனேவே புண்ணிய காலம். சூரிய கிரகணம் எப்படி இருக்கும் அப்படின்னா அமாவாசையில தொடங்கி பெரும்பாலும் அமாவாசையிலே முடிஞ்சிடும். அப்ப 11 மணிக்கு பகல் 11 மணிக்கு சூரிய கிரகணம் ஆரம்பிச்சுட்டுனா 12 மணிக்கு முடிஞ்சிடுது. 12 மணிக்கு மேல உங்களுக்கு வளர்பிறையினுடைய பிரதமை ஆரம்பிக்கிற பட்சத்துல இது கிருஷ்ண பட்சத்திலேயே முடிஞ்சிடும். அப்ப ரெண்டு பட்சமா இருந்தாலும், அதாவது எந்த கிரகணமா இருந்தாலும் புண்ணிய காலம்ன்றது கிருஷ்ணபக்ஷத்தை சார்ந்தது. அது எதற்காக வச்சிருக்கா அப்படின்னா தர்ப்பணங்கள், பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யும் போது அது தகுந்ததாக வரும் என்பதற்காக. ஆனால் பூஜையிலையும் இதுதான், இதே விஷயம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகமங்களில். சூரியோபராக காலே ஆதோ புண்ணிய பிரசம்சனம் சந்திரோபராக சமயே அந்தே சர்வஹிதம் பவேத் ஸ்நானம் தானம் ஜபம் ஹோமம் சம்போஹோ யஜனம் உத்தமம் என்று சிவபெருமானுக்கு பூஜையை செய்ய வேண்டும் என்று பூஜையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கிரகண புண்ணிய காலங்களில் காரணாகமத்தில் உபராக உற்சவ விதி படலம் என்று ஒரு படலம் இருக்கிறது. கிரகணம் வரும் பொழுது பூஜையை செய்ய வேண்டுமா? நமது சம்பிரதாயத்தில் பல ஆலயங்களில் ஆலயத்தை மூடக்கூடிய ஒரு பழக்கமும் இருக்கிறது. ஆனால் காமிகாகமம், காரணாகமம், அஜிதாகமம் போன்ற பல இடங்களிலேயே இந்த கிரகணத்திற்கு என்று விசேஷ பூஜையானது சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுவும் வந்து தீர்த்தவாரி பண்ணணும், சுவாமி உற்சவ பேரங்களை கொண்டு போய் தீர்த்தவாரி குளத்தங்கரலையோ அல்ல ஆத்தங்கரலையோ வச்சு தீர்த்தவாரி பண்ணி அதன் பின்பு சுவாமிக்கு பலவிதமான கலசாபிஷேகங்கள், சகஸ்திர கலசாபிஷேகங்கள், இது மாதிரி பல அபிஷேகங்கள்லாம் சொல்லப்பட்டு இருக்கு. ஏன் 1000 கலசம், 500 கலசம், 250 கலசம்னு இத்தனை கலசாபிஷேகங்கள் கிரகணத்திற்கு என்று விதிக்கப்பட்டு இருக்கின்றன? நடைமுறையில அது இருக்கிறது இல்ல. பெரும்பாலும் பல கோவில்கள்ல அது மூடுறதுன்ற ஒரு பழக்கம் இருக்கு. ஏன் அப்படி மூடுறதான பழக்கம் இருக்குன்னா, அநேகமாக பல பெரியவர்களோட யோசிக்கும் பொழுது இந்த கிரகணம் வந்து கிரகண காலமான கிரகண காலத்தினால் அனைவருக்கும் ஒரு ஸ்பர்ஷ தோஷம், ஒரு ஸ்பர்ஷ தோஷமானது எல்லா பூமண்டலத்திற்கும் ஏற்படுகிறது அப்படின்ற விஷயமானது தர்மசாஸ்திரங்கள்லயும் இருக்கு, ஆகமத்திலையும் அது இருக்கு. அப்ப எல்லோருக்கும் ஒரு ஆலயத்தை திறந்திருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் ஆலயத்திற்கு உள்ளே இருக்கிறவர்களுக்கு கிரகண சமயத்தில் எந்த தோஷமும் கிடையாது. ஆனால் ஆலயத்தை திறந்திருக்கும் பொழுது கிரகணம் ஆரம்பித்த பின்பு சில பக்தர்கள் வெளியிலிருந்து உள்ள வராங்கன்னா அவங்க வெளியில இருக்கிறவருக்கு அவங்களுக்கு அந்த தீட்டு உண்டு, கிரகண தீட்டு உண்டு, கிரகண பீடை உண்டு. அவங்க கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டான்னு சொன்னா கோவிலுக்கு உள்ள இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு அந்த தீட்டு கிடையாது. நான் திறந்திருக்கிற பட்சத்துல அவங்களை யாரும் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. அப்ப கிரகணம் நடந்துட்டு இருக்கும் பொழுதே அவங்க உள்ள வரும் பொழுது இந்த கிரகண தீட்டுன்ற இந்த பிரச்சனை வருமோ என்ற காரணத்தினால்தான் பெரும்பாலான ஆலயங்களில் கிரகண காலத்தில் பூஜை செய்வது பழக்கமாக இல்லை. ஆனால் கபாலீஸ்வரர் கோவில்ல கிரகண சமயங்கள்ல அது எந்த நேரத்துல ஏற்பட்டாலும் கிரகண சமயத்தில் ஆலயத்தை கூட்ட மாட்டாங்க. ராத்திரி அர்த்தஜாமம் ஒரு 11 மணிக்கு கிரகணம் வருது, சந்திர கிரகணம் வருதுன்னா அர்த்தஜாம பூஜையை பண்ண மாட்டாங்க. பள்ளியறை பூஜை கிடையாது. சுவாமி வந்து ஜனங்கள் எல்லாம் வெளியில ஜனங்கள் நடசாத்தினதுக்கு அப்புறம் ஒரு சாதாரண ஒரு கதவை மட்டும் சாத்திட்டு உள்ள சிவாச்சாரியர் இருப்பார். கிரகணம் ஆரம்பிக்கும் பொழுது, சந்திர கிரகணமா இருந்தா விட ஆரம்பிக்கும் பொழுது அந்த அஸ்திரதாயரை எடுத்துக்கொண்டு இந்த குளத்தங்கரையில தீர்த்தவாரி எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து புண்ணியகால அபிஷேகம் செய்து அதன் பின்பு அர்த்தஜாம அபிஷேகம், அதன் பின்பு பள்ளியறை நடை சாத்துறதுக்கு 2-3 மணி ஆயிடும். ஆனா இதெல்லாம் எங்க அந்த கோவிலோட நெருக்கமாக இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும், சிவாச்சாரியர்களுக்கு நிர்வாகத்திற்கு தெரியும். எனவே இந்த கிரகண காலத்தில் பூஜை என்பது ஒரு சங்கடமாக இருக்கும் காரணத்தினால், பல ஆலயங்களுக்கு இது போன்ற ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கக்கூடிய காரணத்தினால் அது தவிர்க்கப்பட்டிருக்கலாமே தவிர கிரகண கால பூஜையானது விசேஷமாக எல்லா இடங்களிலேயும் சாஸ்திரங்களிலேயும் ஆகமங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல பல இடங்கள்ல ரெண்டு பூஜை வரும் பொழுது இந்த பூஜைகளை பிரிக்கும் பொழுது நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, காமிய கர்மா என்று பூஜைகளை மூன்றாக பிரிக்கிறார்கள். நித்தியம் என்றால் தினந்தோறும் நிகழக்கூடியது நித்தியம். நைமித்திகம் என்றால் என்றாவது ஒரு நாளில் நிகழக்கூடியது நைமித்திகம். காமியம் என்றால் நாம் இஷ்டப்பட்டோம்னா பண்ணலாம், இஷ்டப்படலன்னா பண்ண வேண்டாம். அதற்கு காமியம் என்று பெயர். இதுல இந்த கிரகண கால பூஜையானது நைமித்திக பூஜையை சார்ந்தது. கிரகணம் அது போல இந்த சங்கராந்தி மாதப்பிறப்பு பூஜைகள் எல்லாம் நைமித்திகம். ஒரு நித்திய பூஜை நைமித்திக பூஜை ரெண்டும் ஒரே நேரத்துல வரும் பொழுது எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது, எதை முதல்ல பண்ணணும் எதை பின்னாடி பண்ணணும் அப்படின்ற பல சர்ச்சைகள் எல்லாம் ஆகமங்கள்ல விஸ்தாரமா இருக்கு. அதெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அதுக்கான நேரம் இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்ன இருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு வழக்கு நடக்கிறது அப்படின்னா அந்த வழக்கை பத்தி நான் எனக்கு எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் கூட, அந்த வழக்கை பற்றிய ஒரு நல்ல ஒரு அறிவு எனக்கு இருந்தாலும் கூட, தீர்ப்பு கொடுக்கறதுக்கான தகுதி அந்த நீதிபதிக்கு தான் உண்டு. அந்த தீர்ப்பானது தவறான தீர்ப்பாக, என்னை பொறுத்தவரையில் தவறான தீர்ப்பாக இருந்தாலும் சரியான தீர்ப்பாக இருந்தாலும், தீர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி ஒரு அருகதை அதற்கான ஒரு பொறுப்பு அவருக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு அது போல ஆலயங்கள்ல ஒரு நித்திய பூஜை நைமித்திக பூஜை ரெண்டும் வரும் பொழுது எதை முதல்ல பண்ணலாம் எதை பின்னாடி பண்ணலாம், எதை சேர்த்து பண்ணலாம் எதை விடலாம் எதை விடக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணக்கூடிய யோக்கியத்தை ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியாருக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த சிவாச்சாரியார் தப்பான முடிவை கொடுத்தாலும் கூட அந்த முடிவை கொடுக்கறதுக்கான அருகதை அவருக்கு தான் இருக்கு.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவாகமங்களில் ஜீர்ணோத்தாரம். வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
0: நித்தியமா நைமித்திகமா காமியமா, அதாவது ஜீர்ணோத்தாரம் பண்ணிய தீரணமா, இதுல வந்து சிவலிங்கத்தா, இது என்ன அனுகர்மம்ன்ற ஒரு இதுல வந்து ஜீர்ணோ ஆகமத்துல நாம நீங்க எல்லாம் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கவே சொல்றேன், அனுகர்ம விதி பட்டலம்னு ஒரு பட்டலம் இருக்கு. இந்த பட்டலத்துல வந்து நிறைய நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வெளியில நம்ம சொல்ல தேவையில்லை, ஏன்னா அவெல்லாம் தப்பா புரிஞ்சுக்காத. கோபுரத்திலயும் நாலு மூர்த்திகளுக்கு கோபுரம் பிரசாதம் ரதம் மூணு எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். கோபுரம் மூணுத்துலயும் பார்த்தா கிழக்கு பக்கம் ஸ்கந்தர் இருப்பா, இந்த மூணுத்துலயும் இந்த தெற்கு பக்கம் தட்சிணாமூர்த்தி, மேற்கு பக்கம் வந்து விஷ்ணு, வடக்கால வந்து பிரம்மா, இந்த மூணுத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். பிரதிஷ்டாலாவும் இதே ஏறத்தாழ ஒன்னாதான் இருக்கும். ஒரு விமானம் வந்து நடந்து போச்சுன்னு சொன்னா அது வந்து ரதம், ஒரு தேர் நின்றுதுன்னு சொன்னா அது விமானம், அப்படி மனசுல வாங்கிக்கலாம். இப்ப நம்ம திருப்பரங்குன்றம் பார்த்தோம்னு சொன்னா வாசல்லயே சக்கரம் போட்டு ரெண்டு குதிரை போட்டிருப்பான் இல்லையா, ரதம் மாதிரி. அப்ப என்ன அது என்ன அப்ப நட அப்ப தேர் நின்றுதுன்னு சொன்னா அது வந்து கோபுரம், அத கோபுரம் இது விமானம், அதான் அங்க அங்க ஆரம்பத்துல இருந்து காமிச்சிருப்பாவாது. இதெல்லாம் கோபுரத்துக்கு எப்படி இருக்கோ விமானமும் ஒரே மாதிரிதான் அப்படின்றது நாம வாங்கிக்கணும். மேல அப்புறம் சகல எப்படி எவமே சகல விக்கிரகங்கள், சகலங்கள்னா உருவத்தோடு இருக்கக்கூடிய விக்கிரகங்கள், அதெல்லாம் அப்படிதான். அது மாதிரி சிவலிங்கத்தை பிரிக்கும் பொழுது பேசும்போது சிவலிங்கம் தான் சொல்லுவார், வாங்கும் பொழுது எல்லாத்துக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாமா, தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு கேட்பா இதெல்லாம் சிவலிங்கத்துக்கு தானே சொல்லியிருக்கு, மண்டபத்துக்கு அப்படி சொல்லலையே அப்படின்னு கேட்கும்பொழுது நாம நமக்கு தோணும். அதனால என்ன பண்ணாரு, இது வந்து சாஸ்திரங்களை அதிதேசம்னு சொல்லுவா, ஒரு இடத்துல சொல்லிருக்கக்கூடிய விஷயத்த இன்னொரு இடத்துல அப்படியே அப்ளை பண்ணிக்கணும், அதாவது ஒரு இடத்துல சொல்லிருக்கக்கூடிய விஷயங்களை இன்னொரு இடத்துல நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம்னு, அதே மாதிரி நாம அதிதேசம் பண்றதுன்னு சாஸ்திரத்தை சொல்லுவாங்க. இது பண்ணிக்கலாம்ன்றதும் ஆகமத்துல வாக்கியம் இருக்கு, பிராசாதேபி ஏவமேவ அப்படின்னு வாக்கியம் இருக்கு. சிவலிங்கத்தை ரெண்டா பிரிக்கிறார், இதுவும் நம்ம தெரிஞ்சுக்க, சுஷ்சிதம் துஷ்சிதம்னு சிவலிங்கத்தை ரெண்டா பிரிக்கிறார். சொன்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு. என்ன சுஷ்சிதம்னா பாக்கிறதுக்கு வந்து தோஷங்கள் இருக்கா மாதிரி தெரியுது சிவலிங்கத்துல, ஒரு ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கு இல்ல பின்னமான மாதிரி இருக்கு, பின்னம் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரல, பின்னமான மாதிரி இருக்கு. ஏன்னா அப்புறமா தான் தீர்மானம் பண்ணோம். ஆனா சிவாச்சாரியார் ஒழுங்கா பூஜை பண்ணிட்டு வரார், ஒரு வேலை தவறாம வந்து ரொம்ப நியமத்தோட ஆச்சாரத்தோட ரொம்ப நல்லா பூஜை பண்ணிட்டு வரார். பாக்கிறதுக்கு சில்பியினுடைய பார்வையில பார்க்கும் பொழுது தோஷம் இருக்கு. ஏன்னா கோவில்னு பொழுது எதுவும் நாம சொல்லணும், கோவில் வந்து ரெண்டு விஷயங்கள் ஒன்னா சேர்ந்ததுன்றது சொல்லணும். வெறும் கட்டடம் மட்டுமே கோவில் இல்ல, வெறும் பூஜைகள் மட்டுமே கோவில் இல்ல, இந்த கட்டடங்களும் இந்த சம்ஸ்காரங்களும் சேர்ந்தது ஆலயங்கள். அப்ப அதுக்கு வந்து இதை கோர்ட்டுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு இந்த விஷயங்கள். அவ வந்து இது ஒரு கட்டடமா தான் நினைக்கிறா, வழிபாடு ரொம்ப அருமையா. இப்ப நான் அதான் பிரச்சனை வர வரதான் தெளிவு வரும். இப்ப சில கட்சி பிரமுகர்கள்லாம் பேசும்போதுதான் நமக்கே தெளிவு வருது. என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப சபரிமலை விஷயத்துல வரும்பொழுது நாம வந்து இதர மதங்கள்ல வந்து போய் ப்ரே பண்ணிட்டு வரோம்னு சொல்றோம், ஆனா இந்து மதத்துல சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வரோம்னு சொல்றோம். நம்ம விஷயங்கள் தான்,
3: அதை நம்ம விஷயங்களை எதிராளி வாயிலிருந்து வரும்போது இன்னும் தெளிவா இருக்கு, நம்ம காட்டையும் தெளிவா இருக்கு. என்ன சொல்றாருன்னா, ஏன்னா அவ வந்து பாக்கி மதங்கள்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு வந்துடுறான், ஆனா நாம வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரோம். யார தரிசனம்னா பாக்குறது, யார பார்க்க முடியும்னா இருக்கக்கூடிய ஆசாமியை தான் பார்க்க முடியும். அப்ப கோவில்ன்றது போய் உட்காந்து நாம வந்து தியானம் பண்ணிட்டு வர்ற இடம் இல்லாது, சுவாமி அங்க இருக்கார் அப்படின்றதுக்கான. இப்ப சமீபத்துல நான் பேர் சொல்லல, நன்னா ரொம்ப அருமையா ஒருத்தர் சொன்னார், சுவாமி வந்து அஞ்சு இடங்கள் இருக்காருன்னா, பரம்னு ஒரு இடத்துல இருக்கார், விபவம்னு இருக்கார், அது மாதிரி அவதாரங்கள் தஷ, அதாவது எல்லாமே உண்மை. அதாவது என்னன்னா அங்க இருக்கார், சும்மா கொஞ்ச நேரம் அவதாரம் எடுத்துட்டு போனார், இந்த அவதாரம் அவர் தான் இங்க அவதாரமா வந்திருக்கார், அதனால இந்த அவதாரத்துக்கு வந்து முக்கியத்துவம் கிடையாது, அப்படி கிடையாது. அதுவும் உண்மை, இதுவும் உண்மை. பரத்துல இருக்கக்கூடியவரும் விஷ்ணு வந்து உண்மையானவர், பரத்துல இருக்கிறதுனால பரம்ன்ற ஒரு ஸ்தானத்துல ஒத்துக்கிறதுனால பரவிஷ்ணு அப்படின்னு ஒத்துக்கிறதுனால இந்த அவதாரங்கள்ல இருக்கக்கூடிய விஷ்ணு வந்து சும்மா அப்படின்னு கிடையாது. அவதாரம் தான் முக்கியம், பரம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற அஞ்சு முக்கியம்னும் போது அர்ச்சாமூர்த்தின்னு எடுக்கிறான். அந்தந்த திவ்ய தேசங்கள்ல இருக்கக்கூடிய விஷ்ணு இருக்கார் இல்லையா, அங்க எல்லா இடத்துலயும் சுவாமி இருக்கார் அப்படின்னு அஞ்சா. நமக்கும் நாம எல்லாம் இருக்கு, அந்த உணர்வு வந்து நல்லா வெளிப்படலை, நமக்கும் தான் இருக்கு, இல்லாமலாம் இல்ல, அது ரொம்ப ஸ்பஷ்டமா வெளிப்படலை. அதனால எல்லா க்ஷேத்திரங்களில் இருக்கக்கூடிய சுவாமி வந்து சுவாமி இருக்கார், சுவாமி சும்மா வந்து நாங்கள் போய் தியானம் பண்ணுற இடம் இல்லை, சுவாமியினுடைய இடம் அப்படின்றத வந்து நாம இன்னும் கொஞ்சம் நல்லா அதை சுஷ்டித்தம்னு சொல்ல வந்தேன். சுஷ்டித்தம்னா பூஜை பண்ணியிருக்கார், சுவாமியினுடைய சாநித்தியம் நல்லா இருக்கு, சில்பியினுடைய பார்வையில் பண்ணும்பொழுது அந்த தோஷங்கள்லாம் இருக்கு. அப்போ என்ன, அப்படிப்பட்ட சிவலிங்கத்துக்கு சுஷ்டித்தம்னு பேர். துஷ்டிதம்னா என்ன அப்படின்னா, சில்பியினுடைய நோக்கத்தில் பார்க்கறதுக்கு பலப்பலான பிரமாதமாக இருக்கு, ஆனா அர்ச்சகர் வந்து யாரும் பூஜை பண்றது இல்ல, மந்திர சாநித்தியம் ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா சாநித்தியம் ரெண்டு, நாம வந்து தெரிஞ்சுக்கணும், இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கார்ன்றத நாம ஒத்துக்கிறோம், ஆலயங்கள் இருக்கார்ன்றதும் என்ன வித்தியாசம், எல்லா இடத்துலயும் இருக்கிறதா அந்தரியாமையா இருக்கார், ஆலயங்கள் இருக்கக்கூடிய சுவாமி வந்து மந்திர ரூபமா இருக்கார். ஏன்னா நாம வந்து ஒரு மூல மந்திரத்தை சொல்லி அதை ஸ்தாபனம் பண்ணிருக்கோம், அப்ப மந்திரம்ன்ற ஒரு ஊடகம் இருக்கு இல்லையா, நம்ம பூத சுத்தி எல்லாம் வரும்பொழுது பீஜ ரூபம் ஆத்மானம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, சாந்த பீஜமயம். ஏன் சொல்றோம் அப்படி, எதுக்காக அந்த வார்த்தையை போட்டிருக்காரு அப்படின்னா, ஆத்மான்றது வியாபகமா ஆயிடுது, வியாபகமா இருக்கக்கூடிய பொருளுக்கு வந்து அசைவு கிடையாது, அப்ப இங்கிருந்து கொண்டு போய் எங்க நாம துவாரிசாந்தத்துல சேர்க்கணும் அப்படின்னு கேள்வி வரும் பொழுது அதுக்கான வார்த்தை வந்து சாந்த பீஜமயம் பீஜ ரூபம் அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப வந்து அவர் வந்து வியாபகமா இருந்தாலும் கூடப்பா ஒரு ஊடகம், இப்ப மந்திரத்தை அவலம்பிச்சு அவர் இருக்கும்போது மந்திரமயமாயிடுறார், எல்லா இடத்துலையும் இருந்தாலும் கூட மந்திரத்தை அது எப்படி, அதுக்கு உதாரணம் என்ன, பலூன் மாதிரி சொல்றது, காத்து எல்லா இடத்துலயும் இருக்கு காத்து, ஆனா பலூனுக்குள்ள ஒரு காத்து இருக்கு, பலூன் நகரும் பொழுது அந்த காத்து நகர்றது. அப்ப காத்து நகர்றது எப்படி, பலூனை வச்சு நாம அந்த காத்து நகர்றது, இங்க நகர்றது அங்க நகர்றதுன்னு சொல்ற மாதிரி அந்த மந்திரத்தை அதிஷ்டிச்சு சுவாமி இருக்கும் பொழுது அந்த சுவாமியை வந்து நாம சிவலிங்கங்களை நாம ஸ்தாபனம் பண்ணிருக்கோம். அப்படி பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, ஆனா மந்திர சாநித்தியம் இல்லை, அதுக்கு துஷ்டிதம்னு பேரு. சுஷ்டிதம் சிவலிங்கம் வந்து பூஜை நன்னா இருக்கு, சில்பி திருஷ்டியில வந்து ஏதோ தோஷங்கள் இருக்கா மாதிரி, வெளித்தோற்றத்தை காட்டிலையும் பூஜைக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு தெரிகிறது. அப்படின்னா மட்டும் இல்லாமா, அப்ப பாக்கிறதுக்கு உடஞ்சு நிஜமாவே உடஞ்சிருக்கு, ஆனா சிவாச்சாரியர் பூஜை பண்ணிட்டு இருக்கார், அதை அப்படியே ஜீர்ணோத்தாரம் பண்ணாம விட்டு இல்லாமன்னார். அடுத்தது இன்னொரு போடு போடுறார் அவர், ஜீர்ணாதி தோஷ, ஜீர்ணாதி தோஷ சம்யுக்தம் அஜீர்ணாத்யம் பூஜிதம் ஹந்தி நிஹந்தி தத்து அபூஜிதம். இதுவும் அருமையான வார்த்தை இல்லப்பா, ஜீர்ணாதி தோஷத்தோட இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை நீ பூஜை பண்ணன்னா சுவாமி வந்து உன்னை அழிச்சிருவார், பூஜை பண்ண அழிச்சிருவாரா, அப்ப நான் பூஜை விட்டுடுறேன்னா, பூஜை விட்டுட்டா ரெண்டு தோஷம், ஜீர்ணாதி தோஷங்களும் இருக்கும், பூஜை பண்ணலன்ற தோஷமும் இருக்கும். அப்ப நிகந்தின்னார், நல்ல பிரமாதமா அடிச்சிருவார்னார், அதான் இங்க ஹந்தின்னார் அங்க நிகந்தின்னார், ஜீர்ணாத்தியம் பூஜிதம் ஹந்தி நிகந்தி தத்து அபூஜிதம்னார். ஜீர்ணாதி தோஷங்களோட இருக்கக்கூடிய சுவாமியை பூஜை பண்ணாலும், பூஜை பண்ணா உன்னை அழிச்சிருவார், பூஜை பண்ணாம விட்டா நிச்சயமா நன்னா அழிச்சிருவார் அப்படின்வார். இப்ப என்ன பண்ணோம்னார், அப்ப நீ ஜீர்ணோத்தாரத்தை பண்ணிதான் பாத்தீரணும், இஷ்டத்துக்கு பண்ணலாமா அப்படின்னு எவ்வளவு லாட் போடுறார். இந்த வார்த்தைகள்லாம் போட்டு போட்டு சிவலிங்கத்தையும் நல்ல சுவாமியை, நல்ல ஒரு சிவாச்சாரியார் ரொம்ப சுஷ்டுவா பூஜை பண்ணி பண்ணிட்டு இருக்கார், அது ரொம்ப சாநித்தியம் இருக்கக்கூடிய சிவலிங்கமா இருக்கு, இவன் போய் ஒரு நாள் போய் அதை திருடி வந்து இவனுடைய ஆலயத்துல பிரதிஷ்டை பண்ணிடுறான், இவனுக்கு ஒரு ஆலயம் இருக்கு அங்க சிவலிங்கம் இல்லை இல்லையா, அன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது, அப்படி ஒருவேளை ஸ்தாபனம் பண்ணிருப்பாளோ அப்படின்னு தெரியறது இந்த திருமந்திரம் படிச்சா.
4: தாராலிங்கம்
3: பாருங்க, தாவரலிங்கம் பறித்து, ஸ்தாவரலிங்கம், ஸ்தாவரம்னா நிலையா இருக்கக்கூடிய லிங்கம், அதை பறித்து அதை பிடித்து பிடுங்கி அப்புறமா ஒன்றில் ஸ்தாபித்தாலா, வேற இடங்கள்ல நமக்காக நாம ஸ்தாபனம் பண்ணோமே ஆகும். அப்ப இது யார் பண்ண, ஒருவேளை ராஜாவே பண்ணிருக்கலாம். எனக்கு இன்னொன்னு கூட ஒண்ணு தோணுது, அந்த காலத்துல நான் என்னோட இடைச்சு என்னுடைய கருத்து தான், தப்பா இருந்தா நீங்க மாத்திக்கோங்க. அத ஒருவேளை ராஜாக்கள் வந்து வேற ஆலயம் வேற நாட்டுக்கு படையெடுத்து வரான் இல்லையா, படையெடுத்து வரும்போது அந்த ஆலயம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரசித்தமான சுவாமியை வந்து தன் ஊர்னுடைய செழிப்புக்காக கொண்டு வந்து வைக்கிற ஒரு பழக்கம் இருக்கலாம், இருக்கு. ஒரு உதாரணம் பாருங்க, முச்சுகுந்த சக்கரவர்த்தி என்ன பண்றார், இந்திரன் போய் என்ன வேணும்னு கேட்கிறார், உன்னுடைய ஆத்மார்த்த மூர்த்தி எனக்கு கொடுன்னு கேட்கிறார் இல்லையா. அப்ப உடனே அவனும் பா இதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்ணான், ஏழு லிங்கம், ஏழு போலி லிங்கத்தை பண்றான். இவனும் ஒன்னு ஒண்ணு வாங்குறார் சுவாமி, ரெண்டு பேரையும் ரெண்டு பேரும் திருவிளையாடல் பண்றார் சுவாமி. நமக்கு அதனால என்ன லாபம்னா சப்த விட்டங்க க்ஷேத்திரம் வந்தது அதனால இல்லையா. அது மாதிரி வந்து அவர் முச்சுகுந்த சக்கரவர்த்தி யாராவது அதே மாதிரி பண்ணலாமேன்னு ஒன்னு பிடுங்கி வந்து அவளுடைய தேசத்துல பிடுங்குற மாதிரி வைக்கிறாம ஸ்தாபனம் பண்ற மாதிரி ஒரு ஆசை வந்திருக்கலாம். அது தப்புன்னு தெரியுது இந்த திருமந்திரத்துல இருந்து. அவருக்கு வந்து மூணு விதமான தோஷங்கள் சொல்லிருக்காரா, அந்த அரசாங்கமானது அழியும், அப்புறமா இப்படி வந்து ரெண்டு தோஷம் இருக்கா, ரெண்டு தோஷமா அப்ப சாபம் வரும் பெருநோயும் வரும்னு வச்சுக்கலாமா. அப்ப மூன்று தோஷங்கள் சொல்லிருக்கா. அப்ப சிவலிங்கத்தை வந்து நாம வந்து உற்பாட்டனமே பண்ணக்கூடாதுன்னு
4: தெரியும்.
3: இது கூட பாருங்க, மதில் சுவரை வந்து எந்த ராஜா உரை பார்த்தோம், எந்த ராஜா அந்த மதில் சுவரை கட்டியிருக்காரோ அவரே ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன பண்றார், அந்த மதில் சுவருடைய கல்லு எடுத்துட்டு வேற இடத்துல வைக்கிறார். ஒருவேளை அவருடைய அரண்மனைக்கு கல்லு போடுறான்னு வச்சுக்கோங்களேன், அதனால கல்லை கொண்டு வந்து வச்சுக்கிறார். அப்படின்னா உனக்கு ரொம்ப தோஷம் வரும், அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மதில் சுவரில் இருக்கக்கூடிய கல்லை கூட அசைக்க கூடாதுன்றார். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆலயங்களில் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நல்லா பெரிய பெரிய கல்லெல்லாம் எடுத்துட்டு அந்த கல் வாஸ்தவம் நான் கேள்விப்பட்டது 5 அடிக்கு 5 அடி 5-6 அடி வந்து அகலம் நீளம் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கருங்கல்லாம் வந்து அவ்வளோ பெரிய கருங்கல் வந்து அந்த ஆலயத்துக்கு தேவையில்லைன்றதுக்காக எடுத்துட்டு அதை வந்து இதை காட்டிலையும் வசதியான கல்லை நாங்கள் போடுறோம்னு சொல்லிட்டு நல்லா இன்றைக்கி இருக்கக்கூடிய பாலிஷ் பண்ணி அந்த கல்லெல்லாம் வந்து கணம் கம்மி பண்ணி கணம் கூடாதுன்னு ஆகமம் சொல்றதுக்கு கணம் இருக்க, அந்த கணம் கூட வந்து மாறக்கூடாது, ஏற்கனவே இருக்கக்கூடிய அதே கணம் தான் இருக்கணும்னு ஆகமத்துல சொல்றது அச்சா. ஆனா இன்னைக்கு என்ன பண்ண, அதை கட் பண்ணி கீழே வந்து மணலை கூட அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆத்து மணலை எடுத்துட்டு வேற இருக்கக்கூடிய இங்க ரப்பிஷ் எல்லாம் கொண்டு வந்து நிரப்பி கீழே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, அதுக்கு மேல வந்து கருங்கல்ல போட்டு பாக்குறது நாங்க பிரமாதமாக திருப்பணி பண்ணிருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு பல பெரிய கோயில நடந்துட்டு இருக்கு. அதுவே தப்புன்னு இந்த கல்லு கூட ஏன்னா என்ன தோணும், சிவலிங்கத்தை தானே பண்ணக்கூடாது, நாங்கள் கல்லை பண்ணால் உங்களுக்கு என்ன இதுக்கும் ஆகமத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கும். அதுவும் ஆகமம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் நான் ஏற்கனவே பிரமாணம் கொடுத்துருக்கேன் திருமந்திரத்தில்
4: சொல்றேன்.
3: பாருங்க இந்த ஒரு இது மாதிரி பண்ணலாம்னு ஆலோசனை யார் கொடுக்கிறார்னார், வேதம் படிச்சிருக்கக்கூடிய ஒரு வித்வான் வந்து இது மாதிரி பண்ணலாம் பரவாயில்ல நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவருக்கும் தோஷம் தான் அப்படின்றார். அவர் இப்படி வந்து இதுல இருந்து நம்ம ஜீர்ணோதாரணம் ஒன்றும் அசக்க திருப்ப கூடாதுன்றது நமக்கு சாரமான விஷயம். சரி இப்படி ஆயிடுத்து. அடுத்தது நாம என்ன பண்றோம், ஒரு நதி கரையோரத்துல ஒரு கோவில் இருக்கு, நதி வந்து அடிச்சுண்டு போகிறது அடிக்கடி, ஒரு ஒரு குறிப்பிட்ட வருஷம் மாசம் வந்துடுதுன்னு சொன்னா அந்த ஆலயம் நாம தரங்கம்பாடி, தரங்கம்பாடி போய் பார்த்துட்டு வாங்க, தரங்கம்பாடி எல்லாரும் போய் பார்க்கணும். ஒரு ஆலயம் இப்படிலாம் சீறு அழிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தரங்கம்பாடி போய் நாம சுத்தி ஒரு மணி நேரம் நின்று பார்த்தாதான் தெரியும். அங்க இருக்கும்போது அவன் என்ன சொல்றான், வாஸ்தவமா இந்த இடத்துல இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளிதான் சமுத்திரம் இருந்தது அப்படின்றான். ஆனா அந்த சமுத்திரம் வந்து இந்த கோவிலை வந்து சுத்தமாவே ஜீர்ணோத்தாரம்னா என்னன்னா நாம அங்க போய் பார்க்கணும், தரங்கம்பாடி சிவலிங்க சிவாலயத்துக்கு போய் பார்த்துட்டு வரணும் நாங்க. அவனா இதுக்கு முன்னாடி ஒரு குளம் இருந்தது, இங்க எத்தனை கிணறு இருந்தது, ஆலயம் வந்து இவ்வளவு விஸ்தாரமா இருந்ததுன்றான். அது மாதிரியான சமயங்கள்ல இப்ப இந்த திருமந்திரம் மட்டும் இருக்கு, ஆகம வரிகள் இல்லை, திருமந்திரம் மட்டும் இருக்கு ஆகம வரிகள் இல்லைன்ற பட்சத்துல என்ன நினைப்போம்னா அதை அப்படியே விட்டுட்டு வந்துருவோம் தான் சொன்னோம் ஆகமம் அப்படி சொல்ல. அது மாதிரியான கஷ்டமான, ஏன்னா அவர் உற்சர்க்கம் ஒரு அபவாதம், ஒரு சாமானிய விதி ஒரு விசேஷ விதி, எதை நாம அப்ளை பண்றது நாம தான் ஆராய்ச்சி பண்ணி பண்ணணும். ஆகமம் சொல்றது நிருப தஸ்கர வணிகிபியா பயாத்து அந்யத்திர தாரையே, நிருபம் நிருபகா ராஜாவனால வந்து ஆபத்து, அல்லது தஸ்கரா திருடர்கள் வன்கிப்பியாக நெருப்பு பேரடத்துல ஜலம்லாம் கூட வந்திருக்கு. இது வந்தா என்ன பண்ணா அந்த இடத்த விட்டு வேற இடத்துல வைக்கலாம் அப்படின்னு இது மாதிரியான கட்டத்துல. அப்ப அந்த திருமந்திரத்துக்கு அர்த்தம் பண்ணும்பொழுது என்ன உரை எழுதணும்னா, இது மாதிரியான சமயங்கள் இல்லாம பிற சமயங்கள்ல லிங்கத்தை நீங்க உட்பாட்டனம் செய்தால் அப்பொழுது தோஷம்னு அதுக்கு உரையில கொஞ்சம் மாற்றம் எழுதணும். இது மாதிரியான அவசர சமயத்துல தோஷம் இல்லைன்றது எப்படி நம்மளால கொடுக்க முடியும்? இந்த ஒரு வியூ எப்ப கொடுக்க? ஆகமம் தெரிஞ்சான, ஆகமும் தெரிஞ்சிருக்கணும், திருமந்திரமும் தெரிஞ்சிருக்கணும், ரெண்டுத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கணும்னு தெரியுது. நான் விரோதோஸ்தி லிங்கஸ்யா, இப்படி பண்ணா லிங்கத்தை உட்பாட்டனம் பண்றதுக்கு விரோதம் இல்லை அப்படின்னு சொல்றார். என்ன பண்ணலாம்? லக்ஷார்த்த ஜபத சுச்சிஹி, ஒரு லக்ஷார்த்தம், அதுல சம்ஸ்கிருதத்துல அர்த்த லட்சம்னா வேற லக்ஷார்த்தம்னா வேற. அர்த்த லட்சம் அப்படின்னா வந்து 50,000, லக்ஷார்த்தம்னா வந்து 1,50,000. அப்போ 1,50,000 வந்து ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். ஸ்தாபனம் தேஷுவான்யத்ர கர்த்தவ்யம் பூர்வவது முகம், அப்படி ஸ்தாபனம் பண்ணும்பொழுது ஏற்கனவே அந்த ஆலயம் எப்படி பார்த்துன்றதோ அதே மாதிரியே ஸ்தாபனம் பண்ணு. உதாரணம் சொல்வா, தீர்மானம் இல்லாத விஷயங்கள், கபாலீஸ்வரர் கோயில் அப்படிதான் இருந்தது. ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்து சாந்தோம் சர்ச் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்ததாகவும் இந்த போர்ச்சுகீசியர்கள் காலத்துல வந்து அதை கொண்டு வந்து அதை இடிச்சுட்டா அப்படின்னும், அப்ப பல இரவுகள்ல வந்து அங்க இருக்கக்கூடிய கல்லெல்லாம் கொண்டு வந்து இங்க அவசர அவசரமா அடிக்க, அதே கற்களை கொண்டு வந்து அவசரமா அடுக்கி வந்து சுவாமியை மேற்க பார்த்து வச்சா, ஏற்கனவே சுவாமி அங்கேயே மேற்க பார்த்திருக்காரு அதனால இங்கேயும் மேற்க பார்த்திருக்கலாம் ஒண்ணு, அல்லது மேற்க பார்த்து வைக்கலாம்னு ஆகம வாக்கியம் காமிக்க ஆகம வாக்கியம் இருக்கு. ஏன்னா பாருங்க, சுவயம்புவாதி லிங்கேஷு கல்பித்தம் பூர்வபத்து நகேத்து அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நமக்கு அந்த என்ன முகம்னு தெரியலாம், மேற்க பார்த்து இன்னைக்கு கபாலீஸ்வரர் மேற்க பார்த்துதான் இருக்கா. அப்ப அதுவும் இருக்கா. ரெண்டாவது வந்து அந்த அடுக்கி இருக்கக்கூடிய கற்கள்லாம் பார்க்கும் பொழுது அந்த கல்வெட்டுகள்லாம் மாறி இருக்கு. இதுல வந்து திரவியங்கள் சொல்லும்போது முதல் தரம் வந்து மண்ணு, மண்ணை காட்டிலையும் மரம் வசதியான தரம் வாய்ந்தது, அதை காட்டிலையும் ஐஷ்டிகம் சுட்ட செங்கல். பாலாலயத்துக்கு ஆகமத்துல விசேஷம் பண்ணுங்கன்னு சொல்ற ஒரு சமம் இருக்கு. பல விஷயங்கள் பெரிவா பண்ணல, அண்ணா சொன்ன மாதிரி பல விஷயங்கள் பெரிவா பண்ணல, சுட்ட செங்கல்ல கூட பாலாலயம் பண்ணலாம்னு இருக்கு. பாலாலயம் பண்ணும்பொழுது எந்த முகூர்த்தங்கள்ல பண்ணலாம் அப்படின்னு, இன்னைக்கு நாம பிள்ளையார் சதுர்த்தியில சுட்ட பிள்ளையார்லாம் நாம வந்து வர்ணம் பூசி பண்றோம், நமக்கு சந்தேகம் வருது மண்ணில் தான் பண்ணலாமா சுட்டதை பண்ணலாமா அப்படின்னு, பக்வேஷ்டகமயம்னு ஒரு இடத்துல வருது பாலாலயத்துக்கு. அதனால வந்து க்ஷணிகமா இருக்கக்கூடிய, அதனால்தான் பெரியவா வந்து அநேகமாக பிள்ளையார சுட்டு கூட பண்ணிருக்கலாமோ. இந்த அங்க பிரத்யங்கங்கள் மட்டும் ஒரு சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இப்ப பாருங்க, பத்ரபீடம் பலிபீடம் இருக்கு இல்லையா, மகாபலிபீடம், அதுக்கு பத்ர பீடம்னு பேர் இருக்கு. அதுல வந்து மகாங்கம் உபாங்கம்னு ரெண்டா பிரிக்கிறார், அதுல ரெண்டு தான். மகாங்கம் என்ன, அதுல இருக்கக்கூடிய கீழே வந்து பஞ்சாங்க பஞ்ச வர்க்கங்கள் பண்ணிட்டு அதுக்கு மேலதான் பலிபீடம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து உபானம் ஜகதி குமுதம் கம்பு பட்டிகா பத்மம் கர்ணிகா இதெல்லாம் வந்து மகாங்கத்தை சேர்ந்தது. தளம் உபதளம் நாசி இதெல்லாம் வந்து உபாங்கத்தை சேர்ந்தது. உபாங்கம் போச்சுன்னு சொன்னா ஒட்டிக்கலாம், மகாங்கங்கள் போட்டுனா ஒட்டக்கூடாது. இது எங்க வந்திருக்கு, பலிபீட விஷயத்துல இது வந்திருக்கு. சிலாபேரம் கருங்கல் கருங்கல் சகல விக்கிரகங்கள்ல அங்கம் ஜீர்ணமாயிடுத்துன்னா அதை வந்து விசர்ஜனம் பண்ணிடணும், உபாங்கம் ஜீர்ணமாயிடுத்துன்னா விசர்ஜனம் பண்ணிடணும், பிரத்யங்கம் ஜீர்ணம் பண்ணிட்டுனா எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், நாம எந்த ஆகமங்களை ஃபாலோ பண்றோம்ன்றது முக்கியம். அவரும் வந்து சிவார்ச்சனா சந்திரிகா எல்லாம் கோட் பண்றாருன்னு சொன்னார். இப்ப சிவார்ச்சனா சந்திரிகாவும் அபய தீட்சர் எழுதுனது காமிக ஆகமத்தில் என்ன சொல்றதுன்னா, நாம எந்த ஆகமத்தை வச்சுருக்கோமோ அந்த ஆகமத்து பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணணும், அது முதல் படி. அந்த ஆகமங்களில் விஷயம் இல்லாத பட்சத்தில் பாக்கிய ஆகமங்கள்லேருந்து எடுத்துக்கலாம். அந்த ஆகமங்களில் விஷயம் இருந்தும் கூட சுமாராக இருக்கு, வேற ஆகமங்களில் விஷயங்கள் விஸ்தாரமாக இருக்குன்னா அதை எடுத்துக்கலாம். அப்போ இது யார் தீர்மானம் பண்ணணும்? அந்தந்த ஆலயத்துடைய சிவாச்சாரியார் பார்த்து வச்சுட்டு இதை தீர்மானம் பண்ணும். அப்போ பிரத்யங்கம் எது, பிரத்யங்கம் போயிடுதுன்னு சொன்னால் அதை வந்து விட்டுடலாம், உபாங்கம் சாரி அங்கம் உபாங்கம் போச்சுன்னா விசர்ஜனம் பண்ணலாம், பிரத்யங்கம் மட்டும் போட்டுனா எடுத்துக்கலாம். அப்படி பிரத்யங்கம்னா இந்த உதாரணத்துக்கு இந்த மோதிரம்லாம் வச்சுக்கோங்க, மோதிரம் போயிடுச்சுன்னா பரவாயில்ல ஒன்றும் தப்பு இல்லை, பழையல் போயிடுச்சுன்னா பரவாயில்ல தப்பு இல்லை அப்படின்னு அர்த்தமாகுது. அது மாதிரி வேற இடங்கள்ல என்ன பண்ணாலும் அங்கம் பிரத்யங்கம் சாங்கம் உபாங்கம்னு நாலா பிரிக்கிறார். இங்க பாருங்க சாங்கம்ன்ற வார்த்தை வந்துருக்கு. ஏன்னா ரொம்ப பெரியவா கேட்கும்பொழுது ஒத்த வார்த்தையில பதில் சொல்ல முடியல, இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வந்துருது. பாருங்க நேத்திரம், சாங்கத்துல வந்து நேத்திரம் வந்துருது. நாம என்ன போவோம், கண்ணுக்கும் ஸ்தனத்துக்கும் என்ன வித்தியாசம், கண்ணு ஸ்தனம்லாம் ஒரே கேட்டகரியை சேர்ந்தது நாம நம்முடைய மனசு நினைக்கும். ஆனா இந்த ஆகமம் என்ன பண்றதுனால் இந்த ஸ்தனங்கள்லாம் பிரத்யங்களை சேர்த்திருக்கு, கண்ணை வந்து சாங்கத்துல சேர்த்திருக்கு. நேத்திரம் நாசாகிரம் கண்டஹா, அப்புறமா பாணி அங்குலிகி பாத அங்குலிகி ஜட்டா மக்குட்டம் இதெல்லாம் சாங்கத்தை சேர்ந்தது. வெட்கக்கூடிய அளவுல இல்ல. ஆனா அதில் ஆபரணங்கள் இருக்கு. மகான்கள் இது வந்து மகான்கள் ஸ்தாபனம் பண்ணதுன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு தீர்மானமும் உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னா நீங்க மாத்த வேண்டாம். மகான்கள்லாம் ஸ்தாபனம் பண்ணல, அப்ப கூட யாரோ ராஜா ஸ்தாபனம் பண்ணாருன்னு வந்தது பண்ணிருக்கா. சேதுபதி மகாராஜா அவர் காலத்துல தான் அதை வந்து ஸ்தாபனம் பண்ணார். அவர் மகான் இல்லை, அதனால இதுல வராதுன்னு நான் அந்த விஷயத்தை தலையிடல. மகான் ஸ்தாபனம் பண்ணாரா இல்ல மனுஷர் ஸ்தாபனம் பண்ணாரான்றது அதை நீங்க தீர்மானம் பண்ணிக்கோ அப்படின்றது. இது மாதிரி வந்து ரொம்ப ஜீர்ணோத்தாரம்ன்றது ரொம்ப. அப்ப இஷ்டப்பட்ட பலனை அடையறான்னு சொன்னா ஜீர்ணோத்தாரம் காமியம்னு ஆயிடுது இல்லையா. என்னுடைய காமத்தை பூர்ணம் பண்ற மாதிரி இருக்குன்னு சொன்னா அது காமியம்னு ஆயிடுது. காமியம்னு ஆயிடுதுன்னா பண்ணலாம் பண்ணாம விடலாம். அப்ப ஜீர்ணோத்தாரத்தை நான் பண்ணாம விட்டுலாமா அப்படின்னு கேள்வி வருது. அப்பதான் சொல்றாரு, நீ பண்ணாம விட்டுன்னு சொன்னா உனக்கு வந்து தோஷம் வரும். அப்ப ஜீர்ணோத்தாரம் வந்து ரெண்டுத்திலையும் சேர்ந்துருது. இதுக்கு வந்து இது வந்து ஒரு சம்யோக பிருத்தக்வம்னு ஒரு நியாயம் சொல்வாரு. அதாவது கர்மா ஒண்ணுதான், ஜீர்ணோத்தாரம்னு நம்ம பண்ண வேண்டிய காரியம் ஒண்ணுதான். அதுக்கு வந்து பண்ணாம விட்டேன்னா தோஷம் வந்துடும், அதனால பண்ணியே தீரணும். ஆனா பண்ணா வந்து உனக்கு கிரெடிட்ஸும் உண்டு. அப்ப அது காமியம். அப்ப அந்த கர்மா வந்து காமியத்துவம் நித்தியத்துவம்ன்றது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால நீ பண்ணிதான் தீரணும். இப்ப ஜீர்ணோத்தாரத்தை கவனிச்சு நாம எல்லாரும் பண்ணிதான் தீரணும்ன்றதை வந்து முடிக்கிறார். இப்படி இன்னும் கூட நிறைய ஆகமங்கள்ல எல்லா ஆகமங்களையும் வேற வேற கோணங்கள்ல பேசியிருக்கா. எனக்கு பேசுறதுக்கு என்னால முடியல. சில விஷயங்களை சொன்னேன், மண்டபங்கள், பிராகாரங்கள், பரிவார ஆலயங்கள், பரிவார விமானங்கள், வாஸ்து, இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணும். என்னன்னா இப்ப நுணுக்கமா ஒரு ஒரு விஷயம் சொல்லிருக்காரு இல்லையா, இந்த எல்லாமே வந்து மண்டபத்துக்கு சொல்லேன்னு கேள்வி வரும்ல. இப்போ உதாரணத்துக்கு மண்டபத்துல ஒரு அங்கம் உடஞ்சுடுத்து, அதை நாம வந்து ஒட்டலாம்னு நமக்கு தோன்றது. இப்ப நாம கோர்ட்லயோ யாரோ கேட்கும் போது ஒட்டுன்றதுக்கு வாக்கியம் இல்லையே ஒன்ற அப்படின்னு கேட்பான். அப்ப நாம என்ன சொல்றோம், சிவலிங்கத்துல என்ன சொல்றோம் அதேதான் மண்டபங்களுக்கும். அப்ப வந்து அந்த வாக்கியங்களை எடுத்துக்கலாம்னு சொல்லணும். அதுக்காக புரிஞ்சுதா, அதாவது சிவலிங்கத்துக்கு அங்கம் இல்லையே. நீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுட்டு நம்ம சுருக்கமா முடிச்சுக்கலாம். இப்ப ஆகமங்கள்லயும் வந்து மண்டப ஸ்தாபன பட்டலம்னே இருக்கு. ஒரு வார்த்தை நான் செக் பண்ணணும்னு நினைச்சேன். ஆகமத்துல பார்த்தா சிவ பிரதிஷ்டா விதினு இருக்கு, ஆனா பாக்கி பேருக்கு வரும்போது தேவி ஸ்தாபன விதி, விக்னேஷ ஸ்தாபன விதி, விக்னேஷ பிரதிஷ்டா விதின்னு நம்ம நாம கொடுத்துருக்கோம். மூலாகமங்களை பெரும்பாலும் பார்த்தா ஸ்தாபனம்ன்ற வார்த்தை தான் நிறைய யூஸ். பிரதிஷ்டான்ற வார்த்தையை காட்டியும் தேவி ஸ்தாபனம். அப்ப அதுல இருந்தே இந்த பிரதிஷ்டான்ற வார்த்தையை வந்து ஒரு குறிப்பிட்ட நாம் ஆரம்பத்துல சொன்னோம் இல்லையா, அந்த குறிப்பிட்ட அர்த்தத்துல அந்த சென்ஸ்ல தான் அவ யூஸ் பண்ணிருக்கா. நாம தான் அதை பரியாயமா நினைச்சுட்டோம். ஓ பிரதிஷ்டைன்னு சொல்லிக்கலாம், ஸ்தாபனம்னு சொல்லிக்கலாம், நாம நினைச்சுட்டோம் அப்படின்றது அதுல தெரியுது. ஆனா ஸ்தாபனம்ன்றது சிவலிங்க விஷயத்துல வருது, பாக்கிய விஷயங்கள ஆஸ்தாபனம்னு வந்திருக்கு. ஆகத்திய பிரதிஷ்டாந்த வார்த்தை பிரயோகம் பண்ணலன்றது நாம கவனிக்க வேண்டியதா இருக்கு. அதுல மண்டபத்துக்குலாம் ஸ்தாபனம் வந்திருக்கு. சோமசம்பு பத்தி எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா தடாக பிரதிஷ்டா, குளத்தை எப்படி ஸ்தாபனம் பண்றது, அதுக்கு வந்து யாகசாலை பூஜை பண்றது. ஆத்தியஷ்டிகாலேருந்து யாகசாலை அடிக்கல் நாட்டு விழா பண்றோமே, அதுக்கு நவாக்னி பஞ்சாக்னிலாம் வருது, அதுக்கு ஸ்பர்ஷாகுதி, அங்க வைக்கக்கூடிய கல்லுக்கு வந்து ஸ்பர்ஷாகுதி, எல்லாமே வந்திருக்கு. மண்டப ஸ்தாபனம், அது மாதிரி மகானசம் இது இருக்க மணப்பள்ளி ஸ்தாபனம் பண்றது, எல்லாத்துலயும் வித்யாபீட்ட ஸ்தாபனம், எல்லா இடத்துலயும் பார்த்தா சுவாமி தான் வருது. சுவாமியை வந்து பூஜை பண்ணிட்டு சுவாமியினால கலசத்தினால அபிஷேகம் பண்றதுதான் எல்லாத்துலயும் வருது. அதுலயும் தெரியுது ஒரு ஆலயம் முழுக்க சுவாமியினுடைய சாநித்தியம் தான் தெரியுது. அங்க அதான் அந்த அவேர்னஸ் நம்ம திருப்பி கொண்டு வரணும், எல்லாமே சுவாமி சாநித்தியம் இருக்குன்றத கொண்டு வரணும். கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா நம்மையும் சில கேள்வி கேட்பாவா.
4: செலவழிச்ச சமயம் ஜீர்ணமாகும் ஆகாது சாரோட ஒரு பேச்சு நல்ல என்னோட ஒரு அபிப்பிராயத்தை என்னோட ஒரு நினைச்ச சொல்லணுங்க, தப்பா இருந்தா சார் சொல்லணும்னு. இந்த நல்ல
3: கேள்விதான் அது. இப்ப சுருக்கமா நித்தியம் அப்படின்னா எந்த கர்மாக்கள் ஆகமங்களை சொல்றக்கூடிய எந்த கர்மாக்களை நாம பண்ணாம விட்டா பாப்பம், பண்ணா பலன் கிடையாது, அதுக்கெல்லாம் நித்தியம்னு பேர். நித்திய கர்மானா அதுக்கு பேருன்னா, நான் அடிக்கடி சொல்றதானா கிடுகிடுன்னு எனக்கு எனக்கு இவ்வளவு வயசாயிருக்கு, நான் ஒண்ணுல இருந்து 10,000 வரைக்கும் கிடுகிடுன்னு நான் எண்ணுவேன், 1, 2, 3, 4, 10,000 எண்ணுவேன் பத்தியா அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றதுனால பெருமை கிடையாது. ஆனா எனக்கு என்ன தெரியாதுன்னு சொன்னா எனக்கு இழப்பம், அதாவது எனக்கு வந்து அவமானம் வரும். அப்ப எந்த விஷயம்லாம் வந்து இது எசென்சியல்னு சொல்லிட்டு போயிடலாம் சுருக்கமா, அதாவது தெரிஞ்சிருக்கிறதுனாலயோ அல்லது பண்றதுனாலயோ கிரெடிட்ஸ் கிடையாது, தெரியாம விட்டாலோ பண்ணாம விட்டாலோ டெபிட்ஸ் குறைபாடு வரும்னு சொன்னா அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுண்டே தீரணும், பண்ணியே தீரணும், அதெல்லாம் நித்திய கர்மாக்கள்னு பேரு. அச்சா நைமித்திகம்னா எப்படி அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஆகம பிரகாரம் நைமித்திகம்னா ரெண்டுதான், தீட்சா செய்வ பிரதிஷ்டாச்ச நியாயம் நைமித்திகம் விதா அப்படின்னு ரெண்டுதான் நைமித்திகம், வேற விஷயங்கள் நான் விட்டுறேன். காமியங்கள்னா என்னன்னா, நீ வந்து தெரிஞ்சுண்டா நித்தியத்துல வந்து தெரிஞ்சுண்டா பிரயோஜனம் கிடையாது, தெரியாம விட்டா பாபம். காமியம் அப்படின்னா நீ விட்டனா வந்து உனக்கு பாபம் கிடையாது, பண்ணா பலன் உண்டு. அப்ப காமியத்துக்கான லட்சணம் ஜீர்ணோத்தாரத்துல என்ன பண்றாருன்னா, இது யாரு யாரு ஜீர்ணோத்தாரத்தை பண்றாலும் அவன் இத்தனை தலைமுறை வந்து அவன் ரொம்ப க்ஷேமமா இருப்பான் அப்படின்னு பலன் எல்லாம் சொல்லியிருக்கு. பலன் இருந்ததுன்னு சொன்னா ஏன் தீரணும், நைமித்திகத்தை வந்து குறிப்பிட்ட நிமித்தத்துக்காக நாம பண்றோம், காமியத்தை பண்ணணும்னு கட்டாயம் இல்ல, ஜீர்ணோத்தாரத்துக்கு பலன் ஆகமத்துல இருக்கிறதுனால அது காமியம்னு தீர்மானமாகிறது, காமியம்னு தீர்மானமாகவே அதை நான் விட்டுலாமே அப்படின்னு கேள்வி வரும் பொழுது, நீ பண்ணாம விட்டா தோஷமும் இருக்கு இதுல. அப்ப எந்த கர்மாக்களை வந்து பண்ணாம விட்டா தோஷமும் இருக்கோ, பண்ணா கிரெடிட்ஸும் இருக்கோ, அதுல வந்து நித்தியத்துவம் காமியத்துவம் ரெண்டும் சேரும், சம்யோக பிரசத்துவம் ஏன்னா அது ரெண்டும் ஒன்னு சேரும், அதுல வந்து நித்தியத்துவமும் இருக்கு அதுல காமியத்துவமும் இருக்கு அப்படின்றதுனால பண்ணியே தீரணம்ன்றது நமக்கு அதுல தெரியுது. பவித்ரோத்சவம் எப்படி வருது அப்படின்னா, நித்திய கர்மால வரக்கூடிய தோஷத்தை வந்து பூர்த்தி பண்றதுனால அது வந்து நித்தியத்தினுடைய அங்கம். ஏன்னா அது எதை பண்றதுன்னா, நீ என்ன பண்ற பவித்ரோத்சவத்துல அப்படின்னு கேட்டா பூர்த்தி பண்ற, எதை பூர்த்தி பண்ற, நித்திய கர்மால இருக்கக்கூடிய தோஷத்தை பூர்த்தி பண்ற. அப்ப நித்திய கர்மான்ற செக்ஷனுக்கு கீழே இது வருது, அதனால அது வந்து நித்தியத்தினுடைய அங்கம்னு சொல்லிட்டார். அடுத்த கேள்வி வந்து, நித்தகர்மால இருக்கக்கூடிய தோஷத்தை பூர்த்தி பண்றதுன்னு சொன்னா பவித்ரோத்சவத்துக்கு பிராயஷ்சித்தம்னு பேர் வச்சிடலாமே அப்படின்னு கேள்வி வருது. அப்ப என்ன பதில் சொல்றாருன்னா, நித்தகர்மால ஒரு தோஷம் வருதுன்னா அந்த தோஷம் மட்டும் நீங்கணும்னு சொன்னா அது பிராயஷ்சித்தம், தோஷத்தை நீக்கிட்டு அந்த அதை பூரணமும் பண்ணணும்னு சொன்னா அது பவித்ரம் அப்படின்னு சொன்னா. அதுதான் நாம் சொன்ன ஒரு உதாரணம் கொடுத்திருந்த ஞாபகம், ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள வந்து இபி பில்லு கட்டல அப்படின்னு சொன்னா கட்டாததுக்காக ஃபைன் கட்டணும், ஃபைன் கட்டிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், இவன் 200 ரூபா ஃபைன் கட்டினான், 4,000 ரூபா யூஸ் பண்ணிருக்கான், அப்போ 200 ரூபா ஃபைன் கட்டிட்டேன் 4,000 ரூபா நான் கட்ட வேணாமான்னு கேட்டா, அப்போ 4,000 ரூபா பணத்தையும் கட்டி ஃபைனும் கட்டணும் இல்லையா, அது மாதிரி இருக்கிறது பவித்ரோத்சவம். கிட்டத்தட்ட பவித்ரோத்சவமும் அந்தியஷ்டியினுடையும் ஒரே மாதிரி இருக்கும்.
4: ஒவ்வொரு யுகத்திலும் தர்மத்தில் வந்து ஒரு காணி ஏற்படும் பொழுது நான் ராவராகவோ இல்ல கிருஷ்ணராகவோ என்ன வந்து நான் வெளிப்படுத்திக்கிறேன் அப்படின்னு அந்த வியாக்கியான ஸ்லோகத்துல வரும். அப்ப கிளானிங்கிறதும் கூட ஒரு விதமான சீர்ணம் தான், கிளானியும் கூட ஒரு விதமான சீர்ணமாக வச்சிருந்தா ஒவ்வொரு யுகத்திலையும்
5: ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஆலயம் தொடர்பான ஒரு மாற்றம் நிகழும் போது அந்த மாற்றத்தை செய்யலாமா வேண்டாமான்னு தீர்மானம் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போது நாம நம்முடைய அறிவுக்கு எட்டிய வகையிலே ஒரு ஒரு பதிலை கொடுக்க கூடாது. சரி, நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டு பெரியவர்கிட்ட கேட்கணும், அவங்களுக்கு தெரியல, ஆகமங்கள்ல பார்க்கணும், நம்ம கண்டிப்பு படல அப்படின்னு நாம பெரும்பாலும் இவ்வளவுதான் நம்மளுடைய எண்ணம் இருந்தது. இதுவரைக்கும் இந்த மாற்றங்கள் பண்ணலாமா கூடாதாங்கிற விஷயத்தை ஸ்தல புராணங்கள்ல பார்க்கலாங்கிற விஷயம் உண்மையை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு மத்த நூல்களை காட்டிலும் ஸ்தல புராணத்தை நாம் முழுமையாக படிக்க வேண்டும். நாம் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்தலம் இருக்கு, ஏதோ ஒரு ஸ்தலத்தை சார்ந்தவர்கள் தான் நாம. அப்ப அந்த ஸ்தல புராணத்தை
6: சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பலன் தரும் அற்புத பதிகங்கள் கோளறு பதிகம். வழங்குபவர் திருமதி விஜயலட்சுமி ராஜாராம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
7: திருச்சிற்றம்பலம். முதலாவதாக திருஞான சம்பந்தர் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் இடம்பெறும் வேயுரு தோழி பங்கன் என்ற பதிகத்தை பாடலாம். நம் வாழ்க்கையில் நவக்கிரகங்களின் நிலையை பொறுத்து இன்ப துன்பங்கள் நோய்கள் வருகின்றன. அந்த நவக்கிரக தோஷங்கள் நீங்க நாள்தோறும் படனம் செய்ய வேண்டிய பதிகம் இது. திருமறைக்காடு என்னும் வேதாரண்ய க்ஷேத்திரத்தில் அப்பர் பெருமான் கதவு திறக்குமாறு பாட அது மூடுமாறு திருஞான சம்பந்தர் பாடினார். இருவரும் சிவனடியார்களோடு அந்த ஊரில் சில நாட்கள் தங்கினர். அப்போது பாண்டிய நாட்டிலிருந்து அழைப்பு வரவே சம்பந்தர் மதுரைக்கு கிளம்பினார். திருநாவுக்கரசர் சம்பந்தரை நோக்கி, பிள்ளாய், நாளும் கோளும் தீயனவாக நிற்கின்றன, எனவே மதுரைக்கு போவது நல்லதல்ல என்று கூற, அதற்கு சம்பந்தர், அப்பர் பெருமானே, சிவபெருமான் அடிமலர் போற்றும் அடியவர்க்கு பழுது வராது, நாளும் கோளும் நல்லதே செய்யும் என்று கூறி கோளறு திருப்பதிகம் பாடியருளினார். வேயுரு தோழி பங்கன் என்ற இந்த திருப்பதிகத்தை மனமொன்றி ஓதினால் நவக்கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கும். இந்த பதிகம் பண் பியந்தை காந்தாரம் ராகம் நவரோஜில் அமைந்துள்ளது.

நாமெல்லாம் பெருமானுடைய அளவற்ற கருணையினாலே அற்புதமான பதிகங்களிலே இன்றைக்கு நாம் காண இருப்பது திருவம்பாவையிலே ஆறாவது பாடல் மானேனி நென்னலை என்கின்ற பாடல். மானேனி நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நாணாமே போன திசை பகதாய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தம்மை தலையிலழித்தாட்கொண்டவளும் வான்பார் கடல்பாடி வந்தோர்க்கொன் வாய்தரவாய் உனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் எனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவா என்று இன்றைய பாடல் பாடுகிறது. இதிலே வெளிச்சொல்லாக வரக்கூடியது முதற் சொல் மானே என்று சொல்லக்கூடிய சொல். நம்முடைய சனாதன தர்மமான இந்து மதத்திற்கு அதிலே ஒரு வழியாக இருக்கப்பட்ட சைவ நெறிக்கு பெண்கள் மிகச்சிறந்த தொண்டாற்றி இருக்கின்றார்கள். இந்த சனாதன தர்மத்தினுடைய ஆணி வேராக அடிப்படையாக இருக்கக்கூடியவர்களே பெண்கள் தான். தானே வந்து நம்மை ஆட்கொள்ளக்கூடிய இறைவனுடைய கருணையை தம்முடைய சந்ததியினருக்கு கொடுத்து தாம் வந்திருக்கக்கூடிய வழி வழியாக வாழையடி வாழையென வந்த அந்த சைவ தொண்டிலே தாங்களும் நின்று தங்களுடைய குழந்தைகளையும் பழக்கி கணவன் மாறாக சென்றாலும் கூட அவனை நல் நெறியிலே சைவ நெறியிலே நிறுத்தக்கூடியவர்கள் பெண்மணிகள். இங்கே நம்ம முக்கியமான ஒரு சரித்திரத்தை பார்க்க இருக்கின்றோம். சாதாரணமான காலங்களிலே எல்லாரும் ஒரு தர்மத்தை பின்பற்ற முடியும், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் பின்பற்றுகிறார்கள், நாமும் பின்பற்ற போகிறோம். ஆனால் நமக்கு ஒரு விபரீதமான விசித்திரமான ஒரு வேறுபாடான சூழ்நிலை இருக்கக்கூடிய சமயத்திலே நாம் ஒரு தர்மத்தை விடாப்பிடியாக கடைபிடிக்கின்றோம், அதை மற்றவர்க்கும் அந்த தர்மத்தை சொல்லுகின்றோம், அந்த தர்மத்தை உயர்வடைய செய்கின்றோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய செயல். பாண்டிய நாட்டிலே சமண மதம் சனாதன தர்மமான இந்து மதத்தை கீழ்படுத்தி சைவ நெறியையும் மறைப்படுத்தி அது கோலோச்சி கொண்டிருந்தது. அந்த சமயத்திலே மன்னவன் உட்பட நாம் முதலேயே பார்த்தோம், கூன் பாண்டியனாக இருந்து நின்ற சீர் நெடுமாறனாக வந்த பாண்டிய மன்னவன் அவனும் சமண மதத்தை தழுவியிருந்தான். இந்த சமயத்திலே இரண்டு பேர் மிக முக்கியமான ஒரு தொண்டு ஆற்றி இந்த சைவ சமயம் மீண்டும் வர மீண்டு சமணத்திலே இருந்து மீண்டு வர மிகப்பெரிய தொண்டாற்றி இருக்கின்றார்கள். ஒருவர் மங்கையர்க்கரசியார், இன்னொருவர் குலச்சிறை நாயனர். இவர்களுக்கு வழிகாட்டியாக இவர்களை வழி நடாத்தி நற்செயலை செய்வதற்காக முன்னின்று செய்வதற்காக ஞானசம்பந்த பெருமான் வருகிறார். அவரை வரவழைத்து சைவத்துக்கு உயிர் தழைத்து உலகு தழைக்கும்படியாக ஒரு நற்பணியை சென்ற மங்கையர்க்கரசி அம்மையாரை பற்றி தான் இன்றைக்கு இந்த பாடலிலே நம்ம பார்க்க இருக்கின்றோம். அவரை பற்றி செக்குலார் பெருமான் சொல்லும் பொழுது சொல்லுவார், வரிசிலை தென்னவன் தான் உய்தற்கு, யாரு, பாண்டிய மன்னன் உய்வதற்காக வளவர் கோமான் திருவுயிர்த்தருளும் செல்வ பாண்டிமாதேவியாரும் குறை கழல் அமைச்சனாராம் குலச்சிறையாரும் என்னும் இருவர்தம் பாங்குமன்றி சைவம் அங்கு எய்தாதாக. ரெண்டு பேர் தவிர வேற யார்கிட்டையும் சைவம் இல்லை, சமண மதம் அங்கே இருக்கின்றது. இதுல இன்னொரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை என்னன்னா, பெண்மணிகள் கணவன் என்ன சொல்லுகின்றானோ நம்ம பின்னாடி பார்க்க போகின்றோம். அன்னவரே என் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எனக்கெங்கோன் நல்குதியல் என்று மணிவாசக பெருமான் சொல்ல போகிறார். கணவனுடைய வழி எவ்வழி அவ்வழியிலே நாம் செல்ல போகின்றோம் என்று மனைவிமார்கள் சொல்லுகின்றார்கள் சொல்லுகின்றார்கள். இப்போ கணவன் ஒரு மாறு வழியிலே இருக்கும் பொழுது, மாறுபட்ட வழியிலே, அது நேர்பட்ட வழியல்ல என்று தெரிந்த பொழுது அவன் வழியிலே செல்ல வேண்டுமா இல்லை அவனை நல் வழிப்படுத்த வேண்டுமா என்று வரும் பொழுது நல் வழிப்படுத்த வேண்டும் என்கின்ற முக்கியமான ஒரு தர்மத்தை இங்கே சொல்லுகின்றார். மிக உயர்ந்த ஆரம் இது. கணவன் மாறுபடும் பொழுது அவன் தவறு செய்தான், நானும் சேர்ந்து தவறு செய்யவில்லை,
அவனுடைய தவறை திருத்தி அவனை நல்வழிப்படுத்துகின்றார்கள். இங்கே அவனுடைய தவறை திருத்தி நல்வழிப்படுத்துகிறார். இப்போ இன்னொரு சங்கடம் என்ன வரும்னா, அவனை திருத்த வேண்டும், ஆனால் அவன் சொல்லக்கூடிய அறத்தை, அவன் சொல்லுவதை கேட்பதே ஒரு தர்மமாக, பதிவிரதா தர்மமாக இருக்கும் பொழுது அவனுக்கு மாறுபட்டு நடக்க வேண்டும். இது தர்ம மாறுபாடு ஆகும். ஒன்று. இரண்டாவது, இவன் ஒரு அறத்திலே செல்லும் பொழுது நாம் எப்படி இன்னொரு அறத்திலே செல்ல முடியும்? இப்போ கணவன் ஒரு வழி, மனைவி ஒரு வழி, நான் குழந்தைகள் இன்னொரு வழியில இருக்கும். பெரும்பாலும் இப்ப அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய சமுதாயத்துல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியிலே செல்லும் பொழுது அந்த வழி மாறுபாடாக இருக்கும் பொழுது குடும்பம் குடும்பமாக இருப்பது கிடையாது, அந்த குடும்பத்திலே குழப்பங்கள் நேர்படுகின்றன. தர்மத்தின் காரணத்தினாலே இந்த இல்லறம் என்கின்ற நல்லறத்தை நடத்துவதற்காக கணவன், மனைவி, குழந்தைகள் என்ற மூன்று பேரும் ஒரு முக்கூட்டாக இருக்க வேண்டும். ஒரு பெரிய முக்கோணம் இது. இந்த முக்கோணத்திலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்தில் இருந்தது என்று சொன்னால் அது குடும்பம் குடும்பமாக இருக்காது. இப்ப இவர் என்ன செய்ய முடியும்? இங்க சேக்கலார் பெருமான் அதையும் சொல்லுவார், ஆங்கவர் தாங்கள் அங்கன் அரும் பெறல் தமிழ்நாடுற்ற தீங்கினுக்கு அளவு தேற்றா சிந்தையுற் பறிவு கொண்டே ஓங்கிய சைவவாம் வாய்மை ஒழுக்கத்தில் நின்ற தன்மை பூங்கலர் செழியன் முன்பு புலப்படாவகை கொண்டு உய்த்தார். ரொம்ப அருமையான வார்த்தையிலே சேக்கலார் பெருமான் பாடுவார். தீங்காக சமண மதம் சைவ சமயத்தை இதுல மீண்டும் மீண்டும் ஒன்று சொல்லுகிறேன், சைவ, அதாவது சைவமா சமணமா என்கின்ற ஒரு மத போட்டி கிடையாது இந்த இடத்துல. இது ஒரு வாழ்நெறி. ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. பாரத தேசத்திற்கு ஒரு உயிர்ப்பு, அந்த சோல், அத உயிர்ப்பு என்று சொல்லுவார்கள் இல்லையா, ஒன்று ஆன்மா, ஒரு ஜீவன் உண்டு. ஒவ்வொரு இடத்துக்கேயும் ஒரு ஜீவன் உண்டு, அது வாழ்முறை. நம்ம வந்து வெஸ்டர்ன்ஸ பார்த்து காப்பி அடிக்கிறோம், மேலை நாடுகளை பார்த்து காப்பி அடிக்கிறோம், அது அப்படியே அவங்க

சிங்கிளா இருக்கிறது, அவனுக்கு எல்லாம் கொடுக்கற, பத்திபட்ச பரமானந்தம் கொடுக்கற, இதெல்லாம் பிரயோஜனம் உண்டா? பிணம் சாப்பிடுமா என்ன? அதே போலத்தான் உயிரற்ற பிணமானது எப்படி எதையும் அனுபவிக்க முடியாதோ, அதே போல நம்முடைய ஆன்மாவான ஒரு வாழ் நெறியை, சைவ நெறியை நாம் மாறுபட்டிருந்தால் பிணத்துக்கு அலங்காரம் செய்ததை போல இருக்கும், நாம் நெறியிலே இருந்து மாறுபட்டார். இப்போ தமிழ்நாடுற்ற தீங்கினுக்கு அளவு தேற்ற சிந்தையிற் பறிவு கொண்ட இப்படி ஒரு தாய்க்கு தான் இந்த பறிவு இருக்க முடியும். அதே போலத்தான் தாயாக இருக்கப்பட்ட மங்கையர்கரசியார் ஓங்கிய சைவ வாய்மை ஒழுக்கத்தில் நின்ற தன்மை, இவர் சைவ சமயத்திலே அந்த ஒழுக்கத்திலே அந்த வழியிலே நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் பூங்கலர் செழியன் முன்பு புலப்பட வகை கொண்டு உய்த்தார். கணவனுக்கு தெரியாதபடியாக தவறு செய்யவில்லை, இவர் என்ன செய்கிறார், அவனை திருத்துவதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டு அவனுக்கு தெரியாதபடியாக இருக்கிறாராம். அதே போலத்தான் மங்கையர்கரசியாரிடத்திலே சம்பந்தர் பெருமான் கூறுகிறார், சூடுமாகிய பரசமயத்திடை தொண்டு வாழு நீர்மயிர் உமை காண வந்தனம். பர சமயம் இருக்கக்கூடிய, சமண சமயம் இருக்கக்கூடிய சமயத்திலே நாம் இங்கே உங்களை காண்பதற்காகவே வந்திருக்கிறோம் என்று சொல்லி சம்பந்த பெருமான் இவரை வாழு நீர்மயிர், தொண்டு வாழு நீர்மயிர் என்று சொல்லுவார். சைவ சமயம் என்று சொல்லக்கூடிய அந்த தொண்டையே பேராசிரியர் ஞானசம்பந்தர் மிக அழகாக சொல்லுவார். இந்த திருத்தொண்டர் புராணத்திற்கு வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் நாயகர் என்று சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய ஆய்வு நூலிலே பெரிய புராண ஆராய்ச்சியிலே சொல்லுவார், இல்ல தொண்டு என்பதைத்தான் இங்கே தலைமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார். இங்கே தொண்டு என்கின்ற வாழ் நெறியிலே நிற்கக்கூடியவரை என்று சம்பந்தர் பெருமான் பாடுவதாக சேர்க்கலார் பாடுவார். சம்பந்த பெருமான் பாடும் பொழுது அவரை சொல்லுவார், மங்கையர்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கை மடமானி பங்கைய செல்வி பாண்டிபா தேவி. இதுல பாதி பாட்டுக்கு சிவபெருமானை பாடும் பொழுது அங்கே மதுரைக்கு வருகிறார், மதுரைக்கு அங்கே குலச்சிறையாரை அனுப்புகிறார் மங்கையர்கரசி அம்மையார். குலச்சிறையாரை அனுப்பி சம்பந்த பெருமானை இங்கே வரச் செய்ய வேண்டும், சமண மதத்தை போக்க வேண்டும், சைவ நெறியை தடைப்பிக்க செய்ய வேண்டும், உயிர்ப்பிக்க செய்ய வேண்டும் என்று அனுப்பும் பொழுது அங்கே திருநவுக்கரசர் பெருமான் தடுக்கின்றார். நாளும் கோளும் சரியில்லை என்று சொல்லும் பொழுது அதற்காக அந்த கோள்களை ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று சொல்லி எம்பெருமானுடைய அருளாலே எதுவும் நடக்கும் என்று சொல்லி பல சிவத்தலங்களையும் தரிசித்துக் கொண்டு வருகிறார். வந்து மதுரைக்கு வெளியிலே நின்று பார்க்கிறார். இதுதான் மதுரை என்று பாடும் பொழுது அந்த பாதி பாடலிலே மங்கையர்கரசி அம்மையாரை பாராட்டுகிறார். இது ஒரு பெரிய உயர்வு. எந்த இறைவன் அல்லாது வேறு பணி இல்லாதவராக வேறு யாரையும் பாடாதவராக இருக்கிறாரோ அவர் சில அடியார்களை பாடுகிறார். திருநீலக்கர், மங்கையர்கரசியார், குலச்சிறையார் இவரை போன்ற அடியார்களை பாடுகிறார். இங்கே அரை பாடல் மங்கையர்கரசி வளவர்கோன் பாவை வரி வளை கை மடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தொறும் பரவ பொங்கலல் ஒருவன் பூத நாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாய் ஆவதும் இதுவே என்று சொல்லி பாடுவார். ஆலவாய் ஆவதாக இருக்கின்றது என்று சொல்லி அதை பாடி அங்கே வருகிறார். மங்கையர்கரசி அம்மையார் வரவழைக்கிறார். இங்கே நம்முடைய திருவம்பாவைக்கு முக்கியமான பாடல் என்ன வருகிறதுன்னா, இவர் வந்ததை கண்டு தீ கனவுகளை கண்ட அந்த சமணர்கள் எல்லாம் இவருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து இவருடைய திருமணத்திற்கு தீ வைக்கிறார்கள். சம்பந்த பெருமானுடைய திருமணத்திற்கு தீ வைக்கிறார்கள், திருமணத்திற்கு தீ வைக்கிறார்கள். வைத்த பொழுது இதை அறிந்த சம்பந்த பெருமான் அந்த தீயானது பாண்டியனை சென்று பற்றட்டும் என்று சொல்லுகிறார். திருமணத்திற்கு வைத்த தீ மன்னனுக்குத்தான் சேரும். இதைத்தான் சொல்லும் பொழுது இந்த பிரஜைகள் செய்யக்கூடிய பாபம் எல்லாம் மன்னனுக்கு போய் சேரும் என்று சொல்லுவார்கள். மக்கள் செய்த பாவம் மாதா, அதாவது பெற்றோரை சாரும், பிரஜைகள் அந்த குடிமக்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் மன்னனை போய் சேரும். அப்படின்னா இப்ப நம்ம ஆடக்கூடியவர்களுக்கு எல்லாம் எத்தனை பாவம் வரும் உங்களுக்கே தெரிஞ்சுக்கலாம். அவங்க பண்ற பாவம் பத்தாது, இது வேற, நம்ம பாவம் எல்லாம் அவங்களைத்தான் போய் சேரும். இப்போ அவர் பாடும்பொழுது சம்பந்த பெருமான் சொல்லுகிறார், இதை சேக்கிறார் பெருமான் ரொம்ப அழகா சொல்லுவார், பையவே சென்று பற்றுகிறாராம், அப்படியே போய் அதை அவனை எரித்து விட கூடாது, எதுக்காக என்று சொல்லும் பொழுது சேக்கிறார் பெருமான் பாடுவார், பாண்டிமாதேவியார் தமது பொற்பில் பயில நெடு மங்கள நான் பாதுகாத்தும் மங்கையர்கரசியாருடைய அந்த மாங்கல்யத்திற்காக அதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டகையார் குலச்சிறையார் அன்பினாலும் அரசன்பால் அபராதம் உறுதலாலும் மீண்டு சிவ நெறியடையும் விதியினாலும் வெண்ணீரு வெப்பகல புகழிவேந்தர் தீண்டியிட பேருடையதனாலும் தீப்பிணியை பயவே சொல்லுக என்றார்.
அதாவது பையவே சென்று பாண்டியர்காக என்று சொன்னாராம்.

0: இந்த தீயானது பாண்டிய மன்னனுக்கு கூன்பாண்டியனுக்கு வெப்பு நோயாக சென்று பீடித்தது. அவன் தடுமாறுகின்றான். அவனுடைய குருமார்கள் எல்லாம் சமண குருமார்கள் எல்லாம் வந்து மந்திர தந்திரங்களினாலே பீலியினாலே இதை அணைக்க முற்படுகின்றார்கள், முடியவில்லை. அப்பொழுது மங்கையர்க்கரசியார் சொல்லுகிறார், இங்கே ஒரு மிகச்சிறந்த ஞானசம்பந்த பெருமான் வந்திருக்கிறார், அவரும் பார்க்கட்டுமே என்று கேட்கும் பொழுது, ஆ சரி அவர் அதனால என்ன ட்ரை பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்லை இல்லையா, இப்ப இதை சொல்லுகிறான் பாண்டிய மன்னன், சரி அவரை வர சொல் என்று. அப்ப வலு வரும் பொழுது எல்லோரும் சூழ்ந்திருக்கிறார்கள், ஏராளமான சமண மதத்தினர் சூழ்ந்திருக்கிறார்கள். சூழ்ந்திருக்கக்கூடிய சமயத்திலே இவர் ஒருத்தராக சின்ன குழந்தையவர், ஞான ஆரமுதமுண்டாராக சின்ன குழந்தையாக இருக்கிறார். பாண்டிமாதேவி அங்கே வங்கையர்க்கரசியார் பயப்படுகிறார், ஆ இவருக்கு ஏதாவது இவர்கள் தீங்கு செய்து விடுவார்களே என்று சொல்லும் பொழுது உயிர் நாயகமான இந்த வார்த்தையை அங்கே சொல்லுகிறார். ஞான ஆரமுதமுண்டார் நற்றவ திருவை நோக்கி, மானினேர் வழியினாய்கள் மற்றனை பாலன் என்று நீ தனி அஞ்ச வேண்டாம், நிலையிலா அமணர்க்கென்றும் யான் எளியேலனேன் என்று எழும் திருப்பதிகம் பாடு என்று சேர்க்கிறார் பெருமான் பாடுவார். மணி நேர்விழி மதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி கேள், பனல் வாய் ஒரு பலன் ஈங்கிவன் என்று நீ பறிவைதிடேல். மணி நேர்விழி மதராய், அங்கேதான் இந்த உயிரான வார்த்தையானது வருகின்றது. மணி நேர்விழி மதராய் என்று இவரை சொல்லுகின்றார். அதைத்தான் நாம் உயிர் வார்த்தையாக இங்கே எடுத்துக் கொள்ளுகின்றோம். இந்த பாடலானது திருவம்பாவை பாடல், மங்கையர்க்கரசியாரை சொல்லக்கூடிய பாடலாக இருக்கின்றது என்று நாம் இங்கே எடுத்துக் கொள்ளுகிறோம். மான் என்பது மிருகம் என்று சொல்லுவார்கள், அதாவது மிருகாட்சி நம்பிக்கைக்கும் பேரு. மிருகம் அல்லது பிராணின்னு சொன்னாலே அது மானத்தான் குறிக்கும், பொதுவான ஒரு சொல்லாக குறிக்கும் சமஸ்கிருதத்துல சொல்லும் பொழுது. இங்கே பெண்ணுக்கு உயர்ந்தவளாக மங்கையர்க்கரசியாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த அம்மையைத்தான் சுட்டி காட்டுகின்றது என்றாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மானி நேர் வெடிவா மாதரா என்று ஞானசம்பந்த பெருமானாலே பாடப்பட்ட காரணத்தினாலே மானே என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மங்கையர்க்கரசியாரை சுட்டி காட்டுவதாக நாம் எடுத்துக் கொள்ளுகிறோம். மற்ற அனைத்தும் இங்கே பொருத்தமாக இருக்கும். மானே மங்கையர்க்கரசியாரே, நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போனதி செய்வகராய். என்ன அர்த்தம்? சம்பந்த பெருமானுக்கு கணவன் மறுப்பான் என்று அஞ்சாதபடியாக கணவனுக்கு இது மாறுதலாக இருக்கின்றது என்பதையும் நினைக்காமல் நாணாமே நீ போன திசை எங்கே? சம்பந்த பெருமானை நோக்கி சென்ற திசை. எதற்காக சென்றாய்? நானே எழுப்புவன் என்றாலும் இந்த தமிழகம் தென் தமிழகமானது சமணர் பிடியிலே ஒரு மறுப்பிடியிலே இருக்கிறது. அதுதான் உறக்கம், அதாவது தமோகுணத்திலே இருக்கின்றது. அதை சத்துவகுணமான சைவ நெறிக்கு திருப்புவதற்காக நானே எழுப்புவன் என்றாலும் அங்கே சம்பந்த பெருமானை அடைத்து வருவேன் என்று சொல்லி நானாமே போன திசை பகராய். தன்னுடைய கணவனுக்கும் நாணாமல் அங்கே சென்றிருக்கக்கூடிய வழியை சொல்லுவாய். இன்னும் புலர்ந்தின்றோ, இன்னும் சைவ நெறி தழைத்து விடவில்லையே? தழைத்து விட்டது. எப்போ? உலகமெல்லாம் உய்ய வந்த வளருளி என்று சேக்கிழார் பெருமான் பாடுவார். யாரை? சம்பந்த பெருமானை. அப்படி ஞான பானுவாக அவர் வந்து விட்டார், புலர்ந்து விட்டது. அமணனும் வல் உருள் போய் மாய்வதனுக்கு ஆன பெருகொளி பரப்பால் அண்டமெலாம் கொண்டதொரு ஞான வெளிவிளக்கு என்று சொல்லும்படியாக அவர் வந்து விட்டார். ஞான சம்பந்த பெருமான் இங்கே புலர்ந்து விட்டது. சூரியன் உதித்து விட்டான். வண்ணக்கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ? வண்ணக்கிளிமொழி முதலே பார்த்திருக்கின்றோம். இது சம்பந்த பெருமானை சுட்டி காட்டும். வண்ணக்கிளிமொழியார் எல்லாரும்னா பிற அடியவர்கள். வண்ணக்கிளிமொழியார் பெரும் புண்ணியத்தின் படையெழுச்சி என்று பாடுவார் கேட்கிறார் பெருமான். இப்போ புண்ணியத்தின் படை எழுச்சி போலே அடியார்களோட ஞானசம்பந்த பெருமான் வந்திருக்கிறார். வண்ணக்கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ? வானே நிலனே பிறவே அறிவறியான் தென்னவன் பெருந்தேவியார் சிவக்கன்றின் செய்ய பொன்னடி கமலங்களில் பொருந்த முன் விழுந்தார் என்று சொல்லும்படியாக அவரை வணங்கின பொழுது சம்பந்த பெருமான் பாடுகின்றாரே, அவர் வானே நிலனே பிரிவே பிறவே அறிவறியான் தானே வந்தம்மை தலையளித்தாற் கொண்டருளும் வான்வார் கடல் பாடி அந்த சிவபெருமானை பல பதிகங்களினாலே சம்பந்த பெருமான் பாடினாரே. அவர் பாடினார், அப்படி வந்தவருக்கு உன் வாய் திறவா? என்ன வாய் திறக்க வேண்டும்? அவரை வரவேற்று வணங்கி அழைத்து அந்த தன்னையை இங்கே சுட்டி காட்டப்படும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க்கன் வாய் திறவாய் உனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் எனோர்க்கும் தங்கோனை பாடையிலவர் என்று உனே உருகா என்று இவர் சம்பந்த பெருமான் செல்லும் பொழுது அங்கே உலகமெல்லாம் உய்ய வந்த வளருடி ஞானமுண்டார் வந்து அணைந்து அருளலும் வார்த்தை கிளறுவரும் ஓகை கூறி வந்தவர் மொழியை கேட்டார் என்று உனே உருகாய் அம்மொழி விளம்பினார்க்கு வேண்டுவடைய நல்கி மெய்மெயில் விளங்கு காதல் விருப்புறு வெள்ளம் ஓங்க தம்மையும் அறியாவண்ணம் கைமிக்கு தழைத்து பொங்கி விம்மியே மகிழ்ச்சி கூற மேவியே சிறப்பின் மிக்கார் என்று பாடுவார் சேக்கிழார் பெருமான். தம்மையும் அறியாத வண்ணமாகத்தான் ஊனே உருகாய் உனக்கே ஒரு எமக்கும் ஏனோர்க்கும் தம்கோனை பாடு என்று சம்பந்த பெருமானையும் சிவபெருமானையுமாக சேர்த்து அவருடைய புகழ் பாடு என்று சொல்லும்படியாக மங்கையர்க்கரசியாரை இங்கே பாடுவதாக கொள்ள வேண்டும். மங்கையர்க்கரசியார் விழுந்து வணங்குகின்றாராம் சம்பந்த பெருமானை. ஞான போனகர் எதிர்ந்து எழுந்த நற்றவத்து மணியார் இங்கே மங்கையர்க்கரசியாருக்கு சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். எதிர் தொழுது எழுந்த நற்றவத்து மானியார் மனக்கருத்து முற்றியதன மதித்தே பாரலம் கண்கள் நீர்மல்க பழவளவாய் குளறி யானும் என் பதியும் செய்த தவமென்கொல் என்றார் என்று சொல்லும்படியாக ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் எனோர்க்கும் தங்கோனை பாடேலோரே பாவா என்று மங்கையர்க்கரசியார் தென் தமிழகத்திலே சமண மதத்தினுடைய பிடியிலே இருந்த நிலை மாற்றி சைவ சமயம் ஓங்கும்படியாக ஞான சம்பந்த பெருமானை அழைத்து வந்து சைவனரை தழைத்தோங்க செய்தாரே அந்த ஒரு சரித்திரத்தை சொல்லக்கூடியதாக இந்த திருப்பாசுரமானது அமைந்திருக்கின்ற
1: சைவம்டா டார்கின். அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சி.

0: லாதார் குறிப்பது கோலம் அடலதுவாமி. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பெரியார் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வரையும் திருமூல தேவன் நாயனாரையும் மனமொழி மெய்களால் பணிந்து 24வது சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கிக் கொண்டு எழில்ஞான பூஜையை எழிலாக செய்து கொண்டிருக்கும் சைவன்.ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். திருச்சிற்றம்பலம். கலப்பரியார் கடல் சூழ் உலகேழும் உலப்பரியார் உடலோடு உயிர் தன்னை அலப்பறிந்து இங்கு அரசாளகிலாதார் குறிப்பது கோலம் அடலது வாமே என்பது பாடல். இந்த பராவத்தை கைகூட பெறாதவர்கள் தியானத்தால் சித்தி பெற எல்லாத்துலயும் எப்போவுமே ஒரு விதி ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கும். அதுல நிற்க முடியாதவர்களுக்கு கொஞ்சம் அதுல இருந்து ஒரு மாறுதலான ஒரு விஷயங்களை சொல்லி அதன் மூலம் நீங்கள் அந்த இறை அனுபவத்தை அடையலாம் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இதுவும் திருப்பி அந்த முறையான இடத்துலதான் கொண்டு நம்மளை விடும். அதுக்காக வேறுபட்ட வழியில செல்ல போறோங்கிறது கிடையாது. அந்த பராவத்தை கைகூடாத வரைகையில நம்ம இப்ப என்ன பண்ணணும், தியானம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த தியானம்ங்கிறது இந்த ஒரு பரபரப்பான வாழ்க்கையில நம்ம மறந்து போற ஒரு விஷயம். ஆனா தியானத்துல நல்ல ஒரு ஈடுபாடு இருந்தால்தான் இந்த நிலைகளை நாம் அடைய முடியும். அதுல அழகா பாத்தீங்கன்னா தில்லையில தரிசனம் பண்ணும்போது நம்ம அப்பர் சுவாமிகள் வந்து ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனம் இல்லை என்று சொல்லுவார். அங்க போனதுக்கு அப்புறம் அங்கிங்க கவனம் செதறாம சுவாமிகிட்ட மனசு லயிச்சிருந்து நீங்க வழிபடும் போது என்று வந்தாயின்னு சுவாமி கேட்பாரு, அதை உணர முடியும். சுவாமி எல்லாருக்கும் கருணையை கொடுக்காரு, ஆனா அந்த பக்குவ நிலையில இருப்பவர்களால் மட்டும்தான் அதை உணர முடிகிறது. அதே மாதிரி நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன செய்யறாங்க, 5 பேரறிவும் கண்களே கொள்ள, இந்த 5ல அந்த 1 மட்டும்தான் வேலை செய்யும், கண்ணு மட்டும்தான், அந்த கண்ணும் சுவாமியை மட்டும்தான் தரிசி, அப்படி அழகா சொல்லியிருப்பாரு. அளப்பரும் கரணங்கள் 4 திருந்து சாத்விகமையாக, அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையாக, குணமொரு 3 திருந்து சாத்விகமையாக என்று சொல்வார். அப்படி ஒவ்வொன்றும் அப்படி சுவாமிகிட்ட லயப்பட்டு நாம வழிபடுவதை அதற்கு பெருந்துணையாக இருப்பது தியானம். இப்போ இந்த பரசிவம் வந்து அனாதியே உயிரோடு ஒன்று இருந்து இயங்குவதை யாரும் அறிவது இல்லை. இந்த கடல் சூழ்ந்த உலகம் இல்லையா, 7 உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது எல்லாம் அழிஞ்சு போகும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்பவர்கள் இல்லை, அறியாமலேயே இருக்கின்றார்கள். இந்த உடலோட இந்த உயிர் கலந்து இருக்கு, அந்த கலந்த தன்மையை உணர்ந்து எப்படி இந்த உடம்பும் உயிரும் கலந்தது அந்த தன்மையை உணர்ந்து இந்த உலகிலேயே சிவஞானியாக அரசாள முடியாதவர்கள், அந்த ஆற்றல் இல்லாதவர்கள், இறைவனுடைய பல வகையான அருட்கோலங்களை இடைவிடாது எண்ணுக, அந்த இடைவிடாது எண்ணுதல் அப்படிங்கிறது தான் தியானம். அது நல்ல வலிமையையும் உறுதியையும் தரும் என்று சொல்கின்றார். அப்போ இறைவன் உயிரோடு கலந்திருந்து இயக்குகின்ற தன்மையை அறிந்து இந்த உலகம் நிச்சயமாக அழியக்கூடியது, அந்த அந்த எண்ணம் இந்த நடைமுறை வாழ்க்கையில் கிடையாது நமக்கு. ஆனா ஞானிகள் நமக்கு அதை உணர்த்திக்கிட்டே இருக்காங்க, இது வந்து அழியக்கூடியதுதான், உலகம் அழியும் உடல் அழியும், ஆனா இதெல்லாம் சாஸ்வதம் என்று எண்ணிதான் நம்முடைய வாழ்க்கை முறை ஓடிக்கொண்டு இருக்கிறது. இதனால எதற்காக பிறவி எடுத்தோமோ அந்த பயனை நம்மால் நிச்சயமாக அடைய முடியாது. அதனால திருப்பி திருப்பி இந்த உலகம் அழியும் என்பதை அறிந்து இந்த உயிரும் உடலும் வேற வேற, ஆனா அது எப்படி சேர்ந்தது அப்படிங்கிறதையும் இந்த அவனியில் இந்த உலகத்துல ஞானியாய் அரசாளனும் இல்லையா, சிவஞானியாக அரசாளனும் இதையெல்லாம் உணர்ந்தவர்கள், அந்த நிலைக்கு நீங்கள் இன்னும் செல்லவில்லை, உங்களுக்கு அது இயலவில்லை என்றால் இறைவனுடைய திருவுருவங்களை தியானிக்கவும். நிறைய தியான ஸ்லோகம் இருக்கு, நம்ம முறையா தியானம் பண்ணி பழகணும்னா சுவாமி நடராஜ பெருமானை நினைச்சிட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்தோம்னா குனித்த புருவம் அந்த பாடல் கூட தியான ஸ்லோகம் மாதிரி நமக்கு சுவாமியை நம்ம மனக்கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்தும். தட்சிணாமூர்த்தி பெருமானை அழகாக அவருக்குரிய பாடல் கல்லாலின் புடைய அமர்ந்துங்க பாடலை பாடி கண்ணை மூடி அப்படியே தியானிச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அவரும் நமக்கு அந்த ஒன்று இருந்து வழிபடும் போது அனுக்கிரகத்தை செய்வார் இல்லையா. அப்படி தியானிக்கும் பொழுது அந்த வடிவங்களை தியானிக்கும் பொழுது அதனால நமக்கு உறுதி கிடைக்கும் என்பது உணர்த்தப்பட்டிருக்கிறது. சரி, இந்த வடிவங்கள்லாம் யாரோ படைத்த வடிவங்கள் கிடையாது. பெருமானே உயிர்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவரே மேற்கொண்டது இல்லையா. அதனால இந்த வடிவங்கள்லாம் யாரோ படைச்ச வடிவங்களும் நம்ம அப்படி தவறாக எண்ணிவிட வேண்டாம். இது எல்லாமே அந்த உயிர்களுடைய பக்குவ நிலைக்கு தகுந்தாற் போல இல்லையா. சொரூப நிலையில உணர்றதுக்கு ரொம்ப பக்குவ நிலை வேணும், தடத்த நிலையை அறிவதற்கு அதற்கு அடுத்த நிலையில பக்குவம் வேணும், அருவமா வழிபடுவதற்கு அருவுருவமாக வழிபடுவதற்கு. உருவ திருமேனி எடுத்துக்கொண்டால் சுருங்கவும் கும்பிடலாம், 25 மகேஸ்வர மூர்த்தங்களாகவும் கும்பிடலாம், 64 திருவுருவமாகவும் விரிச்சா விரிச்சுக்கிட்டே போகலாம். எப்படினாலும் ஆன்மா வந்து இறைவன்கிட்ட ஒன்றுவதற்கு எதெல்லாம் உறுதுணையாக இருக்கும் என்பதை அறிந்து பெருமான் நமக்கு அவற்றை எல்லாம் வழங்கி கொண்டே இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். பின்னை அறியும் பெருந்தவத்து உண்மை செய், தன்னை அறியில் தயாபரன் எம் இறை. முன்னை அறிவு முடிகின்ற காலமும் என்னை அறியலுற்றின் இன்புற்றவாறே, என்னை அறியலுற்று இன்புற்றவாறே என்று சொல்லுகிறார். இறைவன் அருள் செய்கின்றார், ஆனால் அவர் அருள் செய்கின்றார் என்பதை உணரக்கூடிய பரிபக்குவ நிலைக்கு ஆன்மா வர வேண்டும். அந்த பரிபக்குவம் எய்திய காலத்துலதான் இறைவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வார் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப நாள் இப்படி பயின்று கொண்டே இருக்க வேண்டும். என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்க மந்திர உச்சாரணம் செய்யுங்க, மந்திரத்தை கணித்து உரியேற திரியேறும் கணித்துக் கொண்டே இருங்கள், சிறப்பாக சிவபூஜை செய்யுங்கள், தியானம் செய்யுங்கள்னு சரியே கிரிய யோகம் இவற்றின் மூலமாக இதையெல்லாம் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அப்படியே நெடுநாள் பயின்ற பின்பாக அறியப்படக்கூடியது அதாவது பெருந்தவம் என்று சொல்லியாச்சு, பெரிய தவம். அந்த தவத்தில் இருந்து அதன் மூலமாக பராசக்தி அறிந்து கருணையை உருக்கொண்ட எம்பெருமான் இல்லையா, எம் இறைவன் நமக்கு அந்த முன்னை அறிவாகிய ஆன்ம போதம் கெடுகின்ற காலத்துல என்னை அறிந்து அருள இல்லையா. அது வரைக்கும் நாம யாருங்கிறதே நமக்கு தெரியாம இருந்திருக்கு. அதனால அவர் அங்கனம் அருள் செய்ய, அதனால் அடியேன் இங்கனம் இன்புற்றேன் என்று சொல்லுகிறார். அதாவது தவமாகிய பராவத்தை இப்ப நம்ம சிந்தித்துக் கொண்டிருப்பது பராவத்தை என்ற அதிகாரம். அந்த தவமாகிய பராபத்தில பழகுனதுனால சக்தி நிபாதமும் சிவ கருணையும் சேர சிவானந்தத்தில் திளைத்தேன். எப்படி சிவானந்தம் நமக்கு கிட்டும் என்பதை நமக்கு அழகாக இந்த பாடலில் சொல்லுகின்றார். பின்னை அறியும் தவம் இல்லையா, தவம் தொடங்கும் காலத்துல முதல்ல பொறி அடக்கம், அப்புறம் உற்ற நோய் நோன்றல், இப்படிலாம் தோன்றி இதெல்லாம் பயின்று பயின்றதான் படிப்படியா வரணும் இல்லையா. பயின்று பயின்று தேரணும், அப்படி தேரன காலத்துலதான் பயன் நமக்கு கிட்டும். அந்த பலகாலம் பயில்வதால் அந்த உண்மை செய்து அதாவது உளநாதலை செய்து திருப்பி திருப்பி பலகாலம் பயின்று கொண்டே இருப்பதால் அன்னை அறியில் இல்லையா அந்த திருவருட சக்தியோட பதிவு அது சீவன் பால் விளைகின்றது, அதாவது சக்தி நிபாதம். அதனால் தயாபரன் இறைவன் எப்படிப்பட்டவர், கருணையே வடிவானவர், அவருக்கு மேல கருணை செய்வதற்கு யாருமே கிடையாது. கிருபாகரன் என்று வடமொழியில் சொல்லுகின்றோம், தயாபரன் என்றும் சொல்லுகின்றோம், கருணையே மேலானவர். அவர் என்ன செய்கின்றாராம், முன்னை அறிவு நம்முடைய ஆன்ம போதம் கெடுகின்ற காலத்துல நமக்கு அவர் என்ன செய்கின்றார், நம்மை நமக்கு அறிவிக்கின்றார். என்னை அறியலுற்று அதாவது இருவினை ஒப்பும் மலபரிபாகமும் சத்தி நிபாதமும் பெற்ற பரிபாகி என்பதை என் திருவுள்ளத்தில் அடைத்து எனக்கு அவர் உணர்த்தி என்று அழகாக சொல்லி அப்படி செய்தமையால் எனக்கு பேரின்பம் கிடைத்தது என்று அழகாக அந்த பாடலில் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். பொன்னை மறைத்தது பொன்னணி பூடனம், பொன்னின் மறைந்தது பொன்னணி பூடனம், தன்னை மறைத்தது தன் கரணங்களான், தன்னின் மறைந்தது தன் கரணங்களே. இப்போ அழகா பொன்னை வைத்து ஒரு ஆபரணம் செய்கின்றார்கள். அந்த அழகாக செய்யப்பட்ட அந்த ஆபரணத்தை பார்த்த உடனே அது பொன் அப்படிங்கிறத மறந்து அதுல உள்ள கலைத்திறனைத்தான் நாம பார்த்து அப்படியே அந்த பொன்னையே மறந்து விடுவோம். அந்த கலைத்திறனோட அழகு பொன்னையே மறக்கும் அளவுக்கு செய்கின்றது. இந்த இதுல வந்து இந்த அழகாக ஒரு இதுல செஞ்சிருக்காங்க, எவ்வளவு அழகா இருக்கு அந்த வேலைப்பாடுன்னு சொல்லி நம்ம அதுலயே லயிச்சிருவோம், பொண்ணை மறந்துடுவோம். அதே சமயம் இது நல்ல தங்கம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நகையோட அந்த வேலை திறன்கள், அந்த அழகு, அந்த கலைத்திறன் எல்லாம் நம்ம கண்ணுக்கு படாது. அதே மாதிரிதான் ஆன்மாவை தனு கரணங்கள்லாம் மறைக்குது. ஆன்மா தன்னை உணரும் போது தனு கரணங்கள், ஆன்மாவாகிய தன்னின் மறைந்து இல்லையா, அதெல்லாம் அங்க மறைஞ்சிருது, தனு கரணங்கள்லாம் மறைஞ்சிரும் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. அப்ப ஆன்மா தன்னை உணரும் போது தனு கரணங்களை தன்னின் வேறான ஜடம் இல்லையா, இதெல்லாம் ஜடம் நமக்கு நல்லா தெரியும், உடம்பு வந்து அழியக்கூடியது, உயிர் நித்திய பொருள், ஆனா உடம்பு வந்து ஜடப்பொருள் இல்லையா. தன்னை ஆன்மா உணர்ந்தாச்சுன்னா இதெல்லாம் நமக்கு தன்னின் வேறானது, அதுவும் ஜடப்பொருள் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். ஆனால் இந்த உடலே தான் என்று இருப்பதுதான், தனு கரணங்களே தான் நினைக்கும் போது அதை மட்டும்தான் உணர முடியும், தான் அது தன்னை உணர முடியாது, ஆன்மாவை அது உணர முடியாது என்பதை மிக அழகாக ஒரு பொன் ஆபரணத்தை வைத்து, ஒரு வாழ்வியலில் லெகுவாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை வைத்து இந்த கருத்தை நமக்கு அழகாக உன்னதமாக உணர்த்தி இருக்கின்றார். அடுத்து, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தின் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. இப்ப முதல் பாடல்ல ஆன்ம தரிசனம், இப்ப நம்ம சிந்திச்சோம்னா இதுக்கு முந்தின பாடல்ல ஆன்ம தரிசனத்தை நமக்கு உணர்த்தி இருக்கின்றார், இந்த பாடல்ல சிவ தரிசனத்தை உணர்த்துகின்றார். இப்போ மரத்தால அழகாக ஒரு யானை செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு பதுமை யானை வடிவம். அதை வந்து பார்க்கும்போது மரம்ங்கிற உணர்வே நமக்கு தோன்றாத வண்ணம் இல்லையா, அதை மறைச்சு அந்த அந்த யானை பதுமையவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்ன அழகா இருக்கு இந்த யானை அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருப்போம். அது மாதிரி பிருத்வி முதலாகிய ஐம்பூதங்கள், அந்த ஐம்பூதங்களை ஆக்கி அவற்றோடு உடனாக இருந்து இயக்கக்கூடிய பரம்பொருளை மறைத்து தாமே விளங்க நிற்கின்றன இல்லையா இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம். எப்படி ஒரு உண்மை ஞானம் உண்டானதுக்கு அப்புறம் இந்த பார்முதல் பூதங்கள்லாம் காரியப்பாடு உடையது, அதை இயக்குவதற்கு கண்டிப்பாக ஒருவன் வேண்டும், ஒரு கர்த்தா வேண்டும், அந்த கர்த்தா வந்து பரம்பொருள் தான் அப்படின்னு கருதிய வழி எல்லாம் அவன் செயல் என்று தோன்றும். அப்படி தோன்றும் போது இந்த பூதங்கள் எல்லாம் அவர்கிட்ட மறைஞ்சிரும், சுவாமிகிட்ட மறைஞ்சிரும். அந்த உலகத்தை உணர்ந்தா இறைவன் உணரப்படான், இறைவனை உணர்ந்தா உலகம் தோன்றாது இல்லையா, அதனால இறைவனுடைய அருட்செயல் தான் தோன்றும் என்பதை மிக அழகாக அந்த ஒரு மரத்தையும் அந்த யானையும் வைத்து, எப்படி பொன்னையும் ஆபரணத்தையும் வச்சு சொன்னாரோ அதே மாதிரி பரம் அப்படிங்கிறது சிவம் வந்து பாசஞான், அதாவது பரம்ங்கிறது சிவத்தை குறிக்க, அதாவது பாசஞானிகளாய் இந்த பத பதார்த்தங்களையே பார்க்கிறவங்களுக்கு, நோக்குபவர்களுக்கு அதுதான் புலனாகும், பரம் புலனாகாது, பரம் தோன்றாது. ஆனா உண்மை ஞானம் கைவரப்பெற்றால் அதான் பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார் என்று சித்தியாரிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, சீவன் முத்தர் சிவமே பார்த்திருப்பர் என்று. அந்த மாதிரி இது அந்த நிலை கைவரப்பெற்றவர்களுக்கு எல்லாம் சிவமயமா தெரியும், எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி. சரி, ஆக மரத்தை பார்த்தால் அங்கே யானை தெரியாது, மரத்தால் செய்த யானை நமக்கு இது என்ன மரம் அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணி அந்த மரம் நல்லா இருக்கா, அதோட தன்மை என்ன, அது எத்தனை வருஷம் பழமையானதுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆய்வு போகும்போது அந்த யானை நம் கண்ணுக்கு புலப்படாது. ஆனால் யானையாக பார்க்கும் பொழுது மரம் புலப்படாது. அதைத்தான் இங்கே உலகத்தை உணர்ந்தால் இறைவனை உணராமல் விட்டு விடுகின்றோம், இறைவனை உணர்ந்தால் உலகம் நமக்கு தோன்றாது. யாரை நாம் உணர வேண்டும் என்றால் இறைவனைத்தான் உணர வேண்டும், மற்ற பதார்த்தங்களின் மீது நம் கவனம் செல்ல தேவையில்லை. இதை அழகான இரண்டு பாடல்கள்ல ஆன்ம தரிசனமாகவும் சிவ தரிசனமாகவும் நமக்கு உணர்த்தியிருக்கின்றார். அடுத்து, ஆறார் அகன்று நமவிட்டு அறிவாகி வேறான தானே யகாரமாய் மிக்கு ஓங்கி ஈரார் பறையின் இருளற்ற தற்பரன் பேரார் சிவாய அடங்கும் பின் முத்தியே, இல்லையா? சிவப்பேறு எங்ஙனம் கிடைக்கும் என்பதை மிக அழகாக ஸ்ரீ பஞ்சாட்சரத்திலே வைத்து நமக்கு உணர்த்துகின்றார். ஆறார் அகன்றுங்கிறது தத்துவ சுத்தி, அழக தச காரியங்கள் என்று நம்ம சித்தாந்தத்திலே சொல்லுவோம் அல்லவா, அதை நமக்கு இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார். முதல்ல நம்ம அந்த தசகாரியத்தை அந்த உண்மை நெறி விளக்கத்துல சொன்னதை பார்த்துட்டு இந்த பாடல் கருத்தை நம்ம சிந்திக்கலாம். அதாவது பதி பசு பாசம்ங்கிற முப்பொருள் பற்றிய ஞானமும் பக்குவமோ அந்த தூய்மை பெற்று இந்த ஆன்மாவானது வீடு பேறு அடையும், இல்லையா? அப்படி அடைவதற்கு அதற்கு உண்டான ஒரு ஆன்ம யாத்திரையத்தான் தசகாரியம்னு சொல்லுவோம். அது 10 படிநிலைகளாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது சித்தாந்தத்துல. அதுல முதலாவதாக தத்துவ ரூபம், தத்துவங்கள் 36 இயல்பை அறிந்து கொள்ளுதல். ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5 சொல்லி இந்த 36 தத்துவங்களோட இயல்பு, அதெல்லாம் அழகா உண்மை விளக்கத்துல நமக்கு தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கும். அடுத்து தத்துவ தரிசனம் 2வது படி. அதாவது இந்த தத்துவங்கள் எல்லாம் தானாக இயங்காது, தானாக அறியாது, காரணம் அவை ஜடப்பொருள் அப்படிங்கிறதை நம்ம முதல்ல புரிந்து கொள்வது, அதுதான் தத்துவ தரிசனம். அடுத்து தத்துவ சுத்தி, குருவோட உபதேசத்தால தத்துவ தொடர்புல இருந்து நீங்கிறதுனா அதையே சார்ந்து அந்த மாயையை சார்ந்து அதன் வண்ணமாவே இருக்கிறது, சார்ந்ததன் வண்ணமா. இப்ப குருவுடைய உபதேசத்தினாலதான் எதெல்லாம் நிலையற்றதுங்கிறத, இப்ப நம்முடைய திருமுறை பாடல்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்முடைய சமய குருவர்கள் வந்து நம்ம எதையெல்லாம் நிலை என்று நினைத்து கொண்டு இருக்கின்றோமோ அவையெல்லாம் நிலையற்றவை என்பதை மிக தெள்ள தெளிவாக பல பாடல்களிலே நமக்கு உணர்த்தி இருப்பார்கள். இந்த திருமந்திரத்திலுமே நம்ம நிறைய பார்த்திருக்கோம் அது. சரி, அதனால அது நம்ம உணர்ந்து அது வந்து நமக்கு எப்படி சாத்தியம் அப்படின்னா, ஏன்னா ஞான நூல்களை பயில்வதற்கு முன்பாக இதத்தான் சாஸ்வதம் என்று எண்ணிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆகையால் குருவுடைய உபதேசம் இருந்தால்தான் இந்த தத்துவ தொடர்பிலிருந்து நீங்க முடியும் என்பதை நமக்கு மிக அழகாக உணர்த்தி, அப்படி உணர்த்துவதுதான் நமக்கு என்னது தத்துவ சுத்தி என்பதை புரிந்து கொண்டு, அடுத்து ஆன்ம ரூபம் 4வது நிலை. ஆன்மா தன்னோட அறிவை மறைத்து நிற்பது எது? ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தை உணர்ந்து அதுல இருந்து விலகணும். நான் ஞான வடிவானவன், சிவபெருமானுடைய ஞானத்தையே நான் அந்த அந்த ஞான என்னுடைய ஞானமாக நினைத்து நிற்க பெற்றுள்ளேன் அப்படின்னு உணரணும். அந்த ஆணவம்னு ஒண்ணு இருக்கு, அது நம்மள மறைத்து கொண்டிருக்கிறது நம்ம அறிவை என்பதை நாம் தெளிவாக உணர வேண்டும். ஏன்னா அந்த உயிர் பிறவிக்கு வருவதற்கு முன்பு அந்த கேவல நிலையிலேயே ஆணவத்தோட தான் அத்துவிதமா இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அப்புறம் சுவாமி கருணையோடு தான் நம்மள சகல நிலைக்கு வருகை கொண்டு வருகிறார். அப்புறம் அதில் இருந்து சுத்த நிலைக்கு நாம் வந்து பேரின்பத்தை அடைகிறோம் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப அறிவை மறைக்கக்கூடிய ஒரு பொருள் இருப்பதுங்கிறத உணர்ந்து அது கூட நாம இல்லாம விலக வேண்டும் அப்படிங்கிற உணர்வு வருவது ஆன்ம ரூபம். அந்த அடுத்து ஆன்ம தரிசனம். ஆன்மா தன் செயல் ஒன்றும் இன்றி எல்லாம் சிவன் செயல் அப்படின்னு உணர்தல். நம்ம சாதாரண உலகியல் வாழ்க்கையில பார்த்தோம்னா நம்ம நம்முடைய அதாவது நான் இந்த நாட்டை இந்த தேசத்தை சேர்ந்தவன், இந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த ஊரை சேர்ந்தவன், இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், அப்புறம் இந்த தெரு அந்த காலனி அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் நான் எங்க படிச்சேன் என்ன படிச்சேன் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நினைத்து கொண்டு இது இன்னென்ன மாதிரி விஷயங்களை எல்லாம் நான் சாதித்து விட்டேன், இது எல்லாம் அறியாமை. எல்லாம் நம்ம வந்து தாயோட கருவுக்குள்ள அதாவது இந்த உயிருக்கு உடலை கொடுக்கறது யாரு மூலம்ங்கிறது தீர்மானிச்சு, அதெல்லாம் நாம விரும்பி எல்லாம் வரல. இல்ல நம்முடைய வடிவமும் நாம விரும்பி வரல, இந்த மனித பிறவி நாம விரும்பி வரல, சுவாமி தான் நமக்கு கருணையோட எல்லாத்தையும் தர்றார். அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு ஒரு மலைப்பாக இருக்கின்றது. இந்த விஷயங்களுக்காக இவருக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகின்றோம் பெருமானுக்கு? எப்போதும் அவரை நீங்காம அதாவது அவரை இடைவிடாது தியானம் செய்து வழிபடுவதை தவிர, நன்றி செலுத்தி கொண்டே இருப்பதை தவிர வேற ஒண்ணுமே நம்ம வாழ்க்கையில தேவையில்லை என்ற உணர்வை அது தரும். அப்போ நின் செயலை மண் செயல் அதாக மதி, இல்லையா? எல்லா அவர் செயல் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அவர் இல்லாம ஒரு அணுவும் அசையாது. சுவாமியுடைய சங்கல்பத்தின் மூலம்தான் எல்லாம் நிகழ்கின்றது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு வரணும். சரி, அதுதான் ஆன்ம தரிசனம். அடுத்த ஆன்ம சுத்தி அப்படிங்கும் போது அந்த ஆன்மாவோட அந்த தற்போதம் கெட வேண்டும். அங்கனம் அது கெடும் போது சிவபெருமானுடைய தன்மையாகிய அந்த ஆனந்தம் எது அப்படின்னு உணரத்தினும். இன்பத்தையே பெருசா நினைச்சு வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம், அதெல்லாம் தற்போதம். அப்ப இன்பமும் துன்பமும் வினை பயலான் வருகிறது, வினையை வென்று வருவது ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வர வேண்டும். அப்போ அந்த உணர்வு வரும்போது ஆன்ம அறிவு வந்து சிவத்தில் கலந்து தன்னை மறந்து சிவமாக நிற்கும், அது ஆன்ம சுத்தி. அடுத்து ஏழாவது நிலை, படிநிலை சிவரூபம். எவ்வடிவும் யாரும் எதுவோ அந்த சக்தியோட வடிவு, அவள் இன்றி யாரும் எதுவும் வடிவு வாழ்வு செயல் அறிவு இது எதுவும் செயல்பட முடியாது. அந்த சக்தி யாருன்னா சிவத்தோட வடிவாகும் இல்லையா, அருளது சக்தியாகும் அறந்தனுக்கு, சக்தி தன் வடிவேதேனில் தடையிலா ஞானமாகும்னு சித்தியார் சொல்லுகிறது அல்லவா, அது போல. அப்ப ஆன்மாவின் பொருட்டு இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படிங்கிற ஐந்தொழில்களை சிவபெருமான் செய்கின்றார். அந்த சிவம் உயிருக்கு உயிராக அதற்கு அருள் மூலம் நமக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அப்படின்னு அருளால் அறிவது சிவரூபம். அடுத்து பார்க்கும் இடம் எங்கும் பார்க்கும் பொருள் எல்லாம் சிவமாகவே பார்த்தல். அந்த வரகுண பாண்டியன் வந்து அந்த திருவிடை மருதூர்ல பார்க்கும் பொழுது அந்த வேப்பங்கொட்டை எல்லாம் சிவலிங்கமா காட்சி அடிச்சுதான், அதுக்காக பந்தல் போட்டானா கீழே விழக்கூடாதுன்ட்டு. அது மாதிரி நரி ஊழ இட்டுதுன்னா அது வந்து சிவநாமத்தை சொல்லுதுன்னு சொல்லி அதுக்கு முத்து மாலையை போட்டானா. தவளைகள் கத்துவதெல்லாம் ஹரஹரங்கிற சப்தம் மாதிரி இருக்குன்னு நவரத்னங்கள் எல்லாம் அள்ளி போட்டானோ. நம்முடைய 11ஆம் திருமுறையிலே காரைக்கால் அம்மையார் இறைவனால் தாயாக அழைக்கப்பட்டவர். அவரும் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார், நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தோழர், அவங்க ரெண்டு பேரும் பொழுதெல்லாம் சிவமா பார்த்திருக்காங்க. நமக்கு இப்ப தினம் விடுகிறது, இன்றைய ஒரு காலகட்டத்துல வெளியிலே வர முடியாத அளவுக்கு வேலைகள் எல்லோருக்கும். அப்ப சூரியன் உதிப்பது சூரியன் மறைவது இதெல்லாம் வெளியில வந்து பார்ப்பதற்கே நேரம் இல்லை. அதே மாதிரி அந்த காலத்தை மாதிரி இந்த வீடுகளுடைய அமைப்புகள்லாம் இல்லாம எல்லா அபார்ட்மெண்ட் வீடுகள், அதனால அவங்களுக்கு அதெல்லாம் புலப்படுவதே இல்லை. முழுக்க முழுக்க மின்சாரத்தை நம்பிதான் காலம் கழிகிறது. லைட்டு ஃபேன் இல்லாம வாழ்க்கையே இல்லை. இயற்கையான ஒளி இயற்கையான காற்றெல்லாம் அனுபவிக்க இயலாத ஒரு சூழல் தான் இன்று இருக்கிறது. காலையே போன்றிலங்கும் மேனி இல்லையா, அந்த காலையில சூரியன் உதயமானா அது எப்படி இருக்கு, அது மாதிரி சுவாமியுடைய திருமேனி இருக்கு அப்படின்னு. அப்படி உச்சி பொழுது வந்து அவர் மேலிருக்க திருநீர் மாதிரி இருக்கு. மாலை பொழுது அந்த அஸ்தமிக்கும் பொழுது அவருடைய செஞ்சடையை நினைவூட்டுகின்றது, இரவு பொழுது வந்து அவருடைய கண்டத்தை நினைவூட்டுகிறது என்று சொல்லுகின்றார்கள். அப்ப எல்லாத்துலயும் சிவத்தை பார்க்கணும், அந்த சிவம்ங்கிற உணர்வு வரணும். எத்தனையோ வரலாறு தல வரலாறுகள்ல பாக்குறோம், எதையோ அவங்க எல்லாம் வந்து சிவமாக நினைத்து வழிபட்டார்கள், அது சிவமாகவே மாறிவிட்டது அப்படின்னு தல வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஆக எல்லாமே சிவம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வர வேண்டும். சிவம் மட்டும்தான் மெய், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டிங்கு வீடுற்றேன்னு சொல்றார் இல்லையா மணிவாசக பெருமான். அது மாதிரி அந்த சிவபெருமான் மட்டுமே மெய்ப்பொருள், மீதி நாம பார்க்கக்கூடிய எல்லாமே பொய்ப்பொருள் அப்படிங்கிறத தெளிந்து இந்த 36 தத்துவங்களால திருப்பி திருப்பி நாம பிணிக்கப்படாம அந்த சிவத்தை அடைந்து சிவானந்தத்தை சார்தல், அதுதான் சிவ தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து சிவயோகம் 9வது நிலை. ஆன்மபோதமும் சிவமே, வினை நுகர்ச்சியும் சிவமே, அவனன்றி அணுவும் அசையாது அப்படின்னு உணர்ந்து நம்முடைய இந்த உயிருடைய உணர்வால சிவத்தோடு ஒன்று இருத்தல். நிறைவாக 10வது நிலை வந்து சிவபோகம். சிவம் வந்து ஆன்மாவின் உடலும் உயிருமாக நின்று உண்டு உறங்கி நடந்து அந்த பிராரத்தமாகிய வினையின் அனுபவங்களை சிவபோகமாகவே செய்து வேறுபாடில்லாம நின்று ஆன்மாவை சிவமாக்கி விடுகின்றது. அது பரமானந்தம் தரக்கூடிய சிவபோகம் என்று நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. இது இந்த தசகாரியங்கள் வந்து உண்மை நெறி விளக்கம், அதாவது நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் அவர் அருளியது அப்படின்னு பாக்குறோம். அதே கருத்தை நமக்கு இந்த பாடலின் மூலம் நமக்கு அழகாக பிரதிபலிக்கும்படி செய்கின்றார். ஆறார் அகன்று என்பது தத்துவ சுத்தியாகவும், நம விட்டு என்பது மலபரிபாகம் அதை உணர்த்துகிறது. அறிவாகி என்பது சிவஞான பேற்றையும், வேறான தானேங்கிறது ஆன்ம ரூப ஆன்ம தரிசன ஆன்ம சுத்திகளை குறிக்கிறது. அந்த ரெண்டு சொற்களை வைத்து மூன்று படிநிலைகளை உணர்த்தி இருக்கிறார். மிக்கு ஓங்கி என்பது சிவரூபம் சிவதர்சனம் இரண்டையும் உணர்த்தி, தற்பரன் பேரு ஆர்ந்து அப்படிங்கிறது சிவப்பேரு, அதுக்கப்புறம் முக்தியே அப்படின்னு நமக்கு அழகாக சொல்லி, சிவப்பேரு பின் முக்தியே அடங்கும் இல்லையா, அதாவது பின் முக்தியே அடங்கும் என்பது சிவபோகத்தை நமக்கு உணர்த்துகிறது. அகன்றுங்கிற சொற்றொடர் வந்து தத்துவ சுத்தியை கூறுது, அதாவது உருவமும் காணாது சுத்தம் கூடாது அப்படிங்கிறதுனால தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் என்பதெல்லாம் சொல்லப்பட்டு, ஆக மொத்தத்துல தச காரியங்கள் பூராவும் அழகாக இந்த நான்கு வரி பாடல்ல இந்த பத்து படிநிலைகளை நமக்கு அழகாக உணர்த்தி இருக்கின்றார். அப்ப தத்துவ சுத்தியும் ஆன்ம சுத்தியும் பெற்று சிவைய என்பதனுடன் பகரம் ஈட்டிலும் சிகரம் அதன் முன்னும் பின்னும் பொருந்த சிவைய சிவ அப்படிங்கிற ஆன்ம எழுத்தாகிய யகரம், அப்படி அந்த சிவைய சிவன் சொல்லும் பொழுது ஆன்ம எழுத்தாகிய யகரம் வந்து அம்மையப்பர் அருள் அடங்க ஆன்மா முக்தி நிலையில் இருக்கும். நடுவுல யகரம் இருக்கும், இந்த பக்கமும் சிவ இருக்கும், இந்த பக்கமும் சிவ இருக்கும், சிவைய சிவ. அம்மையப்பருக்குள்ள இந்த ஆன்மா அடங்கி இருக்கிறது என்பதை, அந்த முக்தி நிலையில் ஆன்மா எப்படி இருக்கும் என்பதை இந்த பாடலின் மூலம் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். 36 தத்துவங்களையும் கடக்கணும். ஆறாறு அகன்று ந அப்படிங்கிற எழுத்தோட பொருளாகிய திரோதாயி மலத்தையும், மங்கிற எழுத்தால் குறிக்கப்படுகின்ற மாயா மலத்தையும் உதவி, ஞான சொரூபியா மலகன்மங்களை எல்லாம் விட்டு, வேறான தானே யகாரம், அதான் யகாரம்ங்கிறது ஆன்மாவை குறிக்கும். நாங்கிறது திரோதான சக்தி, மேங்கிறது மாயை, ஏங்கிறது ஆன்மா. அடுத்து ஈட்டில் பொருந்திய பறை எழுத்தாகிய வகாரத்திலும் மலத்தின் இயல்பு, அதாவது மலத்தின் இயல்பாகவே நீங்கிய சிவப்பரம்பொருளை குறிக்கின்றது. அதை குறிக்கக்கூடிய அந்த சிகாரத்தையும் பொருந்தியதான் சிவைய சிவ. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக முக்தி பேரு கிட்டும் என்பது இந்த பாடலின் மூலம் நமக்கு அழகாக
1: உணர்த்தப்பட்டுள்ளது. ஒரு பகுதி கோணாடு புதுக்கோட்டையினுடைய ஒரு பகுதி, கோணாட்டினுடைய தலைநகரம் கொடும்பாடு அப்படின்னு அந்நகரத்தில் இருக்கும் வேளிர் குலத்து அரசு அழித்து மன்னிய பொன்னம்பலத்து மண்புகட்டில் வாக்கு ஓங்கின் பண்ணுதலின் பசும் பொன்னார் பயில் விழம்பாம் விசையடிந்த பொன் நெடுந்தோள் ஆதித்தன் புகழ் வரவே குடி முதலோ. ஆதித்த சோழன் பரம்பரையினுடைய குடியை விளங்குவதற்காக வந்த இடங்கழி நாயனார் அப்படின்னு பேர் அவருடைய பெயர். அவர் ஒரு நல்ல குறுநில மன்னன், சின்ன நிலத்துக்கு அரசனா இருக்கக்கூடியவர். இந்த அரசர் இடங்கழியார் என உலகில் ஏறு பெரு நாமத்தார். இடங்கழியார் அவருடைய பெயர், நல்ல பெரிய நாமம் கொண்டவர், பெருமைக்குரிய நாமம் கொண்டவர். அடங்கு அலர் முப்புறம் எரித்தார் அடித்தொந்தின் நெறி அன்றி சிவபெருமானினுடைய பாதங்களை வணங்கக்கூடிய நெறியை தவிர நெறி அன்றி முடங்கு நெறி கனவினிலும் முன்னாதார். சிவபெருமானனுடைய திருவடியை வணங்குவதை தவிர வேறொன்று கனவுலையும் நினையாதவர் இடங்கழி நாயனர். சிவபெருமானுடைய திருவடியை வணங்குவதை தவிர வேறொன்றை கனவிலும் நினையாதவர், முன்னாராக நினையாதவர் பொருள். முனைந்து செயல்படுதல், நம்முடைய செயல்கள்லாம் என்ன, முதல் விஷயம் என்ன தெரியுங்களா, முதல்ல இங்கே தோன்றணும், நான் செய்யணும் அப்படின்னு நீங்க ஹிருதயத்தில் நினைக்கணும். அதுக்கப்புறம் this is your thought, you should act as your thought according to your thoughts அப்படின்னு இங்கே இருந்து கட்டளை வரணும். நீ உன் எண்ணம் போல செயல்பட வேண்டும் என்று இங்கிருந்து கட்டளை வரணும். நீங்க பெரிய மகான்கள் பெரியவர்கள் எல்லாம் வாழ்த்தும் போது சொல்லுவாங்க, எண்ணம் போல வாழ்வாய் அப்படின்னு, எண்ணம் போல வாழ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாழ்த்து இல்லைங்க, அது வாழ்த்து இல்லை, அது இண்டிகேஷன். அது வாழ்க்கையில் அப்படி வாழ்க்கிறாங்கன்னா அது இண்டிகேஷன் தான். இப்ப பச்சை லைட் எரியுது, மஞ்சள் லைட் எரியுது, ரெட் லைட் எரியுது, இந்த பக்கம் போக கூடாது. மஞ்சள் லைட் எரியுது, நின்று நிதானிச்சு போ. ரெட் லைட் எரியுது, போகவே கூடாது. பச்சை லைட் எரியுது, நவ் யூ கேன் ஸ்டார்ட் கோ அஹெட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது போல இண்டிகேஷன், எண்ணம் போல வாழ்வாங்க. யாராவது வாழ்த்தினா ஆஹா நம்மளோட எண்ணத்தை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிது. உங்களுடைய எண்ணத்துல நல்ல சிந்தனை வந்துருச்சுன்னா உங்களுக்கு நல்லது மட்டும்தான் வரும். உங்களுக்கு கெட்டது வந்துகிட்டு இருக்குதுன்னா உங்களுடைய எண்ணத்தை நீங்க கொஞ்சம் மாத்திக்கணும்னு போறோம். சார் எனக்கு அடுத்தடுத்து கஷ்டமா வருது சார், என்னன்னே தெரியல, யாரை பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, நான் எது செஞ்சாலும் தப்பு தப்பா போகுது அப்படின்னு நீங்க புலம்பினீங்கன்னா இந்த சாமியை கும்பிடுங்க, அந்த சாமியை கும்பிடுங்க, இந்த கட்டத்துல இது உங்களுக்கு சரியில்லை, இது அர்த்தாஷ்டமமா இருக்குது, இது அஷ்டமமா இருக்குது, இது இங்கேருந்து ஏழாம் பார்வை பார்க்குது, இது இங்கேருந்து எட்டாம் பார்வை பார்க்குது, இந்த கிரகம் இங்கே இருக்குது, இந்த கிரகம் இங்கே இருக்குது, இது மட்டும் இங்கே இருந்துச்சுன்னா நீங்க ராஜான்னு சொல்ற அஸ்ட்ராலஜியை அது ஓரமா வைங்க. அது சரிதான், இருந்து ஓரமா இருக்கு. நம்முடைய எண்ணத்துல நான் நல்லாதான் செயல்படுவேன், எனக்கு எந்த தீங்கும் வாராது, எல்லாரும் நல்லா இருக்க பாடுபடுற எனக்கு ஒரு தீங்கும் வராது, நான் நேர்மையா நடக்கிறேன், மத்தவங்களுடைய சொத்தை, மத்தவங்களுடைய உழைப்பை, மத்தவங்களுடைய பொருளை அபகரிக்க நினைக்கல, அதனால எனக்கு ஒரு தீங்கும் வராது அப்படின்னு நம்பிக்கையா நினைங்க. எண்ணம் போல வாழ்வு, எண்ணம் போல வாழ்வு. ஏதாவது சிக்கல் ஆயிடுமோ, சிக்கல் ஆயிடுமோனா சிக்கல் ஆயிடும். அடுத்தவங்களுக்கு தராம நாமே அனுபவிக்கணும்னு நினைச்சா சிக்கல் ஆயிடும். எல்லாரும் அனுபவிக்கணும். என்ன இப்போ எடுத்துக்கிட்டா போறோம், இந்த முதலீட்டுல முடங்கு நெறி கணவனிலும் முன்னாதா என்னாலும் தொடர்ந்த பெரும் காதலினால். சில பேருக்கு திருமணம் ஆன புதிதில மனைவி மேல அல்லது துணையின் மேல ரொம்ப ஈர்ப்பு இருக்கும். சனிக்கிழமை இன்னைக்கு ஆபீஸ் இருக்குமா அப்படின்னா திருமணமான புதிதுல என்னங்க ஆபீஸ், ஆபீஸ கட்டிக்கிட்டு அழகுனா நீங்க அப்புறம் எதுக்கு என்னைய கட்டிக்கிட்டீங்க, சரியான ஆபீஸே கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதானே அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 ஆண்டுகள் கழித்து, 10 ஆண்டுகள் கழித்து, இன்னைக்கு சண்டே மா, இன்னைக்கு சண்டே சண்டே சண்டே, ஏன்னா அடிக்கடி இது சண்டே வருதோ சண்டே, நான் சொல்றது நீங்க அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அடிக்கடி இந்த சண்டே வருதோ, ஞாயிற்றுக்கிழமை வருதோ, உங்களுக்கு வேற லீவ் விட்டுறாங்க, நீங்க வேற இங்க உட்காந்து என்னை புடுங்கி திங்குறீங்க. செவன் இன்னைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை கொடுக்குறாங்களா பாருங்க. பணம் வந்தா வீட்டுக்கும் ஒரு உபயோகமாச்சு, உபயோகத்தோட இல்லாம நானும் நிம்மதியா இருக்கும். 10 ஆண்டுகள்ல திருமணமான புதுதில் ஆடி வரும், மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போனா இவரு இங்க அப்படியே எதையோ பயன்படுத்த மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பாரு. ஒரு 10-15 ஆண்டுகள் கழிச்சு அவங்க அண்ணன் கல்யாணம்னு இல்ல தம்பி கல்யாணம்னு இந்த அம்மா ஒரு வாரம் போயிருந்தா நம்மால் ரொம்ப சந்தோஷமாயிடுவாரு. என்ன இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிற, அது ஏன் கேக்குறீ, வீட்டுல யாரு இல்ல, நான் மட்டும்தான், நம்ம ராஜ்யம் சந்தோஷமா இருந்தவங்க திடும்ப ஒரு வாரம் கேட்டு சோகமாயிட்டாரு. என்ன வந்துருப்பா, இந்த நேரம் வந்துருப்பா, ஒரு வாரமா நான் துவைக்காம போட்டு வச்சிருந்த பேண்டை பார்த்தாலே அவர் ரௌத்திரமா ஆடுவா, நான் போய் அதை சமாளிக்கணும். நம்ம டயர்டாயிரு, ஒரு வாரம் மகிழ்ச்சியா போச்சு, 3 மணி இருக்கும் ரொம்ப சோர்வாயிட்டாரு. என்ன நேரம் கேக்குறேன், வந்துருப்பா இந்த நேரம் அப்படின்னாரு. யாரு இல்ல அவதான் வந்துருப்பா, ஒரு வாரமா நான் பேண்டை கூட துவைக்கல, சட்டையை கூட துவைக்கல, எல்லாத்தையும் அவுக்கு அவுக்கு கலஞ்சி கலஞ்சி போட்டுட்டு புதுசு புதுசா போட்டுக்கிட்டு வந்துட்டேன். ஆனா வந்து பார்த்த உடனே இவ்வளவு வேலை போர் போல துணி கிடக்கு. நான் என்ன பண்ணாட்டியா, தோச்சு தோச்சு உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு நான் இல்லைன்னா தெரியும். சரி பயந்துடு, நல்ல முதலீடு இல்லை, நல்ல முதலீடு இல்லை. தொடர்ந்த பெரும் காதலினால் தொண்டர் வேண்டிய செய்வார். இப்போ தொண்டரின் மீது அன்பு செய்துட்டா வேண்டியதை செய்து விடுவார்கள். தொண்டருக்கு என்ன வேணுமோ அதை செய்கிறார்கள். அரசர் அவர் பண்டார தன்னாட்டில் நெற்கூட்டின் நிறை சரிந்த புரிபலவா நிலை தொட்ட காலத்தில் குறைசொறி நள்ளிருளின் கண்புக்கு முகந்து எடுப்பவரை முரசறி காவலர் கண்டுபிடித்து அரசன் கொண்டு வந்தார். இப்படி அரசாட்சி செய்துட்டு வந்த இந்த நெடுங்கடி அவருடைய அரசவையில ஒரு நாள் ஒருத்தர் வந்து அங்க இருக்கக்கூடிய நெற்களஞ்சியத்துல இருக்கக்கூடிய நெல்லை முகர்ந்து எடுத்துக்கிட்டு போறாரு. சிரிக்கிட்டு போனாலும் சொல்ல முடியாது, ஆனா அதான் அங்க நடந்தது. சேக்கடார் என்ன சொல்றாரு, குறை சரி நள்ளிருளின் கண் புக்கு நல்லு ஆத்திரிக்குள்ள போய் முகர்ந்து எடுப்பவரை மொண்டு எடுத்துக்கிட்டு வராரு. திருடிட்டு வரல, நீங்க திரும்பவும் அதை நல்லா அனலைஸ் பண்ணிக்கணும். சில அதுதான் நான் சொன்னேன் முதல்லயே, சொற்களை நேர்பட பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் முதல்லயே சொன்னேன். இது சொற்களை நேர்பட பொருள் கொண்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். குறை சரி நள்ளிருளின் கண் புக்கு நடுராத்திரி உள்ள போய் முகந்து எடுப்பவரை முரசு எரி காவலர் கண்டு பிடித்து அரசன் முன் கொணர்ந்தார். நடுராத்திரி உள்ள போய் நெற்களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய நெல்லை முகந்து எடுப்பவரை அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பா இருந்த காவலர்கள் பிடிச்சுக்கிட்டு வந்து அரசருக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த ஒரு சீனை மட்டும் மனக்கண் முன்னால வச்சுக்கிடுங்க. இப்படி நாம என்னென்னலாம் செஞ்சிருக்கிறோம், எங்கெல்லாம் போய் முகர்ந்துகிட்டு வந்திருக்கிறோம், எவ்வளவுதான் எடுத்துட்டு வந்திருக்கிறோம், யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாதுன்னு நாம எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறோம், இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பூதகணங்கள் காவலராகி நம்மளை கொண்டு போய் சிவபெருமான் முன்னால நிறுத்தணும்னா எத்தனை முறை நம்மளை நிறுத்திருக்கணும் இல்லையா? இங்க இடக்கழியார் அரசவையில முன்னால கொண்டு வந்து ஒரு சிவனடியாரை நிறுத்திருக்கிறாங்க. மெய்த்தவரை கண்டு இருக்கும் வேல் மன்னர் வினவுதலும். ஆஹா, திருநீர் பூசி இருக்கிறாரே, சிகை வைத்திருக்கிறாரே, ருத்ராட்சம் தரித்திருக்கிறாரே, இவர் நள்ளிருளில் வந்து அனுமதி இல்லாமல் உள்ளே புகுந்து நெற்களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய தானியத்தை எடுத்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவரே செஞ்சிருக்கிறார், அதற்கான காரணம் ஏதோ இருக்கும். பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு செயலை சொன்னாங்க அப்படின்னா நாம ரொம்ப கவனமா அதை கேட்டுக்கணும், ரொம்ப கவனமா கேட்டுக்கணும். அன்னைக்கு ஒரு நாள் நான் சொற்பொழிவுக்கு கிளம்பினேன், எங்க அம்மா இருந்தாங்க, எங்க அம்மா வந்து ஐந்தாம் வகுப்பு கூட படிக்காதவங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, தம்பி கொடை எடுத்துட்டு போடா அப்படின்னா. நான் எதுக்கு போடேன், நீ வெளியே வந்து பாத்தியா, நீ சொல்லம்மா நல்ல படிச்சிருக்கு, நட்சத்திரம்னா வேற தெரியுது, நான் படிச்ச வானியல் சாஸ்திரத்துல வானத்துல நட்சத்திரம் தெரிஞ்ச அப்ப மழை பொழியாது, எங்கேயும் மேக மூட்டம் கருப்பா இல்லை, அதெல்லாம் அம்மா கொடையெல்லாம் வேணாம். அம்மாவுக்கு மறுமொழி சொல்லிட்டு நான் வந்துட்டேன், வந்து உட்கார்ந்து சொற்பொழிவு பண்றேன், மழை இல்லை, அம்மாவோட நான் ரொம்ப அறிவாய் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரேன், மழை அடிச்சு விழுந்தது. பக்கத்துல இருக்க கேக்குறாரு, சார் கொடை எடுத்துட்டு வரல? இல்ல சார், நான் கிளம்புறச்சே எங்க அம்மா என்னைய கொடை எடுத்துட்டு போக சொன்னாங்க, கற்பகமே சொன்னது போல இருந்துச்சு, நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். நான் அது வரைக்கும் எனக்கு வருத்தமே இல்லைங்க, மழையில் நனைய போறோங்கிறது கூட இல்லை, ஆனால் என் தாயினுடைய பேச்சு கற்பகத்தினுடைய பேச்சுங்கிறது அறிவு இல்லை பாருங்க. யாராவது ஒருவர் சொன்னால் இது கற்பக தாயினுடைய வார்த்தையாக இருக்குமோ அப்படிங்கிறது என்ன தோணல பாருங்க. எங்க அம்மா சொல்றாங்க, கடந்து போய் தம்பி கொடை எடுத்துட்டு போட இல்லையா, எடுத்துக்க தெரியல. இங்க வந்த உடனே அவர் அழகா அவர் கொடையில பிடிச்சுக்கிட்டு அவர் போகும்போது ஒரு வார்த்தையை வந்து சொல்லிட்டு போனாரு, அங்கதான் நான் ரொம்ப கலங்கி போயிட்டேன். பொதுவா இந்த சொற்பொழிவாளர்களுக்கெல்லாம் சுய அறிவு கொஞ்சம் கம்மிங்க, என்னங்க இது கேட்கணும் போல இருந்தது, சரி இதை போய் நேரம் அம்மாட்டே கேட்போன்னு நேரம் எங்க அம்மாட்ட போனேன். அம்மா இது மாதிரி நீ கொடை எடுத்துட்டு போகணும்னு சொன்னேன், தம்பி கொடை எடுத்துட்டு போடாதே எடுத்துட்டு போல, நான் இப்ப மழையில நினைச்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறேன், அங்க ஒருத்தர் அவங்க அம்மா சொன்னது கற்பகம் சொன்னது மாதிரி சொல்லி கூட எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு, அவர் போறச்சே இந்த சொற்பொழிவாளர்கள் தான் கொஞ்சம் சொந்த புத்தி கம்மிட்டு போறாரு அப்படின்னா என்னம்மா அப்படின்னு. அது ஒண்ணு இல்லடா தம்பி, நீ கேட்டிருக்காத மாதிரி கற்பகத்தை எல்லா இடத்திலும் பார்க்க வேண்டும், எல்லோர் உள்ளத்திலும் கற்பகத்தை பார்க்க வேண்டும், எல்லோருடைய வார்த்தையும் கற்பகத்தினுடைய வாக்கு, கபாலியனுடைய வாக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் டேப் இருக்காத மாதிரி நீ செயல்பாட்டுக்கு கொண்டு வரல, அதான் சொந்த புத்தி கம்மின்னு அவர் சொல்லிட்டு போற. அஞ்சாம் கூட படிக்காதவங்க இவரு இந்த கோயில சொன்னதுக்கு எனக்கு பொருள் முறை சொல்றாங்க. நாம 3 டிகிரி பிஜி எல்லாம் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் காரணமான எங்க ஹவுஸ் ஓனர் இங்க வந்திருக்கிறாங்க. அவங்க கொடுக்குற வீட்டுல தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். அப்படி ரொம்ப வசதியா படிப்பதற்கு எல்லா விதமான ஏற்பாட்டையும் செய்து படிக்கிறோம். இவ்வளவு படிச்சோம், அறிவு வரல. அப்ப என்ன, நான் படிச்சது சரியான முதலீடு இல்ல, நான் சரியா படிக்கல. படிச்சேன், பட்டம் வாங்கியிருக்கிறேன், ஆனா அதுக்கான அறிவு என்கிட்ட இல்ல. இது நடந்தது, நடந்தது. நான் ஒண்ணும் ஏதோ கற்பனையாலாம் சொல்லல, நடந்தது. புரைசேரி நள்ளிரவில் கண்ணுக்கு உகந்து எடுப்பவரை முரசு எறி காவலர் கண்டுபிடித்து அரசு முன் கொணர்ந்தார், கொண்டு வந்துட்டாரு. உடனே அரசு கேட்கிறாரு, மெய்த்தவரை கண்டு இருக்கும் வேல் மன்னர் வினவுதலும் அத்தன் அடியாரை யான் அமுது செய்விப்பது முட்டை. அடியார் பெருமக்களுக்கு நான் அமுது செய்வி வைக்கிறேன். எப்போதும் அடியார் பெருமக்கள் நல்ல உணவு இருந்தனும். நான் ரொம்ப நேரங்களில் பதிவு செய்திருக்கிறேன், சிவபெருமானுக்கு அமுது கிடைக்கிறீங்கள, அதுக்கு பேரு மகேஸ்வர பூசைன்னு பேரு. சிவபெருமானை வணங்கக்கூடிய அடியார்களுக்கு அமுது படைச்சிங்கன்னு சொன்னா அது மகேஸ்வர பூசைன்னு பேரு. மகேஸ்வர பூசைக்கு மகிழாத இறைவன் மகேஸ்வர பூசைக்கு மகிழ்ந்து விடுவான். அடியார் பெருமக்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்தால், அடியார் பெருமக்களை வணங்கினால் இறைவன் மகிழ்ந்துடுவான். யார் அடியார்னு நீங்க என்கிட்ட கேட்க கூடாது. யாரெல்லாம் ஓம் நமச்சிவாயன்னு சொல்றாங்களோ அவர்கள் எல்லோரும் அடியவர்கள். பின்னால பார்க்க போறோம், அப்பாலும் அடி சார்ந்தார் அப்படின்னு பார்க்க போறோம். தொகையடியார்கள் வரிசையில் முப்போதும் திருமேனி தீண்டுவான்னு பார்க்க போறோம். சிவாச்சாரியார் பெருமக்கள் அத்தனை பேரும் அடியார்கள். முழுநீரும் பூசிய முனிவர்கள், திருநீரும் பூசிட்டா அடியார் பெருமக்கள். திருநீர் பூசிக்கிறாங்களா அடியார் பெருமக்கள். ஓம் நமச்சிவாயன் சொல்றாங்களா அடியார் பெருமக்கள். நீங்க வேற எதுவும் கரத்துல கொள்ள வேண்டாம். ஓம் நமச்சிவாயம் சொல்லிட்டாங்க, நீங்க ஓம் நமச்சிவாயம் சொல்லிட்டு உணவு போட்டுடுங்க, உணவு தந்துருங்க. சில நேரம் உதவின்னு கேட்பாங்க, நான் ஒரு இல்லம் வைத்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஒரு கோயில் கட்டுறேன், உதவி செய்யுங்க. ஆடி மாசம் கூழ் ஊத்துறோம் அம்மனுக்கு, ஏதோ உங்களால முடிஞ்சது செய்யுங்க. விநாயகர் சதுர்த்தி பிள்ளையார் கோயில் உங்களால முடிஞ்சது செய்யுங்க. இப்படி சில பேரு இந்த தொகை வசூல் பண்ணுவாங்க. அப்படி வசூல் பண்ணும்போது உண்மையாவே வசூல் செய்து நல்லதை செய்யறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? உண்மையாவே செய்யறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு ஒரு அன்பர் அழகா சொன்னாரு, ஒரு வயதான முதியவர்களை வந்து காக்கக்கூடிய அவர் வச்சு நடத்துறாரு, ஒரு ரிட்டையர்ட் போர்ஷன் வச்சு நடத்துறாரு. அங்க செய்யற சாப்பாட்டுல தான் அவரும் சாப்பிடணும், அவரும் துணிமணி எடுத்து போட்டுக்கிட்டு தான் ஆகணும், அவரும் வாழ்ந்துதான் ஆகணும். அவரு வெளியில வாசல போகணும்னா அதுல இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துட்டு தான் போய் பார்க்கணும். சார் இவங்கெல்லாம் கொள்ள முடியாத லாபம் பண்ணிக்கிறாங்க சார், சாப்பிடுறாங்க சார், அவங்களுக்கும் சொல்லி இவங்க சாப்பிடுறாங்க சார். அதெல்லாம் பேசிடக்கூடாது. அது என்ன முதலீடு என்பதை அக்கௌண்ட் எழுதுவாரு, சித்திரபுத்திரனார் கணக்கு எழுதுவாரு, ஆடிட்டர் கடைசியில சிவபெருமான் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் போட்டு அடுத்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புவாரு. உங்ககிட்ட பொய் சொல்லி வாங்கியிருந்தா அவரு கொண்டு வந்து கொடுக்கணும். நீங்க நிஜமாவே கொடுத்துருந்தீங்கன்னா அந்த புண்ணியம் உங்க பின்னாலேயே வரும், அந்த புண்ணியம் உங்க பின்னாலேயே ஒரு டார்ச் லைட் மாதிரி வரும். வாஜர் சுவாமி சொல்லுவாரு, இந்த உலகத்துக்கு பணம், இந்த தமிழ்நாடு சென்னையில இந்தியாவில் இருக்கிற பணம் இருக்கு இல்லையா, இது அமெரிக்காவுக்கு போனா, சிங்கப்பூருக்கு போனா, கனடாவுக்கு போனா செல்லாது. இந்த பணத்தை கொடுத்து அந்த நாட்டு பணமா கன்வெர்ட் பண்ணி மாற்றி கையில வச்சுக்கிட்டா உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்ப நாம மாணவர் நாடுன்னு ஒண்ணு போறோம், சொர்க்கம்னு ஒண்ணு போறோம், அங்க எடுத்துக்கிட்டு போய் இந்திய நாட்டினுடைய பணம், மொரீஷியஸ் நாட்டினுடைய பணம், கேரளா நாட்டினுடைய பணம்னு சொல்லி கொடுத்து எந்த பொருளையும் வாங்க முடியாது. அங்க ஒரு பொருளா மாத்திக்கலாம், புண்ணியம்னு பேரு. நீங்க போறச்சியே உங்க பணத்தை உங்க கூடவே எழுதிட்டு போயிடலாம். நல்லா இருக்கே சார், நல்லா நல்ல ஐடியாவா இருக்கு. ஜெர்மன் கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன், ஜெர்மன் கிளாஸ் வாங்கிட்டு வந்து அதை வீட்டுக்கு நடுப்புல வச்சு தண்ணி விட்டு பூக்களை வச்சா அண்ணையினுடைய அவர் கிட்டும்னு சொன்னாங்க. ஜெர்மன்ல இருந்து வர வச்ச கிளாஸ் இதை நான் போறச்சு எங்கேயே எழுதிட்டு போக முடியுமா? நல்லா இருக்கு சார், வேண்டாம் எழுதி வச்சா, நாளைக்கு நான் செத்து போயிட்டேன்னா என் கூட வைக்கும் போது இருக்கும் போது இந்த ஜெர்மன் கிளாஸையும் சேர்த்து இருங்க அப்படியா? இல்ல, யாரோ ஒரு ஏழை இந்த கண்ணாடி நன்றா இருக்கிறதே எங்கேருந்து வாங்கினீங்க? ஜெர்மன்ல இருந்து வர வச்சது. எடுத்துட்டு போங்க உங்க வீட்டுல வைங்க. இத்தனை நாள் எங்க வீட்டு அழகு கொடுத்துருச்சு, இனிமே அது உங்க வீட்டு அழகு கொடுத்துட்டோம், எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் இறந்து போனதற்கு பின்னால் அந்த புண்ணியம், ஜெர்மன் கிளாஸ் கொடுத்த புண்ணியம் என் கூடவே வரும். எடுத்துட்டு போயிடலாம, என் கூடவே எடுத்துட்டு போயிடலாமே. எதுக்கு இங்க விட்டுட்டு போனோம்? ரொம்ப அற்புதம். முதல்ல 2-3 வாரங்கள் முருகப்பெருமான் அதை செவிப்படுத்தார். இன்றைக்கும் முருகப்பெருமான் செவிப்படுத்திருக்கிறார் என்பதை நினைக்கின்ற போதே இடங்கடி நாயனார் எல்லா விதமான இன்னல்களையும் நீக்கி விடுவார், நம்மளுக்கு நல்ல முதலீட்டை செய்து விடுவார் என்பது தோன்றுகிறது. வினவுதலும் அத்தர் அடியாரையும் செய்விப்பது முட்டை இத்தனை செய்தேனே செய்யமுதலும் மிக இறங்கி பத்தரை ஊட்டி இவரன்றோ பண்டாரும் எனக்கு என்பார். என்னோட நாட்டில் இருக்கிற களஞ்சியமே இவர் யார்? இவரை தூக்கிட்டு வந்து எனக்கு முன்னால திருநங்கை நிறுத்திருக்கிறீங்க, தூக்கிட்டு வந்தாரு அனுமதி இல்லாம எடுத்தாரு நினைக்கிறீங்க, எங்க நாட்டோட களஞ்சியமே இவர் தான் அப்படின்னு சொல்லி அவரை வணங்கி உடனே செஞ்சிட்டாரு. நிறையடித்த உள்ளத்தாளர் பண்டாரம் அன்றி குறைவில்லை நீ பண்டாரமான எல்லாம் கொள்ளை புகழ்ந்து இறைவன் அடியார் கவர்ந்து கொள்க என எம்மருக்கும் மறையறையும் பண்ணுவித்தார். எல்லாருக்கும் முரசரிச்சாச்சு. சிவனடியார்கள் இந்த களஞ்சியத்துக்குள்ள புகுந்து எதை வேண்டுமானாலும் எழுதுகிட்டு போறான், கருவூலத்துக்குள்ள புகுந்து எதெல்லாம் வேண்டுமோ எழுதுகிட்டு போறான்

0: இந்த உலகம் முழுக்க முழுக்க அன்பானது. இந்த நாள் பொறுப்பொழிவு கொடுத்திருக்கோம். இவ்வளவு போசை கிடைத்திருக்கிறதா? மற்றவர்களுக்கு பொருளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பவே நாம கைலாயத்தில் இருக்கிறது போல ஒரு நிகழ்ச்சியை இறைவன் ஏற்படுத்துகிறார். நம்முடைய பொருளை எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற போதே கைலாய ஓசை நம் கண்ணும் தெரிகிறது. அப்படி நிஜமாவே கொடுக்க வந்துட்டோம்னா நம்மையும் இறைவன் திருக்கைலாயத்தை நோக்கி அழைத்துச் செல்வார். அதுதான் இளங்கடி நாயனாருடைய பெருமை என்பதை சொல்லி எல்லாரும் இருந்து கண்ட உங்கள் இடமும் உள்ளமும் எதிரென்றும் வளர்ந்தான் நிலைத்திருக்கு இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து இருந்து ஒழுகின்ற காரணங்களை இழந்து வளர்ந்து நிதியுண்டு துதியுண்டு மதிப்பு
1: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கதோபனிஷதம் வள்ளி 1 மந்திரங்கள் 24 முதல் 27 வரை. தலைப்பு ஏதத் துல்லியம் யதி. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: 24வது மந்திரம் 3வது வருஷத்துக்கு பதில் கேட்கிற சந்தர்ப்பம். அவ்வளவு சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருள் அல்ல, ரொம்ப சூட்சமான ஒரு பதார்த்தம். ஆகையால் இதை விட்டுவிட்டு வேற ஏதாவது வரத்தை கேளுப்பா, என்ன தொந்தரவு பண்ண வேண்டாம், நச்சரிக்க வேண்டாம் அப்படின்னு முதல்ல கேட்டார். அதற்கு நச்சிக்கேட்ட சொன்னா, தேவதைகளாலேயே சந்தேகப்படப்பட்டதான பொருள் அப்படின்னு தாங்கள் சொல்றேன், நீங்க தான் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நீங்களே சொல்லிருக்கீர்கள் அவ்வளவு சுலபமாக ஒரு பதார்த்தம் இல்லைன்னு. உங்களை விட அழகா சொல்றவா வேற யாரும் எனக்கு காணப்படல, தேடினாலும் கிடைக்காது. வரமும் இந்த வரம் வந்து மிக சிறந்ததான பலத்தை கொடுக்கக்கூடியது. மிக நித்தியமான மோட்சத்தை மட்டும் இங்கு கொடுக்கும், இது ஒண்ணுத்தான் கொடுக்கும். மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் அனித்யமான பதார்த்தங்களை கொடுக்கும், நித்தியமான மோட்சத்தை கொடுக்க முடியாது. ஆகையால் இதுதான் சிறந்ததான ஒரு வரம், ஆகையால் இதைத்தான் தாங்கள் கொடுக்கணும். அப்ப நித்தியமானது மோட்சம் பிரம்மம், மற்றதெல்லாம் அனித்யம், எதுவா இருந்தாலும் அனித்யம்னு நச்சிகை கண்டுபிடிச்சுட்டான்னு தெரிஞ்சுருப்பாரு. இதனால் அந்த வரம் ஒண்ணுதான் வச்சுட்டு, ஏன்னா இதனாலதான் நித்தியமான மோட்சம் கிடைக்கும். வேற எந்த வரம் கேட்டிருந்தாலும் அதனால அனித்தியமான பதார்த்தங்கள் கிடைக்குமே தவிர நித்தியமான மோட்சமானது கிடைக்காது. அப்படின்னு இருக்கிறதுனால நித்தியம் அனித்யம், நித்தியமானது மோட்சம், மற்றதான பிரம்மஸ்வரூபம், மற்றதெல்லாம் பிரம்ம பின்னமான பதார்த்தங்கள் அனித்யம் என கூறுகிற கண்டுபிடிச்சிருக்கான்னு நன்னா தெரிஞ்சுட்டோம். இது மேல நித்தியானித்திய வஸ்து மேக்கம்ங்கிறது அடைஞ்சாச்சு, இவனுக்கு வைராக்கியம் இருக்கான்னு பார்க்கணும். வைராக்கியம் சாஸ்வதமான வைராக்கியம் இருக்கும், நமக்கும் அப்பப்ப வைராக்கியம் வருது, டிவி பார்க்க முடியுமா, ஏன்னா தலைவரிக்கிறதுன்னு இருக்கு, அவ்வளவுதான். அதையும் ரிசார்ட் பண்ணி போயிட்டாரு, அது இன்னொரு பார்த்துதான். அப்ப என்ன, அது வந்து வைராக்கியம் டெம்பரரியா வந்திருக்கு, சாஸ்வதமான ஒரு வைராக்கியம் இல்ல. அப்ப நிஜமான ஒரு வைராக்கியம் அவனுக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணித்தான் கொடுக்கணும். ஏன்னா அதிகாரிக்கு கொடுக்கப்படாது, அதுதான் அவனுக்கு அதிகாரம் இருக்கா வைராக்கியம் இருக்கான பாக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் அந்த சர்டிபிகேட்ட வேற விதமாக திசைப்பா பார்க்கிறார் என தர்மராஜா. அவர் சொன்னார், நூற்று கணக்கான வயதான பதங்களோ அல்லது பேரங்களோ அவளை கேட்டுக்கோ, பசுக்களோ எத்தனை வேணும்னா கேட்டப்ப தரேன், வெறும் பசுமான மண்டல ஆடு அது இது எதது வேணுமோ அதை கேட்டுக்கோ, யானை வேணுமா குதிரை வேணுமோ கேட்டுக்கோ, தங்கம் வேணுமா தரேன், பூமியில நிறைய இடம் வேணுமோ ராஜ்யம் மண்டலம் வேணுமோ அதையும் தரேன். இத்தனையும் இருந்தும் உயிரோட இல்லைன்னா பிரயோஜனம் இல்ல சுவாமிங்கிறத, நீங்களும் எத்தனாலும் இருக்கிறது வேணும்னா கேட்டுக்கலாம். நான் தரேன், எனக்கு வசதின்னு தோணினதை நான் சொன்னேன். இதை விட வசதியான பதார்த்தங்கள் கேட்டுக்கொள்ளலாம் நீ நினைச்சியா, அதையும் கேட நான் தரேன். ஏதத்துல்யம் எதிமன்யசே வரம், இதை நான் சிலத சொன்னேன், இதுக்கு அப்பாற்பட்டதா வேற ஏதாவது இருக்குன்னு நீ நினைச்சியானால் அதையும் கேட தரேன். உரீஸ்வ வித்தம் திரதீவி காஞ்ச, நிறைய எவ்வளவு காது வேணாலும் அவ்வளவு காது தரேன், திரதீவி காஞ்ச எத்தனை நாள் வேணும்னாலும் அத்தனை நாள் எடுத்துக்கோ, அத்தனையும் தரேன். நான் ஊரோ நடிகை

0: இந்த மகாபூமியில எவ்வளவு வேணாலும் பூமி கேட்டது, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எவ்வளவு வேணும்னு விரும்புறியா அத்தனை கேடுக்கும். அதனால என்னென்ன காமங்கள் வேணுமோ அத்தனை காமங்களையும் கேட்டதோ இந்த ஆசையெல்லாம் உண்டு, ஆசையெல்லாம் நிறைவேறும்படி நான் பண்றேன். காமபாஜனா நான் நன்மை பண்ணுகிறேன். ஆனால் ஒன்னே ஒண்ணு, இதே இந்த வரம் மட்டும் வேண்டாம். ஏன் இந்த வரம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணங்கள் சொல்லியிருக்கேன். அதனுடைய பலமானது நிச்சயமா நம்மளால அடைய முடியும் ஒரு நிச்சயம் இல்ல. ஏன் தேவதைகளுக்கே யோஜனை பண்ணி கிடைக்கலன்னா நம்ம கணக்கு பண்ற அதீவ புத்திசாலிகளா இருக்கக்கூடியதான தேவதைகளுக்கே கிடைக்காத மரம் அது. அது அவ்வளவு சுலபம் இல்ல, ரொம்ப துர்க்கியம். அதற்கும் மேல என்ன, ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு பதார்த்தம். ஆயால் அதனால ஒரு பிரயோஜனம் இல்ல, அது வேண்டாம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல சொன்னார். அதற்கு பிறகு நச்சுக்கேட்டு அதுதான் வேணும்னு கேட்க போறான். இவர் என்னென்ன தலையன்னு சொல்றாரோ, இவர் தலையன்னு சொல்றதெல்லாம் வசதா அது பிரயோஜனம் இல்ல, ஆனா என்னோட கொடுப்பா அப்படின்னு கேட்க போறான். இப்ப அவன் இது கேட்டப்போ வேற ஏதாவது வரத்தை நீ கேட்டப்போன்னு சொல்றாரு. அந்த மந்திரத்துல பாக்கியம் பார்க்கணும். அந்யம் அபி யதி மன்யதே வரம். நான் சிலத கோடி காட்டினேன், நூற்றுக்கணக்கான வயதெல்லாம் கொடுக்கிறான பேரன்கள் அவளை கேட்டு போனார். லோகத மனுஷன் விரும்புறது சில நிறைய காசு வேணும்னு விரும்புவா, சில பேர் காசு இருந்தா மட்டும்தான் பொருளும் வேணும்னு விரும்புவா. வெறுமன காசு இருந்தேன்னா பொருள் கணக்கிடுனே ஆகியால் பொருள் எல்லாம் வேணும், பசங்க யானை குதிரை ஒட்டகை இவெல்லாம் வேணும்னு நினைப்பேன். நிறைய பூமி வேணும், இந்த மண்ணுல ஆசை ரொம்ப இருக்கு ஜாஸ்தி. நிறைய பணம் வேணும், நிறைய பூமி வேணும், மாசத்துல நிறைய வரணும் அப்படின்னு கேட்கறது வழக்கம் உண்டு. தங்கத்துல ஆசை ஜாஸ்தி, அதனால மண்ணாசைங்கிறது பூமியின் மகதாயத்தனம், பொன்னாசைங்கிறது ஹிரண்யம். இவையெல்லாம் லோகத்துல சாதாரணமாக ஜனங்கள் கேட்கக்கூடியது, அத்தனையும் நான் தரேன் அப்படின்ட்டு. அது மட்டும் நான் சொன்னா அது இல்லாம வேற ஏதாவது வேணும் நீ கேட்கறிய, அதையும் நான் தரேன். அந்யமபிதிமன்யசேவரம், இதை விட வேற ஏதாவது வரம் வேணும் என்று தாங்கள் நினைப்பீங்கனால் தமபி உடனேஸ்வா, அதையும் கேட்டுக்கொள்ளுங்கள். அப்ப அது அடிஷனலா தரேன்னு நான் சொன்னது தரது நிச்சயம். அதோட இல்லாமல் வேற ஏதாவது வேணும்னா அதையும் கேட்டுக்கொள்ளுங்கள், அதையும் தரேன். இந்த வித்தம் பிரபூதம், நிறைய பணம், நிறைய நாள் வாழலாம், வாழ்ந்து காசு இல்லாமல் வாழக்கூடாது. எப்ப வேணாலும் செலவு நிறைய காசு இருக்கணும். அதனால சிறஜீவி காந்த சக வித்தேனா, அது ஒரு காலத்துல பணம் வருது அப்புறம் பணம் போயிடுதுன்னா ரொம்ப சிரமம் வாழ்க்கையில, அதுவும் இருக்க மாட்டாங்க. நிறைய காசு இருக்கணும், நிறைய வாழ்க்கையும் இருக்கணும், சந்தமாகவும் இருக்கணும், அப்படி கேட்டுக்கொள்ளுங்கள், அதையும் தரேன். அது என்ன பேச்சு, மகத்யாம் பூமோ ராஜா நசிகேதாத்மேதி. இந்த பூமியில முழு பூமண்டலம் முழுக்க நீ ராஜாவா இருந்துப்போம், எல்லாத்தையும் நான் தரேன். நசிகேதாத்மேதி பவா கிஞ்சான்யது, ராஜ்யம் வந்தா எல்லாம் நான் கண்டுபிடிச்சு கேட்கணும், நிறைய சௌக்கியமா இருக்கணும், அதையும் தரேன். திவ்யானாம் மானுஷானாம் தேவலோகத்தில் இருக்கக்கூடியதான காமங்களோ, மனுஷர்கள்னால அனுபவிக்க கூடியதான ஆசைகளோ எல்லாவற்றையும், திவ்யானாம் மானுஷானாம் தேவலோகத்துல அனுபவிக்க வேண்டியதான ஆசைகளோ அதையும் தரேன். மனுஷ லோகத்துல ஜனங்கள் அனுபவிக்க கூடியதான ஒரு போக்கியங்களோ அதையும் தரேன். காமபாஜம் காம பாகினம், காமத்தை காமங்களையும் ஆசைகளையும் நிறைவேறியனாக நான் தரேன். காமாரம் கரோமி, என்ன சுவாமி இதெல்லாம் இவரால் எப்படி பண்ண முடியும், அவர் கர்மா பண்ணினாத்தானே கொடுக்க முடியும். இல்ல சத்திய சங்கல்போகி அயம் தேவஹா, இல்ல அவருக்கு அந்த பவர் உண்டு, இவர் கர்மா பண்ணாத போனாலும் கர்மா பண்ணாத போனாலும் அவனுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதான பவர் அவருக்கு உண்டு. என்னமா பவர் உண்டு, அவருக்கு மந்திர சக்தி இருக்கு, அவருக்கு புண்ணியம் இருக்கு, அந்த புண்ணியத்தை இவருக்கு கொடுக்கிறார். அதனாலதான் ஞானியும் தெரிந்து கொண்டார். அவர் ஞானியும் அறிந்து கொள்றதுக்கு எத்தனை சாதனங்கள் கீழே பார்த்தா தேவயிரத்ராதி தான் பலவானா இருந்து கொண்டு கூட தேவதைகள் விசாரம் பண்ணினா அவளுக்கு புரியலன்னு என்ன இவர் இவருக்கு புரிஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்கார். அவ்வளவு சுலபமாக அறிய முடியது அறியக்கூடியது இல்லைன்னு சொல்லியிருக்கார். அதனால அவருக்கு அறிந்து கொண்டு தானே அவ்வளவு சுலபமா அறிய முடியாதுன்னு சொல்றார். அனுரேக தர்மஹான்னு வேற சொல்லியிருக்கார். இது ரொம்ப அத்தியந்த சூட்சமான பொருள்னு சொல்றார். அத்தியந்த சூட்சம் அதை அறிந்து கொண்டு தான் அத்தியந்த சூட்சம்னு சொல்ல முடியும். அதோட இல்ல நீங்க எதை வேணும்னாலும் நான் தரேன்னு சொல்லி தங்க தடங்கடையில எதை வேணும்னா நான் தரேன்னு சொன்னால் ஆத்மஜானா இருந்தா தான் அப்படி கொடுக்க முடியும். ஆனால் சத்திய சங்கல்போய் அயம் தேவகா இத்தனை காரணங்கள்னால இவன் வந்து யமதேவராஜாவுக்கு இத்தனையும் தெரிஞ்சிருக்குன்னு இவன் கண்டுபிடிச்சான். அவருக்கு வந்து இவன் சொன்ன பதில்னாலேயே இவருக்கு விவேகங்கள் வந்திருக்குன்னு சொன்னா அதுக்கு வைராக்கியம் வந்திருக்குன்னு வேற கண்டுபிடிக்க போறேன். அடுத்ததாக காமபாகம் காமாரகம் கரோமி சத்திய சங்கல்போமி அயம் தேவா. அடுத்த மந்திரம் ஏயே காமா துர்லபாமர்த்தியலோகே சர்வான் காமான் சந்தத பிராந்தயத்வா இமா ராமா சரதாஹ சதூர்யா நஹி கிருதா லம்பனியா மனுஷ்யை ஏயே காமா. இந்த உலகத்துல என்னென்ன ஆசைகள் இருக்கோ துர்லபாக யாருக்கிட்டையும் கணக்காததான ஆசைகள், யாராலையும் அடைய முடியாததான ஆசைகள், அதனையும் கேட்டுப்பா தரையில்லை. சாதாரணமான மனுஷியாளுக்கு ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்காது. எதை வேணும்னாலும் நான் தரேன் உனக்கு. லோகத்துல மனுஷியாளுக்கு கட்டமாக அடையத கட்டம்னு எதை நினைக்கிறேன் அவையெல்லாம் வேணாலும் தரேன். நான் துர்லபா மர்த்திய லோகே சர்வான் காமான் எல்லா ஆசைகளையும் சந்தத உன் இஷ்டமா கேட்டுக்க. இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும் கணக்கெல்லாம் கொடுக்கல. எது வேணும் எத்தனை வேணும் சொல்லு அவ்வளவுதான். அத்தனையும் இறக்கி விடுறது உன்னிஷ்டம் தான். அதுல எத்தனை நம்பர் வேணும் என்ன எது எப்படிப்பட்டதான பொருள் வேணும் உன்னிஷ்டம். அது எதை கேட்டாலும் அத்தனையும் கொடுத்துறேன். அதனால அது வரம்பே கிடையாது. ஆனால் சின்னமாக எது வேணும்னாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். இதுக்கு மேல இமா ராமா அழகான ஸ்திரீகளை கொடுக்கிறேன். எதற்காக வீட்டுல வேலை செய்யறதுக்காக இமா ராமா அதோட லட்சாரதா வேலை செய்யறது வேலைக்காரர்கள் மனுஷன் கொடுத்ததுக்கு அவளை பரிமாறதுக்கு காது கொடுக்கறதுக்கு வேண்டாமா
1: லட்சாரதா
0: இல்லாம வச்சுக்கலாம். அத்தனையும் கொடுக்கிறேன். போக்கியமாவும் இருக்கலாம் போகமாகவும் இருக்கலாம் இல்ல. அதோட லட்சாரதா சதூரியா நிறைய தேர்கள் மங்கள வாத்தியங்கள் இப்படிப்பட்டவர்கள் மனுஷியாளால அடைய முடியாதவர்கள். ஏன் சுவாமி அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? மனுஷியாளால இது வேணும் அது வேணும் கொஞ்சமாக வாங்கிறேன். ஆனா எத்தனை வேணும்னாலும் அத்தனை பேரும் அழகானவர்களும் வயதானவர்களும் எப்பொழுதும் வேலை செஞ்சு கொண்டே இருக்கிறவர்களும் மனசுக்கு சந்தோஷமா வேலை செய்கிறவர்களும் அவர் எல்லாம் கிடைக்க மாட்டான் லோகத்துல. அத்தனையும் நான் தரேன். ஈதிரிசாக அப்சரஸ்திரிகள் மாதிரி இருக்கிறவா லோகத்துல கிடைக்க மாட்டேன். அத்தனையும் நான் தரேன். இந்த மத்திரம் பிரார்த்தனையா துர்லபாச்ச மனுஷ்ய லோகே மத்திய லோகே இந்த லோகத்துல இந்த ஆசைகள் பிரார்த்தனையா லோகத்துல ஜனங்கள் விரும்ப வேண்டியதுதான். ஆனா கிடைக்காது. துர்லபாச்ச விரும்ப தக்கினது ஆனா லோகத்துல வெரி டிஃபிகல்ட் டு கெட். துர்லபாச்ச மத்யலோகே சர்வாம் தாம் காமான் அத்தனை ஆசைகளும் சந்தத இச்சாத பிரார்த்தனை எவ்வளவு இஷ்டமோ அவ்வளவு கேட்டுக்கோ. அதெல்லாம் ஒன்னும் வெக்கப்பட வேண்டாம். சந்தோஷமே வேண்டாம். எது வேண்டாலும் கேட்டுக்கோ. இச்சாத பிரார்த்தனை திவ்யமான அப்சரசு அப்சரசுன்னா ஜலத்துல வந்தவர்கள் ஜலத்தினுடைய ரசத்தையே ரசமாக கொண்டிருக்கிறவர்கள். ஆயர் உடம்புல வாட்டர் கண்டென்ட் இருக்குமே ஏன்னா தேர் மினு இருக்கும். உடம்புல ஜலம் அங்கு கரண்டு போயிடுதுன்னு வச்சுங்களேன் தோல் அங்கு வயசான மாதிரி ஆயிடும். அதனாலதான் ரெண்டு மூணு நாள் பிரவர்த்தி ஆச்சுன்னு வச்சுங்களேன் டாக்டர் கிட்ட போனா முதல்ல என்ன பண்றான் உடம்புல அந்த பேட்டல் வச்சு உள்ள ஏத்துக்கிறான். அப்பதான் சரியாகும். இல்லைன்னு இந்த வாட்டர் கண்டென்ட் எவ்வளவு உடம்புல இருக்கோ அது கரண்டு போயிடுதுன்னு டீஹைட்ரேட் ஆயிடுதுன்னா மனுஷனால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இந்த அளவுக்கு ஜலம் இருக்கணும்னு இந்த சரீரத்துல அது ஜலமே அதிகமாக கொண்டவா. அதனாலதான் உடம்புல மினுமினுப்பு பாக்குறதுக்கு அழகு அப்சரசுகள்னா அந்த அப்சு ஜலங்கள்லயே உண்டா இருக்காங்கிறதுக்காகத்தான் அப்சரசுன்னு தெரியும். அப்படிப்பட்டதான அப்பரசுகளை ரமயன் திருஷானிக்கு ராமா இந்த புருஷர்களை அனுபவிக்கிறார்கள். புருஷர்கள் சந்தோஷத்தை கொடுக்கிறார்கள். அதனால அவளுக்கு ராமான்னு பேர். ராமான்னா ராமனுக்கு ஒரு பேர் இருக்கு, ராமான்னா பெண்ணுன்னு ஒரு பேர் உண்டு. ராமாயணி சபலாட்சுல பேருன்னு தியாகையர்கள் எழுதியிருக்க. ராமான் ராமனுக்கு மட்டும் பேர் இல்ல, ராமான ஸ்திரீகளுக்கும் பேர் உண்டுங்கிறது. ரமா ராமன் ரெண்டும் உண்டு. அதனால இந்த ராமான்னு சாதாரணமா ஸ்திரீகளுக்கும் இந்த பேர் உண்டு. அதனால இனா ராமா புருஷா ரமயந்தீட்டி ராமா. அதனால ராமாங்கிற மதம் ஸ்திரீகளுக்கு ஸ்ரீவாசியா யௌகிக உயிர்பத்தி புருஷால ரமிக்கிறார்கள்ங்கிறதுக்காக ராமாள். ஸ்திரீகள்னா பாட்டு வாத்தியம் இவைகள்லாம் வந்திருக்கணும், கலைகள்லாம் இருக்கணும். அத்தனை கலைகளும் தெரிஞ்சிருக்கணும். பழைய நாள்ல அப்படி இருந்தது. பெண்கள் படிக்கிறான்னு சொன்னா அவளுக்கு என்ன படிப்பு? சங்கீதம், நாட்டியம், சாகித்யம், காவியங்கள் இவெல்லாம் நிறைய வந்திருந்தது அவளுக்கு. பெயிண்டிங், டிராயிங் இதெல்லாம் அப்படி ஆட்சிதான் அவளுக்கு ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருந்தவ. புருஷாடிதான் வேதாத்தியானம் பண்றது வேண்டியது, இந்த வியவசாயம் பண்றது, இது போல விவகாரங்கள் அவளுக்கு இருந்தது. நம்ம என்ன நினைச்சு, பழைய நாள்ல ஸ்திரீகள் ஒண்ணுமே வாசிக்கல, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, சமைக்கத்தான் தெரியும்னு வச்சுட்டு இருந்தா. அதனால அவளுக்கு ரெவல்யூஷன் வந்து நாங்க சமைக்க மாட்டோம். புருஷனுக்கு முதல்ல இருந்து சமைக்கல, அவளுக்கு கொஞ்சம் வந்தது அதுவும் விட்டா. ரெண்டு பேரும் சேர்ந்து என்னன்னா ஹோட்டல்ல தான் வாங்கி வச்சிருக்கோம். மாடர்ன் லைஃப் அப்படி ஆயிடுச்சு. ஆனா என்னைக்கும் நம்ம நாட்டுல ஸ்திரீகளுக்கு படிப்பு இல்லைங்கிறது கிடையாது. அவளுக்கும் தர்மம் தெரிஞ்சிருந்தது, அவளுக்கும் காவியாலாப வினோதினி, கலாலாபா கலாபதி அப்படின்னு கலைகள்லாம் வந்துருக்கு. ஆகவே இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் அவளுடைய ஸ்பெஷலைசேஷனா இருந்ததுனால குழந்தைகளுக்கு கூட அதுல ஒரு ஓபனிங் இருந்தது. குழந்தைகளுக்கும் அவ சொல்லி கொடுத்துட்டு இருக்கா ஓரளவுக்கு. அதனால காவியமும் சரி அல்லது கலைகளும் சரி அதெல்லாம் வந்துட்டு இருந்தது. அதனால இந்த வாத்தி விசேஷங்கள்லாம் ஸ்திரீகள் வாசிக்கிறதுன்னு வச்சுட்டு இருந்தா. இப்ப நம்ம எல்லாம் நாயனும் ஸ்திரீகள் வாசிக்கிற தவறு அடிக்க எது வேண்டாம்னு சொல்றாலும் அதை வச்சுட்டு அதை பந்தப்பட்டு இருக்கோம் லோகத்துல. யாரு வேண்டாம்னோ இதுதான் சொல்லல. ஆனா நம்ம தேசம் முன்னால எப்படி இருந்ததுன்னு உபனிடத்துல எப்படி தெரியறது? ஆகையால் சவாதித்ரா சரதா சவாதித்ரா அத்தனையும் இருந்ததா. சவாதித்ரா தாக்க அப்படிப்பட்ட ஸ்திரீகள் நகி லம்பனியா பிராபணியா. நீங்க என்னதான் நினைச்சு பார்த்தாலும் இந்த ஊர்ல மனுஷனுக்கு கிடைக்காது. நதி திருகா ஏவம் விதா இப்படி சொன்னதான ஸ்திரீகள் மனுஷேஹி மர்த்தியேஹி மனுஷனால இது கிடைக்காது. கிடைக்காதுன்னு சொல்லல, ஒரே தடவை நெகட்டிவா சொல்லல. ஆத்மதாதி பிரதாத மந்தரேனா இந்த மாதிரி இருக்கக்கூடியதான மகான்கள் ஏதோ போனா போட்டதுன்னு அனுகிரகம் பண்ணினா கிடைக்குமே தவிர மற்றவர்களுக்கு கிடைக்காது அப்படின்னு தீர்மானமா சொல்லிவிட்டார். ஏன் இப்படி ஆத்மதாதி பிரதாத மந்தரேனா அப்படின்னு சொன்னேன்? உருவசங்கிற மகாராஜாவுக்கு ஊர்வசியர் வந்து சேர்ந்து அவளோட அங்க இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி சில பேருக்கு கதைகள்லாம் பாத்தீங்கன்னா வேதங்கள்ல சில அப்சரசுகள்லாம் இந்த லோகத்துல இருக்கக்கூடியதான ராஜாக்களோட இருந்து அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியதான கதைகள்லாம் இருக்கு. அதையும் ஆச்சாரியர்கள் பார்த்து ஆத்மதாதி பிரசாத மந்தரேனா ஈஸ்வர பிரசாதம் இருந்தா தான் கிடைக்குமே தவிர மற்றது இல்லைன்னா இப்படிப்பட்ட ஸ்திரீகள்லாம் தேவலோகத்துல இப்பொழுது மனுஷிய லோகத்துல மனுஷர்களுக்கு கண்ணிலேயே காணப்பட மாட்டா அப்படின்னு. ஆகையால் அதே போல விக்ரமோர்வசிய நாடகத்திலையும் விக்ரம மகாராஜாக்கு ஊர்வசி சகாயம் பண்ணினா இது போல விவகாரங்கள் அப்சரிப்புகள் அவள்லாம் காணப்படுறது இவளுக்கு சகாயம் பண்றது இவையெல்லாம் ஈஸ்வர பிரசாதத்தினால கிடைக்குமே தவிர சாதாரணமா கிடைக்காது. ஆகையால் உமக்கு வேணும்னா எல்லாத்தையும் தரேன். ஏவம் விதா மனுஷேஹி மனுஷேஹி மத்தியே ஆத்மதாதி பிரசாத மந்தரேனா அந்தரேன அதோட ஆபி இவர்களால மத் பிரஸ்தாபி நான் கொடுக்கிறேன் உனக்கு மயா தத்தாபி பரிசாரணிபி பரிசாரயஸ்வா அவ எல்லாம் உனக்கு தொண்டு பண்ணுவா பரிசாரம் பண்ணுவா. அதனால அத்தனைய நீ அவள்கிட்ட வேலையை வாங்கிக்கொள். பரிசாரயஸ்வ ஆத்மானம் எப்படி பாத பிரக்ஷாளனாதி சுசுரூஷாம்காரயஸ்வ காலம் வருது ஜலம் கொடுத்து எடுத்து கொடுப்பா, ஜலத்தை குளிக்கிறதுக்காக ஜலத்தை எடுத்து வைப்பா, இது போல காரியங்கள்லாம் பண்ணிக்கலாமா இல்லையோ? நீ பிரம்மச்சாரி இருந்த போதிலும் உனக்கு இத்தனை ஸ்திரீகள் பிரம்மச்சாரியா இருக்கீங்கன்னா எனக்கு இதெல்லாம் எதுக்கு? அப்படி இருந்தாலும் எனக்கு இப்படிப்பட்ட அழகான ஸ்திரீகள்லாம் எதற்கு? வேண்டாம் போங்க அப்படிங்கிறீங்களா? நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அனுபவிக்கணும்னு நான் சொல்லலப்பா.
1: உனக்கு வந்து பரிசாரம் பண்ணுவா, தொண்டு பண்ணுவா, அது ரொம்ப விசேஷமா இல்லையா, அது பண்ணிக்கோத்தாதி என்னால கொடுக்கப்பட்ட இவர்கள்னால பரிசாரணிபிகி பரிசாரயத்வா உனக்கு அவ உனக்கு சகாயம் பண்ணக்கூடியவாளா இருப்பா. ஆகையால் போக்யமா இருக்கணும்னு ஒரு நிர்பந்தம் இல்ல, இவ்வளவு பண்ணுவா. பால பிரட்ச ஆத்மானம் பால பிரட்சாளனாதி சுற்றூஷாம் காரயத்வா இவர்களிடம் போகம் போக்யம்னு அனுபவிக்க வேண்டியதான பொருள், போகம்னு நமக்கு சகாயப்படக்கூடியதான பொருள். இவைகள் இந்த போகங்கள்லாம் இருக்குன்னு நம்ம சொல்றோமோ இல்லையோ, எது வஸ்து வாகனாதிகள் இவைகள்லாம் நமக்கு போகம். போக்யம்ங்கிற பதார்த்தமானது நாம அதை அனுபவிக்க கூடியதான பதார்த்தங்கள். அப்படி தாரயத்வ ஆத்மன நசிகேதோ மரணம் மரண சம்பந்தம் பிரச்சனம் இது மட்டும் வேண்டாம். மரணம் மானுப்பிராட்சின்னு டெத்த கேட்காதேன்னு அர்த்தம் இல்லை, இவன் போகணும்னு கேட்கல. என்ன சொன்னது இந்த கேள்வி இருக்கு, அதுவே ரொம்ப அருவறுப்பா இருக்கு. மரணானந்தரம் போறதா இல்லையா, நல்லதா கேட்கப்படாத, மங்களமா கேட்கப்படாத, அதனால இது வேண்டாம். மரண சம்பந்தம் ரத்னம் அஸ்தி நாஸ்தி தே மரணானந்தரம் பரலோகத்துக்கு போறதுக்கு ஆத்மா இருக்கா இல்லையா, இந்த வம்பு எதற்கு. காகதந்த பரீட்சா ரூபம் காக்காவுக்கு பல்லு இருக்கா இல்லையாமா, காக்காவுக்கு பல்லு இருந்தா நமக்கு என்ன தருந்து. காகத்திய கதிவாதந்த மேஷத்தியாண்டம் கிய பலம், காகத்துக்கு எத்தனை பல்லு இருக்கு, கீழே எத்தனை பல்லு இருக்கு, மேல எத்தனை பல்லு இருக்கு, இதுதர கேட்கிற விசாரம் பண்ணிட்டு. அதனால மேஷத்தியாண்டம் கிய பலம், ஆட்டுக்கு அண்டமானது எவ்வளவு வெயிட் அது, இது நமக்கு பிரயோஜனம் என்ன, அது சாப்பிடுறவாளும் அது சாப்பிட மாட்டாளும். அதனால இவை எல்லாம் சில தெரிந்து கொண்டு பிரயோஜனம் இல்லையேங்கிறது சாஸ்திரம். இல்ல சாஸ்திரம் சொன்னாதான் நமக்கு தெரியறது, இல்ல யார் எதை சாப்பிடறா நமக்கு தெரியும். விவகாரம் என்ன, அவை இல்லையா இதெல்லாம் பிரயோஜனம் இல்ல, தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லைங்கிற அப்படி காகதந்த பரீட்சை மாதிரி இதெல்லாம் எதுக்கு. இந்த பரீட்சாரூபம் மானுப்ராட்சி மைவம் பிரட்டு மர்ஹதி, அந்த ஒரு கேள்வியை மட்டும் நீ கேட்கறது நியாயமா இல்ல, அதை விட்டுவிட வேற ஏதாவது கேட்டுக்கோ. அதுக்கு பிறகு ஸ்வபாவா மத்தியத்தியந்த கேட்டது சர்வேந்திரியாணி ஜரயந்தி தேஜா அபிசர்வம் ஜீவிதமல்பமேவ தவை தவ நிருத்ய கீதே. இது யமதர்மராஜாக்கு பதில் திருப்பி சொன்னதான நச்சிகேதத்தினுடைய ஒரு பதில். என்ன சுவாமி இப்படி சொல்றீங்க, இப்ப அவர் என்னென்ன கொடுத்திருக்காருங்கிறது லிஸ்ட் பாருங்க. முதல்ல பணத்தை தரேன், பிள்ளைகளையும் பேரன்களையும் கொடுக்கிறேன், எல்லாம் தீர்காயுதா இருக்கக்கூடியதான சந்ததி கொடுக்கிறேன், யாரா ஒட்டகெல்லாம் தரேன், பணத்தை தரேன், பூமியை தரேன், இது இல்லாம வேற ஏதாவது வரவானா அதையும் நீ நினைச்சியானால் வசதியா அதையும் தரேன், இந்த பூமியில எவ்வளவு வேணாலும் நான் தரேன், எப்பப்ப உனக்கு ஆசை வேணுமோ அந்தந்த ஆசையை அப்பப்ப நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியதான ஒரு குணத்தையும் நான் தரேன். இவ்வுலகத்துல மனுஷியாளுக்கு கிடைக்காத போகங்கள்லாம் வேணுமா, தேவலோகத்துல இந்திராதிகளுக்கு மட்டும் வேற வர வேண்டியதான போகம் வேணுமோ அதையும் நான் தரேன். அது இல்லாம அப்சரத்திரிகளுடைய ஒரு போகமும் அவருக்கு பரிகாரகத்தையும் நான் தரேன், தேரோ குதிரைகளோ வாத்தியங்களோ எத்தனை வேணாலும் நான் தரேன். அதோட சௌக்கியமா இருக்கா, நீயும் ஜீவிதாங்க எத்தனை வருஷம் வேணும்னாலும் அத்தனை வருஷம் நீ வாழலாம், இத்தனையும் கொடுத்திருக்க. இதுக்கப்புறம் ஏதாவது விட்டு போச்சான்னு நம்மளும் யோஜனை பண்ணி பார்த்தாலும் ஒன்னும் விட்டு போல. ஏன்னா அப்பப்ப ஏதாவது வேணும்னா கலர் டிவி தரேன்னு சொல்லிருக்காரு சார், நினைக்கிறீங்களோ அந்தந்த மாடர்ன் டேஸ்ல எதாவது உங்களுக்கு வேணும்னு காணப்படுகிறதோ அத்தனையும் அப்பப்ப கொடுக்கறீங்கன்னு சொல்லியது. அவனுக்கு இனிமேல பாக்கி ஒண்ணும் கிடையாது, பிரம்ம பின்னமான சகல பதார்த்தத்தையும் நான் கொடுக்கிறேன்னு சொல்லி ஆயிடுத்துப்ப. இப்ப என்ன பண்ண போற, இந்த பிரம்ம பின்னமான சகல பதார்த்தங்களும் வேண்டாம்னு சொல்ல போறோம். அப்ப என்ன பிரம்மாண்டம் பிண்டாண்டம் அம்மன பண்டவது அப்படின்னு விவேக சூடாமணியில சொன்ன பிரகாரமாக இந்த சரீரம் மாதிரி பிரம்மாண்டம் முழுக்க எனக்கு ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு அந்த அளவுக்கு தீவிரதரமான வைராக்கியம் வந்திருக்கு என்கிறதை இந்த ஸ்லோகத்துல நச்சிகேதத்தை காட்ட போற. இந்த இடத்துல யமதர்மராஜாவை கூப்பிடுறது வந்து யமா வயஸ்வான் இவைகளால் இவை அச்சலித்தன இமா ராமா சரதாஹா சதுரியா ஆபிஹி மத்ரத்தாபிஹி பரிசாரயஸ்வ ரசிகே. என்னால கொடுக்கப்பட்ட இவைகள்னால இந்த அப்சரத்தினால பரிசாரயத்துவ ஏ நச்சிகேதோ மரணம் மரண சம்பந்தமானது கேள்வியே மானுப்ராட்சியை கேட்க வேண்டாம். அதான் சிவாய நம சைவம் .org இன்
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு: சிவஞான போதம், முதல் சூத்திரம், நேர்முக பயிற்சி. வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அடுத்தாப்புல என்ன பண்றதுன்னா, அவை பலவாயும் நடமானவும் அது இன்னொரு குறிப்பு புரியும். இந்த மூன்று சொற்கள்ல இந்த மூன்று விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும். அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் அவயவ பகுப்பு உடையது. அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் சுத்தப்படுவது. அவன் என்றும் அவள் என்று அது என்றும் பலவாகவும் நடப்பொருளாகவும் இருப்பது. இந்த மூணு பொருள்ல இந்த மூணு விஷயத்த அடக்கிறாங்க. இந்த மூன்றே சொற்கள்ல மூன்று விஷயத்த அடக்கிறார். அதனால என்ன வருது, அந்த பிரபஞ்சம் உற்பத்தி மூவினமை என்னங்கிறத இதை சொல்ற. மூவின என்னங்கிறத சொல்லிங்க பொருள் உடைக்கிறார். மூவினை என்பது உற்பத்தி, தீதி, நாசம். இப்ப முதல் வரைக்கும் பொருள் ஆயிட்டா, முதல் வரைக்கும் பொருள் கிடைச்சா, அதனால அந்த முதல் மூன்றும் அவன் அவள் அது என்பதற்கு மூன்று விதமாகவும் நம்ம பொருள் கொள்ளணும். அப்புறம் அதனால் அவை மூவினை உடையன. இந்த எதுக்காக இந்த பொருள் சொல்றதுக்காக மட்டும் இந்த மேற்கோள் வைக்கல, நிறைய மதவாதிகள் இருக்காங்க. அவங்க வெவ்வேறு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு ஒரு மேற்கோளை சொல்லியாச்சுன்னா, ஒரு ஆசிரியருடைய கருத்து சொல்லியாச்சுன்னா அதுக்கு நிறைய தடைகள் வரும். நம்ம சைவத்த சித்தாந்தத்தினுடைய சிறப்பே அதுதான், சொன்னதெல்லாம் அப்படி தலையாட்டிட்டு பெற்றா போகணுங்கிறது இல்லை. என்ன கேள்வியை வேணாலும் எழுப்பலாம், அதற்குரிய விடைக்கு தயாராக இருப்பதுதான் நமது சித்தாந்தம். விடையை வைத்திருப்பதுதான் நமது சித்தாந்தம். எந்த மதவாதியும் என்ன கேள்வியும் எடுப்பலாம், அதுக்கு இடம் கொடுக்கிறார். இடம் கொடுத்து அந்த கேள்விகளுக்கெல்லாம் அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, எந்த மதவாதி என்ன கேள்வியை எழுப்பினாரோ அவன் ஒத்துக்கொள்ற முறையில விடையை தருவார். அதுதான் அது உள்ள சிறப்பு. இப்படித்தான் நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவன் எதை ஒத்துக்கொள்வானோ அந்த முறையிலேயே போய் சரிதாப்பா சரிதாப்பானே சொல்லி, இங்க வந்து தப்பு வருதா, இதுல சிக்கல் வருதா அப்படின்னு வந்து முடிப்பார். அதுதான் அந்த உரையினுடைய சிறப்பு. அதனால இங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற மதவாதிகள் யாருன்னா, மீமாண்டவர், உலகாயதன், மீமாஞ்சகன், உலகாயதன், இரண்டு மதவாதிகளுடைய கொள்கையை மறுக்கிறார். ஒருவர் மீமாஞ்சகர், இன்னொருவர் உலகாயதர். இந்த மீமாஞ்சகர்கள் என்னன்னா, வேதத்தில் உள்ள முதல் பகுதியை மட்டும் ஒத்துக்கொள்வார்கள். வேதத்தில் உள்ள முதல் பகுதியை மட்டும் ஒத்துக்கொள்வாங்க. முதல் காண்டம் அது வந்து என்னன்னா கர்ம காண்டம், கர்ம காண்டம் அதை மட்டும் ஒத்துக்கொள்வாங்க. அதாவது அது என்னன்னா, எப்படி பிரேமிகள் செய்வது, அப்படிப்பட்ட முறைகள்லாம் அதுல வழங்கப்பட்டிருக்கும். இதோட அவங்களுடைய இன்னொரு என்னன்னா, கடவுள் கொள்கையை உடன்பட மாட்டாங்க. வேடி செய்தாலே போதும், அதுவே முந்தி இன்பம். வேடி செய்வது அதனாலேயே முத்தி கிடைக்கும் என்ற கொள்கையை உடையவர். இந்த கால்காவணத்து முனிவர்கள்லாம் இந்த மீமாஞ்சவர்கள் தான். கால்காவணத்து முனிவர்கள் நம்ம கேட்டோம், அவர்களுடைய தவறான கொள்கையை அவர்களுக்கு சுட்டி காட்டுறதுக்காக தான் பெருமான் என்ன பண்றார், பிச்சாரர்களாக அனுப்பியிருக்கிறார். ஏன்னா அந்த செருக்கினால் அவர்கள் அழைக்கிறார்கள். அதை அடக்கும் பொருட்டு இவர் பிச்சாரணராக போகிறார். அந்த தாரகாவனத்து முனிப்பத்தினைகள்லாம் பிச்சையிட வந்தவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு வீட்லயும் என்ன பிச்சையிட வந்தவங்க பிச்சை போட்டு வீட்டுக்குள்ள போற இவர் பின்னாடியே போக ஆரம்பிச்சு. அவங்க வந்து பார்த்தா இவர் பின்னாடி ஒரு பெரிய ஊர்வலம் போகுது. அதனாலதான் அவர் மேல பாம்பையும் யானையையும் புலியையும் ஏவி விடுறார். அந்த வேட்டையிலேயே சுத்தேவதைகளை பரவழைக்கக்கூடிய வேள்வியும் உண்டு. ஏன்னா அவங்க வேள்வி எல்லாமே நல்லவர்கள், அவிசார கோபம் என்று சொல்வார். அந்த மாதிரி கோபம் வைத்துதான் அதுல சுத்தேவதைகள் எல்லாம் வரவழைக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்தது. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து சாதாரணமா கோபம் பண்ணும்போது அதுல அக்கி ஆள் இந்த தத்துவ குணமுடைய மரத்துங்கிறதெல்லாம் போதும். அந்த அந்த மாதிரி அசார கோபம் அதுல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எச்சி இந்த ரொம்ப விஷம் பொருந்திய மரங்களுடைய சுற்றிகளை போடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம வல்லவர்கள் அதுல என்ன யானை புலி பாம்புகளை எல்லாம் பெருமான ஏவி விடுறாங்க இல்லையா. பெருமான எல்லாத்தையும் அவரத்தையும் ஒவ்வொரு அடிகளாக ஆக்கிக் கொள்கிறார். இந்த நீமாண்டர்கள் வந்து கரும பிராணிகள், கரும பிராணிகள் என்று சொல்வார்கள். இவங்க கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஞானவாதத்தை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், வேதத்தில் உள்ள ஞான காண்டத்தை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். பூர்வ நீமாண்டர்கள் என்று பெயர். முற்பகுதியை மட்டும் ஒத்துக்கொள்பவர்கள் பூர்வ உலகம் முத்தொழில்படும் தன்மை உடையது என்பதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எதை மட்டும்தான் உலகம் இருக்கு அதை மட்டும்தான் ஒத்துக்கொள்ளலாம். உலகாயுதன் வந்து என்ன பண்ணுவான், அவன் காட்சிவாதம், காட்சி அளவையை மட்டும்தான், காட்சி அளவையால் மட்டும்தான் அதை மட்டும்தான் ஒப்புக்கொள்ளும். உலகாயுதன் எந்த கண்ணால கண்டாலோ காலால கண்டாலோ அந்த ஐம்பலங்களுக்கு தொடர்புடைய நேரடி தொடர்பு இருந்தால் தான் அதை ஒப்புக்கொள்ளும். நீமாண்டர்கள் கல்ல அளவையை அதனால ரெண்டு பேருமே எதை மறுக்கிறாங்க, எதை மறுக்கிறார்கள், உலகம் முத்தொழில் படுகிறது என்பதை மறுக்கிறார். அதனால இவனை நீமாண்டர்களுக்கு பதில் சொல்லும் பொழுது எது வழியாக சொல்லணும், கருதல் அளவை வழியாக நிறுவனம் உலகம் முன்னோடி படும் என்பதை, உலகாயதனுக்கு அவன் கருத்தல் அளவைய ஒத்துக்கொள்ள மாட்டான், அவனுக்கு அப்ப எந்த அளவில் சொல்லணும். அதனால இந்த ஒரு வழிக்கு ரெண்டு மதவாதிகள் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, அவங்களுக்கு அவங்க ஏற்ற முறையில உண்மையை சாதிக்கணும். அதனால இந்த மேற்கொள்ள மூன்று ஏதுக்களை குறிப்பாக வைக்கிறார். மேற்கொள் ஒண்ணுதான், இதுல ஏதன நடக்கும் மூன்று ஏதுக்களை குறிப்பாக வைக்கிறார். குறிப்பு ஏது, அதுக்கு பேரு குறிப்பு ஏது, மூன்று ஏதுகளை குறிப்பாக வைக்கிறார். உலகம் முத்தொழிப்படும் என்பதற்கு மூன்று காரணங்கள் சொல்றோம், அதை எடுத்து சொல்றாரு குறிப்பாக உணர்த்துகிறார். இதுல என்னெல்லாம் தெரிஞ்சுன்னு சொன்னோம் பார்த்தோம். இப்படி ஒருவன் ஒழுக்கி ஒன்று சொன்னதுனால என்னெல்லாம் அறிவிப்பட்டோம். பண்ணும், அவைகளை அப்புறம் சுவாமிய வெளிப்படையா சொல்லிருக்காங்க. அப்புறம் நானு பலவாகவும் தரமாகவும் இந்த மூன்று ஏழு பேர்தான் இருக்கு குறிப்பு ஏற்க, அது அந்த மேற்கொள்ளையே குறிப்பா தெரிய வருகிறது. அவன் குறிப்பு ஏற்பதான் அவனுக்கு கொள்ளும் யாரே நீமாண்டன். இவன் உலகம் ஒப்புக்கொள்ள மாட்டான். அதனால நீமாண்டவருக்கு நிலைநாட்டும் பொழுது குறிப்பு ஏற்படினால் நிலைநாட்டுகிறார். நீமாண்டவருக்கு உண்மையை நிலைநாட்டும் பொழுது என்ன உண்மை? உலகம் முக்கோடி படம் என்ற உண்மையை நிலைநாட்டுவதற்கு மூன்று குறிப்பு ஏற்களை சொல்கிறார். இந்த மேற்கொள்ளையே குறிப்பா சொல்கிறார். ஒன்று என்னது? ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று அவயவ பகுப்புடைய உலகம். ஒரு ஏழு குறிப்பு ஏற்கனவே போட்டிருக்கிறார். முதல் ஏழு என்னது? ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று அவயவ பகுப்புடையது உலகம் என்று அவயவ பகுப்பு உடையது உலகம். அது ஒரு குறிப்பு ஏது. இந்த காரணங்கள் குறிப்பாக அதான் உறவோடு குழப்பத்தில் மேற்கோள் சொல்லும் பொழுதே ஏற்கனவே அது கூட சேர்த்துட்டார். இந்த இன்றைக்கு பேரு உடம்போடு குணத்தல் என்ன உறுதி. ஒருவர் ஒருத்தி ஒன்று என்று சொல்றதுனால நமக்கு என்ன தெரிய வருகிறது? அவையவ பகுப்பு உடையது இந்த உலகம். இரண்டாவது சுட்டப்பட்ட பிரபஞ்சம் சொல்றார். இந்த உலகம் சுட்டப்படுவது அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் சுட்டப்படுவது. இன்னொரு குறிப்பு பலமாகவும் தரமாகவும் உள்ளது. இந்த மூன்று காரணங்களையும் காட்டி இந்த மூன்று காரணங்களை இருக்கிற பொருளெல்லாம் அமைந்து கேட்கும் எப்படா இருக்கு. உற்பத்தி திதி நாசம் உழைப்பு என்பது தெரியும். அதனால உலகம் இப்படி மூன்று தன்மைகளையும் உடையதுனால அதுவும் என்னது? உற்பத்தி திதி நாசம் உழைப்பு என்று அமைந்து நீமாசம். எனவே இந்த மூன்று காரணங்களையும் உலகம் உடையதாக இருப்பதால் இந்த மூன்று தன்மைகளையும் உடையதாக இருப்பதால் அவை உலகம் உற்பத்தி திதி நாசம் உடையதாகும். ஏன்னா இந்த மூன்று தன்மையுடைய பொருட்கள் எல்லா பொருட்களும் உற்பத்தி திதி நாசம் உடையது. அவனுக்கு இப்படி விரிச்சு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புரியும் இந்த மூன்று தன்மைகளும் இந்த இதுல இருக்கு அப்படிங்கிறது. உலகா அப்படிங்கிற மூன்று தன்மைகளும் இருக்கிறாங்க. இப்போ மீமானத ஒப்புக்கொள்றார். என்ன ஒப்புக்கொள்றாரு? உலகம் மூவினை படிக்கிறது என்பதை ஒப்புக்கொள்றார். இதுல இன்னும் கேட்க தடைகள் இருக்கிறார். அவயவ பகுப்பு சுட்டி அறியப்படுதல் பலவாயும் பலமாயும் இருக்கும். இப்ப நம்ம பதி பத்து பாசம் என்ன முப்பொருள பார்த்தோம். அப்போ ஒரு கேள்வி வருது, உயிர் பலவாக இருக்கிறாரே, உயிர் பலதன எண்ணிரண்ட உயிர்கள், அப்ப அவைகளும் உயிருக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. முத்தொழில்களுக்கும் அது உட்பட. அப்ப இது உயிர் பலவே அதுல இதுல சேருமா அப்படிங்கிற ஒரு உயிர்லயே நிறைய பிரிவுகள் இருக்கு. இதுல சேருமா எதை வச்சு சேராதுன்னு சொல்லலாம். உயிர் பல நிறைய வகைகளும் இருக்கு. அப்ப அவைகளும் தோட்டம் உண்டா? அவைகளுக்கும் அவைகளுக்கும் அழிவு உண்டா? தோட்டம் உண்டா அழிவு உண்டா? உயிர் தடப்பொருள், உயிர் தடப்பொருள் அதனால உயிர் தோன்றி நின்று அழிவது கிடையாது, முத்தொழில் படாது. அப்புறம் ஆணவ மலகத்தானா, அது தடம் தான், அது இதுல இந்த இதில் கணக்குல வந்துருமா? ஆணவம் ஒன்றுதான், பல அல்ல இல்லையா? ஆணவ மலம் ஒன்றுதான், அது இதுல பல மாயை, அது அசுத்த மாயைங்களோ சுத்த மாயைலாம் சொல்றமே, அப்ப அது இதுல வருமா?
4: தக்கவாறு தரவாரியாக பிரித்து பிரித்து வச்சிருக்க
3: அனுபவிக்கப்படாத பொருள் இரு பொருளாகும். இருக்கிற ஒரு பொருள் இருக்குன்னா
4: சித்தாந்த கொள்கைப்படி மிகச் செம்மையாக ஆசிரியர் நமக்கெல்லாம் கருணையோடு வழங்கி அருள்கின்றார்கள். முன்வினை எனப்படும் இருவினை வேண்டாம், முயற்சியே பலன்களை தந்துவிடும் என்று கூறிய கருத்துக்களை எல்லாம் தக்க காரணங்கள் காட்டி மறுத்து அருளி, அதன் பிறகு அந்த இருவினைகளுடைய பலன்களையெல்லாம் இறைவனையே கொடுப்பான் என்று சொல்லி அருமையாக சொல்லும் பொழுது, மீமாம்சகர் என்னும் ஒரு மதத்தினர் வந்து வினைகள் வினைப்பலன்கள் எல்லாவற்றையும் உடன்படுகின்றோம், அதெல்லாம் சரிதான், ஆனால் வினைப்பலன்களை ஊட்டுவதற்கு ஒரு தலைவன் வேண்டும் என்று சொல்வது பொருந்தாத கருத்து. அவர்களுடைய கருத்து என்னவென்றால், செய்யப்பட்ட வினைகளே பலன்களை தந்துவிடும், ஆக வினைகளே பலன்களை தர வல்லனவாக இருக்கும் பொழுது அந்த பலனை தருவதற்கு ஒரு தலைவனும் வேண்டும் என்று கூறுவது அது மிகை. மிகைனா அதிகப்படி. ஒரு காரியத்தை ஒருத்தரே செய்ய முடியும் அப்படின்னா அங்க வந்து தேவையில்லாம அதிகப்படியா இன்னொருத்தர் இருக்கிற மாதிரி. வினைகளே பலன்களை தர வல்லனவாக இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த பலனை ஊட்டுவதற்கு இன்னொரு முதல்வன் என்று சொல்லி அந்த மீமாம்சகர் மறுக்கின்றார். அதைத்தான் இங்கே அருமையாக கொடுக்கின்றார். அதாவது வினைகளே பலன்களை தந்துவிடும் என்று சொல்கின்ற கருத்து முற்றிலும் தவறானது என்று சொல்லி ஆசிரியர் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அதனை மறுத்தருள்கின்றார். ஏனென்றால் செய்யப்பட்ட வினை செய்யப்பட்ட அந்த பொழுதிலேயே கெட்டு அழிகின்றது. அப்படி இருக்கும் பொழுது கேடுற்ற அந்த வினை பிற்காலத்திலே வந்து பயன் தருதல் பொருந்தாது என்று அதை மறுத்தருளினார். அப்பொழுது அந்த மீமாம்சகர்கள் அவர்கள் அருமையாக தர்க்க ரீதியாக பேசுகின்றார்கள். உலகத்திலே எத்தனையோ பொருள்கள் கெட்டு பயன் தருகின்றனவே என்று சொல்கின்றார்கள். மேலும் அவர்கள் அழுத்தமாக சொல்கின்றார்கள், உலகத்தில் பயன் தரும் பொருள்கள் எல்லாமே கெட்டுதான் பயன் தருகின்றன. அதே போலவே நாம் செய்கின்ற இரு வினைகளும் கெட்டு பணம் தரும் என்பதே பொருத்தமானதாக உள்ளது என்று சொல்கின்றார்கள். வினை கெடுதல் அப்படின்னா என்னன்னா, ஒரு வினைதான் செய்கின்றோம், ஒருவருக்கு ஒரு தானம் தான் செய்கின்றோம்னா செஞ்சு முடிச்ச பிறகு அவ்வளவுதான், அந்த செயல் முடிஞ்சு போச்சு, அதுதான் கெடுதல் என்பது. அதற்கப்புறம் அந்த செயல் தொடர்ந்து நடக்கவில்லை. ஒருவர் பார்க்கின்றோம், அவராக தானம் கேட்கின்றார், அல்லது நாமவே கொடுக்கின்றோம், குறிப்பறிந்து கொடுக்கின்றோம், வச்சுக்கொடுமே, எப்படியோ தானம் செஞ்சாச்சு, செய்த பிறகு அந்த வினை முடிந்து விட்டது, அதைத்தான் வந்து அந்த வினை கெட்டது என்று சொல்கின்றார்கள். கெட்டதுன்னா சித்தாந்த ரீதியா இல்லாமல் போய்விட்டதுன்னு அர்த்தம் இல்லை. தற்காரியவாதம் ஏற்கனவே முதல் சூத்திரத்தில் நிலைநாட்டப்பட்டு விட்டது. அந்த கருத்தை மனதில் வைத்துட்டு தான் நாம வந்து கெட்டதுன்னு நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். வினை கெட்டு அழிந்து போயிட்டு அப்படின்னா அந்த வினை சூக்குமமாக கிடக்கின்றதுன்னு அர்த்தம். அப்படி சூக்குமமாக கிடக்கின்ற அந்த சடமாகிய வினை எப்படி தானா வந்து இன்னொரு காலத்தில் வந்து பலன் கொடுக்கும்? ஆகவே வினையே பலன் கொடுக்கும் சொல்வது பொருந்தாது என்று நம்முடைய ஆசிரியர் அருளந்தி சிவம் கூறி அருள்கின்றார்கள். ஆனால் அதற்கு மீமாம்சகர் சொல்கின்றார்கள், ஐயா, உலகத்திலேயே பல பொருள்கள் கெட்ட பிறகுதானே பலன் தருகின்றன. ஆகவே கெட்டு பயன் தருதலே வந்து உலகத்து பொருள்களை நாம் காண்கின்றோம், அதுபோல வினையும் கெட்டு பலன் தரும் என்று சொல்கின்றார்கள். அதற்கு அவர்கள் வயதிலே இடக்கூடிய தலை முதலியவற்றை அவர்கள் எடுத்துக்காட்டாக சொல்கின்றார். வயதிலே தலை முதலியவற்றை உரமாக இடுகின்றோம், உண்கின்ற உணவு பதார்த்தங்கள் எல்லாம் நம் பல்லிலே அவையெல்லாம் வந்து அரைக்கப்பட்டு அவை உருக்குலைந்து அதன் பிறகுதான் நம் உடலிலே சேர்ந்து உடலுக்கு பலனை தருகின்றன. அதுபோல் வயதிலே இடப்படுகின்ற தலைகள் போன்ற உரங்களும் அவை கெட்டுத்தான் அந்த விளைச்சலாகிய பயனை தருகின்றன. அதுபோல வினைகளும் கெட்டு பலன் தரும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அப்போது அதை மறுத்து அருமையாக கூறினார், கெட்டு பயன் தருதல் நீங்கள் சொன்னாலும் அது சில பொருள்கள்தான் கெட்டு பயன் தருதல் என்பது நடக்கின்றது. கெடுகின்ற எல்லா பொருள்களுமே பிற்காலத்தில் பயன் தருவதில்லை என்று அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருமையாக அதனை மறுத்தருளினார்கள். அப்ப அதுக்கும் அவன் வந்து விடாம சொல்றான், யாரு மீமாம்சகன், யா கெட்டு பயன் தருதல் வந்து சில பொருள்களையாவது இருக்கத்தானே செய்து, சில பொருள்களாவது இந்த உலகத்தில் கெட்டு பயன் தரத்தானே செய்து, அது மாதிரி வினைகளும் கெட்டு பயன் தரும், கெட்டு பயன் தரக்கூடிய சில பொருள்களில் வினையும் ஒன்று என்று வைத்துக் கொள்வோம். நாம் செய்கின்ற வினைகளும் வந்து கெட்டு பணம் தரக்கூடியவை, இந்த உலகத்தில் சில பொருள்கள் கெட்டு பணம் தருவ மாதிரி இந்த வினைகளும் அப்படின்னு வைத்துக் கொள்வோமே என்று சொன்னார்கள். அப்போ அதனை மறுத்துதான் ரொம்ப அற்புதமா சொல்றார், உலகத்து பொருள்கள் கெட்டு பயன் தருதலுக்கும் வினைகள் கெட்டு பயன் தரும்னு சொல்றதுக்கும் வேறுபாடு உள்ளது. உலகத்து பொருள்கள் வந்து அவை எந்த இடத்தில் கெட்டு கிடக்கின்றனவோ அந்த இடத்தில் தான் பயன் தரும். தலை முதலியவற்றை உரமாக பயிருக்கு போடுறோம், அந்த கெட்டுப்போன தலைகள் வந்து எந்த வயல்ல போட்டோமோ அந்த வயல்ல தான், அதே இடத்துல தான் விளைச்சலாகிய பயனை தரும். ஆனா வினை அப்படி இல்லை, ஓரிடத்தில் ஒரு பிறவியில், அதுவும் ஒரு பிறவியில் ஓரிடத்தில் வைத்து செய்த வினையானது வேறொரு பிறவியில் வந்து வேறொரு இடத்தில், அந்த வேறொரு பிறவியில் வந்து பயன் தருகின்றது. இம்மையில் செய்தது அம்மையில் பலிக்கின்றது, அதாவது பயன் தருகின்றது.

அப்போ வந்து அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், அதுக்கு மேலேயும் சாதிக்கின்றார்கள் மீமாம்சகர்கள். என்ன சொல்றாங்கன்னா, ஏ தலை முதலீவை வந்து வயல்ல போடுறோம், அங்க கெட்டு அந்த இடத்திலே பலன் தருது. சரி, ஆனா நீங்களே சொன்னீங்களே எல்லா பொருள்களும் கெட்டு பலன் தருவதில்லைன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்களே. அப்போ கேடு மாத்திரம் உடைய பொருள்கள், பயன் தராமல் இருக்கின்ற பொருள்கள், அப்ப இப்போது பயன் தரவில்லை. ஏன் பயன் தரவில்லை என்றால், அந்த கெட்டு போன பொருள்கள் மறுமையில் வந்து பயன் தரும் என்று வைத்துக் கொள்வோமே. உரங்கள்லாம் போட்ட இடத்திலே பயன் தருது, ஆனா வினை வந்து என்ன செய்து, அது வந்து இப்போ செய்த வினை இப்போதைக்கு கெட்டு பிற்காலத்தில் வந்தல்லவா அது பலன் கொடுக்க வேண்டும். கேடு அடைந்த பொருள் அந்த இடத்தில் தானே பலன் கொடுக்க முடியும். உரம் மாதிரி நீ ஓமை சொன்ன, உரம் வந்து அந்த இடத்திலே தானே பலன் கொடுக்கின்றது. ஆனால் வினை அப்படி இல்லையே, அது கேடுற்ற வினை பிற்காலத்தில் வந்து எல்லாம் வினை பலன் கொடுக்கு. அப்ப கேடுற்ற வினை தானாகவே எப்படி பிற்காலத்தில் வந்து வேறு இடத்தில் வந்து பலன் கொடுக்கும் அப்படின்னு சொன்ன, அப்ப அவன் சொல்றான், முதல்ல நாம இந்த பேச ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னோம், சில பொருள்கள் தான் கெட்டு பலன் தரும் என்று நீங்கள் சொன்னீர்கள் சித்தாந்திகள். இப்ப பல பொருள்கள் கெட்டு பலன் தராமல் இருக்கின்றன சொன்னீர்கள். ஆகவே பல பொருள்கள் கெட்டு பலன் தராமல் இருக்கின்றனவே, அவை இப்போதைக்கு பலன் தராமல் இருக்கின்றன, ஆனால் அவை வேறு இடத்தில் வேறு காலத்தில் பலன் தரும் என்று நாம் கொள்ளலாமே. அதுபோல வினைகளும் கெட்ட பிறகு வேறு இடத்தில் வேறு காலத்தில் பலன் தரும் என்று சொல்லி வாதிடுகின்றார்கள். அப்போ சொன்னார், அதுக்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லி நம்முடைய ஆசிரியர் பிறந்தவரை அற்புதமாக கூறுகின்றார். இந்த உலகத்திலே ஒரு காலத்தில் கேடுற்ற பொருள் இன்னொரு காலத்தில் வேறொரு இடத்தில் வந்து பலன் தருதல் சாத்தியமில்லை என்று சொல்லி அதை ஓமை மூலமாக நிலைநாட்டுகின்றார்கள். தீ ஒழுக காய்ச்சிய ஒரு பாத்திரத்திலே இட்ட நீர் போன்றவை வந்து அங்கேயே வற்றி போய்விடுகின்றது, அவ்வளவுதான். அது வேறொரு இடத்துல வந்து ஒரு பலனை கொடுக்கும் என்று நீ எதிர்பார்க்க முடியுமா? அதுபோலத்தான் இப்போது நாம் செய்து கேடுற்ற வினைகள் தாமாகவே வந்து வேறொரு இடத்துல பலன் தரும், வேறொரு காலத்தில் பலன் தரும் என்று சொல்வது பொருந்தாது. ஆனாலும் கேடுற்ற வினைகள் வேறொரு பிறவியில் வந்து பலன் தருகின்றன என்று சொன்னால், அந்த வினையை மறவாமல் வைத்திருந்து அதற்குரிய காலத்தையும் கூட்டுவித்து பேரறிவுடைய முதல்வன் தான் அந்த கேடுற்ற வினையை பலனாக தருகின்றான். அந்த முதல்வன் கூட்டினால்தான் கேடுற்ற வினை வேறொரு காலத்தில் வந்து பலன் தருமே ஒழிய, அல்லாத பொழுது அந்த கேடுற்ற வினை தானாகவே வந்து வேறொரு இடத்தில் பலன் தர முடியாது என்று சொல்லி அற்புதமாக நிலைநாட்டினார். அப்போ அதற்கு மேலேயும் மீமாம்சகர் விடாமல் சொல்கின்றார்கள் என்னவென்றால், அதாவது ஒரு இடத்துல செய்த வினை வந்து இன்னொரு இடத்துல எப்படி பலன் தரும், பலன் தர முடியாது. எனவே அந்த வினைப்பலனை கூட்டுவதற்கு ஒருவன் வேண்டும் என்றுதானே சித்தாந்திகளாகிய நீங்கள் சொல்கின்றீர்கள். நாங்கள் சொல்றோம், மீமாம்சகர்களாகிய நாங்கள் சொல்றோம், வினை வந்து தானே பலன் தரும் சொல்றோம். இப்ப சித்தாந்திகள் நீங்க என்ன மறுக்கிறீங்க? ஐயா, வினை செய்து முடிச்ச பிறகு அது கெட்டுவிட்டது, கேடடைந்த வினையானது தானே வேறொரு இடத்தில் வந்து வேறொரு காலத்தில் அது பலனை தர முடியாது. ஆனால் வினைகள் எப்படி பலன் தருகின்றன? ஒரு பிறவியில் செய்த வினை வேறொரு பிறவியில் கூட வந்து பலன் தருகின்றன. எனவே அது தானாக வேறொரு பிறவியில் பலன் தர முடியாது, அந்த பலனை கூட்டுவது பூர்வம் வேணும்னு சித்தாந்திகளாக நீங்கள் சொல்கின்றீர்கள் இல்லையா? இட வேறுபாடுன்னு வந்தாதானே இந்த பிரச்சனையே, ஒரு இடத்துல செய்தவனை வேற இடத்துல பலன் தருது அப்படின்னு நாம சொன்னாதான் அந்த பிரச்சனையே இல்லையா? போன பிறவியில வினையை செய்தவனும் இந்த பிறவியில அதன் பலனை அனுபவிப்பவனும் ஒரே ஆள் தானே. யாரு என்ன வினைய முற்பிறவியில செய்தானோ அந்த செய்தவன் தானே அடுத்த பிறவியில் அதனுடைய பலனை அனுபவிக்கின்றான். எனவே பிறவி பேதம் இருக்கலாம், போன பிறவியில செய்த போது ஒரு இடத்துல செஞ்சிருக்கலாம், இந்த பிறவியில அனுபவிக்கிறது வேற இடமா இருக்கலாம், ஆனாலும் செய்த ஆள் ஒருத்தன் தானே. அந்த செய்த உயிருடைய புத்தியில் தான் எல்லா பலன்களும் இருக்கின்றன, பலன்கள் வேற எங்கேயும் இல்லை. பலன்கள் வினைப்பலன்கள் எல்லாம் செய்தனுடைய புத்தியில் தான் இருக்கின்றன. ஆகவே அவன் தன் புத்தியை கொண்டுதான் வினை செய்கிறான் இல்லையா? அந்த வினைகள் அவன் புத்தியிலே கிடக்கின்றன, அவன் புத்தியிலேயே அது பலமாக விளைகின்றன. எனவே வினை செய்ததும் ஒரு இடத்துல தான், வினைப்பலன் அனுபவிச்சதும் ஒரு இடத்துல தான், அது உயிருடைய புத்தி தான் அந்த இடம் அப்படின்னு சொல்லி அங்க அருமையா சொன்ன. அப்போ இது வந்து நல்ல ஒரு ஏமாற்று வாசகம் என்று சொல்லி இதனை மறுத்தார்கள் நம்முடைய ஆசிரியர். என்ன அப்படின்னு சொன்னா, வினைப்பலன்களாக எவை வருகின்றன? இந்த உலகத்து போகங்கள், அதாவது இந்த மண்ணுலகத்து போகங்கள், அப்புறம் சிறந்த புண்ணியங்கள் செய்தால் சொர்க்கலோக போகங்கள், பெரிய பாவங்கள் செய்தால் நரகலோக போகங்கள், இவையெல்லாம் தான் வினைப்பலன்களாக வருகின்றன. ஆனால் மீமாம்சகனே, நீ சொல்வது என்ன, வினைப்பழங்கள் எல்லாம் ஆன்மாவினுடைய புத்தியிலேயே இருக்கின்றன என்று சொல்கின்றாய்.

0: அப்போ சொர்க்கலோகம் நரகலோகம் இந்த பூலோகம் எல்லாம் வந்து வினை செய்த ஆன்மாவின் புத்தியிலேவா இருக்கின்றன. இந்த உலகங்கள் எல்லாம் அவன் புத்தியிலே தோன்றி அவன் புத்தியிலே இருப்பதற்கு சாத்தியப்படுமா? எனவே செய்தவன் உள்ளத்தில்தான், செய்தவனுடைய புத்தியில்தான் எல்லா போகங்களும் விளைகின்றன என்று சொல்வது ஒரு இந்திரஜாலம் மாதிரி ஒரு சொல் மாயமாகுமே ஒழிய அது பொருள் பொதிந்த வாசகம் ஆகாது, பொருளற்ற கருத்து என்று சொல்லி அற்புதமாக நம்முடைய ஆசிரியர் அதனை மறுத்துவிட்டார். அந்த கருத்தை மீமாம்சகம் சொல்வதை இரண்டு அடிகளிலே வைத்து சொல்கின்றார். செய்தவர் மனத்தே எல்லா செய்தியும் கிடந்து பின்னர் எய்தவே பலன்கள் ஈனும் என்றிடில் என்றிடில் என்று மீமாம்சகனே நீ கூறுவாயானால், மீமாம்சகனே என்ன கூறுகின்றாய்? செய்தவர் மனத்தே, ஐயா யாரு வினை செய்யறான், அவனுடைய புத்தியிலே எல்லா செய்தியும் கிடந்து அவன் செய்த எல்லா வினைகளும் கிடந்து பின்னர் எய்தவே பலன்கள் ஈனும். பின்னொரு காலத்தில் அந்த புத்தியிலேயே என்ன அந்த பலன்கள் எல்லாம் விளையும் அப்படின்னு சொல்றேன், வினைப்பலன்கள் எல்லாம் விளையும்னு சொல்றேன் என்று நீ சொன்னால், வினைப்பலன்களாக எவை வருகின்றன? இருஞ்சுவர்க்கம் பெரிய சொர்க்கலோக போகங்கள், அப்புறம் என்ன வருகின்றன? பொய்யர்வாள் நரகம், பொய்யர்கள் அனுபவிக்கத்தக்க நரக போகங்கள், அப்புறம் என்ன வருது? பூமி, இந்த பூவுலக போகங்கள். ஆக சொர்க்க போகம் நரக போகம் பூவுலக போகம் எல்லாம் வந்து வினை செய்தவனுடைய புத்தியிலேயே கிடக்குமா? புந்தியில் கிடந்து போந்தது ஐயனே அழகு இது உன் சொல் என்று சொல்கின்றார். செய்தவனுடைய புத்தியில தான் சொர்க்கம் நரகம் பூமி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்வது ரொம்ப அழகான பேச்சா இருக்கிறது. இந்திர சாலம் ஆய்த்தே, இந்திர சாலம் போல இருக்கின்றது. இந்திர சாலம்னா அது வெறும் காட்சி தான், உண்மை காட்சி அல்ல, ஒரு பொய்யான ஒரு காட்சி, ஏமாற்றக்கூடிய வித்தைகள். அது மாதிரி ஒரு ஏமாற்று பேச்சு ஆகுமே ஒழிய உன் பேச்சு உண்மையான பேச்சு ஆகாது என்று சொல்லி மறுத்தார், பொருளற்றது என்று சொல்லி நிராகரித்தார். அதான் உரையில சுவாமிகள் அருமையா சொல்றாங்க, வினைக்கு பயன் எவை? துறக்கம் நிறையம் நிலம். துறக்கம் என்றால் சொர்க்கம், நிறையம் அப்படின்னா நரகம், நிலம் என்றால் இந்த பூ உலகம். வினைக்கு பயனாவன துறக்கம் நிறையம் நிலம் என்னும் அவற்றுட்பட்ட பலவேறு வகை புவன போகங்களாவன்றே. ஆக சொர்க்கம் நரகம் பூமியில் உள்ள போகங்கள் அல்லவா வினைக்கு பலன். அப்ப வினைப்பலன்னா செய்தவனுடைய புத்தியில் விளைகின்றன சொன்னா, செய்தவனுடைய புத்தியிலையா இந்த சொர்க்கம் நரகம் பூமி எல்லாம் இருக்கு? அவை அனைத்தும் வயலின் விளைவு போல ஆன்மபோதத்தின் கிடந்துள்ளவா? வயல்ல எப்படி விளைச்சல் வருதோ அது மாதிரி ஆன்மாவனுடைய போதத்தில தான் புத்தியில தான் சொர்க்க நரகம் எல்லாம் விளையுதுன்னு சொன்னால் என்றல் என்று கூறுதல் சொல் மாத்திரையே அன்றி பொருள் படாது. அது சொல்லுன்னா வெறும் சொல் பேச்சுதான உடைய அதுல அர்த்தம் கிடையாது என்று சொன்னார். சொல் மாத்திரையே அன்றி பொருள் படாது என்பதா என்று அதை மறுத்துள்ளார். ஐயனே என்பது ஐயனேன்னா தலைவனேன்னு அர்த்தம் இல்லையா? இந்த இடத்துல வந்து இகழ்ச்சியா சொல்கின்ற மீமாம்சகனை சொல்லும்போது இகழ்ச்சியா சொல்ற இல்லையா, பெரிய தலைவர் மாதிரி நினைச்சிட்டு நீ ஒரு கருத்தை சொல்ற என்று இகழ்ந்து சொல்கின்றார். ஐயனே என்பது இழித்தற்கண் வந்த குறிப்பு மொழி. அப்புறம் பாருங்க, பாட்டை தொடங்கும் போது அவன் மீமாம்சகன் சொல்வதாக சொல்லும்போது என்ன சொன்னார்கள்? செய்தவர் மனத்தே எல்லா செய்தியும் கிடந்து என்று சொல்லி தொடங்கினார்கள். மீமாம்சகன் என்ன சொல்றான்? வினையை யார் செய்யறானோ அவனுடைய புத்தியிலே எல்லா வினைப்பழங்களும் விளைகின்றன. அவன் செய்யற வினைகள்லாம் அவன் புத்தியில பதிகின்றன, விதை பதிஞ்ச மாதிரி. அப்புறம் பயிர் விளைந்த மாதிரி வினைப்பழங்களும் அவன் புத்தியிலேயே விளைகின்றன சொன்னார். ஆனா பாட்டம் அந்த கருத்தை மறுத்து சொல்லும் போது பாட்டில் எப்படி முடிச்சிருக்காங்க? புந்தையிற் கிடந்து போந்ததுன்னு முடிச்சிருக்காங்க. தொடங்கும் போது செய்தவர் மனத்தேன்னு தொடங்கியது. அது அவருடைய கருத்து, மீமாம்சகன் கருத்து. நான் சொல்றான், செய்தவனுடைய மனத்துல தான் எல்லாம் விளையும். அதை மறுத்து சொல்லும் போது ஆசிரியர் எப்படி சொன்னாங்க? புந்தையிற் கிடந்து போந்ததுன்னா, செய்தவர் புந்தின்னு சொல்லல. ஏன்னா வினையை செய்தவனுடைய புந்தியில புத்தியில வினைப்பழங்கள் விளையும்னா வினையை பெறுபவனுடைய புத்தியிலையும் வினைப்பழங்கள் விளையும்னு ஆகும். ஆகவே செய்தவன் புத்தியில விளைஞ்சதுன்னா அது பெறுபவன் புத்தியிலையும் விளையுதாகும். ஏன்னா ஒருவன் வந்து தன் பொருட்டு செய்யக்கூடிய வினைகள் உண்டு. தான் வந்து உண்ணுதல், தான் நீராடுதல், இதெல்லாம் தனக்கு தானே செய்து கொள்ளக்கூடிய வினைகள். அது மாதிரி பிறருக்கும் நன்மை செய்யலாம், பிறருக்கு தீமையும் செய்யலாம். அப்போ அந்த பிறருக்கு செய்யக்கூடிய நன்மை தீமைகள் அந்த பிறருடைய புத்தியிலே தோன்றுகின்றனவா, இன்ப துன்பங்களாக தோன்றுகின்றனவா என்று கேட்பது போல் சொல்கின்றான். ஆகவே செய்தவனுடைய மனத்திலே இந்த பிறவையில ஒருத்தன் வினை செய்யறான், அது அவன் புத்தியில கிடக்கு, அடுத்த பிறவியில அவன் புத்தியிலிருந்தே அந்த பலன்கள் எல்லாம் விளையுது, சொர்க்க பலன் நரக பலன் எல்லாம் புத்தியிலிருந்தே விளையுதுன்னு சொல்றேன் இல்லையா, இது பொருளற்ற கருத்து என்று மறுத்து விட்டார். சொர்க்க நரகம் எல்லாம் விளையுமா அப்படின்னு சொல்லி மறுத்து விட்டார். அதே மாதிரி ஒருவன் வந்து வினைப்பலனை எப்படி அனுபவிக்கிறான், ஒரு வினையை செய்யறான், அந்த வினைப்பலனை எப்படி அனுபவிக்கிறான், ஒரு இன்பம் நன்மை செஞ்சானா இன்பம் அனுபவிக்கிறான், தீமை செஞ்சானா துன்பம் அனுபவிக்கிறான். அந்த இன்ப துன்பம் யார் வருது, இன்னொருத்தர் மூலமா தானே அது வருது, வருத வாயில் இல்லையா. அப்போ அந்த இன்னொருத்தன் வந்து இவனுக்கு பலனை ஊட்டும் பொழுது இவன் வினையை பெறுபவனாகின்றான், வினையை பெறுபவன் மனதிலும் அந்த சொர்க்க நரகம்லாம் விளையும் ஆகும். ஆகையினால செய்தவன் மனத்தில் விளையும்னா பெறுபவன் மனத்திலும் விளையும் ஆகும் இல்லையா. அப்ப எல்லார் மனத்திலையும் வந்து சொர்க்க நரகம் எல்லாம் விளையுதுன்னு சொல்லி ஆகும், அது பொருந்தா கூற்று என்று மறுக்கின்றார். அதனால செய்தவன் வினையை செய்பவன் வினைப்பலனை பெறுபவன் ரெண்டு பேர் மனதிலையும் வந்து அந்த சொர்க்கங்கள்லாம் விளையும் நரகங்கள்லாம் விளையும் என்று ஆகிவிடும். அதாவது ஒரு கோணத்தில் பார்த்தால் யார் வினையை செய்கின்றானோ அவன் தான் அதற்குரிய பலனை பெறுகின்றான். அது ஒரு கருத்து சரிதான். இது நன்கு ஆழ்ந்து பார்க்கும் பொழுது என்னவென்றால் இவன் வந்து வினையை செய்கின்றானா இன்னொருத்தருக்காக செய்கின்றான், தன் பொருட்டு செய்கிற வினைகள் உண்டு, அடுத்தவருக்காகவும் செய்யறோம் இல்லையா. இவன் வினையை செய்யும் பொழுது ஒரு நன்மையை அடுத்தவனுக்கு செய்யலாம், ஒரு தீமையை அடுத்தவனுக்கு செய்யலாம். அந்த நன்மை தீமைகளும் இவன் யாருக்கு செய்யறானோ அவன் மனதில் இருந்து விளைந்ததுனாகும். இவன் செஞ்சுதானே அவனுக்கு அந்த நன்மை கிடைச்சிருக்கு, இவன் செஞ்சுதானே அடுத்தவனுக்கு தீமை கிடைச்சிருக்கு. ஆனா அது என்ன ஆகுது, இவன் கருத்துப்படி என்ன ஆகுதுன்னா, நான் போய் ஒருத்தருக்கு ஒரு தானம் கொடுக்கறேன்னா அது நான் கொடுக்கறேன், ஆனா இவன் மீமாசங்கிறதுபடி என்ன ஆகும், அவன் மனதில் இருந்து அந்த தானம் செய்த பொருள் விளைந்ததாகும். ஏன்னா பலன்கள் எல்லாம் மனதில் இருந்து விளைந்ததால ஆகுது. ஆகவே இவன் தானம் செய்ததுக்கு இவன் அடுத்த பிறவியில ஒரு இன்பத்தை அனுபவிக்கின்றான், அப்போ இவன் மனதிலிருந்து அந்த இன்பம் விளைகிறது. அது மாதிரி இவன் தானம் கொடுக்கும் பொழுது, இம்மையில் அவன் தானத்தை கொடுக்கும் பொழுது அந்த தானத்தை பெறுபவனுக்கு வந்து இன்பம் கிடைக்கு. அந்த இன்பம் வந்து இந்த தான பொருளாலதான் கிடைச்சது, அதான் உண்மை. ஆனா மீமாசகர் கூற்றுப்படி என்ன ஆகுது, அந்த தான பொருளை பெற்றான், அந்த தான பொருள் அவன் மனதில் விளைகின்றதுன்னு அர்த்தமாயிரும். ஆகையினாலே வினையை செய்பவனுடைய மனதில் சொர்க்க நரகம்லாம் விளையும்னு சொன்னார், வினைப்பலனை பெறுபவன் மனதிலும் சொர்க்க நரகம்லாம் விளையும் ஆயிரும். ஆகவே அதனாலதான் செய்பவன் தனியா அடை கொடுக்காம சொல்லும் போது செய்பவன் பெறுபவன் ரெண்டு பேருக்கும் பொருந்துற மாதிரி புந்தின்னு மெருமனை சொல்லிட்டாரு. செய்பவன் புந்தியிலும் போட்டுக்கணும், பெறுபவன் புந்தியிலையும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆயிரும், வினையை செய்பவனுடைய புந்தியிலும் சொர்க்க நரகங்கள் விளையும், அந்த வினையை பெறுபவனுடைய புந்தியிலும் சொர்க்க நரகங்கள் விளையும் என்று பொருந்தாத கருத்தாக அது விளங்குகின்றது. எனவே இது இந்திர சாலம் போல ஒரு பொய்யான கருத்து என்று சொல்லி அதை மறுத்தருளினார். செய்தவர் மனத்தை கூறவே இனம் பற்றி ஏற்போர் மனமும் கொள்ளப்படும், அற்றாகலினன்றே மறுத்தற்கண் புந்தியிற் கிடந்து போந்தது என பொதுவகையான் எடுத்து ஓதி. செய்தவர் புந்தினோ பெருதவர் புந்தினோ குறிப்பிடாம ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்கிற மாதிரி புந்தியிற் கிடந்து போந்தது என பொதுவகையான் எடுத்து ஓதி விடுத்ததுவும் என்க என்று அருமையாக நுட்பத்தை கூறுகின்றார். அப்படியே அந்த தர்க்கத்தை வந்து வளர்த்து வளர்த்து வளர்த்து வினைப்படனை ஊட்டுவதற்கு முதல்வன் வேண்டும் என்ற கருத்தை அருமையாக நிலைநிறுத்துகின்றார். ஏன்னா அது சித்தாந்தத்திற்கே ஒரு சிறப்பு கொள்கை. ஏன் இவ்வளவு தூரம் சிவஞான சுவாமிகள் சொல்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த பாடல வந்து இலைமறை காய்மறையா இருக்கு அந்த தர்க்க செய்திகள், அதை அருமையாக நம்முடைய உரையின் மூலம் தான் காட்டுகின்றார்கள். அதாவது நாம பாடலை மட்டும் வைத்துக் கொண்டு பொருள் காண முனைந்தால் இந்த அருமையான தர்க்க செய்திகள்லாம் நமக்கு கிடைக்காது. அது சுவாமிகளுடைய அந்த குருவருள், நம்முடைய குரு பரம்பரையிலே பெற்ற குருவருளால் தான் அதில் இலைமறை காய்மறையாக இருக்கக்கூடிய தர்க்க செய்திகள் எல்லாம் எடுத்து சொல்கின்றார். வினையே பலன் தரும்னா வினை செய்தவுடன் கெட்டு விடுகின்றன, பலன் தராதுன்னு சொன்னார்கள் நம்ம சுவாமிகள். அப்பவும் வந்து அவன் மறுத்து சொல்றான், உலகத்து பொருள்கள் கெட்டு பலன் தருகின்றன சொன்னான், எல்லா பொருள்களும் கெட்டு பலன் தருவதில்லை அப்படின்னு மறுத்தார்கள். அப்போ அதுக்கு மேலே அவன் சொல்றான், சில பொருள்களாவது கெட்டு பலன் தருகின்றன சொல்றான், அது மாதிரி வினையும் கெட்டு பலன் தரட்டுமே சொன்னா. அப்படி கெட்டு பலன் தருகின்ற சில பொருள்களும் எந்த இடத்துல அதை கெட்டனவோ அந்த இடத்தில் தான் பலன் தருகின்றன, ஆனால் வினைகளோ ஒரு பிறவியில் செய்து கெட்ட பிறகு வேறொரு பிறவியில் வேறொரு இடத்தில் தருகின்றன, எனவே நீ கூறிய ஓமை பொருந்தாதுன்னு சொல்லி மறுத்தார்கள். அப்ப அதுக்கு மேலே அவன் சொல்றான், சில பொருள்கள் கெட்டு பலன் தராமல் இருக்கின்றனவே அவை வேறொரு இடத்தில் தரும் அப்படின்னு கொள்ளலாம், அது மாதிரி வினைகளும் கெட்டு போய் வேறொரு இடத்தில் பலன் தரும்னு கொள்ளலாம்னு அதுக்கு மேலே மறுத்தான். அப்போ அருமையா சொன்னார்கள், ஓரிடத்தில் ஒரு பழுக்க காய்ச்சிய பாத்திரத்தில் இட்ட நீரானது அந்த இடத்தில் கெடுகின்றது, அது வேறு எந்த இடத்தில் வந்து பலன் தருகின்றது என்று சொல்லி கேட்டு, எனவே உலகத்து பொருள்கள் ஓரிடத்தில் கெட்டு பெருதோர் இடத்தில் வந்து பலன் தருவதில்லை என்று சொல்லி அதை மறுத்தார்கள். அடுத்த பிறகு ஏன் ஓரிடம் இன்னொரு இடம்னு சொல்லணும் அப்படின்ட்டு அவன் ஒரு புது கருத்தை வந்து நிலைநாட்ட வரான். என்ன அப்படின்னா, எல்லாம் ஒரே இடம்தான், யாரு வினையை செய்கிறானோ அவனுடைய புந்தி என்பது புத்தி, வினையை செய்வனுடைய புத்தியில தான் அந்த வினைகள் பதிந்து கிடக்கின்றன, அது விதை போட்ட மாதிரி. பிற்காலத்துல அந்த விதை வந்து விளையுது. அது மாதிரி அவன் புத்தியில பதிஞ்ச வினைகள் அவன் புத்தியிலேயே பழங்களா விளையுதுன்னா, அப்ப சொர்க்கம் நரகம் பூலோகம் எல்லாம் வந்து அவன் புத்தியிலே இருந்து விளைகின்றனவா? வினையை செய்தவன் புத்தியில பிற்காலத்துல விளையும் அப்படின்னா, இம்மேல அவன் ஒருத்தனுக்கு நன்மையோ தீமையோ செய்யும் போது அந்த நன்மை தீமைகளை பெறுபவனுடைய புத்தியிலையும் அந்த இன்ப துன்பங்கள் விளையும்னு ஆகும். எனவே இந்த புத்தியிலே சொர்க்கம் தோன்றும், புத்தியிலேயே நரகமும் தோன்றும், ஒருவனுடைய புத்தியிலேயே பூலோகமும் தோன்றும் என்றெல்லாம் சொல்வது மாய பேச்சு, பொருந்தா பேச்சுன்னு அதை மறுத்துட்டார் என்று சொல்லி அருமையாக அதை மறுத்து விட்டார். எனவே வினையை செய்கின்ற அந்த வினை முதலிடம் எந்த பலன்களும் விளைவதில்லை, அந்த வினை முதலிடமிருந்து எந்த பலன்களும் தோன்றுவதில்லை. அதுக்கு மேல என்ன சொல்றான்னா, அப்போ செய்யப்படும் பொருள் வந்து பலனை தரும் அப்படின்னு சொல்றான். தானம் செய்கின்றோம்னா அந்த தானம் செய்த பொருள் இருக்கின்றதே அது வந்து பலனை தரும் அப்படின்னு சொன்னான். செய்யப்படும் பொருளும் பலனை தராது, வேறு எந்த காரகங்களும் பலனை தர மாட்டா என்று சொல்லி அருமையாக சொன்னான். ஏன்னா ஒரு வினையை செய்யணும்னா எட்டு காரகங்கள் வேண்டும். இந்த காரகங்களை முதல் நிலை என்று சொல்வார்கள். அது நாம பொறுமையாக கேட்க வேண்டிய ஒரு அருமையான செய்தி. அது அதை வந்து அடுத்த பாடலிலே விளக்கமாக சொல்வார்கள். அதுக்கு அந்த இலக்கை நோக்கி தான் சுவாமிகள் அப்படியே வந்து அந்த சித்தியார் பாடலுக்கு பொருள் கூறி வருகின்றார்கள். ஏன்னா அந்த பாடலே அந்த இலக்கை நோக்கி தான் செல்கின்றன. ஆனால் நம்மால் அதை உணர முடியாது. சுவாமிகள் தான் நம்முடைய உரையினால இந்த பாடல் எங்க வருது இலக்குன்னு சொல்லி அற்புதமாக கொண்டு வருகின்றார்கள். ஆக மிகச்சிறந்த மிகச்சிறப்பான ஒரு மிக மிக அரிய உரை சித்தியாருக்கு சுவாமிகள் எழுதியுள்ள பொழிப்புரையா. அதுவும் சுவாமிகளும் கொஞ்சம் நாமெல்லாம் எளிதாக உணர்வதற்கு முடியாம வந்து தொகுத்து நுட்பமாக எழுதியுள்ளார்கள். அதை நம்மனோரும் உணரும் பொருட்டு அதை பதவுரை செய்து அதுல சுவாமிகள் உரையில உள்ள அந்த அரிய கருத்துக்களையும் நன்கு புரியும்படியாக விளக்கியவர்கள் நம்முடைய 16வது பட்டத்து மேலகரம் சுப்பிரமணிய குருமூர்த்திகள் தான். அந்த தேசிக பெருமானார் தான் நமக்கு வந்து பரங்கருணையோடு அந்த பதவுரை அருளி செய்து சுவாமிகளின் பொழிப்புரையை நன்கு நம் உள்ளத்திலே பதிய வைக்கின்றார். மகாவித்வான் மீனாசுந்தரம் பிள்ளை அவர்களே வியந்து போற்றி பரவுகின்றார். பாயிரம் அவருக்கு பாடியுள்ளார்கள் குருமூர்த்தியுடைய பதவுரை. அவ்வளவு அற்புதமாக செய்கின்றார். ஆக வினை முதல் இருக்கின்றானே வினையை செய்கின்றவன் அவனுடைய புத்தியிலிருந்து எந்த பலன்களும் தானாக தோன்ற முடியாது என்று சொல்லி மறுத்துவிட்டார். அடுத்தார் போல் செய்யப்படும் பொருளே பலனை தரும் அப்படின்னு சொல்றான். அப்ப தானம் செஞ்சோம்னா தானம் செய்யப்பட்ட பொருள் வந்து பலனை தருமா? தானம் செய்யப்பட்ட பொருளும் பலனை தராது. தானம் செய்தவனும் தன் தானத்துக்கு ஏற்ற பலனை அவனால் பிறிதொரு காலத்திலே தேர்ந்தெடுக்க முடியாது. தானம் பெற்றவனும் வந்து பிறிதொரு காலத்தில் வந்து அடுத்த பிறவியில வந்து பலனை தருவான்னு சொல்ல முடியாது. அந்த தானமாகிய வினையும் கெட்ட பிறகு தானே வந்து பலனை தராது. எனவே இவற்றுக்கெல்லாம் வேறாய் இந்த வினைகளையெல்லாம் தோன்றா துணையாயிருந்து செய்விக்கின்ற அந்த சிவ பரம்பொருளே இந்த வினையினுடைய தன்மையினை நன்கு அறிந்து வைத்து அதற்குரிய காலத்தை இம்மையிலாவது மறுமையிலாவது கூட்டி வைத்து உரிய பலனை வழங்கும் என்று சொல்லி அற்புதமாக சொல்லக்கூடிய பாடல் தான் அடுத்த பாடல். தானஞ்சை பொருள் தரித்தோர் செய்தவர் தக்க செய்தி ஊனம் பின் உறவே காண்டும் பலம் உருவிப்பான் வேண்டும் ஈனமில் செய்தி ஈசன் இடும் பணி இவை நாம் செய்தால் நூணங்கள் அதிகம் நோக்கி நுகர்விப்பன் வினை நோய் தீர என்று வினைப்பலனை ஊட்டுவதற்கு முதல்வன் வேண்டும் என்ற கருத்தினை அருமையாக எடுத்துரைக்கின்ற அதி அற்புதமான பாடலாக இது உள்ளது. இதன் உரையிலும் சுவாமிகள் இந்த பாடலுடைய அழகையெல்லாம் தம்முடைய உரையிலே மிகச்சிறப்பாக காட்டுகின்றார். ஒவ்வொரு பாடலிலும் காட்டுவது போல் இதிலும் காட்டுகின்றார்கள் என்றுதான் நாம சொல்ல வேண்டியிருக்கின்றது. என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், தானம் செய் பொருள் இது எதற்காக இந்த பாடல் எழுந்தது அதை முதலே சொல்கின்றார்கள். அற்றேல் அப்படியானால் என்ன? அதாவது வினையை செய்தவனுடைய புத்தியில பலன்கள்லாம் தோன்றுங்கிறத மறுத்துட்டீங்க. என்ன பலன்கள்லாம் சொர்க்கம் நரகம் பூமியா இருக்கு இதெல்லாம் புத்தியில தோன்ற முடியாதுன்னு மறுத்துட்டீங்க. சரி, அப்போ அந்த என்ன வினை செய்யறோமோ இல்லையா, அது ஒரு ஏதாவது ஒரு பொருளை வச்சு செய்வோம், அந்த செய்யப்படும் பொருளே வந்து என்ன பலனை தரும் அப்படின்னு கொள்ளலாமா? அற்றேல் அவ்வ செய்தி அவ்வ செய்யப்பட பொருளில் கிடந்து பின்னர் பயன் தரும். அவ்வ செய்தினா இந்த இடத்துல செய்தினா செயல்னு அர்த்தம், செயல் எனவே வினைன்னு அர்த்தம். அந்தந்த வினை அந்தந்த செய்யப்படும் பொருள்ல கிடந்து பின்னர் பயன் தருமா? ஒருவன் பானையை வனைதலாகிய வினையை செய்தான்னா அங்க செய்யப்படும் பொருளா அந்த பானை உருவாகுது, அந்த பானையில அந்த வினை கிடந்து அவனுக்கு பலனை தருமா? அப்படி வைத்துக் கொள்வோமே என்று சொல்லி சொல்கின்றார்கள். செய்யப்படும் பொருளில் கிடந்து பின்னர் பயன் தரும் என கோடும் என்று கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. பயன் தரும் என கோடும்னா அப்படி கொள்வோம் எனின் என்று கூறினால், செய்யப்பட பொருள் முதலிய அனைத்தும் நிலைவேறின்றி கெட்டு ஒளிவனவே ஆகலாம். செய்த வினை எப்படி கெட்டு ஒளியுதோ அது மாதிரி அந்த வினையின் மூலம் செய்த அந்த செய்யப்பட பொருளும் கெட்டு ஒளிவதுதானே. அந்த செய்யப்படும் பொருள் எப்படி அது பிற்காலத்தில் வந்து பலன் தரும்? இந்த பிறவியில செஞ்ச தானத்துக்கு அடுத்த பிறவியில பலன் கிடைக்கிறது. இந்த பிறவியில ஒரு உணவோ ஒரு பணமோ அல்லது ஒரு பொருளோ கொடுத்தானா அந்த பொருள் வந்து அடுத்த பிறவியில் வந்து பலன் தருமா? செய்யப்பட பொருள்ல கிடந்தும் பலன் விளையாது. செய்யப்பட பொருளும் வந்து கெட்டு ஒளிவதுதான். இதை மாதிரி அந்த தானத்தை ஏற்றவன் எப்படி ஒரு காலத்தில் அழிந்து விடுகின்றானோ, அது மாதிரி தானத்தை செய்தவன் எப்படி அழிகின்றானோ, அது மாதிரி இந்த தானமாகிய வினையும் எப்படி அழிகின்றதோ, அது மாதிரி தானம் செய்யப்பட்ட பொருளும் அழியும். ஆக செய்தவன் பெறுபவன் அந்த செயல் இவன் மூன்றும் அழிவது மாதிரி தான் தானமாக செய்யப்பட்ட பொருளும் அழியும். செய்யப்படும் பொருளும் அழியக்கூடியதுதான். ஆக வினையை செய்தவன், வினையை பெறுபவன், வினையா வினையிலே செய்யப்பட்ட செய்யப்படும் பொருள், அந்த வினை இவை அனைத்தும் கெடுவனவே. எனவே என் எக்காலத்தும் கேடின்றி நிலைபெறுகின்ற பேரறிவாய் நிலைபெற்றிருக்கின்ற அந்த பொருள்தான் எல்லா வினையும் அறிந்து அதற்கு உரிய காலத்தை கூட்டி வைக்கும். அந்த காலம் கூடுவதற்குள்ளதான் நமக்கு அவசரம். நான் என்னெல்லாம் பண்ண எனக்கு இன்னும் ஒரு பலனும் விளையலையு சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து உரிய காலத்தை கூட்டி வைத்து அந்த காலத்திலே அந்த பலனை ஊட்டுவது முதல்வனுடைய இயல்பாக உள்ளது. முதல்வன் தான் அதை ஊட்ட முடியும். எனவே செய்யப்படும் பொருள் முதலிய அனைத்தும் நிலைவேறின்றி கெட்டு ஒளிவனவே. ஆகலான் நிலைவேறு உடையனாய் பயன்தரும் முதற்கடவுள் வேறு வேண்டப்படும். இந்த வினைக்கும் தானம் செய்தவன் பெறுபவன் அந்த தானமாகிய வினை தானம் செய்யப்பட்ட பொருள் இவை அனைத்துக்கும் வேறாக உள்ளவன் முதல்வன். அந்த முதல்வன் ஒருவன் வேண்டப்படும். அந்த நிலைவேறுடையனாய் பயன்தரும் முதற்கடவுள் வேறு வேண்டப்படும் அப்படிங்கும் போது அற்றேல். அப்படியானால் முதற்கடவுள் பயன் தருவதற்கு இயைபு என்னை? நாம உயணும்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் மீமாம்சகன் இந்த கேள்விகளை கேட்க வல்லவனோ இல்லையோ அது நமக்கு தெரியாது. ஆனா இந்த கேள்விகள் எல்லாம் நமக்கு நல்ல தெளிவை தருகின்றன. இந்த கேள்விகளுக்கு தருகின்ற பதில்களை பார்ப்பதன் மூலம் நம்ம மேலும் மேலும் இந்த வினை கொள்கையில நம்ம தெளிவுபடுறோம். அற்புதமான ஒரு கேள்வி இது. சுவாமிய வினைப்பு உலகியல்ல கேட்கிறோம் இல்லையா? யாராவது ஒரு காரியம் செஞ்சா இவன் வந்து ஏன் இதை தரணும், இவனுக்கு இதுல என்ன சம்பந்தம்னு கேட்கிற மாதிரி ஆன்மாக்கள் வினையை செய்கின்றன, சரி செஞ்சுட்டு போட்டோம். இந்த முதல்வன் வந்து அந்த வினையெல்லாம் அறிந்து வைத்து உரிய காரணத்தை ஊட்டி ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அந்த வினைக்கு பலனை ஊற்றானே, இதுல அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு அருமையாக கேட்டான். இயைபுனா சம்பந்தம், இயைபு என்னை அப்படின்னு கேட்கிறான். அந்த இயைபு என்னன்னு கேட்கிறான். அப்ப அருமையா சொல்றாரு, முயற்சியின் மூலமாக தானே எந்த
1: வினையும். ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது போற்றிப்பகருடை பகுதி 1. வழங்குபவர் சௌரிராசன் சிவா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: வான்மகில் வழாது வைக மறிவளமும் துறக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான் மறையரங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டாரினைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறையான சம்பந்தர் நிழல் தாள் போற்றி. சீராண்டதில்லை நகர் உமாவதியா செம்பதுமத்திருத்தாள் போற்றி.
3: குருவருளையும் திருவருளையும் போற்றி பணிந்து இன்றைய சைவ சித்தாந்த வகுப்பை தொடங்குவோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற நூல் போற்றி பகருடை. இந்த போற்றி பகருடை என்ற நூலை உமாபதி சிவாச்சாரியார் இயற்றியருளியிருக்கின்றார்கள். இது இந்த பெயர் போற்றி பகருடை. இந்த பகருடை என்பது பாவினுடைய வகை, பாட்டினுடைய வகை. அந்த பாட்டினுடைய வகையே இந்த நூலுக்கும் பெயராக இருக்கிறது. பகருடை வெண்பா அப்படிங்கிறது பாட்டுகளிலே ஒரு வகையான பாட்டு. 2 அடிகளை கொண்ட வெண்பா இலக்கணத்தில் அமைந்தது இந்த பாடல். இது உமாவதி சிவம் தன்னுடைய குருநாதராகிய மறைஞான சம்பந்தரை சிவபெருமானாகவே பாவித்து போற்றி செய்வதனால் இந்த நூலுக்கு போற்றி பகருடை என்று பெயர் உண்டாயிற்று. இது வெண்ப அமைப்பில் அமைந்திருக்கிறது. 92 கண்ணிகளுடைய நூலாக இது அமைந்திருக்கிறது. இதுல ஞான ஆசிரியரை தனது குருநாதரையே மிகச்சிறப்பாக சிவபெருமானுடைய திருவோதரமாக போற்றி இந்த 14 போற்றிகளும் எப்படி உன்னை போற்றி உரைப்பேன் என்று சொல்லக்கூடிய 15வது பகுதியுமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த நூலில் சைவ சித்தாந்த கருத்துக்கள் யாவும் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கின்றன. சிவபெருமான் ஆடல்வல்லானாக நடராச பெருமானாக இருந்து இந்த பிரபஞ்சத்தை எவ்வாறு இயக்குகிறான், அவன் இயற்றுகின்ற 5 தொழில்கள் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 கிருத்தியங்களை எவ்வாறு நிகழ்த்துகிறான், அந்த 5 கிருத்தியங்களின் விளைவாக உயிர்கள் பிறவிக்கு வருகின்றன, உயிர்கள் பிறவிக்கு வரக்கூடிய நிலையில் அவைகள் சகலம், கேவலம், சகலம், சுத்தம் என்ற 3 நிலைகளை அடைகின்றன. அந்த 3 நிலைகளை அடைந்து அது இறைவனை அடையும்படி அவன் இந்த உயிர்களை பக்குவப்படுத்துகிறான். இறைவன் தாயினுடைய வயிற்றிலே இந்த குழந்தையை எவ்வாறு பாதுகாக்கிறான், குழந்தை பிறந்து வந்தவுடனேயே அந்த குழந்தை மீது பாசத்தை தாய்க்கு உண்டாக்கி அந்த தாய் எவ்வாறு பரிபாலிக்கும்படியாக செய்கிறான், வளர்ந்து வரும்பொழுது கருவிகரணங்கள் வளர்ந்து வரும்பொழுது உலகத்தில் என்னென்ன அமைப்புகளை எல்லாம் வினைகளுக்கு ஏற்றார் போன்று அந்த உயிருக்கு செய்து வைக்கிறான் என்பதையெல்லாம் இந்த பாடலிலே மிக சிறப்பாக சொல்லி அருள்கிறார்கள். அந்த உயிர் அடையக்கூடிய 5 அவத்தைகள், இறைவன் வினைகளுக்கு தகுந்தது போல ஒவ்வொரு உயிருக்கும் கணக்கெழுதி வைத்து அந்த உயிர்கள் அந்த வினைகளை அந்த உயிர்களே வந்து அடையும்படியாக எவ்வாறு அவன் பரிபாலித்து உயிர்களை பக்குவப்படுத்துகிறான் என்ற செய்திகளை எல்லாம் மிகச் சிறப்பாக சொல்கிறார்கள். இந்த நூலில் இருக்கக்கூடிய மிகச் சிறந்த ஒரு பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிர் இறந்து போன பிறகு அது செய்த நன்மை தீமைகளுக்கு விளைவாக அது ஸ்வர்க்கம் அல்லது நரகத்திற்கு செல்லும். தீவினைகளை செய்த உயிர் நரகத்தில் பல்வேறு இடர்பாடுகளை எல்லாம் அடையும் என்பதை இந்த சாஸ்திரத்திலே மாவதி சிவாச்சாரர் சொல்கிறார்கள். வேற எந்த சாஸ்திரத்திலும் இல்லாத ஒரு முக்கியமான கருத்து அது. இந்த சாஸ்திரத்தை நாம் படிக்கும் பொழுது சைவ சித்தாந்தத்தை ஒரு சாரமாக ஒரு பார்வையாக பார்ப்பது போல எல்லா செய்திகளும் உள்ளடக்கிய பகுதிகளாக அமைந்திருக்கின்றன. அதனால நமக்கு நினைவுபடுத்துவது போல கூட இந்த நூல் அமையும். போற்றி பகருடை முதல்ல ஆடல் வல்லான், அதாவது நடராச பெருமானுக்கு வணக்கம் தெரிவிக்கின்றார் முதல் பாடல். பூ மண்ணும் நான்முகத்தோன் புத்தேளிர் ஆங்கு அவர்கோன் மாமண்ணு சோதி மணிமார்வன் நாமண்ணும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய் விந்துவுடன் நாதம் நாதாந்தம் நடுவேதம் போதத்தால் ஆமளவும் தேட அளவுயர்ந்த அப்பாலை சேம ஒளி எவரும் சேரும் வகை மாமணிசூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கு அறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி. இந்த பகுதியிலே தில்லைக்கிரியவனாகிய நடராஜ பெருமான் போற்றப்படுகிறார். சிவபெருமான் எல்லாவற்றையும் கடந்திருக்கின்றார். உயிர்களை உயிர்ப்பதற்காக அவர் இந்த உலகத்தோடு கலந்தும் இருக்கிறார். அப்படி கலந்திருக்கின்ற நிலையிலே உயிர்களை பக்குவப்படுத்துவதற்காக 5 தொழில்களை செய்கின்றார். இந்த உயிர்களுக்கு ஆனந்தமாக அளிப்பதற்காக திருநடனத்தை தில்லையிலே செய்தருள்கிறார். இந்த உயிர்களுக்கு அவர் நிலைக்களமாக இருக்கிறார். சிவபெருமான் தான் நிலைக்களம், போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருள் என்ன. அப்ப சிவபெருமான் நிலைக்களமாக இருப்பதனால்தான் உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. உயிர்கள் இயங்குவதற்கும் அவரே நிலைக்களமாக இருக்கிறார். அப்ப அந்த உயிர்கள் தங்குவதற்கும் அவர் தான் இடம் கொடுக்கிறார். உயிர்கள் இயங்குவதற்கும் அவர் தான் இடம் கொடுத்து நிற்கின்றார். இந்த செய்திகளை எல்லாம் இந்த பகுதி நமக்கு தெரிவிக்கிறது. பூ மண்ணும் நாமுகத்தோன், பூ மண்ணுதல், பூனா தாமரை மலர், தாமரை மலரிலே பொருந்தி இருக்கின்ற மண்ணுதல்னா பொருந்தி இருத்தல், நிலை பெற்று இருத்தல். பூ மண்ணும் நான்முகத்தோன், தாமரை மலரிலே பொருந்தி இருக்கக்கூடிய பிரம்மாவும் புத்தேளிர் ஆங்கு அவர்கோன், புத்தேளிர்னா தேவர்கள், தேவர்களும் தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனும் மாமண்ணு சோதி மணிமார்வன், மா அப்படின்னா மகாலட்சுமியை குறிக்கும், திருமகளை குறிக்கும், மா மண்ணுனா லட்சுமி தேவி பொருந்தி இருக்கக்கூடிய திருமார்பை உடையவன் திருமால், அதோடு கூட லட்சுமி தேவியோடு கூட கௌஸ்துப மணி என்ற ஒரு மணியும் அவருடைய திருமார்பிலே விளங்கி தோன்றுகிறது. அதனால மாமன்னு சோதி மணிமார்பன் அந்த திருமாலும் நாமன்னும் வேதம், நாவினால் ஓதப்படுகின்ற வேதங்கள், நான்கு வேதங்கள், ரிக்கு, யசூர், சாமம், அதர்வணம் என்று சொல்லக்கூடிய வேதங்கள், வேதங்களுக்கு ஒலிதான் சிறப்பு. அதனாலதான் திருநாவுக்கரசர் சொல்கிறார், ஒலி சிறந்த வேதம், ஒலி சிறந்த வேதம், ஒலியினால் சிறந்திருக்கிறது வேதம். அப்போ நாவினால் ஓதப்படுகின்ற வேதம், வேதத்தை வந்து அந்த காலத்துல எல்லாம் எழுதா கிழவி என்று சொல்வார்கள், யாரும் எழுதி வைக்கல. அதை ஒருவர் சொல்ல, குருநாதர் சொல்ல, மாணவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் அதை மனனம் செய்து மாணவர்களுக்கு, அவருடைய மாணவர்களுக்கு சொல்லி தருவார்கள். இவ்வாறு அது பாரம்பரியமாக அது வந்து கொண்டே இருக்கும். அது எழுதவே படவில்லை. அதனால இதுக்கு என்ன பேரு? எழுதா கிழவி. அதனால இதை நாமண்ணும் வேதம் என்று சொல்கிறார். நாவினில் பயின்று ஓதப்படுகின்ற வேதமும் வேதாந்தம். அந்த வேதத்திலேயும் நிறைவு பகுதியாக வேதம், வேதத்தில் இருக்கக்கூடிய நிறைவு பகுதியாக வேதாந்தம் என்பது இருக்கிறது. அதை உபநிடதங்கள் என்று சொல்வார்கள். உபநிடங்கள், பல உபநிடங்கள் இருக்கின்றன, 108 உபநிடதங்கள், இன்னும் அதுக்கு அதிகமான உபநிடதங்கள் அப்படின்லாம் பல்வேறு வகையில் அதனுடைய எண்ணிக்கையை பற்றி சொல்லுகிறார்கள். அதில் ஒரு 10 உபநிடதங்கள் மிக முக்கியமானவை. அந்த வேதாந்தத்தில் உள்ள உபநிடதங்களும் விளக்கம் செய் வந்துவுடன் இந்த மாயையில் தோன்றக்கூடிய நாதம் விந்து விளக்கம் செய் வந்துவுடன், அறிவு விளக்கத்தை தருகின்ற விந்து. இறைவன் முத முதல்ல இந்த மாயை படைக்கும் பொழுது நாதத்தை முதலில் படைக்கிறான், அதுக்கு அடுத்தபடி விந்து படைக்கிறான். ரெண்டும் படைச்ச உடனே உயிர்களுக்கு அறிவு விளக்கம் உண்டாவதற்காக அதை செய்கிறான். அதனால விளக்கம் செய் வந்துவுடன் அறிவு விளக்கத்தை தருகின்ற விந்து தத்துவமும் நாதம், அதற்கு ஆதாரமாய் விளங்கும் நாதமும். முதல்ல நாதம் அப்படிங்கிற தத்துவம் இருக்கிறது, அதுக்கு அடுத்தது விந்துங்கிற தத்துவம், ரெண்டு தத்துவத்தையும் படைத்தோம். அந்த தத்துவங்களும் கூட நாதாந்தம், இந்த எல்லாவற்றுக்கும் மேலாக விளங்கக்கூடிய தத்துவம், அதாவது சிவபெருமான், சிவபெருமானும் சிவபெருமானை நடுவேதம் போதத்தால் ஆமளவும் தேட, இந்த எல்லா தத்துவங்களுக்கும் மேலாக இருக்கக்கூடிய சிவதத்துவம், இந்த தத்துவங்கள் எல்லாமும் இறைவனை தேடுகிறது. அப்படி தேடியும் கூட அவர்களால் காண முடியாத உயரத்தில், காண முடியாத எல்லையில், எல்லைக்கு அப்பாற்பட்டு இறைவன் எல்லாவற்றையும் கடந்த நிலையில் இருக்கிறான். நடுவேதம் போதத்தால் ஆமளவும் தேட, அளவிறந்த அப்பாலை, அவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை சேம ஒளி எவரும் தேரும் வகை, அப்படி எல்லாவற்றுக்கும் எல்லாரும் தேடினாலும் தேடுவதற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்ற அந்த பரம்பொருள் சேம ஒளியாக விளங்குகிறான். எல்லா உயிர்களுக்கும் அவன்தான் பாதுகாப்பாக விளங்குகிறான். எல்லா உயிர்களுக்கும் அவன் நிதியாக விளங்குகிறான். எல்லா உயிர்களும் தேடக்கூடிய பொருளாக அவன் விளங்குகிறான். வாழ்க்கையில் ஒரு உயிரானது தேடக்கூடிய மிகச்சிறந்த உன்னதமான பொருள் எதுனா கடவுள். அந்த கடவுளை தேடிக்கொண்டால் வாழ்க்கையில ஒரு மனிதன் அப்புறம் எதைக்காகவும் அவன் அலைந்து பறந்த எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உயிருக்கு மிகுந்த பாதுகாப்பை வழங்கக்கூடியவன் சிவபெருமான். ஆகவே அது சேம ஒளி, சேமத்தை தருகின்ற, நன்மையை தருகின்ற ஒளியாக வழங்கக்கூடிய அந்த பரம்பொருள் எல்லா உயிர்களுக்கும் பேரின்பத்தை வழங்குவதற்காக மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து இந்த கடவுள் திரு மேனி தாங்கி தில்லை மன்றுள் ஆடுவதே எதற்காகனா, மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து மணிகளால் இழைக்கப்பெற்ற திருச்சி தம்பலத்தில் நிறைந்து நின்று பிறவி வழக்கறிக்க, இந்த பிறவியிலே இந்த உயிர்களுக்கு வரக்கூடிய எல்லா வகையான துன்பங்களையும் நீக்குவதற்காகத்தான் சிவபெருமான் அப்படி திருநடனம் செய்கின்றான். அந்த நின்ற நிறுத்த நிலை போற்றி அப்படி உயிர்களுக்காக அவன் திருநடனம் செய்கின்றான். அந்த திருநடனத்திற்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே இந்த பாடல்ல இறைவன் எல்லாவற்றையும் கடந்த நிலையில் இருக்கிறான். 36 தத்துவங்கள் சொல்றோம், 36 தத்துவங்கள் தான் இந்த பிரபஞ்சமாக ஆகி வந்திருக்கிறது. இந்த தத்துவங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறான். இந்த உயிர்களுக்கு நன்மை செய்வதற்காக இந்த தத்துவங்களுக்குள்ளும் அவன் இறங்கி வருகிறான். இந்த தத்துவங்களை அவன் செயல்படுத்துகிறான். அப்படி செயல்படுத்தும் பொழுது அதற்கு பஞ்ச கிருத்தியங்கள் என்று பெயர். அப்படி பஞ்ச கிருத்தியங்களை செய்வதற்காக அவன் நடராஜ பெருமானாக வந்திருக்கிறான். ஆகவே அப்படிப்பட்ட நடராஜ பெருமான் தில்லையிலே திருநடனம் செய்கின்றான். அவனுடைய திருவடிகளுக்கு வணக்கம் என்று இந்த பாடல் நிறைவேறுகிறது. இந்த பாடல்ல நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான செய்திகள், எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பவன் சிவபெருமான், எல்லா பொருள்களும் எல்லா உயிர்களும் தேட வேண்டிய பொருள், சேமநிதியாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். வைப்பு மாடென்று மாணிக்கத்து ஒளி என்று மணிவாசக பெருமான் சொல்லுகின்றார். வைப்பு மாடு, அதாவது நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய மாடு மாடுன்னா செல்வம். நம்ம சேமித்து வைக்கக்கூடிய செல்வம் எதுன்னா நம்முடைய வாழ்க்கையில இறைவனை தேடுதல், இறைவனை நினைத்தல், இறைவனை வழிபாடு செய்தல், இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுதல், இதெல்லாம் நாம் சேமித்து வைக்கக்கூடிய நிதி. அந்த நிதியாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அவன் இல்லாமல், சிவபெருமான் இல்லாமல் இந்த உலகத்துல ஒரு அணு கூட அசையாது. அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. இதையெல்லாம் அவன் என்ன செய்கிறான், அந்த பஞ்ச கிருத்தியங்களையும் அவன் விளையாட்டாக செய்கிறான். காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி, ரொம்ப இலகுவாக செய்கிறான், விளையாட்டாக செய்கிறான் இவைகளை எல்லாம். ஐயானிய ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். நீ இந்த பஞ்ச கிருத்தியங்களையும் செய்வதன் மூலமாக நாங்கள் எல்லாம் எங்களுடைய பிறவியினுடைய பேற்றினை அடைகின்றோம், பிறவியினுடைய லட்சியத்தை நாங்கள் அடைகின்றோம். நீ பஞ்ச கிருத்தியங்கள் செய்யறதுனாலதான் எங்களுக்கு மிகுந்த நன்மை ஏற்படுகிறது என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆகவே உலகப் பொருள்கள் நிலை பெற்றிருப்பதற்காகவும் உலகப் பொருள்கள் இயங்குவதற்காகவும் சிவபெருமான் தன் திருக்கூத்தை நிகழ்த்துகிறான். அப்படி தில்லையிலே திருநடனம் செய்கின்ற சிவபெருமான் எல்லா உயிர்களுடைய இதயத்திலும் நின்று நடனம் புரிகிறான். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி, எல்லா உயிர்களுடைய உயிரிலும் அவன் நடனம் செய்கின்றான். எல்லா உயிரையும் இயக்குவதற்காக அவனுடைய திருமேனி அருள், அவன் உயிருடைய நன்மைக்காக மூன்று விதமான திருமேனிகளை கொள்கிறான். அருவம், அருவுருவம், உருவம், இந்த மூன்றுமே அவனுடைய அருள். அவன் இருக்கின்ற இடமே அருளாக விளங்குகிறது, அவன் நிற்கின்ற பீடமே அருள். அப்ப அந்த திருக்கோயில இறைவன் தங்கி இருக்கின்ற அந்த கருவறையே அருள் நிறைந்த இடமாக இருக்கிறது. அவனுடைய உடம்பு, அதுவும் அருள் நிறைந்தது. உடம்பிலே இருக்கக்கூடிய அவயவங்கள், அவனுடைய உடம்பு அங்கம் என்று சொல்கிறார்கள். அவனுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய திருவடி, திருக்கரங்கள் முதலியவைகள் பிரத்தியங்கம் என்று சொல்கிறார்கள். எதை பார்த்தாலும் அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எதை பொருளையும் நம்ம அருள் என்றே நினைக்க வேண்டும். அதோடு கூட அங்கத்தில் வந்து அவன் உயிருடைய நன்மைக்காக கையிலே சூலம் தாங்கி இருக்கிறான், மழு தாங்கி இருக்கிறான், பாம்பை வைத்திருக்கிறான், அபயமுத்திரை காட்டி கொண்டிருக்கிறான். இதுக்கு வந்து சாங்கம் என்று பெயர். இந்த சாங்கம் அதுவும் கூட அருளாக விளங்குகிறது. ஆமா, அந்த அங்கத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய பொருள்கள், அதாவது அவனுடைய ஆடை, அவனுடைய அணிகலன்கள், அவனுடைய அமருகின்ற இருக்கை, இதுக்கெல்லாம் உபாங்கம்னு பேரு. இந்த இறைவனோடு தொடர்பு கொண்ட எல்லாமே அருள் நிறைந்தவைகள். அங்கம், பிரத்தியங்கம், சாங்கம், உபாங்கம் என்று சொல்லக்கூடிய எல்லாமே அருள் நிறைந்தவைகள். அவன் இருக்கின்ற இடம் அருள் நிறைந்தது. அவனுடைய மேனி மந்திர திருமேனி, இதை முதல்ல நம்ம பார்த்திருக்கின்றோம். அவனுடைய உடுக்கு ஏந்திய திருக்கரம் சிகாரத்தை குறிக்கிறது, வீசிய திருக்கரம் வகாரத்தை குறிக்கிறது, அபயகரம் எகரத்தை குறிக்கிறது, நெருப்பு ஏந்திய திருக்கரம் நகாரத்தை குறிக்கிறது, ஊன்றிய திருவடி மகாரத்தை குறிக்கிறது. அவனுடைய உடம்புல என்ன இருக்கு, சிவாயனம என்ற எழுத்து அமைந்திருக்கிறது. அப்ப அவன் பஞ்சாகர திருமேனி உடையவனாக இருக்கிறான். இந்த பஞ்சாகர திருமேனியின் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு அவன் ஆனந்தத்தையும் நன்மையும் வழங்குகிறான். உலகத்தில் உள்ள உயிர்களுடைய துன்பங்களையெல்லாம் அவன் ஓக்குகிறான். அந்த அந்த நடராஜ பெருமானை சுற்றி இருக்கின்ற அந்த திருவாசி இருக்கிறது அல்லவா, அது ஓங்காரமே திருவாசியாக இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய சுடர்கள், 51 சுடர்கள் இருக்கின்றன. அந்த 51 சுடர்களும் 51 அக்ஷரங்களை குறிக்கின்றன. பெருமான் நடுவிலே பஞ்சாட்சர திருமேனி கொண்டு, சிவாயனம என்ற திருமேனி கொண்டு அவன் விளங்குகிறான். ஆகவே இதை யார் இந்த சிவபெருமானை உள்ளபடி உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு கேட்டா, யார் ஒருவர் யான் எனது என்னும் செருக்க இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உணர்ந்து கொள்வார்கள். உண்மையான வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டோமானால், நம்ம வந்து போற்றி அப்படின்னு வணங்கினா பார்த்தாது, ஆடல் வல்லானுக்கு ஒரு போற்றி, தில்லை மன்ற ஆடுகின்ற சிவபெருமானே போற்றி போற்றி அப்படின்னு சொன்னா அதனால இறைவன் மகிழ மாட்டான். அவனை போற்ற வேண்டும் என்றால் நம்முடைய அகங்காரம் அமகாரங்களானது நம்மை விட்டு ஒழிந்து போக வேண்டும், நம்மிடமிருந்து இல்லாமல் போக வேண்டும். அதுதான் வழிபாடு. யார் அவனை நல்ல முறையிலே வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா, யான் எனதும் செருக்கருத்தவர்கள் சிறந்த முறையிலே அவனை வழிபாடு செய்ய முடியும். அப்படி யான் எனது என்று தன்முனைப்பு இல்லாமல் யார் ஒருவர் சிவபெருமானை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சிவபெருமான் பேரானந்தத்தை வழங்குவான். அவனுடைய துன்பங்கள் அனைத்தையும் அவன் நீக்கி வைத்து அருள் புரி. அப்போ நம்ம கோயில்ல வழிபாடு செய்வது என்பது நம்மை யான் எனது என்னும் செருக்கில் இருந்து விடுபடுத்த வேண்டும். தன்முனைப்போடு கூடிய வழிபாடுகள் இறைவனுக்கு உகந்தவைகளாக இல்லை, அவனுக்கு அதனால எந்த விதமான மகிழ்ச்சியும் ஏற்படாது. இந்த உலகத்திற்கு நாம் வந்திருப்பது, நாம் எல்லோரும் இறைவனுடைய அடிமைகள், அவனுடைய சங்கல்பப்படித்தான் நம்மாலே இயங்க முடியும். நாம் இயங்குவதற்கு அவனே காரணமாக இருக்கிறான், நாம் நிலை பெற்றிருப்பதற்கு அவனே காரணமாக இருக்கிறான். என்னாலே எந்த செயலும் இந்த உலகத்தில் செய்ய முடியாது, எல்லாம் அவனுடைய சங்கல்பந்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று யார் ஒருவர் உண்மையாக உணர்ந்து தன்முனைப்பை விடுகிறார்களோ அவர்கள் இறைவனை உண்மையாகவே வழிபாடு செய்கிறார்கள். வழிபாடு என்பது, அதனாலதான் திருவள்ளுவர் அதை சொல்கிறார், யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும். வானோர்கள் உலகம் தேவ உலகம், தேவர் உலகத்தை விட என்ன சிறந்தது என்ன இருக்கு அப்படின்னா இறைவனுடைய, இறைவன் வசிக்கின்ற திருக்கைலாயம், இறைவனுடைய திருவடி பேரு, இறைவனுடைய திருவடி ஆனந்தம். அப்போ யான் எனது என்னும் செருக்கை யார் ஒருவர் நம்மிடமிருந்து முற்றிலும் நீக்கி வைக்கிறார்களோ அவர்கள்தான் இறைவனை உண்மையாகவே வழிபட்டவர்கள். அவர்களுக்கு உண்மையான பேரானந்தம், சாஸ்வதமான ஆனந்தம், எதாலையும் தடுக்கப்பட முடியாத ஆனந்தம் அவர்களுக்கு உண்டாகும். அவனுடைய திருமேனி பஞ்சாட்சர திருமேனியாக இருப்பதோடு கூட அவனுடைய பஞ்ச கிருத்தியங்களையும் தன்னுடைய மேனியின் மூலமாகவே நமக்கு விளக்கி காட்டுகிறான். உடுக்கையை ஒலிப்பதன் மூலமாக அவன் இந்த உலகத்தை படைக்கிறான். அபய திருக்கரத்தின் மூலமாக இந்த உலகத்தை அவன் காப்பாற்றுகிறான். அக்னி ஏந்திய திருக்கரத்தின் மூலமாக இந்த உலகத்தினுடைய உலகத்தை தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்கிறான். ஊன்றிய திருவடி மறைத்தலை நமக்கு தெரிவிக்கிறது, மறைத்தல் தொழில் அதன் மூலம் நிகழ்கிறது. தூக்கிய திருவடி நமக்கு அருளல் தொழிலை அவன் செய்வதை குறிக்கிறது. ஆகவே அவனுடைய திருமேனி பஞ்சகிருத்தியங்களை செய்வதை நமக்கு தெரிவிக்கிறது, அவனுடைய திருமேனி திருவைந்தெழுத்தை நமக்கு சொல்லுகிறது, அவன் உடுக்கையை உதர்வதன் மூலமாக இந்த உயிர்களினுடைய மாயாமல பற்றியா இருக்கிறான், நெருப்பு ஏந்தி இருப்பதன் மூலமாக நம்முடைய கண்மமல பற்றி நம்மிடமிருந்து அவன் நீக்கி வைக்கிறான், ஊன்றிய திருவடியின் மூலமாக நம்முடைய ஆணவமல பற்றி நம்மிடமிருந்து அவன் வேறுபடுத்துகிறான். ஆகவே இந்த எடுத்த திருவடியின் மூலமாக இவ்வாறு யார் மும்மலங்களும் விட்டு இந்த திருவடியை நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லாமல் செய்யக்கூடிய அருளை நான் செய்கிறேன் என்பதை நடராஜமூர்த்தத்தின் மூலமாக சிவபெருமான் நமக்கு காட்டுகிறான். அப்படி தூக்கிய திருவடியை அப்படி ஆடுகின்ற அந்த வீசுகின்ற கரம் காண்பிக்கிறது, வளைந்த அந்த திருப்பாதமும் அந்த கையும் காண்பிக்கின்றன. யான் எனது என்னும் பற்றை விட்டு என்னிடம் வந்தால் உங்களுக்கு எல்லா விதமான அருளையும் நான் புரிவேன் என்பதை இறைவன் நமக்கு தன்னுடைய திருவடிவத்தின் மூலமாகவே காட்டுகிறான். அப்படி இவ்வளவு செய்திகளையும் அந்த திருவடிவம் நமக்கு காட்டுவதனாலே அந்த மேனியே அருளாக இருக்கிறது, அருள்தான் திருமேனியாக வந்திருக்கிறது. ஆகவே இந்த உண்மையாக இந்த நடராஜ வடிவத்தை யார் ஒருவர் உணர்வார்கள் அப்படின்னா தற்போதம் அற்றவர்கள், தன்முனைப்பு அற்றவர்கள், மும்மல அழுக்கையும் நீக்கியவர்கள், அவர்கள் இந்த சிவபெருமானை பேரின்பம் தோன்ற அதை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அப்படி பார்த்து கொண்டிருப்பதற்காகத்தான் இறைவன் தில்லையிலே திருநடனம் செய்கின்றான். அந்த பேரின்பம் ஒரு உருக்கொண்டு வந்திருக்கிறது, பேரின்பமே நடராஜ பெருமானாக உருக்கொண்டு வந்திருக்கிறது. இந்த உயிர்கள் எல்லாம் தன்னுடைய கண்ணினாலே அந்த திருவுருவத்தை பார்ப்பதற்காகத்தான் அவன் தில்லையிலே திருநடனம் செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே இறைவனை நாம் முழுமையாக உணர வேண்டுமென்றால் நம்முடைய மும்மல அழுக்குகளும் நம்மிடமிருந்து விலக வேண்டும், தன்முனைப்பு நம்மிடமிருந்து விலக வேண்டும். அந்த நிலையிலேதான் நமக்கு எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி இறைவனுடைய பேரானந்த பெருவாழ்வை நாம் பெறுவோம். சம்பந்தர் பெருமான் சென்று தில்லையிலே நடராஜ பெருமானை பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது உணர்விலே வரக்கூடிய இறை உணர்வு, இந்த உயிரிலே இறை உணர்வு தோன்றுவதை இறைவன் என்ன செய்றானா, இந்த உயிரிலே தோன்றுகின்ற உணர்வை உருவமாக காட்ட வேண்டும் என்று நடராஜ பெருமானாக வந்தான் என்று சேக்கடார் பெருமான் சொல்கிறார். உணர்வின் நேர்பெற வரும் சிவபோகத்தை ஒழிவு இன்றி உருவின் கண் அணையும் ஐம்பொறி அளவினும் எளிவர அருளினை என போற்றி. ஆகவே உணர்விலே இறைவனுடைய சாநித்தியம் விளங்குகிறது, உயிரிலே இறைவனுடைய சாநித்தியம் விளங்குகிறது. அந்த உயிரிலே விளங்குகின்றதை எதிரில கண்ணால பார்த்தாராம் தில்லையிலே திரு நடராஜ பெருமானாக. அப்படி பெரியவர்களெல்லாம் இந்த நடராஜ பெருமானை சென்று சென்று பார்த்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அவனுடைய அருள் திருமேனி அவர்களுக்கு விளங்குகிறது, அவனுடைய நடனத்தினுடைய தத்துவம் விளங்குகிறது, அவன் இந்த உலகத்தை எவ்வாறு செயற்படுத்துகிறான் என்பது விளங்குகிறது. அதனால ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள ராஜபெருமான பார்த்தவுடனே ஐந்து புலன்களும் செயலந்து போய்விட்டன. அளப்பெரும் கரணங்கள் நான்கும் சிந்தியாக அவனை பற்றி நினைப்பதை தவிர வேறு எந்த சிந்தனை இல்லாமல் அந்த கரணங்கள் போய்விட்டன. குணமரு மூன்றும் திருந்து சாத்விகமே ஆக மூன்று குணங்களும் தன்னுடைய தாமத குணம், ராஜகுணம், சத்துவகுணம், இந்த மூன்று குணங்களும் சத்துவகுணமாக மாறிவிட்டன. இந்துவாழ் சடையானாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்தபேரின்ப வெள்ளத்துள் துளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார். அப்போ அவருடைய உணர்வுகள் ஒருமைப்பாடு அடைந்து விட்டன. அவன் நேர இறைவனையே அவர் தரிசனம் செய்தவுடனே இறைவன் அந்த தரிசனத்தின் விளைவாக அவரது உயிரிலே எழுந்தருளினான். அவர் இந்த உலகத்தை மறைந்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார். இன்ப வெள்ளத்துல போய் விழுந்தா, வெள்ளத்துக்குள்ள யாராவது விழுந்தா திக்குமுக்காடி போய் உயிர் போடும் இல்லையா? ஆனா சுந்தர பெருமான் இன்ப வெள்ளத்திலே மூழ்கினார். மூழ்கின உடனே அவருக்கு என்ன உண்டாயிற்று? மகிழ்ச்சியின் மலர்ந்தார். மேலும் மேலும் அந்த ஆனந்தம் அவருக்கு பெருகும்படியாக சிவபெருமான் செய்தான். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரைகள் வேள்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்தமிலா ஆனந்தம் அணிகொள்தில்லை கண்டீனே. இந்த நடராஜ வடிவத்தை நம்முடைய அடியார்கள் மேலும் மேலும் பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்ற உந்துதல் அவர்களுக்கு ஏராளமாக இருக்கின்றது. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகச்சீர் மணிக்குன்றே, தில்லையிலே திருநடனம் செய்கின்ற மணிக்குன்றாக விளங்கக்கூடிய நடராஜ பெருமானே, இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருளியம் உடையானே. இடையராது உன்மேல் எனக்கு அன்பு வர வேண்டும், அந்த வரத்தை எனக்கு தர வேண்டும். பக்தர்கள் எல்லாம் ஆண்டவனிடம் உலகாயுத விஷயங்களே கேட்கறதில்லை. எப்பொழுதாவது ஆண்டவன் தோன்றி வந்து எதிரே வந்து அவனுக்கு உனக்கு என்ன வேண்டும்னா, உன்னுடைய தரிசனமே போதும், எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு தான் கேட்கிறாங்க. அப்படி மணிவாசக பெருமான் இறைவனை பார்த்து ஒரு வேண்டுதல் செய்கிறார். ஆடகச்சீர் மணிக்குன்றே, இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருளியம் உடையானே, எனக்கு நீ வரம் தருவதாக இருந்தால் உன்னை நினைத்து நான் உருகி கொண்டே இருக்க வேண்டும், அந்த ஆனந்த அனுபவத்தை எனக்கு நீ தர வேண்டும். ஆனந்தம் ஆடரங்கம், ஆகவே நடராஜ பெருமானை பார்த்தா அது ஆனந்தம். அவன் எந்த அரங்கத்தில் ஆடுகின்றானோ அந்த இடமே நமக்கு ஆனந்தத்தை தரும். ஆனந்தம் பாடல்கள், அவன் நிருத்தியம் செய்யும் பொழுது பாடக்கூடிய பாடல்களெல்லாம் நமக்கு ஆனந்தம். ஆனந்தம் பல்லியம், அவனை சுற்றி இருந்து கொண்டு நந்தியம்பெருமான் முழவு வாசிக்கின்றார், நாரதர் வீணை வாசிக்கின்றார். இந்த வாத்திய குழுக்கள் எல்லாமே ஆனந்தம், ஆனந்தம் வாச்சியம். அந்த நடராச பெருமான் ஆடும் பொழுது அடியார்களெல்லாம் தேவர்களெல்லாம் சேர்ந்து ஆடுகிறார்கள். அந்த ஆடல் கூட ஆனந்தமாக விளங்குகிறது. ஆனந்தமாக அகில சராசரம், இறைவன் திருநடனம் செய்யும் பொழுது அவன் ஆனந்தமாக நடனம் செய்யும் பொழுது அதோடு சேர்ந்து இந்த உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் ஆனந்தம் அடைகின்றன. ஆனந்தம் ஆனந்தம் கூத்துகந்தானுக்கே. ஆகவே அவன் அருள் திருமேனி கொண்டு நடனமாடுகிறான். அவனுடைய நடனத்தை யார் ஒருவர் உள்ளபடி தரிசிக்கிறார்களோ, அவனுடைய கூத்தின் தன்மையை யார் ஒருவர் உள்ளபடி உணர்கிறார்களோ, தன்முனைப்பில்லாமல் உணர்கிறார்களோ, மும்மல அழுக்கு இல்லாமல் அவர்கள் யார் ஒருவர் தரிசிக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த பிரபஞ்சமே ஆனந்த சுரூபமாக மாறி அமைகின்றன. அவன் ஆடும்பொழுது சகலமும் ஆடுகின்றன. வேதங்கள் ஆட, மிகு ஆகமம் ஆட, கீதங்கள் ஆட, கிளரண்டம் ஏழாட, பூதங்கள் ஆட, புவனங்கள் முழுதாட, நாதம் கொண்டாடினான் ஞானானந்த கூத்தி. அதுதான் மணிவாசக பெருமான் கேட்கின்றார், ஆடகச்சீர் மணிக்குன்றே, இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தையே நின்றுருக தந்தருளியும் உடையானே. அப்போ இந்த சிவபெருமானை யார் ஒருவர் உள்ளபடி வணங்குகிறார்களோ, வெறும் சாதாரணமாக சில கிரியைகளை செய்து வழிபாடு செய்யாமல், யார் ஒருவன் அவனுடைய படைப்பினுடைய நோக்கத்தை உணர்கிறார்களோ, யார் தன்முனைப்பில்லாமல் இருக்கிறார்களோ, மும்மலத்திலிருந்தும் நீங்கி நிற்கின்ற நல்ல செயல்களில் யார் ஒருவர் ஈடுபடுகிறார்களோ, அவர்களுக்கு இறைவன் பேரானந்த பெருவாழ்வினை தருவான். அவர்களுக்கு துன்பமில்லாத வாழ்க்கை அவர்களால் வாழ முடியும். அப்படி தில்லையிலே திருநடனம் செய்கின்ற நடராச பெருமானே உனக்கு வணக்கம் அப்படின்னு சொல்றார். பாடலை பாருங்க. ஆடல் வல்லான் வணக்கம். பூ மண்ணும் நான் முகத்தோன் புத்தேளிர் ஆங்கு அவர்கோன் மாமண்ணு சோதி மணி மார்பன் நாமண்ணும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய் விந்துவுடன் நாதம் நாதாந்தம் நடுவேதம் போதத்தால் ஆமளவும் தேட அளவிறந்த அப்பாலை சேம ஒளி எவரும் சேரும் வகை மாமணி சூட் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கு அறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி. நிறுத்தம்னா நடனம், நடனமாடுகின்ற நிலை போற்றி.
4: சித்தம்பலம் சைவம்தார் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: திருச்சிற்றம்பலம். கருவாய் கிடந்துன் கடலே நினையும் கருத்து உடையேன் உருவாய் தெரிந்துண்டன் நாமம் பயின்றேன் உனது அருளாலே திருவாய்ப்பொலிய சிவாய நமவென்று நீர் அணிந்தேன் தருவாய் சிவகஜினி பாதிரி பொலியோர் அரணே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல, அன்னை காஞ்சிபுரி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவுடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மண்ணிலே வைதிக சைவ மரபு மலர்ந்திடல் வேண்டும் என்ற பெருநோக்கத்திலே ஞானாமிரதம் என சொல்லக்கூடிய ஒப்பற்ற ஞான நூலை தந்தருடைய ஸ்ரீ வாகீச முனிவருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, புவியில் போதி சாதனம் எங்கும் பொலிந்திடல் வேண்டும் என்ற புனிதமான ஒரு நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவம் வாரிய அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் சைவம் வாரிய அமைப்பினுடைய ஒரு பெரும் உதவியினாலே ஸ்ரீ வாகீச முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிரதம் என்று சொல்லக்கூடிய ஒப்பற்ற அந்த ஞான நூலினை நாம் சிந்திக்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த ஞானாமிரதம் என்கின்ற அந்த ஒப்பற்ற ஞான நூலிலே திருவருளையும் குருவருளையும் துணையாக வைத்துக் கொண்டு அடியேன் என்று 67வது அகவல் பாவிலே சிந்தனையை தொடங்குகின்றேன். சைவப்பெரியவர்களே, நம்முடைய பன்னிரு திருமுறைகள் இருக்கிறதே, அந்த திருமுறையிலே வரக்கூடிய ஒவ்வொன்றும் ஆப்த வாக்கியம். ஆப்த வாக்கியம் என்றால் ஆணையிட்டு சொல்லுவது, பதிவாக்காக வழுவது. அதில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் பொருள் கொண்டு அதனுடைய உண்மை கருத்தினை நாம் உணர்ந்து நாம் அனுபவித்திற்கு கொண்டு வருவது நம்முடைய கடமையாகும். இந்த திருமறைகள் என சொல்லக்கூடியது எது என்று சொன்னால், நமக்கு அது மருந்து போல்வது. மருந்து என்றால் உடம்பினை பற்றி வருகின்ற நோய் ஒன்று உண்டு, உயிரினை பற்றி இருக்கிற நோய் ஒன்று இருக்கிறது. உடம்பினை பற்றி வருகின்ற இந்த நோய் வாதம் பித்தம் சிலோத்துமத்தால் ஏற்படுகிறது, மிகினும் குறையினும் நோய் செய்யும். ஆனால் உயிரை பற்றி இருக்கிற நோய் மூன்று: ஆணவம் கண்மம் மாயை. எனவே உடலுக்கும் நோய் வரும், உயிருக்கும் நோய் வரும். இந்த இரண்டு நோய்க்குமே தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கின்ற மருத்துவர் நம்முடைய வைத்தியநாதனாகிய பரம்பொருளாகிய சிவபெருமானான். அந்த பெருமானது வாக்காக வெளிப்பட்டதுதான் ஞான சாஸ்திர நூல்களும் 12 திருமுறைகளும். இன்னும் திருக்கைலாய பரம்பரை சைவ ஆதீனங்கள் அங்கீகாரம் செய்திருக்கின்ற சில ஞான பணுவல்கள் இதை இந்த திருமுறைகள் என சொல்லக்கூடியது நமக்கு மருந்து என்பதை நம்முடைய ஆன்றோர்கள் நம்முடைய தன்னுடைய அனுபவ வாக்கிலேயே நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். சத்திய ஞான போதம் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த சத்திய ஞான போதத்திலே நமக்கு நல்ல மருந்து எது என்பதை சொல்லி காட்டுகிறார். கேவல ஞான கிழவன் ஆளுடை பிள்ளை ஞான சம்பந்தன் நாவரசு பேராரூரன் அரதனவாக்கியன். அரதனம் என்றால் மாணிக்க வாக்கியம், மாணிக்க வசகரை குறிப்பிடுறார். கேவல ஞான கிழவன் ஆளுடை பிள்ளை நாவரசு பேர் ஆரூரன் அரதனவாக்கியன் அருந்தமிழ் மூலன் ஸ்ரீவன் முத்தர் திருவாய் மலர்ந்த நூல் பவ நோய்க்கு நுண்ணிய மருந்தே. பவ நோய்க்கு நுண்ணிய மருந்து என்று அங்கே குறிப்பிடு காட்டுகிறார். எனவே நம்முடைய நோய்க்கு நுண்ணிய மருந்தாக இருப்பதுதான் திருமுறைகள். எனவே அந்த திருமுறையை நாம் கற்கின்ற பொழுது உண்மை அறிந்து அதனுடைய கருத்தை நாம் கரகித்தல் வேண்டும். ஒரு மருந்து என சொன்னால் அதை நாம் உட்கொண்டு இரத்தத்திலே கலந்தால்தான் அந்த மருந்து தொழிற்பட்டு நமக்கு பலனை தரும், சுகத்தை தரும். இதே போல இந்த திருமுறைகள் ஞானசாஸ்திர நூல்கள் இவைகளெல்லாம் மருந்தாக இருந்து நம்முடைய உணர்விலே கலந்தால்தான் இந்த ஆன்ம லாபத்தை நாம் பெற முடியும். அந்த உணர்வினை பெறுவதற்கு இந்த நூல்களை நாம் மிகவும் கவனமாக நுட்பமான அந்த பொருள்களை எடுத்து நாம் கற்றல் வேண்டும். ஆகையினாலே இந்த நூல்களை எல்லாம் நாம் ஞான நூல்களை எல்லாம் நாம் கற்கின்ற பொழுது அவைகளெல்லாம் நம்முடைய பிறவி மருந்து, பிறவியை தீர்க்கின்ற மருந்து என கொண்டு அவைகளெல்லாம் மிகுந்த ஒரு கவனத்தோடு நாம் அதை கையாளுதல் வேண்டும் என்று அங்கே நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இன்றைய சிந்தனைக்கு நமக்கு துணையாக இருப்பது, இன்றைய சிந்தனையிலே நாம் 67வது இந்த அகவல் சிவானுபவம் சொல்ல ஒன்னானது என்ற ஒரு தலைப்பிலே வருகிறது. இந்த சிவானுபவம் சொல்ல ஒண்ணாதது என சொல்லுகின்ற பொழுது இதற்கு பொருள் தெரிவதற்கு முன்பாக சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதாவது இறைவனை அடைந்து நாம் அனுபவிக்கின்ற அந்த இன்பத்தை சொல்லினால் சொல்ல இயலாது என்று அந்த இன்பத்திற்கு ஒரு வரையறை செய்து அந்த அகவல் பாவிலே 29 அடிகளிலே இந்த சிவானுபவம் என சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது, அதை அனுபவிப்பவர்கள் என்ன தன்மையிலே இருப்பார்கள் என்று இந்த 67வது அகவலிலே நமக்கு வாயிஷ முனிவர் உணர்த்துகிறார். இந்த செய்தியை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இதற்கு இயல்பாக முன்னுரையாக நமக்கு மருந்து என சொல்லக்கூடிய திருமுறையிலே சில கருத்துக்களை நாம் முன்னோட்டமாக நாம் மனதிலே பதிய வைத்துக் கொண்டால் அந்த ஞானாமிர்தமத்தினுடைய 67வது அகவல் பாக்கு நாம் பொருள் கொள்வதற்கு எளிமையாக இருக்கும். இந்த பேரின்பம் என்பது நாம் நுகர்வதற்கு வேண்டிய நுகர வேண்டியது அந்த பேரின்பம் ஒன்று தான். இதை மணிவாசக பெருந்தகை தன்னுடைய திருவாக்கிலே 10வது அந்த பதிகமாகிய திருக்கோத்தும்பியிலே சொல்லி காட்டுறார். இந்த திருக்கோத்தும்பி என சொல்லக்கூடியது தில்லையிலே எழுந்தருளி இருக்கிற சமயத்திலே அங்கே சோலையிலே வந்து வண்டுகள் சென்று அங்கே ரீங்காரம் செய்து அங்கே தனக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த வண்டினுடைய இனத்திலே ஒன்றாக இருக்கின்ற அரச வண்டை பார்த்து, ஏ அரச வண்டே, என்னுடைய தலைவனாகிய திருச்சிற்றம்பலத்தான் திருவடியிலே சென்று ஊது என்று அந்த அரச வண்டை தூது அனுப்புவதை போன்ற பாவனையிலே மணிவாசகர் அருளி செய்ததுதான் திருக்கோத்தும்பி. இந்த கோத்தும்பி என சொல்லக்கூடியது சிவனோடு ஐக்கியம். சிவனோடு ஐக்கியமான அந்த ஆன்மா எப்படியெல்லாம் ஆனந்தத்தை திழைக்கும் என்பதைத்தான் அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இந்த தும்பி என்று சொல்லக்கூடியது எது என்று சொன்னால் வண்டினுடைய வண்டு, மலர்களை சென்று விழுகின்ற வண்டினுடைய 4 வகைகளிலே ஒன்று. வண்டு என்பது தும்பி என்கின்ற இனத்தை குறிக்கும். வண்டு அல்லது தும்பி, அது 2 ஒரே இனத்தை குறிப்பது. எனவே தும்பி, சுரும்பு, தேன், நிமிரு, இந்த நாலும் வண்டின் வகைகள். இந்த நான்கு வகையான வண்டிலே தும்பி என சொல்லக்கூடியதை அரச வண்டு என்று சொல்வது உண்டு. அரச வண்டு என்றால் இந்த வண்டு செல்லுகின்ற பொழுது இதை பின்தொடர்ந்து மற்றைய பெண் வண்டுகளெல்லாம்

தும்பி என சொல்லக்கூடியது ராஜவண்டு. அந்த ராஜவண்டை வைத்து சொல்லி காட்டுறான். இந்த நான்கு வகையான வண்டிகளை சொல்லுகின்ற பொழுது தும்பியை ஏன் எடுக்கிறார் என சொன்னால், இதனை பின்தொடர்ந்து மற்ற வண்டுகள் வரும் ஒன்று. மற்றொன்று, இந்த நான்கு வகையான வண்டுகளிலே முதல் இரண்டு வகையாகிய தும்பி சுரும்பு என சொல்லக்கூடியது நறுமணம் உள்ள மலர்களிலே மட்டும்தான் சென்று தேன் எடுக்கும். மூன்றாவது நான்காவது இனம் என சொல்லக்கூடிய தேன் நிமிரு என சொல்லக்கூடிய இந்த வண்டு இனங்கள் இரண்டும் நறுமணம் உள்ள மலரிலும் தேன் எடுக்கும். தனக்கு கிட்டாத பொழுது, போதாத பொழுது, மனம் அற்ற பொருள்களிலும் அது சென்று தேனை எடுக்கும் என்று சொல்லி காட்டப்படுது. எனவே நல்ல மனமுள்ள மலர்களிலே மட்டும் தேர்ந்தெடுத்து அதிலே தேனை எடுப்பதுதான் தும்பி என சொல்லக்கூடிய வண்டு. அதைத்தான் நிலைப்படுத்தி சொல்லி காட்டுகிறார். அதில் மூன்றாவது திருப்பாடலே அழகாக நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துகிறார். ஏனென்னா, இந்த வண்டை பார்த்து சொல்கிற செய்தி ஒரு பெரிய சித்தாந்த கருத்தை சொல்லி காட்டுகிறார். தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைத்தோரும் காண்தோரும் பேசும் தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்ளக ஆனந்த தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி. வண்டு என்ன செய்கிறது? என் வண்டே, நீ ஒரு மலரிலே சென்று விழுகிறாய். சில மலரிலே தேன் இல்லாமல் இருக்கும். ஏன், இதற்கு முன்பாக ஒரு வண்டு வந்து அதை பருகி சென்று இருக்கும். அடுத்த மலருக்கு செல்லுகிறாய், அங்கே நீ பருகுகிறாய், பருகுகின்ற அந்த தேன் உனக்கு போதவில்லை. எனவே அடுத்த மலருக்கு செல்லுகிறாய். எதற்காக இந்த மலர்களிலே இருக்கின்ற இந்த தேனை நீ உண்ணுகிறாய்? இது வேண்டாம், இது மிகுந்த சிரத்தை படுகிறாயே, வேண்டாம் என்று சொல்லி காட்டுகிறார். தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, தினைத்தனை உள்ளதோர் தான் விரும்புகின்ற அளவிற்கு அங்கே தேன் இல்லாத காரணத்தினாலே அந்த வண்டினுடைய உணர்விலே இது தினை அளவுதானே இருந்தது, எனக்கு போதவில்லை என்று உணர்கிறார். அதனால தான் வண்டின் உணர்வை வைத்து தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் அப்படிங்கிறார். தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, ஆனால் நான் சொல்லுகின்ற ஒரு மலரிலே சென்று நீங்கள் தேன் அருந்தினால் அந்த தேன் எப்படி இருக்கும்? நினைத்தோரும் காண்தோரும் பேசுந்தோறும் எப்போதும் இறைவனது திருவடியாகிய மலரிலே சென்று சிவானுபவமாகி அந்த தேனை நீங்கள் உண்டீர்கள் எனச் சொன்னால், நினைத்தோரும் காண்தோரும் பேசுந்தோறும் எப்போதும் அதனுடைய பயனை நீங்கள் தேன் உண்டதை நினைக்கின்ற பொழுதும் அப்பெருமானை காணுகின்ற பொழுதும் பேசும் தோறும் எப்பொழுதும் அனைத்து எலும்பு உள்ளக நம்முடைய அனைத்து எலும்புகளும் உள்ளே நெக்கு நெக்கு உருகும்படியாக ஆனந்த தேன் சொரியும் பேரானந்தமாகிய அந்த தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே. குனிப்புனா வளைதல், குனித்த புருவம்னா வளைந்த புருவம்னு அர்த்தம். குனிப்புன்னா வளைந்து வளைந்து ஆடுகின்ற, என்ன பொருள், கூத்தினை ஆடுகின்ற தில்லை அம்பலவானனை குறிப்பிடுகிறார். குனிப்பு உடைய அணுக்கே சென்று ஊதாய் போ தும்பி. எனவே இந்த உலகிலே நாம் விரும்புகின்ற அந்த இன்பத்தை இரண்டாக சொல்லி காட்டுகிறார். ஒவ்வொரு மலரிலும் சென்று தேன் பருகி அது போதாமை திருப்தி அடையாமல் அது சிரத்தையை மேற்கொள்ளுவது சிற்றின்பம். குனிப்புடையானுடைய திருவடியிலே சென்று மலர்களில் உள்ள அந்த தேனை அறிந்து பேரானந்தத்தில் திளைப்பது பேரின்பம். எனவே இங்கு இறைவனது திருவடியை மலராகவும் வண்டாக ஆன்மாக்களையும் வைத்துக்கொண்டு சிவானந்தமாகிய தேனை பருகும்படியாக நம்மை தூண்டுகிறார். எனவே நாம் தினைத்தினை உள்ளதொரு பூவிலாகிய அந்த சிற்றின்பத்தை நுகராது, திருவடியாகிய மலரிலே இருக்கிற சிவானந்தமாகிய அந்த பெருந்தேனை உண்ணுதல் வேண்டும். திருவடி மருதில் இருக்கிற பெருமானை சொல்லுகின்ற பொழுது பெருந்தேன் பொந்து அப்படிங்கிறார் மணிவாசக பெருந்தர். எனவே அந்த பெருந்தேன் அந்த பொந்திலே இருக்கின்ற தேனை அருந்துங்கள் என சொல்லி காட்டுகிறார். சிற்றின்பம் என்பது என்ன, பேரின்பம் என்பது என்ன?
சிற்றின்பம் என்பது கருவி காரணங்களால்

0: மாயாகாரியமாகிய பொருள்களை நுகர்வது. இது வேண்டும் என்கின்ற அளவும் கிட்டாது, இருந்தாலும் சில இடங்களிலே தடை ஏற்படும். இன்னும் நாம் வேண்டுகின்ற அளவு நாம் பருகினாலும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்குமே திகட்டி வேண்டாம் என்று நாமளே வெறுக்கக்கூடிய தன்மை வரும். இதுதான் சிற்றின்பம் என சொல்லக்கூடியது. பேரின்பம் என சொல்லக்கூடியது கருவி கரணங்களை எல்லாம் சிவகரணங்களாக்கி சிவானுபவமாகிய பொருந்தி இருக்கின்ற இறைவனது திருவடியிலே சென்று அந்த திருவடியிலே பொருந்தி இருக்கின்ற அந்த சிவானந்தமாகிய அந்த தேனை பருகுகின்ற அந்த நிலைக்கு இருக்கிறதுக்கு பேரு தான் பேரின்பம். இந்த சிற்றின்பத்திற்கும் பேரின்பத்திற்கும் என்ன பொருள் என சொன்னால், இந்த சிற்றின்பை நுகர்கின்ற பொழுது மட்டும் இன்பம் இருக்கும், அது நிரந்தரம் அல்ல, துன்பத்தையும் கொடுத்து விடும். ஆனால் பேரின்பம் என சொல்லக்கூடியது அது நிரதிசய இன்பம் என்று நம்முடைய சைவ ஆகமங்கள் சொல்லுகிற நிரதிசய இன்பம். நிரதிசய இன்பம் என்றால் இதுவரை அந்த அனுபவத்தை சுவையை இந்த ஆன்மா இதுவரை அனுபவிக்காதது, அனுபவிக்கும் தோறும் புதுமையாக இருப்பது. அதுதான் அந்த பேரின்பத்துக்குள்ள விளக்கம். இன்னொரு தடவை சொல்றேன், அனுபவிக்கின்ற பொழுது அது நமக்கு திகட்டாது, நுகருந்தோறும் புதுமையாக இருப்பதுதான் அந்த பேரானதை இந்த பேரின்பம் என சொல்லக்கூடிய ஒன்று. நம்முடைய ஞானாசிரியர்மார்கள் இந்த பேரின்பத்தை வைத்து சொல்லுகின்ற பொழுது இது சொல்ல ஒண்ணாதது அப்படிங்கிறார். அதைத்தான் இந்த நமக்கு தலைப்பாக சிவானுபவம் சொல்ல ஒண்ணாதுன்னு சொல்லுகிறார். இந்த சிவானுபவம் சொல்ல ஒண்ணாது என சொல்லுகின்ற பொழுது ஒரு உபமானத்தை காட்டுவதற்காக உலகிலே எது இனியது, எது நமக்கு இன்பத்தை தருவதோ என்பது இந்த உலகியலிலே உள்ள பொருளை வைத்து இதைவிட மேலானது என்று குறிப்பிட்டு காட்டுவார்கள். உலகியலிலே நாம் இன்பம் என நினைத்து கொண்டிருக்கின்ற அவர்களை விட மேலானது என்பதற்கு நல்ல ஒரு தேவார திருப்பாடல் அப்பர் பெருமான் அருளிய திருவிடை மருது திருப்பதிகத்தில் அழகாக சொல்லி காட்டுகிறார். இறைவன் எப்படி இனிக்கிறான், கனியினும் நல்ல கனிந்த பழத்திலும், அந்த கனியினும் உண்மை தொகை போட்டார், கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும், கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் அப்படிங்கிறார். அதுக்கு மேல இந்த ஐம்புலன்கள் இருக்கிறதே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு இன்பம் கிடைக்கும். ஒரு இடத்துல கண்ணால் கண்டு இன்பம் அடைகிறோம், இன்னொரு இடத்துல செவியால் கேட்டு இன்பம் அடைகிறோம், ஒரு அழகுள்ள பொருளை மலரை கழிக்கின்ற பொழுது கண்ணால் கண்டு இன்பம் அடைகிறோம், சில இசைகளை நாம் செவியால் கேட்டு இன்பம் அடைகிறோம், சில பொருள்களை நாம் நாவால் உண்டு இன்பம் அடைகிறோம், சில பொருள்களை நாம் மூக்கினால் முகர்ந்து அங்கே ஆனந்தம் அடைகிறோம், சிலவற்றை மெய்யினால் தீண்டி அது தென்றல் முதலானவை படுகின்ற பொழுது ஆனந்தத்தை அடைகிறோம். இது ஒவ்வொரு பொருளிலும் இந்த கருவி ஐம்புலன்களில் ஒன்றை ஒன்றாக வைத்து அங்கே அனுபவிப்பது. எனவே இந்த ஐம்புலன்களில் ஒன்று ஒரு பொருளை பற்றி கொண்டு இன்பத்தை அனுப்பது. ஆனால் ஐந்து புலன்களும் சேர்ந்து ஒரு இன்பத்தை அனுபவிக்கின்ற உலகியல் பொருள் எது என்று சொன்னால் அது பெண்ணிடம்தான் இருக்கிறது. எப்படி சொல்லி காட்டுகிறார் மாண்புகள் வள்ளுவன், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள. எனவே ஐம்புலன் நிகழ்ச்சியும் ஒரு சேர அனுபவிப்பது அந்த பெண்ணிடம்தான் இருக்கிறது என்பதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். ஆனால் ஐம்புலனும் ஒரு சேர அனுபவிக்கின்ற அந்த பெண்ணின்பத்தை விடுதல் மேலானதுங்கிறார் அப்பர் பெருமான். பாருங்க, பனிமலர் குளர் பாவை நல்லாரினும் அதை விட இன்பமா இருக்கும் அப்படிங்கிறார். இந்த பாட்டோடு சொல்ல, கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனி முடி கவித்து ஆளும் அரசினும். இந்த உலகத்திலேயே பேரானந்தம் தருவது அரசனுடைய அந்த சிம்மாசனத்திலே அமர்ந்து அந்த ராஜ போகத்தை அனுபவிப்பு, அதை விட இன்பங்கிறார். தனி முடி கவித்து ஆளும் அரசினும் உண்மை தொகை, இனி என் தன்னடைந்தார்க்கு இடை மருதனே. இடைமர்தன் என சொல்லக்கூடியவன் தருகின்ற பேரானந்தம் இருக்கு, இதைவிட மேலானது. அந்த மேலானது எப்படி இருக்கும் சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாது? மணிவாசகர் சொல்லி காட்டுறார் ஒரு இடத்துல, அந்த பேரானந்தத்தை நான் நுகர்ந்து விட்ட காரணத்தினாலே இந்த உலகிலே நான் எதையும் வேண்டுவதில்லை. அந்த பேரானந்தம் ஒண்ணுதான் வேணும்னா எது வேண்டேன் புகழ். ஒருவனுக்கு ஒரு கழிப்பை தருவது, மது உண்ட ஒரு போதையை தருவது புகழ். அந்த புகழும் எனக்கு வேண்டாம். ஏன்னா அந்த புகழுக்காக மனிதன் எதையுமே செய்வான். வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் மண்ணும் விண்ணும் வேண்டேன், மண்ணாளுவரையும் விண்ணாளுகின்ற அந்த ராஜ பதத்தையும் வேண்டேன். பிறப்பு இறப்பு வேண்டேன், பிறப்பு இறப்பையும் நான் வேண்டுவதில்லை. சிவம் வேண்டாதார் தமை தீண்டேன், எப்படி எதற்காக இத்தனையும் வெறுத்தேன். சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துரை, நான் இப்படியெல்லாம் அவைகளில்லை. இந்த இன்பத்தையெல்லாம் வெறுத்ததற்கு காரணம் திருப்பெருந்துரையை அடைந்து இறை தாழ் பூண்டேன், இறைவனது திருவடியிலே என்னுடைய சென்னியிலே அணிகலனாக பூண்டு விட்டேன். புறம்போகேன், இந்த பேரானந்த கழிப்பை நான் அடைந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த திருவடி வியாபகத்திலிருந்து நான் புறம் செல்ல மாட்டேன். இனி புறம் போகல் ஒட்டேன், இந்த புறம் போகலும் ஒட்டேன் என சொல்லி காட்டுகிறார். எது இந்த ஆடு சென்று தலையை திங்கும், தலையை தின்கின்ற பொழுது ரெண்டு இது கவனிக்கணும், ஒன்று சென்று பற்று, இன்னொன்று ஒரு காலை வைத்து பிடித்துக் கொள்ளும். ஏன்னா அது தன்னை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அந்த கொப்பை பிடிச்சு கொள்ளும். இதே போல நம்முடைய பெருமான், நம்முடைய மணிவாசக பெருமான், நானும் விலகுவதில்லை, என்னை விட்டு அவைகள் விலகி செல்லவும் நான் விடுவதில்லை, திருவடியை நான் விலகி செல்ல விடுவதும் இல்லை என்று சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே நம்முடைய மணிவாசக பெருந்தகை அந்த சிவானுவ இன்பமானது இப்படி உயர்ந்தது என்பதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்லி நீ காட்டுகின்ற பொழுதுதான் அந்த திருவடி இன்பம் என சொல்லக்கூடியதை நாம் ஒரு பொழுதும் என்ன செய்ய இயலாது, நாம் அதை இன்ன தன்மை என்று நாம் கூற இயலாது என்பதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த திருப்பாடலை நாம் சிந்தனை செய்வதற்கு முன்பாக ஒரு சிறு கருத்தை அடியேன் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்ன கருத்து என சொன்னார், இப்ப ஏற்கனவே அடிய முன்னுரையிலே குறிப்பிட்டபடி ஐம்புலனும் ஒருங்கே அனுபவித்து இன்பம் அடைகிறது பெண்ணிடம்தான். எனவே முதலிலே அந்த பெண் இன்பத்தை நம்முடைய வாகீஷ முனிவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். பெண் இன்பத்தை வாகீஷ முனிவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த வாகீஷ முனிவர் குறிப்பிட்டு காட்டுகின்ற பொழுது இது ஞான நூல் என்பதை மறந்துவிடக்கூடாது. என பெண்ணை பற்றி தான் அனுபவிக்க வேண்டிய இன்பத்திற்கு என்னென்ன உண்டு அப்படி வர்ணனை கொடுக்கிறார். ஒரு ஞான நூலிலே பெண்ணை பற்றிய ஒரு அருமையான ஒரு வர்ணனை உள்ளது இந்த இடத்துல தான் வருகிறது. ஒரு பெண்ணினுடைய அழகு வர்ணிக்கப்படுவது தோத்திரத்திலும் இருக்கிறது, சாஸ்திரத்திலும் இருக்கிறது. ஏன் அந்த பெண்ணை வர்ணிக்கிறது என சொன்னால், இந்த இடத்துல ஒரு கவனமாக கொள்ள வேண்டிய பகுதி, தோத்திரத்தில் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருமயிலையிலே அங்கு இருக்கின்ற நம்முடைய பெருமான் யார், சிவனேஸ்வரி செட்டியாருடைய புத்திரியை அந்த பொற்குடத்தில் இருந்து எழுப்புகிறார். அந்த எழுப்பப்பட்ட பூம்பாவை அங்கே நிற்கிறார். பூம்பாவையினுடைய அழகை உச்சி முதல் பாதம் வரை வர்ணிக்கிறார். சாமுத்திரிகா லட்சணத்தின் படி ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய அழகை பூரணிக்கிறார். ஞான நூலே பெண்ணை ஏன் இப்படி வருது வர்ணித்திருக்கிறார் என்பதை பார்த்தால் அது வர்ணித்ததற்கும் ஒரு காரணம் உண்டு. இந்த செய்தி தெரியாம இன்றைய ஞானாமிர்த நூலை நாம் பொருள்காண இயலாது. ஏன்னா ஞான நூலே ஒரு முனிவர் பெண்ணை இப்படி வர்ணிக்கிறாரே என்று சொல்ல தோணும். அங்கே சேக்கலார் பெருமான் பூம்பாவையினுடைய அழகை ஏன் வர்ணித்தார் என சொன்னால், அந்த அழகையெல்லாம் வர்ணித்து முடித்து விட்டு ஒரு கருத்து அங்க வைக்கிறார். எப்பா, தான் படைத்த திலோத்தமை என்கின்ற பெண் மீது பிரம்மன் ஆசைப்பட்டுட்டான், நெறி தவறிட்டான். ஆனால் ஞானசம்பந்தரால் எழுப்பப்பட்ட பேரழகு மிகுந்த பூம்பாவையை ஞானசம்பந்தர் தனக்கு உரியவர் என்று சிவனேசன் செட்டியார் உலகோர்களும் அங்கே அறிந்தாலும் கூட தன்னால் எழுப்பப்பட்ட காரணத்தினாலே பேரழகுடைய பூம்பாவை அருளின் வடிவமாக கண்டார். அதான் ரொம்ப முக்கியம், அருளின் வடிவமாக கண்டார். சேக்கரா சொல்லி காட்டுகிறார், என்னில் ஆண்டு எய்தும் வேதா படைத்தவள் எழிலின் வெள்ளம் நன்னும் நான் முகத்தால் கண்டான். பிரம்மா படைத்த திருவத்தமை வரை ஆசைப்பட்டுட்டான். அவளிலும் நல்லாள், அந்த திருவத்தமையை விட பேரழகு படைத்த பூம்பாவையை, அவளிலும் நல்லாள் தன்பாள் புண்ணிய 16 ஆண்டு திருமணத்திற்கு வயதுக்கு உரிய தனக்கென்று சொல்லப்பட்ட பேரழகுடைய அந்த அம்மையை புண்ணிய 16 ஆண்டு பேர் பெரும் புகழிவேந்தர் கண்ணுதல் கருணை வெள்ளம் 1000 முகத்தால் கண்டார். எனவே இந்த செய்தியை சொல்றதுக்குத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே அழகாக நம்முடைய பெருமானானவர் பூம்பாயினுடைய அழகை வர்ணித்து இந்த கண்ணை இந்த கைதை வைக்கிறார்.
1: மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு நீத்தல் விண்ணப், வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: கடந்தாய் கடந்தாக விசாரம் உன்னுடைய திருவுருளாளுக்கு தேவை. அதனாலே கழித்து நின்றேன் என்றால் உன்னுடைய அருளிலே நிலைத்து நிற்காமலே உன்னுடைய அருளையும் பெற்று அதற்கு மேலே அந்த அருளிலேயே நிலைத்து அதுதாக எண்ணி நிற்காமலே உலகிலே விரைவரற்றார் பண்டிருந்தார் போர் பணித்து உன்னுடைய மனப்பூர்த்தியை அந்த திருவிழிக்கு வளர்த்த பண்டிருந்தார் போர் பண்டிருந்தார் போர் என்றால் அந்த திருப்பெருந்துறையில பூமிக்கு வந்து திருவடியை காட்டி திருவடியை சூட்டி திருவடியை காட்டி திருவடியை சூட்டி அருள்பண்ணாய்வார். அது மாதிரி பூர்வலர் மனுஷர் திருவடியை காட்டினார் திருவடியை சூட்டினார் நிலந்தன் மேல் வந்தருளி நீர் கடல்கள் காட்டி காட்டினார் சூட்டினார் காட்டினான் திருவடியை நண்பர்கள் அருணரியே வந்தடைந்த நல்லூரில் மன்னரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்திடும் போது உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்கள் சென்னிமீட்டை பாதமர சூட்டினார் என்று கூறுவார். என்பதுனாலே அப்படி பட்டுதான் வந்தேன் சொன்ன எனக்கு திருவடியை காட்டி முறை இப்பொழுதும் காட்டினார் பண்டுதான் படித்து பணிகள் எப்போது உன்னுடைய திருவடிக்கு தொண்டு செய்ய முடியாது என்னை அழைத்து என்னை கொண்டு ஆளாக கொண்டு இருந்தாய் கலையாய் கலையாய ஒரு ஒரு பெற்றார் உலகியலிலே மகிழ்ந்து என்னை அந்த மகிழ்ச்சியை நீக்கி உன்னை அடையும்படியாக என்ன செய்வாயார் கொண்டிருந்தாய் கலையாய் கலையாய ஒரு பெற்ற திருவருளுக்கு விரோதமாக இருக்கின்ற செயலர் அத்தனையும் பயிருக்கு விரோதமாக இருக்கின்ற கலை போலும் திருவருளுக்கு விரோதமாக இருக்கின்ற செயலர் அத்தனையும்
3: Okay.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திரு ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: எனவே அதனால்தான் அந்த மூவருடைய செலவு நயப்புகளும் அருமையான முறையிலே, ஒருவர் தோன்றிய ஊரிலிருந்தே வந்த செலவு நயப்பு ஞானசம்பந்தருடையது, திருவாரூரை மையமாக கொண்டு செலவு நயப்பு வந்தது சுந்தரர் கவிந்தது. ஏன்னா மீண்டவர் திருநாவூர்லாம் வருது. நாவுக்கரசர் செலவு நினைப்பு அப்படியே சென்று கொண்டே போயிட்டார். அந்த புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என்ற அந்த செலவு அப்படி போயிட்டே இருந்துட்டார. தவிர இது முதல், இது ரெண்டு, இது மூன்றாவதுன்னு சொல்ல முடியாது. இப்படி எல்லாம் இந்த இருக்கிறதை பார்க்கலாம். எல்லாம் சேர்க்கிறாரால் தான் தெரிய முடியும். அதனால் பாருங்க, திருத்தொண்ட தொகையருளி, திருத்தொண்ட தொகையருளி எது எங்க சொன்னார்னு கேட்டா, தடுத்தாடு கொண்ட புராணத்துல சொன்னார். அங்க திருத்தொண்ட தொகையை சொன்னது. ஏன்னா ஒரு நாள் திருவாரூருக்கு கோயிலுக்கு செல்கின்ற பொழுது யாரும் அங்கே இவர் அந்த அடியவர் மீது மிகுந்த அந்த பற்றினாலே இவருக்கு நாம் ஆளாதல் இல்லை என்று கருதி ஒதுங்கி சென்றார். உள்ளே சென்றவுடன் பெருமான் அவர்களுக்கெல்லாம் நீ அடியவனாக இரு என்று சொல்லி திருத்தொண்ட தொகை பாடினார். திருத்தொண்ட தொகை பாடிய அளவு வரைக்கும் முன்ன படிச்சிருக்கோம். இப்ப அதற்கு மேல் இங்குதான் தொடங்குது. எது தலைப்பு ஏயர்கோன் கலிக்காமநாயனார் என்றிருந்தாலும் ஆனவருடைய வரலாற்று தொடக்கம் அங்கிருந்து இங்கே தொடர்கிறது. அப்படி தொடர்கின்ற பொழுது என்னன்னா, திருத்தொண்ட தொகையருளி திருநாவல் ஊராளி கருத்தொன்று காதலினால் கனகமதில் திருவாரூர் ஒருத்தர்களல் முப்பொழுதும் உருகிய அன்போடு பணிந்து பெருத்தெழுமை அன்பினால் பிரியாதங்கு உரையினாள். திருவாரூர்ல தானும் தன்னுடைய பறவையாருமாக இருந்து விடாமல் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போதுதான் தாளாண்மை உழவு தொழில் உழவு தொழில் தன்மை வளம் தலை சிறந்த வேளாளர் குண்டையூர் கிழவர் எனும் மேதக்கோர் பாலார்வின் மதியணிந்தார் மறையவராய் வடைக்கினில் வென்று ஆளாக கொண்டவர்தால் அடைந்து அன்பால் ஒழுகுவான். குண்டையூர்னு ஊர் அங்க இருக்கிற அருமையான ஒரு பெரியவர் வேளாண் மரபினர். சுந்தரருடைய அந்த இதெல்லாம் தடுத்தார் கொண்ட பெருமையும் திருத்தொண்ட தொகை பாடிய தினம் கேட்ட பிறகு இவருக்கே நாம் ஆட்படுவது என்று கருதி என்ன செய்தாராம், இவருடைய குடும்பத்துக்கு வேண்டிய நெல் முழுதும் நாம கொடுத்துருவோம் என்று கொடுத்தோம். தாமே முன் வந்து கொடுத்துருவோம், கேட்டு கொடுக்கல அல்லவா, கேளாமலே கொடுத்தார். செந்நெல்லும் பொன்னன்ன செழும்பருப்பும் தீங்கரும்பின் இன்னல்லை அமுதும் முதல் எண்ணில் பெறும் பல வளங்கள். சென்னல் அருமையான அரிசி, இனி செழும் பருப்பு அது வந்து காய்கறி மற்றது குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு வெறி வேண்டியது. தீங்கரும்பின் இன்னல் அமுதும் அது எதுக்கு கேட்டா, இறை வழிபாடு ஆற்றுவதற்கு சக்கரை பொங்கல் மரதெல்லாம் போடுறதுக்கு திருப்பி வேணும். எனவே அந்த மூன்றையும் முக்கியமா சொல்லி வைத்தார். ஒன்று உணவுக்கு ஏற்பது நெல், இன்னொன்று சுவைக்கு சுவை கூட்டுவது காய்கறியிலையும் சரி சாம்பார்லையும் ரசத்திலையும் போடுவதெல்லாம் பருப்பு, இன்னொன்று பெருமானை வழிபாடு செய்வதற்குரியது இருக்கிறது சக்கரை பொங்கல். இப்படி இந்த மூன்று இந்த மூன்றுக்கு ஏற்ப மற்றதும் கொடுத்தார். இவையெல்லாம் தெரிந்து கொடுத்தாராம் அவர். இவையெல்லாம் எண்ணில் பெரும் பல வளங்கள் மன்னிய சீர் வன்தொண்டற்கு அமுதாக வழுவாமல் பன்னெடுநாள் பறவையார் மாளிகைக்கு படி சமைத்தார். மாதந்தவர்னாலும் ஒன்னாம் தேதி அப்படி அண்ணா அப்பெல்லாம் ஒன்னாம் தேதி இப்படி இந்த ஆங்கில தேதியா இருக்காது, தமிழ் தேதி தான் ஒண்ணும். இப்ப தமிழ் ஆங்கில தேதின்னு ரெண்டையும் போட வேண்டியிருக்கு, அப்ப இருந்ததே தமிழ் தேதி தான். அதனால இப்ப என்ன புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி 22ஆம் நாள் என்றுதான் சொல்லுவோம். எனவே புரட்டாசி முடிந்து ஐப்பசி 1ஆம் நாள் கார்த்திகை முதல் நாள் மாரளி முதல் நாள் இப்படி முதல் தேதி என்று முதல் நாள் என்று நிறைய இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆன செயல் அதன் பின்வரும் ஆர்வத்தால் மகிழ்ந்தாற்ற பானமுறை வழங்காமல் மாநிலத்து வளஞ்சுருங்க போனகனர் படி நிரம்ப எடுப்பதற்கு போதாமி மானமடி கொள்கையினால் மனமயங்கி வருந்துவார். நம்ம 20ஆம் நூற்றாண்டுல இந்த மாதம் அனுபவிக்கிறோமே இந்த அனுபவம் வந்தது. அப்போ என்னது, மழை இருந்தா நல்ல வளம் எல்லாம் இருக்கும், மழை இல்லைன்னா எல்லாம் சொல்லும், மழையே இல்லை, இப்பவும் மழையே இல்லாம இருக்கிறோம். ஆண்டவனுடைய திருவருளினாலே நல்ல இங்க எல்லாம் நம்ம எல்லாம் இதெல்லாம் செய்வதனாலே பெருமான் நல்ல மழை பொழிந்து வான்முகில் வளாது பெய்ய மலிவளம் சுரக்க என்று பெருமானுடைய திருவடியை வேண்டிக் கொள்வோம். அதனால இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இன்ப இப்பவே முடியாது, தண்ணீர் பஞ்சம் அதிகமா இருக்கு. இன்னும் மேல சொல்லுமானால் கடினம் தான். சென்னையில போய் தங்கினம்னு சொன்னா நாமே இந்த அவங்க அந்த இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பயன்படுத்துறாங்க தெரிஞ்சு நாமே அப்படி என்னன்னு கேட்டா அப்படி ஒரு ரெண்டு சொம்பு ஊத்திட்டு வந்தா தேவலான்னு போடுது. ஏன் அவளை கடினப்பட்டு வாங்குறாங்க, நாம போய் அவங்கள இது பண்ணணும். சிவகாசி தண்ணி வாயிலேயே ஊத்த முடியல, ஏன்னா மருந்த கள்ளி குட்டி எங்கேயும் தண்ணி வருது. அதனால நம்ம ஏதோ இந்த சோழ நாட்டில் இருப்பதுனால கொஞ்சம் தண்ணி இருப்பது பஞ்சம் இல்லாமல் இருக்கு. தண்ணி பட்ட பாடுன்னு அந்த காலத்துல சொன்னோம், இப்ப தண்ணிக்கு படுற பாடு அதிகமா இருக்கு. அப்ப தண்ணி பட்ட பாடுன்னு இப்ப தண்ணிக்கு படுற பாடே அதிகமா இருக்கு. அதனால் தான் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்தை அடுத்து வான் சிறப்பு வைத்தார். எனவே நாம் வழிபட்டு இந்த ஆன்மா உய்வதற்கு ஏற்ற அருமையை செய்வன் இறைவன், அதனால கடவுள் வாழ்த்து. அவனை அடைவதற்கு வேண்டிய சூழலையும் மற்றவற்றையும் உருவாக்கி தருவது எது, நீர் தண்ணீர். ஆமா, நீ பெருமானுக்கு எடுத்து அபிஷேகம் பண்றோம்னு சொன்னா தண்ணி வேணுமே, பெருமானுக்கு நிவேதனம் பண்றோம்னா தண்ணி வேணுமே, நாம் வாழ வேண்டும் என்றால் தண்ணி வேண்டுமே. அதனால தான் அடுத்த அதிகாரம் வான் சிறப்பு. மிக அருமையானது வான் சிறப்பு. இரண்டாவது, அதை கொண்டாந்து யாராலையும் தன்னால கொண்டாந்து நிக்க முடியாது, பெருமான் திருவருளால தான் போய் இல்லைன்னு செய்ய முடியாது. ஆதலால் இரண்டாவதாக வான் சிறப்பு என்பது. இந்த மாதிரி நல்ல வான் சிறப்பும் கடவுள் கொள்கையும் நிலை பெறணும்னு சொன்னா நீர்த்தார் ஞானிகள் நல்லா நம்ம நாட்டில் இருக்கணும். அதான் மூன்றாவது ஆரம் நீர்த்தார் பெருமை. அவர்களால் சொல்லப்படுவதுதான் அறம். எனவே அறன் வலியுறுத்தல். அந்த வரம் இருவகைப்படும் இல்வாழ்க்கை, அது அஞ்சாதிகாரம். அதுக்கு யார் வேணும்? வாழ்க்கை துணைநலம் வேணும். நீங்க இருக்கும்போது குழந்தை பிறப்பு, மக்கள் பிறப்பு ரொம்ப அருமையா இருக்கு. மதுரையில திருவள்ளுவர் கழகம் நெடுமாறன் அப்பாவாலையும் முன்னிருந்த சபாநாயருடைய அப்பா இருந்தார பழனி வேதராஜனாலையும் நிறுவப்படுது திருக்குறள் கழகம். அருமையா இருக்கும். திருக்குறள் கழகம்னு வைத்து, திருவள்ளுவர் கழகம்னு வைத்து, மூன்று முறை திருக்குறளை பரிமையல் உரையோடு நடத்திய ஒரே ஒரு இடம் மதுரை திருவள்ளுவர் கழகம் தான். தென்காசி கூட அப்படிதான். திருக்குறளை யோகிதையா படிக்கணும்னா பரிமையல் உரையோடு படிக்கணும். அப்படி உண்மையா நடத்த நேரம் அந்த கழகம் தான். வழியில போறவெல்லாம் எது எழுதலாமா? எனவே வான் சிறப்பு. அதனால் அந்த வான் சிறப்பு தான் மிக இன்றிமையா இருக்கும். அதனால தான் அது இரண்டாவதாக வைத்தே நமக்கு பேசினார். இங்கே அந்த மழையின்மையினாலே இவருக்கு அந்த உணவு எல்லாம் சுவனி போச்சு. இந்த வான் சிறப்புங்கிற அதிகாரத்தில் சொல்லப்பட்ட குரலை, ஐந்தாறு குரலை அப்படியே முகந்து தந்திருக்கிறார் சேக்கிழார். சேக்கிழார் ஐந்தாறு குரல் பாக்களை அப்படியே முகந்து தந்திருக்கிறார் சேக்கிழார். ஒரே பாட்டில் இங்கே திருவீழிமிடல பஞ்சம் வந்ததுன்னு சொன்னமே, திருவீழிமிடல பஞ்சம் வந்ததுன்னு சொல்லும் போது எதனால் பஞ்சம் வந்தது? மழையின்மையினால். அந்த மழையின்மையினால் பஞ்சம் வந்தது என்பதை அப்படியே திருக்குறள் அதிகாரத்தை அப்படியே அந்த ஐந்தாறு குரல் அப்படியே சேர்த்து பிடிக்கும். அந்த பாட்டு தொடக்க சொல்லிபுரம் படிச்சு பாருங்க. மண்ணின் இசை வான் பொய்த்து என்ற பாட்டு. அந்த பொய்த்துங்கிற சொல்லே திருவள்ளுடையது அல்ல. விண் நின்று பொய்ப்பின் திருநீர் உலகத்து உள் நின்று உடற்கும் அந்த பொய்ப்பின் அதெல்லாம் அவர் சொல்லு திருக்குறள் சொல்லு ரொம்ப அழகா பண்ணியிருக்க. எனவே மழையின்மையினால பஞ்சம் ஏற்பட்டுதான். ஏற்பட்ட உடனே இவர் வந்து பறவையாருடைய மாளிகைக்கு நெல் மற்றதெல்லாம் அனுப்ப முடியல. அதனால் வண் தொண்டர் திருவாரூர் மாளிகைக்கு நெல்லெடுக்க, வண் தொண்டர் திருவாரூர் மாளிகைக்கு நெல்லெடுக்க இன்று குறையாகின்றது என் செய்கேன். ஒரு அடியவருக்கு கொடுத்தேன், கொடுத்து வந்தேன், எனக்கு புண்ணிய குறைவினால இப்பொழுது முடியவில்லையே என்கிறார். என நினைந்து துன்று பெறும் கவலையினால் துயரெய்தி உண்ணாதே அன்றிரவு துயில் கொள்ள அங்கனர் வந்தவர் புரிவார். ஒரு நாள் தூக்கவே வல்லவர். என்ன சுந்தரருக்கு அனுப்பி வந்த ஒரு உணவு இதை போய் அனுப்ப முடியாமல் நம்ம காலம் முடித்தது. நம்முடைய ஊழின் குறை என்று சொல்லி வந்த பெருமானே அருள் புரிந்தாராம். என்ன அருள் புரிந்தார்? ஆர் ஊரன் தனக்கு உண்பால் நெல் தந்தோம் என்றருளி நீர் ஊரும் தரைமுடியா நிதிக்கோமான் தனையேவ. அவருக்கு என்ன வந்து குபேர் இருக்கிறான், எது வேணாலும் கொடுக்கலாம். என்ன இந்த குண்டையூர் ஒரு ஊர்ல குண்டையூர் கிழான்னு ஒருத்திருக்கிறார், நெல் அனுப்பி வந்தார் சுந்தரருக்கு இல்லைன்னு வருத்தப்படுகிறாங்க. அடியேன் யாது பண்ணினாரு, நெல்ல மலையா குவியினார் சரின்னு. அதனால குபேரனே கொண்டு வந்து கொடுத்தால் பேரூர் மற்றதன் எல்லை அடங்கவும் நெல் மலைப்பிறங்கள் கார் ஊரும் நடுவிதும்பும் கறக்க நிறைந்து ஓங்கியதால் மலமலையா நெல்லு பூஞ்சு போச்சு. அவ்விரவு புலர்காலை உணர்ந்தெடுவார் அது கண்டே இவ்வுலகின் நெல் மலைதான் இது என்றே அச்சயித்து செவ்விய பொன் மலை வளர்த்தார் திருவருளின் செயல் போற்றி கொவை வாய் பறவையார் கொடு நிறையே தொடுகிறார். பார்த்தா பெரிய மகிழ்ச்சி இருக்கு. ஏன்னா சுந்தரருக்கு தந்த பொருளை தராமல் போய் முடிந்தேன்னு இப்ப தருவதற்கு பெருமானே வழங்கிவிட்டார் நிரம்ப. ஆதலால் பெருமகிழ்ச்சியோட நாவல் ஊர் மன்னனார்க்கு நாயனார் அளித்த நெல் இங்கு யாவரால் எடுக்கலாகும் இச்செயல் அவருக்கு சொல்ல போவன் யான் என்று போந்தார். பார்த்தார் அங்க இருக்கிற அப்பெல்லாம் லாரி எல்லாம் கிடையாது. ரொம்ப போனா மனுஷன் தூக்கிட்டு வரலாம், அல்லது வண்டிங்கிற பழைய வண்டி இருந்தது அந்த பழைய வண்டியில எடுத்து ரெட்டை மாட்டு கட்டி போட்டு போனோம். இது ரெண்டுதான் இருந்தது சாதனை. இப்ப இருக்கிற அதான் சொன்னேன், இப்ப இருக்கிற சாதனைகள் பலவும் நம் முன்னோருக்கு இருந்திருக்குமாயின் இதுவே சிவலோகமாக இருக்கும். செல்வர் சிவபுரத்தில் அல்ல, இருப்பர் சிவபுரத்தில். அவ்வளவு நமக்கு சாதனைகள் நிரம்ப இருந்தும் ஆனால் அந்த அவர் செய்த பணியில நூறில் அல்ல லட்சத்தில் ஒரு கூறு செய்யல. எனவே அந்த நெல்மலை என்ன பண்ண, எப்படி நான் இதை கொண்டு வருவேன் என்று சொன்னாராம். உண்டை ஊர் கிடவர்தாம் எதிர்கொண்டு கோதில் வாய்வி தொண்டனார் பாதம் தண்ணில் தொழுது வீழ்ந்தெழுந்து நின்று பண்டலாமணி ஏன் செய்த பணி எனக்கு என்று முட்ட பண்டர்தம் பிரானார் தாமே நெல்மலை அளித்தார். உடனே சொன்னார், எனக்கு பெருமான் வேண்ட நெல்மலை தந்திருக்கிறார், அதை மனிதரால் எடுக்கும் எல்லை தன்று. யாரும் வண்டியினாலேயோ நம்ம மனிதனால கொண்டு வர முடியாது. நெல்மலையினாக்கம் இனி என்னால் செய்யலாகும் பணி அன்று அது என கேட்டு பனிமதி முடியாரென்றே பரிந்து நமக்கு அளித்தானல் என்று இனி என முடிந்துதாமும் குண்டை ஊரை வந்தார். பார்த்தார் சுந்தரர், அப்படியா அவ்வளவு நெல்ல கொடுத்திருக்காரா என்று தானே குண்டையூர் வந்தார். வந்தால் நிறைய குண்டையூர்ல பாக்குறார். விண்ணினை அளக்கும் நெல்லின் வெற்பினை நம்பி நோக்கி, வெற்புங்கிறார். நெல் மலையா இருக்கான், நெல் மலை எது இமயமலை மாதிரி, இமயமலை மாதிரி நெல்மலையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அன்னலை தொழுது போற்றி அதிசயம் மிகவும் எய்தி எண்ணில் தீர் பறவை இல்லத்து இந்நெல்லை எடுக்க ஆடும் தன்னிலவு அழிந்தார்தாமே தருள் என்று ஒன்னாதென்று. கொடுத்தா கொடுக்கணும், கூரையை பொத்துக்கிட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்களே, அது போல கொடுத்தா மட்டும் போதாது சாமி, எங்க வீட்டுல கொண்டாந்து போட்டாதான் தேவலாம் என்று அவரும் நினைச்சார். என்ன பண்ணுவார் நண்பர் அல்லவா தோழர், அதனால ஆளிட வேண்டி கொள்வார் அருகு திருப்பதியான கோடிலியில் தம்பெருமான் கோயிலினை வந்தெய்தி வாழன கண்மடவாள் வருந்தாமே எனும்பதியும் மூலவரும் காதலுடன் முன் தொழுது பாடுதலும். எல்லாருக்கும் தெரியுது பார்த்தீங்களா, நீள நனிந்தடியன். ஏன் நீளன்னாது, இதுக்கு பரிமையில உழலி இருந்தான்னா என்ன போட்டுக்கிற முண்டம், நீள நீள நினைந்து நினைந்து அடியேன் அடியேன் இதான் நுனியன் எழுதுற உரை. நீள நினைந்து அடியேன் என்னாது, நீள நினைந்தடியேன் என்றார். கைலையில் இருந்த பொழுது முதல் இதுவரையிலும் இனியும் இருப்பது பற்றி நம்ம தொடர்பெல்லாம் இப்ப பிறந்த பிறகு நாலு பேர் சொன்ன பிறகு நம்ம வந்து பக்தி பண்றோம். அவர் கைலையில இருந்த பொழுதே அவருடைய பக்தி தெரிஞ்சது. அதனால நீள நினைந்தடியன்னா இன்று நேற்று அல்ல, கைலையில் இருந்த பொழுதிருந்து இங்கும் தொன்று நாளையும் தொடர்ந்து என்றும் தொடர முடியாது. அதனால நீள நினைந்தடி. சரி அன்னைக்கு இருந்தப்பா இன்னைக்கு ஏதேனும் ஒரு கால் நீ அடியவனா இருந்து மாறிட்டியான்னா இல்ல, நித்தலும் கைதொழுது. நம்ம சில பேர் கோயிலுக்கு போவாங்க, நான் போவாத திருவண்ணாமலையா நான் சுத்தாதான் பாங்க, இப்ப ஏனாரு ஒரு காலத்துல போனே விட்டுட்டேன் போ, அப்படி அல்ல உமை நித்தலும் கைதொழுது என்று சொல்லி. இது ஏன் வந்து அந்த அம்மா கிட்ட போட்டாங்கன்னு கேட்டா, இந்த நெல் மற்ற அந்த அடுப்புங்கிற விஷயம் எல்லாம் அம்மாவுக்கு புரியும். என்னங்க நாளைக்கு அடியவருக்கு உணவு வேணும், கொஞ்சம் நெல் மூட்டை குறையுது அப்படின்னு யார் சொல்லுவா, அம்மா தான் சொல்லுவான். அதனாலதான் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருகிறாள். கோழில் எம்பெருமான் குண்டையூர் சில நெல் பெற்றாரான், இங்க மலையா கிடக்கு குண்டையூர் சில நெல் பெற்றேன். சரியப்பா அதான் எனக்கு தெரியுமே என்னாரு, இங்கிருந்து திருவாரூர் போறதுக்கு அடியனால் முடியல, ஆள் இல்லை எம்பெருமான் இவை அட்டித்தரப்பு என்று சொல்லி அருமையான பாடல். இப்படி அந்த பாடலை பாடியவுடனே பெருமான் என்ன செய்தாராம், வன் தொண்டர் திருமாலு திருவாரூர் மாளிகைக்கு நெல்லெடுக்க என்று குறை ஆகின்றது என் செய்கிறேன் என்று பெருமானை இங்க வந்துட்டோம்ல, ஆளிட வேண்டி கொண்டு இந்த பதிகத்தை பாடினாராம். பாடின உடனே பகற்பொழுது கடிந்ததற்கின் பறவை மணி அளவின்றி முகப்பெருகு நெல்லுலையில் விளங்கிய ஆறு நிறைய புகப் பெய்து தருவனம் பூதங்கள் என விசும்பில் மிகப்பெரியது உருவாக்கு நிகழ்ந்தது நிம்மலமருளால். ஏன் பகல்ல என்ன பகல்ல செய்யலன்னா, இது அங்கங்க இருக்கிற ஊர்ல இருந்து வேடிக்கை பார்த்து வந்து இந்த பூதங்கள் போறதை பார்த்து பாத்தியாடா போத்த அப்படி மாவட்டேன், நெல்லு மூட்டையை பாத்தியாடாம இதெல்லாம் அங்கங்கேயும் போய் கதை பண்ணிட்டு இருக்கோம், அதனால எல்லாம் படுத்துருங்க ராத்திரியில செய்யறேன்னா. அதுதான் குடும்பத்துக்கு மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கும், தெரிஞ்சது விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பான், உனக்கு எனக்கும் தர்றாரடா அம்மா ஒருத்தன், அதனால இதெல்லாம் வேண்டாங்கிறதுக்காக பகல்ல வேணாம் ராத்திரியில அனுப்பிச்சுட்டு ரொம்ப இல்லை. எனவே எருவில் தரேன் என்னதுன்னா புகை பெய்து தருவனும் பூதங்கள் என அது எதையும் எங்கேயும் செய்யும் இல்லைங்களா என்று சொன்ன உடனே தம்பிரான் அருள் போட்டி தரையின் மீசி விழுந்திருந்தே உம்பரால் உணர்வறிய திருப்பாதம் தொடுதேர்த்தி செம்பனூர் தடையாரை பிரபதியும் தொழுது போய் நம்பர் ஆரூரர் அணிந்தார் நாவலூர் நாவலனார். திரும்ப திருவாரூருக்கு வந்துட்டாராம். பூங்கோயில் வழிந்தருளும் புராதனரை புக்கிரஞ்சி நீங்காத பெருமகிழ்ச்சி உடனேந்தி புறம் போந்து சொன்ன சீர்காழியை மையமா கொண்டதுனால ஞானசம்பந்தர் எந்த திருப்பதிக்கு சென்றாலும் சென்று மீண்டும் சீகாழி வருகின்ற பொழுது தம் திருக்கோயிலுக்கு உள்ளே சென்று வணங்கித்தான் வீடு போவார். நேர வீட்டுக்கு எப்ப போவேன்னு ஆயிப்போச்சு வீட்டுக்கு அப்படின்னு வர்றமே அப்படி இல்லை, அவங்களுக்கு இந்த வீடே வீடு அல்ல அந்த வீடு தான் வீடு, அதனால அந்த வீட்டுக்கு உயிவுங்க ஆனதுனால அந்த வீட்டினுடைய பெருமானியும் நினைச்சேன், நம்ம இந்த வீட்டோட சரியானதுனால எப்ப வருவேன்னு ஆகி போச்சுன்னா அப்படிங்கிறவங்களா இந்த வீட்டுக்கு வந்து. எனவே இவர் என்ன செய்வார்னா திருவாரூரை மையமா கொண்டதுனால அங்க எல்லாம் சென்று திருவாரூரை வணங்கி பிறகு போறாரு. மாளிகையின் உள்ளணிந்தார் ஆரூரர் கோவை வாய்ப்பறவையார் தாம் மகிழும் படி கூறி மேவியவர் தம்மோடு மிக இன்புற்றிருந்ததற்கு பின் அம்மா என்ன பண்ணாங்க, வாங்கன்னு சொல்லி தண்ணி எல்லாம் வேணுமானு கேட்டு எல்லாம் கொடுத்துட்டு, ஆமா போனி வந்தவன்னு கேட்கக்கூடாது, நெல் என்ன ஆச்சுங்க விடாது, வந்தவன் அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்துட்டு என்ன அப்படி இருக்கும்போது என்னங்க போனீங்களேன்னு அதுதான் சொல்ல வந்தேன் என்று ஆரம்பிச்சு, இன்னைக்கு ராத்திரி பூதங்கள் கொண்டு போடுமா அப்படின்னு பெரிய மகிழ்ச்சி அம்மாவுக்கு சரிங்களா. இப்படி சொல்லி கொண்டிருக்கும் போது இரவு வந்தது. கோவி வாய்ப்பறவையார் தாமையிடும் குடியோடு மேவியவர் தம்மோடு மிக இன்புற்றிருந்ததற்கின் சேவின் மேலுமையோடும் வருபார்தம் திருவருளின் ஏவலினால் அவ்விரவு பூதங்கள் மிக்கெழுந்து குண்டையூர் நெல்மலையை குரட்பூத படை கவர்ந்து பண்டுலாம் குடற்பறவை மாளிகையை நிறைவித்து. முதல்ல கொண்டாந்து இவங்க வீட்டுல எங்கெங்க எல்லாம் குதிர் இருந்ததோ எங்கெல்லாம் இருந்ததோ அதுல எல்லாம் கொண்டு பத்தாயிரத்தி எல்லாம் கொடுத்து கொட்டினா அந்த நெல் என்னன்னு கேட்டா இன்னும் எவ்வளவோ இருக்கு பார்த்தது. உடனே அங்க என்ன செய்தாதான், ஆமா குரட்பூதம் படை கவர்ந்து பண்டுலாம் குடற்பறவை மாளிகையை நிறைவித்து அண்டர்விரான் திருவாரூர் அடங்கவும் நெல்மலையாக்கி பார்த்தது. சரி பக்கத்துல இருந்தா பரவாயில்லன்னு சொல்லி பக்கத்து வீடு போச்சு. இன்னும் நிறைய நெல் அதுக்கு அடுத்து வீடு, இந்த தெருவே ஆகி போச்சு அடுத்த தெருவு, பார்த்தா திருவாரூரே எங்கும் நெல்லா இப்படியாக அமைந்திருக்கு. உடனே பையன் இருந்தா கேப்பான் இப்படி ஆகுமான்னு, ஏ இந்த ஒரு மணி நேரமா இதெல்லாம் சுவேடா, நீ ஒரு காலத்துலயும் திருவாரூர் முழுது நெல் மூட்டையை இனி நான் பார்க்க போறதில்ல சரிங்களா, இங்கேயாவது இந்த ஒரு மணி நேரம் அப்படி இருந்து காதுல வாங்கும். அதனால திருவாரூர் முழுது நெல்மலையாக அப்படி காட்சி பெற அமைத்தனவால் அவ்விரவு புலர்காலை ஆரூரில் வாழ்வார்கண்டு எவ்வுலகில் விளைந்ததென நெல்மலைவை என்றித்து நவி மதர் திருநோக்கின் நங்கை புகழ் பறவையார்க்கு இவ்வுலகு வாழவரும் நம்பி அளித்தன என்பார். பாருங்க ஊரார் காலையில பார்த்த உடனே இது என்ன நம்ம வீட்டுக்கு முன்னால இவ்வளவு மூட்டை, அரே இங்க பாருங்க திண்ணிலையும் பாருங்க அங்க ஒரு 500 மூட்டை இருக்குன்னாரு. அப்படியே பார்த்தாங்க, சரி அப்படியானா எடுத்து முதல்ல உள்ள கொண்டு போச்சுட்டு அப்புறம் பார்ப்போம் என்று உள்ள வாழ்த்து போல. இது எப்படி வந்திருக்கும், அந்த பறவையாரம்மா இந்த நிறைய அடிவர்களுக்கு உணவு கொடுத்து வருவாங்க, கொஞ்சம் ரெண்டு நாள் அப்படியே தயக்கப்பட்டாங்க நெல் இல்லைன்னு அவர்களுக்காக தந்திருக்கணுங்க, அதனால அதுல ஒரு படி கூட நம்ம தொடப்படாதுங்க என்று ஒரு இது திருவாரூர் அப்படி இருந்ததாக மனசுல கருதுங்க அப்படி நினைச்சுட்டாங்க. எல்லாரும் அந்த நினைத்து கொண்டிருக்க நம்பி அளித்தன என்பார். நீ கரிய நிற்கொண்டு தனி நோக்கி நெறிபலம் போக்கரிதா இடக்கண்டு மீண்டும் தம் இயல் புகுவார் பாக்கியத்தின் திருவடிவாம் பறவையார்க்கு இந்நெல்லு போக்குமிடம் அரிதாகும் என பலம் போல்கின்றார். இன்னும் சில பேரு சரி நம்ம தெருவில் இருக்கு அடுத்த தெருவில் இருக்கான்னு போய் பார்க்கலாம், அடுத்த தெருவில் பார்த்தா அதுக்கு மேல மூட்டும், ஏன்னா திருவாரூரே நெல்லா இருக்குது என்று எல்லாம் ஊரெல்லாம் பேசிக்கிட்டான். அப்படி பேசி கொண்டிருக்கின்ற பொழுது வன் தொண்டர் தமக்களித்த நெற்கண்டு மயில் சிறப்பார் இன்று உங்கள் மலை எண்ணெய்க்கு மலை மனை எல்லைக்கு உட்படு நிற்குண்டெல்லாம் பொன் தங்கு மாளிகையில் போக பெய்து கொள்கையென வென்றி முறை தரவித்தார் மிக்க புகழ் பறவையா. பார்த்தீங்களா பறவையார் என்ன பண்ணார், ஒரு ஆளை கூப்பிட்டார். இதனால் சகலமான மக்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் அவரவர் தத்தம் வீட்டு எல்லையில் இருக்கின்ற நெல் மூட்டைகளை அவரவரே எடுத்து வைத்துக் கொள்ளலாம், இதில் எவ்வித தயக்கமும் காட்ட வேண்டாம், யாரும் இதற்கு எதிர்த்து வரவும் மாட்டார்கள் அப்படின்னு பார்த்தா அதான் நல்லார் ஒருவர் உலரில் அவர்களுக்கு எல்லாருக்கும் இங்க நல்லார் ஒருவர் இருந்ததுனால அந்த ஆண்டுக்கு வேண்டியதுல 2 ஆண்டு 3 ஆண்டுக்கு சில பேர் கூட ஐயா நம்ம பையன் கல்யாணம் இந்த ஆண்டே வச்சுடலாம் போல இருக்கேன்னாரு. ஆமாப்பா பம்பு இல்ல அப்படின்னாரு, பொண்ணு கல்யாணம் வச்சுடலாம் போல இருக்கேன். ஆகவே அந்த அந்த திருவாரூர்ல அந்த ஆண்டு கல்யாணம் ஏகப்பட்ட கல்யாணம். இது யார் சொன்னாருன்னா நாங்க படிச்சவங்க கொஞ்சம் பாட்டை கெடுக்க வேணாமா அதனால அதனால இப்படி பார்த்தா எல்லாம் கல்யாணம். எனவே இப்படி பார்த்து அந்த நெல்லெல்லாம் அவரவர்கள் எடுத்து வைத்து வரலாம், எடுத்து வைத்துக் கொண்டு மக்க மகிழ்வோடு இருந்தாரலாம். பட் இங்கதான் நாங்கள் ஒரு கடினப்படுறோம். என்ன கடினம்னா இப்ப மூவர் மேற்கொண்ட அந்த செலவு நயப்புன்னு ஒன்று எழுதும் போது ஞான சம்பந்தருக்கு அப்படி எழுதிட்டோம் காழியை வைத்து. இப்போ அப்பர் சுவாமிகள் தான் அது அந்த மாதிரி அவர் சொல்ல முடியாது, ஒரு எல்லை இல்லாமல் அவர் போய்கொண்டே அப்படி வழிபாட்டுக்கிட்டே இருந்துட்டார் காலம் பொழுது அப்படி போயிட்டார். சுந்தரர் திருவாரூரை மையமாக கொண்டோன்னு சொன்னோம், மையமாக கொண்டு இப்ப குண்டையூர் போனது தலையாத்திரைக்கல்ல நெல் இருக்குன்னு தான் சொல்லி போனோம். அதனால நோக்கம் என்னமோ நெல் வந்து கொணர்வதற்கு குண்டையூர்ல போய் பெருமானை வேண்டத்தான் போயிருக்கோம். ஆனால் அங்கிருந்தவாறு பல திருப்பதிகளை பார்த்திருக்கிறார். இது நேரடியாக தலையாத்திரை என்று சொல்ல முடியல, ஒரு ஒரு ஒரு காரணம் பற்றியும் அதற்கு மேல் அதோடு அருகின்றது உரையும் இதெல்லாம் தான் எங்களுக்கு கஷ்டப்படுறோம். ஏன்னா யோகிதையா படிக்கும் போது இதெல்லாம் விளங்குது. இப்ப அவங்க செய்த தலையாத்திரை தலையாத்திரை பெருமானை வழிபடுவதற்கென்றே சென்றது. இங்கே குண்டையூருக்கிடாரு கேட்டு இந்த மாதிரி இருக்க சொல்ல இவர் செல்ல அப்பொழுது அங்க போய் ஆள் இல்லை எம்பெருமான்னு பாண்டார். இது தலையாத்திரையில தலையாத்திர தான். ஆனா பெருமானை வழிபடுவதற்கென்று போனா அது மட்டும் நெல் வேண்டி பெற்றது. இப்படி எல்லாம் சிக்கல் சுந்தர் இருக்குது. இதெல்லாம் எப்ப தெரியுது? கொஞ்சம் யோகிதையா படிக்கும் போதுதான் தெரியுது. யோகிதையா படிக்கும் போதுதான் தெரியுது. எனவே நெல் வேண்டி பெற்று அப்படி செய்து மற்றவர்கள் போய் வந்துட்டேன். எப்படி இது இருக்கும்? இப்போ காதல போட்டு வச்சேன் இருக்கட்டும். இனி நம்பி யாரூர் திருவாரூரில் ஐந்துரை நாள் செம்பொற்குற்றிடம் கொண்டு வீட்டிருந்த செடுந்தேனை தம்பெரிய விருப்பினுடன் தாழ்ந்துணவினால் பறை எம்பருடன் உம்பர்களும் அதிசயப்பை ஏற்றினார். விடுவிடாமல் தினமும் திருவாரூர் பெருமானை போய் வணங்கி வந்தார். குலவு புகழ் கோட்புலியார் குறையிருந்து தம்பதிக்கன் அலைகள் புகழாரூரை எழுந்தருட அடிவணங்கி நிலவியவன் தொண்டர் அகதி சிந்ததற்பின் நேரிறஞ்சி பலர் புகழும் பண்பினார் மீண்டு தம்பதி அணிந்தார். கோட்புலியார்னு பக்கத்தில் வாழ்கின்றவர், அவர் தன்னுடைய ஊருக்கு வர வேண்டும் என்று சொல்லி வணங்கினாராம். சரி அடிவர் கேட்கிறான்னு சொல்லிவிட்டு உடனே இவர் செல்ல போனாராம். தேவர் ஒதுங்க ஒதுங்க திருத்தொண்டர் மிடையும் செல்வர் திருவாரூர் காவல் கொண்டு தனியாளும் கடவுள் பெருமான் கல்வணங்கி இல்ல ஆமா நாவலூர் அருபெற்று நம்பர் பதிகள் பிறநன்னி பாவி பாகர் தமிப்பணிந்து பாடும் விரிப்பில் சென்றடைவார். அப்படியே பல இடங்கள்லாம் சென்றவர் போர்ப்புலியார்னு பக்கத்துல வாழ்கின்றவர், அவர் தன்னுடைய ஊருக்கு வர வேண்டும் என்று சொல்லி வணங்கினாராம். சரி அடிவர் கேட்கிறான்னு சொல்லிவிட்டு உடனே இவர் செல்ல போனாராம். தேவர் ஒதுங்க ஒதுங்க திருத்தொண்டர் மிடையும் செல்வர் திருவாரூர் காவல் கொண்டு தனியாளும் கடவுள் பெருமான் கல்வணங்கி ஆமா நாவலூர் அருகத்து நம்பர் பதிகள் பிறநன்னி பாவி பாகர் தமிப்பணிந்து பாடும் விரிப்பில் சென்றடைவார். அப்படியே பல இடங்கள்லாம் சென்றவர் நிகழ் கோட்புலியாத்தம் நாட்டியத்தான் குடிநன்ன. இங்க பாத்தீங்களா தலையா மேற்கொண்டது என்னமோ பல பதிகளையும் வணங்குகிறார். ஆனா நாட்டியத்தான் குடியில அவர் தங்கள் ஊருக்கு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அதையும் இதில் ஈடுபடுத்துகிறார். அப்போ தலையாத்திரை தான், ஆனாலும் அவர் வேண்டிக் கொண்ட பதிக்கும் சென்று வருகிறார். முன்ன அப்படிதான் தலையாத்திரை தான், ஆனா நெல் வேண்டி குண்டியூர்களார் சொல்ல வருகிறார். இப்படி தலையாத்திரை என்ற பெயரோடு இந்த மாதிரி வருகிற அந்த அமைப்பும் இங்கே காணப்படுகிறது.
4: நமசிவாய் சைவம்.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவிளையாடல் புராணம். வழங்குபவர் சிவத்திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் நமசிவாய்.
5: அவற்றை எல்லாம் நான் விட்டுட்டேன், ரெண்டு மூணு வார்த்தையோட விட்டு முடிச்சுட்டு இனி அதுல நாலு பேர் என்னன்னு கேட்டா சரி நிறுத்துங்க எப்போ வேணாம். நாங்களாம் ரெண்டு பேரும் தாள் பார்த்தாங்க. பெண் புத்தி பின் புத்தி பெண்கள் சொல்லு கேட்கலாமா, நாம எல்லாம் வாங்கப்பா போலாம் அப்படின்னு நாலு பேர் சொன்னாங்களாம். அந்த அருகது அந்த அருகதே சில பேர் சரி வீட்டில் மனைவி சொல்லிட்டாங்க கனவு சரியில்லைன்னு விட்டுடலான்னு, சில பேர் கிடையாது இல்லை இல்லை நம்ம போகலாம் அப்படின்னா சரி போகலாம். போனால் இவங்க அப்படி இந்த இதோ இப்பொழுது வெளியில வர்றாங்களாம். வந்தா கொங்காலர் கூடல் சரிந்திட குரத்தி ஏற்பின்னும் எங்கள் சொற்கோராது எகுவீர் பரிவமம் எய்தி உங்களுக்கு இடையூறு வந்து உருகன சபித்தார். இது வேற எங்க பேச்ச கேட்காம நீங்க போறீங்கப்போ நீங்க எல்லாம் கேடுகிட்டு போவீங்க அப்படின்னு சபிக்கிறாங்களாம். யாரு? மனைவிமார் கணவன்மாரை சபிக்கிறாராம். மனைவிமார்கள் எல்லாம் கணவன்மாரை சபிக்கிறாரெல்லாம், அவ்வளவு பண்பாடு. அப்படி பண்பாடுலாம் இருக்குதான். இதெல்லாம் எங்க பார்த்தாரோ என்ன பண்ணாரோ தெரியல. இதெல்லாம் சொல்றேன். சரி வெளியில போனா என்ன பண்ணுதுன்னாரு, புட்காலும் பல விரிச்சியும் போகல் என்று எதிரே தட்கவும் பறவை எல்லாம் வருது, காகம் ரெண்டு வருது சேர்ந்தாப்புல. இவர்கிட்ட வந்தவொன்னே இப்படி வந்த காகம் இப்படி போய் பிரியுது, அப்படி வந்த காகம் இப்படி போகுது. காகம் கட்டுதுங்கிறது கிராமத்து ஆட்கள் போக மாட்டாங்க. காகம் கட்டிச்சுன்னா எடுத்த காரியம் சரி நாளைக்கு பார்த்துக்கலான்னு தோணும். காகம் கட்டிச்சுன்னா அது போல கருடன் என்ன பண்ணும்னு கேட்டா, வெண்டலை கருடன் சென்றிடமானால் எவகை பொருளும் தன்கையில் கூடும். இங்கிருந்து வலது பக்கம் இருந்து இடது பக்கம் வந்ததுன்னா கருடன் ரொம்ப நல்லது. நேர் மறுதலையா இடதுல இருந்து வலது போச்சுன்னா கொஞ்சம் காரியம் அவ்வளவு சரியா வராது. சரியா வராது இப்படிப்பட்ட பேரு. ஆனா இதெல்லாம் தமிழகிட்ட ரொம்ப நாளா இருந்தது. தொல்காப்பியத்தில் விரிச்சி என்ற சொல்லால் இது மாதிரி நற்சொல் கேட்டல் நல்ல சகுனம் பார்த்தல் உண்டு. இது இன்னைக்கு நேரத்தில் 28ஆம் பஞ்சாங்கமோ அல்லது வந்து ஆனந்தபுரம் பஞ்சாங்கம் வந்தல்ல, தமிழனுடைய பஞ்சாங்கமே அது. எது தொல்காப்பியத்தில் இருக்கு விரிச்சி. கேட்டிருக்கான், அதுல சில இடையூறு பட்டிருக்கிறான்.

பந்தடித்தது. அவனும் அங்கே போய் கொண்டிருந்தான், அவளும் அங்கே வந்து கொண்டிருந்தால் சந்தியில் நின்ன. அதான் தமிழ் நினைக்கிறீர்கள். எங்க தொல்காப்பியமும் சங்கலைக்கியமும் தமிழ். போய் பார், கவனம் எல்லாம் கொட்டி வச்சிருக்கு, கொட்டிச்சிருக்கு. ஆதலால் தமிழன் எப்படியோ இந்த மாதிரிலாம் ஒரு ஊறுபாடு வரும் என்று நினைத்தான். அதனால தான் ஆசர் நல்ல நல்ல அவை நல்ல. எனவே சமயவாதிகளுடைய கருத்து அல்ல, தமிழன் தமிழன் வேறு சமயவாதி வேறையா? தமிழன் சமயத்தோடவே சேர்ந்திருந்தான். எந்த காலத்தில் சேரலன்னு சொல்லு, எங்க இலக்கியம் எது எடு, இங்க என்ன சொல்லு, இங்க என்ன இலக்கியத்தோடு முருகா முருகா. அதனால் இந்த சகுனம் எல்லாம் வந்ததாம் தடுத்ததாம் அதெல்லாம் வேற சொல்றார். இந்த அருகர்கள் வெளியில புறப்படுகின்ற பொழுது இன்னும் மேலும் உடனே சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, ஆமா இந்த உனக்கு இந்த வெறுவாயே மெல்லு, இந்த பெண்களுக்கு இப்போ அவளும் கிடைச்சதா மெல்லுது அப்படின்னு. என்னது என்னமோ, அங்கே சீகாலில இருந்து ஒரு பையன் வந்தாரா, வந்த உடனே வெந்துட்டாராம் ஏயா அப்படின்னாரு. அந்தம்மா பின்ன என்னவா அப்படின்னது, ஆமா என்னமோ இவர் வந்து எடுத்த திருநீர் எடுத்த நேரம் தடவுனாரு நீங்க போச்சு, காக்கா உட்கார பனம்பழம் விட, காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த உடனே ஆஹா காகம் பனம்பழத்தை கீழே பறித்து போட்டதுன்னு அர்த்தமா, இது உட்கார நேரம் அதை பொத்துன்னு காதல விழுந்துருக்குது, ஆ காக்கம் பனம்பழத்து. இன்னொன்னு இதெல்லாம் எழுத்து காட்டுறாரு, ஏறல் எடுத்து போல்வதோர் விழுக்காடு. பரிமேல உரையில வருது நல்லா, எங்கே நான் சொல்லலை. ஏறல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நண்டு இருக்குல்ல, நண்டு அப்படியே அந்த ஈரத்துல அப்படி போயிட்டே இருக்கும், இப்படியே போயிட்டு இப்படி போய் இப்படி இப்படி போய் இப்படி போய் இப்படி போயிருக்கும், அந்த அந்த அந்த கீறல் அப்படி இருக்கும். சில சமயங்கள்ல அந்த நண்டு போன போது அது பாட்டுக்கு இப்படி இப்படி போயிருக்கு, இப்படி இப்படி இப்படி போயிருக்கு, அப்புறம் இப்படி இப்படி இப்படி வந்து இது, அப்புறம் என்ன இப்படி திரும்பி இருக்குது, அப்புறம் இப்படி இப்படி திரும்பி இப்படி போயிருக்கு. போனா இதுக்கு என்ன பேர், ஆனா ஆனா. இது இயல்பா ஏதோ இப்படி போய் இப்படி திரும்பி வந்துருக்குது. ஐயா எங்க நண்டு ஆனா அடிஞ்சு இருக்குது, ஆனா அடிஞ்சிருக்குன்னா கூப்பையில, அது எதோ இப்படி கீழல்ல போயிச்சு போனது வந்ததுல அது ஆனா மாதிரி படுது அவ்வளவுதான். அது போல சீகால இருந்து வந்த ஒரு தம்பி நீக்கு வச்ச ஜலத்தை என்னமோ எடுத்த நேரம் அப்படி திடீர் எடுத்தது, இப்படி மேல என்னமோ போட்டது மந்திரமாதன்னு சொல்லிச்சு, இது காக்கா உட்கார்ந்தது பணம் பழம் விழுந்தது, இதா போய் இந்த பெண்டுகள் பார்த்து பிரமாதப்படுத்தது. இதெல்லாம் இவருடைய முழுக்க கற்பனை இல்ல, பரஞ்சோதி முனிவருடைய முழுமையான விளையாட்டுகள் இதெல்லாம் சொன்னார். இப்படி எல்லாம் சொல்லி போனார். போனா உங்கள் மந்திரம் ஏடொன்றில் தீட்டுக ஓர

நேர ஞானசம்பந்தர்கிட்ட போய் இங்க வாயா, ஒரு வாதம் வைக்கணும். நிச்சயமா வெறுமனை எங்க பாண்டியனுடைய நோயை நீக்கிட்டேன்னு பெரிய எங்க பார்த்தாலும் என்ன தினத்தந்தி தினமலர் நிருபர் பேட்டி கண்டிங்களே, பேட்டி கண்டிங்களே, நாளைக்கு இந்திய எக்ஸ்பிரஸ்க்க ஏல நிருபர்ல கூப்பிட்டு, ஓஹோ சீர்காழி வந்த ஒரு கன்று யாராலும் நீக்க முடியாத அந்த வெப்ப நோயை நீக்கியது என்று நிருபரை பேட்டி கண்டு போறாதீங்க. போயிருப்பாருங்க. அப்புறம் பேட்டி காணலாம். ரெண்டு செய்தி இப்போ, ஒரு செய்தி என்னது, அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இப்போ ஒரு புதியது, நீயும் ஒரு ஏற்ற உண்மை எழுதி போறது நெருப்புல, நானும் ஒரு ஏற்ற எழுதி போடுறது, எது வென்றதோ அப்பதான் வெற்றி. நீ சுரந்திருத்தேன்னு சொல்லிட்டு எல்லா பேப்பரையும் தினமணி நிருபர்லாம் கூப்பிட்டு இருக்காது போடாங்க. இது பார்த்தது திருவருள் சரி அப்படின்ட்டு. திருவருள் என்ன செஞ்சுதான் அங்க ஒரு இது, செக்கரம் தடைவான் உரை பதிகளில் செய்யத்தக்கதன்று. இது அங்கெல்லாம் இல்லவே இல்லை, அதுக்கு நீங்க எந்த இடம் தேவையான நெருப்புல போடுறது, நம்முடைய பெரியபுராணத்துல அந்த அரண்மனைக்கு முன்னால போட்டது. வெப்ப நோயை உள்ளே நீக்கினார் அந்த இது அனல்வாதம் நெருப்புன்னா, அந்த அரண்மனையின் முன்னால நெருப்பு வளர்த்து அதிலேயே செய்தார்னு சொன்னாங்க. மூன்றாவது வையாத்துல போனார். ஆகவே மூன்று செய்திகள், ஒன்று வெப்ப நோய் நீக்கியது அரண்மனைக்குள், தீ வளர்த்து அதில் வெற்றி பெற்றது அரண்மனை முன்னாலே, இனி ஏற்றில் எதிர்விட்டு சென்றது வைகை பேராறு என்று அருமையா சொன்னார்கள். இதுங்க என்ன

என்ன பண்ணா, ஆனாய்யா இந்த மாதிரி நெருப்பெல்லாம் வந்து நீயும் நானும் ஏடு போடுறது இந்த மதுரையில வைக்கப்படாது. ஏன், நீ மதுரை என்னமோ சரி கட்டி வச்சிருக்கிற உன் மந்திர விதியினால. மதுரைக்கு அப்பால போய் தான் செய்யணும்னு தானே, மதுரைக்கு அப்பால போகணும். ஞான சம்பந்த சரின்றது இதெல்லாம் அங்கே இல்லை, இங்கே தான் இருக்குது மதுரைக்கு அப்பால. அப்பால இது ஒரு நத்தம்னு ஒரு பகுதியான், நத்தம்னு ஒரு பகுதியான் மதுரையில இருந்து பக்கத்தில், அங்கே கொண்டு வைக்க வேணும். ஏன்னா நீ இதில் ஏதாவது மந்திரம் பண்ணி வச்சிருப்ப சரி வராதுன்றான். சரி திருவள்ளூர் போனோம், அங்கே போய் நெருப்பெல்லாம் வளர்த்து இவங்க ஏட்டையும் போட்டு, நம்முடைய ஞானசம்பந்தர் ஏடும் போட்டார். ஞானசம்பந்தர் ஏடு எது போட்டது, எது போட்டது, எப்படி போட்டார், தான் பதியத்தை எடுத்து கயிறு சாத்தி பார்த்தாலும், கயிறு சாத்தி பார்த்தாலும், அந்த கயிறு சாத்தி பார்க்கும்போது எப்படி வரணும்னா, எப்படி வரணும்னா, இந்த இடது பக்கத்தினுடைய கடைசி பாட்டு வலது பரத்தினுடைய முதல் பாட்டு அப்படி இருக்கணும். அதுதான் நீங்க அதை பார்க்கணும். ரெண்டு பக்கத்தில் என்ன பார்க்கணும், எங்கள் வீட்டு தொழிலாளப்பானுமே இந்த முனமலிங்கியே கிடக்கும். ஏன்னா அப்பா சொல்லி சொல்லி இந்த கயிறு சாத்தி பார்க்கணும். என்ன ஒரு கார் தட்டி போடுறா அப்படி பண்ணுறேன். சரி என்னன்னு கேட்டால், இந்த பக்கத்தில் கடைசி பாட்டு, அடுத்த பாதையில் முதல் பாட்டு, இது சரியாக இருந்தது எந்த ஜாதகமும் பார்க்க வேணாம், நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணி பண்ணப்பா என்று அந்த எட்டம் அங்கே கொண்டு போய் வேறொரு தளத்தில் வைத்து அங்கே செய்த போது மண்டல் வேம்பன் முன் கதறிமா, அதுக்காக என்ன செய்தாராம், இந்த அவங்க ஏதோ எழுதி போட்டான் அத்தினா அத்தின்னு போட்டு எரிஞ்சு போட்டுது. ஆனால் இவர் செய்தது, தான் இதுவரை பாடிய பதியங்களை தொகுத்து வைத்திருக்கிறார், கூடவே வந்த தன்னுடைய தாய் மாமன், அது ஏற்று அதில் கயிறு சாத்தி பார்த்தாராம். கயிறு சாத்திரம் இதான், இந்த மாதிரி இப்போ நாம கார்டு இருக்கு கார்டு சாத்தி பார்த்தோம், அவங்க கயிறு சாத்தி அப்படி பார்த்தாரு. அப்படி திறந்த உடனே என்ன பதியம் வந்தது, என்ன திருநள்ளாற்று பதியம் வந்தது, போகம் ஆத்த பூன்முலையாள் தன்

பரமேத்தி. இப்போ கண்ணபடி மனசில் வருது. திருநள்ளாத்து கோயிலில் சிவலிங்கத்தை ரொம்ப சின்னது. இப்படி உள்ளே போயிட்டு இப்படி வந்தோம்னு சொன்னால் இங்கே இப்படி வெளியில் வந்து தான் பெருமாட்டி சின்ன வடிவம். இந்த போகமார்த்த புண்முலையால்னா அப்படி இருப்பான் இல்லை. இந்த போகமார்த்த புண்முலையாளுக்கு இந்த இதுதான் நடுப்புற சனி சிறப்பு. பல பேர் நேர அட்டென்ஷன் எங்கே சனி பகவான்கிட்ட நேராக கொடுத்து 101 ரூபாய் கொடுத்துட்டு போனோடனே ஏழரை நாட்டாம் சனியை இன்னைக்கே போட்டுதுன்னு போடுவான் இல்லை. அம்பாலையும் பார்க்க மாட்டான், ஆண்டவனையும் பார்க்க மாட்டான். ஏன்னா தனக்கு வேண்டியது என்ன சனி. பல பேர் ரெண்டு பேரும் பார்க்க மாட்டேன். பெருமாட்டி பெருமானும் பார்க்க மாட்டேன். போகமார்த்தவாவது புண்முலையாளர் அவனுக்கு திருமணம் படிச்சுவேன். ஏழரை நாட்டான் அதுவும் ஜோசியில் சொல்லிவிடுவான். ஏழரை நாட்டான் நான் கெடுத்த கேடா நேராக திருநள்ளாறு போய் சனிக்கு ஒரு 150 ரூபாயில் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகம் பண்ணி வந்துரு போயிடும்னா சரி இன்னைக்கே போடுறேன்னு பண்ணிடுவான். கொட்ட சிவாச்சாரியார்களில் பெரிய கட்டடம் கட்டி நாள் வாடகை வாங்குகிற சிவாச்சாரியார் திருநள்ளாறு தான் செல்வந்தர்கள் சிவாச்சாரியாரில். நீங்க இந்த 5-10 வச்சீங்கன்னா அதெல்லாம் என்ன 150 வாங்குறாள் உங்க வெறும் 5 எல்லாம் யாரு கேட்கற ஜீவ ஜீவ நம்ம திறன். அது எதனால வருதுன்னா இயல்பா பல தரம் தருமபுர ஆதீனத்துக்கும் சொந்தமான வேதம் பாண்டிச்சேரி கவர்மெண்ட். ஆனா இவங்களுக்கும் அதுல தொடர்பு உண்டு. உள்துறை அதிகாரம் எல்லாம் தர்மி ஆதீனத்துக்கு உண்டு. வெளி அமைப்பெல்லாம் அந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு உண்டு. இப்படி இப்படி ரெண்டு இருசாராருடைய அந்த அமைப்பு அது போயிடும். நம்ம இதுக்கு முன்னே இருந்த ஒரு சாமி என்ன பண்ணுச்சுன்னா நல்ல சாமி கடல சாமி எங்கேயும் போறீங்க எங்கள் திருநள்ளாத்துல பேசணும்னுது. அதனால ரெண்டாவது புதன்கிழமை மட்டும் ஆங்கில மாதத்தில் ரெண்டாவது புதன் திருநள்ளாறு பேசுறது அப்புறம் இருக்கிட்டேன். உடனே வளம் வந்து இப்போ ஆண்டவனை வணங்கலாம். மாதம் ஒரு நாளாவது திருநள்ளாறு வணங்கலாம். அதனால் போகமார்த்த பொம்மலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்று அண்ணல் பரமேத்தி ஆகமார்த்த தோளுடையம் கோவன ஆடையின் கீழ் நாகம்மார்த்த நம்பெருமான்மேயது நல்லாரி திருநள்ளார் அருமையான பெண். அந்த பெருமானுடைய அந்த நாகம்மார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரி என்ற பதியம் இவர் ஏற்கனவே பாடினது. அந்த பதியம் வர அந்த பதியத்தை எடுத்து இந்த நெருப்பில் போட்டாராம். நெருப்பில் போட்டார் அப்படி நெருப்பில் போடுகின்ற பொழுது வன்னியும் மத்தம்ங்கிற ஒரு பதியத்தையும் சொல்லி இது ஏற்கனவே பாடின பதியம் இப்போ போடும்போது ஒரு பதியத்தையும் சொல்லி போட்டார். போட்டால் பச்சை பசியன்னு இருந்தது ஆகவே 7 இந்த வாதத்திலும் அவர்கள் வென்றார். ஞான சம்பந்தரே வென்றார். அது எந்த இடம் என்பதை பற்றி இங்கே ரொம்ப அருமையான ஒரு குறிப்பு இருக்குது. நீங்கள் எதுனா மதுரை போனீங்கன்னா அந்த இடத்த வேணா பார்த்துட்டு வாங்க இல்லை மதுரையில். அது எந்த இடம்னு கேட்டிங்கன்னா மதுரையை கொஞ்சம் எட்டத்தில் இருக்கு. அதுக்கு அந்த இடத்துக்கு என்ன பேர்னு கேட்டால் சம்பந்தநத்தம்னு பேர். சம்பந்தநத்தம் ஏன்னா ஞான சம்பந்த இடத்துல இருந்து போட்டுருக்கிறான் ஞான சம்பந்தநத்தம்னு பேரான். அது இப்பொழுது சாம்பநத்தம்னு வழங்கும் சாம்பநத்தம். ஆகவே இந்த அனல்வாதம் எங்கே நடந்ததுன்னு கேட்டால் பாண்டியன் அரண்மனையின் முன்பு என்று சேர்க்கிறார் கூற இவர் சாம்பனத்தன் என்ற ஊர் நடந்தது என்று கூறுகிறார். அது ஏன் சாம்பனத்தன் சாம்பலா போனது அங்கதான் அதனால இருக்குது. இந்த நத்தம் இந்த ஊர்ல தான் ஏன் அந்த மாதிரி நடந்ததுன்னு அங்கே சொல்றாங்களாம் பெரியவங்க. அதை கேட்டு எப்படியோ கேள்வி வாயிலாக எழுதியிருக்காங்க. எனவே இது ஒரு சரி இதிலும் தோற்றார். இனி எஞ்சியிருப்பது என்னன்னு நீ ஒரு பதியம் எழுதி போடு நான் ஒரு பதியம் போடு. ஆத்துல எது எதிர்த்து வருவதோ அதை செய்வோம். ஞான சம்பந்தத்தை பற்றி உனக்கு கவலையே பண்ணல எது நடக்கும் என்ன. இப்போ இதோ வைகை ஆறு வைகாற்றினுடைய கரை ஞான சம்பந்தர் அப்புறம் பாண்டிமாதேவி குலச்சிறையார் பாண்டி மன்னன் அவங்க சேனைகள் எல்லாம் அப்படி பக்கம் அமரர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் அவங்க மனைவிமார் அவங்களுக்கு வேண்டியவங்க. இப்போ வைகைக்கரை அப்படியே தவழ்ந்து நிற்குது கூட்டம். எல்லாருடைய கவனம் வந்துருக்கு. எல்லாருடைய கவனம் வந்தபோது அவர்கள் வழக்கம் போல் தன்னுடைய அந்த அருகனை குறித்து ஒரு ஏட்டத்தையும் போட்டுருக்காங்க. போட்டா நம்ம சினிமா வசனம் தான். ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் கரையோரத்திற்கே ஓடினான் கடன் எதையோ வசனம் இது பழைய காலத்து வசனம்.
பராசக்தியோ பராச பார்த்த சக்தியோ யாரு கண்டாலும் பார்த்தத பராத சக்தியோ அது. ஆகவே அந்த ஏடு ஓடியது ஓடியது ஓடியது ஓடியது கடலின் ஓரத்திற்கே ஓடியது, கடுவில் கடலின் நடுவே கலந்தது. அப்படியே திக்குமுக்காடிட்டாங்க. ஆனாலும் இவருது போகுதான்னு பார்க்கணும். அதனால எல்லாருடைய கவனமும் ஞான சம்பந்தர். அவர் அப்பொழுது இப்ப இந்த பதிகம் இப்பொழுதுதான் பாடுறது. முன்ன சொன்னது ஏற்கனவே பாடிய பதிகத்தை அந்த தனலில் வைச்சார். இப்ப புதிதாக ஒரு பதிகம், இதுதான் மிகச்சிறந்த பதிகம். 12 பாட்டு உடையது. இந்த 12 பாட்டுக்கு 27 பாடல்கள்ல தேய்க்கிடாரே விளக்கம் சொல்லுகிறார். தேய்க்கிடார் ஒரு நூலாசிரியர் மட்டுமல்ல, உரையாசிரியரும் ஆவர். உரையாசிரியரும் ஆவர். அது மாதிரி எந்த இலக்கியமும் கிடையாது, எந்த இலக்கியமும் கிடையாது. இலக்கியம் இலக்கியமா இருக்குமே தவிர இலக்கியம் உரையும் ஆகும் என்று சொல்லி அந்த மாதிரி ஒரு உரைக்கோவை தயார் பண்ண, பெரிய புராணம் தரும் உரைக்கோவை என்று ஒரு தொகுத்தான்னா பல பாடல்களுக்கு உரை அப்படியே சொல்லியிருக்கார் போறப்போகல். அதுல இந்த பாட்டுக்கு தான் 27 பாடல். அதுல முதல் பாடலுக்கு 4 பாட்டு வழக்கு,

0: பையகமும் துயர் தீர்கவே.
1: என்ன அர்த்தம்? வீடு நல்ல மழை பொழிவதாக, அவ்வளவுதான் அதுக்கு பொருள். இந்த வையகம் துயர்த்தி இறவதற்கு என்னன்னு கேட்டா, வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம். அடுத்தது வீழ்க தன்புணர். அரசன் எப்படி இருக்கணும்? வேந்தனும் ஓங்குக. நாட்டில் ஆழ்க தீயது, தவறானதெல்லாம் ஆழ்ந்து போயிடணும். அரண் நாமமே சொல்லுங்க, எங்கும் உன்னுடைய திருநாமம் சொல்லணும். இருந்தா இந்த வையகம் துயர்த்தீரும் என்பது பாட்டு. இதான் முதல் பாட்டு. இதற்கு தான் சேர்க்கிறார், ஏன் வாழ்க அந்தனர் வானவராணினம் என்றார், ஏன் வீழ்க தன்முனல் என்றார், ஏன் வேந்தனும் ஒங்கு என்றார். இந்த ஒரு பாட்டுக்கே நாலு பாட்டு விளக்கம். எனவே தொல்காட்சி பெரிய புராணம் ஒரு நூலும் ஆம், உரையும் ஆம், உரையும் ஆம் என்று இப்படி விளக்கின பாட்டு. இந்த பதியத்தை தான் எழுதி எங்க ஆத்துல போட்டார். போட்ட உடனே அது நேரம் அந்த ஆத்தோட போகல, எதிர் நீச்சல் பொண்ணுதான். எதிர்த்து வந்தது வந்து வந்து வந்து வந்து ஒண்ணு பாரு பார்த்தா, அட அங்க பாரியா போறத, அங்க பாரியா போறத, எழுத்து போகுதியான்னு சொன்னான். ஆமா எழுத்து போகுதுன்னு. ஒருத்தர் கூட போய் போய் பார்த்தா, போனா அது தங்கன இடங்கன்னா திரு ஏடகம், திருவேடகம்னு போறது அந்த பதி. அதுக்கு என்ன பேர்? ஏடு அகம். இந்த ஞானசம்பந்தரால் விடப்பட்ட அந்த ஏடு எதிர்த்து சென்று அந்த ஊரில் ஒதுங்கியது, ஒதுங்கியது. அதான் திரு ஏடகம் என்பது பேர். அங்க போய் ஒதுங்கியது. அதை போய் குலச்சிரையார் எடுத்துட்டு வந்தார்னு சொல்லி பெரிய புராணத்தில் இருக்குது. இவரு இந்த ஏடு எதிரே சென்றது, சென்றா போச்சு, எதிர போச்சு. இப்ப அந்த ஆத்தோட போனதையும் காணல, எழுத்து போனதையும் நம்மால விரைந்து அவர் பின்பற்ற காணல போயிடுது. அப்புறம் தேடிக்கிட்டே போனாங்களாம். அங்க ஒரு பெரிய காடாம், அந்த காட்டுல போய் இங்க இங்க இருக்குன்னு நிச்சயமா இங்க இருக்கணும் என்று இவங்க சிந்திச்சாங்க. ஏன்னா அங்க நிறைய சிக்கல், அந்த கிளையும் கிளையுமா இருக்குது, அங்க நிச்சயமா இருந்திருக்கணும். காணனர் அங்க இருக்கிற பிள்ளைகள்லாம் கேட்டாங்களாம், எல்லாம் வரலாறு பேசுறது பிள்ளைகள்லாம் கேட்டாங்களாம், அதெல்லாம் ஒரு சாமி, நாங்கள் இதை மாடி மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற சாமி, எங்களுக்கு அது ஏடும் தெரியாது நாடும் தெரியாது அவங்க சொல்லிப்பேன். அப்போ யாரோ ஒரு பெரிய ஞானி மாதிரி ஒருத்தர் வந்தாராம். என்னப்பா அப்படின்னாராம். அவர் தான் பெருமான் சொக்க. ஏன்னா நீங்கள் திருவிளையாடலில் கொண்டு சேர்த்துருக்காரு. எனவே சொக்கநாதருடைய திருவிளையாடலாக காட்டணும் இந்த ரெண்டு சீதியும். அது இவருடைய கருத்து. ஆனால் உண்மையில் வந்து திருத்தொண்டர் வரலாறாக காட்டுவது சேக்கிலார் கருத்து. எனவே ஞான சம்பந்தர் செய்தார் என்ற அந்த முதலிடம் கொடுப்பது அங்கே. இங்கே அந்த ஞான சம்பந்தருக்கும் பின்னணியாக இருந்து எங்க சொக்கநாதர் தான் செய்தார் என்பது இங்கே. அப்பதான் திருவிளையாடல சேர்க்கலாம். அதனால் அவர் தோன்றி அவர் பெருமானியாக இருந்து தோன்றி என்னப்பான்னு சொன்னோடனே, ஏடா தோ இங்கதான் இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்ல, ஆக அந்த பெருமானியை காட்ட கண்ட அந்த ஏடு எடுத்து வந்தான். இப்படியாக வந்தது. வந்த உடனே என்ன செய்தார்னர், அங்க ஒரு கருத்து வெற்றினேன். வந்த உடனே என்ன பண்ண, இந்த சமணரை கழு ஏற்றியதுன்னு இருக்க கூடாது. கழு ஏற்றியதுன்னா இவங்க ஏற்றியதா இருக்கு, இவர் அதுக்கு மாதிரி ஏறியதுதான். சமணர் கழுவேறியது அதான் பெரியவன் தெரியுது. இது மாதிரி சொன்னாங்க, சொன்ன உடனே பார்த்தார், ரெண்டு வாதம் முடிஞ்சது. நேரம் அந்த அமலர்லாம் திரண்டாரலாம், திரண்டு எங்கே கழுமரம் என்று அவங்க கேட்டிருக்காங்க. என்ன கழுமரம் எங்கே? எப்பொழுது நாங்கள் முன்ன சொன்னோம், தோற்றோமாயில் நாங்களே இந்த அரசன் வெம்முனி ஏற்றுவான் இவ்வேந்தனி என்று சொன்னோம். சொன்ன சொல்ல சொன்னதுதான். அதனால் அவரவர்களும் தாம் தாம் ஏறினார் என்று தான் திருத்தொண்டர் புராணத்தில் முடித்தார். இங்கே என்னன்னு கேட்டா, சில பேர் அப்படி ஏறினாங்களாம், ஏறாத ஆள் அங்கங்கே இருந்தபடி இப்படி இப்படி தப்பித்து படி பிடிச்சி ஓடினானா, இழுத்துட்டு வாடாவனெல்லாம் ஏத்துறா மேலே என்று ஏற்றப்பட்டது என்று இவர் இவருடைய கருத்து. அதனால் இவர் சமணரை கழு ஏற்றியது என்றார், அவர் சமணர் கழு ஏறியது. பார்த்தீங்களா, இந்த இரண்ணா ஒரு இரண்ணா இருந்ததுன்னா என்ன ஆச்சு பார்த்தீங்களா, ஏற்றியதுன்னா ஒரு ஆள் இருந்து ஏற்றினதுன்னு அர்த்தம், ஏறியதுன்னா தானே ஏறியதுன்னு. இதுதான் தமிழ், இதுதான் தமிழ். அந்த இரண்ணா இல்லாட்டி என்னன்னா, ஆமா கூப்பிடலாம், ஏற்றியதுங்கும் போது யார் வினை? பிறர் வினை. ஏறியது தன் வினை. நமக்கு தாமி ஏறி எல்லாம் தமிழ் அல்லவா? ஆகவே ஏறினாக ஏறிய ஒன்னு என்ன ஆச்சுன்னா, பாண்டி நாடு முழுதும் அல்ல பயுமே ஆகிறது. ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தன் ஆலவாயிலுடைய ஆதி. கூட பாருங்க, என் ஞான சம்பந்தனுடைய புகழ் எல்லாருக்கும் வரணும்னு சொல்லல. ஞானம் நின் புகழே மிக வேண்டும். இங்க யார் உயர்வு? பெருமானுடைய அருளும் பெருமானுடைய அந்த திருவுள்ளம் தான் உயரணுமே தவிர நம்ம எல்லாம் சாதாரண அவனுக்கு இருக்கும். எனவே ஞானம் நின் புகழே மிக வேண்டும் தன் ஆலவாயிலுடைய ஆதியே என்று பாடியதற்கேற்ப அவர்களெல்லாம் கழுவியற பாண்டி நாடு முழுதும் ரொம்ப எப்படி இருந்து ரொம்ப அருமையான சமயம். என்ன சமயம்? எல்லாரும் சைவ சமயத்தை சார்ந்து பாண்டி நாடு முழுதும் மிக தவழ்ந்து இருக்கிறது. இருக்கும்போது ஞான சம்பந்தர் அங்கேயே இருக்கிறார். ஞான சம்பந்தர் இந்த யாத்திரை எத்தனாவது யாத்திரை? எத்தனாவது யாத்திரை? ஐந்தாவது தலை யாத்திரை. இது ஐந்தாவது. இன்னைக்கு என்னமோ நம்ம கலைமணி பாடும்போது இடரினும் தலைரனும் பாடிச்சு அப்படி நினச்சி பாடின ஞான சம்பந்தர் திருவாக்கு. எங்கே பாடினது? திருவாவூர்துறையில். எதற்காக? அப்பாவுக்காக. இந்த அப்பாவுக்காக பணம் கேட்டு அது புள்ள தந்ததுன்னு சொன்னா 63 பேர்ல நம்ம ஒருவர் தான், வேற யாராவது இருக்கா? கிடையாது. அப்படியும் போய் இப்ப புள்ள என்ன பண்ணுச்சு? எங்க போய் எல்லாம் வந்து என்ன யூனிவர்சிட்டியில போய் தேடி அமெரிக்காவில இருந்து டாலர் வாங்கி கொடுத்ததா? இல்ல. இப்படி ஒரு தந்தையார் எனக்கு கேட்க, பெருமானே ஈவதொன்றமக்கிலையே அதுவோ உனதின் அருள் ஆவது துறையரணி. பெருமானி இப்படி ஒரு தந்தையார் கேட்க, அவங்க கேளாமல் கொடுக்கணும், கேட்டாங்க, கேட்டு அடியேன் என்ன இருக்குது? ஒண்ணுமில்லையே. ஈவதொன்றமக்கிலையே அதுவோ உனதின் அருள் ஆவது துறையரணி. இதுதான் திருவுருளா இருந்தா அதுக்கு மேல நான் அடியன் என்னதான் பண்ண முடியும் என்று ஒப்பிடுகிறேன். அப்படி பாடியவுடன் தான் அந்த 1000 பசும்பொற்கிடி வந்தது. அதை எடுத்து கொடுத்தார். உடனே பையன் கேட்பான், இந்த பதியத்தில் இருக்காது. எது? இதுவோ இமை ஆளுமாறு ஈவதொண்டமைக்கலையேன்னு தான் கடைசி வரைக்குமே இருக்குது. கடைசி பாட்டு கூட, அலை போனல் ஆவடு துறை அமர்ந்த இலை நுனை வேற்படை எம் இறையை கழுகு நல மிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலை உடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியன் உலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலடே என்றுதான் இருக்கு. அதுல ஒரே ஒரு சின்ன குறிப்பு, விலை உடை அருந்தமிழ். இந்த தமிழ் என்னது? விலை போட்ட தமிழ்னர், விலை வாங்கிய தமிழ்னர். இந்த ஒரு சிறு குறிப்பு தான் இது பவுன் வேண்டியதுக்கு குறிப்புன்னு இருக்கு. சரி, வேண்டுனார் சார், கொடுத்தாரா ஆண்டவன்? ஞானசமுத பதியத்தில் இல்லை. அதுக்கு ஒரு 10-15 நாவுக்கரசர் அந்த திருவாவூர்துறை வர்றார். வந்து திருவாவூர்துறை வணங்கினார். வணங்கும் போது அவர் வாக்குல நல்ல வேலையா வந்துட்டு இல்லைன்னு சொன்ன, இதெல்லாம் சார் எல்லாம் கற்பனை கற்பனை, பணம் கட்டணும்னு வந்துட்டுதா உதட்ட பிதுக்குவான் இந்த முண்டம். நல்ல வேலையா நாவுக்கிற தேவாரத்தில் வந்தார். திருவாவூர்துறை பெருமானி வணங்கினார். பெருமானி சொல்லிட்டு, மாயிரு ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போலும். பெருமானி உன்னுடைய திருவடியை உலகமெல்லாம் வணங்கும். ஏன்? ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதலால் மாயிரு ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போலும் பாயிரும் கங்கையாலை படர் தடை வைப்பர் போலும். அந்த கங்கை அம்மையை உங்க தலையில வைத்தது கீழே இறக்கலையே, நாடு அடியுமே. உங்க தலை இருந்தா உங்க தலை அடியாது, கீழே விட்டா நாடு அடியும். அதனால படர் தடை வைப்பர் போலும். அப்புறம்தான் 3வது வரி, மாயிரு ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போலும் பாயிரும் கங்கையாலை படசரை வைப்பர் போலும் காயிரும் பொடில்கள் சூழ்ந்த கழுமல ஊரர்க்கு. கழுமல ஊரர்னு யாரு? சீகாழிக்காரருக்கு, ஞானசம்பந்தருக்கு. அன்பர் ஆயிரம் கொடுப்பர் போலும் ஆவடு துறையனாரி. பெருமானே, அந்த கருமலவுடருக்கு ஆயிரம் கொடுத்தீர்களே என்று உடன் வாழ்ந்த காலத்தில் இரண்டு மூன்று முறைக்கு மேலாக தன்னுடன் சந்தித்து சேர்ந்து பேசி செழித்த நண்பராக இருக்கிற அப்பர் சுவாமியுடைய திருவாக்கினாலே கிடைத்தது. அதனால இந்த இடரினும் தலையினும் படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதோட நிறுத்த மாட்டாங்க. எதை படிக்கணும், இந்த ஆயிரம் கொடுப்பர் போலவும் சேர்த்துக்கணும், அப்பதான் உங்களுக்கு ஆயிரம் வரும். ஆமா, அதுல இதுன்னா இதுவோ இமை ஆடு மாறி இவதுன்ற மக்கிலேயே அதுவோ உனது என்ன ஆவிடுதுன்னு ஞானம் தருதற்கு அப்படி சொன்னதுக்கு பணம் தந்தாருங்கிறது எங்க இருக்குது. கழுமலை ஊரற்கு அம்பன் ஆயிரம் கொடுப்பர் போலும் ஆவட துறையன் ஆடி என்ற அருமையான நாவுக்கரசர் வாக்கு இருப்பதனால அவர் கேட்க இறைவன் வழங்கினான் என்றெல்லாம் சொல்லலாம். திருமுறைகள் தான் அப்படியே நமக்கு உயிர் இந்த மாதிரி இருக்கு. அதனால் என்னமா அவர் பாடினார், அதனால இந்த அமைப்பில் ஏமா திடீர்னு அதுக்கு பாடினாலும் அந்த ஞாபகம் வந்தது. நம்ம எல்லோருக்கும் இந்த மாதிரிலாம் கேட்கறதுனால வாயிலாக, ஏன்னா பொருளிலாருக்கு உலகம் இல்லை, அதனால பொருள் உண்டாதான் அந்த உலகம் பாட முடியும். அதனால் அன்பருக்கு ஆயிரம் ஆயிரமாக கொடுத்து எல்லா மக்களுக்கும் எல்லா நலனும் பெருக வேண்டும். நம்முடைய அன்னதானத்திற்கு ஆயிரம் ஆயிரமாக வழங்க பெற்று நல்ல நிறைவாக 23-2000 ஐயா குறைந்தது ஒரு 400,000 பேர் சாப்பிட்டுருவாங்க ஐயா. இலை போடுறதும் எடுக்கிறது, இலை போடுறது எடுக்கிறது தான் தெரியும், எத்தனை ஆன்மார்கள் என்று அப்படி எல்லாம் அந்த சிறப்பு வழங்கி நம்முடைய குருமூர்த்திகள் எல்லா வளனும் நல்லும் மேன்மேலும் பெற்று இல்லை பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுகிறது என்று சொல்லி அவருடைய திருவடிகளுக்கு வணக்கம் செலுத்தி வந்திருக்கின்ற பெரியவர்களுக்கெல்லாம் தாய்மார்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி
2: ஓம் சிவாய நமஹ. சைவங்கா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ கந்த புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வள்ளி கல்யாணம். வழங்குபவர் திருவையாறு வி ரமணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: தாட்சாயிணி, சிவபெருமானையே மணாளனாக பெற வேண்டும் என்று தபோவனம் அமைத்து தவம் செய்தார். முன்னர் உமையம்மையை தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்றும் சிவபெருமானை வந்து கைப்பற்றிக் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் மிகுந்த ஆர்வத்தோடு கேட்ட தட்சனுக்கு இப்பொழுது சிவபெருமானை மாப்பிள்ளையாக அழைப்பதற்கு கூட உள்ளத்திலே ஆர்வம் இல்லை. காரணம், சந்திரனுக்கு அவர் அடைக்கலம் கொடுத்து விட்டார் என்பதாலே இவனுக்கு கோபம். ஆனால் ததீசி முனிவர் என்கின்றவர் தட்சிணத்திலே வந்து நீ சிவபெருமானை மாப்பிள்ளையாக ஆக வேண்டும் என்று கைலாயத்திலே சென்று வேண்ட வேண்டியது உன்னுடைய கடமை என்று வற்புறுத்தினார். அரைகுறை மனதோடு கூட தட்சன் கைலாயத்திற்கு சென்றான். அங்கே நந்தித்தேவர் அவனை திருப்பி அனுப்பிவிட்டார். ஆகவே தட்சனுக்கு கோபம் அதிகமாயிற்று. சிவபெருமான் மேலே கொண்ட கோபம் இன்னும் அதிகமாக, அதற்குள்ளாக சிவபெருமான் இங்கே தவம் இருக்கின்ற தாட்சாயணியையும் வந்து அழைத்துக் கொண்டு சென்று விட்டார். சொல்ல முடியாத எல்லை என்று சொல்லக்கூடிய கோபத்தை உடையவனாக உருவமாகவே மாறிவிட்டான் தட்சன். ஆகவே சிவபெருமானை பரம்பொருள் அல்ல என்று மறுத்து தன்னையே பரம்பொருள் என்று அனைவரும் ஏற்க வேண்டும் என்று பிரம்மாண்டமான ஒரு யாகத்தை செய்தான். ஏந்தனே, உன்னுடைய தந்தை இந்திரனும் தேவர்களும் அந்த யாகத்திலே பங்கு கொண்டார்கள், தட்ச யஜ்யத்திலே பங்கு கொண்டார்கள். சிவப்பரம்பொருளையே பரம்பொருள் என்று உணர்த்தி காட்ட வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்ற உன்னுடைய தந்தையும் மற்றும் உள்ள தேவர்களும் அந்த தட்சனுக்கு அஞ்சிக்கொண்டு அவனையே பரம்பொருள் என்று ஏற்றுக்கொண்டார்கள். உமையம்மை மீண்டும் சென்று அவனுக்கு அறவுரை கூறியும் அவன் கேட்கவில்லை. அப்போது எல்லாம் வல்ல சிவபெருமான் நந்தித்தேவருடைய தலைமையில் வீரபத்திரர் காளி என்ற இரண்டு பேரையும் அனுப்பி தட்சன் நமக்கு தர வேண்டிய அவிர்ப்பாகத்தை அதாவது மரியாதையை தர மறுப்பானால் அவன் யாகத்தை அழித்து வருகை என்று உத்தரவிட்டார். அப்படியே புறப்பட்டு வந்த நந்தித்தேவர் தலைமையிலான வீரபத்திரரும் காளியும் தட்சன் சிவப்பரம்பொருளை பரம்பொருள் என்று ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் அவனுடைய யாகத்தை அழித்தார்கள். அந்த நேரத்திலே நந்தித்தேவர் எழுந்து இந்திராதி தேவர்கள் முதலானவர்களை கண்டு நீங்கள் பரம்பொருளை பரம்பொருள் என்று ஏற்றுக்கொள்ளாமல் ஆணவம் கொண்டவனை பரம்பொருள் என்று ஏற்றுக்கொண்டதன் விளைவாக சூரன் கையாலே மிகப்பெரிய தண்டனை அடைவீர்கள் என்று சாபமிட்டார். ஜெயந்தனே, உன்னுடைய தந்தை இந்திரனும் மற்றும் உள்ள தேவர்களும் தெய்வத்தை வணங்கினாலும் ஏன் தட்சன் கையாலே துன்பப்பட்டார்கள் என்று நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னரும் அதை போன்ற ஒரு வினை செய்திருக்கிறார்கள். ஆகவே தேவர்களாயினும் எந்த ஒரு வினையை செய்தாலும் அந்த வினைக்குள்ள பலன்களை அடைந்தே தீர வேண்டும் என்பதை மறந்துவிடாதே. ஆகவே மெய்மையது அகன்ற தட்சன் வேள்வியில் இருந்த பாவம் உன்னுடைய தந்தைக்கும் மற்றும் உள்ளானவர்களுக்கும் இருந்ததன் வழிவாகத்தான் எப்போது சூரன் கையாலே அவர்கள் எவ்வளவு பெரிய தண்டனை பெற்றார்கள் என்று ஜெயந்தன் கேட்ட கேள்விக்கு விடை சொல்லி முடித்தார். எல்லாம் அல்ல வியாத பகவான் என்று தேவர்கள் போற்றுகின்ற குரு. அடுத்து இந்திரன் கேட்டுக்கொண்டபடி எல்லாம் அல்ல முருகப்பெருமான் தெய்வயானியையும் அதைத் தொடர்ந்து வள்ளி நாச்சியாரையும் திருமணம் செய்து கொள்வதற்காக தன்னுடைய உள்ளத்திலே திருவுள்ளம் பற்றினார். முருகப்பெருமானுக்கு அமைந்திருக்கின்ற திருமணங்கள் இரண்டு, ஒன்று தெய்வயானி அம்மையார், மற்றொன்று வள்ளி நாச்சியார். முருகப்பெருமானுக்கு ஏன் இரண்டு திருமணங்கள் என்ற கதைக்கு உள்ளே இருக்கின்ற தத்துவத்தை முதற்கண் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ உலகிலே சில பேரைப் போலே முருகப்பெருமானுக்கு இரண்டு திருமணங்களை செய்து வைத்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் எண்ணிவிடக்கூடாது. முருகப்பெருமானுக்கு அமைந்திருக்கின்ற இரண்டு திருமணங்களில் ஒன்று தெய்வயானை இந்திரனுக்கு மகளாக தோன்றியவள், மற்றொன்று வள்ளி நாச்சியார் நம்பிராஜன் என்ற வேடுவனுக்கு மகளாக வளர்ந்தவள். இரண்டு பேரையும் முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்ட கதையினுடைய தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தத்துவம் சமூகத்தினுடைய கண்ணோட்டத்தில் அமைக்கப்பட்டது, மற்றொன்று சமய கண்ணோட்டத்திலே நிலவுவது. சமூக கண்ணோட்டத்தில் காட்டப்படுகின்ற முதல் தத்துவம் என்ன என்றால், அதாவது முருகப்பெருமான் இரண்டு திருமணங்களை செய்து கொண்ட கதையினுடைய தத்துவம் என்ன என்றால், எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய பெரும் கருணையை காட்டுவது. இந்த உலகத்திலே மிக உயர்ந்த பதவி என்று கருதப்படுவது இந்திர பதவி. இந்திர பதவி என்று சொன்னவுடன் நாம் தேவலோகத்து தலைவனாக விளங்கக்கூடிய இந்திரனை எண்ணிக்கொள்ளக் கூடாது. தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் இந்திரன் என்ற சொல்லுக்கு பொருள் தலைவன் என்பதுதான். தேவர்களுக்கு தலைவனாக இருந்தால் தேவேந்திரன், அசுரனுக்கு தலைவனாக இருந்தால் அசுரேந்திரன், மனிதர்களுக்கு தலைவனாக இருந்தால் நரேந்திரன், மிருகங்களுக்கு தலைவனாக இருந்தால் மிருகேந்திரன், அரசர்களுக்கு தலைவனாக இருந்தால் ராஜேந்திரன். இந்திரன் என்ற சொல்லுக்கு பொருள் தலைவன் என்கிற ஒன்றுதான். ஆகவே யாருக்கு தலைவன் என்பதை முன்னாலே கொண்டு போய் இணைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்திரன் சொன்னவுடனே தேவ உலகத்துக்கு போய்விட வேண்டாம், தேவேந்திரன் என்று எண்ணிவிட வேண்டாம். ஆகவே இந்திரன் என்ற சொல்லுக்கு பொருள் தலைவன் என்பது. இந்த உலகத்தில் மனிதர்கள் அனுபவிக்கின்ற பதவியிலே உயர்ந்த பதவி என்பது உலகம் பூராவும் கட்டி ஆளக்கூடிய அரசன் யாரோ இந்திரன் யாரோ அவன்தான் உயர் பதவி உடையவன். தாழ்ந்த பதவியாக கருதப்படுவது இரவு பகல் என்கின்ற பொழுது வேறுபாடு நோக்காமல் கையிலே வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு காணகத்திலே சென்று மிருகங்களை வேட்டையாடக்கூடிய வேடுவ பதவியைத்தான் தாழ்ந்த பதவி என்று கருதுவது வழக்கம். உயர்ந்த பதவி இந்திர பதவி என்றும் தாழ்ந்த பதவி வேடுவ பதவி என்றும் நாம கற்பனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 2000 ஆண்டு காலத்துக்கு முன்னாலே வாழ்ந்த நக்கீரர் இதை பற்றி தெரிவிக்கிறார். உலகத்திலே ஏழை பணக்காரன் என்கின்ற வேறுபாடு இன்றி சமமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்க வேண்டும் என்கின்ற கருத்து நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை எப்படி செய்வது என்கின்ற செயல்முறையிலே தான் நீண்ட காலமாக வேறுபாடும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஏழை பணக்காரன் என்கின்ற வேறுபாட்டை நீக்குகின்ற வரைக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உள்ள கடமை என்ன என்பதை பற்றி சொல்ல வந்த நக்கீரர் ஒரு கருத்தை சொன்னார். இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறந்துவிட்டவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் மிக உயர்ந்த பதவியை வகிக்கக்கூடியவராக இருந்தாலும், மிக தாழ்ந்த பதவியை வகிக்கக்கூடியவராக இருந்தாலும், அவர்களினுடைய தேவை இரண்டு வகைப்படும். முதல் தேவை இன்றியமையாத தேவை, அது இல்லாமல் வாழ முடியாது. அடுத்த வகையான தேவை கிடைத்தால் அனுபவிக்கின்ற தேவை, இல்லாவிட்டால் பரவாயில்லை. ஆகவே மனிதர்களுக்கு அமைந்திருக்கின்ற தேவைகள் இரண்டில் இன்றியமையாத தேவை என்று சொல்லப்படுவது என்ன என்றால், உண்பதற்கு 4 அளவு உணவும் உடுப்பதற்கு 2 ஆடைகளும் எல்லா மனிதர்களுக்கும் இன்றியமையாத தேவை. இது எல்லோருக்கும் கிடைக்குமாறு நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தை நக்கீரர் பாடினார். அப்போது உலகத்தில் உயர்ந்த பதவி வகிக்கின்றவனாக இருந்தாலும் தாழ்ந்த பதவி வகிக்கின்றவனாக இருந்தாலும் 9 நாடி உடுப்பவை 2, இந்த இரண்டும் இன்றியமையா பொருள் என்பதை குறிப்பிட வருகின்ற நக்கீரர் உயர்ந்த பதவிக்கு குறிப்பிட்டது இந்திரனை, தாழ்ந்த பதவிக்கு குறிப்பிட்டது வேடுவனை. தல் கடல் வளாகம் புதுமையின்றி வெண்குடை நடத்திய உரிமையோர்க்கும் இந்திரன், நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் வேடுவன், 9 நாடி உடுப்பவை 2 என்று பாடினார். ஆகவே கீரனுடைய பாடல் படி உயர்ந்த பதவி என்பது என்ன பதவி? இந்திர பதவி. தாழ்ந்த பதவி என்பது என்ன பதவி? வேடுவ பதவி. முருகப்பெருமான் செய்து கொண்ட திருமணங்கள் எவ்வளவு? 2. ஒன்று தெய்வயானை, மற்றொன்று வள்ளிநாச்சியார். தெய்வயானை யார்? இந்திரனுக்கு மகள். வள்ளிநாச்சியார் யார்? வேடுவனுக்கு மகள். உயர்ந்த பதவிக்குள்ள இந்திரன் மகளாகிய தெய்வயானையையும், தாழ்ந்த பதவிக்கு உரிய வேடுவனாகிய நம்பிராஜன் மகள் வள்ளி நாச்சியாரையும் ஒரு சேர முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டதன் மூலம் என்னுடைய சந்நிதியில் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் ஒரு சேர ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள் என்பதை காட்டுகின்ற சமூக தத்துவம் தான் முருகப்பெருமான் செய்து கொண்ட திருமணங்களில் அமைந்திருக்கின்ற தத்துவத்தில் தலைமையானது. 2வதாக சமய கண்ணோட்டத்திலே முருகப்பெருமான் செய்து கொண்ட 2 திருமணங்களை நாம் சிந்திக்க வேண்டும். நீண்ட காலமாக பக்தி உலகத்திலே ஒரு பெரிய கேள்வி, மனிதன் தானாகவே முயன்று கடவுளை அடைய முற்படுகின்றானா? இல்லாவிட்டால் கடவுள் தான் இருப்பதை மனிதனுக்கு ஏதேனும் அவன் வாழ்க்கை அனுபவத்தின் மூலம் உணர்த்தி அதன் பிறகு மனிதன் கடவுளை உணர்கிறானா என்பது நீண்ட காலமாக பக்தி உலகத்திலே ஒரு பெரிய கேள்வி. இதற்கு விடை சொல்ல வேண்டும் என்றால் இரண்டும் உண்டு. மனிதர்கள் தானாகவே கடவுளை தேடிப் போவதும் உண்டு. மனிதனுக்கு கடவுள் தான் இருப்பது ஏதேனும் ஒரு வாழ்க்கை அனுபவத்தின் மூலம் அவனுக்கு உணர்த்தி அதன் பின்னர் அவன் உணர்வதும் உண்டு. இந்த இரண்டும் இறைவன் ஆட்கொள்ளுகின்ற முறைமை. மனிதன் கடவுளை தேடிப் போவது, அதாவது ஜீவான்மா பரமாத்மாவை தேடிப் போவது, இல்லாவிட்டால் கடவுள் மனிதனுக்குத்தான் இருப்பதை உணர்த்துவது, அதாவது பரமாத்மா ஜீவான்மாவை தேடி வருவது என்ற இரண்டையும் நம்முடைய நினைவிலே நாம் கொள்ளுவதற்கு வேதாந்த உலகம் இரண்டு அருமையான தொடர்களை வழங்கியிருக்கிறது. மனிதன் தானாகவே முயன்று கடவுளை அடைய முற்படுவான் என்று சொன்னால் அதற்கு வேதாந்த உலகம் சொல்லக்கூடிய வார்த்தை மர்க்கடக நியாயம். மர்க்கடகம் என்றால் குரங்கு. எந்த நாளிலும் தாய் குரங்கு குட்டி குரங்கை தேடாது. குட்டி குரங்கு தானாகவே தாய் குரங்கை தேடிச் சென்றால் அது அதை வயிற்றிலே சுமந்து கொண்டு செல்லுமே தவிர தாய் குரங்கு குட்டி குரங்கை தேடி வரவே வராது. குட்டி குரங்கு தாய் குரங்கு வயிற்றை போய் பிடித்துக் கொண்டால் அது சுமந்து கொண்டு செல்வது போலே மனிதன் தானாகவே கடவுளை தேடிச் சென்றால் அந்த கடவுள் ஏற்றுக்கொள்ளுவான் என்கின்ற நியாயத்தை காட்டுவது மர்க்கடக நியாயம். அப்படியே பரமாத்மா ஜீவான்மாவை ஒரு அனுபவத்தால் உணர்த்துகிறது, அதன் பிறகு இந்த ஜீவான்மா உணர்கிறது, அதாவது கடவுள் மனிதனை தேடி வருகிறான் என்று சொல்லுகிறோமே, அதற்கு வேதாந்த உலகத்திலே தரப்பட்டிருக்கின்ற வார்த்தை என்ன என்றால் மார்ச்சால நியாயம். மார்ச்சாலம் என்றால் பூனை. தாய் பூனை தன்னுடைய குட்டி பூனை எங்கே இருக்கிறது என்று தானாகவே தேடி தன்னுடைய வாயினாலே மென்மையாக கவி கொண்டு போகும். அப்படி தாய்ப்பூனை குட்டி பூனையை தேடி வருவது போல் பரமாத்மா ஏதேனும் ஒரு அனுபவத்தின் மூலம் மனிதனுக்குத்தான் இருப்பதை உணர்த்தி அதன் பிறகு இந்த மனிதனுக்கு கடவுள் பெற்று வரும் என்றால் இந்த தத்துவத்தை விளக்குவதற்குத்தான் மார்ச்சால நியாயம் என்று பெயர் வைத்தார்கள். ஆகவே மர்க்கடக நியாயமாக மனிதனே கடவுளை தேடி போய் அடைவதும் உண்டு, இல்லாவிட்டால் மார்ச்சால நியாயமாக இறைவன் அனுபவத்தால் தான் இருப்பதை மனிதனுக்கு உணர்த்தி அவனை ஆட்கொள்வதும் உண்டு என்ற இரண்டு தத்துவங்களையும் விளக்குவதற்காக மர்க்கடக நியாயத்திற்கு தெய்வயானை திருமணத்தையும் மார்ச்சால நியாயத்திற்கு வழிநாச்சியார் திருமணத்தையும் நம்முடைய சான்றோர்கள் அமைத்திருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். மனிதன் தானாகவே முயன்று கடவுளை அடைவது போல் தெய்வயானை இந்திரனை முன்னிட்டுக் கொண்டு தானாகவே முயன்று முருகப்பெருமானை அடைந்தாள். தாய்ப்பூனை குட்டி பூனையை தேடி வருவது போல் பரமாத்மா ஜீவான்மாவை தேடி வருவது போல் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் வள்ளிநாச்சியாரை தானாகவே தேடி வந்தார். ஆகவே மர்க்கட நியாயம் மார்ச்சால நியாயம் என்ற இரண்டு நியாயங்களையும் எடுத்து விளக்குவது முருகப்பெருமான் செய்து கொண்ட திருமணங்களில் அமைந்திருக்கின்ற கதையிலே உள்ள இரண்டாவது தத்துவமாகும். தெய்வயானை திருமணம் வள்ளிநாச்சியார் திருமணம் என்ற இரண்டில் தெய்வயானை திருமணம் என்பது இந்திரன் மகிழ்ந்து இந்திராணி மகிழ்ந்து உமையம்மையும் சிவபெருமானும் உடனிருந்து தானாகவே முயன்று தேடி முருகப்பெருமானாலே திருப்பரங்குன்றத்தில் செய்து கொள்ளப்பட்ட திருமணம். வள்ளிநாச்சியாருடைய திருமணத்திலேதான் பரமாத்மா ஜீவான்மாவை எவ்வாறு ஆட்கொள்ளுகிறது என்கின்ற மகத்தான உண்மையை கச்சியப்பு சிவாச்சாரியார் நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார். மிக முக்கியமானது. இந்த உலகத்திலே கடவுள் பற்று இல்லாத ஒருவனுக்கு, இல்லாத பக்தி என்ற ஒன்றை பெறாத ஒருவனுக்கு, அவன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு அனுபவத்தின் மூலம் எப்படி இறைவன் தன்னை உணர்த்துகின்றான் என்கின்ற தத்துவத்தை விளக்குவதாகவே அமைந்திருப்பது வள்ளி கல்யாணம். ஏதோ முருகப்பெருமான் என்கின்ற ஒரு ஆண் வள்ளிநாச்சியார் என்கின்ற ஒரு பெண்ணை காமம் இல்லாவிட்டால் காதல் என்கின்ற மோகம் கொண்டு திருமணம் செய்து கொள்ள முற்பட்டு வந்து காதலித்தார் என்று கந்தபுராணத்தை படித்தல் கூடாது. அப்படித்தான் முருகப்பெருமான் நடந்து கொள்ளுகிறார் என்பது உண்மை. வள்ளிநாச்சியாரை திருமணம் செய்து கொள்ள முற்படுகின்ற எல்லாம் வல்ல முருகப்பெருமான் வேடுவனாக வந்து விருத்தனாக வந்து காதல் மொழிகளை எல்லாம் பேசுகின்றார் என்பது உண்மை. ஆனால் இந்த உலகத்திலே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்படுகின்ற சிற்றின்பத்துக்குரிய காதல் முறையிலே அதை நாம் கற்கக்கூடாது. சிற்றின்ப முறையிலே சொல்லப்பட்டது எதற்காக என்று கற்கலாம். உலகத்திலே பக்தி பக்தி என்று சொல்லுகின்றோமே அதற்கு பெயர் பேரின்பம். பேரின்பம் என்றாலும் பக்தி என்றாலும் ஒன்று. பேரின்பம் எத்தகையது என்பதை விளக்குவதற்கு சிற்றின்பத்தையே உதாரணமாக காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். உலகத்திலே ஒரு மனிதன் அடைந்து தேட வேண்டிய இன்பங்கள் இரண்டு, ஒன்று சிற்றின்பம் மற்றொன்று பேரின்பம். சிற்றின்பம் என்பது புலன்களை பற்றியவை, பேரின்பம் என்பது ஆன்மாவை பற்றியது. சிற்றின்பம் என்பது ஆண் பெண் உறவால் வருவது, பேரின்பம் என்பது அடியவன் ஆண்டவன் உறவால் வருவது. சிற்றின்பம் என்பது வாழ்க்கையின் முற்பகுதியோடு முடிவடைந்து கொள்வது, பேரின்பம் என்பது வாழ்க்கையின் எப்பகுதியிலும் இருப்பது. ஆனால் அடியவன் ஆண்டவன் மேல் கொள்ளுகின்ற பேரின்பமாகிய பக்தி எத்தகையது என்பதை விளக்கி காட்டுவதற்கு அனுபவப்பட்டவர் இன்பத்தை கொண்டு அனுபவப்படாத இன்பத்தை விளக்க வேண்டும் என்பதற்காக சிற்றின்பத்தினுடைய மூலமாகவே பேரின்பத்தையும் விளக்கியிருக்கிறார்கள் நம்முடைய சான்றோர்கள். மடவாறு மேல் பொருந்து அணை மேல் போகம் மாற்றி அந்த போகத்தை இறைவன் மேல் வைத்து விட்டால் அதுதான் பேரின்பம் என்று குறிப்பிட்டார் திருநாவுக்கரசு சுவாமிகளும். ஆகவே முருகப்பெருமான் வள்ளிநாச்சியாரை காதலிப்பது போலே வருகின்ற காட்சிகள் எல்லாம் உலகத்தவர் கூறும் காதல் காட்சிகள் என்று எண்ணாமல் எவ்வாறு பரமான்மா ஜீவான்மாவை ஆட்கொள்ள வருகிறது என்பதை தத்துவார்த்தத்தோடு விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் வள்ளி கல்யாணத்தினுடைய பெருமை நமக்கு தெரியும். தெய்வயானியை திருமணம் செய்து கொண்டு அருளிய முருகப்பெருமான் நம்பிராஜனுக்கு மகளாக பிறந்து வள்ளி நாச்சியார் என்கிற பெயரோடு திணைப்பணத்திலே காவலுக்கு இருக்கின்ற வள்ளி நாச்சியாரை தேடி வருகின்றார். வருகின்ற போது அவருடைய தோற்றம் எத்தகையதாக இருக்கிறது என்றால் காலிலே வீரக்கடல் கட்டியிருக்கிறார், இடையிலே ஒரு கச்சை கட்டியிருக்கிறார், கழுத்திலே ஒரு மாலை அணிந்திருக்கிறார், கையிலே இழுத்து கட்டிய வில்லும் அம்பும் கொண்டவராக இருக்கிறார், நீல நிறமான கூந்தல் படைத்தவராக இருக்கிறார். காலில் கட்டிய கடலன் கச்சினன் மாலை தோழினன் வரி வில் வாலியன் நீல குஞ்சியன் நெடிய வேடுவ கோலத்தோடு தோன்றினன். இப்போது முருகப்பெருமானுடைய தோற்றத்தை வர்ணிக்கின்ற போதே அரிய தத்துவம் தொடங்கிவிட்டது என்பதை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடிகிறது. காலிலே கடல் கட்டி கச்சு கட்டி தோழிலே மாலை சார்த்தி இழுத்துக்கட்ட வில்லையும் அம்பையும் உடையவனாகி நீல நிறமான கூந்தல் படைத்த முருகப்பெருமான் நெடிய வேடுவ கோலத்தோடு அங்கே தோன்றியிருக்கின்றான். தெய்வயானியை திருமணம் செய்து கொண்டு அருளுகின்ற முருகப்பெருமான் ரத்தின கச்சிதமான சிம்மாசனத்திலே இந்திரன் அளித்திருக்கின்ற பொன் ஆபரணங்கள் எல்லாவற்றையும் பூண்டு கொண்டு திருமணம் செய்து கொண்டவன். வள்ளிநாச்சியார் ஏற்றுக்கொள்ள வருகின்ற காலத்தில் வள்ளிநாச்சியார் எந்த சூழலில் இருக்கிறாரோ அந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு தானும் ஒரு வேடுவனாக வருகிறான் என்று சிந்திக்க வேண்டும். என்றால் பரமான்மா என்கின்ற கடவுள் மனிதனுக்கு கருணை புரிய வேண்டும் என்றால் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப கடவுளை வணங்கினாலே போதும் அந்த பரமான்மா அவனை தேடி வருவான் என்கிற தத்துவத்தை இது விளக்குவது. தன்னுடைய தகுதிக்கு மீறிய அளவிலே பக்தி என்றால் வேறு சில இலக்க நூல்களோடு கூட இறைவனை வணங்க வேண்டும் போல இருக்கிறது என்றெல்லாம் யாரும் எண்ண வேண்டாம். அவரவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப இறைவனை வணங்கினாலே போதும் அந்த இறைவன் எளியனாக தன்னை மாற்றிக்கொண்டு நமக்கு கருணை புரிய வருகிறான் என்பதை சுட்டிக்காட்டுவதுதான் வள்ளிநாச்சியாரை ஏற்றுக்கொள்ள வரக்கூடிய முருகப்பெருமான் வேடுவ கோலத்தோடு புறப்பட்டு வந்து இங்கே வள்ளிநாச்சியார் இருக்கிற இடத்திலே பேசத் தொடங்குகிறார். நான் மான் குன்றடித்தேனே வந்ததா என்று. இதெல்லாம் உலகத்திலே ஒரு தலைவன் தலைவியை நாடி வந்து அவளை காதலிக்கின்ற காலத்தில் மேற்கொள்ளுகின்ற இலக்கியம் சுட்டிக்காட்டுகின்ற நடவடிக்கைகள் தான். ஆனால் இது உலகத்தாருடைய சிற்றின்ப காதலுக்காக அமைக்கப்பட்டது அல்ல, பேரின்பத்தை விளக்குவதற்காக அமைக்கப்பட்டது என்கின்ற கருத்தை கச்சியப்ப சிவாச்சாரியாரே ஒரு உதாரணத்தின் மூலம் சொல்லிவிட்டார். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் தன்னுடைய கடவுள் தன்மை என்கின்ற தன்மையிலே எந்த விதமான மாசும் படாமல் உலகத்தாருக்கு இந்த பேரின்பு நிலையை காட்டுவதற்காக இந்த ஆடலை மேற்கொள்ள வந்திருக்கிறான். அதனால் அவனுடைய மூலத்தன்மை எந்த விதத்திலும் சிதையவில்லை என்பதை குறிப்பிட்டார் கச்சியப்ப சிவாச்சாரியார். வானத்தில் நிலவு வீசுகிறது, அந்த நிலவினுடைய முழு உருவம் ஒரு கிணற்றுக்குள்ளே தெரிகிறது. சரணமற்று கிடக்கின்ற அந்த கிணற்று நீர்மேலே வானத்திலே இருக்கின்ற நிலவினுடைய பிம்பம் அப்படியே தோன்றுகிறது. ஒரு குழந்தை கிணற்றுக்குள்ளே கல்லை எடுத்து போடுகிறது, அந்த கிணற்று நீர்பரப்பின் மேலே அலைகள் தோன்றுகின்ற போது அதன் உள்ளே தெரியக்கூடிய சந்திரனுடைய பிம்பம் உடைந்து விட்டது போல தெரிகிறது. அந்த குழந்தை உடனே ஓடிப்போய் நான் சந்திரனை உடைத்து விட்டேன் என்று சொன்னால் எப்படி? சந்திரன் இப்போது பாதிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லையே. அதுபோலே எல்லாம் வல்ல முருகப்பெருமான் வேடுவ கோலத்தோடு வள்ளிநாச்சியார் ஏற்றுக்கொள்ள வருவது உலகத்தார் மேற்கொள்ளுகின்ற காதலை புரிவதற்காக முருகப்பெருமான் வருவது போலே அல்ல. அவனுடைய மூலத்தன்மை எந்த விதத்திலும் சிதைந்து விடவில்லை, உலகத்தாருக்கு இந்த நெறியை காட்ட வேண்டும் என்பதற்காகவே வருகிறான் என்பதை உலைப்படும் மெழுகது என்ன உருகியே உருத்தி காதல் வலைப்படுகின்றான் போல வருந்தியே இறங்கான் என்றான். கலைப்படும் அரிய புத்தேள் கலங்கள் அம் புனலில் தோன்றி அலைப்படும் தன்மைத்து அன்றோ அறுமுகன் ஆடல் எல்லாம் என்று குறிப்பிட்டார் கச்சியப்ப சிவாச்சாரியார். அந்த முருகப்பெருமான் இப்போது வேடுவராக வந்தவர் வள்ளிநாச்சியார் பக்கத்திலே வந்து நின்று பேசுகின்றார். நான் மான் ஒன்று அடித்தேனே வந்ததா? வள்ளி முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறார். வள்ளி முகம் திரும்புகின்ற இடத்திற்கெல்லாம் முருகப்பெருமான் செல்கிறார். மான் ஒன்று அடித்தேனே வந்ததா? இப்படித்தான் கேட்பது வழக்கம். ஆனால் வள்ளிநாச்சியார் ஒரு சொல் கூட பேசவில்லை. இப்போது முருகப்பெருமான் என்கின்ற வேடுவன் வள்ளிநாச்சியார் பக்கத்திலே வந்து பேசுகிறார். என்னோடு பேச மாட்டாயா? ஏதேனும் ஒரு வார்த்தை பேசேன். சரி, பேச வேண்டாம். என்னை பார்த்து ஒரு முறை புன்முறுவல் பூக்க மாட்டாயா? ஒரே ஒரு முறை. சரி, நீ புன்முறுவலும் பூக்க வேண்டாம். என்னை ஒரு முறை நிமிர்ந்து பார்க்க மாட்டாயா? ஒரே ஒரு முறை உன்னுடைய வெளிப்பார்வையை என் மேலே செலுத்த மாட்டாயா? நீ இப்படியெல்லாம் செய்யாவிட்டால் உனக்காகவே வருந்திக் கொண்டிருக்கிறேன் நான். எனக்கு ஒரு வழியை நீ காட்டாமல் போய்விடுவாயானால் நான் போய்விடுவேன். அதன் பிறகு நீ எண்ணி வருந்துவாய். பேசியிருக்கலாம், பார்த்திருக்கலாம், புன்முறுவல் பூத்திருக்கலாம் என்று பின்னால் நீ வருந்துவாய். பழி உனக்குத்தான் வந்து சேரப்போகிறது. இப்பொழுதே என்னை பார்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டாயா? மொழி ஒன்று புகழாயாயின், முறுவலும் புரியாயாயின், விழி ஒன்றி நோக்காயாயின், இரகமிக்கு உழல்வேன் உய்யும் வழி ஒன்று காட்டாயாயின், மனமும் சற்று உருகாயாயின், பழி ஒன்று நின்பால் சூழும் பராமுகம் தவிர்த்தி என்றான். இது முருகப்பெருமான் வள்ளிநாச்சியாரை பார்த்து தன்னுடைய மோகத்தை தீர்க்க வேண்டும், இல்லாவிட்டால் தன்னுடைய காதலை தீர்க்க வேண்டும் என்பதற்காக காதல் மொழி பேச மாட்டாயா? காதலை காட்டுகின்ற புன்முறுவல் பூக்க மாட்டாயா? இல்லாவிட்டால் காதல் விழி பார்வை பார்க்க மாட்டாயா என்ற பொருளை சொல்லவா வந்தது? அல்ல. எல்லாம் வல்ல இறைவன் ஒரு காலகட்டத்தில் நமக்கு அறிவிக்கின்றான், ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நாம் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று வாழ்ந்து விட்டோம். இறைவன் நமக்கு தெரிவிக்கின்றான், உலகியல் இன்பங்களையே நாடி நீ நினைத்த வண்ணமெல்லாம் வெந்ததை தின்று வாயில் வந்ததை பேசி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நடத்தி முடித்து விட்டாய். இனிமேலும் உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி விடாதே. தேவாரம், திருவாசகம், திருப்புகள் போன்றிருக்கின்ற இறைவனுடைய தோத்திரங்களாகிய மொழி ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொள், மனப்பாடம் செய்து கொள். எனக்கு வயதாகிவிட்டது, இனிமேல் அதை போன்ற மொழியை எல்லாம் என்னால் மனப்பாடம் செய்ய முடியாது என்று நீ சொல்லுவாயானால், எங்காவது செல்லுகின்ற காலத்தில் திருக்கோயில் எழுந்தருளி இருக்கின்ற இறைவனுடைய விக்கிரகங்களைக் கண்டு, அவர்களுடைய திரு தோற்றங்களைக் கண்டு, ஆகா என்ன அழகாக இருக்கிறது என்று ஒரு முறை புன்முறுவல் செய்து பார். அதையும் கூட உன்னாலே செய்ய முடியாது என்று சொன்னால், நீ வீட்டுத் திண்ணையிலே படுத்திருக்கின்ற போது உன்னுடைய உள்ளூர் திருக்கோயிலுக்குள்ளே ஏதேனும் ஒரு உற்சவத்தினுடைய பெயராலே இறைவனை சுமந்து கொண்டு வீதியிலே வருகின்ற பொழுது உன் வீட்டுத் திண்ணையில் இருந்தாவது கொஞ்சம் உன்னுடைய விழிகளை நிமிர்த்திய இந்த இறைவனுடைய திருத்தோற்றத்தை பார். இப்படியெல்லாம் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் போன்ற தோத்திரம் என்கின்ற மொழி ஒன்று நீ புகழாமல் போய்விட்டால், திருக்கோயிலுக்கு சென்று இறைவனுடைய திருவுருவத்தைக் கண்டு என்ன அற்புதமான வடிவம் என்று நீ அவனுடைய அழகைக் கண்டு புன்முறுவல் பூக்காமல் போய்விட்டால், உன் வீட்டு வாசலை நோக்கி வரக்கூடிய இறைவனுடைய திருத்தோற்றத்தை உன்னுடைய விழிகளால் நிமிர்ந்ததை பார்க்காமல் போய்விட்டால், கடைசி காலத்திலே பாயிலே நோயிலே கிடக்கின்ற காலத்தில் இறைவனை வணங்கியிருக்கின்றாமே என்ற எண்ணம் உனக்கு வந்து சேரும், அந்த பழி உனக்கு வந்து சேரும் என்று இறைவன் உயிர்களுக்கு அறிவிக்கின்ற தத்துவத்தை விளக்குவது இந்த பாடலாகவே. தேவாரம், திருவாசகம், திருப்புகள் போன்ற மொழி ஒன்று புகழாயாயின், திருக்கோயிலுக்கு வந்து இறைவனுடைய திருத்தோற்றத்தைக் கண்டு முறுவலும் புரியாயாயின், உன்னுடைய வீதியிலே இறைவன் திருவீதி உலா வருகின்ற காலத்திலே விழி ஒன்றி நோக்காயாயின், நீ இவ்வாறு வீணாக உன்னுடைய வாழ்க்கையை போக்கிக் கொண்டிருக்கின்றாயே என்று விரகமிற்கு உழல்வேனுக்கு உய்யும் வழி ஒன்று காட்டாயாயின், உன்னுடைய மனமும் சற்று உருகாயாயின், கடைசி காலத்தில் பழி ஒன்று நின்பால் வந்து சூழும், ஆகவே பராமுகமாக இருக்காதே, இப்பொழுதே இறைவனை எண்ணிவிடு என்று இறைவன் உலக உயிருக்கு உணர்த்துவதாக இப்போது முருகப்பெருமான் வள்ளிநாச்சியாரிடத்திலே பேசுகின்ற இந்த காதல் பாட்டு அமைந்திருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் இப்பொழுது வள்ளிநாச்சியார் எந்த ஒரு சொல்லையும் சொல்லவில்லை, எந்த ஒரு பேச்சையும் பேசவில்லை. முருகப்பெருமான் இவ்வளவு சொல்லியும் ஒன்றும் பேசாமலே இருக்கின்றார். இந்த நேரத்திலே நம்பிராஜன் தன்னுடைய படைகளோடு புறப்பட்டு வள்ளிநாச்சியாருக்கு உணவு வகை முதலானவற்றை கொண்டு வந்து சேர்ப்பிக்க வருகிறார். இப்பொழுது முருகப்பெருமானை, வேடுவனாக வந்திருக்கின்ற முருகப்பெருமானை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் வள்ளிநாச்சியாருக்கு தோன்றுகிறது. இவ்வளவு காலம் முருகன் தன்னிடத்திலே வந்து பேசுகின்ற போது விருப்பத்தோடு திரும்பி ஒரு சொல் கூட பேசாத வள்ளிநாச்சியாருக்கு இப்போது முருகப்பெருமானை காக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் தோன்ற வேண்டும்? உண்மையிலேயே வந்திருக்கின்ற வேடுவன் மேலே அவளுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால், தன்னுடைய தந்தையின் இடத்திலே சொல்லி இவன் தவறாக நடந்து கொள்ளுகிறான் என்றுதானே சொல்ல வேண்டும்? எதற்காக இப்போது வந்திருக்கின்ற வேடுவனை காக்க வேண்டும் என்கிற எண்ணம் தோன்ற வேண்டும்? தன்னுடைய தந்தை வருவதை கண்டவுடன் எப்படியாவது இங்கிருந்து போக வேண்டும், தன்னுடைய தந்தை வருகிறார் என்று தெரிவித்தார். என்றால் இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனுக்கும் கடவுள் உணர்வு என்பது அடிப்படையாக அமைந்துதான் கிடக்கிறது. ஆனால் உலக இன்பங்களிலே இருக்கிற நாட்டம், அவனை சார்ந்திருக்கின்ற கூட்டம், அவன் கற்றிருக்கின்ற கருத்துக்களினுடைய ஈட்டம், இவையெல்லாம் அவருடைய மனக்குகையின் மேலே மூடி மூடி அடியிலே கிடக்கின்ற மன உணர்வை, அதாவது இறை உணர்வை அவனுக்கு எழுப்பாமல் இருக்கிறது. ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் தனக்கு துன்பம் வருகின்ற நேரத்தில் மட்டும்தான் அவன் இவற்றையெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு அடியில் இருக்கின்ற உணர்வை தொட்டு பார்க்கிறான். ஆகவே வள்ளி நாச்சியார் இப்போது தனக்கு முன்னால் தன்னுடைய தந்தை வந்தவுடனே எந்த விதமான ஒரு தீமையும் வராமல் இருக்க வேண்டும் என்று எண்ணியதற்கான காரணம் அந்த இறைவன் மேலே பற்றி எப்படி தோன்றும் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகவே. ஆகவே வள்ளி நாச்சியார் வேண்டிக் கொண்டபடியே எல்லாம் உள்ள முருகப்பெருமான் ஒரு வேங்கை மரமாக மாறிவிட்டார். வேதங்கள் எல்லாம் வேர்களாக, ஆகமங்களை நடுமரமாக, 64 கலைகளை கலைகளாக கூடிய வேங்கை மரமாக நின்றார். அங்கது காலை தண்டில் அடி முதல் மறைகளாக ஓங்கிய நடுவன் எல்லாம் உயர் சிவநூல் அதாக பாங்கமர் கவடுமுற்றும் பல்கலையாக தான் ஓர் வேங்கையின் உருவமாகி வேற்படை வீரன் நின்றான். இங்கே முருகப்பெருமான் வேங்கை மரமாக நிற்கிற போது வேதங்கள் எல்லாம் வேர்களாகவும் ஆகமங்கள் எல்லாம் நடுமரமாகவும் 64 கலைகளை கலைகளாகவும் விளங்கின என்பதை குறிப்பிடுவதும் அந்த இறைத்தன்மையை நாம் மறந்துவிடக்கூடாது, இதை காதல் என்று எண்ணிவிடக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டுவதற்குத்தான். இப்போது அடுத்த நாள் முருகப்பெருமான் ஒரு விருத்த வேதியருடைய வடிவத்திலே வருகிறார். விருத்த வேதியருடைய வடிவத்திலே வருகின்ற பொழுது நம்பிராஜன் வள்ளிநாச்சியார் பக்கத்திலே வீற்றிருக்கிறார். முதிய அந்தனர் வடிவத்திலே வந்திருக்கிற பெரியவரை பார்த்து நம்பிராஜன் என்ற வேடுவன் கேட்டான், கிழவரே என்ன காரணம் பற்றி இங்கு வந்தீர் என்று. அவர் சொன்னார், எனக்கு வயதாகிவிட்டது, முதுமை வந்துவிட்டது. ஆகவே இந்த முதுமை முற்றிலும் வந்து என்னை கீழே வீழ்த்துவதற்குள்ளாக தீர்த்த யாத்திரை சென்று விட்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே புறப்பட்டு வந்தேன். நீண்ட தனி மூப்பு அகல நெஞ்ச இருள் நீங்க இன்று நும்பரை குமரி எய்தி இனி நாட வேண்டி வருகின்றன மெலிந்து கடிது என்றான். என்னுடைய உடம்பு மெலிந்து விட்டாலும் நமக்க வேகமாக வருகிறேன், என்ன காரணம் என்றால் இன்று நும்பரை குமரி எய்தி இனி நாட. இவர் தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள வந்திருக்கிறேன் என்பதை தெரிவித்தவுடன் கன்னியாகுமரிக்கு தீர்த்த யாத்திரை வந்திருக்கிறான் என்று எண்ணியிருக்கிறான் நம்பிராஜன். கன்னியாகுமரி கண்டு ஆட வந்தீரா என்று அவன் கேட்கிறான். இவர் கன்னியாம் குமரி கண்டு ஆட வந்தோம் என்று தெரிவிக்கிறார். இன்று நும்பரை குமரி எய்தி இனி நாட வேண்டி வருகின்றன மெலிந்து கடிந்து என்றான். என்றால் நம்பிராஜன் சொன்னான், கிழவேதியரே, நீர் தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளத்தானே போகிறீர், சற்று தாமதமாக போனால் என்ன? கொஞ்ச காலத்திற்கு இந்த வள்ளி நாச்சியாருக்கு துணையாக நீங்கள் இங்கே இருங்களேன் என்றார். உடனே இப்பொழுது வேதியராக வந்திருக்கிற முருகனுக்கு சொல்ல முடியாத ஆசை, இருக்கிறேனே இருக்கிறேனே என்றார். நாம் இங்கே ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். வந்திருக்கின்ற வேதியராகியவர் முருகப்பெருமான், பரமான்மா, ஆட்கொள்ளப்பட வேண்டிய ஜீவான்மா வள்ளி நாச்சியார். பரமான்மாவுக்கும் ஜீவான்மாவுக்கும் இடையிலே உறவை ஏற்படுத்தி வைக்கின்றவர் குரு. அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், குரு என்று சொன்னவுடன் இன்னவராகத்தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. திருநாவுக்கரசருக்கு அவர் தமக்கை குரு, அருகரியாருக்கு முருகப்பெருமானே குரு. யா மோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தது என்று குறிப்பிட்டதை உணரலாம். ஆகவே பரமான்மா ஜீவான்மா என்கின்ற இரண்டினுடைய உறவையும் ஏற்படுத்துவதற்கு அறிந்தாராக விளங்கக்கூடிய குரு ஒருவர் இடையிலே வருவது வழக்கம். அந்த குரு என்கிற ஒருவர் மூலம் இறைவனுடைய கருணை நம்மை வந்து சாருகிறது. இல்லாத போது அவ்வளவு சீக்கிரமாக வந்து சார்வது இல்லை. திருமூலர் திருமந்திரத்திலே அருமையான உதாரணம் சொன்னார். சூரியன் வானத்திலே இருக்கிறது, நாம் பூமியிலே சில பஞ்சு துண்டுகளை தனித்தனியாக போட்டு வைக்கிறோம், என்ன ஆகும்? ஒன்றுமாக வானத்திலே சூரியன் காயும், இந்த பூமியிலே பஞ்சு துண்டுகள் கிடக்கும். ஆனால் அந்த வானத்து சூரியனுடைய ஒளியை எல்லாம் ஒரு பூத கண்ணாடியின் வழியாக பஞ்சின் மேலே பட வைப்போம் என்றால் பஞ்சு உடனே பற்றிக் கொள்ளும். வானத்திலே சூரியன் தனியாகவும் கீழே பஞ்சு துண்டுகள் தனியாகவும் கிடைக்கின்ற வரைக்கும் அவள் பற்றிக் கொள்வதில்லை. ஆனால் வானத்து கதிரோடைய ஒளி முழுவதையும் ஒருமுகமாக பூத கண்ணாடியின் வழியாக கொண்டு வருகின்ற போது அது பஞ்சு மேலே பட்டவுடன் அது உடனே பற்றிக் கொள்ளுகிறது. அப்படி இறைவன் கருணை தனியாகவும் நம்முடைய சிந்தனை தனியாகவும் இருக்கிற வரைக்கும் இறைவன் கருணை நம்மை வந்து அடைவது இல்லை. பூத கண்ணாடியின் வழியாக ஒளி ஒருமைப்பட்டு வருகின்ற போது பஞ்சு பற்றிக் கொள்வது போல் குருமுகமாக அவன் கருணை வருகிற போது நம்முடைய உள்ளத்தில் அது சீக்கிரம் பற்றிக் கொள்ளுகிறது என்பதை காட்டுவதற்கே பரமான்மாவாகிய முருகப்பெருமானுக்கும் ஜீவான்மாவாகிய வள்ளிநாச்சியாருக்கும் இடையிலே நம்பிராஜன் என்கின்றவனே இப்போது குருவாக வந்து அமைந்திருக்கிறான் என்கிற தத்துவத்தை விளக்குவது நீங்கள் வள்ளிநாச்சியாருக்கு காவலாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது. இப்போது வள்ளிநாச்சியாருக்கு பக்கத்திலே காவலாக முருகப்பெருமான் வீட்டிலிருந்து சில திருவிளையாடல்களை எல்லாம் மேற்கொள்ளுகிறார். அந்த வள்ளி நாச்சியாரை எப்படியாவது தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்காக எனக்கு பசிக்கின்றது உணவு போட வேண்டும், எனக்கு பசிக்கின்றது உணவு போட வேண்டும் என்றார். அப்போது வள்ளிநாச்சியார் கேட்டார், எனக்கு நீர் காவலா உமக்கு நான் காவலா என்று கேட்டார். உடனடியாக வேதியர் தெரிவிக்கின்றார், பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் காவல். தெய்வம் நம்மை காக்கிறது என்று நாம் முடிவு செய்து விட்டோம் என்று சொன்னால் தெய்வங்களினுடைய சிலைகளையும் தெய்வங்களினுடைய இருப்பிடங்களையும் காக்க வேண்டிய கடமை நமக்கு உரியது. நாம் தெய்வத்தை ஒரு சிலையிலே ஆவாகனம் செய்து அந்த தெய்வம் நம்மை காக்கிறது என்கிற நம்பிக்கையோடு தானே வணங்குகிறோம். அந்த தெய்வம் நம்மை காக்கிறது என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் அதை தெய்வம் என்கிற எண்ணத்தோடு காக்க வேண்டிய பொறுப்பும் ஒரு பக்தனுக்கு இருக்கிறது. பரவனை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம், ஏதோ வழங்குகின்ற வரைக்கும் அவன் சிலையிலே இருக்கிறான், அந்த சிலை போய்விட்டது என்றால் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை என்று நாம் இருப்போமானால் அது பரமனுடைய கருணையை நாம் உணர்ந்ததாக ஆகாது. அவன் நம்மை காக்கின்றான் என்கின்ற நம்பிக்கையோடு வணங்குகின்ற எந்த ஒரு பக்தனும் அந்த இறைவனை அவன் காத்து தீர வேண்டும் என்பதை விளக்குவதுதான் இங்கே பரமாத்மாவாகிய முருகப்பெருமான் ஜீவாத்மாவாகிய வள்ளிநாச்சியாரை பார்த்து ஒருவருக்கு ஒருவர் காவல் என்று தெரிவித்த அருமையான சொல் இந்த தத்துவமாக
4: வெளிப்பட்டுள்ளது. சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: மூவர் உபாசித்த படலம். கொற்றவன் குடைய நீலர் குவளையாம் பொழுதுங்காத்த வெற்றிவேன் மன்னவே வியாதனுக்கு உபதேசித்த இற்றனாக மூவர் இனிது உபாசித்தவாறு தெற்றன தெளிக என்று செப்புவன் பிறகு மேலோன். நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். இப்ப மூவரும் உபதேசிக்கின்றார்கள். எப்படி உபதேசிக்கின்றார்கள் பார்த்தா, விநாயக பெருமான வந்து பிரம்மதேவர் வந்து வழிபட்டு இவங்க மூவரும், மூவர் யாரெல்லாம் சொன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரர் மூணு பேர் போய் கணேசமூர்த்தியினுடைய திருவடியில விழுந்து வணங்கி அவருக்கு இந்த உலகத்தை எப்படியெல்லாம் படைக்கிறது காக்கிறது அழிக்கிறது இது மூணுமே எங்களுக்கு தெரியல, ஒரு பிரளய காலத்தின் முடிவுல என்ன செய்யறதுனே தெரியல மூணு பேருக்கு. அப்ப விநாயக பெருமானை போய் அவங்க வந்து வழிபடுகிறார்கள். அதைத்தான் மூவர் உபதேசித்த படலத்துல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த படலம் வந்து வியாசர் உபதேசப்பட்ட படலம், 14 திருப்படல்கள் தான். அதனால அடுத்த மூவர் உபதேசித்த படலத்தையும் நம்ம இந்த சிந்தனையில பார்க்கலாம் என்று கருதுகிறேன். விரும்பி தாண்ட வியாதனை நோக்கியே அரும்பு விண்டலர் அம்புய சேக்கையான் சுரும்பும் தேனோ கரும்பும் தேனோ கலந்தன கல்லோடு இரும்பும் உன்னன கிழக உரைப்பனாள். பார்வதீபதையே அரகர மகாதேவா. விரும்பி தாழ்ந்த வியாத மகர்ஷியை நோக்கி கரும்பும் தேனும் கலந்து, கரும்பும் தேனும் கலந்தா எவ்வளவு ஒரு சுவை இருக்குமோ அந்த சுவையோட விநாயக பெருமானை போய் அவர்கள் அவரிடம் போய் வழிபடுகிறத இவர் சொல்லிக் கொடுக்கிறாரு பிரம்மதேவன். நம்ம எல்லாரும் போய் இப்ப மூவர்களும் போய் விநாயக பெருமானை வழிபட்டு நாம் எப்படி இந்த இந்த உலகத்தை நாம் விருத்தி பண்றது, சிருஷ்டி திதி சம்ஹாரம் சிருஷ்டி பண்றது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேவர் தானவர் சித்தர் முனிவரர் ஓவிலாத அவுரகர் இயக்கர்கள் மேவு சாரண கிண்ணரர் பாவுமானிடர் பல்வகை யோர்களும். இப்ப இதுல வந்து எத்தனை பேர் வர்றாங்கன்னு சொன்னா தேவர்கள் தானவர்கள் சித்தர் முனிவர்கள் ஔரகர் இயக்கர் கிண்ணரர் சாரணர் விஞ்சையர் எல்லாரும் மானிடர் எல்லாரும் தோற்றுவிக்கணும். அப்ப இவங்களை எல்லாம் நம்ம எப்படி உண்டாக்குறது அப்படின்னு பார்ப்போம். ஐங்கரன் பூசனை அன்பின் ஆற்றுபு பங்கமில் கதிகளில் படர்ந்துள்ளோர் பல அங்கவ தம்மில் யான் அறிந்த வாற்றினான் இங்குற சிலர்தமை இயம்ப கேட்டியாள். ஐங்கரன் பூஜையாகிய விநாயக பெருமான் பூஜை பண்ணுனா அதுவும் எப்படி பண்ணணும், வேண்டா வெறுப்பா பண்ண சொல்ல, அன்பின் நோற்றுபு பங்கமில் கதிகளில் படர்ந்துள்ளோர் பல. எல்லாரும் விநாயக பெருமானை வழிபட்டு முக்தி அடைந்தார்கள். தம்மில் யான் அறிந்தவாற்றினார் இங்குற சிலர் தம்மை இயம்ப கேட்டியார். எனக்கு தெரிஞ்ச சிலர்களை சொல்கின்றேன். பண்டொரு பிரளயம் பரந்த செவ்வியின் அண்டரும் நரிவரும் அமலநாயகன் கொண்ட தத்துவங்களை குறித்து ஒடுக்கினான் மண்டிய உயிர் இழைப்பாரோ வண்ணமே. நம பார்வதி தேவதை அரகர மகாதேவா. ஒரு ஒரு காலகட்டத்துல பிரளய காலமாகி உலகமெல்லாம் ஒடுங்கி அப்படியே வந்து எல்லாமே வந்து ஒடுங்கி சுருட்டி திதி சங்காரம் இப்ப பண்ணணும். இப்ப பண்றதுக்கு யான் அறிந்தவாறு அந்த பிரளய காலத்துல என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு ஒரு மனிதனையோ ஒரு முனிவர்களையோ அவர்களை தோற்றணும்னு சொன்னா தனு கரணம் புவனம் போகம் அந்த நாளை கொடுக்குறாரு அமலநாயகனாகிய. அந்த தத்துவங்களை குறித்து ஒடுக்கி அந்த மண்டிய உயிர் இழைப்பாரும் வண்ணம், உயிர் இழைப்பாரும் வண்ணம் அந்த இது நடக்குது. இந்த பிரளய காலத்துல

இன்ன தன்மையன் என்று அறிவண்ணா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும்பயர் பழனத்து அணி ஆரூரானை மறக்கழுமாமே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்வது போல இந்த போகத்தையும் கொடுத்து நல்லா அனுபவிச்சுட்டு வாப்பா. உடம்ப கொடுக்குறாரு சுவாமி, இந்த உயிரை முதல்ல கொடுக்குறாரு அந்த உடம்புக்குள்ள, அந்த உயிரை கொடுத்து அந்த உடம்ப அழகா கொடுக்குறாரு. ஆனா அந்த உடம்ப நம்ம பக்குவமா உயிரில் உடம்பில் இருந்து ஓம்புகின்றேனே வரு திருமந்திரத்துல திருமூல நாயனார் சொல்லுவார். அந்த உடம்ப நம்ம எப்படி வச்சுக்கணும், பரமேஸ்வரன் வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறாரு, அப்ப எப்படிப்பட்ட உடம்ப நம்ம எப்படி வச்சுக்கிடணும் அது தெரியல, நம்ம தெரியாம எப்படியோ இருக்கிறோம். இங்க தனுவாகிய அந்த உடம்புல அந்த கரணங்களையும் கொடுத்து புவனத்தையும் போன இவ்வளவு பெரிய புவனத்தை நம்மளை அனுபவிக்க சொல்லி சுவாமி நீ நல்லா சந்தோஷமா அனுபவி அப்படின்னு இந்த புவனத்தையும் உலகத்தையும் கொடுத்து போகத்தையும் கொடுக்குறாரு. அப்பேற்பட்ட பரமேஸ்வரனை நம்ம எப்படி வணங்கணும்னு நம்ம நினைக்கணும். ஆஃப்டர் ஆல் ஒண்ணுமே இல்லை, ஒரு பஸ்ல ஒரு சீட்டு இடம் கொடுக்குறான், ஒரு மணி நேரத்துக்கு இடம் கொடுக்குறான். அந்த ஒரு மணி நேரத்துக்கு அவர் இடம் கொடுத்தோடனே அவருக்கு அத்தனை தேங்க்ஸ் சொல்லு. திருப்பி பஸ்ஸை விட்டு நம்ம ஊர் வந்து இறங்கும் போது கூட அவரை பார்த்து சிரிச்சு ரொம்ப ரொம்ப நன்றிங்க, நீங்க இடம் கொடுக்கலன்னா நான் இப்படி நின்றுட்டே வந்திருக்கணும் அப்படிலாம் நம்ம சொல்றோம். ஆனா இந்த உடம்ப முழுக்க கொடுத்த சுவாமி, எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க கொடுத்த சுவாமிக்கு நம்ம நன்றி சொல்றோமா? ஏதாவது கஷ்டம் வந்தா மட்டுமே அவரை போய் பார்த்து நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனையை அவருக்கு சொல்லி அவரை நாலு திட்டு திட்டி அவர் கடன். ஆனா அப்படி சொல்லல. இங்க கச்சியப்ப முனிவர் பெருமான் என்ன சொல்றாரு, இந்த இந்த நேரத்துல குறித்து ஒடுங்கினான் மண்டிய உயிர் இழைப்பாரும் வண்ணமே. சுவாமி கடைசியில இந்த உயிருக்கு இழைப்பாருக்குள்ளதே கொடுத்துறாரு. நீடிய பிறளையும் நீங்க முன்பு ஓர் கூடிய உயிற்ற என்னவு நாடிய அறிவுரோ நயந்து எழுத்து நின்று நின்று இடியன் முக்குணத்து எம்மை நல்கினான். மூன்று குணத்துல ராசதம் சாத்துவிகம் தாமதம் இந்த மூன்று குணங்களையும் கொடுத்து முத்தொழிலை இயற்றுகிறதுக்கு இந்த மூவரையும் படைக்கிறாரு. இப்ப இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு பார்த்தா, இகளொரு மறைகளும் இருளி நீங்கிய தகளொரு பெரியவர் தாமும் எங்களை

வக்ரதுண்ட விநாயகப் பெருமான் இப்பொழுது இவர்கள் முன் தோன்றி இவர்களுக்கு மூவரும் உபதேசிக்கின்றார்கள். அவரை வேண்டி வரம் கேட்டு என்ன சொல்லி வரம் கேட்கிறாங்க? சுவாமி, எங்களுக்கு இந்த உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல் மூணுமே எங்களுக்கு தெரியல. நாங்க மயங்கி கிடக்கிறோம். எங்களுக்கு இப்ப இதெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்கு விநாயகப் பெருமான் ஆகிய நீர் தான் இதை எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். அரண் அரி அயன் என யாங்களும் பிரமம் என்னது என பேணி காணிய விரவிய வெறுபெணி விரிவு முற்றுற மரவினம் தேடினோம் பயின் பெற்றேமலே. அரண் அரி அயன் என யாங்களும் மூணு பேரு சொன்னாங்க. பிரம்மம் இன்னது என எங்களுக்கு தெரியல. இதை எப்படி நாங்க இந்த வெளியாகிய பரந்த வெளியில நாங்க எப்படி இதை தேடி இதனை பயன் பெற்று நாங்க செய்ய முடியும்? அருந்தவந்தேவர்கள் ஆண்டின் ஆயிரம் புரிந்தனம் புரிதலோ பொறுப்ப தோன்றினான் திருந்திய அடியவ சென்று தொய்தரும் விருந்துர பெருஞ்சுகம் விளைக்கும் எம்பிரான். நம்ம பார்வதீபதை அருகர மகாதேவா ஒரு ஆயிரம் ஆண்டுகள் தவம் புரிகின்றன, புரிஞ்சு விநாயகப் பெருமானுடைய காட்சி இவர்களுக்கு கிடைக்கின்றது. இருந்துற பெரும் சுகம் விளைக்கும் என்கிறான். விநாயகப் பெருமானுடைய காட்சி கிடைச்சா நிச்சயமாக அவருக்கு நல்ல ஒரு சுகம் கிடைக்கும். கோடி சூரிய உதயமும் குருட்டு இருள் என்ன நீடு பேரொளி வெளியெல்லாம் நிரந்தரித்து ஒளிர சூடு மாமணி முடியும் குண்டலமும் தோள்வளையும் வீடு சேர்தரு பேரணி களமும் நூபுரமும். சுவாமி எப்படி வர்றாரு? கோடி சூரியர் உதயம் கொண்டது போல இவர்கள் முன்னால காட்சி கொடுக்கிறார். குருட்டு இருள் என்ன நீடு பேரொளி வெளியலாம். அப்படியே ஆகாசமாய் நின்ற அந்த மூர்த்தியானவர் அப்படியே காட்சி கொடுக்கிறார். சூடு மாமணி முடியும்

குண்டலமும் தோள்வளையும் பேரணி களமும் நூபுரத்தோட காட்சி கொடுக்கிறார். அது மட்டுமா, பெருத்துவார் புழைக்கரமும் ஏந்திய பிறை மறுப்போம், பிரித்த மாமுரன் மதம்பொழி வேலத்தின் முகமோ, செருத்துளாவுவான் கேடக மயில் சிலையறிந்தே, தருத்தலாவியும் கரங்களும் தான் மலர் துணையாம். பொருத்துவார் புழைக்கரமும் தந்தத்தை கரத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒடிச்சு வச்சிருக்கார் இல்லையா, ஏந்திய பிறை மறுக்கும். அவரு அவருடைய ஜடாபாரத்துல பிறையை வைத்திருக்கின்றார். மறுப்பு அது அந்த தந்தத்தை ஒடிச்சு, மாமுரன் மதம் பொழி வேலத்தின் முகமோ, அவனை கொண்டுட்டு வேலத்தின் முகத்தை தன்னுடைய முகத்தில் வச்சிருக்கின்றார். செருத்துளாவு வாள் கேடகம், அவர் கையில என்ன இருக்குது, கத்தி கேடகம், மயில் சிலை எறிந்த தருத்தலாவியங்கரங்களும் தான்மலர் துணையாம். வேல் வில் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. கீற்றுவான் மதி கண்ணியும் கேள்கிலர் அகல, தோற்றுதே மலர் கொன்றையும் உலகலானொடியும், நீற்று தீவிழி பால நிறைந்த பேரழகும், தோற்றி நேரதி நின்ற அச்சுரூபனை கண்டாம். ஆயிரம் வருடங்கள் அப்படியே தவத்துல இருந்த உடனே காட்சி கொடுக்கிறார் விநாயக பெருமான். இப்படி ஒரு அரும்பெரும் காட்சி கொடுக்கிறார். காட்சியை பார்த்த உடனே அப்படியே அவருடைய பேரழகையும் அந்த அந்த சொரூபத்தையும் பார்த்த உடனே அழுகிறார். அழுது அவர் மீது பாடுகிறார்கள், தோத்திரம் செய்கின்றார்கள். அச்சமோடு எழும் அன்பினால் அகம் தடுமாற, உச்சி மேல் இருகரம் குவித்து ஒய்யன எழுந்திட, இச்சை ஆற்றி நிற்பன் உரை இறைஞ்சினம் சூழ்ந்து, அச்சிரப் நச்சி பாடினம் பாடின நயத்தகு துதிகள். அச்சமோடு சுவாமி விநாயக பெருமானுடைய காட்சி கிடைச்சிட்டா என்ன செய்வோம் நம்ம, நினைச்சு பாருங்க. பயம் ஒரு பக்கம், அன்பு ஒரு பக்கம், அப்படியே தடுமாறுகிறது. தன்னுடைய உச்சி மேல் இரு கரங்களும் குவித்து அப்படியே சாஷ்டாங்கம் அவருடைய திருவடியில் விழுந்து வணங்குகிறார்கள். இச்சையாற்றி நிற்பன் முறை இறைஞ்சினம் சூழ்ந்து அவற்ற திருவடியில திருப்பி திருப்பி வணங்குகிறார்கள். என்ன செய்ய தெரியல, ஆடுகிறார்கள் பாடுகிறார்கள் துதிக்கிறார்கள். நச்சி ஆடினம் பாடினம் நயத்தகு துதிகள், இப்படி அழகான துதி பாருங்க, நயத்தகு துதிகள். நிறு விகற்பமாய் நிறைந்த ஆனந்த பூரணமாய், நிறு விகாரமாய் நிர்குணமாய் அத்துவிதமாய், நிருவிஷேடமாய் நிரஞ்சனமாகி ஒன்றாலும், நிருமிதப்படா கணேச நின்னீல் கலர் தொழுதாம். விநாயக பெருமான வழிபடுகிறார்கள் நிருவிகற்பமாய், மூவர்களும் வழிபடுகிறார்கள். நிறைந்த ஆனந்த பூரணமாய், ஆனந்த பூரணமாய் இருக்கின்ற பெருமானே, நிருவிகாரமாய் நிர்குணமாய் எல்லாம் நீந்தான், அகண்ட பரிபூரண ஜோதியாக இருக்கின்றவர் நீதான். நிருவிஷேடமாய் நிரஞ்சனமாகி ஒன்றாலும் நிருமிதப்படா கணேச, கணேச பெருமானே உடைய திருவடி நிழலை வணங்குகிறோம். கணேச நின்னீர் கலர் தொழுதாம். அடுத்து பிரமமாய் ஒளியாய் நிராகாரமாய் பெரிதாய், தரணியாதி தத்துவமெல்லாம் கடந்த தத்துவமாய், பரமலாம் தரும் வள்ளலாய் ஏகமாய்வதியோ, பரமனாகிய கணேசனின் பதமலர் தொழுதாம். பிரமமாய் ஒளியாய் நிராகாரமாய் பெரிதாயிருக்கின்ற தத்துவத்தெல்லாம் கடந்த தத்துவமாயிருக்கின்ற விநாயக பெருமானே, வள்ளலாயிருக்கின்ற தருமம் தரும் வள்ளலாக, பரமலாம் தரும் வள்ளலாக இருக்கின்ற பரமே விநாயக பெருமானே, பரமனாகிய கணேச பெருமானுடைய உன்னுடைய பத மலரை தொழுகின்றோம் என்று நீங்குரா திருவுரு உடையதாய், ஒன்று நின்று உணர்ந்திடும் அறிவானந்த உருவாய், துன்றும் யோகினர் தியானிக்கப்படும் சுகமாகி, சென்று சேர்ந்தரா கணேசனின் திருவடி தொழுதாம். உடைய திருவடி திருவுரு எங்களுடைய மனசை விட்டு நீங்காம இருக்கின்றன. அறிவான்
உருவாயிருக்கின்ற பரமேஸ்வரா விநாயக பெருமானே, துன்றும் யோகினர் தியானிக்கப்படும் சுகமாகி. அப்படியே தியானத்துல உண்மை வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். சென்று சேதரா கணேசனின் திருவடி தொழுதாம். உலக காரண காரணமாய் உயிர்க்கு உயிராய் இலகு ஞானியர் தமை இழந்தே நற்பேராய் பலவுமாய் பரபிரமமாய் பரேசமாய் பரமாய் திலகமாகிய கணேசனின் திருவடி தொழுதாம். எப்படி பாருங்க, ஒவ்வொரு இடத்தையும் கணேசனின் திருவடி தொழுதாம், கணேசனின் பதமலர் தொழுதாம்ங்கிறார். இங்க உலகத்துக்கெல்லாம் காரண காரணமாயிருக்கின்ற உயிர்க்கு உயிராயிருக்கின்ற பசு அறிவும் வாச அறிவும் சொல்லுவார். ரெண்டு அந்த அந்த அந்த ஞானத்தை அந்த அறிவை நமக்கு கொடுக்கிறவர், உலகத்தினுடைய பசு போதங்களை எல்லாம் நமக்கு அருளி தருகிறவர். உலக காரண காரணமாய் உயிர்க்கு உயிராய் இலகு ஞானியர் தம்மை இழந்து எய்து நற்பேராய். ஞானியர்கள் கூட நம்ம இழந்துட்டோம், நமக்கு ஒண்ணுமே தெரியலையே, மகாவிஷ்ணு பிரம்மா ருத்ரருக்கே ஒண்ணுமே தெரியலையே அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த கவலை பயம். பலவுமாய் பரபிரமமாய் பரேசமாய் பரமாய் எல்லாவற்றுக்கும் நீதாப்பா காரணம். இப்படிப்பட்ட விநாயக பெருமானே, திலகமாகிய இந்த உயிருக்கு இந்த உலகத்துக்கெல்லாம் திலகமாக இருக்கின்ற கணேச பெருமானே, உம்முடைய திருவடியை தொழுகின்றோம். சகல லோகமும் படைத்து அழித்து அழிக்கும் தர்பரமா அகில லோகத்தோ புகலிடம் தனக்கிலா அமைவாய். புகழு லோகங்கள் அனைத்துக்கும் புகலிடம் தானாம் பகவனாகிய கணேசனின் பதமலர் தொழுதாம். சகல லோகங்களையும் படைத்து அழித்து அழித்து காத்து அழிக்கின்ற பெருமானே, தர்பரமாய் ஆன்மாவுக்கு தர்ணன ஆன்மா பரம்ன மேலானவன் எல்லாத்துக்கும் மேலானவனாகியவன் ஆன்மாவிற்கு மேலானவன். அகில லோகத்தும் இந்த உலகத்தில எல்லாம் புகலிடம் தனக்கிலா அமைவாய் பற்றுக்கோடு அல்லது ஆதாரம். அப்படிப்பட்ட விநாயக பெருமானே, புகழ் லோகங்கள் அனைத்துக்கும் புகவல்ல புகலிடம் தானாம் பகவனாகிய கணேசன் நீதாப்பா எல்லாத்துக்கும் ஆதாரம். அப்படிப்பட்ட விநாயக பெருமானே உன்னுடைய பதமலரை தொழுகின்றா. உகத்துக்கு ஆதியாய் தேவருக்கு ஆதியாய் உலவ சுகத்துக்கு ஆதியாய் சுரர்களுக்கு ஈசராய் சுடரும் அகத்துக்கு ஈசராய் கணங்களுக்கு ஈசராய் மதிப்போ அகத்து கோடிய கணேசனின் அடியினை தொழுதாம். உகத்துக்கு ஆதியாய் தேவருக்கெல்லாம் எல்லா யுகத்துக்கும் விநாயக பெருமானே முழு முதற் கடவுள், பரமேஸ்வரனே முழு முதற் கடவுள். தேவருக்கு ஆதியாய் தேவர்களுக்கெல்லாம் நீதான் மேலானவன். உளவா சுகத்துக்கு ஆதியாய் சுரர்களுக்கு ஈசராய் சுரராய் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் ஈசராய் சுடரும் அகத்துக்கு ஈசராய் கணங்களுக்கும் ஈசராய் தேவ கணங்களுக்கு அத்தனை பேருக்கும் நீதாப்பா எல்லாத்துக்கும் மேலானவன். இப்படி கூடிய உன்ன அகத்து கூடிய கணேசன் பதினெண் கணங்களுக்கும் மேலானவனே. விநாயக பெருமானே கணேசா என் அடியினை தொழுதாம். ராசத தொழிலாகிய சிருட்டியை இயற்ற பிராவிரு சத்துரு கொடு பிரமனாய் மேலாய் பராவு வித்தைகள் அனைத்திற்கும் பயில் பிறப்பிடமா ஒராது நின்றருள் கணேச நின் ஒளிர்பதம் தொழுதாம். ராசத் தொழிலாகிய சிருட்டியை இயற்றுவதற்கு பிரம்மனாய் மேலாய் வித்தைகள் அனைத்திற்கும் எங்களுடைய எல்லாத்துக்கும் பிறப்பிடமாக இருக்கின்ற கணேச பெருமானே, உன்னுடைய ஒளிர் பதத்தை உன்னுடைய ஒளிர்க ஒளிர்க உன்னுடைய பிரகாசமாகிய அந்த திருவடியை அடியேன் தொழுகின்றோம். சோர்விலாத சாத்துவித நற்றொழில் எனும் தீதிக்கே சார்வதான தாமதந்தனில் உருவு கொண்டு அறையாய் தீர்விலா பகை அசுரரை செகுத்து இருந்தேவர்க்கு ஆர்வமே அருள் கணேசனின் அருட்பதம் தொழுதாம். சாத்துவித தொழிலையும் திதிக்கு சார்வதான தாமதத்தின் உருவு கொண்டு எரியாய் அந்த திதி சிருட்டி திதி சங்காரம் இந்த தொழிலையும் செய்வதற்கு மூல காரணாயிருக்கின்ற விநாயக பெருமானே, தேவர்களுக்கெல்லாம் கஷ்டம் வரும் பொழுது அந்த அசுரர்களை அழித்து அந்த சுரரை காத்த விநாயக பெருமானே கணேச பெருமானே நின்னருள் பதம் தொழுதாம். தாமத தொழிலான சங்காரம் மாற்றுவதற்கு
தோமகற்றோ சாத்து விதத்தில் தோன்றோ ஒரு திறனா ஏம முற்று இமையார் முனிவோர் எல்லாம் இறைந்து சேம வைப்பதாம் கணேசனின் சேவடி தொழுதாம். தாமத தொழிலாகிய சங்காரத்தை மாற்றுதற்கு சாத்து விதத்தில் தோன்றும் உருந்திரனாகிய ஏமமுற்று இமையார் முனிவோர் எல்லாரும் உன்னை இறைஞ்சு உன்னை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கணேச பெருமானே, உன்னுடைய சேவடியை நாங்கள் தொழுகின்றோம். கிரண பந்தியார் பயிரையும் கிளர் சுதை பெருக்கார் பரபு தேவர்கள் அம்மையும் நகிழ்வித்து பார்ப்பார்க்கு அரசனாய் உலகத்து வெப்பு அறுத்திடும் திங்கள் சொருபமாகிய கணேசனின் துணையடி தொழுதாம். திங்கட்சருவமாகிய அந்த திங்களாகிய சந்திரனுடைய சுருவமாகிய கணேச பெருமானே, உம்முடைய துணையடியை தொழுகின்றோம். இந்த சூரியனையும் சந்திரனையும் சுவாமி அவருடைய ஆணையில தான் செயல்படுகிறது இல்லையா? அந்த அதெல்லாம் உம்முடைய ஆணையின் கீழ் எடுத்து நீ பிரகாசமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கிற பெருமானே, உன்னுடைய துணையடியை தொழுகின்றோம். ஒளி பிளம்பதாய் மேக வாயுவின் உருவாகி விழிப்பில் காலங்கள் தெரிப்பதாய் தொழிலெல்லாம் விளைத்து கழிப்பதாய் பல சத்தியதான செங்கதிராய் தெளிப்ப நின்றருள் கணேசனின் சேபடி தொழுதாம். ஒளி பிளம்பு மேகம் வாயு வாயு காற்று உருவாகி காலங்கள் உருவாகி தொழிலெல்லாம் எல்லாத்தையும் ஒரு உலகத்தை படைக்கணும்னா எல்லாத்தையும் நமக்கு தெரியணும் இல்லையா? அப்படி எல்லாத்தையும் சூரிய சந்திரர்கள் இருந்து அத்தனை பேரையும் படைத்து எல்லாத்தையும் செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமே விநாயகப் பெருமானே உங்களுடைய நீர் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. கணேசனின் சேவடி தொழுதாம் தெளிப்ப நின்றல் எங்களுக்கு தெளிவாக இதை எங்களுக்கு அருள வேண்டும் அப்பா. நிரப்பிரமமாய் துரக்கமாய் நிரந்தத்துவமாய் தரை சொரூபமாய் சமுத்திரமாய் திசை சுரராய் கரப்பிலா உலக அனைத்துமாய் கலந்து நின்றருளோ பரப்பிரமமாம் கணேசனின் பாதங்கள் தொழுதாம். நிரப்பிரமம் உறக்கம் தத்துவம் சமுத்திரம் அஷ்டதிக்கு பாலகர்கள் இந்த உலக அனைத்துமாய் கலந்து எல்லா உலகத்துல முழுக்க கலந்து நீ இருக்கின்ற விநாயக பெருமானே பர பிரம்மம் நீதாப்பா. அப்படிப்பட்ட பிரம்மா விநாயக பெருமானே கணேச பெருமானே என்னுடைய பாதத்தை தொழுகின்றாம். சாமி நின்று தாழ்மலர் சார்ந்தவரெல்லாம் நாம வெம்பினின் அலிபொறியின் அச்சுகம் அடைவ ஆமிதை தெரிந்த யாங்களும் உனை சரணடைந்தே ஏமல் குர காத்தி என்று ஏத்தின இருந்தேன். நம பார்வதி அரகர மகாதேவா என்று சாமி இன்னிரு தாழ்மலர் சார்ந்தவரெல்லாம் விநாயக பெருமானி உம்முடைய திருவடியை யாரெல்லாம் திருவடி கமல மலர்களை யாரெல்லாம் சார்ந்தார்களோ அவர்கள் எல்லாருக்கும் வெம்பினி பாத்தீங்களா மோசமான பிணி நலி ஒரியே நற்சுகம் அடைவ அதெல்லாம் ஒழிஞ்சு நல்ல ஒரு சுகம் கிடைக்கிறதுக்கு அமிதை தெரிந்த யாங்களும் உனை சரண அடைந்தோம். நிச்சயமாக நீ அவர்களுக்கெல்லாம் சரி பண்ணுவ. அதனால நாங்களும் உண்மை உம்முடைய திருவடியில கலந்தோம். ஏமல் குர காத்தி என்று ஏத்தினே எல்லாரும் அவற்றை விண்ணப்பிக்கின்றார்கள் என்று மூவரும் உபாசித்த இயல்பு இதுவாம் என்று நன்று நான் முகன் வியாதனுக்கு அருளியதாக நன்று தேந்தனே இனி அவர் பெற்ற நல்வரமோ நின்று கேளன நிகழ்த்துவன் விருகுமாதவனே. மூவரும் உபாசித்த இயல்பு இதுவாம் என்று நான்முகன் வியாதனுக்கு அருளியதாக நன்று தேர்ந்தனே. இப்ப விருகு மகரிஷி சோமகாந்தனுக்கு கூறுகிறார். கச்சியப்ப முனிவர் பெருமான் நமக்கெல்லாம் அருளி செய்கின்றார். மூவர் உபாசித்த படலத்தை பார்த்தோம். அடுத்ததாக மூவர் வரம்பெரு படலத்தை பார்த்தோம் பார்க்கிறோம். இந்த இன்றைய சிந்தனை இல்ல பயப்பட வேண்டாம். அதாவது சென்ற சிந்தனையில நம்ம வந்து வியாசர் உபதேசம் பெற்ற படலம் பார்த்தோம் இல்லையா. மூவர் உபாசித்த படலம் வியாசர் பிரம்மதேவனை அடுத்த படலத்தை பார்த்தோம். இப்ப வியாசர் உபதேசம் பெற்ற படலத்தையும் மூவர் உபாசித்த படலத்தையும் இந்த சிந்தனையில பார்த்தோம். அடுத்த சிந்தனையில மூவர் வரம்பெரு படலம் பார்க்கலாம். இதுவரை இச்சிந்தனையை செமித்த அடியார்கள் மக்களுக்கும் இதை இந்த சிந்தனையை செய்வதற்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். துய்யதோர் மறைகளாலும் துருத்திடற்கு அறிய செம்பேன் செய்ய வேரடிகள் வாழ்க சேவலும் மயிலும் வாழ்க சூர் மார்புகின்ற
வேறுபட்டை கடந்தான் பொய்கில் சீரடியார் வாழ்க வாழ்க இப்புவனம்.

மிக்க பேருளவன் வியாக்கிரவாதன் நலமிக்க பதஞ்சலியும் இருவர் கூடி நாட்டிற்கு செய்த நன்மை அளவும் உண்டோ பல மிகவும் பெற

மன்னனாய் மாப்பிள்ளையாயிருந்த சாமி மஞ்சு மக்க இசைந்திட்டான் மதுரை தன்னில். என்னதான் இருந்தாலும் மஞ்சு மக்க எப்படித்தான் இசைந்தானோ மாமியூரில் கண்ணல் மொழி கயற்கண்ணி

சொன்னபடி செய்வதற்கு வாத ஊரன் எம்பியன தமிழ் பாடல் இசைத்ததம்மா இசைத்ததம்மா.

0: திருச்சிற்றம்பலனோ பார்வதீபதே. பதஞ்சலி வியாக்கிரபாதாள் திருவடி வாழ்க.
1: அருட்கடலாகிய கருணாம்பிகை அவிநாசி அப்பருடைய பெருங்கருணையினாலே இன்று அவிநாசி தலபுராணத்திலே மாணிக்க வாசக தோத்தர முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். பரமேஸ்வரன் எல்லை இல்லாத ஒரு பெருங்கருணையினாலே நம்மையும் ஒரு பொருளாக்க வேண்டிய தனக்கு பக்கத்திலே இருந்த ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் முதலான அடியவர்களையெல்லாம் இங்கே நம்ம நாட்டுக்கு நம்ம ஊருக்கு வரச் செய்து அவர்கள் மூலமாக அவனை புகழ்ந்து பாடலை பாடச் செய்து அந்த பாடலின் மூலமாக நமக்கு பத்தியை உண்டு பண்ணி அந்த பத்தியின் மூலமாக நமக்கு முத்தியை கொடுப்போம். அப்படி எல்லாம் செய்தது அவனுடைய எல்லை இல்லாத கருணை, நம்ம மேல வச்ச பிரியத்தினால. கடவுளுக்கு நம்ம மேல பிரியம், நமக்கு கடவுள் மேல பிரியம் கொஞ்சம் கொஞ்சமா வருது, வராம இருக்கிறவா நிறைய. கடவுளுக்கு நம்ம மேல பிரியம், கடவுளிடத்திலே பிரியம் உள்ளவர்கள் குறைவு. தாய்க்கு பிள்ளைகள் எல்லா இடத்துலயும் பிரியம் இருக்கும், எல்லா பிள்ளைகளிடத்திலயும் பிரியம் இருக்கும். எல்லா பிள்ளைகளும் தாயத்தில பிரியம் இருக்கு, தாய்க்கு எல்லா பிள்ளைகளிடத்திலயும் பிரியம் இருக்கும். தாய் ஒரு அஞ்சு புள்ள நாலு புள்ள பத்து இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, எல்லா பிள்ளைகளிடத்திலயும் அவளுக்கு பிரியம் இருக்கும். ஆனா எல்லா பிள்ளைகளும் தாயினிடத்துல பிரியமா இருக்காது. ஒன்னு பிரியமா இருக்கும், ஒன்னு பிரியம் இல்லாம இருக்கும், ஒன்னு பிரியமும் பிரியம் இல்லாம இருக்கும், ஒன்னு பிரிஞ்சுக்கும். இப்படி அதனால தாய போல இருக்கிற பரமேஸ்வரனுக்கு நம்ம மேல பிரியம், நமக்கு அவன் மேல பிரியம் வர்றது சாமானியமா இல்ல. அதுக்குத்தான் இந்த மாதிரி எல்லாம் கதையெல்லாம் சொல்லி இப்படி சாமி போடும் பெருமையுடையவரு, அதனாலே அவனிடத்துல அனுபவிச்சு இன்னும் நம்ம ஒசந்துக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த நூல் எல்லாம். பிரியம் உண்டாவதற்காக, பிரியம்னா அன்புன்னு சொல்றது. பிரியம் என்றாலும் அன்பு என்றாலும் பக்தி என்றாலும் ஒன்று. பிரியம், அன்பு, பக்தி, விருப்பம், இதெல்லாம் ஒண்ணுதான். ஒரு பொருளிலே ஒருவனுக்கு பிரியம் வந்துருச்சுன்னா அந்த பொருளை எப்படியாவது அடைந்து விடுவான், அப்பொழுதும் முடியவில்லை ஆனால் பின்னால் அடைந்து விடுவான், இந்த ஜென்மத்தில ஆகலாம் அடுத்த ஜென்மத்திலேயாவது அந்த பொருளை அடைந்து விடுவான். ஒரு பொருளிலே பிரியம் வந்துருச்சுன்னா பல்வா சாப்பிடணும் பிரியம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவான், எப்படியாவது வாங்கி சாப்பிட்டுருவான். அது போல ஒரு பொருளிலே பிரியம் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த பொருளை கட்டாயம் ஜீவன்கள் அடைந்து விடும், அதை இப்பொழுது முடியாவிட்டாலும் பிறகு அடைந்து. அதனால அந்த பிரியத்திலே சுவாமி மேல பிரிய வைக்கிறதா இந்த ஜென்மத்துல மிக பெருசு. சுவாமி மேல பிரிய வைக்கிறதா ரொம்ப உசந்தம். மற்றைய பொருளிலே பிரிய வைக்கிறதுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. மற்றைய பொருள் இருக்குது பாரு, பணம், வீடு, சாப்பாடு, வஸ்திரங்கள், ஆபரணங்கள், மனைவி மக்கள், இதில் பிரிய வைக்கிறதுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. சொல்லித்தரணுமா, தானா பிரியம் வந்துடும். சுவாமி இடத்திலே பிரியம் தான் வந்து உபதேசத்தின் மூலமாக வரும், நூல்கள் மூலமாக, பெரியவர்களுடைய கேள்வியின் மூலமாக. அப்படி சாமி இடத்துல பிரிய வைக்கிறது, பிரியம்னா அன்பு. அப்படி அன்பு வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் நூல்கள் கேள்வி. இந்த நூல்கள் கேள்வி இல்லையானால் சாமி இடத்துல அன்பு வராது. அப்படி அன்பு வருவதற்காகத்தான் இந்த ஆலயங்கள், அருளாளர்கள், பாடல்கள், இவைகள் எல்லாம் நமக்கு சாமி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் கொடுத்து என் மேல அன்பு வைங்கன்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. வணங்க தலை வைத்து, வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து, இணங்கத்தன் ஜீரடியார் கூட்டம் வைத்து, எம்பெருமான் அணங்குடு அணிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற குணம் ஊரப்பாடி நாம் ஓலி உய்யாமோன்னு சொல்றாரு அல்லவா மாணிக்க வாசகர். இது மாதிரி இத்தனை வகையான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து வச்சு அதற்கு மேல தன்னிடத்துல பத்தி உண்டாகும்படியாக புத்தியை கொடுக்கணும். வெளியில சாமி ஆடுறாருன்னா பார்க்கலாம்னு மனசு வரும் அல்லவா, அந்த பார்க்கறத அந்த சாமியை பார்க்கறதுக்கு கண்ணு வேணும் அல்லவா, அதற்கு மேல அவனை வணங்க தலை வேணும் அல்லவா, அவனை வாழ்த்த வாய் வேணும் அல்லவா, எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறாரா. அதான் வணங்க தலை வைத்து, வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து, இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்து, எம்பெருமான அணங்குடு அணிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற குணங்கூறப்பாடி நாம் ஊலி உய்யாமோ என்பது திருவாசகம். அதனால சுவாமி இடத்துல அன்பு அவசியமா இருக்கணும். சுவாமி இடத்துல அன்பு பிரியம் அவசியமா இருக்கும். என்னன்னா இந்த தேகத்தை கொடுத்தவர் சாமி பிரதானம். மனுஷ ஜென்மத்தை ஆடு மாடா பறக்க வைக்காம மனுஷனா பறக்க வச்சிருக்காங்கல்ல, அதுக்காக இடத்துல பிரிய வைக்கணும். அப்படி அந்த பிரியத்தை வச்சு கும்பிட்டோம்னா இதுக்கு மேல தெய்வமாக ஆக்குவான். அப்புறம் வீட்டுங்க வந்து வினைப்பிரிவு சாராமல் இருக்க முடியாகவும் செய்வான். இந்த மாதிரி பறக்கலாமா பறக்காம இருக்கலாமா, பறக்கிறது நல்லதா பறக்காம இருக்கிறது நல்லதா, பிறக்காம இருக்கிறதான நல்லது. பிறந்தான்னா துன்பங்கள் இருக்கும். மனுஷ பிறவின்னா எப்படியும் துன்பங்கள் இருக்கும். வியாதியினால துன்பம், மனைவி மக்களால துன்பம், பொருளால துன்பம், உறவினால துன்பம், கடனால துன்பம், எத்தனை எத்தனையோ துன்பங்கள், ஒன்னு ரெண்டு. அந்த துன்பங்கள் எல்லாம் வராம இருக்கணும்னா பிறப்பு இல்லாம இருக்கணும். துன்பங்கள் எல்லாம் வர பிறப்பு இல்லைன்னா எங்க போறது? சிவனோடு கலந்து விடுவது. பிறப்பு இல்லாதவங்களோடு சேர்ந்து கொண்டா பிறப்பு இல்லை. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை பெறுவதற்காகத்தான் இந்த பிறவியிலே சுவாமியை மறவாமல் அவரை வணங்குவது, வாழ்த்துவது, கும்பிடுவது, பூசிப்பது, அவனுடைய புகழை செவியினால் கேட்பது இப்படி எல்லாம். அந்த முறையிலே இந்த தலபுராணம், அவிநாசி தலபுராணம் என்கின்ற புராணம் சில மாதங்களாக இங்க நடைபெறுகிறது. அவற்றை கேட்கறதுனால என்ன பயன்னா, சாப்பிடுறதுனால என்ன பயன்? வயிறு நிறையும். அதே போல கேட்பதுனால மனம் நிறையும். சாப்பிட்டா வயிறு நிறையும், கேட்டா செவியினால கேட்டா மனம் நிறைவுண்டா. அதனால இப்போ ஒரு மணி நேரம் இந்த புராணத்தை கேட்கறீங்கன்னா நீங்க கைலாயத்திலிருந்து தவம் பண்ற போல, அது சிவ சன்னிதானத்திலே சிவ புராணத்தை அன்போடு கேட்கறீங்கன்னா இதை விட உயர்ந்த தவமே கிடையாது. புகையிலிருந்து, மலையிலிருந்து, பட்டினியா கடந்து, தூங்காம உண்ணாம இருந்து, உறங்காம இருந்து தவம் பண்றதை விட இது பெருசுமா. உண்ணாம உறங்காம பட்டினியா இருந்து இரவும் பகலுமா சிவநாமத்தை ஜெபித்து தவம் பண்றதை விட பெருசு இந்த ஒரு மணி நேரம் இந்த புராணத்தை ஊர்முகப்பட்ட சிந்தனையோட பிரியமா கேட்கறீங்கண்ணா. அது சிவ ரகசியம்னு ஒரு நூல் சொல்லுது. சிவ ரகசியம்னு ஒரு நூல் திடமான பத்தியோடு ஒரு நாளைக்கு சிவபெருமானுடைய பெருமையை கேட்டவன் சிவலோகத்துக்கு போவான். ஒரு நாள் திடமான பத்தியோடு சிவபெருமான் பெருமையை கேட்டவன் சிவலோகத்துக்கு போவான். அது பெருசல்லன்னுச்சு. சிவபெருமானுடைய பெருமையை கேட்டவன் சிவலோகத்துக்கு போவாங்கிறது சிவபெருமானுடைய பெருமைக்கு பொருத்தமல்ல. கேட்டவனுடைய வம்சத்தாரனெல்லாம் சிவலோகத்து போவான். சிவபெருமானுடைய பெருமையை கேட்டவன் சிவலோகத்துக்கு போவாங்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. சிவபெருமானுடைய பெருமையை கேட்டவன் சிவலோகத்துக்கு போவான். அது பெருசு இல்லவே. சிவபெருமானுக்கு கேட்டவனுடைய சொந்தக்காரெல்லாம் சிவலோகத்துக்கு போவாரா அப்படின்னு நம்ம அப்பன் பாட்டேன் முன்ன போனவங்க அம்மா ஐ தாத்தா எல்லாம் சிவலோகத்துக்கு போவாங்களா? இப்ப அவங்களெல்லாம் சிவலோகத்துக்கு போச்சொல்லாம்னு நினைக்கிறீங்களா வேண்டாம் நினைக்கிறீங்களா? இப்போ உங்க அம்மா அப்பா அம்மா பாட்டன் தாத்தன் இந்த மாதிரி முன்னோர்கள் எல்லாம் சிவலோகத்துக்கு போலாது தேவலாமா? இல்ல அவங்க செஞ்ச பாவத்துக்காக நரகத்துல கிடக்கலாமா, கஷ்டப்படலாமா? எப்படி நினைக்கிறீங்க? சிவலோகத்துக்கு போச்சொல்லணும் இல்ல போச்சொல்லணும் இல்ல. நம்ம எங்க அவங்கள கண்டுபிடிச்சு போச்சொல்ல முடியும்? நம்மளால அவங்க இருக்கிறதுக்கு போய் கண்டுபிடிச்சு போச்சொல்ல முடியுமா? சிவபெருமான்கிட்ட சொன்னோம்னா போச்சொல்லிடுவாரு. அதுக்குத்தான் இந்த கதையை கேட்கணும். உரமாதாம் பத்தியோடு ஒரு நாள் உமை பரம அதனை கேட்போர் பகவந்தன் புறமது எய்துதல் புதுமையதோ அவர் மரபலான் சிவலோகத்தின் வைகுமாள் என்பது அந்த சிவரகசியம். அதனாலே கேட்ட அன்பர் உடைய முன்னோர்கள் நூவேல் சுற்றம் முரணூறு நரகடை ஆளாமியருள் அரசியை போற்றின்னு சொல்றார் அல்லவா மாணிக்க வாசகர். அதனாலே கேட்டவர்களுக்கு மாத்திரம் சிவலோகம் இல்லை, அவருடைய முன்னோர்களுக்கெல்லாம் சிவலோகம். அதை ஞானசம்பந்தர் நாளாய போகாமேன் அஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மடநெஞ்சே அறநாமம் கேளாய் நம் கிளை கிடைக்கும் கெடுபடா திறமருளி கோடாய நீக்குமவன் கோழில் எம்பெருமானே என்பது திருஞான சமுதர் தேவார். அதனாலே கேட்கின்றவர்களுக்கு சிவலோகம் கிடைக்கும். அது மாத்திரமல்ல அவருடைய சொந்தக்காரர்கள் முன்னோர்களுக்கு எல்லாம் சிவலோகம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெருமையுடையது இந்த புராண கேள்வி. கேள்வி என்பது சிவபெருமானை பற்றிய கேள்வியை கேட்கிற கேள்வி என்பது சாதாரணமானதல்ல. எல்லா தவத்தையும் விட உயர்ந்த தவம், எல்லா தவங்களையும் விட. அதான் முன்ன சொன்னேன், உண்ணாம உறங்காம மலை குகையில இருந்து பட்டினியா கிடந்து செய்கின்ற தவத்தை விட உயர்ந்தது இந்த சாமியினுடைய பெருமையை கேட்கறது. அதனாலதான் எப்போதும் கேளும் கண்ணாரு திருநாவுக்கரசர், எப்போதும் கேளும் கண்ணார். செவிகால் என்மின்களும் சிவனெம்மரை செம்பவள எரிபோல் மேனிப்பராந்தரை எப்போதும் செவிகால் என்மின்களோ என்று திருநாவுக்கரசர் திருமங்க மாலையிலே பாடினார். அந்த முறையிலே இந்த புராணங்களிலே முதலிலே சிவபெரும் விநாயகர் உத்தரத்திலிருந்து அதற்கு மேலே சுவாமி அம்பாள் மறுபடி விநாயகர் சுப்பிரமணியர் வைரவர் இடவதேவர் முதலானவர்கள்லாம் தோத்திரம் பண்ணி அதற்கு மேலே நால்வராகிய திருஞான சம்பந்தர் முதலான சமயாச்சாரிகள் தோத்திரம் இதில் சொல்லப்படுவார்கள். எல்லா புராணங்கள்லேயும் அவங்கள முதல்ல கும்பிட்டு பாடி இந்த மாதிரி தோத்திரம் சொல்ல போறேன் அதுக்கு நீங்க துளசியுங்கள் என்று சொல்லி புராண ஆசிரியர்கள் பாடுகிற வழக்கம். அந்த முறையிலே திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமு சுவாமிகள் ஆகிய மூவருடைய தோத்திரங்களும் முன்னே சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு சொல்ல போறது மாணிக்க வாசகர் தோத்திரம். மாணிக்க வாசகரை பத்தி தெரியாதவர்களே இருக்க முடியாது. அதிகபட்சம் பக்த கூட்டத்தில் மாணிக்க வாசகரை பத்தி தெரியாம இருக்க மாட்டோம். மற்ற சமயவாதிகள் கூட மாணிக்க வாசகரை தெரிஞ்சு வச்சுக்கலாம். சுந்தரரை தெரியாது, ஞானசம்பந்தர் தெரியாது, மாணிக்கவாசகர புரட்சமயவாதிகள் அயல் நாட்டுக்காரன் கூட மாணிக்கவாசகரை தெரிஞ்சு பத்தி வரும். திருவாசகத்தை வேற மதத்துக்காரன் கூட படிக்கிறான் திருவாசகத்தை. அதனாலே மாணிக்கவாசகர் உலகம் அறிந்தவர், அதனால நமக்கு அவர் செய்திருக்கிற உபகாரம் அளவில்லாத உபகாரம். மாணிக்கவாசகர் செய்திருக்கிற உபகாரம் அளவில்லாத உபகாரம். என்ன உபகாரம் தெரியுமா? மந்திரி வேலையை ராசிநாமா பண்ணிவிட்டு சாமியார் ஆகி, மந்திரி வேலையை ராசிநாமா பண்ணிவிட்டு சாமியார் ஆகி பாட்டு பாடி அந்த பாட்டை நம்ம கொடுத்துருக்காரு. மந்திரி வேலையை வேண்டாம் ராசிநாமா பண்ணிட்டு சாமியார் ஆனாரு. சாமியார் ஆக என்ன பண்ணாரு? சிவபெருமான் கொடுத்த உபதேசத்தை பாட்டா பாடி கொடுத்தாரு. சிவபெருமான் கொடுத்த உபதேசம் மாணிக்கவாசகத்தை உபதேசம் பண்ணி வச்சாரு. மற்றவங்களை எல்லாம் மற்ற வகையில ஆண்டு கொண்டார். ஒருத்தருக்கு சாமியாரா வந்தாரு, ஒருத்தருக்கு பைரவரா வந்தாரு, ஒருத்தருக்கு பிரம்மச்சாரியா வந்தாரு, ஒருத்தருக்கு ஓலையை கொடுத்து ஆண்டாரு, இன்னொருத்தருக்கு சூழநோயை கொடுத்து ஆண்டாரு, இன்னொருத்தருக்கு பாலை கொடுத்து ஆண்டாரு. இப்படி ஓட்டையை எடுத்து ஒளிய வச்சுக்கிட்டு அவரை வழக்கு கிழித்து வம்பு கிழித்து ஆண்டு கொண்டாரு. இப்படி எல்லாம் பல பேரே ஆண்டு கொண்டிருக்கிறாரு. மாற்று வேடம் போட்டு சுந்தரருக்கே முதல்ல தெரியலே இல்ல இன்னாருன்னு கல்யாணத்தை வந்து தடுத்த அந்த கிழவன் சிவபெருமான் என்று சுந்தரரால கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் அந்த வழக்கு போட்டு ஓலையை கிழிச்சு வழக்கு போட்டு அதன் பிறகு பஞ்சாயத்துக்கு போய் அப்புறம் கண்டுபிடிச்சு அப்புறம் சிவபெருமான் தான் என்று உறுதி பண்ணினார். யாரு? சுந்தரர். மாணிக்க வாசகர் பாண்டி நாட்டிலே அவதாரம் பண்ணினவர். திருவாதவூர் அதிகபட்சம் எல்லாரும் போய் எப்பயோ போகாதவங்க போகும். மதுரைக்கு பக்கத்துல ஒரு 14 கிலோமீட்டர்ல இருக்குது திருவாதவூர். திருவாதவூர் வாதவுரீஸ்வரர் அங்கதான் மாணிக்கவாசகர் அவதாரம் பண்ணவர். எங்க இருந்தார் மாணிக்கவாசகர்? கைலாயத்துல இருந்தவர் திருவாதவூருக்கு வந்தார். நமக்காக கைலாயத்துல சிவபெருமான பக்கத்துல இருந்தவர் சிவபெருமான போய் செயலாளர் அவர் தான் நந்தி தேவர். திருநந்தி தேவர் தான் மாணிக்கவாசகராக வந்தார். திருநந்தி தேவர் தான் மாணிக்கவாசகராக வந்த அவதாரம். திருநந்தி தேவர் யாரிடத்துல உபதேசம் பெற்றவர்? சிவபெருமானத்துல உபதேசம் பெற்றவர். அதனாலே அவருடைய அம்சமாக அவர் வந்து பிறந்திருக்கிற காரணத்தினாலே அவருக்கு உபதேசம் வேற வேறு செய்து வச்சா சரிப்படாது, நாமே போய் செய்து வைப்போம் அவரே வந்தார். சாதாரண வேற மன குறுக்களை வச்சு செஞ்சோம்னு சொன்னா அவனுக்கு பொருத்தமா தெரியாது. அதனால நாமே குரு வேஷம் போட்டுக்கிட்டு போய் உபதேசம் பண்ணி வைப்போம்னு சொல்லி திருப்பெருந்துறையில வந்து உபதேசம் பண்ணி வச்சார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வகையாக ஆண்டு கொண்டாரா? ஒவ்வொரு வகையாக ஆண்டு கொண்டாரு. முதல்ல அவங்க திகச்சு போனாங்க, யாருன்னு தெரியாம திகச்சு போனாங்க. அப்புறம்தான் முடிவில் வந்து தெளிய வச்சாரு. மாணிக்கவாசகர் அப்படி இல்லை, முதல்லயே தெளிய வச்சார், திகைக்காம தெளிய வச்சார். அவர் என்ன எண்ணி இருந்தாரு? எப்பொழுது குரு வருவான், எப்பொழுது நமக்கு ஆச்சாரியன் வந்து உபதேசம் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. நினைச்சபடியே வந்துட்டார். நினைத்தபடியே ஆச்சாரிய மாமூர்த்தமாக வந்து திருப்பெருந்துறையில எழுந்தருளி இருந்தார். குருந்த மரத்தடியில எழுந்தருளி இருந்தார். மாணிக்கவாசகர் எதுக்கு போனாரு? குதிரவாக்க போனார். அரிமர்த்தன பாண்டியனுக்கு முதலமைச்சராக இருந்து 16 வயசுல 64 கலையும் கற்று விட்டார். 16 வயசுல 64 கலைகளையும் கற்று அந்த கல்வியினுடைய அவருடைய சிறப்பை எல்லாம் தெரிஞ்சு பாண்டியன் வரவழைத்து அவருக்கு முதலமைச்சர் பதவி தந்தார். பாண்டி நாட்டிலே முதலமைச்சர் பதவி. அப்படி பாண்டி நாட்டு முதலமைச்சராக இருந்து ஆட்சி செய்யும் காலத்தில் பாண்டியன் குதிரை வாங்க கிழக்கு கடற்கரைக்கு சென்று வர சொன்னார். அவர் பரிவாரங்களோடு சென்றாரு, பல்லக்கரை சென்றார். அவரை ஆண்டு கொள்வதற்காக சௌரமான எழுந்தருளி இருந்தார். எங்கே? ஆவுடையார் கோயில் சொல்றாங்கல்லவா திருப்பெருந்துறை, அங்கே குருந்த மரத்தடியில் எழுந்தருளி. சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம் திருநீற்று கோலமணி சிவந்த திருமேனி நவகூடி மதியுதித்த என்ன பிரகாசம். குருநாதன் எழுந்தருளி இருந்தது. இப்ப தட்சிணாமூர்த்தியை பாக்குறீங்கல்ல, அதே வடிவத்துலதான் மாணிக்கவாசகர் வந்து நீங்க நினைச்சீங்கன்னா ஆச்சரியமா தெரியும். யாருக்கு அது மாதிரி செய்யலாமா? யாருக்கு அது மாதிரி உபதேசம் பண்ணல? மற்றவங்களுக்கெல்லாம் வெவ்வேறு வேடத்துல வந்து மறைமுகமா வந்து ஆண்டு கொண்டாரு. மாணிக்கவாசகருக்கு ஜனகாதி முனிவர் பரமதேவனுடைய புத்திரனாய் ஜனகாதி முனிவர்களுக்கு எப்படி கல்லால மரத்துக்கடியிலிருந்து உபதேசம் பண்ணினாரோ அதே திருமேனியை கொண்டு உபதேசம் பண்ணினார். மனித வடிவத்தில் இருந்த மாணிக்கவாசகருக்கு இந்த பரமதேவனுடைய புத்திரனாய் ஜனகாதி முனிவர்களுக்கு எப்படி உபதேசம் பண்ணினாரோ அதே திருக்கோலம் சிவஞான போதம். இந்த கையில சிவஞான போதம், சிவஞான போதம் என்கிற ஞானம். இந்த கையில சின்முத்திரன் சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம் திருநீற்று கோலமணி சிவந்த திருமேனி நவகோடி மதியுதித்தது என்ன பிரகாசம். நல்ல குருந்தடி நீழல் மாதவர்கள் சூழல் சிவஞான தேசிகனாய் குரு குரு குருனா அம்மா அப்பா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம்
2: மாதா பிதா குரு தெய்வம்
1: அதனாலே அப்படி சிவஞான தேசிகனாய் திருந்து செய்ய நோக்கி திருவாத ஊரன்றான் வருவான் என்று எண்ணி யார் எண்ணிக்கிட்டு இருந்தார் சிவபெருமான் எண்ணிக்கொண்டிருந்தார் சிவபெருமான் எண்ணிக்கொண்டிருந்தார் எல்லாரும் சிவபெருமானை எண்ணிக்கொண்டிருப்பார்கள் சிவபெருமான் மாணிக்க வாசகர் எண்ணிக்கொண்டிருந்தார் இது எப்படி இருக்குது எல்லாரும் சிவபெருமானை எண்ணிக்கொண்டிருப்பார்கள் சிவபெருமான் மாணிக்க வாசகர் வருவான் வாதவுரன் வருவான் குதிரை வாங்க வருவான் எண்ணிக்கொண்டிருந்தார் சிவஞான தேசிகனாய் தெந்து செய்ய நோக்கி திருவாத ஊரன்றான் வருவான் என்று எண்ணி சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து தந்தான் சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து தந்தான் திருவாத ஊரனுக்கு அதிக சிவயோகம் பாட்டும் பொருளும் தெரிஞ்சதுன்னா ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு சிவஞானம் என்பது எவ்வளவு பெருசு அதுக்கு மேல பெருசு இல்லை சிவஞானம் என்பது எவ்வளவு பெருசு அதுக்கு மேல பெருசு இல்லை அப்படின்னு சொல்லுவோம் சிவஞானம்னா அது பெற்று விட்டா வேற ஒன்றும் பெற வேண்டியதில்லை அப்படிப்பட்டது ஏன்னா நம்ம சொல்ல முடியாது சிவஞானத்தை தான் காட்ட முடியுமா அப்படிப்பட்ட அந்த சிவஞானத்தை மாணிக்கவாசகர் கொடுக்கறதுக்காக கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான் வாங்குறவன் தான் போய் காத்துக்கிட்டு இருப்பாங்க கொடுக்கறவன்ட்ட இப்ப பணம் 10,000 வேணும்னு சொல்லணும்னு வச்சு கொடுத்துட்டேன் நாளை காலையில 10 மணிக்கு வந்துறியா அப்படின்னு அவர் சொன்னாருன்னா இவன் வாங்குறவன் என்ன பண்ண 9:30 போயிடுவான் காத்துக்கிட்டு இருப்பான் வாங்குறவன் காத்துக்கிட்டு இருப்பான் அவன் எல்லாம் கூட வரலாம் உண்டா இல்லையா இங்க அப்படி இல்லை இது சாதாரண பொருளும் இல்லை ஆனா அதுக்கு மேல பொருளே இல்லை எதுக்கு மேல சிவஞானத்துக்கு மேல உயர்ந்த பொருள் இல்லை சிவஞானத்துக்கு மேல உயர்ந்த பொருள் சாதாரணம் அந்த சிவஞானத்தை கொடுப்பதற்கு காத்திருந்து கொடுத்தார் யாருக்கு மாணிக்கவாசகர் சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து தந்தார் திருவாத ஊரனுக்கு அதிக சிவயோகம் அதிக சிவயோகம் இருந்ததுனால சிவபெருமான் காத்திருந்து கொடுத்தார் அப்படி சென்றாரு குருந்த மரத்தடியிலே சுவாமி எழுந்தருளி இருந்தார் பல்லக்கில் போனார் மாணிக்கவாசகர் அப்படி போன போது அதாவது அங்கே வேத ஆகம முதலான ஒலிகள் எல்லாம் வந்தது சத்தம் வந்தது இந்த மாதிரி வேத ஆகம ஒலிகள் வருகிறதே அது என்னன்னு பாருன்னு தன்னுடைய ஏவலர்களை விட்டாரு அந்த ஏவலர்கள் போய் பார்த்தார்கள் பார்த்தபோது இவர் ஆச்சாரிய மூர்த்தமா பூரணச்சந்திரனை போல கோடி சந்திரன் உதித்தார் போல கோடி பூரணச்சந்திரன் கோடி பூரணச்சந்திரன் உதித்தார் போல எழுந்தருள் இருந்தார் தெற்கு முகமாக அவரை சுத்தியே நட்சத்திர கூட்டங்களை போல சிவகணங்கள் இருந்தது அதை வந்து சொன்னார்கள் மாணிக்க வாசகத்துல சொன்னார்கள் பல்லக்கு விட்டு இறங்கினாரு போனாரு சாமி கிட்ட போனாரு கீழே விழுந்தாரு கொண்டு போன பணத்தை எல்லாம் சாமி திருவடியில வச்சுட்டார் குதிரை வாங்க போன பணத்தை அப்படியே சாமி திருவடியில காணிக்க வச்சுட்டார் அழுதார் வேற ஒண்ணு அழுதார் நாங்க அழுதா அவரை இவருக்கு பிடிச்சுக்கிச்சு இவரை அவருக்கு பிடிச்சுக்கிச்சு எப்படி திருவாத ஊரரை சிவபெருமானுக்கு பிடிச்சுக்கிச்சு சிவபெருமானுக்கு திருவாத ஊரரை பிடிச்சுக்கிச்சு அதனால அப்படி அழுத உடனே அவருக்கு என்ன பண்ணாரு எல்லா தீட்சையும் பண்ணி வச்சாரு அது தீட்சைன்னா இந்த பகுதியில தீட்சைங்க தெரியுமா ஓரளவுக்கு தெரியும் சரியா தெரியாது எல்லா தீட்சையும் பண்ணி வச்சாரு அப்படி எல்லா தீட்சையும் பண்ணி வச்ச உடனே அவர் என்ன ஆனாரு அந்த குதிரை வாங்க வந்த முதலமைச்சர் சாமியார் ஆயிட்டார் ஆடை ஆபரணம் எல்லாம் போச்சு கையால ஒரு வஸ்திரம் கையால இடுப்புல ஒரு துண்டு முதலமைச்சர் இடுப்புல ஒரு துண்டு விரித்த குஞ்சி திருநீரு உருத்தராச்சம் திருநீரு உருத்தராச்சம் கையால கும்பிட்ட கையு அழுத கண்ணு தொழுத கை இப்படி ஆயிட்டாரு முதலமைச்சர் வாண்டி நாட்டு முதலமைச்சர் மந்திரி ஜாமியார் ஆவானா இந்த காலத்துல இருக்கிற மந்திரியெல்லாம் ஜாமியார் ஆவானா அப்பா ஜாமியாரை கண்டாலே மந்திரிக்கு பிடிக்காது ஜாமியாரை கண்டா மந்திரிக்கு பிடிக்காது மந்திரி என்ன நினைப்பாங்க இன்னும் மந்திரி ஆகிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த மந்திரி என்னாரு போன உடனே சாமியை கண்டாரு ஜாமியார் ஆகிட்டார் சாமியை கண்டாரு ஜாமியார் ஆகிட்டார் ஜாமியார் ஆக்கி விட்டார் ஆர் ஆகிட்டார் சிவபெருமான் சிந்தனை தனக்காக்கி நாயினேந்தன் கண்ணினேன் திருப்பாத போதுக்காக்கி வந்தனை அம்மலக்கே ஆக்கி வாக்கு மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலங்களார வந்தனையாட் கொண்டுள்ளே புகுந்த விச்சம் ஆலமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரைக்காடு அரையமணி தனிச்சுடரை இரண்டு மணி தனிய நேர்க்கே செந்தழல் புனைதிரி மேனியங்காட்டி திருப்பெருந்துறையுறை கோயிலுங்காட்டி அந்தனாவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய் என்று திருமேனியை காட்டி உபதேசத்தை பண்ணி வச்சு அவரை சிவமாக ஆக்கி பரமஞானியாக ஆக்கி விட்டார் அப்படி பரமஞானியாக ஆக்கின உடனே எல்லாம் மறந்து வச்சு ஊரு என்ன மறந்து வச்சு ஊர் மறந்து வச்சு பேர் மறந்து வச்சு சொந்தக்காரங்க மறந்து வச்சு தன்னுடைய மந்திரி பதவி என்கிற அந்த வேலை மறந்து போச்சு, வந்த வேலையும் மறந்து போச்சு, குதிரை வாங்க வந்தாரல அது மறந்து போச்சு, மறக்க முடியா பண்ணிட்டேன், தன்னை நினைக்க முடியா பண்ணன, மற்றதெல்லாம் மறக்க முடியா பண்ண, தன்னை நினைக்க முடியா பண்ணினான், மற்றவர்கள் மறக்க முடியா பண்ண. பரமஞானிகள் கடவுளை நினைப்பார்கள், உலகத்தை மறப்பார்கள். ஞானம் இல்லாதவன் உலகத்தையே நினைச்சுக்கிட்டு இருப்பான், கடவுளை நினைக்க மாட்டான். ஞானம் உள்ள பெரியோர்கள் என்ன பண்ணுவாங்க, கடவுளையே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்வுன்னு கடவுளையே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அஞ்ஞானிகள் கடவுளை நினைக்கவே மாட்டான். அஞ்ஞானிகள் கடவுள் நம்ம கடவுளையும் நினைக்கிறோம், உலகத்தையும் நினைக்கிறோம், காசு பணத்தையும் நினைக்கிறோம், வீடு வாசல் நம்ம பேரம் பேத்தி சொந்தக்காரர் எல்லாத்தையும் நினைக்கிறோமா, அதோட சாமியும் நினைக்கிறோம். அதனால இப்பொழுது முதலமைச்சராக இருந்த திருவாதவருடிகள் பரமஞானி ஆயிட்டார். முதல்லயே ஞானபாத உபதேசம், ஞானபாதம் வாதவோரனை மதித்தொரு குருக்களன ஞானபாதம் வெளியிட்டு நரியிற் குழுவை வாசியாமின நடத்து வகை உற்றரசன் அன்புகானம் ஆடை ஆடை தர பற்றிமன் அகைத்துவே ஆதி மீது நடம் முட்டுமன் நடுத்து மகள் மாது வாணிதரு புட்டு நுகர் பித்தனரும் கந்த வேடை என்பது மதுரை திருப்பூர். அதனால முதல்லயே சாமியாராக்கி எல்லாவற்றையும் மறக்க முடியாது பண்ணிட்டார்.
0: நம் அவனுடைய நாமங்கட்டாள் முன்னம் அவனுடைய நாமங்கட்டா
1: நாமம்னா புரியுதா, பஞ்சாட்சரத்தை முதலில் முத்தி பஞ்சாட்சம்
0: முன்னம்

0: அன்னையோ அத்தனையோ அன்றே நீத்தாள். அகன்றாள் அகலிடத்தார் ஆதாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலை வந்தாளே என்பது அப்புள் சுவாமி எழுதி தாண்டவன். அதனால சிவநாமத்தை கேட்டவுடனே அவருக்கு எல்லாம் மறந்து போச்சு. அப்படி மறந்து போன பிற்பாடு அந்த கூட வந்த காவலர்கள் பரிசனங்கள் அவரோட வந்த மற்ற படைகள் எல்லாமே நம்ம முதலமைச்சர் சாமியார் ஆயிட்டாரு, நம்ம முதலமைச்சர் சாமியார் ஆயிட்டாரு அப்படின்னா அந்த கூட வந்தவனுக்கெல்லாம் ஒன்னும் சொல்ல முடியல, பக்கத்துல வர முடியல, பேச முடியல, இப்படி ஆயிட்டாரேன்னு ஒரு வகையில விசனம். என்ன பண்றதுன்னு கவலைப்பட்டு எல்லாரும் போய் அவர்கிட்ட பேச பயந்துகிட்டு அதன் பிறகு நேரம் மதுரைக்கு போனா அங்க போய் இந்த மாதிரி நம்ம முதலமைச்சர் குதிரை வாங்க போன முதலமைச்சர் சாமியார் ஆயிட்டாருன்னு நம்ம ராஜா கிட்ட போய் சொல்லிட்டான். ராஜா கிட்ட ஹரிவர்த்தன பாண்டியத்துல போய் குதிரை வாங்கினவரு சாமியார் உட்கார்ந்து இருந்தாரு, சாமியாரு திருவடியில பணத்தை எல்லாம் வச்சுட்டாரு, இவரு சாமியார் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா பாண்டியனுக்கு என்னமா இருக்க சந்தோஷமா இருக்குமா? பணமில்லாத கோபத்தோடந்தான் வருத்தத்தோடந்தான் உடனே தன்னுடைய ஆட்கள் மூலமாக ஓலை எழுதி அனுப்பிச்சான். முதலமைச்சர் காண்பதாக குதிரை வாங்க சென்றவராகி நீங்கள் இதுவரையிலும் வரவில்லை, ஆகையினாலே உடனே குதிரை வரவும் அப்படின்னு ஓலை அனுப்பிச்சான். ஓலையை கொண்டு போய் மாணிக்க வாசகிட்ட கொடுத்தான். அப்படி கொடுத்த உடனே அவரு பார்த்து இந்த ஓலையை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தாரு. யார்கிட்ட? சாமியாராக நாருவாரு அந்த சாமியார்ட்ட கொண்டு கொடுத்தாரு. இந்த ஓலை வந்துச்சு சாமி அப்படி. அத பார்த்த உடனே சாமி என்ன பண்ணாரு தெரியுமா? நீ கவலைப்படாது, யாரு ஆத்மநாத சாமி உன்னாரு, ஆத்மநாத சாமி திருப்பரந்துரக சாமிக்கு பேர் என்ன? ஆத்மநாத சாமி உன்னாரு, கவலைப்படாதரா மாணிக்க வாசகா, ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரை வந்துடும் போய் சொல்லு.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் மண் சுமந்த சருக்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
2: நிலவெறிப்பது போர் பரந்த நேற்றழகு பச்சுடம்பில் திவளமாதுடன் ஆடிய பரமன் சிறுவனை பரத பெரும்போர் தவளமாமரு பொன்று உடித்தொருகரத்தில் தரித்துயர் கிரிப்புறத்தெழுதும் கவளமாக அடித்தின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாதான் பச்சியாய் பறந்தும் பன்றியாயிடந்தும் பரம்பொருள் யாமெனத் திரிந்த அச்சுதன்கானான் அவன் சுதன்கானான் அமலனே வெளியினில் வந்து இச்சையும்படியே இச்சையால் நடனம் இயற்றிடப் பேரருள் புரிந்தார் வைச்சமாநிதி போல் விளங்கிய முனிவர் மாபல பதஞ்சலி புலியே ஏ இடந்தவன் பறந்தவன் இன்னமும் காணா, இடந்தவன் பறந்தவன் இன்னமும் காணா எம்பிரான் பெருந்துரை இருந்திடக் கண்டான் நடந்தவன் வையை மண் சுமந்திடக் கண்டான் நண்பகல் பரியின் மீது இந்திடக் கண்டான் திடமருள் கோலம் நெற்கடுக்குன்றில் கண்டான் தில்லையில் ஆனந்த நாடகம் கண்டான் விடமுண்ட கண்டனை கண்டவர் தம்முள் மிக்கவன் வாத ஊர் வேதியங்கானே ஏன்
3: திருச்சிற்றம்பலம்.

ನಮ ಪಾರ್ವತಿ ಪದೇ ಪದಂಜಯ ವ್ಯಾಕರವಾದಾಲ್ ತಿರುವಡಿ வாழ்க மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க அருளே வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஜையிலே மண் சுமந்த சருக்கத்தில் 22வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவோம். பரமேஸ்வரனை காண முடியாது என்று எல்லா நூல்களும் சொல்லுவோம். அரியவன் அரியதில் அறிய அறிவன் காண்க என்று மாணிக்கவாசகரே சொல்றார். யாராலும் காண முடியாது, யாராலும் காண முடியாதவனாயிருந்த சாமிதான் பக்தி பண்ணுகின்ற மெய்யடியார்களுக்கு எளிமையாக வந்து மிகவும் தன்னுடைய பெருமையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு தாழ்ந்த வேலையை செய்வார். அது அவனுடைய எல்லை இல்லாத கருணையை தெரிவிக்கும். அவன் அளவில்லாத பெருமையுடையவனாயிருந்தாலும் அளவில்லாத கருணையுடையவனாக இருக்கிறான் என்பதை இந்த வந்திக்கிழவிக்காக மாணிக்கவாதற்காக மண் சுமந்ததிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அளவில்லாத பெருமை உடையவன், ஆனால் அளவில்லாத இரக்கம் உடையவன். அந்த அளவில்லாத இரக்கத்தினாலே கருணையினாலே தான் இப்படி இவ்வளவு கீழே வந்து ஒரு கந்த துணியை கட்டிக்கிட்டு தலையில தட்டுக்குடையை வச்சுக்கிட்டு தோளில் மண் வெட்டி கொடு யாரான்னா அவன் தான் 39 கோடி தேவர்களுக்கும் தலைவன், பரமங்களுக்கு 8வன், பரமவிஷ்ணுவால காண முடியாதவன், அப்படி வந்து மண்ணு சுமந்தான். அதனாலே அவனுடைய அருமையும் அளவிட முடியாது, எளிமையும் அளவிட முடியாது. வேற எந்த சாமி இந்த மாதிரிலாம் செய்தது இல்லை, இந்த சாமி தான் அப்படி. அதனாலே இந்த சாமியை பக்தி பண்ணி அருள் பெற்ற அடியார்கள் எண்ணில்லாதவர். மிக எளியவன் ஆவறான்னா பச்சியாய் பறந்து பன்றியாய் இடந்து பரம்பொருள் யாமன தெரிந்த அச்சுதன் காணான் அவன் சுதன் காணான் அமலனே வெளியில் வந்து இச்சையின்படியே இச்சையால் நடனம் ஏற்றிடப் பேரர் புரிந்தார் என்பது அந்த பதஞ்சலி வியாக்கிரவாதம் அவர்கள். மிகப்பெரிய தேவர்கள் யாரு? திருமாலும் பிரம்மன் மிகப்பெரிய தேவர். அந்த திருமாலுடைய பெருமையை எப்படி சொல்றாருன்னா மாணிக்க வாசகர், பரமன் முதலான தேவர்களும் முனிவர்களும் கைகூப்பி வணங்க. யாரு? திருமால். வணங்கத்தக்கவர் பரமன். அவருக்கு கீழே இருக்கிறவங்கள அவரை வணங்கத்தானே, அவருக்கு கீழே இருக்கிறவங்க அவரை வணங்கத்தானே செய்வார். அப்படிப்பட்ட ஒரு பெருமையுடையவர் அவர் தான். பன்றியாகி சிவபெருமானுடைய திருவடியை தேடினார், தேடி காண முடியவில்லை. அவ்வளவு பெரிய தேவராய் இருக்கிற பரமா விஷ்ணு காண முடியும். நான் முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூ உலகளந்து ரெண்டு அடியால மூன்று லோகத்தால் வந்தவனா அவ எவ்வளவு பெரிய கட்டிக்காரு ஆறு மகாவிஷ்ணு. ஈரடியாலே மூ உலகளந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புல மலர போற்றிசை கதிர்முடி திருநடு மாலன்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுறன் ஏனம் ஆகியும் கலந்து ஏழுதல உருவம் இடந்து குஞ்சைத்து ஊழி முதல்வ ஜய ஜய என்று வழுத்தியும் காணா மலரடியனைகள் என்பது போற்றி திருவகவன். அவ்வளவு பெரிய பராக்கிரம உடையவராகிய திருமாலாலே காண முடியாதவன், திருமாலாலே காண முடியாது. திருமாலும் பந்தியாய் சென்றுணரா திருவடியை உருநாம அறிய ஒரு அந்தணனாய் ஆண்டு வந்தான் என்று திருவாசகத்தில் பேசுகிறார். அவ்வளவு அருமையும் பெருமையும் உடையவராயிருக்கிற சாமிதான் இப்படி கீழே இறங்கி வந்து சாதாரணமானவன் கூட அந்த வேலைக்கு ஒத்துக்க மாட்டான். ஓரளவு மதிப்பு இருந்தா தன்னுடைய மதிப்பை தான் காட்டுவான், எளிமையை காட்ட மாட்டான். நம்மளால என்ன செய்வோம்? நம்முடைய பெருமையை காட்டுவோ, நம்முடைய எளிமையை காட்ட மாட்டோம். ஆனா பரமேஸ்வரன் எவ்வளவு எளிமையா வரணுமோ அவ்வளவு எளிமையா வந்துருக்க. அந்த ஒரு நிகழ்ச்சியைத்தான் இந்த மாணிக்கவாசகர் வரலாற்றிலே வைத்து காட்டி அதன் மூலமாக உயிர்களுக்கு பக்தி உண்டாக முடியாத செய்யும். இவ்வளவு எளியவரா சாமி அடியவட்காக பாங்காய் மண் சுமந்தருடைய குருசு. ஆங்கவது தண்ணில் அடியவட்காக, அடியவன்னா வந்திக்கடையும், அடியவட்காக
பாங்காய் மண் சுமந்தருடைய புருஷன். அதனாலே இப்படி எளியவர்களா இருக்கின்றவர்களுக்கு எளியவர்களா இருக்கின்றவர்களுக்கு பெரிய தகுதியுடையவர்களுக்கு எளியவனா வந்தா கூட பரவாயில்ல. இந்த கடவியை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாதவர், ஜனமும் இல்லை பணமும் இல்லை. உலகத்தில் மதிப்புனா யாருக்கு இருக்கணும்? ஜனமும் இருக்கணும் பணமும் இருக்கணும், ரெண்டுமே இல்லாதவர், ரெண்டுமே இல்லை, அனாதை. அந்த அனாதைக்கு எளியவனா வந்திருக்கிறான், அனாதைக்கு எளிய. அது என்ன காரணம்னா இவனும் அனாதை அவளும் அனாதை, சோகரமான அனாதி அந்த கிழவி அனாதி. உயிர்களாகிய நம்மை அனாதி என்று சொன்னால் நாதி இல்லாதவன், நாதி இல்லாதவன், ஜனம் இல்லாதவன், பாவம் என்று சோகரமான அனாதின்னு சொன்ன என்ன பெருமை? ஒரு காலத்திலும் தோன்றாதவன், ஆதி என்பது இல்லாதவன், அனாதி எப்பொழுதும் உள்ளவன் என்பது. அவனை அனாதின்னு சொன்ன வெளிப்படையா ஒன்று ஒருத்தரும் இல்லாத, உண்மையிலே ஒருத்தரும் இல்லை அவனுக்கு, ஒன்றும் இல்லாதவரை என்பது கூட திருவாதர். அவருக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, யாருக்கு? ஆகவே அவன் அனாதி என்று சொன்னால் எப்போதும் உள்ள பொருள், எப்போதும் அனாதினா ஒரு ஆதினா ஒரு காலத்தை குறிக்கும், ஆதினா அனாதினா காலம் இல்லை. அதனாலே அவ்வளவு பெருமையுடையவன் எளிமையாக அதே. இந்த நம்ம வாத ஊர் வள்ளல்ல பாடியிருக்கிறேன், அம்மானைன்னு பாடியிருக்கிறேன். வாத ஊர் ஐயருக்கா வையிலே கங்கை தனை, போத பெருக்கா புகுத விட்டார் அம்மானை. வாத ஊர் ஐயருக்கா வையிலே கங்கதனை, போத பெருக்கா புகுத விட்டார் அம்மானை, போத பெருக்கா புகுத விட்டார் ராமாயின், வாதை மதுரைக்கல்லோ வந்ததுதான் அம்மான். மதுரைக்கல்லவா வாதை வரும், வந்ததால் கரையடைக்க வந்தார்தான் அம்மான். அவர் ஊரு மாமியா ஊர் வேற, வெள்ளத்தையும் விட்டாரு, அப்புறம் அந்த வெள்ளத்தினால அழிவு வராமையும் கரையடைக்கிறார். வந்தி கிழவிக்கா மாணிக்க வாசகருக்கா எந்த கரை அடைக்க இசைந்தார்கான் அம்மா. இப்ப மாணிக்க வாசகருக்காகவும் இந்த கரை அடைக்கிற வேலை, வந்தி கிழவிக்கும் ஆகும், ரெண்டு பேருக்கா கரை அடைச்சா கூலியார் கொடுக்கறது, கூலியார் கொடுக்கறது அப்படிங்கிறீங்களா?

அப்படி இழகி மனத்தோடு இவ்வளவு பெரிய சாமி எழுந்தருளினார் என்றால் இந்த கிழவி இடத்துல என்ன இருந்தது? எல்லையிலா அன்பு இருந்ததுவான், எல்லையிலா அன்பு இருந்தது. அதனாலே அக்கறை அடைக்க வந்த அல்லாரும் கண்டமுடைய ஐயர் கரை அடைக்க எல்லாரும் காண எழுந்தனர் காண அம்மானே. பல பேரு பார்க்கும்படியாக வந்து கரை அடைத்தான். எல்லாரும் காண எழுந்தனரே ஆமாயின் எல்லாருக்கும் தான் அடைக்க இசை வருவோம் அம்மானு. அப்படின்னா அந்த கிழவி கிடைக்கிற மாதிரி மத்த பேத்துக்கெல்லாம் வந்து அடைப்பானா? எல்லாருக்கும் தான் அடைக்க இசையார் காண அம்மா. அன்பு இல்லாதவர்களுக்கு கரை அடைக்க வருவான். கரையடைக்க வந்தவர் தான் காண இசைவாடி. கரையில வந்து வேலை ஒழுங்கா செய்யல, ஆடலும் பாடலும். கரையடைக்க வந்தவர் தான் காண இசைவாடி, கரை தில்லை அம்பலமா ஆடினார் அம்மானே. கரை தில்லை அம்பலமா கண்டு நடம் ஆடினால் கரையடைப்பது எவ்வாறு கரையுங்கான் அம்மானே? எப்படி கரையில வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி வேலை கரை அடைக்க முடியும் அப்படின்னு கேட்டா ஒன்றாவது மூணாவது பொண்ணு சொன்னா, இப்படிலாம் கரையை அடைக்காம இருந்தா கரையும் இல்லை. சொல்லு, புரியுதா? கரையை ஒழுங்கா அடைக்கலன்னா கரையும் இல்லை ஐயா. ஆட்டமெல்லாம் கரை அடைக்கும் ஆட்டங்கான் அம்மா. அவன் போடுற ஆட்டம் எல்லாம் என்ன தெரியுமா? கரை அடைக்கிறதுக்காக. இப்ப அங்க அடைக்கிறார்கள்ல, எல்லாரும் அடைக்கிறார்கள்ல, அது யாருக்கு உடைய அருளால் அடைக்கிறாங்க? இவன் தூண்டிதான் அடைக்கிறாங்க. அங்க அடைக்க வேலை செய்யற ஜனமல்ல, யாரு மூலமா செய்யறா? இவன் இயக்குகிறான். எல்லோரும் தங்கரையை நன்றாய் இசைத்தார். இந்த பாட்டை நல்லா கேளுங்க. எல்லோரும் தங்கரையை நன்றாய் இசைத்தார்கள். அவங்க பங்குல சுத்து போட்டா, இவங்க பங்கு போட்டா, ரெண்டும் கூடிதா இசைத்தார்கள். எல்லோரும் தங்கரையை நன்றாய் இசைத்தார்கள். எல்லோரும் தான் கரையை இவன் இசைத்தான் அம்மா. வரி புரியுது உங்களுக்கு? புரியலையா? எல்லோரும் தங்கரைய நன்றா இசைத்தார்கள். அவர் ரெண்டும் புரிதுராப்பில இசைத்தார். எல்லோரும் தன் கரையை அவங்க உங்களுக்கு அளந்து போட்ட பங்கை நன்றா இசைத்தார்கள். எல்லோரும் தான் கரைய இசைத்தான் இவன் இசைத்தான் அம்மா. எல்லாரும் கரைகிறாப்புல உருகிறாப்புல இவன் இசைத்தான். இசைத்தானா? புரியுதா? பாடினான், இசை பாடி. அவங்க இசைத்த கரையை இசைத்தாங்க, பாட்டு பாடினான், இசைத்தான். எல்லோரும் தாங்கரையை இவன் இசைத்தான் ஆனாயின், எல்லாரும் உருகும்படியாக பாட்டு பாடினான். ஆனால் வல்ல கரையடைய வகையிலேயே அம்மானை, எல்லாரும் உருகுறாப்புல பாட்டு பாடினா கரை அடைச்சிருக்க முடியாது அப்படின்னா. அரைநுடியில் தங்கரைய அடைத்து விட்டார் அம்மா. அரைநுடியில் தங்கரைய அடைத்து விட்டார் என்று அம்மானை பாடியிருக்கிற எதுல வாத ஒரு வல்ல இல்லை. அவருடைய நிகழ்ச்சி முழுவதும் அந்த அம்மானையில பாடியிருக்கிறார். ஏருடை புது நீர் வைகை இவ்வகை அடைக்கவில்லை, நீருடை பொலிந்த வேணி நின்மலர்க்கு அன்பு முக்காள். சிவபெருமானுக்கு அன்பு முக்காள் மிகுதியுடைய. சீருடை தவத்தின் முக்காள், செம்மனை செல்வி என்னும் பேருடை நரை மூதாட்டி புட்டு விற்று உணவு கொள்வாள். அவர் தவத்திலே அதிகமுடையவ, அன்பு அதிகமுடையவ, செம்மனை செல்வி. செம்மனை செல்வினா மனத்தில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாதவன். விட்டு விட்டு அச்சீவனம் பண்றது. அதே நம்ம திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் சொல்றாரு, கேள்வி என்று சொன்னால் அது வேதாகம சாரமான கேள்வியாக இருக்கும். வேதாகம சாரமான கேள்வியாக இருக்கும். எல்லா வகையான வாக்கியங்களையும் கேட்கப்படாது. ஞான சம்பந்தமான வாக்கியங்களையும் கேட்கணும். அவங்க தான் கேள்வியில வல்லவர்கள். புரியுதா? இப்போ உங்களை இந்த அளவுக்கு இதில் தொடர்பு பிடிச்சிருக்கானா சாமி? உங்கள்கிட்ட ஒரு பொன்னரசங்கர கதையை சொன்னால் கேட்க மாட்டீங்க. கேப்பீங்களா? குடுக்கடிச்சு பொன்னரசங்கர கதை சொன்னேன்னு வச்சுக்கோ. மதுரை வரங்கதை, பொன்னரசங்கர கதை, காத்தவராய கதை அப்படி சொன்னா கேப்பீங்களா? இப்படி சிவசம்பந்தமான, சிவஞான சம்பந்தமான கதைகள் அது சம்பந்தமான கேள்வியா இருக்கவன் அவன் தான் கேள்வியிலே வல்லவன். அதைத்தான் சொன்ன, கேள்வியிலே வல்லவன். கல்வியிலே வல்லவன் ஒரு வகை, கேள்வியிலே வல்லவன். கேள்வியிலே வல்லவனிடத்திலே கல்வியிலே வல்லவன் சொல்ல வேணும். அடாடா

0: புரியுதா ஐயா? கேள்வியிலே வல்லவர்களா இருக்கின்ற கூட்டத்திலே கல்வியிலே வல்லவனா இருக்கிறேன்னு சொன்னா அருமையா இருக்கு, அது பாலோடு தேங்கிறந்தார் போல நல்ல வழங்குற. அதைத்தான் சொன்னாரு, கல்லாலின் உடை அமர்ந்து நான் மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வரும். கேள்வி வல்லார்கள் யாரு? அந்த ஜனகாதி முனிவர் நாலு பேரும் கேள்வியிலே வல்லவர்கள். எதை வேணாலும் கேட்கலாமா? அப்படி எதை வேணாலும் கேட்கறதா? கேட்கறதுக்கு அனைத்தானும் நல்ல வகை கேட்கும், அனைத்தானும் ஆன்ற பெருமை இருக்கும். இதெல்லாம் புரியுதா? ரவி நல்லா இருக்கு இந்த சமாச்சாரம். எதை வேணாலும் சாப்பிடுவோமா? நல்ல உணவு தானே சாப்பிடுவோம். அதே போல நல்ல கேள்வியை கேட்போம். நல்ல கேள்வியில் எது? சிவஞான சம்பந்தமான கேள்வி. அதை சொல்றாரு அந்த பரஞ்சோதி முனிவர். செவி உணவான, செவி உணவான, செவிக்கு உணவு எது? கேள்வி. வாய்க்கு உணவுதான் நல்லா தெரியுது எல்லாத்துக்கும், செவிக்கு உணவு. அது திருவள்ளுவர் சொன்னாரு, அவ்வளவு அவசியங்கிறத சொன்னாரு கடைசியா. கோபமா கூட ஒரு குரல் சொல்லிவிட்டாரு, செவிக்கு தகுந்த நல்ல சுவையான கேள்வியை கேட்காம வாய்க்கு தகுந்த சுவையை சாப்பிடறவன் இருந்தாலும் ஒன்று செத்தாலும் ஒன்று. அதுக்கு மேலே கடைசியா, செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும். செவிய சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அறியணும் வாடினும் என்றார். அதனாலே இன்னைக்கு நீ சொல்றாரு, செவி உணவான, செவிக்கு உணவான வேத சிறப்பொருள். இங்கே வேதத்தினுடைய முடியில் இருக்கின்ற பொருளாய் இருக்கிற சிவத்தை உணர்ந்து அந்த வேதத்திலே சொல்லப்பட்டபடி அவன் சமய விசேட நிர்வாண தீக்கைகளை பெற்று அந்த நிர்வாண தீக்கையின் மூலமாக மெய்யன்போடு நன்றாக அந்த அக்னி காரியத்தை செய்து அக்னியிலே சுவாமிக்கு உணவு ஊட்டுகிறான் பாரு. அக்னியிலே உணவு ஊட்டுறதுன்னா சாமிக்கு உருவத்துக்கு முன்னால வச்சோம்னா சாப்பிட மாட்டாரு, அக்கினியில போட்டோம்னா சாப்பிட்டுருவார். உருவத்துக்கு முன்னால சாமிக்கு வச்சோம்னா என்ன ஆகும்? அந்த உணவை நம்ம எடுத்து சாப்பிடுவோம், சாப்பிட மாட்டார் அக்னியில. அதான் அக்னி காரியம் உயர்ந்தது. இப்ப புரியுதா? அதனால அக்னி காரியம் உயர்ந்தது. அக்னி காரியத்தின் நுட்பம் தெரியுதா? அக்னியிலே சுவாமி அக்னி வடிவம், அந்த அக்னியிலே சாமி எழுந்தருளை பண்ணி சாமிக்கு உணவு கொடுக்குறோம், போட்டதெல்லாம் சாப்பிட போடுறாரு. அதனால அக்னி காரியம் உயர்ந்தது. அதை எதை சொல்றாரு? செவி உணவான வேத சிறப்போடு உணர்ந்து சிந்திய அவி உணவு, அவி உணவு அதுக்கு அவியனுக்கு அவிசுரிந்தாயிர வேட்டலின் உண்டன் உயிசுகிற்கு உண்ணாவினன்றுங்கிற திருக்குறள் நல்ல ஞாபகம் பண்ணீங்க. செவி உணவான வேத சிறப்பொருள் வந்து சிந்தி, சிந்தி அக்னியிலே சிந்தி அவி உணவு ஊட்டும் ஈசன் அன்பரின் ஆற்றன் ஓட்டாளா. வேதாகமங்களை உணர்ந்து அதில் ஆச்சாரியன் சொன்னபடி சமய விஷயம் நிர்வாகத்தை பெற்று அதில் மெய்யன்போடு உள்ளன்போடு அவி அந்த அக்னியிலே சிவருமானுக்கு உணவு ஊட்டுகிற அன்பர்கள் இருக்கிறாங்களே அந்த அன்பர்களை விட உயர்ந்தவள்னார். இந்த செவி உணவான வேத சிறப்போல் உணர்ந்து சிந்தி அவி உணவு ஊட்டும் ஈசன், அவி உணவு ஊட்டும் ஈசன் அன்பரின் ஆற்றான் ஓற்றாள் தவ நிறை பேருதுப்பாள். அவள் முன்னப்பிரவிகளில் நிறைய தவத்தை செய்தவள், அந்த தவத்தினுடைய பயனை இப்ப அனுபவிக்கிறாங்க. தவ நிறை பேருதுப்பாள் தாயிலார்க்கு அன்னையொப்பாள் சுவையூறு பிட்டு விற்று உன் தொழிலினால் தமிழாவாள். தமிழாவான ஒருத்தரும் இல்லை. அவளுடைய சிறப்பை எப்படி சொல்றாரு பாத்தியா? அக்னி காரியம் பண்ணி அதுல சுவாமிக்கு உணவு ஊட்டுகிற அன்பர் இருக்கிறார், அவர்களை விட அதிகமான தவம் பண்ணுவோம். அதனாலே இப்படிப்பட்டவள் என்று கட்டியே அவளுக்கு அழுந்து போட்ட கரைய அந்த காவலர்கள் சென்று, பாட்டி நீ தினந்தோறும் புட்டு விட்டு பணம் நிறைய வச்சிருப்ப, உன்னால முடியலன்னா ஆளை விட்டு அட, ஓம் பொங்குக்கு ஒரு ஆளை விட்டு அட, அளந்து நீக்கும் கோலரை அடைப்பதின்றி உங்களை புதுநீர் வைகை உடைப்பல அடைக்கவில்லை தீங்குள தருகனாளர் சென்றவர்க்கு உருவன் செய்ய இங்கனுக்கு உறுதியாவர் யாவரோ என்றிறங்கி அந்த காவலர் சென்று அந்த கழுதியை நெருக்கினார்கள். அப்போது அவ என்ன பண்ணினான், ஐயோ ஒருத்தரும் இல்லையே எனக்கு ஆடு கிடைக்கலையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு நேர மீனாட்சிக்கிட்ட போய் சொன்னான். மீனாட்சி பிட்டினை கூலி கொண்டு பெருங்கரை அடைப்பார் என்று நெட்டில சூலமேந்து நன்மலன் கோயில் எய்தி மட்டர் தளர்ந்த உங்கை மார்பினர் கண்ணீர் வார எட்டு திரண்டவாதம் இறஞ்சி நின்று தலைக்கும். அந்த பரஞ்சோதி முனிவர் சொல்றாரு, பிட்டு விற்று உண்டு வாழும் பேதையேன், பிட்டை விட்டு உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், வேற கஷ்டம் கிடையாது. வேற கஷ்டம்னா ரொம்ப பணம் இருந்தா கஷ்டமா இருக்கும், ரொம்ப சனம் இருந்தா கஷ்டமா இருக்கும், ஒண்ணு இல்லைன்னா புரியுதா. தனியா இருந்தா கலகலப்பா, ஒரு சுகர் இல்லை, பிரஷரும் இல்லை, சாப்பிட்றதோட சரி, ஒரு கஷ்டம் இருக்காது இல்லை. அதே பிட்டு விற்று உண்டு வாழும் பேதையேன், இடும்ப என்பது எட்டுமை ஏனும் என்று. இடும்பேனா துன்பங்கிறது எள்ளளவு கூட இல்லாம இதுவரையிலும் சூரிய எங்க முளைச்சா நமக்கென்னான் இருந்தேன் அப்படிங்கிற மாணிக்கவர் சொல்லி கொடுத்தது. எங்களிடம் ஞாயிறு எமக்கு எழுது பிட்டு விட்டு உண்டு வாழும் பேதையேன், இடும்ப என்பது எட்டுமை ஏனும் என்று. இரவி எங்கெழுகின்றான் மட்டு நன் அருளார் என்று வைகினேற்கு இன்று வந்து விட்டதோடு இறையூரையும் மீனவன் அணையார். இவ்வளவு நான் பிரியா சௌரியமா இருந்தேன், இன்னைக்கு ஒரு இடையூறு இந்த மாதிரி மீனவனுடைய அணையினாலே இப்படி வந்து விட்டது அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட விண்ணப்பம் பண்ணினான். இதுல நெட்டரவ கச்சுடையாய் நீல நிற திருமாரின் வட்ட மூலை தடுப்பு வட வந்தனையும் திருமாறுவா. அந்த கம்பையில வெள்ளத்தை விட்டார்கள், கம்பையில வெள்ளத்தை விட்டார்ல காமாட்சி பூஜை பண்ணும் போது அதை குறிச்சு சொல்ற. கட்டிய செஞ்சடையாய் உன் கண்ணருள் கொண்டு எப்பொழுதும் பிட்டினை விற்று உண்பேற்கும் வேரிடம் போய் உள்ளதாகும். யாருடன் நான் இனி புகழ்வேன் என்னுடையாய் வையையினும் நீரு உடையாத அடக்கி வகை நீ சிறிது இந்த அருளாயில் சீருடையாய் உனக்கு அடிமை செய்ய அவருக்கு எளிய எனும் பேருடையாய் என பலரும் பேசு முடிபுரிதார். அதனால இப்பொழுது என்னுடைய துன்பத்தை நீக்கவும், அந்த வைய வருகின்ற வெள்ளத்தினாலே வேறு இடையூறு வராமல் அது அடைபடவும் நீ எளிமையாக வந்து எனக்கு அருள் பண்ண வேணும். அப்படி நீ பண்ணலேன்னா இந்த மாதிரி அன்பு செய்கின்ற மெய்யடியாரர்களுக்கு ஜெவர்மான் எளியோர் எளியோர்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, பெரிய பெரிய ஆளுகள்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அருளாடெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, ஜெவர்மான் எளியோர் எளியோர் அப்படின்னு. முன்னை என்னுடைய வல்வினை போயிட முக்கண் அதுடைய எந்தை தன்னை யாவரும் அறிவதற்கரியவன் எளியவன் அடியார். மாணிக்கவாசகர் தன்னை யாவரும் அறிவதற்கரியவன் எளியவன் அடியார்க்கு பொன்னை வென்றதோர் புரிசடை முடிதனில் இளமதி அது வைத்த அன்னை ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டார். இப்படின்னு பெரியோர்கள் பரமஞானிகள் எல்லாம் உனக்கு அடியவர்களா இருந்தவர்கள்லாம் சொல்லி இருக்கிறாங்கல்ல, அடியாருக்கு அடியவன் அடியாருக்கு அடியவங்கிறது அந்த சொல்லு அவங்க சொன்னதெல்லாம் வீணா புரிய அப்படின்னா. நம்ம உமாபதி சிவத்துக்கு பெற்றாஞ்சாமானுக்கு முத்தி கொடுக்க சொல்லி முத்தி கொடுக்க சொல்லி ஒரு சீட்டு எழுதி கொடுத்தாரு. பெற்றாஞ்சாம்பான்ங்கிறவன் உமாவிசுவத்து மடத்துக்கு தினந்து ஒரு விறகு கொண்டி போட்டுக்கிட்டுனான். பெற்றாஞ்சாம்பான் அப்படிங்க வெட்டியார் அந்த உமாவிசுவத்து மடத்துக்கு விறகு சமையல். அப்படி அவர் மடத்துக்கு விறகு போட போட போடப்பாட உனக்கு பக்குவம் வந்துருச்சு. உமாவிசுவத்து மடத்துக்கு விறகு போட போட படிப்பு இல்லை, சரியே இல்லை, திரியே இல்லை, யோகம் இல்லை, ஒன்றும் இல்லை உனக்கு. ஏதோ சாமியாவது போட்டால் நல்லதுன்னு ஏதோ போட்டு விட்டுருக்குறேன் அவ்வளவுதான். அங்கே உமாவிசுவரத்து மடத்துக்கு விறகு போட போட போட போட இவனுக்கு பக்குவம் வந்துருச்சு. எங்கே திருவருளை அடைய பத்துக்கு பக்குவம் வந்துருச்சு. அப்பக்கும் வந்த உடனே சாமி அவனுக்கு அருள் பண்ணுறதுக்காக ஒரு சீட்டு எழுதி கொடுத்தார் அவன்கிட்ட. ஒரு வேதியராக வந்து இந்த சீட்டை கொண்டு போய் உமாபதி கிட்ட போ அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதில் என்னம்மா பேர் போட்டுக்காரு தெரியுமா, என்ன பேர், அடியார் கெளியன் சிற்றம்பலவன் கொற்றம் குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு. அடியாருக்கு எழுதியன் எழுதுற ஆளு பேருப்பா அட்ரஸ். என் பேர் என்ன தெரியுமா, அடியாருக்கு எழியன். அடியாருக்கு எழியன் சிற்றம்பலவன் இருக்கிறது சிற்றம்பலத்துல. கொற்றம் குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு படியின் மீது பெற்றான் ஜாம்பாருக்கு பேதமர பேதமர. இப்ப நான் அவனு வேறையா இருக்கிற ரெண்டு பேரும் உனக்கு தேர பேதமர தீக்க செய்து முத்தி கொடுக்க முடியாது பாடி இருக்கிறார் பரவாயில்ல. அதனாலே அது அடியாருக்கு அடியன் அடியாருக்கு அந்த விறகு உற்ற படலத்துல அந்த ஏமநாத புலவன் வந்து பாடி போட்டு உள்ளுக்கு பங்களா உள்ள இருக்கிறேன் பரிசு பாண்டியன்ட்ட வாங்கிட்டு ரொம்ப பெருமையா இருக்கிறேன். பாண்டியன்ட்ட பரிசு வாங்குறேன்னா அந்த காலத்துல சாதாரணம் இல்லை. ஏன்னா அங்க முத்தமிழும் முழங்குகின்ற நாடு எது, பாண்டி நாடு மதுரை, முத்தமிழ் சங்கம் இருந்தது. அங்க போய் பாண்டியன் பரிசு வாங்கினா சாதாரண ஆள் வாங்க முடியாது, விளங்குதா? அதனால அங்க போய் பரிசு வாங்கிட்டோம்னு சொல்லி அவன் ரொம்ப பெருமையா பங்களாவில் இருந்தான். பங்களா தனியா கொடுத்துருந்தாரு, யாருக்கு? அந்த பாண்டியன் கொடுத்துருந்தான். அதுல இருந்து அந்த சீடர்கள்லாம் வெளியில போய் அந்த அவனுடைய சீடர்கள் எல்லாம் கடை வீதியில வீதியில அங்கெல்லாம் போய் பாட்டு பாடிக்கிட்டு பிரமாதம் பிரமாதம்னு கேட்டவங்க எல்லாம் வச்சு அவங்க அந்த கேட்டவங்க எல்லாம் அந்த சீடர்களுக்கு எல்லாம் பரிசு கொடுக்கறவங்க. அந்த கேட்டவங்க,
1: இந்த சீடர்களே இப்படி பாடுறானுங்களே, அந்த இவருக்கு குருவா இருக்கிற அந்த யமநாதபுரம் எப்படி பாடுவாரோ,
0: அந்த இடம் அந்த இடம்
1: இப்படி பாடுவாரோ
0: சீடர்களே அப்படின்னு எல்லாரும் அந்த மதுரை நகர மக்கள் பூராவும் ஆச்சரியப்படைந்தார். இந்த இடம் புரியுதவங்களுக்கு, சீடர்களே இப்படி பாடுறாரு,
1: அந்த குரு எப்படி பாடுவாரோ
0: அப்படின்னு கேட்காத ஜனங்கள்லாம் வீட்டு ஆச்சரியப்பட்டு. இதெல்லாம் பாண்டியனுக்கு தெரிஞ்சது, நம்ம நாட்டில் வந்து நமக்கு மேலே நம்ம மேலே பெருமை அடைஞ்சு செருக்கோட போகப்படாது அப்படின்னு நினைச்சான் பாண்டியன். அப்புறம் பானபத்திரர் கூட்டு பாட சொன்னால் நாளைக்கு பாடுறேன்னாரு. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அப்போ ரெண்டு பேரும் பாடுறோம். அன்னைக்கு சாயங்காலமே 6 மணிக்கு ஒரு வத்தக்கிழமை 95 வயசு எலும்பும் தோலும் தலையெல்லாம் சொட்டையாகி பிறகு சுமந்து சுமந்து சத்து இல்லாத கிழவன் கொண்டு போய் அந்த ஏமநாத போலவே இருக்கிற பங்களாவில் திண்ணையில் அந்த விறகு கட்டை சாத்தி விட்டு ஒரு பாட்டை எடுத்து விட்டேன். அந்த பாட்டை எடுத்து விட்ட உடனே அந்த பாட்டு உள்ளே போச்சு. உள்ளே போனால் அந்த ஏமநாத போலவன் கேட்டா,
1: கேட்டுட்டு பாடுறவையாரா, நம்ம கேட்டதே இல்லை, இந்த சாதாரிப்பன்னு கேட்டதே இல்லை, இந்த மாதிரி தேவகானமாக இருக்கே
0: அப்படின்னு சொல்லி வெளியில் ஆச்சரியப்பட்டு. ஆனால் கற்றவனுக்கு தெரியும் அல்லவா, வெளியில் வந்தேன் அந்த கிழவனை கேட்டேன், அவன் பாடினதாக நினைக்கல, ஏமநாத போல இந்த கிழவனாவது பாடவாவது.
1: 95 வயசு எலும்பும் தோலும் எல்லாம் பத்தி போய் பார்க்க பரிதாபம்,
0: அப்படிப்பட்ட கிழவன் போய் பாடிட்டு போனா யாரு பாடினதுன்னு கேட்டான். நான் தான் பாடினேன்.
2: ரொம்ப ஆட்டை கொடுத்து போச்சு.
0: சரி நீ யாருன்னு கேட்டேன். நீ யாரு, உன் பேர் என்னான்னு கேட்டான். யாரு? ஏமநாதபுரம். அதுக்கு சொன்ன, நான் அந்த பானபத்தனுடைய அடிமை. பேரை சொல்றது இல்லை, சொக்கையும் சுந்தரனு சொல்றது இல்லை, அந்த கிழவையும் சொன்னதுப்பா பானபத்திரம். பானபத்திரம் தான் நாளைக்கு பாட போறாரு, அவருக்கு அடிமை. அந்த அடிமை இல்லையா, அந்த அடிமை இல்லையா, அவருகிட்ட இசை கத்துக்கிறதுக்காக ஏராளமான பேர் இருக்கிறாங்க இருக்கிறாங்க. அதுல நானும் ஒரு ஆசையா போய் படிச்சுக்கலாம், அந்த இசைய கத்துக்கலாம்னு போனேன். அவரு பல வருஷம் சொல்லி கொடுத்து பார்த்தாரு, அந்த மண்டையில ஏறவே இல்லை. உனக்கு வயசாகி போச்சு, உடம்பெல்லாம் வச்சு போச்சு, இந்த மேல இசைய உனக்கு வராது, உனக்கு தெரிஞ்ச தொழிலை செஞ்சு ஜீவனம் பண்ணிட்டு போ அப்படின்னு நீ தள்ளி விட்டுட்டாரு. தள்ளி விட்டேன் ஒரு பாடு, இந்த விறகு வட்டி ஜீவனம் பண்ணி பழக்கம், அதை வட்டி ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ நேரம் கிடைச்சப்போ பாடலாங்கிற ஒரு எண்ணம் வந்தப்ப அப்படி ஒரு பாட்டு பாடுறது, இவ்வளவுதான் அவர் சொல்லி கொடுத்ததுல ஒண்ணு பாது. இனி தள்ளி விட்டுட்டாரு, உனக்கு இசையும் வராதெல்லாம் போடாரு. ஒரு பாட்டு அவர் சொல்லி கொடுத்ததுல ஒண்ணு அப்படி பாரு.
1: வேண்டான்னு தள்ளி விட்ட கிழவனா அப்படி பாடுறேன். நான் அந்த நல்ல சீடர்லாம் எப்படி பாடுவேன்,
0: இந்த பானபத்திரம் எப்படி பாடுவேன், வாத்தியக்காரன்லாம் கூப்பிட்டேன்.
1: காலையில்
0: பண்டரு விவஞ்சி பான பத்திரன் அடிமை என்றான்.
1: பானபத்திரனுடைய அடிமையா? அப்புறம்
0: சொன்னவன் யாரு தெரியுமா? முண்டக மலரோன் மாயோன், முண்டக மலரோன் பிரமா, முண்டக மலரோன் மாயோன் புரந்தரன் முதன் வற்றேனே அண்டரும் தன் குற்றேவல் அடிமையா கொண்ட அம்மான். பிரமேந்திராதி எவரெல்லாம் யாருக்கு அடிமை செய்வார்களோ, அந்த அடிமையை ஏற்றுக்கொண்டு தலைவனா யாரு இருப்பானோ அந்த தலைவன் தான் சொன்னா பானபத்தனுடைய அடிமையனும். அடுத்த பாட்டை சொல்லுவோம். கனி இசை கிழவன்றன் கீழ், அந்த பானபத்தன் அவருடைய இசை எப்படி இருக்கும்னா கனி போல இருக்கும், கனி எப்படி சுவையா இருக்கும் அது மாதிரி. கனி இசை கிழவன் ரங்கில் கற்பவரானே கருண்டு நனி இசை கிழமை வேட்டு நான் அந்த இசையை கத்துக்கலாம்னு சொல்லி விரும்பி வேட்டுன்னா விரும்பி நனி இசை கிழமை வேட்டு நானும் அவ்வினஞ்சனானே நான் அந்த இசையை கத்துக்கலாம்னு போய் சேர்ந்து அந்த கூட்டத்தில் சேர்ந்து தனி இசை கிழவன் நோக்கி ஒப்பற்ற இசைக்கு உரியவனாகி அந்த பானபத்திரன் என்னை பார்த்து தசையலா ஒடுங்க மூத்த இனி இசை கிழமைக்கு ஆக என்றனை தள்ளிவிட்டான். நீ இசைக்கு உனக்கு ரொம்ப தூரப்படா போட அப்படின்னு நீ தள்ளி விட்டுறான். அதன் பிறகு சொல்லி கொடுத்த பாட்டுல ஏதோ உன்ன நல்லா கிரகணம் கிடைச்சப்ப அப்படி பாரு. அப்படி வந்து முண்டக மலரோமாயும் புரந்தரன் முதமற்றேனே அண்டன் தன் குற்றியவள் அடிமையா கொண்டம்மான். பிரம்மகிருஷ்ணர்களை எல்லாம் யாரு அடிமையா வச்சிருப்பானோ அப்படிப்பட்ட தலைவனாகிய சிவருமான் பானபத்திரனுக்கு அடிமையான அடியாருக்கு எளிய. அதனால இந்த கிழவிக்கு எளியவனாக கிழவிக்கு எளியவனாக அப்படின்னு ஏழே அந்த கிழவி இந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் அடியவர்களுக்கு எளியவன் எல்லாரும் சொல்றாங்களே அது வீணா புரிஞ்சாமி எனக்கு அருள் பண்ணும்
3: அப்படின்னு. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கிரார்த்தார் ஜுனியம் விளக்க உரை. வழங்குபவர் விசாலாட்சி சங்கரன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: அடுத்ததும் பார்த்துருவோம்.
5: சகா சாது நாஸ்தி யோதிபம் ஹிதான் யஷ் சம் ஸ்ருணுதே சக்கிம் பிரபு. சதானுகூலேஷு ஹி குர்வதே ரதிம் நிருபேஷ்வமாத்யேஷு ச சர்வசம்பதஹ.
4: இது வந்து இதெல்லாம் அப்ரஸ்தத பிரசம்சான பேரு. எப்படின்னா ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கான்டெக்ஸ்டுவல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு புரியுது. அது வந்து அப்ரஸ்துத பிரசம்சா அப்படின்னு பேர் இந்த இதுக்கு. எனிவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் கடைசியில் அந்த அலங்காரத்தை சொல்றேன். ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் தேர் கீழே எழுதியிருக்காளா என்னன்னா எனக்கு தெரியாது, நான் சொல்றேன். தட்ஸ் ஓகே. சரி, இப்போ வந்து சரி ஹிதம் மனோஹாரிஜ வச்சா துர்லபம்ங்கிற இதமான வார்த்தையும் மனசுக்கு பிடித்தமான வார்த்தையும் வந்து துர்லபம்னு சொல்லி முடிக்கிறச்சு அப்ப நீ பேசவே வேண்டாமே அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல நான் வந்து பேசாத இருக்க கூடாது அப்படிங்கிறா. சகிம் சகா சாது ந சாஸ்தியோ அதிபம். யஹா எவன் ஒருவன் அதிபம் ராஜாவை சாது ந சாஸ்தி நல்லதை கூறவில்லையோ. சாஸ்தினா உபதிஷத்தின்னு அர்த்தம். யஹா சாது ஹிதமான வார்த்தையை எவன் ஒருவன் உபதேசம் செய்யலையோ. ச கிம் சகா, கிம் சகான்னு ரெண்டு வார்த்தையா பிரிக்காத, அது ஒரே வேர்டு. குச்சிதா சகா கிம் சகான்னு அர்த்தம். நிந்திக்க தகுந்த ஒரு சகா அதுதான் கிம் சகாங்கிறது, ஒரே வேர்டு அது. பேட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறச்சே கிம் சகான்னு அர்த்தம். ஆ, என்ன ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம தமிழ்ல பேசுறோமோ இல்லையோ, என்ன ஃப்ரெண்ட் அவன் அப்படின்னா இட் மீன்ஸ் ஹீ இஸ் அ வெரி பேட் ஃப்ரெண்ட் இல்லையா. அது அப்படியே லிட்ரலா அந்த அந்த சகிம் சகா அப்படிங்கிறது அது ஒரு சமாசம். அது குத்சிதா சகா கிம் சகா. அதே கிம் பிரபுன்னு அடுத்ததும் வருது. யஹா எவன் ஒருவன் அதிபம் ராஜாவை சாது ந சாஸ்தி நல்ல விதத்தில் உபதேசம் செய்வதில்லையோ சகா அவன் கிம் சகா நிந்திக்க தகுந்த ஒரு சகா ஃப்ரெண்ட். யஹா ச யஹா ச ஹிதாத்து ந சம்ஸ்ருணுதே, சாரி ஹிதான் ந சம்ஸ்ருணுதே, ஹிதமான வார்த்தைகளை கேட்பதில்லையோ. அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் சூத்திரத்தினால ஆக்கியாத உபயோகே அப்படிங்கிறச்சு ஒரு ஆக்கியாத்தத்தை கூறுறதுங்கிற மாதிரியா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல, அதை ஒரிஜினலை பார்த்தா புரியும். இந்த இடத்துல வந்து ந சம்ஸ்ருணுதேங்கிறதுனால இட் கவர்ன்ஸ் ஹிதம்ங்கிறது வந்து ஃபிஃப்த் கேஸாக மாறி இருக்குங்க. ஹிதம் சம்ஸ்ருணுதேக்கு பதிலாக ஹிதாத்து சம்ஸ்ருணுதேன்னு வருது அது. ஓகேயா, ஹிதான்னு இல்லை, அது வந்து ஃபிஃப்த் கேஸ் தான். எப்படின்னா ஹிதா ஹிதம்ங்கிறது ஹிதத்தை கூறுகின்ற ஆப்தனிடத்திலிருந்து கேட்கக்கூடிய விஷயம்னு எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கணும் அது. ஓகேயா, ஹிதத்தை சொல்லக்கூடிய ஆப்தம் விஷயம் ஃப்ரெண்ட் இருக்கானே அவனிடத்திலிருந்து கேட்கக்கூடிய விஷயத்தை யஹா எவன் ஒருவன் ந சம்ஸ்ருணுதே கேட்பதில்லையோ சஹா அவன் கிம் பிரபு ஒரு நிந்திக்க தகுந்த ஒரு ராஜா அவன். இது வந்து பிட்வீன் அ ஃப்ரெண்ட் அண்ட் அ கிங்கை விட இட்ஸ் மோர் டு டூ வித் மந்த்ரி சாரன் அந்த அந்த செட் ஆஃப் பீப்புள் ஹூ கேன் அப்ரோச் த கிங் ஆஸ் க்ளோஸ் அஸ் தே கேன். அவன் தான் அவ எல்லாரையும் அந்த குரூப்பில் சேர்த்துக்கணும். சரியா? சதா அனுகூலேஷு ஹி குர்வதே ரதிம் நிருபேஷு அமாத்தியேஷு நிருபேஷு அமாத்தியேஷு அனுகூலேஷு ஹி சதா சர்வசம்பதா ரதிம் குர்வதே. எங்க எந்த ஒரு ராஜ்யத்தில் எந்த ஒரு நிலைமையில் ராஜாக்களும் அமாத்தியன் அவனுடைய மந்திரிகளும் சர்வதா அனுகூலேஷு எப்பொழுதுமே அனுகூலமாக அந்யோன்யமாக இருக்காளோ, அனுகூலம்ங்கிறச்சே ஒருத்தருக்கொத்தர் அவ வந்து சொல்லிக்கிறது, இவன் சொல்றது அவன் கேட்கறதும் அவன் அவன் சொல்றது இவன் கேட்கறதும் அப்படி இருக்கணும். அது அந்த இடத்துல எப்படி அவ பரஸ்பரமா அனுராகத்தோட இருக்காளோ அந்த இடத்துலதான் சர்வ சம்பதகா எல்லா விதமான செல்வமும் ரத்திம் குர்வதே. ஒரு ஒரு ராகத்தோட இருக்கு, அனுராக அட்டாச்மெண்டோட அங்க இருக்கு, விடாம விடுறது கிடையாது. எல்லா செல்வங்களும் ஒரு ராஜாவினிடத்தில் இருக்கு, அட்டாச்சா இருக்குங்கிறது தான் அங்க ரத்திம் குர்வதே. இட் இஸ் நாட் யுவர் ஸ்ருங்காரம் டைப் ஆஃப் ரத்திம். இங்க இங்க வந்து அட்டாச்மெண்ட்ங்கிற பாயிண்ட். ஓகே, ஆல் ஆல் டைப்ஸ் ஆஃப் வெல்த் ஸ்டே அட்டாச் டு தோஸ் கிங்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் ஹூ ஆர் மியூச்சுவலி வெரி இது அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேயா? நிருபேஷோ அமாத்தியேஷோ ச ராஜாக்களும் மந்திரிகளும் சதா அனுகூலேஷு எப்பொழுதும் அனுகூலமாக இருக்கும் சமயத்தில் சத்சு அது சத்திசப்தமே அது சத்சூஹி அந்த சமயத்தில் தான் சர்வசம்பதா எல்லா விதமான செல்வங்களும் ரதிம் குருவதே ஒரு ஒரு அனுராகத்தோட இருக்கு அவளிடத்துல. இது வந்து அர்த்தாந்திர நியாசமும் உண்டு. ஏன்னா சதானுகூலேஷு ஹி குருவதே ரத்திம் ரிபேஷ் அமாத்தியேஷு அது வந்து இட் இஸ் முதல் லைனுக்கு அடுத்த லைன் வந்து ஒரு ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் இல்லையா. நல்லத உபதேசம் பண்ணாத ராஜாவும் நல்ல ராஜா, சாரி, நல்லத உபதேசம் பண்ண நல்லதை கேட்காதவனும் நல்ல ராஜா இல்ல, நல்லத உபதேசம் பண்ணாதவனும் நல்ல ஃப்ரெண்ட் இல்ல. சோ எந்த இடத்துல ராஜாவும் அமாத்தியனும் சேர்ந்து இருக்காளோ அங்கதான் வந்து செல்வம் இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட வச்சு பண்றச்சேயும் இது அர்த்தாந்திர நியாசம். அனதர் திங் இஸ் அப்ரஸ்துத பிரசம்சா வேர் பிரஸ்துதம் இஸ் கான்டெக்ஸ்ட். த கான்டெக்ஸ்ட் ஹியர் இஸ் ஆஃப் வனேச்சர அண்ட் யுதிஷ்டிரா. த நான் கான்டெக்ஸ்டுவல் இஸ் அபவுட் எ ஜென்ரல் ஒரு ஒரு சகாவும் ஒரு பிரபுவும் இல்லையா. ஏதோ ஒரு ஒரு சகாவை பத்தியும் ஒரு பிரபுவை பத்தியும் நான் கான்டெக்ஸ்டுவலா ஜென்ரலைஸ்டா சொல்றான். அந்த சாமானியத்திலிருந்து ஒரு விசேஷம் தெரியறதுனால இது அப்ரஸ்துத பிரசம்சா. நீ அது அந்த அலங்கார இதுல புக்கில் படிச்சேன்னா உனக்கு புரியும். சகிம் சகா சாது நஷாஸ்தி யோதிபம் ஹிதான்னயா சம்ஸ்ருணுதே சகிம் பிரபுஹு சதா அனுகூலேஷு ஹி குர்வதே ரதிம் நிருபேஷு அமாத்தியேஷு ச சர்வசம்பதா. ஸ்ரீயக்குருணாம் அதிபஸ்ய பாலனீ பிரஜாசுபிருத்திம் யமயந்த வேதிதும் சவர்ணிலிங்கி விதித சமாயையும் யுதிஷ்டிரம் த்வைதவனே வனேச்சரா. ஆறாவது நிசர்க துர்போதம் படி.
5: நிசர்க துர்போதம் அபோத விக்லவாஹ க்வ பூபதீனாம் சரிதம் க்வ ஜந்தவஹ தவானுபாவோயம் அவேதி யன்மயா நிகூட தத்துவம் நயவர்த்ம வித்விஷாம்.
4: சோ முந்தின ஸ்லோகத்துல வந்து சதா அனுகூலேஷு ஹி ரத்திம் குர்வதே அப்படின்னுட்டு சொல்லி முடிச்சான் இல்லையா. ராஜாவும் அமாத்தியர்களும் எங்க வந்து அனுகூலமா இருக்காளோ, யார் இவன் சொல்றது இவன் உபதேசம் பண்றது மந்திரி உபதேசம் பண்றத கேட்கிற நிலைமையில ராஜாவும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த அனுகூலம் இருந்ததுன்னா தான் அங்க வந்து எல்லா சம்பத்துகளும் இருக்கும் அப்படின்னா. சோ அப்படின்னா இந்த ஒரு வனேச்சரன், ஹி இஸ் ஆஃப்டர் ஆல் வனேச்சரன் தானே இன்ட்ரடியூஸ் பண்றான், காட்டுல ஒரு நடமாடக்கூடியவன், ஆனா he has been elevated to the status of மந்திரியோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாமோ இல்லையோ அப்படின்னு. தான் வந்து மந்திரி மாதிரி அவன் இப்ப ராஜாவுக்கு வந்து உபதேசம் பண்ற மாதிரிங்கிற ஒரு நிலைமை நீ நினைச்சுட்டு கூடாது. அதுக்காக உடனே அவன் வந்து தன்னுடைய பண்டிதன் நான் வந்து நினைச்சுக்கல, ஒரு ஒரு மாடஸ்டிய சொல்லிக்கிறதுக்காக அங்க சொல்றாங்க. பொதுவாவே ராஜாக்களுடைய சரித்திரங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். துர்போதம், நிசர்க துர்போதம், ஜென்ரலா இப்ப நமக்கு வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரத்யக்ஷமா இருந்ததுன்னு நம்ம புரிஞ்சுட்டுள்ளோம் அந்த விஷயத்த. ஆனா அதே விஷயம் வந்து ஒரு மூடி மறைச்சு போட்டிருந்ததுன்னு ஒரு கூடமா இருந்ததுன்னா அது வந்து கிருத்திரிமம் இல்லையா. நம்ம மேல போட்டு மூடுறச்சு நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. இங்க ராஜாக்களோட சரித்திரம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு புரோஹிதன், மந்திரி, தூதன், பரிவாரங்கள், பரிஜனங்கள்னுட்டு ஹீ இஸ் சோ மச் அபவ் இன் த பிரமிட் தட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் கேரக்டர் ஆர் அவனோட நடவடிக்கை. இல்லையா, ஒரு ராஜாக்கள்னுடைய சரித்திரம்ங்கிறது எப்படி இருக்கு? பூபதி நாம் சரித்திரம், நிசர்க துர்போதம், நேச்சுரலாகவே பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பொசிஷன் அண்ட் பிகாஸ் ஆஃப் தி ஹைரார்கி இன் விச் ஹி இஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அ கிங், ரைட்? ஸோ குவ பூபதி நாம் சரித்தம், அந்த அப்பேற்பட்ட ராஜாக்கள்னுடைய நிசர்க்கமாகவே புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த ராஜாக்கள்னுடைய சரித்திரம் எங்க, நான் எங்க, அதாவது மலை எங்க, மடு எங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அது இல்லையா, அந்த கோவில் எங்க, என் வீடு எங்க, அந்த குடிசை, அந்த அந்த இது, இதுக்கு பேர் வந்து விஷமாலங்காரம்னு பேர். டு ஷோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ திங்ஸ், இது எங்க அது எங்க அப்படிங்கிற அந்த அந்த கான்ட்ரடிக்ஷன் இன் டூ திங்ஸ காமிக்கிறது வந்து விஷமாலங்காரம்னு பேர். ஓகே, தன்னை எப்படி சொல்லிக்கிறான், குவ அபோத விக்ளவாக ஜந்தவாக, குவ அபோதம் அப்படின்னா அஜ்ஞானம், அஜ்ஞானத்தினால விக்ளவாக, விக்ளவம்னு ஒரு ஒரு ஜடத்தன்மை இருக்கு, புத்தி கௌசல், புத்தி பாட்டவம் கிடையாது, புத்தி வந்து சட்டுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடிய ஒரு நிலைமை இல்லாத ஒரு ஜடத்துவம்ங்கிறது தான் விக்ளவம். ஓகே, அஜ்ஞானத்தினால ஒரு ஜடத்துவம் இருக்கக்கூடிய ஜந்துக்கள் எங்க, தன்னை வந்து வெறும் ஒரு ஜந்துன்னு சொல்றா, வெறும் ஜென்ம மாத்திர சம்ஸ்காரம் ஏற்பட்டிருக்கவனுக்கு அவ்வளவுதான், அதுக்கு மேல வேற எந்த ஒரு புத்தி வைஷத்தியமோ பட்டுவோ இல்ல, அவனுக்கு கௌசலமோ இல்ல அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ காமி. சோ நிசர்க துர்போதம், நிசர்கதையா ஆர் நிசர்காத்து துர்போதம், துக்கேன போத்தியதே இது துர்போதம். ஓகே, பொதுவாக நிசர்கம்னா நேச்சுரல், பொதுவாகவே புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய பூபதி நாம் சரித்தம் குவ, அந்த ராஜாக்கள்னுடைய சரித்திரம்ங்கிறது எங்க. அடுத்தது அபோத விக்ளவாக, அஜ்ஞானத்தினால பீடிக்கப்பட்டு ஜடத்துவம் அடைந்த ஜந்துக்கள் ஆன நாங்கள் எங்கே, நாங்கள்ங்கிறத சொல்லாத ஜந்துக்கள் எங்கே அப்படின்னு சொல்றான். சரி, அப்போ இவன் வந்து அஜ்ஞானத்தினால இருக்கக்கூடிய ஒரு ஜந்து, அவன் துரியோதனன் வந்து தன்னை இன்னும் ஒரு ஒரு அதாவது பின்னாடி வரும், விஷங்கமானோ பவதா பராபவம், உங்கிட்டேந்து பராஜயம் வந்துரும் அப்படின்னுட்டு அவன் வந்து வேலை பார்க்கறான் இல்லையா, அப்படி வரக்கூடாதுங்கிறதுனால. அண்ட் ஹீ ஃபர்தர் தன்னை வந்து ரட்சிக்கிறதுல அவன் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்துட்டு ஹீ கீப்ஸ் ஹிஸ் என்டையர் இது விவகாரம், தன்னுடைய விவகாரத்தை ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்கிறவான் அப்படின்னுட்டு இன்னும் ஒரு ஒரு ஃபியூ ஸ்லோகாஸ்க்கு பின்னாடி வரும் அது. அதனால துர்போதம்ங்கிறார் இந்த இடத்துல அவனுடைய சரித்திரத்தை. அவன் அந்த அந்த மாதிரி ஒரு துரியோதனனுடைய சரித்திரம் எங்க, நான் எங்க, ஐ எம் ஆஃப்டர் ஆல் அ வனேச்சரன். சரிப்பா, அப்ப எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னா, தவ அனுபாவா அயம் அவேது எது மயா, எது எது என்னது வித்விஷாம் நயவர்த்ம, அந்த எதிரிகளுடைய ஒரு ராஜநீதி சாஸ்திரம் மார்க்கம் அப்படிங்கிறது என்னால் அறியப்பட்டது என்றால், மயா அவேதி எது, அது என்னத்தினால, அயம் தவ அனுபாவா, உன்னுடைய ஒரு ஒரு சாமர்த்தியத்தினாலதான், நீ உன்னுடைய ஒரு அனுகிரகத்தினாலையும் உன்னுடைய ஒரு சாமர்த்தியத்தினாலும் உன்னோட கூட நடந்து பூவோடு சேர்ந்தும் நாரும் மணக்குங்கிற மாதிரி உன்னோட இருந்ததுனால கத்துண்ட சில விஷயங்கள்னால எனக்கு வந்தது அந்த அந்த ஞானம், அதை கண்டுபிடிக்க முடிஞ்சது என்னால அப்படிங்கிறான். அதுல நிகூட தத்துவம் நயவர். ஓகே, சோ எது என்ன மயா, எது மயா, எது என்னால், என்னது அது, எதுங்கிறது வித்விஷாம் நிகூட தத்துவம் நயவர்த்ம, வித்விஷாம் எதிரிகளுடைய விசேஷேன துவேஷம் கரோதி இது வித்விஷா, அதுதான் அங்க எதிரிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லையா. சோ ரொம்ப ஒரு ஒரு துவேஷத்தோட இருக்கக்கூடிய அவன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு சத்ருக்கு வந்து வித்விட்டுன்னு பேரு. சோ வித்விஷாம் எதிரிகளுடைய நிகூட தத்துவம் நயவர்த்ம, அந்த நிகூட நய வர்த்தம அப்படின்னா நீதி மார்க்கம், வர்த்தமான மார்க்கம். ஓகேயா, சோ நீதி மார்க்கம் அது எப்படி, பொதுவாவே அது வந்து கூடம், ஜென்ரலாவே ஒரு ஒரு சாதாரண மனுஷனுக்கு வந்து ஒரு நீதி மார்க்கத்தை பத்தி ஒரு ராஜா எப்படி போகிறான், என்ன பண்றான், ஏது பண்றான், எதுக்காக பண்றான், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அறிஞ்சிக்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் அ வெரி கூடமான ஒரு தத்துவம், ரகசியமான ஒரு தத்துவம் அது. அதுலயும் ஒரு ஒரு தத்துவம்ங்கிறச்சே சி மார்க்கம்ங்கிறதே இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த மார்க்கத்தினுடைய தத்துவம்னா எசன்ஸ் இல்லையா? ஸோ அந்த எசன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா கூடமா இருக்கு. விசேஷேன நிகூடம்னா இன்னும் நிதராம் கூடம் நிகூடம், ரொம்பவும் கூடமா இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். நிதராம் கூடம் நிகூடம். ஸோ அந்த அந்த தத்துவமானது, தி எசன்ஸ் ஆஃப் தி நீதி மார்க்கம் தட் இஸ் பீங் ஃபாலோட் பை துரியோதனா எதிரிகள், அது வந்து நிகூட தத்துவம். அதனுடைய எசன்ஸ் வந்து தத்துவமானது ரொம்பவும் ரகசியமாக இருக்கக்கூடிய அந்த மார்க்கம். ஸோ நிகூடம் தத்துவம் எஸ்எஸ்ஆக நிகூட தத்துவம் நயவர்த்தமாக அப்ஜெக்டிவ். ரகசியமான தத்துவத்தை உடைய நீதி மார்க்கத்தை நீதி மார்க்கமானது மயா அயம் அவேதி, மயா அவேதி என்னால் தெரியப்பட்டது, இது எது அயம் என்பது என்னன்னா தவ அனுபவா, உன்னுடைய ஒரு சாமர்த்தியத்தினாலதான். உன்னுடையங்கிறது யுதிஷ்டிரன், அங்க யுதிஷ்டிரனுடைய சேர்க்கையினால ஏற்பட்ட ஒரு சாமர்த்தியத்தினாலதான், யுதிஷ்டிரன் சேர்க்கையினால வந்த ஒரு சாமர்த்தியம், ஆர் யுதிஷ்டிரனுடைய சாமர்த்தியம், ரெண்டு விதமாவும் எடுத்துக்கலாம். யுதிஷ்டிரனுக்கு ஒரு பொதுவா ஒரு சாமர்த்தியம் இருக்கு, அவனோட சேர்ந்ததுனால இவனுக்கும் அந்த சாமர்த்தியம் ஏற்பட்டது, அதுதாங்க. கவியினுடைய ஒரு, நான் முதல்ல சொன்னேன் தெரியுமா, போன கிளாஸ்ல வெயில்டு பிரைடுங்கிறேன் தெரியுமா, அந்த அத அத வந்து நம்ம மனசுல வச்சுட்டே போகணும். எப்படி பாரவி வந்து தனக்கும் அது தெரியும், தானும் புரிஞ்சுண்டோங்கிறத காமிக்கிற மாதிரி இருக்கும் அது, எப்பவுமே அது அண்டர்லைங் மாதிரி இருக்கும் அது. இல்லைன்னா சாதாரணமா பொதுவா ஜனங்கள்னால புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம், அத வந்து ராஜாக்களுடைய ஒரு பிரகிருஷ்டமான பாவத்தினால, இந்த அந்த யுதிஷ்டிரனுடைய ஒரு அனுபவத்தினால அத புரிஞ்சுட்டேன் அப்படிங்கறியா
5: படிச்சிருக்கோம். சரித்தம் தவானுபாவோயம் அவேதி அன்மையா நிகூட தத்துவம் நயவர்த்ம வித்விஷாம். விசங்கமானோ பவத பராபவம் நிருபாசனஸ்தோபி வனாதிவாசினஹ துரோதர சத்மஜிதாம் சமீஹதே நயேன ஜேதும் ஜகதீன் சுயோதனஹ.
4: சோ அவன் வந்து நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்ன எண்ணத்தை கண்டுபிடிச்சான் அந்த வனேச்சரன் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கிறான். அவனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத காமிக்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே ஒருத்தருக்கு நம்ம சொல்றச்சே பாசிட்டிவாக ஆரம்பிச்சு தான் நெகட்டிவுக்கு போகணும் இல்லையா? நீ பிரமாதமாக பண்ணியிருக்க ஆனா அப்படிம்போம் இல்லையா? அது அது வந்து ஒரு அந்த மாதிரி தான் இவனும் ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவனுக்கு என்ன, இப்போ வந்து யுதிஷ்டிரன்ட்ட சொல்றச்சு விஷங்கமானஹா பவத பராபவம், உன்னிடத்திலிருந்து பராஜயம் வந்துரும், ஒரு அவமானம் ஏற்பட்டுரும்னு பயந்துட்டு இருக்காம அப்படிங்கிற அந்த பாசிட்டிவா முதல்ல வச்சுட்டும் அப்புறம் வந்து இவனுக்கு நெகட்டிவா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்ல போறான். பட் துரியோதனனுக்கு பாசிட்டிவ் அதெல்லாம் ஓகே. ஸோ ஆரம்பிக்க அதுதான் அந்த சைக்காலஜி தெரிஞ்சு பண்றதுங்கிறது ரைட். ஒரு விஷங்கமானஹா பவத பராபவம், உன்னுடைய இந்த கண்டேன் சீத்தையை நான் ஹனுமான் ஆரம்பிக்கிறது எப்படி அந்த கம்பராமாயணத்துல, இதுலயும் வந்து வால்மீகி ராமாயணத்திலயும் அப்படிதான் ஆரம்பிப்பார், அங்கேயும் அந்த மாதிரிதான் சுரக்ஷிதா சீதாங்கிற மாதிரி ஒரு இதுல ஆரம்பிப்போம் ஹனுமான் ராமன்ட்ட சொல்றச்சு. சோ எப்பவுமே எது எதிர்நோக்கி யார் இருக்காளோ அவளுடைய மனப்பான்மைய புரிஞ்சுண்டு மனோபாவத்தை புரிஞ்சுண்டு நம்ம பேசணுங்கிறது முக்கியம் அது. சோ பவதா உங்களிடத்திலிருந்து, அங்க வேற மரியாதை கொடுக்கிறாரு யுதிஷ்டிரருக்கு, முன்னாடி தவ அனுபவோயம் தவ போட்டு இந்த இடத்துல வந்து பவத பராபவம் அப்படிங்கிறா, அதாவது நீ உங்களை மாதிரி ஒரு பெரிய இவர் இல்லையா அப்படின்னு அந்த அந்த சம்பாவனா கொடுக்கிறார், அங்க ஆனர் கொடுக்கிறார். உங்களிடத்திலிருந்து ஒரு பராபவம், இது அவமானத்தை விஷங்கமானஹ இதெனோ எதிர்பார்த்து கொண்டு, விஷங்கமானஹான பயந்துண்டே இருக்கான்னு அர்த்தம். இஸ் கான்ஸ்டன்ட்லி இன் ஃபியர், நடந்துருமோ நடந்துருமோ அப்படின்னு அவன் வந்து பயந்துட்டே இருக்கான். விஷங்கமானஹா பவதா பராபவம் விஷங்கமானஹா. ஆனால் அவன் எப்படி இருக்கான், யார்கிட்ட இருந்து பவதஹாங்கிறது வந்து இவருக்கு அட்ஜெக்டிவ் இல்லையா, வனாதிவாசினா பவதா, காட்டுல இருக்கக்கூடிய ஒன்னிடத்திலிருந்து அவன் இது ஒரு ஒரு அவமானம் ஏற்பட்டுருமோ ஒரு பராஜயம் ஏற்பட்டுருமோன்னு அவன் வந்து பயந்துட்டு இருக்கான். ஆனா இவன் எங்க இருக்கான், நிருபாசனஸ்தா, அவன் வந்து ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுவும் நிருப ஆசனம்ங்கிறச்சே ராஜாவினுடைய ஒரு ஆசனம்ங்கிறது சுரக்ஷித பதம் அது இல்லையா. என்ன இப்ப ஒரு ஆர்மி இருக்கு, ஆர்மியை தாண்டி மந்திரி இது ஒரு பரிவார கூட்டங்களே அவனுக்கு இருக்கே அவனை ரட்சிக்கிறதுக்கு, அப்படி ஒரு ஒரு ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் வெல் ப்ரொடெக்டட் பிளேஸ்ல இருந்துருக்கிற பொழுதிலும் அபி அந்த அந்த அபிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வெயிட்டேஜ், அது ரொம்ப சாதாரணமா எடுத்துடக்கூடாது. அங்க மீனிங் அவ்வளோ ஒரு மீனிங் அதுக்கு, நிருபாசனஸ்தா அபி அப்படின்னா அத்தனை சுரக்ஷிதமான பதத்துல இருந்த பொழுதிலும் நீங்க வந்து வனத்துல இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் உன்னிடத்துல இருந்து பராஜயம் ஏற்பட்டுருமோன்னு பயப்படுறான். பயந்துன்னு இருக்கிறதுனால அவனுக்கு அட்ஜெக்டிவ் அங்க அவ்வளவு போடுற, நிருபாசனஸ்தா அபி, ஆசனத்துல இருக்கிறச்சேயும் சிம்மாசனத்துல இருந்து கொண்டிருக்கிறவனாக இருந்தாலும் காட்டில் இருக்கக்கூடிய உன்னிடத்திலிருந்து அவன் ஒரு பராஜயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அவன் என்ன பண்றான், யாரு அவன், சுயோதனஹா துரியோதனன். துரோதர சத்ம ஜிதாம் ஜகதீம் நயேன ஜேதும் சமீகத்தை, ஏற்கனவே ஜிதாம் ஜகதீம் ஜேதும் சமீகத்தை, ஏற்கனவே ஜெயிக்கப்பட்ட பூமியை மறுபடியும் ஜெயிப்பதற்கு ஆசைப்படுகிறான். சமீகத்தை என ஆசைப்படுறான். ஓகே, ஜகதீம் ஜேதும் பூமியை ஜெயிப்பதற்கு சமீகத்தை ஆசைப்படுகிறான். ஏன் அந்த டிஃபரன்ஸ், அதையே திருப்பி திருப்பி பண்ற மாதிரின்னு இருக்கு. ஏற்கனவே அவன் ஜெயிச்சுட்டான், அவனும் ராஜ்யத்துல உட்காந்துட்டு இருக்கான், சிம்மாசனத்துல உட்காந்துட்டு இருக்கான். ஆனா அவன் என்னன்னா துரோதர சத்ம, துரோதரம்னா வந்து இது தியூத கிரீடா டைஸ் கேம், அதுதான் துரோதரம். துரோதரம்னா தியூதம், தியூதம் ஆர் துரோதர இஸ் இது கேம் தாயக்கட்டம். அந்த தாயக்கட்ட அப்படிங்கிற ஒரு சத்மா, ஒரு வியாஜம், ஒரு ஒரு போர்வையில ஜெயிக்கப்பட்ட அந்த பூமி இல்லையா. அந்த டைஸ் கேம்ங்கிற ஒரு ஒரு டிஸ்கைஸ்ல ஹி ஹேஸ் ஒன் ஓவர் திஸ் அர்த். அத வந்து இப்ப நியாயப்படி, ஏன்னா அது இல்லீகல், லீகல்லா இருந்தாலும் அது வந்து ராஜ்யத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுடைய பிரீத்தியை சம்பாதிச்சு இல்ல ஒரு ஒரு ஒரு சண்டைக்கு போய் ஒரு ஒரு ஆனரோட வின் பண்ண பூமி இல்லையே அது. அதை இன்னைக்கு அவன் வந்து நயேன ஜேத்தும் ஜெகதி, அதை வந்து ஒரு நீதி மார்க்கம் வழியாக அவன் வந்து மறுபடியும் அதை ஜெயிக்கணும்னு ஆசைப்படான். வெறும் டைஸ் கேம்ல வந்தது, அதை வந்து தன் வசப்படுத்திக்கணுமோ இல்லையோ இன்னைக்கு, அப்பதானே பிரஜைகள் வந்து நாளைக்கு பின்னாடி சொல்ற மாதிரி உன் பேரை மறந்தே போயிடுவா ஜனங்கள் அப்படியே ஆண்டு ராஜ்யத்தைங்கிற மாதிரி கொண்டு வரணும்னா ஹி ஹேஸ் டு யூஸ் ஆல் ரூல்ஸ் ஆஃப் பாலிட்டி டு வின் ஓவர் த கிங்டம். அகேன் அந்த ஜெகதீங்கிறச்சே அகேன் முதல்ல சொன்ன மாதிரி குருணாம்ங்கிற எப்படி வந்து ஜனங்களை குறிக்கிறதோ அந்த மாதிரி ஜெகதி பூமி அப்படிங்கிறது பூமிக்குள்ள இருக்கக்கூடிய ஜனங்களை ஜெயிக்கிறதுக்குன்னு அர்த்தம். ஜனங்களுடைய ஐக்கமத்தியம் வரணும், அதனாலதான் சிங்குலர்ல வேற போட்டிருக்காரு. சரி, குருணாம்னு அங்க வந்து குருணா மதிப்பாக எக்கச்சக்க ராஜாக்கள்னுடைய அவன் வந்து குட்டி குட்டி ராஜாக்கள் அந்த ஸ்டேட்ஸ் அதனுடைய ராஜாவா இருக்கான். இங்க வந்து ஹி வாண்ட்ஸ் டு பிரிங் அ சாலிடாரிட்டி அமங் த பீப்புள்ங்கிறதுனால சிங்குலர்ல போடுறார் ஜெகதீம் ஜேதும்னு. பூமிய ஒருணங்கு பண்ணி தன் அடியில தன் வசப்படுத்தணும்னு நினைக்கிறான் அவன், ரைட்டா. சோ துரோதர சத்ம, சத்மனா அந்த போர்வை, ஒரு ஒரு வியாஜம், இந்த கைஸ் ஆஃப் ஜிதாம் ஜெயிக்கப்பட்ட ஜெகதீம் பூமியை நயேன ஒரு நீதி மார்க்கம் மூலியமாக ஜேத்தும் ஜெயிப்பதற்கு சமீகத்தை ஆசைப்படுறான். சரியா,
5: பராபவம் நிருபாசனஸ்தோபி வனாதிவாசினஹ துரோதர சத்மஜிதாம் சமீகத்தே நயேன ஜேத்தும் ஜெகதீம் சுயோதனஹ.
4: அடுத்து
5: ததாபி ஜிம்ஹ சபவஜிகீஷயா தனோதி சுப்ரம் குணசம்பதா யசஹ
4: जिह्मजिगीषया तनोति शुभ्रं गुणसंपदायशः समुन्नयन् भूतिम् அனாரிய சங்கமாத்து வரம் விரோதோபி சமம் மகாத்மபிஹி. அந்த அனாரிய சங்கமாத்து கீழே போட்டுக்கோ, ஒரு ஐ மீன் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஏன்னா அதுதான் வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். அந்த அர்த்தாந்திர நியாச அலங்காரம் சொன்னேன் இல்லையா, ஸோ தட் இஸ் அ ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் விச் இது முன்னாடி இருக்கக்கூடியதை சமர்த்தனம் பண்ணுறதுக்கு. இப்போ அவன் வந்து ஒரு ஆசைப்படுறான் அவன் ஜெயிக்கிறதுக்கு, ஆனா அந்த ஜெயிக்கிறதுக்கு ஆசைப்படுற ஒரு வழி என்ன? அப்படி அவன் உங்ககிட்ட இருந்து இது பூமியை ஜெயிக்கிறதுக்கு ஆசைப்படுறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, ஜனங்களை தன்வசப்படுத்தணும்னு சொன்னேன்னா, அந்த ஜனங்களை தன்வசப்படுத்துறதுக்கு எதனால பண்ண முடியும்? ஒரு புகழை அவன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். தன்னுடைய புகழை அவன் வந்து விஸ்தரிச்சாதான் மனுஷா வந்து அவனை பத்தி ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்து அவன் வசப்படுவான். ரைட். அதுல வந்து குணசம்பதா யசஹா தனோதி, குணங்களின் சம்பத்தினால் அவன் பூத்திம் சமுன்னயன்னு இங்க இருந்து வரும். சஹா குணசம்பதா சுப்ரம் யசஹா தனோதி, மெயின் சென்டென்ஸ் உனக்கு. ஓகே, சஹா அந்த துரியோதனன் குணசம்பதா குணங்களின் செல்வத்தினால், குணங்கர்ச்சி இந்த இடத்துல ஏராளமான நற்குணங்களை பத்தி சொல்றான், நற்குணங்களின் சம்பத்தினால் யசஹா சுப்ரம் யசஹா, நல்ல வெண்மையான யசஸ்ஸை. வெண்மைங்கிறது இங்க வந்து ஸ்வச்சம், பியோர். அது முன்னாடியே நம்ம பலதரம் பார்த்துருக்கோம் இல்லையா, கீர்த்திக்கு வந்து ஒரு வெண்மையை கொடுக்கறது. வெண்மைங்கிறது மோஸ்ட்லி நல்ல யசஸ் இது பண்றது, நல்ல கீர்த்திய புகழை பெருக்குகிறான், தனோத்தி ஸ்ப்ரெட் பண்றான். ரைட். என்னத்தினால? பவது ஜிகீஷையா, ஒன்னு ஜெயிக்கணுங்கிற ஆசையினால. ஜேதும் பவந்தம் ஜேதும் இச்சையா ஜிகீஷையா, உங்களை வந்து ஜெயிக்கணுங்கிற ஆசையினால அவன் வந்து யசஸ பரவறான், தன்னுடைய புகழை பரவறான் எல்லா இடத்துலயும். அதுல வந்து ததாபி ஜிஹ்மஹான் இருக்கு, அதை வந்து ரெண்டு விதமா இன்டர்பிரேட் பண்ணலாம். ஒன்னு ததாபி ஜிஹ்மஹா அப்படின்னு சொல்லலாம், இல்ல ததா ஜிஹ்மஹா அபி அப்படின்னு ரெண்டு விதமா அதை பிரிச்சுக்கலாம். எப்படின்னா, அன்பையும் நம்ம பண்றதுல தானே இருக்கு. ஓகே, அந்த ததாபி அப்படின்னா அவன் வந்து முந்தின ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணிக்கணும் அதை. அந்த ததாபிங்கிறச்ச, ஈவன் தோ ஹி விஷஸ் டு வின் ஓவர் தி அர்த் பை இது ரூல் பை ரூல்ஸ் ஆர் பை லீகல் மீன்ஸ், அவன் வந்து நேச்சுரலாவே அவன் ஜிம்மாக குட்டில. ஓகேயா, ததாபி அவன் வந்து லீகல் மீன்ஸ்ல அவன் வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாலும், அவன் ஜிஹ்மஹா சஹா குட்டிலனான அவன் குணத்தினால தன்னுடைய யசஸ வந்து பரப்பறான். எப்படி பரப்பறான்? பூத்திம் சமுன்னயன்னு, நிறைய செல்வங்களை சேர்த்துக்கொண்டு. ஓகே, சமுன்னயன்னு செல்வத்தை வளர்த்தி கொண்டு, சமுன்னயன்னு வளர்த்தி கொண்டு. இப்ப இன்னொரு விதமா எடுத்தோம்னா, ததா ஜிஹ்மஹா அபி, அவன் முன்னாடி எப்பேற்பட்ட குட்டிலனாக இருந்தாவான், என்னெல்லாம் பண்ணாவான், கூடமா அவனுக்கு வந்து விஷத்தை கொடுக்க பார்த்தான், ஏன்னா பீமனுக்கு வந்து விஷத்தை தானே கொடுக்க ட்ரை பண்ணான், அது ஒண்ணு. அப்புறம் இந்த லாக்ஷாகிரகம், இந்த கேண்டில் வேக்ஸ் பேலஸ் அதெல்லாமும் பண்ணான். எத்தனையோ உனக்கு வந்து கஷ்டப்படுத்தின்னு இருந்தாலும், இன்னைக்கு ஒன்ன ஜெயிக்கிறதற்காக குணங்களை சம்பாதிச்சு, செல்வத்தையும் சம்பாதிச்சு, யசஸையும் சம்பாதிக்க ட்ரை பண்றான். சோ ரெண்டு விதமா அதை பாத்துக்கலாம். ததாபி ஜிஹ்மஹா சஹா பவஜிகீஷயா குணசம்பதா சுப்ரம் யசஹா தனோதி, அதுக்கு முன்னாடி என்ன, பூதிம் சமுன்னயன்னு. அந்த பூதிம் சமுன்னயன்னு நான் கடைசியில ஏன் போட்டுட்டேன்னா, அதுக்கு ஒரு முக்கியம், செல்வத்தை வந்து சம்பாதிச்சு அதுக்கப்புறம் அவன் வந்து, ஏன்னா அந்த செல்வத்தை சம்பாதிச்சோம்னா ஜனங்களுக்கு அந்த செல்வத்தை வச்சுட்டு அவளுக்கு நல்லது பண்ணி அவன் வந்து பேரை சம்பாதிக்கலான்னு அவன் ட்ரை பண்றான். ஓகேயா, அந்த பூத்திம் சமுன்னயன் தர்மத்தை ஹேத்துவா வச்சுக்கல, தர்மத்தை ஹேத்துவா வச்சுட்டு இருந்தான்னா இங்க வந்து தர்மம் சமுன்னயன்னு வரலாமே, உனக்கு வந்து மீட்டர்ல ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். தர்மம் அனாரிய சங்கமாத்துனே போட்டுக்கலாமே, ஏன் தர்மத்தை வச்சுட்டு யசஸ் அவன் வந்து பெருக்கறான்னு இருக்கலாமே. இல்ல அங்க பூத்திம் சமுன்னயன்னுங்கிற கஜ ரத கஜ துரக பதாதி அப்படின்னுட்டும் அவன் வந்து ஏராளமான செல்வங்களையும் இதையும் அவன் வந்து சேகரிச்சுக்கிறான். அப்படி அவன் வந்து தன்னுடைய செல்வத்தை இது பண்றான். அது இட்ஸ் இட்ஸ் மோர் இதுக்குதான் வியங்கியம்னு பேர், துவனி. உனக்கு அந்த துவனிங்கிறது வியங்கியார்த்தமா சஜஸ்டட் மீனிங் வர்றச்சே அது இன்னும் அந்த ஸ்லோகம் வந்து அழகா இருக்கும்னு பேர். ஒரு கவியும் வந்து துவனிய எப்படி நம்ம வந்து சஜஸ்ட் பண்ண முடியுங்கிறத தான் பார்த்துட்டு இருப்பான். அதுதான் உத்தம காவியம்னு பேர். சாகித்ய தர்ப்பணத்துல படிப்பேன் நீ அதெல்லாம், இல்ல பிரதாப ருத்ரியத்தையும் வரும். உத்தமம், மத்தியமம், அதமம்னுட்டு மூன்று விதமான காவியங்கள். அண்ட் இது அதுல வந்து துவனி பூர்வகமா இருந்ததுன்னா அது உத்தம காவியம்னு பேரு. லக்ஷணா லக்ஷணா வாச்சியார்த்தம் அப்படின்னு டீட்டெயில்டா அதுல படி நீ, இங்க வேண்டாம். எனிவே, சோ பூதின் சமுன்னயன்னு கஜ அஸ்வ இது இதெல்லாத்தையும் வந்து சம்பாதையன்னு அதை வந்து நிறைய சேர்த்துக்கொண்டு அவன் வந்து இப்போ உங்களை ஜெயிக்கணுங்கிறதுக்காக நல்ல பியோர் யஷஸ் பியூர் கீர்த்தியை வந்து அவன் தனோத்தி அவன் விஸ்தரிக்க ட்ரை பண்றான். இப்போ இதனுடைய இதை சமர்த்தனம் பண்றதுக்கு ஏன் அவன் அப்படி ட்ரை பண்றான் அப்படின்னா, அனார்ய சங்கமாது கெட்டவாளோட சங்கமத்தை விட மகாத்மபிகி பெரியவாளோட கூட மகாத்மபிகி சமம் விரோதகா அப்படி வர விரோதம் தேவல பத்தியா. அப்படி வந்து அப்படி முடிக்கிறாரு அங்க அவர் அர்த்தாந்திர நியாசம் வைக்கிறார் பாரு. இல்ல கெட்டவாளோட சேர்க்கையை விட நல்லவாளோட விரோதமே தேவல அப்படிங்கறது இங்க காமிக்கிறார். சோ அனார்ய சங்கமாத்து அப்படிங்கறச்சு சகுனி துஷாசனாத்தீனாம் சங்கமாத்து மகாத்மபிஹிங்கறச்சு யுதிஷ்டிரேன சமம் விரோதா அப்படி வரம் நிதர்சியதே. ஆமா இல்லையா? ஏன்னா அதனால்தான் பவத் ஜிகீஷையாங்கிறான். ஒன்னு ஜெயிக்கணுங்கிற ஆசையினால அவன் வந்து இவ்வளவு தூரம் நல்லது பண்றான். பத்தியோல்லியோ அவளோட சேர்ந்தப்போ அவன் எப்படி ததா ஜிஹ்மஹா அப்படிங்கறத முன்னாடி கொடுக்கிறார். அதனாலதான் ஆரிய அனாரிய சங்கமாத்துங்கிறாங்க இல்லையா? அவன் அவளோட சேர்ந்து இருந்ததுனாலதான் அப்படி குட்டிலமா அவன் பிஹேவ் பண்ணான். இன்னைக்கு ஒன்ன ஜெயிக்கணும்னு ஒன்னோட ஒரு விரோதம் வந்ததுனால அவன் நல்லத பண்ணணும்னு ஆசைப்படுறான். என்ன ஒரு சமுன்னயன்பூதிமனார்யசங்கமாத் வரம் விரோதோபி சமம் மகாத்மபிஹி. அடுத்தது அனார்ய சங்கமாத் அப்படிங்கறதுக்கு ஹேத்து பஞ்சமி, லக்ஷண ஹேத்து அது இல்லையா? அந்த சங்கமத்தை விட அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனால அந்த பஞ்சமி அந்த இடத்துல எதுக்கு வருதுன்னு எந்த சூத்திரம்ங்கிறத மென்ஷன் பண்ணிருக்கா. பஞ்சமி விபக்தே, பிரிச்சு சொல்ற இடத்துல ஒரு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த விஷயத்த ஒதுக்கிட்டு இன்னொரு விஷயத்த பத்தி நம்ம விபக்தினா பிரிக்கிறதுன்னு அர்த்தம். பிரிச்சு தெரிஞ்சுக்கிற இடத்துல ஒண்ணுத்துக்கு பஞ்சமி வருது. எதை நம்ம பிரிச்சு விளக்குறோமோ அதுக்கு விபக்தி பஞ்சமி, அதுக்கு பஞ்சமிங்கிற விபக்தி வருதுங்கிற. It is not because of அபாதானே பஞ்சமி. அதாவது சூத்திரம் எடுத்தோம்னா த்ருவம் அபாயே அபாதானம்னு போட்டு அபாதானே பஞ்சமின்னு வரும். ஓகே, எந்த ஒரு ஒரு இடத்துல இருந்து நிலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்து ஏதோ ஒண்ணு விழுந்ததுன்னா அந்த நிலையாக இருக்கும் விஷயத்துக்கு வந்து அபாதானம்னு ஒரு சம்யா கொடுத்து அதுக்கு பஞ்சமி விபக்தி கொடுக்கறோம். ரைட்டா? இப்படிதான் வந்து நமக்கு காரகம் வருது. இப்ப விருக்ஷாத்து பததி, விருக்ஷாத்து பலம் பததி அப்படின்னா துருவமாக இருக்கக்கூடிய அந்த விருட்சத்துல இருந்து அப்பாயே விலகி கீழே விழருது அப்படின்னு சொல்றதுனால அந்த விருட்சத்துக்கு அபாதானம்ங்கிற சம்யா ஒரு ஒரு டினாமினேஷன் கொடுத்து அந்த அபாதானம்னு என்னென்னத்துக்கெல்லாம் நான் குறிச்சிருக்கேனோ அதுக்கு வந்து பஞ்சமி விபக்தி வரப்போறது அப்படின்னு சொல்லிடுறார். ரைட்? இந்த இடத்துல அப்படி கிடையாது. இங்க என்னன்னா அனார்ய சங்கமாத்து வரம் அப்படின்னு சொல்றச்சே அந்த விபக்தே அப்படின்னா விபக்தி இல்லை இந்த இடத்துல. விபக்தேங்கிறது பிரிச்சு காமிக்கிறச்சே, வென் யூ ஷோ அ டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ திங்ஸ், அந்த இடத்துல டைரக்டா பஞ்சமி விபக்தி வரும். அதுதான் அந்த சூத்திரத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன். கொஞ்சம் டிஃபிகல்ட் என்ன சித்தாந்த கௌமதி தெரியணும், ஸ்லோலி யூ வில் கெட் தேர். அடுத்தது
5: இந்த வரம்ன்றது வந்து
4: மேல் பெட்டர் அப்படிங்கிற அர்த்தம்.
5: வரம்னா
4: அவ்வியம் தான் இந்த இடத்துல, இந்த இடத்துல வரம் அவ்வியம் தான். ஆமா, ஆனா வரம்ங்கிறது இந்த இடத்துல அவ்வியம் அப்படின்னு போட்டிருக்காரு, நம்ம போட்டிருக்கணும், எடுத்துக்கணும். அப்படியே ஸ்ரேயகான்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஸ்ரேயான், ஸ்ரேயகங்கிறது இது நபுன்சகலிங்கம், விரோதா ஸ்ரேயான் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகேயா? உபயோகப்படுத்திருக்கு
3: அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் விதாய ஹரி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம். பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. அன்பே வெத்ரேக திருஷ்டாந்த ரஹிதோ அனுபசம்ஹாரி. மூணாவது வகையான ஹேத்வாபாசம். முதல் அந்த அனுபசம்ஹாரி அனைகாந்திகம் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த ஹேத்வாபாசம், அந்த அனுபசம்ஹாரி ஹேத்வாபாசம் வந்து மூணு வகைன்னு சொல்லி சொல்லியாச்சு. ஒரு மாதிரி இல்ல, மூணு வகையா இருக்கு அப்படின்ட்டு. அதுல மூணாவது வகை ஃபர்ஸ்ட் சாதாரணம், அடுத்தது அசாதாரணம். இது மூணாவது வகை அனுபசம்ஹாரி அப்படின்ட்டு. என்னது? அன்பய வெத்திரேக திருஷ்டாந்த ரஹித. நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் உதாரணம் கொடுக்க முடியாம இருந்ததுன்னா அது அனுபசம்ஹாரி. சர்வம் அனித்யம் பிரமேயத்துவாத் இது அத்த சர்வசியாபக்ஷத்வா திருஷ்டாந்தோ நாஸ்தி. சர்வம் அனித்யம், எல்லாமே அனித்யம். ஏன்? பிரமேயத்துவா, விஷயமானதுனால அப்படின்ட்டு. எல்லாமே உலகத்துல இருக்கிற எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. எல்லாமேன்னு சொன்னதுனால எத்த எத்த இந்த மாதிரி இருக்கோ தத்ர தத்ர அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. எத்த எத்த இந்த மாதிரி இல்லையோ தத்ர தத்ர அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. புரியுதா? எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்கெங்கெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்? அன்பயமாவும் வெதிரேகமாவும் திருஷ்டாந்தம் கொடுக்கணும்னா சர்வம்ங்கிறதுல சர்வத்தை தவிர வேற ஏதாவது உலகத்துல இருக்கணும். சர்வம்னு எல்லாமே வந்துருச்சு, அதை தவிர வேற ஒண்ணுமே இல்ல உலகத்துல. அதனால உதாரணமானது கொடுக்க முடியாது. அப்போ நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் எங்க உதாரணமானது கொடுக்க முடியாதோ ஒரு விஷயத்துக்கு அந்த மாதிரியான ஹேத்துக்கு ஹேத்வாபாசுக்கு அனுபசம்ஹாரின்னு பேரு. சரி. கேவலான்வை கேவலான்வைனி அதிவியாப்தி வாரணாய அன்பி. அன்பய வெத்திரேக்கி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கேவல அன்பையில போயிடும். அதனாலதான் அன்பய அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்கு. அன்பே வெத்திரேக திருஷ்டாந்த உரைத்த கேவல வெத்திரேக்கி நீ அதிவியாப்தி வாரணா வெத்திரேக்கி தி. கேவல வெத்திரேக்கியில போயிடக்கூடாது அப்படின்றதுக்கு சொன்னா வெத்திரேக்கின்னு சேர்த்திருக்குங்க. அத்தேதி உபதர்ஷித அனுமான இத்தியர்த்த அத்த அப்படின்னு சொல்லி சொன்னது என்னது? இந்த சொல்லப்பட்ட உதாரணத்தை சர்வம் அனித்யம் பிரமேயத்வா அப்படின்னு சொல்லி எடுத்த அப்படின்னு அர்த்தம். சொன்னப்பட்ட உதாரணத்துல அப்படின்னு அர்த்தம். ஹேத்துல அப்படின்னு அர்த்தம். சாத்தியபாவது வியாப்தோ ஹேத்து விருத்த. ரெண்டாவது வகையான ஹேத்துவாபாசம், இது விருத்தம் அப்படிங்கிற ஹேத்துவாபாசம். என்ன சொல்றாங்க? சாத்தியபாவத் வியாப்த ஹேத்துர் விருத்த. சாத்தியபாவத் வியாப்த ஹேத்துர் விருத்த. அன்பைய திருஷ்டாந்தம் இல்லாதாகவும் வெதிரேக திருஷ்டாந்தமாகவும் இல்லாதாகவும் இருந்ததுன்னா அதுக்கு அனுபசம்ஹாரின்னு பேரு. இப்ப அடுத்த என்னது? சாத்திய அபாவ வியாப்தஹ ஹேது. அப்படின்னா சாத்தியமானது அபாவமா இருக்கிற வியாப்தம், வியாப்தி எது இருக்கோ அப்படிப்பட்ட வியாப்தி, அப்படிப்பட்ட ஹேது. சாத்தியபாவ வியாப்தி அப்படின்னு சொல்லி சொன்னா சாத்தியபாவ நிரூபித வித்திரேக வியாப்தி. சாத்தியபாவ வியாபிக்கு பூத அபாவ பிரதியோகித்வம் அப்படின்ட்டு டெக்னிக்கல் டேர்ம்ஸா யூஸ் பண்றாங்க. சரி. விருத்தம் லட்சியத்தி சாத்தியத்தி. விருத்தம்னு சொல்லி சொன்னா என்ன? சாத்தியம்னு சொல்லி சொன்னா சத்ஹேது வாரணாய சாத்தியபாவ வியாப்தி சாத்தியதி அபாவேதி. சத்ஹேது உள்ள லட்சணம் போகாம இருக்கிறது கோசம் சாத்தியபாவம் வியாப்தம் சாத்தியம் அபாவம் எல்லாத்துக்கும் கொடுக்கறது. சரி. அசம்பவ வாரணை வியாப்தி. அசம்பவம் சாத்தியபாவ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டனா சாத்தியபாவ ஹேத்துன்னு சொல்லி சொல்லிட்டனா சாத்தியமானது இல்லாது அப்படின்னா அசம்பவ ஹேத்து. அந்த ஹேத்து அபாவத்துக்கு போகாம இருக்கிறதுக்கோசரம் நீங்க என்ன சொல்றீங்க? வியாப்த அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க. உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா சப்தோ நித்ய கிருதகத்வாத். சப்தோ நித்திய, சப்தமானது நித்தியம். ஏன் அப்படின்னா சப்தத்துவாத்து இல்ல, சப்தத்துவாத்தனா வேற ஹேத்துவாசம் போயிடுது. சப்தமானது சபக்ஷத்திலையும் இல்ல விபக்ஷத்திலையும் இல்ல, சப்தத்துவம் சப்தத்துல மாத்திரம் இருக்கு. அதனால அது அசாதாரண அணைக்கு அந்திகத்துல போயிடும். அதனால இங்க என்ன? சப்தோ நித்தியாக, சப்தமானது நித்தியம். ஏன்? கிருதகத்வாத் உண்டு பண்ணப்படுவதால் சப்தமானது உண்டு பண்ணப்படுது. ககாரோ அயம், ககாரோ நஷ்டம் அப்படின்ட்டு கக்கா உண்டாருது, ககாரம் நஷ்டம் ஆறுது, கக்காரம் இருக்கிறது, கக்காரம் நஷ்டம் ஆறுது. ஒரு சப்தம் உண்டாருது, இருக்கு, அழியிறது. அப்போ சப்தமானது உண்டு பண்ணப்பட்டது அப்படிங்கறதுனால நீங்க என்ன சொல்றீங்க, சப்தம் நித்தியம் அப்படிங்கிற கிருதகத்வாத் அப்படிங்கிற ஹேத்து. உண்டு பண்ணப்பட்டது எப்பவுமே எதிர்கிருதகம் தத்தது அனித்யம்ங்கிற சிம்பிள்

சத்தத அனித்தியம்னு சொல்லி ஒரு வியாப்தி இருக்கு. எதை நிரூபிக்கிறதுக்கு? சாத்தியத்தோட இன்மையை நிரூபிக்கிறதுக்கு. சாத்தியம் என்னது? நித்தியம். நித்தியத்தோட இன்மை நித்தியமின்மை. நித்தியமின்மை எப்படி நிரூபிக்கிறது? ஒரு வியாப்தியினால. என்ன வியாப்தி? ஏத்தியத்கிருதகம் தத்தது அனித்தியம், எது செய்யப்படுகிறதோ அது அனித்யம் அப்படின்றது. சிம்பிள், புரியுறதா? சாத்தியம் நித்தியம் அப்படிங்கிறது. சப்தத்தை நித்தியம் நிரூபிக்க போறோம். சப்தம் பக்ஷம், நித்தியம் சாத்தியம். அந்த நித்தியத்தோட சாத்திய அபாவம் என்னது? நித்திய இன்மை. நித்தியன்மையை நிரூபிக்கிறதுக்கு வியாப்தி என்னது? எதெல்லாம் செய்யப்பட்டதோ அதெல்லாம் அனித்யம் அப்படின்ட்டு. அதனால சாத்தியாபாவ ஹேத்து எது இருக்கோ அதுக்கு பேரு விருத்தம். சத் பிரதிபட்சத்துவாரணாய சதித்தி போத்தியம். சத் பிரதிபக்ஷ பின்ன இத்தியபி போத்தியம். சத் பிரதிபட்சத்துல லட்சணம் போயிடாம இருக்கிறதுக்கோசரம் நீங்க பண்ணோம் சத் பிரதிபக்ஷ பின்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இங்க கிருதேதி கிருத்த அப்படின்னா காரியத்வாத் இத்தியர்த்த. எத்யத் கிருதகம்னு சொல்லி சொன்னா காரியம் அப்படின்னு, கிருதகத்வம் அப்படின்னா காரியத்துவம் அப்படின்னு அர்த்தம். அனித்யத்வேன வியாப்தமிதி. கிருதகத்வம் என்னது? அனித்யத்வேன வியாப்தம். கிருதகத்வம் அப்படின்னு சொல்லி சொன்னா அனித்யத்வம் அப்படின்னு ஆயிடுறது. அதனால அனித்யத்வனால சூழப்பட்டதுனால, அது வியாபிக்கப்பட்டதுனால, எத்யத் கிருதகம் தத்தத அனித்யம் அப்படிங்கிற நியாயத்தினால, வியாப்தியினால என்னது? வியாப்தி பவதி ஏவ ததைதி பாவக. இந்த மாதிரி வியாப்தியினாலாவது நிராகரிக்கப்பட்டதா இருக்கிறதுனால இது ரெண்டாவது வகையான ஹேத்து, விருத்த ஹேத்து. நீங்க நித்தியம்னு நிரூபிக்க போடுறீங்க, ஆனா ஹேத்துனால அது நித்தியம்னு நிரூபிக்கப்பட முடியாம போச்சுன்னா அது விருத்தம். அடுத்தது இஸ்ய சாத்திய பாவ சாதகம் ஹேத்வந்தம் வித்யதே சத் பிரதிபக்ஷா யதா. இங்க சத் பிரதிபக்ஷ பின்னா அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் சத் பிரதிபக்ஷ பின்னம் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா, இங்க சொல்லியிருக்கு சாத்திய பாவ சாதகம். இங்கேயும் சாத்திய பாவம், இங்க வியாப்தி, இங்க சாதகம் வேற ஒரு ஹேத்து, அங்க வியாப்தி இங்க ஹேத்து. அதனால ஹேத்வந்திரம் சாதகம் ஹேத்வந்திரம் வித்யதே சாத்தியபாவ ஹேத்து. அங்க வியாப்தி இங்க சாதகம் ஹேத்வந்திரம் வித்யதே சத் சத் பிரதிபக்ஷ சப்தோ நித்ய ஸ்ராவணத்துவா சப்தத்துவது. சப்தமானது நித்தியம். ஏன்? ஸ்ராவணத்துவா அது கேட்கப்படுவதால், சப்தத்தன்மை போல சப்தத்தன்மையும் கேட்கப்படுறதா இருக்கிறதுனால சப்தமானது நித்தியம் அப்படின்னு நிரூபிக்கிறீங்க நீங்க. ஆனா சப்தோ அனித்யா காரியத்வா கடவது அப்படின்னு இன்னொரு பிரமாணமானது நிராகரிக்கிறது. நேரடியா இன்னொரு தர்க்கத்தை வச்சு நீங்க நிராகரிக்க முடியும். சப்தமானது அனித்யம், ஏன்? காரியத்துவாது கடவத்து காரியமா இருக்கிறதுனால பானை மாதிரி அப்படின்னு இன்னொரு தர்க்கத்தை வச்சு அதே தர்க்கத்தை நீங்க அடிக்க முடியும். சப்தமான நித்தியம் சப்தத்துவாத்துன்னு சொன்ன அதே தர்க்கத்தை நீங்க இன்னொரு தர்க்கத்தை வச்சு நிராகரிச்சிட்டீங்கன்னா, வேற பிரமாணத்தை வச்சுட்டு இல்ல இன்னொரு ஹேத்து வச்சுண்டு நிராகரிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா அது சத் பிரதிபக்ஷ. பின்னாடி வேற பிரமாணத்தை வச்சுட்டு நிரூபிச்சிங்கன்னா அது ஆசிரியா சித்தம், சுரூபா சித்தம். அதனால இங்க சத் பிரதிபக்ஷம் எப்படிப்பட்டது? வேற ஹேத்து வச்சு நிரூபிக்கிறீங்க, இன்னொரு தர்க்கம் குடுக்கறீங்க அதுக்கு. நீ என்ன தர்க்கம் குடுக்கறீங்க அதுக்கு எதிர்க்க நான் இன்னொரு தர்க்கம் குடுக்கறேன் அப்படின்னு இன்னொரு தர்க்கம் குடுக்கறீங்க. அப்படி குடுத்தீங்கன்னா அது சத் பிரதிபக்ஷம். சத் பிரதிபக்ஷம் லட்சியத்தி சாத்தியதி எஸ்ய ஹேதோஹோ சாத்திய பாவஸ்ய சாதகம் சாத்திய பாவஸ்ய அனுமாபகம் ஹேத்வந்தரம் பிரதிபக்ஷோ ஹேதுஹு வித்யதே ச ஹேதுஹு சத் பிரதிபக்ஷ இத்யர்த்த. அதாவது எந்த ஹேத்துவானது நீங்க எந்த ஹேத்துவை கொடுத்திருக்கீங்களோ அந்த ஹேத்துவை நிராகரிக்கிற மாதிரியான வேற ஒரு ஹேத்துவானது இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, வேற ஒரு நியாயமானது இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அது சத் பிரதிபக்ஷம். நீங்க எந்த ஹேத்துவை வச்சுட்டு ஒரு நியாயத்தை நிரூபிக்கிறீங்களோ அந்த ஹேத்துவை விட்டுட்டு வேற ஒரு ஹேத்துவை வச்சுட்டு அந்த நியாயத்தை கண்டனம் பண்ணினோம்னு சொல்லி சொன்னா, வேற ஒரு நியாயத்தின் மூலியமாக அது சத் பிரதிபக்ஷம். அயமேவ பிரகரண சம இத்தியுச்சதை. இந்த சத் பிரதிபக்ஷத்தை கூட பிரகரண சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பல இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிரகரண சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பிரகரண சமம்னு சொல்லி சொன்னா, நீ என்ன பிரகரணத்தை குடுத்தியோ நான் என்ன பிரகரணம் குடுத்தியோ, ரெண்டு பேரும் சமம், ரெண்டு பேரும் இந்த அம்பு மாதிரி. ராமாயண சீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு அம்பு விடுவான், இங்க இருந்து ரொம்ப நேரம் காமிச்சுட்டு இருக்கும், அப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் இட்டி முடிச்சு ரெண்டு பேரும் முட்டின்ற உடனே கீழே விழுந்துரும். அது மாதிரி இவன் ஒரு ஹேத்து விட்டான், அவன் ஒரு ஹேத்து விட்டான், நியாயம் ரெண்டுமே இடிச்சுட்டு ரெண்டுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு. அந்த மாதிரி பிராச்சீனர்கள் இத பிரகரண சமம்னு சொல்லி சொல்லுவாங்க. விருத்தவாரணாய ஹேத்வந்திரம் இது. விருத்தத்துல லட்சணம் போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் ஹேத்வந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா முன்னாடி பார்த்தோம் விருத்தம் வன்னியாதி சாத்தியே தூமசிய வாரணாய சாத்தியதி அபாவேதிச்ச. வன்னியாதி சாதனத்துல தூமத்தை நிராகரிக்கிறதுக்கோசரம், வன்னி சாத்திய வன்னியத்தை நிரூபிக்கிறதுக்கோசரம், மலையில வன்னியத்தை நிரூபிக்கிறதுக்கு ஏத்துக்கொண்டு கொடுக்குறீங்க, தூமம்னு கொடுக்குறீங்க. அதை நிரூபிக்கிறது நிராகரிக்கிறதுக்கோசரம் சாத்தியம்னு அபாவம்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இங்க லட்சணத்துல சாத்திய பாவம் சொல்லி சொல்ல வேண்டியிருக்க. அதனாலதான் அசித்த திரிவித திருப்பியும் அடுத்தது அசித்தம். அசித்தமும் மூணு வகைப்படுறது. என்னது? ஆசிரியா சித்தா, சுரூபா சித்தா, வியாபியத்வா சித்தா. அசித்தம் மூணு வகை. ஆசிரியா சித்தம், சுரூபா சித்தம், வியாபியத்வா சித்தம். ஆசிரியா சித்தம் என்னது? அசித்தம் விபஜதே ஆசிரியா சித்தத்வாதி அங்கதமத்துவம் அசித்தம். அசித்தம்னா என்னது? ஆசிரியா சித்தம் ஆகிய இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றுக்கு அசித்தம்னு பேரு. ஆசிரியா சித்தம் என்னது அப்படின்னா ஆசிரியா சித்தஹ, ஆசிரியா சித்தஹ அப்படின்னா ஆசிரிய அசித்தஹ அப்படின்னு அர்த்தம்.

0: ஆசிரிய அசித்த என்னது யசா ககனாரவிந்தம் சுரபி அரவிந்தத்வாத் சரோஜாரவிந்தவது இதி அத்ர ககனாரவிந்தம் ஆசிரயாசனா சஜனாஸ்தி ஏவ ஆசிரியாசித்தம்னா எந்த ஆசிரியத்துல எந்த பட்சத்துல நீங்க நிரூபிக்க போறீங்களோ விஷயத்த அந்த பட்சமே இல்லாம இருந்ததுன்னா அது ஆசிரியாசித்தம். மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நிரூபிக்க போறீங்க, மலை எங்க ஃபர்ஸ்ட்? அதை காமி நீ. ஏன்னா மலையும் இந்திரியமும் சன்னிக்கர்ஷாயி மலை பிரத்யக்ஷம், புகையும் இந்திரியமும் சன்னிக்கர்ஷாயி புகையும் பிரத்யக்ஷம், நெருப்பு இந்திரியமும் சன்னிக்கர்ஷம் ஆகாததுனால சம்பந்தப்பட அதனால நெருப்பு அனுமானம் பண்றோம் இந்த மலையில நெருப்பு இருக்குன்னுட்டு. இப்போ மலையில நெருப்பு இருக்கு நானும் அனுமானம் பண்ண போறேன், எங்க எங்க முன்னாடி முன்னாடி எங்க மலை இருக்கு? மலையே இல்லையே. மலை இல்லாத இடத்த நீங்க மலை இருக்குன்னு நிரூபிக்க போனீங்கன்னா ஆசிரியமே இல்ல, ஆசிரியாசித்தம். அதே மாதிரி இங்க சுரபி வாசனை உடையது எது? ஆகாய தாமரை. ஆகாய தாமரைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, வாசனை இருக்க முடியும் தாமரைக்கு, தாமரைனால் அப்படின்னு சொல்லி தாமரை என்பதால் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாய தாமரையும் தாமரை அப்படிங்கறதுனால அதுலயும் வாசனை இருக்கும் அப்படின்னு நீங்க அழகா நிறுத்தி ஒரு தர்க்கம் கொடுத்துட்டீங்க. எப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்படிகையும் ஸ்படிகமும் கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட், ஏன்னா கண்ணாடி மாதிரி இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க. பிளாஸ்டிக் கண்ணாடி எல்லாம் ஒரே மாதிரி ஜாதி, ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் எல்லாமே வந்து வெளிச்சத்தை இந்த பக்கத்துல இந்த பக்கம் விடும், நியாயம்தான். ஆனா நீங்க சொல்ற ஐட்டம் இருக்கணுமே, இங்க நீங்க சொல்ற ககனாரவிந்தமான இந்த ஆகாய தாமரையானது இருக்கணுமே, அதுல வாசனை இருக்கா இல்லையான்ற பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுல வாசனை இருக்குமே. பெண்கள் பெண்களின் குறுந்தலில் இயற்கையிலே மனம் உண்டோ இல்லையோ அப்படின்னு சந்தேகம் எழுப்புறாரு பாண்டிய மன்னர். உண்மையில இருக்கா இல்லையான்றதுக்கு ஃபர்ஸ்ட் கூந்தல் இருக்கணுமே, அது சௌரி முடியா இருந்ததுன்னா அதை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம், உண்மையான கூந்தல் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம், நைலான் சௌரி வச்சுட்டு இல்ல. அப்படி ஆசிரியமே இல்லைன்னா அதுல நீங்க வாசனை இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனை இங்க ஆசிரியா சித்த பக்ஷதாவச்சேதக அபாவத்து பக்ஷகத்துவம். ஆசிரியா சித்தத்துவம் அப்படின்றதுக்கு லட்சணம் சொல்றாங்க, லட்சணமே கொடுக்கலாங்க மூலத்துல. அதனால பக்ஷதா அவச்சேதக, பக்ஷதா அவச்சேதகன்னா எந்த பக்ஷத்தன்மையை நீங்க வச்சுட்டு இருக்கீங்களோ அதனால் வரையறுக்கப்பட்டதான அபாவத்து அதனுடைய இன்மைத்தன்மை உடையதான பக்ஷகத்துவம் பக்ஷம் சந்திக்க சாத்தியவான் பக்ஷ, அந்த பட்சம் எப்படிப்பட்டது? பட்சத்தன்மை இல்லாததான பட்சம், பட்சமே இல்லாததான பட்சம்க்கு ஆசிரியா சித்தம்னு பேரு. பட்சம் இங்க என்ன நீங்க எடுத்துட்டு இருக்க இடம் எது? சந்தேகம் உடைய சாத்தியம் எங்க அப்படின்னா ஆகாய தாமரை. ஆகாய தாமரைங்கிற பட்சமே இல்ல, அப்படிப்பட்ட பட்சத்தை எடுத்து அதை விசாரம் பண்ண போறீங்க அப்படிங்கறதுனால இது தப்பு. பவதிஹி அரவிந்தத்தே ககனியத்துவ ரூப பக்ஷதா அவச்சேதக அபாவது பக்ஷகத்துவம். அரவிந்தத்வே ககனியத்துவ ரூப, அந்த தாமரை வந்து பக்ஷம், எங்க எந்த பட்சத்துல பாக்குறீங்க? ஆகாயங்கிற பட்சத்துல பாக்குறீங்க, அந்த இடத்துல இருக்கவே இருக்க முடியாது, ஆகாயத்துல தாமரையானது இருக்கவே முடியாது. அதனால அரவிந்த ரூப பக்ஷே ககனியத்துவ விராது, அரவிந்த ரூபமான பட்சத்துல ககனியமானது அந்த ஆகாயமானது இல்லாம இருக்கிறதுனால நோக்கி அரவிந்தே ககனியத்துவ விராகோ அத ஆக நீங்க சொல்றீங்க. அரவிந்தத்துல ககனியத்துவ விரகம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்றேன் கேட்டுக்கோங்க. எப்படின்னா இப்படித்தான் உபதர்ஷித அனுமானி இத்தியர்த்த அத்த ககனாரவிந்தம் ஆசிரிய ககனாரவிந்தம் அப்படிங்கிற ஆசிரியம் அதுதான் நீங்க செலுத்த பட்சம் சாத்தியம் நிரூபிக்க போறீங்க. அந்த ககனாரவிந்தத்துல வாசனைங்கிற சாத்தியத்தை நீங்க நிரூபிக்க போற சுரபி அப்படின்ட்டு அந்த பட்சமே உண்மையில இல்ல, அதனால பட்சமே இல்லாததுனால பட்சத்தை சார்ந்ததான வாசனை அப்படிங்கறது நிரூபிக்கப்பட முடியாத போயிடுறது. ஏன்னா நீங்க எதை நிரூபிக்க போறீங்களோ அந்த சாத்தியமானது எதை சார்ந்திருக்கு? பட்சத்தை சார்ந்ததா இருக்கு. இப்போ பட்சமே இல்ல, எதை நீங்க நிரூபிப்பீங்க? அதனால நிரூபிக்கப்பட முடியாம போடுறதுனால இது முதல் வகையான ஆசிரியா சித்தி அசித்த அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது ஸ்வரூபா சித்தி. ஸ்வரூபா சித்தி என்னது? சப்தோ அனித்ய சாட்சத்வா சுரூபவதி ரூபவதி. இப்போ சொரூபா சித்தி ஆசிரியா சித்தி ஆசிரியமே இல்ல, சொரூபா சித்தி சொரூபமே இல்ல. என்ன சொரூபம் இல்ல? சப்தோ அனித்ய, சப்தமானது அனித்யம் நீங்க நிரூபிக்க போறீங்க. சப்தம்ங்கிறது இங்க பக்ஷம், அதுக்கு நிரூபிக்க போறது அனித்யம்ங்கிற சாத்தியம். காரணம் ஹேத்து என்ன கொடுக்கறீங்க? சொரூப் சாட்சிஷத்வா பார்க்கப்படுவதால் சப்தம் என்னைக்குமே பார்க்கப்பட முடியாது, பார்க்கப்பட முடியாதது சப்தம். அதனால அங்கூபமே இல்ல, சாட்சிஸ்வரூபமே இல்ல, ஸ்ராவண சொரூபம் கேட்கப்படக்கூடிய தன்மையுடையது, பார்க்கப்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இல்லாதனால இது சொரூபா சித்தம் அப்படிங்கிற ரெண்டாவது அத்தியாசம். யாத்திர சாட்சித்வம் சப்தே நாஸ்தி சப்தசிய ஸ்ராவணத்துவாது, அதனால சொரூபமே இல்லைங்கிறதுனால இது சொரூபா சித்தி. சாட்சிஸ்வரூபம் பார்க்கக்கூடிய தன்மை இல்லாதனால இது சொரூபா சித்தி. சத்யத்துவாவே அதிவியாப்தி வாரணாய சத்யத்துவாவே அதிவியாப்தி வாரணாய பக்ஷே இது பக்ஷே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அதனால ஏன் பக்ஷ விசேஷ சித்தம். விசேஷமானது ரூபகத்துவமானது வாயுல இருக்காது, அதனால இது விசேஷாசித்தம். விசேஷமானது சிறப்பிக்கப்பட்டதானு இருக்காது, அதனால விசேஷாசித்தம். அத்தனை விசேஷ விசேஷிய வைபரீத்தியன ஹேத்து தலைகீழ எடுத்து போட்டுட்டீங்கன்னா உண்டாயிரத்த சொரூபா சித்தத்தம் தூ விசேஷிய அபாவ பிரயத்த விசிஷ்டாபாவாத் இது போத்தியம். அதாவது விசேஷியாபாவத்தினால விசிஷ்டாபாவம் இது இன்மை கூடியது அப்படிங்கறதுனால இது நாலாவது வகையான சொரூபா சித்தி ஆயிடுறது. சொரூபா சித்தம் சரி. அடுத்தது என்னது? சோபாதிகோ ஹேத்து வியாபியத்வா சித்தா, உபாதி கூடியதான ஹேத்துக்கு பேரு வியாபியத்வா சித்தம் அப்படின்னு அடுத்த வகையான சித்த அசித்தி. அப்ப என்ன சொல்றது? சாத்திய வியாபகோ சாத்திய வியாபகத்வேஸ்தி சாதன அவ்வியாபகத்தும் உபாதி. உபாதி கூடியதான ஹேத்துக்கு பேரு வியாபியத்வா சித்தம். ஆனா உபாதின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா, சாத்தியத்துல வியாபிக்கப்பட்டதா இருந்து சாதனையில வியாபிக்கப்படாததா வியாபிக்காததா இருந்ததுன்னா, நீங்க கொடுக்கற ஹேத்து சாத்தியத்துல இருக்கானா சாதனத்துல இல்லாம இருந்ததுன்னா, ஹேத்துல இல்லாம இருந்ததுன்னா அதுக்கு பேரு உபாதி. நீங்க குடுக்கறது சாத்தியத்துல இருக்கு ஆனா சாதனத்துல இல்ல, அப்படிப்பட்டதுக்கு பேர் உபாதி. சாத்திய சாமானாதிகரண அத்தியந்த அபாவ அப்பிரதியோகித்வம் சாத்திய வியாபகத்துவம். சாத்திய வியாபகத்துவம்னு சொல்லி சொன்னா என்ன? சாத்தியத்தோட சமான அதிகரணத்துல சாத்தியத்துல இருந்துட்டு அத்தியந்த அபாவத்துக்கு நிரந்தர இன்மைக்கு அப்பிரதியோகி பாத்திரமின்மையா இருக்கிறது, அது சாத்திய வியாபகம். அதாவது சாத்தியத்துல நிச்சயமா இருக்கிறது, சாத்தியத்துல நிச்சயமா இருக்கிறதுக்கு பேர் சாத்திய வியாபகம்னு பேரு. சாதனவது நிஷ்ட அத்தியந்த அபாவ அப்பிரத்தியோகித்வம் சாதன அவ்யாபகம். சாதனத்துல இருக்கிற மாதிரி இருந்துண்டு ஆனா அத்தியந்த அபாவத்துக்கு நிரந்தர இன்னைக்கு பிரத்தியோகி பாத்திரமா இருக்கு. சாதனத்துல நிச்சயமா இருக்காது. சிம்பிள் லாங்குவேஜ பட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, ஒண்ணும் இல்ல. சாத்தியத்துல நிச்சயமா இருக்கணும், சாதனத்துல நிச்சயமா இருக்க கூடாது. அப்படிப்பட்டதா இருந்ததுன்னா இது உபாதி. நீங்க என்னத்தை நிரூபிக்க போறீங்களோ, நெருப்புங்கிறத நிரூபிக்க போறீங்க. நெருப்பு என்னது? சாத்தியம். அதுக்கு என்ன ஹேத்து கொடுக்குறீங்க? தூமவத்துவா அப்படின்னு ஹேத்து கொடுக்குறீங்க. நீங்க கொடுக்கற உபாதி நெருப்புல இருக்கணும் ஆனா தூமத்துல இருக்கக்கூடாது, ஹேத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது இங்க உபாதின்னு சொல்லப்படுறது. அப்படி உபாதி கூடியதா இருந்ததுன்னா அதுக்கு பேரு வியாபியத்வா சித்த. சரி, என்னதுன்னு பார்ப்போம். அதுக்கு பர்வதோ தூமவான், பர்வதோ வன்னிவான் இல்ல, ஞாபகம் வச்சுக்கணும். பர்வதோ தூமவான் வன்னிமத்வா, அது மலை புகை உடையது நெருப்புடையதால் அப்படின்னு ஹேத்து கொடுக்குறீங்க. அப்ப என்ன ஆறுது? எங்கெல்லாம் நெருப்புடையதோ அங்கெல்லாம் புகை இருக்கிறது அப்படிங்கிற வியாப்தி. வியாப்தி என்ன பண்ணணும் அப்போ? எத்த எத்த வன்னி தத்திர தத்திர தூமக யசா மகானசி அப்படின்னு சொல்லி உதாரணம் கொடுத்துருவீங்க. நீங்க எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை, எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இல்ல, எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை அப்படின்னுட்டு. சரி, இப்போ எத்த தூமக, இந்த தூமமானது புகையானது எப்படி உண்டாருது அப்படின்னு கேட்டா, ஆர்திரேந்திர சையோக உபாதி. இந்த உபாதி என்னது? ஆர்திர இந்தன சையோக. ஆர்திர அப்படின்னு சொல்லி சொன்னா ஈரமான, இந்தனம்னா எரிபொருள், ஈரமான எரிபொருளோட சம்பந்தப்பட்டதான. விறகுல ஈரப்பதம் இருந்ததுன்னா புகை வரும், விறகுல ஈரப்பதம் இருந்ததுன்னா புகை வரும். விறகு காஞ்சி போச்சுன்னா உளுத்து போயிடும், புடுபுடுன்னு வந்துடும், அதுல ஒண்ணுமே வராது. இப்போ விறகாதுன்னா அது ஈரப்பதம் கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். அது இரும்பு உருண்டையில பாத்தீங்கன்னா ஈரப்பதம் இல்ல, ஆனா நெருப்புல போட்டீங்கன்னா புகையே வர்றது இல்ல. அதனால தூமக தத்திர தத்திர ஆர்த இந்த சையோக. அதனால என்ன இங்க இங்க வந்து உபாதி கொடுக்கறோம்? ஆர்த இந்தன சையோக அப்படின்ட்டு, அந்த எரிபொருள் ஈர எரிபொருள் அப்படிங்கறதான் இங்க உபாதியா கொடுக்கறோம். அப்படின்னா எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ சாத்தியம், அங்கெல்லாம் ஈர எரிபொருள் சாத்தியத்துல நிலைப்பட்டு. கரெக்ட், எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் ஈர எரிபொருள் சாத்தியத்துல இருக்கு, சாதனத்துல இருக்கக்கூடாது. எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் ஈர எரிபொருள் இருக்கணும் இல்லையே, நெருப்பு இருக்கிற இடத்துல ஈர எரிபொருள் இல்ல, திருப்புருண்டை இல்ல. அதனாலதான் சொல்றாரு சாத்திய வியாபகத்துவம், எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் ஈர எரிபொருள்ங்கிறது சாத்தியத்துல இருக்கு. கரெக்ட், சாத்தியத்துல ஃபிட் ஆயிடுத்து. எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ எத்த எத்த பண்ணி தத்திர தத்திர ஆர்த்தேந்திரன செய்யவோ நாஸ்தி, எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் ஈர எரிபொருள் இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல. விறகட்டையில இருக்கு, பெட்ரோல்லையும் இருக்கலாம், ஆனா இரும்புருண்டை அங்க இல்ல. ஏதா ஐயோ கோலக்கு இரும்புருண்டை, இரும்புருண்டையில நெருப்புல போட்டு எடுத்தீங்கன்னா இரும்பு பல பல பல பலன் பழுக்கு அப்படி காய்ச்சிதான் இருக்கும், புகை எதுவுமே வராது. இதுல தொட்டீங்கன்னா நெருப்பு என்ன வேலை பண்ணுமோ அதை வேலை பண்ணும், நெருப்புக்கு பதில் அதை யூஸ் பண்ணலாம். அப்போ அங்க நெருப்பு இருக்கு ஆனா புகை இல்ல, சாத்தியத்துல வியாபிக்கப்பட்டதா இருக்கு ஆனா சாதனத்துல வியாபிக்காததா இருக்கு. எது? நீங்க கொடுத்த உபாதி. ஈர எரிபொருள்ங்கிறது சாத்தியமான, நீங்க எதை நிரூபிக்க போறீங்க? தூமவான் அப்படிங்கறத நிரூபிக்க போறீங்க. மலையில அதுல இருக்கு புகையில நெருப்பு, ஈர எரிபொருள் இருக்கு சம்பந்தம். நெருப்புல சாதனத்துல ஹேத்து என்ன கொடுத்தீங்க? வன்னிமத்துவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதுல சாத்தியமானது இல்ல, அந்த உபாதியானது இல்ல, அதனால இது வியாபியத்வா சித்தம்ங்கிற வகையை சேர்ந்தது. பாவாதிதி சாதன அவ்யாபகத்துவம் ஏவம் அத்த சாத்திய வியாபகத்வே சதி சாதன அவ்யாபகத்துவாது ஆர்திரேந்திரன் செய்யோகோ உபாதி. அதனால இங்க நம்ம சொன்ன எந்த நிலையானது நிரூபிக்கப்பட்டதா இருக்கோ சாத்தியத்துல இருக்கு ஆனா சாதனத்துல இல்ல அப்படிங்கறதுனால இங்க ஆர்திரேந்திரன் செய்யோக ஈர எரிபொருள்ங்கிறது உபாதி. சோபாதிகத்வா வன்னிமத்துவம் வியாபியத்வா சித்தம். உபாதி கூடிதா இருக்கிறதுனால வன்னிமத்வா அப்படிங்கிறது வியாபியத்வா சித்தம்ங்கிற ஹேத்வாபாசம். புரிஞ்சுக்கோங்க, இந்த உபாதி வந்து பயங்கர கஷ்டமான விஷயம். உபாதிஸ்து மாவியாதின்னு ஆரம்பத்தின் சொல்லிட்டு இருக்கேன் நானு. சாத்தியம் பட்சத்தோட சம்பந்தப்பட்டது சாத்தியம் ஃபர்ஸ்ட், அடுத்தது ஹேத்து சாதனம், அடுத்தது உதாரணம். சாத்தியமானது பட்சத்தோட சம்பந்தப்பட்டது. பட்சம் சந்தேகமுடைய இடம். எங்க மலையில சந்தேகம் இருக்கு உங்களுக்கு, என்ன சந்தேகம்? நெருப்பு இருக்கு அப்படின்ட்டு. நெருப்பு மலையில இருக்கா இல்லையான்னு நிரூபிக்க போல போறீங்க நீங்க. இல்ல புகை இருக்கு அப்படின்னுட்டு, புகை இருக்கா இல்லையாங்கிறது நிரூபிக்க போறீங்க. புகை இருக்கு அப்படிங்கிற ஏத்துவம் எதுக்கு, எதை வச்சு புகை இருக்குங்கிற சாத்தியத்தை எதை வச்சு நிரூபிக்கிறீங்க? நெருப்பு இருக்கிறதுனால அப்படிங்கிறீங்க. எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஏன் நெருப்பு புகை உடையதா இருக்கு? எப்போன்னா ஈர எரிபொருள் சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால. ஈர எரிபொருள் உபாதி. உபாதிய எங்க ஃபிட் பண்ணணும் அப்படின்னா சாத்தியத்துல இருக்குன்னு காட்டணும், சாதனத்துல இல்லன்னு காட்டணும். காட்டிட்டா நீங்க எதை உபாதின்னு எடுக்கிறீங்களோ அது அங்க செட்டில் ஆயிடும். இப்போ பாக்குறீங்க பாருங்க, புகை இருக்கு பட்சத்துல, புகை இருக்கு. ஏன்? ஈர எரிபொருள் இருக்கு. ஓகே ரைட், ஈர எரிபொருள் இருக்கு சாத்தியத்துல இருக்கு, புகை இருக்கு. ஓகே நெருப்பு இருக்கிறதுனால அப்படின்னு ஏத்து கொடுக்குறீங்க. ஈர எரிபொருள் இல்ல நெருப்பு இருக்கானா? ஈரைபொருள் எரிபொருள் இருக்கு, நெருப்பு இருக்கு. ஈரைபொருள் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நெருப்பு இருக்கு. அதனால சாதனத்துல ஃபிட் ஆகல. சாத்தியத்துல ஃபிட் ஆயிடுச்சு உங்க உபாதி, சாத்தியத்துல சாதனத்துல ஃபிட் ஆகல. அதனால இது உபாதின்னு பேரு. இதுக்கு பேரு இந்த உபாதி இங்க என்னது? ஆர்திர இந்தன சயோக ஈர எரிபொருள் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஃபிட் பண்ற மாதிரி ஒரு உபாதியை கொடுத்துட்டீங்கன்னா அந்த உபாதியானது அங்க அந்த வியாபியத்வா சித்தம்ங்கிற ஹேத்வாபாசத்துல கண்டனம் ஆயிடுறது. உபாதி தேடி கண்டுபிடிக்கணும் ஒரு ஒரு இடத்துலயும். இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டுதான் இது ஞாபகம் வருதுன்னு வச்சுக்கோங்க. பிரத் பிரஸ்தான திரயத்துல உங்களுக்கு வந்து சித் சுகி அப்படிங்கிற கிரந்தம், அது வந்து முக்கியமா வைசேஷிக தர்சனத்தை கண்டனம் பண்ணதா இருக்கு. மகாவிஞ்ஞான அனுமான் அப்படின்னு ஒரு அனுமானம், இந்த உபாதியை வச்சுருந்தா அந்த அனுமானம் விட்டோட விளையாட்டே. எல்லாத்தையும் உபாதியை எடுத்து எடுத்து ஃபிட் பண்ணணும். அப்படி உபாதியை ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அனுமானம் காலி ஆயிடுறது. அப்படி உங்க அனுமானத்தை தப்பு பண்றது, தப்பா காமிக்கிறதுக்கு உபாதி காமிச்சுட்டே இருப்பாங்க. எல்லா இடத்தையும் உபாதி காமிப்பாங்க. அப்படி உபாதி காமிக்க முடியும் எல்லா இடத்தையும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும், என்ன உபாதி இருக்க முடியும் அப்படின்ட்டு. மலை நெருப்புடையது, புகை இருப்பதால் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, செட் பண்ணிட்டீங்க என்னவோ. ஆனா அங்க நெருப்பு இருக்கு அப்படிங்கிற இடத்துல நீங்க ஒரு உபாதி எடுத்து ஃபிட் பண்ணுவீங்க. ஓகே நெருப்பு இருக்கு, ஆனா புகை இருப்பதால் சொல்லி சொன்ன இடத்துல ஃபிட் ஆகாம இருக்கிறதுக்கு இன்னொரு உபாதி. ஒரு உபாதியை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஹேத்வாபாசமும் தப்பு, அந்த ஹேத்துவும் தப்பு, ஹேத்வாபாசம் ஆகிடும். என்னன்னு யோசிச்சு பார்க்கணும் அந்த இடத்துல. அவ்வளவுதான் பதக்கிருத்தியம். வியாபியத்வா சித்தம் நிரூபயதி, வியாபியத்வா சித்தத்தை இங்க நிரூபிக்கிறாரு. என்னது? சோபாதிகோ ஹேத்து வியாபியத்வா சித்தம். சோபாதிகோ உபாதி கூடியதான ஹேத்துக்கு வியாபியத்வா சித்தம். நானும் கோயம் உபாதி வித்தியதா உபாதினா என்ன அப்படின்னு கேட்டா சொல்றாரு, சாத்திய வியாபகத்வே சரி சாதன வியாபகம் அப்படின்ட்டு. சாதன அவ்வியாபக அவ்வியாபக உபாதி இத்யுக்தே சப்தோ அனித்ய கிருதகத்வாதித்யத்ர சாமான்யவத்வே சதி அஸ்மதாதி பாஹ்யேந்திரிய கிரகண அர்ஹத்வம் அபி உபாதி சாத் அபி உபாதி சாத் துணுகா துணுகா துணுகம் ஆதாய தது அவ்வியாபகத்வா ததர்த்தே சாதன வியாபகத்வம் உக்தம். சாதன வியாபகத்வம் உபாதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா சாதனத்துல வியாபகம் சாத்திய வியாபகத்வே சத்தின்னு சொல்லாம சாதனத்துல வியாபகத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. உபாதியில சாதனத்துல அவ்வியாபகத்துவம் இருக்கணும், ஆனா சாதனத்துல வியாபகத்துவம் சொல்லி சொன்னீங்கன்னா சாதன அவ்வியாபகத்துவம் மாத்திரம் உபாதின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சாத்திய வியாபகத்தை விட்டுட்டு சாதன அவ்வியாபகம் உபாதின்னு வந்து சொன்னீங்கன்னா முதல் பாகத்தை விட்டுட்டு ரெண்டாவது பாகத்தை மாத்திரம் சொன்னீங்கன்னா என்ன ஆகுது? சப்தோ அனித்யக கிருதகத்துவா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சப்தமானது என்னது? அனித்யம் கிருத்தகமா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சொன்ன இடத்துல சாமான்யத்வே சதி அஸ்மதாதி பாஹ்யேந்திரிய கிரகண அர்ஹத்வம் அப்படிங்கிறது உபாதி. ஏன்னா அனித்யமானது சாமான்யவத்வமா இருக்கு எல்லாத்தையும். பாஹ்யேந்திரிய கிரகணத்துக்கு சாதன அவ்யாபகம் கிருதகத்வாத் அப்படின்ட்டு பாஹ்யேந்திர கிரகணம் கிருத்தகம் எதெல்லாம் கிரகணமோ அதெல்லாம் பாஹ்யேந்திர கிரகணம் அப்படிங்கறதுனால துவனுக்கு முதலிய இடத்தெல்லாம் எடுத்துட்டு எதெல்லாமே அவ்யாபகமா இருக்கு. நீங்க அங்க பார்க்க முடியாது துவனுக்கு வந்து அந்த இடத்துல அது கிருதக்கம் இருக்கு, பட் நம்மளுடைய கிருதக்கம் இல்ல, நம்மளால கிருதக்கம் பண்ண முடியல. அது உண்டாக்கப்பட்டதுதான். ஆனா அந்த இடத்துல பாஹ்யேந்திரிய கிராகியத்துவம் இல்ல, உங்களுடைய இந்திரியத்தால நீங்க கிரகிக்க முடியுமா? இவனுக்கு திருநுக்குல இருந்தா இந்திரிய கிராகியத்தன்மை வருது, இவனுக்கு இந்திரிய கிராகியம் இல்ல. அதனால சாமானிய வித்வேசதி அஸ்மதாதி பாஹ்யேந்திர கிராகத்துவம் அப்படிங்கறது சாதன அவ்யாபகத்துவம் இருக்கு. அதனால துனுக்கு முதலாம் கிருதக்கமா இருந்தாலும் இந்திரியத்தினால கிரகிக்கப்பட முடியாது அப்படிங்கறதுனால அது உபாதி கிரஸ்த தோஷம் வந்துருது. அதனால சாத்திய வியாபகத்திலே சதி அப்படின்னு சொல்லி சொல்லணும். சாத்தியத்துல இருக்கிற தன்மை இருக்கணும், அது இருத்தல் உடையதா இருக்கணும். சாதன சாத்திய வியாபகத்துவம் முக்தம் தௌ அபி தௌ தாவதி தாவதி உக்தே தாவதி உக்தே என்ன ஆகும் ஓம் பூர்ணத பூர்ணிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10ஆம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சி.

0: திருச்சி தம்பலம். எல்லாம் வல்ல பாகமிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றி திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வரையும் திருமூல தேவ நாயனாரையும் முக்கரணங்களால் பணிந்து 24வது குருமகா சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கி கொண்டு, நாள்தோறும் ஒரு பாசி படர்ந்த குளத்துல ஒரு கல்லை போட்டா அந்த நேரத்துல பாசி விலகிற மாதிரி ஆன்மாக்களிடம் இருக்கும் அழுக்கு எல்லாம் நீக்கும் பொருட்டு சைவ செய்திகளை தேடி ஒலிபரப்பி கொண்டிருக்கும் சைவன்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும், இதன் காரணமாகவே சைவ நிகழ்வுகளை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். நாம் இப்போது 8வது தந்திரத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சிந்திக்க வேண்டியது களவு செலவு என்ற தலைப்பு. அதனை பற்றி இப்போது நாம் கொஞ்சம் சிந்திக்கலாம். களவு என்ற சொல்லுக்கு கலத்தல் என்று பொருள், செலவு என்ற சொல்லுக்கு பிரிதல் என்று பொருள். ஆன்மா அவத்தைகளில் கலத்தலும் அதிலிருந்து பிரிந்து மேல் அவத்தைகளில் செல்லுதலும் ஆகிய அந்த விஷயங்கள்லாம் இதுல பேசப்பட்டிருக்கு. இரண்டே மந்திரங்கள்ல நமக்கு அது பற்றிய செய்திகளை தந்துள்ளார். கேவலம் தன்னில் கலவ சகலத்தின் மேவும் செலவு விடவரு நீக்கத்து பாவும் தனை காண்டன் மூன்றும் படர்வற்ற தீதரு சாக்ராதீதத்தில் சுத்தமே என்பது பாடல். சுத்த சாக்ராதீதத்தோட இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு இந்த பாடல்ல உணர்த்தி இருக்கின்றார். அதாவது கேவல அவத்தையில ஆன்மா எப்படி இருந்தது, கருவி கரணங்களோடு கலக்கிறது கேவல நிலையிலிருந்து. அதனால அது சகல அவத்தையில் பொருந்துகிறது. முதல்ல தனியாக இருப்பது, தான் ஒரு சித்து பொருள் கூட என்று கூட உணர முடியாத நிலையில் இருப்பது கேவல நிலை. அதுக்கப்புறம் கருவி கரணங்களோடு கலக்கும் பொழுது அது எந்த நிலைக்கு செல்கிறது, சகலாவத்தை. கேவல அவத்திலிருந்து சகலாவத்தைக்கு வருகிறது. அதிலிருந்து பிரிய திருப்பி சுத்தம், சுத்த நிலைக்கு போகிறது. அப்போது ஆன்மா வந்து சிவத்தை மட்டும்தான் காணும், வேறு எதனையும் காணாது. இந்த மூன்றுமே துன்பமற்ற, அதான் தீதரும் சொல்லியாச்சு, துன்பமற்ற குற்றமற்ற சுத்த சாக்ராதீதம் என்று நமக்கு இதிலே உணர்த்திருக்கின்றார். கலவ என்ற சொல் வருகிறது அல்லவா, அதற்கே இய மாயா காரியமாகிய கருவி கரணங்களோடு கூட கலவன கூடுதல் கலத்தல். சகலத்தின் செலவுன்னு சொல்லும், செலவு மேவும் அப்படின்னு சொன்னதுனால, அதாவது விட நீக்கத்து வரும் தனை காண்டல் இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஆன்மா கருவி கரணங்களோடு கூடாத நிலை கேவலம், கருவி கரணங்களோடு கூடிய நிலை சகலம், கூடி பிரிந்து சிவத்தோடு சேர்ந்த நிலை சுத்தம். இதுதான் திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி நமக்கு சித்தாந்தத்துல வந்துகிட்டே இருக்கும். இந்த மூன்று நிலைகளையும் நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சொற்கள் பல இடங்கள்ல வந்தாலும் இந்த பாடல்ல சாக்ராதீதத்துலதான் இதை குறிக்கின்றது. சாக்ராதீதத்தில் வரக்கூடிய சுத்தத்தை பற்றி இதில் சொல்லப்பட்டுள்ளது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெல்லும் அளவில் விடுமின் வெகுளியை செல்லும் அளவும் செலுத்துமின் சிந்தையை அல்லும் பகலும் மருளுடன் தூங்கினால் கல்லும் பிளந்து கடுவெளி ஆகுமே என்று சொல்லுகிறார். சகல நிலையிலிருந்து சுத்த நிலையை எய்துவதற்கு எது எளிய உபாயம் என்று நமக்கு வேத ஆகம நூல்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா அவங்கவங்க பக்குவ நிலைக்கு ஏற்றாற் போலதான் அதுல வந்து நாம பின்பற்றி அதுல ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அந்த அவங்கவங்க நிலையில எந்த அளவுல அடைய முடியுமோ அதைத்தான் நாம் அடைய முடியும். அதனால இதுல விஷயங்களை வெல்லக்கூடிய அளவில், அல்லையா வெல்லும் அளவில் என்று சொல்லுகிறார். அந்த அளவில் சினத்தை விட்டு தொடக்க வேண்டும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். மனத்தை வந்து செல்லும் அளவில் செலுத்தணும். செல்லும் அளவும் செலுத்துமின் சிந்தையை, மனச செல்லும் அளவும் செலுத்தணும் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த வெகுளி அப்படிங்கிறது வந்து உயிருடைய ஒரு குணம். அது ஆணவ மனம் இருக்கிற வரைக்கும் வெகுளிய யாராலும் வெல்ல முடியாது. அதனாலதான் வெல்லும் அளவில் அப்படின்னு ஒரு அளவு அதுல காட்டுறாரு. வெகுளிய அடக்கிய அளவுக்கு நமக்கு பயன் கிடைக்கிறது இல்லையா. அருணகிரிநாதரும் கந்தர் அலங்காரத்துல தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை என்று இந்த ரெண்டு விஷயத்தையும் நமக்கு சொல்லியிருப்பார். எல்லாம் ஞானிகளுக்குள்ள ஒத்த கருத்துங்கிறதுனால இதே கருத்தை அவரும் நமக்கு கந்தர் அலங்காரத்துல சொல்லியிருக்கார். சிந்தை வந்து ஒருமுகப்பட்டு ஒரு வழி செல்லாது, அதையும் நாம முடிந்தவரை அதாவது முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தணும். ஏன்னா மனதே வந்து அலைபாயக்கூடியதுதான், அதை நம்மால் இயன்ற அளவுக்கு பயிற்சியினாலதான் அதை செய்ய முடியும். ஏன்னா நம்ம இங்க உட்கார்ந்துருப்போம், இங்க உட்கார்ந்துருக்கும் போதே ஒரு விஷயத்த நம்ம செஞ்சிட்டு இருப்போம், செஞ்சிட்டு இருக்கும் போது நமக்கு இன்னொரு சிந்தனை வரும், ஒரு சொற்பொழிவை கேட்டுட்டு இருப்போம் அதுக்குள்ள வேற ஒரு சிந்தனை ஓடும். பூஜை பண்ணும் போது கூட மனம் ஒன்றாம இல்லையா. அப்பர் சுவாமி என்ன சொல்றாரு, கோயிலுக்கு போனா மட்டும் போதாது, ஒன்று இருந்து நினையுங்கள் என்று சொல்லுகிறார். அங்க போய் நீங்க மனம் ஒன்றி சுவாமியை தரிசிச்சாதான் நீ என்று வந்தாயின்னு அவர் கேட்கறது நமக்கு புரியும். இல்லைன்னா அவர் கேட்கும் போது நம்ம வேற எங்கேயாவது பாத்துட்டு இருப்போம், இல்ல வேற எங்கேயாவது நம்மளோட சிந்தனை இருக்கும், கண்ணு அது பாட்டுக்கு பொருத்தம் இல்லாம அப்படி பாத்துட்டே இருக்கும், ஆனா கவனம் போற வேற எங்கேயோ இருக்கும். ஆகையால் அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இந்த ரெண்டையும் நம்ம ஒழுங்கா வச்சிருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அல்லும் பகலும் அருளுடன் தூங்கினால், இரவும் பகலும் திருவருளோடு உறைந்திருக்க வேண்டும், வேற எதுலயும் நம்முடைய கவனம் இருக்கவே கூடாது. இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், இரவும் வணங்குவன் பகலும் வணங்குவன் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் வணங்குவன். அதை நாலு தடவை பிரிச்சுக்கிடலாம். நம்ம எப்போது சிவசிந்தனையிலே இருக்கணும், என்ன செஞ்சாலும் சிவசிந்தனையிலே இருக்கணும். அப்போ வெகுளிய அடக்கணும், மனத்தை ஒருவழிப்படுத்தணும், அதன் பயன் வந்து அருளோடு தூங்குதல் இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது கல்லும் பிளந்து மலையும் பிளந்து கடு வெளி வெளின்னா ஆகாயம், அப்ப பரந்த ஆகாயம் ஆகும் அப்படின்னு அழகா சொல்லி இருக்கின்றார். சரி, மலை அப்படிங்கிறது வாழ்க்கை பாதையில உண்டாகக்கூடிய தடைகளை அவை நீங்க தங்கு தடை இல்லாம எங்கும் போகலாம் இல்லையா அப்படின்னு அழகா சொல்லியாச்சு. சரி, அப்ப அருளோடு தூங்கும் போது மலையும் வெடிக்கும் பரந்த வெளியும் ஆகும் என்று அழகாக நமக்கு இந்த பாடலிலே உணர்த்தி இருக்கின்றார். ஏன்னா நம்ம மனசுல வந்து காம குரோத லோப மோக மத மாச்சரியங்கள்லாம் இருக்கு, அதை அப்படியே விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வினை ஈற்றதுதான் வேலையா இருக்கும். அப்புறம் அது ஆகாமியமாக இருந்து சஞ்சீதமாக மாறி அதன் பின்பு நமக்கு பிராரத்தமாக பிறவியை தந்து கொண்டேதான் இருக்கும். அப்ப அதுல இருந்து வெளியே வரணும்னா மனசை அலபாய விடாம சிவத்திட்ட லைக்க வைக்க வேண்டும் இல்லையா. சிவ தியானம் செய்து கொண்டே இருந்தால் மனம் இப்படி தறிகட்டு போவது ஓரளவுக்கு கொஞ்சம் குறைக்கலாம். மனம் எனும் தோணி பற்றி மதி எனும் கோலை ஊன்றின் அப்பர் சுவாமியும் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி அந்த பாடலையும் நீங்க இந்த இடத்துல பொருத்தி பார்த்து கொள்ளலாம். சரி, அப்ப வெகுளிய அடக்கி மனதை ஒருமுகமாக்கி திருவருளோடு இடைவிடாது உறைந்து இருந்தால் ஞான வெளி தோன்றும் என்பதே இந்த பாடலிலே அந்த கலவும் செலவும் என்ற தலைப்பில் உள்ள இரண்டாவது பாடலிலே நமக்கு உணர்த்தியுள்ளார் பெருந்தகை. அதற்கு அடுத்தபடியாக அந்த அதிகாரத்துக்கு நின்மலா அவத்தை என்பது தலைப்பாக கொடுத்து, நமக்கெல்லாம் தெரியும் நின்மலம் என்றால் மலமற்ற நிலை. அந்த நின்மலா அவத்தை அப்படின்னா மலம் வந்து தன் வலியோடு ஒடுங்கிய நிலை, அந்த அதோட வலி வந்து ஒடுங்கிய நிலை. இப்ப ஆன்மா வந்து சார்ந்ததன் வண்ணம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அறியாமையை செய்யக்கூடிய மலத்தை சார்ந்து அறியாமையாகி கேவல நிலையில இருந்த ஆன்மா ஏகதேச ஞானத்தை தரக்கூடிய கருவிகரணங்களை எல்லாம் சார்ந்து ஏகதேச சகல நிலையில இருந்து அதன் பின்பாக பரிபாகம் எய்தி வியாபகமாகிய சிவத்தை சார்ந்து வியாபகமாக இருக்கும் நிலைதான் நின்மல நிலை. அதுவும் நின்மல சாக்கிரம், நின்மல சொப்பனம், நின்மல சுளுத்தி, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம் என்று ஐந்து நிலைகள் அதிலும் இருக்கின்றன. நின்மல சாக்கிரம் என்றால் இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தி நிபாதம் நிரம்பிய நிலை, அதுதான் நின்மல சாக்கிர நிலை. சிவ தத்துவம் ஐந்துல சுத்த வித்தை வந்து நீங்காமல் நீங்கிய நிலைதான் அது, அந்த அவதாரம் தான் இது என்று நம்ம கூட தெரியலாம். அடுத்து நின்மல சொப்பனம் என்பது குரு தரிசனமாகி அவருடைய அருள் உபதேசத்தை பெற்று சுத்த வித்தையும் ஈஸ்வரமும் நீங்காமல் நீங்கிய அவதாரம். மூன்றாவதாக நின்மல சுழுதி. நின்மல சுழுத்தினா உபதேசத்தில் உரைத்து நின்று, அந்த குருட்ட வாங்கின உபதேசத்தில் உரைத்து நின்று சாதித்து சுத்த வித்தை ஈஸ்வரம் சாதாக்கியம்ங்கிற மூன்றும் நீங்காமல் நீங்கிய அவதாரம். அடுத்து நாலாவது நிலை என்ன, நின்மல துரியம். அப்ப நின்மல துரியம்னா என்னன்னா பாச நீக்கம் பெற்று சிவ தத்துவத்தில சிவம் தவிர ஏனைய நான்கும் நீங்காமல் நீங்கிய அவதாரம். ஐந்தாவது நிலை என்னது, நின்மல துரியாதீதம். சிவப்பேரெய்தி சிவத்தத்துவம் ஐந்தும் நீங்காமல் நீங்கிய அவதாரம். இந்த நிலை வேறுபாடுகளையும் அவற்றால் ஆன்மா எய்தக்கூடிய பேறுகளையும் கிட்டத்தட்ட 50 பாடல்களில், அதாவது 50 மந்திரங்களில் நமக்கு உணர்த்தியுள்ளார் திருமூல தேவநாயனார். அதிலே முதலாவதாக இன்று நமக்கு ஊமை என்ற பாடல். ஊமை கிணற்றகத்து உள்ளே உறைவதோர் ஆமையின் உள்ளே அழுவைகள் ஐந்துள, வாய்மையின் உள்ளே வலுவாது ஒடுங்கும் மேல் ஆமையின் மேலும் ஓர் 1000 ஆண்டே என்று சொல்லியுள்ளது. இந்த மாதிரி ஒரு பரிபாஷை சொற்கள் உள்ள பாடல் எல்லாம் படிச்சா நமக்கு அதுல இருந்து தானாக ஒன்றையும் உணர்ந்து கொள்ள முடியாது. சரி, அதாவது ஊமை கிணறு, நம்ம என்ன நினைச்சுக்கிடுவோம், வாய் இல்லாத கிணறு இல்லையா, அது எதை உணர்த்துதுன்னா நின்மல அவத்தையை உணர்த்துகிறது. அதனுள் உறைவது ஓர் ஆமை, அதுக்குள்ள ஒரு ஆமை இருக்கு அப்படின்னு சொல்றது. நின்மலாவத்திதனான மல பரிபாகமும் இருவினை ஒப்பும் சக்தி நிபாதமும் பெற்ற ஆன்மா, இந்த நிலையில் இருக்கக்கூடிய நின்மலாவத்திதனாக இருக்கக்கூடிய ஆன்மாவை குறிக்கிறது. மலபரிபாகம் இருவினை ஒப்பு சத்திய நிபாதம் அதை பெற்ற ஆன்மா. அதனுள் வாழும் அழுவைகள் 5 அப்படிங்கிறது நின்மல சாக்கராதின்னு வரிசையா சொல்ற, சாக்கரம் நின்மல சொப்பனம் நின்மல சுழிச்சின்னு சொல்லிட்டு வரோம் இல்லையா, அந்த அவத்தைகள் 5 குறிக்கின்றது. அழுவை என்றால் அழுந்தி அறிகின்ற அனுபவம். வாய்மை என்பது நமக்கு தெரியும் மெய்ப்பொருளாகிய சிவம் என்று இல்லையா. அப்போ அவத்தா பேதங்கள்ல நின்று நின்று விடத்தகுவனவற்றை எல்லாம் விட்டு அதீதத்தை சென்று அங்கும் சிவ தத்துவத்தை விடாதே விட்டு சிவத்தை பற்றி நிற்கும் ஆயின் மரணம் இல்லை என்பது நமக்கு இந்த பாடலின் மூலம் உணர்த்தப்பட்டுள்ளது. மேலோட்டமாக இந்த பாடலை சிந்திக்கும் பொழுது வாயில்லாத கிணற்றுக்குள்ள ஒரு ஆமை தங்குகிறது, அதற்கு 5 அனுபவங்கள் உள்ளன. அந்த 5 உண்மையுள்ள எஞ்சாமல் ஒடுங்கினால் ஆமை மேலும் இன்னும் ஒரு 1000 ஆண்டுகள் வாழும், உயிர் வாழும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த பாடலோட சாராம்சத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிடணும்னா, நின்மல அவத்தையில ஆன்மா வந்து சாக்ராதி 5 அனுபவங்களை எய்துகிறது என்று நாம் பார்த்தோம். அதுல இறுதி அனுபவமாகிய அதீதத்தையும் கடந்து சிவத்தோடு ஒன்று இருந்தால் மரணமிலா பெருவாழ்வு கிடைக்கும் என்று நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தாற்போல காலங்கி நீர்பூ கலந்த ஆகாயம் மாலங்கி ஈசன் பிரம்மன் சதாசிவன் மேலஞ்சும் ஓடி விரவ வல்லார்கட்கு காலனும் இல்லை கருத்தில்லை தானே என்று அழகாக சொல்லியுள்ளார். அதாவது பிரம்ம விஷ்ணு ருத்ரன் என்று சொல்லும் போது அதுல காரியத்தேவர்களும் இருக்காங்க, காரண ஈஸ்வரர்களும் இருக்கிறார்கள். அப்ப நம்ம அந்த காரியத்தேவர்களை விட்டு காரண ஈஸ்வரர்களை அடைந்தால் மரணமில்லா பெருவாழ்வு நாம் வாழலாம் என்று இதிலே உணர்த்தப்பட்டுள்ளது. சரி, இப்ப இந்த பாடலோட கருத்தை நம்ம பார்க்கலாம். கால் அங்கி நீர் பூ கலந்த ஆகாயம் இல்லையா, அதுல பஞ்சபூதங்களும் சொல்லப்பட்டிருக்கு, காற்று தீ நீர் பூமி அப்புறம் ஆகாயம் அப்படிங்கிற 4, அதாவது இந்த 4 விரிந்து இடம் கொடுக்கக்கூடிய ஆகாயம். இல்லையா? இந்த ஐந்தையும் இயக்குவதற்கு யார் இருக்கின்றார்கள் என்று பார்த்தோம் என்றால், இதுல வந்து செய்யுள் ஓசைக்காக மாத்தி கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து அதிதெய்வங்களோட முறைய வருஷப்படி சொல்லணும்னு சொல்லும் போது, நிலம் அதுக்கு அதிதெய்வம் பிரம்மன், நீருக்கு மால், அங்கி அதாவது நெருப்புக்கு வந்து ருத்ரன், காற்றுக்கு மகேசன், ஆகாயத்துக்கு சதாசிவம். இது நம்ம மனசுல வச்சுக்கிடணும். இவர்களும் உயிர் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தான். இவர்களெல்லாம் இந்த அதிகாரத்துல நியமிச்சு பணி கொள்பவர்களுக்கும் இதே பெயர் தான் உண்டு, சரியா? அதான் முதல்ல நம்ம உயிர் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்று சொன்னவர்கள் காரிய தேவர்கள். அவங்களை இந்த பதவியில நியமிச்சு இந்த பணியை கொடுக்கறாங்க இல்லையா, அவங்களுக்கு இதே பெயர்கள் தான் இருக்கும், இதே ஐந்து பேர் தான் இருக்கும். ஆனா அவர்கள் காரண ஈஸ்வரர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இவங்க ஐந்து பேரையும் ஓடி சென்று கலக்க வல்ல நிம்மலா அபத்திதற்கு, அவருக்கு காலனும் இல்லை இல்லையா, கால பயமனும் கிடையாது, திருவடி சார்பு தவிர்த்து வேற எந்த கருத்துமே அவங்களுக்கு கிடையாது, சர்வம் சிவமயம் என்ற நிலையில் இருப்பார்கள். அப்படி இருக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும். அல்லும் பகலும் அனவரதமும் சிவத்தையே சிந்திச்சுட்டு இருக்கணும். மனம் வாக்கு காயங்கிற முக்கரணமும் அவர்கிட்டயே லயிச்சு இருக்கிறவர்களாலதான் அந்த நிலைக்கெல்லாம் செல்ல முடியும். சரி, அப்போ காரியப்பாட்டில் கலந்துள்ள போது தான் அழிவும் அதற்கு காலன் காட்சியும் இருக்கும், சரியா? காரியப்பாட்டுல கலந்திருக்கும் போது அதை கடந்து காரணத்தன்மையில் விரவும் போது அதெல்லாம் கிடையாது. கருத்து இல்லைன்னு சொல்றது, கருத்துன்னா எண்ணம், அந்த எண்ணம் வந்து பிறவிக்கு வித்து இல்லையா, அதனால அதுவும் இல்லை என்று சொல்லுகிறார். எல்லாம் லயப்பட்டு ஒடுங்கிரும். திருவடி சார்புக்கு அப்புறம் வேற என்ன சிந்தனை வர முடியும், என்ன கருத்து வர முடியும், ஒரு கருத்தும் வர முடியாது. அப்போ ஐம்பூதங்களை இயக்கக்கூடிய கடவுளர்க்கும் மேலான காரணேஸ்வரர்கள், அவர்களை கலந்தால் மரணமும் இல்லை கருத்தும் இல்லை என்று நமக்கு இதிலே உணர்த்தப்பட்டுள்ளது. இப்போ இந்த ஐம்பூதங்கள் இல்லையா, அதுக்கு வந்து இவங்கள்லாம் அதிகாரிகளாக இருக்கின்றார்கள் என்பதை நமக்கு, இந்த மாதிரி காரிய தேவர்களும் இருக்கின்றார்கள், காரணத்தேவர்களும் இருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் நமக்கு அழகாக சித்தியாரிலும் உணர்த்தியுள்ளார் நம்முடைய அருள்நந்தி சிவாச்சாரியார். குறிகள் வச்சிரத்தினோடு மோகனதம் சுபத்தி அறுபுள்ளி அமுத விந்து அதிதெய்வம் அயன் மால் ஆதி செறிப்புகள் ஈசனோடு சதாசிவம் பூத தெய்வம் நெறிதரு கலை ஐந்திற்கும் நிகழ்த்துவர் இந்த நீர்மை என்பது பாடல். இந்த ஐந்து பூதங்கள்ல பிருத்வி வந்து வஜ்ராதித்த அடையாளமா வச்சிருக்கும், பிரம்மன் அதற்கு அதிதேவதை. அதே மாதிரி அடுத்தால என்னது, நீர் அதுக்கு வந்து தாமரை தான் அடையாளம், அதற்கு அதிதெய்வம் வந்து விஷ்ணு. தேயு என்று சொல்லக்கூடிய தீ அல்லது நெருப்பு அல்லது அங்கி எல்லாம் ஒரே சொல்தான். அதுக்கு இருதலை மேளிங்கிறது அடையாளம். அதுக்கு அதிதெய்வம் வந்து ருத்ரன். வாயுக்கு வந்து அறுபுள்ளி ஆறு புள்ளிகள், அதுக்கு அதிதெய்வம் மகேஸ்வரன். ஆகாசம் அமிர்த விந்து ஆகிய வட்டம், அதுக்கு அதிதெய்வம் சதாசிவ தேவர். சரி, ஆக எல்லாத்துக்கும் அதிதெய்வங்கள் உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை இந்த சித்தியாரிலும் நாம் இப்போது சிந்தித்தோம். அதற்கு அடுத்தாற்போல, ஆன்மாவே மைந்தன் ஆயினன் என்பது தான் மாமறை அறை தன்மை அறிகிலர். ஆன்மாவே மைந்தன் அரனுக்கு இவன் என்றால் ஆன்மாவும் இல்லையால் ஐயைந்தும் இல்லையே என்று சொல்லுகிறார். இப்ப எல்லா உயிர்களும் யாரு என்றால் பரசிவத்தோட மக்கள், அவருடைய குழந்தைகள். அப்போ அவங்களுக்கு வந்து ஆன்மாவும் பாசபந்தமும் இல்லை என்பதை நமக்கு இந்த பாடலிலே உணர்த்துகிறார். தானே மைந்தனாகிறான் அப்படிங்கிறது வேத வழக்கு. உபநிடதமோ தானே மகனாகின்றான் என்று நமக்கு இந்த கருத்தை வலியுறுத்தி, ஏன்னா வேதத்தோட சாரம் தானே உபநிடதம், அதனால அதுல உள்ள ஞான செய்திகள்ல இதுல வரும் உபநிடதங்கள்ல, அதனால அழகாக அதை சொல்லி. அப்போ சிவபெருமானுக்கு உயிர் வந்து மைந்தன் என்றால் ஏன் அதுக்கு ஆன்மாங்கிற பெயர், அந்த பெயர் ஏது? ஆன்மாவுக்குள்ள தத்துவங்களாகிய அந்த 25 ஏது? அதெல்லாம் இல்லை என்று சொல்லுகிறார். உயிர்கள் அனைத்தும் இறைவனுடைய புத்திரர்கள் அப்படிங்கும் போது அவங்களை பிணித்து நிற்கக்கூடிய தத்துவங்கள் ஏது? ஆன்மாங்கிற பெயர்தான் ஏது? இல்லை என்று சொல்லுகிறார். இறைவன் எதற்காக நமக்கு தனுகரண புவன போகங்களை தந்தார்ங்கிறத உணர்ந்து வாழ்ந்தோம் என்றால் உயிர்கள் எல்லாம் நின்மல அவத்தையில் சிவமாகவே திகழும் என்று இந்த பாடலின் மூலம் நமக்கு உணர்த்துகின்றார். இறைவன் தான் நமக்கு அம்மை அப்பர் அப்படிங்கிறத ஞானசம்பந்த பெருமான் தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே என்று வணங்குகின்றார். நம்முடைய அப்பர் சுவாமியை எடுத்துக்கிட்டோம்னா ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே என்றும் தொடர்ந்து நின்ற என் தாயானை என்றும் வணங்குகிறார். மேலும் அப்பன் நீ அம்மை நீ இல்லையா, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் நீ, துணையாய் என் நெஞ்சம் துரப்பிப்பாய் நீ, இப்பொன் நீ, இம்மணி நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே என்று அழகாக எல்லாம் சர்வம் சிவமயம் என்று நமக்கு உணர்த்தியிருப்பார். அடுத்து நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எடுத்துக்கொண்டால் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று சொல்லும் போது இறைவனை அத்தன் என்று சொல் பல இடத்துல சொல்லியிருப்பார். அதுபோல நம்முடைய மணிவாசக பெருமான் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே என்று சொல்லுவார். திருமூல தேவநாயனாரும் அப்பனை நந்தியை ஆரா அமுதினை என்று சொல்லியிருப்பார். நம்முடைய அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் முருகப்பெருமானை என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ என்று சொல்லுகிறார். முருகப்பெருமானும் சிவபெருமானும் வேறல்ல என்று உணர்ந்தோ அந்த கருத்தையும் நம்ம மனதிலே எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு அப்போ இறைவனுக்கு நாம் எல்லோருமே புத்திரர்கள் என்பதை நாம மனசுல வச்சு கொள்ள வேண்டும். அதை எக்காலத்திலையும் நம்ம மறக்கவே கூடாது. ஆக நமது 8 ஜோதிடத்திலையும் நமக்கு வந்து சுவாமி வந்து உணர்த்துவார் என்று பார்க்கிறோம். எதை உணர்த்துவார்? நீ வந்து மன்னவ குமாரன், நீ வந்து வேடர் மைந்தன் அல்ல என்று நமக்கு அழகாக வந்து உணர்த்தி மீட்டு கொண்டு செல்லுவார் என்று நாம் பார்க்கின்றோம். அதனால அந்த கருத்தையும் இப்ப இதோட நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம், மனதிலே பொருத்தி நாம் பார்த்து கொள்ளலாம். 8 சூத்திரத்திலே சித்தியாரிலே மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப பின் அவனும் அவனுங்கிறத மன்னவனை குறிக்குது, என் மகன் நீ என்று அவரின் பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமா போல் துண்ணிய ஐம்புல வேடரின் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாத துயர் உறும் தொல் உயிரை மன்னும் அருள் குருவாகி வந்து அவரின் நீக்கி மலம் அகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன். அற்புதமான ஒரு பாடல் சித்தியார் பாடல் இல்லையா? இது நம்ம அடிக்கடி சிந்திச்ச பாடல் தான். அதனால அந்த பாடலோட அந்த பாடலை சொல்லும் போதே உங்களுக்கு அந்த கதையும் புரிஞ்சிரும் இல்லையா? பிள்ளை பருவத்து மடமையால வேடர் குலத்தில் இறந்த அந்த பையனை பார்த்து நீ வந்து வேடர் குலத்தில் உள்ளவன் அல்ல, இந்த அரச குலத்தில் உள்ளவன் என்று மன்னவன் அவனுக்கு உணர்த்தி அவனை மீட்டு, அதாவது அவனுக்கு தன்னையும் தெரியல தலைவனையும் தெரியல, அப்ப அவனை மீட்டு அப்படி கூட்டிட்டு போறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதே கருத்து தான் இங்க இறைவன் நம்மை மீட்கின்றார் என்பது. ஆக அந்த கருத்தை இப்போது மனதில் எடுத்துக்கொண்டு அந்த வேத வழக்கும் அந்த உபநிடத வழக்கும் சொன்னதை நாம மனதில் எடுத்துக்கொண்டு ஆன்மாக்கள் அனைவருமே சிவகுமாரராக ஆனால் அவர்களுக்கு ஆன்மாங்கிற பெயரும் அதற்குரிய தத்துவங்களும் இல்லை. இப்ப நம்ம ஆன்மாவா இருக்கணுமா வேண்டாமாங்கிறது நம்முடைய கையில, சுவாமி நமக்கு எல்லா கருவிகரணங்களும் கொடுத்து நம்மளை எல்லாம் பக்குவப்படுத்தி கொண்டே வருகின்றார். அதை புரிந்து அதுல நிக்காம எனக்கு நேரமே இல்லை, படிப்பதற்கு நேரம் இல்லை, கேட்பதற்கு நேரம் இல்லை, சிந்திப்பதற்கு நேரம் இல்லை, தெளிவதற்கு நேரம் இல்லை, அப்புறம் எப்படி இறைவனோட ஐக்கியமாவது? அதனால இத கருத்தை வந்து நம்ம தெளிவாக புரிந்து அவர் நமக்கு தாயும் தந்தையுமா இருந்து நமக்கு என்னெல்லாம் செய்யறாரு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து நம்ம வாழ்க்கைய அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிற எல்லா பற்றி இப்ப நம்ம உதறிட்டுலாம் வர முடியாது. நமக்கு சுவாமி வந்து துறவியா நம்மை படைக்கவில்லை, இல்லறத்தில் தான் வைத்திருக்கிறார். இல்லறத்துல உள்ள கடமைகளை செய்யணும், ஆனா அதுலயே முங்கி நீந்தி அப்படியே பாசிப்படு கூட்டத்துக்குள்ள கடக்க மாதிரி கடந்துட்டே இருக்க கூடாது. அதே சமயம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்க கேட்க பாசி விலகிற மாதிரி நம்மகிட்ட இருக்க அஞ்ஞானமும் நீங்கும் என்பதை நாம் மனதிலே தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும்.
1: ஓம் சிவாய நம. சைவம் தாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவபுராணம். வழங்குபவர் மகாவித்வான் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இருந்தால் செய்கிறேன் பாருங்க, இவர் பிறந்து பிறந்து அதனால சோறு உண்டாகி இனிமேல் என்னால பிறக்க முடியாது என்று தோல்வி இல்லாமல் இருந்தா இன்னொரு பிறவி கூட எடுக்க நீ பிறவி கொடுத்தாலும் என்னால் இந்த பிறவியை சமாளிக்க முடியுமான்னு சந்தேகம் பிறந்து இழப்பேன் நடுவு நடுவில் இடங்களே அடைச்சு கஷ்டத்துல வந்து கொண்டிருக்கிறவன் நடுவில் என்ன பண்ணுவான் வாங்கி அதை உங்களால் நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே கொண்டு தங்க வச்சு சரி பண்ணிட்டு அப்படி கொடுப்பார் அந்த மாதிரி இந்த பாட்டில் நம்ம இயல்புக்கு ஒத்த வகையில் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஏதாவது முதலே கூப்பிட்டீங்களா இந்த உதவி தான் கேட்கறது உட்காந்துருக்கேன் இப்போ தெளிவில் திருவிருப்பு கூப்பிடுறேன்னு எதுவும் கேட்கறது இல்லை பயாபாவம் ரொம்ப சிரமப்பட்டுருக்கான் அதனால அடிக்கடி நம்ம சொல்லி ஒரு ஆறுதல் அடையும் பல இடங்களில் வந்து நீயே உன் பொன்னடிகளில் கண்டு இன்று நெய்யே உண்மையா சொல்றேன் உன் பொன்னடிகள் கண்டு இங்கே விடுவிற்குரியதாகிய அந்த நிலையை இவர் சொல்லல உன் பொன்னடிகள் கண்டு வழிபட்டால் இந்த பிறவியிலிருந்து விடுதலை பெறலாம் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றே அதாவது இதிலிருந்து விடுபடுகின்ற மார்க்கத்தை அடையும் வீடு உற்றேன் முடிஞ்சு போச்சு மூச்சம் கிடைக்க போச்சு மூச்சம் கிடைத்ததை சொல்லல உன் பொன்னடிகள் கண்டு என்பதனாலே இப்பொழுது ஒரு திருவடி இருக்கிறது அது நமக்கு நமக்கு புதிய பேச்சினை தருவதாக இருக்கிறது என்று நினைத்தால் அந்த திருவடியை குடித்துக் கொண்டால் கரையேறலாம் என்கின்ற ஒரு நிலை எனக்கு கிடைக்கும் என் உள்ளத்துள் ஓங்காரமாக இருக்கா என் உள்ளத்துள் என் உயிருக்கு உயிராக உய்ய நான் குழைக்கும்படியாக ஓங்காரமாகின்ற ஓங்காரம் அது தமிழ்க்கு பிரணவம் ஓங்காரத்தில் இருக்கிறது அகர உகர மகரம் விந்து நாகம் உள்ளியிருக்கிறதையே அகரம் விந்து நாகம்னா அந்த கூட்டினாலே உண்டாகிற ஒரு ஆ உ மா புள்ளி நாகம் இந்த அறிவின் மூலமாகத்தான் உயிருக்கு அறிவு எழுப்புகிறது இறைவன் இந்த ஓங்காரமாகிய பிரணவத்தின் மூலமாக உயிருக்கு அறிவை எழுப்புகிறார் போதம் கடற்கரையே ஒன்று அறிவை எழுப்புவதற்கு அவன் ஓங்காரத்தின் மூலமாகத்தான் உயிரை

அவனும் அவனவன் முயற்சியை செய்யுங்க. முயற்சியில உங்க தன்மை எப்படி இருக்குன்றத பார்த்து அதிலிருந்து நான் கலெக்ஷன் பண்ணிக்கிறேன். புதிய நான் பிழைக்கும்படியாக இந்த உயிராளி இருக்கும்படியாக என் உள்ளத்துள் என் உயிரின் உள்ளே என் உள்ளம் என்பது உயிர். உயிருக்கு உள்ளே இணைந்து ஓங்காரமாய் பிரணவாகாரமாக இருந்து இந்த உயிருக்கு அள்ளி ஊட்டுகின்ற சத்திய கூடாது. நான் மலன், நீ விமன். வளமுடைய ஒருவனுக்கு வளமுடைய ஒருவன் என்று சொல்ல முடியாது. அழுக்குடைய ஒருவனின் குளிப்பாட்டுக்கு அழுக்குடைய ஒருவன் வரலாமா? அந்த தன்னை முதல்ல குளிப்பாட்டி கொண்டு அழுத்திருக்கியவனாக இருந்தால்தான் மற்றவனை அழுத்திருக்க முடியும். அதனால விமலான் விடைப்பாக விடைப்பாக விடை என்பது அறத்தின் வழி. அந்த விடையை செலுத்துகின்றவன் என்று சொன்னால் அதனால் செலுத்தப்படும் விடையே அறமாக இருக்கிற போது அதை செலுத்துகின்ற பாகனாக இருக்கிறவன் எப்படி அறம் உள்ளவனாக இருக்க வேண்டும்? அதனால அதிரடியாக செய்கிறவன் இல்லை, அறத்தின் வழியில அழகடையில் சொல்வார்கள் பாடமரத்தை காண்பார். எப்படி முறையா அந்த பாடமரம் அது அறம் பொருள் இன்பம் இருக்கின்ற மூன்று வழியையும் பாடமரத்தை சொல்வார்கள். எப்படி ஒரு ஒழுங்கு இருக்கிறது அறம் என்பது ஒரு ஒழுங்கு உட்பட்டது, அது அதிர்ஷ்டம் இல்லை. அதன் சொன்னார் விளைப்பாக இல்லாத அறத்தின் வழியிலே செய்யக்கூடும். அதனால சிவாஜி பேர்ல தோட்டத்துக்கு போயிட முடியும். வேதங்கள் ஐயா என்ன ஊங்கி ஆழ்ந்து அகங்கிற உண்மை வேதங்கள் ஐயா என்று கூடி அழைக்கிறது. வேதங்கள் உன்னை காணவில்லை, அது கைகாட்டிதான். கைகாட்டி ஊராகாது, கைகாட்டி வழியில நானும் போவோம். கைகாட்டி எழுதியிருப்பான் திருவண்ணாமலை 68 கிலோமீட்டர். அப்ப திருவண்ணாமலை 68 கைகாட்டி திருவண்ணாமலை வந்தாச்சு. யாரும் வழியிலே போனாதான் திருவண்ணாமலை. வேதம் என்பது இறைவனை சென்று அடைகின்ற வழியை காட்டுகின்ற கைகாட்டி. அது ஐயா என அது இன்னும் இறைவனை காண முடியல. வேதங்கள் இன்னும் இறைவனை, அதனால்தான் உங்களுக்கு வேதங்களுக்கு படிக்கிற ஒன்று உபநிடதங்கள்ல நேர்த்தி என்ற வாசகம் அதிகமாக வரும். இது இல்லை இது இல்லை இது இல்லை என்று எல்லாவற்றையும் கழித்து விடுகிறது. எல்லாவற்றையும் கழித்தால் நீதி என்னவோ அதுவும் பிரம்மம். சுமார் சொல்லியா போனதுல பூதங்கள் அல்ல, பொய்யல்ல, வேறு புலன் அல்ல, உள்ள வருகிற வேதங்கள் அல்ல, இவையன்றி நின்ற பிரிதல்ல என்று நேர்த்தி நீதி என்ற வாசகத்தினாலே இது இல்லை இது இல்லை இது இல்லை என்று கழித்துக் கொண்டே வந்து வேதம் கிடந்து தடுமாறும் வஞ்சவள் ஒரு வடிவத்தை வேதம் பிரம்மத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். தேடுவதை விட தடத்தத்தை பிடிச்சிக்கலாமே, நீ உனக்காகத்தானே தன்னை இறக்கி தடத்தத்தில் கொண்டு வந்திருக்கிறான். சொருள் சாட்டாத்காரன் உன்னால் அறியக்கூடியதல்ல. அது எப்படி ஓங்கி ஆழ்ந்து அகன்ற புண்ணியன் அங்க போகாது. நம் உனக்காக எடுத்துக் கொள்கிற வடிவங்களை திருக்கோயிலுடன் சிவனுமே கண்டாச்சு. அது கல்லு நினைக்கிறவனுக்கு அது கல்லுதான். சிவபெருமான் என்ன நினைச்சுட்டீங்கன்னா அங்கேயே சிவபெருமான் வர தயாராகிட்டாரு. என்ன கல்லியின் செவ்வரையும் கொண்டு வந்து என்ன போட்டு வச்சிருக்கீங்களான்னு அவர் கேட்கிறார். இதையாவது கொண்டு வந்து என்ன வந்திருக்கியே ஓங்கி ஆழ்ந்து அகன்ற புண்ணியன் சிறப்பு

0: சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற நுட்பம். சில பேர் ரொம்ப நுட்பம் சொல்றேன்னு சொல்லி ஆரம்பித்து வேற ஏதாவது மட்டமா சொல்லிவிடுவாங்க. சில பேர் ரொம்ப அறிந்து ஆராய்ச்சி தான் எல்லா இடங்களையும் போது புதிதாக வச்சிருக்க கூடாது. இந்த மாதிரி நூல்களுக்கு உரை சொல்லும் பொழுது சுருதி, யுக்தி, அனுபவம் ஆகிய மூன்றால் தான் பேசலாம். நமக்கு அனுபவம் கிடையாது. அப்ப நான் சுருதி திருமுறை முதலாகிய வேணும் உபரகணம் முதலாகிய நூல்களை எல்லாம் வைத்து படித்து பார்த்து அவைகளை எல்லாம் மனதில் கொண்டு குறைக்கும். அதுக்கு மேலே உங்களுடைய சாமத்து புத்தி நுட்பம் வேறு. அதனாலே சில உரைகளை நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். நூல்களை வச்சுதான் இந்த மாதிரி ஆன்மீக நூல்களுக்கு குறை காண முடியும். பாட்டை பிடிக்கவில்லை இவன் புத்தி காமத்துக்கு அதை வாழ்க்கை வரும். சாமத்தையும் அதுக்கான மேடையில் ராமனை பார்த்து வாரி சொல்லுகிற பாடல் சொல்றது சரியாக தான் இருந்தது. ஆனால் இங்கே போய் இப்படி சொல்லலாமான்றது தான் நமக்கு உட்கார்ந்து கேட்கிறவர்களுக்கெல்லாம் சங்கடமாக சொற்பொழிவுகளை தாழ்வுகளை கொண்டு தாவின் உதவிய தரணி தந்தை தீவினை என்ன நீக்கி சிந்தனை முகத்தில் தேய்த்து யாரும் அரண்மனுக்கு ராஜ்யம் கிடைக்கும். வாரி ராமனை பார்த்து கேட்குறாங்க அந்த வாழ்மையும் மரபும் காத்து வன்மையில் துறந்த வள்ளல் இருக்கிறாரு நல்லன். சத்தியத்தையும் காப்பாற்றணும், பாரம்பரிய அரசுரிமை எப்படி இருக்கணும், முத்தவனுக்குன்னா அரசுரிமை. இப்போ முத்தவனுக்கு அரசுரிமை கொடுக்க முடியாத ஒரு மரபு பிறகு நேரம் வருகிறது. தான் சொன்ன சத்தியத்தையும் காப்பாற்ற முடியாது. இதை காப்பாற்றினா அது கட்டு போகும், அதை காப்பாற்றினா இது கட்டு போகும். ரெண்டையும் காப்பாற்றணும்னா நெடுங்கடியில் இருந்து இருந்த மாதிரி வாழ்வையும் மரபும் காத்து மண்ணுள்ள வல்ல அந்த தூயவன் மைந்தன் அவங்களுடைய தந்தை கொடுத்த ராஜ்யம் அது தனக்கு வந்துவிட்டதானாலும் கூட அதை தீவினை என்ன நீ வேண்டாம் என்று கவலையோடு வந்தாரே அந்த வருணன். அந்த வருணனும் தோன்றினாரே இவ்வருணனுக்கு முன்னாலே எப்படி பிறந்தார் கேட்கிறான். இதை விளக்குறாரு வருணனும் தோன்றினாரே உங்களுடைய அறிவாற்றல் கூர்மையா சில பேர் சொல்றேன் நான் கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க கெட்டாம பாருங்க எதா பொறுத்தவங்க இந்த மாதிரி சில உரைகள் இருக்கு. இந்த மாதிரி உரைகளை கேட்கறதுக்கு ஆபத்து மூங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணிகன் அறிவின் தன்மையை சொல்லுகின்ற வார்த்தை ஆகினாலே இறைவன் அறிவு வடிவானவன் நெய்யாய் தனியாய் அவனே வெப்பமாகவும் இருக்கிறவன் அவனின் தன்மையாகவும் தன்னடைந்தார்க்கு அவன் கண்ணியன் அடையாளாக்கு ரவை குழு ரெண்டு காய்கிறது. வெயில் சூரியன் குழுவுக்கு கொடியவன் ரவைக்கு இல்லையா சூரியன் வந்து அவனைதான் வித்தியாசம் இல்லை. குழு குழுவாக இருக்கிறபடியினாலே சூரியனை கொடியவனாக நினைக்கிறது. இது ரவையா இருக்கிறபடியினாலே இது சூரியனை நல்லவனாக நினைக்கிறது. நம்மை காய வைக்கிறது இவருடைய தன்மையினாலே தான் இறைவன் மெய்யவனாகவும் தண்ணியனாகவும் காட்சி அளிக்கிறார். இது உயிர் இறைவனின் நெருங்கும் நிலையில் இருக்கிற வேறுபாடை தவிர இறைவனுக்கு அந்த வேறுபாடு இந்த வார்த்தையிலே சொன்னார். நீ வெப்பம் ஆகுறாய் யாருக்கு இறைவனுக்கு தனி ஆய் அந்த ஆய் நிகழ்ச்சியை முன்னிலை ரீதியாக பார்க்காம அதை இன்னும் கொஞ்சம் அழகா பார்த்தீங்கன்னா ஆகுறாய் இருந்த முள்ள வைத்துக் கொள்வது அமைதிப்படும் அது மாதிரி இவன் பொய்யாக இருக்கக்கூடிய இந்த உடம்புக்கு மெய்யென்று வேறுபடுகிறான். பொய்யாகின எல்லாம் போய் அகல, இதுல உயிரோடையே கூட இருந்து பொய்யாக இருந்தது ஆணவம். உயிருக்கு பின்னாலே சேர்ந்த கர்மம் மாயை முதலாயினவெல்லாம் ஆயின பிரிவு உண்டாகி எல்லாம் உயிருக்கு ஒரே ஒரு பொய் தான் முதல்ல இருந்தது, அது ஆணவம். உயிரை பொய்படுத்தி போய் ஆழ்வின சில திரும்ப வந்த கர்மம் மாறி முதலாளிகளெல்லாம் உயிருக்கு பொய்யாக ஆயிற்று. எல்லாம் அத்தனையும் போய் அகல, அகலன்னு சொன்னாலே போடுவேன். பல சமயங்கள்ல அகல்தான் இருக்கிறேன், ரெண்டு வார்த்தை வந்தா அது கூறியது போற இனி இதை போறது ஏழை அழிக்கா சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமா தன்னை பெரியாக்கி கொடுக்குறான். அவருடைய இடத்துல இந்த உயிர் உட்காந்து முதல்ல உயிர் இடத்துல அவன் இடம் பிடிக்கிறான். அப்புறம் அவனிடத்துல உடலாக இருக்கிற இந்த உயிர் அப்புறம் விழுகிறது சொன்ன வித்தியாளருக்கு ஆயிடும். விஞ்ஞானம் இல்லாதே எந்த ஞானமும் இல்லாத விஞ்ஞானம் உண்டானால் உயிருக்கு இன்பம் உண்டா இடையராக இன்பம் உண்டான். விஞ்ஞானம் இல்லாதேருக்கு இன்பம் பெருமானாக விளங்குகின்ற அஞ்ஞான நன்மை அகர்விக்கும் நல்லறியே அறிவு ஏற்பட்டு அஞ்ஞானம் இல்லாத மறுப்புவதற்குத்தான் அந்த அறிவு பயன்படும். தன்னை விளக்கிக் கொள்வதற்கு அந்த அறிவு பயன்படாது. நல்லறிவு என்பது தன்னை விளக்கி பிறருக்கு விளக்குவது. தானும் தன்னை விளக்கிக் கொள்ள வேண்டும், பிறருக்கும் விளக்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் கொண்டு வருகிறார்கள் அது அறிவு இவருக்கு புத்தி சொல்ல தெரிந்திருக்கிறது. அதை தான் ஏற்றுக்கொள்வதாக இது அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு. நல்லறிவு இருந்ததுதான் அடங்கு. நல்லறிவு என்பது தன்னையும் அந்த வழியிலே நிறுத்தி பிறருக்கும் உதயக்கூடிய ஆக்கம் அழகு.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு மங்கையர் கரசியார் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நமக்கருள் செய்திட தடக்கைந்துடை தாழ்செவியின் முடி கடக்களிற்றை

தும்பலும் வளவர்கோன் சோழராஜாவுடைய புத்திரியாகிய மங்கையர்கரசி பாண்டிமாதேவியுடைய பாதத்தை பரவலுத்திருந்தார். பாதத்தை போற்றுகிறேன், மங்கையர்கரசியார் பாதத்தை போற்றுகிறேன். அந்த மங்கையர்கரசியார் புராணம் மூணு பாட்டு, மங்கையர்கரசியார் புராணம் மூணு பாட்டு. மங்கையர்கரசியாரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அம்மா மதுரை சோழராஜாவுடைய புத்தி. மதுரையில பாண்டிய மன்னன் மனந்தான். பாண்டிய நாடு எத்தனையோ காலமாக சைவ பாரம்பரியமாக இருக்கு. சிவ வழிபாடு சைவ சமயம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வந்ததல்ல. சிவ சமயம் சைவ சமயம் சிவ வழிபாடு ஏதோ ஒரு நூற்றாண்டிலே வந்ததல்ல, கிமுல வந்ததல்ல, கிபியில வந்தது, எப்போதும் எப்போதும் உள்ளது. இப்போ கைலாயம் இருக்குது இல்லை, அது ஒரு காலத்திலேயே வந்தது. கைலாயம் எப்போ வந்தது? எப்போதும். அதனாலே எல்லா சமயங்களும் ஒரு காலத்திலே தோன்றும், தோன்றியது ஒரு காலத்திலே தோன்றியது. ஒரு அறிவுடைய ஒரு புத்தி உள்ளவன் ஒரு திறமை உள்ளவன் ஒரு சமயத்தை தோற்றுவிப்பார். அது மாதிரி தான் வட்ட சமயங்கள் எல்லாம். இது எப்பொழுது உள்ள சமயம், சிவபெருமான் எப்பொழுது தோன்றினார் என்று சொல்ல முடியாதபடி எப்போது உள்ளவராகினாலே எப்பொழுதும் உள்ளது சைவ சமயம். சைவ சமயத்துக்கு ஒரு காலம் இருக்காது. சில பேர் காலத்தை எழுதுறாங்க அநியாயமாக. சில பேர் சைவ சமயம் தோன்றி 20,000 வருஷம் இருக்கும் அப்படின்னு எழுதுறாங்க சில பேர். அதனாலே சைவ சமயம் அனாதியாக உள்ளது. சைவ சமயம் அனாதியாக உள்ளது. சிவன் எப்படி அனாதியோ அதே போல சைவ சமயம் அனாதி. அந்த சைவ சமயத்தினுடைய அருமை பெருமை அறிந்தவர்கள் அதிகமாக இல்லை, அதிகமாக மக்கள் இல்லை. சமயத்தினுடைய உண்மையோடு அரு சமய நீதி ஒன்று அறியாமல் என்பார் அருணவினார். சைவ சமயத்தினுடைய பெருமை சமயத்தினுடைய பெருமை. பொதுவா சாமியை கும்பிட்டு கண்டசாமி எல்லாம் கொண்டு போறவங்க ஏராளமாக, கண்டசாமி எல்லாம் கும்பிட்டு போட்டு காலத்தை கழித்து விட்டு வீடு இறந்து போகணுங்கிறது. ஆக சமய உண்மையை தெரிந்து அந்த சமயத்தினுடைய தெய்வத்தினுடைய உண்மையை தெரிந்து அந்த தெய்வத்தினாராகிய பிரயோசனத்தை தெரிந்து அந்த தெய்வத்தை வழிபட்டால் என்ன பிரயோசனம், இந்த தெய்வத்தை வழிபட்டால் என்ன பிரயோசனம் என்று உணர்ந்து இது மெய்த்தெய்வம் இது பொய்த்தெய்வம் என்று உணர்ந்து அந்த நெறியிலே நின்று அதனால உணர்ச்சியோடு உணர்வோடு அறிவோடு நூலோடு தொடர்பு வைத்துக் கொண்டு சிவ வழிபாடு செய்வது சாமானியமாக எல்லாருக்கும் அது நல்லாறு விரிந்துணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துறைய அமஞ்சமய முடியினார் என்பார் திருநாவுக்கரசர் புராணம். திருநாவுக்கரசர் படித்தவர். உலகம் நிலையில்லாதது, செல்வ நிலையில்லாதது, தேக நிலையில்லாது என்று எல்லாம் தெரிந்து கொண்டாரா? இல்லாத உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லே நின்று அறத்துறந்து உலக வாழ்க்கையை விரும்பவில்லை, துறவு நிலையில நின்றாரு. நிலை இல்லாதது தெரிஞ்சது, நிலையானது தெரிஞ்சது, நிலையில்லாதது தெரிஞ்சது, நிலையானது தெரியுது. புரியுதா? நிலையில்லாதது தெரிஞ்சது, நிலையானது தெரியுது. அது என்னையா காரணம்னா நம்பர் அருளவில்லை. ஒரு மனம் அந்த அந்த எண்ணத்தை தரவில்லை, அந்த புத்தியை கொடுக்கவில்லை. இல்லாத உலக இயல்பு கண்டு இல்லாதது தெரிஞ்சது, நிலைத்தது தெரியணும் இல்லை. இல்லாத உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லே நின்று அறத்துறந்து சமயங்களானவற்றில், சமயங்களானவற்றில், சமயங்கள்னா எண்ணில்லாத சமயங்கள், அது அறுவகை சமயம் என்று சொல்லுவது தொகுத்து. அது எத்தனையோ வகையான சமயங்கள். ஒவ்வொரு சமயத்துக்கும் நூல் உண்டு, ஒவ்வொரு சமயத்துக்கும் தெய்வம் உண்டு. அவர்கள் எல்லாம் ஒரு காலத்தை தோன்றியதாகவும் அந்த தெய்வங்கள் அழிந்து போவதும் ஆக இருக்கும். அது வந்து சில்லாண்டி சிதையும் சிறதேவர் என்பார் திருப்பல்லாண்டாஜியர். அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று பொய்த்தேவு வைத்து புறம்புகின்ற முதலுக்கு என்பது திருவாகர். அதனால எல்லா சமயங்களும் தன்னுடைய தெய்வமே உயர்ந்தது, தன்னுடைய சமயமே உயர்ந்தது என்று மற்ற சமயங்கள் எல்லாம் தெரியும். ஆனா இவருக்கு எல்லாம் தெரிஞ்சும் நில்லாத உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லே நின்று அறத்துறந்தும் சமயங்கள் ஆனவற்றி நல்லாறு தெரிந்து உணர நம்பர் அருளாமையினார் கொல்லாமை மறைந்துரை அனந்தமயம். சிவருமான் அந்த அறிவை கொடுக்காதபடியினாலே சமண சமயத்தில் சேர்ந்து விட்டார்கள்.
அதனாலே சமயம் என்பது எப்படிப்பட்டது என்றால் சார்ந்தவர்களை தன்மயமாக ஆக்குவது சமயம், சார்ந்தவர்களை தன்மயமாக ஆக்குவது. சமயம் என்ற சொல்லுக்கு பக்குவப்படுத்துதல் என்பது பொருள். சமையல் என்பது பக்குவப்படுத்துதல், பொருளை பக்குவப்படுத்துதல். சமயம் மனிதனை பக்குவப்படுத்துதல். சமையல் என்பது பொருளை அரிசி காய்கறிகளை பக்குவப்படுத்து. பக்குவப்படுத்த சாப்பிட முடியுமா? அரிசியும் காய் அள்ளி செய்ய முடியுமா? கொல்லாமை என்கின்ற போர்வையில போத்திக்கிட்டு உயிரை கொல்ல மாட்டான், உயிரை கொல்லுவது கிடையாது என்று மயில் புலி வச்சு போட்டுட்டு நாங்க ரொம்ப சிவகாருமியத்தை ரொம்ப தலைமையில வச்சு கொண்டாடுறோம்னு சொல்லிக்கிட்டு அதை வெளியிலே ஒரு பெருசா பிரபலமா காட்டி அதன் மூலமாக மக்களை மயக்கி ஆகா இவ்வளவு சிவகாருமியுடையவர்களா இருக்கிறாங்களே, அதே அப்பா ரொம்ப பெரிய தொழில் ஆற்றுகிறது, பெரிய மகான்கள் ஆற்றுகிறது, ஒரு எறும்பு கூட சாகப்படாத கூட்டிட்டு போறாங்கம்மா, அப்படின்னா எவ்வளவு பெரிய அருளாளராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவில்லாதவர்கள் அந்த சமயத்தில் ஏதோ ஒன்றை காட்டி அதனாலே அறிவில்லாத சமயங்களுக்கு உண்மை புரியாம அது பெருசுன்னு சொல்லி அதுல பூந்து கொல்லாமை மறைந்து உரையும் அமிழ்ந்தமயம் புரியினார். பசுத்தோல் போர்த்த புளிய போல, பசுத்தோல் போர்த்த புளியை போல, தவம் அறைந்து அல்லன செய்தல் முதல் மறைந்து வேட்டுவன் புலிசுவல் தற்று என்பது திருக்குறள். ஆகையினாலே இப்படி பாண்டி நாடு பலகாலமாக சைவ சமயத்துல இருந்தது. பாண்டியர்கள் எல்லாம் செய்வர்கள், பாண்டியர்கள் எல்லாம் செய்வர்கள். அப்படிப்பட்ட செய்வ நாட்டிலே செய்வ பரம்பரையிலே வந்தவனாகிய பாண்டியன் குன் பாண்டியன் சமணருடைய போதனையினாலே, சமணருடைய சேர்க்கையினாலே, அவருடைய உபதேசத்தினாலே தானும் சைவன் செய்வனாக இருந்தவன் சமணனாக மாறினான். செய்வனாக இருந்தவன் சமண சமயத்தில் பரம்பரையா செய்வான். இந்த சேர்க்கையினால, சேர்க்கையினாலதான் வெகு வீர்த்து போனான், மதத்தை விட்டுறான், தன்னுடைய குலாச்சாரத்தை விட்டு விடுகிறான், தன்னுடைய குலதெய்வத்தை விட்டு விடுகிறான். இப்படி எல்லாம் வந்து அயாலே சேர்க்கையினாலே கிட்டு போகிறார். இப்ப எல்லாருக்கும் குலதெய்வம் யாரு? சிவபெருமான். எல்லாருக்கும் குலதெய்வம் சிவபெருமான். அதுல பல பேர் ஒவ்வொரு ஒரு வகையராஜ குலதெய்வம் வச்சுக்கிட்டு பண்ற அக்கறமும் சொல்லி முடியல. அதனாலே வந்து எல்லாருக்கும் எப்பொழுதும் தெய்வமாகவும் உயிருக்கு உதுமையாகவும் இருக்கும் சிவன் ஒருவரே. அதனால இந்த உண்மையை உணர்த்துக்கணும்னா செய்வ சமயம். அப்படி செய்வ சமயத்துல இருந்த குடும்பார்த்தியன் சமணருடைய போதனையினாலே சமணன் ஆயிட்டான். சைவனா இருந்தவன் சமணன் ஆயிட்டான். அப்படி சமணன் ஆனவர் பாடு நாடு முழுவதும் சமணம் ஆயிடுச்சு, பாட்டி நாடு முழுவதும் சமணம் ஆயிடுச்சு. ரெண்டே பேர் தான் அங்க வந்து சைவர்களாக இருந்தார்கள். ரெண்டே பேர் அது வெளியில தெரியாம செய்யும் புறச்சிரையார் ஆகிய மந்திரியும் மங்கே இருந்தார். வரிசிலை தென்னவந்தாலும் இதற்கு வளவர் கோமான் திரு உயிர் தருளும் சிங்கப்பாண்டி மாதேவியாரும் குறைவளர் அமைச்சனாரம் குலச்சிறையாரும் இருவர்கள் பாங்கு வந்து செய்வாங்க செய்தாரா? ரெண்டே பேர் தான் செய்வா, அந்த செய்வோம் மனசுக்குள்ள செய்வோம். கூசலார் நாயனார் வெளியில செய்வோம்னு காட்டி வீட்டுல நிறைய பூஜை கிடையாது. மங்கை இருக்கிறதையும் மாறுல பூசிக்கு வராது. முத்தியந்தாளுடமும் சந்தன குளமும் நீரும் தன் மாடியின் உயர்ந்த பத்தியார் இருந்த பாண்டி மாளிகையில் பாடுறாருங்க. இந்த ரெண்டு பேருக்கு அதனால எப்பொழுது செய்வம் தலைக்கும் சமண ஒளியும், இந்த சைவமாகி இருள் எப்போ ஓடும், சைவமாகி ஒளி எப்போ ஓடும், சமணமாகி இருள் எப்போ ஓடும், சைவமாகி ஒளி எப்பொழுது வரும் என்று இரவும் பகலுமாக தவம் பண்ணி கொண்டிருந்தார்கள், ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள், தவம் பண்ணி கொண்டிருந்தார்கள், ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதனால ஒரு முள்ள சீர்காழியில வந்து வரது. மங்கையர்கரசியார் தவத்தினாலே சீர்காழியில ஒரு புள்ள வரம்பது. மங்கையர்கரசியார் தவத்துக்காக, சிவபாரதியர் தவம் பகவதி அம்மையார் தவத்துக்காகவும் பிறந்தது, நாடு சீத தவத்துக்காகவும் பிறந்தது, சீர்காழியில் உள்ளவர்கள் எல்லாம் சீத தவத்துக்காகவும் பிறந்தது. ஆனால் இவர்கள் தவத்தை எல்லாம் விட மங்கை இருக்கிறதையும் குலச்சர நாயனார் செய்தவ அதிகம். அவரது தவத்துக்காகத்தான் சீர்காழியில் ஒரு உள்ள வருது. அவம்பெருக்கும் உள்ளறிவன் அவன் முதலாம் பரதமய பவம்பெருக்கும் புறநெறிகள் வாழ்வட அந்த பிள்ளை. அவம்பெருக்கும் புல்லறிவன் அமன் முதலாம் பரசமய பவம்பெருக்கும் புறைநெறிகள் பால்வட நல் ஊழிதொரும் தவம்பெருக்கும் சந்தையிலே தாவி சராசரங்கள் எல்லாம் சிவம்பெருக்கும் புள்ளையார் திருபவதாரம் செய்தார் என்று அவருடைய புராணத்துல பாடுறார், ஞான புராணத்துல பாடுறார். அதனாலே மங்கை இருக்கிறா பலகாலம் தவஞ்சியபடியினாலே சீர்காழியிலே அவதாரம் பண்ணியது.
அந்த புள்ள மூன்றாவது இதுல ஞானப்பால் உண்டது, அதுக்கு மேல பல அதிசயங்களை செய்து வேதாரண்யத்தில் கதவு வேதங்களாலே சாத்தப்பட்ட கதவு திறக்க முடியாமல் இருந்த கதவை திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடி திறக்க செய்து, ஞானசம்பந்தர் பாட்டு பாடி அடக்க செய்து, அந்த அத்தியத்தை நிகழ்த்தி அங்கு வேதாரண்யத்தில் இருந்த போது மங்கையரக்கரசியார் குலச்சிர நாயனார் இருவரும் இவருடைய பெருமையை கேள்விப்பட்டு, ஞானசம்பந்தருடைய பெருமையை கேள்விப்பட்டு, அவர்கள் வந்து இருக்கின்ற வேதாரண்யத்தில் இருக்கின்ற செய்தியை கேள்விப்பட்டு, அவர்களை எப்படியும் இங்கே மதுரைக்கு வரவழைத்து அவர்கள் மூலமாக சைவ சமயத்தை நிலநாட்ட வேணும், சமணத்தை ஓட்ட வேணும் என்று எண்ணி ரொம்ப கட்டிக்காரத்தனமா ரகசியமா தந்திரமா ஆள் அனுப்பிச்சா இங்க வேதாரண்யம் ஞான சம்பந்தரை நம்முடைய மதுரைக்கு அழைச்சிட்டு வரும். அழைச்சிட்டு வர்றதுக்கு கூட ராஜா செஞ்சுன்னா விட்டுருமா, ராஜா செஞ்சுன்னா ரகசியமா ஆள் அனுப்புனேன். நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி ராணி மாலைச்சிட்டு வர சொன்னாங்க வந்து சொன்னேன். அப்படி சொன்ன உடனே ஞானசம்பந்தர் புறப்பட்டார். புறப்பட்ட போது அப்புறம் சுவாமி வேண்டான்னு சொன்னாரு, வேண்டான்னு சொன்னார், நாளும் சரியில்லை போலும் சரியில்லை அப்படின்னாரு. அப்பதான் கோலதிபதியத்தை பாடினாரு. புத்தலர் கோடலியோடு விசயத்து நல்கு குணமாய வேடம் மத்தமும் மதியும் நாகம் முடி மேல் அணிந்தன் உடவே பூந்த அதனால் புத்தரோட அவனை வாயில் அணிவிக்கல் திருநீரு செம்மை திடமே. புத்தரனையும் கவனர்களையும் திருநீரு அடிச்சுதோ இங்க கவலைப்படாதீங்கன்னு புறப்படும் போது புத்தரோட அவனை வாயில் அணிவிக்கு அண்ணல் திருநீரு செம்மை திடமே. அத்தது நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு பாடினாரு. அதன் பிறகு சென்றாரு. சென்று தங்கியிருந்த மடத்துல ஏழை நெருப்பு சமணங்கள் வச்சான். அதை வந்து பாண்டியனுக்கு மெல்ல போய் புடினாரு. நெருப்பு இங்க பிடிக்காத அங்க போய் புடினாரு. அது போய் பிடிச்சிருச்சு. செய்யண்ணே திருவாய் மேவி ஐயனே மணர் முழுவஞ்சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே பாண்டியர்க்காகவே பாண்டியர் அப்பன் ஆளவாய் ஆதி அருளினார். அப்பன் ஆளவாய் ஆதி அருள் வெப்பம் தென்னவன் மேலுறான். இந்த வெப்பமானது தென்னவனாகிய பாண்டியன் மேலே போய் புரி பற்றட்டும். வெப்பம் என்னவன் மேலுர மேதினி கொப்ப ஞான சம்பந்தன் உரை பத்து செப்ப வல்லவன் தீவிரா செல்வரை என்று கலைச்சு பார்த்தோம். போய் பற்றியது பற்றிய போது யாரே அந்த சமணர்களாகிய வைத்தியர்கள் பெரிய பெரிய டாக்டர்கள் சமணர்கள் அவன் எல்லா மந்திரத்தையும் பண்ண எல்லா மருந்தையும் கொடுத்து பார்த்தா என்னனோ பண்ணி பார்த்தா ஒன்னும் ஆகலை. ஆகாமையினாலே ரொம்ப மூச்சையாகி உயிர் போற நிலை வந்துருச்சு. அந்த வெப்பம் பாண்டியனும் வீடு போகின்ற நிலைக்கு வந்து அதுவரையிலும் அங்கே இருக்கிறார். பேசாம இருந்தார். அதுக்கு மேல பேசாம இருக்க முடியல. அதுக்கு மேல பேசுறா. என்னமா பேசுறான்னா ரொம்ப தாங்க முடியாத நிலை. அந்த நிலையா இருக்கும்போது சொல்றா இந்த மாதிரி ஞான சம்பந்தன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் வந்து அவன் ஞானம் இருக்கிற மடத்துக்கு தான் இருப்புன்னு அவன் தான் சொன்னான். அவரு முன்பாண்டி தான் சொன்னான். அவன்கிட்ட இப்ப தான் இருப்பான். ஞான சம்பந்தன் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து பார்த்தாருனாலே இந்த வெப்ப நோய் தீரும், பிறவி நோய் தீரும் அப்படின்னா. அதை சேர்க்கலாரு கெட்டிக்காரதனமா சொல்றாரு. மீனவன் செவிய நோய் மீனவனா பாண்டியன் மெய்யுணர்வு அடிப்போர் கூற ஞான சம்பந்தர் என்னும் நாம மந்திரமும் சொல்ல ஆனபோல் அயர்வுதன்னை அகண்டிட அரசன் தானும் ஆனமில்ல வரை பார்த்து வாற்றம் ஒன்று உரைக்க விட்டான் என்பது திருஞான சமுத்திர புராணத்தில் சொல்றார். அப்படின்னு சொன்ன உடனே அழைச்சிட்டு வாழ்க்கை ஒரு பயந்து கூட இட்டு வைக்கல. என்ன உயிர் போற மாதிரி மற்ற கொள்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா பிழைக்க முடியாது. கட்சி கொள்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு பிழைக்க எதிர்கட்சி இருந்தாலும் கூட்டிக்கிட்டு டாக்டர் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட்டிக்கிட்டு அப்புறம் பேசிக்கலாம். நம்ம கட்சி கொள்கையெல்லாம் ஏடிஎம்கேடிஎம்கே இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போய் ஓடிடுவான்ட்டான். அப்புறம் சென்றார்கள் விழுந்தார்கள் அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. ஞான சம்பந்தர்
தலைமாட்டில் சேர் போட்டான் உட்கார்ந்தார். அப்புறம் உட்கார்ந்தவர் கூட விசாரிச்சேன் எந்த ஒன்று கேட்டேன் இந்த மாதிரி சொன்னார். 12 பேர் எங்கள் ஊருக்குன்னு 12 பேர் பாட்டு பாடினார். 12 ஊருக்கும் பாட்டு. அதன் பிறகு அயால் இந்த வெப்ப நோயை தீர்க்க வேணும் அப்படின்னா அப்புறம் ஜமனர்கள் நாங்களும் தீர்க்கிறேன்னா முதலையும் தீர்க்க வேண்டிதானே, இந்த பாதி அவங்க அவரு தீர்க்கிட்டு இந்த பாதியை நாங்கள் தீர்க்கிறோம்னா அதுக்குன்னு சொல்லி

0: ஆயத்தில் உள்ளது நீர் சிறுதோர்வாயுமை பங்கல் திருவாரவாயான் திருநீரே. ஆற்றல் கடைசி பாட்டங்களும் ஆற்றல் அடல் விடையேறும் அளவாயான் திருநேற்றை போற்றி புகழி நிலாவும் உசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடலுற்ற திப்பினியாயின தீர சாத்திய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே. இது இன்ன காரியத்துக்காக பாடிய பாடல் அப்படியே அகச்சான் அப்படின்னு பாடி பூசினாரு. அப்போ விழுந்து வச்சு அப்புறம் இந்த பக்கம் வந்துருச்சு, இந்த பக்கத்து பக்கம் இந்த பக்கம் வந்துருச்சு. அப்புறம் அவனுக்கு தீர்த்து பார்த்தேன், தீர்க்க முடியல. அவனுக்கு இருந்த மந்திரமும் தீர்ந்து வச்சு, மயிர்பிரியும் தீர்ந்து வச்சு, அவனுடைய இது கர்வமும் தீர்ந்து வச்சு, தமிழர்களுக்கு இருந்த கர்வமும் தீர்ந்து வச்சு, மயிர்பிரியும் தீர்ந்து வச்சு, மந்திரமும் தீர்ந்து வச்சு. அப்புறம் நீங்களும் அங்கே போய் கூட போயிருக்கடா அப்படின்னா ராஜா தமிழர்கள். சாமி இந்த பக்கமும் பூசி விடுங்கண்ணா, இந்த பக்கமும் அந்த மந்திர திருநெட்டு மையத்தை பாடி பூசினாரு. நார்மலாக அதன் பிறகு ஏழை சம்பந்தம் வச்சான், புனல் வாதம் வச்சேன், கடல் வாதம் வச்சேன், எல்லாவற்றிலும் ஞான சம்பந்தர் விருத்தி, ஞான சம்பந்தர் விருத்தி, சமணர்கள் தோல்வி. சமணர்கள் ஏழை நாட்டை விட்டு உடனவேன், கழுவில் ஏறினவேன், நழுவனவேன், இப்படி எல்லாம் அந்த சமண மதம் உடைந்து ஓடி போய்விட்டது. சமண மதம் உடைந்து ஓடி போய்விட்டது, தொலைந்து ஓய்விட்டது, பறந்தெழுந்து அவன் முதலாம் பரசமயம் பரசமய நெறிமாற சிறந்தழு சைவ நெறி திருநேற்றின் ஒளி விளங்க அறந்தகட புகழியருள் அமுதுடைய திருமலைப்பால் சுரந்தளித்த சிவகாம சுந்தரி உன் கடன் போற்றி என்பது அம்பாள்ஜி அறையினாலே அவள் கொடுத்த பாலினாலே பாட்டு பாடி, பாலை குடிச்சுட்டு பாட்டு பாடி, பாலை குடிச்சுட்டு பாட்டு பாடி, அந்த பாட்டு மூலமாக சைவ சமயத்தை நிலைநாட்டிய பெருமை ஞான சம்பந்தம். அந்த ஞான சம்பந்தரை வரவழைச்சு அந்த ஞான சம்பந்தரை சமணர்கள் 8000 சமணர்கள் இருக்கிற நாட்டுக்கு கணவனே சமணர் வயசுல இருக்கும் போது ஞான சம்பந்தரை வரவழைச்சு, ரகசியமாக வரவழைச்சு, சாமர்த்தியமாக வரவழைச்சு, தைரியமாக வரவழைச்சு, அவர் மூலமாக துக்கநாதர் துணையை கொண்டு மீனாட்சி துணையை கொண்டு சைவ சமயத்தை நிலைநாட்டிய பிறகு மங்களேசர் இருக்கும். இதை நினைச்சு பார்த்தா எந்த கும்பலையாவது வேற சாமியை மூடுவாரா? மங்கேசர் நினைச்சு பாரு, எந்த பெண்மணிக்கு இருந்த புத்தி வந்து எங்கெங்கயோ போயிட்டு இருக்கா, எங்கெங்கயோ போயிட்டு இருக்கா. இதுவப்பாலும் குப்பைகளா போச்சு, ஏராளமா குப்பை பெண்கள் நிறைய குப்பைகளா போச்சு. இதை நினைச்சு பார்த்தா சைவ சமயத்தை விட்டு போக மாட்டேன். ஒரு மங்கே இருக்கிற சீனாவதுதான் சைவ சமயம் தலைத்தது. ஞான சம்பந்தர் செய்தாரு, செய்யறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் அதற்கு வேண்டிய ஆக்கப்பூர்வமான காரியங்களை எல்லாம் செய்து வரவழைத்து நிலைநாட்டிய பெருமை மங்கையில இருக்கு. மதுரைக்கு பக்கத்துல போகும்போது தொண்டர்கள் காட்டினார், அங்க தெரியறதான் திருவாரவாய் கோபுரம்னு காட்டினார்கள். ஞானது மதுரை அப்பவே கோபுரம் வந்துருக்கு, இங்க தெரியற கோபுரம் திருவாரவாய் கோபுரம்னு காட்டினாங்க. காட்டின உடனே பாடுறாரு, அவளை பார்க்கல, ஊருக்குள்ள போகல, புலச்சிறையார பார்க்கல, அப்பவே பாடுறாரு. வளவர் ஓம் பாவை வரிவளைக்கை மடமணி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் வரவ பொங்கடல் உருவம் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் மருளி அங்கையற்க இதனோடு அமர்ந்த அறவாயாவதும் இதுவே. இப்படி பார்த்தோம் இந்த முதல் பாட்டு மங்கையர்கரசி, இரண்டாவது புரட்சர நாயனார், மூணாவது மங்கையர்கரசி, நாலாவது புரட்சரியார். இப்படி பார்த்து கடைசி பாட்டு எப்படி தெரியுமா? பாண்டிமாதேவி குலச்சிறை என்னவர் வரவன் அன்னலம்பிருகிர் ஆரவாயிசன் திருவடி யாங்கவை போற்றி என்று ஏழை கடைசி பாட்டில் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து பாடினார். அதனால இப்படி எல்லாம் இவ்வளவு பெரிய அதிசயமான காரியத்தை, இவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியத்தை, இவ்வளவு பெரிய சமயத்தை, எதிர் சமயத்தை நிராகரித்து அந்த சமயம் தோற்று ஓடும்படியாக செய்து சைவத்தை நிலைநாட்டிய பெருமை மங்கை இருக்கிறது. அதனாலே இந்த மங்கையர்கரசியார் புராணத்தை அவர் என்னமா பாடினாரோ, மங்கையர்கரசி வளவர் கொம்பாவை வரிவளக்கை மடமானின்னு ஞானசம்பந்தர் பாடினாரோ அதே அறிய வச்சு இன்னொரு படி மேலே வச்சு, அதே அறிய வச்சு இன்னொரு படியை மேலே வச்சு பாடுறாரு. அது கேட்கிறார், மங்கையர்கரசி வளவர் கொம்பாவை வரிவடை கைமடமானி, அது ஞானசம்பந்தர் தேவாரம். இவர் இப்படி பாடுறாருமா, மங்கையர்க்கு தனியரசி எங்கள் குல தெய்வம். மங்கையர்க்கு தனியரசி எங்கள் குல தெய்வம், வளவர் திரு குல கொழும்பு. சோழராஜாவுடைய குழும்பு வளவர் திரு குல கொழும்பு வளைக்கை மாணி செங்கமல திருமடந்த கண்ணி நாடாள் தென்னர்கூல பரிதார் தென்னர்கூல பழி தீர்த்த தெய்வப்பாவை. பாண்டியனுக்கு இருந்த பழிய தீர்த்த தெய்வம் எங்கள் வீரான் சண்பயர் போன் அருளினாலே இருந்தமிழ்நாடு உற்றையுடன் நீங்கி இப்பா நீங்கி தங்கள் பொங்கொழிவன் திருநீரு பரப்பிறாரை கொற்றுவார்களல் எம்மால் போற்றலாமே. இப்படியான மங்கையர்களுடைய பெருமையெல்லாம் அந்த மங்கையரசியாருடைய திருவடியை யார் வணங்கி இருந்தார்களோ அவர்களுடைய திருவடியை நான் வணங்குவேன். பூசூர சூடாமணியாம் புகழிவேந்தர் போனக ஞானம் பொழிந்த புனித வாக்கால் தேசுடைய பாடல் வரும் தவத்தினார் மறை மொழிந்த திருவாயான் ஞானப்பால் உண்ட திருவாயினாலே மங்கையர்கரசியாருடைய பேரை வச்சு பாடும்படியாக மங்கையர்கரசியார் ஞான சம்பந்தர் வாக்கினால பாட்டு பெரும்படியாக தவம் பண்ணினார். பாடல் பெறும் திறத்தினார் தவத்தினாரே செப்புவது யாம் என்னறிந்த தென்னர்கோமான் மாதில் புகழ் நெடுமாறன் தனக்கு செய்வ வழித்துணை நெடுங்கார் மன்னிப்பெண்ணை ஆற்றில் நெறி அவரோடும் கூட ஈசர் அடிநடற்கள் அமர்ந்திருக்க அருளும் பெற்றார். அதனாலே கணவனையும் செய்வனாக்கி நாடு முழுவதையும் செய்வமாக்கி கணவனையின் நாயன்மார் வருகிறது என்று தாழ்ந்த நாயன்மார் பெரிய வருநாடென்றும் பிழையார் செய்வ பொன்னி வளம்பெருக்க வளவர் கோலம் இருக்கும் தங்கள் திருநாடு போர் செழிய தென்னர் நாடு. ஆக வருநாளென்றும் விளையா தெய்வ புண்ணி வருகின்ற காலத்திலும் வற்றாமல் நீர் ஓடிக்கொண்டிருந்த தெய்வ புண்ணிங்கிறார். இதுக்கு என்ன சரி ஆகையினாலே இப்படி மங்கையர்கரசியாருடைய பெருமையை சொல்லி இந்த பெருமை நம்ம காவிரி நாட்டு சோழராஜாவுடைய தவம் அவன் செய்த தவத்தினால அவள் வந்தாள் அவள் செய்த தவத்தினால ஞானசம்பந்தர் வந்தார் ஞானசம்பந்தரால சைவம் தழைத்தது என்றெல்லாம் சொல்லி போற்றுகிறார். இப்படி வந்து மங்கையர்கரசியாருடைய பெருமை அளவில்லாதது. அப்படிப்பட்ட மங்கையர்கரசியார் உடைய ஒரு அருளினாலே தவத்தினாலே இந்த உலகத்தில் திருநீறு நிலைச்சிருப்பது. அதனால அப்படிப்பட்ட நெறிய வளர்த்தவளாகிய மங்கையர்கரசியார் திருவடியில் வணங்கி வாழ்த்து மன்னியசி மறைனாவன் என்ற ஊர் புதில் வரிவளையால் மாணிக்கும் வரிவளையால் மாணிங்கிறத மங்கையர்கரசி நேசனுக்கும் அறியன் அடுத்தா போல நேசநாயனார்னு வர்றாரு திருவருடால சிந்திக்கலாம்னு சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வதி
1: நம சிவாய் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
2: கன்னிப்பெண்கள் நல்ல கணவன்மார் வேண்டும் என்பதற்காக மார்கழி மாசத்தில் விடியற்காலையில் எழுந்து நீராடப் போகிறார்கள். அப்புறம் நீராட போகின்ற போது எழுப்பிக் கொள்கிறார்கள். அப்புறம் குளத்துக்கு போறார்கள். கரையில் இருந்து திடீரென்று குளித்து குதித்து நீந்தி விளையாடுகிறார்கள் என்றெல்லாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மீண்டும் பார்க்கணும். ஒரு நாள் அவர்கள் தாங்கள் குளிக்க வேண்டிய ஒரு குளத்தை நோக்கி போகிறார்கள். அந்த குளத்தை பார்த்த மாத்திரத்தில் அவர்களுக்கு பார்வதியும் பரமேஸ்வரனும் ஒன்று சேர்ந்து அர்த்தநாரியாக இருப்பது போல ஒரு காட்சி அவர்களுக்கு தெரிகிறது. அதாவது இவர்கள் மனத்திலே என்ன எண்ணம் மிகுதியாயிருக்கிறதோ அந்த எண்ணம் வெளி தோற்றத்திலும் புலப்படும். குளத்திலே ஒரு பக்கம் கரிய நிறமுள்ள குவளைப்பூக்கள் பூத்திருக்கின்றன. இன்னொரு பக்கத்திலே சக்கச்சிவேர் என்று தாமரை பூக்கள் பூத்திருக்கின்றன. இரு பக்கம் கருப்பும் இன்னொரு பக்கம் சிவப்பாக இருக்கிற இந்த தோற்றத்தை பார்த்தவுடனே அர்த்தநாரியனுடைய வலது பாகத்திலே சிவன் சிவப்பாக இருப்பதையும் இடது பாகத்திலே உமாதேவி கருப்பாக இருப்பதையும் அவர்களுக்கு நினைவு ஊட்டிவிட்டது. அதனால அந்த குளத்தை அவர்கள் எங்களுடைய பெருமாட்டியும் எங்கள் கோணம் சேர்ந்து இருப்பது போன்ற ஒரு காட்சி தெரிகிறது என்பதாக பார்க்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் அந்த குளத்திலே கொஞ்சம் ஊர்ந்து பார்க்கிறார்கள். குளத்தினுடைய கரையிலும் சரி, குளத்தினுடைய தண்ணீரிலும் சரி, அன்னங்கள் என்ற பறவைகள் நீந்தி விளையாடுகின்றன. அங்கே பறவைகள் இருப்பதை குளத்தில் பார்த்தார்கள். இன்னொரு பக்கம் அந்த குளத்திலே தண்ணீரிலே பின்னி பின்னி கிடக்கின்ற பாம்புகளை, நீர்பாம்புகளையும் பார்க்கிறார். உமாதேவியானுடைய பகுதியிலே இந்த பறவைகள் என்று சொல்வதை குருகு என்ற பெயரால் ஆசிரியர் நினைவுபடுத்துகிறார். குருகு என்றால் அன்னப்பறவையையும் குறிக்கும், பெண்கள் கையில் அணிகின்ற வளையலையும் குறிக்கும். ஆகவே குளத்தில் இருக்கின்ற அந்த அன்னப்பறவைகளாகிய குருகுகள் குளத்தில் இருக்கின்றன. உமாதேவியினுடைய கையிலே வளையல்கள் இருக்கின்றன. அதனால் உமாதேவி போல் ஒரு பாகம் இருக்கிறது. இன்னொரு பாகம் ஒன்றோடு ஒன்று பின்னி கிடக்கின்ற பாம்புகள் அந்த குளத்தில் இருக்குது. சிவபெருமானோட உடம்பிலும் பாம்புகள் இருக்கின்றன. ஆகவே சிவன் உமாதேவி ரெண்டு பேருடைய பாகமும் அதில் இருக்கிறது என்று அவர்கள் ஒப்புமை பார்த்தார். மூன்றாவதான கருத்து, அந்த குளத்திலே சாமானியவர்கள், பக்தி இல்லாத மக்கள் குளிக்க வருகிறார்கள். எதற்கு குளிக்க வந்தார்கள் என்று கேட்டால், உடம்பில் இருக்கிற அழுக்கை தேய்த்து குளிக்கணும். அது அவங்களுடைய நோக்கம். சாமானியர்கள் அவர்கள் ஏதோ வேலை செஞ்சார்கள், உடம்பு வேர்த்தது, அழுக்கு பிடிச்சது, அழுக்கை நீக்கிக் கொள்வதற்காக குளத்தை குளிக்க வரார்கள். ஆனா பக்தி மார்க்கத்தில் இருக்கிற இந்த குளத்து குளிக்க போனா என்ன கருத்தோடு போறார்கள்? தங்களுடைய உடம்பு அழுக்கு மட்டுமல்ல, தங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அழுக்கு, பாவம், இவை நீங்க வேண்டும் என்று குளத்துக்கு குளிக்க வருகிறார்கள். ஆகவே சாமானியமான மக்கள் குளத்துக்கு குளிக்க வருவதும், தெய்வத்தை நோக்கி போகிறவர்கள் செயல்களும் அமைத்து இதில் ஒரு அழகான ஒப்புமையை இங்கே பார்க்க வருகிறார்

மடுவுக்கு போனார்கள், மடுவை பார்க்கிறார்கள். அந்த மடு என்பது ஆழமான குளம். அந்த ஆழமான குளத்தை பார்த்த மாத்திரத்தில் அது உமாதேவியும் சிவபெருமானாக அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறது என்று சொன்னார். இதுதான் பார்க்கின்றவருடைய உள்ளம் உயர்ந்ததாக இருக்கிற போது பார்க்கப்படுகிற பொருளும் உயர்ச்சியாக அங்கே காணப்படும். தெய்வமாக பார்க்கிற பார்வை. பாரதியார் ஒரு நாள் ஒரு காக்கை தன் வீட்டுக்கு வந்தது. அந்த காக்கையை பார்க்கிறார். ஆனா அந்த காக்கை அவருக்கு எப்படி தெரிகிறது? திருமால் போல தெரிகிறது. மற்றவர்களுக்கு அப்படி தெரியாது. அவர் உள்ளத்திலே திருமாலுடைய ஊற்று அதிகமாக இருப்பதனாலே பாரதியார் காக்கையை பார்க்கிறார். ஒரு நெருப்பை பார்க்கிறார், நெருப்பை தொட்டு பார்க்கிறார். அந்த நெருப்பிலே திருமாலை தொடுகின்ற ஒரு சுகம் தெரிகிறது என்று பாடுறார்.

காக்கையினுடைய இறக்கையை பார்த்தாலேயே உந்தனுடைய கரிய நிறம் தோன்றுதையா நந்தனாளா? திருமாலே கண்ணனே, உன்னுடைய கருப்பு நிறம் காக்கையிலே நான் பார்க்கிறேன். தீ குவிரலை வைத்தால் நின்னை தீண்டு சுகம் தோன்றுதையா நந்தலாலா? நெருப்பிலே கை வைத்தால் எனக்கு சுடவில்லை கண்ணனே, உன்னை நான் தொடுகின்ற போது எனக்கு எவ்வளவு இன்பம் உண்டோ அந்த இன்பம் எனக்கு அந்த தீயிலே கிடைக்கிறது என்று சொல். அது மனோபாவம் வல்லியவர்களுக்கு சாமானிய பொருள் தெய்வமாக தோற்றி காட்சி அளிக்கும். ஆனாயநாயனார் அதுபோல்தான் காட்டிலே மாடுகளை மேய்க்கப் போகிறார். தினமும் அந்த தினைக்கு அந்த பெரிய புல்வெளியிலே மேய்க்கிற போது ஒரு பெரிய கொன்றை மரம், கொன்றை மரம் பக்கமாகத்தான் மாடுகளை மேய்த்துக் கொண்டு புல்லாங்குழல் கூதுவார். அன்றைக்கு ஒரு நாள் சிறப்பான ஒரு நாள், அதே கொன்றை மரத்தை பார்க்கிறார். ஆனா அன்றைக்கு கொன்றை மரம் என்னமா இருக்குன்னா, நிறைய சடசடையா பூ பூத்து காய்களையும் தொங்க விட்டு ஒரு மலர்ச்சி உடையதாக அந்த மரம் மாறுதலாக தெரிகிறது. இந்த மலர்ச்சி உடைய மரத்தை பார்த்த போது கொன்றை மரம் மறைந்து போகி சிவபெருமான் அவர் கண்ணுக்கு தெரிகிறார். கொன்றை பூவெல்லாம் சிவபெருமான் ஜடையில இருக்கிறது போலவும் அந்த கொன்றைக்காயெல்லாம் சிவபெருமான ஜடை போலவும் அவருக்கு தெரிகிறது. ஆகவே கொன்றை மரமே சிவனாக அவருக்கு காட்சி கொடுத்து விட்டது. இதைத்தான் நம்முடைய திருமூலர் சொல்லுவார், யானையை கண்டால் அங்கே மரத்தை காண முடியாது, மரத்தை கண்டால் யானையை காண முடியாது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யான். ஆகவே பரிபக்குவம் உள்ளவர்களுக்கு அந்த இடத்திலே இறைவன் தோற்றம் வரும். அதுபோல இந்த பக்குவமாகிய பெண்கள் குளத்திலே குளிக்கப் போன போது குளமே அவர்களுக்கு இறைவனும் இறைவியுமாக தோன்றியதை மாணிக்கவாசகர் பாடி காட்டுறார். பைங்குவளை கார்மலரால் பசிய குவளை பூவை போன்ற கருப்பான கண்களினாலே, கண்கள் இருப்பதால், குவளை பூக்களை போன்ற கண்கள் உமாதேவிக்கு இருக்கிற காரணத்தால் எங்கள் பிராட்டியை போல் இருக்கிறது குளம். செங்கமல பைம்போதால் அதே குளத்தில் இன்னொரு பக்கம் தாமரை பூத்திருக்கிறது. அது இவர்களுக்கு எப்படி தெரிகிறது? செங்கமலம் சிவந்த தாமரை பூவை போன்ற பைம்போது அழகான கைகளினாலே, தாமரை பூவை போன்ற அழகான கைகள் அந்த உமாதி பெண்ணுக்கு உமாதேவிக்கு இருக்கிறது. குவளைப்பூ கண் போல் இருக்கிறது, தாமரைப்பூ கை போல் இருக்கிறது. அடுத்தாற் போல அங்க இருக்கிற குருகுகளை பார்க்கிறார் நாரை. அங்கம் குருகு இனத்தால் அங்கு அம் குறியின, அங்கு அந்த கையிடத்திலே அம் அழகான குருகு வளையலின் கூட்டம், நிறைய வளையல் போட்டிருக்காரு. ஆகவே குவளை போன்ற கண், தாமரை போன்ற கை, அந்த கையிலே வளையல் அணிந்திருக்கிறார். பின்னும் அறவத்தால் அந்த உமாதேவியினுடைய பின்பக்கத்திலே போய் பார்த்தால் ஜடை பின்னி தொங்கிறது. அந்த ஜடையிலே ஒரு நாகம் ஒத்தி பின்னி இருக்கிறார், ஜட நாகம் வைத்து பின்னி இருக்கிறார். பின்னப்பட்ட நாகம் அவளுடைய பாகத்திலே இருப்பதினால் எங்கள் பிராட்டியும், எங்களுடைய பிராட்டியாகிய உமாதேவியும் இந்த குளமும் சமமாயிருக்கிறது, இந்த குளம் பிராட்டிக்கு சமமாயிருக்கிறதுன்னு சொல்லிட்டார். இனி இதே குளம் சிவனுக்கு சமமாயிருக்கிறதுன்னு சொல்ல வர, பைங்குவளை காரு மலரால் பசிய குவளைப்பூ போல கரிய நிறமான கண்டம் ஆகிய மலரினால், சிவபெருமானுடைய கண்டம் அந்த நீலோற்பழம் போல கருப்பாயிருக்கிறதுனாலே நீல கண்டனாக இறைவன் காணப்படுகிறான். செங்கமல பைம்போதால் சிவந்த தாமரை போன்ற முகம், சிவனுக்கு ஐந்து முகங்களும், தாமரை பூ போல முகம் இருக்கிறது, கடுப்பிலே நீல குவளை போல கண்டம் இருக்கிறது. அங்கம் குறுகினத்தால் அதன் பிறகு அவருடைய உடம்பிலே எங்கு பார்த்தாலும் அல்லது குறிப்பிட்ட ஒரு அங்கத்திலே குறுகின் இனம் இருக்கிறது. குறுகு என்பது நாரை, நாரையினுடைய இறகு ஒன்று அவர் தலையிலே அணிந்திருக்கிறார், கொக்கு இறகு. அதான் குறுகின் இனம், குறுகினுடைய இனமாகிய ஒரு உறுப்பு அந்த சிவபெருமானுடைய தலையிலே காணப்படுகிறதுனாலே பின்னும் அறவத்தால், பின்னும் மேலும் இதற்கு மேலும் கூட
அவர் உடம்பிலே பாம்புகள் காணப்படுவதாலும் இந்த குளத்தை ஒத்திருக்கிறார். தங்கள் மலங்கழுவார் வந்து சாறுதலினால், தங்கள் தங்களுடைய அழுக்கை போக்கிக் கொள்ளுகிறவர் வந்து சேர்கிறார்கள். குளத்திலே வெறுமே உடம்பின் அழுக்கை போக்கிக் கொள்வதற்காக மக்கள் வருகிறார்கள். ஆனா உமாதேவியிடத்திலும் சிவபெருமானிடத்திலும் போகிறவர்கள் தங்களுடைய ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களை கழுவிக்கொள்வதற்காக சாறுகிறார்கள். ஆகலினாலே இந்த மடு சிவபெருமானும் இந்த மடுதான், உமாதேவியும் இந்த மடுதான், ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிற ஒரே மடு இது. அதனாலே சிவபெருமானிடத்திலே சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய இன்பத்தை இந்த குளத்திலே குதித்து நாம் அனுபவிப்போம் என்று அந்த பெண்கள் சொல்லி குளிக்கிறார்கள். எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் இசைந்த பொருந்திய பொங்கு மடு, தண்ணீர் நிறைய பொங்கி வழிகிறதாகிய இந்த மடுவிலே புகப்பாய்ந்து, மடுவிலே போய் இவர்கள் இறங்கி குளிப்பதில்லை கூட பார், கரையிலிருந்து திடீர்னு குளிப்பார். ஏன்னா குளிர் காலத்துல இறங்கினா குளிரும் பாதியில ஏறிடுவாங்க, குளிர்றது குளிக்கப்படாது. கரைன்னு பொத்துன்னு குளிச்சுட்டோம் வச்சுங்க, அப்புறம் குளிரெல்லாம் போயிடும். அதனால புக்கு முகேறன என்ற முன்னே ஒரு பாட்டு வந்ததே அதே போலத்தான், புகப்பாய்ந்து அந்த குளத்துக்குள்ளே உள்ளே மூழ்கும்படியாக கரையிலிருந்து திடீரென்று பாய்ந்து பாய்ந்து ஒரு தரம் மட்டுமல்ல திரும்ப திரும்ப பாய்ந்தார். தண்ணீர்ல குளிக்கிறது அப்படி நீங்க கரையேறது, மறுபடியும் கரையிலிருந்து குளத்துல குளிக்கிறது, இப்படி இந்த சிறு பெண்கள் திரும்ப திரும்ப குதித்து அங்க என்ன பண்ணார்கள், நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப. அவர்கள் குளிக்கிற போது ரெண்டு கையும் அசைக்கிறார்கள், ரெண்டு காலம் அசைக்கிறார்கள். நீஞ்சுகிற போது கையும் காலம் அசைச்சா, கை அசைக்கிற போது கையில இருக்கிற சங்கம் சங்கு வளையல்கள் ஒலிக்கின்றன, கால் அசைக்கிற போது கால்ல சிலம்புகள் ஒலிக்கின்றன. அதான் ரெண்டும் சொல்றார், நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப. நம்முடைய கையில் இருக்கிற சங்க வளையல்களும் ஒலிக்க, காலில் இருக்கிற சிலம்புகளும் ஒலிக்க, கலந்து ஆர்ப்ப அதோடு சேர்ந்து ஒலிக்க, கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க, கொங்கைகள் பொங்க மார்பு பருக்க. இவர்கள் மூச்சை இழுத்து விடுகிற காலத்திலே மார்பு பொங்குகிறது, அதனாலே கொங்கைகளும் விரிந்து வருகின்றன. நீஞ்சுகின்றவருடைய மார்பு விரியும், அதனால நீந்துதல் ஒரு சிறந்த விளையாட்டு என்று சொல்ல, மார்பு விரிவதற்காகவே நீந்துதல் வேண்டும். பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கஞ்சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப, கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க. கையினால் குடைந்து குடைந்து அப்படி நீந்துகின்ற போது தண்ணீர் கரையிலே மோதி கரைக்கு மேலும் போகிறதாம், அது பொங்குவது போல் தோன்றுகிறது. பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய், பங்கைய பூம் புனல், பங்கயம் தாமரைப்பூ பூத்திருக்கின்ற புனல் இந்த தண்ணீர், பூம்புனல் அப்புறம் தாமரைன்னு சொல்லிவிட்டு பூம்புனல்ங்கிறாரே, பூ என்பது பங்கையப்பூ என்று சேர்த்து படிச்சு தாமரைப்பூ இருக்கிற தண்ணீரிலே என்று பொருள் கொண்டுவதா எப்படி என்று சிந்தித்து பார்த்தால் பூம்புனல் என்று இருக்கிறது. பூ என்பதற்கு ரெண்டு பொருள், மலர்னு அர்த்தம் சொல்லலாம், பொலிவு அழகுன்னு சொல்லலாம். பூ என்றால் பொருட்பெயர், பொலிவு என்பது பண்பு. ஒரு சொல்லோடு பண்பு சொல் சேரும்போது இடையிலே மெல்லினம் மிக வேண்டும், பொருட்பெயரோடு சேரும்போது வல்லினம் மிக வேண்டும். எருமையினிடத்திலிருந்து பால் கறக்கிறோம், அப்ப எருமை ஒரு பொருள், பால் ஒரு பொருள், ரெண்டும் சேர்ந்து போது எருமை பால் என்று வல்லினம் மிகுகிறோம். பசு என்பதோடு பால் என்ற சொல்லை சேர்க்கிறோம், அப்போ பசுப்பால் என்று வரணும். ஆனா என்ன பண்ணி இருக்கிறார்கள், பசும்பால் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனாலே பசு என்பது விலங்கல்ல, அது பண்பு. பசு என்பது மஞ்சள் நிறமான பசலை நிறம் படர்ந்திருக்கிற பால், பசுமாட்டு பால் பசலை படரும், அதனால அதுக்கு பசும்பால். இம்மன்னா வந்து விட்டால் பண்பை குறிக்கும். ஆகவே பூம்பொய்கை பூம்புணல் என்று வருமானால் பூக்களை உடைய குளம் சொல்லப்படாது, அழகை உடைய குளம் பூம்புணல், பொலிவினையுடைய அழகாயிருக்கிற தண்ணீர் என்று சொல்லணும். இதுதான் விதி. பங்கைய பூம்புணல் வாய்ந்து ஆடு, ஆகவே இந்த பொன்னல் பொங்கு தாமரை பூக்களினுடைய
பூங்குணல் அழகான பொலிவு மிக்க புனலிலே பாய்ந்து குதித்து ஆடு நீர் ஆடுவாயாக என்று அந்த ஒரு பெண் இன்னொரு பெண்ணோடு சொல்லி விளையாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதில் அந்த குளத்தை அவர்கள் தெய்வமாகவே கண்டார்கள், தெய்வ காட்சியாக பார்த்தார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடல், தெய்வமாக பார்க்கிறது. இது வந்து ஆனாயனானுடைய வரலாற்றினுடைய உள்ளீடு தான். பார்க்கிற பொருளை எல்லாம் தெய்வமாக பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தம். எங்கு பார்த்தாலும் இறைவன் இருக்கிறதா காணுகிற காட்சி. காதார் குழையாட பைம்போ கல நாட கோ

தாயீம். தண்ணீரிலே குளிக்க வேண்டும். அப்படி குளிக்கின்ற போது ரெண்டு செயல்கள் இந்த பாட்டிலே குறிக்கப்படும். ஒன்று, இவர்கள் குளிக்கிற போது இவர்கள் அணிந்திருக்கிற

கழுத்தில் சங்கிலி, கையில வளையல், இப்படி எத்தனையோ ஆபரணம், அதுவும் அசைகின்றது. அசையும்படியாக கோதை குழல்லாட இவர்கள் கூந்தல் பின்னி இருக்கிற கூந்தலும் அசைகிறது. அந்த கூந்தல்ல பூ வைத்திருக்கிறார்கள், அதான் கோதை. கோதைனா பூமாலை. பூமாலை அணிந்திருக்கிற கூந்தல் அசைய, கூந்தல் அசைந்த உடனே இந்த கூந்தலுக்கு மேல இந்த பூ, பூவுக்கு மேல இந்த வண்டு எழுந்து பறக்க ஆரம்பிச்சு. அதில் உட்கார்ந்திருக்க முடியலதால கூந்தல் அசைஞ்சதனாலே வண்டு எழுந்து விட்டது. வண்டின் குழாமாடு கூந்தலில் அமைதியாக மொய்த்துக் கொண்டிருந்த வண்டு இப்ப மேலெழுந்து அதுவும் ஆடிட்டு. இந்த நான்கு செயல்களும் அவர்களுடைய உறுப்புகள் அசைகின்றது, ஆபரணம் அசைகின்ற அசைவை பற்றி பாடிய செய்திகள். இனிமேல் அவர்கள் தண்ணீர்ல குளிக்கிற போது ஒரு பாட்டு பாடு, தெய்வத்தை நினை. அது எப்படி என்பதை விளக்க வருகிறார். சீத புனல்லாடி, சீத புனல் குளிக்கிறார்கள். சீதம் என்றால் குளிர்ச்சி, குளிர்ச்சியான தண்ணீரில் குளித்தார்கள். விடியற் காலத்திலே வெந்நீர்ல குளிக்க கூடாது, குளிர்ந்த நீர்ல குளிக்கணும். குளிர்ந்த நீர்ல குளிக்கிற போது ஆத்தல இருக்கிற தண்ணீர், குளத்தில் இருக்கிறது அல்லது கிணத்துல இருக்கிறது எல்லாமே குளிர்ச்சியான தண்ணீர் தான். ஆனால் குளத்தில் இருக்கிற தண்ணீர் இருக்க அது விடியற் காலம் போய் பார்த்தோம்னா சற்று வெதுவெதுப்பார்க்கும், அவ்வளவு தூரம் குளிர்ச்சியா ரொம்ப ஜில்லுன்னு இருக்காது. ஆனா இவர் என்ன சொல்றார், சீத புனல்னு சொல்றார். அப்ப எந்த தண்ணீர் அப்படி சில்லிப்பா இருக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, மலையில சுனையில இருக்க தண்ணி ஐசத்தான், அப்படி ரொம்ப சீதமா தான், குளிர்ச்சியா தான் இருந்து ஆகணும். ஏனென்றால் நம்முடைய சமதளமா இருக்கிற மணல் வெளியில குளங்கள் இருக்கிற போது சூரியனுடைய வெப்பத்தை மணல் பரப்பு வாங்கி அந்த பூமிக்குள்ள இந்த சூடு வச்சிருக்கிறது. அந்த தண்ணீரும் சூரியன வெப்பத்தை வாங்கிச்சு. ஆனா தண்ணீர் சாயந்தரம் ஆன உடனே தன்னுடைய வெப்பத்தை வெளியில கக்கி விடும். கக்கி விட்டதுன்னா குளிர்ச்சியாகும். தண்ணீர் குளிர்ச்சியாகிற அதே நேரத்துல பூமியில இருக்கிற வெப்பமும் வெளியிலே கக்கு. அந்த வெளியில வர்ற வெப்பம் மறுபடியும் தண்ணீர்ல ஏறுற போது தண்ணீர் கொஞ்சம் வெதுவெதுப்பாய். ஆகவே தண்ணீர் குளத்திலே வெதுவெதுப்பாக இருக்கும். மேல் பரப்புக்கு ஜில்லுமோ கொஞ்சம் கீழ்ப்பரப்பு வெதுவெதுப்பாய் இருப்பதை நேர அனுபவிச்சு பார்த்தால் நன்றாக தெரியும். ஆனால் இவர் சீதப்புணல் என்று சொல்வதனாலே குளங்களை அல்ல, இது சுனை தண்ணீரை சொல்றார் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு அதுக்காகத்தான் இந்த வேறுபாடு சொல்றோம். இது திருவண்ணாமலையிலே சுனையில குளிக்கிறார், சிதம்பரத்தில் உள்ள குளத்திலே அல்ல. சிதம்பரத்துல பாடினது இந்த பாட்டுன்னு சில பேர் சொல்றாங்க, இது சிதம்பரத்தில் பாடப்பட்டது அல்ல, இது திருவண்ணாமலையிலே சுனையிலே குளிக்கிற பெண்களுடைய நிலையை வர்ணிச்சது என்பதற்காக இவ்வளவு விளக்கம். சீத புனல்லாடி சிற்றம்பலம் பாடி, சிற்றம்பலத்தை பாடுகிறார். எங்கிருந்தாலும் சிதம்பரத்தை நினைச்சிடலாம், திருவண்ணாமலையிலிருந்து குளிக்கிறவர்கள் திருவண்ணாமலையை நினைக்கலாம், சிதம்பரத்தையும் எண்ணலாம். ஆகவே அங்கே குளிக்கிறவர்கள் சிதம்பரத்தை கொஞ்சம் நினைத்து பார்த்தார்கள், அதையும் பாடினார்கள். வேத பொருள் பாடி, வேதம் சொல்லும் பொருளை பாடினார்கள். வேதத்திலே சொல்லப்படுகின்ற பொருள் பரமேஸ்வரன், இறைவன், சிவபெருமான், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இந்த மூன்று பேர்களையும் முக்கியத்துவமாக அந்த வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிற பொருளை இவர்கள் பாடினார்கள். அப்படி சொல்லப்படுகிற பொருள்ல மூன்றில எது சிறப்பானது என்றால் சிவன் தான் ரொம்ப உயர்ந்தவன், சிவன் முக்கியத்துவம் உடையவன். அதனாலே சிவனை அவர்கள் பாடினார்கள். அப்பொருள் ஆமா பாடி, அந்த சிவம் என்ற பொருள் இருக்கிற முறை, ஆமா என்றால் அவன் உள்ள நிலை. சிவன் எப்படி இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது, பிரம்மமாக இருக்கிறார். பிரம்மம் என்பது ஞானம், ஞான பொருளாக ஞானமே வடிவமாக இருக்கிற சிவபெருமானுடைய தரத்தையும் பாடுங்கள். சோதி திறம்பாடி, அவன் ஞானமயமாயிருப்பதோடு கூட சோதி வடிவாக இருக்கிறான். இது திருவண்ணாமலையிலே இறைவன் ஜோதியாயிருக்கிறார். திருமாலும் பிரம்மாவும் தேடி போன போது இரண்டு பேரும் காண முடியாதபடி, அடிமுடி காண முடியாதபடி பெரும் சுடராக தீப்புழம்பாக ஜோதியாக எழுந்தார். அந்த ஜோதியாக எழுந்த திறம் என்றால் கதை. பிரம்ம விஷ்ணுனாலே காண முடியாத கதையை பாட்டாக பாடிக்கொண்டு குளித்தார்கள். சோதி திறம்பாடி சூழ் கொன்றை தார்வாடி. அப்புறம் நெருப்பு வடிவமாய் இருந்த சிவபெருமான் தன்னுடைய சுய வடிவத்தை அவர்களுக்கு காட்டினார். அந்த பிரம்மா விஷ்ணுவும் சுவாமியும் உடைய

0: வழியும் முடிய நாங்கள் காண முடியவில்லையே, நீ எங்குற்றாய் என்று புலம்பினார்கள். உடனே சோவருமான் அந்த லிங்கத்திலிருந்து இங்குற்றேன் என்று தோன்றினான். பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடி போனார்கள், தேடி காண முடியவில்லை. திரும்பி வந்தார்கள். திரும்பி வந்த போது எங்குற்றாய் எங்குற்றாய் என்று கேட்டார்கள். இங்குற்றேன் என்று இலிங்கத்தையே தோன்றினான். இது அப்படியே அப்பர் சுவாமிகள் ஒரு இடம் லிங்கோர் பவர் என்று இப்ப கோயில்கள் எல்லாம் ஒரு மூர்த்தம் ஒன்று வைத்தது, ஒரு பெரிய லிங்கம். அந்த லிங்கத்துக்கு நடுவில் ஓவல் வடிவத்திலே ஒரு சிவன் நிக்கிறதாக காணப்படும். அந்த சிவனுடைய தலைப்பக்கம் ஒரு அன்னப்பறவு பறக்கிறதா அந்த லிங்கத்திலேயே அப்படியே கல்ல செதுக்கி இருப்பார். அதே காலின் கீழே ஒரு பந்தி கீழே தோண்டி கொண்டு போவது போல அந்த லிங்கோர் உருவத்திலே அந்த கதையை நினைவுபடுத்தி அந்த வச்சிருப்பார். அதுதான் அந்த பெருமானுடைய உருவத்திருமை. அந்த உருவத்திலே அவர் தலையிலே கொன்றை பூக்கிறது. கொன்றை தார்வாடி முதல்ல வெறும் சோதியை பாடினார்கள், வெறும் ஒளிமயமாயிருக்கிற உருவம். அதற்கு பிறகு அடுத்தாற் போல சிவபெருமான் கொன்றை பூ அணிந்திருக்கிற தரத்தை பாடினார்கள். இந்த இரண்டுக்கு முன்னே அவர்கள் என்ன பாடினார்கள்? கொன்றை பூ சூழ்னது ஒண்ணு, நெருப்புடியவா இருக்கிற ஜோதி ஒண்ணு, அதுக்கு முன்னே இருக்கிறது வேத பொருள் பாடி அப்பொருளாமாவாடி. வேதத்தின் பொருள் அந்த பொருளுடையமாக இருக்க, வேதத்தின் பொருள் என்பது ஞானம், பிரம்மம். பிரம்மத்தை தேட வேண்டும், கடவுள் பிரம்மமாயிருக்கிறான். பிரம்மத்தை ஒவ்வொருவனும் பிரம்மத்தை அறிய வேண்டும். இதா வேதம் சொல்கிறது. பிரம்மம் என்றால் என்ன என்பதை மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரம்மத்தை அறிகிறவன் தான் பிராமணன் அப்படின்னு சொல்கிறது. பிரம்மத்தை எவன் தழுவுகிறானோ, எவன் அணுகுகிறானோ, அவன் பிரம்மத்தை அணுகுவன் பிராமணன் என்பதாக வேதம் சொல். அப்ப பிரம்மம் என்ன என்ன? பிரம்மம் என்பது பிரஞ்ஞானம், அதாவது பிறரால் சொல்லிக் கொடுக்கப்படாமல் தானே தன்னிடத்தில் இருக்கிற பேரறிவு. இறைவன் வேறு யாற்றாத்தில் போய் படிச்சானா? ஒருத்தட்டு படிக்கல, எல்லாம் தண்டத்திலே இருக்கிற அறிவு. தண்டான் மற்றவருக்கு சொல்றானே தவிர அவன் வேறு இடத்திலிருந்து கற்றுக்கொள்வது இல்லை. அப்பேற்பட்ட பேரறிவாய் இருக்கிறான் என்ற ஞான வடிவாய் இருக்கிற இறைவனை பார்க்கும். ஞான வடிவம் அருவம், ஜோதி வடிவம் அரு உருவம், சூழ் கொன்றைத்தார் அந்த கொன்றைப்பூ அணிந்த உருவம் உருவ வடிவம். ஆக மூணும் பாடினார்களாம். சிவபெருமானுடைய அருவமாகிய அந்த ஞான வடிவத்தையும், அருவ உருவம் என்று சொல்லுகிற சோதி வடிவத்தையும், அதுக்கப்புறம் கொன்றைத்தார் அணிந்த சிவபெருமானுடைய உருவத் திருமேனியுமாக மூன்றையுமே அவர்கள் பாடினார்கள். ஆதி திரம்பாடி அந்தம் ஆமா பாடி. இந்த உலகமெல்லாம் தோன்றுவதற்கு மூல வஸ்துவாயிருக்கிற ஆதித்திரத்தையும் பாடினார்கள். அந்தம் மாமாபாடி கடைசியில எல்லா உலகத்தையும் மகா சங்கார காலத்திலே தானே ஒடுக்கிக் கொண்டிருக்கிற தரத்தையும் பாடினார்கள். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பைவளை தன் பாதத்திரம்பாடி. இந்த உலகத்திலே ஆன்மாக்கள் பிறந்திருக்கிற போது இந்த ஆன்மாக்களோடு மிக நெருக்கமா உறவு வைத்து ஆன்மாக்களை காத்து கொண்டிருப்பவள் யாழ் திரோதான சக்தி. ஒரு சக்தி நம்மிடத்திலே கூட இருந்து கொண்டே இருக்கிறாள். திரோதான சக்தினா மறைப்பு சக்தியின் அர்த்தம். மறைப்பு சக்தினா நமக்கு மறைந்திருந்தே நமக்கு அவர் கருணை செய்து கொண்டிருக்கிறார். நம்மையே சில சமயத்துல ஒன்னும் புரிய விட்டாமல் மறைத்து வச்சிருப்பாள். அப்படியெல்லாம் செய்கிறதுனாலே அவளுக்கு திரோதான சக்தின்னு பேர். அவள் என்ன பண்றாள்? ஆணவத்தோடு கூடி இருக்கிற இந்த உயிரை சிவபெருமான் உடம்பு என்ற உடம்புல போட்டு பிறக்க வச்சுட்டான். ஒரு குழந்தை பிறந்தாச்சு, குழந்தைக்கு உடம்பு கொடுத்தாச்சு மாயை. அந்த மாயைக்குள்ள உயிர் இருக்கிறது, அது ஆத்மா. அந்த ஆத்மாவை ரெண்டு பொருள் எப்பவும் பந்தித்து இருக்கிறது, கண்மமும் ஆணவம். ஆகவே ஆத்மாவுக்கு ஆணவம், கண்மம், மாயை மூணு மலமும் வந்து சேர்ந்தாச்சு. ஆனா அந்த ஆணவ மலம் அந்த ஆத்மாவை பிடிச்சு ஆட்டல. இந்த ஆத்மாவும் அறிவில்லாம இருக்கு, செயல்படாம இருக்கு. இப்ப செயல்பட வைக்கணும். அதுக்காக இந்த திரோதான சக்தி என்ன பண்றாள்? ஆத்மாவில போய் அந்த ஆணவத்தை ஒரு தட்டு தட்டி உந்தி விடுறாள். அந்த ஆணவத்தை வேலை செய்ய வைக்கிறாள். அந்த ஆணவம் என்ன செய்யுது? உயிரை போய் படி, உயிருக்கு அறியாமையை உண்டு பண்ணுகிறது. அறியாமையை உண்டு பண்ணவுடனே ஏதோ ஒரு செயல் செய்ய அந்த உலகத்தில் ஈடுபட வருகிறது. அப்படி ஈடுபட வரும்போது இவள் என்ன பண்றாள்? அந்த கெட்ட செயலை செய்யும் போது கெட்ட செயலை செய்யாம தடுக்கிறார். அதுவே ஒரு நல்ல செயலை செய்யற போது பேசாம விட்டுடுறா, நல்ல செயல் செய்து புண்ணியம் கேட்கட்டும். ஆகவே அந்த ஆணவம் வந்துதான் உயிரை தூண்டி விடணும். அப்படி தூண்டி விடவற்றை வச்சுவிட்டு பிறகு அவளுக்கு அந்த சக்தி உதவியாக வருகிறார்.
1: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் திருநாளை போவார் நாயனார் புராணம் பகுதி 2 வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: போகும் முற்பதுவர் தன் உள்ளத்தை தானே தடுப்பார். நாளை புகழாமல் ஆறுதல் சொல்வார், மீண்டும் அதனை தடுப்பார். இப்படி ஒரு சிக்கலான நிலை அவருக்கு. ஆகவே அது ஒரு அழகான பெயரை அவருக்கு தந்தது. இந்த திருநாளை போவார் நாயனார் புராணம்னு சேக்கலார் பெருமான் சொன்னார்னா அந்த பெயர் அவ்வளவு. திருநாளை போவார் காரண பெயர். நாளை போகலா நாளை போகலா என்று சொல்லி அப்படியே தன்னுடைய அந்த நிலைமை அந்த ஜாதி உணர்வு நம்ம செல்வதற்கு தடுத்து அவரை நிறுத்துகிறார். அவரை யாருக்கு தடை கணக்கணும்? இந்த பாட்டு எங்கேயாவது சிதம்பரத்துக்கு அவர் வந்தாருன்னா அவரை 5 வருஷம் கடுகாவத்தனை போட்டிருந்து யாராவது சொன்னாங்களா? வந்து அப்ப ஆனா தனக்கு தானே அவர் தலையெழுத்து தகுதி இல்லை. ராமத்துமர்களா பெருமான் வேதம் பாட்டு படிக்கிறாங்க, அப்படியே நாளை போவான் நாளை போவான் என்று சொல்லி ஒரு திருநாமம். அன்றிரவு கண் துகிலார் புலர்ந்ததற்பின் அங்கு எயில ஒன்றிய ஒன்றே அனைதரு தன்மை உருகுலத்தோடு இசைவில்லை என்று இதுவும் எம்பெருமான் ஏவலன போக்கொழிவார்.

இப்படி ஒரு அற்புதமான நாயனை நான் நாய் புகழாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த காதல் முழுகி முழுகி முழுகி வளர்ந்துருச்சு. சரி நாளை போய் என்று நீர சபதம் கட்சி குடிமரத்தை வணங்க மாட்டான். ஒரே ஒட்டான் யாசரன் ஆகிய புலாசரன் ஒரே ஒட்ட நேரம் எங்கேயோ அடிதடி நடக்க மாதிரி மெதுவா நமஸ்காரம் பண்ணி அதிகாரம் உத்தரவு கேட்டு உள்ள போய் சாமியின் நாடகர்களுக்கு அடுத்த போய் நடை அடிச்சிருவாமா. இப்படி எல்லாம் அவர் போல என்ன செய்யறார் செல்கின்ற பொழுது அந்த திரு என்னை பணிந்து எழுந்து பல்கும் செந்தி வளர்த்த பகில் மேவி எழும் புகையும் அங்கு பெரும் கிடையோதும் அடங்குகள் நெருங்கு நெருங்கினும் கண்டு அங்கு தம் குளம் நினைந்து அஞ்சி அணைந்திலர் நின்றார். சுத்தி இதை சுத்தி அந்த காட்டு பெரிய மதில் அந்த பெரிய கோட்டை அதுவரை கொஞ்சம் மேல பாக்குற அப்படியே எங்க பார்த்தாலும் யாக வேம்பில் இருந்து போக மேல போகும் காதுகள் நிறைய வேத மந்திரங்கள் இருக்கு. அப்பா புரிதமான இடத்துக்கு நம்ம போலாமா? தம் குளம் நினைந்து அஞ்சி அணிந்திடர் நின்றார். என் குளத்தினர் நினைச்சார் அப்படின்ற நல்ல கவனிக்கணும். இந்த நாயனாருடைய வாழ்க்கைக்கும் கண்ணப்ப நாயனார் வாழ்க்கைக்கும் ரொம்ப ஒரு ஒற்றுமை இருக்கு. அணைஞ்சில நின்றார். மதில் போறதுக்குள்ள மட மடன்னு உள்ள போற ஆனால் தடுப்பாலும் இல்லை நின்றார். உடனே என்ன செய்தார்? சும்மா நிற்கிற மதில் சுவரை சுத்தி சுத்தி சுத்தி பிரகாரம் உள்ள போது அதே எத்தனையோ மனம் வந்துட்டே இருக்க இரவாயிடுச்சு. சுவாமி இந்த அடியாறு திருமுகத்தினுடைய ஆழ அன்பை உணர்ந்தவர்களவா சுவாமி எப்படி அனுகிறார்? ஒரு அருமையான மெய்யன்புடைய அடியா மதுரை சுத்தி சுத்தி சுத்தி வந்து அந்த நிலையை மாற்ற வேண்டாமா? அதற்கு மதுரை ஆடுகின்ற நாயகன் என்ன சொல்றார்கள் அவன் திரு எல்லை மனம் கொண்டு செல்கின்றார். எப்படி எத்தனை நாள் இவ்வண்ணம் இரவு பகல் வலம் செய்து அங்கு இது அறிய அப்பண்ணம் இணைந்து அடிந்தபடி அடிந்த அடித்தொண்டர் அயர் வெய்தி மைமன்ன திருமிடற்றார் மன்றின் நடம் கும்பிடுவே கும்பிடுவே கும்பிடுவது எவ்வண்ணம் என நினைந்தே சரவினோடு துயில் நம பார்வதி இரவு பகலா சுத்தி சுத்தி சுத்தி மாறி மாறி வர அப்படியே அந்த எண்ணில ஒரு விரிப்பு உள்ள போல இதுவே வந்தாச்சு. இனி உள்ளே செல்லாமல் சுத்தி சுத்தி வந்து மனசுல கவலையோட ஒரு நாள் அதையே மதில் சொல்லுக்கு வெளியே படுத்திருக்கிறேன். துயில் சுவாமி கரவரை காத்திருக்க இன்னல் தரும் எரி பிறவி இது தடை என்று எதுமில்லார் அந்நிலைமை அம்பலத்துள் ஆடுவார் அறிந்து மன்னிந்திரு தொண்டரவ வருத்தமெல்லாம் தீர்ப்பதற்கு முன்னணைந்து கனவின்கள் முருகருடன் அருள் செய்வார். சுவாமி காட்சி கொடுக்கிறார், கனவுல காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சி கொடுக்கும் போது எதற்காக வர்றார்? அவர் துயரத்தை தீக்கணும். அடியாருடைய துயரத்தை தீக்கிறதுக்கு தான் சுவாமி. நம்ம கஷ்டங்கள் தான் சுவாமி அல்லல் என் செய்யும் அருமினை என் செய்யும்
தொல்லை வல்வினை தந்தந்தான் தில்லை மாநகர் சிற்றம்பலனாருக்கு எல்லையில்லா அன்பு கொண்டவர்கள் எல்லையில்லாத அன்பு கொண்டவர்களுடைய துன்பத்தினால் திக்கிறவர் தன்கடன் அடியேனையும் தாண்டுதல் தென்கடன் பணி செய்து கிடப்பது ஆனா அவர் நம்முடைய துயரத்தை திக்கிறது அவர் அவருடைய கடமை நம்ம இருக்கு அடுத்தவங்க போவதே இருக்கணும் ஆகவே இரவுல கடவுள் அனுரமும் எப்படி வராது முருகனும் அரசு குறித்த புருவமும் குகை செவ்வாய் குமிழ்சியும் செம்மையான உதடு ஒரு குமிழ் சிறப்பு கொடுக்கிறது அதைத்தான் அப்பர் பெருமான் கண்டு இதுக்காக நமக்கு பிறகு ஆசைப்படுது அனைத்து பிறவியும் ரெண்டு பேரே இந்த மாநிலம் அனைத்த குருவும் கொபை செவ்வாய் குமிழ் சிறப்பு பனித்த சடை பவளம்போல் வெனியில் பால் வெந்நீரும் இனித்த முறையை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை எனக்கு இன்னொரு பிறகு கொடுப்பான் இந்த காட்சி தான் அற்புதமானது இந்த அப்பர் பெருமா தனியே இழந்துவாரு அந்த குமிழ் சிரிப்போட நாயனார் காலம் இருக்கு மாதிரி மிரட்டல உனக்கு வேண்டாத இந்த ஆசை இருக்கு கூட பார்த்து போயிடு நீனா கோயிலுக்கு வரலாமா அப்படியே அந்த சமைச்சு வச்சு நாயனாரை பார்த்து குமிழ் சிரிப்போட திருநாவுக்கர சுவாமிகளுக்கு என்ன வரவேற்பு கொடுத்தாரோ அதைத்தான் இங்கே இவருக்கு செய்யறார் சிவபெருமான் திருநாவுக்கர சுவாமி உயர்ந்த ஜாதி இவர் கீழ்ச்சாதி அதனால அவருக்கு குமிழ் சிரிப்பு காட்டினார் இவருக்கு கோபச்சிரிப்பு காட்டினார் அப்படியே இருக்கு இல்ல அவர்களால எல்லாரும் சமம் அன்புடையவர்கள் எல்லாரும் ஒரே நினைக்கு என்ன சொல்றாரு பாருங்க இவர் உள்ளத்துல தான் ஒரு புலையன் தான் செல்லக்கூடாது என்று நினைச்சனால அந்த உணர்வை சுவாமி மாற்றப்படாது அதற்கு ஏற்ற மருந்து கொடுக்கப்படாது சுவாமி அந்த சிதம்பரத்துக்குள்ள அந்தணர்கள் வாழ்கின்ற இடம் நம்ம போகக்கூடாதுன்னு நினைச்சார் அப்ப இவரே ஒரு அந்தணர் வடிவத்துல மாற்றப்படுறார் சுவாமி அப்பொழுதுதான் இவர் உள்ளமானது ஒரே நினைவோடு உள்ளசத்திற்கு ஆயத்தமாகும் அதற்காக சுவாமி அவருக்கு ஒரு மருந்து என்ன காப்பாங்க இப்பிறவி போய் நீங்க எரியினடை நீ மூழ்கியே

எங்க நாளே நீர் இன்னும் சிறிது நேரத்தில் உனக்கு ஒரு அருமையான அக்னி குண்டம் வழங்கப்படும். அதிலே மூழ்கி ஒரு அருமையான பிராமண வடிவத்தோடு நம்பார் அணைகி. உடனே அடுத்த செகண்ட் தெளிவானதன் கனவுப்புறார் சாமி, இந்த காரியம் யாரு குற்றமான அக்னி குண்டம் வழங்குறது? உடனே அங்க அவர்களுடைய கனவுல போய் என் அன்பர் வெளியே நிற்கிறார், உடனே அக்னி குண்டம் வளர்த்து அவரை மூழ்கச் செய்து அழைத்துக் கொண்டு வருக. அவர்களுக்கான நினைவாளருக்கு ஒரு அணை இவர்களுக்கு இருக்கிறான். தம்பெருமான் பணி கேட்ட தவமறையோர் இல்லார், அம்பலவர் திருவாயில் முன்பு அச்சமுடன் எம்பெருமான செய்த பணி செய்வோம் என்றே தம்பறிவு பெருக வரோ திருத்தொண்டர்வால் சார்ந்தாரே. நம பார்வதி எல்லா அந்தனர்களுக்கும் ஒரே இருந்திருக்கனர். எல்லாரும் ஒருமே கொண்டார்கள், அச்சமோடு கூடினார்கள், பயத்தோடு. சுவாமி எனக்கு ராஜ்ய கணவன் உங்களுக்கு தான் நானும் தில்லையினுடைய அந்த மலைமதிச்சு ஒரு பெரிய ஒரு அன்பு இருக்கிறாராம், அவரை அக்னி குண்ட வளர்த்து அவரை முழு செய்து அழைத்து வர வேண்டுமா? எனக்கு நீர் அம்பலவர் அருளான் இப்பொழுது அணைந்தோம், மெய்ய அளவு அமைத்து உமக்கு தர வேண்டி உமக்கு மெய் அழல் அமை வெய்ய அழல் அமைத்து உமக்கு தர வேண்டி இப்பொழுது அணைந்தோம், ஐயரே அணைந்தோம், அம்பலவர் அருளால் இப்பொழுது அணைந்தோம், வெய்ய அழல் அமைத்து உமக்கு தர வேண்டி என விளம்ப நையும் மன திருத்தொண்டர் நான் உயிந்தேன் என தொழுதார். தெய்வ மறை முனிவர்களும் தீ அமைத்த படி மொழிந்தார். நம பார்வதி பதையே இப்படி அரியாத பெருமக்கள் தான் அவரை எப்படி அழைக்கிறார் தெரியுமா? ஐயரே, ஐயர்னா தலைவர், ஐயர் தலைவர். திருவாளர்கள் திருநாளை போவார் நாயனார ஐயரேங்கிறார். உண்மையான ஒரு சோசியலிச சமுதாயம் சைவ சமயத்தில் இருக்கிறது. தொலைவர் குலத்தை சார்ந்த அந்த நந்தனாரை 3000 அந்தன பெருமக்கள் வந்து எங்கள் தலைவரே என்று அழைத்தார். அந்த பெருமைக்கு வீடு இணையுண்டா? ஜாதி வேறுபாடு இங்கு இல்லை, தடை வேறுபாடு இல்லை. சிவபெருமான் திருவடியை வணங்குவாருக்கு உயர்ந்த இடம். அந்தன பெருமக்கள் எல்லாம் ஐயரே அம்பதவர் அருளா சுவாமி ஆணையிட்டா நாங்கள் வந்திருக்கோம், உங்களுக்கு வெய்ய அழல் அமைத்து தருகின்றோம், உங்களுக்கு அதிக அமைத்து. உடனே நையுமன திருத்தொண்ட நான் இங்கே நல்ல வேலை எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு என்று பல நாள் செய்த தவம் இப்பொழுது நிறைவடைய போகிறது. உடனே அஜினி வளர்த்தான் சுவாமி உள்ள நயனார் என்ன செய்வார் அந்த அக்னிக்குள்ள பரவல்ல பரமேஸ்வருடைய அக்னி அல்லவா வடமருகிற காட்சியை பார்த்து மறையவர்கள் முடிந்த பின் தெந்திசையின் மதில் புறத்து பிறை உறிஞ்சும் திருவாயில் முன்னாக பிஞ்சகர்தம் நிறை அருளார், மறையவர்கள் நெருப்பு அமைந்த குழி எய்தி இறையவர் தாழ் மனம் கொண்டு எரிசூழ பலங்கொண்டார். தென்திசையின் மதில் புறத்து சேக்கலார் பெருமான் தான் அந்த அக்னி வளர்த்த செய்தி எந்த இடத்துல அங்க சொல்ல இங்கதான் சொல்ற சேர்க்கிறார், அந்த இடத்துல சொல்லாம இங்க சொல்ற. அவர் பலம் வரப்போகிற சமயத்துல அந்த அக்னி குண்டம் 4 வாசல்ல எந்த வாசல் நோக்கி இருந்தது? கிழக்கு வாசலையா, மேற்கு வாசலையா, வடக்கு வாசலா, தெற்கு வாசலா? தெற்கு வாசல் நடராஜ பெருமான் தெற்கு வரமா ஆடல, நடராஜ பெருமான் ஆடுகிற திசை தெற்கு நோக்கி தான். சண்முக பெருமானும் நடராஜ பெருமான் தெற்கு நோக்கி தான் இருப்பான், தட்சிணாமூர்த்தியும் தெற்கு நோக்கியா இருப்பான். இதான் சிவாலய ஆகம மரபு, நம்ம இஷ்டப்படி எல்லாம் செய்யக்கூடாது. ஆக தெற்கு நோக்கி இருக்கிற அந்த தென்னிசு வாயு தான் ஓம்
ஓம குளம்னு அந்த குளத்துக்கு பேரு, இப்பவும் அந்த குளத்துக்கு பேரு ஓமகுண்ட அமைப்பு, அந்த குளத்துக்கு பேரு அக்னியா இருந்து குளமா மாறிடுச்சு. ஓம குளம் இன்னைக்கு தெற்கு திசைநாளத்துல அங்க ஒரு அழகான குளம் இருக்கு, சிதம்பரமா நான் பார்க்கணும். அங்கதான் அவர் அக்னி குண்டத்துல அப்படியே பலம் வருது, பலம் வந்து அதுக்குள்ள அப்படி போய் சொல்ல என்ன நான் அதை பண்ண. கைதொழுதே நடமாடும் கடல் உன்னி அழல் புக்கார் எய்தியா பொழியுங்கள் எரியுங்கள் நீமாய பொய்நகையும் உருவழித்து புண்ணியமா முனிவடிவாய் மேந்திகள் வெண்ணூல் விளங்க வேணி முடி கொண்டு எழுந்தாரே. ரமேஸ்வரன் திருவடியை நினைத்துக் கொண்டு பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபித்துக் கொண்டு அங்கே உள்ள குறிக்கிறார். வெளியே வர்ற எப்படி வர, இந்த மாய பொய்தகையும் உருவடித்து உடையர் குலத்தில் இருப்பதாக நினைத்து நினைத்து வருந்தினாரே இந்த உடம்பு அங்கே சாம்பலா. ஏன்னா அவர் மனக்கருத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த உடம்பு பண்ணாதான் முடியும். அதனால புது உடம்பு கிடைக்கும். எப்படிப்பட்ட உடம்பு, அழகாக பூநூல் அணிந்து எடாபாரத்தை தாங்கிய ஒரு அந்தணராக அப்படியே மலர் வழிபடுகிறார். திருநாளைப்பவர் நாயனார் நண்டனார் ஒரே குலத்தை சார்ந்த உத்தவர் அப்படியே பிராமண வடிவத்தில் மேலவும் பிரம்மா போல எடாபாரத்தோட வெண்ணூர் அடைந்த மார்புடையர் ஒரு அற்புத தெய்வ அந்த பெருமான் அங்கே உதயமாக நேர கருத்தறிந்து முடிப்பான் தன்னை அவரை யாரும் தடுக்கல. நடராஜபெருமான் கோயில் ஒரு போராணி அகந்திருந்தான் பேசுறேன். நடராஜபெருமான் கோயில சிதம்பர நடராஜபெருமான் இருக்கிற இடம் நடனாடுகிற இடம் பொன்னம்பலம். பொன்னம்பலத்துல அந்த பூஜை பண்றவங்க யாரும் மோகஸ்தான கருவறையில முப்போதும் திருமேனி தின்னக்கூடிய சிவாச்சாரிகள் தான் அனுமதிக்கூடிய நம்ம சைவ ஆகம மறுபடி அங்கே நடராஜபெருமான பூஜை பண்ற அந்த அங்கதர்கள் தான் அது கருவறை. கருவறையில இருந்து அவங்க பாட மாட்டாங்க, அது அதுக்குரிய இடம் இருக்கு அங்கதான் பாடம். அத்தமண்டபத்துல ஓதுவார் பாடுற திருமலை வாயில் ஓதுவார் எங்க இருந்து பாடுறாரு சந்திர குருக்கள் அவர் பக்தான் பாடுறா ஓதுவார் சொல்ல அந்த கற்பூரங்காட்டு இடம் சந்திர குரு நிற்பார். இவர் பாடுற இடம் இது, இதுதான் மரம். நாயனார் என்ன செய்தார் பத்திடா, அவர் நிலவையை உணர்ந்தார். தன்னுடைய உணர்வை சுவாமி அவருக்காக மாற்றும்படி தெய்வீக உடம்பு கொடுத்தார். அது சந்தோஷம். அவர் போகும்போது அங்க போய் என்ன செய்யறாங்க, திருவுடைய திளைவான் அந்தணர்கள் கைதொழுதார். யாரும் அவர் வணங்குற திருவுடைய திளைவான் அந்தணர்கள் கைதொழுதார் பரவரிய தொண்டர்களும் பணிந்து மனம் கழிவுகின்றார். அருமறை சூழ் திருமண்டில் ஆடுகின்ற கலை வணங்க வருகின்றார் திருநாளை போவாராம் மறை முனிவர். மறை முனிவர் திருநாளை போவாராம் மறை முனிவர் வருகின்றாங்க. இதுவரைக்கும் இறந்த காலத்து சொன்னார், இப்ப நிகழ காலத்து சொன்னார். அதோ வர்ற வாங்க எல்லாரும் பாக்குறாங்க. அந்த நிகழ்ச்சியின் நேரம் அப்படியே படப்பிடிச்சு கட்டுற வருகின்றாங்க. இதற்கு முன்னால போனா அவ்வளவும் இறந்தகம் இனி வழங்குண்டா அப்படி முடிந்தா எல்லாம் பாஸ்ட் டென்ஸ். இங்க பிரசன்ட் டென்ஸ். நிகழ்காலத்து சொல்லும் போது அதற்கு அந்த வலிமை கூடும், அந்த கருத்துக்கு வலிமை கூடும். இந்த வாழ்க்கை வந்துட்டா மாறுங்க அவங்க நம்ம சொல்றோம். அது மாதிரி அந்த வருகின்றார் என்று சொல்லு சொல்லாட்சி இணைந்து நின்று மகிழ வேண்டிய சொல்லாட்சி. ஏ சாமி நடராஜபெருமா வந்துட்டு வந்த அதுக்கப்புறம் அவர் என்னாச்சு, திளைவாழ் அன்னடரும் உடன் செல்ல சென்று எய்தி கொல்லைமான் மறிக்கரத்தால் கோபுரத்தை தொழுதிரஞ்சி கோபுரத்தை தொழுதிரங்கிய உள்ளே போய் உள் புகுந்தார். உலகுய நடமாடும் எல்லையினை தலைப்பட்டார் யாவர்களும் கண்டிலரார். நம பார்வதி வதையே கோபுரத்தை தொழுதார்.
ரமண மணன் வரும் பொன்னமரத்தருக்கு.